மஞ்சள் என்னவே, என்னவே என்றால் போன்றது, அதை போல. வெயில் மஞ்சள் என்றால் மஞ்சளை நாம் வெயிலில் போட்டால் அது காய்ந்து விட்டால் அதனால் ஒரு பலனும் இல்லை. வெயில்ல காஞ்ச மஞ்சளிலிருந்து நாம் அதனுடைய பலனை எடுக்க முடியாது. அப்படி வெயில் மஞ்சள் என்னவே வேத ஆகமங்கள் மதிக்கும், மதிக்கும் என்றால் கூறும். இவ்விதம் யார் கூறுவார்கள் என்றால் வேதங்களும் ஆகமங்களும் இவ்விதம் கூறுகின்றது. இந்த உலகத்தை பற்றி கூறும் பொழுது படைக்கப்பட்ட இந்த உலகம் அனைத்தும் வெயிலில் இட்ட மஞ்சளை போல எந்த விதமான பயனும் அற்றது என்று கூறும். இப்படி கூறுவது வேத ஆகமங்கள். இப்படி கூறுவதை அதனை மதியார், அதனை மதியார் என்றால் இந்த வேதத்தினுடைய உபதேசத்தை மதிக்காதவர்கள் அவர் மார்க்கம், இதை மதிக்காமல் அவர்கள் பின்பற்றுகின்ற வாழ்க்கை அவர்கள் மார்க்கம் துன்மார்க்கம். துன்மார்க்கம் என்றால் தீநெறி, நல்ல பாதை அல்ல, நல்ல மார்க்கம் அல்ல. சன்மார்க்கமோ சன்மார்க்கம் அது ஆகுமா என்றால் ஆகாது. மானி, மானி என்று தோழி என்று சொல்வது போல அழைக்கின்றார். இதுதான் இதனுடைய பொழிப்புரை. இனி இதில் இருக்கின்ற சில கருத்துக்களை எடுத்து நாம் ஆராய்வோம். படைக்கப்பட்ட இவ்வுலகம் எல்லாம் வெறும் வெயிலில் இருந்த மஞ்சளைப் போல, காய்ந்த மஞ்சளைப் போல இருக்கின்றது என்று வேதங்களும் ஆகமங்களும் மதிக்கும், மதிக்கும்னா கூறும். இந்த உலகத்தை காய்ந்த மஞ்சளுக்கு சமமாக மதிக்கின்றது. இந்த உபதேசத்தை மதியார், மதியார் என்றால் கேட்டு பின்பற்றாதவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை நெறி மார்க்கம் துன்மார்க்கம். துன்மார்க்கம்னா சரியான பாதை அல்ல. சன்மார்க்கமோ அது சரியான பாதை ஆகுமா என்றால் ஆகாது. இதுதான் இதனுடைய பொருள். இனி இதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற சில கருத்துக்கள் அல்லது தத்துவங்களை பார்ப்போம். இங்கு இந்த உலகத்தினுடைய தன்மையானது கூறப்படுகின்றது. வேதத்தினுடைய சாரம் என்றால் என்னவென்றால், முதல் பகுதியில் நம்மை பக்குவப்படுத்த எத்தனையோ கர்மங்கள் பேசப்படுகின்றது, அதை நம்ம கர்மகாண்டம் என்று சொல்லி விடுகின்றோம். வேதத்தினுடைய கடைசி பகுதிக்கு வருகின்றோம். வேதத்தினுடைய முதல் பகுதியினுடைய சாரம் நம்மை பக்குவப்படுத்த, நம்மை தூய்மைப்படுத்த கொடுக்கப்பட்டுள்ள கர்மங்கள், அதான் சாரம். இனி இறுதி பகுதிக்கு வந்தால் வேதாந்தம் என்று நாம் கூறுகின்ற அந்த பகுதியினுடைய சாரம் அறிவை கொடுத்தல். முன் வந்து கர்மத்தை கொடுத்தல், முதல் பகுதியெல்லாம் நமக்கு கர்மத்தை கொடுக்குது, கர்மத்தை பற்றிய அறிவை கொடுக்கின்றது. அந்த அறிவை கொண்டு செயலில் ஈடுபட்டு நம்மை பண்படுத்துகின்றோம். இறுதி பகுதி ஒரு அறிவை கொடுக்கின்றது, அது கர்மத்தை பற்றிய அறிவை அல்ல, சில உண்மைகளை நமக்கு போதிக்கின்றது. அந்த உண்மையை பற்றிய அறிவை நம்ம ரெண்டா பிரிக்கின்றோம். ஒன்று உலகத்தை பற்றிய உண்மை, இனி ஒன்று நம்மை பற்றிய உண்மை, அல்லது ஆத்மாவை பற்றிய உண்மை, அனாத்மாவை பற்றிய உண்மை. ஆத்மான நான், நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே அந்த நான் என்பதை பற்றிய உண்மை. இனி ஒன்று இந்த நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகத்தை பற்றிய உண்மை. இந்த பாடலில் தாயுமானவர் உலகத்தை பற்றிய உண்மையாக என்ன சொல்கின்றது, இந்த உலகத்தை பற்றிய உண்மை என்ன, அது வேதமானது என்ன சொல்கிறது, அது என்னவென்றால் இந்த உலகத்தை பற்றிய உண்மை இந்த உலகம் உண்மை அல்ல என்பதுதான். இந்த உலகம் பொய் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தை பற்றிய உண்மை. அதாவது ஒரு பொய்ய பொய்ன்னு தெரிஞ்சிட்டா அந்த இடத்துல உண்மையை புரிஞ்சிட்டம்னு அர்த்தம். உண்மையை உண்மைன்னு தெரியும் பொழுது அந்த இடத்துல உண்மையை புரிஞ்சிட்டம்னு அர்த்தம். ஆகவே இங்கு இந்த உலகம் எல்லாம், படைக்கப்பட்ட உலகம் எல்லாம் காஞ்ச மஞ்சளுக்கு சமம், அவைகள் பொய். இப்ப அவைகள் பொய் என்றால் என்ன பொருள், இந்த உலகம் பொய் அப்படின்னு சொல்கிறீர்கள், ஆனால் இந்த உலகத்திலிருந்து எனக்கு எவ்வளவோ இன்பம் கிடைக்கின்றது. பொய்னு சொன்னா நம்ம இட்லி சாப்பிட்டா அதுல இன்பம் வரலையா, அல்லது விதவிதமா சாப்பிடுறோம் அதுல நமக்கு எவ்வளவோ இன்பம் கிடைக்குது. என்ன உபனிஷ் சாஸ்திரங்கள் வந்து இன்பம் கிடைக்கல அப்படின்னு சொல்லவில்லை, பொய் என்று சொல்கின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம உண்மையிலேயே எதை தேடிக்கொண்டிருக்கின்றோம், எது நம்முடைய வாழ்க்கையில லட்சியமாக இருக்கின்றது, எதை அடைய வேண்டும் என்றால் முழுமையான ஆனந்தத்தை, மன நிறைவை அடைய வேண்டும்.
அந்த இன்பம்

0: நாம் அடைகின்ற, நாம் விரும்பி அடைகின்ற ஆனந்தத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஆனா அந்த ஆனந்தம் இந்த உலகத்திலிருந்து கிடைக்குமா என்றால் கிடைக்காது. இப்ப சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, இந்த உலகத்திலிருந்து கிடைக்கின்ற இன்பம் வந்து முழுமையாக நம்மை நிறைப்பதில்லை. ஆகவே அந்த இன்பம் வந்து நம்முடைய சொரூபமாக ஆத்மாவிடமிருந்துதான் நாம் அதை பெற வேண்டும். ஆத்மஸ்வரூபத்தை அறிவதனால் அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்று சொல்கின்ற. இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன என்று புரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்திலிருந்து கிடைக்கின்ற இன்பத்திலிருந்து விடுதலை அடைவோம். இப்ப நம்ம மனதில் இருக்கின்ற ஆசையில் இருக்கின்ற விடுதலையைத்தான் மோட்சம்னு சொல்லப்படுகின்ற. வித்ய தே ஹிருதய கிரந்திகி, ஹிருதயத்தினுடைய கிரந்தி முடிச்சானது விடுவிக்கப்படுகிறது அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. இதுல இருந்து என்ன தெரிகின்றது, மனதுல நிறைவு வேண்டும் என்றால் ஆசை என்ற முடிச்சு இருக்கக்கூடாது. ஏன்னா எப்பெல்லாம் மனசு நிறைஞ்சிருக்கோ அப்பெல்லாம் ஆசை இருக்காது. எப்பொழுதெல்லாம் ஆசை தோன்றி இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் மனதுல நிறைவில்லை. ஏன்னா நிறைவின்மையினுடைய வெளிப்பாடுதான் ஆசை. நிறைஞ்சிடுதுன்னா அந்த நேரத்துல ஆசை இல்லை. இந்த ஆசையை நம்ம நீக்கிறது தான் லட்சியம் என்றால் மூன்று விதத்துல நம்ம ஆசைகளை நீக்கலாம். நம்மளுடைய இலக்கு என்னன்னா ஆசையை நீக்கணும். அந்த ஆசையை நம்ம மூன்று விதத்துல நீக்கலாம். முதல் விதம் என்னவென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களை அடைந்து அந்த ஆசையை நீக்குதல். இப்போ ஒரு பொருள் மீது ஆசை வந்து விட்டது, நாம கஷ்டப்பட்டு அந்த பொருளை அடைகின்றோம். அந்த பொருளை அடையும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த சந்தோஷத்துக்கு காரணம் அந்த பொருள் என் கைக்கு வந்ததனால், அந்த பொருள் என் கைக்கு வந்ததுனால சந்தோஷப்படுறேன்னு சொல்றோம். ஆனா உண்மை என்னன்னா இங்கு சொல்லப்படுகிறது, விதிக்கும் பிரபஞ்சம் எல்லாம் சுத வெயில் மஞ்சள் அப்படின்னா, இந்த உலகம் நமக்கு எந்த விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அது வெயில் காஞ்ச மஞ்சள் போல. அப்புறம் எப்படி எனக்கு வந்து அந்த நேரத்துல இன்பம் கிடைக்குது என்றால், சற்று ஆராய்ந்து பார்த்தால் அந்த பொருள் என் கைக்கு வரும் பொழுது மனதில் இருக்கின்ற ஆசை சென்று விடுகிறது. அப்ப நமக்கு சந்தோஷத்துக்கு காரணம் அந்த ஆசை சென்று விடுவதனால். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பொருள் வந்ததுனாலேன்னு சொல்லி, அப்படி அல்ல. பொருள் வந்தும் ஆசை செல்லவில்லைன்னு வச்சுக்கோமே. இப்ப ஒரு பிச்சைக்காரன் இருக்கின்றான், அவன் வந்து ஐயா 10 பைசா கொடுங்கன்னு கேக்குறான். இப்பெல்லாம் யாரும் 10 பைசா கேட்கறது இல்ல, கேட்கும் போதே ரூபாயில தான் கேட்கிறார்கள். ஐயா 1 ரூபாய் கொடுங்கன்னு சொல்கின்றார். அவர் உடனே அவர் கையில வந்து 5 ரூபாய் நோட்டை எடுக்கிறார். பிறகு கொடுக்கலான்ட்டு கை கொண்டு போயிடுறார். பிறகு ஏதோ ஒரு மூடு வந்து 1 ரூபாய் கொடுக்கிறார். அவனுக்கு கையில 1 ரூபாய் கிடைச்சிடுது, கேட்டது அதுதான். பிறகு எப்படியோ அந்த 5 ரூபாய் வர்றது வராம போயிடுதுன்னு சொல்லி அவன் அடைஞ்சதை நினைச்சும் அவனுக்கு துக்கம் வருது. காரணம் என்னன்னா அந்த 5 ரூபாய பார்த்த உடனே 1 ரூபாய் வேண்டும்ங்கிற ஆசை 5 ரூபாயா மாறிடுது. இப்ப இவனுக்கு என்ன ஆச்சுன்னா பொருள் கைக்கு வந்து துக்கம் தான் வந்தது. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு பிச்சை ஒருவருடைய மனதை துயரப்படுத்தணும்னா என்ன செய்ய வேண்டும் என்றால், இனி ஒரு பிச்சைக்காரனை பக்கத்தில் அழைச்சு அவனுக்கு 1 ரூபாய் கொடுத்து இனி ஒருத்தனுக்கு 5 ரூபாய் கொடுக்கணும். இந்த 1 ரூபாய் அடைஞ்சவன் இருக்கானே அவன் ரொம்ப துயரப்படுவான். காரணம் என்ன என்றால் பொருள் வர்றதுனால சுகம்னு சொன்னா அந்த இடத்துல சுகப்பட்டிருக்கணும், இன்பம் அடைஞ்சிருக்கணும். ஆனால் இன்பம் என்பது பொருள் கைக்கு வந்ததுனால அல்ல, அந்த நேரத்தில் ஆசை மனதிலிருந்து நீங்கியதால். அவனுக்கு 1 ரூபாய்ங்கிற அளவுல ஆசை இருந்திருந்தா அந்த பொருள் சுகத்தை கொடுத்திருக்கும். ஏன்னா 1 ரூபாய் ஆசை நீங்கி இருக்கும். உடனே 5 ரூபாய்ங்கிற ஆசை வந்த உடனே நீங்கவில்லை. இப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது, நமக்கு மேலோட்டமா உலகத்தில் இருக்கிற பொருள் கைக்கு வந்து நம்ம மனசை நிறைக்குதுன்னு தெரிகின்றது. ஆனா இங்கு தாயுமானவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் காஞ்ச மஞ்சள் போல, அது எந்த விதத்திலையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆனா கொடுக்கற மாதிரி தெரியுதேன்னா சந்தோஷம் உனக்கு வந்ததுக்கு காரணம் மனதில் இருக்கின்ற ஆசை சென்று விட்டதனால். அந்த ஆசை நீங்கணும்னா எனக்கு பொருள் வந்தாதான் நீங்குதுன்னு சொல்றோம். அதனால பொருளை நாடி ஓடுகின்றோம், ஆசை சென்று விடுகிறது. இதுல இருந்து என்ன தெரியுது, மனசில் இருக்கின்ற ஆசை நீங்கும் பொழுது ஆனந்தம் வருகின்றது. அதுக்கு நாம பயன்படுத்துகின்ற முதல் மெத்தட், முதல் படி வந்து எந்த பொருள் ஆசைப்படுறோமோ அந்த பொருளை அடைதல், அடைதலுக்கான முயற்சியை செய்தல், அது பண்ணிட்டு இருக்கோம். பிறகு என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த பொருளை அடைஞ்சிடறோம். அந்த நேரத்துல ஆசை போயிருது. பிறகு என்ன ஆகின்றது என்றால், அந்த பொருளை அடையறதுக்காக செய்யற முயற்சிக்குள்ளேயே வேற சில ஆசைகளை எல்லாம் நம்ம வந்து உருவாக்கிடுறோம். ஒரு பொருள் ஒரு கடையில் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த கடைக்கு அந்த பொருளை வாங்க போறோம். எதற்கு வாங்க போறோம்னா, அப்பொழுதுதான் மனசில் இருக்கிற அந்த பொருள் இருக்கிற ஆசை போகும்னு. நாம் கடைக்கு செல்வது நம்முடைய மனதில் இருக்கின்ற அந்த ஆசையை நீக்க வேண்டும் என்பதற்காக. பிறகு என்ன ஆகுதுன்னா, அங்க கடையில நம்ம விரும்புற ஒரு பொருள் மட்டுமா இருக்கு, எத்தனையோ பொருள்கள் இருக்கு, பல பொருள்கள் உள்ளே சென்று விட்டது, பல பொருள்களை சுமந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நாம் அதற்கு காரணம் இந்த முதல் வரி நமக்கு விளங்கவில்லை. பொருளும் நம்மை திருப்திக்கு புரியவில்லை. நாம் அந்த பொருள் அடையாமலேயே அந்த பொருள் மீது வைராகியத்தை அடைதல், அப்பவும் நமக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி கிடைச்சிடும். இந்த ஆசை மனசிட்டு போனாவே ஏதோ ஒரு வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கு, உடம்புல இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு பொருள் மீது நமக்கு ஆசை இருந்துட்டே இருக்கு. பிறகு என்ன ஆகுது, நான் எந்த பொருளை விரும்பி கொண்டிருக்கின்றேனோ அந்த பொருள்ல சில குறைகள் எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது. இப்ப ஒருவர் வீட்டுக்கு நம்ம போறோம், காஃபி நம்ம முன்னாடி வைக்கின்றார், வச்சுட்டு சும்மா இல்லாம அவர் நம்ம கிட்ட பேசிட்டு கேள்வி வேற கேட்டுட்டு இருக்கார். காஃபி குடிக்கணுங்கிற ஆசை இருக்கு, சும்மா இல்லாம என்ன அவர் பேச்சு கொடுத்துட்டே இருக்காரு, நம்ம பேசிட்டே இருக்கோம். அப்ப என்ன ஆகுது, அந்த ஆசையை தீர்த்துக்க முடியலையே நினைச்சிட்டு ஆசைப்பட்டு அந்த கடைசியா சரி நீங்க காஃபி குடிங்கன்ட்டு ஒரு நிமிஷம் சொல்ல போற, அவ்வாடான் நம்ம அந்த காஃபி கிட்ட போகும்போது ஒரு பெரிய பாச்சை வந்து அந்த காஃபிக்குள்ள விழுந்துருது. அப்ப என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, அந்த காஃபி மீது நமக்கு வைராகியம் வந்து விட்டது. எவ்வளவுதான் காஃபி பற்று உடையவர்களாக இருந்தாலும் கண்டிப்பா பாச்சை விழுந்தா குடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எறும்பு இருந்தாலும் கூட எடுத்து எரிஞ்சிடுவார்கள், பரவாயில்ல கண்ணு நல்லா தெரியும்னு தத்துவம் பேசிட்டு. ஆனா பாச்சைக்கு வைராகியம் வரும். அப்படி பெண்ணாச்சு, எந்த பொருள் எனக்கு இன்பத்தை கொடுக்கும் நினைக்கிறனோ அந்த பொருளை வைராகியம் வந்து விட்டால் அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஆசை போயாச்சு, இனிமேல் இங்க காஃபியும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்னு அந்த இடத்துல ஆசையும் போயாச்சு, மனதுல ஒரு நிறைவும் வந்தாச்சு. பின்னாடி பாத்துக்குவோம். இப்ப இரண்டாவது விதம் வைராகியம். இப்ப முதல் விதத்துல என்ன ஆகின்றது, பொருள்களை அடையிறது சிரமம். பிறகு என்னதான் பொருள்கள் வந்து நமக்கு இன்பத்தை கொடுத்தாலும் அது தற்காலிகமாகத்தான் இருக்கின்றது, ஏன்னா மறுபடி ஆசை வருகின்றது. இந்த வைராகியத்துல நமக்கு ஆசை வருகின்றது. ஆனா இந்த மாதிரி வைராகியம் என்ன என்றால், அந்த பொருள்ல தான் வைராகியம் வருது, அடுத்த காஃபி கப்ல வைராகியம் வரவில்லை. பிறகு இந்த வைராகியத்திலேயே சில படிகள் எல்லாம் இருக்கு. என்ன படிகள்னு சொன்னா, நல்ல இந்த மாதிரி இன்பத்தை கொடுக்கிற பொருளா இருந்தாலும் இதை நான் பழகி பழகி இதற்கு அடிமையாகி விட்டால் என்னுடைய சுதந்திரத்தை நான் இழக்கின்றேன்னு சொல்லி மனது பக்குவமாகும் பொழுது அந்த சுதந்திரத்தில் மோட்சத்துல நாட்டம் வர வர நான் எதற்கும் அடிமையாக கூடாது என்ற எண்ணத்தில் இந்த முதல் வரியில் இருக்கின்ற அறிவை நம்ம பயன்படுத்துகின்றோம். இந்த உலக உண்மையிலேயே அசாரந்தான், இந்த உலகம் நம்மை திருப்திப்படுத்தவில்லை என்ற ஞானத்தினால் விவேக அபியாசத்துல வைராகியம் வர வர நமக்கு ஆனந்தம் அதிகரிக்கின்ற அது இரண்டாவது முறை. இப்ப இரண்டாவது முறையில வர்ற ஆனந்தம் வந்து வைராகியத்தினால வருவது. பிறகு மூன்றாவது இருக்கின்றது, அதை கடைசி 30வது பாடல்ல சொல்கின்றார். அது வந்து ஞானத்தினால், ஞானத்தினால் வர்ற ஆனந்தம். அது என்னன்னு நம்ம கடைசி பாடல்ல பார்ப்போம். ஞானத்தினால வர்ற ஆனந்தம் வந்து அது நிலையானது, அந்த ஆனந்தத்தை அடையிறது தான் நம்முடைய லட்சியம். ஞானத்தினால ஆசைகளை நீக்குதல், பொருளை அடைஞ்சு நீக்குதல் ஒரு விதம், வைராகியத்தை அடைஞ்சு நீக்குதல் இரண்டாவது விதம், அது அதை விட மேலானது. அறிவினால் ஆனந்தத்தை அடைதல் அது இறுதி படி. அந்த இறுதி படி சொல்லித்தான் முடிக்க போகின்றார். அந்த இறுதி ஆனந்தத்தை நம்ம இறுதி பாடல்ல பார்ப்போம். இப்பொழுது விதிக்கும் பிரபஞ்சம் எல்லாம், படைக்கப்பட்ட இந்த உலகம் அனைத்தும் சுத்த வெயில் மஞ்சள் என்னவே, இது வந்து வெயில்ல இருக்கிற மஞ்சள் போல, நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் நமக்கு இன்பத்தை கொடுக்கும் நினைக்காதீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறது பொருள்கள் அல்ல, பிறகு அந்த பொருள்கள் கைக்கு வரும் பொழுது மனதில் இருக்கின்ற ஆசை நீங்குவதனால் மனம் அமைதியடைய ஆத்மாவினுடைய ஆனந்தம் அங்கு பிரதிபிம்பிக்க நாம் இன்புற்று இருக்கின்றோம். எது வரைக்கும், மறுபடியும் ஒரு கலக்கம் ஆசைங்கிறது வரும் வரை. சரி, இது யார் சொல்கிறார்கள் இப்படி, வேத ஆகமங்கள். இப்ப வேதம் ஆகமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எத்தனையோ ஆகமங்கள் இருக்கின்றது. ஆகமம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் பொருள் என்னவென்றால் ஆகதம், பரம்பரையாக வந்து கொண்டு இருப்பது அர்த்தம். சைவ ஆகமங்கள் எல்லாம் நமக்கு இருக்கின்றது. இந்த வேதம்ங்கிறது தான் நமக்கு இந்த காலத்துல தோன்றியது என்று இல்லாமல் தொன்று தொட்டு வருகின்றது. ரிஷிகளினுடைய மனதிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. தூய்மையான மனதை ரிஷிகள் அடையும் பொழுது இறைவன் வந்து அவர்களை கருவியாக கொண்டு வெளிப்படுத்தப்பட்ட மந்திரங்களை வேதம்னு சொல்கின்றோம். பிறகு பிற்காலத்துல அதே ரிஷிகள் வேறு சில ரிஷிகள் மூலமாக உருவாகியதுதான் ஆகமங்கள்னு சொல்றோம். ஆகமங்கள்ல வந்து சில நல்ல சாதனைகள் இருக்கின்றது, பூஜை முறைகள் இருக்கின்றது, கோவில் அமைப்புகள் எல்லாம் அதில் பேசப்பட்டுள்ளது. வேதத்துல வந்து கோவிலை கட்டுறதோ அது எப்படி கட்டணுங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. அதுல எல்லாம் யாகங்கள் தான் இருந்தது. ஒரு காலத்துல கோயில்ங்கிறது இல்லை, யாகசாலை தான் கோயிலா இருந்தது. ஒவ்வொரு ஊர்லயும் யாகசாலைகள் இருக்கும், அங்க அவர்கள் எல்லாம் யாகங்கள் செய்வார்கள். பிறகு காலம் மாற மாற அது கோவில்களாக உருவாகினது. அப்பொழுது ஆகமங்கள் எல்லாம் வந்து எந்த முறைப்படி இருக்க வேண்டும்னு சொல்லி வழிபாடு முறைகள், பிறகு வந்து நல்ல சாதனைகள் எல்லாம் கூறப்பட்டுள்ளது. உலகத்தினுடைய நிலையற்ற தன்மை இவைகள் எல்லாம் ஆகமங்கள் கூறின. ஆகவே இங்கு வந்து தாயுமானவர் இரண்டையும் எடுத்துக் கொள்கின்றார். வேதம் ஆகமம் என்கின்ற இந்த இரண்டும் இவ்விதம் கூறுகின்றது. இவ்விதம் கூறுகின்றதுனா இந்த உலகம் வந்து நிலையற்றது, இந்த உலகம் உண்மையான இன்பத்தை நமக்கு தருவதில்லை. பிறகு இன்பத்தை தர்றது போல தெரியுதேனா, தர்றது போல தெரியுது ஆனால் தருவதில்லை. இந்த ஒரு உபதேசத்தை, வேத ஆகம உபதேசத்தை இப்படித்தான் உலகத்தை மதிக்குதான். அதாவது உலகம் வந்து வேத ஆகமங்கள் உலகத்தை வந்து வெறும் காஞ்ச மஞ்சளை போல் மதிக்கின்றது. இப்படி வேதம் மதிப்பதை அதனை மதியார், இதை ஒருவர் மதிக்கவில்லை என்றால் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையான உன்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் உலகம் அல்ல, மனதில் இருக்கின்ற ஆசை விடுபடுவதுதான்கிற கருத்தை நீ மதிக்கவில்லை என்றால் பிறகு உங்களுடைய மார்க்கம் எப்படி இருக்கும், நீங்கள் எதன் வழியாக பின்பற்றுவீர்கள், எதன் வழியாக செல்வீர்கள் என்றால் உங்களுடைய மார்க்கம் துன்மார்க்கம். துன்மார்க்கம்னா துஷ்ட மார்க்கம், தவறான வழி, தவறான பாதை, தீநெறி. சன்மார்க்கமோ இது சன்மார்க்கம் ஆகாது. இப்ப சன்மார்க்கம் அப்படின்னா நல்ல வழி ஆகாது. இதத்தான் நம்ம தமிழ்ல மரபு அப்படின்னு சொல்றோம், சமஸ்கிருதத்துல பரம்பரா, ஆங்கிலத்துல ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்கின்றோம். இந்த பரம்பரை வந்து ரெண்டு விதமா இருக்கு, நாலு விதமா இருக்கு. ரெண்டு என்ன அப்படின்னா, ஒன்று ஞான பரம்பரை, அறிவு பரம்பரையாக வருகின்றது. இனி ஒன்று ஆச்சாரம், நல்ல ஒழுக்கங்கள் பரம்பரையாக வருவது. இப்ப அறிவு பரம்பரைன்னு சொன்னா குருவிடம் ஞானம் இருக்கின்றது. அந்த குரு என்ன செய்கின்றார், தன்னுடைய அறிவை சிஷ்யனுக்கு உபதேசம் செய்கின்றார். பிறகு அந்த சிஷ்யன் என்ன செய்கின்றான், தான் பெற்ற அறிவை தன்னுடைய சிஷ்யனுக்கு உபதேசம் செய்கின்றான். இப்படி உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள அறிவானது பரம்பரையாக வந்து கொண்டு இருக்கின்றது. அதே போல வேதங்கள்ல எல்லா விதமான அறிவும் பரம்பரையாக வந்து கொண்டு இருக்கின்றது. இப்ப சங்கராச்சாரியார் என்ன அறிவு அவர் குருவிடம் அடைந்தாரோ அதே அறிவைத்தான் நாமும் நம்முடைய குருவிடம் இருந்து அடைகின்றோம். காலத்தினால அறிவெல்லாம் மங்கி போச்சு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, அதே அறிவு தான். பிறகு இன்னும் எவ்வளவு ஜெனரேஷன் ஆனாலும் எத்தனை காலங்கள் வந்தாலும் இதே அறிவு தான் தொடர்ந்து இருக்க போகின்றது. இது அறிவினுடைய பரிமாற்றம். இனி ஒன்று என்னவென்றால் நன்னெறிகள், எது தர்மம் எது அதர்மம், எப்படி வாழ வேண்டும்னு சான்றோர்களுடைய வாழ்க்கை, அதுவும் சம்பிரதாயமாக இருக்கின்றது. நல்ல பழக்கங்கள், நல்ல சம்பிரதாயங்கள். அப்படி இந்த சம்பிரதாயம் சத் சம்பிரதாயம் சன்மார்க்கம்ங்கிறத ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று அறிவானது தொடர்கிறது, ஒருவரிடம் இருக்கின்ற அறிவு இனியொருவருக்கு செல்கின்றது. பிறகு ஒருவர் சொல்கின்ற தர்ம நெறி இனியொருவருக்கு செல்கின்றது. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் செய்து கொண்டு இருப்பார்கள், அடுத்த தலைமுறையில வருபவர்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் எல்லாம் இந்த நல்ல காரியத்தை செய்தாங்கன்னு அதையும் தொடர்ந்து செய்வார்கள். அப்படி நல்ல பழக்கங்கள், நல்ல சில சம்பிரதாயங்கள், இது கலாச்சாரம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம், அது தொடர்தல். இந்த ரெண்டு சத் சம்பிரதாயம் சொல்ற. இனி ஒன்னு இருக்கு உபனிஷத் சொல்லும், அது என்ன என்றால் இங்கு சொன்ன துன்மார்க்கம், துஷ்ட சம்பிரதாயம் அத வந்து அசத் சம்பிரதாயம் என்று சொல்வார்கள். அசத் சம்பிரதாயம் சொன்னா தவறான அறிவை ஒருவர் அடைஞ்சிருப்பார். காரணம் என்னன்னா உபனிஷத்தை ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டார் அல்லது சம்பிரதாயத்துக்குள்ள வந்திருக்க மாட்டார். அவராக சில கற்பனை பண்ணி சில உண்மைகளை கண்டுபிடிச்சிருப்பார். அவர் என்ன செய்வார், சிஷ்யர்களுக்கு அதை போதிப்பார். பிறகு சிஷ்யன் என்ன பண்ணுவான், அவன் அவர்களுடைய சிஷ்யருக்கு போதிப்பார். இப்படியே போயிட்டு இருக்கு. என்னன்னா அந்தே நைவ நீயமானா யதா அந்தாகான்னு உபனிஷத் சொல்லும். பார்வையற்றவன் இனியொரு பார்வையற்றவனை அழைத்து செல்வது போல. இவருக்கு சரியான அறிவு இருக்காது, இவர் அது சரியான அறிவுன்னு நினைச்சிருப்பார். அவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்லுவார். ஒரு வயதான ஒருவர், 65 வயது, அவர் வந்து 40 வயதுல தத்துவத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு குரு யாருன்னு கேட்ட என்ன சொல்லுவார், நான் தான் எனக்கு குருன்னு சொல்லுவார். அப்படி ஒருவர் இருந்தார் ஒரு இடத்துல. பிறகு 65 வயசுல திடீர்னு அவருக்கு புத்தி வந்திருக்கு. என்ன புத்தி அப்படின்னு சொன்னா, நம்ம இவ்வளவு காலம் தவறான கருத்தை எல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கோம், மனதை வந்து அழிக்கணும் என்று எத்தனையோ தவறான கருத்தை எல்லாம் உபதேசம் பண்ணி இருக்கிறமே. அவருக்கு அந்த நேரத்துல புரிஞ்சது. அந்த நேரத்துல அவருக்கு, அவர் யாருக்கு உபதேசம் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல, அமைதியா இருக்கார். பிறகு அவரிடம் 20 வருஷம் கேட்டார்களே சிஷ்யர்கள், அவ்வளவு பேரிடம் போய் சொல்ல முடியாது, நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க, நான் வந்து தப்பா இத்தனை வருஷம் சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கிட்ட கேட்டு அவர்களும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்ப இவர் புரியிறார், நான் எவ்வளவு வந்து தீயதையெல்லாம் விதைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. நல்லதைத்தானே விதைச்சிட்டு வந்திருக்கணும், அப்படி விதைச்சிட்டு வந்த இது வந்து சாதாரண பாவம் அல்லன்னு சொல்லி கடைசி காலத்துல வருந்தினார். நாம கெட்டதும் போதாதுன்னு சொல்லி ஊரையெல்லாம் தவறான பாதையில நான் அழைத்து கொண்டு பல வருடங்கள் அந்த காரியத்தை செய்து வச்சேன்னு சொன்னார். இது கடைசியில் அவருக்கு புரிஞ்சது. அதனால பல பேருக்கு புரியறது இல்லை, தான் நினைச்சதுதான் சரின்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து அஞ்ஞானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுதல், விபரீத அறிவை பகிர்ந்து கொள்ளுதல். அப்பாவும் அவர்களுக்கும் தெரியாது. இப்ப இவர் வந்து மற்றவங்களை ஏமாற்றணும், தப்பான கருத்தை சொல்லி கொடுக்கணுங்கிற தப்பான எண்ணம் இவருக்கு இல்லை, இவருக்கு தெரியவில்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது தப்புதான்னு சொல்லி. ஆனா சரின்னு அவருக்கு படுது, அதை மற்றவருக்கு சொல்லி கொடுக்கிறார். வாங்குற என்ன சிஷ்யன் என்ன பண்றான், இது சரிதான்னு வாங்கி கொள்கின்றான். இப்படியே என்ன செய்கின்றார்கள், அஞ்ஞானமான பரம்பரை சென்று கொண்டே இருக்கின்றது. அதே போல ஆச்சாரம், அதாவது தர்மா தர்ம விஷயத்தில் அறிவிலையும் இந்த தப்பு நடக்குது. தப்பான அறிவை சொல்லி கொடுக்கிறார்கள், அந்த அறிவிலையும் பரம்பரை இருக்கு. பிறகு வந்து சில பழக்கங்கள், தீண்டாமை, ஒருவரை நான் தொடமாட்டேன், ஜாதி, இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் தவறான பழக்கங்கள். இதெல்லாம் எங்கேயும் வேதத்துல கிடையாது. ஒரு மனிதனை வந்து பிறப்பு நாள கீழா பார்க்கிறதோ, ஜாதியினுடைய அடிப்படையில ஒருவனை கீழ்மைப்படுத்துறதோ வேதத்துல உருவாகவில்லை. இடையில ஏதோ ஒண்ணு தவறாக இப்படிப்பட்ட பழக்கங்கள் உருவாகி விட்டது. அதையும் என்ன செய்யறோம், அதையும் சில பேர் சம்பிரதாயமா பின்பற்றி வருவார்கள். அப்படி துஷ்டாச்சாரம் அதுவும் சம்பிரதாயமாக இருக்கின்றது, அதுவும் அசத் பரம்பரை தான். தவறான அனாச்சாரம் செய்யக்கூடாதத பரம்பரை பரம்பரையா பின்பற்றி வருவார்கள். கேட்டா எங்க தாத்தா அதை பண்ணார், நானும் அதை பண்ணுவேன், எங்க அப்பா வரதட்சணை வாங்கிட்டு எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணார், அதனால நானும் என்ன பண்ணுவேன்னா அதே பாவத்தை செய்வேன். இப்படி வந்து இதெல்லாம் என்னன்னா அசத் சம்பிரதாயம் அல்லது அனாச்சாரம். இந்த விதத்துல ரெண்டு இருக்கு, சரியான அறிவு, சரியான நெறி, தர்ம வாழ்க்கைய பின்பற்றி வருபவர்கள், அதுதான் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்றது. துன்மார்க்கம் இங்கு சொல்வது தவறான அறிவு, தவறான கொள்கைகள், பழக்கங்கள், எண்ணங்கள், அதை பின்பற்றி வருதல். இப்படி ரெண்டு விதமான சம்பிரதாயம் இருக்கு. அந்த ரெண்டையும் இங்கு சொல்கின்றார். இப்படி சாஸ்திரம் சொன்னதை சரியாக புரிந்து கொண்டு பின்பற்றவில்லை என்றால் அது துன்மார்க்கம், அது தவறான மார்க்கம். பிறகு சன்மார்க்கம் ஆகுமா, அது சரியான மார்க்கம் ஆகுமான, ஆகாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வந்து சன்மார்க்கத்தை தான் பின்பற்ற. ஒரு பயம் வரும் பொழுது 29வது பாடல்ல அதற்கு வந்து தாயுமானவர் ஒரு தெளிவுபடுத்துகின்றார். 28வது பாடல் இத்துடன் முடிவடைகின்றது. அதாவது இந்த உலகம் வந்து காஞ்ச மஞ்சளை போல உண்மையிலேயே நமக்கு இன்பத்தை கொடுப்பதில்லை, இல்லையே கொடுக்குதேன்னு தெரிகின்றதுனா அது தெரியுதே தவிர இல்லை. பிறகு நமக்கு சந்தோஷத்துக்கு காரணம் மனதில் இருக்கின்ற ஆசை நீங்குவதனால், அதுதான் இன்பத்தை கொடுக்குதே தவிர உண்மையிலேயே அந்த பொருள் கொடுப்பதில்லை. பிறகு வந்து இந்த உபதேசத்தை வந்து பின்பற்றுபவர்கள் சன்மார்க்கத்தில் இருப்பார்கள், இதை புரிந்து கொள்ளாதவர்கள் தவறான துன்மார்க்கத்தில் இருக்கிறார்கள். அது சம்பந்தமான விளக்கத்தை பார்த்தோம். இனி நாம்
1: அடுத்த வகுப்பில் முடிவுரை செய்வோம்.
2: ஓம் நமசிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

வடி உடை மழுவேந்தி என தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பண் புறநீர்மை. தலம் திருக்கூடலையாற்றூர். சுந்தரர் கூடலையாற்றூருக்கு செல்லாமல் திருமுதுகுன்றம் நோக்கி செல்லலானார். அப்போது சிவபெருமான் வழியிடையே ஓர் அந்தணராக நிற்க அவரை கண்டு சுந்தரர் முதுகுண்டத்துக்கு வழியாது என்று வினவினார். கூடலையாற்றூர் வழியாக செல்ல வேண்டும் என்று பெருமான் வழிகாட்டினார். சுந்தரர் கூடலையாற்றூரை அணுகியவுடன் பெருமான் மறைந்தருளினார். அந்த அதிசயம் உணர்ந்து இத்திருப்பதிகம் பாடினார். இப்பதிகத்தை பண்ணோடு பாடினால் வினை பற்று அறும் என்பது திண்ணம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: சுந்தரேச பெருமானின் வலப்புறம் அமைந்துள்ளது அங்கையற்க நம்பிக்கையாகிய மீனாட்சி தேவியினுடைய திருச்சன்னதி. இது ஒற்றாமரை குளத்தை நோக்கியவாறு அமைந்துள்ளது. ஒற்றாமரை கரையில் விபூதி விநாயகரையும் சித்தி விநாயகரையும் தொழுதபடி நாம் அம்மையின் சன்னதியை அடைகின்றோம். இரு கரத்தினர்களாகி அருளே வடிவமாக வேண்டுபவர்க்கு வேண்டியன எல்லாவற்றையும் வழங்கும் வள்ளலாக இந்த பெருமாட்டி காட்சியளிக்கின்றாள். பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இஷ்ட தேவதையாகவும் விளங்குகின்ற இந்த அம்பிகை சக்தி பீடங்களுள் ஒன்றாக கருதப்படுகின்றாள். உலகத்து உயிர்களையெல்லாம் தன்னுடைய திருக்கண் நோக்கினாலேயே காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பிகை இவள். இந்த திருச்சன்னதியை வலம் வரும்பொழுது மீனாட்சியம்மை பிள்ளை தமிழிலிருந்து சில காட்சிகளை அற்புதமாக சுவற்றில் செதுக்கியுள்ளார்கள். குமரகோபுர சுவாமிகள் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழை பாடும்பொழுது மீனாட்சி தேவியானவள் சிறு பெண் வடிவத்தில் வந்து அவருக்கு முத்துமாலையை பரிசாக அளித்தாள் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த அம்பிகை மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலை என்பவளுக்கும் மகவாக வேள்வி குண்டத்தில் எழுந்தவள். வேதங்களும் தேவதுந்துபிகளும்

முழங்க மதுரை மாநகரத்தினர் மகிழ்ச்சி பொங்க, மூவேந்தருள் பாண்டியரே சிறந்த பெருமை பெற்றவர்கள் என்ற பெயர் வரும்படியாக அக்னிதேவன் செய்த பலனாக அந்த வெள்ளிக்குண்டத்திலிருந்து ஒளிவிடக்கூடிய முத்து மாலைகளால் சுற்றப்பெற்ற சிறு கொண்டை அணிந்தவளாக அம்பிகை தோன்றிய ஒளிநாள் என்று திருவிளையாட புராணம் இந்த மீனாட்சி தேவியானவள் தடாதகை பிராட்டியாக அவதாரம் செய்ததை வர்ணிக்கின்றது. எல்லோருக்கும் இகத்தையும் பரத்தையும் அளிக்கக்கூடிய அம்பிகை இவ்வாறு பெண் குழந்தையாக தோற்றமளித்தாள் என்று அற்புதமாக குறிப்பிடுகின்றது இந்த திருவிளையாட புராணம். ஒரு பெண் பிள்ளை ஆனால் அறம் தழு நெறி நின்றோர்க்கு இக போகம் வீடு அளிக்கும் அம்மை அம்மா என்று பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார். அப்படி உமாதேவியார் திருமகளாக வந்து தோன்றுவதற்கு மலையத்வய பாண்டியனும் காஞ்சனமாலையும் எவ்வளவு தவம் செய்தார்களோ நாம் அறியோம். அப்படிப்பட்ட ஒரு தடாதகை பிராட்டியாக தோன்றியருளிய உமாதேவியானவள் மலையத்வஜன் மறைந்த பிறகு ஆட்சியை தானே மேற்கொண்டு பின்னர் கன்னிநாடு என்ற பெயரை பாண்டி நாடு பெற்றவுடன் திக்விஜயமாக புறப்பட்டு பல மன்னர்களையும் வென்று இறுதியில் கைலாயமலையை அடைந்து கைலை நாயகனாகிய சிவபெருமான் வெளிவந்தவுடன் நாணம் ஏற்பட நின்றாள். தனது மணாளன் இவனே என்று தெளிந்தாள். பெருமானும் சோமவாரத்தில் மதுரை மாநகரத்தில் வந்து நான்மறை வழியாகவே உன்னை மனம் செய்வோம் என்று மதுரைக்கு தடாதகையாரை திரும்ப அனுப்பினான். இறைவனும் அந்த நன்னாளில் தடாதகையை கரம்பற்றி வேப்பமாலை அணிந்தவனாக சோமசுந்தர பாண்டியனாக ஆட்சியை மேற்கொண்டான் என்று இந்த தலபுராணம் வர்ணிக்கின்றது. அப்படிப்பட்ட தேவ தம்பதிகள் ஆட்சி புரிந்த இந்த மதுராபுரி பல்வேறு சிறப்புகளை உடையது. இந்த அம்பிகையோடு அருள் வழங்கக்கூடிய பெருமானை ஞானசம்பந்தர் ஒரு சேர ஒரே வரியில் துதிக்கும் அழகு அலாதியானது. அங்கையற்கண்டி தன்னோடும் அமர்ந்த அளவாய் ஆவதும் இது என்று குறிப்பிடுகின்றார். இந்த தலத்தில்தான் நெல்வேலி வென்ற நெடுமாற பாண்டியன் ஆட்சி செய்த காலத்தில் சமண் சமயம் ஓங்கி சைவ சமயம் குன்றிய போது அப்பாண்டியனின் மனைவியாகிய மங்கையர்க்கரசியார் வளவர்கோன் பாவையானவள் இந்த நாட்டை மீண்டும் திருத்துவதற்கு உரியவர் ஞானசம்பந்த பெருமானே என்று தெரிந்தவளாக தனது மந்திரியான குலச்சிறை நாயனாரை வேதாரண்யத்தில் தங்கியிருந்த ஞானசம்பந்த பெருமானிடத்து தூது விடுத்து மதுரைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தாள். அதனை ஏற்ற ஞானசம்பந்த பெருமான்
தெய்வ தோழியை விளம்பியவராக மதுரையை அடைந்து இசைப்பாடி பணிந்து அடியார்கள் இதுதான் திருவாலவா என்று காட்டும்பொழுது, அப்பொழுது மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் பணிக்கூடிய அளவாய் இதுதான் என்று திருப்பதிகம் பாடியருளினார்.

பொங்கழல் ஊருவன் பூதநாயகன்னால் வேதமும் பொருள்களும் அருள வேதமும் பொருள்களும்.

இவ்வாறு குலச்சிறையாரும் மங்கையர்கரசியாரும் வழிபடும் ஆலவா இது என்று பாடியவராக திருக்கோவிலை அடைந்தார் ஞானசம்பந்த பெருமான். அளவா எண்ணலை ஆறாத அன்போடு வழிபட்டு நெய்யெல்லாம் புலகம் ஏற்பட கண்ணீர் வார திருமுன் நின்று

இவ்வாறு திரு இருக்கு குரலில் இசைத்தார் அந்த பெருமான் புகழை. பிறகு குலச்சரியார் விண்ணப்பித்தபடி அங்கு ஓர் திருமணத்தில் தங்கியிருந்தார். அந்த மடத்தில் ஞானசம்பந்தர் வந்தவுடன் பொறாமை கொண்ட சமணர்கள் அவருக்கு தீங்கி விளைவிக்க எண்ணியவராக அந்த மடத்தில் தீ வைத்தார்கள். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் இந்த தீயானது பாண்டியனை மெதுவாக பற்றட்டும் என்று ஒரு திருப்பதிகம் பாடியருளினார். செய்ய நே திரு ஆலவாய் மேவிய ஐயனே ஏ அஞ்சல்

இவ்வாறு கூறியவுடன் அந்த தீயானது பாண்டியனை மெல்ல பற்றிற்று என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. அந்த கணமே பாண்டியனுக்கு விப்பு நோய் நேரிட்டது. உடல் முழுவதும் பற்றியும் எரியும்படி ஒரு வேதனை. அப்பொழுது அதனை யார் தீர்ப்பார்கள் என்று கேட்கும் பொழுது, சமணர்கள் மயிர்பீரியால் விசிறினார்களாம், அதனால் அந்த வேதனை தீர்க்க முடியாமல் இருந்தது. அப்பொழுது திருஞான சம்பந்த பிள்ளையார் அங்கு எழுந்துருளி, கடைக்கண் நோக்கம் செய்தவுடன் சற்று அவனுக்கு அந்த துன்பம் குறைந்த மாதிரி இருந்தது. அப்பொழுது ஞான சம்பந்த பெருமான் மடைப்பள்ளி சாம்பரை எடுத்து வரச் செய்து அந்த வெப்பநோயை நீங்கும்படியாக திருநீற்று பதிகத்தை பாடி அருளி செய்தார்கள்.

இப்பதிகத்தை முழுவதுமாக பாடி நிறைவித்தவுடன் அந்த நோய் முற்றிலும் நீங்கியது. சமணர்கள் இதனால் அழுக்காறு அடைந்தவர்களாக பாண்டியனை பார்த்து, இதில் நாங்கள் ஒப்புக்கொள்ளும்படியாக எதுவும் இல்லை, ஆகவே எங்களோடு வாதுக்கு வரும்படியாக இந்த சிறுவனை கட்டளையிடுவீர்களாக என்று கூறினார்கள். அதற்கு அஞ்சாத ஞானசம்பந்த பெருமான் அந்த சமணர்களிடம் வாது செய்ய வேண்டி இறைவனுடைய உத்தரவை வேண்டி நின்றார்.

இவ்வுலகம் நின் புகழை மட்டும் வேண்டி நிற்கின்றது. ஆகவே அருள் செய்வாயாக என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு பாண்டியனுடைய சபையை அடைகின்றார் ஞானசம்பந்த பெருமான். சமணர்கள் முன் காழிப்பள்ளியார் நிற்கும்போது அதை கண்டு மங்கையர்க்கரசியார் அஞ்சினார். சமணர்கள் ஏதாவது கேடு விளைவித்து விடுவார்களோ, பாண்டிய நன்னாட்டுக்கே அந்த பழி வந்துவிடுமே என்று அஞ்சினாளாம். அப்பொழுது அதனை கண்ட ஞானசம்பந்தர், பாலன் என்று நீ என்னை கருதி அஞ்ச வேண்டாம், இச்சமணர்களுக்கு நான் எளியவன் அல்லேன் என்று அக்கணமே ஒரு திருப்பதிகம் பாடி அருளினார்.

இவ்வாறு பாடியவுடன் சமணர்கள் ஞானசம்பந்தரை புனல்வாதம் அனல்வாதம் ஆகிய இரண்டு வாதங்களும் செய்யுமாறு அழைத்தார்கள். திருநள்ளாற்று பதிகத்தை சுவடியில் இருந்ததை அனலிட்டவுடன் அது வேகாமல் பச்சையாக இருந்தது. அதனை பச்சை பதிகம் என்றும் குறிப்பிடுவார்கள். ஆனால் சமணர்கள் இட்ட ஓலைகள் கருகி போயின. இவ்வாறு அனல்வாதத்தில் தோற்றவுடன் புனல்வாதம் செய்ய அழைத்தார்கள். அவர்கள் சமய நூல்கள் யாவும் வைகை ஆற்றில் அடித்துக் கொண்டு போய்விட்டன. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருமுக பாசுரம் அதனை எதிர்த்து நீந்தி சென்றது. அதனை எடுத்து வரும்படியாக எண்ணத்துடன் குலச்சிறை நாயனார் அதனை தொடர்ந்து திரு ஏடகம் என்ற இடத்தில் அந்த பதிகத்தை மீட்டு எடுத்து கொண்டு வந்து சேர்த்தார் என்று பெரியபுராணம் குறிப்பிடுகின்றது. அந்த திருப்பாசுரத்தின் பெருமையை சேர்க்கிறார் பெருமான் விளக்கும் பொழுது ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கத்தை தந்தருளுகின்றார். அப்படிப்பட்ட ஒப்புயர்வற்ற பதிகம் இத்திருப்பதிகம். வாழ்க அந்தணர் வானவர்.

யமனர்கள் தோற்று புறங்கொடுத்து ஓடினார்கள். சைவத்தை மீண்டும் நிலைநாட்டிய அனகமந்த பெருமான் இந்த புகழியாவும் ஆலவழி அண்ணனுக்கே உரியது என்று கசிந்து உருகி ஆனந்த வெள்ளம் மெய்யெல்லாம் பொழிய கைகள் தலைமீது ஏற வேத முதல்வரை பணிந்து ஐயனே அடியேனே அஞ்சல் என்று அருளவல்ல மெய்யனே என்று வீடல் அளவாய் என்ற ஒரு திருப்பதிகத்தை அந்த பெருமானுடைய சன்னதியில் விண்ணப்பித்தார்கள். இந்த பதிகம் நித்திய பாராயணத்துக்காக சொல்லப்படுவது அவ்வகையில் உயர்ந்த ஒரு ஒரு திருப்பதிகமாதலால் இதனை நாமும் ஆலவாய அண்ணல் அருள் வேண்டி விண்ணப்பித்து அந்த பெருமானுடைய அருளை வேண்டுகின்றோம். விடல் அளவாயிலாய் விழுமியார்கள் நின்கழல் பாடல் அளவாயிலாய் பரவ

குழாயது என்ன கொள்கையே? பட்டி சீந்தால் உலாள் பாவையாள் ஓர் பாகமா, ஒட்டி சீந்தது அன்றியும் உச்சியாள் உறுத்தியா, குட்டி சீந்தாடலாய் கூடல் ஆலவாயிலாய், எட்டி சீந்த மூர்த்தியாய் இருந்தவாறு இது என்னையே குற்றம் நீ.

கருத்தும் நீ அறுத்தும் இன்பம் என்று இவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பது என் முகமனேயே முதிரும் நீ.

சதுர்முகன் கபாலம் ஏந்தும் சம்புவே கோலம் மாயினுள் முதல் குடலாலவாயினாய் பாலனாய தொண்டு செய்து பண்டும் இன்றும் உன்னையே நீலமாய கண்டனே என்னை என்று நித்தலும் சீலமாய சிந்தையில் தேர்வது இல்லை தேவரே பொன் தயங்கு இலங்கு ஒளி நலங்குளிர்ந்த புஞ்சடை பின் தயங்க ஆடுவாய் பிஞகா பிறப்பு இல்லே கொன்றையும் முடியினாய் கூடல்

அல்லால் ஓதி வந்த வாய்மையால் உணர்ந்து உரைக்கல் ஆகுமே. கரையிலங்கு கண்டனே கருத்து இல்லா கருங்கடல் துறை இலங்கை மன்னனை தோள் அடர ஊன்றினாய் மறையிலங்கு பாட.

கடே தேற்றம் இல் வினைத்தொழில் தேரரும் சமணரும் போற்றி இசைத்து நின் கழல் புகழ்ந்து புண்ணியம் கொள்ளார் கூற்று உதைத்த தாழினார்.

செய்வத்தை நிலைநிறுத்திய ஞானசம்பந்த என்ற பெருமான் குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் இன்றசீர் நெடுமாற நாயனாரும் வணங்கி ஏத்த பன்னாள் மதுரையும்பதியில் தங்கியிருந்து அவர்களுடன் பாண்டிப்பதிகள் பிறவற்றையும் தரிசித்துவிட்டு பிறகு சோழநாட்டிற்கு சென்றார் என்று பெரிய புராணம் நமக்கு உணர்த்துகின்றது. மாணிக்கவாசகருக்காக வைகை ஆற்றில் உடைப்பு ஏற்பட்டு அதனை யாரும் அடைக்க முடியாத பொழுது சோமசுந்தர் கடவுளே ஒரு பணியாளாக சென்று வந்தி என்ற கிழவிக்காக அவ்வேலையை செய்ய சென்றான். அவள் தந்த பிட்டை அமுதமாக கொண்டு திருவிளையாடல் புரிந்தான். பாண்டியன் அங்கு வந்தபொழுது இவ்வேலையால் அவனுக்கிட்ட வேலையை செய்யாமல் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு தனது பொத்திரம்பால் அடிக்க அந்த அடி ஈரேழு உலகங்களிலும் எல்லா உயிர்கள் மீதும் பட்டது என்று புராணம் குறிப்பிடுகின்றது. அப்படிப்பட்ட புஞ்சுமந்த பொன்மேனியை உடையவன் இந்த பெருமான் அவனை தனக்கு அருள் செய்த ஒரு கருணையை எண்ணி எண்ணி நைந்து உருகுகின்றார் மாணிக்கவாசகர். பல் சுமந்த பாடற் பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தல் பெம்மான் பெருந்துரையான்

கைகளும் தலை மீது ஏற கண்ணில் ஆனந்த வெள்ளம் மெய்யெல்லாம் பொழிய வேத முதல்வரை பணிந்து போற்றி ஐயனே.

0: சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பெருமான் சண்டேஸ்வர நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆச்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? சண்டேஸ்வர நாயனார் வரலாறு. சரியா, நாயனார் பேர் என்ன? சண்டேஸ்வர நாயனார். சரியா, சரி இப்ப கதைக்கு போமா? நம்ம தமிழ்நாட்டுல சோழ நாடு உங்களுக்கு தெரியும்ல. தமிழ்நாட்டுல மூணு பேரரசுல ஒரு பேரரசு சோழ நாடு இல்லையா. அந்த சோழ நாட்டுல மன்னியாறுன்னு ஒரு ஆறு பாயுது. ஆறு பேர் என்ன? மன்னியாறு. சரியா, அந்த மன்னியாற்றங்கரையில சேங்கலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. பேர் என்ன? சேங்கலூர். சரியா, இப்பெல்லாம் சேங்கலூர்னு யாருமே சொல்றது இல்ல. அந்த ஊரை சேங்கனூர் சேங்கனூர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சேங்கனூர் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. சரியா, இந்த சேங்கலூர் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான தலம். இங்க நிறைய அந்தணர்கள் இருப்பாங்க. அந்தணர்கள்லாம் எப்போது வேதம் ஓதிட்டே இருப்பாங்க, அவங்க வேள்வி செஞ்சுட்டே இருப்பாங்க, சிவ வழிபாடு நடந்துட்டே இருக்கும். அவங்கெல்லாம் ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. நல்ல ஒழுக்கத்துல நின்று நல்ல பண்புடையவர்களா வாழ்வாங்க. அதனால அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறதுனால அந்த ஊரே ரொம்ப சிறப்பான தலமா இருக்கும். சரியா, அந்த அந்தணர்கள்லாம் ரொம்ப சிறப்பானவங்களா இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்க நல்லவங்களா இருப்பாங்க. சரியா, அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு, நம்ம சோழ நாட்டுல ராஜாக்கள்லாம் முடி சூட்டிக்குவாங்க இல்லையா. ஒரு மன்னர் வந்து அரசாட்சியை எடுக்கும்போது முடி சூட்டிக்குவாங்க. அதை பட்டாபிஷேகம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பட்டாபிஷேகம் அஞ்சு ஊர்ல செய்வாங்க. அது ஒரு பெரிய விழா போல செய்வாங்க அவங்க சோழ ராஜாக்கள். சரியா, அஞ்சு ஊர்ல அவங்க வந்து முடி சூட்டிக்குவாங்க. அந்த அஞ்சு ஊர் என்னென்ன தெரியுமா? தஞ்சாவூர், உறையூர், தில்லை, சேங்கலூர், கருவூர். சரியா, அஞ்சு ஊர் என்னென்ன? தஞ்சாவூர், உறையூர், தில்லை, சேங்கலூர், கருவூர். சரியா, இந்த சேங்கலூர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற சேங்கலூர். சரியா, அதனால சேங்கலூருக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான நகரம் அந்த காலத்துல. சரியா, இப்ப என்னாகும்? இந்த சேங்கலூர்ல ஒரு எச்சதத்தன் ஒருத்தர் இருப்பார். இந்த அந்தனர் குலத்துல எச்சதத்தன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட துணைவியார் பவித்திரை. சரியா, அவர் பேர் என்ன? எச்சதத்தன். துணைவியார் பேரு பவித்திரை. சரியா, எச்சதத்தன் வந்து நல்லதும் கெட்டது ரெண்டோட கலவை. சரியா, நல்லதும் செய்வாரு கெட்டதும் செய்வார், அப்படி ஒரு கலவை. அந்த மாதிரி குணத்தோட கலவை அவரோட குணம். சரியா, அவங்க துணைவி பவித்திரை இல்லையா. அவங்க ரொம்ப நல்லவங்க, எப்போது தூய்மையாவே இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்க, மனசுல எல்லோரும் நேரமும் நல்லதே நினைப்பாங்க. நிறைய தவமுடையவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. சரியா, எப்போதுமே தூய்மையாவே இருக்கவங்க. சரியா, அப்படி ஒரு நல்ல ஒரு அம்மா. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை. சரியா, அந்த குழந்தைக்கு பேரு விசார சருமனார். குழந்தை பேரு விசார சருமன். மதிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு விகுதி சேர்ப்பாங்கல்ல, ஆறு விகுதி, அதை சேர்த்து அவரை விசார சருமனார்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஞானத்துல ரொம்ப பெரியவர். வயசுல குழந்தையா இருந்தாலும் ஞானத்துல ரொம்ப பெரியவர் அவரு. அதனால அவர் எல்லாரும் விசார சருமனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த விசார சருமனார் என்ன, அவரு ஐந்து வயதாகும்போது அவரை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. அங்கெல்லாம் வேத பாடசாலை தான் இருக்கும். பள்ளிக்கூடம்னா நம்ம படிக்கிறோம்ல அந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்காது, வேத பாடசாலையில சேர்ப்பாங்க. ஏன்னா அந்த அந்தன சிறுவர்கள்லாம் எப்போதுமே வேத ஓதணும். அவங்க வேள்வி செய்யறதுக்கெல்லாம் வேத ஓதணும் இல்லையா. அதனால அவங்கெல்லாம் வேதம் கத்துக்குவாங்க. வேத பாடசாலையில போய் அந்த குழந்தைய சேர்த்திருப்பாங்க. அவரோட அந்த ஞானம் வந்து ரொம்ப சிறப்பான ஞானமா இருக்கும். அவருக்கு இருக்கிற அறிவை பார்த்து அவங்களோட ஆசிரியர்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இவ்வளவு ஞானம் அப்படின்னு அவங்க ஆசிரியர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சின்ன குழந்தைக்கு அவ்வளோ ஞானம் இருக்கும். எல்லா கலைகள் எல்லா ஞானம் எல்லாத்தோட பூரணம் நம்ம சிவபெருமான் தான் அப்படிங்கிறது நல்லா தெரியும். சரியா, எல்லா கலைகளுடைய பூரணம் டோட்டாலிட்டி இல்லையா, முழுமை. அது நம்ம பெருமான் தான், நம்ம சிவபெருமான் தான் எல்லா நன்மைகளுக்கும் பூரணமானவர். இல்லையா, இந்த உண்மை சாரசர்மன் தெரியும். ஏன்னா அவர் முற்பிறவிலேயே அவருக்கு நல்ல ஞானம் கிடைச்சிருக்கோம், அந்த ஞானத்துடைய தொடர்ச்சி இந்த பிறவியில அவருக்கு இருக்கும். அதனால அவருக்கு சிவபெருமான் தான் முழு முதல், அவர் தான் எல்லாத்துக்கும் முதலானவர் அப்படிங்கறது அந்த உண்மை அவருக்கு நல்லா தெரியும். சரியா, விசாரசர்மனுக்கு சரியா. அதனால அந்த ஞானத்தை பார்த்து எல்லா ஆசிரியர்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு அந்தன சிறுவர் நம்ம விசாரசர்மன் இல்லையா. சரி, இப்ப என்ன ஆகும், அவருக்கு 7 வயசு ஆகும்போது அவருக்கு பூணூல் சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. பூணூல் சடங்குனா அவங்களுக்கு தெரியும்ல, உபநயனம் சொல்லுவாங்க. ஒரு பூணூல் போடுவாங்க, அதுல என்ன அர்த்தம் தெரியுமா, பூணூல் போடுறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, என்னுடைய குல வழக்கத்துப்படி நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக செய்வேன், என்னுடைய குல ஒழுக்கத்தை நான் காப்பேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிறது தான் பூணூல் சடங்கு. சரியா, இந்த பூணூல் சடங்கு அச்சாரசர்மன் செய்வாங்க. அப்ப 7 வயசு அவருக்கு. இப்போ வேத பாடசாலைக்கு அவர் என்ன பண்ணுவார், தன்னோட எல்லா மற்ற நண்பர்கள்லாம் இருப்பாங்க இல்லை, சின்ன சின்ன சிறுவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்துட்டு வேத பாடசாலைக்கு அவர் போயிட்டு இருப்பார். சரியா, இப்போ என்ன ஆகும், அவங்க ஊர்ல அந்தணர்கள் அந்த இருக்கிற அந்த அந்தணர்கள் வீடுகள்லாம் எல்லா வீட்லேயும் பசுமாடு வச்சிருப்பாங்க. சரி, அந்த பசுமாடு எல்லாம் ஒரு இடையில என்ன பண்ணுவான், எல்லா பசுமாடையும் எல்லா வீட்டிலேருந்து ஓட்டிட்டு போய் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விடுவான். தினமும் சாயந்தரம் அவன் வீட்டில் கொண்டு வந்து விடுவான். தினமும் காலையில மாடுகளை ஓட்டிட்டு போவான், மேய வச்சு தண்ணி குடிக்க வச்சு திரும்பி கொண்டு வந்து சாயந்தரம் வீட்டில் விடுவான். இது அந்த ஊர்ல எப்போது வழக்கமா நடந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு நாள் இதே மாதிரி நம்ம விசாரகர்மர் வந்து வேத பாடசாலைக்கு போயிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல என்ன ஆகும், ஒரு இந்த இடையில வந்து மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப ஒரு வீட்டுல ஒரு பசு மாடு அப்பதான் கண்ணுக்குட்டி போட்டிருக்கும், சின்ன கண்ணுக்குட்டி அப்பதான் பிறந்திருக்கும். சரியா, அந்த மாடு வந்து அப்போதான் சின்ன கண்ணுக்குட்டி போட்டுக்கிறதுனால அதுக்கும் உடம்பெல்லாம் நோவு இருக்கும் இல்லையா, பாவம், அது இப்போ தான் கண்ணுக்குட்டி எழுந்து இருக்குது இல்லையா, அதனால அதுக்கும் உடம்பெல்லாம் நோவு இருக்கும். அப்போ அந்த அந்த அந்த மாடும் அந்த கண்ணுக்குட்டியும் அந்த கூட்டத்தில் போகும். போகிறப்ப என்னாகும், அந்த மாடு பக்கத்தில் போகிற இடையில முட்டை பார்க்கும். சரியா, அப்போ அந்த இடையில என்ன பண்ணுவான், என்ன முட்டை வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கையில் இருக்க கோல் எடுத்து அந்த மாடு அடி அடின்னு அடிச்சிடுவான். அந்த பசு மாடு பாவம்ல, அது இப்பதான் கண்டுக்குட்டி போட்டிருக்கு, அப்ப அதுக்கு உடம்பெல்லாம் நோவு இருக்கும். எப்போதும் புதுசா கண்டுக்குட்டி போட்டா அந்த மாடை வந்து ரொம்ப அதுக்கு வேண்டிய ஓய்வு கொடுத்து அதுக்கு வேண்டிய மருந்துகள்லாம் கொடுத்து அதை நல்லா பேணி பாதுகாத்து வழி எடுக்கணும். அப்பதான் அந்த மாடு திரும்பவும் நல்ல ஆரோக்கியத்தோட வரும், நிறைய பால் கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி செய்யாம இடையில என்ன பண்ணிடுவான், குச்சி எடுத்து அந்த மாடை அடி அடினு அடிச்சிருவான். அதான் நம்ம விசாரசர்மர் பார்த்துட்டு பதறி போயிடுவாரு. பதறி போயிட்டு என்ன பண்ணுவாரு, ஓடி வந்து என்ன சொல்லுவாரு, என்ன நீ இப்படி அடிக்கிற, பசுமாட்டோட அருமை உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு தெரியுமா, பசுமாடு எல்லா உலகத்துல இருக்க எல்லா புண்ண தீர்த்தங்களுடைய இருப்பிடம் பசுமாடு. சரியா, அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவா தெரியுமா, பசுமாடு ஒரு ஒரு நாளும் அது கொடுக்குற அந்த ஆணைந்து நம்ம சாமிக்கு அபிஷேகத்துக்கு ரொம்ப பிடித்தமான ஒண்ணு. ஆணைந்துனா என்ன, பசுவிடமிருந்து கிடைக்கிற 5 பொருள்கள். அது என்னென்ன, பால், தயிர், நெய், பசுவினுடைய சாணம், கோசலம். கோசலம் அப்படின்னா பசுவினுடைய சிறுநீர். இந்த 5 சேர்ந்து கலந்து அதை பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது சாமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அபிஷேக பொருள். சரியா, இந்த ஆணையத்துக்கு வந்து எல்லா கிருமிகளை அழிக்கிற சக்தி உண்டு, அதனால அது எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவாங்க. எல்லா பூசையில கூட இந்த ஆணை இந்த முதல்ல எல்லா இடத்துலயும் தெளிச்சுட்டு தான் பூசையவே ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான இந்த ஆணைந்து பசுமாட்டுல இருந்துதான் கிடைக்குது. அப்புறம் அந்த பசுஞ்சாணத்துல இருந்துதான் நம்ம நம்ம பூசிக்கிறோம்லையா, தினம திருநீர், அது கூட பசுஞ்சாணத்துல இருந்துதான் செய்யறாங்க. பசுமாட்டுடைய உடம்புல எல்லா தெய்வ சக்திகளும் குடியிருக்கும், அதனால பசுமாடு ரொம்ப சிறப்பான ஒண்ணு. எல்லா பிறப்புகள்லையுமே எல்லா பிறவி எடுக்கிற எல்லா உயிர்கள்லையும் பசுமாடா ஒரு பிறவி எடுத்தா அது ரொம்ப சிறப்பு, ரொம்ப உயர்வான ஒரு பிறப்பு. சரியா, என்ன அப்புறம் இன்னொன்னு, நம்ம சாமி வந்து விடை மேல தானே வர்றாரு, ரிஷபம். ரிஷபம்னா காளை இல்லையா, அந்த காளை ஆண் பால், பசு பெண் பால் இல்லையா. அப்ப காளையுடைய அந்த மாடு, மாடுங்கிற குலம் தான் பசுமாடு இல்லையா. அப்போ நம்ம சாமிக்கு ரொம்ப பிடிச்ச விடை காளை, காளையுடைய குலம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பசுமாடை அடிக்கலாமா, அடிக்க கூடாது இல்லையா, அதை பேணி பாதுகாக்கணும் இல்லையா. அப்போ விசாரசர்மன் என்ன சொல்லுவாரு, நீ இந்த மாதிரி பண்ணாத, பசுவினுடைய அருமை தெரியாம நீ இந்த மாதிரி போட்டு அடிக்கிற, அதனால இனிமே நீ இந்த பசுவை மேய்க்கிற தொழில விட்டுடு, நானே பசுமாடெல்லாம் மேய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், தானே அந்த தொழிலை எடுத்துக்குவார். பசுக்களை எல்லாம் மேய வச்சு கூட்டிட்டு வர்ற தொழிலை விசார பெருமனார் எடுத்துக்குவார். சரியா, அந்த ஊர்ல எல்லாரும் சரின்னு சொல்லிடுவாங்க அந்த வேலையை செய்யறதுக்கு. சரியா, அவர் நினைப்பாரு நம்ம சிவபெருமானுக்கு செய்யற சிவத்தொண்டு அது. ஏன்னா சிவபெருமான் திருவடியை பேணி பாதுகாக்கிறது எவ்வளவு ஒரு சிறப்பான சிவத்தொண்டோ, அதுக்கு சமமானது பசுமாடுகளை பேணி பாதுகாப்பது அப்படின்னு அவர் நினைப்பார். அதனால அந்த பசுக்களை எல்லாம் பேணி பாதுகாக்கிற தொழிலை அவர் தொண்டுன்னு நினைச்சு செய்வார். சரியா, இப்போ என்ன பண்ணுவார், அந்த பசுமாடையெல்லாம் நல்லா கூட்டிகிட்டு போய் நல்ல ஒரு கொஞ்சம் தூரம் அவங்க ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போவார். அவங்க ஊர் சேங்கியலூர் இல்லையா, அந்த சேங்கியலூர்லேருந்து நல்ல ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நல்ல ஒரு மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே பச்சை பசேல்னு புல்லெல்லாம் அழகாக வளர்ந்துருக்கும். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார் மாடுகளை எல்லாம் கூட்டிகிட்டு போய். அங்கே நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற நல்ல புல்லை மேய வச்சு, நல்ல சுத்தமான தண்ணியை குடிக்க வச்சு, அப்புறம் நல்ல நிழலில் அந்த மாடுகளையெல்லாம் படுக்க வைப்பார். அப்போ மாடுகள்லாம் நல்ல நிம்மதியாக அந்த நிழலில் படுத்து தான் பார்த்த புல்லெல்லாம் நல்லா அசை போடும். சரியா, உங்களுக்கு தெரியுமா அசை போடுதல் அசை போடுதல்னு ஒன்று உண்டு. மாடு எப்போதும் முதல்ல புல்லு மேயும் போது அவசர அவசரமாக எல்லா புல்லையும் சரியாக மென்று விழுங்காமல் அப்படியே விழுங்கிடும். அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, ஒரு இடத்துல வந்து அமைதியாக படுத்துக்கிட்டு அந்த வயிற்றுக்குள்ளே இருந்த அந்த உணவு அரைகுறையாக மென்று விழுங்கிருக்கு இல்லையா, அந்த உணவை திரும்ப வெளியில் எடுத்து வாயில் கொண்டு வந்து நல்லா மென்று திரும்ப விழுங்கும். அதுக்கு அசை போடுதல்னு பேர். அப்படி அசை போட்டாதான் அந்த மாடு நல்ல பால் கறக்கும். சரியா, அந்த சாப்பிட்ட புல்லெல்லாம் அதுக்கு நல்ல உடம்புல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னா அந்த அசை போடுதல் ரொம்ப முக்கியம். உடம்புக்கு சரியில்லாமல் போச்சுன்னா மாடு அசை போடுறதை விட்டுடும். அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க மாடுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதனால் அசை போடுதல் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா, அப்போ இவர் என்ன பண்ணுவார், விசார சர்மனார் அந்த மாடுகளெல்லாம் நல்லா மேய வச்சு தண்ணி குடிக்க வச்சு நிழலில் கொண்டு வைப்பாரா, அப்போ எல்லா மாடுகளும் நிம்மதியாக அசை போடும். அப்போ நல்ல பால் கறக்கும். முன்ன எவ்வளோ பால் கறந்துச்சோ அதை விட அதிகமாக பால் கறக்கும் இப்போ. ஏன்னா அந்த மாடுகள்லாம் நிம்மதியாக இருக்குதுங்க, சந்தோஷமாக இருக்குதுங்க இல்லையா. அதனால அந்த மாடுகளுக்கெல்லாம் விசார சர்மனார் மேலே அப்படி ஒரு அன்பு. விசார சர்மருக்கும் மாடுகள் மேலே ரொம்ப அன்பு. சரியா, அவர் அன்போடு அதை கவனிப்பார். அந்த மாடுகளும் தன்னோட கன்று குட்டியை விட்டு பிரிஞ்சால் கூட அதில் கவலைப்படாது. ஆனால் விசார தர்மனை விட்டு பிரியவே பிரியாதுங்க. அப்படி மாடுகள்லாம் ரொம்ப அன்போடு இருக்குங்க. சரியா, இப்படி தினமும் இவர் மேய்ச்சலை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் என்ன பண்ணுவார், அவரவர் வீட்டு மாடு அவரவர் வீட்டில் கொடுத்துருவார். சரியா, அவங்க பால் கறந்துக்குவாங்க. சரியா, அப்போ பால் நிறைய கிடைக்கும். அப்போ ஊரில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். பரவாயில்லையே, விசார சர்மருக்கு மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சப்பறம் நம்ம மாடுகள்லாம் நிறைய பால் கொடுக்குதே, பரவாயில்ல அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரியா, இது தினமும் நடந்துட்டு இருக்கும். இப்போ எல்லாரும் விசார சர்மர் எப்போதுமே சிவசிந்தனையிலே இருப்பார். சரியா, இது மாடு மேய்க்கும் போது கூட அவருக்கு அந்த சிவசிந்தனை தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இப்போ மாடுகள்லாம் என்ன பண்ணும், விசார சர்மரை பார்த்தோடனே அன்பால் தானே அப்படியே பால மடியிலேருந்து தானே சொரியும். கறக்க வேண்டியதே இல்லை, தானே சொரியும். விசார சர்மரை பார்த்தோடனே மாடெல்லாம் அப்படியே பால தானே பொழியும். சரியா, இதை வந்து என்ன பண்ணுவார், குடத்தில் அந்த பொழிகிற பாலை இவர் குடத்தில் பிரிச்சுக்குவார். பிரிச்சுட்டு என்ன பண்ணுவார், இந்த குடத்தில் இருக்க பாலை வச்சு நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, மாடுகளெல்லாம் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அங்கே ஒரு ஆத்தி மரம் இருக்கும். ஆத்தி மரம்னா என்ன, ஒரு வகை மரம் அது. அத்தி மரம் வேற, ஆத்தி மரம் வேற. சரியா, இந்த ஊரில் ஆத்தி மரத்துக்கு அடியில் நம்ம விசார சர்மனார் என்ன பண்ணுவார், மணலால் அழகாக ஒரு லிங்கம் பண்ணுவார். பண்ணி அப்படியே ஒரு கருவறை போல பண்ணி, அப்புறம் அப்படியே ஒரு கோயில் பிரகாரம் போல பண்ணி, கோயிலுடைய மதில் சுவர் போல பண்ணி, கோபுரமெல்லாம் பண்ணி மண்ணிலேயே எல்லாம் செஞ்சிருவார். சரியா, சிவன் கோயில் கட்டி அதில் சிவலிங்க திருமணி செஞ்சு எல்லாம் மணல்லையும் செஞ்சிருவார். செஞ்சுட்டு என்ன பண்ணுவார், அங்கே இலையெல்லாம் ஒன்றா எடுத்து அப்படியே ஒரு கிண்ணம் போல தொன்ன மாதிரி பண்ணிக்குவார். பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஆத்தி மரத்தோட பூவை பறிச்சுக்குவார். இன்னும் பக்கத்துல எல்லாம் போய் சாமிக்கு வேண்டிய பூசைக்கு வேண்டிய பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுவார். சரியா, அப்புறம் மாடு தானே பொழிகிற பால் இருக்கு இல்லையா, அதை குடத்தில் பிடிச்சிட்டு வந்து அதை வச்சுக்குவார். அப்புறம் பூசைக்கு வேண்டிய எல்லா சாமானும் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவார். கிடைக்காததெல்லாம் என்ன பண்ணுவார், மனசாலேயே கிடைச்ச மாதிரி நினச்சி அந்த இடத்துல வச்சுக்குவார். சரியா, மானசீகமாக அந்த பூசை பொருள்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிக்குவார். நினச்சிட்டு என்ன பண்ணுவார், அப்படியே அந்த குடத்தில் இருக்க பால் எடுத்து அப்படியே அந்த மணலால் சிவலிங்கம் பண்ணியிருக்கார் இல்லையா, அந்த சிவலிங்கத்துக்கு அழகாக அபிஷேகம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்க பூவெல்லாம் சாமிக்கு வச்சு எப்போதும் அப்படியே சிவ பூசை பண்ணிக்கிட்டே இருப்பார். சரியா, அப்படியே அவர் மனசெல்லாம் அப்படியே சிவத்திருத்த ஒன்றி போயிடும். இது தினமும் நடக்கும். சரியா, அப்போது ஒருத்தன் வந்து அவங்க ஊரில் ஒருத்தன் இங்கே பார்த்துருவான். பார்த்துட்டு அவன் என்ன நினப்பான், பாரு இந்த மாடுகள் எல்லாம் மேய்க்கக்காரன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு விசார சர்மர் மாடுகள் இருந்து பாலை கறந்து மண்ணில் கொட்டி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், போய் இதை போய் முதல்ல அவங்க அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் என்ன பண்ணுவான், வேகமாக போய் அவங்க அப்பாட்ட அவங்க ஊரில் இருக்கிற அந்த சபையெல்லாம் இருக்கும் இல்லையா, பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லுவான், எல்லா பாலெல்லாம் கறந்து விசார சர்மர் மண்ணில் கொட்டி விளையாடுறாரு நமக்கெல்லாம் அதனால பால் குறைவாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் சொல்லுவான். அவனுக்கு என்ன தெரியும், சிவபூசையை பற்றி இல்லையா, அவன் நினச்சிக்குவான் மண்ணில் கொட்டி விளையாடுறாரு மண்ணில் கொட்டி வீணடிக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்குவான். அப்போ அவங்க அப்பாவை கூப்பிட்டு விடுவாங்க எல்லாரும், கூப்பிட்டு என்ன உன் பையன் அப்படி பண்ணுறாராமே, உன் பையன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரியவங்கெல்லாம் கேட்பாங்க அவங்க அப்பாட்ட. அப்போ அவங்க அப்பா, ஐயோ எனக்கு தெரியாதுங்க, நீ பையன் அப்படி செய்யறது எனக்கு தெரியலை, சரி நான் வந்து உடனே இதை அடுத்து நீ நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இனிமே நடந்தால் அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுவார், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவார். வந்துட்டு மகன்கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டார், விசார சர்மலார் வீட்டில் இருப்பார் ஆனால் அவர்கிட்ட இவர் தாலை கொட்டி விளையாடலையா அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டார். கேட்காம என்ன பண்ணுவார், நாளைக்கு நம்மளே கூட போய் பார்க்கணும், பார்த்து இவர் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது பார்க்கணும் நாளைக்கு அப்படின்னு சைலண்ட்டாக இருப்பார். இருந்துட்டு அடுத்த நாள் என்னாகும், விசார சர்மலார் எப்போதும் போல் மாடுகளெல்லாம் கூட்டிகிட்டு போவார், மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போவார் சரியா. அந்த கூட்டிகிட்டு போகும்போது இந்த அப்பா பின்னாடியே போயிட்டு என்ன பண்ணுவார், அங்கே வந்து ஒரு குறா மரம் இருக்கும், குறா மரம்ங்கிறது ஒரு இன்னொரு வகை மரம் சரியா, அந்த மரத்து மேலே ஏறி ஒழிஞ்சு உட்காந்துக்குவார். உட்காந்துட்டு மகன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே இருப்பார். இவர் என்ன பண்ணுவார், எப்போதும் போல் மணல்லிங்கம் வைப்பார், அங்கே மண்ணியாத்தில் போய் குளிச்சுட்டு வந்துட்டு பூசை பண்ண உட்காந்துக்குவார். மணல்லிங்கம் அமைச்சு பூ எடுத்துகிட்டு வந்து மாடுகள் பொழிஞ்ச அந்த தானே பொழிஞ்ச அந்த பால் இருக்கு இல்லையா அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகத்துக்கு வச்சுட்டு எப்போதும் போல இவர் பூசை பண்ண ஆரம்பிச்சிடார். அப்போ அவங்க அப்பா அங்கே குறா மரத்து மேலேருந்து பார்த்துட்டு கோவம் வந்துடும், ஓ நீ இப்படித்தான் தினமும் செய்தியா நீ, அப்போ ஊர்க்காரங்கெல்லாம் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ரொம்ப கோபமாக வேகமாக மரத்துலேருந்து இறங்கி வந்து என்ன பண்ணுவார், இவர் பூசை பண்ணிட்டு இருக்க இடத்துல ஒரு குச்சி கிடக்கும், அந்த குச்சி எடுத்து ஓகே அந்த முதுகில் அடிப்பார் சரியா. அது அவருக்கு தெரியவே தெரியாது, குழந்தை முதுகில் அடித்தது கூட அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த குழந்தை பூசை பண்ணிகிட்டே இருக்கும் சரியா. அப்போ என்ன பண்ணுவார், நல்ல கடுமையான வார்த்தைகளால் திட்டுவார் அவங்க அப்பா, அதுவும் அவர் காதலையே விழாது, விசார சர்மர் காதில் விழவே விழாது, அவர் வாட்டுக்கு பூசையில் மூழ்கி ஏற்பார். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன காதில் விழாத மாதிரி நீ பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அவங்க அப்பா நினச்சிட்டு என்ன பண்ணுவார், அந்த பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக பால் குடத்தில் வச்சுருக்காரு இல்லையா அதை ஒழி எத்திடுவார், காலை வச்சு எத்தி விட்டுருவார். அப்போ அப்படியே அந்த பால் குடம் உருண்டு பாலெல்லாம் சிந்திடும். அப்போ இப்படி திரும்பி பார்ப்பார், இப்போ சிவபூசைக்கு இடையூறு வந்துருச்சு இல்லையா, அவங்க அப்பா பண்ண வேலையால் சிவபூசைக்கு இடையூறு வந்துருச்சு. இப்போ உடனே விசாரசர்மனார் அப்படியே அந்த அவரோட பூசையிலேருந்து கலைஞ்சு அவன் அப்படியே திரும்பி பார்ப்பார் அவங்க அப்பா, ஓ அப்பா தான் இந்த வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், பக்கத்தில் ஒரு குச்சி கிடக்கும், அந்த குச்சி எடுத்து அப்படி பார்த்துன்னு அவங்க அப்பா காலில் போட்டுருவார் சரியா. அவர் சிவபூசைக்கு இடையூறு செஞ்சார் இல்லையா, அதனால அந்த குச்சி என்னாகும், அப்படியே மழுவா மாறி அவங்க அப்பாவுடைய ரெண்டு காலையும் அப்படியே தரிச்சிடும். அவங்க அப்பா ரெண்டு கால் வெட்டுப்பட்டு அப்படியே கிழவு தருவார் சரியா. அப்புறம் விசார சர்மர் என்ன பண்ணுவார், ஐயோ அப்பா காலை வெட்டிட்டமேலாம் நினைக்க மாட்டார், அவர் வாட்டுக்கு பூசையை திரும்ப கண்டினியூ பண்ணிடுவார் சரியா. பூசை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அவருக்கு எந்த சலனமும் இருக்காது, அவர் வாட்டுக்கு பூசையில் அப்படியே மனசு திரும்ப ஒன்றிடும். எப்படி இருக்கும்ல, இதை நினைச்சே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு மனசு ஒன்றி பெருமான மனசில் எடுத்து அவர் பூசை பண்ணுவார் சரியா. உலகத்தில் தன்னை சுற்றி என்ன நடந்தால் அவருக்கு தெரியாது, ஆனால் சிவபூசைக்கு இடையூறு வந்தால் மட்டும் உடனே அதை என்ன எதுன்னு கவனிச்சிருவார் இல்லையா. இப்படி விசார சர்மர் அப்படியே அந்த சிவபூசையில் அப்படியே கண்டினியூ பண்ணுவார் என்ன. அப்போ நம்ம சாமி அந்த அவரோட அந்த அன்புக்காக அந்த சாமி எழுந்தருளிடுவார் சரியா. இப்போது இந்த பூசை பண்ணார் இல்லையா, மண்ணியாற்றங்கரையில் ஒரு இடத்துல பூசை பண்ணார் இல்லையா, அந்த இடம் இப்போ திரு ஆப்பாடி அப்படிங்கிற பேரில் இருக்குது சரியா. அந்த திரு ஆப்பாடியில் சாமி பேர் என்ன தெரியுமா, பாலுகந்த நாதர். ஏன்னா நம்ம விசார சர்மனார் அபிஷேகம் பண்ண பாலை உகந்து எடுத்துக்கிட்டார் நம்ம சாமி இல்லையா, அதனால அவருக்கு பால் உகந்த நாதர்னு அர்த்தம் பேர் சரியா. உகந்தன்னு என்ன அர்த்தம், விரும்பிய விருப்பப்பட்டன்னு அர்த்தம் சரியா. பால் உகந்த நாதர் அங்கே சாமி பேர் திரு ஆப்பாடி சரியா. இதை குறித்து வச்சுக்கோங்க, இந்த ஆப்பாடி வந்து சேங்கலூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் இப்போ போனால் கூட பார்க்கலாம், செங்கலூரில் ஒரு கோயில் உண்டு, ஆப்பாடியில் இன்னொரு கோயில் உண்டு சரியா. இதை குறித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விசார சர்மனார் பண்ண அந்த அன்பான பூசையால் நம்ம சாமி எழுந்தருளினார். பெரிய ஒரு மன எழுந்தாரா அவரு என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படியே அந்த விசாரசரமனாருடைய அன்பை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீ என் மேல இவ்வளவு அன்போட நீ பூசை பண்ண, இந்த பூசையால என் மேல் கொண்ட அன்புனால நீ உங்க அப்பாவையே இழந்துட்ட. இப்ப உங்க அப்பா இறந்து போயிட்டாரு இல்லையா, நீ உங்க அப்பாவையே இழந்துட்ட. ஆனா நான் உனக்கு அப்பாவா இருப்பேன் அப்படின்னு நம்ம சாமி சொல்றாரு. சிவபெருமான் தானே வந்து தன்னைய விசாரசர்மனாருக்கு அப்பாவா கொடுக்கிறாரு. விசாரசர்மனார தன்னோட மகனா ஏத்துக்கிறாரு. அப்ப எவ்வளவு சிறப்பு இல்லையா, சரியா? அப்போ நம்ம விசாரசர்மனார் அப்படியே எழுந்து அப்படியே பெருமான வணங்கி நிக்கிறாரு. ஏன் அப்போ சாமி என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த அந்த அவர் சின்ன குழந்தை தானே விசாரசர்மனார், ஒரு 7 வயசு சின்ன குழந்தை தானே. அப்படியே அந்த குழந்தைய கையால் தூக்கி அப்படியே கட்டி அணைச்சு உச்சி மோந்து அப்படியே மகிழ்ந்து போறாரு சாமி. ஒரு அப்பா ஒரு மகனை கொஞ்சம் போது எப்படி கொஞ்சுவாங்கல்ல, எப்படி கொஞ்சுவாங்க அப்பா மகனை தூக்கி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சுவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம சிவபெருமான் விசாரசர்மனார தூக்கி அப்படியே உச்சி மோந்து கட்டி அணைச்சு கொஞ்சுறாரு. அப்படி மகிழ்ந்து போறாரு நம்ம சாமி, சரியா? அப்போ இப்ப நம்ம சாமி தொட்டு தூக்குனார் இல்லையா, அதனால விசாரசர்மருடைய உடம்பெல்லாம் அப்படியே ஒரு ஒளி வந்துடும், அப்படியே உடம்பே பிரகாசமாயிரும். ஏன்னா நம்ம சாமி தொட்டு தூக்குனார் இல்லையா, அதனால இந்த மாயா உடம்பு அப்படியே ஒளி உடம்பா மாறிடும், சரியா? அப்புறம் என்ன சொல்வார் தெரியுமா நம்ம சாமி? உன்னைய நான் என்னோட தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தலைவனாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். என்னுடைய சிவத்தொண்டர்கள், சிவத்தொண்டர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உன்னைய தலைவனாக்குவேன் ஆக்கியிருக்கேன். அப்புறம் நான் உண்பது உடுப்பது சூடுவது இது எல்லாம் இனி உனக்கு அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நம்ம கோயிலுக்கு போகும்போது என்ன பண்றோம், தேங்காய் பழம் கொண்டு போறோம், மாலை கொண்டு போறோம், ஏதோ நைவேத்தியம் கொண்டு போறோம் இல்லையா, அது எல்லாம் சிவபெருமான் உண்பதில்லை, அது எல்லாமே அந்த புது துணி கொண்டு போறோம், புது வேட்டியெல்லாம் கொண்டு போறோம்னா சாமிக்கலாம், அது எல்லாமே நீங்க ரெண்டே சனாயனாருக்கு தான் வந்து சேரும், சிவபெருமானுக்கு இருக்காது. சிவபெருமான் உண்பதும் இல்லை உறங்குவதும் இல்லை இல்லையா, அவருக்கு நம்ம கொண்டு போற எல்லாமே சண்டே சனாயனாருக்கு தான் வந்து சேரும் சிவன் கோயில்கள்ல, சரியா? அந்த இதை வந்து நம்ம சாமி வரமா கொடுத்தாரு, விசாரசர்மருக்கு அதை வரமா கொடுத்து நான் உண்பது உடுப்பது சூடுவது எல்லாம் உனக்காக அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, அவரு உனக்கு சண்டீசன் என்னும் பதம் தந்தோம் அப்படின்னு சொல்லுவார், சரியா? சண்டேசர் அப்படிங்கிறது ஒரு பதவி, சரியா? சண்டேசன் எனும் பதம் தந்தோம் அப்படின்னு நம்ம சாமி சொல்லிடுவார். சொல்லிட்டு என்ன செய்வார் தெரியுமா, தன்னோட ஜடாமுடியில அழகா எப்போதுமே கொன்றை சூடியிருப்பாரு நம்ம சாமி. சாமிக்கு பெரிய ஜடாமுடி உண்டு இல்லையா சிவனுக்கு, அந்த ஜடாமுடியில எப்போது கொன்றை சூடியிருப்பார். கொன்றை வந்து நல்ல ஒரு எல்லோ கலர் மலர் இல்லையா, அந்த கொன்றை மாலை அப்படியே எடுத்து அப்படியே அந்த விசாரசர்மருக்கு அதை சூட்டி அப்போ உனக்கு சந்தேசனும் பதம் தந்தோம்னு சொல்லிடுவார், சரிங்களா? இப்போ சந்தேசநாயனார் ஆயிட்டாரு. யாரு? நம்ம விசாரசர்மனார். விசாரசர்மர் இப்போ சந்தேசநாயனார் ஆயிட்டார். இப்ப என்னாகும், வானத்துல இருந்து அப்படியே எல்லா தேவர்கள்லாம் மலர் மாறி பொழிவாங்க, சரியா? அப்படியே தேவகானம் இசைக்கும், எல்லாரும் ஆடுவாங்க பாடுவாங்க மகிழ்ச்சியில, எல்லாரும் ஆடுவாங்க, தேவலோகமே ஆடும், எல்லாரும் தேவர்கள்லாம் ஆடுவாங்க, சரியா? அப்புறம் அவங்க அப்பா வந்து கால் வெட்டு போய் வெட்டு பட்டுக்களை விழுந்துட்டார் இல்லையா, விழுந்து இறந்தார் இல்லையா, அவருக்கும் நம்ம சாமி சிவலோக பதவி கொடுத்துருவார். ஏன்னா விசாரசர்மர் மாதிரி ஒரு நல்ல ஒரு சிவ சிந்தனையுடைய ஒரு குழந்தையுடைய கையால அவர் வெட்டுப்பட்டார் இல்லையா, அதனால சாமி அவருக்கு சிவலோக பதவி கொடுத்துருவாரு அவங்க அப்பாவுக்கு, சரியா? நம்ம விசாரசர்மனை மகனாரா ஏத்துக்குவாரு. அவங்க அப்பாவுக்கு அவர் தவறே செஞ்சிருந்தாலும், அவர் சிவ பூசைக்கு இடையூறே செஞ்சிருந்தாலும் அவருக்கு சிவலோக பதவி கொடுத்துருவாரு நம்ம சாமி. எதனால தெரியுமா, விசாரசர்மர் மாதிரி ஒரு நல்ல சிவசிந்தனையுடைய குழந்தையோட கையால வெட்டுப்பட்டு செத்ததுனால அவங்க அப்பாவுக்கு சிவலோக பதவி கிடைச்சிச்சு. என்ன ஆச்சரியம் இல்ல? சரி, இப்போ இந்த சண்டேசர் தான் இப்போ நம்ம கோயில் சிவன் கோயில்கள் எல்லாம் பாக்குறோம்ல, சண்டேசர்னு ஒரு தனிதான இருக்கும் பாத்திருக்கீங்களா, கருவறையை சுத்தி அப்படியே நம்ம பெருமானை வணங்கிட்டு வெளியில கூடி வருவோம் இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ற தண்ணி எல்லாம் வெளியில வரும் இல்லையா, அந்த இடத்து பக்கத்துல பாருங்க ஒரு சின்ன சன்னிதானம் இருக்கும், சண்டேசர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அவர் தான் இந்த விசாரசர்மனார், சரியா? சண்டேசருங்கிறது ஒரு பதவி, சரிங்களா? அந்த பதவியில இப்ப விசாரசர்மர் இருக்கார். அப்புறம் இன்னொன்று கவனிக்கணும், நம்ம தில்லை இருக்கு இல்லையா சிதம்பரம், அங்க பாத்தீங்கன்னா அங்க பிரம்ம சண்டீசர் இருப்பார். நீங்க கவனிச்சு பாருங்க, அடுத்த தடவை நம்ம பெருமான் அம்பலத்துல ஆடிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த பெருமானை வணங்கிட்டு அப்படி சுத்தி வருவோம்ல, வரும்போது பெருமானுக்கு இடது பக்கத்துல பார்க்கணும், பெருமான் அம்பலத்துக்கு இடது பக்கம் சரியா. அங்க பிரம்ம சண்டேசர் இருப்பார், அந்த இடத்துல பிரம்மா சண்டேசர் பதவியில இருக்காரு. அப்புறம் திருவாரூர் தெரியுமில்ல உங்களுக்கு, அந்த திருவாரூர்ல யம சண்டேசர் இருப்பார், அங்க யமன் சண்டேச பதவியில இருக்காரு சரியா. சண்டேசங்கிற பதவியில ஒரு திருவாரூர்ல யமன் இருக்காரு, தில்லையில பிரம்மா இருக்காரு, மத்த எல்லா சிவன் கோயில்கள்லயும் விசார சர்மனார் இருக்காரு சரியா. அந்த பதவியில ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒருத்தர் அந்த பதவியில இருக்கிற ஆட்கள் மாறுவாங்க சரியா. அப்போ இந்த சண்டேச நாயனாரை நம்ம வணங்கிக்கணும். இந்த சண்டேச நாயனார் இல்லாத கோயிலே இருக்காரு, எல்லா சிவன் கோயில்லையுமே வரவு செலவு கூட சண்டேச நாயனாருடைய பொறுப்பு தான். அதனால கோயில்கள் எல்லாம் சண்டேச நாயனாரோட பேர்ல தான் வரவு என்ன செலவு என்னன்னு தரமும் கணக்கு எழுதுவாங்கல்ல, அதெல்லாம் சண்டேச நாயனார் பேர்ல தான் எழுதுவாங்க. அப்புறம் இன்னொன்னு, திருவிழால எல்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க, பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு சொல்லுவாங்க, கழிச்சிருக்கீங்களா? பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு சொல்லுவாங்க, அதுல அஞ்சு பல்லக்கு வரும், அதுல முதல் பல்லக்குல நம்ம சண்டேச நாயனார் தான் வருவார். ஏன்னா அவர் தான் பிரதிநிதி, முதல் பிரதிநிதி அவர் தான். அந்த திருவிழால அந்த பல்லக்கெல்லாம் வர்றதுல அவர் தான் முதல்ல வழிகாட்டியா வருவார் சரியா. அந்த அஞ்சு பல்லக்குல யார் யார் வருவாங்க தெரியுமா? சண்டேச நாயனார், விநாயகர், முருகர், அம்மையப்ப, அம்மை மட்டும் தனியா. இந்த அஞ்சு பல்லக்கும் திருவிழால வந்துச்சுன்னா அதுக்குதான் பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு பேர் சரியா. அப்புறம் இந்த சண்டேச நாயனாரை வணங்காம சிவபூசை முடிவு பெறாது. அதனால எப்ப நம்ம சிவன் கோயிலுக்கு போனாலும் பெருமானை வணங்கிட்டு அப்படியே பெருமானோட கருவறையை வலம் வந்து சண்டேச நாயனார

0: வேற நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கும் சொல்லணும், அப்படி செய்யக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லணும் சரிங்களா. இது மறக்கக்கூடாது இனிமே நீங்க. சரி, இப்போ சண்டேச நாயனார், எந்த கோயில்லையுமே சண்டேச நாயனார் இல்லாத கோயில் இருக்காது. 63 நாயன்மார்கள் நம்ம சண்டேசர் ஒருத்தர் சரியா, 63 நாயன்மார்களுடைய சிலைகள் இல்லாத கோயிலில் கூட சண்டேச நாயனாருடைய சிலை கண்டிப்பாக இருக்கும் சரியா. சண்டேச நாயனாருடைய சன்னிதானம் எப்போதுமே கருவறையை பார்த்த மாதிரி இருக்கும், கருவறையை நோக்கி திரும்பின மாதிரி இருக்கும் சரிங்களா. சரி, இதை நம்ம கவனிக்கணும். அப்புறம் சில கோயில்களில் அந்த சண்டேச நாயனாருடைய சின்ன சன்னிதானம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம சாமி கொன்றை மாலை எடுத்து சூட்டுனார் இல்லையா, விசார சரம் இருக்கு, அதை வந்து சுதை சிற்பமாக வச்சிருக்கிற கோயில்கள் நிறைய இருக்கும். நீங்கள் அடுத்த போனீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனித்து பாருங்க. என்ன சில கோயில்களில் அந்த சுதை சிற்பம் வச்சுருப்பாங்க, சில பெரிய கோயில்களில் வந்து அந்த விசார சர்மர் வாழ்க்கையில் நடந்த அத்தனையுமே அப்படியே சிற்பமாக வச்சுருப்பாங்க, அதுவும் சில கோயில்களில் இருக்கும். நீங்கள் அடுத்த போகும்போது அதையெல்லாம் கவனிச்சுட்டு பார்க்கணும் சரிங்களா. எந்த கோயிலில் எந்த சிற்பம் வச்சுருக்காங்கன்னு கவனிக்கணும். கோபுரத்தில் இருக்க சிற்பங்கள்லையும் நம்ம சண்டேச நாயனாருடைய வரலாறில் நடந்த நிகழ்வுகள்லாம் இருக்கலாம், நீங்கள் அதையெல்லாம் பார்த்து குறிக்கணும், குறித்து வைக்கணும் சரிங்களா. ஆட்சி சொல்கிற இந்த செய்தியெல்லாம் நீங்கள் ஒரு டைரி போட்டு எழுதி வச்சுக்கணும் சரியா. அப்போ குறித்து வச்சுட்டா தான் நீங்கள் பெரிய பிள்ளைகளாகி நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு போகும்போது இதையெல்லாம் பார்க்க முடியும். இந்த குறிப்பையெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கோயில்கள் எல்லாம் இருக்குதான்னு கவனித்து எழுத முடியும் சரிங்களா. சரி, இப்போ சண்டேச நாயனார் திருவடிகளை எல்லாரும் வணங்கிடுவோம் சரிங்களா. இனி நாளை பார்க்கலாம். திருச்சி செம்பலம்,
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: இலங்கைக்கு சென்ற ஒரு சிவ அன்பர் திருச்சிற்றம்பலம் என்று கூறி திருச்சிற்றம்பலத்தின் பெருமையெல்லாம் கூற, அதனை பொறாத அந்த புத்தர்கள் திருச்சிற்றம்பலமாம் தில்லையில் வந்து இந்த சைவர்களை நாம் வாதில் வெல்வோம் என்ற வீராப்போடு அங்கிருந்து வந்துள்ளனர். அவர்கள் சைவ பெருமக்களை எதிர்த்து வாது செய்வோம் என்று தம்முடைய கொள்கையினை நிலைநாட்ட இங்கே வந்துள்ளார்கள். இந்த புத்தர்கள் திருச்சிற்றம்பலம் என்பது கூறியது கேட்டு அதனை பொறாது மற்ற சமயத்தை தாங்க இயலாது, தம்முடைய சமயமே நிறுவ வேண்டும் என்ற வெறியோடு திருத்தில்லை நகரில் வந்து கூடியுள்ளார்கள். இதோ அந்த புத்தர்கள் கூடியுள்ள கூடம்.
1: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி,
2: முன்னி முன்னி மகாமுனி சாக்கியமுனி,
1: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி,
2: முன்னி முன்னி மகாமுனி சாக்கியமுனி.
1: நம் இலங்கையில் புத்த மதம் அரசு ஆட்சி செய்கிறது. இங்கு இன்னும் சாம்பலாண்டியை கும்பிட்டுக் கொண்டுள்ளனர். இவர்களுக்கு தில்லைதான் பெருந்தலமாம். இத்தில்லையில் 3000 ஏழு நாள் வாதிட்டு வெற்றி பெற நாம் வந்துள்ளோம்.
2: 6 ஆகிவிட்டன தேரரே, நாம் வெற்றி பெற்று விடுவோமா?
1: ஏன் சந்தேகம்? சடையனின் அடியவர்களா வெல்லப் போகிறார்கள்? எல்லாம் சூனியம், எல்லாம் சூனியம் என்ற மாயாவாதமே வெல்லும். நம் சாக்கிய முனியை நினைந்திருப்போம்.
2: அவ்வாறே
1: முனி முனி மகாமுனி சாக்கியமுனி,
2: முன்னி முன்னி மகாமுனி சாக்கியமுனி,
1: முனி முனி மகாமுனி சாக்கியமுனி,
2: முன்னி முன்னி மகாமுனி சாக்கியமுனி,
1: முனி முனி மகாமுனி சாக்கியமுனி,
2: முன்னி முன்னி மகாமுனி சாக்கியமுனி.
3: ஓம் நம சிவாய.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: தியானம் என்பது மிக சிறந்த ஒரு சிறப்பான ஒரு செயல். தியான யாகம் என்பது மிக சிறப்பானது. அது தியான

0: பண்ணாதவனை பத்தி அருணகிரிநாதன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அது எப்படின்னா, சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாதோங்கிறார். சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி என்று அருணகிரிநாதன் வருத்தப்படுறார். வருத்தப்படுறார், தியானம் பண்ண முடியல. அது ஓங்கார புல்லொழிக்குள்ளே முருகன் உருவன் கண்டு தூங்கார். அதான் தியானம். ஓங்கார புல்லொழிக்குள்ளே முருகன் உருவன் கண்டு தூங்கார், தொழும்பு செய்யார், எந்தெய்வார் எவ்வளவுக்கு என்று கந்தர் அலங்காரத்தில் சொல்றார். ஆனா இப்ப தியானம் தியானம் ஈசா தியானம் இந்த தியானம் எல்லாம் நிறைய வந்தது இல்ல, அதுகளுக்கெல்லாம் இந்த முறைகள் கிடையாது. இந்த முறைகள் கிடையாது. நமக்காக இன்ன மூர்த்தியை இன்ன அமைப்பிலே தியானம் பண்ணுது. இப்ப குனித்த உருவம், குவைச்ச வாயில் குமிஞ்சிரிப்பும், படித்த கடையும், பவளம்பூர் மேனியில் பால் வெந்நீரும், இனித்த முறை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பறவையும் வேண்டுவதே இந்த மாநிலம். இந்த பாட்டு தியானம் மாதிரி. குனித்த உருவம், குவைச்ச வாயில் குமிஞ்சிரிப்பும், படித்த தடையும், பவளம்பூர் மேனியில் பால் வெண்ணி, இனித்த முறை எடுத்த பொற்பாதம், இது தியானம். இப்படியாக சாமியுடைய திருவுருவத்தை மனசுல எழுதிக்கணும். அதை உள்ளக்கிளியும் உருவெழுதியும்பாரு அப்பர் சுவாமி. உயிராவனம் இருந்து சொல்றா, உயிராவனம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிளியும் உருவெழி, உள்ளக்கிளியும் உருவெழி, உயிராவனம் செய்திட்டு உங்க இருந்தால் என்பது அப்பர் திருத்தாங்க. அதே மாணிக்க வாசுவாமி படமாக தன்னினை போல் அவைகளித்து அப்படிங்கிறார் என்கிறார். அதனால இப்படி மூர்த்தியினுடைய திரு உருவத்தை மனசுல தியானம் பண்ணிக்கணும். ஸ்ரீரக்கடவ சந்தாமலைக்கும் பாதச்சிலம்பு பரவிசவாட பொன்னரஞானம் பூந்துகளாடை வண்ணமரங்கி வளர்ந்தரகரிப்ப வேட உயரும் பெரும்பாலக்கோணும் வேடமுகமும் விலங்கு சுந்தரமும் அஞ்சுவரமும் அங்குஷபாசும் நெஞ்சிற்குடியுண்ட நீலமேனியும் ஆந்திரவாயும் ஆளில் கோயமும் மூன்று வண்ணம் மும்மதைச்சோடு இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரியுள் தகுளொடி மாறும் சொற்பதம் கடந்து துரியமையான அற்புதம் நிறைந்த கற்பகங்களிலே என்று விநாயகர் அப்படி ஒரு படம் முடிச்சு கொடுக்குறார். இந்த மாதிரி மூர்த்தியே மனசுல அந்த வடிவத்தை தியானம் அதை பண்ணிக்கொண்டு அதான் முதல்ல பற்றி பரமன் திருவுருவை, திருவுருவத்தை பரமனுடைய திருவுருவத்தை பற்றி பற்றி பரிவால் உரிமைப்பட உள்ள மற்றொரு பொருளில் மனம் பற்றாவண்ண, இந்த பொருளை பற்றி கொள்ள வேணும், மற்ற பொருளை பற்றாமல் இருக்கணும். சாமியுடைய திருவுருவத்தில மனம் பற்றி கொள்ள வேணும், வேற எந்த பொருளையும் பற்றாமல் இருக்கணும். அது கட்டாங்கிரி ஓம்பி கலியை வாராமே சிற்றாறு வாழில் சித்தம்பரமே ஐய முற்றா வண்டிங்கள் முதல்வன் பாதமே பற்றானந்தாரே பற்றாபாவமே பார். திருப்படியே பற்றினவர்களே பாவம் பற்றாதும் பார். அது போல அதால திருவுருவத்தை பற்றி கொள்வது பற்றதை பற்றாமல் இருக்கு. அதை ஒன்றி இருந்து நினைவின்கள் உத்தமக்கு உணவு இல்லைனார். ஏன்னா நம்ம திருவுருவில் இந்த இதெல்லாம் பல இடங்கள்ல வரும். பற்றி பரமன் திருவுருவை பரிவால் உரிமைப்பட உள்ள மற்றொரு பொருளின் மனம் பற்றா வண்ணம் சின்னமுறம் அதே எழுதிய சித்திரம் போல இருக்கணுங்கிறார் அருணகிரிநாதர். எழுதிய சித்திரம் போல, எழுதிய சின்னமுறம் மயக்கமற்று தொடர்ந்து விச்சின்னமடையா வரிவு பாவனை நீரற்றே ஒழுகும் இறைவன்பால் அற்றே ஆகுதென்று எழுந்தது. தியானத்தை பற்றி இந்த ஒரு பாட்டு இருக்கு. பற்றி பரமன் திருவுருவை பரிவால் உண்மைப்பட உள்ள மற்றொரு பொருளின் மனம் பற்ற வண்ணம் தின்னமுற மயக்கமற்றே தொடர்ந்து விச்சின்னமடைய அறிவு பாவனை நீரற்றே உழுகும் இறைவன்பால் அற்றே அகுதென்று எண்ணுகிறது. அதனால நீரை கீழே சாய்த்தோமானால் எப்படி தொடர்ச்சியாக அது தைலதாரைன்னு சொல்லணும், தைலதாரைன்னு சொல்லணும். அப்படி தைலதாரையானது இப்படி சாய்க்கும் போது என்ன எப்படி இருக்கும், விட்டு விட்டாகும், தொடர்ச்சியாகும். அதுதான் சுந்தரது நீள நினைந்தறியினர், நீள நினைந்தறியினர், நீள நினைந்து அடியேன் உமை நித்தலுங்கு இருந்தினர். அஞ்ஞான விருப்பமற்று உள்ளம் சதாசிவம் முதலிய விக்கிரங்களில் ஒன்றை அஞ்சினால் நினைந்து தியானத்தில் இடைவிடாது கலந்து நித்தல், அது எத்தன்மைத்தின் ஆற்று நீர் இடையராது உணவும் அத்தன்மை. நீரானது ஆற்றில் எப்படி போய்கொண்டே இருக்கோ அது போல தியானம். அப்படி அந்த தியானம் வந்து சிறப்பாக அமைஞ்சு முடிச்சுன்னு சொன்ன அந்த மூர்த்தியினுடைய வண்ணமே ஆகிவிடுதான். எந்த மூர்த்தியை பற்றி சிந்தித்து இருக்கிறானோ அந்த மூர்த்தி வண்ணமாக ஆகிவிடும், அந்த மூர்த்தி மயமாக ஆகிவிடும், அந்த மூர்த்தியின் பதத்தை அடைந்து விடுறார். அந்த மூர்த்தியின் பலத்தை அடைந்து எந்த மூர்த்தியை பத்தி சிந்திச்சுட்டே இருக்கிறானோ அந்த மூர்த்தியின் வண்ணமாக அறிந்துதான் சார்ந்ததன் வண்ணம் அல்லவா ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் ஆகையினாலே எந்த மூர்த்தியை பத்தி சிந்திக்கிறானோ சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்துடுமா ஒளி போல மறுவியரன் உலகத்தை வர வர வந்துடுவன் தன் மலமானதன்மை என்பது சிறஞான அப்படி ஆகியாலும் மூர்த்தியை பற்றி மூர்த்தியுடைய திருவுருவத்தை பற்றி தியானம் அந்த அந்த திருமியை திருமியே அது தியானையாகும் அப்படியே தியானையாகும் செய்கின்றவர்கள் அந்த மூர்த்தியினுடைய திரு மூர்த்தியினுடைய தன்மையை பெற்று விடுவார்கள் நிறுத்த முறையான ஞான யாகத்தின் திறம் நடத்துகிறார் இப்ப கர்மயாகம் தவயாகம் ஜபயாகம் தியான யாகம் நாலு சொல்லியிருக்கார் இந்த நாளுக்கு மேல வருவது அஞ்சாவது ஞான யாகம் அந்த ஞான யாகத்தான் இதை பெருசா எடுத்து விளம்புகிறார் அது எப்படின்னா ஞான யாகம் இது வந்து கேட்டால் ஞான யாகம் இது வந்து கேட்டால் உப்பில்லாத பரமேஸ்வரனுடைய பெருமையை உணர்த்துகின்ற நூலை ஓதுதல் ஓதுவித்தல் கேட்டல் கேட்பித்தல் சிந்தித்தல் இதுதான் ஞான யாகம் இது பெருசுங்கிறார் இந்நேரில் சொன்ன இந்த நான்கு யாகங்களை கர்மயாகம் தவயாகம் ஜபயாகம் தியான யாகம் ஆகிய இந்த நான்கு யாகங்களை விட இந்த ஞான யாகம் அவ்வளவு பெருசுங்கிறார் இப்ப ஜோதமூத்திரம் படிக்கணும் இல்ல இது ஞான யாகம் அதைத்தான் நித்தியாரில் சொன்னாரு ஞான நூல் தலை ஓதல் ஊதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் என்ற ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்து இறைவனடி அடவைக்கு எளிமையான பூசை ஊனமிலா கண்மங்கள் சொல்றாரு கண்மங்கள் தபம் அதுல சொன்னதெல்லாம் வருது கண்மங்கள் தபம் ஜபங்கள் தியானம் ஒன்று கொண்டு உயரும் ஒன்று கொண்டு உயரும் இவை ஊட்டுவது போகம் இந்த நான்கு யாங்கள் இருந்ததுன்னா உபகத்தை கொடுக்கும் உபம்னா இந்த உபகத்து வாழ்க்கையை தரும் மேலான ஞானத்தால் அரணை அச்சிப்பல் விடை அறிந்து வரலாம் இது எப்படி சொல்றாருன்னு எழுதுறாரு சிவதர்மோத்தரத்தில் கூறியவாறே ஒன்றுக்கு ஒன்று ஏற்றமாகிய கர்ம வேள்வி தவ வேள்வி ஜப வேள்வி தியான வேள்வி ஞான வேள்வி ஐந்து நூல் முன்னைய நான்கும் போகத்தை ஊட்டுவனவாக ஓதல் முதல் ஐவகப்பட்ட ஞான வேள்வி ஒன்றுமே வீடுகத்தை தருவதாகலாம் அது உணர்ந்துவரால் அங்கன ஐவக ஞான வேள்வியே வெட்கப்பாற்று என்று எழுதுகிறார் சிவஞான அதனாலே இந்த இந்த உண்மை சாதாரண மக்களுக்கு தெரியவில்லை ஞான வேள்வி என்பது இப்ப நூலை ஊடுவதும் ஓதுவிப்பதும் கேட்பதும் கேட்க வைப்பதும் சிந்தித்தல் இந்த இது இந்த ஞான யாக அஞ்சு முறையாக சொல்றார் ஞான யாகத்தை அஞ்சு ஞான வேள்வி அஞ்சு வேள்வியாக இருக்கிறது கேட்கறது ஓதுவதும் ஒரு வேள்வி ஓத வைக்கிறது ஒரு வேள்வி கேட்பது ஒரு வேள்வி கேட்க வைப்பது ஒரு வேள்வி அதை சிந்திக்கிறது இந்த ஞானையாக அஞ்சு வேள்வி ஐவக யாகத்தில் மொத்தமாக ஞானையாக வந்து ஞானையாக அஞ்சு வகையாக புரியும் அது ஒப்பில் அமலன் தானை உணர்த்தும் உரையை ஓதல் சோர்மானை உணர்த்துகின்ற உரையை ஓதல் அது ஒரு பெரிய உண்மை பெரிய உண்மை பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவானது எதை பற்றி தெரிகிறதோ அதை ஆன்மா பின்பற்றிக்கணும் அறிவானது எதை பற்றி அறிகிறதோ அறிகிறது ஆன்மாவானது பின்பற்றிக்கணும் அதனாலே சிவனை அறிகிறது என்று சொன்னால் ஆன்மா சிவனை பின்பற்றும் ஆன்மா சிவன் அந்த பின்பற்றுவதற்கான ஆதாரம் எது வந்து கேட்டால் அவனை அறிவிக்கின்ற நூலை அவனை உணர்த்துகின்ற நூலை ஊடுவோம் அதனாலதான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஓடிக்கொண்டே இருக்குவனும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க திருமுறைகளும் சிவபுராணங்களும் சித்தாந்த சாஸ்திரங்களும் அவனை உணர்த்துகின்றன சிவனை உணர்த்துகின்றன ஆன்மாவுக்கு உணர்த்துகின்றன இதை படிக்கும் போது உணர்வு மற்ற வழியில மறக்கு அதனாலதான் இதுக்கு இந்த வெள்ளிக்கு அதிக பவர் இது படிக்கும் போது என்னமா இருக்குது உணர்வு ஆகவே அது ஆசுபடும் மலமாயம் அருங்கன்மம் அனைத்தும் அரணடியை உணரும் அகலுக்கு அணுகும் அதனால இந்த நூலை ஓதுதல் மிக அவசியமான நூல் ஓதுதல் அவசியம் அதனால ஓதுவது ஒளியல் சொன்னாவே உங்களுக்கு தெரியும் வந்தது அறிவி ஓதுவது ஒளியல் நூலகந்த ஓடி தேடி மாறி முகந்து வாழ்வோரே நூறு செஞ்சு ஊறி மாறி வழிதேனே நோய்கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துள்ளாது ஞான நூல் அடங்க ஓதவா வாழ்வு தருவாய். ஐயாட்சிகள் பேசுறாங்க, ஊதினாலும் உன்னை ஏற்று என்னை வினையவனம் வாரியாமே வந்து நல்லாய் வலிவலமையவனே தெரிஞ்சாங்க. அதனாலே அவசியமா நூலை போல வேணும். அதே உப்பிலமலன் தனை உணர்த்தும் உரையை ஓதல் ஓதுவித்தல் சிற்பும் பொருளை திரிவும் மரச் செழிகை. அதுல சொல்லப்படுகின்ற பொருளை ஐயன் திரிவு சந்தேக விபரீத மர செழிதல், அதுல சொல்லப்படுகிற பொருளை செழிதல், பதி இப்படி பசு இப்படி பாசம் இப்படி பாசத்தை கடத்துகின்ற வழி இப்படி பதிய அடைவது இப்படி எல்லாமே இது போல உதாரணம். இப்ப உள்ள பத்திட்ட எல்லாரும் பதி இப்படிப்பட்டதா, பாசம் இப்படிப்பட்டதா, பசு இப்படிப்பட்டதா என்று அருந்து மூலமாக உணர்ந்து எப்படி பாசத்தை கடப்பது, எப்படி பாசத்தை கடந்து பதிய அடைவது என்கின்ற இந்த உண்மைதான் சிவனுள்ளார்தான் இருந்திருக்கும். அதை சிந்திக்கிறது, அந்த பொருளை தெளிவாக சிந்தித்தல், தெளிவாக சிந்தித்தல் சந்தேகம் இல்லாமல் பதி இப்படிப்பட்டது, பதியின் இலக்கணம் பசு இப்படிப்பட்டது, பாசனம் இப்படிப்பட்டது, அந்த இலக்கணங்கள்ல சந்தேக விபரீதம் இல்லாமல் தெளிவு கொள்ளும். அப்படி தெளிதல் பிறரை தெளிவிக்க, பிறரை தெளிவிக்க நம்ம சொந்தக்காரனா சொன்ன கேட்கறவனை பார்த்து தெரிய வைக்கிறது, தெரிய வைக்கிறது பார்த்து தெரிய வைக்கிறது நம்ம வயிற்றுல ஒரு ஆளு சொல்லும் இல்லவா அப்படி. அது உபகாரம், அது உபகாரம், இது ஞான சம்பந்தமான பெரிய உபகாரம். உபகாரங்களிலே இது பெரிய உபகாரம். இதே எந்த உபகாரம், ஞான நூலை ஓத வைப்பதும் ஓத வைப்பதும் அந்த பொருளை அவனுக்கு உணர்த்துவதும் அந்த நெறியில உணர்வதும் பெரிய உபகாரம். சந்தேகமே கிடையாது, சீவனை சிவமாக்குகிறான் இப்படி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சீவனை சிவமாக்குகிறான். பெரிய உபகாரம், உபகாரங்களே இது சிறப்பாக உபகாரம். அதனாலே தெளிகை பிறரை தெளிவிக்கை தப்பாது, அதனை மனத்தகத்தே தரிக்கை. அதில் சொல்லப்பட்ட ஞானம் சம்பந்தமான செய்திகளை மனசிலே வைத்துக் கொள்ளுங்க, தரிக்கைன்னா பத்திரமா வச்சுக்கணும். சிவதர்மம் உத்தரப்பிடிப்பட்ட நூலா, ஆகா அதுல இப்படி ஜபத்தை பத்தி இப்படி சொல்லுச்சு, ஆகா ஜபம் இப்படி பண்ண வேணும் சொல்லுச்சு, தியானம் இப்படி சொல்லுச்சு என்று அந்த உண்மைகளை மனசுல வைத்துக் கொண்டு அதை பின்பற்றுவோம். மனசுல இல்லையா பின்பற்ற முடியாது அல்லவா, அதை மனசுல தரிக்கே தரிக்கை எனவும் தானே தான். இந்த ஞான வெள்ளி ஐந்து வகையாக இருக்கிறது. வைப்பாய் அருந்தா மருந்தாயி சிறந்த ஞானம் மகிமனைய, இது வந்து வைப்பு நிதியாக இருக்கிறது, வைப்பு நிதியாக இருக்கிறது, பக்குவர்களுக்கு வைப்பாக இருக்கிறது, அபக்குவரால அருந்தவண்ணாக மருந்தாக இருக்கிறது என்று இந்த இதை சொல்றார். பக்குவர்களுக்கு இது வந்து வைப்பு நிதியாக இருக்கிறது, இது ஞான யாகம் என்று இந்த அஞ்சு யாகத்தை இதுல சொல்லி அது அதுக்கு மேற்கொள்கிறாரு. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்கள் கையால் தொழுது இந்த அதில் மேற்கொள்கிறார். கல்லாதார் கல்லாதார் காண்டல் கரியானே, கல்லா நெஞ்சின் இல்லா நீதன் சொல்லாதாரோடு அல்லோம் நானே என்பது சம்பந்தரவர் அந்த நூலை மேற்கொள்கிறார். அதனாலே நூல்களை கற்கவில்லையானால் அவனுக்கு கடவுளை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. மனம் போன போக்கில் ஏதோ முட்டு போவான் அவ்வளவுதான். அதே ஐவகை யாகங்கள் ஒன்று கொண்டு சிறப்படைத்தென்பதும் அடையும் பல இன்ன ரகத்தென்பதும் உணர்த்துகின்றார். அது எப்படி உணர்த்துகிறார்னா, அரைந்த கரும யாகம் முதல் ஐந்து ஒன்றுக்கு ஒன்று அதிகம். கர்ம யாகத்தை விட தவ யாகம் உயர்ந்தது, தவ யாகத்தை விட ஜப யாகம் உயர்ந்தது, ஜப யாகத்தை விட தியான யாகம் உயர்ந்தது, தியான யாகத்தை விட ஞான யாகம் உயர்ந்தது. சிறந்த பலமும் போகவிடும் சிந்தை செய்த பயனெல்லாம் மறைந்து தீய விரை மாயை வரதன் உருவம் என வடிவம் மிரந்தும் பறந்து இடையாது இருக்க என்ன இவை ஐந்தும். இந்த அஞ்சுக்கும் அஞ்சு வகையா பலன் சொல்றாரு. இந்த அஞ்சு வகை யாகத்துக்கும் அஞ்சு வகையான பலன். அது எப்படின்னா, முற்கூறிய கண்மயாகம் முதலிய ஐவகை யாகங்கள் ஒன்றுக்கொண்டு பலன்கள் அதிகமாக இருக்கும். அது எவ்வாறேனும் கண்மயாகத்துக்கு போக விதம், கண்மயாகத்துக்கு இந்த லோக பலம், தபோ யாகத்துக்கு சிந்தித மனோரத சித்திகளும் மனசுல சிந்தித்த காரியங்கள் சித்தியாகும், மந்தயாகத்துக்கு கூடிய கண்மங்கள் உற்பவியாது கெடுதலும், தியான யாகத்துக்கு சிவனது திருவடி போல வடிவம் உண்டாகும். அத முன்ன சொன்னமே எந்த மூர்த்தி சிந்திக்கிறானோ அந்த மூர்த்திமயமாக ஆகிவிடுகிறான். ஞான யாகத்துக்கு இந்த ஞான யாகம் சொல்றோம் அல்லவா, ஓதல் ஓதுவித்தல் முதலான ஞான யாகத்துக்கு ஜனன மரணங்களில் இளையாமல் சாயுக்கியம் பெற்றிருக்கையும் என கூறிய இவ்வைந்து ஒன்று கொண்டு அதிக பலன்களாம். அதனாலே ஞானயாகம் மிகச் சிறந்ததுன்னு முடிவு பண்றார். அதனாலே வேதாகமம் முதலானவர்களும் அது சம்பந்தமாக இருக்கப்பட்ட நூல்களையும் ஓதுதலும் ஓதுவித்தலும் அந்த நூல்களை தானம் செய்தலும் கேட்டலும் கேட்க வைத்தலும் சிந்தித்தலும் ஆகியது பெரிய உயர்ந்த பலன்கள். மேல் நிறுத்த முறையான பரமயோக அது எங்கனவெனில் கண்மயாகத்தை பற்ற தபோ யாகம் 10 மடங்கு அதிகம், அதனை பற்ற மந்திர யாகம் 10 மடங்கு அதிகம், அதனை பற்ற தியான யாகம் 100 மடங்கு அதிகம், அதனை பற்ற ஞான யாகம் அளவில்லாத பலத்தை கொடுக்கும். அதனால் ஞான யாகமே சிறந்தது அன்றியும். இப்ப கண்மயாகம் செய்கிறார் என்று சொன்னால் அதனால தவயாகம் மந்திர யாகம் இவைகளை வந்து செய்யாதவர்களும் இருக்கிறார்கள், செய்யாதவர்களும் இருக்கிறார்கள். கண்மயாகத்தோடு இவைகளெல்லாம் சேர்த்து செய்கின்றவர்களும் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள். ஞான யாகத்துக்கு ஈடுபடாதவர்களும் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஞான நூல கேட்கிறான் வாசிக்கிறான்? அதிகம் இல்லை அல்லவா? அதனாலே இதை தனித்தனியா பிரித்து இப்படி எல்லாவற்றிலும் ஞானையாக அளவில்லாத பலத்தை கொடுக்குங்கிறார். அந்த ஞானையாக அளவில்லாத பலம் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, சிவத்தை அறிவதும் அந்த சிவத்தை அறிந்து நெறியிலே நின்று தவம் செய்வதும் அதாவது தவம் செய்கின்ற முறையையும் அந்த தவத்தினுடைய உயர்வையும் சிவத்தினுடைய உயர்வையும் ஆன்மாவினுடைய இழிவையும் இப்படி எல்லா விஷயங்களையும் அந்த ஞான நூல் தான் சொல்லுது. ஞான நூல் சொல்லுது. அதனால அது சொன்னபடியினாலதான் இதெல்லாம் செஞ்சுக்கிறோம். அதனால அது மூல தர்மம். எது மூல தர்மம்? அந்த நூலை ஓதுதல், சிவ நூல்களை ஓதுதல் ஓதுவத்தல் ஆகிய செயல் இருக்குதே, அது எல்லா தர்மங்களுக்கும் மூல தர்மமாக இருக்கும். மூல தர்மம் அது வந்து எல்லாம் முடியும். அதுல இருந்துதான் இதெல்லாம் முடியும். அதனால அது உயர்ந்ததுன்னு சொல்லி அதுக்கு மேல பரமயோக நிலை உணர்த்துகின்ற 5 யாசை முதலாய அவலவேத அனைத்தனையும் துஞ்சி பிறக்கும் துளிர் கிடைத்து தோன்றா துணைவன் அடி தூங்கும் விஞ்சை கோயில் விற்றிருப்பது பரமயோக வருதியமை நெஞ்சத்திவரை நினைப்பாரே நிறந்த வினையை நீங்கிடுமே. இது எப்படின்னா, பரமயோகர் காமபுரோதம் முதலிய துக்க வேதங்கள் அனைத்துக்கும் அனைத்துக்கும் நடுங்கி இல்ல காம குரோத கோப லோக மத வாத்திரியங்களுக்கு நடுங்கி அதுக்கு நடுங்கி அவன் வரப்படாது கோபம் வரப்படாது கோபம் வரப்படாது முதலாக அந்த தீய குணங்களுக்கு பயந்து இறந்து வரக்கும் தொழிலுக்கு வருந்தி அப்படின்னு அந்த தீய குணங்களுக்கு நடுங்கி இறந்து வரக்கும் தொழில் இருக்குவாரு ஜனன மரணாதிகளுக்கு வருந்தி இறப்போது பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகிரணும் தாய்மார்கள் இறப்பையும் பிறப்பையும் என்ன பார்த்தா நெஞ்சு என்ன ஒண்ணுதான் நினைச்சு பார்த்தா பகிர்ந்தா இருக்கும். நினைக்காம இருக்கிறவங்களும் தெரியாது. நினைச்சு பார்த்தா யாரையாப்பா பகிர்ந்தா இருக்கும். இறக்கிறவங்களை பாக்கிறோம் இல்ல பாக்கிறோம் இல்ல பிறக்கிறவங்களையும் பாக்கிறோம் இல்ல எண்ணினால் நெஞ்சது பகிரணும் துயில் ஊராது இருவழியும் இறவு வகாலாய் செந்தளவின் மெழுகானது அங்கமவை என்கொரு சித்தாந்த முத்தி முதலே என்பது தாய்மான சுவாமி திருப்பாட்டு. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வருடைய எல்லை இல்லாத ஒரு கருணையினாலே அந்த ஜனன மரணங்களுக்கு பயப்படுகிற புத்தி உண்டாகும். ஜன மரணத்துக்கு ஜனன மரணத்துக்கு பயப்படுகிறவன் தான் உண்மையான பக்தர். பிறப்பு இறப்புக்கு பயப்படுகிறவன் தான் உண்மையான ஜனன மரணத்துக்கு பயந்து ஜன மரணத்துக்கு பயந்தானே என்ன பண்ணுவான்? ஜனன மரணம் இல்லாதவனை பற்றி கொடுவான். ஜனன மரணத்துக்கு பயந்தான்னா யாரு ஜனமும் மரணமும் இல்லாம இருக்கிறாரோ அவன் முடிச்சா தாண்டா இது இல்லாம இருக்கலாம். அந்த புத்தி ஜனனம் மரணம் இல்லாத யாரு? சிவன் ஒருவனே. எல்லார் பிறப்பும் இறப்பும் இயற்பாவலம் சொல்ல அது தெரிஞ்சுக்கும். எல்லா சாமியுடைய பிறப்பு இறப்பையும் நூல்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சாமி அங்க வந்துச்சா அந்த சாமி அங்க வந்துச்சா அங்க இறந்துச்சுங்கிறத தெரிஞ்சு கொண்டோம். எல்லார் பிறப்பு இறப்பும் இயற்பாவலம் சொல்ல அது தெரிந்து நம் சோனையில் பிறந்த கதையும் கேளும் பெருவுலையில் வாழ்ந்துண்டு இறந்த கதையும் கேட்டிடும் என்று தான் இருந்தாச்சு. எந்த நூல்லையும் சிவன் பிறந்தானுந்தோ இறந்தானந்த அதனால ஜன மரணத்துக்கு பயப்படுகிறவன் ஜன மரணம் இல்லாதவனாகிய சிவனுடைய எதிரொலியை பற்றி கொள்வான். அப்படி வருந்தி ஜன மரணத்துக்கு வருந்தி அவை நீங்கும் வண்ணம் அபத்துவருக்கு தோன்றா துணைவனான சிவனது திருவடியிலே நிலை பெறுவதற்கு காரணமாகிய ஞானமாகிய குகையில் விட்டிருப்பார். மேலான யோக நிலை பெற்ற தபோதனர் இவர் திருமேனியை உள்ளத்தின்கண் நினைப்பவரை தொடர்ந்த துன்பங்களும் விட்டு நின்றால் ஜன மரணத்துக்கு வருந்து இருப்பார்கள். காமபுரோதம் முதலான தீய குணங்களுக்கு அஞ்சுவார்கள். அவர்கள் சிவனுடைய திருவடியை பற்றி சிவன் திருவடியை விட்டு நீங்காது இருப்பார்கள், நீங்காது அவர்கள் இருப்பார்கள். அவர்களை விட்டு சிவன் நீங்காது இருப்பார். இவனை விட்டு சிவன் நீங்க மாட்டான், சிவனை விட்டு இவன் நீங்க மாட்டான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: களரிற்றறிவார் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: எடுக்கும் மக்களை

நடக்கும் நமக்கருள் செய்திட தடக்கை அன்புடைய தாசவீன் முடி

கடல் போற்று.

எல்லை வாழந்தனரே முதலாக சீர்வடைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் செகிடாரடி போற்றே.

கரதலத்தில் தமருகமோ எரியகலோம் கரிய பிடித்தாடி புலியோ சித்தம்பலத்தம் பெருமானை காமன்றே ஏ

Ramana.

0: அருட்கடராகிய அம்பலவாணருடைய குரு கருணையினாலே இந்த துரிய புராணத்திலே சேரமான் பெருமாள் நாயனார் சிதம்பரம் சென்று தரிசனம் செய்கின்ற நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். சேரமான் பெருமாள் என்பவர் சேர நாட்டு அரசர். அரசராக இருந்த அவர் அடியவராகவும் இருந்தார். அரசராக இருந்த சேரமான் பெருமாள் அடியவராக இருந்தார். அடியவராக இருந்த சேரமான் பெருமாள் அரசரானார். அடியவராக இருந்தவர்கள் அரசரானார் என்ற வரலாறு இந்த பெரிய புராணத்தில் இரண்டு இடங்களிலே இருக்கிறது. ஒருவர் மூர்த்தி நாயனார், இன்னொருவர் சேரமான். சிவருமானுக்கு சிவாலயத்துக்கு பணி செய்து கொண்டிருந்தவர் மூர்த்தி நாயனார். சிவருமானுக்கு திறந்தூர சந்தன அரைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தவர் மதுரையில். அவர் அரைச்ச சந்தனக்கல் இன்னும் பெருசா அப்படியே இருக்குது, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னார். சந்தனம் அரைச்சு கொடுத்தவரை ராசாவாக்கி விட்டார். திருட்டுத்தனமா எண்ணெய் குடிக்க வந்த நீ குடிக்க வந்த எளிய ராசாவாக்குனவர் சந்தனம் அரைச்சு கொடுத்தவரை ராசாவாக்க மாட்டாரா? அதற்கு மேலாக ஜெவருமானுக்கு தினந்தோறும் மலர் பறித்து சாத்துதல், கோயில தூய்மை செய்தல், பாட்டு பாடுதல், பூஜை பண்ணுதல் ஆகிய செயல்களை செய்து கொண்டிருந்தார் இந்த சேரமான். அப்படிப்பட்டவருக்கு வலிய அரச பதவி வந்தது. வந்த பதவி நீங்கள் தான் அரசராக வேணும் என்று மந்திரிகள் மற்றவர்களெல்லாம் வந்து வேண்டினார்கள். அவர் கோயிலே ஜெவருமானுக்கு திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தார். அப்படி திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தவருக்கு பதவி தானே வந்து, இப்ப நமக்கெல்லாம் அது மாதிரி ஒரு பதவி தானே வந்தா இன்னும் நன்றாக பெரிய புராணத்தை கேட்போம், நிறைய தர்மத்தை பண்ணுவோம். ஆனா உண்மையிலே நமக்கெல்லாம் அந்த மாதிரி பதவி வந்தா இனிமேல் மாற மாட்டோம். சிவப்பணியிலிருந்து இந்த சிவனியத்திலிருந்து மாற மாட்டோம், வேற ரூட்டுக்கு போக மாட்டோம். ஆனா எல்லா பதவியும் விட சிவருமானுக்கு தொண்டராக இருக்கிற பதவி தான் உயர்ந்த பதவி. யானே தவமுடையேன் என்னெஞ்சே நன்னெஞ்சம், யானே பரப்பறுப்பான் எண்ணினேன், யானே அக்கைமா உரி ஓர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்ற அம்மானுக்கு ஆளாயினேன் என்று பாடுகிறாள் காரைக்கால். சிவருமானுக்கு ஆளாவதுதான் பெரும்பதவி. அப்படிப்பட்ட பதவி தானே வந்தது. அவர் சிவருமானத்திலவும் உத்தரவு கேட்டார், இந்த அரச பதவியை ஏற்றுக்கொள்ளட்டுமான்னு கேட்டார். அப்படி ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய திருத்தொண்டுக்கு இடையூறு இல்லாமல் என்னை காப்பாற்றுறதுனா இந்த ராச பதவியை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அது தேவருடைய திருவுள்ளத்தை நான் அறிய வேணும்னார். அப்படி அறிய வேணும்னு சொல்லி கண்ணை மூடி கும்பிடுன்னார். முன்னாலே ராஜகிரியிட ராஜாவுக்கு உண்டான அடையாளங்கள் அத்தனையும் இருந்தது. சாமி உத்தரவு கொடுத்தார், சாமியே கிரீடம் கொடுத்துருக்கார். சாமியே இந்த பழைய கிரீடத்தெல்லாம் வச்சுக்கல, சாமியே கிரீடம், ராஜாவுக்கு உண்டான வாழ் மற்ற அடையாளங்கள் எல்லாம் சாமியே கொடுத்துருக்கார். அதனாலே அவர் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டு மன்னராக பட்டத்து யானை மேலே பவனி வந்தார். நகர் வலம் வருதல், மன்னராகி நகர் வலம் வருதல், யானை மேலே ஏறி. அப்படி நகர் வலவரும் போது வண்ணான் எதிரே வந்தான். அவன் உடம்பிலே திருநூறு போல உவர் மண் பூத்திருந்தது. அது திருநூறு போல தெரிந்தது, திருநூறு போல தெரிந்த திருநீற்றினுடைய நிறத்தை ஞாபகப்படுத்தியபடியினால யானையிலிருந்து கீழிறங்கி அவன் திருவடியில நமஸ்காரம். அவன் கலங்கி போனான். ராஜா கார்ல வந்து விழுந்த அவனுக்கு என்னமா இருக்கும், ஐயோ நான் அடி ஒன்னான்ன, நான் அடி சேரன்ன. சேரருமான் தொடக்கண்டு சிந்தை நொந்து மிக வருந்தி ஆறந்து அடியனை கொண்டது. அவன் நினைச்சான், என்ன சிவனடியாராவான் நினைச்சிட்டியன், அப்படி ஒன்றும் சிவனடியார அல்ல. ஆறந்து அடியனை கொண்டது, அடியன் அடி ஒன்னான் என்ன, சேரர்வரான அடிச்சேரன் அடியேன் என்று திருநீற்றில் வாரவேடம் நினைப்பிச்சு வருந்தாவேது. திருநீற்றினுடைய அந்த நிறத்தை ஞாபகப்படுத்தின அதனால நான் உன்னை வணங்கினே, நீ வருந்த வேண்டான்னு சொல்லலாம். திருநீற்று நிறத்துக்கே அவ்வளவு நமஸ்காரம் கிடைக்குதுன்னா, திருநீர் உண்மையான திருநீரை பூசி இருக்கிறவருக்கு எவ்வளவு நமஸ்காரம் பண்ணணும், எவ்வளவு பெருமை இருக்கு. அப்படிப்பட்ட பக்தியுடையவர்களாக இருந்தார்கள் அரசர்கள். திருநீற்றில் திருநீற்றுக்காகவே ஒரு அரசன் உயிரையே விட்டு விட்டான். மெய்ப்புற நாயனாரும் ஏனாதிநாத நாயனாரு ரெண்டு பேரும் திருநீற்று பூசி இருக்கிறான்னு சொல்லி எதிரி தன்னை வெட்டட்டும் கொத்தட்டும் அப்படின்னு சொல்லி நின்று உயிரை விட்டாங்க. பார்த்து திருநூற்றுக்காக உயிரை விட்டு திருநீர் பூசணவனுக்கு இடையூறு வரக்கூடாது, அவனால நம்ம உயிர் போனாலும் சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் உயிரை விட்டு விட்டாரு திருநீற்றுக்காக. அப்படின்னு சொன்னா திருநீற்றினுடைய பெருமை சொல்லி முடியும். நீ பூச தெரியாத கணம் நிறைய உலகத்தில் இருக்கு. திருநீர் பூச தெரியாத கணங்கள், திருநீற்று பெருமை தெரியாத கணங்கள் ஏராளமா இருக்கு. ஏராளமா பூச தெரிஞ்சது கொஞ்சம் திருநீற்றினுடைய பெருமை அளவே சொல்லி முடியாது. அத்தனை நூல் சொல்லி அத்தனை நூல்கள் திருநீற்றுடைய பெருமை. அதனால திருநீர் ஒருவன் பூசாமல் எவ்வளவு தவங்கள் பண்ணினாலும் அது காவல் இல்லாத பயிர் போற நாசமா போகுங்கிறார். அவன் செய்த தவங்கள் திருநீர் பூசாதவன் எவ்வளவு தவம் பண்ணினாலும் கூட, தபம் செபம் ஓமம் யாகம் இதெல்லாம் பண்றாள் நிறைய இருக்கிறான் திருநீர் பூசாமல். திருநீற்றில் அன்பு இல்லாது பயம் கது முதல் இல்லை. அதனால அவன் செய்கிற தபம் ஜபம் ஓமம் எல்லாமே வீணா போகுதுங்கிறார். திருநீர் பூசாம ஒருத்தன் திருநீர் பூசிக்கொண்டு ஒரு தவமும் செய்யாம இருந்தா அவன் தப ஜப ஓமங்கள் எல்லாம் செய்தவனுக்கு சமானம் ஆகிடுறான். செய்தவன் என்ன பலனை பெறுவானோ அந்த பலனை பெற்று விடுகிறான். திருநீர் என் திருநீர் பூசி தவமும் பண்ணினான்னு வச்சு வேணுமா இருக்கும். அவ்வளவு விஷயம் இருக்கு திருநீற்றினுடைய பெருமை சொல்லி முடியாது. நிறைய ஏராளமான நூல்கள் இருக்கு. அதனாலதான் அப்பர் சிவாமி சுருக்கமா சொன்னாரு, நான் சிவாய நம்மனு திருநீர் பூசலன் சிவகிரிய குருசாமின்னாரு சுருக்கமா. சிவாய நம்மனு சொல்லி திருநீர் பூசலேன் சிவகரிய குடுக்க, சிவகரினா சாதாரணமா புரியுதா, தெரியுது சிவகரினா புரியுமா, அளவே இல்லை அதனுடைய பெருமை. ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய. பரமபதம் விஷ்ணு பதம் உருத்தர பதம் முதலான எல்லா பதங்களையும் கடந்து இருப்பது அந்த சிவகதி சிவபதம். அதுக்கு நீ என்னடா செய்யற சிவகதியை கேட்கறிய, நீ என்னடா செய்யறான்னு கேட்டாரு சிவபெருமான். திருப்பாதிரி புரியுது சிவபெருமான் திருநாவுக்கரசு, நீ என்ன செய்யற சிவகதியை கேட்கறிய, நீ சிவகதியை வாங்குவதற்கு பெறுவதற்கு நீ என்ன செய்யறான்னு கேட்டாரு.
1: திருவாய் புலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி வாரிரி புலியூர் அரரே
0: என்று பாடினார். அதனால திருநீற்றினுடைய பெருமை சொல்லி முடியாது. திருநீர் பூசாதவன முகத்தில் விழிக்கப்படாது, திருநீர் பூசாதவனை தொடப்படாது, திருநீர் பூசாதவனை தொட்டா அப்படி பார்த்தோம்னா நம்ம உலகத்துல நடமாடவே முடியாது. வீட்டுக்குள்ளேயே இருந்தா வெளியில போயிட்டா அப்பா பெரும் கூட்டமா இருக்கு இல்ல, ஒரு கல்யாணம் மற்ற பங்கல்ல கூட்டமா இருக்கு, அதை ஒருத்தனை பார்க்க முடியலையா ஊருங்கிறோம். அதிசயமா இருக்கும், ஒரு தர பார்க்க முடியல. ஆயிரம் பேர் இருப்பான், ஆயிரம் பேரும் ஊசி ஊசாம இருப்பான். அப்படி கூட்டத்திலேயே நம்ம போய் பார்த்துட்டு வர முடியாது. வந்து அகோர மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கணும். பார்த்த தோஷம் போக, ஊசி ஊசாதவனை பார்த்த தோஷம் போக அகோர மந்திரத்தை 1008 தடவை ஜெபம் பண்ணணும். ரொம்ப ரொம்ப மோசம். அதனாலே அரசர்கள் அத்தனை பேரும் திருநீற்றையே கவசமாக கூண்டு திருநீரே அபிஷேகம், சடைமுடியே எனக்கு கிரீடம், உருத்ராட்சமே ஆபரணம் என்று மூன்றையும் வைத்துக் கொண்டு அரசாண்டார் மூர்த்தி நாயனார். மும்மையார் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே என்று பாடினார் சுந்தரர். மும்மையார் உலகாண்ட மூர்த்திக்கும் திருநீர் சடாமுடி உருத்ராட்சம் இப்படி இருந்தாங்களா இந்த நாட்டில்தான். வேற ஜப்பான் ஐரோப்பா கனடா ஈரான் ஈராக் அமெரிக்கா ரஷ்யா துருக்கி இந்த மாதிரி நாடுகள்லாம் இந்த பேச்சு கிடையாது. அந்த நாட்டுக்கெல்லாம் வாழ்வு இருக்குது, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, நம்ம நாடு செய்யற புண்ணியம் தான் அங்க போயிருக்கு. நம்ம நாட்டுல செய்யற புண்ணியம் இந்த பலன் தேவலோகத்துக்கு போகுதுன்னு சொல்றமில்ல. இங்க பூமியில செய்யற யாகம் ஓமம் பூஷதவங்கள் எல்லாம் தேவர்களுக்கு போய் சேருதுன்னு சொல்றமில்லப்பா. அவன் அவங்க அதெல்லாம் பெற்றுக்கொண்டுதான் நமக்கு அங்கிருந்து மலை முதலானதை வசிக்கிறார்கள். அதுபோல மற்ற நாடுகளுக்கெல்லாம் நம்ம நாட்டுல செய்யற புண்ணியம் தான் அங்க போய் புண்ணியம் எல்லாம் மற்ற நாடுகள்ல கிடையாது. இந்த தப ஜப ஓமம் சிவாலயம் சிவ தரிசனம் சிவ நூல்கள் சிவபுண்ணியங்கள் சிவாலயங்கள் இதெல்லாம் மற்ற நாடுகள்ல கிடையாது. அவெல்லாம் கோடீஸ்வரனா பிழைச்சிக்கிட்டு இருக்கிறான், அளவில்லாத செல்வத்தில் இருக்கிறான்னா நம்ம நாடு செய்த தவந்த அங்க பங்கு போட்டு அங்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு சார். போறான்னு சொல்லி கொடுத்து என்னாட்டம் இருக்கு இறைவனாச்சா, என்னாட்டம் இருக்கு இறைவனாச்சா, அதனால தென்னாடுடைய சிவை அங்க கொடுத்துக்கிட்டு நம்ம நம்ம வார்டு ஒட்டதை அவன் ஜாப்பிட்டு இருக்கான் மேல்நாட்டுக்காரன். இதெல்லாம் ரொம்ப நுட்பமா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சாதாரணமா தெரியும். நம்ம பாடுபட்டதை அவன் அனுபவிச்சுக்கிறான், விளங்குதா? ஆகையினாலே அவ்வளவு சிறப்புடையது இந்த திருநீரும் இந்த சிவபுண்ணியமும் சிவ நூல்களும். அதிலே இந்த அரசர் எல்லாமே சிவபெருமான், எல்லாமே அந்த ஆடுகின்ற திருவடி என்று எண்ணினாராம். எல்லாம் செல்வம் கல்வி ஆயுள் மனைவி மக்கள் பட்டம் பதவி மருமு தேடும் பொருள் எல்லாமே தில்ல திருச்சித்தம்பலத்துல ஆடுங்கள் தெரிந்து கொண்டார். நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயனும் நிறை தவமும் தேடும் பொருளும் பெருந்துளையும் தில்ல திருச்சித்தம்பலத்துள் ஆடும் கலரே என தெளிந்த அறிவார். எடுத்த திருப்பாதம் கூடும் அன்பில் எடுத்த திருப்பாதம் கூடும் அன்பில் அர்ச்சனை மேற்கொண்டார் சேரர் புலப்படுவார். அதனாலே அந்த ஆடுகின்ற அந்த தூக்கிய திருவடிதான் எல்லாவற்றையும் தருவது என்கின்ற ஒரு கொள்கையை மனத்திலே திடமாக கொண்டார். அந்த திருவடியே தினந்தோறும் நன்றாக அர்ச்சனை பண்ணுவோம். வாச திருமஞ்சனம், வாச திருமஞ்சனம் தீர்த்தம், தாமம் தாமம்னா மாலை, மாலை கட்டி சாத்துறது, ஆன்மார்த்த பூஷம், ஆன்மார்த்த பூஷம் பண்றது. சாந்தம், சாந்தம்னா சந்தனம், மணி தூபம் நல்ல தூபம், தேசில் பெருகும் செடும் தீபம் முதலாயினவும் துருவமுதும் ஈசர் கேட்ட வரிசினார் அரிச்சித்து அருள என்னாலும் பூசைக்கு அமர்ந்த குருவம், என்னாலும் பூசைக்கு அமர்ந்த ஒரு பூசையில விருப்பம் உடையவர் அமர்ந்தார்னா பூசையில விருப்பம் பூசைக்குன்னே உட்கார்ந்து இருக்கிறாரு. பூஷை பண்ணாலும் ஏத்துக்கலாம், பூஷை பண்ணனாலும் ஏத்துக்கலாம், பூஷை பூஷையை வாங்கறதுக்காக இவர் ஒருத்தரையும் பூஷை பண்றதில்ல, எல்லாம் பூஷை நம்மளை பண்ணட்டும் பண்ணட்டும் அதுக்குன்னே உட்கார்ந்துருக்கு. இந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பு தெரியும், சிவலிங்கம் இருக்கு இல்ல, அது அது அது பூசை பண்ணாது இல்ல, என்ன கை இல்லை கால் இல்லையா, எல்லாரும் அதை பூசை பண்ணலாம், அது யாரையும் பூசை பண்ணாது சிவலிங்கம் அந்த குறிப்பு தான். பூசைக்கு முக்கியமான ஒரு அடையாளமாக பூசையை பெற்றுக்கொள்வதற்காகவே இருப்பது சிவலிங்கம். அதனாலதான் அது கை கால்லாம் கிடையாதா, கைகால் இல்லைன்னா அடுத்தவங்களை பூசை பண்ண முடியாது, தான் பூசையை வாங்கிக்கலாம் எவ்வளவு ஊத்துனாலும் ஊத்தாருங்குதா. அதனாலே இசற்கு பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தல் பொற்பார் சிலந்தின் மொழி அழித்தார். அப்படி பூசையை விரும்புவோராகிய சிவபெருமான் இவருடைய பூசையை ரொம்ப சந்தோஷப்பட்டு பூசை சந்தோஷப்படணும் ஜாமி, அந்த அளவுக்கு நம்மளால இன்னும் பண்ண முடியும், அவர் சந்தோஷப்படுற அளவுக்கு பண்ண முடியும், அவர் பண்ண வச்சா தானே பண்ண முடியும், நம்மளா பண்ண முடியுமா? அது திருவாசகத்துல சொன்னார் மாணிக்க வாசகம், பாச வேறருக்கும் பணம் பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்கருளி பூசனை உகந்து உகந்துன்னா புரியுதா, நான் செய்யற பூசையை ரொம்ப விரும்பி எடுத்துட்டாரான். அதுக்கு மாணிக்க வாசகர் பூசையே ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரா. இப்போ ஒருத்த பண்ற போன்ற சாப்பாட்டை பிரியமா ஏத்துக்கிறது உண்டு, பிரியம் இல்லாம சாப்பிடுறது உண்டு இல்லவா? ஒருத்த வீட்டுல சாப்பாடு போடுறது அவங்க எந்த அளவுக்கு நம்ம மேல அன்போடு செய்யறாங்கிறது தெரிஞ்சுக்கும். அப்படி இல்லாம அன்பு இல்லாம அறகுறையா ஏதோ வந்துட்டானே போட்டு துளைக்கலாம் போடுறது உண்டு உண்டு இல்லையா? அவன் ஒரு வீட்டுக்கு போனா விருந்துது, அவன் கூட்டிகிட்டு போட்டா அந்த அம்மாளுக்கு பிடிக்கல, யாரு அப்பைய பிடிக்கல. அவ போறது வர்றது பாத்திரத்தை வைக்கிறது பருமாறதெல்லாம் பார்த்தா அவளுக்கு நம்மளை பிடிக்கல, இவனை நம்பி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு மனசுக்கு ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்து இருந்தா. அவன் இலைய போட்டா, சாப்பாட்டை வச்சா, பலகாரத்தை வச்சா, பொரியலை வச்சா, சாதத்தை வச்சா, அவ போடும் போதே நடக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டா அவன் அவ என்னட்ட போடும்போதே தெரியும், இல்ல பரிமாறும் போதே தெரியும், சந்தோஷமா போடுறா செழிப்பா போடுறான்னு தெரியும் இல்ல. அப்ப போட்ட உடனே அந்த சாப்பாட்ட சாப்பிடல, அவ காணக்கண் பூசுது கையெடுக்க நானுது மானுக்கம் வாய் திறக்க மாட்டாரு வீணுக்குன்னு என்பெல்லாம் பற்றி எரியுது ஐயையோ அன்பில்லால் இருக்காமு அப்படி பாடி போட்டு எழுந்திரிச்சு போயிட்டான். அன்பில்லால் அதுபோல இந்த பூசை வந்து சிவபெருமானுக்கு பிடிக்கிறாப்புல என்ன நம்ம செய்ய முடியுது சாமானியம் இல்லை சாமானியம். நம்ம இவ்வளவு செய்யறது போதாதா? இவ்வளவு கஷ்டத்திலேயே இவ்வளவு போயிடுவோம், இதுவே அவர் ஏத்துக்கணும். எத்தனையோ சிரமம், எத்தனையோ சொல்ல அதுக்கடையில பூசை பண்ணுமா? எத்தனையோ ஒரு பூச்சை பண்ணாம இருக்க நம்ம பண்றோம், இவ்வளவு இடைச்சு என்ன பண்றோம்? அப்ப நம்மளது பெருசா எடுத்துக்கணும்.
1: பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியே கருளி பூசனை உகந்து என் சிந்தையுட் புகுந்து பொங்கலல் காட்டிய பொருளே.
0: இந்த பாட்டுக்கு இந்த இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப பொருத்தம். பூசையை விரும்பி ஒரு சிந்தையில புகுந்து திருவடியை காட்டினாராம். யாருக்கு? மாணிக்கவாசகர்.
1: பூசனை உகந்து என் சிந்தையுட் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே விளக்கு சிழிஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே இசனே உன்னை சிக்கன பிடித்தேன் உங்களும் தருடுவது இனியே
0: என்று திருவாதன் பாருங்க. இப்படி பூசையை விரும்பி அவருக்கு திருவடியை காட்டினார், சிறம்பொழியை காட்டினார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரும் சிலம்புலியை கேட்டிருக்கார், தெரியுமா உங்களுக்கு? பாத ஊடிங்கு வந்திரு திருவுளி பாத சிலம்புலி காட்டியது சீரார் திருவடி தென்சிலம்பு சிலம்புலிக்கு ஆறாத ஆசையதாய் திருவாசகர். சிலம்புலி கேட்டவர்ல மாணிக்கவாசகரும் உண்டுங்களா? சேரமான் பெருவாள் பூசையை விரும்பி அவருக்கு சிலம்புலியை திறந்தோறும் காட்டினாராம் நடராசன். சிலம்புலி கேட்கறதுன்னா சாதாரண கதைய சொல்றார்.
1: பூஜை கமர்ந்த பெருங்கூத்தர் பொற்பார் சிலம்பின் ஒலி அளித்தார்.
0: சிலம்பினுடைய ஒலி அவருக்கு யாருக்கு? சேரமான் பெருமான்.
1: நம்பர்களின் வழிபாட்டார் நாடும் உற்றவருகின்றார் இம்பர் உலகில் எறவதற்கும் வரியோர் எவர்க்கும் ஈகையினார் செம்பொன் மடையா என பொழிந்து திருந்து நந்தியுடன் பொருந்தி உம்பர் போற்ற தந்திருமார் குறிய வேண்டி வர செய்தார்.
0: அப்படி பூச்சை பண்ணுகிறாரு, சிலம்பொலியை கேட்கிறாரு, அதுல இவருக்கு ஆனந்தம் சொல்ல முடியாது. ஆனந்தம் எப்படி இருக்கும்? பூச்சையும் பண்ண சிலம்பொலியும் நடந்தா சிலம்பொலியும் தான் எப்படி இருக்கும்? அளவில்லாத மகிழ்ச்சி. அதற்கு மேலே இவர் வந்து புலவர்களுக்கும் அடியார்களுக்கு ஏழைகளுக்கு மழை போல வாரி கொடுக்கிறார், வாரி கொடுக்கிறார். வரியோர் எவருக்கும் செம்பன் மழையாம் என புரியும், மழை கொட்டுவது போல வாரி கொடுக்கிறார். அப்படி தர்ம தர்மத்துல ரொம்ப சிறந்தவர். சேரமான் பெருமாள் அதிகமான தர்மத்தை பண்ணவர். தவமும் தருமமும் ரெண்டு இருக்கணும், தவமும் தர்மமும் ரெண்டு. அது மேல பறக்கிற பறவைக்கு ரெண்டு சிறகு இருப்பது போல, மேல பறவை பறக்கணும்னா ஒரு சிறகு இருந்தா பறக்க முடியாது, இல்ல பறக்க முடியுமா? மேல போகணும்னு சொன்னா ரெண்டு சிறகு இருக்கணும், மேல போகணும்னா ரெண்டு இருக்கணும், தவம் இருக்கணும் தர்மம் இருக்கணும். ஒன்னு இருந்தா கீழதான் கிடக்கணும். தவம் இருக்கும் தர்மம் இருக்காது, கஞ்சா தனமா இருக்கும். தர்மம் பண்ணுவான், பக்தி இருக்கா, சிவபக்தி இருக்கா, எப்படி ஏழு உலகத்துல நிறைய இருக்கு. ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதான் தானமும் தவமும் தாம் செய்வாராயும் வானவர் நாடு வழிவரும். இப்படி செய்யறவே எப்ப வருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்குமான்னு தேவனும். அந்த ஆளு இந்த நம்ம நாட்டுக்கு வந்தா தேவரு.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

त्रियाणाः सर्वान् पथो अनिर्णा आक्षीयेम। वेदो अखिलो धर्ममूलम् तद्विदाञ्च स्मृतिशीले। धर्ममूलमिदं जगत्। परमेश्वरः सर्वं जगत् सृष्ट्वा तस्य जगतः परिपालनाय जगता सह वेदमपि सृष्ट्वा कर्माणि यज्ञान् अपि सृष्टवान्। सह यज्ञाः प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यध्वं येषवोस्तु इष्टकामधुक्। तादृश वेदः, वेद प्रतिपादित धर्मः, वेद प्रतिपादितः परमात्मा, एवञ्च सर्वमपि ऐहिक आमुष्मिक सुखं मोक्षपर्यन्तं सर्वं वेदे अन्तर्गतम्। धर्मः नाम द्विविधः, प्रवृत्तिधर्मः निवृत्तिधर्मः। प्रवृत्तिधर्मः अस्माकं जीवनाय, इन्द्रियसुखाय, देवलोक ब्रह्मलोक वैकुण्ठ कैलाससुखाय। निवृत्तिधर्मः आत्मरूप पूर्णानन्दज्ञानाय। एताभ्यां धर्मभ्यां लक्ष्यभूतः परमात्मापि धर्म इत्युच्यते भगवद्गीतायां। तादृशस्य वेदस्य अनन्तशाखाभिन्नस्य एकस्मिन् जन्मनि पूर्णतया अध्ययनम् एकेनापि कर्तुं न शक्यते। अत एव ऋग्यजुस्सामभेदेन अथर्वरूपेण च तत्तच्छाखारूपेण वेदव्यासः कृतवान्। अस्मिन् विषये वेदाध्ययने अतीवश्रद्धावान् कश्चन भरद्वाजः ऋषिः। तादृशभरद्वाज उपाख्यानेन सह अस्मिन् दिने अहम् आरम्भं करिष्यामि। வேதம் என்பது நம்ம சனாதன தர்மத்துக்கு முக்கியமான அடிப்படை மதநூல். ஒவ்வொரு ரிலிஜன்லையும் அவாவால் கேட்டால் அவாவா ஒரு மதம், அதுக்கு முக்கியமான நூல் வந்து பைபிள், குரான், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கான். நமக்கு மூலமான நூல் என்னன்னு கேட்டால் சொல்லக்கூட தெரியாத நிலைமையில நாம் ஏதோ ஃபாஸ்ட்டாக போயின்ட்டுருக்கோம். இந்த ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்டில் இவனுக்கு ஃபாஸ்டிங் தான் மிஞ்சிருது, வேலைக்கு சாப்பிட கூட இல்லை. இப்போ குழந்தைகள்லாம் வேலைக்கு சாப்பிட்றது இல்லை, குழந்தை குட்டிகளை கவனிக்கிறது இல்லை, அப்பா அம்மாவை கவனிக்கிறதே இல்லை, பேங்க் பேலன்ஸ் ஏறணுங்கிறதுக்காக ரெண்டு பேருமே சம்பாதிச்சுட்டு இருக்கா. இந்த மிஷின் மாதிரி ஓடக்கூடிய நிலைமையில் கொஞ்சம் சாந்தியை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி கர்மானுஷ்டானங்கள், இதில் உள்ள விஷயங்கள்ங்கிறது சனாதன தர்மம். பேர்பட்ட வேதம் அனந்தாவை வேதா ஆஹா அப்படின்னு வருது. இதை அத்தியனம் பண்ணுறதுன்னா ஏதோ 10 வருஷம் 15 வருஷங்கிறதுலாம் ஒரு போர்ஷன். அதுக்கு ஒரு கதை சொன்னார் சாவித்ராக்னி சயனம்னு ஒரு இஷ்டி, ஒரு சயன கர்மா. அதில் தான் அந்த மாதத்தில் கல்யாண பஞ்சாதி ஆரம்பம்.

ज्योतिष्मागस्तेजस्वानातपग्रस्तपन्नभितपन्ने रोचनो रोचमानः शोभनः शोभमानः कल्याणः. இதை சொல்லி தான் கல்யாண பஞ்சாயத்தில் கல்யாணம் தான் நம்ம விவாகம்னு வச்சுன்னு சொல்றோம். இதெல்லாம் பகல்ல இருக்கக்கூடியதான முகூர்த்தங்களுக்கு பேரு, பூர்வபக்ஷம் சுக்லபக்ஷத்தில் உள்ளதான தினங்களுக்கு பேரு, கிருஷ்ணபக்ஷத்தினுடைய தினங்களுக்கெல்லாம் வரிசையா பேரு, ஒவ்வொரு தினத்திலையும் பகல்ல உள்ளதான முகூர்த்தங்களுக்கு பேரு, ராத்திரியில உள்ள முகூர்த்தங்களுக்கு பேரு, 15 நாளா இருக்கக்கூடிய அர்த்த மாசங்களுக்கு பேரு, மாசங்களுக்கு 12 பேரு, முகூர்த்தங்களுக்குள்ள சப்டிவிஷனா உள்ள முகூர்த்தானாம் முகூர்த்தாக இதானியும் ததானி ஏவும் பிரதிதினம் 24 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சப்டிவிஷன்களுக்கும் ஒரு பேரை சொல்லி அதுக்கு ஒரு தேவதையை சொல்லி இந்த ஒரு வார்த்தையினால சஞ்ஞானம் தயா தேவதையாங்கிற ஸ்வத்ருவா சீதா விஜயானம் தயா தேவதையாங்கிற அப்படின்னு ஒரு யாகம். இந்த யாகத்தை பற்றி அனுஷ்டானம் பண்ணால் இதில் பல பலன்கள் வருது. இந்த சாவித்திர அக்னி சயனம்னு பேர். சயனம்னு சொன்னால் மேடை கட்டி அக்னியை வச்சு அதில் விசேஷமாக ஹோமம் பண்ணினா அந்த யாகத்துக்கு சயனம்னு பேர். சாதாரணமாக யாகம்னு பேர் இருக்கு, இஷ்டின்னு பேர் இருக்கு. இஷ்டின்னா சின்னது, யாகம்னா பெருசு, அந்த மாதிரி வச்சுப்போம். சில சமயத்தில் சின்னவாளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக எப்படி இந்த பாடசாலை பையங்கள்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் இது பண்ணினோமோ, இஷ்டி சின்னது யாகம் பெருசு. வேதத்தில் 2 இடத்துல 3 இடத்துல இஷ்டி ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருக்கு. யாகங்களால் அடைய முடியாததான விஷயங்களெல்லாம் யஜ்ஞத்தினாலையும் கிருத்துவினாலையும் அடைய முடியாத விஷயத்தை இஷ்டினால் அடைஞ்சான்னு சொல்றேன். யஜ்ஞ கிருத்துக்கள்னால் அடைய முடியாததை ஒரு தேடி கண்டுபிடிக்கிறத

0: அதாவது வேதமானது லௌகிக விஷயத்தை எவ்வளவு நன்னா கவனிக்கணுங்கிறத மற்ற வித்தியைகள் சொல்றத விட ஜாஸ்தி சொல்லும். கடைசியில் ஆத்மாவை சொல்றதுங்கிறது இருக்கவே
1: தஞ்ச கிருதுபிரன்வை ஏச்சது.

0: சாவித்ர சயனம், நாச்சிகேத சயனம், சாதுர்ஹோத்ர சயனம், வைஸ்வசிஜாம் விஸ்வசிஜாம் சயனம், ஆருணகேதுக சயனம், இப்படிங்கிறதாக யாகங்கள். இதில் இந்த சாவித்ராக்னி சயனத்தினுடைய பிரச்சனம்தான் முதல்ல ஆரம்பம். இதை வந்து அனுஷ்டானமாக ஒன்று இருக்கு, தியானமாக ஒன்று இருக்கு. அனுஷ்டானம்ங்கிறது பிசிக்கலாக நிறைய வேலைகள் செஞ்சு அது மூலமாக பண்ணுறது. நாச்சிகேதமும் சரி இதுவும் சரி உபாசன ரீதியாக வெறும் தியானத்திலையும் இருக்கு. இந்த சாவித்ர சயனத்தில் இந்த வேதத்தினுடைய பெருமையை சொல்றதுக்காக எவ்வளவு கற்றாலும் வேதத்தை கற்று முடிக்க முடியாது, ஆனால் ரகசியமான உபாசனங்கள் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஒரு விஷயமும் அதில் சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு கதை என்ன சொல்றதுன்னு கேட்டேன்னா,
1: பரத்வாஜோஹ த்ரிபிராஜர் பிரம்மச்சர்ய உபாசா தகம் ஹஜீர் நிக்ஷ்தவி.

இந்த பரத்வாஜரும் நாம பாரத்வாஜ கோத்திரம்னு சொல்றதும் ராமாயணத்துல 10,000-20,000 சேனைகளுக்கு விருந்து பண்ண பரத்வாஜரும் ஒன்றுன்னே வச்சுப்போம். இப்போ ஒன்னா வேறான்னா அது வேற சமாச்சம். பரத்வாஜருங்கிறவர் அப்படி பெரிய ஒரு பெரிய ரிஷி அந்த கோத்திரத்தில். சாதாரணமா பாப்பான்ல பாதி பரத்வாஜன் சொல்ற வழக்கம். நாம் பரத்வாஜ கோத்திரம் அதிதி பாரத்வாஜம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சுத்தி சுத்தி வந்தா பாரத்வாஜம் ரொம்ப நல்லா இருக்கும். அநேகமா எல்லாம் பொருத்தமா வந்தா அந்த பொண்ணுக்கு என்ன கோத்திரம்னா பாரத்வாஜம் பண். இதுலயே கல்யாணம் நின்று போடும். இந்த காலத்தில் நிற்காது. அந்த காலத்தில் சகோத்திர விவாகம் பண்றதில்லை. அந்த பரத்வாஜர் ஒரு ஜென்மா பூரா பூனல் போட்ட 8வது வயசுலேருந்து 92 வயசு இல்லை 108 வயசு இருந்தார். 100 வருஷமும் அத்தியனம் பண்ணார். கடைசியில் இந்திரன் வந்தார். என்ன வேணும்னார்? 100 ஜென்மா வேணும்னார். சரி இதுலயே கண்டினியூ என்ன பண்ண போறேன்னா வேதம் பண்ண போறேன்னார். பிரம்மச்சரியமே 2ம் தர்மம் கொடுத்தான். 200 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்தான் இந்திரன். 100 வயசு வேணும்னார். என்ன பண்ண போறேன்னார்? வேதம் படிக்க போறேன். இப்படி ஒரு பைத்தியக்கார பிராமணர் இருந்திருக்காரு. அவர் கேட்டார், இவன் பார்த்தான் இதை வந்து இவருக்கு ஒரு விதமாக புரிய வைக்கணும். இந்த வேதங்கள் எல்லாம் அளவில் பார்த்தா மலமலையாக இருக்கு, அனந்தமாக இருக்கு. இருந்தாலும் அதில் ரகசியமாக உள்ள விஷயத்தை இவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதாக நீங்கள் பெண்ணேளை இவ்வளோ 300 வருஷமாக இது எப்படி இருக்குதுன்னா தகும்

அப்பதான் 300 வருஷம் அத்தியனம் பண்ணியே, இதுக்கு நான் ஒரு உதாரணம் காட்டுறேன், நீ பண்ணினது எவ்வளவுன்னு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிற தமிழுக்கு இங்கதான் ஆரம்பம். 3 மலைகளை திடீர்னு சுற்றி பண்ணி காட்டினார், த்ரீன் கிரி ரூபான், அதனாலதான் மறை மலைங்கிறான். வேதாச்சலம், வேதாச்சலம்னு ஒருத்தருக்கு பேர் இருந்தது. தமிழ்நாட்டில் வேத அச்சலம்னா சம்ஸ்கிருதமா இருக்குங்கிறதுக்காக மறை மலைன்னு விட்டாம், மலையை மறைக்கிறானுங்க எல்லாருமே. வேதாச்சலம் மறைமலை அடிகளார். இந்த வேதத்தை 3 அச்சலமாக பண்ணி காட்டினார். ஒரு ஒரு மலையிலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து உதிர்ந்திருக்கும் இல்லையா, அங்க இவற்றை போட்டார். முதல் ஜென்மாவுக்கு வந்தது இந்த பிடி மண்ணு, 2வது ஜென்மா 100 வருஷம் இந்த பிடி மண்ணு, 3வது ஜென்மாவில் பண்ணி இந்த பிடி மண்ணு, பாக்கி இருக்கிறது இந்த மலை. இதுக்கு நான் உனக்கு வரம் கொடுக்கறதுக்குள்ள வேறொரு இந்திரன் வந்துடுவார், இந்த இந்திரன் போடுவார். இவருக்கேன்னு ஒரு வயசு தானே என்ன, எல்லாம் அல்பாயுஸ், பிரம்மம் உள்பட அல்பாயுஸ், சதுர்முக பிரம்மாவே 100 வயசு தான் கணக்கு. எது அழியாதுன்னா நம்ம ஆத்மஸ்வரூபம், அது கடைசியில் போகணும். அதனால என்ன பண்ண சொல்றேன்னார், ஒன்று பண்றேன், ரகசியமான ஆத்ம தத்துவ ஞானம் சவிதான்னு சொல்லக்கூடிய பரபிரம்மஸ்வரூபத்தை உணர்றதுக்காக ஓரளவுக்கு வச்சிருக்க சாவித்ரா அக்னி உபாசனம்னு ஒன்று சொல்லித்தரேன்,

அதை நீங்க அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சின்றதுங்கிறது ஒரு விஷயம். அந்த ரகசியத்தை தெரிஞ்சு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த சாவித்ராக்னி சயனம்ங்கிறது சவிதான்னா பரமாத்ம ஸ்வரூபம், அது உபாசனம் சொன்னார். அதுல ரொம்ப டீட்டெயிலா இப்ப போகல, அதுக்கும் ஒரு எட்டு எழுத்து சொல்லியிருக்கார். அந்த எட்டு எழுத்துல சூரியனை பத்தி பேசக்கூடிய எட்டு எழுத்துல, அந்த எட்டு எழுத்தை தெரிஞ்சு இதுல தியானம் பண்ணி நின்று இருந்தேன்னா உனக்கு சகல விதமான ஸ்ரீகையும் கிடைக்கும். ஸ்ரீனாக்க வந்துட்டு போகக்கூடிய நமக்கு லைஃப்ல உபயோகப்படுற ஸ்ரீயும் ஸ்ரீதான், அழியாறுதான ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பரமாத்ம தத்துவ ஞானமும் ஸ்ரீதான், தெய்வீகமான ஸ்ரீ எல்லாம் வரும்னு சொல்லியிருக்கார். அது என்ன சொன்னார் ரகசியம்னு கேட்டா,

0: எடுக்க எடுக்க தேவையா உள்ளதெல்லாம் இம்மை மருமைகளை கொடுக்கக்கூடிய செல்வம் வேதம்ங்கிற செல்வம். அதுல இந்த சாவித்ராக்னி ஜெயனங்கள்லாம் பண்றதை விட இந்த சூரியனை பத்தி மூணு வார்த்தைகள் இருக்கு. இந்த மூணு வார்த்தைகளை சொல்லி இந்த சூரியனாகிற பரமாத்மாவை தியானம் பண்ணணும். அதுக்கு கிருணிஹினாலும் சூரியன் தான், சூரியனாலும் சூரியன் தான், அது சந்தேகமே இல்லை. ஆதித்யான்னாலும், ஆனா இதுல கரெக்டா பார்த்தா ஏழு எழுத்தா இருக்கு. கிருணி சூரிய ஆதித்ய. இந்த சூரியங்கிறத என்ன பண்ணணும்னா கூட்டெழுத்தா வரத சூரியன்னு வச்சுக்கணும். சூரிய சூரிய இந்திர இந்திர இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம்னு ஒரு ஸ்பெஷலான இது பர்மிஷன் இருக்கு. அதனால இந்த கிருணிங்கிறது ரெண்டு எழுத்து, சூரியங்கிறது மூணு, ரெண்டு மூணு அஞ்சு, ஆதித்யங்கிறது மூணு. இது இந்த எட்டு எழுத்து, இது ஒரு பெரிய அஷ்டாட்சரம். வைஷ்ணவாளுக்கு ஒரு அஷ்டாட்சரம் இருக்கு, இது சாவித்ர அஷ்டாட்சரம். இந்த அஷ்டாட்சரத்தை தெரிஞ்சு அந்த சூரியனை, அதே சூரியன் தான் நானாக இருக்கிறேங்கிறதும் சேர்த்துக்கணும். சந்தியாவந்தனத்திலேயே சந்தியாவந்தன காயத்ரி ஜபம் கரிஷேன்னு ஜபத்தும் போதும். ஆனால் முதல்ல கார்த்தாலையும் மத்தியானமும் சாயந்தரமும் ஆரம்பிக்கிச்சு சந்தியோபாசனம் கரிஷே, பிராத சந்தியாமுபாசிஷ்யே, சாயம் சந்தியாமுபாசிஷ்யே. அந்த சந்தி வேளையில அந்த ஒரு பரமாத்ம ஸ்வரூபத்தை நான் தியானம் பண்றேங்கிறான். உபாசனம்னா மெடிடேஷன் அர்த்தம். இது இந்த ஆதித்யன் தர்ப்பம் முன்னாடியே வந்துடுறது. இது எந்த இடத்துல வருது? நான் முதல்லயே ஒரு நாள் சொன்னேன், அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாஹமஸ்மி. இதுதான் உபாசனம். உபாசனம்னா இதுல என்ன சொல்லியிருக்கோ, இந்த வார்த்தை ஜபம் இல்லை. சூரிய மண்டலத்துக்குள்ள எந்த பரமாத்மா இருக்காரோ, சாம்பம் சம்சார பேஷஜம் பானுமண்டல மத்தியஸ்தம், சாம்பம் சம்சார பேஷஜம் நீலக்ரீவம் திருபாட்சம் நமாமி சிவமவ்யம் சொல்றோம் இல்லையோ, இதுதான் தைத்திரியோபனிஷத்துல உள்ள மகா வாக்கியம். மகா வாக்கியம் நாலு, மடம் நாலுன்னு சொல்றதற்கு அது அவ்வளவு தூரம் ஆலோசனை இல்லாத விஷயங்கள். மகா வாக்கியம் முப்பது இருக்கு. இது எங்க வாத்தியார் ராமாசாஷில் காமகோடி பிரதேபத்தில் எழுதியிருக்கார் நிறைய. சர்ச்சைக்காக நான் சொல்லலை. மகா வாக்கியம்னா என்னன்னா பிக்கஸ்ட் சென்டென்ஸ்ன்னு அர்த்தம் இல்லை, அது குவாலிட்டேட்டிவ்லி பெருசுன்னு அர்த்தம். அதுல பரம்பொருளும் நானும் ஒண்ணுங்கிற அத்வைதத்தை எந்த சென்டென்ஸ் சொல்றதோ அது மகா வாக்கியம். ஓம்ங்கிறது ஒரு மகா வாக்கியம். இப்படி ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் மகா வாக்கியங்கள் இருக்கு. மகா வாக்கிய கதம்பம்னே ஒருத்தர் எடுத்து எழுதியிருக்கார். தைத்திரிய உபனிஷத்துல மகா வாக்கியம் இருக்கா இல்லையான்னா இருக்கு. அது எங்க இருக்கு? சயஸ்சாயம் புருஷே யஸ்சாசாவாதித்யே சயேகஹ சயஏவம்வித். இந்த மனிதன் உடல்ல மனிதன்கிறது சும்மா உதாரணத்துக்கு சொன்னது. எறும்பிலேந்து ஆரம்பிச்சு எல்லாருக்குள்ளேயும் இயக்கக்கூடியதான சக்தியாக எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ, யாதேவி சர்வபூதேஷு சேதனேத்ய விதீயதே நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை
1: நமஸ்தஸ்யை நமோ நமஹ
0: சிதிரூபேண யா கிருத்ஸ்னம் ஏதத் வியாப்ய ஸ்திதா ஜகது நமஸ்தஸ்யை. இந்த ரெண்டுக்குள்ளதான் மற்ற 24 மந்திரங்கள் இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல இப்ப சண்டி யாகம் பெருசா இருக்கு. தேவி மகாத்மியம் தான் எல்லாம் வசத்தியங்கிற தேவி மகாத்மியத்துல வேதசாரமாகத்தான் இருக்கு. அதுல முதல்ல யாதேவி சர்வபூதேஷு சேதனேத்ய விதீயத்தேன்னு ஆரம்பிச்சு நடுப்புற நீள சொல்லி யாதேவி சர்வபூதேஷு மாது ரூபேண சம்ஸ்திதா, பிராந்தி ரூபேண சம்ஸ்திதா, புத்தி ரூபேண சம்ஸ்திதா, சுதா ரூபேண சம்ஸ்திதா எல்லாம் நீள இருக்கு. கடைசியில முடிக்கரிச்சே சிதிரூபேணையா கிருத்ஸ்னம் ஏதத்யாப்யஸ்திதா ஜகது. அத்வைதத்தினுடைய பரம தாத்பரியம் அங்கு சொல்லிருக்கு. சைத்தன்ய வடிவத்தில் கான்சியஸாக எது எல்லாத்தையும் உள்ளும் வெளியும் ரொம்பி இருக்கோ அப்பேற்பட்ட அம்பாளுக்கு நமஸ்காரம். நீ அம்பாள் சொல்லுங்கோ அம்பின்னு சொல்லுங்கோ, இதை பத்தி இங்க பேச்சே இல்லை. இதை இந்த சூரிய நமஸ்காரத்தில் ஒன்று சொல்லித்தரேன். சூரிய நமஸ்காரத்தை பத்தியே ஒரு மாசம் பேசலாம். சிற்சில நாளில் சிலதெல்லாம் சொன்னேன். இன்னைக்கு என்ன சொல்றேன்னு கேட்டால், சூரிய நமஸ்காரத்தில் ஒரு பெரிய அத்வைத அனுபவம் பெற்றதான ஒரு முனிவர் தன்னுடைய சுவானுபவத்தை சொல்றார்.

இதோட ரெண்டு அர்த்தம் சொல்லிவிட்டு பெண்களுடையதான பெருமையை அடுத்த மந்திரம் சொல்றது. பெருமை என்பது பெண்ணுக்கும் ஆணுக்கும் இல்லை, அவளுடைய ஞானத்தினால். இப்ப அவர் என்ன சொல்றார், அந்த ஒரு பெரிய ஞானி சுவானுபவத்தை சொல்றார், நாம நாமைவ நாமமே, நான் ஆயிரக்கணக்கான ஜென்மா எடுத்தாச்சு. ஏன்னா நாம மகாசங்கல்பத்துல அநாத்ய வித்யா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி சம்சார சக்கரே விசித்ராபிஹி கர்மகதிபிஹி விசித்ரா சுயோனிஷோ புனப்புன அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணிய கர்ம. என்ன சார் நீங்க சங்கல்பம் பண்றீங்களா? சங்கல்பம் தான். பல கோடி யுகங்களாக நாம திருப்பி திருப்பி புனரபி ஜனனம் வந்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு ஜென்மாவில் ஒரு பேரு ஒரு வடிவம், நேம் அண்ட் ஃபார்ம். இவ்வளவு நாமாக்கள்லாம் எனக்கு வந்திருக்கு, இதெல்லாம் எனக்கு பேர் இல்லை, என்னுடைய உடம்புக்கு பேர். என்னுடைய உடம்புக்கு தான் மனுஷன்னு பேர், பசுமாட்டினுடைய உடம்புக்கு தான் பசுன்னு பேர், கொசுவினுடைய உடம்புக்கு தான் கொசுன்னு பேர், யானையினுடைய உடம்புக்கு தான் யானைன்னு பேர். உண்டா இல்லையா? நீங்க எப்படி ஒரே எனர்ஜியானது ஃபேன்ல போனா சுத்துறது, லைட்ல வந்தா எரியறது, பெல்லில் வந்தா அடிக்கிறது, இன்ஜின்ல வந்தா ஓடுறது, டிவியில வந்தா ஆடுறது, ரேடியோவில் வந்தா பாடுறது, அந்த எனர்ஜியானது ஒண்ணுமே பண்ணல. ஆனா எனர்ஜி இல்லைன்னா ஒண்ணும் பண்ணாது. அந்த எனர்ஜியை வெவ்வேறு விதமாக பயன்படுத்துறதுக்கு இவாளுடைய புட்சாலித்தனத்தினால ஒன்னு கண்டுபிடிக்கிறான். புரியுறதா? இன்னொரு இடத்துல டைம் காட்டுறது எலக்ட்ரானிக். அதுபோல இந்த சைத்தன்யம்ங்கிறதான ஒரு உணர்வு தான் எல்லா இடங்களையும் அவாவா கர்மாவுக்கு தகுந்ததான ஒரு ஃபார்ம், ஒரு நேம். ஃபார்ம் வந்தப்புறம் நேம் வந்துதா, நேம் வந்தப்புறம் ஃபார்ம் வந்துதா, இது பெரிய விஷயம். ஃபார்ம் வந்தப்புறம் நேம் வந்ததுங்கிறது நம்ம சயின்ஸ். ஏன்னா இவன் ஒவ்வொரு பாஷையாக கண்டுபிடிச்சி அப்புறம் சேஷ்டையாக பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி வார்த்தை கண்டுபிடிச்சாங்கிறான். நம்ம வேதம் அப்படி சொல்லலை. அங்கே என்ன பண்ணுறதுன்னா விஷ்ணு புருஷ சூக்தத்திலேயே நாமாக்களும் ரூபங்களுமாக சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹ நாமானி கிருத்வாபிவதனயதாஸ்தே. ஒரே தத்துவம் தான் எல்லாத்துக்கும் சொல்லப்படுறது. சர்வாணி ரூபாணி விசித்திய, அது ஜட ரூபமா இருந்தாலும் அப்படித்தான், அது கம்ப்யூட்டர் வடிவமும் அதான், அதுக்கு ஒரு பேர். இந்த ரெண்டுமே பரமாத்மாவினால உண்டு பண்ணப்பட்டது. அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி. நம்ம தீரியே வேற, வேதத்துடைய தீரியே வேற. நேம் அண்ட் ஃபார்ம் ரெண்டுமே பகவானால சிருஷ்டி பண்ணப்படுறது அப்படிங்கிறதா சொல்றோம். எதுக்கு சொல்ல வரேன், இந்த ரிஷி சொல்றார் நாம நாமைவ, ஒவ்வொரு ஜென்மாவிலும் ஒவ்வொரு பேர். 84 லட்சம் பேர் இவருக்கு, 84 லட்சம் ஜீவராசி சொல்றாளோ இல்லையோ, இதெல்லாம் வந்தது. ஆனா அது என்னுடைய ஆத்மாவுக்கு இல்ல, நாமைவ, அது ஏதோ உடம்புக்கு பேர் வந்தது. எனக்கு ஒரு பேரும் கிடையாது, அநாமகம் அரூபகம். அது நீங்க என்னவாயெல்லாம் இருந்திருப்பேன், ஆணா பிறந்திருப்பேன், பெண்ணா பிறந்திருப்பேன், அலியா பிறந்திருப்பேன், மரம் மட்டையா இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஸ்தாவரோஸ்மியதஜங்கமஹ நபுகும் சகம்பும் ஆகஸ்திரியஸ்மி, மூணு லிங்கம்தான். ஸ்திரீயா இருந்திருக்கலாம், புருஷனா இருந்திருக்கலாம், நபும்சகமா இருந்திருக்கலாம், ஸ்தாவரமா இருந்திருக்கலாம், ஜங்கமா இருந்திருக்கலாம், எல்லாம் நான் தாங்கிறாருன்னா அகமாத்மா குடாகேஷ சொர் அப்படி சொல்லி சுவானுபவத்தை சொல்லி எஜே. இப்ப யாகம் பண்றது நான் தான், நேத்துக்கு யாகம் பண்ணது நான் தான், நாளைக்கு யாகம் பண்ண போறோம் நான் தான் அப்படின்னு சுவானுபவத்தை பிரகடனம் பண்றாருங்கிறதாக அங்க வேதாந்தத்தில் அது சொல்லியிருக்கார் அந்த ரிஷி இதுல. அதற்கப்புறம் அவர் சொல்றார், இந்த மாதிரி உள்ள ஆத்ம தத்துவ ஞானம் வரைக்கும் யாருக்கு விவேகாதிகள்னால ஏற்பட்டிருக்கோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால, அவ ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, அவாதான் மனுஷா, அவளைத்தான் நாம கவுண்ட் பண்ணிக்கணும். வெறும் கவுண்ட் பண்றது இல்லையா? ஸ்திரீய சதி

இந்த மாதிரி ஒரு விவேக ஞானம், ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே அந்த ஞானத்தில் கொண்டு போய் விட்டுடும். இது நொச்சூர் வெங்கட்ராம் சொல்லுவார். இங்கேருந்து நாம் டெல்லிக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும்னா ரயிலில் ஏறி உட்கார்ற வரைக்கும் அந்த ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாலும் போய் சேரணும், உபன்யாசம் முடிஞ்சுன்னு டென்ஷனில் இருக்கும். நீங்கள் ஏறி உட்காந்துச்சுன்னா அப்புறம் அது எப்போ வேணால் கிளம்பட்டும், எப்போ வேணால் போட்டோம், கொடுத்த ரூபாய்க்கு 4-5 மணி நேரம் ஏசி ரசிக்கலாம் வண்டியில் ஏட்டாச்சுன்னா, புரியுறதோ இல்லையோ, அநேகமாக கொண்டு போய் விட்டுருவான். அதுபோல் நாம் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு இங்கே வந்து உட்காந்துட்டேன் இல்லையா, ஒரு நாள் ஏறிவிடலாம், வண்டியில் ஏறினப்பறம் நீங்கள் டென்ஷன் பட வேண்டியதே இல்லை. அதனால ஞானத்துக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாலே நாம் அந்த லைனில் போயிட்டு இருக்கோன்னு அர்த்தம், அதுக்காக சும்மா இருந்துடக்கூடாது. அதுபோல் நமக்கு அந்த ஞானம் வர்றதற்கு இது வந்து விடுத்துன்னா, அவள் ஜென்மாவினாலே ஸ்திரீயாக இருந்தாலும் ஸ்திரீயா சதீஹி தா ஊன்னா ஏவான் அர்த்தம், அவர்கள்தான் புகும் சாஹு புருஷால் என்று சொல்லப்படுகிறார்கள். இது வேதத்தில் உள்ள அர்த்தம், வித்யாரண்யர் எழுதினார். வித்யாரண்யர் இதை எழுதின உடனே சொல்லாமலே வைஸ்வர்சா ஆல்சோ ட்ரூங்கிறார். வைஸ்வர்சா என்ன புரியுறதோ இல்லை, இதை மாற்றி போடுங்க. யார் ஒருவன் மீசதாடியோட நல்ல 25 புருஷனா இருக்கானோ அவனுக்கு இந்த விவேக ஞானம் இல்லைன்னா அவன் தான் சரியான பொம்பளை, அவனுக்கு குங்குமம் கொடுக்கணும்னு எழுதியிருக்கான். இது வித்யாரண்யர் எழுதியிருக்கான், என்கிட்ட கொச்சுன்னு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைப்பா ஸ்திரீ. அதனால இந்த கிரைட்டீரியா மெட்டி, அதாவது என்னன்னு கேட்டேன்னா, நமக்கெல்லாம் அந்த அதில் தரத்தை வச்சு மெரிட்டை வச்சு போகணும், மெரிட்டை வச்சு தான் போக வேண்டிய விஷயம். அப்படி உள்ளதான விஷயங்கள்லாமும் அங்கே நிறைய சொல்லி அந்த அவர் என்ன பண்ணுறார், இந்த மாதிரி ஞானங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் உலகத்தில் என்ன பண்ணணும்னார், உலகத்தில் நீங்கள் மட்டும் பழகிண்டே இருங்க ஹசி.

0: பல விஷயம் இருக்குங்க. ஆத்ம தத்துவ அனுபவத்துக்காக சொல்றேன். ஹசிதம் ருதிதம் கீதம், கொஞ்ச நாள் அழறோம், கொஞ்ச நாள் சிரிக்கிறோம், கொஞ்சம் பேசாமல் இருக்கும், இதெல்லாம் சுகதுக்காதிகள்லாம் வருதோ இல்லையா, இதெல்லாம் எப்படின்னார், உடம்புல ஏற்படுற அழுக்கு போலேன்னார். அது மாட்டுக்கு உடம்பு போகும், நீ அஃபெக்ட் ஆகப்படாது. உடம்புல ஏதோ ஒரு விதமாக தேம்பல் வந்ததுன்னா ஒன்றும் அழகுதா. மிருதம் எத் அங்கா நிஸ்னேவ அங்கேஷு நிஸ்னான்னா வருது போல, இதனால நீ ஒன்றும் அஃபெக்ட் ஆகல, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும்னு ஞானிகள்லாம் சந்திரசேகர பாரதியோ சந்திரசேகரன் சரஸ்வதியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியவாள்லாமோ நம்ம மாதிரி தான் உலகத்தை பார்க்குறா. ஆனால் அதனால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்காங்கிறதாக ஞானம். இந்த ஞானம் வரைக்கும் நமக்கு அடையிறதுக்கு இந்த சாவித்ராக்னி செயின் உபாசனத்திலேருந்து நமக்கு உபயோகமாக இருக்கு. அந்த வழிகளை வேதம் ரொம்ப நன்னா காட்டி கொடுத்துட்டே வர.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீக்ஷை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: இதுவரை சாமானிய விஷயங்களும் தீக்ஷைக்கு உரிய சில விசேஷ விஷயங்களும் சொல்லப்பட்டன. இதன் பின்பு சாமானிய சமய தீக்ஷையானது ஆரம்பிக்கப்படுகிறது. சாமானிய சமய தீக்ஷார்த்தம் சிவாத் அனுஜா ஸ்வீகாரக. எல்லா பரிவார பூஜைகள், பிரதானமாகிய மண்டல பூஜை, குண்டத்திற்கு உரிய சம்ஸ்காரங்கள், குண்டத்தில் பூஜை, குண்டத்தில் ஹோமங்கள், தீக்ஷைக்கே உரிய சில விசேஷ ஹோமங்கள், ஸ்தாலிபாக்கம், சருஹவனம், பிராயஷ்சித்தம், இதுவரை செய்து சிவபெருமான் இந்த நிலையில் சிறப்பாக இருக்கிறார். இந்த நிலையில் ஆச்சாரியர் சிவபெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். சிவம் விஜ்ஞாபயேத்து பகவன்னு பவதா ஏவ குரு அதிகரணாதிரூடேன ஆதிஷ்டோகம். ஹே பெருமானே, தாங்களாகவே என்னை, எனது சரீரத்தை, எனது உயிரினை அதிகரணமாக ஓர் இடமாக கொண்டு அந்த இடத்தில் அதிஷ்டித்து தாங்கள் என்னிடத்தில் என்னை கட்டளையிட்டு இருக்கிறீர்கள். பகவன்னு பவதா ஏவ குரு அதிகரணாதிரூடேன ஆதிஷ்டோகம். தங்களது கட்டளை என்ன தெரியுமா? அனுக்ராஹியாக துவயா சிஷ்யாக யதாசாஸ்திரம் அனிந்திதாக. அனிந்திதாக, மனிதனுக்கே உரிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு, தனி சாமான்யமான குணங்கள், சிறப்பு குணங்கள், சைவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய சிறப்பு குணங்கள், இந்த எல்லா குணங்களோடு கூடியவனாகவும் நிந்திக்க தகுந்ததாக இல்லாமல், நிந்திக்கத்தக்கவனாக இல்லாமல், போற்றுதலுக்கு உரியவனாக இருக்கக்கூடிய சிஷ்யர்கள், இப்படிப்பட்ட சிஷ்யர்களுக்கு தீட்சையின் வாயிலாக நீ அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர்கள். அனுக்ராஹியாக துவயா சிஷ்யாக யதாசாஸ்திரம் அனிந்திதாக தயிமே யதோக்த லக்ஷணாக மதந்திக்கம் உபநீதாக. அந்த நிலையில் இங்கே யாகசாலைக்கு வெளியே திகழக்கூடிய இந்த சிஷ்யர்கள் தாங்கள் ஆகமத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய லக்ஷணங்களின் முறைப்படி அமைந்தவர்களாகவும், என்னை பராசக்தியினுடைய அனுகிரகத்தால் என்னை அண்டியிருப்பவர்களாக, தானாக என்னிடத்தில் வந்தவர்களாக இந்த சிஷ்யர்களெல்லாம் இருக்கிறார்கள். இவர்களை அனுகிரகம் செய்ய வேண்டியது எனது கடமை. தத் பிரசீத மாம் அதிஷ்டாய, எனவே தாங்கள் என்னை அதிஷ்டித்து, என்மேல் ஆரோபித்து இவர்களையெல்லாம் தாங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும். ஏன அகம் ஏதானு பவச் சரணஸ்மரணார்ஹகான் கரோமி. தாங்கள் என்னை அதிஷ்டித்து அதன் மூலமாக நான் தீட்சை செய்வித்தால் இவர்கள் அனைவரும் தங்களது சிவபெருமானது பரமேஸ்வரனது சரணகமலங்களை அனுகிரகம், சரணகமலங்களை ஸ்மரிப்பதற்கான யோக்கியதை கொண்டவர்களாக ஆவார்கள் என்றவாறு இந்த ஆச்சாரியர் பெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். இவ்வாறு பிரார்த்தனை செய்த பின்பு பெருமான் அவ்வாறே ஆகட்டும் என்று அனுகிரகம் செய்ததாக பாவித்து கொள்கிறார். அதை குறிப்பிடும் பொழுது ஏவமஸ்த்வித்யனுஜாத்தஹ சிவேன அதிஷ்டிதஸ்வயம் அத்வைதம் பாவயேத்தேன, அவ்வாறே ஆகட்டும் என்று பெருமான் அனுகிரகம் செய்து பெருமானுக்கும் ஆச்சாரியருக்கும் ஒரே நிலை ஏற்பட்டதாக, தொடர்பு ஏற்பட்டதாக, சிவஸ்வரூபமாக ஆச்சாரியர் திகழ்வதாக தன்னை பாவித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அனுகிரகம் பெற்ற பின் ஆச்சாரியர் யாகசாலைக்கு வெளியே வர வேண்டும். அந்த யாகசாலையினுடைய மூன்று துவாரங்கள் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றன. ஒரே ஒரு துவாரம், மேற்கு துவாரம், திறக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. அந்த மண்டபத்தினுடைய மண்டபாத்து பகிஹி நிஸ்ருத்திய, வெளியே வந்து உதகாஸ்யஹ, ஆச்சாரியர் வடக்கு முகமாக இருந்து கொண்டு தான் ஆகூய, அந்த சிஷ்யர்களை கூப்பிட்டு பஸ்சிமத்வார பாஹ்யே, அந்த மேற்கு துவாரத்தினுடைய வெளிப்புறத்தில் பூர்வாக்ர சமித் குஷ புஷ்ப அக்ஷதோபேத மண்டலே, ஓர் மண்டலத்தை, பிரணவாசனம் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு மண்டலத்தை அமைக்க வேண்டும். அந்த மண்டலத்தில் கிழக்கு நுனியாக தர்ப்பங்களும், கிழக்கு நுனியாக சமித்துக்களும், புஷ்பங்களும், அக்ஷதைகளும் கூடியதாக அந்த மண்டலம் இருக்க வேண்டும். அதாவது இதில் பல பத்தியில் புபுக்ஷுவாக, போகத்தை விரும்புபவராக இருந்தால் கிழக்கு நுனியாக இவை அனைத்தும் இருக்க வேண்டும். அந்த சிஷ்யர் மோக்ஷத்தை விரும்புபவராக முமுக்ஷுவாக இருந்தால் இவை அனைத்தும் வடக்கு முகமாக இருக்க வேண்டும் என்று வேறுபாடு சில இடங்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. இப்படிப்பட்ட மண்டலத்தில் அந்த சிஷ்யர்களை ருஜு பிராகானனான், கிழக்கு நோக்கிய முகம் கொண்டவர்களாகவும் நிமிர்ந்த உடம்பினை கொண்டவர்களாகவும் அவர்களை இருத்தி மூர்தாதி சரணாந்தம், அந்த சிஷ்யர்களது தலை முதல் கால் வரை திவ்ய சக்ஷுஷா பிராசாதேன அவலோக்கிய, ஓம் ஹாம் ஹௌம் சிவாய நமஹ என்ற மூலமந்திரத்தை சொல்லி திவ்ய சக்ஷுஷா தனது தேவலோக தொடர்பு உடைய சிவபெருமானோடு தொடர்புடைய கண்களால் அந்த சிஷ்யனை தலை முதல் கால் வரை பார்க்க வேண்டும். இது புபுக்ஷுவாக இருந்தால், போகத்தை விரும்புபவராக இருந்தால் தலை முதல் கால் வரை, முமுக்ஷுவாக இருந்தால் கால் முதல் தலை வரை என்ற வேறுபாடு சில இடத்தில் காணப்படுகின்றன. அதன் பிறகு அஸ்திர மந்திரேன மந்திரஸ்நானாய சம்ப்ரோக்ஷிய, சிஷ்யனை புரோக்ஷணம் செய்ய வேண்டும். இந்த இடத்தில் பசு அர்க்கியத்தை கொண்டு அஸ்திர மந்திரத்தை கொண்டு புரோக்ஷணம் செய்விக்க வேண்டும். இதனால் மந்திரஸ்நானம், மந்திரமயமான ஸ்நானம் செய்தவராக அந்த சிஷ்யர் ஆகிறார். அடுத்து தாடனம் செய்விக்க வேண்டும். பஸ்மனா மூர்தனி அஸ்திரேன பஸ்மஸ்நானார்த்தம் சந்தாட்டிய, முதலில் புரோக்ஷணம் செய்தார், அது மந்திரஸ்நானம். இரண்டாவது பஸ்மஸ்நானம். இந்த பஸ்மஸ்நானம் தாடனம் என்ற கிரியையில் அடங்குகிறது. விபூதியினால் சிஷ்யனுடைய தலைப்பகுதியில் அஸ்திரமந்திரத்தால் தாடனம் செய்ய வேண்டும். சிஷ்யனை சந்தாடனம் செய்யும் பொழுது தாடனம் என்றால் அடித்தல், நேரடியாக சிஷ்யனை அடிக்கக்கூடாது, அந்த விபூதியின் வாயிலாக அடித்தது போல் பாவிக்க வேண்டும். இது இரண்டாவது சம்ஸ்காரம். அடுத்து புனக அஸ்திராம்புனா அபியுக்ஷிய, அபியுக்ஷணம் என்ற சம்ஸ்காரம். அஸ்திரமந்திரம் பஸ்வர்க்கத்தை கொண்டு அஸ்திரமந்திரத்தால் அபியுக்ஷணம் செய்ய வேண்டும். கையானது மேல் நோக்கி, ஆச்சாரியரது கை பதாக முத்ரை என்ற ஒரு முத்திரையை கொண்டு கை மேல் நோக்கி இருந்து அதன் வாயிலாக ஜலத்தை புரோக்ஷணம் செய்தால் அதற்கு புரோக்ஷணம் என்று பெயர். அதே அந்த பதாக முத்திரையானது கீழ் நோக்கி இருந்து ஜலத்தை புரோக்ஷணம் செய்தால் அந்த கிரியைக்கு அபியுக்ஷணம் என்று பெயர். அடுத்து அஸ்திரேன தர்பாக்ரேன நாபேகே ஊர்த்வம் மார்ஜனாய, தர்பத்தை கொண்டு தர்பத்தினுடைய நுனிப்பகுதியால் சிஷ்யனுடைய நாபி முதற்கொண்டு தலை வரை மேல் நோக்கிய வண்ணம் அஸ்திரமந்திரத்தால் மூன்று முறை தடவ வேண்டும். அஸ்திரேன தர்பாக்ரேன நாபேகே ஊர்த்வம், இதற்கு மார்ஜனம் என்று பெயர். மார்ஜனம் என்றால் பெருக்குதல், தூய்மைப்படுத்துதல் என்று பொருள். அடுத்து தர்ப மூலேன, அதே தர்பையினுடைய அடிப்பகுதியை கொண்டு தொப்புளினுடைய கீழ்ப்பகுதியில் கீழ் நோக்கி மூன்று முறை உல்லேகனம் தடவ வேண்டும். இதற்கு அகமர்ஷனம் என்று பெயர். அகம் என்றால் பாபம், மர்ஷனம் என்றால் போக்குதல். எனவே பாபத்தை, சிஷ்யன் சரீரம் தொடர்பான பாபத்தை நீக்குவதற்காக இந்த கிரியை, இரண்டாவது கிரியை செய்விக்க வேண்டும். இது பௌத்திகன். பௌத்திகன் என்றால் பூத்திகாமகா, புபுக்ஷுவிற்கு பௌத்திகன் என்று பெயர். நைஷ்டிகன் என்றால் முமுக்ஷு, நிஷ்டா என்றால் மோக்ஷம், மோக்ஷத்தை விரும்புபவர் நைஷ்டிகர். இதுவே நைஷ்டிகராக முமுக்ஷுவாக இருந்தால் விபரீதமாக செய்ய வேண்டும். அதாவது பூர்வம் நாபியதஸ்தாது, முதலில் நாபியினுடைய கீழ்ப்பகுதியில் தர்பையினுடைய அடிப்பகுதியை கொண்டு கீழ் நோக்கி உல்லேகனம் செய்து அதன் அதாவது அகமர்ஷணம் முதலில் செய்து அதன் பின்பு நாபேகே ஊர்துவம் சமுல்லிக்கிய, தொப்புளினுடைய மேற் நோக்கி மேற்பகுதியை நோக்கி உல்லேகனம் செய்ய வேண்டும். முதலில் அகமர்ஷணம் அதன் பின்பு மார்ஜனம் செய்விக்க வேண்டும். இது நைஷ்டிகருடைய விஷயத்தில். எனவே சிஷ்யனுக்கு தகுந்தாற்போல் கிரியையானது மாறுபடுகிறது. அதன் பின்பு அஸ்திரேன ஹிருத் பிரதேசே சர்வகுண சம்பத்தியர்த்தம் சம்ஸ்பிருஷ்ய, ஆச்சாரியரானவர் சிஷ்யனுடைய இதய பிரதேசத்தை தொட்டுக்கொண்டு அஸ்திரமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஓம் ஹஹ அஸ்திராய நமஹ. இவ்வாறு தொடுவது எதற்காக? சர்வகுண சம்பத்தியர்த்தம், சிஷ்யருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தீய குணங்களெல்லாம் விலகி அவருக்கு நல்ல குணங்கள், எல்லா விதமான நல்ல குணங்களும் உடனடியாகவோ காலப்போக்கிலோ வெளிப்பட வேண்டும் என்பதற்காக சம்ஸ்பிருஷ்ய தொட்டு சம்ஸ்காரம் செய்ய வேண்டும். அடுத்து ஆத்மானம் மூர்த்திய மந்திரேன சம்ஸ்மிருத்திய, ஓம் ஹாம் ஹம் ஹாம் சிவமூர்த்தகே நமஹ என்று சொல்லி ஆச்சாரியர் தனது சரீரமானது தனது உடம்பானது சிவமயமாக சிவனுடைய சரீரமாக இருப்பதாக பாவிக்க வேண்டும். அதன் பின்பு தச்சரீரே சம்ஹிதாம் விநியஸ்ய, சிஷ்யருடைய சரீரத்தில் சம்ஹிதா மந்திரங்களை ஞாசம் செய்ய வேண்டும். இந்த இடத்தில் சகலீகரணம் கரண்யாசம் அங்கன்யாசங்களை செய்யலாம் என்று குறிப்பு இருக்கிறது. சம்ஹிதா மந்திரங்களை ஞாசம் செய்த பின்பு அந்த சிஷ்யனுடைய தன் மஸ்தகே சிவம் சம்பூஜ்ய, சிஷ்யனுடைய தலைப்பகுதியில் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும். இங்கு சிவபெருமானை அஷ்டபுஷ்பங்களால் பூஜை செய்யலாம் என்றும் வெண்ணிற புஷ்பங்களால் பூஜை செய்யலாம் என்றும் பல இடங்களில் குறிப்பு காணப்படுகிறது. அதன் பின்பு அஸ்திரப்ரோக்ஷித கவச்சாவகுண்டித மூலமந்திர சம்ஸ்கிருத நேத்ராதி சீத ச தச வாசசா நேத்திரமந்திரேன தன் நேத்திரே சமாச்சாத்திய, ஏற்கனவே நேத்திரபட்டம் என்று சிஷ்யனுடைய கண்களை கட்டுவதற்காக பூதசுத்தி சந்தர்ப்பத்தில் நாம் ஏற்கனவே நேத்திரப்பட்டத்தை சம்ஸ்காரம் செய்து வைத்திருக்கிறோம். அந்த நேத்திரப்பட்டத்திற்கு மறுபடியும் சம்ஸ்காரம் செய்விக்க வேண்டும். ஓம் ஹ அஸ்திராய நமஹ என்று அந்த நேத்திரப்பட்டத்தை புரோக்ஷணம் செய்து ஓம் ஹைம் கவச்சாய நமஹ என்று அதனை அவகுண்டனம் செய்து, அவகுண்டனம் என்றால் மறைத்தல், தீயவர்கள் காணக்கூடாது என்பதற்காக உயர்ந்த பொருளை மறைப்பது அதற்கு அவகுண்டனம் என்று பெயர். அவகுண்டனம் செய்து மூலமந்திர சம்ஸ்கிருத மூலமந்திரத்தை சொல்லி அபிமந்திரணம் செய்து அந்த நேத்திர மந்திரத்தை சொல்லி அந்த நேத்திர பட்டத்தை சிஷ்யனுடைய இரண்டு கண்களையும் கட்ட வேண்டும். நேத்திர பட்டத்தினால் சிஷ்யனுடைய இரண்டு கண்களையும் கட்ட வேண்டும். அந்த நேத்திர பட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நேத்ராதி சீத சதஷ வாசசா, வெண்ணிறத்தில் அந்த பட்டு துணியானது இருக்க வேண்டும். இந்த துணி பட்டு துணியாகவும் இருக்கலாம் அல்லது சாதாரண பஞ்சு பருத்து துணியாகவும் இருக்கலாம் என்று குறிப்பு இருக்கிறது. அந்த காலத்தில் நேத்திரம் என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு வஸ்திர விசேஷம் இருந்திருக்கிறது என்பதற்கான குறிப்பு இருக்கிறது. அதுபோல் அந்த வஸ்திரமானது தூய்மையானதாகவும் மிகவும் ஸ்லஷ்ணமான அதாவது மிகவும் மென்மையானதாகவும் இருக்க வேண்டும். அதற்கு கரை இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதுபோல் சில இடங்களில் இந்த வஸ்திரம் வெண்ணிறமானதாகவும் பூத்தியை விரும்புபவர்களுக்கு சுகத்தை போகத்தை விரும்புபவர்களுக்கு சிகப்பு போன்ற நிறத்திலேயும் இந்த வஸ்திரம் இருக்கலாம் என்ற குறிப்பும் காணப்படுகிறது. இவ்வாறாக அந்த மண்டபத்தினுடைய வெளியே இருக்கக்கூடிய சிஷ்யனுடைய இரண்டு கண்களையும் அந்த நேத்திர பட்டத்தை கொண்டு ஓம் ஹாம் ஹௌம் நேத்ரே ஓம் ஹௌம் நேத்ரேபியோ நமஹ என்று அந்த சிஷ்யனுடைய நேத்திரங்களை கட்டிவிட்டு ஸ்ரஜம் தத் அஞ்சலோ விநியஸ்ய, சிஷ்யனுடைய அஞ்சலி முத்திரை கொண்ட இரண்டு கைகளிலேயும் புஷ்பத்தினை வைத்து, இந்த இடத்தில் புஷ்பத்திற்கு பதில் ஸ்வர்ணம் போன்றவற்றையெல்லாம் வைத்து கொள்ளலாம் என்ற குறிப்பும் உரையில் காணப்படுகிறது. ஸ்ரஜம் தத் அஞ்சலோ விநியஸ்ய, தம் இவ்வாறு கண் கட்டப்பட்டு கையில் புஷ்பங்களோடு புஷ்பாஞ்சலியோடு இருக்கக்கூடிய அந்த சிஷ்யனை காரேண கிரகித்வா, தனது வலது கை, இந்த வலது கையானது சிவஹஸ்தமயமாக சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த வலது கையை கொண்டு சிஷ்யனை யாக மண்டபத்திற்கு உள்ளே நிதானமாக அழைத்து வர வேண்டும். இந்த கிரியைக்கு சிஷ்ய பிரவேசகா என்று பெயர். சிஷ்யனானவர் இந்த சம்ஸ்காரம் செய்வதற்கு முன்பு யாகசாலைக்கு வெளியே மட்டுமல்ல சைவ சமயத்திற்கும் வெளியே அவர் நிற்கிறார். இந்த சம்ஸ்காரம் செய்த பின்புதான் யாகசாலையில் நுழைவதன் வாயிலாக சைவ சமயத்திற்கு உள்ளே நுழைகிறார் என்பது பொருளாக ஆகிறது. தம் கரையன கிரகித்வா மண்டபம் பிரதட்சிணம் பிரவேசிய, பிரதட்சிணமாக அந்த மண்டபத்திற்கு உள்ளே அவரை நுழையும்படி சாவதானமாக ஜாகிரதையாக ஆச்சாரியரானவர் செய்ய வேண்டும். தேவஸ்ய தட்சிணஸ்யாம் ஸ்தாபயித்வா இறைவனது இறைவனாக யாகசாலையினுடைய மையப்பகுதியில் பிரம்மஸ்தானத்தில் அந்த மண்டலத்தில் திகழக்கூடிய பரமேஸ்வரனது தெற்கு திசையில் அந்த சிஷ்யனை நிற்பிக்க செய்ய வேண்டும். நேத்திரபட்டம் அபனீய, கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேத்திரபட்டத்தை அவிழ்த்த வேண்டும். அதை அவிழ்த்த பிறகு தஸ்மை புஷ்பம் க்ஷேபயித்வா சிஷ்யன் கையில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண புஷ்பத்தையோ அல்லது ஒரு புஷ்பத்தையோ அந்த மண்டலத்தில் விழும்படி அவரை சமர்ப்பணம் செய்யும்படி இந்த ஆச்சாரியரானவர் சொல்கிறார். அதுபோல் சிஷ்யனும் அந்த மண்டலத்தில் புஷ்பாதிகளை சமர்ப்பணம் செய்கிறார். தஸ்மை புஷ்பம் க்ஷேபயித்வா இதுவரை சிஷ்யன் கண்களை மூடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் பின்பு ஆச்சாரியர் குறிப்பிடுகிறார், பகவந்தம் தரிசயேத், பரமேஸ்வரன் எவ்வாறு திகழ்கிறார், தேவர்களாலும் காண முடியாதவர். அதாவது பாக்யம் இல்லை என்றால் காணக்கூடியவராக திகழ்வதில்லை இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை கண்களை திறந்து பார்ப்பாயாக, பகவந்தம் தரிசயேத் என்று சொல்லி இறைவனை தரிசனம் செய்து வைக்கிறார். இதுவரை ஆச்சாரியர் அந்த சிஷ்யனுக்கு செய்வித்த கிரியைகள்.
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவ சௌரிதாசன் ஐயா அவர்கள்.
1: எடுத்துக்காட்டு அன்பா, ஒரு உழவன் உழவு தொழிலை செய்து அந்த உழவு தொழிலின் செயலை நிலமானது ஏற்று நிலம் விளைவு தருவது போல, உயிரானது வினைகளை செய்து அந்த வினைகளை உயிர் இறைவன் ஏற்று அதற்குரிய பலன்களை உயிருக்கு இறைவன் தருகிறான் என்ற செய்தியில பார்த்தோம். அதே செய்தியை இன்னும் கொஞ்சம் வலிமையாக அடுத்த வெண்பா நமக்கு சொல்லுகிறது. அவ்வினையை செய்வதெனில் அவ்வினைஞர்தாம் சென்று அங்கு அவ்வினையை காந்த பசாசம் போல் அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரானின் நுகராரே ஆர்தாம் அறிந்து அணைப்பார் அங்கு. ஒரு உதாரணம் இங்க சொல்றாங்க இந்த பாடல்ல. இப்போ காந்தம் இருக்கிறது, இரும்பு இருக்கிறது. அந்த காந்தம் இரும்பை இழுக்கும் இல்லையா? காந்தம் இரும்பை இழுக்கும். எப்ப இழுக்கும்? காந்தத்துக்கு ஒரு அதனுடைய அதனை சுற்றி அதை இழுக்கக்கூடிய ஆற்றல் ஒரு பகுதி வரலாம் இழுக்கும், கூடுதலாக இருந்தால் இழுக்காது. அதே போல அப்ப அந்த எல்லைக்குள்ள வந்தாதான் அதை ஈர்த்து கொண்டு அதை அந்த இரும்பை கிட்ட கொண்டுட்டு வர முடியும். அதுபோல இறைவன் என்ன செய்கிறான்னா, ரெண்டும் வினை ஜடம், உயிரை ஏற்கின்ற ஆற்றல் இல்லை. ஆகவே இந்த உயிரானது அந்த வினையை ஏற்று அனுபவிப்பதற்கு தகுந்தது போல அந்த வினையை உயிரிடம் கொண்டு வந்து அவனே சேர்க்கிறான் அப்படிங்கிற செய்தி தான் இந்த பாடலும் அதே கருத்தை உறுதிப்படுத்துகிறது. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா, வினை கொள்கை என்பது சைவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. நாம் செய்த வினை நம்மையே வந்து அடையும் என்ற செய்தி நம்முடைய சைவத்தால ரொம்ப ஆழமாக சொல்றாங்க. வினை கொள்கை, சுத்தாத்து விதம், இது போன்ற சில அரும்பெரும் செய்திகள் இருக்கின்றன. ஏனென்றால் ஒவ்வொரு உயிரும் தான் செய்த வினையினுடைய பயனை நாமே அனுபவிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும் பொழுது செயல் செய்வதிலே மிக விழிப்பாக இருக்கும். அந்த உயிர் தனக்குத்தானே தீமையை உண்டு பண்ணிக்கொள்ள விரும்பாது. ஆகவே இதை பற்றி சூட்சுமத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் சைவ சித்தாந்தம் கருதி இந்த உண்மையை சொல்லுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு வினையிலிருந்து நாம் நீங்குகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆணவமலத்தினுடைய பிடிப்பு நம்மை விட்டு அகலும். ஆணவமலத்தை விட்டு அப்பிடிப்பு நம்மை அகல அகல நமக்கு ஞானமானது விளையும். நம்முடைய ஞானத்தை அறிவை மறைத்திருக்கின்ற அந்த ஆணவமலத்தினுடைய ஆற்றல் மெலிந்தால் நாம் ஞானமடைந்து இறைவனுடைய திருவடியை சென்று சேரலாம். ஆக அதுக்குரிய வழியைத்தான் இது சொல்லுகிறது. ஆகவே வினையினுடைய தன்மையை மிக விரிவாகவும் ஆழமாகவும் அதனுடைய நுட்பமாகவும் நமக்கு தெரிந்து கொண்டால் வினையிலிருந்து இந்த உயிர்கள் நீங்கும். வினையச்சம் அப்படின்னே ஒரு தலைப்புல திருவள்ளுவர் ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார், வினையச்சம், தீவினையச்சம். ஆகவே நாம் தீவினை செய்வதற்கு அஞ்ச வேண்டும், விருப்ப விருப்பளோடு செயல்படுவதற்கு அஞ்ச வேண்டும் என்ற செய்தியை தான் இதில் ஆழமா நமக்கு நுட்பமாக சொல்லுகிறார்கள். ஒரு உயிர் மேன்மையடைய வேண்டும் என்றால் இந்த சூட்சுமத்தை அவசியம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அவ்வினைஞர், வினைஞர்னா அந்த இடத்துல வினையை செய்கின்ற உயிர். அவ்வினையை செய்வதனில், வினையை செய்வதனில், வினையை செய்வதா வினையை செய்கின்ற இடமாகிய உடம்பு. இந்த உடம்புல இருந்தா செய்யுது, உயிரும் சூட்சமமானது வினையும் சூட்சமமானது. ஆகவே வினை எப்படி செயல்படும்னா, மாயையை பற்றி கொண்டு தான் செயல்பட முடியும். தனியா வினை செயல்படாது, எதையாவது ஒன்று பூச்சிட்டு தான் செயல்பட முடியும். பொருள்களின் அசைவு தான் கண்மம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நம்ம கண்மம் எல்லாம் வரும்போது பற்றி பார்க்கலாம். பொருளுடைய அசைவு தான் கண்மம். ஆகவே இந்த வினை செய்வதற்கு இடம் இந்த உடம்பு தான். ஆகவே உடம்பிலே பொருந்தி நின்று உயிரானது வினைகளை செய்கிறது. அப்படி செய்யும் பொழுது அதற்குரிய பயனை இறைவன் ஏற்றுக்கொண்டு, அந்த வினையை ஏற்றுக்கொண்டு அதனுடைய பயனை உயிர்களுக்கு அவன் தருகிறான். அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரான். இந்த ஒரு வரியில ஏராளமான ரகசியங்களை அடக்கி வைத்திருக்கிறார். அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரான், வினை தளமாதலால் அந்த வினைகளின் பயனை பிறழாமல் ஊட்டுகின்ற இறைவனது செயல். என்ன பிறழாமல் ஊட்டுதல்னா என்ன? ஒரு வினை எந்த அளவுக்கு அவன் வினை செஞ்சிருக்கிறானோ அதற்கு தகுந்தது போல அதற்கு இணையான அதனுடைய விளைவை ஏற்படுத்த வேண்டும். அது யாரால செய்ய முடியும்? நம்முடைய உயிரானது வந்து தானே நம்ம செய்த வினையினுடைய பயனை அளவெடுத்து சரியா நமக்கே ஊட்டிக்கொள்ள முடியாது. ஆகவே பேரறிவாளராக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் அவன் செய்த வினையினுடைய அளவை இம்மியும் ஏறாமல், கொஞ்சம் கூட அதிகப்படுத்தாமல், இம்மியும் குறையாமல், ரெண்டும் கூட இருக்கலாம், இம்மியும் குறையாமலும் ஏறாமல் இருக்கலாம். ஒருத்தனுடைய வினை இன்னொருத்தன் ஊட்டிவிட்டான் இல்லையா? இப்ப நமக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு காரியம் செய்கிறோம், வேண்டாதவர்களுக்கு ஒரு காரியம் செய்யறோம் இல்லையா? நம்முடைய நடைமுறையில் ஒரு அதிகாரியா இருக்கிறவர் அரசுடைய சட்டத்திட்டத்தை நமக்கு வேண்டியவர்கள் தவறு செஞ்சா அவங்க மேல பிரயோகம் பண்ணாம இருந்துடுறாங்க, விருப்பினால் அந்த காரியம் நகராம போயிடுது. வெறுப்பு வந்துருச்சுன்னா இல்லாத சட்டத்தை உருவாக்கி அதுக்கு இடையில இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்களெல்லாம் பார்த்து அவங்கள தண்டனை உட்படுத்திடுறாங்க. இப்ப நடக்கிறது நம்ம எனக்கு கண்ணுக்கு நேராக தெரிகிறது. அதனால இறைவன் என்ன செய்யறான்னா, இம்மியும் குறையாமல் இம்மியும் ஏறாமல் அதோட பிறழ்வின்றி, பிறழ்வின்றி ஒருத்தன் செய்த வினை இன்னொருத்தனுக்கு ரெண்டு மூன்றும் நம்ம நல்ல இறைவன் செய்கின்ற செயல் இறைவனால தான் அவ்வளவு நியூட்ரல் அவ்வளவு நடுநிலையாக இருந்து செய்ய முடியும். இம்மியும் ஏறாமல் இம்மியும் குறையாமல் பிறழ்வின்றி அந்த வினையை உயிருக்கு அவன் ஊட்டி நிற்கின்றான், அது அவனுடைய கருணை. ஏன் கருணைன்னு சொல்றாங்கன்னா, இந்த உயிர்களுக்கு அறிவு மிக குறைவு, ஆக மெலிந்த அறிவு தான் அதுக்கு இருக்கு. உயிரினுடைய மெலிந்த நிலையும் அவைகள் மேல் இறைவன் கொள்ளுகின்ற கைமாறில்லாத கருணையும் தான் வினையை ஊட்டுகின்றன. இப்போ தெரிந்தோ தெரியாமலோ உயிருக்கு ஆணவமல செயற்கை ஏற்பட்டு விட்டது. அந்த ஆணவமலத்திலிருந்து உயிரை அவன் பிரித்தெடுத்து ஞானத்திற்கு அதை தகுதியாக்கி தன்னுடைய திருவடிக்கலை கொண்டு வரணும். அதற்குரிய காரியங்களை அவன் செய்கின்றான். ஒரு மருத்துவன் எப்படி காரியங்கள் செய்கிறானோ, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இனிப்பு மாத்திரை தருவான், அப்போ இந்த மருத்துவர் ரொம்ப நல்ல ஒரு இனிப்பு மாத்திரை எப்போதாலும் சிறப்பே கொடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சந்தோஷப்பட முடியாது. சில பேருக்கு கச மருந்தும் தரலாம், சில பேருக்கு அறுவை சிகிச்சையும் தரலாம், சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சில ஊனமுற்ற பாகங்களை உடலிருந்து எடுக்கவும் செய்யலாம். இது எல்லாமே கருணை தான் அடிப்படை, இந்த உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற கருணை. அதுபோல மெலிந்த நிலை, ஆகவே இந்த உயிர்கள் தானாகவும் ஏற்க முடியாது, வினைகளாக வந்து சேர முடியாது. இந்த வினைகளுக்கு இந்த உயிர்களுக்கு ஞானம் உண்டாக்க வேண்டும் என்றால் இந்த வினைகளை மெல்ல மெல்ல பக்குவார்த்திற்கு அளவுக்கு அதுக்கு தகுதிக்கு அளவுக்கு இது சேர்த்து ஞானத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எந்த விதமான எதிர்பார்த்தும் கைமாறு கருதாத கருணையினால்தான் உயிர்களுக்கு இந்த வினைகளை அவன் சேர்க்கின்றான். அப்போ எல்லாவற்றையும் அவன் கணக்கு வச்சிருக்கான். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று, தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுக்கு அறற்றுகின்றாரையும். இப்ப இறைவனே நினைத்துக்கொண்டு வினைத்தலைமை இறைவன் தான் இருக்கு, நான் வினைத்தலைமை எனக்கு கிடையாது, நீதான் எல்லாத்தையும் செய்கின்றாய் செய்விக்கின்றாய் என்று அவர்கள் இறைவனை பணிந்து சரணாகதி அடைந்து அவர்களுக்கு எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். இதெல்லாம் செய்யாமல் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும், இறைவன் அருளாளர்கள் மூலமாக அறநூல்களை எழுதியிருக்கிறான், அறவாளர்கள் மூலமாக நன்மையை நமக்கு சொல்லுகிறான், இதெல்லாம் நம்ம காதலில் ஏற்றுக்காம புறக்கணிப்பாரையும். யார் இறைவன் வகுத்த சட்டத்திட்டங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் இறைவனையும் புறக்கணிக்கிறார். ரெண்டு பேரையும் எல்லாருடைய கணக்கு வழங்கி எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே வரிநடும் புத்தகம்னு சொல்லுவாங்க, பதினோராம் திருமுறையில் வருகிறது. அப்படி அவர் எல்லாவற்றினுடைய கணக்கையும் அவர் எழுதி வைக்கிறார். ஆகவே நமக்கு நலம் தீங்கு வருகிறது என்றால் இறைவன் நலம் தீங்கையும் நமக்கு சேர்க்கவில்லை, வினைகளின் வழி நலம் தீங்கையும் நமக்கு சேர்க்கிறான் என்பதை நாம் உணர்தல் வேண்டும். அப்படி நாம் உணராமல் நான் செய்தேன் அவர்கள் செய்தார்கள் என்று கருதி கொண்டிருத்தல் ரொம்ப பாவமானது, அது நமக்கு நாமே தீமையை செய்து கொள்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவருப்பெயரில் ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். நம்ம தரைமேல நடக்கிறோம், தரைமேல நடந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் தரையை பற்றி நாம் உணர்வதில்லை. தரை நமக்கு வந்து தரை வந்து நமக்கு ஏராளமான உதவிகளை செய்கிறது. தரை தான் நமக்கு தண்ணீரை வழங்குகிறது, தரை தான் நமக்கு உணவு வகைகளை வழங்குகிறது, நாம் நிற்பதற்கு அதுதான் களமாக இருக்கிறது, எல்லா செயல்பாடுகளுக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. ஆனால் தரைன்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளை தாங்கிட்டு இருக்கு, நம்ம என்னைக்காவது உணர்கிறோமா? ஆனால் பழங்காலம் இந்து நம்முடைய மரபில் என்ன உண்டுனா, எழுந்த உடனே தரையை தொட்டு கண்ணிலே ஒட்டி கொண்டு எழுகின்ற பழக்கம் பழங்காலத்தில். இன்னைக்கு நான் பூரா உன் மேலே தான் நடக்க போகிறேன், உன்னை மேலே நீ வந்து ரொம்ப புனிதமானவள், உன் மேலே நான் கால் வச்சு நடக்க போகிறேன், என்னுடைய மலசல விசர்ஜனங்களும் உன் மேலே தான் செய்ய போகிறேன், எல்லா செயல்களையும் உன்மீது இருந்தான் செய்ய போகிறேன், நீதான் எனக்கு உணவு தருகிறாய், தண்ணீர் தருகிறாய், காற்று தருகிறாய், சூரிய வெளிச்சம் உடம்பில் இருந்தான் எனக்கு கிடைக்கிறது, ஆகவே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தான் எழுதுவாங்களாம். பழங்கால பெரியவர்கள் எல்லாம் பூமியில கை வச்சு அதை கண்ணில் ஊத்திக்கிட்டு எழுந்து அதுக்கு நமஸ்காரம் செய்து நன்றி செலுத்துவார்கள். ஆனா நாம் தரை இருக்கிறது என்று நாம் உணர்வதில்லை, அதனுடைய அருளினால் தான் நாம் வாழ்கிறோம் என்று ஒரு நாளும் கனவில் நினைத்ததில்லை. தரைக்கு நன்றி அதாவது மனதால் நினைத்து பார்க்கிறோமானா ஒன்றும் நம்ம கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக தரைக்கு நாம் எவ்வளவோ தீமைகள் செய்கிறோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல்தலே, அந்த இகழ்வாரை பொறுத்தருக்கு ஒரு உதாரணமாக தரையை காட்டினார் நம்முடைய திருவள்ளுவர் நாயனார். அதில் ஒவ்வொரு நாளும் நம்ம தெருவிலே நடந்து போகும்பொழுது அந்த தரையை நாம் பயன்படுத்துகிற அந்த புண்ணு பண்ணுகிறோம் இல்லையா, தினம் அகழ்ந்து ஒவ்வொரு காரியத்துக்காக அதை தான் போட்டு நம்ம தோண்டி தோண்டி தோண்டி தோண்டி பல்வேறு காரியங்கள் செய்கிறோம். அதுபோல தரையை அப்படிப்பட்ட உதவி செய்கின்ற தரையை நாம் மறந்து விடுகிறோம். அதை போலத்தான் திருவருளையும் நாம் மறந்து போய் விடுகிறோம். இறைவன் தான் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறான் என்பதை உணராமல் நாம் இருக்கிறோம். அதை உணர வேண்டும். ஆகவே அதனால்தான் சிவபெருமான் பேராமல் ஊட்டும் பிரான் அதுதான் சொல்ல வந்தேன், அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரான். ஆகவேதான் இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இறைவன் நமக்கு பிறழாமல் கொஞ்சமும் குறையாமல் கொஞ்சமும் ஏறாமல் சரியாக நாம் திருந்துவதற்குரிய அளவுக்குரிய வினைகளையே நம் மீது செலுத்துகிறார். இந்த வினை கொள்கையை பார்த்தார் முதலே உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். சாக்கிய நாயனார், சாக்கிய நாயனார் பௌத்தத்துக்கு போயிட்டார். அவர் வந்து சங்கமங்கைங்கிறதுல ஊர்ல வேளாளர் குலத்தில் அவர் தோன்றியவர். அவருடைய இயற்பெயர் யாரோ தெரியாது. அவர் பௌத்த மதத்தை சார்ந்து விட்டார். அவரு இளமையிலேயே மக்கள் உய்யும் ஒழிய துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு என்ன வழி அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தார். சரின்னு கல்விக்கு இடமாகிய காஞ்சிபுரத்துக்கு போயிட்டார். காஞ்சிபுரத்தில் அப்போ பௌத்தம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உடனே பௌத்த மதத்தில் சேர்ந்து பௌத்த சின்னங்களை எல்லாம் அணிந்து கொண்டார். பௌத்தர்களுக்குரிய உடைகள் தலைமுடி தர எல்லாத்தையும் அவர் மாற்றிட்டார். அப்புறம் சமணத்தை பற்றி கூட ஆராய்ந்து பார்த்தார். அவருக்கு ஒரு எல்லா சமயங்களையும் அவருக்கு ஒன்றும் ஒரு பக்கம் சாரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் முதல்ல அவருக்கு அந்த பௌத்தம் ஈர்த்ததுனால் அதுக்கு போயிட்டார். மறுபடியும் எல்லா சமயங்களும் ஆராய்ந்து கொண்டபொழுது சைவத்தை பற்றியும் ஆராய்ந்து பார்த்தார். சைவத்தில் ஆராய்ந்து பொழுது சைவத்தினுடைய வினை கொள்கை அவருக்கு மிக விகப்பாக இருந்தது. இந்த சைவத்தில் இருக்கிற வினை கொள்கை போல உலகத்திலே எங்கேயும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. மக்கள் திருந்துவதற்கு இதைவிட வேறு உண்மையான வழியை கண்டுபிடித்து சொல்ல முடியாது, இது உண்மையான வழி. ஆகவே இந்த வினை கொள்கை இருக்கிற இந்த சமயத்துக்கு நம்ம திரும்பி வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு மறுபடியும் அவர் சைவத்துக்கே வந்து விட்டார். இருந்தாலும் கூட அந்த பழைய பிரேமையில் அந்த பௌத்தத்தை சார்ந்த அந்த சின்னங்களை மட்டும் அவர் எக்கோலம் கொண்டாலும் என்ன இடத்துல இருந்தாலும் என்ன சங்கரந்தால் மறவாமை பொருள் அப்படின்னு நினைத்துக்கொண்டு இறைவனை நினைத்துக்கொண்டு அந்த வேடத்தோடய அவர் இருந்தார். அதனால எல்லாரும் நம்முடைய அடியார்கள் அவருக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க. பௌத்த சமயத்து சின்னத்தோடு இருந்ததுனால சாக்கிய நாயனார் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அவருக்கு அந்த வினை கொள்கை தான் அவரை மறுபடியும் திருப்பி சைவத்துக்கு இழுத்துதான். அப்போ அவர் மறுபடியும் அவருடைய வரலாற்றில் அதுக்கு பிறகு என்ன பண்றார், அவர் தினந்தோறும் சிவ வழிபாடு செய்ய வேண்டும். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த சிவலிங்கத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. அவர் ஆடி பாடி மகிழ்ந்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்தார். வழிபாடு செய்யும் போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாமல் சொல்லி குதித்தவர் ஏதாவது ஒன்று சாமிக்கு தரணும்னு நினைச்சார். பக்கத்தில் கல் தான் இருந்துச்சு, எடுத்து அடிச்சார். அடித்து போட்டுவிட்டு இதான் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனும் ஒரு குழந்தை கல் எடுத்து அறிஞ்சால் இறைவன் வந்து நம்ம தாப்பினார் கோச்சுக்கு போகிறது இல்லையா, அது போல அவரும் மாற்றி மகிழ்ந்தார். தினந்தோறும் மறுநாளும் சாப்பிட போகிறது உட்காருந்தார். உட்காரும் பொழுது ஆகா நம்ம நேற்று சாமியை வழிபடுமா, அது மாதிரி இன்னைக்கு வழிபடலாம் அப்படின்னு போனார். நேற்று அப்படி தானே நீ எனக்கு புத்தியில் சொன்னேன், அப்படி இப்படி இன்னைக்கும் பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அன்னைக்கும் கல்ல வீங்க சாமி மேலே போட்டார். அடித்தார்னு சொல்றது கஷ்டமா இருக்கு, அப்படி போட்டார். இப்படியே ஆச்சு. ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் மறந்துட்டு போய் உட்காந்துட்டார் சாப்பாட்டில். சாப்பாட்டில் உட்காந்து ஒரு கை சாப்பாடை கையில் வச்ச உடனே மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு. உடனே அப்படியே உதறிட்டு நேராக போனார். ஒரு கல் எடுத்துருச்சார். சாமிக்கு ரொம்ப சந்தோஷம், பய சாப்பாடை விட்டுட்டே வந்துட்டான், அதனால இவனுக்கு தரிசனம் நம்ம கொடுத்துட வேண்டியதான் என்று அம்பிகையோடு கூடி அவனுக்கு அவருக்கு தரிசனம் தந்து அவரை சிவபெருமான் அழைத்து சென்றார் அப்படிங்கிறது நம்முடைய சாக்கிய நாயனார் வரலாறு. இதை முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அந்த வினை கொள்கை தான் மீண்டும் சைவத்திற்கு அவரை அழைத்து வந்தது. இந்த வினை கொள்கை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நமக்கு போலீஸோ இராணுவமோ சண்டையோ வம்போ ஒன்றுமே இருக்காது. அவங்கவுங்களும் அவங்களே இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அது சேக்கடார் பெருமான் சொல்லுகிறார், செய்வினையும் செய்வானும் ஒருத்தன் இருக்கான், ஒரு ஆள் இருக்கான், ஒரு உயிர் இருக்கிறது. அவன் வினை செய்கிறவன், அவன் செய்கின்ற வினை, அதன் பயன், இந்த மூணு தான். இந்த மூன்றும் இதுக்கு மேல சேர்ப்பான், அந்த வினையை கொண்டு வந்து சேர்க்கின்ற இறைவன். மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டு இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன், உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார். யாரு? சாக்கிய நாயனார். இதே திரு கருத்தை நம்முடைய திருவருட் பயணம் சொல்கிறது எல்லாம் முதல்ல படித்த நூல்கள். அதனால அவருடைய நினைவுபடுத்தி நிறைவு பண்ண போறோம் இல்லையா வகுப்ப இந்த சிவகையான போதம். அதனால அதையும் தெரிஞ்சு செய்வானும் செய்வினையும் தேர்பயனும் தேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். அவை நான்கு இருக்கு, வினை செய்கின்றவன், அவன் செய்கின்ற வினை, அதனுடைய பயன், இந்த மூன்றையும் ஒன்று சேர்க்கின்ற இறைவன். அப்போ இறைவன் ஒன்று சேர்த்தால்தான் இந்த பிறவியினுடைய நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்து நாம் இறைநிலையை அடைய முடியும். இதே வினை, இந்த வினையை வந்து அனுபவிக்கும் பொழுது இப்ப சாக்கிய நாயனார் ஒரு வழியா அதை அந்த வினையினால இங்க வந்தார். இந்த வினையை எல்லா காரியங்களும் யான் எனது என்னும் செருக்கு இல்லாமல் நாம் இறைவனை நினைந்து கொண்டே செய்யும் பொழுது வினை நம்மை வந்து பற்றுவதில்லை. இது இருவினை அதிகாரம். வினையை பற்றிய நல்ல எல்லா செயலையும் பரவலாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முன்பு செய்து தெரிந்து கொண்ட செய்யலாம் சுருக்கமாக நம்ம பார்க்கணும். அப்போ சண்டேஸ்வர நாயனாருடைய வரலாற்றில் பார்த்தீர்களானால் அவர் இறைவன் நினைத்துக் கொண்டே செய்த மரச்செயல், அந்த செயலும் கூட புண்ணியமாக சிவபுண்ணியமாக விளைகிறது. சண்டீஸ்வர நாயனார் திருச்சேயிங்கலூருங்கிற ஊர்ல ஒரு வேதியர் இருந்தார். அவர் காசிபுரத்தில் தோன்றியவர். அவர் பேர் எச்சத்தத்தன்ன பேரு. அவருடைய மனைவி பவித்திரை. இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்தார், விசாரசர்மர். அந்த விசாரசர்மர் 5 வயதாக இருக்கும் பொழுதே அவர் வேதத்துல எல்லாம் ரொம்ப கரைகண்டு இருந்தார். ஏன்னா முன்வினை தொடர்ச்சி, அதனால வேதத்தை அவர் கற்றுக்கொள்ளாமலேயே வேதத்தினுடைய பயன், வேதத்தினுடைய தன்மை என்ன, அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு கற்றதனாலாய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொடாரின். அப்ப வேதத்தை கட்டறிஞ்சினால் உண்டாகிய பயன் சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிற உறுதிக்கு 5 வயசுல வந்துட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டுல கொஞ்சம் லேட்டுக்கு வசதி இல்ல போல இருக்கு. லேட்டாதான் அவருக்கு உபநயனம் பண்ணாங்க 7 வயசுல. 7 வயசுல உபநயனம் பண்ண வந்த சாஸ்திரிகள்லாம் அவருக்கு அந்த செய்திகளை, வேத செய்திகளை சொன்னாங்க. வேத செய்திகளை சொல்லுவதற்கு முன்பு இவருக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்களே அதிசயப்பட்டு போயிட்டார். இவருக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்க வேண்டிய எல்லாம் தெரியுது, தானாக தெரியுது என்று அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்களாம். அவ்வளவு வேத வித்து, வேதத்தினுடைய சாரம் தெரிந்தவர், வேதத்தினுடைய பயன் தெரிந்தவர், வேதத்தினுடைய முடிவு தெரிந்தவர், அதை வந்து வாழ்க்கையிலேயே வந்து கடைபிடித்து வாழக்கூடிய உன்னதமான ஒரு இடத்துல இருந்தார். சிவனுக்கு அன்பு செய்ததெல்லாம் வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு இருந்தார். இப்படி இருக்கக்கூடிய அந்த அந்தன சிறுவர் ஒரு நாள் அப்படி ரோடு வழியா, சேங்கலூர்ல ரோடு வழியா வந்து கொண்டிருந்தார். மாடு மேய்கின்ற சிறுவர்கள் மாட்டை ஓட்டி கொண்டு வந்தார்கள். ஒரு மாடு இன்னொரு மாட்டை முட்டுச்சு. அப்படி முட்டிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல மாடு மேய்க்கின்ற ஒருவன் வந்தா அவனையும் போய் முட்டை போச்சு. அது அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு அவன் வந்து கோபமாயிட்டான் ரொம்ப மாட்டு மேல, அறிவுள்ள மாடுன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. அதனால போய் மாட்டை போய் நல்லா நைய புடைக்க ஆரம்பிச்சான். உடனே அவருக்கு பார்த்த உடனே மனது வருந்து வருந்தியது. இந்த பசுமாடு தானே சிவபெருமானுக்கு எல்லாம் தருகிறது, அது பஞ்சகவியத்தை தருகின்றது தானே பசுமாடு, இந்த மாட்டை போட்டு இப்படி அடிக்கிறியப்பா, இனிமேல் நீ அடிக்க வேண்டாம், நீயும் மாட்டு மேய்க்க வேண்டாம், நான் மாடு மேய்ச்சிக்கிறேன், இந்த அக்ரஹாரத்து மாட்டெல்லாம் நானே மேய்ச்சி கொட்டில் கொண்டு வந்து நானே கொண்டு வந்து விட்டுறேன் என்று அந்த சொல்லிவிட்டு அன்றிலிருந்து அவர் மாடு மேய்க்க ஆரம்பித்தார். தினந்தோறும் மாட்டை கொண்டுட்டு போய் புல்வெளியில் விடுவார், இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பார். அவைகளெல்லாம் அந்த சிவ அன்பிலேயே ரொம்ப பிரியமாக இருந்தது. இவர்கிட்ட விசாரசர்மர்கிட்ட ரொம்பவும் அவர்கள் ஈடுபாடு உடையவளாக இருந்தன. தானாக தண்ணியை போய் குடித்தன, பிள்ளை மேய்ந்தன, தானாக இருந்தன, எந்த கட்டுப்பாடும் இல்லாமலே கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டன. இப்படி இருக்கும்பொழுது அவர்களெல்லாம் கொழு கொழுன்னு வளர்ந்து எல்லா மாடும் ரொம்ப பலமாகவும் நல்ல சிறப்பாகவும் இருந்துச்சு. மடி நிறைய பால், சில மாடு பார்த்தீங்கன்னா தானாகவே காம்பிலிருந்து பால் விழுவ ஆரம்பிச்சு சுரக்க ஆரம்பிச்சு. பார்த்தாரு இவனுக்கு அந்த பாலை பார்த்த உடனே சிவன் நினைவு வந்து விட்டது. சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாமே நினைச்சார். சிவன் எங்கே அங்கே இருக்கு மாடு மேய்க்கிற இடத்துல. உடனே மணலால ஒரு சிவலிங்கம் அமைத்தார். இந்த மாடுகளெல்லாம் அந்த சிவலிங்கத்துக்கு நேராக வந்து நின்று பாலை சொரிந்தன. அபிஷேகம் நடந்தது. கோயிலே ஒன்று கோயிலே உருவாக்கிட்டார். மணல் கோயில் உருவாக்கி தினந்தோறும் பூஜை புனஸ்காரம்லாம் சிறப்பாக நடக்குது. அப்படி ரோட்டு ஓரமாக தானே நடந்துட்டு இருக்கு. போயிட்டே இருந்தாலும் ரெண்டு பேரும் பார்த்துட்டு போய் அக்ரஹாரத்தை சொல்லிவிட்டான். இந்த மாதிரி உங்கள் பையன் மாட்டுக்கா பாலெல்லாம் கறந்து மண்ணில் ஊற்றிட்டு இருக்கான், அவனுக்கு தெரிஞ்ச பார்வை அம்மன் சொல்லிட்டான். உடனே அந்த அக்ரஹாரத்தில் உள்ளவர்களாம் ரொம்பவும் கோபம் அடைந்தார்கள். அவர் நேராக போய் அவங்க அப்பாவை பார்த்து எச்சத்தத்தனை பார்த்து உன் பையன் மாடு மேய்க்கிறேன்னு சொல்லி இருங்க மாட்டுக்காரனையும் வரட்டி விட்டுவிட்டு இவங்க கொண்டு போய் எல்லா பாலையும் கறந்து மண்ணு ஊற்றிட்டு இருக்கிறான் என்னன்னு கேளு, இல்லைன்னா அவனை நாங்கள் அடிச்சு நெய்ய புடைச்சு விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் பையன் என்ன பண்ணாலும் என்ன பண்ணான்னு பார்ப்போம், முன்னாடி செய்கிறானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு, குறாமரம். அந்த குறாமரத்தின் அடியில் மேலே போய் ஏறிட்டு நின்னார், உட்காந்துருந்தார். இது நடந்தது காலம்பராவனை. அவர் ஆத்தி மரத்தின் அடியில் அது நடக்குது. சிவன் கோயில் கட்டி சிவபெருமானை குடித்து வச்சு அந்த மாடு பாலை கறக்குது, அது அபிஷேகம் நடந்து அதெல்லாம் பூஜை நடக்கிறது. அப்பொழுது அவர் மேலேருந்து விரும்பி இறங்கி வந்தார். அவங்க சொன்னதெல்லாம் உண்மை, இந்த பையன் பாலை வீணாக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வந்தார். வந்த உடனே அவன்கிட்ட சொன்னார், அவனை பார்த்து பையனை மகனை பார்த்துக்க சொன்னார், என்ன அந்த மாதிரி அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கா, என்னடா அப்படி வீணாக்கிட்டு இருக்கா அப்படின்னாரு. அவனும் திரும்பி பார்க்குறமே இல்லை, சிவபூஜையில் அவன் கடுமையாக ஈடுபட்டுட்டான். இப்படியே ஆழ்ந்து ஈடுபட்ட உடனே அடிக்க ஆரம்பித்தார். அதையும் பொருட்படுத்தலை, இவ்வளவு அடிக்கிறோம் இவ்வளவு திட்டுறோம் ஒன்னும் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு வேற மாதிரி கோவம் வந்து அந்த சிவன் கோயிலையும் சிவனையும் காலாலே உதைக்க ஆரம்பித்தார். உடனே கோவம் வந்துருச்சு. உடனே மாடு மேய்க்கிற குச்சி எடுத்து தந்தையினுடைய காலில் வீசினார். அந்த குச்சியே மழுவாக மாறி அவருடைய காலை வெட்டி விட்டது. மாணிக்காசவ பெருமான் சொல்லுகிறார், தீதில்லை மாணி சிவகர்மம் சிதைத்தானே, தாடியும் வேதியன் தாதையனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் ஈசன் திருவருளால் பாதகமே சோறு பச்சினவா தோணோக்கும். ஆகவே அவன் செய்த பாதகம், இறைவனை நினைத்து கொண்டு செய்த பாதகம் என்னாச்சு, சிவபுண்ணியம் ஆயிட்டு. பாதகமே சோறு, சிவபுண்ணியம் கூட கிடையாது, அது சோறுனா முக்தி. அப்ப சிவமாம் தன்மையை எய்த வைத்து விட்டது. அப்ப சிவனை நினைந்து செய்ய தவறான காரியம் கூட அவர்களுக்கு அந்த மாதிரி காரியம் வராது. அவரு குச்சியை தான் எடுத்து அடிச்சாரு, ஆனா அந்த குச்சி என்ன மாறிச்சு, மழுவா தானாகவே மாறியது, அது சிவபெருமானுடைய சங்கற்பத்தின் காரணமாக. ஆகவே யான் எனது என்னும் தெருக்கு கொண்டு செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் நமக்கு பாவ புண்ணியமாக நமக்கு வருகிறது. யான் எனது என்னும் தெருக்கு இல்லாமல் சிவநிதி செய்து கொண்டு செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் சிவச்செயலாகவே அமைந்து விடுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. ஆகவே இத சிவபெருமான் தான் நமக்கு இந்த வினைகளை ஊட்டுகிறான். முக்கியமான செய்தி, சிவபெருமான் தான் இந்த பேராமல் ஊட்டும் பிரான், அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரான், வினை சடமாதலால் அந்த வினைகளின் பயனை பிழையாமல் நமக்கு ஊட்டுகிறவன், ஏறாமல் இறங்காமல் திரளாமல் நமக்கு ஊட்டுகின்றவன் சிவபெருமான் என்பதை நாம் உணர வேண்டும். இன்னொரு செய்தி அதில் சொல்கிறார், காந்த பசாசம் போல், பசாசம்னா இரும்பு, ஒருவன் அருகில் கொண்டு வந்த இரும்பை ஈர்த்து கொள்ளும் காந்தம் போல. நம்ம காந்தம் இங்கே இருக்குதுன்னா காந்தத்தின் அருகில் இரும்பை கொண்டு வந்து நம்ம வச்சாதான் அது இழுக்கும், தானா இழுக்காது. அதுபோல இறைவன் இந்த உயிருக்குரிய வினையை கொண்டு வந்து சேர்க்கிறான். அவ்வினையை நுகராறையில் அந்த வினையின் பயன்களை எடுத்து இறைவன் ஊட்டும் பொழுது அதை எடுத்து நாம் உயிர்களானது நுகர்கிறது. அவ்வாறு இறைவனால் தான் வினை பயன்கள் நுகரப்படுகின்றன. அப்படி இறைவன் அந்த வினையை அவனுக்கு சேர்த்து நுகர வைக்காவிட்டால் அங்கு ஆறாம் அறிந்து அணைப்பர். இதை தவிர, இறைவனை தவிர வேறு யார் இந்த உயிருக்குரிய வினை எது என்று தெரிந்து அவர்கள் அந்த வினையை சேர்க்க முடியும், சேர்த்து அந்த உயிர்களுக்கு ஞானத்தை வழங்க முடியும். உயிர்களெல்லாம் பாசத்துக்கு உட்பட்டு அறிவும் செயலும் இழந்து நிற்கின்ற அந்த பெத்த நிலை, இப்ப நம்ம சகல நிலை இருக்கும் இந்த நிலையில், அவ்வினை பயன்களையும் அவற்றிற்குரிய உயிர்களையும் அறிந்து வேறுதான் கூட்டுவிப்பார்கள். வினையும் அந்த உயிரையும் யாரால கூட்டுவிக்க முடியும்? ஒருவரும் இல்லை, ஒருவராலும் அது முடியாது என்று இந்த பாடல சொல்லுகின்றார். அவ்வினையை செய்வதெனில் அவ்வினைஞர்தாம் சென்று அங்கு அவ்வினையை காந்த பசாசம் போல் அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரானின் நுகராறில் ஆறாம் அறிந்து அணைப்பார் அங்கு.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம், 47வது பாடல் முதல் 53வது பாடல் வரை. தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: வான்வழி ஆதி பூதம் தருவது தன்னின் மேக சலன சத்தங்களோடும் உருவமின் உருமேறெல்லாம் உதித்துடும் உணர்ந்து உள்ளே. இப்படி அருவமாயிருக்கிற ஆகாயத்தில் இருத்தனையும் தோன்றுது அல்லவா, அது போல அருவமாயிருக்கிற மாயிலிருந்து உலகம் தோன்று, அருவமாயிருக்கிற மாயிலிருந்து உலகம் தோன்று. அவங்க வந்து அதை அந்த அந்த அவங்க கொள்கை என்னென்ன, அது அறிவுக்கு சப்பத்தம் இல்லாத பொருத்தம் இல்லாத கொள்கை. அது எப்படி என்றால், அவங்க வந்து பிரமத்திலிருந்து உலகம் தோன்றுதுன்னு சொல்லுவார்கள். அவங்க பிரமத்திலிருந்து உலகம், நம்ம சைவ சித்தாந்தம் மாயையிலிருந்து உலகம் தோன்றுகிறது. மாயையை காரியப்படுத்தி, சிவபெருமான் காரியப்படுத்தி மாயிலிருந்து உலகத்தை உண்டு பண்ணுகிறான் என்பது சைவ சித்தாந்தம். அவங்க மாயையை பற்றி பேச்சே இல்லை, பிரமத்திலிருந்து இத்தனையும் உண்டாகிறது என்பது அவருடைய சித்தாந்தம். பிரமத்திலிருந்து இத்தனையும் உண்டாகிறது என்பது அவருடைய சித்தாந்தம். அதுக்கு நம்ம ஆசிரியர் நல்ல மறுப்பு சொல்கிறாங்க. பிரமத்திலிருந்து இந்த சடப்பொருள் ஒன்றாது, பிரமம் சித்துப்பொருள், சித்துப்பொருள்லேருந்து சடந்து ஒன்றாது, சித்துப்பொருள்லேருந்து சடந்து ஒன்றாது, சடத்திலிருந்து சித்து வராது. சடத்திலிருந்து இப்போ உயிருள்ள பொருள் வருமா, அதிலிருந்து உயிருள்ள ஒருவர் வராது இல்லவா. உயிர் இருக்க சீவன்லேருந்து சடப்பொருளை ஒருத்தர் குழந்தைய பார்க்குறான்னா என்னமா பார்க்குறா, உயிர் தான் உயிரை பெறுகிறதே தவிர சடப்பொருளை பெற மாட்டாங்க.

0: நிச்சயமா இருக்கு.
1: தியாகம் விகாரம் இல்லாத மாயிலிருந்து விகாரமாகிய பிரபஞ்சம் தோன்றாது எனவோ ஆட்சேபிப்பர் அவர். அருவமும் அதிகாரியுமாகிய ஆகாயத்திலிருந்து உருவமும் விகாரியுமாகிய வாயு முதலிய பூதங்களும் முயல்களும் முயலில் பல விகாரங்களும் பல ஓசைகளும் பெறவும் தோன்று என்பாராகலால் இவ்வாறு கூறுதல் அவர் மதத்துக்கே விரோதமாய் முடியும். அவர் மதத்துக்கே அது விரோதமாய் முடியும். முதல்வன் சித்தூரு மண்ணின் என்று மறுவிடும் முறைமையா அது பற்றி தொடர்பு முறைமை. மண்ணினீர் கடாதி எல்லாம் வருவது புலாதனாலே, மண்ணினீர் கடாதி எல்லாம் மண்ணிலிருந்து கடம் என்கின்ற பானை இருக்கே, அந்த பானையிலிருந்து பல வகையான பொருள்களை மண்ணிலிருந்து செய்கிறான். நன் எண்ணிய உருவம் எல்லாம் இயற்றுவன் ஈசன்தான். குயவன் தான் என்னப்படி பல வகையான உருவங்களை கொடுத்து பொருள்களை உண்டு உண்ணு போல மண்ணிலே உண்டு உண்ணுவது போல சிவபெருமான ஆகிய குயவன மாயையிலிருந்து மாயை என்கின்ற மண்ணிலிருந்து பல வகையான பொருளை உண்டு கொண்டுகிறார். மாயிலிருந்த மண்ணு மாயை என்கின்ற மண்ணிலிருந்து பல வகையான பொருள்களை உண்டு கொண்டுகிறான். கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதனிற்கான்பன். அவன் நினைக்கின்ற காரியங்களை எல்லாம் காரணம் அதனிற்கான்பன். காரணம் என்று சொன்னால் துணைக்காரணமாகிய சிவசக்தி. துணைக்காரணமாகிய சிவசக்தி. குயவனுக்கு துணைக்காரணம் எது என்றால் சக்கரம். குயவனுக்கு துணைக்காரணம் தண்டு சக்கரம்னு சொல்லுது. இந்த தட்டு பலகை வச்சுருவாங்க பற்றி பார்த்தீங்களா? பாப்பா தட்டு பலகை ஒரு சக்கரம், அதில் மண்ணை வச்சு பண்ணி பானையாக உருப்படி பண்ணிவிடுறாங்க அப்பா. அதனாலே அந்த குயவன் ஆகிய சிவபெருமான், சிவபெருமான் எல்லா சாதியுமா இருப்பார். சிவபெருமானுக்கு ஒரு சாதி கிடையாது, சிவபெருமானுக்கு ஒரு சாதி கிடையாது. புரியுதா? சாதி இல்லாதவன் வந்தேன், அப்புறம் எல்லா சாதியுமா இருக்கிறவனும் வந்தேன். எத்தனை இடங்களில் வேதிய நான் வந்தாங்கிறேன், புலைய நான் வந்தாங்கிறேன், வேலை நான் வந்தாங்கிறேன். புரியுது இல்லையா? எல்லா சாதி. சுந்தரம் சுவாமி பேரூருக்கு போனாரா? பேரூருக்கு போன போது சுவாமி கோயில் இல்லையா? திருநந்தி அவர்கிட்ட சொல்லியிருந்தாரா, சுந்தர வருவேன் சொல்லாது, வந்தானா பணம் கேட்பான். அவருக்கே அவர் பணம் கேட்குறாள் பார்த்தா பயமா இருக்கு. பணம் கேட்குறாள் பார்த்தா பணக்காரனுக்கு பயமா இருக்கு. அதே மாதிரி சிவபெருமான் பயந்துக்கிட்டு சுந்தர வந்தா சொல்லாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரி பச்சைப்பள்ளி அவன் பச்சைப்பள்ளின்னு பச்சைப்பள்ளி அவளை கூட்டிக்கிட்டு வயலுக்கு போட்டார். அங்கே போய் அவளை உழுதுகிட்டு அந்த பயிர் நட்டுக்கிட்டு அந்த மாதிரி விளைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம். திருநந்தேவர்கிட்ட சொல்லிட்டு போனாராம், வந்து என்ன சொல்லாதுன்னு. அவர் சுந்தரர் போனார் சாமியை காண, இங்கே சாமியை திருநந்தேவர்கிட்ட கேட்டாரா. திருநந்தேவருக்கு சுந்தரருக்கும் சொந்தம், திருநந்தேவர் நமக்கு சொந்தம் இல்லை. திருநந்தேவர் நம்ம இனம் இல்லைப்பா, கிடையாது திருநந்தேவர் நம்ம இனம் இல்லைப்பா. அதனால நம்ம சுந்தரர் நம்ம சொந்தக்காரராச்சும் அவருக்கு சொல்லாமல் எப்படி இருக்கிறது? சரி, சிவபெருமான் சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, எப்படி சொல்றோம் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணாரா தெரியுமா திருநந்தேவர்? அப்படி தலையை சொல்லப்படாது, வாயிருந்து தானே சொல்லப்படாதுன்னு சொன்னார். தலையை கூட ஆட்டப்படாதுன்னு சொன்னார் அப்படின்னு இப்படி சாடை காட்டினாராம். அவர் கட்டுக்கிட்டார், நேரம் வயக்காட்டு போயிட்டாருப்பா. அது சுந்தர நட்டது போதும் என்ன வேலை எறிவாண்ணாரு, நட்டது போதும். அப்புறம் கண்டு விட்டான்னு சொல்லி அப்புறம் வந்து அந்த நந்தி தேவரை மண்வெட்டியில் வச்சு விட்டாராம். இப்படி நீ சொல்லலாம் இல்லை சில புனை கதைகள் பின்னாலே சுவையான கதைகள் புனை கதைகள் இருக்கலாம் இருக்கலாம். இப்படி ஆகையினாலே வந்து எல்லாச்சாதியமாக இருக்கிற அப்போது பள்ளன், அப்போது அவர் பள்ளன். அதனால் இப்படி எல்லாச்சாதியமாகவும் இருக்கிறான், சாதியை கடந்தவனாகவும் இருக்கிறான். அதனாலே குயவன் என்று இந்த இடங்களில் சொல்லுகிறார். கொலாலன் என்றால் குயவன், கொலாலன் என்று சொன்னால் குயவன். கண்ணுக்காரியங்கள் எல்லாம் காரணம் அதில் காண்பன். அவர் கண்ணு என்று சொன்னால் கண்ணு என்று சொன்னால் நினைக்கின்றது. கண்ணீர் பணிமின் கடிந்துன்னு வருதல்லவா, கண்ணு என்றால் நினைத்தல். அது மூணு சொல்லியிருந்தா கண்ணு என்றால் நினைத்தல். அதனால் அவன் கருதிய காரியங்களை எல்லாம் என்ன பண்ணுவான், காரணம் அதில் காண்பான். காரணம் என்கின்ற துணைக்காரணமாயிருக்கிற சிவசக்தியின் மூலமாக எல்லா காரியங்களையும் செய்வான். சிவசக்தியின் மூலமாக எல்லா காரியங்களையும் செய்வார். சிவசக்தி வந்து பிணங்கிக்கிட்டான்னு வச்சுக்க, அவனால் ஒன்றும் பண்ண முடியும். யார் சிவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அது இந்த திரு கழிற்றுப்பிடியாரில் நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார் போல், நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார் போல். எது செய்யுது போ? நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார். நாயகனும் நங்கையினால் செய்து அடிக்கும் நாடு அனைத்தும். ஒரே வாக்கியந்தேன், நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தா இருப்போம். நாடு அனைத்து உலகமெல்லாம் நங்கையினால் அகிலாண்டேஸ்வரியை கொண்டு செம்பு

0: புரியுதா? அப்புறம் இன்னொரு பாட்டு, ஆகமங்கள் எங்கே அரிசமயந்தான் எங்கே, போகங்கள் எங்கே புணர்ப்பெங்கே, பாகத்து அருள் வடிவும் தானுமாய ஆண்டிலேனேல் அந்த பெருவடிவை யார் அறிவார் பேசு என்பது திருக்கழிக்கக்கூடிய சக்தியோடு கூடவில்லையானால், சக்தி கூட இல்லையானால் ஒன்றும் நடக்காது. ஒன்றும் நடக்காது. இப்போ நமக்கு சக்தி இல்லைன்னு வச்சு என்ன பண்ணுவேன்? சுருக்கமா வச்சுக்கோப்பா, நம்மளுக்கு சக்தி இல்லைன்னு வச்சுக்க. சக்தி உள்ளவன் தான் இவன். அதுல என்ன காரணம்னா, இவனுடைய சக்தி பிரியாதது குறையாது. அங்க வந்துருங்கோ. இப்ப நமக்கு சக்தி இருக்கும், இல்லாமையும் போகும். ஆன்மாக்களுக்கு சக்தி இருக்கும், இல்லாமையும் போகும். அது அளவுபட்ட சக்தியா இருக்குமே தவிர அளவில்லாததாக இருக்கும். அதெல்லாம் புரியுதா? அந்த சக்தி, அவனுடைய சக்தி அளவுபடாதது, பிரியாதது, அதனால அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? சத்தன் என்று பெயர். வெளிப்பட்டீங்கள சிவபெருமானுக்கு சத்தன், சக்தியை உடையவன், சத்தன் என்று பெயர். உண்ணாமலை உமையாளோடு உடராகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான். பெண் அந்த பாட்டை பார்த்தீங்களா? உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒரு பெண்ணாகிய பெருமான், பெண்ணாகிய பெருமான் என்றால் சக்தி வடிவமாக இருந்து உலகத்தை தோற்றுவிக்கிறான். சக்தியே அவன், அவனே சக்தி. அப்படி ஐயோ, அதான் நமக்கு அவனுக்கும் பார்த்தா வித்தியாசம் அளவே இல்லை, அளவே இல்லை. அவனுடைய சக்தி ஏதான் பிரியாத சக்தி. பாகம் பிரியாள், பாகம் பிரியாள். சண்டை போட்டால் கூட போகமாட்டான், சண்டை போட்டால் கூட போகமாட்டான். நீ போடி அங்கே போய் மலையரசனுக்கு மகளாக பிறடி ஒத்துக்குவா. அப்புறம் அங்கே போய் உடனே தவம் பண்ண ஆரம்பிச்சிருவா கல்யாணம் பண்றதுக்கு. இப்படியாக அந்த சக்தியானது பிரிவில்லாததாக இருப்பது. சிவசக்தி பிரிவில்லாததாக இருப்பது. அதனாலே அவனுக்கு எந்த காலத்திலையும் எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. யாரும் துணை இல்லாமல், யாரும் வேறு துணை இல்லாமல், சக்தி என்பது அவனுடையது தானே. சக்தி என்பது அவனுடைய. இப்ப எனக்கு சக்தியே இல்லைன்னு சொல்றோம்ல, எனக்கு சக்தி இல்லைங்கிற மாதிரி, எனக்கு சக்தி இல்லை, என்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? என் சக்திக்கு தகுந்தவாறு தாரேன், என் சக்திக்கு அப்படித்தானே சொல்றோம். சக்தியு நாமும் வேற இல்ல, ஆனா நம்முடைய சக்தி குறைவாக இருக்கும், இல்லாமலும் எழுந்திருக்க சக்தி இல்லப்பா. வெவ்வேறு உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாம கிடக்குறாங்க. இப்போ கீழே உட்காந்துட்டு எந்திரிக்க சக்தி இல்லப்பா, 40 வயசு இல்லையா? அதனாலே ஆன்மாக்குடைய சக்தி வேறு, சிவசக்தி வேறு. சிவசக்தியினுடைய ஆற்றல் அளவுபடாது. அதனாலே கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதனை காண்பான். காரணம் துணைக்காரணம் ஆகிய சிவசக்தி பண்ணுவது எங்கே நின்றுங்கு என்றிடீர் பகரக்கு நீ. அதனாலே இப்படி பண்ணுகிறான் என்று சொல்லுகிறியே, அவன் எங்கே நின்று இங்கே பண்ணுகிறார்? எங்கே நின்று இங்கு என்றெடில் எங்கே நின்று பண்ணுகிறார்? இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான கேள்வி. உலகம் எல்லாம் அழிந்து போகும் என்று சொன்னால் அவன் எங்கே இருந்து பண்ணுறான்? ஒரு இடத்த குறிப்பிட்டாகணும் இல்லை. உலகம் எல்லாம் அழிஞ்சு போகுது, மகாசங்காரத்தில் உலகம் எல்லாம் அழிஞ்சு போகுதுன்னா அவன் எங்கே இருந்து பண்ணுவேன்? அப்புறம் மறுபடியும் உண்டு பண்ணுகிறான்ங்கிறியே அப்படிங்கிற கேட்குறிய அதுக்கு சொல்கிறாரு. ஆனால் அதை சொல்ல முடியாதுப்பா, சொல்ல முடியாது. ஆனாலும் உனக்கு ஒரு ஓமையில சொல்கிறேங்கிற அடுத்த பாடம் பாருங்க. சீலமோ உலகம் போல தெரிப்பறிவு. உலகம் போல அவனுடைய தன்மையை சொல்ல முடியாது. உலகம் போல அவனுடைய தன்மையை சொல்ல முடியாது. உலக பொருள் இங்கு இருக்கும் அல்லது அங்கு இருக்கும். உலக பொருள் எப்படி இருக்கும்? இங்கு இருக்கும் அல்லது அங்கு இருக்கும் அல்லது இன்னொரு இடத்துல இருக்கும். உலக பொருள் அவன் எங்கும் இருப்பான். அங்குங்க நாளபடி இங்கும் பிரகாசம். அதனாலே அவன் எங்க இருந்து பண்றான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுதான் சீலமோ அவனுடைய தன் சீலம்னா அவனுடைய தன்மை. இன்னதன்மையின் எந்ததியுன்னாயம்மானே என்று வருதல்லவா சுந்தர தேவா. சீலமோ உலகம் போல தெரிப்பறிது. உலகத்து பொருள்களைப் போல அவனை சொல்ல முடியாது. உலகத்து பொருளைப் போல சொல்ல முடியாது. தண்டபாணி எங்க இருக்காரு? திருவாரங்காவில் இருக்காரு. ஓ சரி சரி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்க இருப்பாரு? ஸ்ரீரங்கத்தில் இருப்பார். இப்படி வந்து சிவனை சொல்ல முடியாது. சிவனை சொல்ல முடியாது. எங்க இருப்பாய், எப்படி இருப்பாய், அது அந்த அதை அறிகிற அறிவு ஆன்மாவுக்கு கிடையாது. அறிய முடியாதது. அறிய முடியாததுக்கு பதில் சொல்ல முடியுமோ? முடியாது, இருந்தாலும் ஒருவாறு சொல்றேன்னு சொல்றாரு.
1: அறிய முடியாததே அறிவிக்கிறேன்னு சொன்னா தப்பா போயிடும். தெரிய தெரியாதது எனக்கு தெரியாது தெரியும் சொன்னேன்னு வச்சுக்க, தப்பா போயிடும்.
0: தப்பா போயிடும். வெகு கூட்டமெல்லாம் எப்படி தெரியுமா? அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாதா? அது தெரியாத தெரிஞ்சது மாதிரி பேசுவான். அது கேட்குற கூட்டத்துக்கு ஒன்றும் தெரியாது, அது ஆமா போ. இது மாதிரி கூட்டம் நிறையா இவனுக்கு தெரியாது, அந்த சமாசாரமே தெரியாது.
1: அதுக்கு அவன் விட சொல்கிறேன், அதுக்கு வரம் சொல்கிறேன், அர்த்தம் சொல்கிறேன்னு சொல்லுவாப்பா. கேட்குற கூட்டத்துக்கு அதுதான் உண்மை, அது நெசம், அது பொய்னு தெரியாது,
0: கேட்டுட்டு உட்காந்து. அது போல தெரியாத பொருளுக்கு சொல்லக்கூடாது. இவ்வளவு தெரியாதது எவ்வளவு இருக்குது? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, குற்ற கலை மடந்தை ஓதுகின்றாள். பாட்டு பார்த்தீங்களா? யார் பாட்டு? அவை பாட்டு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, உற்ற கலை மடந்தை ஓதுகின்றார் சரஸ்வதி. இன்னும் படிக்கிறான். எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி, சரஸ்வதி இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காளாம்ப்பா அப்படிம்பாரு. சரஸ்வதி சரஸ்வதி தானே கல்வி ஏறின்னு சொல்றோம். இல்ல, அவர் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காள். ஐலாண்டேஸ்வரி காலேஜில் இன்னும் படிச்சுட்டு. அந்த ஜோடிதான் படிக்காதது, ரெண்டுமே படிக்காதது. அந்த சம்புகசுரர் அகிலாண்டேஸ்வரர் ரெண்டு பேரும் படிக்கவே இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? போதாதே வேதம் வளர்ந்தாய் எல்லாத்துக்கும் குரு, படிக்காம இருந்து எல்லாத்துக்கும் குரு. பெரிய கெட்டிக்காரத்தனப்பா. சீலமோ உலகம் போல, சீலமோ உலகம் போல, அருமையான வாக்கியம். இங்க சித்தாந்த வாக்கியங்களை இங்கே இந்த நூல்கள்ல ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு. அது ஒரு பெரிய வெறுங்கருணை, வருந்தி சிவாச்சந்திர சுவாமி வெறுங்கருணை. உங்களுக்கு அவங்க அருமை எல்லாம் தெரிஞ்சு உங்க அதிகமாக இல்லை. இப்போ வந்துருக்கிற சைவர்களுக்கு இவங்களை பற்றியெல்லாம் தெரியாது, வேறு சந்தானாச்சாரியர்களை பற்றியெல்லாம் தெரியாது. இவங்க செய்திருக்கிற இந்த நூல் அருமை, சித்தாந்த அருமை, சைவ சித்தாந்த அருமை எல்லாம் தெரியாது. திருத்துறையூர், திருத்துறையூர் போயிருக்கீங்களே? இப்போ போனவங்க குறைச்சமா குறைச்சலாட்டா இருக்கு. சுவாமி சிட்ட குருநாதர், சுவாமி சிட்ட குருநாதர் அங்கே திருவண்ணநல்லூரில் பாடல் பெற்றாரா? அது திருத்துறையூரில் போய் தவறறிய கொடுன்னு கேட்டு வாங்கி பெற்றார் சுந்தரம். சிட்டா உன வேண்டிக் கொள்வேன் தவனறியே, சிட்டா உன வேண்டிக் கொள்வேன் தவனறியே, தலைவா உன வேண்டிக் கொள்வேன் தவனறியே. இங்கே திருத்துறையூர் அங்கேதான் அருணந்தி சிவாச்சன் சுவாமி கோயில் இருக்கு. நாங்கள் போயிருந்த போது கோயிலை திறக்க முடியல, கோயிலை திறக்க முடியல, எல்லாம் பூச்சி, எல்லாம் நிறைய பூச்சி, கோயிலை திறக்க முடியல அப்படி இருந்துச்சு. ஆகையினாலே இப்படி சீலமோ உலகம் போல தெரிப்பறிது, அதனால் நிற்கும் கோலமும் அறிவார் இல்லை. அதனால் அவனுடைய வடிவமோ, அவனுடைய தன்மையோ, அவனுடைய சிறப்புகளையோ அறிவார் இல்லை, கோலமும் அறிவார் இல்லை. இல்லை ஆயினும் கூறக்கொள்ளி, இருந்தாலும் உனக்கு ஒரு வாரி சொல்றேன் பாவனிய கேட்கிற ஒரு உனக்கு ஒரு வகையில் உனக்கு விவரம் சொல்றேன் அப்படிங்கிறார். ஆயினும் கூறக்கள் நீ ஞானம் ஏழினையும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணும் காலமே போல கொன்னி நில செயல் கடவுட்கண்ணி. ஞானமாகி உலக ஏழையும் தந்து நிறுத்தி நாசம் பண்ணும் காலம். காலம் எப்படிப்பட்டது என்றால், செல்காலம், நிகழ்காலம், எதிர்காலம். காலம் முக்காலம், செல்காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஒரு காலத்தில் உண்டாச்சு, ஒரு காலம் இருந்தது, ஒரு காலம் இல்லாமல் போயிருக்கு. சொல்றமில்ல, ஒரு காலத்தில் உண்டாச்சு, ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுப்பா? ஒரு காலத்தில், ஒரு காலம் குறிப்பிட்ட காலம் வரல இருந்தது, ஒரு காலம் அது தொலைந்து போய்விட்டது என்று காலத்து மேலே வச்சு சொல்றோம். காலத்து மேலே வச்சு அந்த செயலை சொல்லுகிறோம். ஒரு காலம் உலகம் உண்டாகுகிறது, ஒரு காலம் நிற்கிறது, ஒரு காலம் அழிகிறது, அழிகிறது. ஆனா காலத்தை தெரிய முடியுமோ? காலத்தை உருவமாக காண முடியுமோ? காண முடியாது. காலம் எங்கே இருந்ததெல்லாம் செய்யு சொல்ல முடியுமா? காலம் என்று சொல்லுவோமே தவிர அந்த காலத்துக்கு உருவமோ, அந்த காலம் இன்னிடத்தில் இருந்து அது செய்துன்னு சொல்ல முடியாது. இப்போ கோடை காலம், கோடை காலம், புல் பூண்டை எல்லாம் காய்ந்து போகிறது, கார்காலத்தில் உண்டாகிறது, கார்காலத்திலே உண்டாகிறது, கார்காலத்திலே உண்டாகிறது, கோடை காலத்திலே தொலைந்து போய்விடுகிறது. ஆயினும் காலம் என்று சொன்னாலும் காலத்துக்கு உருவத்தை காண முடியுமோ? காலம் எந்த இடத்துல இருந்து செய்யுதுன்னு சொல்ல முடியுமோ? அது போல நீ எடுத்துக்கொள் கடவுள் செய்கிறார். சீலமோ உலகம் போல தெரிப்பறிவு, அதனால் இருக்கும் கோலமும் அறிவாரில்லை, ஆயினும் கூறக்கினி ஞான மேடினையும் தந்து நிறுத்திப்பின் நாசம் பண்ணும் காலமே போல கொண்ணி நிலசெயல் கடவுட்கண்ணே. கற்றனூர் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும், கற்றனூர் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும்.
1: அதனால இப்ப கற்ற கல்வி இருக்கு. கல்வியில என்ன வரும், பாட்டில் என்ன வரும், சொல்லும் பொருளும் இருக்கும். சொல்லும் பொருள் அதைத்தான் சுற்றுணையினர், சொல்லும் பொருளைத்தான் சுற்றுணை வேதி விழுந்த சுற்றுணை சொல்லும் பொருளுமாயிருக்கின்ற வேதியம் சுற்றுணை வேதியம் சுற்றுணைன்னு சொல்றாரு. சொல்லு சொல்லுக்கு துணையா இருப்பது எது, சொல்லும் பொருளுமாயிருக்கிற சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் அபிராம இருந்தாரு. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளப்பும் கொடியே நின்புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநறியும் சிவலோகமும் சித்திக்கும். அபிராம பாட்டு நல்லா இருக்கும். அது சைவத்தில் அபிராம இந்தாதி எடுத்துக்கிறது இல்லை, சைவத்தில் அபிராம இந்தாதியே எடுத்துக்கிறது இல்லை. ஆனாலும் கூட அதை புரியு விளக்குற பாட்டு அல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அபிராம இந்தாதி. அபிராம இந்தாதி ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்களுக்கு தெரியுமா அபிராம இந்தாதி தெரியாதா? ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லு சுவை ரொம்ப நல்லா இருக்கு. சூரிய சந்திரன் அமாவாசையில் சந்திரனை காட்டுவதற்காக பாடுறாரு. உதிக்கின்ற செங்கதி முதல்ல சொல்லுவோம், உதிக்கின்ற செங்கதி உச்சி தலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் மலர்கவலை துதிக்கின்ற வெண்கொடி முன்கொடி குங்கும தோயம் என்று விதிக்கின்ற வேணி அபிராமி என்று பல பாடல் ரொம்ப நல்லா இருக்கு. விழிக்கே அருண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு வழி கிடக்க பழிக்கே சுழந்துவம் பாவங்களே செய்யும் பால் நரக குளிக்கு அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டினி பத்தருடைய நங்குக அல்லாதாருடன் அதெல்லாம் நிறைய இருக்கு. சரி ஆகட்டும். ஆகையினாலே சொல்லும் பொருள் சொல்லும் பொருளும் எங்கே இருக்கிறது, கற்றவனுடைய கருத்திலே அடங்கி இருக்கிறது. சொல்லும் பொருளும் கற்றவனுடைய கருத்திலே அடங்கி இருக்கிறது. கற்றன் ஒரு பொருளும் சொல்லும் கருத்தில் அடங்கி தோன்றும் பெற்றியும் சாக்கிராதி உயிரினி பறந்தொடுக்கம். சொல்லும் பொருளும் கருத்தில் அடங்கி தோன்றும் சாக்கராதி முதலிய அவத்தைகள் இருக்கிறது. சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாது என்ற அவத்தைகள் இருக்கிறதே அத்தனையும் உயிரிலே தோன்றி உயிரிலே ஒடுங்குகிறது. சாக்கரம் விழிப்பு தூங்குறது எல்லாம் எங்க இருக்குது, எல்லாம் உயிரில தோன்றி உயிரில ஒடுங்கு தோன்றுது. இப்ப சாக்கரமா இருக்கிறோம், இப்ப சாக்கரத்துல இருக்கிறோம். சாக்கரம்னா தெரியுதா, விழிப்பு நிலை. சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாது இந்த சில பேர் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து இடி இடிச்சா கூட தெரிய மாட்டேன். இடி இடிச்சதுன்னு வச்சுக்க பக்கத்துலயே வந்து அப்ப கூட குரட்டை விடுவேன். துரியாததுக்கு கூட்டாப்பா சமானிமல் புரியுதா? அதனாலே இப்படி வந்து இத்தனை அவத்தைகள் எங்கே உண்டாகிறது, உயிரிலே உண்டாகிறது, உயிரிலே ஒடுங்குகிறது. சொல்லும் பொருள் எங்கே உண்டாகிறது, இருக ஒடுங்குகிறது, கற்றவன் கருத்திலே ஒடுங்குகிறது ஒடுங்குகிறது. உற்றதும் போல எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க, எல்லா உலகமும் அவனுடைய சிற்றத்தி பிரேரிக்கின்ற செலுத்துகின்ற மாயாசக்தியிலே பரிக்கிரக சக்தியா இருக்கிற மாயாசக்தியிலே உண்டாவதும் அதிலே ஒடுங்குவோம் சொல்றார். அல்ல அவனுடைய சிற்றத்தி செலுத்துகிறாயிருக்கிற பரிக்கிரக சக்தியாகிய மாயம் சிவருமானுடைய சக்தி தான் மாயையும். அந்த மாயாசக்தியை அவன் எப்படி வச்சிருக்கானா, தான் நேரா இது பண்ணாம இவன் சக்தியின் மூலம் இந்த சக்தி மூலமா அந்த சக்தி அந்த சக்தி மூலமா அந்த சக்தி நல்ல விளங்குதா? அதனாலே இப்படி அந்த மாயாசக்திங்கிற பரிக்கிரக சக்தின்னா வேண்டும் போது வேண்டிய அளவுக்கு அதை பயன்படுத்துறது அப்படி அப்படிப்பட்ட சக்தி. அந்த சக்தியே அந்த சக்தியில எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க. இவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா, பற்றோடு பற்றதின்றி நின்றனும் பரணும் என்று. இவன் எப்படி இருக்கான் தெரியுமா, அந்த உலக பொருள்கள் எப்படி இருக்கிறான், பற்றுடையவனாக இருக்கிறான், பற்று இல்லாமலாக இருக்கிறான், பற்றுடையவனாக இருக்கிறான், பற்று இல்லாதவனாக இருக்கிறான். மீனாட்சி கல்யாணத்தை பண்ணாரா மதுரையில், மீனாட்சி கல்யாணம் பண்ணாரா, மீனாட்சியை கல்யாணம் பண்ணி கையை பிடிச்சாரு, கல்யாணம் பண்ண அப்புறம் கையை பிடிச்சிட்டானா அவனு அப்போ விடுவாளா, சரி கையை பிடிச்சாரா. அங்கே சொல்கிறாரு பரஞ்சோதி முனிவர், இந்த கையை பிடிச்சவன் மீனாட்சி கையை பிடிச்சவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, யாருக்கு பற்று இல்லையோ அவனுக்கு முத்தியே கொடுக்குறவன். என்ன நீ இவன் மாத்திரம் கையை பிடிச்சிக்கலாமா, மற்ற பேரெல்லாம் கையை பிடிக்காம பற்று விட்டாத்தான் முத்தியை கொடுப்பானோ, இந்த அணியாக இருக்குமா? இல்லை புரியுதாப்பா. சுற்றுநான் மறைகளார்ப்ப தூரியன் சங்கம் மேங்க நான்கு வேதங்களும் முழங்க தூரிய முதலான வாத்தியங்கள் சுற்றுநான் மறைகளார்ப்ப தூரியன் சங்கம் மேங்க கற்ற நான் முகத்தோன் வேள்வி சடங்கு நூல் கரைந்த வாற்றார் முற்ற மங்களனான் சாத்தி முற்ற மங்களனான் சாத்தி முழுதுலகு ஈன்றால் செங்கை பற்றினன் பற்றிலார்க்கே வீடருள் பறவை ஓய். பாட்டை பார்த்தீங்களா, அது எப்படியா உலகம் முழுவதையும் பத்தவளை கைப்பிடிச்சானா? கண்ணி பொண்ண தானே கல்யாணம் பண்ணணும், கட்டி கொடுக்காத கல்யாணம் பத்தவளை கல்யாணம் பண்ண என்னதுக்கு அப்படி பண்றது? ஆனா அந்த அளவுக்கு அந்த சுவையும் கருத்துக்களும் சுற்றுனான் மறைகளார் பத்தூரியம் சங்கம் மேங்க கற்றனான் முகத்தூன் வேள்வி சடங்கு நூல் வேதத்தில் சொல்லப்பட்டபடி கரைந்தவாற்ற முற்ற மங்களனான் சாத்தி முழுது உலகு இன்றாள் செங்கை பற்றினன் உலகம் முழுவதையும் பற்றவளாகிய உமாதேவியினுடைய கரத்தை பற்றினான் பற்றினோம் எப்படின்னா பற்றிலாருக்கே வீடர்கள் வரவையும் யார் உலகப்பற்ற விட்டானோ அவனுக்கு தான் வீட்டை கொடுப்பானோ.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு ஏனாதிநாத நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: எல்லாம் அல்ல இதனுடைய திருவுருளை பெருமேற்கொண்டு இப்பொழுது ஏனாதிநாதர் அவரை பற்றிய சிந்தனையை நாம் நினைக்கிறோம். ஏனாதிநாதர் என்று வருகின்ற பொழுது நம்முடைய திருத்தொண்ட தொகையை முதற்கு நாம் நினைக்க வேண்டும். திருத்தொண்ட தொகைதான் இந்த நூலுக்கு தொகை நூலாக முதல் நூலாக இருக்கின்றது. நம்பியாண்டார் நம்பிகள் செய்த அந்தாதி வகை நூலாக இருக்கின்றது. விரிநூலாக இந்த பெரிய புராணம் விளங்குகிறது. இப்படி தொகை வகை விரியாக இருக்கிற அமைப்புடைய அமைப்பு. ஏனாதிநாதரை பற்றி சொல்கின்ற பொழுது ஒருவித அடைமொழியோ அல்லது ஊர் பெயரோ இல்லாமல் அப்படியே தனித்த சொல்லுகிற அமைப்பும் இருக்கு. பல அடைமொழிகளோடு கூட்டி சொல்லுகிற அமைப்பும் இருக்குது. அப்படி சொல்வதனால அடைமொழி கூட்டியதனால வந்து அவர்களுக்கு அதிக பெருமை கருதியோ, அடைமொழி ஏதும் இல்லாமல் இருப்பதனால சிறுமி கருதியோ சொல்லிடக்கூடாது. அது அவருடைய தெய்வ வாக்கு வந்தது அப்படியே சொல்லிட்டு அதுக்கு வந்து காரணமெல்லாம் ஆராயக்கூடாது. இதுக்கு ஏன் ஒரு வரி சொன்னார், அதுக்கு ஏன் ரெண்டு வரி சொன்னார்னு ஆய்வில்லை. அப்படி வருகின்ற பொழுது இப்ப இந்த சருக்கம் என்ன சருக்கம்? எலைமலிந்த சருக்கம். எலைமலிந்த சருக்கத்துல இரண்டாவது நாயன்மார் இவர். தொடக்கத்தில் முதல் நாயன்மார் நாம் சென்ற முறை பார்த்தோம். அதற்கு என்ன அடைமொழி கொடுத்தார் என்றால் நம்பியின் அடைமொழி கொடுத்தார். அவர் கையில என்ன வச்சிருப்பார்? வேல் வைத்திருப்பார்னு சொன்னார். அந்த வேல் எப்படி இருக்கும்? இலை போன்ற வடிவுடையதாக இருக்கும்னு சொன்னார். இலை வந்து தொடக்கத்தில் அப்படியே அகன்று நுனியில் அப்படியே சுருங்கி இருக்கும். அது போல வேலானது எப்படி இருக்கும்னு கேட்டா தொடக்கத்துல அப்படி வந்து அகன்று பிறகு நுனியில சுருங்கி போடும் வேல் அப்படி இருக்கும். இப்படி சொல்லி சிறப்பித்தார். இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்பது அருமையான வாழ்வு. சரி, ஆனால் அடுத்த பெரியவரை சொல்கின்ற பொழுது இப்ப ரெண்டாவது இப்ப நம்முடைய இன்றைய தொடக்கத்துக்குரியவர் சொல்கின்ற பொழுது அப்படியே திருப்பெயரை மட்டும் சொன்னார். ஏனாதிநாதன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி கொடுத்தார். ஏனாதிநாதனுடைய திருவடி அவருடைய அடியவர், அந்த அடியவருக்கும் அடியேன். ஆனா அங்க இலைவிலிருந்து வேல் நம்பி எரிபத்திற்கு அடியேன்னு சொன்னார். இங்க இவருடைய அடியவருக்கு அடியவன் சொன்னார். திருவருள் தெய்வ வாக்கியத்தை தவிர இதற்கெல்லாம் நேரடியாக அடியவன் என்று சொன்னது யார் யாருக்கு, அடியார்க்கு அடியேன் என்று சொன்னது யாருக்கு என்றதெல்லாம் பார்த்து மனதுல வச்சுக்கலாம், பாராட்டலாம். ஆனா அது கருதி பெருமை சிறுமி சொல்லக்கூடாது. பெருமை சிறுமி சொல்லக்கூடாது. சொன்னா என்னுடைய அளவுல அவர்களுக்கும் திருத்தொண்ட புராணத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுங்க. ஏன் சேக்கலார் என்ன தொடங்குகிறார்? அளவிலா அடியார் புகழ் கூறுகேன், அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன். இந்த பெருமக்கள் அத்தனை பேரும் அளவிலாத பெருமையுடையவர், அதுல கூட குறைவில்லை. அப்படிப்பட்டவற்றை நான் அறியேன் சொல்லுகிறேன் சொல்லி தொடங்குறார். எனவே சேக்கலார் திருவுள்ளத்திற்கு புறம்பாக, சமய ஒழுங்கிற்கு புறம்பாக உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடாது. அதனால இங்க அடியார் ஏனாதிநாதன் தன் அடியார், அந்த அடியாருக்கு அடியேன் என்று சொன்னார். அங்கே எரிபத்திற்கு அடியேன்னு சொன்னார். ஆனா அங்கே அவருக்கு அடைமொழி எல்லாம் சொன்னார். இலைமலிந்த வேல் நம்பின்னு சொன்னார். இங்க அப்படியெல்லாம் சொன்ன ஏனாதிநாதர் என்றே சொன்னார். அதனால அது தெய்வ திருவருள் வாக்கள் வருகிற அது செய்யுளாக இருக்கின்றது. தெய்வ திருவாக்க வருகின்ற பொழுது எது அமைப்பு வருகிறதோ அப்படியே சொல்லிட்டார், அவ்வளவுதான். ஆனால் சுந்தரமூர்த்தாமியுடைய திருவுள்ளத்திலோ நம்பியாண்டார் நம்பிகள் திருவுள்ளத்திலோ சேக்கிரார் திருவுள்ளத்திலோ உயர்வுதாழ் விந்தே அளவிலா அடியார் பெருமை கூறுகேன் அளவில் ஆசை துறப்ப அறிகுவேன் என்று தொடங்கிட்டு வந்திருக்கார். முதலி பூதல் அல்லவா, அதான் அளவிலா அடியவர்களே தவிர இதுல போய் நாம் கருதப்படும். ஆக அந்த வகையில ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் என்பது அருமையான பாட்டு. இந்த ஏனாதிநாதருடைய ஊர், இனி அவருடைய தொழில், அவரை பற்றிய வரலாறெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க போறோம். புண்டரிகம் பொன்வரை மேல் ஏற்றி புவியளிக்கும் தந்தரள வெண்கவிகைத்தார் வளவர் சோனாட்டில். இது அருமையான, இப்பொழுது நாம் இருக்கிற இந்த நாடு என்ன தொண்டை நாடு, ஆனால் நாம் இப்பொழுது சோழ நாட்டுக்கு செல்கிறோம். அந்த சோழ நாடுன்னு சொல்லுகின்ற பொழுது சோழர் பெருமக்கள் நினைவு காராமல் இருக்க முடியாது. ஏன்னா நல்ல அரசா இருந்ததுனாலும் நல்ல ஆன்மீகத்தோடு தழுவி இருந்ததுனாலும் இவர்கள் எல்லாம் பாராட்டினார்கள். ரெண்டு காரணம், ஒன்று நல்ல அரசாக இருந்ததாலும், இன்னொன்று ஆன்மீகத்தில் ஈடுபாடுடையதாக இருந்ததாலும் இப்படி சொன்னார்கள். இல்லையானா அரசை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது, நாம் யாருக்கும் குடியெல்லாம் தூக்கி செஞ்சுட்டு போடுவாங்க. அதனால அப்படி சொன்னதுடைய காரணம் எல்லாம் ஏதோ அரசை பாராட்டல, அவருடைய அறநெறியும் அவருடைய ஆன்மீக நெறியும் தழுவிருப்பதனால பாராட்டக்கூடியவர் நானார். அதனால அந்த சோழ நாட்டில் எப்படி இருக்கும்னாரு, புண்டரிகம் பொன்வரை மேல் ஏற்றி புவியளிக்கும் தந்தரள வெண்கவிகை தார்வளவர் சோநாட்டில். தார்வளவர் சோநாடு, தார்ன மாலை, நல்ல மாலை அணிந்த சோழர்னர். அது என்ன மாலையை பத்தி அவ்வளவு சிறப்பு கேட்ட, தொல்காப்பியம் தான் காரணம். அருமையாக இந்த மூவேந்தருக்கும் மூன்று மாலைகளை சுட்டி காட்டி போற போக்கில் சூத்திரம் செய்தார். போந்தை வேம்பே ஆரணவரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என்பது தொல்காப்பியம். ஆகவே சேரருக்கு பனைமாலை, சோழருக்கு ஆத்தி, பாண்டியருக்கு வேம்பு, இந்த மாலை உரிய அந்த மூன்று மாலைகள் மூன்று பேரரசர்களுக்கும் தனித்தனியாக உரிமையா இருந்ததனாலும், அதை அணிந்து கொள்ளாமல் அவர்கள் எந்த நேரத்திலும் இல்லாமல் இருந்ததனாலும் அதை சொன்ன தார்வளவர் சோநாட்டில். தார்வளவர்னு பொதுவா தார்ன மாலை, அந்த மாலை உடைய சோழர் என்றாரேனும் ஆத்தி மாலை அணிந்த என்று நாம் சேர்த்துக் கொள்ளணும். என்ற அவருக்கு உரிய மாலை அது. அப்படிப்பட்ட நாடா அந்த நாட்டை அரசருக்கு இரண்டு சிறப்பு சொல்லுகிறார். முதல் வரியில புண்டரிகம் பொன்வரை மேல் ஏற்றி, ரொம்ப அருமை. புண்டரிகம்னா தாமரைன்னு ஒரு பொருள், ஆனா அந்த இடத்துல புண்டரிகம்னா புலின்னு ஒரு பொருள். போய் இமயமலையில போய் சென்று புண்டரிகத்தை பொறித்தார் அப்படின்னா, அப்படின்னு என்ன, அங்க புலிக்கொடி அல்லவா, புலிக்கொடியை கொண்டு அங்க நிலநடலாம். எங்க இமயத்துல போய், ஏன்னா இமயம் வரை வடக்கில் இமயமலை எங்கள் மலையே என்று பாரதி பாடின மாதிரி, வடக்கில் இமயமலை எங்கள் மலையே என்பது சொல்லும் மாதிரி போல அந்த இமயமலையில போய் புலிக்கொடி பொறித்தார். இது அவருடைய வெற்றி சிறப்பும் நல்ல ஆண்மை சிறப்பும் காட்டுது. அப்படிப்பட்ட அரசர்கள். அடுத்து புவியளிக்கும் தந்தரள வெண்கொவிகை. சரி, ஒரு பக்கம் வீரம் நல்ல ஆற்றல்லாம் இருக்கலாம், இன்னொரு பக்கம் மக்களை காப்பதில் கொஞ்சம் சோர்வு இருந்தா இல்ல, மக்களை காப்பதில் ரொம்ப அருமையா எப்படி இருக்குமா, புவியளிக்கும் இந்த உலகத்தை எப்படி காக்கணுமோ அப்படி காப்பாடலாம். அது அது மட்டும் காக்கல, என்ன பண்ண, தந்தரள வெண்கவிகை குடை, அவருடைய வெண்கொற்ற குடை இருக்குதே ரொம்ப அருமையான குடை, முத்துக்குடை. அந்த முத்துக்குடை எதற்கு, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், புறநானூர் தான் ரொம்ப அருமையா சொல்லுச்சு இல்லைங்களா. இந்த வெண்கொற்ற குடையெல்லாம் அரசர்களுக்கு எதனால் இருந்தது என்று சொன்ன, நமக்கு குடை எதுக்காக இருக்குன்னு கேட்டா, ஐயா மழை வர்ற மாதிரி இருக்குது குடை எடுத்துட்டு போங்கிறோம், ஆகவே மழையை காக்க. இன்னொரு ரெண்டு மூணு மாசம் போச்சுன்னு வச்சுங்க, சார் கடுமையான வெயிலுங்க, அக்னி நட்சத்திரம், அதனால வெயில் குடை எடுத்துட்டு போங்க. ஆகவே நம்ம என்ன, நாம் படிப்ப போயிடலாம் தன்னலம் கருதியது, ஒன்று மழையை தாங்கவோ அல்லது வெயிலை தாங்கவோ அப்படின்னா வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த அரசர்கள் பிடிக்கின்ற குடை அது தந்தரள வெண்கவிகை குடை, ரொம்ப அகலமாகவும் நல்ல வண்ணப்பாடு வண்ணம் வேலைகள் செய்ததாகவும் முத்துக்களாலானதும். அதனால போய் வெயிலும் வெயில் மறைக்கவும் மழை மறைக்கவும் இந்த இதுக்கு முத்து இருந்ததெல்லாம் மான்மாருக்கு போதுமே, மான்மாரு கூட போதுமே அருமையா. அதனால் இந்த குடை எதுக்குன்னு கேட்டா, அவர்கள் அந்த நாட்டை காக்கின்ற முறையில ஒரு பக்கம் வீரமும் இன்னொரு பக்கம் மக்களிடத்துல அரவணைப்பாக வாழ்ந்து வருவதும் காட்டுவதற்கு அந்த குடை அறிகுறியா இருக்கு. அதான் குடை, அதான் சொன்னார், வெயில் மறை கொண்டன்றோ, ஐயா உன்னுடைய குடை வெயில் மறைப்பதற்காகவா அல்ல, வருந்திய குடி மறைப்பதுவே கூர்வேல் வளவ புறநானூறு, வருந்தியிருக்கிற மக்களை காப்பதற்கு சின்னமாக வல்லவா அந்த தருளக்குடை விளங்குது. அப்போ புண்டரிகம் பொன்மேல் பொறித்தது, புலிக்கொடி பொறித்தது வெற்றி சிறப்பு. இந்த உலகத்தை காத்தல் சிறப்பு அந்த தன்கவியை குறைவு நிலைத்திருப்பது. இப்படி அறமும் வீரமும் தவழ காத்த பெருமக்கள், சோழர் பெருமக்கள் என்று ரெண்டு வரியில ரெண்டு அருமையான கருத்து சொன்னார். சொன்னார் அவர் காலத்துல சோழர்லாம் இருந்தாங்க. இப்ப சொல்லுவதற்கு அந்த உரிமையுடைய பெருமக்கள் எல்லாம் இல்லவே இல்லை, போயிட்டாங்க. இப்ப நமக்கு வெறும் ஏட்டளவில் நின்றவர்களாக சோழர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர்கள் நாட்டளவில் நின்றவர்களாக இருந்தார், நாட்டளவில் இருந்தார். என்ன பண்றது, அவங்க கண்ணால் கண்டதை சொன்னார்கள், இப்ப காதால் கேட்கத்தான் முடிகிறது. ஓஹோ, இப்படி எல்லாம் சோழ பேரரசு அந்த இடத்துல 12ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா, 12ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டாதான், ஒரு நூற்றாண்டா இருந்திருக்காங்க. 13க்கு அப்புறமே தொய்வு தான் போயிட்டு, பாண்டியர் கையில போய் பிறகு போயே போட்டுது. அப்படி என்ன பண்றது, நம்முடைய ஊழ், தமிழ்நாடு செய்த ஊழ், தமிழ் செய்த ஊழ் எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் மூன்று பேரும் போனார் இல்லைங்களா. தன் தரள வெண்கவிகை தார் வளவர் சோநாட்டில், இப்படியாக இருக்கிற சோழ பெருமக்கள் ஆண்ட சோழ நாடு இந்த நாடு. இந்த நாட்டில் பண்டரை பூம் சோலை வயல் மருத தன்பனை சூழ்ந்து எந்திசையும் ஏரிய சீரியையில் மூதூரியினூர். அருமையான சோலை வளம், வண்டரை பூம் சோலை வயல், ஒரு பக்கம் அருமையான சோலை, இன்னொரு பக்கம் அருமையான வயல்கள், இந்த இரண்டும் சூழ இருக்க முடியாத. மருத தன்பனை சூழ்ந்து மருத நலமாக இருக்கிறதாம். அதுல என் திசையும் ஏரிய சீரியையில் மூதூர் எயினனூர். எல்லா இடங்களிலும் யாராவது கேட்டா எயினனூர்னா, ஆமா அந்த ஏனாதிநாதர் அந்த பெரியவங்க இருந்த இடம் தானே, எல்லாம் தெரியுமே என்று சொல்லுவார் தான், நல்லா தெரியுமே சொல்லுவாங்க. அதனால அப்படிப்பட்ட எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஊர் சோழ நாட்டில் எயினனூர் என்ற ஊர் என்று சொல்லி ஊரினுடைய அமைப்பை சொன்னார். அங்கே வேளக்கரும்பினோடு மென்கரும்பு தன்வயலில் தாழ கதிச்சாலி தானூங்கும் தன்மையதாய். இன்னொரு அருமையான அந்த நாட்டு சிறப்பு, நாட்டு சிறப்பு. அங்கே வயல்ல கரும்பும் இருக்குது, நெல்லும் இருக்குது, பக்கத்து பக்கத்து வயல் அப்படி இருக்கு. உண்மையா வந்து நெல்லும் கரும்பும் இருந்ததுன்னு சொன்னா எது உயர்ந்திருக்கும், கரும்பு உயர்ந்திருக்கும், நெல்லு உயரத்துல கம்மியா தான் இருக்கும். வளத்துல வந்து சோறு போடுறது நெல்லு, இனிப்பு தர்றதுதான் கரும்பு, அது வேற விஷயம். ஆனா வடிவில் எப்படி இருக்கும், கரும்பு உயரமா இருக்கும், நெல் தாழ்ந்திருக்கும். அதுதான் இல்லை எங்க ஏனனூர்ல. என்ன ஆச்சுன்னா, கரும்பு உயர்ந்திருக்குதான், எப்படி 4-5 உயரம் வளர்ந்துருக்குது, ஆனா அந்த ஊர்ல அந்த கரும்பை விட உயர்ந்திருக்குதான் நெல். வேளக்கரும்பினோடு, அந்த கரும்புல ஒரு வகை வேளக்கரும்புன்னு பேரு, நல்ல அந்த பன்னி கரும்பு அந்த கரும்பு எல்லாம் நம்ம சொல்லுவது உண்டு, நல்ல வேளக்கரும்பு, நல்ல திதிப்பா இருக்கிற கரும்பு. அந்த வேளக்கரும்பினோடு மென்கரும்பு, இன்னொரு விதமான கரும்பு போட்டிருக்காங்களாம். இந்த ரெண்டு கரும்பு அப்படியே உயர்ந்து வளர்ந்துருக்குதான். அவை இரண்டும் தன் வயலில் தாழ, இந்த ரெண்டு கரும்பும் அவ்வளவு உயர்ந்திருக்கிறது. நெல்லை பார்க்கும் போது அடையுது, என்ன கரும்பு இவ்வளவு குட்டையா இருக்குது, நெல் அடாடா அப்படின்னு. அப்ப இந்த ரெண்டுடைய உயரம் தாழ இது உயர்ந்திருக்குதான், நெல் உயர்ந்திருக்குதான். கதிர்ச்சாலி தானோங்கும் தன்மையதாய், நெல்லானது அப்படியே உயர்ந்திருக்குதான். இது சார் கற்பனை பண்ணும் போது ஏன் இப்படி மனுஷனை வந்து ஏன் ரெண்டுமே உயர்ந்திருக்குன்னு சொல்றது, ரெண்டுமே முட்டுதுன்னு சொல்லிட்டுமே எங்க வானுலகத்தை இல்லீங்களா. நெல்லும் கரும்பும் எயின நூல் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒவ்வொன்றும் வானலா உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி நெல்லையும் உயர்த்திருக்கலாம்ல, உயர்த்திருக்கலாம்ல. கரும்ப தாழ அல்லவா நெல் உயர்ந்து இருக்குன்னு சொல்றாரு, அது என்னமோ என்னமோ இருக்கு உள்ள, அதான் இருக்கு. உண்மை அந்த மாதிரி கற்பனை உண்டா, என்ன கரும்பு தாழ ஏதோ குட்டையா இருக்கிற மாதிரி நெல் உயர்ந்திருக்குதான். அப்ப என்ன இயற்கையா என்ன நீங்க கருதுவீங்கன்னு கேட்டா, கரும்பு நெல்லு நெல்லை விட கரும்பு உயர்ந்துதான் இருக்கும், உயரமாதான் இருக்கும், அது நிச்சயம், அது சந்தேகமே. இந்த சிறு உண்மை தெரியாத ஒரு மாண்புமிகு அமைச்சர் வர்ணிப்பார வர்ணிக்கிறார். அப்ப ஏதோ இருக்கு என்ன, உலக இயற்கை எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நெல்லு தாழ்ந்திருக்கும் கரும்பு உயர்ந்திருக்கும். எங்க ஏனூர்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கரும்பு தாழ்ந்திருக்குது நெல்லு உயர்ந்திருக்குன்னு. ஏன்னர் எங்க ஊர்ல என்னன்னு கேட்டா, ஆசிரியன் மாணவன் சொன்னா ஆசிரியன் உயர்ந்தவன் மாணவனை விட, அப்படித்தானே இருக்குண்ணா. இங்க என்னன்னா, அந்த மாணவன் வந்து சொல்ல வேண்டிய உயர்ந்து வரேங்கிறான் மக்குப்பை, அவங்க வரலாறு படிக்க போறீங்க அதுக்காக சொன்னீங்க. ஆமா இல்லன்னு நீங்க கற்பனையே தப்பு நடத்தும், கற்பனையும் தப்பு நடத்தும். இப்ப ரெண்டு உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டா ஒன்னும் கற்பனையும் சொல்லிப்பலாம், நீங்க என்னமோ அதை தாழ்த்தி இதை உயர்த்தும் போது இயற்கை உலக இயற்கை என்னன்னு கேட்டா ஆசிரியன் மாணாக்கன் சொன்னா ஆசாரியத்துல மாணாக்கன் எப்படி இருப்பான், ஐயா உங்க பள்ளி வச்சிருக்கீங்க, நீங்க பள்ளி வச்சிருக்கீங்க, அந்த பள்ளியில எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கய்யா, உங்ககிட்ட படிச்சதுக்கு நானும் வேலை செய்யறேன்னு சொல்லுவான். சரியப்பா நீரு இதுக்கு என்ன இருக்கு, யார் இருந்தா என்னன்னு சொல்லணும். இங்க வாத்தியாரையே தாழ்த்தி விட்டு பையன் உயரணும்னு நினைக்கிறான், அந்த அமைப்புடா அதனால சொல்லு. வேழக்கரும்பினோடும் மென்கரும்பு தன் வயலில் தாழ, அந்த கரும்புகள் எல்லாம் ரொம்ப குட்டையா இருக்கிற மாதிரியும் கதிச்சாலி தான் ஊங்கும் தன்மையதாயி வாழக்குடிதழைத்து மன்னிய புட்பதியில் இப்படி இருக்குண்ட அந்த அருமையான அந்த நகர்ல ஈழக்குல சான்றார் ஏனாதிநாதனார். ஈழக்குளம், இந்த ஈழக்குளம்னா கள் இறக்குற குளம், கள் வந்து பனமரத்திலிருந்து இறக்குறாங்களே அது உங்களுக்கு என்னன்னா சானார்னு பெரியப்போ அவர் ஈழக்குல சான்றோர்னர், அந்த கல் இறக்கும்படியான குளத்திலே தோன்றியவர் அவர் சான்றார், அது சானார்னு இப்ப நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட பெயருடையவர் ஏனாதிநாதர் என்று சொன்னார். சரி, அவர் தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் நின்று நலம் என்றும் குன்றாதார். அவர் ஏன் போய் செய்யா கல்லறக்கிறவரு அவரை போய் என்ன பண்ண போறீங்கனர், அடார் அடா எந்த தொழில் எந்த தொழில் செய்தா என்ன, ஒன்றே குலம் ஒருவனிய தேவனம் என்று சொன்னார். அதனால அவர் செய்யற தொழில்னால பத்தி நம்ம பேச்சு இல்லையே, அவருக்கு இருக்கிற அந்த ஆற்றல் ஆல்வா பெருசு என்று சொல்றீங்களா. அதனால என்ன செய்யணும்னு கேட்டா தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் நின்ற நலம் என்றும் குன்றாதார். நல்ல திருநீர் அணிவார், பெருமாண்டத்துல அன்பா இருப்பார், அடியவராயிருப்பார், அப்படி இருக்கிற பெரியவர் தான் இந்த குலத்துல தோன்றினார். அதனால ஒண்ணு நமக்கு ஒண்ணு இல்லையே இல்ல. அதான் திருவள்ளுவர் சொன்னார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். ஆமா, அதை படிக்க மாட்டோமே. இப்ப நாம இருக்கோம் சார், இப்ப நாமளும் ஒரு இந்திய நாட்டு மன்னர். இப்ப ஒரு அமைச்சரை பார்க்க போறோம், அவர் வந்து மாண்புமிகு அமைச்சரா இருக்கிறார். சரி, இப்ப இந்த இடத்துல படிச்சவரா கூட இருக்கலாம், ஒரு காலத்துல இருக்கலாம். நீ கோட்டையில போய் நம்ம படிச்ச போது ஏண்டா கந்தசாமி அப்படின்னு கூப்பிடுறதா, கூப்பிடுறதா என்ன கிடைக்கும், என்னமோ கிடைக்கும். அப்புறம் அப்ப என்ன பண்ணணும், மாண்புமிகு ஐயா இருக்காங்களா என்று கேட்டுட்டு இல்லைங்களா, ஏன் செய்தொழில் வேற்றுமையா, நீ பிரின்சிபாலா காஞ்சிபாலா தான் இருந்திருக்கிற, அவர் மாண்புமிகு அமைச்சரா இருந்திருக்காரு, வேற்றுமை இருக்கத்தான் செய்யும் படான்ட்டு அந்த வேலை வேற்றுமை இருந்தது. ஆமாமா, செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஓவா. ஆமா, நாம கேட்கறத தப்பித்தவர் ஒரு காதல வாங்கிட்டு யார் கேட்கிற, மாண்புமிகு நம்ம ஐயா குரலா இருக்குன்னு அவர் ஓடி வரலாம், அது வேற விஷயம், அது வேற விஷயம். ஆனா நீ ஐயா இருக்காங்களா, இப்ப எப்படி இருக்காங்க பாக்கலாமா என்றுதானே கேட்டு போகணும். நேத்தோட போச்சு, இன்னைக்கு நேத்தோட போச்சு அல்ல, இன்னைக்கு நம்ம ஒரு மாண்புமிகு பிரதமரா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், உடனே சொல்லணும்னா அவர் விமானத்துல இங்க நிப்பாரு, இதுல நிப்பாரு, விமான நிலையத்தில் நிப்பாரு, வரவேற்பாரு. அல்ல, செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஓவா என்று சொன்னார். இதெல்லாம் திருக்குறள் இன்னைக்கு நேத்தா பாடினாங்க திருக்குறள், நல்ல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஒத்துக்கிறோம், நீயும் பத்து மாசம் தான், அவரும் பத்து மாசம் தான், உனக்கு கையால் இருக்கு, அவரும் கையால் இருக்குது, செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஓவா தூக்கி வச்சா இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்ன எத்தனை நூற்றாண்டு போனாலும் சரிதான், ஒண்ணே ஒண்ணுதான் ஒண்ணுதான், அதுல ஒண்ணு மாற்றமே இருக்க முடியாது. திருவள்ளுவர் சொன்னது சொன்னதுதான்.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன், தலைப்பு 4வது அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: அடுத்த குரட்பாவிதே ஆசிரியர் சொல்கின்றார், இதைத்தான் வருந்தி வருந்தி உரைக்கின்றார். இவ்வளவு சிறந்ததாக அருள் உள்ளது. முதல் 2 குரட்பாக்கள்ல சொன்ன கருத்து, 3 குரட்பாக்கள்ல உயிர்களுக்கு எக்காலத்தும் வேண்டப்படும் பொருள் திருவருள் தான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும், நான் வேற ஒரு பொருள் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா பட்டதுனால நான் திருவருளை பற்றி சிந்திக்காம இருந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அது பொருந்தா அது தவறானது கருத்து. எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஏன்னா உங்களுக்கு எந்த பொருள் வேண்டுமானாலும் அது திருவருள் கொடுத்தால்தான் கிடைக்கும். ஆகையினாலே எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவன் திருவருளை மறக்கவே கூடாது. திருவருள் உணர்ச்சியிலே தான் இருக்க வேண்டும், அதுதான் அந்த உயிருக்கு உகந்தது என்ற கருத்தை நன்கு வலியுறுத்தி விட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கின்றார், வருந்தி கூறுகின்றார். இப்படி மிக மிக வேண்டப்பட்ட பொருளாக இருக்கக்கூடிய இந்த திருவருளை உயிர்கள் உணராமல் பார்க்கடல் மீன்கள் அந்த மீன்களின் செய்கையை போல இந்த உயிர்களும் திருவருளை எண்ணாமல் இருக்கின்றனவே என்று வருந்தி கூறிய ஆசிரியர் இதே கருத்தினை இன்னும் ஒரு ஓமை மூலமாக பல கோணங்கள்ல சொன்னா ஒரு கோணத்துல சொல்றதாவது கற்பவர்களுக்கு உள்ளத்திலே பதியட்டுமே என்ற கருணையோடு இன்னொரு கோணத்திலே சொல்கின்றார், ரொம்ப கருணையோடு சொல்கின்றார். இப்படி திருவருளை உயிர்கள் உணராமல் பல செயல்களிலும் இந்த உயிர்கள் ஈடுபடுவது எதை போல் உள்ளது தெரியுமா, அணுகு துணையறியா ஆற்றோனில் ஐந்தில் ரெண்டு ஓமை சொல்லிட்டார். அணுகு துணையறியா ஆற்றோனில் ஐந்தில் உணர்வை உணரா உயிர் சொன்னார். இல் ரெண்டு இல்லும் ஓம உறுப்புகள் போல அப்படின்னு பொருள் பண்ணுவேன். அணுக துணையறியா ஆற்றோனில் கூடவே ஒருத்தர் துணையா வரான் வழிகாட்டிக்கிட்டு வரான், நம்ம வழிகாட்டி தான் இவன் போறான். ஆனா என்ன பரிதாபம் என்றால் இவனுக்கு என்ன தெரியவில்லை, தனக்கு ஒருவன் கூட வந்து வழிகாட்டி கொண்டு வருகின்றான் என்பது தெரியவில்லை. ஒரு வழிகாட்டியின் துணை கொண்டு வழிநடை பயணம் செய்கின்ற ஒருவன் தனக்கு வழிகாட்டுகின்றவனையே அறியாமல் இருப்பது போலவும் இது ஒரு உமை. இன்னொரு உமை ஐந்தில், ஐந்தில் என்றால் ஐந்து என்பது இந்த இடத்துல வந்து ஆகவையராக ஐம்பொறிகளை குறித்தது. ஐந்துன்னு பொதுவா சொன்னா அது ஐந்துங்கிற எண், இந்த இடத்துல ஐந்து எங்க என்ன பொருள் வருது அப்படின்னா அது வந்து ஐம்பொறிகளை குறித்தது. சொல்வதைத்தான் எண்ணல் அளவை ஆகுபெயர் என்று சொல்வார்கள். எனவே ஐம்பொறிகள் போலவன், ஐம்பொறிகள் போல ஏன் சொன்னார் ஆசிரியர் என்று சொன்னால் ஐம்பொறிகள் உயிரால் செலுத்தப்பட்டுதான் தத்தம் விடயங்களை அறிகின்றன. ஐந்தாம் ஜோதிர கருத்து தான், கண் உருவத்தை அறிகின்றது, காது ஓசையை அறிகின்றது, மூக்கு மனத்தை அறிகின்றது, வாய் சுவையை அறிகின்றது, தோல் பரிசத்தை அறிகின்றது என்றால் இந்த ஐம்பொறிகளும் எவ்வாறு அறிகின்றன, உயிரால் செலுத்தப்பட்டுதான் தத்தம் விடயங்களை அறிகின்றன. ஆனால் இந்த ஐம்பொறிகளும் தம்மை செலுத்துகின்ற உயிரை அறிய மாட்டார். அதுபோலத்தான் இந்த உயிர்களும் தம்மை செலுத்துகின்ற திருவருளை அறியாமல் இருக்கின்றன என்று உணர்த்தினார். அப்ப முதலில் நமக்கு நல்லா பளிச்சுன்னு விளங்குற மாதிரி ஒரு உவமை, ஒருவன் வழிகாட்ட அந்த வழிப்படி இன்னொருவன் செல்கின்றான், ஆனால் அந்த இன்னொருவன் தனக்கு வழிகாட்டுபவனையே அறியாமல் தானாக செல்வது போல் செல்கிறான். இது ஒன்று. இன்னொன்று, தம்மை செலுத்துகின்ற உயிரை அறியாமல் ஐம்பொறிகள் இருப்பது போல அந்த அத்தகைய ஐம்பொறிகளைப் போல உணர்வை உணரா உயிர், உயிருக்கு உணர்வு தான் திருவுருள். நமக்கு எதையா உணர்வுங்க, உணர்வு நம்மகிட்ட இருக்குன்னா அருள் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அல்லது நமக்கு ஏது உணர்வு, இன்னைக்கு அறிவு விளங்குகின்றது என்றால் யாரால் விளங்குகின்றது, அறிவு விளங்குகின்றதுனாலே அதுவே போதும் சிவபெருமான் நமக்கு அறிவிக்கின்றார் என்பதற்கு வேற சான்று வேண்டாம். சிவபெருமானை பார்க்க முடியலையே, அவர் எப்படி அறிவிச்சார் எனக்கு தெரியலையே, அதெல்லாம் ஒண்ணும் இப்ப தெரிய வேண்டாம், அதுதான் பக்குவப்பட்ட படத்தான் தெரியும். அப்ப இப்ப சிவபெருமான் அறிவிக்கின்றார் என்பதை நாம் ஒத்துக்கொள்வதற்கு ஒரே ஒரு சான்று போது, நமக்கு அறிவு விளங்கிக் கொண்டிருக்கின்றது அல்லவா, விளக்காவிட்டால் அந்த அறிவு விளங்காது. ஆகையினாலே அறிவு விளங்குகிறது, எனவே அவன் அறிவிக்க வேண்டும் என்று இவ்வாறு உணர்ந்தது. இதை அறுத்தாவத்தியாவையும் பாருங்க, அறுத்தாவத்தியாவே நாம் முடிவு செய்யலாம். ஆனா நினைக்கின்றோமா, எனவே இந்த உயிர்கள் எப்படிப்பட்டது ஒரு இறங்கத்தக்க நிலையில் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. தனக்கு மருங்காக உடன் வரும் துணையினை துணை என நாடாது வழி செல்வான் போலவும், உயிர் தமக்கு முதலாய் நின்று உணர்த்தும் தன்மையை அறியாத இந்திரியங்கள் அந்த ஐம்பொறிகள் போலவும், உயிர்கள் தாமும் தமக்கு உயிராய் நின்று உணர்த்துகின்ற, உயிர்க்குயிராய் நின்று தமக்கு உணர்த்துகின்ற திருவருளை அறிய மாட்டா. எனவே உயிர் இறைவன் உயிர்களுக்கு தோன்றா துணையாக உள்ளான், தோன்றா துணையாக இருந்து அறியலையா என்ன தோன்றா துணை, வாழ் முதலாகவும் உள்ளான், போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே என்ன வைப்பு நிதி என்று சொல்கிறேன். அதை தான் நாம முதல் அப்படின்னு சொல்றோம். ஒரு தொழில் தொடங்குவதற்காக ஒரு நிதியை ஒதுக்கினோம்னா அதை முதல்னு சொல்லணும். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு முதல் எது என்றால் அருளில் பெரியது அகிலத்து இல்லை, அந்த திருவருள் தான் வாழ்ந்தது. எனவே இறைவனுடைய திருவருளே, சிவபெருமான் திருவருளே உயிர்களுக்கு தோன்றாத்துணையாகவும் உள்ளது, வாழ் முதலாகவும் உள்ளது, அதை உணராமல் இருக்கின்றேன் அதான் சொன்ன. வைப்பு மாடென்றும் மாணிக்கத்துடி என்றும் மனத்திடை உருகாதே என்று திருவாசகம் கூறுகின்றதே, அதைத்தான் நாம் எண்ணி பார்க்கிறேன். இன்னும் ஒரு ஓமை மூலமாக இதே கருத்தினை சொல்லி, இப்படி சொன்னாலாவது இந்த உயிர்கள் உணர்கின்றனவா பார்ப்போம் என்று சொல்லி சொல்கின்றார். தரையை அறியாது தாமே திரிவார் குறைய உணரா புவி. மிகச்சிறப்பாக சொல்கின்ற, ஏன்னா திருவருள் உணர்வதற்கு அரியது, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். ஆனால் உணர்வதற்கு மிக எளிதாக உள்ளது தரை. அந்த தரைதான் நமக்கு ஆதாரம் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோமா? தரையின் மீதுதான் இருக்கின்றோம், படுக்கின்றோம், நடக்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். மெதுவா போனாலும் தரை மேலதான், வேகமா ஓடினாலும் அடிச்சு புரண்டு ஓடினாலும் தரை மேலதான், தரைதான் ஆதாரம். ஆனால் அந்த தரை நமக்கு ஆதாரமாக இருந்து தாங்குகின்றது என்று எவரும் நினைப்பதில்லை. எல்லாம் தான் தன்னாலதான் எல்லாம் நடக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எங்க சார் நேரம் இல்லை, இந்த காலகட்டம் தான் மிகச்சிறந்த காலகட்டம் இதெல்லாம் உணர்வதற்கு. ஏன்னா மோட்டார் வாகனங்களிலே பயணம் செய்கிறோம், பேருந்துல தான் போகின்றோம். நம்ம தரையில வசதியா நின்ன மாதிரியோ நடந்த மாதிரியோ பேருந்து முடியுதுதான் நினைக்கணும். ஏன்னா அங்க ஆதாரம், நேரடி ஆதாரம் தரை இல்லை, அங்க நேரடி ஆதாரம் அந்த பஸ் தான் ஆதாரம். அதுல நாம தரையில நிக்கிற மாதிரி இயல்பாக நின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்ம என்ன சாமர்த்தியம் இருக்கு எண்ணி பார்க்கணும். எவ்வளவு கவனமாக நான் வந்து பிடித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது கம்பியை, பார்த்தா ஒரு சின்ன பிடிதான். அந்த பிடிதான் இல்லாட்டாலும் அந்த பஸ்ஸுக்குள்ள நிக்கிறவங்க அது எங்க தூக்கி எரியுமோ பஸ் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆதாரம் நிலம் மாதிரி உறுதியா இல்லை, இந்த பஸ்ஸுங்கிற ஆதாரம். ஆனா நிலத்திலும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு எவ்வளவு சங்கடம் ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கு. எனவே நிலம் நம்ம சிறிதும் வந்து அதிராமல் உறுதியாக தான் இருந்து கொண்டு நம்ம எல்லாம் தாங்குவதால் அல்லவா நம்மால் முதல்ல இருக்க முடிகின்றது. இதை நினைக்கின்றோமா நாம? இதை நினைக்காமல் எல்லாம் தான் தான் என்ற உணர்வோடு செயல்படுகின்றோமே, இப்படி செயல்படுவர்களைப் போலத்தான் மனிதர்களை எடுத்துக்காட்டி சொல்ற. மனிதர்கள் எப்படி தமக்கு ஆதாரமாகிய தரையை உணராமல் தாமே தெரிவதாக தம் சாமர்த்தியத்தினால் நடந்து தெரிவதாக கருதி நடக்கின்றார்களே, இத மாதிரிதான் உயிர்கள் எல்லாம் தமக்கு அறிவிக்கின்ற, தம்மை ஆதாரமாக இருந்து தாங்குகின்ற அருளை உணராமல் எல்லாம் தம்மால் நடப்பதாக, தானாகவே நம்ம தனக்கு சுதந்திரமாக அறிவு விளங்குவதாக இந்த உயிர்கள் கருதி கொண்டிருக்கின்றன என்று தெரிவிக்கின்றன. புவி என்றது இங்கு ஆகுபெயராய் உயிர்கள் மேல் நின்றது. பூமியை தமக்கு ஆதாரம் என்று அறியாது தாமே தமக்கு ஆதாரமாக போக்குவரவு செய்வாரை போல, அருளினை தமக்கு ஆதாரம் என்று அறியாதிருந்தன உயிர்கள் என்று தெரிவித்தார். எனவே புறைய என்பது உவம உருபு போல என்று பொருள்படும். அடுத்த குரட்பாவிலும் இதே கருத்து தான், இன்னொரு முறையிலே சொல்லும். இப்படி இருப்பதனால் உள்ள தாழ்வினை நன்கு எடுத்துரைக்கின்றார். எப்படி இருப்பதனால்? வழித்துணைவினை அறியாத வழிப்போக்கன் போலவும், தம்முடைய முதலாகிய உயிரை அறியாத ஐம்பொறிகள் போலவும், ஆதாரமாக இருக்கின்ற தரையை அறியாமல் நடப்பவர்கள் போலவும், இந்த உயிர்கள் எல்லாம் தமக்கு துணையாகவும் வாழ் முதலாகவும் ஆதாரமாகவும் உள்ள திருவருளை உயிர்கள் எல்லாம் அறியாமல் இருக்கின்றனவே, இதனால் எவ்வளவு இழப்பு ஏற்படுகின்றது என்பதை தெரிவிக்கிறேன். தமக்கு ஆதாரமாகவும் வாழ் முதலாகவும் துணையாகவும் உள்ள திருவருளை உயிர்கள் அறியாமல் இருப்பதனாலே எத்தகைய இழப்பு உயிர்களுக்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால், மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞானம் தலைவெடுத்தோர் தற்கேடர் தான் என்று அவர்கள். அதாவது மலைப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவன் அந்த மலையினாலே கிடைக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அனுபவிக்க தெரியாமல், அது பற்றிய சிந்தனை இல்லாமல் தன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தான் என்றால் அது எவ்வளவு இறங்கத்தக்க நிலை. அடுத்தவங்க கேட்கா, என்னப்பா நீ இதெல்லாம் மலைப்பகுதியில் இருக்கவன் இந்தெல்லாம் சாப்பிட்டிருப்பேன் என்னெல்லாம் பார்த்துருப்பேன், என்னது அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொன்னான்னா, இத்தனை வருஷமா இருக்கேன் அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னான். அப்போ அந்த மலையில் இருந்து கொண்டே அந்த மலையின் பயனை அனுபவிக்காமல் விட்டவன். அது மாதிரி சிறந்த நிலத்திலே வாழ்பவன் அந்த நிலத்திலே விளையக்கூடிய வளங்களை எல்லாம் அனுபவிக்காமல் விட்டான் என்றால் அந்த நிலத்திலே அவன் இருந்து என்ன பயன்? அது மாதிரி வான்கெடுத்தார், ஆகாயம் எங்கும் நிறைந்துள்ளது, அப்போ எல்லா பக்கமும் நாம சுதந்திரமாக இயங்கலாம். ஆனா எங்கும் ஆகாயம் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அடைபட்டு கிடக்கிற மாதிரி ஒருவன் அடைபட்டு கிடந்தான் என்றால் அந்த ஆகாயத்தின் பயனாகிய போக்குவரவு செய்தலை அவன் இழந்திருக்கின்றான். இப்படி மலையில் இருந்து கொண்டே மலை தரும் பயனை இழந்து நிற்பது போலவும் என்று கூறுகின்றார். அந்த இழந்தவர்களைப் போலவும் இவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் ஒப்பர். யாரெல்லாம்? மலையில் இருந்து கொண்டே மலை வளங்களை இழந்தோரும், சிறந்த நிலத்தில் இருந்து கொண்டே அந்த நிலத்தின் வளங்களை இழந்தோரும், ஆகாயத்துக்குள் இருந்து கொண்டே ஆகாயத்தின் பயனாகிய போக்குவரவு புரிதலை இழந்தோரும், அது மாதிரி எங்கும் நிறைந்த திருவருள் வியாபகத்துக்குள் இருந்து கொண்டே அந்த திருவருள் சிந்தனையை இழந்தோரும் தம்மில் தாமே ஒப்பர். இவர்களுக்கு இவர்கள்தான் நிகர். இவர்கள மாதிரி பயனை கெடுத்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொன்னார். எனவே மலை கெடுத்தோர் மண் கெடுத்தோர் சொல்கின்றாரே, மலை கெடுத்தோர் மண் கெடுத்தோர்னா இந்த இடத்துல கெடுத்தல் என்பது இழத்தல், அந்த பயனை அனுபவிக்காமல் இருத்தல், அதான் கெடுத்தல்ங்கிறது. எனவே இதனால யாருக்கு கேடு? மலையில் இருந்து கொண்டு மலையின் பயன்களை அனுபவிக்காவிட்டால் மலைக்கா கேடு? நிச்சயமா இல்லை, அவனுக்கு தான் கேடு. அது மாதிரி சிறந்த நிலத்தில் இருந்து கொண்டு அந்த நிலத்தில் நிலந்தரும் வளங்களை அனுபவிக்காவிட்டால் அதை அனுபவிக்காமல் விட்டவனுக்கு தான் அதனால கேடு. அத மாதிரி திருவருள் வியாபகத்தில் இருந்து கொண்டு திருவருள் வியாபகத்தை உணராமல் அருளை அனுபவிக்காமல் இருந்தால் அருளுக்கு எந்த கேடும் கிடையாது. கேடு யாருக்கு? உயிர்களுக்குத்தான். எனவே இப்படிப்பட்ட உயிர்கள் தமக்குத்தாமே கேடு செய்து கொள்ளக்கூடியவை என்ற கருத்தை தற்கேடர் தான் என்று தெரிவித்தார். எனவே மலை கெடுத்தோர் மண் கெடுத்தோர் வான் கெடுத்தோர் ஞானம் தலை கெடுத்தோர் தற்கேடர் தான் என்று கூறுகின்றார். ஞானம் தலை கெடுத்தோர் தலை ஞானம் தலையாய ஞானம் என்றும் கொள்ளலாம். எனவே இதன் மூலம் சொல்லப்படுவது என்னவென்றால், வச்சிரவேறு முதலியார் அவர்கள் ஆதீன வித்வான் அவர்கள் இடத்திலே சிறந்த கருத்தை குறிப்பிடுகின்றார்கள். அப்போ மலையில் இருந்து கொண்டே மலையை அறியாமல் இருப்பது இழுக்கு அல்லவா? மலையில தான் இருக்கான். மிக பிரமாண்டமானது மலை, அதை தெரியாம ஏதோ நுணுக்கமான பொருளை தெரியாட்டா பரவாயில்ல, மிகப்பெரிய மலையை தெரியாமல் இருப்பது. அப்ப அந்த அளவு கூட அவனுக்கு தெளிவில்லைன்னு இருக்கு. ஆகாயம் எங்குழிந்திருக்கின்ற ஆகாயத்தை தெரியாம இருக்கலாமா? மலை தெரியாம இருக்கலாமாப்பா? ஒரு சின்ன கண்ணுன்னா பரவாயில்ல, மலை எவ்வளவு பெரியது அது தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? மண் எவ்வளவு பெரியது அந்த பூமி அது தெரியலன்னு அது தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? ஆகாயம் எவ்வளவு விரிந்து பறந்தது பூமியை தாண்டி இருக்கின்றது ஆகாயம், அது ஆகாயம் தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? அது மாதிரிதான் அருள் தெரியாது, எனக்கு அருளை பற்றி ஒன்றும் தெரியாது என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது என்று சொல்லி. எனவே மெஞ்ஞானிகளுக்கு அப்ப எப்படி இருக்கின்றது அருள்? நமக்கு எப்படி மலை தெளிவாக தெரிகின்றதோ, ஆகாயம் தெளிவாக உள்ளதோ, மண்ணும் விண்ணும் மலையும் எப்படி நமக்கு ஐயமின்றி தெளிவாக உள்ளதோ உள்ளனவோ, அது மாதிரி மெஞ்ஞானிகளுக்கு திருவருள் தெளிவாக அவர்கள் திருவருளை உணர்ந்துள்ளார்கள், தெளிந்த ஞானிகள் என்ற செய்தியை பரவிக்கின்றனர். இது நம்முடைய ஆதீனத்துவான் வச்சிரவேறு முதலியார்கள் காட்டக்கூடிய குறிப்புரையா இவ்வாறு இந்த ஏழாவது குரட்பாவிலே தெரிவித்தார். இன்னொரு ஓமை சொல்கின்றார்கள், நன்கு நமக்கு பதிய வேண்டும் தான். வெள்ளத்துள் நாவற்றி இன்னொரு ஓமை, எங்கும் விடிந்திருளாம் கள்ளத்தலைவர் கடன். அதாவது ஒருவன் தண்ணீர் தாகத்திலே தவிக்கலாம், எப்பவும் வறண்ட பாலைவனத்தில் மாட்டிக்கொண்டா தவிக்கலாம் அவன் தண்ணீர் தாகத்தில் தவிக்கலாம். ஆனால் தண்ணீர் வெள்ளத்துக்குள்ளேயே அவன் இருந்து கொண்டு தாகத்தினால நான் வச்சு போயிட்டுதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பேதமை! ஒருவன் இருட்டுல வந்து சங்கடப்படலாம், தடுமாறி விடலாம், ஆனா எங்கும் விடிந்து வெளிச்சம் பரவி கிடக்கின்றது, அந்த வெளிச்சத்தை பார்க்காம ஒருத்தன் வந்து கண்ணை மூடிட்டு நடந்து தடுமாறி விழுந்தான்னா அது எவ்வளவு இழிவான நிலை! அது மாதிரிதான் கள்ளத்தலைவர் கடன் என்ற. அப்ப அருளை உணராமல் இருப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்வது இந்த குரலுடைய கருத்து. கள்ளத்தலைவர் அதை வச்சிருக்காரு. ஏன் அருளை உணராம இருக்கான்? தம்மையே தலைமை பொருளாக நினைக்கின்றன உயிர்கள், தம்முடைய அறிவு அது நம்முடைய அறிவு தான், தானாக விளங்கக்கூடிய அறிவு, யான் எனது என்ற உணர்வோடு உயிர்கள் இருப்பதனால் அருளையம் உணராமல் இருக்கின்றன என்ற உண்மையினை விளக்குகின்றார். அப்போ உண்மையிலே உயிர்களுக்கு தலைமை கிடையாது, ஆனா உயிர்கள் தம்மை தலைமை உடைய பொருளாக கருதுகின்றன. அதனால உயிர்களுக்கு பெயர் கொடுத்தார் கள்ள தலைவர். தலைவனா இருக்கிறது தகுதி உயிர்களுக்கு கிடையாது, ஒரே தலைவன் சிவபிரான் தான். ஆனா அந்த உயிர்கள் தம்மை தலைமை பொருளாக நினைப்பதனாலே இந்த உயிர்களை கள்ள தலைவர் என்று குறிப்பிட்டார். இப்படி கள்ள தலைவர்களாக உயிர்கள் இருப்பதனால்தான் இந்த உயிர்களுக்கு திருவருளுக்குள்ளே இருந்து கொண்டும் திருவருளை உணர முடியவில்லை. கள்ளத்தலைவர் கடன் தலைமை பொருள் அல்லாத நம்மை தலைமை பொருளாக கருதுகின்ற இந்த கள்ளத்தலைவர்களாகிய உயிர்களுடைய முறைமை, உயிர்களுடைய தன்மை, கடன் என்பது அந்த முறைமை தன்மை எவ்வாறு உள்ளது என்றால், வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்திருளாம். வெள்ளத்திலிருந்து கொண்டே தாகத்தில் தவிப்பது போலவும், எங்கும் விடிந்த வெளிச்சத்திலிருந்து கொண்டே இருளில் இருப்பது போல கருதுகின்ற அந்த பேதமையும் போன்றது கள்ளத்தலைவர்களுடைய தன்மை. அவருடைய முறைமை இவ்வாறு உள்ளது என்று கூறினார். எனவே கள்ளத்தலைவர் கடன் வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விழுந்தும் இருளுதலாம் என்று நாம் போட்டிக் கொள்ளணும். இருளாம் என்பதை இருளுதலாம் என்று போட்டிக் கொள்ளணும். இருள் என்பது இருளுதல், அதாவது இருளுதன்மை இருளில் அழுந்துதல் என்று வஜ்ரவேலு முதலியார் அவர்கள் விளக்கம் தருகின்றார். எனவே இவ்வாறு வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தில் நின்றும் வில்லக்கிளேனை விடுதி கண்டாய் என்ற திருவாசகத்துடன் ஒப்பு நோக்கும்படியாக பல குரட்பாக்களிலே இந்நூலாசிரியர் தேவார சொற்களையும் திருவாசக சொற்களையும் வாக்கியங்களையும் எவ்வளவு சிறப்பாக அமைத்துள்ளார் என்பதை பல இடங்களிலும் பார்த்து வருகின்றோம். அதுபோல இங்கும் அந்த திருவாசக சொல்லாட்சியை பார்க்கின்றோம். வெள்ளத்துள் நாவற்றி என்பது நீத்தர் விண்ணப்பத்திலே வருகின்றது. வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தில் நின்றும் வில்லக்கிளேனை விடுதி கண்டாய் என்று வருகின்றது. ஆக இதுகாரும் இந்த எட்டு குரட்பாக்களிலே ஆசிரியர் சொன்ன கருத்துக்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், அருளினுடைய இன்றியமையாமை, அருளின்றி நமக்கு வாழ்வு கிடையாது, எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு அருளே தலையாய பொருளாக உள்ளது, மருந்துதான் வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் கூட அந்த மருந்தை விட அருளே முதன்மையான உள்ளது, தண்ணீர் தான் வேண்டும் அப்படிங்கிற சந்தர்ப்பம் கூட தண்ணீரை விட அருள் முதன்மையானதாக விளங்குகிறது. ஏன்னா எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த அருள் வேண்டும், எது வேண்டுமாலும் அந்த அருள் தான் கொடுக்க வேண்டும். அந்த அருளை பெற்றுவிட்டால் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில ஒவ்வொரு பொருளை நினைச்சு இயங்கி தவிக்க வேண்டாம். இந்த அருளை பெற்றுவிட்டால் வேற எந்த பொருளும் வேண்டாம், அப்படிப்பட்ட சிறந்த பொருள். இத்தகைய காரணங்களால் அந்த அருளே சிறந்தது. ஏனென்றால் கதிரவன் ஒளி எப்படி நாம் செயல்படுவதற்கும் பயன்களை அனுபவிப்பதற்கும், கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்து காட்டி நிற்கின்றதோ அதுபோல உயிர்களை அறிவதற்கும் அறிந்தவற்றை பெறுவதற்கும் திருவருளே இடம் கொடுத்து அருளி நிற்கின்றது என்ற கருத்தை இரண்டாம் குரட்பாவிலே உணர்த்தினார். மூன்றாவது குரட்பாவிலே இதனை மறுத்து தடை எழுப்பவர்களை அந்த தடைகளை மறுத்து உண்மையை நிலைநாட்டுகின்றார். திருவருள் தான் அறிவிக்க வேண்டும் என்பது என்ன, உடம்பு அறியும் உயிர் அறியும் என்றெல்லாம் சொல்பவர்களை உடம்பு சடமாகையினாலே அறியாது, உயிர்கள் தாமே அறியும் என்றால் அவை உடம்போடு சேர வேண்டிய அவசியமே இல்லை. எனவே கண்டிப்பாக திருவருள் உணர்த்தினால்தான் அந்த உயிர்கள் உண்மையை உணர முடியும் என்ற அந்த சித்தாந்த கருத்தினை மூன்றாவது குரட்பாவிலே நன்கு நிலைநாட்டி நான்காவது குரட்பாவிலே என்ன அருளி செய்கின்றார் என்றால், உயிர்கள் தம்முடைய வியாபகத்து தாம் திருவருள் வியாபகத்துக்குள்ளே இருந்து கொண்டு செயலர நின்று தன்முனைப்பெற நின்று திருவருளை உணர கருதாமல் தமக்கு அந்நியமான உலக விடயங்களிலே அழுதுகின்றனவே, இது எதை போன்றது என்று சொன்னால், பார்க்கடலிலே உள்ள மீன்கள் எளிதாக அந்த பாலை பருக வழியிருக்கவும் அதனை விடுத்து தமக்கு அந்நியமான பிராணிகளை பூச்சிகளை கவர நினைக்கின்ற செயல் போன்றது என்று அருளிச்சே. அடுத்த குரட்பாவிலே இவற்றிய இன்னும் இரண்டு ஓமைகள் மூலம் அணுகு துணையறிய ஆற்றோனில் ஐந்தின் உணர்வை உணரா உயிர் என்பது, ஒரு வழி நடந்து செல்பவன் தனக்கு வழியை காட்டி வருபவனை அறியாமல் தானே அந்த வழியில் செல்வது போலவும், தமக்கு முதலாக உள்ள உயிர்களை அறியாத ஐம்பொறிகளைப் போலவும் உயிர்கள் தமக்கு உயிர்க்குயிராகவும் உணர்வாகவும் உள்ள அருளை அறியாமல் இருக்கின்றன.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 22.
1: எல்லாம் வரல இறைவனுடைய திருவடிகளை எங்களுடைய மனமொழி மைகளால் போற்றி பணிகின்றோம். கடந்த தேவனார் திருவடிகளை போற்றுகின்றோம். நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற ஆனந்தராஜனையா அவர்கள் பாதங்களை பணிந்து மகிழ்கிறோம். நீ நாங்கள் நூலுக்குள்ளே நுழையலாம்.
2: பக்கம் 95. வித்யா தத்துவம் பெயர் காரணம். அசுத்தமாயா தத்துவங்கள் ஏழும் வித்யா தத்துவம் என்னும் பெயரை பெறும். பெயருக்கான காரணத்தை நோக்குவோம். இத்தத்துவங்கள் இறைவனது ஏவல் வழி நிற்கும் அனந்த தேவர் என்பவரால் தோற்றவும் ஒடுக்கவும் படுகின்றன. அவர் வித்யேஸ்வரருள் சிறந்தவர். எனவே அவர் பெயரால் இவை வித்யா தத்துவங்கள் எனப்படுகின்றன. வித்தை இங்கு வித்யேஸ்வரரை குறிக்கும். இது மரபாக சொல்லி வரும் விளக்கம். இனி வித்தை என்பது அறிவாகும். எனவே ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்களை தோற்றுவிக்கும் கருவிகளாதல் பற்றி வித்யா தத்துவம் எனப்பட்டன என்று கூறுதலும் அமையும். இவ்வித்யா தத்துவங்களுக்கு போசகி திரு காண்டம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இவை போசகித்திரு காண்டம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இவை ஆன்மாவிடத்தில் நுகர்வோனாம் தன்மையை உண்டாக்குதலால் இப்பெயர் பெற்றன. போசகித்திரு, நுகர்வோன், காண்டம், தொகுதி. இனி ஆசிரியர் வழியில் நின்று வித்யா தத்துவங்களை பற்றிய செய்யுட்களின் பொருளை காண்போம். அதோட அடுத்த இந்த பாட்டோட இது முடியுதுங்க. அடுத்த பாட்டா இருக்கு.
1: வித்யா தத்துவம் ஓரளவு படித்து முடித்து விட்டோம். மூன்று பகுதிகளாக தத்துவங்களை பிரிக்கிறார்கள். ஒன்று சிவ தத்துவம், அடுத்தது வித்யா தத்துவம், அடுத்தது ஆத்ம தத்துவம் என்று மூன்று பகுதிகளாக தத்துவங்களை பிரிக்கிறார்கள். தத்துவம் என்பது மாயையினூடாக செயல்படுகிற சில விஷயங்கள். அதை ஏன் இறைவன் செய்கிறான் என்றால், ஆணவவயப்பட்டு கண்மத்தை ஈட்டிய ஆன்மா அந்த கண்மத்தை அனுபவிக்கிற அதே நேரத்திலே ஆணவத்தினுடைய வலிமை குன்றி விடுபட வேண்டும் என்பதற்காக மாயை என்கின்ற மலத்திலே இருந்து தத்துவங்களை உருவாக்கி அந்த தத்துவங்களின் ஊடாக உயிரை இயங்க செய்வது இறைவனுடைய வேலையாக இருக்கிறது. இறைவனுடைய சக்தியினுடைய வேலையாக இருக்கிறது. அப்படி செய்கிற பொழுது இந்த மாயையிலே 36 தத்துவங்களை உருவாக்குகிறான். பெற்று சமயக்காரர் தத்துவக்காரர்களுக்கு தத்துவ எல்லைகளிலே அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். அது இந்த நூல்களிலே வருகிறது. சாங்கிய தத்துவக்காரர்கள் 25 தத்துவம் வரையும் போவார்கள். அவர்களுக்கு 25 தத்துவத்தோடு தத்துவம் முடிந்து போய்விடும். நாத்திகர்களுக்கு 4 தத்துவம் தான். அவர்களுக்கு ஆகாயம் கூட, பஞ்சபூதங்களிலே ஆகாயம் கூட அவர்கள் தத்துவமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய பொறுத்தரவில்லை, காண்பது மட்டும்தான் விடயம் என்று. அது ரொம்ப ஆரம்ப நிலை, அறிவு வளர்ச்சியினுடைய ஆரம்ப நிலையிலே அவர்கள் அதை அப்படி கொள்வார்கள். அதற்கு மேலே போய் போய் போய் 25 தத்துவம் வரையும் சாங்கிய தத்துவம் பெறும். சைவ சித்தாந்த தத்துவக்காரர்கள் 36 தத்துவம் வரையும் போகிறார்கள். 36 தத்துவத்தையும் இனங்காணுகிறார்கள், இனம் கண்டு விரித்து சொல்லுகிறார்கள். அப்படி அந்த 36 தத்துவத்திலே மூன்று பகுதியாக பிரிக்கிற பொழுது முதலிலே 5, பிறகு 7, பிறகு 24 என்று வருகிறது, பிரிக்கப்படுகிறது. முதல் 5 மாய், ஒரே மாயைதான் மாயினுடைய மூன்று கூறுகளாக இருக்கக்கூடிய பகுதிகளை எடுக்கிறார்கள். அதிலே ஒரு

0: பகுதி, ஆணவம் இல்லாத பகுதி, மற்றவை அது கூடிய பகுதி என்று வருகிறது. அப்படி வருகிற பொழுது இந்த தத்துவ பிரிவுகளிலே நாங்கள் பிரிக்கிற பொழுது முதலைந்து தத்துவம் சுத்தமாயா தத்துவத்திலே இருந்து தோன்றுவது, சுத்தமாயிலே தோன்றுவது, அதிலே இறைவனுடைய சக்தி இறக்கம் நிகழும். அந்த ஐந்து படியாக இறங்கும் அது ஐந்து தத்துவத்தையும் சிவ தத்துவம் என்று சொல்வோம். இது நாங்கள் முன்பு படித்ததுதான். அதற்கு பிறகு உயிர் செயல்படுவதற்கு தயார்படுத்தப்படும். அதற்கான காலம், வேலை, அதனுடைய அறிவு, அதனுடைய செயல்திறன், அறிவு திறன், இச்சை திறன் என்கின்ற இவையெல்லாம் தூண்டப்படும். மாயை அதற்கு துணை செய்யும். மாயை என்கின்ற பொழுது அசுத்தமாயை துணை செய்யும். அசுத்தமாயினுடைய ஒரு கூறு மாயா தத்துவமாக இயங்கும். அப்படி இயங்குகிற பொழுதுதான் இந்த ஐந்தும் அதற்கு செயல்படும். காலம், இடம், காலம், செயல், காலமும் அதனுடைய வேலைத்திறனும், அதற்கு பிறகு அதனுடைய செயல்திறன், அறிவு திறன், இச்சை திறன் என்கின்ற ஐந்தும் சேருகிற பொழுது ஒரு உடை போல அவை ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் கொடுக்க முயற்சிக்கும். அதை பஞ்சகண்டுவம் என்பார்கள். அதனோடு சேர்ந்து அதனோடு அந்த அந்த அந்த ஐந்து சட்டைகளையும் போட்ட உடனே ஆன்மா ஒரு ஒரு முழுமையான செயல்திறனுக்கான வடிவம் பெறுகிறது. அந்த வடிவ நிலையை நாங்கள் புருட தத்துவம் என்று அதை ஒரு தத்துவமாக பிரிப்பார்கள். பிரித்தால் ஏழு தத்துவம் ஆகிவிடுகிறது. மாயை, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்கின்ற ஏழு தத்துவமும். இது ஆன்மாவினுடைய அறிவை தூண்டி செயல்படுவதற்கு தயார் பண்ணுகிற பகுதி என்ற பெயரினாலே அது வித்யா தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அது செயல்படுவதற்கான தத்துவங்களை பிரகிருதி மாயிலிருந்து இறைவன் உருவாக்குகிறான். அதைத்தான் நாங்கள் நீங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா துறையிலே சொல்லுகிறீர்கள். அது 24 தத்துவங்களாக அந்த தத்துவங்கள் விரிகின்றன. அது அதை சுருங்க சொல்வதானால் நம்முடைய தனு கரண புவன போகமாக விரிகிற தத்துவங்கள். இவ்வளவுதான் தத்துவ அடிப்படை. இவ்வளவும் தெரிந்து கொள்வது என்பதே தமிழிலே ஒரு தனி தகுதி. அதை நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நம்ம பெருமதி தெரிந்து கொண்டு மேலே ஏற வேண்டும். இது தெரிந்தவர்கள் இன்றைய சமய பேச்சாளர்களிலேயே பல பேருக்கு இது தெரியாது. ரொம்ப புகழோடு இருக்கிறவர்களுக்கே இந்த தத்துவ விவரங்கள் தெரியாது. இவையெல்லாம் நம்முடைய அறிவுக்கூறுகளினுடைய மிக முக்கியமான பகுதிகள். அதை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது இறைவனுடைய கருணை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இப்ப 36 தத்துவத்திலே நாங்கள் 31 தத்துவம் பற்றிய விவரம் படித்து விட்டோம். இடையே இருக்கக்கூடியதாகிய ஆத்ம தத்துவம் 24 பகுதி பகுதியாக ஒவ்வொன்றாக படித்தோம். பஞ்சபூதத்திலே தொடங்கி மேலே இருக்கக்கூடிய சித்தம் வரைக்குமாக விரிவாக அது படித்து விட்டோம். பிறகு வித்யா தத்துவத்திலே கடந்த சில நாட்களாக காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், மாயை இவற்றையெல்லாம் படித்து விட்டோம். அப்போ 31 தத்துவம் முடிந்து விட்டது. இங்கு 7 24 31 இனி 5 தத்துவம் படிக்க வேண்டியிருக்கிறது. படித்து விட்டால் நீங்கள் கொளரை தூக்கி விட்டு கொண்டு எங்களுக்கு 36 தத்துவமும் தெரியும் சொல்ல முடியும். அப்படி சொல்வீர்களே ஆனால் நீங்கள் தத்துவம் படித்ததனுடைய பிரயோசனம் என்றவர்களாக ஆவீர்கள் என்பதையும் சொல்லிவிட்டு இனி இன்றைக்கு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அது இப்படி அவர் வாசித்த கடைசி பகுதியிலே அறிவுத்தன்மையை தருகிறபடியால் வித்யா தத்துவம் என்று பெயர் வந்ததற்கு ஒரு காரணம், இந்த பகுதியை இயக்குகிறவருக்கு பெயர் அனந்த தேவர் என்று பெயர். கீழே 36 தத்துவத்தை இயக்குகிறவர், 24 தத்துவத்தை இயக்குகிறவருக்கு ஸ்ரீகண்ட ருத்திரர் என்று பெயர். அதெல்லாம் நாங்கள் கும்பிடுகிற சிவபெருமா. அதற்கு மேலே இருக்கிற அந்த வித்யா தத்துவங்களை இயக்குகிறவருக்கு அனந்த தேவர் என்று பெயர். அந்த அனந்த தேவர் அவர் குறிப்பிட்ட ஒருவர். அதில் பல பேர் இருக்கிறார்கள். அனந்தேஸ்வரர்கள் என்று ஒரு தேவ ஜாதியினர் இருக்கிறார்கள். அந்த அனந்தேஸ்வரர்கள் அவர்களே ஒருவராக இந்த இவர் இருக்கிற அவர்களே சாரி அனந்தேஸ்வரர்களில் வித்யாஸ்வரர்கள் என்று அவர்களுக்கு பெயர். இந்த வித்யேஸ்வரர்களிலே ஒருவர் தான் அனந்த தேவர் என்றபடியால் அதை இயக்குகிற அவருடைய பெயரை வைத்தும் இந்த தத்துவத்துக்கு வித்யா தத்துவம் என்று பெயர் வந்தது என்று விவரம் சொல்லிவிட்டு போகிறார். இவையெல்லாம் சிறு சிறு குறிப்புகள் மனதிலே ஒரு மூலையிலே வைத்துக் கொள்ளலாம். இனி சிவதத்துவத்துக்குள்ளே நுழைய போகும்.
1: சிவதத்துவங்களா வித்யா தத்துவங்களை பத்தியா சொல்றாரு பாடல் 17
0: என்ன இருக்கா?
1: இருக்கு இல்லையா?
0: சரி சரி, அப்ப அத சொல்ற
1: பாடல் 17 வித்யா தத்துவங்களை கூற தொடங்குதல். ஓதியிடும் நாளாறும் ஒற்ற ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள்நூல் அறையும் காண். இதரவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக் கேள், உத்தமனே நன்றா உனக்கு.
0: இதுக்கு முதல் சொன்னாரே, அது அதை அடையாளப்படுத்திட்டு போய் இனித்தான் விவரம் சொல்ல
1: போறாரு. அப்ப அவருடைய கருத்துக்கள்லாம் சொல்லிட்டாரு பத்தியில, அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டாரு. இப்பதான் வந்து ஆக்சுவல் பாட்டுக்கு வராரு.
0: சரி சரி சரி சரி.
1: பதவுரை. ஓதியிடும் இதுவரை சொன்ன நாள் ஆறும் 24 தத்துவங்களும் உற்ற உயிர்க்கு நுகர்ச்சியாக பொருந்திய ஆன்ம தத்துவம் என்று, ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் சிவபிரான் அருளி செய்த ஆகம நூல் அறையும் கூறும் தீது அறவே, இனி உனது மயக்கம் நீங்கும்படியாக வித்யா தத்துவங்கள் தம்மை, வித்யா தத்துவங்களின் இயல்பை உனக்கு உனக்கு நன்றா ஐயமர விளம்ப யாம் சொல்ல, உத்தமனே நன்மாணாக்கனே கேள் கேட்பாயாக.
0: ஆதி அருள், ஆதி அருள் என்பதற்கு ஆதியிலே அருளப்பட்ட என்றும் ஆதியால் அருளப்பட்ட என்றும் பொருள் கொள்ளலாம். ஆதி என்பது இவனுக்கு இருக்கிற பெயர்களிலே ஒன்று.
1: பொழிப்புரை. இதுவரை யாம் விளக்கி கூறிய பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கன்மேந்திரியங்கள் 5, அந்தக்கரணங்கள் 4 ஆகிய 24 தத்துவங்களையும் ஆன்ம தத்துவங்கள் என்று சிவாகமங்கள் குறிப்பிடும். நன்மாணாக்கனே, இனி வித்யா தத்துவங்களை உனக்கு உரைப்போம், கேட்பாயாக. அவ்வளவுதாங்க. அடுத்த பாட்டு
0: பாடல். ஏற்கனவே ஒரு முன்னுரையாக இவர் வித்யா தத்துவத்தை விளங்கப்படுத்தி விட்டபடியால் இனி பாடலுக்குள்ளே போய் நீங்கள் விளங்குவது என்பது ரொம்ப சுலபமாக இருக்க போகிறது.
1: பாடல் 18. வித்யா தத்துவங்களின் பெயர். காலம் நியதி கருதும் கலை வித்தை ஏற அராகும் புருடனே மாயை மாலரவே சொன்னோம் அடைவாக சொன்ன இவை தம் உண்மை உன்னி உரைக்கும் நாம் உற்று. பதவுரை. காலம் காலமும் நியதி நியதியும் கருதும் கலை ஆராய்ந்து கொள்ளத்தக்க கலையும் வித்தை வித்தையும் ஏழ அராகம் பொருந்திய அராகமும் புருடன் புருடனும் மாயை மாயையும் என வித்யா தத்துவங்களை மாலர மயக்கம் நீங்க அடைவாக வரிசைப்படுத்தி சொன்னோம் கூறினோம். சொன்ன இவ்வாறு பெயரளவில் சொல்லிய இவைதன் உண்மை இத்தத்துவங்களின் இயல்பை நாம் யாம் உன்னி உனக்கு விளங்க சொல்லும் முறையை நினைந்து உற்று அதனை கடைபிடித்து உரைக்கும் கூறுவோம். பொழிப்புரை. காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை என்னும் 7 வித்யா தத்துவங்கள் ஆகும். இவற்றின் இயல்பை இனி உரைப்போம். அந்த இந்த பாட்டு முடிஞ்சதுங்க. அவ்வளவுதான். 18 வெறும் லிஸ்ட் ஒண்டிதான் இருக்கு. பாடல் 19. வித்யா தத்துவங்களின் தொழில். எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆறவரும் காலம் குறியா மயக்கு என்று கொள். பதவுரை. காலம் செய்யும் தொழிலாவது எல்லை இறந்த காலம்.
0: ஒரு நிமிஷம் நீங்க நிறுத்திட்டு இந்த தத்துவ படம் போட்டு நீங்க இதுல அட்டவணை இருக்குல்லவா?
1: ஆமாங்க.
0: இல்லே மாயையே எந்த இடத்துல போட்டிருக்காங்க? அதாவது வித்யா தத்துவங்களுடைய ஆரம்பத்துல போட்டிருக்காங்களா கடைசியில போட்டிருக்காங்களான்னு பாருங்க.
1: ஆரம்பத்துல போட்டிருக்காங்க ஐயா,
2: கடைசியில பக்கம் 100 இருக்கு.
1: பக்கம் 94 முதல்ல போட்டிருக்காங்க ஐயா.
3: இல்ல இல்ல ஐயா, முதல்ல தான் ஐயா போட்டிருக்காங்க. ஐயா கேக்குறது வந்து அசுத்த மாயையில முதல் தத்துவமா மாயா தத்துவம்.
1: ஆமா, முதல்லதான் போட்டிருக்காங்க. பக்கம் 94 முதல்ல.
0: சரி சரி, நான் கேட்ட கேள்விக்கான காரணம் விளங்கிச்சுங்களா உங்களுக்கு? நான் ஏன் இதை கேட்டேங்கிறது புரிஞ்சுதுங்களா? இப்ப நாம பாடல்ல இவங்க சொல்லுற பொழுது தத்துவ அந்த வித்யா தத்துவம் சொல்லுற பொழுது மாயையே கடைசியா சொல்றாங்க முதல் பாடல்ல.
3: படத்துல முதல்ல போட்டிருக்காங்கயா, ஆனா விளக்கம்
0: மூணாவது அதுதான் சரி. அது நான் இதுல சொன்னபடியே அப்படி எடுத்தாங்களோன்னு நினைக்கிறது பாக்குறதுக்காக தான்
1: கேட்டேன். பதவுரை. காலம் செய்யும் தொழிலாவது எல்லை இறந்த காலமாய் நின்று வினைகளை நுகர்ச்சியினால் கழிய செய்தல். பலம் நிகழ்காலமாய் நின்று உயிரை வினைப்பயன்களோடு கூட்டி நுகர செய்தல். புதுமை எதிர்காலமாய் நின்று வினைப்பயன்களை உயிர் எதிர்நோக்குமாறு செய்தல்.
0: திருப்பி ஒரு தரம் வாசிங்க.
1: அந்த பாட்டி வாசிட்டுமாங்க பாடல்
0: வாசிட்டு கூட நல்லதுதான்.
1: பாடல் 19. வித்யா தத்துவங்களின் தொழில். எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல். அல்லல்
0: கவனிச்சுக்கோங்க. எல்லை பலம் புதுமை இந்த மூன்றையும் முக்காலத்தையும் குறிக்கிற சொற்களை விளக்கம் பண்றாங்க. இப்ப நம்ம சும்மா அந்த பாடலை படிச்சா எங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த மூன்றுக்கும் இதுதான் பொருளுங்கிறது புரியாது. அதை கவனிச்சு கொண்டு மேல போம்.
1: எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல். அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆறவரும் காலம் குறியா மயக்கு என்று கொள். பதவுரை. காலம் செய்யும் தொழிலாவது எல்லை இறந்த காலமாய் நின்று வினைகளை நுகர்ச்சியினால் கழிய செய்தல். பலம் நிகழ்காலமாய் நின்று உயிரை வினைப்பயன்களோடு கூட்டி நுகர செய்தல். புதுமை எதிர்காலமாய் நின்று வினைப்பயன்களை உயிர் எதிர்நோக்குமாறு செய்தல்.
0: ஒன்று அனுபவித்து முடிந்தது, ஒன்று அனுபவிப்பது, ஒன்று அனுபவிக்க வர இருப்பது. அதைத்தான் இந்த முக்காலமாக பிரித்து காட்டுகிறார்கள். பிறந்த காலத்திலே அனுபவம் முடிந்து விடுகிறது, நிகழ்காலத்திலே அனுபவம் நிகழ்கிறது, வருங்காலத்திலே அனுபவம் எதிர்பார்க்கப்படுகிறது.
1: நியத்தி செய்யும் தொழிலாவது எப்போதும் நிச்சயித்தல். எப்போதும் வினைப்பயன் அதனை செய்த உயிரையே சாருமாறு நியமித்தல். கலை செய்யும் தொழிலாவது ஆன்மாவுக்கு.
0: இதை ஏன் இந்த சொல் சொன்னாங்கிறது நம்ம அன்றைக்கும் பேசணும். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு உயிரும் வினைகளை தேடி வைத்திருக்கிறது. அது வேறு வேறு விதமான எத்தனையோ விதமான வினைகள். அவரவர் வினை அவரவரை சார வேண்டும். இப்போ இந்த பெரிய ஆபீஸ்களிலே ஏதாவது ஒரு வேலை சம்பந்தமாக போய் நம்ம ஃபைல கேட்டா ஃபைலை தேடுகிறார். என்னால் அது மாறுபட்டு போய்விட்டது என்கிறார். ஒரு கொஞ்சம் ஃபைல் வைத்திருக்கிற ஆபீஸ்லேயே இந்த நிலைமை. இத்தனை ஜீவராசிகளினதும் வினை தொகுப்பு என்கின்ற பொழுது அந்த வினையிலே தப்பித்தவரி ஒருவர் ஃபைல் மாறி மற்றவருக்கு போய்விடாமல் அந்தந்த ஃபைல் அவரவருக்குரியதாக நிலைக்க செய்வது தான் வித்யா தத்துவம். அதை நீங்கள் வித்யா தத்துவம் அல்ல நியதி தத்துவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: கலை செய்யும் தொழிலாவது ஆன்மாவுக்கு உயிருக்கு அல்லல் தரும் வினைகளை ஈட்டி துன்புறுதற்கு ஏதுவாகும்படி. கிரியை அதன் கிரியாசக்தி ஆகிய செயலாற்றலை சிறிதே விளங்க செய்தல்.
0: செயல்திறனை ஆன்மாவுக்கு முதல் முதல் உண்டாக்குவது. அதுக்கு முன்னுக்கு சொன்ன அவளுக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், வினை அனுபவத்தை வினை அனுபவமாகி துன்பத்தை பெறுவதற்கு எழுதுகிறார்.
1: வினைகளை ஈட்டி துன்புறுதற்கு ஏதுவாகும்படி.
0: ஒரு கேள்வி வரும், அப்ப இன்ப வினைகள் இல்லையா என்றால் இன்ப வினையும் துன்பம்தான். நீங்கள் இன்பம் என்று சொல்வதும் வினையான அனுபவத்திலே அது துன்ப வரிசையிலே சேர்க்கப்படுவது. ஏனென்றால் இன்பம் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலே, எனக்கு இது இன்பம் என்று சொல்லிவிட்டாலே இது போய்விடுமோ என்ற துன்பம் அது அதோடு சேர்ந்து வந்துவிடும். இது நிலைக்குமோ என்ற எண்ணம் துன்பமாக மாறிவிடும். ஆகவே துன்பக்கலப்பில்லாத இன்பம் என்று ஒரு இன்பம் இல்லை உலகியலை பொறுத்தவரை. அது ஆக பரம்பொருளோடு அனுபவிக்கிற இன்பம் தான் துன்பக்கலப்பில்லாத இன்பம். ஆகவே மொத்த நல்வினை தீவினை ரெண்டையும் லிஸ்ட்ல சேர்த்துடுறேன், அதை தெரிந்து கொண்டு போங்க.
1: வித்தை செய்யும் தொழிலாவது ஒல்லை விரைந்து அறிவு அதன் ஞான சக்தி ஆகிய அறிவாற்றலை சிறிதே விளங்க செய்தல்.
0: அதாவது தூக்கத்திலே இழந்தவருக்கு அறிவு வந்து விட்டது. அதுதான் சொல்லுகிறார். கலை தூக்கத்திலிருந்து எழுப்புகிறது, அதுக்கு பிறகு அறிவு வருகிறது, அதுக்கிறது இச்சை காப்பிதா என்று கேட்கிறான். எழும்புவது அறிவு வந்தவுடனே எதற்கு தா என்று கேட்பது. இந்த மூன்றையும் தான் கலை வித்தை அராகம் என்று பிரிக்கிறார்.
1: அராகம் செய்யும் தொழிலாவது ஆசை, அதன் இச்சாசக்தியாகிய விழைவு ஆற்றலை சிறிதே விளங்க செய்தல்.
0: இது ஆன்மாவுக்கு மட்டுமன்று இல்லை, அறிவுள்ள எல்லா பொருளுக்கும் இதுதான் அடையாளம். அதாவது அதற்கு அறிவிருக்க வேண்டும், செயல் இருக்க வேண்டும், விருப்பு இருக்க வேண்டும். அதனாலேதான் ஆண்டவனுக்கும் நாங்கள் இந்த மூன்று சக்தியையும் கொடுக்கிறோம். எப்படி மூன்று சக்தி என்று கேட்டால், ஒன்று இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. இது இந்த இப்ப பேசுகிற தலைவர்கள் பேசுற மாதிரி அவளின் துணைவி, இவளின் இணைவி என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அந்த அந்த கேஸ் இல்லை. அதை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், சக்தியை பெண்ணாக உருவகித்து ஒரு குறியீடாக பண்ணினதுனாலே பல பேர் இப்ப கேட்கிறார்கள், உங்க முருகனுக்கே ரெண்டு கல்யாணம், வள்ளி தெய்வானே என்றதெல்லாம் இந்த இச்சைகிரிய ஞானத்தினுடைய குறியீடுகள் தான். அங்கே இந்த மனைவி என்பதெல்லாம் அதனுடைய குறியீடாக சொல்லப்படுவதுதான். முருகனை பொறுத்தவரை ஒன்று இச்சை, ஒன்று கிரியை, வேல் ஞானம். இந்த மூன்று சக்தியையும் தான் எல்லா சுவாமிகளிலும் வைத்து சொல்லுகிறார்கள் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: குருடன் என்பது ஐம்புலனும் உயிர் மேற்கூறிய ஐந்தோடும் கூடி நின்று ஐம்புலன்களையும் ஆரவரும் காலம் நுகர்தற்கு தகுதி பெற்ற காலத்தில் அந்நிலையில் வழங்கும் பெயராகும்.
0: அதாவது இங்கே சொல்லுகிற புலன் என்பது நாங்கள் அங்கே பிடிக்கிறோம், புலன் அல்ல, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஐந்தோடும் கூடி அனுபவம் பெறுவதைத்தான் இங்கே சொல்லுகிறார். இந்த ஐந்தோடும் கூடி ஆன்மா அனுபவம் பெறுகிற அந்த அனுபவத்தை தான் புலன் என்ற வார்த்தையாலே சொல்லுகிறார்.
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: நாம் நேற்றைய தினம் இந்த சிவஞான மாபாடியம் என்ற ஞான சாத்திரத்திலே அதனுடைய இரண்டாவது பகுதி, இரண்டாவது அதிகரணத்தில் நாம் இருந்தோம். அந்த இரண்டாவது அதிகரணத்தில் மேற்கோளாவது, இனி இவ்வான்மாக்களுக்கு தம் முதலே குருவுமாய் வந்து உணர்த்தும் என்றது என்பது இல்லையா. முதல்ல தவத்தான் உணர்த்தும் என்றார். இப்போ இரண்டாவது பகுதியில் தம் முதலே குருவுமாய் உணர். இந்த பகுதியை அதில் நம்ம ரெண்டு மூணு அந்த உதாரண பண்பாவே நேற்று பார்த்துட்டோம், பார்த்தோமா இல்லையா, பார்த்தோம். இதையெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்க, ரூமில் போய் பார்த்தீங்களா? பார்க்கல. இங்கே இந்த இரண்டாவது பகுதியிலே அவர் நம்முடைய குரு தான், நம்முடைய முதல்வன் தான் குருவாக வரணும் என்பதை சொல்கிறார். அதன் மேல் எழுந்த சங்கை என்ன, அதன் மேலே என்ன ஐயம் எழுந்தது? குரு அவசியமில்லை. குரு அப்படி குரு அவசியம் என்றாலும் நம்மில் ஒருவரே அமையும். இதான் ரெண்டு தடைகள். ஒன்று, ஒருத்தர் என்ன சொல்கிறான், குருவே தேவையில்லை, இந்த கிரியையே நமக்கு ஞானத்தை கொடுக்கும், தானா வரும் என்றான். இன்னொருத்த என்ன சொல்றான், நம்மில் குருவாதல் அமையும் என்று. இப்படி இதை இந்த கருத்தை ஆட்சேபிப்பவர் இருதிரத்தராக இருக்கிறார்கள். அதில் முதல்ல என்ன சொன்னாரு, இந்த தானே தரும் என்பதை இருக்கிறாரு. அதுக்கு எப்படி மறுக்கிறாரு? அதுவும் நீ தானே வந்து என்று நினைப்பது கூட தன்னாலே வந்தது. அது தன்னால வரும்னு சொன்னார் இல்லையா, அதெல்லாம் தன்னால வரும். தன் என்பதே சிவம், அது சிவத்தை வந்தது. விளங்குதா? தன்னால வரல, தன்னால் வந்தது. எதனால வந்தது? தன்னால் வந்தது. இப்போ நாம யாரையாவது ஒருத்தரை பார்த்தோம்னா சொல்கிறோம், எதிர்பாராம ஒரு தடிச்சா என்ன சொல்றோம், என்ன சொல்றோம், என்னையா சிவாயனா, நீங்கள்லாம் வேறையா, உங்க ஒருத்தர் எதிர்பாராம தெரிஞ்சிட்டா என்ன சொல்லிடுவாராம், சிவாயனமே அப்படின்னு வரான். அவன் பயந்து போய் இப்படிலாம் பயமுறுத்துறீங்களா, என்ன சொல்றோம்னா, இன்னார பார்த்தோம், தற்செயலா பார்த்தோம், என்ன சொல்றோம், தற்செயலா. அப்போ அந்த தற்செயல் என்பதே தற்செயல், தற்செயல் இறைவன் செயல். நாமலாம் நாடி போகல, இறைவன் வந்து எல்லாமே அவன் தான் செய்யறான். ஆனா நாம அந்த நேரத்துல மட்டும்தான் என்ன சொல்றோம், மத்ததெல்லாம் நம்மளா செஞ்சதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே தற்செயல் என்பதை நினைக்காம என்ன சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கோம், அது மட்டும்தான். அதுவும் அவனை நினைக்கிறது இல்லை, அது தானா வந்ததா நினைச்சுக்கிடுறோம், அப்படிதான் நினைக்கிறோம். அதெல்லாம் அறியாமை தான். விளங்குதா? அதனால இவ்வான்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவுமாய். தானேங்கிறதுக்கு என்ன பார்த்தோம், அந்த தானே என்பதை ஏகாரமாக்கி, தானேங்கிற ஏகாரம் பெருநிலை, அவரை தவிர வரை யாரும் குருவாய் வந்து உதவ முடியாது என்பது ஒன்று. இன்னொன்று, உள்ளவாறை எடுத்துக்கொண்டு தானே என்பது, அவன் உவந்து விரும்பி தானே வருவான் என்பது. பார்த்தாலாம் ஞாபகம் இருக்கா இல்லையா, இல்லைங்களா, இருக்கீங்களா இல்லைங்களா, எப்படி ஏற்றுக்கிட்டதுன்னு தெரியல. நீங்கள் தலையை அசைக்கிறத வச்சு நான் எப்படி அதை கொள்றதுங்கிறதே எனக்கு விளங்க மாட்டேங்குது. எனவே இந்த முற்றுப்பேருடைய ஆன்மாக்களுக்கு அவன் அல்லாது வேற யாரு வந்து இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளோரெல்லாம் நமக்கு வேறாயிருப்பவர், நமக்கு வேறாயிருப்பவர். எனவே இந்த ஞானத்தை கொடுப்பது என்பது அதில் இருக்கக்கூடிய குறையை நீக்கி அதற்கு பின்னால கொடுக்க வேண்டும். அந்த குறையை நீக்குவதற்கு யாராலே முடியும்? எவன் அந்த குறையுடைய அறிவிலே இருக்கிறானோ, அந்த அறிவிலே இருப்பவன் தான் அந்த அறிவினுடைய குறையை அறிய முடியும். அவன் தான் அதை நீக்க முடியும். ஏனையோரால் அது அது அதனால இந்த நம்முடைய சைவத்தில் இந்த சிவ சமவாதி அவர்கள் சொல்வது போல சொல்வதில்லை. இந்த முக்தி பெற்ற ஆன்மாக்களாயினும் அவைகள் பெரிதொரு ஆன்மாவுக்கு முக்தியை கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? முக்தி பெற்ற ஆன்மாவே இன்னும் முக்தி பெறாத பெரிதொரு ஆன்மாவுக்கு முக்தியை கொடுக்க. இப்போ நம்ம உலகியல்ல பார்த்தோம்னா, ஒருத்தன் எம்ஏ படிச்சிட்டோம்னா அடுத்தால பிஏ படிக்கிறவனுக்கு எம்ஏ சொல்லி கொடுக்கலாம், அவனை எம்ஏ படிக்க வைக்க முடியும். ஆனால் நம்ம சித்தாந்தத்தில் அப்படி முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, இந்த களிம்பருத்தான் என் நந்தி என்பார். இந்த களிம்பை அறுக்கக்கூடியவர் யாரு? ரசவாதி ஒருவரே அந்த களிம்பை நீக்கி அந்த செம்புக்கு பொன்னாந்தன்மை தர முடியும், பிரகாசத்தை தர முடியும் இல்லையா? அந்த ரச குளிகையினாலே பிரகாசம் பெற்ற இன்னொரு பொருள் பெரிதொரு செம்புக்கு என்ன செய்ய முடியாது? பிரகாசத்தை கொடுக்க முடியாது. அது எது கொடுக்கணும்? அந்த குளிகை தான் கொடுக்க முடியுமே தவிர, பொன்னான ஒன்று, பிரகாசமடைந்த ஒன்று, பிரகாசியாத ஒன்றை பிரகாசிக்க செய்ய முடியாது இல்லையா? எனவே அவன் ஒருவனே தற்பிரகாசமும் பரப்பிரகாசமும் உடையவன். அவன் ஒருவன் தான் தற்பிரகாசமும் பரப்பிரகாசமும் உடையவன். அதனால அந்த பொருள் வந்தாலன்றி நமக்கு ஞானம் பிரகாசியாது. எனவே அந்த நம்மனோரில் ஒருவர் அமையும் என்பது அங்கே மறுக்கப்படுகிறார். விளங்குதா? ஏன்னா நம்மளோர் வந்து இந்த உவமை மூலம் அவங்க வந்து என்ன செய்ய முடியாது? நம்முடைய அழுக்கை நீக்கி பிரகாசத்தை கொடுக்க முடியாது என்று அவர்கள் தள்ளப்படுகின்றனர். அவ்வாறு அவர்கள் தள்ளப்படவே எஞ்சி நிற்கின்ற இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தானே அமையும் என்பது தானேயும் நிகழாது. அந்த தானேங்கிறது விபரீத உணர்வு. அது என்னது? விபரீத உணர்வு. அது தானே நிகழ்ந்தாலும், நிகழ்வது போல தோன்றினாலும், அது யாரால் நிகழ்ந்தது? அந்த சூரியனால் நிகழ்ந்தது போல இதுவும் யாரால் நிகழும்? பெருமானால் தான் நிகழும் என்று சொன்னார். அதனால இங்கே அவன் பெருமான் குருவாய் வந்தால் என்று இந்த ஆன்மாக்களுக்கு ஞானம் நிகழாது. அவன் அந்நியமின்றி, ஏனையோரெல்லாம் நமக்கு அந்நியம், ஏனையோரெல்லாம் நமக்கு வேறாயிருப்பவர். அவன் ஒருவன் தான் எப்படி இருக்கிறான்? இறைவன் நம்மகிட்ட எப்படி இருக்கிறான்? அத்துவிதமாய் பிரிப்பற நிற்கிறான். அதான் இங்கே அந்நியமின்றி நம்மோடு. நம்மோடுன்னா நம்ம உடலோட அறிவோடு. எங்க இருக்கான்? அறிவிலே தான் இருக்கான் இல்லையா? எனவே அதனால சைதன்ய சொரூபி. சைதன்யம்னானது அறிவு. அறிவு சொரூபியாய் அறிவிலே நிற்றலான். அதான் அறிவுக்கு அறிவாய் இல்லையா, சோதிக்குள் சோதியாய் நிற்கிறான். அப்படி நிற்கிறதுனால அவனால் என்ன செய்ய முடியும்? நம்முடைய குறையை நீக்கி குணத்தை விளக்க முடியும். குறையை நீக்கி குணத்தை விளக்க முடியும் என்றார். எனவே இந்த நூற்பாவில் அவன்தான் வரணும். ஏன்னா அவன்தான் நம்முடைய நோயின் தன்மை அறிவார், தீவிரத்தை அறிவார். எனவே அவன் வந்து அதற்கு சிகிச்சை கொடுத்தாலன்றி நமக்கு இந்த நோய் நீங்காது என்று சொன்னார். அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார். என்ன சொன்னார்? விஞ்ஞானகலருக்கு மெய்ஞானம் தானே விளையும். விளையுங்கிறத எப்படி சொன்னோம்? ரெண்டு விதமாக தானே விளையும் என்பதை எப்படி சொன்னோம்? இன்னைக்கு முடிக்கணியா? சீக்கிரமா. நீங்கள் நேற்று படித்த பாடத்தை படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வாங்கன்னு அதான் சொல்கிறோம். அப்போ நீங்கள் அப்படியே ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சரி, ஓரளவு புரிஞ்சிருக்கு, அடுத்தாப்பில் அடுத்ததை சொல்லலாம்னு வேகமாக போகலாம். இந்த விஞ்ஞானகலருக்கு அவருடைய அந்த மலத்தின் தன்மை அதிசூக்குமமாயிருப்பது பற்றி, அவருடைய மலத்தின் தன்மை எப்படி இருக்கு? அதிசூக்குமமாயிருக்கிறதுனால நோய் ரொம்ப லேசாக இருக்குது. ஏன்னா இங்கே இதெல்லாம் என்ன பகுதி? ஈரோடெல்லாம், ஈரோடு கரூர் இந்த ஏரியா பூரா டெக்ஸ்டைலு என்ன இருக்குது? அதானே நிறைய இருக்குது. துணி, இப்போது துணிகளில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் என்ன இருக்குது? டஸ்ட் ப்ரூஃப், அழுக்க ஒட்டாதது. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்கள் மில்லிலே போட்டிருக்கோம் டஸ்ட் ப்ரூஃப். அது உதறுனா போதும், அதை உதறுனா போதும், அதில் உள்ள அழுக்கு போயிடும். அது ஓகே வேண்டாம். என்ன இப்படி பார்க்கறீங்க? பார்க்காதீங்க. சரி, அது அப்படி ஒரு ஃபேப்ரிக் இருக்குது, அது அவங்கக்கிட்ட கேளுங்க. நம்மகிட்டே ஆள் இருக்காங்க, கேட்டு விவரமாக கேளுங்க. நானே அவட்ட கேட்டு தான் விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம். அதனால் அந்த உதறுனா போயிருதா இல்லையா? அழுக்கு இருந்தது உதறுனா. அது போன்றவர் விஞ்ஞான கலர். இப்படி சொன்னானா சார், அந்த காட்சி ஒன்று தான், லேசாக தலையை காட்டினா போதும் அவனுக்கு, ஓ சரி ஓகே ஓகேன்ட்டு தான், இனிமேல் நான் பார்த்துக்கிட்டோம்னு. அதனால் கொள் பவத்தின் வீடு, பவம்னு என்ன? சம்பவம். அந்த காட்சி அப்படிங்கிற சம்பவம் கிடைத்த மாத்திரத்திலேயே அப்படி ஒரு ஃப்ளாஷ் ஆன மாதிரி அவருக்கு அழுக்கு போச்சு, வீடு பேர் அடைஞ்சிட்டார். ரொம்ப புண்ணியவான். அவனை பார்த்து பொறாமப்பட்டு என்ன செய்ய? அப்புறம் இந்த பிரளயாகலர், யாரு பிரளயாகலர், அவருக்கு இந்த பாப்ளின் தெரியுமா? தெரியுமா இல்லையா? 2x2 பாப்ளின், 2x2 பாப்ளின், அது நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும்ல சார், நல்லாயிருக்கும். ஒயிட்டு அந்த இதில் வந்து அழுக்கு இருந்தால் லேசாக சோப்பு, லேசாக சோப்பு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாது, உதறி பிரயோஜனம் இருக்காது. அது என்ன செய்யணும்? கொஞ்சம் சேப்பு போட்டு சின்ன முயற்சி பண்ணணும், ஒரு முயற்சியை பண்ணணும். சோப்பு நீர் ரெண்டு சேர்த்தா அது என்ன ஆயிடுது? சோப்பு சேர்க்கணும், நீர் சேர்க்கணும், ரெண்டு சேர்த்தா போகுது. அதுபோல் பிரளயாகலருக்கு காட்சியோடு கூட உபதேசம். இன்னொருத்தன் இருக்கான், இன்னொரு ஆசாமி சகலர். அவன் இந்த ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்காமலா? அவன் ட்ரெஸ் இருக்குல்ல எப்படி இருக்கும்? கிரீஸு எல்லாருக்குமா இல்லையா? கிரீஸு, கிரீஸுன்னு அனுது ஆயில் வேற, கிரீஸு வேறையா? ஆமாவா? கிரீஸ் இஸ் நத்திங் பட் ஏ காம்பினேஷன் ஆஃப் சோப் அண்ட் ஆயில் தான், ரெண்டும் தான், அது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் கிரீஸ், விளங்குதா? அதனால் அது ஒரு சாலிட் ரூபிகண்ட், அவ்வளோதான் இல்லையா? எல்லாம் ஒன்று தான். எனவே இந்த இவர்களுடைய இந்த ஆடையை எப்படி சுத்தி பண்ணுவது? முதல்ல வெள்ளாவி வைக்கணும். என்ன செய்யணும்? வெள்ளாவி ஸ்டீம் பாத்து என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் சோப்பு போட்டு தேய்க்கிறதெல்லாம் விளங்குதா? ஆ, அது அப்படி மூன்று ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அது என்ன ஆகுது, ஓரளவுக்கு மாறும் இல்லையா? அது போன்றவர் நாம, அது போன்றவர் நாம் சகலர். நமக்கு காட்சி உபதேசம் அதோடு கூட நூல் என்று எப்படி இங்கே வகைப்படுத்துகிறார்கள் விளங்குதா? இங்கே நாங்கள் இன்றைக்கி யார் எங்களுடைய அறைக்கு செல்லும் பொழுது காரில் போகிறப்ப சொன்னாங்க, என்ன சார் பெருசு, நீங்கள் கோயம்புத்தூரை பெருசாக சொல்கிறீங்க, எங்கள் ஊர் கோயம்புத்தூரை காட்டிலும் சிறந்தது. எப்படியா? எனக்கு தெரியாதேன்னு. எனக்கு தான் எவ்வளவோ தெரியலையே உங்களுக்கு தான், அதை நீங்கள் வந்த நாளே பார்த்துட்டோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியலேன்னு. என்னன்னா இந்த கோயம்புத்தூரை காட்டிலும் எங்கள் ஈரோட்டில் தான் சார் அதிகமான மருத்துவமனை இருக்குன்னாரு. ஏ அப்பா, மருத்துவமனைகளுடைய எண்ணிக்கை அங்கே விட இங்கே தான் எப்படி இருக்கான், அதிகமாக இருக்குன்னாங்க. அப்படியா ஐயா? ஆ, அது சரிதாங்காங்க, இந்த புள்ளி விவரம் சரிதாங்காங்க, விளங்குதா? அப்போது இங்கே பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் வச்சுருக்கோம், பெரிய பெரிய மருத்துவமனைகள் இங்கே இருக்கிறது என்றார்கள். அப்போ என்ன தெரியுது, இங்கே நோயாளி ரொம்ப இருக்காமனு தெரியுது. ஆ, அப்போது இந்த மருத்துவமனைகள், உலகமே மருத்துவமனை, உலகமே ஒரு மருத்துவமனை தான். இந்த மருத்துவமனைகளை பார்த்தீர்களானால் இப்போது அதில் சிகிச்சை பெறுவதற்கு வருவார்கள். அது கவர்மெண்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வருவாங்களா இல்லையா? ம், அதில் இப்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து சொல்லுவான், உனக்கு என்னப்பா கோளாறு, உனக்கு என்ன செய்யுது? சார், எனக்கு காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்குமா. என்ன சொல்லுவான்? காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்கு. இப்படியா? அப்படியா அப்படின்னு பார்ப்பான். ஒன்றும் இருக்காது, சரி இவனுக்கு ஒரு மருந்தை கொடுங்கன்னு எழுதி கொடுப்பான், அது வெறும் தண்ணி தான். அங்கே குடிச்சு குடிச்சிட்டு எல்லாம் சரியாக போச்சுட்டு போயிடுவான். அவன் ஓபி பேஷண்ட்டு. அவன் யார்? ஓபி. அவனுக்கு வெறும் தனியாக கொடுத்தோன்னு என்னாச்சு, மடக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு சரியாக போச்சு சார், ரொம்ப நன்றின்ட்டு போயிடுவான், போய் தொலைஞ்சாமனு. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வாரான். அவன் என்ன செய்ததுன்னா, எனக்கு ஒரு வாரமாக கடுமையான ஜோரம் இருக்குது, டைஃபாய்டு ஏதோ ஒன்று சொல்கிறான். அவனை வந்து என்ன செய்கிறான், இன்பேஷண்ட்டு. என்ன செய்கிறான்? இன்பேஷண்ட்டு. அங்கே பெட்டில் போடுவேனேன்ட்டான், அட்மிட் பண்ணிட்டான், எழுதி கொடுத்து. விளங்குதா? எழுதி கொடுத்து அட்மிட் பண்ணியாச்சு. அவன் என்ன செய்வான், அவன் அதுக்கப்புறம் ஒரு வாரமோ பத்து நாளோ அங்கே ட்ரீட்மெண்ட்டு எடுத்து குணமாகி அங்கிருந்து வீட்டுக்கு செல்வான். விளங்குதா? அப்புறம் இன்னொருத்த வந்தான், அவனை வரும்போதே எங்கள் சிக்னலோடு வரான், வரும்போதே சும்மா வர மாட்டேங்கான். பாய்ப்பான ஒரே சத்தக்காடு போட்டு வரான் வரும்போதே, ஆறு பாட்டமா. ஏ, கொண்டு போய் வேணும் ஐசிக்குன்றான். எங்க சொல்லிட்டான், ஐசி. அங்கே பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி நாலு பேர், அவனை சுற்றி நாலு பேர். ஒருத்தன் அறுக்கான், ஒருத்தன் அங்கே குத்துதான். இப்படி ஆள் ஆளுக்கு ஒன்று செய்தாங்க ட்ரீட்மெண்ட்டு. அதில் யார் அங்கே இருக்கிறவங்க நாலு பேர் இருந்து செய்கிறாங்களா ட்ரீட்மெண்ட்டு, அவன் போயிட்டாமனா இவன் போயிடுவான். அவன் கூடையே இருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த ரூமை விட்டு வெளியே வர வரைக்கும் அவன் கூடையே இருந்து அவனுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுகளை மாற்றி மாற்றி கொடுத்து ஒரு மாதிரியாக வெளியே அனுப்ப வேண்டியிருக்கு இல்லையா? அப்போதான் அவன் என்ன செய்கிறான், பெட்டுக்கு வந்து அப்புறம் ரிலீஸ் ஆகி போகிறான். இந்த ஐசி கேஸ் தான் சகலர் விளங்க. அந்த பெட்டில் கிடந்து போகிறவன் யார், பிரளயாகலர். ஓபி யாரு, விஞ்ஞான கலர். விளங்குதா? எனவே இந்த ஆன்மாக்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த ஆன்மாக்கள் பல்லூளி காலம் தவம் செய்த இடத்தும் அவருக்கு ஒப்பாகார். ஏன், இங்க இவனுக்கு மலம் மூணு இருக்குயா? என்ன இருக்கு? மூன்று மலம் இருக்கு. விளங்குதா? எனவே இவனுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டே வேற. அதனால அந்த பெருமான் குருவாய் வந்து அவரவருக்கு ஏற்ற முறையில் கொடுத்தாலன்றி இந்த நோய் நீங்கி அவர் என்ன செய்ய வீடு பேறு அடைய மாட்டார் என்பதை முதல் வெண்பாவரே நமக்கு உணர்த்தினார். அப்புறம் இவன் வெவ்வேறு வந்து நமக்கு வருகிற முறையை சொன்னார். அடுத்தாப்புல அடுத்த பாட்டில் அவன் வந்து நமக்கு செய்கிற சிகிச்சை முறையை சொன்னார். அதில் உள்ள வேறுபாடுகளை அறிவிக்க அன்றி அறியாவுளங்கள் இல்லையா, செரியுமா முன்பின் குறைகள், நெறியில் குறையுடைய சொற்கொள்ளார் கொள்பவத்தின் வீடு என் குறைவில் சகன்சூழ் கொள்பவர்க்கு என்று அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இவருக்கு வெறும் காட்சி, காட்சி பிளஸ் உபதேசம், காட்சி உபதேசம் நூல் என்று இவருக்கு வெவ்வேறு விதமான சிகிச்சை முறைகள் இருக்கிறது. அப்படி கொடுத்தாலும் அந்த விஞ்ஞானகலர் அந்த காட்சி கொடுத்த உடனே முக்தி. இவருக்கு பிரளயாகலருக்கு அவன் மான்மழுவோடு வந்து காட்சி கொடுத்து உபதேசமும் செய்த இடத்தும் உபதேசம் என்பது என்னது? கேட்டல் ஞானம். அந்த கேட்டல் ஞானம் கேட்ட மாத்திரத்தானே உண்மை பொருள் விளங்குமோ? விளங்குமா? எங்க விளங்கிச்சு? விளங்கியிருந்தா நாங்க இப்படியா இருப்போம்? கேட்ட உடனே விளங்கிருச்சுன்னா இல்லையா? கேட்ட உடனே விளங்காது, ஏன்னா இந்த பிரளயாகலர் விஞ்ஞானகலர் வர்க்கத்தினர் அவங்க ரெண்டு பேரும் அவருடைய தாரதமியம் என்ன? இவர்கள் இரண்டு பேரும் தீவிரம் தீவிரதரம் என்ற இந்த இரண்டு பிரிவை சேர்ந்தவர்கள் எனவே அந்த விஞ்ஞானகலரிலும் பிரளயாகலரிலும் தீவிரம் பக்குவுடையவர்களெல்லாம் அபரமுத்தராயிருப்பர். தீவிரதர பக்குவம் உடையவர்கள் உடனே பரமுத்தராவர், பரமுக்தர் ஆவர். எனவே இங்க என்ன தெரியுதுன்னா, இந்த பிரளயாகலர்ல இவர் வந்து காட்சி கொடுத்து அவருக்கு உபதேசம் செய்தாலும் கேட்டதை சிந்தித்து தெளிந்து அவர் வீடு பேர் அடைவதற்கு அவர் என்ன செய்யணும்? அபரமுத்தரா கொஞ்ச காலம் வைகி நன்றி அவருக்கு என்ன கிடைக்காது? முக்தி கிடைக்காதுன்னு தெரியுது. ஒருத்தன் சிலமே என்ன செய்வான்? ரொம்ப தீவிரமா இருக்கவன் மட்டும்தான் உடனே முக்தி பெறுவர். மற்றவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த விஞ்ஞானகலரை நோக்க இவர் கொஞ்ச காலம் இங்க இருக்க வேண்டியிருக்கு. விளங்குதா? விளங்கலையா? விளங்கலைன்னா கேளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான், இருக்கு. அப்புறம் இன்ற மூன்றாவது வகையை சேர்ந்த இந்த சகலரோ எனின், இவருக்கு இந்த மலம் வன்மையாக இருப்பதினாலே இவர்கள் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று நான்கு விதமான படிநிலைகளிலே இருப்பவர்கள். விளங்குதா? தீவிரம் தீவிரதரம் என்று இந்த நான்கு படிகளிலே நிற்பவர்கள். எனவே இவர்களுக்கு இறைவன் வந்து காட்சி, உபதேசம் அவற்றோடு நூல் என்று மூணு விதமான உபகரணங்களை செய்கிறான், செய்கிறானா இல்லையா என்று இப்படி அவன் செய்த காரணத்தாலே இந்த உயிர்கள் முக்தி அடையணும் இல்லையா. ஆனால் இந்த அவன் செய்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் இவர்களுக்கு எப்படி இருக்கு? மூணு விதமா செய்யறான், இல்லையா? இத அவன் செய்கிறதில் உள்ள வேறுபாடு அங்க சொன்னாரு, ரிசீவ் பண்ற இவங்கிட்ட என்ன வேறுபாடு இருக்கு? பக்குவ வேறுபாடு. அவன்கிட்ட ட்ரீட்மெண்ட் வேறுபாடு, இவங்கிட்ட பக்குவ வேறுபாடு இருக்கா இல்லையா? சிகிச்சையிலையும் அவன் வேறுபாடுத்தி செய்யறான், அதை சிகிச்சையை பெறுபவனிடத்திலையும் பக்குவ வேறுபாடுகள் உள. எனவே இவரும் அந்த சிகிச்சையை பெற்றோர் எல்லாம் ஒரே காலத்தில் ஒரே பயனை அடைவதில்லை, எனவே மந்ததர சக்தி நிபாதம் உடையோர் எல்லாம் அவரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவரெல்லாம் சாதகராய் இருப்பர். எப்படி இருப்பாங்க? சாதகராய். சாதகர்னா யாரு அப்படின்னா, நம்ம சாதனையல்னு படிச்சிருக்கோமா இல்லையா? சாதனைனா என்னது? என்ன சாதனை? நமக்கு செய்த ஒரே சாதனை. நம்ம என்ன சாதனை தெரிஞ்சிருக்கோம்? உன்னை சொன்னால் செய்ய மாட்டோம்னு சாதனை பண்ணுவோம், அதுதான் நமக்கு தெரிஞ்ச சாதனை இல்லையா? இங்கே சாதனை என்றாலே பூசனை தான் இல்லையா? சாதனம் இல்லையா, அதை சாதிக்கும் முறை பூசனை தான். எனவே அந்த சாதனையாளர் அப்போ அவன் என்ன செய்வான்? இந்த உபதேசத்தை பெற்ற பின்னாலும் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அவன் முக்தி பெறுறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்சம் குறை கிடக்கு. அவன் என்ன செய்யறான்? அவன் சிவபெருமானே வந்து உபதேசம் பின்னால தீக்க பெற்ற பின்னாலும் அவன் செய்யறான், சாதனை செய்து கொண்டிருக்கிறான், பூசனை செய்து கொண்டு இருக்கிறான், வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறான். விளங்குதான்? அப்போ நாமெல்லாம் வழிபாடு செய்யலாம இருக்கலாமா? ஏப்பா பெரிய பிசகு இல்லாது இல்லையா? அப்போ நம்ம கடை தேறணும்னா எவ்வளவு செய்யணும்? விளங்குதா? எனவே இப்போ மந்த பக்குவம் உடையவர்கள் எல்லாம் இந்த உபதேசத்தை கேட்ட மாத்திரே அவர் என்ன செய்வாங்க? சீவன் முத்தராய் திரிவர். என்ன ஆயிடுவாங்க? சீவன் முத்தராய் திரிவர். சீவன் முத்தராய், சீவன் முத்தர்னா முத்தி அடைஞ்சிருவாங்களா? எல்லாரும் தான் முத்தியை முயற்சி பண்ணிட்டு தான் கிடக்கும். நாம என்ன வேண்டாம்னா சொல்லிட்டு இருக்கோம். என்னையா இப்போ இந்த சீவன் முக்தர்கள் என்பவர் அவருக்கும் முத்தரிடையே காணப்படுகின்ற வேறுபாடாவது, இந்த சீவன் முத்தருக்கும் பரமுத்தருக்கும் உள்ள வேறுபாடு என்பதும் எங்கேயும் எந்த நூல்லையும் தெரிச்சு சொல்லலை. அதை நமக்கு பண்டார சாத்திரத்தில் சொல்கிறாரு. அது நீங்கள் படிச்சிங்களே ஒரு பாடம் தசகாரியம், அதில் சொல்கிறாரு, அதிலே சொல்கிறாரு. இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு பெரிதன்று. அப்போ அவருக்கு உள்ள காணப்படுகின்ற வேறுபாடாவது, இந்த சீவன்முத்தருக்கு குருலிங்க சங்கம வழிபாடு கிடைத்த கால் ஒரு நிறைவும், அது வாயாத வழி ஒரு குறையும் அந்த உணர்வு இருப்பது பற்றி இவர்களுக்கு அது கிடையாது. யாரு? பரமுத்தருக்கு. இது ஒன்று தான் அங்கே அவங்கள்ட்ட காணப்படுகிற வேறுபாடு என்று சொல்கிறார். விளங்குதா? பரமுத்தருக்கும் அப்படி சொல்றார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு நூல் முதலிய பொருள். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: இப்படி ஒவ்வொரு பொருளையும் அதுக்கு ஆற்றல் அடங்கியிருக்கும். இந்த ஆற்றல் அந்த பொருளுடைய குணம். ஆகவே இந்த பேதாபேத சம்பந்தம் என்பது என்ன சம்பந்தம் என்று சொன்னால், அது குணகுணி சம்பந்தமாகின்றது. குணகுணி சம்பந்தம். ஆகவே இவர்கள் இந்த பேதாபேத சம்பந்தம் கூறுபவர்கள் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் குணகுணி சம்பந்தம் சொல்லிவிடுகின்றார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. குணகுணி சம்பந்தம் நாமளும் சொல்றோம், ஆனா எதுக்கு சொல்றோம்? இறைவனுக்கும் அவன் சக்திக்கும் குணகுணி சம்பந்தம். அதை தாதான்மியம் என்ற கலை சொல்லாலே குறிப்பிடுகின்றோம். அந்த தாதான்மியத்தை இறைவனுக்கும் உயிருக்கும் சொல்லக்கூடாது. உயிரே ஒரு பொருள், அதுக்குன்னு குணம் இருக்குது. அந்த உயிரை போய் இறைவனுடைய குணம் என்று சொன்னால் அதை ஏற்க முடியாது. இப்ப உயிரில் உள்ள குற்றங்கள் எல்லாம் இறைவனுடைய குணம்னு ஆயிரும். உயிரை வந்து இறைவனுக்கு குணம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த உயிர் பல குற்றங்களை கொண்டுள்ளது. அப்ப இந்த குற்றங்களை பூரா இறைவனுடைய குணம்னு ஆயிரும். இப்ப இறைவனிடத்துல இத்தனை குற்றங்களும் இருக்குன்னு ஆயிரும். ஆகவே உயிரை அப்ப அந்த மாதிரி குணகுணி சம்பந்தம் சொல்லக்கூடாது. அதனால சொல்லும் பொருளும் போல பேதாபேத சம்பந்தம் சொல்வதையும் சைவ சித்தாந்தம் ஏற்பதில்லை. சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி, பொற்பணி போல் அபேதமும் இன்றி, இருள் வெளி போல் பேதமும் இன்றி, சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி. ஏன் இவங்க எப்படின்னா, ஒருத்தர் ஒரு சாரார் வந்து இறைவனும் உயிரும் ஒண்ணுதான் தங்கமும் நகையும் போல அபேதம் சொல்றாங்க, ஒரு சாரார் வேறு இருளும் ஒளியும் போல பேதம் சொல்றாங்க. இன்னொரு சாரார் பேத பேதம் சொல்றாங்க. ஏன் இவர்கள் இப்படி சொல்கின்றார்கள் என்று நாம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம், அல்லது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்காது. ஏன்னா இப்படி இந்த மூன்று சாராருமே, அபேதவாதிகள், பேதவாதிகள், பேதாபேதவாதிகள், இந்த மூன்று சாராருமே வேத உபநிடதங்களை பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவர்கள், ஏற்றுக்கொள்பவர்கள், ஆனா ஆகமங்களை ஏற்காதவர்கள், ஆகமங்களை ஏற்காதவர்கள். வேத உபநிடதங்களிலே சில இடங்களில் இறைவனுக்கும் உயிருக்கும் அபேத சம்பந்தம் சொல்லப்பட்டுள்ளது. வேத உபநிடதங்களில் வேறு சில இடங்களில் இறைவனுக்கும் உயிருக்கும் பேத சம்பந்தமும் சொல்லப்பட்டுள்ளது, வேறு சில இடங்களில் பேதாபேத சம்பந்தமும் சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சமயத்தார் அந்த அந்தந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு சம்பந்தத்துக்கு ஒன்றிய முக்கியத்துவம் கொடுத்து என்ன அது மட்டும்தான் உண்மை, மற்ற ரெண்டும் உண்மை இல்லை அப்படின்னு தள்ளிடுறாங்க. அபேத சம்பந்தம் தான் உண்மையானது அப்படின்னு அபேதவாதிகள் கொள்றாங்க. பேதவாதிகள் இல்லை இல்லை, பேதம் சொல்லியிருக்கு பாருங்க அதுதான் முக்கியம், பேதாபேதவாதிகள் பேதாபேதம் சொல்லியிருக்கதான் முக்கியங்கிறாங்க. நாம சைவ சாந்தர் என்ன சொல்றோம், ஏ வேத உபநிடதங்கள்ல மூணு சம்பந்தமும் சொல்லியிருக்குது இல்ல, அது வேதம் சிவபெருமான் திருவாக்கு, அதுல ஒன்றை மட்டும் ஏத்துக்கிட்டு மற்ற ரெண்டையும் எப்படி தள்ள முடியும், அதனால மூன்றையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றையுமே ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு துணிவு வேண்டும். ஏன்னா மூணு ஒன்னோட ஒன்னும் முரணாம இருக்குன்னு காட்டி ஆகணுமே, ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொண்டாலும் அந்த தொந்தரவு இல்லை. இதுதான் ஐயா மற்றதெல்லாம் இது போல சொல்லிச்சு போக சொல்லிட்டு போயிடலாம். ஆனா மூன்றுமே உண்மைன்னு சொன்னா எப்படி உண்மைன்னு முரண்பாடு இல்லாமல் விளக்கணுமே. இறைவனுக்கும் உயிருக்கும் அபேத சம்பந்தமும் உண்டு இல்லையா, அதாவது ஒன்றாதலும் உண்டு, அபேதம்னா ஒன்றாதல் இல்லையா, ஒன்றாதலும் உண்டு, வேத சம்பந்தம் வேறாதலும் உண்டு, வேதாபேத சம்பந்தம் உடனாதலும் உண்டு. இறைவன் உயிர்களோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்றான். மூன்றையும் சொல்லணும்னா அதுக்கு எவ்வளவு ஒரு துணிவு வேண்டும், அதற்கு ஏற்ற தெளிவு வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய ஒரே சமயம் சித்தாந்த சைவம் தான். வேற யாரும் இறைவனுக்கும் உயிருக்குள்ள தொடர்பை பத்தி சொன்னவர்களே கிடையாது. சொல்ல முயன்று பிழைபட சொன்னவர்கள் உண்டு, அதை பற்றி சிந்திக்காமல் இருப்பவர்களும் உண்டு. அதை தெளிவா சொன்னது ஒரே சமயம் சித்தாந்த சைவம் தான். என்னையா உபநிடதங்களுக்கு வழிதான நாமளும் சொல்றோம், ஆனா உபநிடதங்களை மட்டும் வைத்துக் கொண்டு பார்த்தால் அது புரியாது. உபநிடதங்கள் சூத்திரம் போன்ற போல, அதுக்கு பாஷ்யம் போல இருப்பவை ஆகமங்கள். ஆகம ஞானபாதத்தை பார்க்கணும். அந்த ஆகம ஞானபாதத்துக்கு போகணும்னா ஆகமத்துல சொன்ன மற்ற மூன்று பாதங்களிலே சொன்ன புண்ணியங்களை எல்லாம் செய்திருக்க வேண்டும். சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், அந்த ஆகமத்துல உள்ள சரியாபாத, கிரியாபாதம், யோகபாதங்கள உள்ள வழிபாடுகளை ஏற்றிருக்க வேண்டும். அந்த அறங்கள், சிவ வழிபாடாகிய அறங்களை செய்திருக்க வேண்டும். அதான் பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய். பெருநூல் சிவாகமம், பெருநூலிலே சொல்லப்பட்ட அறங்கள் சிவபுண்ணியங்கள். அந்த சிவபுண்ணியங்களை இயற்றிய அந்த புண்ணியத்தினுடைய விளைவாகத்தான் இந்த ஞானம் கிடைக்கும். இப்படி இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை சொல்லுகின்ற அந்த சொல்லை அத்வைதம் என்ற சொல் அங்கு இடம்பெற்றுள்ளது. தமிழ்ல அது அத்துவிதம்னு எழுதுவோம். அந்த அத்வைதத்தினுடைய உண்மை பொருளை சொல்லணும்னா சிவாகமங்கள்ல சொன்ன சிவபுண்ணியங்களை ஏற்றிருக்கணும். ஏற்றுனதுதான் அதன் உண்மை பொருள் வழங்கும். அதான் பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய். பெருநூல் சொன்ன அறங்களாகிய சிவபுண்ணியங்களை செய்தவர்கள் அவர்கள் எப்படி தெளிவாக சொல்வார்கள் தெரியுமா? இறைவனும் உயிரும் ஒரு வகையில அபேதம்தான், ஒன்றாதல் என்பது உண்டு. இன்னொரு வகையில பேதம் தான், வேறாதல் என்பதும் உண்டு. இன்னொரு வகையில பேதாபேதம் தான், உடனாதலும் உண்டு. எப்படி ஒன்றாதல், வேறாதல், உடனாதல் மூன்றுமே எப்படி இறைவனுக்கும் உயிருக்கும் இருக்க முடியும், மூன்று சம்பந்தமும் அப்படின்னு சொன்னார். அங்கு அருமையா சொன்னார், இந்த பொற்பணி, இருள் வெளி, சொற்பொருள் அதெல்லாம் விட்டுறணும், அந்த ஓமைகள்லாம் பொருந்தாது. எப்படி ஓமைகள் சொல்றாங்க தெரியுமா? என்ன, உடல் உயிர் போல் ஒன்றாக, இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான். எப்படி? உடலும் உயிரும் போல. உயிர் எப்படி உடலோடு ஒன்றாக கலந்திருக்கிறதோ அதுபோல உயிர் எப்படி உடலோடு ஒன்றாக கலந்திருக்கிறது என்று சொன்னால், உயிரானது உடலோடு கலந்திருக்கும் போது இது உயிர் இது உடல் என்று பிரிக்க முடியாதபடி உயிரானது உடலோடு ஒன்றாக கலந்திருக்கிறது. அதுபோல சிவமும் உயிர்களோடு எப்படி ஒன்றாக கலந்திருக்கிறது சொன்னால், இது உயிர் இது சிவம் என்று பிரிக்க முடியாதபடி சிவம் உயிரோடு ஒன்றாக கலந்திருக்கின்றது. ஆகவே சிவம் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறது என்பதன் உட்பொருள் என்னவென்றால், சிவமும் உயிரும் பொருளால் ஒன்று என்பதல்ல, தங்கமும் நகையும் போல பொருளால் ஒன்று என்பதல்ல, சிவமும் உயிரும் ஒன்று என்றால் பிரிக்க முடியாத கலப்பினாலே ஒன்று. ரெண்டு பொருள்லாம் எப்படி சார் இருக்கணும்? இல்லையா? இது இந்த பொருளியா, இது அந்த பொருளியான்னு பிரிச்சு காட்டுற மாதிரி இருக்கணும். ஒருவேளை சேர்ந்திருந்தாலும் ஒட்டி இருந்தாலும் அது தற்காலம் தற்காலிகமான ஒரு செயற்கையா தான் இருக்க முடியும் இல்லைங்களா? ரெண்டு பொருள் அது பிரிந்துதானே காணப்படணும் இல்லைங்களா? ஆனா இறைவனும் உயரும் பொருளால ரெண்டு தான், ஆனா எப்பவுமே பிரிக்க முடியாதபடி அந்த பொருள்கள் கலந்திருக்கின்றன. இவை பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாக, இவை பொழுது கூட உயிரை விட்டு சிவம் பிரிவதில்லை. அப்போ இதை வந்து நம்ம மற்ற ரெண்டு பொருள்கள் மாதிரி ரெண்டுன்னு ஈஸியா சொல்ல முடியலையே. ஏன்னா சிவம் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் தான் என்றாலும் கூட ஒருபோதும் அந்த உயிரை விட்டு பிரியாமல், உயிர் எப்படி உடலோடு இரண்டரை கலந்திருக்கிறதோ அந்த கலப்புக்கு கூட மரணத்தின் போது பிரிவு உண்டு. இருந்தாலும் உலகத்திலிருந்து எடுத்து காட்டணும்னா அதை தான் காட்ட முடியும். ஆகவே உயிர் எப்படி உடலோடு இரண்டரை கலந்திருக்கின்றதோ அதுபோல சிவம் உயிரோடு இரண்டரை கலந்துள்ளான். அதுதான் சிவம் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான் என்பதன் அர்த்தம். கலப்பினால் ஒன்றாதல் பொருளால் அல்ல, கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். அப்போ நீங்க வந்து பொருளாலையும் ஒன்றுங்கிறத உடன்பட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க ஒரு சாராரமட்ட வந்து. என்ன சிவம் உயிரோடு பிரிக்க முடியாதபடி ஒன்றா இருக்கிறான்னு இப்படி ஏன் சிரமப்படுறீங்க? சிவம் தான் உயிர், உயிர் தான் சிவம்னு சொல்லிட்டு போங்களேன். உயிரும் சிவமும் வேறன்னா எப்படினாலும் நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும். ரெண்டு பொருள்களை எப்படி பிரிக்க முடியாம இருக்கும்? அப்படி பிரிக்க முடியாம இருந்தா எப்படி ரெண்டு பொருள் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, பிரிக்க முடியாதபடி கடந்திருந்தாலும் பொருள் தன்மையில் வேறுபாடு உண்டு. இங்கு வேறாதல் என்றால் அன்பர்களே மிக மிக முக்கியமான விஷயம். சிவம் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறாகவும் இருக்கிறான் சொல்லுவோம், அப்போ கொஞ்சம் தள்ளியும் போயிட்டான் போல. ஒன்றாக கலந்திருந்தவன் பிரிஞ்சு போயிட்டான் போலன்னு நினைச்சிடக்கூடாது. ஒன்றாக கலந்திருக்கும் கலப்புல ஒருபோதும் பிரிவில்லை. அப்புறம் என்ன அர்த்தத்துல வேறாதல் சொல்றீங்க அப்படின்னா, பொருள் தன்மையினால் வேறாக இருக்கிறான் அவ்வளவுதான். அந்த கலப்புல நீக்கம் இல்ல, பொருள் தன்மையினால். அதுக்கு தான் அற்புதமான ஓமை சொன்னார். என்ன மாதிரி உள்ளவங்கள்லாம் சிரமப்படாம சொல்லணுங்கிறதுக்காக அற்புதமா ஓமை சொன்னார் உமாதிசிவம். என்னன்னா, கண்ணும் அறுக்கணும் போல, கண்ணும் அறுக்கணும் போல. அறுக்கண்ணா சூரியன். எதுக்காக சொன்னார் கண்ணையும் சூரியனையும்? எதுக்காக சிவமும் உயிரும் ஒன்றுதான் ஒன்றுதான் அபேதவாதிகள் சொல்றாங்க? உயிரும் சித்து பொருள், சிவமும் சித்து பொருள், அப்புறம் ஏன் ரெண்டு சித்து பொருள் சொல்லணும்? ரெண்டும் ஒன்றுதான் சொல்லிட்டு போங்க என்று சொல்கிறார்கள். அப்ப அதுக்காக தான் கண்ணும் கதிரவனும் காட்டினார். கண்ணும் ஒளியுடைய பொருள், கதிரவனும் ஒளியுடைய பொருள். அந்த கதிரவன் தன்னுடைய ஒளியினாலே கண்ணோடு இரண்டரை கலந்திருக்கின்றான். கதிரவன் தன்னுடைய ஒளிக்கதிர்கள் மூலமாக நம் கண்ணோடு இரண்டரை கலந்திருக்கின்றான். கலந்திருந்தாலும் அந்த கண்ணுக்கும் கதிரவனுக்கும் பொருள் தன்மையா

வேண்டான், அவன் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிவதில்லை. ஆக அவன் கடந்தேதான் இருக்கிறான். கடந்திருந்தானோ அந்த சிவ பரம்பொருளுக்கும் நமக்கும் பொருள் தன்மையில வேறுபாடு உண்டு. கதிரவன் ஒளியும் கண் ஒளியும் கலந்தே இருந்தாலும் கதிரவன் காட்டும் பொருள், இந்த கண்ணு அவன் காட்டினாதான் காணும் பொருள். அத மாதிரி சிவமும் உயிரும் கலந்திருந்தாலும் சிவம் உணர்த்தும் பொருள், உயிர் அவன் உணர்த்தினால் மட்டுமே உணரும் பொருள். இது பொருள் தன்மையில் உள்ள வேறுபாடு. ஆகவே கலந்திருந்தாலும் பொருள் தன்மையினால் வேறுபாடு உண்டு. கண்ணும் கதிரவனும் போல, உடலும் உயிரும் போல பிரிப்பின்றி ஒன்றாக கலந்திருந்தாலும் பொருள் தன்மையினால் உணர்த்தும் பொருள், உணரும் பொருள் என்ற பொருள் தன்மையினால் வேறுபாடு உண்டு கண்ணும் கதிரவனும் போல. அப்படி இருக்கின்ற இந்த சிவம் உயிர்களை வினைப்போகங்களை நுகரும் வண்ணம் செலுத்துகிறது. செலுத்துதல் வந்து உடனிருந்து ஒருத்தர் செலுத்துற மாதிரி செலுத்துது. ஒன்றாக கலந்திருந்தே உடனாக இருக்கின்ற முறையிலே செலுத்துகின்றது. அந்த செலுத்துவதனாலே அவன் உடனாக இருக்கிறான்னு சொல்றோம். ஆகவே செலுத்தும் தன்மையில உடனாக இருக்கிறான். இதுக்கு எப்படி அற்புதமான ஓமை! என்ன சுவாமி, உலகத்தை படைத்தவர் சுவாமி, சைவ சித்தாந்தம் அவர் சொன்ன உண்மை, உலகமும் அவர் படைச்சதுதான். அதனால சைவ சித்தாந்த கருத்துக்களை அறிந்து கொள்ள உலகத்திலிருந்து இப்படி அற்புதமா ஓமைகள் கிடைப்பதில் வியப்பதற்கு ஒன்றும் இல்லை. உலகை படைத்த கர்த்தாவும் அவன் தான், சைவ சித்தாந்தம் சொன்ன ஆசிரியரும் பெருமான் தான், ரெண்டுமே பெருமான் தான். அதனால அருமையா சொல்றாரு என்னன்னா, உயிரின் அறிவு கண்ணுடைய எப்படி செலுத்துது இல்லையா, செலுத்தி ஒரு பொருளை தேடும் போது இல்லையா, அது அது அங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம்னா கண்ணுடைய அந்த பொருளை நோக்கி நம்ம அறிவு செலுத்த வேண்டும் இல்லையா. பஸ் ஸ்டாப்ல நின்று இருக்கோம், பஸ் வருதுன்னா இது என்ன பஸ் பாருன்னு சொல்லி கண்ணை செலுத்தணும். செலுத்தலைன்னா அந்த பஸ்ஸை விட்டுட்டு எங்க அந்த பஸ் வந்துதான் பக்கத்துல உள்ளவங்க கேட்டுட்டு இருப்போம், அவங்க இப்ப தானே போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் அப்படின்னா, கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இருந்தா மட்டும் நம்ம பாத்திர முடியாது. கண் ஒழிய என்ன செய்யணும், உயிரின் அறிவு செலுத்த வேண்டும். உயிரின் அறிவு அதைத்தான் என்ன சொன்னார் என்றால், அறிவு என்று சொன்னார். அறிவுன்னு சொன்னது உயிரின் அறிவு. கண்ணொழிய ஒளியினார், அறிவு ஒளியினா உயிரின் அறிவு கண்ணொழியை செலுத்துவது போல சிவபெருமான் உயிர்களை செலுத்துகின்றான். செலுத்தும் தன்மையால் உடனாக இருக்கிறான். ஆகவே ஒன்றாதலும் இருக்கிறது, வேறாதலும் இருக்கின்றது, உடனாதலும் இருக்கின்றது. அதனாலதான் உபரிடங்கள் மூன்று சம்பந்தங்களையுமே சொன்ன கூறின. சிவத்துக்கும் உயிருக்கும் மூன்று தொடர்புகள் ஏன் உபரிடங்கள் கூறின? கலப்பினால் இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான், பொருள் தன்மையால் வேறாக இருக்கிறான், செலுத்தும் தன்மையால் உடனாக இருக்கின்றான். ஆகையால் அன்பர்களே, நாம இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாக இருக்கிறான்னு மட்டும் அப்படி சொல்லாமல், கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கின்றான் என்று சொன்னால் அது நமக்கும் கேட்பவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு தெளிவாக இருக்கும் என்பது அடியனுடைய பணிவான கருத்து. ஆகவே அறிவொளி போல் உடனாக இருந்து இதுதான் பிரிக்க முடியாத சம்பந்தம். பிரிவரும் அத்துவிதம், பிரிக்க இயலாத அத்துவித சம்பந்தம். துவிதம் என்றால் இரண்டு, அத்துவிதம் என்றால் இரண்டு அல்ல என்று பொருள். இந்த அண்மை பொருள் வடமொழிக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பான பொருள். தமிழ்லையும் அண்மை இருக்கிறது, அது வேறு. வடமொழியிலே உள்ள அண்மை இந்த இதை ஏன் தனிச்சிறப்பான பொருள்னு சொன்னேன்னா, ஒரு வகையில அப்படி இருந்தும் இன்னொரு வகையில அப்படி இல்லை என்கின்ற பொருள். கேட்டீங்களா, அந்த அனசுவம்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அசுவம் என்றால் குதிரை, அனசுவம் என்றால் குதிரை அல்லாதது என்று பொருள்படும். குதிரை அல்லாதது, குதிரை அல்லாததுன்னா இப்ப மாடும் தான் குதிரை அல்லாததுதான், குரங்கையும் குதிரை அல்லாததுன்னு சொல்லலாம், ஒரு மரத்தையும் கூட குதிரை அல்லாததுன்னு சொல்லலாம். குதிரை அல்லாத எந்த பொருளையுமே குதிரை அல்லாததுன்னு சொல்லலாமே இல்லையா. அனசுவம்னா குதிரை அல்லாததுன்னா பொருள். அப்ப எல்லா பொருளையும் அனசுவம் குதிரை அல்லாததுன்னு சொல்லலாமே அப்படின்னா, அப்படி சொல்ல முடியாது. அனசுவம்ங்கிற பெயரை எதற்கு மட்டும் வைத்துள்ளார்கள் என்றால், கழுதைக்கு மட்டும் வைத்துள்ளார்கள், மற்ற பொருள்களுக்கு அனசுவம்ங்கிற பெயர் கிடையாது. ஏன் குதிரை அல்லாததுன்னு கழுதையை பார்த்து மட்டும் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது இந்த கழுதை இருக்கிறதே அது சில வகைகளில் அது குதிரையை ஒத்தும் உள்ளது இல்லையா, குதிரையோடு சில வழிமுறைகளில் அது ஒத்தும் உள்ளது, ஆனாலும் பல வழிமுறைகளில் அது வேறுபட்டு விளங்குகிறது. ஆகவே குதிரையோடு ஒரு உடை ஒத்தும் ஒவ்வாமல் விளங்குவது. அதனால குதிரை அல்லாதது, குதிரையோடு எந்த ஒற்றுமையும் இல்லாத மற்ற பொருள்கள் எல்லாம் குதிரை அல்லாதது அனசுன்னு சொல்றது இல்ல. குதிரையோடு ஓரளவு ஒத்து காணப்பட்டு குதிரை அல்லாததாக விளங்குகின்ற ஒரு பொருளைத்தான் அனசுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அத்வைதம் என்றால் அந்த சொல் பொருளை மட்டும் பார்ப்போம். துவிதம்னா இரண்டு, அத்வைதம்னா இரண்டு அல்ல என்று சொன்னார். ஒரு வகையால் இரண்டாக இருந்தும் இன்னொரு வகையால் இரண்டாக இல்லாதது என்றுதான் அதற்கு பொருள் பண்ண வேண்டும். அதான் அண்மை பொருள்.
இதை சாதிருசி

0: என்று சொல்வார்கள். வடமொழியில இந்த அண்மை பொருளை சாது ருசியம், சா போட்டு தீ போட்டு சாதியே எழுதணும் இல்லையா, சாதியே எழுதணும். அப்பதான் ருசி, சாப்பாடு ருசின்னு சொல்றோம், அந்த ருசி இதுக்கு இங்க அர்த்தம் இல்ல, சொல்றேன். சாதி ருசியம் என்று எழுதுவார்கள், சாதி ருசியம், சாதி ருசிய பொருள் என்று சொல்வார்கள். அதான் அண்மை பொருள். ஒரு வகையில் குதிரை போல இருந்தும் குதிரை அல்லாதது, அது மாதிரி இறைவனும் உயிரும் ஒரு வகையால் இரண்டாக இருந்தும் இன்னொரு வகையால் இரண்டாக இல்லை. எப்படின்னா இரண்ட ஒரு வகையால் இரண்டா இருந்தா பொருளால இரண்டுதான், இறைவனும் உயிரும் பொருளால இரண்டுதான். அது தானே உணரும் பொருள், இது உணர்த்தினாதான் உணரும் பொருள். அது அனுபவம் இல்லாத பொருள், இது அனுபவம் வேண்டும் பொருள். அது பேரறிவு, இது சிற்றறிவு. இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கு பொருள் தன்மையில. அதனால ரெண்டும் பொருள் தன்மையால வேறு பொருள் தான். பொருள் தன்மையால் இரண்டாக இருந்தும் கலப்பினால் இரண்டாக இல்லை, கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய தெளிந்த பொருள். சாதிருசிய பொருள் அதுதான், அந்த சிறப்பான அர்த்தம் சைவ சித்தாந்தத்தில் தான் இருக்கு. அதனாலதான் இது வேற எந்த அடைமொழியும் தேவையின்றி சுத்தமான அத்துவித பொருளாக விளங்குவது, சுத்தாத்துவிதம் சொல்லப்படுகின்றது. ஆகவே அறிவொழி போல் பெரிவரும் அத்துவிதமாகும், பிரிக்க முடியாத ஒற்றுமை உடைய அத்துவிதம், அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவு. வேதாந்தம்னா உபநிடதம், உபநிடதத்துக்கு இதுதான் தெளிவா இருக்கு, உபநிடத தெளிவை இதுதான் தருது. ஒவ்வொருத்தர் பாருங்க, ஒன்றாதல மட்டும் புடிச்சுக்கிட்டாங்க, தங்கமும் நகையும்னு பொருந்தாத ஓமை சொல்லிட்டாங்க, வேறாதல மட்டும் சிலர் புடிச்சுக்கிட்டாங்க, உடனாதல மட்டும் சிலர் புடிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் உபநிடதத்தின் தெளிவு காண முடியல. மூன்று தொடர்புகளையுமே தழுவிக்கொண்டு ஒன்றுக்கொன்றும் முரண்படாத வகையில், இந்த மூன்று தொடர்புகளும் ஒன்றோடொன்று இயைந்திருக்கின்ற வகையிலே அருமையான உதாரணங்களை காட்டி அந்த வேதாந்தமாகிய உபநிடதத்தின் தெளிபொருளாக விளங்குவது இந்த சைவ சித்தாந்தம் அல்லவா. அதனால் அல்லவா நம்முடைய குமரகுரு சுவாமிகள் ஒரு வேதாந்தம் என்று உச்சியில் வெளுத்த ஆராயின்ப அருங்கனி பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது என்று போற்றி பாடியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்துல நம்முடைய மாபாடி ஆசிரியர் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருமையான உபதேசம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார்கள். என்னவென்றால், ஏகான்மவாத கொள்கைக்கும் வேதாந்தம் என்ற பெயர் உண்டு. இங்கே வேதாந்தம் என்று சொன்னது ஏகான்மவாதத்தை அல்ல, உபநிடதங்களை என்று நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். வேத அந்தம், வேதாந்தம், வேத அந்தம் ரெண்டும் சேர்ந்த வேதாந்தம். இது வடமொழி புணர்ச்சி, வேத கூட்டல் அந்தம் வேதாந்தம். அது நெடிதாகுது, தான் ஆகுது, அதை தீர்க்க சந்தி என்று வடமொழியிலே அந்த புணர்ச்சியை சொல்வார்கள். ஆகவே வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம். ஆகவே உண்மையான வேதாந்த பொருள் சைவ சித்தாந்தம் தான். அதனால சைவ சித்தாந்தியை மிக்க வேதாந்தி என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார். சைவ சித்தாந்தி தான் அந்த வேதாந்தங்களை பல பல சமயத்தவரும் வேதாந்தமாக உபநிடதங்களை ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதுல தெளிவா சொன்னவர்கள் சைவ சித்தாந்திகள் தான். அதனால சைவ சித்தாந்த ஆசிரியராக இருப்பவரை மிக்க வேதாந்தி, மிகு சைவத்துறைன்னு சேக்ரா பெருமான் சொன்னதை நமக்கு நினைவூட்டுகின்றது. ஒரு சர்ச்சீடன், ஒரு பக்குவமான சீடன், சர்ச்சீடன் என்பவன் யார் என்று சொன்னால், மிக்க வேதாந்தியாக இருக்கக்கூடிய அந்த சைவ சித்தாந்த ஆச்சாரியனுடைய திருவடியை பணிபவன் தான் சைவ சித்தாந்தி, சர்ச்சீடன் என்று சொல்கின்றான். இந்த வேதாந்தத்தின் தெளிவாக சைவ சித்தாந்தம் இருப்பதை திருமூல சொல்வது பாருங்க. வேதாந்தம் என்பது என்ன? உலகப்பற்றை விடுவதற்கு உபதேசிக்கும் மார்க்கம் இல்லைங்களா. ஆகவே வாழ்க்கையை புலன் வழியில் இருந்து மாற்றி சித்தாந்த நெறியை பின்பற்றி, சைவ சித்தாந்த நெறியை பின்பற்றி உலக வேட்கையை விடுபவன் இருக்கின்றானே, அவன்தான் மிக்க வேதாந்தி, வேதாந்திகளிலே மிக்க வேதாந்தி. அந்த மிக்க வேதாந்தியாக இருக்கின்ற சைவ சித்தாந்த ஆச்சாரியனுடைய திருவடியிலே யார் தலைமடிகின்றானோ அவன்தான் சர்ச்சியிடன் என்று திருமூல சொல்கின்றார். வேட்கை விடும் நெறி வேதாந்தம் ஆதலால், வேட்கை விடும் நெறி வேதாந்தம் ஆதலால், வாழ்க்கை புலன்வழி மாற்றி, வாழ்க்கை புலன்வழி மாற்றி சித்தாந்தத்து வேட்கை விடும் மிக்க வேதாந்தி பாதமே. சைவ சித்தாந்த நெறி வழி நடந்து உலகப்பற்ற யார் விடுகிறானோ அவனுக்கு திருமூலர் ஒரு பெயர் வைக்கிறார், மிக்க வேதாந்தி, தலை சிறந்த வேதாந்தின்னு பெயர் வைக்கிறார். சைவ சித்தாந்த சும்மா உலகப்பற்றை விட்டான் இல்ல, சைவ சித்தாந்த நெறிப்படி நடந்து மற்ற பற்றனுக்கு இன்றி நின் திருப்பாதமையே மனம் பாவித்தேன், சிவபெருமான் திருவடியிலேயே பற்று வைத்து அந்த பற்றுக்கு இடையூறு வந்துடக்கூடாதேங்கிறதுக்காக மற்ற பற்றுகளை விட்டவர் இருக்கின்றார்களே, அவர்தான் மிக்க வேதாந்தி. வேக்கை விடும் மிக்க வேதாந்த மிக்க வேதாந்தியினுடைய திருவடியை சரணடைபவன் தான் சச்சியிடன் என்று சொல்கின்றார். வேக்கை விடும் மிக்க வேதாந்தி பாதமே தாழ்க்கும் தலையினோன் சச்சியிடனாமே என்று இந்த வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தத்தை எத்துணை அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் நான் தெரிந்து இந்த பாடல் அரிய கருத்து வளம் கொண்ட செறிவான பாடல் ஆகவே இது விரிவாக பார்க்க நேர்ந்தது. இந்த பாடல் தான் நமக்கு சைவ சித்தாந்தத்தின் பெருமையை உணர்த்தி அதை மேன்மேலும் நன்றாக கற்க வேண்டும் என்ற ஊக்கத்தை அருளும். ஆக இந்த பாடலை சிந்தித்திருக்கின்றோம். ஆக இப்பொழுது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இப்போதைக்கு நிறைவு செய்கின்றேன்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டார். எந்த குரு நூல் செய்தாரோ அந்த குருவால் தான் மயக்கத்தை தெளிவிக்க முடியும். ஆகையினாலே தான் சனகாதி முனிவர்கள் பெருமானையே தனக்கு உண்மை உணர்த்துதல் வேண்டும் விண்ணப்பித்தார்கள். கண்ணூர் கருக்கராகிய இரு முனிவர்களும் பெருமானையே உண்மை உணர்த்த வேண்டும் உணர்ந்தார்கள். இதே போல தனக்கு ஞானோபதேசம் செய்கின்ற குருவே தன் மனதிலே ஏற்படுகின்ற ஐயங்களை தீர்த்து தன்னை அறிவு விளக்கம் பெறும்படியாக செய்வார் என்பது குறிப்பு பொருளாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த திருப்பாடலிலே அந்த மறைபொருளை உரைத்து ஒளிசே நெறியளித்தோம். சனகாதி முனிவர்களுக்கு ஒளிசேர் நெறி அளித்ததைப் போல ஆன்மாக்களுக்கு ஒளிசேர் நெறி அளிப்பவன் குருமூர்த்திகளே எனக்கும் கமல ஞானப்பிரகாசம் செய்தார் என்ற ஒரு குறிப்பு பொருளாக வைத்து இதை அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஞான நெறிக்கு செலுத்துபவன் குருவே என குறிப்பிடப்படுகிறது. இரண்டாவது, இந்த திருப்பாடலிலே ஒரு சொல் வேதம் ஓதுகின்ற அந்தணர்களும் வேத பொருளினை கூற, வேதம் பயில்கின்ற அந்தன சிறார்கள், அந்தன சிறார்கள் வேதம் பயில்கின்ற அந்தனர் சிறார்க்கு கிடை என்று நம்முடைய நூல்களிலே சொல்லும். அந்தன கிடை சிறார் கிடை என்று வரும். அவர்கள் வேத பொருளினை சொல்ல சொல்ல அதை கேட்டு நம்முடைய அந்த திருவிழிமலையிலே இருக்கின்ற சோலையில் இருக்கின்ற கிளிகளும் அந்த வேதத்தையும் பொருளையும் சொல்லுகிறது. இது எதனுடைய பொருள்? கிளி என்பது சொன்னதை சொல்வது. இதே போல ஒரு குருமூர்த்தி என சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால், தன்னுடைய ஞான குரு எதை உபதேசித்தாரோ அதைத்தான் தன்னுடைய மாணாக்கர்களுக்கும் அப்படியே உபதேசிப்பார். இதுதான் உபதேச பரம்பரை என்று அங்கே சொல்லப்படும். எனவே உபதேச பரம்பரை என்பதை அங்கே கிளி என்கின்றதை ஒரு குறிப்பு பொருளாக வைத்து அங்கே சொல்லப்படும். எனவே இந்த திருப்பாடலினுடைய அண்மையான ஒரு உட்கருத்து, குருவாய் வந்து உயிர்களுக்கு ஒளிசேர் நெறி அளிப்பவன் என்பதை இங்கே குறிப்பாக வைத்து குருவினது பெருமை இங்கே சூஷகமாக வைத்து சொல்லப்பட்டது. இதிலே நம்முடைய இந்த நூலே அடுத்தார்கள் எடுத்துக்கொண்டால், தான் பேச வருவது மேலான அந்த சிவபோகத்தை பற்றிய அனுபவ உண்மை. இந்த நூலை கற்பதற்கு ஒரு பக்குவத்தன்மை வேண்டும். ஆகையினாலே தீவிரதர உணர்வு உடையாருக்கு முத்திக்காமிகளுக்கு சொல்ல புகுவதை சூஷகமாக இங்கே உணர்த்துகிறார். அதைத்தான் ஒளிசேர் நெறி. ஒளிசேர் நெறிக்கை எவர் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஞான நூல் ஓதப்படுகிறது என்பதை குறிப்பாக கூறிவிட்டார். எனவே தான் சிவபோகம் அருந்துவதற்கு காரணமாக இருந்த அந்த குருவுக்கு வாழ்த்து சொல்ல தொடங்குகின்றார் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிகர் பரமாச்சாரிய சுவாமிகள். எப்பொழுதுமே ஒரு நூல் என்று ஒன்று தொடங்குகின்ற பொழுது அங்கே வாழ்த்து என்று வைத்தல் வேண்டும், காப்பு என்று வைத்தல் வேண்டும். இங்கே அங்கே குருவே சிவம் என கூறின நந்தி என்ற வாக்கின்படி தன்னுடைய குருவை சிவமாகவே கொண்டு தனக்கு எல்லாம் அளிப்பவன் என்று இங்கே அருமையாக ஒரு ஆசிரியர் வாழ்த்தை முதலாவதாக வைத்து காட்டுகிறார். அருமையான இந்த வாழ்த்து, சித்தி தருநாதன் தென்கமலை வாழாதன் பத்து தரு

0: குருநாதன் குருவினை பற்றி தேன் சொட்டுகின்ற தித்திப்பான அந்த தமிழிலே அருமையான ஒரு புகழ் மாலை சாத்துகிறார். அருமையான புகழ் மாலை. அழகிய திருவாரூரை தமக்கு இடமாக கொண்டிருப்பவரும் எல்லாரிலும் மேம்பட்ட தலைவனாயிரவரும் நமக்கு குருநாதரும் ஆகிய ஞான பிரகாசர் என்னும் அருளாசிரியர் எமக்கு எல்லோருக்கும் சித்தியும் பக்தியும் உண்மை ஞானமும் முத்தியுமாகிய பயன்களை எல்லாம் அருளவல்ல முதல்வராவார் என்பது கருத்து. அருமையான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அருளாசிரியனது புகழ் இங்கே உச்சமாக வைத்து போற்றப்படுகிறது. அந்த குருமூர்த்தியினுடைய பெருமையினை அழகாக விளக்குகின்றார். குருமூர்த்தியினுடைய திருக்கண் நோக்கம் பட்டாலும் கை தீண்டினாலும் அப்பெருமானது திருவாக்கை கேட்டாலுமே நமக்கு மேலான ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலன்கள் தான் எவை என்பதை அழகாக மேலே குறிப்பிட்டு காட்டினார். குருவினது திருக்கண் நோக்கமும் குருவினது திருக்கை அந்த தீண்டுதலும் திருவாய்மொழியும் பலன் கொடுக்கும் என்பதற்கு பெரிய புராணம் தான் சான்று. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய திருக்கண் பட்ட மாத்திரமே கூன்பாண்டியனுக்கு நல் உணர்வு பிறந்தது. திருநீரை கொண்டு கூன்பாண்டியனது மேனியினை தீண்டிய பொழுது அங்கே அருமையாக நோய் தீர்ந்து ஒரு நல்ல பலனை பெற்றார். ஞானசம்பந்தரது திரு வாக்கினை கேட்டு அழகாக அந்த வாக்கினை வாழ்கின்றனர் என்று சொல்லக்கூடிய வாக்கினையெல்லாம் கேட்டு அவர் உடம்பில் இல்ல கூண் மட்டும் அல்லாது உயிரில் இருக்கின்ற கூணே நிமிர்ந்தது என்று சேகரார் பெருமான் சொல்லி காட்டுவார். எனவே இந்த ஞானாசிரியன்மார் எப்படியெல்லாம் நமக்கு உதவுகிறார் என்பதைத்தான் அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இதையெல்லாம் தருகிறாராம் கமலை ஞானப்பிரகாசர் எல்லோரிலும் மேம்பட்டவன். அதற்கு காரணம் தருகிறார் சித்தி தருவான், சித்தி தரு நாதன். நாதன் என்பது தலைவன், மேலானவன். சித்தி என்பது அறிவு என்ற ஒரு பொருள் உண்டு. அட்டமா சித்தி என்று ஒன்று இருக்கின்றது. எப்பொழுதுமே இறைவனானவன் ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அட்டமா சித்தியை பதிய வைப்பார். இயக்கிமார் 64 எண்குணம் செய்த ஈசனே என்று அங்கே குறிப்பிட்டு காட்டுவார் திருக்கடுக்குன்ற பதிகத்திலே மணிவாசகம் பிறந்தவை. ஆனால் அந்த ஞானிகள் தனக்கு கிடைத்திருக்கின்ற அட்டமா சித்தியை எப்பொழுதுமே பயன்படுத்த மாட்டார்கள். ஏனெனில் சித்தி என சொல்லக்கூடியது அது முத்தி பேருக்கு தடையாய் உள்ளது. ஆகையினாலே தான் அது எந்த இடத்திலே இறைவன் உணர்த்த அந்த இடத்தில் தான் அவர்கள் அந்த சித்தியை பயன்படுத்துவார்கள். எனவே சித்தி என்றால் அறிவிலே எல்லாமே சித்திக்கும்படி பதியும்படியாக குரு செய்பவர். சித்தித்தல் அறிவு, அங்கே பதியும்படியே செய்தல் என்ற பொருளும் உண்டு, அட்டமா சித்தி என்ற பொருளும் உண்டு. அடுத்து சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பத்தி தருநாதன். பத்தி என்பது இந்த உலகியலில் மாயையிலே போகின்ற இந்த மனதை மடைமாற்று செய்து சிவத்திடம் மனதை பதிய வைத்தல், சிவத்திடம் மனதை பதிய வைத்தல். ஆகையினாலே தான் பத்தி தருநாதன். பரநாதன், பர என்ற சொல்லுக்கு மேலான பரஞானம், பரமுத்தி, பரசிவன். எனவே இவன் தான் மேலான தலைவன். முத்தி பெருநாதன், முத்தியையும் தருபவன். அழகாக இங்கு சொல்லி காட்டுகிறார். இந்த முத்தி தரு ஞானம் என சொல்லுகின்ற பொழுது ஞானாசிரியன்மார்களே முத்தி தருகின்ற வல்லமை உடையவர்கள். அது இறைவனது அருளினை துணையாக கொண்டு அவர்கள் அருளை தருவது, அவர்கள் முத்தி ஒரு ஆன்மாக்கு கொடுக்கின்ற ஒரு தகுதி உடையவர்கள். பெற்றான் சாம்பான், அவருக்கு முத்திக்கு செலுத்தினார் நம்முடைய குற்றமுடுமா அது சிவாச்சாரிய சுவாமிகள். ஒரு முள்ளிச்செடியையும் முக்தி அடையும்படியாக செய்தார் உமாவதி சிவாச்சாரியார் சுவாமிகள். ஆகையினாலே நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் உயிர்களை முத்திக்கு செலுத்துகின்ற ஒரு ஆற்றலை பெற்றவர்கள் சிவனது அருளின் துணையினாலே. அடுத்து சொல்லுகின்றான் உண்மை தருநாதன். உண்மை தரு ஞானம் என்றால் உண்மையான ஞானம், அதாவது சாதாரணமாக இருக்கின்ற ஒருவனை ஞானத்தன்மையை அடைய செய்வது. இது இறைவனது செயல். ஞான சம்பந்தனை அங்கே பால் ஞானப்பால் கொடுத்து ஞான சம்பந்தன் ஆக்கியதாக அந்த புராணம் சொல்லப்படுகிறது. இதுபோல தன்னுடைய உபதேசத்தினாலே அங்கே ஞானத்தை அந்த ஆன்மாவின் அறிவிலே கொளுத்துவார். ஆகையினாலே உண்மை ஞானத்தை தரவல்லவர் குரு என்று இங்கே அழகாக இங்கே சொல்லப்படுகிறது. குரு ஒருவர் தான் நமக்கு உண்மை பொருளை உணர்த்தி அந்த மெய்ஞானத்தை கொடுப்பவர். ஒரு சம்பவத்தை சொல்வது உண்டு. திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஞான நூல்களை அவர்கள் மேற்கொண்டு படிக்கின்ற பொழுது சில இடங்களிலே பொருள் தெரிவதற்கு சில ஐயங்கள் மயக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அந்த இடத்திலே கண்ணை மூடிக்கொண்டு மாதவ சிவஞான சுவாமிகளுடைய பிரதம சீடராகிய கச்சியப்ப முனிவரை தியானம் செய்வாராம். கச்சியப்ப முனிவரை தியானம் செய்ததும் அங்கே திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரமில்லை அவர்களுக்கு எந்த சொல்லிலே பொருள் மயக்கம் ஏற்பட்டதோ அதனுடைய உண்மையை உள்ளிருந்து உணர்த்தியதே அவர் அனுபவத்திலே இருந்ததாக சொல்லுவார். ஆகையினாலே குருமூர்த்தி ஒருவர் தான் உள்ளிருந்து அந்த உண்மையை உணர்த்துவார். அதைத்தான் நீங்க அழகாக உண்மை ஞானம் தருநாதன் நம் குருநாதன். ஆகையினாலே நம்முடைய கமலை ஞான பிரகாச சுவாமிகளை நம் குருநாதன். ஏனெனில் எப்பொழுதுமே குருவோடு நம்ம இணைத்து கொண்டே இருத்தல் வேண்டும். அங்கே பிரிவினை அறியாது நிழல் அது போல, ஒருவன் உடம்பை விட்டு நிழல் பிரியாது இருப்பதைப் போல அவரை நாம் அருகிலேயே இருக்கின்ற அந்த உறவினை நாம் கொள்ளுதல் வேண்டும் என்பது இந்த திருப்பாடலிலே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் முத்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன். ஆகையினாலே நம்முடைய குருநாதனானவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஞானமே வடிவமாயிருக்கின்ற காரணத்தினாலே தான் தன்னை அண்டி வந்தவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கின்றார். எனவே தன்னுடைய குருவினை ஞான சுரூபியாக வைத்து ஞானமே வடிவமாக இருக்கின்ற அந்த சிவமாகவே வைத்து நம்முடைய நூல்கள் போட்டுகின்ற ஒரு மரபு உண்டு. இது எந்த இடத்திலே வைத்து பார்க்கும் என சொன்னால், நம்முடைய குமரகுருபுரர் சுவாமிகள் தன்னுடைய குருமூர்த்தியாகிய பாசனாமணி தேசிகரை அழகாக போட்டு நினைக்கிறார். அப்பொழுது பண்டார மும்மணி கோவிலே தன்னுடைய குருவை எப்படி சொல்லுகின்றார், இவர் எல்லாம் வல்லவர், ஞானசம்பந்தரானவர், திருநோக்கத்தாலும் ஸ்பரிசத்தாலும் உபதேசத்தாலும் அங்கே பயனை கொடுப்பதைப் போல இவர் கொடுக்க வல்லவர் என்பதை குறிப்பு பொருளாக வைத்து தன்னுடைய குருமூர்த்தியாகிய நம்முடைய மாசிராமணி தேசிகரை யார் என்று சொல்லுகிறார். இந்த மாசிராமணி தேசிகரானவர் யார் என்றால், ஞான சுரூபியாயிருக்கின்ற திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரே முதுமை கோலம் கொண்டு வந்திருக்கிறார் அப்படிம்பார். பண்டார மும்மணி கோவிலே குமரகுருசாமி குறிப்பிடுகிறார், ஆசர விளங்கு மாசிலாமணி அமன் மாசருத்த கவுனியர் பெருந்தகை பிள்ளமை விடுத்து தள்ளமை பருவத்து உள்ளதன் படிவம் உணர்த்துவே. எனவே தன்னுடைய ஞானாசிரியன்மார்களை ஞானத்தின் வடிவமாக வைத்து அங்கே போற்றுவார்கள். எனவே இந்த சித்தித்தருதல் பக்தித்தருதல் முத்தித்தருதல் ஞானம் உணர்த்துதெல்லாம் சிவச்செயல். அதையெல்லாம் குருவாகவே வந்து நமக்கு செய்தருள்கிறார் என்பதை சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த திருப்பாடலிலே குருவே சிவம் என கூறின நந்தி என்பதற்கு இங்கே அருமையான அந்த நிகழ்வுகளை பயன்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார். அடுத்தால் போன்று நம்முடைய குருநாதனுடைய பெயரினை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். கமலை வாழ் நாதன் என்று அழகாக ஞான பிரகாசன் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த நாமத்தை நாள்தோறும் ஓதி வழிபட உண்மை ஞானம் கிட்டி பரமுத்தி எய்தலாம் என்பதும் ஒரு இது. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்பது குருவினுடைய வாக்கும் அங்கே சொல்லப்பட்டு விட்டது. அடுத்து இறைவனானவன் இப்படி குருவாக வந்துதான் ஆன்மாக்களுக்கு அருள் புரிகிறான் என்பதற்கு தாய்மான சுவாமிகள் அழகாக சொல்லி காட்டுகிறார். குருவாகி மௌனியாய் மௌன கொள்கை உணர்த்தினை, அதனால் கருவுரு ஆவது எனக்கு இல்லை. எனவே இறைவனானவன் குருவாக வந்து ஞானத்தை உணர்த்துகின்ற காரணத்தினால் எனக்கு பிறப்பு இல்லை என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் இங்கே முத்தி பெருநாதன் என்று இதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். சிவபுராணத்திலே வருகிறதே பாசமா பற்றறுத்து பாரிக்கும் மாறியனை, அதுவும் இந்த திருப்பாளனுடைய ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே முதலிலே குருவினது வாழ்த்தாக அங்கே அந்த பெருமானுடைய பெருமையெல்லாம் அங்கே பேசப்பட்டு விட்டது. அடுத்து இரண்டாவது திருப்பாடல். இரண்டாவது திருப்பாடல் எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னால், இந்த குருவானது எப்பொழுது வெளிப்படுகிறார் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். இந்த ஆன்மாவினிடத்தே இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்தினிவாகம் எய்கின்ற பொழுது இதுவரைக்கும் அந்த உயிருக்கு உயிராய் உள்ளின்று உணர்த்திய சிவமானது இப்பொழுது அருளையே அல்லது ஞானத்தையே திருமேனியாக கொண்டு குருமூர்த்தியாக வந்து நமக்கு திருவடியை நிழலாக தந்து ஆட்கொள்வான் என்பது அடுத்த திருப்பாடலிலே வந்து அழகாக சொல்லப்படுகிறது. எனவே வீடு வீட்டிற்கு வாயிலாக இருப்பது ஞானம், அந்த ஞானத்தை தருவது குருமூர்த்தியே என்பதை இந்த இரண்டாவது பாடலின் கருத்தாக வைத்து அடுத்த திருப்பாடலிலே சிவோச்சாரத்திலே உணர்த்துகின்றார். அந்த குருவர்களுடைய அவசியம் அருவும் உருவும் அரு உருவும் அல்லா ஒருவன் உயிர்க்கு உயிராய் ஓங்கி திருவார் கமலைவரு ஞான பிரகாசன் என வந்தே அமலபதம் தந்து என ஆண்டான். தன்னுடைய குருமூர்த்தி வந்ததை அப்படியே சொல்லி காட்டுகிறார். மணிவாசக பெருந்தகை சொல்லுவார், நிலந்தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டினார். இந்த வந்தருளி என்பதற்கு பொருள் கைலையில் இருந்து நீங்கி என்னை நாடி வந்து என்று பொருள் வரும். அது எப்படி இருக்கிறனா, உயிரை பற்றி இருக்கிறது ஒரு நோய், அதற்கு மருந்து மலைமேல் இருக்கிறது. ஆனால் அந்த மருந்தானது மலையிலே இல்லாமல் இப்பொழுது என்னுடைய வீட்டின் தோட்டத்திலேயே வந்து அந்த மருந்து இருக்கிறது. தோட்டத்து மூலிகையாய் தோட்டத்து மருந்தாய் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி காட்டார். இதே போன்றுதான் நம்முடைய கமலை ஞான பிரகாசர் எப்படி தனக்கு அந்த தனக்கு உதவுகிறார் என்பதை இந்த திருப்பாடலே சொல்லி காட்டுகிறார். அருவமும் உருவமும் அரு உருவமும் என்னும் முக்கூற்றினில் ஒரு கூற்றினும் படாது தன்னை ஒப்பார் இன்மையினாய் தானேயாகிய அந்த முதல்வன் அந்த பெருமானானவர் முன் எல்லாம் என் உயிர்க்கு உயிரா என் உள் நின்று உணர்த்தி வந்து இப்பொழுது திருவாரூரின் கண் உள்ள ஞான பிரகாசம் என்னும் ஆசான் மூர்த்தியாக எழுந்தருளி வந்து ஞான உருவமாகிய தன்னுடைய திருவடிகளை எனக்கு நிழலாக தந்து ஆட்கொண்டு அருளினான் என்று அங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. எனவே இந்த ஆன்மாவானது பெத்த நிலையிலே இருக்கின்ற பொழுது உள்ளுக்கு உள்ளின்று உணர்த்தும். அந்த ஆன்மா பக்குவப்பட்டு சத்தினிபாதத்தன்மை எய்துகின்ற பொழுது அந்த உள்ளின்ற அந்த பெருமானவர் ஒரு மானுடைய சட்டை தாங்கி குருவாக வெளிப்பட்டு அருள் செய்கிறார். அதைத்தான் இந்த திருப்பாடல்களிலே ஞான பிரகாசன் என வந்தே ஆண்டான் என்று இங்கே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இது சிவபிரகாசத்திலே புணரும் இருள் மலபாகம் பொருந்திய அக்கால் அருளால் உள் நிலவு ஒளி அதனால் இருளகற்றி பாதம் உற்றிடும் நற்பசு வர்க்கம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த சத்தினிபாதம் எய்துகின்ற பொழுது உள்ளிருக்கின்ற சிவமே அருளை வடிவமாக கொண்டு வெளிப்பட்டு பாதத்தை தந்து அங்கே பேருபகாரம் செய்கிறார். அது எப்படி செய்கிறார், வந்தே தன்னை நாடி வந்தே. குருவினது திருப்பாதத்தை சொல்லுகின்ற பொழுது அமலபாதம் என்று சொல்லப்படுகிறார். அமலபாதம் என்பது மலம் நீங்கிய திருவடி, சுத்த திருவடி. உயிர்களெல்லாம் மலம் பந்தி இருக்கின்ற காரணத்தினாலே உயிர்களுக்கு சமலன்னு பேர். அந்த பற்றியிருந்த மல வலியினை கெடுப்பது அங்கே அமலன்னு பேர். ஆனால் இயல்பாகவே பாசங்களை நீக்கிய பெருமானுக்கு விமலன் என்ற நம்முடைய சைவ சித்தாந்தம் கூறும். ஆகையினாலே அமலபாதம், அந்த குருவானவர் மலம் நீக்குவதற்காக என்ன செய்கிறார், இரண்டு பாதத்தையும் என் மேல் வைத்தார் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இதிலே ஞான பிரகாஷன் என்ற பெயரோடு வந்தான். ஞான பிரகாஷன் என்கின்ற பெயர் என வந்தான் என சொல்லுகின்ற பொழுது அந்த மானுட சட்டைக்கு ஏற்ப ஒரு நாமத்தை வைத்துக்கொண்டு அவன் வந்திருக்கின்றான் என்று அழகாக சொல்லி காட்டப்படுகிறார். சொல்லி இந்த திருப்பாடலிலே உயிர்க்கு உயிராய் ஓங்கி, ஓங்கி என்றால் உயிர்க்கு உயிராய் நின்று உணர்த்திய அந்த சிவமே குருவாக வெளிப்பட்டிருக்கின்றார் என்பது இங்கே அழகாக சொல்லப்படும். எனவே இந்த இடத்தின் கண்ணே தன்னுடைய குருமூர்த்தியானவர் தனக்கு திருவடி தீட்சை செய்ததை அழகாக உணர்த்தி காட்டுகின்றார். இந்த திருவடி தீட்சை தான் மேலான ஒரு தீட்சை என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையினாலே அந்த திருவடி தீட்சையினை தனக்கு செய்ததை சொல்லி காட்டுகிறார். குருமூர்த்தியானவர் தன்னுடைய திருவடியை ஞானம் கிரியை என்று இரண்டுமாக அந்த இரண்டு திருவடிகளையும் அங்கே வைத்து சொல்லப்படும். அந்த ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு திருவடிகளையும் என்ன செய்கின்றான் நம்முடைய பெருமான், இந்த ஆன்மாவினது திருவடியிலே வைத்து இந்த ஆன்மாவின் தன்னிடம் இருக்கின்ற ஞானம் கிரியையே அங்கே பதியும்படியாக செய்து அந்த ஆன்மாவினிடத்தை ஞானம் கிரியை இரண்டையும் அங்கே கொடுத்தருள்கின்றார். எனவே ஞானம் கிரியைகள் அங்கே கிடைப்பதற்கு வகையாகத்தான் சென்னிமேல் அங்கே திருவடி சூட்டப்படுகிறது. இந்த திருவடியை சூட்டுதல் என சொல்லக்கூடியதனுடைய பொருள் என்ன என்பதை திருமூல தேவனாயினா திருமந்திரத்திலே சொல்லி காட்டுவார். வேறொரு விதத்திலே காலும் தலையும் அரியார் கலதிகள் கால் அந்த சக்தி அருள் என்பர் காரணம் பால் ஒன்று ஞானமே பண்பா தலை உயிர் கால் அந்த ஞானத்தை காட்ட வீரா வீடாகுமே. அந்த திருவடி என சொல்லக்கூடியது அருள். இந்த அருளை கொண்டு ஆன்மாவினுடைய தலையிலே வைக்க மேலான ஞானம் அங்கே வெளிப்படும். அந்த ஞானத்தையால் அந்த ஆன்மா சிவத்தை காணும் என்று அங்கே சொல்லப்பட்டு விட்டது. ஆகையினாலே தான் இந்த திருவடி சூட்டுவது என சொல்லக்கூடியது குருமூர்த்தி செய்கின்ற அந்த திருவடியை நம்முடைய ஞான நூல்கள் எல்லாம் சிறப்பித்து பேசும். எனவே இறைவனது அந்த இரண்டு திருவடிகள் என சொல்லக்கூடியது ஞானம் கிரியை என்ற காரணத்தினாலே தான் நம்முடைய மெய்கண்ட தேவன் ஆயனார் தன்னுடைய காப்பு செய்யுளிலே பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே அந்த இணைமலர் அந்த திருவடியை அங்கே சொல்லி காட்டுவார். ஈசன் எந்தை இணையடி நீளரே அந்த இரண்டு திருவடிகளையும் நாகக்கரசி சுவாமிகள் அதைத்தான் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினாலே இந்த ஆன்மாவினுடைய கிரியை ஞானத்தை அந்த குருமூர்த்தியானவர் தூண்டுகிறார் என சொல்லப்படுகிறது. ஆகையினாலே தான் இந்த தீட்சைகளிலே மேலானது திருவடி தீட்சை என்று அங்கே சொல்லப்பட்டு விட்டது. இந்த திருவடி தீட்சையைத்தான் மேலான ஒரு தீட்சை, அதற்கு மேலே ஒரு தீட்சை இல்லை என்று சொல்லும்படியான அளவுக்கு உயர்ந்த தீட்சை. அதைத்தான் ஞானாசிரியன்மார்கள் இறைவனிடம் வேண்டிக் கொண்டார்கள். நாவுக்கரசு சுவாமிகள் வேண்டினார், நீ நல்லூருக்கு வா என்று திருவடியை சூட்டினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எது தேவை என்பதை அறிந்து நம்முடைய பெருமான் திருவதியை வீரட்டானத்திலே வைத்து சித்தவடத்திலே வைத்து திருவடியை சூட்டினார். நம்முடைய மணிவாசக பெருந்தகைக்கு திருப்பெருந்துறையிலே திருவடியை சூட்டினார். அந்த பேரானந்த பெருவெள்ளத்திலே அங்கே வெளிப்பட்ட வாக்குதான் செண்டிப்பத்து. அந்த திருவடி வைத்ததனுடைய இன்பத்தை அப்படியே நமக்கு உணர்த்தி காட்டுவதுதான் அந்த செண்டிப்பத்து. ஆகையினாலே நம்முடைய உள்ளுக்குள் இருக்கின்ற நம்முடைய பெருமானானவர் உள்ளிருந்து உணர்த்திய அந்த பெருமான் இப்பொழுது குரு வடிவாக வெளிவந்து திருவடியை சூட்டி நமக்கு மேலான ஒரு ஞானத்தை காட்டுகின்றார் என்று அந்த குருவினது பெருமையை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்த அருமையான ஒரு திருப்பாடல், ஆரறிவார் நீதி வழி, ஆரறிவார் சித்திமுத்தி, ஆரறிவார் நற்றவங்கள் அன்பு அனைத்தும், பார் எவர்க்கும் கத்தன் கமலையில் வாழ் ஞான பிரகாசம் என்னும் மத்தன் என்போல் வந்திலனால். அருமையான ஒரு செய்தி. இந்த குருமூர்த்திகள் எல்லாம் இல்லாவிட்டால் இவைகளெல்லாம் கிட்டாது போய்விடுமே. அவர்கள்தானே ஆன்மாக்களுக்கு பயன்படும்படியாக கூட்டி வைக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் இல்லை என்றால் ஆரறிவார் நீதி வழி, யாவர்க்கும் தலைவராக இந்த நிலவு இந்த நில உலகில் திருவாரூரின் கண் எழுந்தருளியில் ஞானப்பிரகாசன் என்னும் அருக்குறவர் இப்படி மானுட உருக்கொண்டு வந்து அருள் செய்யவில்லை என்றால் அறநெறியாகிய உலகியல் ஒழுக்கமும் சிவநன்ம சிவயோக சிவஞானங்களாகிய மெய்நெறி ஒழுக்கமும் என்னும் சாதனங்களும் அவற்றின் பயனாகிய சித்தி முத்தி என்னும் பெயர்களும் என்ன என்பதனை இந்த ஆன்மாக்கள் எங்கனம் உணரும் என்பதை அழகாக சொல்லி காட்டார். அவைகளெல்லாம் உணர்த்துவது நம்முடைய குருமூர்த்திகள் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. அதாவது எதையெல்லாம் தருவார் என்பதை இரண்டாவது பாடலே கூறினார். ஆனால் அந்த குருவினது பெருமையினை கூற எதிர்முகமாக இப்ப சொல்லுகிறார், இதையெல்லாம் அவர் கொடுப்பார் என்னும் முன்பாட்டிலே சொல்லப்பட்டது. இப்பொழுது அவர் இல்லை என்றால் இதுவெல்லாம் உனக்கு கிடைக்குமோ என்று எதிர்மறையிலே கல்வியின் பெருமையினை கூற கல்லாமை என்று எதிர்மறையிலே பாண்புகள் ஒருவன் கூறுவதைப் போல இங்கு எதிர்மறையிலே இந்த செய்தியினை சொல்லி காட்டுகிறார். எப்படி? ஆரறிவார் நீதி வழி, ஆரறிவார் சித்திமுத்தி, ஆரறிவார் நற்றவங்கள் அன்பனைத்தும், பாரியவர்க்கும் கத்தன். இங்க கத்தன் என்பது கர்த்தா என்று சொல்லக்கூடிய சொல்லினது இது எல்லாருக்கும் மூலமானவர். சிவனது செய்திகள் அனைத்தும் ஞானாசிரியன்மார்கள் மேல் வைத்து அங்கே சொல்லப்படும். சிவனது செயல்கள் அனைத்தையும் சக்தியின் மேல் வைத்து அங்கே பேசப்படும். அந்த வகையிலே சிவமாகவே வைத்து அவர் அழகா சொல்லிய பாரவர்க்கும் கத்தன் கமலையில் வாழ் ஞான பிரகாசன் என்னும் அத்தன் என்போல் வந்திலனார். ஞான பிரகாசன் என்றும் அந்த பெருமான் வரவில்லை என்றால் இந்த ஆன்மாக்களுக்கு இவைகளெல்லாம் இல்லை, அதை உணர்த்துவது குருவே என்று சொல்லி காட்டுகிறார். இதே கருத்தைத்தான் நம்முடைய சம்பந்த சரணாலயர் என்பவர் சிவானந்த மாலையிலே நால்வர் பெருமக்களை பற்றி சொல்லுவார். நால்வர் பெருமக்கள் வந்ததால் என்னென்ன பயன் கிடைத்தது என்பார். ஆனால் சம்பந்த சரணாலயர் மட்டும் எதிர்மறையிலே பேசினார். இதே திருப்பாடலை போடும். சொற்கோவும் தோணிபுர தோண்டலும் எம் சுந்தரனும் சிற்கோல வாதவு தேசிகனும் முற்கோலி வந்திலரேல் நீரு எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்த பிரான் ஐந்தெழுத்து எங்கே. எனவே இந்த நால்வர் பெருமக்கள் வரவில்லை என்றால் இந்த திருநீற்று பெருவாழ்வு இந்த ஆன்மாக்களுக்கு கிட்டிவிடுமோ? மாமரையினுடைய நூலானது இந்த ஆன்மாக்களுக்கு கிடைத்து விடுமோ? ஐந்தெழுத்தின் தன்மை இந்த உயிர்களுக்கு புரிந்து விடுமோ என்று எதிர்மறையிலே அங்கே கேட்பதைப் போல இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே ஞானப்பிரகாசன் என்னும் மத்தன் என்போல் வந்திலனால், என்போல் வந்திலனால் என்றார். என்போல் என்பது என்னை போன்று மானுட சட்டை தாங்கி, என் போன்று மானுட சட்டை தாங்கி. எப்பொழுதுமே ஞானாசிரியன்மார்கள் மானுட சட்டை தாங்கி வருவர். இது சம்பந்த சரணாலயர் இன்னும் ஒரு தோத்திரத்திலே அழகா சொல்லி காட்டுகிறார். சீரணியும் நுதலின் விழி மழு மான் நாகம் திருந்தும் எரி பொருந்து விடம் தெரிந்திடாமல் தாரணி அன்பரை ஆள அவர்போல் வந்த சைவ சிகாமணி. அவர்போல் மானுட சட்டை போல அங்கே தாங்கி வருவார் என்று இங்கே அழகாக சொல்லப்பட்டது. எனவே நம்முடைய நம்முடைய குருஞான சம்பந்த மூர்த்தினாலும் கமலை ஞானப்பிரகாசம் மட்டும் வரவில்லை என்றார். இவைகளெல்லாம் ஆன்மாக்களுக்கு கிட்டுவதில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆரறிவார் நற்றவங்கள் அன்பனைத்தும், இங்கே நற்தவங்கள் என்று சொல்லக்கூடியது சைவத்திலே சரியே கிரிய யோகத்தையும் சிலர் குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அன்பு என சொல்லக்கூடியது இந்த இடத்தில் ஞானம் என்றும் சிலர் பொருள் கொள்வார்கள். எனவே தன்னுடைய மேலான அந்த குருவினை உயர்ந்த சொல்லினை குறிப்பிட்டு காட்டுகிறார். இது கொற்றவன்படு உமாபதி சிவாச்சாரியர் அருள் செய்திருக்கின்ற திருவுருட்பயிலே ஒரு திருக்குறள் பாவை அப்படியே ஒத்திருக்கிறது. ஆரறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேர் அறிவான் வாரா ஆரவின். அவன் குருவாக வரவில்லை என சொன்னால் நல்ல நெறியை இந்த ஆன்மாக்கள் எல்லாம் எப்படி அறிய முடியும் என்று திருவுருட்பயிலே கூறுகிறார். ஆரறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேர் அறிவான் வாராரவின் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே அந்த குருமூர்த்தியால் தான் இந்த உயிர்களுக்கு எல்லா பயனும் கிடைக்கிறது என்பதை அழகாக அந்த குருவினது பெருமையினை தோத்தரம் செய்கிறார் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பன்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஒரு தமிழ் அல்ல, இயல் தமிழ் அல்ல, இயல் இசை நாடகம் அந்த மூன்று தமிழும் வல்லவன் என்று உலகத்தாருக்கு காட்டுவதற்காக மூன்று கோடுகளாக அந்த நீர் அணிந்து குறியிட்டு தண்டமிழ் மூன்றும் வல்லோன் தான் என குறியிட்டு ஆங்கே குண்டர நுழலில் பூத்து பொய்யுரில் கிழித்து தள்ள அந்த நெற்றியில உள்ளர இருக்கு நெற்றி கண், ஞான கண் இருக்கு, அக்னிக் கண் இருக்கு, கணல் கண் இருக்கு. அது வந்து வெளியில இருக்கக்கூடிய புறையுருளை நீப்பதற்கும் நக்கீரனுடைய அகையுருளை போக்குவதற்கும் எழுந்துள்ளி வருவார் போலே அங்கே வருகிறார். மூன்று தமிழிலே நான் தலைமை உடையவன், நீ ஒரு தமிழிலே வல்லவன் என்று காட்டுமா போலே குறியிட்டு அங்கே வந்துதான். வந்தவுடனே அப்போ நக்கீரன் தான் தற்குத்தம் வருவது ஓரான். இந்த அகந்தை வந்துட்டுன்னா தன்னுடைய குற்றங்களை அவர்கள் கருத மாட்டார்கள். கலைகடுமாறுனர், கனத்த தத்துவம், அது இந்த புலவர்களுக்கு அறிஞர்களுக்கு கலைஞர்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா அடியார்கள் எங்க பணிவானோ அங்க பணிவாங்க, அறிவில்லாதவர்கள் பணிய மாட்டாங்க, அன்பில்லாதவர்கள் பதிய மாட்டாங்க. ஆனா இவர்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான், அறிவு இருக்கு, அறிவு அறிவு இல்லை, பண்பு இருக்கு, பண்பு இல்லாத எல்லாத்தையும் தலையை வியந்து தன்னை வியந்து நிற்கிற நிலை தருக்கி தலையால் உழந்தேன், தனித்துணை நீ நிற்க தருக்கி தலையால் உழந்தேன், வினைத்துணையே நீ விடுதி கண்டாய் என்று மாணிக்க மாதிரி சொல்வது போல இந்த தமிழ் புலமையினுடைய ஆற்றலினாலே வந்திருக்கிறவர் யார் என்று தெரியாமல் நக்கீரர் அங்க வாதி செய்கிறார். என்ன குற்றம் கண்டாய் என்ன ஒண்ணு, சொற்குற்றம் இல்ல, பொருள் குற்றம். என்ன பொருள் குற்றம்? செயற்கையினாலதான் மனம் தவிர இயற்கையினால மனம் கிடையாது. ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக கற்புடைய பெண்களுக்கும் கூடவான் நாட்டம் என்பது என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ இந்த விவாதமே எப்படின்னு சொன்னா நாட்டம்னு சொன்னா தமிழ்ல தீ நாட்டம், தமிழ்ல நாட்டம்னு சொன்னா நாட்டம்னு வெறும் நாட்டம், நாட்டம்னா கெட்ட நாட்டம்னு நினைக்கிறாங்க, வாசனைன்னு சொன்னா உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க. பார்த்து இது பழகி போச்சு. எதையும் வேற்று மொழி சொல்லினாலே சொன்னா ஐயான்னு சொன்னா மரியாதை குறவான், சார்ந்து சொன்னதான் மரியாதையா. இதை நான் படிச்சுட்டேன் எங்க, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய அன்பரோட திருச்சிக்கு போயிருந்தேன். நான் இப்போ அந்த உள்ள போயிட்டு வரும்போது அந்த பரிசோதகர் இடத்துல ஐயான்னு என்ன ஐயா ஐயான்னு சொல்றது காட்டித்தனமா அப்படிட்டாரு, நிறுத்தி வச்சுட்டாரு என்ன மீட்கிறதுக்கு. அப்ப சொன்னேன் நான் சொன்னது தவறுதான் தாரு அப்படின்னா, அப்படி சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னது தவறு அவங்ககிட்ட போய் ஐயாங்கிறது சொல்ல எல்லாம் பற்றி ஐயா என ஓங்கி ஆண்டு அவர்கிட்ட போய் சொல்லிக்க முடியும், நான் சொன்னது தப்புதான் சார் அப்படின்னா. அப்படி மரியாதையை போயிட்டு சார்னு சொன்னா மரியாதை, ஐயான்னு சொன்னா கேவலம், அது மாதிரி நாட்டம்னு சொன்னா கேவலம், வாசனைன்னு சொன்னா. இந்த அறியாமைகளை இப்படி பழக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி கொண்டாந்துட்டான். அங்கையர் கண்ணின்னு சொன்னா பிடிக்காது ரொம்ப பெரிய, அது என்ன சார், ஏன்னா அந்த பழக்கத்துல வராதுனால அரிய அரிய பொருளாக இருக்கிறது பழக்கத்துக்கு வரணும், பழகி வரணும். பழகி நின் அடியாரோட அடியார் கூட்டத்துக்குள்ள இருக்கிற போது அறிஞர்கள் கூட்டத்துக்குள்ள இருக்க நல்ல பழக்கம் வரணும். அது நாட்டம் வாசனைன்னு தான் சொன்னது. நாட்டம் இந்த அறியவும் உழவோ நீ அறிவோ, இந்த மாதிரி வாசனை உடைய ஒரு பூ எங்கேயாவது கேட்ட நல்ல வாசனை கெட்ட வாசனை எல்லாம் பேசிக்கலங்க. இது நல்ல வாசனையா கெட்ட வாசனையாங்கிறது இந்த மாதிரி நறும் நறுமணம் மனம் மனம்னா அது குடுக்கஞ்சாமத்தின் எங்க காட்சி விஸ்வநாதத்துக்கு போனீங்கன்னா நாட்டம் அதைத்தான் எடுத்து விஸ்வநாத தலையில போடுவான். ஆக மனம் என்பதில்ல, எல்லாவற்றிற்கும் ஒரு மனம் இருக்கு. அத மனிதன் பாகுபாடு செய்து கொள்கிறான். இது நன்மை தீமை என்று நாம மனசுல வச்சுக்கிறோம். அதே நேரத்துல கசப்பான மருந்து கூட வைத்தியர் சொல்லிட்டா நம்ம சாப்பிடுறோம், மூக்க பிடிச்சிட்டு வேப்பெண்ணை ஊத்துங்கிறான் வயசுக்குள்ள. அப்போ நல்லது கெட்டது என்பது இடம் நோக்கி காலம் நோக்கி நம்ம மாற்றிக் கொள்கிறோம் என்பது. நன்மை தீமை என்பது கடவுளுக்கு கிடையாது. எல்லா இயற்கை பொருளிலும் எல்லாம் இருக்கு. வேண்டிய போது வேண்டுதல் வேண்டாம இல்லாம அந்த நிலையை போனோம்னு சொன்னா இங்க கேட்டான் இந்த மாதிரி இந்த வாசனை மாதிரி வேற எங்கேயாவது உண்டான்னு கேட்டான். அவன் அனுபவித்த வாசனை வேற எங்கேயாவது உண்டா? அது இயற்கையா செயற்கை? அவ்வளவுதான் கேள்வி. அப்ப அந்த இயற்கைன்னு சொன்னார். ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் இயல்பாகவே ஒரு நாட்டம் இருக்கும். அது என்ன நாட்டம்? அது நல்லதா கெட்டதாக இருக்கும். அதைத்தான் அவர் பாட்டில் சொன்னார். நிறையவங்களும் கேட்டாரு, கேள்வியிலேயே அது பதில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை மறுக்கிறார் பெருமான் நக்கிறார். அவர் அவர் நிலையிலிருந்து மறுக்கிறார். மறுக்க வேண்டியது அவருடைய கடமை. மறுத்தால் தான் அவருடைய பெருமையும் தெரியும். மறுத்தால் தான் செல்வருடைய பெருமையும் தெரியும். மறுக்காம சும்மா தலையாட்டிக்கிட்டே இருந்தா ஒரு புலவராக சொன்னதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. சில இடங்கள்ல மறுத்தால் தான் தங்களுடைய புலமையை நிலைநாட்ட முடியும். அதுல பல பேர் மட்டும் மறுத்துக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிடுவான், உடன்படாம வாழ்ந்து கொண்டே போயிடுவான். அவர்களெல்லாம் தட்டாட்கொள்ள வேண்டும் என்று பெருமான் பல காலங்களில் பல காரியங்களை செய்வார். ஆனால இந்த விமர்சனம் பண்றது ரொம்ப எளிமை. விமர்சனம் பண்ற மாதிரி செயல்கள் செய்வதுங்கிறது ரொம்ப அருமை. அது செஞ்சு பார்த்தா தான் தெரியும். என்ன இது குழம்பா, இது கறியா, கூட்டான்னு சொல்லுவோம். அவ நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றது? எளிமையா எல்லாரும் சொல்லலாம், ஆனால் சொல்லிய வண்ணம் நடக்கிறது மிக கடுமை. வள்ளுவர் தான் சொன்னார். இங்கே சொன்னார், தடுத்து நிறுத்தினார். நான் சொன்னாரு, இந்த உலகத்துல கற்புடைய பெண்களுக்கு அப்படித்தானா? உனக்கு பிறந்து வருகிறான அரசன் அவனுடைய மனைவிக்குமா? அவளுக்கும் அதான். ஒரு பிடிவாதம் வந்துட்டு இருந்தா பிடிவாத மாதிரி அதான் அந்த அகங்காரம் சொல்லும். யான் எனது என்னும் செருக்கு இருக்கு பாருங்க. அந்த செருக்கு எங்க செல்ல வேண்டும், எங்க பணிய வேண்டும் இருக்கணும். சொன்னாரு, நீ வழிபாடு செய்கிறாய நாளும் காலத்தீர்ப்பன் அவனுடைய ஒரு வங்கிலே உரைகிற ஞான பூங்கோதை இருக்குதா பாருங்க. அந்த மாதிரி அவளுக்கும் அப்படித்தான் ஒரே அடி அடிச்சுதான் பார்த்தாரு. இப்ப வந்து இவன் இந்த முரண்டு பிடிக்கிறவனை எல்லாம் எப்படி பண்ணணும்னா கொஞ்சம் வல்லபம் காட்டணும், வலிமையை காட்டணும். கொஞ்சம் லேசா நெட்டி கண்ணை திறந்தார் இவருக்கு. அதுக்கு மேல டிகிரி ஏறிச்சு. சிலருக்கு தடுத்து பிடிச்சி நிறுத்தா விடுதான் விடுதாமா. அந்த மாதிரி இவருக்கு வேகம் அதிகமா வந்ததுனால என்ன பண்ணாரு, நீ நெட்டி கண்ணை காட்டினால இந்திரன் போல உடல் முழுவதும் கண்ணாக காட்டினாலும் குற்றம் குற்றம். அந்த தினத்தி அவரை கொண்டு தினத்தி இல்ல, அவரை உயிர்ந்த நெறியிலே கொண்டு போய் செலுத்தியது மரக்கருணைன்னு பேர் இருக்கு. அந்த மரக்கருணை பொத்தாமரையில் ஆட்சியது, அவரை வாழ்த்தியது. பொத்தாமரை இல்லை என்று சொன்னா அந்த ஆட்சி இருக்க மாட்டான், பொதுக்கி போயிருமா பொத்தாமரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் கடுமையான கோபம் இருந்தாலும் மறுபக்கம் இறை அருள் நமக்கு அணைத்துக் கொண்டு போகும். அடித்தாலும் என்ன அணைப்பாய். சுவாமி நமக்கு நிறைய தண்டனை கொடுக்கிறார். தண்டனை கொடுத்து அப்படியே நம்ம தலையில எந்த சுமைய தூக்கி வைக்கணுமோ அந்த சுமையதான் தூக்கி வைப்பாரே தவிர தாங்க முடியாத சுமையை தூக்கி வைக்கிறேன்னு சொல்றது தப்பு. விரலுக்கு தக்கன வீக்கம் மாதிரி அவரவருடைய வினைக்கு தக்கபடி இன்ப துன்பங்களை கொடுக்கிறார். இன்பத்தையும் அப்படித்தான் கொடுக்கிறார். அவனால வகிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடியதான் கொடுக்கிறார். அவரை முடியாதது என்பதே உயிர்கள் மேல சுமத்துவது என்பது அவனுடைய கருணைக்கு இழுப்பு. அவரவர்களுக்கு அந்த இட்டத்தைத்தான் கொடுத்து முறையாக அதை துய்த்து அதன் வழியாக அறிவு பெறுகிறார்களா, அதன் வழியாக நலம் பெறுகிறார்களா என்று இங்க அவனை கொட்டாமரையில் வீட்டு விட்டாங்க. மறந்துட்டார் சாமி. ஏதாவது புலவருடன் போய் சாமி தங்கிக்கிறாங்க. நக்கீரன் இல்லாத ஒரு தங்கம், ஒரு தங்கமா நல்ல ஒரு அருமையான பதக்கம் பல மணிகளை வைத்து கோவை செய்து கட்டிருக்கு. அது நடுவில் ஒரு நாயக மணி போல ஒரு அது கீழே உருந்துச்சு அந்த கல். அப்ப இத்தனை மணிகள் இருந்தாலும் சுடர் விடுகிற மணிகள் இருந்தாலும் அந்த நாயக மணி அந்த இடத்துல இருந்து கீழே தவறி விழுந்து விடுமானா அது அந்த ஆபரணம் நன்றாக இருக்காது பார்க்கறதுக்கு. அது மாதிரி நக்கீரன் இல்லாத தங்கமா எங்க போய் பெருமானத்தை சொல்லுகிறார்கள். உடனே சாமி வந்து கை கொடுத்து ஏற்றுகிறார், கால் கொடுத்து இருகை ஏற்றி நம்ம இப்படி எல்லாம் இருக்கிறாரு சாமி. தோல் போட்டு உன்னுடைய மறைக்கிற 9 வாசல் வைத்து எத்தனை உடம்ப ஏற கட்டி நடக்க வச்சு ஓட வச்சு படுக்க வச்சு எத்தனை எத்தனை காரியங்களா செஞ்சாரு. சாமி வந்து கை தரவல்ல கடவுள் போச்சு. அப்படி கை கொடுத்து ஏற்றுக்கல ஏற்றுனோட சாமி நான் செய்யல தவறதான் மணிக்கணும். உன்னுடைய கோபமே எனக்கு பிரசாதமாக்கிது. சில பேர் அடிச்சுடுவாங்க. தருமபுரத்துல கண்ணாடு நாங்க கையில் கண்ணானு நான் பல முறை பார்த்திருக்கேன். அவங்க அலுவலர்கள் ரொம்ப கோபிப்பாங்க, தண்டிப்பாங்க. தண்டிச்ச உடனே நடுநடுங்கி போய் நிற்போம். நாங்கெல்லாம் எந்திரிச்சு நம்ம ஆதரம் சூடா இல்லைங்கிறதுக்காக ஒரு சமயக்காரத்துக்கு தண்டனை 5 ரூபான்ட்டார். அந்த காலத்துல 1955 5 ரூபான்னா அவனால கட்ட முடியுமா? அவன் சம்பளமே 3 ரூபாதான் இருக்கும். சாமிட்டார். அப்புறம் அவன் 5 ரூபாய்க்கு ஒன்றும் கட்டினான். கட்டின பிறகு ஜபகம் வாங்கினா 50 ரூபா. எளிவந்த கருணை. நமக்கு எது கோபம்னு நம்ம நினைக்கிறோம் அது பிரசாதம். அது இறைவன் இங்கெல்லாம் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கானோ கோபிக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது. கோபிக்கிறது நம்ம திருப்தி அருளிப்பாடு. பல பேர் நினைக்கிறாங்க உள்ளத்தை சொன்னா அவர் கோபப்படுறாரு. வேற எங்க போய் சொல்றது? நல்லவங்கள்ட்ட வெஞ்சவங்கள்ட்ட சொல்ல முடியும் கோபப்படுறாங்க. யார் இறைவன் கோபப்படுகிறாரு சொன்னா பெரியவங்க கோபப்படுறாங்கன்னா என்ன? நம்மளை திருத்துவதற்காக, திருத்தி பணிகொள்ளும் என்று திறங்க காட்டுவதற்காக. இறைவன் வந்து நின்று ஒவ்வொரு உயிரோடும் அதை உயர்த்தி கொள்வதற்காக. ஆசிரியர் அடிச்சு தண்டனை கொடுக்கிறாரு, மாணவன் சிறந்தவனா வரணும், தகப்பன் தண்டிக்கலான்னு சொன்ன எதுக்காக? அந்த மாதிரி சாமி அங்க நான் என்னுடைய குற்றத்தை நீ எனக்கு பிரசாதமாவே கொடுத்துட்டார். பெருமான் அன்பினாலே தோய்ந்து அந்த தங்கத்துல இருந்து திரு எழுகுத்திருக்கேன்னு ஒண்ணு. சைவத்துக்கு 3 திரு எழுகுத்திருக்கேன். ஒன்று ஞான சம்பந்தர் பண்ணது, ஒன்று நக்கீரர் பண்ணது மதுரையில, இன்னொன்று கந்தர் எழுகுத்தியைக்காக அருணகிரிநாதர் பண்ணது. வைணவத்துக்கு 1 எழுகுத்தி இருக்க ரதபந்தம் என்று இன்றைக்கும் கூட மதுரையில வச்சிருக்காங்க, போய் பாருங்க. இறைவன் எழுந்தொழில் இருக்கக்கூடிய இருக்கையாக அந்த சொல் மந்திரம் சொல்லுவாங்க. மந்திரம் பதம் பந்தம்னு சொல்லுவாங்க. பெருமான் இருக்கக்கூடிய இடத்துல மந்திரத்தில் இருக்கிறார், அத்வாக்கள் இருக்கார், கடந்து இருக்கார், ஒவ்வொரு நிலையில் இருக்கிறார். சொற்களிலே பெருமான் இருக்கிறான், சொல் தேறுகிற பொருளிலே இருக்கிறான் பெருமான். பாக்கிலே இருக்கிறான், நினைப்பிலே இருக்கிறான், நடக்கையில் இருக்கிறான், எல்லாவற்றிலும் எல்லாம் சிவனன்னு நிந்தாய் போட்டு எரி சுடராக இருக்கிறான் பெருமான். செல்வாய செல்வம் தருவதற்காக எல்லாம் ஆக்கமந்திருக்கிறான் அந்த பெருமான். அந்த நிலையில நக்கீரர் அங்க மனவிழ்ந்து இருக்கிற போது சில நாள் ஆயிற்று. இந்த நக்கீரருக்கு இலக்கணம் உபதேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். பரம கருணாமூர்த்தி தக்கவர்களுக்கு தக்கதை சொல்லணுங்கிறத தலைவனாகி இறைவன் போல ஈடுபாடு உடையவர்கள் யாரும் கிடையாது. உயிர்களுக்கு எதையாவது உணர்த்தி கொண்டே இருக்கணும். நமக்கு என்ன வேலையா அடுத்தவங்களுக்கு சொல்றது நினைக்கல. இறைமை குணம் என்னன்னா உயிர்களுக்கு புறம்பாகவும் உள்ளின்றும் உணர்த்தி உணர்த்தி அவர்களை அறிவுடையவர்களாக அனுபவம் உடையவர்களாக ஆக்க வேணுங்கிறது தான் இந்த திருவிளையாடல. தான் சொன்னாரு. அப்போ யோசிச்சாராம். தான் யோசனைகள் என்ன யோசனை? அம்மா அந்த யோசனை என்ன யோசனையா இருக்கீங்கன்னு கேட்டேன். குடும்பம் இந்த கீழனுக்கு நல்ல தமிழ் அறிவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அவருக்கு தமிழ் தண்டவர் இறைவர். வடநாட்டில இருந்து தென்னாட்டுக்கு போறேன், அங்க இருக்கிறவர்கள் கேட்டா சில விஷயங்கள் சொல்லணும், அதுக்காக எனக்கு தமிழ சொல்லு கேட்டாரி. போற தேசத்துல உரிய மொழிகளை அவரோட பயில்வதற்கு ஏற்ற மொழிகளை சொல்லணும். அந்த தமிழனுடைய சுவை கண்டு இங்க தங்கி இருக்கிற பெருமானை கூப்பிட்டா அந்த குருமுனிவன் வந்து பெருமானை வணங்கி நிற்கிற போது இந்த கீரனுக்கு உபதேசம் பண்ணார். கீரனுக்கு பல்வேறு வகையில உபதேசம் பண்ணார். என்னென்ன வகையில் சொன்னார்? உலகத்துல கீரனை கரையட்டி அங்க அவனுக்கு உபதேசம் பண்ணுகிற நிகழ்ச்சியை அகத்தியரை கொண்டு செய்கிறார். இத உபதேசம் பண்ணுங்கிற நினைப்பு சாமிக்கு ஏன் வந்ததுன்னா ஏதோ அந்த நேரத்தில் தண்டனை கொடுத்துட்டாருங்கிற வேகத்துல சில பேர் ஒதுக்கி போயிடுவான். அப்படி இல்லை, அன்பினாலே நாள்தோறும் இந்த பொத்தாமரையெல்லாம் நம்ம காப்பாற்றி 3 நேரமும் வந்து பொத்தாமரைகள் நீராடி சாமி வழிபாடு செஞ்சான. இந்த நியமத்தை பார்த்தார். இந்த அறிஞர்களுக்கு தான் நியமம் தகிழ்வார்கள். அறிவுடையவர்கள் எப்பவும் நியமமா இருக்க மாட்டாங்க. அது பரவாயில்ல. பரவாயில்ல, நியமம் தவறுவாரு. நியமம் தவறாம இருக்கிற அறிஞர்களுக்கு பெருமான் அருள் செய்வார். அறிஞர்களுக்கும் அருள் செய்வான், நியமம் செய்கிற நியமமா இருக்கிறவர்களுக்கும் அருள் செய்வான். அறிஞர்கள் நியமமா இருந்தா அதுக்கு தக்கபடி அருள் செய்வான். அறிந்து நியமமா இருக்கிறவர்கள் ரொம்ப எல்லா சாஸ்திரங்களும் தெரியும், அந்த சாஸ்திரத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. ஒரு நூல்களும் சாத்திரம் தோற்றம் தெரியாது, பெரியவங்க சொன்னாங்கன்னு கடைபிடிப்பாங்க, அது நியமம் கிடையாது. இந்த அறிந்து நியமம் உடையவராக இருக்கிறவர்களும் பெருமை சுலபமாக சில அருளிப்பாடுகள் செய்வான். இந்த இலக்கணம் உபதேசம் நினைச்சார். அகத்தியர் வந்த உடனே கிட்டமாசகல வந்த செந்தமிழ் இயல் நூல் தன்னை அத்தானே அருளி செய்தி என்றனன். சாமி நீ அகத்தியம் கேட்டான் ஏற்கனவே, அந்த அகத்தியனை கொண்டு இந்த கீழனுக்கு எவ்வளவு தெரியுமா, கன்னடத்துல பாடம் கேட்ட ஒரு ஆசிரியனை கொண்டு இன்னொரு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய இறைவன் அந்த நக்கீரன் மேல கருணம் செஞ்சாம இருக்க. அவர் வந்தார், முறையாக எடுத்து சொல்றார், இரு வகை புறவுரை தழி சச்சரப்பு பாயிரம் பொது பாயிரம் எல்லாம் சொல்லி ஏழு மதமோடு ஏழு வகையான மதங்கள் நாட்பொருளோடும் அறம்பொருள் இன்னும் வீடு உணர்ந்து ஐயிரு குற்றம் நீக்கி பத்து வகையான குற்றங்களை நீக்கி ஒரு வில் சமானம் இல்லாத ஐ இரண்டு அழகோடு பத்து அழகுகளோடு உத்தி எண்ணாண்டும் 32 உத்திகளோடு மறுவும் ஆதி நூலினை மறுவும் ஆதி நூல் தனக்கு எந்த நூலை பழமையான நூலை இறைவன் தந்தானோ அந்த நூலை தொகை வகை விதிமுறையால் தொகுத்தும் பிரித்தும் பகுத்தும் கருத்து கண்ணழிவு ஆகி காண்டிகையானும் இதுக்கெல்லாம் தனியா விளக்கத்தில் போகணும் விருத்தியானும் நூல் கிடைப்பொருள் புழக்கத அந்த நூலினுடைய பொருள்களை எந்த விதமான ஐயந்திரிவு இல்லாமல் விளக்கி உரைத்தனன் உரைத்திடும் சிதம் கண்டு அப்படி பெருமான் பரமாச்சாரியன் முன்னே அகத்தியனாகிய ஞானாசிரியர் இருந்து ஈரனுக்கு சொல்லுகிற போது இந்த பாடங்கள் கேட்டுக்கிட்டதான் இருந்தான் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பிரின்சிபால் வந்து பேராசிரியர் பாடம் நடத்துகிற போது அந்த ஆய்வு செய்கிற போது நல்ல பேராசிரியர் அமைச்சிருக்கிறோம் என்று வியந்து மகிழ்ந்தது போல பெருமான் இந்த அகத்தியர் நக்கீரனுக்கு உபதேசம் செய்கிறத பார்த்து நூலின் அர்த்தமே வடிவாகிய ஆதி ஆசிரியன் எந்த நூலும் நூல் பொருளுமாக இருக்கிற அந்த ஆதி ஆசிரியராக கூடிய மதுரை சோமசுந்தர பெருமான் என்ன செய்தார், இந்த திருக்கரங்களினால முதுகில் தட்டிவிட்டார். முதுகில் தட்டி ரொம்ப சந்தோஷம், முதுகில் தட்டி கொடுக்கறாங்கன்னா உரிமையும் அங்கும் உள் நிகழ்வு இருக்குவாங்கத்தான் அவருக்கு நல்லா சொல்றது. அந்த குறிப்பினால அந்த கை கரம் கொண்டு அந்த தடவி கொடுத்தா மகிழ்ச்சி ஆனந்தது அகத்தியமா. சரி நீ பொதுமலைக்கு போக வேலை முடிஞ்சு போச்சுனா கீரன் அந்த இலக்கணம் உணர்ந்து மிகச் சிறப்பாக அந்த சங்கத்தில் இருக்கிற போது அவருடைய மறுபடியும் ஒரு கலகம் கலகம் வந்தா தான் நியாயம் வரும். தாங்கள் தாங்கள் பாடியதான் சிறந்தன்னு சொன்னாங்க. பெருமான் சொன்னார், ரசிகராக உப்பூரி குறிக்கிறார் மகன் உத்தர சர்மன் என்பவன் அவன் முருகன் மூங்கையா வந்து பறந்திருக்கிறான். அவனிடத்துல அவனை கூட்டு வந்து உயர்ந்த ஆசனத்துல வச்சு அவனுக்கு வெண் சந்தனம் பூசி மாலைகள் எல்லாம் அணிந்து வெண்பட்டாடையெல்லாம் தாத்து பதிந்து இவன் மூங்கை என்று கருதாமல் உங்களுடைய நூல்களை சொன்ன யார் நூல் சிறந்ததுன்னு சொல்லுவார். எப்படி தெரிஞ்சுக்கோம்னா கேட்கிற போது தலை அசைத்து உலகம் பொங்க கண்களில் நீர் மணிகி அவன் எதை ஏற்றுக்கொள்கிறானோ அது சிறந்த நூல். அப்படியே முருகனை கொண்டு வந்து அமைத்து அவர்கள் தங்கள் புலவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிற போது பெருமான் கபிலன் பரன் ஆகிய ரெண்டு பேருக்கு மேல நக்கீரருக்கு முடி துடைக்கிறான். மூன்று பேருக்கு தான் முடி துடைக்கிறான். அப்போ உள்பொருள் தெளிந்து அந்த மயக்கம் நீங்கி உயர்வு எது தாழ்வு எது என்று உணர்ந்து கொண்டு கலகம் விளைவிட்டாமல் அந்தந்த படிநிலைகளிலே நின்று தங்கள் தங்கள் தகுதி இன்னது என்று உணர்ந்து கொண்டு தங்கத்தார் ஒருமைப்பாட்டோடு இருந்தார்கள். இப்படி தங்கத்தாருடைய அறிவார்ந்த பெரும் புலவருடைய கழகத்தை பாமர மக்களுடைய கழகத்தை தடி கொண்டு அடித்து செய்திருக்கிறார்கள். அறிஞருடைய கழகத்தை எப்படின்னா அறிவு கொண்டுதான், அதுக்கு ஒரு அளவு கொண்டுதான், அவர்கள் உணருமாறு உணர்ச்சித்தான் தெளிவு செய்ய வேண்டும். அந்த முறையிலே பெருமான் தங்கத்தார் கழகம் தீர்த்த திருவிளையாடலை மூங்க பிள்ளையாக வந்து தோன்றிய முருகப்பெருமானுடைய அந்த உத்தர சர்மனை கொண்டு நிகழ்த்திவிட்டார். இப்படி தமிழினுடைய நீர்மையை இந்த உலகம் தெளிவுபடியாக செய்து இருக்கிற காலத்தில் இடைக்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஊர் இடைக்காட்டு.

இருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் தெளிவும் இருந்தாலும் கூட உள்ளத்து அழுக்காற்றால் போறான். இவெல்லாம் என்ன போலவன், இவெல்லாம் என்ன போல அப்படி நினைச்சுக்கிட்டு அழுக்காற்றால் திறந்து உழக்கான் தலை அசைக்க மாட்டான், அப்படியே உட்காந்துருக்கோம். தெளிவு தங்கிட கட்டியிருக்கணும், அப்படியே உட்காந்து விழிக்கிறாரு என்னன்னு தெரியாது. அப்ப வந்து என்ன பண்ணணும்னா, தங்கீதம் தெரிஞ்சவன் ஒருத்தர் பின்னாடி இயக்கணும், இது இன்னதாகும் இது இன்னதாகும். ஒரு அரசர் முன்னிலையில பெரிய சங்கீத உத்தவன் வந்தாதான், நீ போய் அவன் தலையசைச்சு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கோடி ரூபாய் பெறும். நான் என்ன பண்றதுன்னு தெரியல, தலையசைக்காத அரசர் போய் என்ன பாட்டு பாடுறது, புரியுதோ புரியுதோ தலைய அசைப்போம். இவன் பார்த்தா அது கூட ஆட்டாடவன் அப்படியே உட்காந்துருப்பான். அது சொன்னா அந்த அடப்பக்கார, நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா, பெரிய வித்வான் வந்தாருல, உங்க எந்தெந்த இடத்துல தலையசைக்கிறது எந்த இடத்துல தலையசைக்க வேணாம் நான் பண்றேன். என்னன்னா இந்த பங்கா போடுறவே அந்த இடத்துல ஒரு கருப்பு நூலை கட்டி ஒரு தர்பனில் கட்டி விட்டான். அவர் தோழிலாக அருமையா பாடிக்கிட்டு இருக்கும் போது அருமையா மேல சஞ்சாரம் பண்ற போது ஒரு இழுக்கிட்டான் தலையாட்டி. ராஜா அவன் மகிழ்ச்சி பாடதற்கு, அடையே ராஜாவுக்கு இவ்வளவு ஞானமா, இதுவரைக்கும் இந்த மாதிரி யாரும் சொன்னது. இப்படி பல முறைகள் பல இடங்கள்ல காம்போதில அருமையான நிகழத்தை முடிச்சுக்கள் இறங்குற போது சபாஷ்ங்கிற மாதிரி ஒரு தலையாட்டினான். இல்ல இந்த உடம்பக்கார மாட்டான், அவ்வளவு ஞானத்தவன் கருத்துல பார்த்து அந்த நேரத்துல பார்த்து அவனுக்கு கொஞ்சம் அவசரம் வெளியில போகுது. இந்த பங்கா போடுறவங்க கையில கொடுத்து நீ ஒண்ணு இழுத்துப்படாத, இந்த கையில இழுத்துப்படாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். இவனுக்கு தூங்கிக்கிட்டே இழுத்துப்படலான், ஒரே சீராக இந்த பங்கா போடுறது. அந்த காலத்துல காற்று அடி கிடையாது, அவன் தூங்கிக்கிட்டே போடுவான், சில தூங்கிக்கிட்டே வேலை செய்யற மாதிரி அவன் அந்த கேப் போற மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்தான். அந்த நேரம் பார்த்து அந்த பாகவர்களுக்கு குருதி கலைஞ்சு போய் அவசரம் கட்டுது. அந்த இடத்துல சபாஷன், நான் அடிக்கடி இழுத்தவன அவன் சபாஷன் போட்டான், அவனுக்கு வெக்கமா போச்சு. இந்த மாதிரி முடி துளக்குதல் என்பது மிகப்பெரிய குறியீடு, அனுபவிக்கிறதுக்கு அப்படியே பக்தியா அப்படி. அதனால்தான் ஆனந்த பரவச நிலையில பெரியவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கவங்க பிடிச்சிருவாங்க மகிழ்ச்சினர், ஏன்னா தடுமாறிடும் அவங்களுக்கு என்ன செய்யறது தெரியாது. ஆனாதான் கைலாக கொடுக்கறதுன்னு பேரு. இந்த காலத்துல மீனாட்சி கல்யாணத்துல அலங்காரம் பண்ணி வந்த போது இந்த பக்கம் சரஸ்வதி இந்த பக்கம் லட்சுமி நின்னாங்களாம். இந்த கிளம்பு என்ன சொல்லிச்சான், ஏ உங்களுக்கு இன்மையிலே கல்வி செல்வம் எல்லாம் வேணும்னு சொல்றீங்களே, இப்ப வாங்க இப்ப வந்து பாருங்க, இந்த பக்கம் மகாலட்சுமி இந்த பக்கம் சரஸ்வதி அப்படின்னு இந்த நூபுரம் கிளம்புகள் ஆர்க்குதான். கல்வி வேணும் கல்வி வேணும், நீங்க மீனாட்சி கல்யாணம் வந்து பாரு, அலமகளும் கலைமகளும் வர்றாங்க பாரு. அந்த மாதிரி அறிவிப்பு செய்வது போல இந்த திறக்கம்பம் கரக்கம்பம் அந்த நிலை இல்லாம அப்படியே இருப்பானா. இத பார்த்தான் இடைக்கான, நேரம் சாமிகிட்ட போனான், என்னையா அமைத்தான் என்னுடைய தமிழையா அமைத்தான், சொல்லும் பொருளும் என நடமாடும் சொல்லி சொல்லா இருக்கிறவ உன்னுடைய அம்மா, முதல்ல அம்மாவை சொல்லணும், எனக்காகவரும் உன் மனையாள் சொல் வடிவமா இருக்கிறவள், அவர்கள பொருள் வடிவமா இருக்கிறவ நீ, பூவு பூவினுடைய வாசம் போல இருக்கிற அந்த தமிழையும் தமிழர் நீர்மையும் அறியாம இந்த பாண்டியன் இருக்கிறான். இந்த இடத்துல நான் எடுத்துக்கு இருக்கணும், தமிழனுடைய பெருமையை இந்த மலரனுடைய மண் தெரியும், காற்று தெரியும், நீர் தெரியும், நெருப்பு தெரியும். அப்படி சொன்னா இந்த பாண்டியன் அனுபவிக்க தெரியலையே, என்னையா மாதிரி தான் நான் போறேன், நீ இறியா உன் தலையெழுத்து என்ன மூலமா வளர்த்திட்ட இந்த இடத்த விட்டு நீவனே அடுத்த இடத்த தூக்கி பிரதிஷ்டம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வையல் கரைக்கு போட்டான். சாமி பார்த்தார் இனி நம்ம இங்க இருக்க கூடாது என்று உடனே அந்த திறந்ததா இருக்கக்கூடிய மூல லிங்கத்தை மறுத்துட்டார். காலையில கதவு திறந்து பார்த்தா திருவண்ணத்துக்கு வந்தவங்க சாமியை காணும், பெரிய ஆபத்துல ஓடினாங்க. அங்க எங்க அரசாங்கம் சொன்னாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியல. எங்க இருந்து தேடி பார்த்த உடனே வைகனுடைய கரையில ஒரு இடத்துல சாமியும் மீனாட்சியும் உட்காந்துருக்காங்களாம். இப்ப கூட நான் சொல்றது, சாமி நேர காலங்காலத்தால் எதிர்த்த உடனே இந்த விரகனூர் டேம்ல போய் உட்காந்துருவாரு. ராத்திரி 10 மணிக்கு தான் அங்க இருந்து சாமிக்கு திரும்பி வருவார் மதுரை கோயில் அப்படின்னு நான் சொல்றது. அது மாதிரி இந்த 5 நாள் 6 நாள் உத்தவ திருவையாறு நடக்குது பாருங்க, தியாகபுரம் ஆராதனை. அப்ப தியாகையார் அங்க இருந்து பரம்பு போயிடுவாரு முதலுக்கு, அப்புறம் அந்த திருவிழாலாம் முடிஞ்சவர்கள் அங்க வருவாரா, தாங்க முடியாத சொல்ல. அந்த மாதிரி சாமி போய் வடகரையில அந்த லிங்கத்துல போய் உட்காந்துட்டா, தென்கரையில போய் பார்த்து நான் என்ன தப்பு பண்ணேன்னு. ஒரு தப்பு இல்ல, இந்த தமிழ் புலவரை வந்து நீ ஆதரிக்க வேண்டாம் அனுபவிக்க வேண்டாம், ஆதரிக்கிறது வேற அனுபவிக்கிறது. ராஜரத்னம் பிள்ளை சொல்லுவாரு, என்னையா பணம் கொடுத்துட்ட அந்த அப்பாரு அந்த பெட்ரோல் பாக்ஸ் லைட் தூக்குறான் பாரு, அவ நான் வாழ்த்த அந்த ராகத்துக்கு அதுல லைட்டு தலை அசைச்சு அசை மாறு லைட் கேஸ் லைட்டுக்கார அந்த காலத்துல நடந்து போகும்போது வாழ்த்து போறேன். நீ என்னையா பணம் கொடுத்த, அவனுக்கு இருக்கிற அனுபவம் உனக்கு கிடையாது. நான் அனுபவிக்கிறவர்களை கண்டாத்தான் அந்த உலகத்துல பொண்ணு எல்லாம் யார் அது தக்கவாறு பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான். பொன்னினால் இங்கே பிரயோஜனம் என்ன இருக்குது உலகத்துல, பொன் பெற்றாருக்கு பொன்னினாலே ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பொன் பெற்றவர்களுக்கு தான் அனுபவிக்க தெரியும், அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உயிர்களை கொடுத்துருக்கான்.

0: எத்தனையும் உடலை கொடுத்துருக்கான், இந்த பல்வேறு வகையான உயிரில்லாத பொருள்களை எல்லாம் கொடுத்துருக்கான், எத்தனை எத்தனை எத்தனை கோடி இன்னும் வைச்சான். நீ அனுபவிக்க தெரியாம உட்காந்துட்டியா, அவன் மனசு ஒருத்தப்பட்டான் பா, அவன் மனுஷப்பட்ட இடத்துல நான் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அது தானே தப்பு தப்பு, இந்த இடத்துல வந்து இருக்கா அப்புறம் இது என்ன சாதாரண இடமா? மதுரையை சுற்றி எட்டு தேவதைகள் அச்சத்துக்கு பாதைகள் பூஜை பண்ணிருக்காங்க. அதுல என்னுடைய நண்பன் குபேரன் அவன் பூஜை பண்ண, அதனாலதான் இந்த பழைய சொக்கனார் கோயில பூஜை பண்ண அந்த பக்கம் எல்லாம் ரொம்ப செல்வமா இருக்குன்னா என்ன காரணம்? அது போய் ஏதோ தெரிஞ்சோ தெரியாம அந்த பக்கம் குறுக்கன் எடுக்க போய் கும்பிட்டு வர்றாங்க. உள்ளத போறது யாரும் கிடையாது, குறுக்கன் எடுக்க போற போது சாமியுடைய பார்வை குபேரலிங்கம் இல்லையாது, பழமுடையதாது. அந்த குபேரலிங்கம் சொல்லிட்டு சாமி கூப்பிட்டா வந்தான், இடைக்காடனை கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதை செஞ்சு சிறந்த இடைக்காடனுடைய பிணக்கு பிணக்கு இல்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் சொல்லுவாருக்கு எனக்கு இல்லாததோர் இன்பமே வரும் என்று பிணக்கை தீர்த்து இணக்கம் காட்டிய பெருமான் தமிழுக்காக செய்த அற்புதமான திருவிளையாடை எண்ணி அழுந்து இது யாரும் என்று கேட்டவங்க என்னுடைய திருவிழுக்கு அடியனுடைய பரிமாணம் வணக்கங்களை சொல்லி அமைந்தேன். பான்முகில் வளாது வேகம் அலுவலம் துறக்க மன்னன் தோன்முறை அறிவிக்க குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நத்தவம் வழி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் நம பார்வதி பதையே என்னுடைய சிவனே போற்றி நாடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: உயிர் தொகை அப்படின்னு சொன்னா உயிர்னா உடனே பிராணவாயுன்னு நினைச்சுக்கோட்டா, ஏன்னா இதுக்கு வந்து இவ்வளவு காலம் பயன்படுத்திருந்தனால இருக்கும் ஜீவாத்மாக்கள் புரியற மாதிரி இருக்கட்டும். ஏன்னா இது அந்த வார்த்தையை நேரடியா கொண்டு வரும். ஜீவாத்மாக்கள் என்னைக்குமே அனாதியாக இருக்கின்றன, ஏராளமாக இருக்கின்றன. இதைத்தான் ஆரியர் தொகை பார்த்துட்டோம். இது வந்து பசு என்று சொல்வார்கள். அடுத்தது பாசம். இது ஏன் இப்படி இருக்கிறது? இந்த ஜீவாத்மாக்கள் புல்லாக்கி புடாய் புழுவாய் மரமாக்கி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாக்கி கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லா என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்று மாணிக்கவாசர் பாடுகின்றாரே, இது ஏன் இப்படி பிறந்ததுன்னா ஆவிகள் உலப்பில அனாதியுள்ளன. தீவினை நல்வினை திறத்தின் வன்மையால் ஓவர முறைமுறை உதித்தும் ஆகுமே. இது ஏன் இப்படி பிறந்து இறக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட பிறப்புகள் வருகிறது என்று சொன்னால் பாசம். பாசம் என்பதை சைவ சித்தாந்தம் மூன்றாக சொல்லும். அதுல ஒன்றை பார்த்தோம், என்ன? நல்வினை தீவினை, அதாவது கர்மா என்று சொல்லக்கூடிய நாம் ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலின் காரணத்தினாலே விளைவு ஏற்படுகிறது. நெருப்பிலே கையை வைத்தால் சுட்டுக் கொள்வதைப் போலவே நமக்கு சூடு தெரிவதைப் போலவே, தண்ணீரிலே கையை வைத்தால் நமக்கு குளிர் அந்த தன்மையானது தெரிவதைப் போலவே, சாப்பிட்டால் தூக்கம் வருவதைப் போல ஒரு செயல் செய்தோம் அதற்கு விளைவு. நான் நல்ல வினையோ தீவினையோ ஏதாவது ஒன்று செய்தேன், செய்த காரணத்தினாலே இந்த பிறப்பு வந்தது. சரிங்களா? இதுவரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, குழப்பமே இல்லையே. நம்ம முதல்ல எங்க இருந்து பார்த்தோம், திருப்பி ஒரு தடவை அப்படி யோசிச்சுங்க. நம்ம வச்சுதான் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே யோசிக்கிறோம், சரிங்களா? ஆக நம்ம வச்சுதான் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும். முதல்ல நாம நாம நாம நாமான்னு தான் இருக்கிறான், அப்புறம் தானே இது. முதலே பாருங்க, பிரம்மச்சாரி எனக்கு எனக்கு எனக்கு நான் நான்மா. அடுத்தது பொண்டாடி கல்யாணம் ஆகும், நாங்க நாங்க நாங்க அம்மா. அடுத்தது குழந்தைகள் விடுறோம், நாங்க நாங்க இன்னொரு பெருசாகிட்டே போகும், அப்புறம் தான் அப்படியே பெருசாகணும். எதுக்காக நம்ம இந்து மதத்துல இந்த கல்யாணத்தெல்லாம் இப்படி வச்சிருக்கிறான்னா, நான் நான் இருக்கக்கூடியவன், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், கல்யாணமான பிறகு நாங்க ரெண்டு பேர், நாங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் தங்களை பத்தியே நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தங்களை விட்டு குழந்தைகள் பிறந்த பொழுது குழந்தைகளையும் சேர்த்து ஒரு குடும்பமாகும். அப்புறம் குழந்தைகள் மற்றவர்களோடைய சேரும் பொழுது மற்றவர் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்வோம். ஆக நம்ம வச்சுதான் ஆரம்பிப்போம். நாம யாருன்னு கேட்டோம், நாம் பேர் கிடையாது, உடல் கிடையாது, பிராணவாயு என்கின்ற அந்த உயிர் கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது. நான் யார்? பசு என்று சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மா. இப்ப நான் மட்டுமே அது கிடையாது, நீங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே அதுதான். இங்க இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த தெரியாத புழு பூச்சிகள் எல்லாமே, இங்க இருக்கக்கூடிய ஸ்தாவர ஜங்கமங்கள் அசைகின்ற அசையாது இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாமே ஜீவாத்மாக்கள். இது ஏன் இந்த ஜீவாத்மாக்கள் இப்படி வந்து பிறக்கின்றன? ஒருத்தர் புழுவாக பிறக்கிறார், ஒருத்தர் வந்து பூச்சியாக பிறக்கிறார், ஒருத்தர் தாவரமாக பிறக்கிறார், இன்னொருத்தர் வந்து மனிதனாக பிறக்கிறார். மனிதனாக பிறந்தாலும் 1008 வித்தியாசங்கள் அதுல இருக்கின்றன. என்ன கேட்டா, தீதும் பிடித்த பிதை ஏதும் பொடித்து விட, தேனந்த முக்கரிகள் பாலும் செங்கல் பால் செங்கருப்பிட நீர் சீரும் படித்த சிவம் அருளூர தீதும் பிடித்த வினை ஏதும் பிடித்து விட தீதும் பிடித்த வினை என்னை தீமை செய்வதற்காக பிடித்த வினை என்ன நல்வினை தீவினை. இந்த நல்வினை தீவினைங்கிற ஒரு செயல் காரணத்தினால நான் இப்படி பிறந்தேன். உடனே அடுத்த கேள்வி வரணும், அது ஏன் பண்ணனா? ஒரு காரியம் பண்றேன், காரியம் பண்றதுக்கு எனக்கு எதுக்காவது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இப்ப நான் ஏன் நெருப்புல கொண்டு போய் தெரியாதனமா கைப்பட்டுடுத்து சார், நான் அப்படியே திரும்பினா அந்த நெருப்புல பட்டுடுச்சு, திரும்பினா அந்த திரும்புவது என்பது காரணம். எதுக்கு நெருப்புல படுவதற்கு? நெருப்பு இருக்கிறது, நான் திரும்பினா அப்படியே கையா செஞ்சு, ரொம்ப பேர் அப்படித்தான் அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்களா, அது திரும்பினா திரும்பினவுடனே கைப்பட்டுடுது. இப்ப நான் திரும்பினதுங்கிற செயல் இதுக்கு படுகிறது. இப்ப இப்படியே போயிட்டே இருக்கலாம்னு வச்சுங்க, சரி ஏதோ ஒரு செயல். இப்ப இப்படி சொல்லலாம், நான் பிறப்புக்கு என்னுடைய அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மாவுக்கு என்னுடைய தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி கொழு தாத்தா, கொழு தாத்தா பாட்டி, கொழு பாட்டி, அதுக்கு மேல எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி, அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு வச்சுங்களேன். இப்படியே மேல பிரம்மா வரைக்கும் போகிறதுன்னு வச்சுக்கலாம். அந்த பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடியது பார்த்தா பிரம்மா, பிரம்மாவுக்கு அப்பா நாராயணன் அப்படின்னு வந்தாச்சுன்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நாராயணன் பிரம்மா எல்லாம் ஆத்மாக்கள் தான், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் சைவ சித்தாந்தத்துல. இப்ப இது ஏன் வந்தது? செயல் காரணத்தினால வந்தது. இந்த செயல் ஏன் வந்தது? செயல் ஏன் வந்தது? சிம்பிள், தெரியாதனமா பண்ணிட்டேன் சார், தெரியாம அப்படியே திரும்பினமா கை நெருப்புல பட்டுது. செயல் இவன் வேணும்னு போய் கை வைக்கல, அப்படி திரும்பினமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமை. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லி கொண்டு வருகிறேன், அவ்வளவுதான், யோசிச்சு பாருங்க. அறியாமை அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமைன்னா என்ன அர்த்தம்? அதை பற்றி தெரியாமல் அறிவின்மை. அறிவின்மை ஏன் ஏற்படுகிறது? ஒரு மயக்கம், அது இருக்கிறதுனே தெரியாத ஒரு மயக்கம். அந்த மயக்கத்துக்கு தான் இங்க சைவித்தாந்தம் சொல்லும் மாயை. ஏன் ஒரு காரியம் செய்கிறோம்? மயக்கத்தின், அறிவு மயக்கத்தின் காரணத்தினால எனக்கு அந்த ஞானம் இல்லை, என்னை மாயை சூழ்ந்திருக்கிறது. மாயையின் காரணத்தினாலே, மயக்கத்தின் காரணத்தினாலே நான் என்ன செய்கின்றேன்? ஒரு வினையை செய்தேன். அந்த வினை நல்வினையாக இருந்தால் ஒரு பிறப்பு, தீவினையாக இருந்தால் இன்னொரு பிறப்பு. நல்வினையாக இருந்தால் அதுக்குத்தக்க பலன், தீவினையாக இருந்தால் அதற்கு இன்னொரு பலன். இப்போ பாசம் என்று சொல்லக்கூடிய சைவித்தாந்தம் சொல்லக்கூடியதுல மூன்று என்ன, அதுல ஒன்று முதல்ல என்ன பார்த்தோம்? கர்மாங்கிறது. கர்மாங்கிறது என்ன? செயல், நல்வினை தீவினை. இதுக்கு என்ன காரணம்? மாயை காரணம். இந்த மாயையின், அறிவின்மையின் காரணத்தினாலே இப்படி நடக்கிறது. கர்மாவினால மாயையா, மாயினால கர்மவான் உண்டு, ரெண்டுமே ரெண்டு நாளையும் உண்டு. இப்ப இதனால அது வந்தது, அதனால இது வந்தது, ரெண்டுமே. அதாவது கோழி முதல்ல, ஆனா சைவ சித்தாந்தம் இதற்கு விடை சொல்லுகிறது, முட்டை முதலா கோழி முதலா என்று சொல்வதற்கும், விதை முதலா இல்லே மரம் முதலா, இதுக்கெல்லாம் வந்து சைவ சித்தாந்தம் விடை சொல்லுகிறது. கவலைப்பட வேண்டாம், இப்ப அடுத்தது தான் பார்க்க போறோம். இப்போ ரெண்டுமே இருக்கிறது, இந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து செல்கின்றன. இதுக்கு ஏன் காரணம்? நான், நான், நான் என்று சொல்லக்கூடிய தன்மை காரணம். நம்மை ஒன்றிலே ஈடுபடுத்திக் கொண்டு நாம் நம்முடைய தன்மை என்ன என்று தெரியாத காரணத்தினாலே ஒன்றை செய்கிறோம். நானாகின்ற தன்மை, நானாகின்ற தன்மையை அறியாத ஒரு மயக்கம், மயக்கத்தினாலே செய்யப்பட்ட ஒரு செயல். இப்போ செய்யப்பட்ட செயலுக்கு வினை அப்படின்னு கர்மான பேரு, மயக்கத்துக்கு மாயின்னு பேரு. நான் இருக்கிறோமே, நானாகின்ற தன்மை அறியாதது, அதுக்கு ஆணவம்னு பேரு, அதுக்கு ஆணவம்னு பேரு. இந்த ஆணவம் என்று இருக்கின்ற காரணத்தினாலதான், அதாவது ஆணவம் என்று சொல்லக்கூடியது, நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய தன்மை என்ன என்று புரிந்து கொள்ளாமல், என்னுடைய தன்மை எப்பேற்பட்டது என்று நான் தெரிந்து கொள்ளாமல், ஏதோ நான் தான் சாஸ்வதம் என்று நினைத்து கொண்டு, ஆணவத்தின் அகங்காரத்தின் காரணத்தினாலே, நான் அறிவின்மையினாலே, அந்த அறிவின்மை காரணத்தினாலே ஒரு காரியத்தை செய்ய இந்த பிறப்புகள் வருகின்றன. இதுவரைக்கும் சரியா இருக்கா? பசுக்கள், பசுக்கள் என்பதை பார்த்தோம், அதாவது ஆறுயிர் தொகை, அதை பந்தப்படுத்தக்கூடிய பந்தம், அந்த பந்தத்துக்கு தான் பாசம் என்று சொல்லுகிறது சைவ சித்தாந்தம். இந்த பந்தம் என்ன? ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள், இதை மலங்கள் என்று சொல்லும். அதாவது நம்மை பீடித்திருக்கக்கூடிய குற்றங்கள், இந்த குற்றங்கள் வாந்திகள் தலையன பகுப்பர் அன்னவே, காசியப்பர் இந்த இடத்தை சொல்லுவார். அப்படின்னா என்ன? இதுவும் அநாதி, பசுவும் அநாதியானது. அதாவது அதுக்கு ஆரம்பம் கிடையாது, இந்த இப்பதான் சார் ஜீவாத்மா, இப்பதான் பகவான் பிறப்பித்த சாகடிச்சுட்டார், அதெல்லாம் கிடையாது. அதே போல அதை பிறப்பிக்க இறப்பிக்க காரணமாக இருக்கக்கூடிய பாசம், இந்த பந்தம் இருக்கிறதே, அதுவும் அநாதி, அதுவும் எப்பொழுதே இருக்கும். இதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது, செப்பு பாத்திரம் இருக்கிறது, அல்லது நம்ம இரும்பு இருக்கிறது. இந்த செப்பு பாத்திரத்துல களிம்பு சேருவதை போல, இந்த களிம்பு மாதிரி என்று சொல்வார்கள், செப்பு பாத்திரத்துல களிம்பு சேருவதை போலவே இதை மறைக்கிறது. நெருப்பை எப்படி அந்த சாம்பலானது மூடிக்கொள்ளுமோ அதை போல இந்த உயிர்களை பாசமானது மூடிக்கொள்ளுகிறது. செம்பா செப்பிலே அந்த களிம்பானது மூடிக்கொள்வதை போலவே, இதெல்லாம் உதாரணங்கள் அவை சொல்லக்கூடியது. நம்ம லாஜிக்கு நம்ம போகலாம், இதுவரைக்கும் சரியா, நாம வச்சுதான் யோசிக்கிறோம். நாம யாரு? ஜீவாத்மா. ஏன் இப்படி பிறந்தோம்? பிறந்ததுக்கு காரணம் கர்மா, மாயை, ஆணவம், இதன் காரணத்தினால நம்ம பிறந்தோம். சரி சார், இந்த கர்மா அதாவது இந்த பாசம் இருக்குன்னா, ஆணவம் கர்ம மாயை இருக்குன்னா என் தலையில நானே விட்டுக்குவேனா? பைத்தியமா? நம்ம கேட்கிறோம், ஏன் சார் எனக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, நான் கொண்டு போய் என் தலையில கல்லை போட்டுக்கிறதுக்கு மேல இருந்து கல் விழுந்தது சார். ஒரு சின்ன நடந்த நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். சென்னையில இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சைக்கிள்ல மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கிறார். அவர் மேல பாம்பு வந்து விழுந்தது, கொத்தினது, அங்கேயே இறந்து விட்டார். நல்லா யோசிக்கணும், இவர் என்ன பாம்பை புடிச்சு கொண்டு வந்து தலையில போட்டுண்டாரா? சைக்கிள்ல போயிட்டு இருந்தார் சார். இதெல்லாம் பெரிய செய்தியானது, ஆச்சரியமான விஷயம். அவருக்கு வந்து விழுகிறது ஒண்ணுல, ஒரு ஸ்கூல்ல பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, எங்கேயோ பாறை உடைச்சிருக்கிறாங்க. அந்த பாறை ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல இருந்த ஷீட்டை அடிச்சு அதை குண்டு வச்சு தகர்த்து இருக்கிறார்கள். அந்த ஷீட்டு வந்து ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா வந்து இந்த ஸ்கூலுக்குள்ள உடைச்சு புகுந்து ஒரு சிறுமியை கொண்டு விட்டது. யோசிச்சு பாருங்க, அது பாப்பனை வந்து என்ன போல் சாவடின்னு சொல்லுதா? இவர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறத வந்து பாம்பை எடுத்து விட்டுண்டாரா? ஏதோ ஒரு பருந்தோ ஏதோ பாம்பை உசுரோட பிடிச்சின்னு போயிருக்கும் போல இருக்கு. அது விட்டுருக்கிறது கரெக்டா, அதுவும் நச்சு பாம்பா இருக்கணுமா? கொத்தி இறந்தார். யோசிச்சு பாருங்க, இதேதான் இந்த உதாரணம் சொல்லுகிறேன். நான் ஜீவாத்மா, என்னை வந்து ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த பாம்பு வந்து பீடித்தது, என்னை இந்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய இறப்பிலே போட்டது. அதாவது அங்கே செத்ததுங்கிறது இங்கே நான் நடந்த நிகழ்ச்சி சொன்னேன், நான் ஒன்றும் கதைக்காக சொல்லல, உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்லல, நடந்த நிகழ்ச்சி ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக மவுண்ட் ரோட்ல ஆச்சுங்களா. தினத்தந்தி உடனே நான் பாருங்க, யாருக்காவது அப்படி தேடி பார்க்கணும்னா உண்மையான நிகழ்ச்சி சொல்லுகிறேன். இப்போ மேல இருந்து பாம்பு விழுந்தது, நானா பாம்பை எடுத்து போட்டுட்டேன்? யோசிச்சு பாருங்க, விழுந்தது, விழுந்தவர் இறந்து பட்டார், சைக்கிள் அவர் போட்டு அவ்வளவு பெரிய ரோட்ல போயிட்டு இருக்கிறார் சார். எத்தனை பேர் நடந்து போயிட்டு இருக்கிறோம், எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி தான் ஜீவாத்மா நான் இருக்கிறேன், அப்ப சைக்கிள்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம் வச்சுங்களேன். இப்போ அந்த பாம்பு வந்து என் கழுத்துல விழுந்து என்னை கொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னை ஆணவம் கர்ம மாயை என்னை பீடிக்க வேண்டும் என்று சொன்னால், இதுக்கு ஏதோ ஒரு காரண கர்த்தா இருக்கணுமா? இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க, இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமா? காரணம் இல்லாம இது நடக்குமா? இப்ப ஒரு காரியம் இல்லாம ஒரு விளைவு இல்லைன்னு சொல்றோம். இப்ப எனக்கு ஆணவம் கர்மமாய் என்று சொல்லக்கூடிய பாசம் பிடிக்குதுன்னு சொன்னா, இது என்னோடய சேர்ந்து இருக்காத இயற்கை. செம்பிலே களிம்பிருப்பதை போலவே சாம்பலானது மூடிக்கொள்ளு, நெருப்பை மூடிக்கொள்ளு, சாம்பல் என்ன தனியா கொண்டு வந்து யாராவது போடுறாங்களா, அதுலயே இருக்கு. இப்போ இயற்கையாக என்னிடத்திலேயே இருக்கிறதுன்னு சொன்னா எப்படி வந்தது? இந்த இயற்கை எப்படி வந்தது? இதுக்கு ஏதாவது ஒருத்தர் இதை வந்து நீ இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லுவதற்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? இப்ப ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வித்து இருக்கணும் இல்லையா? தயமான பாடுவார், வித்தின்றி அதுவும் விளைவந்தோ, நின்னருளாம் சித்தின்றி அங்கலொன்றோ, செப்பாய் பராபரமே என்று பராபரம கண்ணிலே பாடுவார். முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம், யோசிச்சுங்க. ஆணவத்தின் காரணத்தினாலே மாயை கர்மம் தோன்றி, இந்த ஆணவம் கர்மம் மாயினாலே இந்த ஜீவாத்மாக்கள் உலகத்திலே பிறக்கின்றன, இறக்கின்றன, தவிக்கின்றன. இது எப்படி எப்படிலாம் இருந்தது? சுற்று கதிர் எழு துகளினும் பல பெற்றுள என்பதும் பேதை நீரதால் கொற்றமது உடையோர் கூற்றங்கை கொலை என்றெல்லாம் இதை காசியபன் இவரை சொல்லி வருகின்றார். இந்த ஒரு படம் காசியபன் உபதேச படம், ரொம்ப முக்கியமான செய்வித்தான் அந்த கருத்து. கொஞ்சம் குறைச்சலான பாடல்கள் தான், யாராவது தயவு செய்து ஒரு 10-12 பாடல் தான் இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. தயவு செய்து படித்து பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ நான் நானாக பிறக்கலே, அதே மாதிரி தான் இப்போ எனக்கு வந்து முதல்ல ஒரு கருத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, மனசு புத்தின்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த மனசு புத்தி இந்த ஆத்மாவா இந்த உலகத்தை படைச்சது? இங்க இருக்கக்கூடிய சாப்பாடு, இங்க இருக்கக்கூடிய காற்று, இங்க இருக்கக்கூடிய நீர், இங்க இருக்கக்கூடிய மண் எல்லாம் நாம் படைச்சதா? ஆகாசோத் வாயுகு வாயோ அக்னி அக்னிர்வாபகா என்று சொல்ல முடியாத அதற்கு அப்படி வேதங்களான சொல்லுகின்றன. எங்கிருந்து? ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயுவிலே இருந்து அக்னி வந்தது, அக்னியிலே இருந்து நீர் வந்தது, நீரிலே இருந்து நிலம் வந்தது, நிலத்திலே இருந்து ஔஷதிகள் வந்தன, அதாவது தாவரங்கள் எல்லாம் தோன்றின என்று ஒரு பெரிய முறையை சொல்லுகிறது. இந்த ஆகாசத்தை உண்டு பண்ணவன் நானா? காற்றை உண்டு பண்ண, ஆகாசத்தையும் உண்டு பண்ணல, அப்புறம் தானே காற்று, அப்புறம் தானே நெருப்பு, அப்புறம் தானே நீர், அப்புறம் தானே நிலம், அப்புறம் தானே ஊடதிகள், அப்புறம் தானே என்னுடைய பிறப்பு. இந்த உடல் இங்கே மண்ணிலே வரக்கூடிய, மண்ணாக போகக்கூடிய இந்த உடலை நானா ஏற்றுக்கொண்டேன்? ஆணவம் கர்மம் மாயை வந்தது. இப்போ இதையெல்லாம் படைத்தது யார் யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லையா? இப்ப நானே பிறந்தேன், நானே விளந்தேன், இதுதான் சுக்கராச்சாரியார் சொல்றார், நீ தான் எல்லான்னு. இது வந்து விபரீத ஞானம் என்று சொல்லக்கூடிய உண்டு. பல பேருக்கு இந்த விபரீத ஞானம் உண்டு, நானே பரமாத்மா. ரொம்ப சாமியார்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப சாமியார்கள் சொல்றதை பார்த்தா அவங்க பண்ற யோகத்தனம் அவ்வளவு பெருசா இருக்கு. கேட்டா நானே தான் அது, என்னை வந்து கர்மாக்கள் அண்டுவதில்லை, இப்படிலாம் சொல்லிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு இது உண்டு, எல்லாத்துக்கும் பேச்சு உண்டு, பேச்சு சாமர்த்தியம். எல்லாரும் பேச்சாளிகள், நாங்கள்லாம் பேச்சாளிகள் இல்லை, அவங்க தான் பேச்சாளிகள். நாங்க தொண்ட தண்ணி வைத்த இதுதான் தத்துவம், இது இப்படிதான் இருக்குன்னு கட்டப்பட்டு இதை சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது, கோடிக்கணக்கால சம்பாத்தியத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனையோ சன்னியாசிகள்ல ரொம்ப சில பேர் தான் எனக்கு எதுவுமே வேண்டான்னு இருக்கக்கூடியவங்க, ரொம்ப சில பேர். இந்த சுவாமி சிவானந்தா அவருடைய சிஷ்யர் ஒருத்தர், இந்த முங்கேர் யோகா ஸ்கூல்னு ஒன்று இருக்கு, அங்கே வந்து சுவாமியா இருந்தார். முதல்ல அவர் மடத்தை நிறுவினார், அது வந்து யோக மார்க்கத்துக்கு சொன்னது. ஒருவேளை அந்த பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டார். ஏன்னா இதுவே ஒரு பந்தம், நான் என்னமோ பெரிய குரு, உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன், வேண்டவே வேணான்னு போயிட்டார். ரமணர், இது எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருந்தவர். கான்சியஸ் பரமாச்சாரியார், இப்போ பார்க்கலாம் எனக்கு, அவர் வந்து எல்லாருமே பட்டு காவி வஸ்திரம், பட்டு காவி வஸ்திரம் உடுத்திக்கும் போது, அதுதான் இந்த மடி, பட்டு தான் மடின்னு சொல்லும்பொழுது கிடையாது, கதராடை உடுத்தி கொண்டவர், துவராடை அதுவும் கதராடை உடுத்தி கொண்டவர். ரொம்ப உண்டு, அவரை பற்றி எத்தனையோ விஷயங்கள் உண்டு, எத்தனையோ மகான்கள் இது மாதிரி இருந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் நம்ம பார்க்கணும் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம கூடவே இருந்தால் கூட நமக்கு தெரியறதில்ல. ஆனால் இவங்க என்னடானா, தங்கம் என்ன, வைரம் என்ன, கார் என்ன, அதுவும் விடுங்க, அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது, எல்லாம் பெரிய ஆளுங்க. நடத்துவது யார், நடத்தக்கூடிய விஷயம் என்ன, அதை நம்ம இப்போ பார்க்கணும். முக்கியமான விஷயம் அது, இதெல்லாம் கிடையாது. முதல்ல ரெண்டு விஷயம் என்ன பார்த்தோம் நம்ம, ஆறுயுத்தொகை வாந்திகள் தலை, இந்த ரெண்டையும் பார்த்தோம். என்ன, பசுக்களாக அனாதியாக இருக்கக்கூடிய, ஏராளமாக இருக்கக்கூடிய பசுக்கள் ஜீவாத்மாக்கள், நம்ம நம்மை பந்திக்கக்கூடிய இந்த பந்தனத்தை, பந்தத்தை தரக்கூடிய ஆணவம் கர்மமா என்று சொல்லக்கூடிய இவை, இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகம், இந்த அனுபவிக்கக்கூடிய பொருள்கள், இந்த உடலை எல்லாம் யாரு கொடுத்தா, நாம கொடுத்தோம். யோசிச்சு பாருங்க, இது நம்மாலே படைக்கப்பட்டதா? இப்ப நாம் படைச்சு இந்த உடல் எனக்கு வேணும், இந்த உடல் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உடலை நானா படைச்சேன்? நான் படைச்சிருந்தா நான் அழிச்சுக்க முடியும், இப்ப நான் படைச்சதைத்தான் நான் பண்ண முடியும். இப்ப என்னால இல்லையே, நான் நினைச்சாலும் இருக்கிற இந்த போகிற உயிரை நில்லுனால நிக்கிறது இல்ல, அடிபட்டது ஏதாவது ஒண்ணு நெருப்புல கொண்டு போய் கை கொடுத்துட்டு சுடாது, இது வந்து என்னை அழிக்காது. நைனம் சிந்தந்தி பாவகா நைனம் சஸ்திராணி என்ற பகவான் கீதையில சொல்லுவானே, இந்த ஆத்மாவை நெருப்பினாலே காய்ச்ச முடியாது, நெருப்பு வந்து இதை எரிக்காது, தண்ணீர் நனைக்காது, அஸ்திரங்கள் துளைக்காது அப்படின்னு அதுல சொல்லி, நைனம் சிந்தந்தி பாவகா நைனம் சிந்தந்தி அஸ்திராணி சஸ்திராணி என்றெல்லாம் அந்த இடத்துல பகவத்கீதையில பகவான் சொல்லி வருகிறான். இப்ப அது மாதிரி என்ன கொண்டு வந்து கத்தியால வெட்டு, இது வெட்டுப்படாது. நான்லாம் அப்படிலாம் சொல்றதுக்கெல்லாம் நான் ரெடியா இல்ல சார், என்ன கொண்டு வந்து இங்க வெட்டுங்க, அதெல்லாம் நான் வந்து முடியும் சொல்லுவேனா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இப்போ என்னால சொல்ல முடியாதுன்னா, இந்த உடல் என்னாலே படைக்கப்பட்டதில்ல, இந்த சாப்பாடு என்னாலே படைக்கப்பட்டதல்ல, இங்க இருக்கக்கூடிய பொருள்கள் என்னாலே படைக்கப்பட்டதல்ல. ஆக இங்க இருக்கக்கூடிய புவி முதலிய இந்த பஞ்சபூதங்களும், இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சங்கள், இது வந்து நம்ம பூமியை உதாரணமா வச்சுருக்கோம். சூரியனை நான் படைச்சேனா, சூரியனை நான் படைச்சேனா, சந்திரனை நான் படைச்சேனா, இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சங்களை நான் படைச்சேனா, கிடையாது தானே. இப்போ வேற ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதா, இந்த ஜீவாத்மாக்கள்லாம் குரூப்பா சேர்ந்து நம்ம இந்த டெமோக்ரஸி மாதிரி எல்லாம் ஊர் கூடி தேர்ந்தெடுக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, ஒன்று மண் ஒரு மண்ணும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நாம இந்த கோடி ஜீவராசிகள் சேர்ந்து ஒரு சூரியனை படைச்சது, ஒரு இந்த 10,000 கோடி ஜீவராசிகள் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை மில்கிவே, ஒன்றும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், வேற ஏதோ ஒன்று தனியாக இருக்கிறது, அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கும் அடப்பெருந்தன்மை வடப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றுள்ள கோரின் மேற்படைவிருந்தன இல்லுளைகளின் துண்ணனுப்புரிய சிறியவாக பெரியவன் பெரியின் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றுள். இதுல இன்னொரு வார்த்தை, வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும், எத்தனையோ இத தேவாரத்துல சொல்லும்போது 100 கோடி நாரணர் அங்கனே என்று, 1,000 கோடி பிரம்மன் நந்தினார், 100 கோடி நாரணர் அங்கனே என்று நாவுக்கரசர் பாடுவார். இப்ப எத்தனையோ கோடி பிரம்மாக்கள், எத்தனையோ கோடி இந்திரர்கள், படைக்கிற பிரம்மாவே அவரை படைச்சுக்க முடியாது, படைக்கிற பிரம்மாவே அவரை படைச்சுக்க முடியாது. இப்போ அவரை படைச்ச நாராயணரே அவரை படைச்சுக்க முடியாது, அவரே அழிகிறார், அவரே அழிகிறார், நாராயணன் அழிகிறார். இப்ப அதான் பார்த்தோமே, ஒன்றனுக்கு ஒன்று நின்றெழுவது நூற்றோடு கோடின் மேற்பரவந்தன இல்லுழைகதனின் துண்ணனுப்புரிய சிறிவாக பெரியவன் தரியின் வேதியன் தொகையிடும் மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றுணர் புணரிய மாப்பேருளியும் நீக்கம் நிலையும் சுக்கமொடு தூலத்து சூறை மாறுதத்து எரியது வடிகிற் கொட்கப்பெயர்க்கும் குலகன் முழுவதும் படைப்போர் படைப்போன் படைத்தவை காப்போன் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். யாரவன்? திருத்ததுமதியில் தன்னை வைத்தோன், தென்திறன் சீயில் வெண்மைவை செய்தோன், பொய்தீர்மானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கங்கண்டோன், நேரடிகள் நீரில் இன்சுவைந்தோன் நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று அனைத்தனைத்தவையின் அடைத்தோன் அதுதான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேறில்லோன் தானே காண்க. இது வரைக்கும் யாருன்னே சொல்லல. ஏன தொல்லை அணிந்தோன் காண்க, காணப்புலியுரை அறையோன் காண்க, நீற்றோன் இதுக்கப்புறம் தான் ஒரு சரித்திரத்தில் சொல்றேன், நீற்றோன் காண்க நினைத்தோம் நினைத்தோம் அற்றேன் காண்க அந்தோ கிடைவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையன் காண்க பிரமன் மால்கானா பெரியோன் காண்க. இவன் பிரம்மா கிடையாது விஷ்ணு கிடையாது, இப்பதான் கொண்டு கொண்டுமா கொண்டு வரார். பிரம்மன் மால்கானா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதன் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிபொழின் பொழுதால் விரிந்தோன் காண்க அணுத்தருந்தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பெரும்பெருமையில் ஈசன் காண்க. அடேப்பா மாணிக்க வாசகர் மாதிரி ஒரு சத்தியத்தை அருமையான தமிழ் வார்த்தையில சொல்றதுக்கு யாராலையும் ஆகாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சஸ்பென்ஸ், அப்படி பழைய காலத்துல இது சொல்ற மாதிரி ஒரு சினிமால காலை காட்டுவோம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கையை காட்டுவோம் இந்த கை அந்த கை இப்படிதான் காமிப்பாங்க பாரு கதாநாயகி கதாநாயகி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பில்ட் பண்ணிட்டு வர அந்த இடத்துல. இப்ப இருப்ப முழுவதும் இப்ப ஒருமன் என்னும் ஒருமன் காண்க விரிபொழின் மொழிதார் விடிந்தோன் காண்க அணுத்தருந்தன்மையில் அடையோ அணுத்தருந்தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அரிய அரியோன் காண்க இவன் ஈஸ்வரன். ஈஸ்வரன்ங்கிறது கூட நீங்க வந்து பொதுவா வச்சுக்கலாம், ஆனா அங்கங்க சரித்திரத்தை சொல்ல காணப்புரிய ஒரு இறைவன் காண்க நீற்றோன் காண்க நினைதரும் நினைதரும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்க அரியதில் அரிய அறியோன் காண்க மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா செட்சியன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன். என்ன வார்த்தை பா, இதெல்லாம் வந்து அனுபவிக்கணும், பாடி பாடி பாடி பாடி அனுபவிக்கணும். எப்பேற்பட்ட வார்த்தை அப்படின்னா நம்ம விஷயத்துக்கு வரலாம், இல்லைன்னா திருவாசக விரிவுரையா போயிடும். இது அந்த அளவுக்கு யாருங்களே திருவாசக விரிவுரை இல்லை, கந்தபுராணத்துல நின்று கொண்டிருக்கிறோம். எங்க நின்று இருக்கோம் இப்போ? இந்த உலகத்தை படைத்தவன் யாரு? திண்டகு நீரில் தன்மை செய்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று அனைத்தனைத்தவையில் அடைத்தோன் அதுதான் எல்லாவற்றிலேயும் ஆகாசத்திலே பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வெளியடை இரண்டாய் விளைந்தாய் போற்றி வெளியடை ஒன்றாய் மகிழ்ந்தாய் போற்றி என்று சொல்லும்படியாக எல்லாவற்றிலேயும் ஒன்றா ஒன்றாக இருந்து அது அந்த தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறானே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி கோணாகி யான் என்று அவரவரை கூத்தமிட்டுவானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவரே பர் மாணிக்க வாசகர். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவான். இங்கதான் வருகிறோம் நம்முடைய பாயிண்ட்டுக்கு. என்ன இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகமோ பிரபஞ்சமோ என்னாலே படைக்கப்பட்டதில்லை, எனக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டது, உடலே இருக்கக்கூடிய காரணங்கள் கொடுக்கப்பட்டன. இதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லும், புவனம் அதுல இருக்கப்பட்ட போகம் அதற்கு இருக்கக்கூடிய உடல் தனு அந்த கரணங்கள் தனு கரண போக புவனங்களை இறைவன் கொடுத்தான் என்று சொல்லும். தனுன்னு சொன்னா இந்த உடல் அர்த்தம்,

அப்படியே அந்த இதுல நாத தனிமணி சித்தில பாடுவார். இது சுத்த தன்யான்னு கேட்க வேண்டாம், நான் எந்த பாட்டு பாடினாலும் ஒரே ஒரு ராகம் தான், வைத்தியநாத ராகம் தான். அது வந்து என்ன ராகம்லாம் கேட்காதீங்க. இது தியாகராஜர் பாடியதுல நாதமே தனும் அனிஷம் என்று பாடுவார். சங்கரனுக்கு நாதமே உடலாக இருக்கிறது, அதுக்காக சொல்லுவாங்க. தனுன்னா உடல்னு அர்த்தம். தனு உடல், கரணங்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள், கரணம் போகம், இங்க இருக்கக்கூடிய சாப்பாடு, இங்க இருக்கக்கூடிய காற்று, நீர், நெருப்பு எல்லாவற்றையும் கொடுத்த போக புவனம், இந்த உலகம் பிரபஞ்சத்தை, தனு கரண போக புவனங்களை கொடுத்தவன் யாரு?

0: அந்த கடவுள் இருக்கிறாரே சங்கரர், சரியான இடம். வெளியிட ஐந்தாய் வெண்டாய் ஊற்றி என்று இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், எல்லாவற்றிற்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் யாரு? பிரமன் மால் அறியா பெரியோன் காண்க என்று இருக்கிறானே அந்த பரம்பொருள், எல்லாவற்றிலேயும் வைத்தானே. பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி என்று பார்த்தோமே, அப்பேற்பட்ட அன்னதொன்றவையின் அடைத்தோன் அகுதான்று, முன்னோன் காண்க, முழுதோன் காண்க, தன்னேறில்லோன் தானே காண்க, ஏன தொல் எயிறு அணிந்தோன் காண்க, காண புலியுரி அறையோன் காண்க, நீற்றோன் காண்க, நினைதரும் நினைதரும் அற்றேன் காண்க, அந்தோ கெடுவேன் இன்னிசையில் வீணையின் இசைந்தோன் காண்க, அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்க, பரமன் காண்க, பழையோன் காண்க, பிரமன் மால் காணா பெரியோன் காண்க என்று இருக்கின்றானே அந்த பரம்பொருள், பிரமல் மால் காணாதவனாக இருக்கப்பட்ட அந்த பரம்பொருள், எல்லாவற்றிலேயும் பாரிடை ஐந்தாக, அவயவ நீரிடை நான்காக, தீயிடை மூன்றாக, வழியிடை இரண்டாக, வெளியிடை ஒன்றாக இருக்கக்கூடிய அவற்று அவர் அவயவ இருக்கக்கூடிய தன்மாத்திரைகளாக அந்த பரம்பொருள் இருக்கிறானே அவன் யார்? நீற்றோன் காண்க, காணப்புலியுரி அறையோன் காண்க, பிரமன் மால் காணா பெரியோன் காண்க. முதல்ல ஒருத்தன் இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அதைத்தான் முதல்ல பார்த்தோம். பசுக்களாகிறனா பாசத்திற்கு ஆட்பட்டு இந்த உலகத்துல பிறக்கிறோம். இந்த உலகத்திலே தனு கரண போக புவனங்களை எவனோ ஒருவன் குடை கொடுத்திருக்க வேண்டும். சித்தின் வித்தின்றி யாதும் விளைவதுண்டோ, நின்னருளாம் சித்தின்றி அங்களுண்டோ, செப்பாய் பராபரமே என்று சொல்லும்படியாக, எவனோ ஒரு காரணகர்த்தா வித்து என்று எல்லாவற்றிற்கும் பீஜமகா என்று, அகம் பீஜகா பிதாகா என்று கீதையில சொல்லுவாரே, அது மாதிரி பீஜகா என்று சொல்லும்படியாக, எவன் வித்தாக இருக்கின்றானோ அந்த வித்தாக ஒரு பொருள் இருக்க வேண்டும் இல்லையா? அந்த வித்து யார்? அந்த வித்து யார்? அந்த வித்தை சைவ சித்தாந்தம் பதி என்று சொல்லும். ஆன்றதோர் தொல்பதி, இந்த ஒரு பாடலுக்கு தான் நாம் இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறோம். சான்றவர் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மறையலாம் மொழிய நின்றன, ஆன்றதோர் தொல்பதி, ஆன்றது ஓர் தொல்பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அவர்தான். ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி, சிவையேவ கேவலஹா சிவங்கரஹா, இதெல்லாம் வேத வாக்கியங்கள். ஏகம் சத்து, ஒன்றாக இருக்கின்றது, அது தத்து என்று சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது, அதே சிவையேவ கேவலஹா சிவங்கரஹா, அவன் ஒருவனே இருந்தான், வேற யாருமே கிடையாது, அவன்தான் சிவன் என்று, பரம்பொருள் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல காசியவர் சொல்லுகிறார். பெரியவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து அறியத்தக்க பொருள்கள் மூன்று உள்ளன. இன்னைக்கு அந்த பெரியவங்கள் எல்லாம் காசியவர் கச்சியவர் எல்லாரும் சொன்னதை கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய அதை நினைக்கக்கூடிய பாக்கியமாக நமக்கு கிடைச்சது. சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மூன்று தன்மைகள், என்றைக்கும் அழியாத அனாதியான மூன்று பொருள்கள் உண்டு, அதைத்தான் வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன, மறையலாம் மொழிய நின்றன. என்னது?
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிவாய நம. சைவம் நாட்டார்களின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 28. பார்வதி கூறுகிறாள், பெரியோரே, இதுவரை ஏதோ ஒரு ஞானியான பெரியவர் வந்துள்ளதாக நினைத்திருந்தேன். இப்பொழுதுதான் எனக்கு எல்லாம் புரிகிறது. தங்களுடைய பொய் வேடம் புரிந்துவிட்டது. தங்களிடம் கூற என்ன இருக்கிறது? தாங்களோ அந்தனர், அதனால் பிறரால் கொல்லத்தகாதவர். அந்தனரே, இதுவரை நீங்கள் கூறியது அனைத்தும் நான் அறிந்ததுதான். ஆனால் அவை முற்றிலும் பொய், உண்மைக்கு புறம்பானது. நீங்கள் என்னவோ சிவபெருமானை நன்கு தெரியும் என்று கூறினீர்களே. அது உண்மையாக இருந்தால் தாங்கள் புத்திக்கும் யுக்திக்கும் ஒவ்வாத மாறுபாடான கருத்துக்களை கூறியிருக்க மாட்டீர்கள். சிவபெருமான் தனது திருவிளையாடல்களின் சக்தியால் அவ்வப்பொழுது நீங்கள் கூறியபடி பற்பல அற்புதமான திருவேடங்களை தரிப்பார் என்பது முற்றிலும் உண்மையே. ஆனால் உண்மையில் அவர் பரம்பொருள். அவர் தன் விருப்பப்படிதான் திருமேனி தரிக்கிறார். தாங்கள் பிரம்மச்சாரி வேடம் தரித்து என்னை தவத்திலிருந்து தடுத்து நிறுத்த இப்பொழுது இங்கு வந்திருக்கிறீர்கள். பொருந்தாத யுக்திகளும் தவறான சொற்களும் கொண்டு கவடு சூது நிறைந்த வார்த்தைகளை கொட்டுகிறீர்கள். சிவபெருமானது உண்மைச் சுரூபத்தை நான் நன்கு அறிவேன். ஆகவே உண்மையை உள்ளபடி நன்கு ஆராய்ந்து அவரது உண்மைச் சுரூபத்தை கூறுகிறேன். உண்மையில் சிவபெருமான் நிர்குணர், அதாவது முக்குணங்களையும் கடந்தவர். பரம்பொருள், திருவிளையாடல்கள் புரிவதற்காக குணங்களை ஏற்கிறார். நிர்குண ஸ்வரூபம், அனைத்து குணங்களையும் தன் சுரூபமாக கொண்டவருமான அவ்விறைவனுக்கு ஜாதி என்பது ஏது? கலைகள் அனைத்திற்கும் இவர்தானே மூல காரணர். அவ்வாறிருக்க பரிபூர்ணரான அவருக்கு எந்த கலையினால் என்ன ஆக வேண்டியுள்ளது? உண்மையில் சிவபெருமான் நிர்குணர், அதாவது முக்குணங்களையும் கடந்தவர். அவர் பரம்பொருள், திருவிளையாடல்கள் புரிவதற்காக குணங்களை ஏற்கிறார். நிர்குணஸ்வரூபரும் அனைத்து குணங்களையும் தன் சுரூபமாக கொண்டவருமான அவ்விறைவனுக்கு ஜாதி என்பது ஏது? கலைகள் அனைத்திற்கும் இவர்தானே மூல காரணர். அவ்வாறிருக்க பரிபூர்ணரான அவருக்கு எந்த கலையினால் என்ன ஆக வேண்டியுள்ளது? கற்பத்தின் தொடக்கத்தில் சிவபெருமான் தனது மூச்சுக்காற்றின் வாயிலாக ஸ்ரீமன் நாராயணருக்கு வேதங்களை தந்தார். ஆகவே அவரை போன்று ஆளுமை உடையவர் வேறு ஒருவர் இருக்க முடியுமா? பிரகிருதியான மாயை அவரிடமிருந்துதான் தோன்றியது. அவ்வாறிருக்க இவரது சக்திக்கு வேறு காரணம் இருக்க முடியுமா? அனைத்திற்கும் ஆதி முதற் காரணமான அவருக்கு குழவி பருவமோ பாலப்பருவமோ இளமை முதுமை என்கிற பருவங்களோ அல்லது அவரது வயது இதுதான் என்று நிச்சயிப்பதற்கு ஏதாவது அளவுகோலோ உண்டோ? அனைத்து சக்தி தத்துவங்களுக்கும் தலைவரான பரமசிவனை வாழ்த்தி வழிபடும் அன்பர்களுக்கு அவர் அழிவற்ற ஆளுமை, உற்சாகம், மந்திரம் முதலிய சக்திகளை அளிக்கிறார். இவரது திருவருளால் ஒரு ஜீவன் மரணபயத்தையே வென்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறான். ஆகவேதான் அவர் மிருத்யுஞ்சயர், அதாவது காலனை வென்றவர் என்று மூலகங்களிலும் அழைக்கப்படுகிறார். இவரது திருவருளால் தான் விஷ்ணு விஷ்ணுத்துவமான காக்கும் தொழிலை பெற்றார். நான்முகன் பிரம்மாவன படைக்கும் தொழிலை பெற்றார். தேவர்கள் விண்ணவர் பதவியை பெற்றனர். அவரை பற்றி பல சொல்லியன். அவர் தனக்குத்தானே மகாபிரபு. மங்கள வடிவினரான சிவபெருமானை துதித்து வழிபடுவதால் நிறைவேறாத விருப்பங்களும் தான் உண்டோ? அவரிடம் என்ன இல்லை அவர் என்னை விரும்பி ஏற்பதற்கு? சிவபெருமானை வணங்கி துதிக்காதவன் ஏழு பிறவிகளில் வறியவனாகவே இருப்பான். அவர் தனக்குத்தானே மகாபிரபு. மங்கள வடிவினரான சிவபெருமானை துதித்து வழிபடுவதால் நிறைவேறாத விருப்பங்களும் தான் உண்டோ? அவரிடம் என்ன இல்லை அவர் என்னை விரும்பி ஏற்பதற்கு? சிவபெருமானை வணங்கி துதிக்காதவன் ஏழு பிறவிகளில் வறியவனாகவே இருப்பான். அவரை வணங்குபவனுக்கு இவ்வுலகில் என்றுமே குறையாத நிறை செல்வம் செழித்தோங்கும். அஷ்டமா சித்திகளும் நித்தமும் இவர் எதிரில் வந்து தலை வணங்கி நர்த்தனமிடுகின்றன. ஏன் தெரியுமா? இவரது திருக்கண் நோக்கு அந்த திருவருள் தமக்கு கிடைக்குமா என்றுதான். அவ்வாறிருக்க அவருக்கு கிடைக்காத அரிய நற்பொருளும் ஏதாவது இருக்க முடியுமா? மங்களமான பொருள்கள் ஏதாவது அவரை துதிக்கின்றனவா என்கிறீர்களே? அவரை நினைத்த நொடியிலேயே அனைவருக்கும் மங்களங்கள் தானாகவே வருகின்றனவே. அவரை பூஜிப்பதினாலேயே உபாசகனுக்கு விரும்பியன விரும்பியபடி கிடைக்கின்றன. விகாரமற்றிருப்பவருக்கு விகாரமான வேறுபாடு ஏது, எங்கிருந்து வரும்? சிவையனும் மங்களமான இரண்டு எழுத்துக்களை இவனது திருவாய் உச்சரித்துக் கொண்டே இருக்குமோ, அவனை கண்டபோதே மற்றவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். அவரை நினைத்த நொடியிலேயே அனைவருக்கும் மங்களங்கள் தானாகவே வருகின்றனவே. அவரை பூஜிப்பதனாலேயே உபாசகனுக்கு விரும்பியன விரும்பியபடி கிடைக்கின்றன. விகாரம் அதாவது மாறுபாடு அற்று இருப்பவர்க்கு விகாரமான வேறுபாடு ஏது எங்கிருந்து வரும்? சிவ எனும் மங்களமான இரண்டு எழுத்துக்களை எவனது திருவாய் உச்சரித்துக் கொண்டே இருக்குமோ, அவனை கண்டபோதே மற்றவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். சுடுகாட்டு சாம்பலை அவர் பூசியிருப்பதாக தாங்கள் கூறினீர்கள். சரி, அவர் அவ்வாறு பூசியிருக்கும் சாம்பல் தூய்மையற்றது அதாவது அமங்கலமானது என்று இருக்குமானால், அவரது திருமேனியிலிருந்து உறுதிர்ந்து கீழே விழுந்த சாம்பலை தேவர்கள் நித்தமும் தங்கள் திருமுடியில் தங்குவானேன்? ஆகவே சிவபெருமானது திருமேனி படுமேயானால் அமங்கல பொருள்களும் மங்களமாகிவிடும். அவர் முக்குணங்களை ஏற்று மூலகங்களை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். குணங்களை விடுத்து நிர்குணராக இருக்கையில் சிவன் என அழைக்கப்படுகிறார். குணங்களை விடுத்து நிர்குணராக இருக்கையில் சிவன் என அழைக்கப்படுகிறார். நம் சிற்றறிவு கொண்டு அவரை எவ்வாறு முழுமையாக அறிய முடியும்? பரம்பொருளான பரமாத்மா நிர்குணரான சிவபெருமானை வெளியில் உள்ளதை அதாவது கண்களுக்கு காட்சியாக தோன்றுவதை மட்டும் நோக்கும் குணமுடைய உங்களைப் போன்றவர்கள் எவ்வாறு அறிய முடியும்? ஒழுக்கமற்றவர்களும் பாவிகளும் தேவர்களோடு சேர்ந்திருக்க முடியுமா? அவர்கள் அக்கூட்டத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள் அன்றோ? இவர்கள் நிர்குணமான சிவ தத்துவத்தை அறிய மாட்டார்கள். சிவ தத்துவத்தை அறியாது சிவனந்தை புரிபவர்களது வாழ்நாளில் திரட்டிய அனைத்து புண்ணியங்களும் எரிந்து சாம்பலாகின்றன. எல்லையற்ற ஒளிமையரான சிவபெருமானை நிந்தித்த உங்களை நான் உபசரித்ததால் நானும் பாவத்திற்கு பங்காளியானேன். சிவனந்தை புரிபவனை காணில் உடுத்திய ஆடையோடு நீராட வேண்டும். அவனை கண்டால் உடனே கழுவாய் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். சிவனந்தை புரிபவனை காணில் உடுத்திய ஆடையோடு நீராட வேண்டும். அவனை கண்டால் உடனே பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கூறிய பார்வதி தேவி மேலும் சினங்கொண்டு அவரிடம் கூறலானாள். தீயோனே, நீ என்ன சொன்னாய்? சிவபெருமானை நன்கறிவேன் என்றுதானே? ஆனால் உன்னை என்ன தெரியுமா? சிவபெருமான் தான் உன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருள் என்பதை நீ துளியும் அறியவில்லை. நீ கூறியதுதான் இருக்கட்டுமே, பல பல மாறுபாடு கொண்ட திருமேனி கொண்டவராகத்தான் இருக்கட்டுமே. சான்றோர்கள் அவரை விரும்பி கொண்டாடி மகிழ்கின்றனர். நித்தியமானவரும் விகாரமற்றவரும் அதாவது வேண்டுதல் வேண்டாமையில்லாதவரும் ஆன அச்சிவனே எனக்கு அன்பு தெய்வம். விஷ்ணுவோ பிரம்மனோ கூட அவருக்கு இணையாக அவ்வாறிருக்க தேவர்கள் எம்மாத்திரம். ஏனெனில் அவர்கள் எப்பொழுதும் காலத்திற்கு உட்பட்டவர்கள். இதை நான் அறிவுபூர்வமாக நன்கு சிந்தித்துத்தான் அவரை பெறுவதற்காக மனம் வந்து தவம் செய்கிறேன். ஏழைக்கு இறங்கும் சர்வேசனான சிவபெருமான் என்றோ நம் அனைவருக்கும் ஒப்பற்ற தலைவர். தீனர்களை காத்தருளும் அந்த மகாதேவர தேவரைத்தான் நான் அடைய விரும்புகிறேன். ஏழைக்கு இறங்கும் சர்வேசனான சிவபெருமான் அன்றோ நம் அனைவருக்கும் ஒப்பற்ற தலைவர். தீனர்களை காத்தருளும் அந்த மகாதேவரைத்தான் நான் அடைய விரும்புகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு கூறிவிட்டு இம்மமான் மகளான பார்வதி சலனமற்ற சித்தத்தோடு சிவபெருமானை சிந்திக்கலானான். பார்வதி கூறியதை கேட்ட அவ்வந்தன பிரம்மச்சாரி திரும்பவும் ஏதோ சொல்ல வாய் திறக்கவே, சிவபெருமானிடம் கொண்ட அன்பினால் அவரை பற்றிய வசை சொற்களை கேட்க விரும்பாத பார்வதி தன் தோழியான விஜயியிடம் கூறலானாள். பார்வதி கூறுகிறாள், தோழியே, கேடுகட்ட இவ்வந்தனன் ஏதோ சொல்ல எண்ணுகிறான். ஆகவே அவனை தடுத்து நிறுத்து. இவன் சிவநிந்தையைத்தான் செய்வான். சிவநிந்தனை செய்பவனுக்கு மட்டும்தான் பாவம் என்பது இல்லை. அந்த வசை சொற்களை கேட்போரும் அந்த பாவத்திற்கு ஆளாகிறார்கள். ந கேவலம் பவேத் பாவம் நிந்தா கர்த்து சிவசியகி யோவை ஸ்ருணோதி தன் நிந்தாம் பாபபாக்ஷ பவேதிக. சிவனடியார்கள் சிவநிந்தை செய்பவர்களை கட்டாயம் கொல்லத்தான் வேண்டும். ஒருவேளை அவன் அந்தணனாக இருந்தால் அவனை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். நாமும் அவ்விடத்திலிருந்து நகர்ந்து ஒதுங்கிச் செல்ல வேண்டும். இந்த துஷ்ட பிராமணர் திரும்பவும் சிவநிந்தை புரிவார். அந்தணராக இருப்பதால் இவரை கொல்லக்கூடாது. ஆகவே இவரை ஒதுக்கி தள்ள வேண்டும். எப்படியாயினும் சரி, இவரது முகத்தில் விழிக்க கூடாது, அறிவிலியான இவரது உரையை கேட்கக்கூடாது என்றால் நாம் தான் வேறிடத்திற்கு ஒதுங்கிச் செல்ல வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறிவிட்டு உமையான பார்வதி வேறிடம் செல்ல தன் கால்களை நகர்த்தி நடக்க முற்படவே சிவபெருமான் தனது உண்மை சுரூபத்தை மேற்கொண்டு அன்பிற்குரிய பார்வதி தேவியின் திருக்கரத்தை பற்றினார். பார்வதி பிராட்டி தியானம் செய்து தவம் இயற்றி அதே திருமேனியிலேயே காட்சியளித்தார். இதைக் கண்டு பார்வதி நாணத்தால் தலைகுனிந்தாள். அப்பொழுது சிவபெருமான் அவளிடம் குரலானார், அன்பே, என்னை விட்டு எங்கே செல்கிறாய்? இனி உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். நான் மகிழ்ந்திருக்கிறேன். வேண்டும் வரத்தை கேள், வேண்டும் வரத்தை கேள். உனக்கு தர இயலாத வரந்தான் உண்டோ? இன்று முதல் நான் உனது அடிமை. ஏனெனில் தவத்தினால் நீ என்னை விலக்கி வாங்கிவிட்டாயே. உனது வடிவழகம் என்னை மயக்கிவிட்டது. நீ உன்னை ஒரு நொடி விரியினும் அது எனக்கு ஒரு யுகம் என வருத்தும். நாணத்தை விடு. நீதானே தொன்று தொட்டு வரும் எனது மனைவி. இமவான் மகளே மகேஸ்வரி, நான் முன்பு கூறியதை சற்று சிந்தித்துப்பார். நல்லெண்ணத்துடன் நல்லறிவு கொண்டு சிந்தித்துப்பார். உன்னை சோதித்து பார்க்கவே நான் இப்படி கூறினேன். ஆனால் உன் மனது திடமானது, உறுதியானது. உலகியலுக்கு ஏற்ப திருவிளையாடல் புரிந்த எனது குற்றத்தை மன்னித்தருள். இம்மூவுலகிலும் உன்னை போல் அன்பு கொண்ட மற்றொருவராய் இதுவரை நான் காணவில்லை. என்றும் எவ்வகையிலும் நான் உனது அடிமையே. உன் விருப்பம் நிறைவேறும். அன்பே, என் அருகே வா. நீ என் மனைவி, நான் உன் கணவன். விரைவில் நான் உன்னோடு நம்மிடமான கையிலே செல்வேன். பிரம்மதேவர் கூறுகிறார், தேவதேவனான மகாதேவன் இவ்வாறு கூறவே பார்வதி பிராட்டி மகிழ்ச்சியில் திளைத்தாள். தவத்தினார்ந்தே நேர்ந்த வலியெல்லாம் தொலைந்தது. முயற்சித்த பயன் கைவந்து புகுந்தால் முன்பட்ட துன்பங்களெல்லாம் தானாகவே மறைந்து புது தெம்பு ஏற்படும். ஆகவே முனிவரே, பார்வதியின் களைப்பு நீங்கியது. முயற்சி திருவினையாக்குமென்றோ? பயனோடு கூடிய துன்பம் துன்பமே என்று. அத்தியாயம் 29. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, சிவபெருமானது ஆனந்த திருமேனியை தரிசித்தும் அவரது பேச்சை கேட்டும் பார்வதி பெரிதும் மகிழ்ந்தாள். மகிழ்ச்சியில் அவள் முகம் அன்றளர்ந்த தாமரை என திகழ்ந்தது. இன்பத்தின் எல்லையையே அடைந்தாள். பின்பு கற்பரசியான தேவி சிவபெருமானிடம் கூறலுற்றாள். பார்வதி கூறுகிறாள், தேவதேவனே, தாங்கள் எனது கணவர். முன்பொரு காலத்தில் தாங்கள் வேண்டுமென்றே தட்சன் வேள்வியை அளித்தீர்களே, அதை மறந்து விட்டீர்களா? அந்த ருத்ரன் தாங்கள்தானே, அந்த சதீ தேவி நான் அல்லவா? தேவதேவனே, தாராகாசுரனால் இன்னல்களுக்கு ஆளான தேவர்களது துன்பம் துடைக்கவே நான் இப்பொழுது மேனையின் திருவுதரத்தில் பார்வதியாகத் தோன்றினேன். தாங்கள் மகிழ்ந்திருப்பது உண்மையாகில் என்மேல் கருணை கொண்டுள்ளதும். உண்மையாகில் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். இறைவா, நான் சொல்வதை கேளுங்கள். தங்கள் கட்டளையை பெற்று நான் இப்பொழுது என் தந்தை வீடு செல்கிறேன். என்மேல் பக்தி கொண்டு தவம் செய்த பார்வதியை திருமணம் செய்து கொண்டேன் என்னும் பெரும்புகழை என் திசைகளிலும் பரவச் செய்யுங்கள். இறைவா, திருவிளையாடுகள் புரிவரில் தாங்கள்தான் கைதேர்ந்தவராயிற்றேன். ஆகவே தாங்கள் ஒரு யாச்சகராக என் தந்தையிடம் சென்று என்னையே யாச்சகமாக கேளுங்கள். என் தந்தையின் பெருமையை உலகம் அறியச் செய்ய இதுதான் சிறந்த வழி. என் இல்வாழ்க்கையை பயனுடையதாகச் செய்ய இதுவே சிறந்த வழி. தாங்கள் ரிஷிகள் வாயிலாக அனைத்து செய்திகளையும் என் தந்தையிடம் கூறச் செய்யுங்கள். அவரும் தன் சுற்றத்தாருடன் கலந்து ஆலோசித்து தங்கள் கட்டளையை நிச்சயம் நிறைவேற்றுவார். முன்பு நான் தட்சனின் பெண்ணாக இருந்து தங்களுக்கு திருமணம் செய்து தந்தபோது திருமணம் சாஸ்திர முறைப்படி நடக்கவில்லை. என் தந்தை நவகிரகங்களுக்கு பூஜை செய்யவில்லை. ஆகவேதான் அப்பொழுது பலவித இன்னல்கள் வந்தன. ஆகவே இறைவா, இப்பொழுது தேவர்களின் காரியம் நிறைவுற தாங்கள் சாஸ்திர முறைப்படி திருமணச் சடங்குகளை செய்ய வேண்டும். திருமணச் சடங்கு முறையை தாங்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். நான் நற்பலம் அளிக்கும் கடுந்தவத்தை உரியவாறுதான் புரிந்துள்ளேன் என்பதையும் என் தந்தை அறிய வேண்டும். இதை கேட்ட இறைவன் சற்றே புன்னகைத்தவாறு மகிழ்ச்சியோடு கூறலானார். சிவபெருமான் கூறுகிறார், தேவி மகேஸ்வரி, நான் கூறுவதை கேள். இது குற்றமற்றது, நன்மை பயப்பது, உறுதியும் கூட, உரியதும் கூட. இதை கேட்டுவிட்டு பின் அப்படியே செய். அழகிய முகத்தவளே, பிரம்மா முதல் அனைத்து ஜீவராசிகளும் நிலையற்றவை, தோன்றி மறைபவை. இப்பொழுது காண்பதெல்லாம் அழிவனவே என்று தெரிந்துகொள். குணமற்ற பரம்பொருளான நான் தான் குணங்களை ஏற்று பலவாறாக ஆகிறேன். தன் ஒளியால் அனைத்தையும் ஒளிரச் செய்யும் பரம்பொருளான நான் இப்பொழுது மற்றொரு பொருளால் வெளிச்சமிட்டு காட்டப்பட வேண்டியவனாக ஆகிவிட்டேன். தேவி, நான் சுதந்திரன், விருப்பம் போல் இருப்பவன். ஆனால் இன்று நீ என்னை பரதந்திரனாக, பிறர்க்கு அடிமையாக ஆக்கிவிட்டாய். அனைத்து செயல்களையும் செய்யும் பிரகிருதியான மகாமாயை நீதான். இவ்வுலகங்கள் அனைத்தும் மாயையினாலேயே ஆக்கப்பட்டன. பரம்பொருளான நான் எனது சிந்தனையால் இதை தாங்கி வருகிறேன். எங்கும் எதிலும் பரமாத்மாவான இறைவன் நிக்கமர நிறைந்திருக்கிறான் என்கிற எண்ணம் கொண்ட சான்றோர்கள் இதை தங்கள் ஆன்மாவிலும் காண்கிறார்கள். மேலும் காண்பன அனைத்தும் முக்குணங்களால் சூழப்பட்டனவே என்பதையும் அறிகிறார்கள். தேவி, கிரகங்கள் என்றாயே, அவை எவை? அவற்றில் முக்கியமான கிரகம் எது? பருவங்கள் என்பன எவை? வேறு உபகிரகங்கள் தான் எவை எவை? இப்பொழுது நீ சிவனிடம் என்ன கூறினாய்? எந்த காரியத்தின் செயல்முறை எது என்றுதானே? குணம் செயல் இவ்விரண்டின் வேறுபாடு காரணமாக நாம் இருவரும் இவ்வுலகில் பக்தர்களிடம் கொண்ட அன்பினால் அவர்களுக்கு இன்பம் தர வேண்டிய அவதாரம் இன்பம் தர வேண்டியே அவதாரம் செய்துள்ளோம். நாம் இருவரும் இவ்வுலகில் பக்தர்களிடம் கொண்ட அன்பினால் அவர்களுக்கு இன்பம் தர வேண்டியே அவதாரம் செய்துள்ளோம். நீயோ சத்துவம், ராஜசம், தாமசம் என் முக்குண சுரூபியான சுக்ர பிரகிருதி, அதாவது மாயை. சகுணமோ, அதாவது குணம் கொண்டவளோ, நிர்குணமோ, அதாவது குணமற்றவளோ என்றும் ஏதாவது செயல் செய்து கொண்டே இருப்பவள். நல்லிடையாளே, நானோ அனைத்து ஜீவராசிகளிலும் விளங்கும் ஆன்மா, வேறுபாடு கொள்ளாதவன், பற்றற்றவன், பக்தர்கள் விருப்பப்படி நான் திருமேனி கொள்பவன். மலைமகளே, நான் உன் தந்தையிடம் பிச்சைக்காரனாகச் சென்று உன்னைத்தான் என யாசனை செய்ய மாட்டேன். பெருங்குணத்தவரான பெருந்திரல் படைத்த சான்றோர்களும் எனக்கு இதைத்தா, அதாவது தேகி என்ற இரு எழுத்துக்களை கூறுவார்களேயானால் அப்பொழுதே அவர்கள் இலவம் பஞ்சை காட்டிலும் லேசாக ஆகிறார்கள். அவர்களது பெருமையும் மரியாதையும் குறைகிறது. மங்களையே, இது தெரிந்துமா என்னிடம் இவ்வாறு கூறினாய்? ஆனாலும் உன் கட்டளைப்படியே நான் அனைத்தையும் செய்கிறேன். ஆகவே உன் விருப்பப்படி செய். மகாதேவரான சிவபெருமான் இவ்வாறு கூறிய போதும் தாமரைக்கண்ணியும் கற்பரசியுமான பார்வதி பக்தியோடு திரும்ப திரும்ப அவரை வணங்கி கூறலானாள். பார்வதி கூறுகிறாள், இறைவா, தாங்கள் ஆன்மா, நானோ பிரகிருதி. இதில் சிந்திக்க ஏதும் இல்லை. நாம் இருவரும் தலையற்ற சுதந்திரம் உள்ளவர்கள், குணங்களை கடந்தவர்கள். இருப்பினும் பக்தர்களுக்கு ஆட்பட்டமையால் குணம் உடையவர்களாக ஆகிறோம். சம்போ, தாங்கள் எப்படியாவது என் வேண்டுகோளின்படியே காரியம் செய்ய வேண்டும். சங்கரா, தாங்கள்தான் எனக்காக யாச்சகம் செய்யத்தான் வேண்டும். என் தந்தையான இமபானுக்கும் வள்ளல் என்கிற பெயர் பெயரும் பெற்றை அருளுங்கள். மகேசா, நான் என்றென்றும் தங்கள் அடியவள் அல்லவா? ஆகவே கருணை காட்டுங்கள். எம்பிரானே, ஒவ்வொரு பிறவியிலும் நான் தானே தங்களது மனைவி. தாங்கள் பரபிரம்மம், பரம்பொருள், நிர்குணமானவர், பிரகிருதியான மாயையை கடந்தவர், குறைதல் வளர்தல் போன்ற மாறுபாடுகள் அற்றவர், பற்றற்றவர், சுதந்திரமானவர், பரமேஸ்வரர். இருப்பினும் பக்தர்களை காத்தருள வேண்டி குணங்களை ஏறிட்டுக் கொண்டு சகுணஸ்வரூபராகவும் விளங்குகிறேன். தன்னுள் தன்னையே கண்டு மகிழும் ஆத்மாராமனாக இருந்தும் பலவாறான திருவிளையாடல்கள் புரிகிறீர்கள். ஏனெனில் திருவிளையாடல்கள் புரிவதில் தாங்கள்தான் வல்லவராயிற்றே. மகேஸ்வரா, நான் தங்களை நன்கு அறிவேன். நீர்தான் அனைத்தும் அறிந்தவராயிற்றே. பல சொல்லி என்ன பயன்? சற்றே தயை புரியுங்கள். இறைவா, என்னை திருமணம் புரிவதும் தங்களுக்கு ஒரு திருவிளையாடல் தானே. இதனால் இந்நில உலகில் தங்கள் புகழ் என் திசையும் பரவும். இதை பாடி புகழ்வதால் மக்கள் கடத்தற்கு அறிய பிறவிக்கடலை எளிதில் கடப்பர். இங்கே ஒரு ஒப்புமையாக, பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடிசேராதார் என்கின்ற 10வது என் திருக்குறளை கோடிட்டு காட்டுகிறார் உரையாசிரியர். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு கூறிய மலைமகள் சிவபெருமானை திரும்ப திரும்ப வணங்கி இருகை கூப்பி தலை வணங்கி மௌனமானாள். இறைவனும் இதை கேட்டு உலகியலின் திருவிளையாட்டை தானும் பின்பற்ற வேண்டி அவள் கூறியதை ஒப்புக்கொண்டு சற்றே சிரித்த வண்ணம் கையிலே சென்றார். ஆனால் அவர் மனம் பார்வதியிடம் கொண்ட விரகத்தால் அவள் பக்கமே ஓடியது. ஆனந்த வெள்ளத்திலேயே திளைக்கும் இறைவன் கையிலே சென்றதும் தன் சிவகணங்களான நந்தி முதல்வர் முதலியவர்களிடம் நடந்ததை அனைத்தையும் ஒன்றுவிடாது கூறினார். பைரவர் முதலிய சிவகணங்கள் அனைவரும் இதை கேட்டு பெருமகிழ்ச்சியில் பெருவிழாய் எடுக்கலாயினர். நாரதா, எங்கும் மங்களம் பொங்கியது, அனைவரின் துன்பமும் மறைந்தது, சிவபெருமானும் பெரிதும் மகிழ்ந்தார்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
3: சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: கீதை 9வது அத்தியாயம், விதேக முக்தன் லட்சணம் உரைத்தல்.

ಶಾಂತನಾಗಿ ತುಂಗ ಸುಖ ಜನಮಾಗಿ ತುಚ್ಛರೂಪ ತೊಡಬಿನ್ರಿ ಮಹಾಮೌನ ನೆಲೆ ಪೆಟ್ರೋನಾಯ್ மங்களிலா உணர்வுருவாம் பிரம்மரூப மாத்திரமாயிருப்பவனே விதேக முக்தன். பின்னமிதா சர்வான்ம சொரூபமாகி பிரிவற்ற பரசாந்த சொரூபமாகி

உண்மை உணர் ஆனந்த சொரூபமாகி மண்ணு பரி பூரணமாம் பிரம்மரூப மாத்திரமாயிருப்பவனே விதேகமுக்தன். பயிலு மகா வாக்கி நிலக்கியவான்மாவாய் பரமசுக கனமான பரமான்மாவாய் சைலவயுந்துள்ளாத சுத்தான்மாவாய் சின்மயமாய் செரிகின்ற சகஜான்மாவாய் அயலனவும் மனகாத பெருமன்மாவாய் அருவிதமாம் விகாரமிலா அகண்டான்மாவாய் மயலில் பரிபூரணமாம் பிரம்மன்மாவாய் மன்னியிருந்திடுவோனே விதேகமுக்தன். பிரம்மமகம் மகம் பிரம்மம் என்று வண்ணம் பெறுகின்ற தியானமும் நிச்சயமும் இன்றி நிர்மலமாம் சின்மாத்திர சுரூபமாக நிற்பவனே நிலை பெற்ற விதேகமுக்தன். அரிய பரம் மகம் என்றும் அல்ல என்றும் அகிலமுமே உளதென்றும் இல்லை என்றும் ஒரு விதமாம் விகல்பமுமே இன்றி என்றும் ஓர் வடிவாயிருப்பவனே விதேகமுக்தன். எப்போது எவ்விடத்தும் எதனை ஏனும் எண்ணியிடும் விகல்பங்கள் எறியும் இன்றே தத்போதம் தவிந்து பெற பிரம்ம ரூபம் தானாகி இருப்பவனே விதேகமுக்தன். கல்போலாயிருப்பனோ நினைவுமின்றி கல்பிதமாய் தோற்றிய எப்பொருளுமின்றி சத்போத சுககனமாம் பரமையாக சலனமில்லாதிருப்பவனே விதேகமுக்தன். போத முதல் பலவிதமாம் காலபேதம் பொய்யான வெகுவிதமாம் தேசபேதம் ஓதியிடும் பலவான வஸ்துபேதம் ஒன்றுமில்லாதிருப்பவனே விதேகமுக்தன். ஈதகுணி இவனவனான் இவனை யாதி எவ்விதமும் வேதமுமோர் அணுவும் இன்றி போதகன பரபிரம்ம வடிவையாக பொருந்தியிருந்திடுவோனே விதேகமுக்தன். நிர்மலமாய் நிர்குணமாய் நித்தியமாவாய் நிலைபெற்ற அறிவுருவாய் உண்மையாகி பரவிய கால ஆன்மாவாய் காலமின்றி பலவித தேவான்மாவாய் தெய்வமின்றி சர்வஜகதான்மாவாய் சர்வமின்றி சத்தியமாய் சுககனமாய் சாந்தமாகி புரணமதாம் பரபிரம்ம வடிவையாகி பொருந்தியிருந்திடுவோனே விதேகமுக்தன். ஞாதுரு ஞானாதீலா சுத்தன்மாவாய் ஞாலமிலா கேவலமாம் பரவான்மாவாய் ஏதுமொரு ஜடமுமிலா போதம்மாவாய் இறையுமனான்மாவின்றி ஏகான்மாவாய் பீதி செய்யும் விகல்பமிலா அபயான்மாவாய் பேதமில மெய்யுணர்வானந்தன்மாவாய் ஆதியிலா அகண்ட பர பிரம்மன்மாவாய் அமந்தசை பற்றிருப்பவனே விதேகமுக்தன். ஏதுமொரு பந்தமிலா முத்தன்மாவாய் இருமையிலா பரசத்தா மாத்திரன்மாவாய் பேதமிலா கேவலமா ஞானன்மாவாய் பிரிவற்ற கேவலவானந்தன்மாவாய் தீது செய்யும் மகங்கார ரகிதன்மாவாய் திருஷ்யமே இல்லாத திகழன்மாவாய் வேதலிலா அகண்ட பர பிரம்மன்மாவாய் பெரிதாக இருப்பவனே விதேகமுக்தன். ஜீவனினும் ஈசனினும் ஜெகத்தீதென்னும் செப்பீடும் ஸ்ருதியினும் ஸ்மிருதி என்னும் பாவனமாம் புராணமிதி காசமென்னும் பலவித ஆகமென்னும் நூல்கள் என்னும் மேவு பொருள் சகலமுமே பிரம்மம் என்னும் மெய் பிரம்மோ நான் என்னும் அயலன்றென்னும் பாவனையீதொன்றுமிலா தென்றும் சுத்த பரமாக இருப்பவனே விவேகமுக்தன். சகல ஜக ஜீவ பரமான தோற்றம் சந்ததமும் சற்றேனும் இல்லை என்றும் அகிலமுமே அறிவுருவாம் பிரம்மம் என்றும் அவ்விதமாம் பரபிரம்மோ நானே என்றும் புகழுமொரு பாவனையும் சிறிதுமின்றி பூரண சைத்தன்யமா திறமையாகி சுககனமாய் சுத்தமதாய் சாந்தமாகி சும்மாவே இருந்திடுவோன் விவேகமுக்தன். அல்பமுமே அளவு படாபரி சின்ன அறிவுருவாய் அணுவுக்கும் மனுவாய் தூய்தாய் சொல்பமுமே அயலற்ற துரியா தீத்த சொருபமதாயிருப்பவனே விவேகமுக்தன். கல்பிதமாம் நாம ஒரு ஒன்றுமின்றி களங்கமிலா பரமசுக கனமாய் சுத்த தத்பதமாம் பரபிரம்மோ தானேயாகி தனித்தென்றும் இருப்பவனே விவேகமுக்தன். சகல சராச்சரத்துக்கும் அதித

மாய் திரும்பிடாதிருப்பவனே விதேக முக்தன். தத்துவமோ அதத்துவமோ சற்றுமின்றி தங்கு ஜடா ஜடங்களுமே சற்றுமின்றி அஸ்திரமா மரியாமை அறிவுமின்றி அசமாதி சமாதிகளும் அணுவுமின்றி இத்திரமே சிந்திய சிந்திகளுமின்றி இலக்கியமோ அலக்கிய

மெத்தகுமே வியாபகமா சொரூபமாகி மிக பெரிதாம் சிதாகாச சொரூபமாகி நித்திய சின்மாத்திரமாம் சொரூபமாகி நிகில பரிபூரணமாய் நிறைந்து நின்ற சுத்தமதாம் பரபிரம்மோ தானியாகி சும்மாவே இருந்திடுவோன் விதேக மோக்தன் எப்போதும் பரபிரம்மா மயிமையாகி எப்போதும் பகுப்பரவே இருப்போனாகி எப்போதும் சண்மயமாம் சொரூபமாகி எப்போதும் சலியாமல் இருப்போனாகி எப்போதும் சின்மயமாம் சொரூபமாகி எப்போதும் சிதானந்த மயமையாகி எப்போதும் அகண்டை கேரசனையாகி இருமையிலாதிருப்பவனே விதேக முக்தன் சத்போத சுகுகணமாம் சொரூபமாகி சகல பரிபூரணமாய் சலனமின்றி கல்போல பிரஜான கணமையாகி கலங்கமிலா பரிசுத்த ஸ்வபாவமாகி எப்போதும் எவைகளுக்கும் அதிதமாகி எங்கு மனோ வாக்குகளு கெட்டதான தத்போதரகித பர பிரம்மம் தானாய் தன்மயமாயிருப்பவனே விதேக முக்தன் தேகமுதல் கல்பித்தமாம் உபாதியின்றி திருஷ்யமாம் விஷயங்கள் யாவுமின்றி மோகமதன் காரியமாம் எவையுமின்றி மோனமதாயிருப்பவனே விதேக முக்தன் பாகமொரு நெல்வையும் சற்றுமின்றி பலவிதமாம் வாசனையும் சிறிதுமின்றி ஏகமதாம் பரபிரம்மோ தானியாகி இருமையிலாதிருப்பவனே விதேக முக்தன் நீதாக பல உலகத்தின் நினைவுமின்றி நிகரில் பர பிரம்மத்தின் நினைவுமின்றி சதானந்தமயமான பருணையாகி சண்மயமாயிருப்பவனே விதேக முக்தன் உதார பரிபூரணவானந்தமாகி ஓமயிலா நிரதிசையானந்தமாகி சிதானந்தமயமான பரமையாகி சின்மயமாயிருப்பவனே விதேக முக்தன் பலவிதமாய் தோற்றிய போ நினைவுமின்றி பரவுகுண விகாரங்கள் எவையுமின்றி இலங்கு சுயம் ஜோதியதாம் பரமையாகி இருளரவே இருந்திடுவோன் விதேக முக்தன் அலிமனோ விருத்திகளை அணுகுமின்றி அவ்விதமம் கரணங்கள் ஐத்துமின்றி சலனமிலா பரபிரம்மோ தானியாகி சரியாமல் இருப்பவனே விதேக முக்தன் தேகமவை ஒரு மூன்றோ சிறிதுமின்றி தேகமென தெரிந்திடுமோர் நினைவுமின்றி ஆகமொரு பெருத்தன் முதல் விகாரமின்றி அணுவுக்கும் அணுவாகி அகண்டமாகி சோகமுறும் வைதத்தின் தோற்றம் யாவும் சொற்பமுமே இன்றிய சித் சுபாவமான பாகமுறா பரபிரம்மோ தானியாகி பங்கமர இருப்பவனே விதேக முக்தன் பரசிவமாய் பராபரமாய் பரமாவாய் பரசுகமாய் பரிசுத்த சொரூபமாகி ஒருவரினால் காணவனா உண்மையாகி உள்வடிகள் ஒன்றுமில்லாத அகண்டமாகி சுருதி முடி சாரமதாய் சுத்த சித்தாய் சொற்பொருள்கள் சொற்பமுமே இன்றி நின்ற நிர்மலமாம் பரபிரம்மம் தானியாகி நிச்சலமாயிருப்பவனே விதேக முக்தன் இதுவதுவென்று என்பவனா ஏகமாவாய் என்று முழ பரமார்த்த சத்தையாகி மதிமுதலு கேட்டார மகதம் சித்தாய் மனவாக்கு ககோச்சரவானந்தமாகி ஸ்திரமருவா துவைதங்கள் எவையுமின்றி ஸ்திரமருவும் அத்வைத ஸ்வபாவமாகி நிதமும் ஒரு வடிவான பரமையாக நிலை பெற்று நிற்பவனே விதேக முக்தன் பிரம்மசுதாரசந்தனிலே இருப்பனாகி பிரம்மசுதாரசந்தனையே புஜிப்போனாகி பிரம்மசுதாரசந்தனிலே ரமிப்போனாகி பிரம்ம

சுதாரசந்தனி நாள் சுகி போனாகி பிரம்மசுதாரசந்தனிலே மூழ்கினோனாய் பிரம்மசுதாரசந்தனி நாள் திருப்தனாகி பிரம்மசுதாரசமதுவே தானாய் நின்றோன் பின்னமிலா பரமான விதேக முக்தன் பிரம்ம மகானந்தத்தில் வசிப்போனாகி பிரம்ம மகானந்தம் அனுபவிப்போனாகி பிரம்ம மகானந்தத்தால் மழிவோனாகி பிரம்ம மகானந்தத்தால் திரங்குவோனாய் பிரம்ம மகானந்தத்தால் நிறுவனாகி பிரம்ம மகானந்தத்தில் லைப்போனாகி பிரம்ம மகானந்தம் அதே தானாய் நின்றோன் பின்னமிலா பரமான விதேக முக்தன் பிரம்ம மகானந்த சரீராதியூற்று பிரம்ம மகானந்தம் எனும் குடும்பம் பெற்று பிரம்ம மகானந்த சிவாச்சனையுற்றோனாய் பிரம்ம மகா

மதே தானாய் நின்றோன் பின்னமிலா பரமான விதேகமுக்தன். ஜகபர ஜீவன்களே தோன்ற நின்ற சம்சார விவகாரம் சற்றுமின்றி அகில பரிபூரணமாய கணசத்தாய் அறிவுருவாய் ஆனந்த கணமாய் ஒன்றாய் நிகழி பரமாகாச ஸ்வரூபமாக நிகழ்கின்ற பரபிரம்மோ தானையாகி புகழும் அருவிகல்பமுமே இன்றி என்றும் பூரணமாயிருப்பவனே விதேகமுக்தன். பரமசிவன் கருணையினால் என குறைத்த பாங்காக பரமான விதேகமுக்தன். மறுவீடோ மகத்தான லக்ஷணத்தை மயிலறவே நிதாகனின கருணி செய்தேன். சுருதி முடி அணித்திலுமே சாரமாகி சூக்மாய் அரிதான இவ்வர்த்தத்தை அருமையுடன் திருடமாக கேட்டுணர்ந்தோன் அச்சரீர பரபிரம்மம் ஆவனன்றே. சின்மயமாம் சிவத்தினிடை சித்தம் வைத்து சிவமதுவே நாம் என்றிங்கறியாதோர்க்கு சண்மயமாம் பரபிரம்மோ தானியாகி சலியாமல் இருப்பதுவாம் விதேகமுக்த. தன்மையொரு காலத்தூ சித்தியாது தத்துவமாய் நவிகின்றேன் நிதாக என்றே. நிர்மலமாய் ரிபம் இவன் விதேகமுக்தன் நிலை பெற்ற லட்சணமே நிகழ்த்தினான. தோற்றுகின்ற ஜகபர ஜீவரின் தொடர்பியாதொன்றும் சற்றுமிலமலே சாற்று வாக்கு மனங்கட்கோச்சர

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: இப்ப என்ன வரான், காஞ்சிபுரத்துக்கு வரார். தூயனே சிவகங்கை வாவியில் தோய்ந்து எழுந்து ஒரு மாவின் நீழல்வாழ் நாயனார் அடிவழுத்தி ஏகி அஞ்ஞாங்கற் வைகம் ஆசிரம் ஒன்றமைத்து ஆயிடை சிவலிங்கம் ஒன்று கண்டு அன்பு கூறுதல் அருச்சித்து ஏத்தி அங்கேயம் ஆரொருள் பெற்று மாதவம் இயற்றிட்டனன் வயப்புள் ஊர்தியே. அங்க வந்தார், சிவகங்கையில் ஊழ்கிறார். அந்த மாவின் கீழ் இருக்கின்ற சுவாமியை பூஜித்தார், நாயனார் அடியை விழுத்தினார். அப்புறம் இவரே ஒரு ஆசிரமம் அமைத்து அங்கு ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பித்தார். பூதி மேனியம் நெற்றி தீட்டு முக்குண்டரத்தினன் அங்கமாலயம் சீரவேணியோன் திரு உத்திரம் செவுப்பு நாவினன் அழகு நீர் கனிவாரம் உண்டியன் பிரம்மம் ஐவகை மனுக்கள் அணித்து உளக்கமலம் நல்லுற மாது மாகனை இருத்தி ஐந்தழல் மத்தினன் அருந்தவம் ஞற்றினூரிலான் தெரித்தார். ருத்ராட்சமாரிதான் அணிகொண்டார். அன்று அந்த பஞ்சபிரம்ம மந்திரங்களை ஜபம் செய்தார். கணிசம் ஸ்ரீருத்ரம் கணித்தார். ஸ்ரீருத்ரம் என்பது வேதத்திலே நடுநாயகமாயுள்ள பகுதி, அதை ஜபித்தார். நம்முடைய நாயன்மார்கள் ருத்ர பசுபதி நாயனார்னு ஒருத்தர், அவர் அதனால்தான் பேருந்து ஸ்ரீருத்ரத்தை குளத்தில் கழுத்தளவு நின்று கொண்டு ஜபம் பண்ணார். அதுதான் சார் கழுத்தளவு நின்று இடுப்பளவு நின்று ஜபம் பண்ணப்படாதா? ஆனால் இன்னைக்கு தண்ணி நின்று பாருங்க, இடுப்பளவு நிற்கிறோம் கால் நல்லா ஊனி இருக்கும், மார்பு போல கொஞ்சம் கால் அப்படி மேலே இருக்கும், கழுத்தளவு கழுக்க நிற்காது, கிர்ற கல் மேலே வந்தால் கழுத்தளவு ஜலத்துக்கு வந்தாச்சுன்னா பாதம் கீழே குழந்தையாது. அதெல்லாம் போய் நாளைக்கு போய் குளத்தை நின்று பாருங்க. ஆனால் அது கழுத்தளவு நின்றாலும் கீழே ஊனி கொண்டு நின்றார், அது யோக நிலை. அவர் ருத்ரபசு நாயனார் குளத்தில் கழுத்தளவு நின்றுட்டு இருந்தார், கீழே பால் ஊன பண்ணிட்டு இருக்கு, நின்று கொண்டு ஸ்ரீருத்ரத்தை ஜபித்தார். இதுல என்னவாறு பல்லாண்டு மாதவம் இவன் இயச்சுழி, ஒரு நாள் ரெண்டு நாள் பல ஆண்டுகள் தவஸ் பண்ணார். முக்கன் நாயகன் பொன் இமாஜல பூவை தன்னோடும் அது என்ன ஐந்தழல் மத்தி நின்றான் பஞ்சாக்கணிவி தேங்கில். அதாவது பார்வதி எப்படி செய்தா சிவருமானை மணந்து கொள்வதற்காக பஞ்சாக்கணிவித்தை பண்ணினாள்னு குமார சம்பவத்தில் சொல்றார். நாலு பக்கம் அக்னி தீயை வளர்த்து நடுவில் நிறுத்தணும், மேல சூரியன் கண் மேலே பார்த்துருக்கணும், சூரியில பார்த்தே இருக்கணும். சூரியன் பார்த்து நிற்க முடியா? 12 மணி வெயில் உச்சிர சூரியன் பார்த்துட்டே நம்ம நிற்க முடியுமா? ஆனால் கண்டு சொல்லணும்ல, அமைக்கக்கூடாது, எமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கணும். நாலு பக்கம் அக்னி சுற்றிக்கணும், இதுதான் பஞ்சாக்கினி வித்தேன்னு அப்படி தவ சொன்னாலாம் பார்வதி பரமசன்னதேவர். அதே மாதிரி இங்கே இவர் சூஷ்டம் பஞ்சாக்கினித்தை இருந்து சூரமானை நோக்கி தவஸ் பண்ணி கொண்டிருக்கார். ஐந்து அழல் மத்தி நின்று அருந்தவம் உணர்த்தினான். இவ்வாறு பல்லாண்டு மாதவம் இவன் இயச்சுழி முக்கன் நாயகன் பொன் இமாஜல பூபை சன்னடம் குறைமிழந்து பல்கழங்கள் போற்றுற வண்ணம் அவ்விலிங்கத்தினென்றெழுவிப்பாய் விளை பரிமேல் அணைந்து மன்னரன் வேட்ட கூறுகின்றலும். அவர் என்ன சார், பார்வதி உமையொரு பாகமாக அவர் வந்தார். பொன் இமாஜல பூவை, இமாஜல யாரு பார்வதி, அவளோடு வந்தாராம். அப்படி சக்தியோடு வந்து நின்று விஷவாரூடமாக வந்து கணங்களெல்லாம் போற்ற முடியாத லிங்கத்தில் இருந்து தோண்டி வந்தார். என்னப்பா உனக்கு என்ன வேணும்? நன்னர் வேட்டன கூறுகின்றலும் நரண்டு துடாய் மலர் படலை மேலியா. துளசி மாலை அந்த உரங்குறான் இந்த துளசி மாலை அடைந்தவன். அவன் சொல்றான், என்ன சொல்றான், எட்டுறுப்பினும் ஐந்துறுப்பினும் இருநிலத்திடை வீண்டு வீண்டு இழந்து. விளேஸ்வரமான பார்த்தோன்னு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் கிழவுன்னு பண்ணார். எட்டுறுப்பு ஆண்கள் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும், பெண்கள் அஞ்சாங்க நமஸ்காரம், ஐந்து உறுப்போடு தான் நமஸ்காரம். உங்களுக்குதான் தெரியும், பெண்கள் கைகூப்பி வணங்கக்கூடாது, அதுவே பிடிக்கூடாது. பெண்கள் இப்படிதான் கும்பிடணும், ஆம்பளை தான் கைகூப்பிடுவாங்க, பெண்கள் இப்படி இருந்தால் கும்பிடணும். தலைக்கு மேலே கை கூப்பிடாது பெண்களுக்கு. இப்படி சில நியமங்கள். அந்த முறையில் அஷ்டமூர்த்தியாய் போற்றி என்னையால் அன்னதே அடி போற்றி எவ்வினை கட்டறுத்தவா போற்றி மாறிலா கருணை வெள்ளமே போற்றி போற்றி போற்றி என்று உள் தரும்பிய காதலால் தொழுது உருகி நீர்விழி சொரிய வில்லுவா. அவரை வணங்குறார், நீண்டு விழுந்து வணங்குறார். அஷ்டமூர்த்தியாய் போற்றி, அஷ்டமூர்த்தி என்னன்னா பஞ்ச சொல்லுங்க, இங்கெல்லாம் சூரிய பட்டவராஜு பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் அப்புறம் ஆன்மா என்னோடு தூரமா நெட்டு. அதைத்தான் பவாதி நாமங்கள் அரசு, பவாய தேவாய நம, சருவாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம, பசுபதே தேவாய நம, ருத்ராய தேவாய நம, உக்ராய தேவாய நம, பீமாய தேவாய நம, மகரோ தேவாய நம என்று சொல்லி இந்த அஷ்டமூர்த்தமாக அவர் இருக்கிறாருங்கிறதான் இந்த நாமாக்கள் சொல்றது. இந்த நாமாவில் கொஞ்சம் கவனிக்கணும். அனைவர் அது சொல்லிட்டு இருக்கார், பபாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, சர்வாயில சர்வாய தேவாய நம, பசுபதய தேவாய நம, ருத்ராய தேவாய நம, உக்ராய தேவாய நம, பீமாய தேவாயன, மகத்தோதான் மகதோர் இரு சொல்றா. அனைவர் நூற்றுக்கு 75 பேர் இடம் சொல்லிட்டு இருக்காங்க, மகத்தோர் தேவாயனம இரு ஒன்று கொடுக்குறாங்க புறவில மகத்தோ அதன் பட்டியலாம் மகதோ தேவாயனம ஆண்டான். அதே மாதிரி அம்பாளுக்கு சொல்லும்போது பவச தேவசபத்தினே நம, சர்வச தேவசபத்தினே நம, ஈசான சதேவசபத்தினே நம, பசுபுதய தேவசபத்தினே நம, ருத்ரஸ தேவசபத்தினே நம, உக்ரஸ தேவசபத்தினே நம, பீமஸ தேவசே நம, மகத்தே தேவசபத்த மகத்தேர் என்ன சார் அந்த இரு ஒன்று கொடுக்குறாங்க, கொடுக்கூடாது, அது இலக்கண பிழை. இதுதான் நோய் சூட்சமங்கள். இந்த மாதிரி அவர் அட்டமூர்த்தமாக இருக்கிறாயே என்னை ஆண்டவனே அண்ணனே போற்று போற்றுன்னு கிழவிழந்து வருகிறார். கதும்பிய காதலால் தொழுது உருகி நீர் விழி சொரிய வெள்ளுவான், கண்ணில் ஜலம் வரணும். உண்மையாகவே உள்ளம் உருகிருக்குன்னா கண்ணில் ஜலம் வரும். ஆமாம், இந்த கண்ணில் ஜலம் வர்றதுல அது உப்பாக இருக்கும், ஆனால் சொல்லிட்டு இருக்காங்க இருக்காரு இன்னொரு இடத்துல. அதாவது ஆனந்தத்தில் கண்ணீர் சொரிஞ்சால் திரிப்பாக இருக்கும், துக்கத்தில் கண்ணீர் சொரிஞ்சால் உப்பாக இருக்கும். ஏன் அக்கியா பார்த்தேன் நான் இதை சொல்லித்தான் தெரியல, பாரம்பரியா சொல்லி அதே மாதிரி ஆனந்தத்தில் அந்த கண்ணீர் சொல்லணும். நான் சூரிய தொழிலாளர்தான் சொன்னேன், நீங்கள் வெளியே 2 மணி நேரம் பண்ணேன், 3 மணி நேரம் பண்ணினேன், அந்த புஷத்தை வச்சு பண்ணவா, பட்டு யோஜா வச்சு பண்ணவா, கிராமத்தை பண்ணவா, புராடை வச்சு பண்ணவா, என்ன பண்ணுங்கயா, இதில் ஒன்று ஓட்டுருக்கான், இதில் ஒன்று ஓட்டுருக்கான், எல்லா புஷத்தையும் விரித்து வச்சுக்கிட்டு ஆக உட்பட்டி பிரயோஜனம் இல்லை. அரை மணி நேரம் பூஜை பண்ணாலும் வரும், முடியல கண்ணில் தண்ணி வரும். ஆ பாப்பார், கண்ணை பாப்பார், வரலன்னா சுழிச்சிடாரு, மார்க்கில் போட்டுருவார். அது மாதிரி இவர் கண்ணையே தொடங்கி நின்றார். இலக்கணம் நீர் விழி சொரிய வில்லுவான். அவர் சொல்வார், ஐயனே உனை சரணம் எய்தினேன். நீ தான் எல்லாம் உடனே சரணம் ஆயிட்டேன். அடியனேன் இனி மற்றொரு பற்றினேன். என வேற எந்த பற்றும் கிடையாது, உண்மைதான். பொய்யில் கேள்விசால் ருகுமா முனி புகன்ற சாபநோய் கஞ்சி நொந்துளேன். பொய்யில் கேள்விசால் ருகுமானி, ருகுமணி அவருக்கு இலக்கணம் நான் பொய்யே சொல்லாது, பொய்யில் கேள்விசால் பொய்யே அவர் வாழ்க்கணும் வராது, சத்தியமேவ ஜெயது. அதான் அது பெரிய தர்மம். பொய் சொல்லாமல் இருக்கிறது வந்து ஐயா அவசியம் வந்தா பொய் சொல்லணும்னு சொல்லியிருக்காண்டி, இது அவசியம் பொய் சொல்றேன், இது அவசியம் பொய் சொல்றேன்னு கவனத்தை சொல்லிட்டே காங்க கூட ரொம்ப வழியே இல்லைன்னா தான் சொல்லணும். அந்த பொய்யினால யாருக்கு தீங்கு இருக்க விடாது. அது முதல் அவசியமானவங்க பொய்யும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு சார்னா, அந்த பொய்யினால யாருக்கும் தீங்கு இருக்கக்கூடாது, பார்த்துக்கணும். அவர் பொய்யே சொல்லாதவர், கேள்விசால் கேள்வி ஞானம் அதிகமாக உள்ளவர். அப்பேற்ற பிருகுமா முனிவர் சாபத்துக்கு அஞ்சு இங்கே வேணாண்டு, அவர்கிட்ட சாபத்துக்கு அஞ்சு நான் இங்கே வந்தேன். உத்தமார் அருள் செய்ய வேண்டும், உயுமாறு அருள் செய்ய வேண்டும் என்று உரைத்து அலந்து நின்றிறப்ப என்பிரான் மயுலாம் விழிப்பதுமை கொங்கைலோய் மார்வதே என வாய்பகந்தனம். மயுலாம் விழிப்பதுமை மைதிட்டிய கண்களை உடைய லக்ஷ்மியை சேருபவனே, அப்பேற்பட்ட மார்பை உடையவனே சொல்றான். இதுல பத்து பிறவி அடுத்த கட்டத்தை வருவோம். நடு இகந்திரா நம் அடித்தொழும்பரால் நாட்டப்படுவதொன்று அத்தவை பயந்தனை பயந்தே விடுவதல்லது. பழுதுராறு இன்று நீ மெரிய அழுங்கி சாபமும் அனுபவித்தல்லது விடாரா. சொல்ல நடு இகந்திடா நம் அடிமை தொழும்பரால் பாட்டேன். நடுநிலைமை திரடாதவர், நம் அடியாதவர், அவர்கிட்ட சாபம் இருக்கிறதே. நடு இகந்திடா நம் அடி தொழும்பரால் நாட்டப்பழுது ஒன்றையும் அத்து அவன் பயந்தனை பயன் கொடுத்தே ஆகும், அதை ஒன்றும் மாற்ற முடியாது. பயந்தே விடுவதல்லது பழுதுரா நின் பழுதுரார் இன்றி நீ மெரிய அழுங்கி சாபமம் அனுபவித்தல்வது விடாதான். அனுபவிச்சு தான் ஆகணும், அது வழியே கிடையாது. சிவனடியார் இடுகின்ற சாபத்தை அனுபவிச்சே ஆகணும், முடியாது. என்னால் கூட அது ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது சிவனுக்கு செய்த துரோகத்தை குருவால் நீக்க முடியும், குருவுக்கு செய்த துரோகத்தை சிவனால் கூட நீக்க முடியாது. சிவனுக்கு செய்த துரோகத்தை குரு நீக்கலாம், ஆனால் குருவுக்கு செய்த துரோகத்தை சிவனை என்னால் முடியாது சார் கை கழிக்கிறார். அதே போல தான் இங்கே, ஆனால் மிருகமுனியவரிட்ட சாபத்தை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தாங்கு கொள்கையின் உயர்ந்தம் அடியவர் தமக்கோ தீங்கிழைத்திடும் கொடியரை செகுப்பதே கர்மம். அதாவது என்னுடைய அடியவருக்கு செய்கின்ற துன்பம் இருக்க அதுக்கு என்ன நரகம்தான், அதுக்கு வேறொழிய கிடையாது. தாங்கு கொள்கையின் உயர்ந்தும் அடியவர் தமக்கோ தீங்கிழைத்திடும் கொடியரை செகுப்பதே தரும், அவன் நடத்தவன தரும். ஆங்கும் வல் இருட்டுளி விழுந்து அழுங்குவர் அந்தோ, அந்த இருளை விழுந்து அவர் அழுந்துவரே நிச்சயமாக. யாங்கண் உய்வர் எம் அடியவர் தமக்கு இழைத்தோர், என்னுடைய அடியவருக்கு இழைத்த தீங்கினாலும் உய்வே கிடையாது. யாங்கன் உய்வர் ஒரு நாளும் இல்லை சொல்லி அதை முடிக்கிறார். இப்ப என்ன செய்யறது, சாபத்தை வாங்கியாச்சு, அனுபவிக்க போறோம், சூழலாம் பண்ணியாச்சு, உறவனும் வந்தாச்சு, அவர்கிட்ட கேட்டால் என்னால் முடியாதியாங்கிறார். அப்போ என்ன செய்கிறது நானும்? பெருகும் அன்பினால் எம்மணி வழிபடும் வேற்றார் இருமைசால் முனி சபித்திடம் ஐயிரு பிறப்பும் திரிபுராடு உலகினுக்கு காரமாம் செழினி அருளும் ஐந்தினில் ஐந்தினில் தண்டமும் உரியே. ஒன்று செய்வோம், நீ தசாவதாரம் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் போதும் நீ சேட்டை பண்ணுவ, அப்ப நான் வந்து உன்னை வந்து உயிறேன். எப்படி ஆனா ஐந்து அவதாரத்தில் தண்டம் கொடுத்து தண்டனை கொடுத்து வைக்குவேன், இன்னொரு ஐந்து அவதாரத்தில் அன்பினால சொன்ன அதங்க அருளும் அருளும் ஐந்தினில் ஐந்தினில் தண்டமும் முடியும். ஐந்து பிறப்பில் அருள் ஆயுத தண்டம் மரக்கரணை அறக்கரணை சொல்லும், அதுதான் செய்ய முடியும் என்னால். என்று வாய் மலர்ந்தருளலும் நெடியவன் இறைஞ்சி நன்றும் உயிந்தனன் அடியனேன் ஞானத்தின் நீயே சென்று தண்டமும் அருளும் மற்ற யான்வரச் செய்யும் மன்றைய பெரும் வேற்றினும் வேறு மற்றொரு அப்பால் இவற்றாய் என காப்பாற்றினே. பரவாயில்ல, நீங்க தான் செய்வீர்கள், நீ சுவாமி தான் வந்து எனக்கு செய்ய போற, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதனால மன்றைய பெரும் வேறினும் வேறுவதோ இத மாதிரி இவற்றாக ஒரு ஒரு ரிலீஃப் கிடைச்சல அதே போரும் ஆனு அவர் சொன்னார். அதுல எப்படி செய்கிறார் என்கிற வரும்போது 10 அவதாரம் எடுக்கிறார். ஒவ்வொரு அவதாரத்தையும் சுவாமி வந்தவர் ஆட்கொள்றார். எப்படி ஆனும் ஜலந்தராசுரன் அவனுக்கு பயந்து என்ன பண்ணார்னா சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். ஜலந்தராசுரன் இவர் விரட்டி வெட்டி அடித்தான், போற இடத்துலாம் விரட்டி வெட்டி அடித்தான், வைகுண்டத்திலையும் போய் விரட்டி வெட்டி அடித்தான். அவனுடைய இது தாங்க முடியல வரால கடைசர் சிவபெருமான்கிட்ட வந்து சரணடைந்தார். அப்படி வந்து சேர்ந்தான், தபஸ் பண்ணான் சிவபெருமானை நோக்கி, அங்கே வந்து கடந்து தபஸுக்கு இடைஞ்சல் பண்ணான். இப்படி அவனை ஜலந்தராசனை இவனால் சமாளிக்கவே முடியல விஷ்ணுவால. அப்படி இருக்கும்போது பரமேஸ்வரன் வந்து என்னான் சக்கர தேவி அவன் ஜலசாசனை விமன்னார். அவரும் வரான், இப்படி ஒன்று இருக்கு போதுக்க பரவாயில்லையே, நாம இவ்வளவு இப்படி ஒரு சக்கரம் இருக்குன்னு இன்னைக்கு அமைக்க வேண்டவன், சக்கராயுதம் சிவருமானோடு தான், அவர் தான் கொடுத்துருக்கார், அவர் தெரியாமல் தொலைச்சிட்டு வந்துடுவார் என்ன சமத்தா இருக்கு வடி ஒன்று கொடுப்பார் அதையும் தொலைச்சிட்டு வருவான். இப்படிதான் நடக்குது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த சக்கரத்தை வாங்கிடணும் சொல்லி தபஸ் பண்ணுறார். அப்பொழுது தான் 1000 மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணுறார். தண்டி கடைசியில் சக்கரத்தை வாங்கிறார். வச்சிருந்து தேமேசம் வச்சுட்டு இருக்க வேண்டியானோ என்ன பண்ணார், நான் தஜிய மணிவர்கிட்ட போய் சேட்டா பண்ணார். அவர் வஜ்ர சரீரம் சக்கரன் சக்கரத்தை வாங்கிக்கிறான், கடக்கணும் முறிஞ்சு கேவட்டான் வேலை வாங்கி சக்கரமாக நீ வாங்கி மாட்டார். தர்ப்பை எடுத்து சுருட்டினார், அதை வச்சுனா தாங்க முடியல அவனால், ஒரு தர்ப்பிக்கு போய் சொல்ல முடியல அவனால். இவ்வளவு இப்படி இவ்வளவு நிலைமை இவருக்கு எப்படி வந்தது ஆனால் அவருக்கு ஆச்சரியம். அவர் தபஸ் தான் காரணம், சூரியமானை நோக்கி சார் தபஸ் தான் காரணம். அப்படி தபஸ் பண்ணலாம். இன்னொரு இடத்துல என்ன பண்ணா, ஒரு பிரளயம், பிரளயத்தில் இந்த போலகம்லாம் முங்க போறனாலே அவர் மச்ச அவதாரம் எடுத்து தாங்கினார், உலகத்தை தாங்கினார். அப்படி தாங்கின உடனே உடனே அவருக்கு எவனால முடிஞ்சு யாவன் வந்தான், நான் தானே இப்படி தாங்கினேன். ஆனால் உடனே அவருக்கு கர்வம் வந்துதான், என்னை விட்டால் கிடையாது, எல்லாமே நான் தான், உலகத்தை சிருஷ்டிக்கிறவனே நான் தான், அடிக்கிறவனே நான் தான், அங்கே ஒரு நினைப்பு வந்து பார்த்தார். அப்படியா ஆனால் சூரமான் அவருடைய அஸ்தத்தை ஏறி அந்த மச்சத்தை தான் திரிசூலத்தில் குத்திக்கிட்டார். போச்சு, இவர் கட்டிக்காத்தானே என்னாச்சு, நான் பலிக்கலை அட்டேன. அடுத்த இன்னொரு சமயத்தில் பிரளயம் வந்தது, அந்த பிரளயத்துக்கு இந்த உலகத்தை தாங்கின வராக ஒருவன் எடுத்து அந்த உலகத்தை எடுத்து கூர்மா கூர்மா அவதாரத்தை தாங்கினார் தாங்கினார் அரங்கதான் குமாரத்து உலகத்தை தாங்கிட்டார் முங்கிராமன் தாக்கினார் அதோடு நிற்க வேண்டாமோ மண்டக்கணம் வந்துட்டு நானா கண்டு தாங்கினான் வேற எவனால முடிஞ்சது எல்லாரும் ஓடி போயிட்டான் நான் நானு ஒரு கர்வம் வந்தது அப்போ என்ன பண்ணாரு வந்து அவனை சம்ஹாரம் பண்ணி அந்த ஆம உடல் மேலே போட்டுட்டார் அவர் ஆம உடத்துக்கான இந்த மூடான் அது முடிஞ்சது ஒரு இன்னொரு இடத்துல வராக மொத்தம் வராக அவதாரம் எடுத்து அதல விதல சுதல மகாதல சதாதல பாதாளாக்கி ஏழு உலகத்தையும் என்ன பண்ணார்னா தனது கொம்பினால ஆடிட்டாங்க வராகம் என்னன்னா பண்ணி கொம்புடா ஆடிட்டாங்க அப்ப என்ன வாசிக்கிற பார்த்தார் மறுபடியும் அவரை கொம்பை பொறிச்சு மாலையா போட்டுட்டார் ஆடும் போது இப்படி அடுத்தது நான் இரண்யன் இரண்டுடைய அட்டகாசம் பொறுக்க முடியல ஆன்னு சொன்னோடனே அவனை ஒடுக்குவதற்காக தூணில் என்ன வந்தார் நரசிம்மமூர்த்தி அது ஒரு ரசம் என்னன்னா அந்த பாணியில் அந்த கண்ணில் பார்க்கணும் பிரகலாதான் சண்டை போட்டுட்டு இருக்கார் அவங்க விஷ்ணு எங்கடா இருக்கார் தெரியுமாடான்னு எங்கு இருக்கார் ஆனா மகாவிஷ்ணுக்கு பயம் வந்துட்டு தான் இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி சொல்ல தொலைஞ்சிட்டு வா எங்கு இருக்காருன்னு சொல்லிட்டாரு அப்ப அவன் என்னுடைய இதயத்தில் இருக்கிறானான்னு கேட்டானா அவன் இதயத்தில் போய் நான் உட்காரணுமே உட்கார்ந்தாதான் நல்லவனாயிடுவானே நாம போய் அவன் இதயத்தில் உட்கார்ந்தா அவன் நல்லவனாயிடுவானேன்னு மகாவிஷ்ணு பயந்து தூண்ல போய் ஒழுங்கிட்டார் என்ன நல்ல வேலை இந்த தூண்லையும் இருக்காரு அப்பால வளர்ச்சமாறு தூணை அடைஞ்சிட்டு வழியே வந்துட்டாரு நன்மாரம் பண்ணார் எல்லாம் முடிஞ்சு அந்த ரத்தமானம் குடிச்சனால ஒரு மயக்கம் வந்தது 50 மில்லி போட்டவொடனே எல்லாருக்கும் ஆடறான்ல 50 மில்லியிலையும் இந்த ஆட்டம் ஆடும்போது ஒரு ரத்தத்தையே கொடுத்தவனுக்கு இப்படி ஆட்டம் வரும் அவனுக்கு ஆட்டம் போட்டு ஆட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு தாங்க முடியல எல்லாரும் சுவாமி தாங்க முடியல எங்களால் சர்வபக்ஷா வந்தார் அது நரசிம்மனை கொண்டார் அந்த சர்வேஸ்வரருக்கு தான் ரெண்டு சக்தி ஒன்று சூரியனி ஒன்று பிரத்யங்கரஸ் ரெண்டு சூரியன் சத்ரு சம்ஹாரத்துக்கு அதுதான் பயன்படும் கடுமையான சத்ருனா அந்த அந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணா போகும் அப்படி ஒரு அடுத்து என்னாச்சுன்னா வாமனாவதாரம் அவர் என்ன பண்ணார் மகாபலி தெரி தபஸ்வி அவர் யாகம் பண்ணார் இவன் என்ன பண்ணா விஷ்ணு இவன் இந்த யாகம் பண்ணிட்டான்னு சொன்னா அதுக்கு பலன் வைகின்றத ஒன்னா அவனுக்கு நேரம் நம்ம வந்து நம்ம நம்ம விலையை காலி பண்ணிடுவோம் அதுக்கு இவனை கவுக்கடையாத்தான் விளையாடணும்னு சொல்லி பிராமண உருவத்தில் வந்து 3 அடி பண்ணி எனக்கு தானா வேணும் சரி இவருக்கு எது கேட்டாலும் கொடுக்குறையாது ஆழ்ந்தாள் அவ்வளோ பிரஜம் 1 அடியிலேயே முடிஞ்சு வச்சுன்னா 2 அடிக்கு வரும் மண் இல்லை உலகமே இல்லை அப்போ என்ன மாவுல முடிஞ்சு அரஸ்ட் உள்ள போட்டார் அவர் காரியம் நடந்து வச்சு அவரை பண்ணவிடாம பண்ணியாச்சு இல்லை யாகம் பண்ணவிடாம் யாகத்துக்கு முடிவு தானங்கள் தானம் பண்ணவிடாம பண்ணியாச்சுன்னா யாகம் சரியில்லை இல்லை முடிஞ்சு வச்சேன் அப்படி பண்ணினவரை சூரமான் வந்து அவர் சிறையிலை விடுவித்து சிறையில விடுவித்த போடான் சொல்லி அனுப்பிட்டார் விஷ்ணுவால ஒன்றும் பண்ண முடியல ஒரு அதே ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு நாங்க ஒருத்தன் சிவன் தான் பெரியவர் பிரம்மா சொல்வார் நான் தானே படைச்சிருக்கேன் உங்களால் படைக்க முடியுமா இதெல்லாம் ஒரு பொருள் உங்களால் படைக்க முடியுமா நான் தான் வளர்த்து நான் தான் பெரியவன் விஷ்ணுவாரு நீ படைச்சா அப்புறம் காப்பாத்திரம் நாங்களா ஆனால் நான் தான் பெரியவன் அதில் பிரம்மா அவுட் ஆகிட்டார் போயிட்டார் அவ சம்ஹாரம் அழிக்கிறது இல்லையா பெரிய பெரிய அழிக்கிற வேலை காப்பாத்திரம் தான் கட்டிக்காரதான ஒரு பொருள் அழிக்கிற பெரிய கட்டிக்காரதானவா ஆனால் 2 பேர் சண்டை விட அதனால விஷ்ணு தான் பெரியவர் கடைசியாக பஞ்சாயத்தை கேட்ட வந்தது ஏன்னாமா இந்த சண்டையை எப்படி தீக்கிறது வெரி ஈஸி எப்படின்னு இந்த பொருளை விஷ்ணு தான் பார்க்கிறார் இல்லையா சார் சிவபெருமான் அழிக்கிறார் அப்போ ஏன் காப்பாற்ற முடியல நீர் காப்பாற்றுறது தானது சிவரம் ஒருத்தன் அழிக்க முடியாது அழிக்க முடியாம காப்பாற்ற முடியலையே அப்போ யார் பெரியவர் ஓ இப்படி ஈஸியாக முடிஞ்சு வச்சு அதனால அந்த மாதிரி அவர் அந்த மகாராஜாவிட்ட போய் எல்லாரையும் விடுவித்துட்டார். அவர் முடிஞ்சு போச்சு. அடுத்தாவது ராமாவதாரம், பெரிய மகாவிஷ்ணு இறைவன் பகவான் அப்படின்னு சொல்லல. இந்த மான் பொய்மான தெரிஞ்சிக்க முடியலையே மால. லட்சுமணன் கூட சொல்றானே, அண்ணா இது சரியான மான் தெரியல வேண்டாம் வா. அங்க வந்து அந்த ஒரு பெண் மேல உள்ள மோகத்தினால அந்த பொய்மான நீ விரட்டி போனியே, இது கூட உன்னால தெரிஞ்சிக்க முடியலையே சொன்னார். அதனால ராமாவதாரத்திலையும் அவர் ஒன்றும் பண்ண முடியல. அவர் அனுகிரக மூர்த்தியாக அரங்க செய்தார். அடுத்தனா துவாரகாரியில புருஷோத்தம் உட்கார்ந்துருக்கார். துவாரகாபுரியில அப்படி உட்கார்ந்துருக்கும் போது உபமன்ய முனிவர் வரார். உடனே எங்க போறீங்க நீங்க ஆண் கேட்கிறார். நான் கைலாசத்துக்கு போறேன். அப்ப நான் அவரை உன்னாலாம் கூட்டு போக முடியாது, நான் நீ தகுதியுடையவன் அல்ல முடியாது. அப்ப இங்கேயே எனக்கு ஏதாவது சிவருமான அனுகிரகம் கிடைக்க வயசு. அப்ப அவனுக்கு சிவதீட்சை பண்ணி வைக்கிறார். உபமன்ய முனிவர் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சிவதீட்சை பண்ணி வச்சு சிவஞ்சாட்ச உபதேசம் பண்ணி அந்த சிவதர்மத்தை நிக்க வைக்கிறார். அப்புறம் அவருக்கு சுவாமி அனுகிரகம் பண்றார். அடுத்தால குதிரையா வரப்போறான்னு சொல்லியிருக்கு. அவன் எப்படி வரப்போறானோ சுவாமி எப்படி அவனுக்கு அனுகிரகம் பண்ண போறாரோ தெரியல. குதிரையா வரப்போறான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா கஜேந்திரன் யானை வந்து முதல்ல குடிச்சுக்கிட்டு விஷ்ணு வந்து காப்பாற்றினார். அவர் தான் காப்பாற்றினாரா? ஆனா அதாவது இங்கேருந்து கூப்பிடுறோம் காப்பாற்றணும், ஐயா என அவர் காப்பாற்றுங்கயான்னு கத்த மாட்டோம். அங்குள்ள பெரியவர் வரமாட்டார். வேற அவங்க போய் என்னன்னு கவனிங்க போல. ஆமாம் போய் சத்த மாதிரி போல என்ன விளையாச்சுட்டு நீட்டு பண்ணணும். அதே மாதிரி எம்பெருமான் வருவாரா ஷாஜா, அவர் இந்த சின்ன விஷயத்துக்கு வராரு போல, நீ போன விஷயம் அனுப்பிச்சு நீ போய் காப்பாத்து போலான்னு அதுபடி உண்டு. ஆனால சிவருமான் தான், பட் அவர் ஆக்கியன்படி கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. அடுத்து பகவத்கீதை உபதேசம் பண்ணார். பகவத்கீதை அர்ஜுனன் என்ன கேட்கறான், இவ்வளவு பேரையும் பார்த்த உடனே இவ்வளவு பேரையும் கொண்டுட்டுன்னு அரசாணமா, அவ்வளவு தாத்தா பாட்டி அம்மா தாத்தா எல்லாரும் இவ்வளவு பேரையும் கொண்டாச்சு, அப்ப நான் என்னத்தை ஆளப்போறேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேங்கிறான். அப்ப இவர் என்ன சொல்றாரு, எல்லாம் எங்கிட்ட விட்டுடா நான் பார்த்துக்கிறேன் அடி வந்து வரு ஆன் சொல்லி மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூலையும் செய்து கொடுத்தாள். மயக்கத்தை அவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூலை செய்து கேட்டாள். அந்த நூலை கேட்டதான் சரின்னு பார்த்து கடைசியாக முடிஞ்சு விட்டான். கடைசி யுத்தம்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கும் போது கேட்குறான், அப்ப என்னதாமோ சொன்னீர், அது அந்த யுத்த பூமியில சொல்லும் போது என் ஆமாம் தலையாட்டிட்டேனே தவிர எனக்கு சரியாகணும் ஆகல, இப்ப தெளிவா ஏதாவது சொல்லணும்னா. அப்போ ஒரு கீதை சொல்றாரு, அதுக்கு உத்தர கீதைன்னு பேரு. அது பூரா சிவபுரத்தம் தான், சிவபுரத்தம் தான் சொல்ற. இந்த பகவத்கீதையிலுமே என்ன சொல்றாருன்னா, ஜென்மேஸ்வரன் அடையன்னு தேனவரன், அதாவது பழக்கிற இளம் பழக்க இளம் சொல்றாரு. என்ன சரணடையும் சொல்லவே இல்லை, நான் பார்த்துக்கிறேன் வேற. அவனை சரணடையும் பறக்கிற அவன் யார், சிவருமான். அவனை சரணடை உனக்கு கிடைக்கும் சொல்றார். அது அந்த ஸ்லோகம் வரை அப்படிதான் வந்திருக்கு. அதனால இப்படி அவனை நீ மயக்கம் பண்ணி வச்சியே, ஒரு ஆளை மயக்கப்படுத்தி யுத்தம் பண்ண வச்சு விட்டியே. துர்வாச மனிதர் அவரால் சூலப்பாணியை உபாசிக்கிறவர் சொன்னார். சூலப்பாணி சிவருமான், அதாவது இவெல்லாம் சைவத்துருவாசர் என்று சிவஞான சுவாமி சொல்றார். காஞ்சிபுரநாட்டு முதல பாடினர் சைவத்துருவாசரன் சொல்றார். அந்த துர்வாச முனிவற்றை போய் சேட்டவன் அவரும் ஓங்கி ஒரு முடி மிதிச்சார் மார்பில். ஆங்கில ஒரு அடையாளம் வளர்ந்துட்டு அதுதான் மார்பு, திருவாள் மார்பன் சொல்றாரு. மச்சம் ஸ்ரீவத்சாங்கிறவற்ற ஸ்ரீவத்சன் பேரு. ஆமா அப்ப ஆஹா உங்களுடைய திருவடி என்று மாறுவத பிறகு அவர் பாக்கியம் நான் செய்தேனா அப்படின்னு சொல்லி அதில் லட்சுமியை வச்சுக்கிட்டாராம். பிரியமான பொருளைத்தான் வச்சுக்கணும். அதான் ஸ்ரீவத்சாங்கில பட்சதம் ருக்மிணி சத்யபாமாபியான் அந்த மாதிரி அப்படி துர்வாசத்தை உரை வாங்கினவன். அது இன்னொன்று மிருகமணி விட்ட மனைவி போய் சேட்டை பண்ணார். இப்படி பலவிதமான அதாவது உயிர் குணங்கள் பூரா அவருக்கு சிவபெருமான் அதாவது உயர்ந்தவனுக்கு இருக்காண்டிய குணங்கள் எதுவும் இல்லாமல் உயிருக்கு சாதாரண உயிர் குணங்கள் அத்தனையும் மகாவிஷ்ணுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் அப்படி அனுகிரகம் பண்ணார். உடனே அவர் மரமன்ட்டார், அந்த லிங்கத்தில் மறைஞ்சிட்டார். அப்படி மறைஞ்ச உடனே நாட்டம் ஒன்றுடை நாயகன் லிங்கத்தில் மறைந்தான். அமைய சூழலின் குணாது முக்காலமும் அறிவான். அந்த கிழக்கு திசையில முக்காலம் அறிவான் முனிவர் சிறு சிலர் எய்தி முன் லிங்கம் ஒன்றிருத்தி இனிய பூசனை எத்திட அவர்கரு இருந்தார் கனியன் அன்பரு கரன் உக்காரா ஞானேசன். இப்படி பல முனிவர்கள் அங்க லிங்கங்களெல்லாம் ஸ்தாபனம் வந்து அருள் பெற்றிருக்கிறார்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த அப்புறம் மந்தகேசம் அபிராமேசம் இப்படி பல ஸ்தலங்களையெல்லாம் அது சொல்லப்பட்டு கடைசியில் இந்த விஷ்ணு சாபம் தீர்த்தப்படலாம் என்பதான இந்த முறையில் இது முடிவெற்றிருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஆனா திருமால் முதலியை யாவரும் வெகுளி முதலியாகிய உயிர்குணங்களை உடையவர்கள். முனிவருடைய சாபம் கூட அவருக்கு பலிக்கும். அவ்வருத்தத்தை இறைவனால் சிவருமானால் வழிபாட்டினாலே தான் அது கிடைக்கும். இறைவன் அடியாளர்களால் நிறுவப்பட்டதை அடியார்களுக்கு செய்த துன்பத்தை நீக்கிக் கொள்ள முடியாது என்பதை நன்றி. இப்படி என் அடியார்களுக்கு துன்பத்தை நீக்கிக் கொள்ள முடியாது. அப்படி எந்த தாபங்கள் வந்தாலும் சிவருமானை வழிபடியின் உலமாக மாத்திரமே நீக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த படலத்தின் உண்மையாக இருந்து இந்த படலம் நிறைவு செய்கின்றது. இதில் இந்த உபமன்ய தீட்சை செய்தார் என்ற சொல்றது ராமனுக்கு அகஸ்திய தீட்சம் என்றார். யுத்த காண்டத்தில் மலை வந்துருச்சு, என்ன செய்ய போகிறோம் தெரியலையே, எப்படி யுத்தம் பண்ண போகிறோம் ஆனது. அப்போ அகஸ்தியர் அவருக்கு தீட்சை வேணும். இந்த தீட்சைன்னு வரும்போது காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னென்ன மாதத்தெல்லாம் தீட்சை பண்ணணும், இன்னென்ன நட்சத்திரத்தெல்லாம் பண்ணணும்னு இருக்கு. இப்போ எப்போ நினைச்சா தீட்சை நடக்கு. ஆமாம், வா ராஜாவா உட்காரு பா புடி. அதாவது அவ்வளவு சீப்பா போச்சு தீட்சை. இப்போ அந்த காலங்களெல்லாம் தான் தீட்சை பண்ணணும். ஐயா இத்தனையும் விதி சிவராத்திரி. நியாயப்படி பார்த்தா சிவராத்திரி சதுர்தசி. சதுர்தசியில எந்த மந்திரம் உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் பொது விதி, அதையும் நடக்கும் இல்லையா. காரணம் என்னன்னா சிவராத்திரி விதிவிலக்கு. அந்த சிவராத்திரியில தீட்சை பொருத்தம் எந்த மத்தம் பார்க்க வேண்டாம். இந்த வருடம் நம்மளை வளர்த்தோம்னா 25 பேர் தீட்சை எடுத்துக்கொண்டார்கள். அதில் 4 பேர் சூதை எடுத்துக்கொண்டார்கள். ஏன்னு சொல்லுன்னா இப்போ பயமாக இருக்கு. எங்கள் ஊரில் ஒரு பெரியவர், அவர் வீட்டில் உள்ளே வந்தான், அந்த பூஜை ரூம் இருக்குது, அவர் உள்ளே இருந்தார். வந்தான் சாமியுமே எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். அழகான சுவாமியெல்லாம் இருந்து சுவாமி அவ்வளோ வெள்ளிக்கிழமா வச்சுருந்தார், எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். கடைசிப்பா பிடிச்சாச்சு. பிடிச்ச என்ன பண்ண, பாதி தான் வரும், மீதி பாதி அவன் பொங்க வச்சுக்கிடுவான், அவன் பொங்க வச்சுக்கிடுவான். ஆமாம், இப்படி தான் காலம் நடக்க பார்த்தோன்னா எங்களுக்கெல்லாம் பயம் வந்தாச்சு. மரத்துக்குள்ளே ஏற்றுறதுக்கே பயமா இருக்கு. யார் நல்லவனா பொண்ணாலாம் கொட்டவனா ஆனால் நாங்கள் எல்லாரும் பயந்து கிடக்கோம். நாங்கள் மூணு மரத்தில் இருக்கோம், மூணு பேரும் கடை சிக்கனி எடுத்து கூட்டிட்டு பூஜை முடிஞ்சவனே தேவன்தான் திறந்துடாத. அவன் சாமிக்கு பட மாதிரி கை கும்பிடுவான், அவனு கடவுடுவான், எல்லாம் செய்வான். என்ன இருக்கு என்ன ஒரு நோட்டம் போட்டு, இவன் எப்படி இந்த சாமி இருக்கு அவனுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டேன். தெரியலன்னா இல்லை எப்படியோ வந்துருக்கு. ஒரு மாசமாக கொத்தனார் வேலை நடந்திருக்கு, அதில் இவன் கையால வந்திருக்கான். வந்து எல்லாத்தையும் நோட்டம் பண்ணி, யா கொத்தனார தெரியும், அவன் கூட்டிக்கிற ஆள் வேலை நமக்கு தெரியுமா, யா கூட்டிகிட்டு வர ஆளெல்லாம் நல்லவனா போனானா. இப்படி தான் இருக்கு காலம். அதனால் இப்போ யாரை பார்த்தாலும் எங்களுக்கு பயமாக இருக்கு. புலிய பார்த்து புலி பயப்படுதா, சிங்கத்தை பார்த்து சிங்க புலிப்படுதா, மனுஷனை பார்த்தா மனுஷன் பயப்படுதான். அதனால காலம் மோசமாக, முன்னவனார் கோயில் பூஜைகளில் முற்றிடும் மன்னவர்க்கு தீங்குள்ள மாறி வளர்ந்து கண்ணன் கனவு முகத்திடம். சிவன் சொத்து தானே பறி போயிட்டு இருக்கு, இப்போ சிவனுடைய சொத்துக்கள் தான் பறி போயிட்டே இருக்கு. என்னையா ஆறு கிலோ தங்கம் செய்து கொடுத்தானா, ஒரு மஞ்சாடி கூட இல்லைங்க. என்னடா காஞ்சிபுரம் கோயிலுக்கு ஆறு கிலோ தங்கம் கொடுத்தோம், இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு மஞ்சள் ஒரு கிராம் கூட இல்லை இல்லை பாதி அப்படி இருக்கு. இன்னும் நிறைய கிட்ட விஷயம் நிறைய இருக்கு, அதுக்கு மேட வேற அங்கே தான் சொல்லுவேன் மேடலா. அதனால சூரியமானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும், அது இருந்தால் எல்லாம் நல்லபடி நடைபெறும் என்று கூறி, எந்த அளவில் இந்த சிந்தனையை கேட்டு உங்கள் அனைவருக்கு நன்றி கூறி இந்த இடம் சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி பதலே மாதேவா ஆறு கடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனி வேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைகன் நலங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரல்லாம் வான்முகில் வழாறு பெய்க மறிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழா உயிர் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகங்கள்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகங்கள்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் நம பார்வதி பதயே மகாதேவா.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மந்திரி சருக்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
4: நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடனின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடித்தொரு கரத்தில் தரித்துயர்கிரி புறத்தெழுதும் கவளமாகழித்தின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாட்டிலே நடமாடும் கடவுள் தன்னையே கனகமாமணி மன்றில் நடனம் செய்ய காட்டினார் பதஞ்சலியும் புலிக்காலன்னல் காசினியில் இவரை போல் யாரும் இல்லை வீட்டினார் வினையோடு மலங்களெல்லாவும் மலனார் செய்கின்ற நடனம் கண்டு கூட்டினார் குஞ்சிதபதத்திலன்பு குலவியவர் பதந்துழுது குடுவோமே. சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநேற்று கோலமணி சிவந்த திருமேனி நவகோடி மதியுதித்ததென்ன பிரகாசம், நல்ல குருந்தடி நீழல் மாதவர்கள் சூழல், சிவஞான தேசிகனாய் தென்றிதையை நோக்கி திருவாத ஊரன்றான் வருவார் என்று எண்ணி சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோகம். திருச்சிற்றம்பலம்.

நம்ம பார்வதீபதே. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே என்று திருவாதவுரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருவாதவுரடிகள் அரிமர்த்தன பாண்டியனுக்கு அமைச்சராக இருந்து அவர் திருவருளை சிந்திக்கின்ற நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்கள் உலக வாழ்வு ஒன்று, தேவலோக வாழ்வு ஒன்று, அதற்கு மேலே சிவலோக வாழ்வு. இப்படிப்பட்ட வாழ்வுகளே அந்த உயிர்கள் செய்த வினைக்கு தக்கவாறு தருகிறார். கல்வி கேள்வி அதிகம் உடையவராக என இவரை பாண்டியன் முதலமைச்சராக இவரை வரவழைத்து வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செய்து பல வகையான பொருள்களை எல்லாம் தந்து முதலமைச்சராக அமர்த்தினார். அவருக்கு ஒரு பேரும் கொடுத்தான், தென்னவன் பரமராயன் என்கின்ற பேரும் தந்தார். தென்னவன் பரமராயன் என்றொரு சிறந்த நாமம் மன்னவர் மதிக்க நல்கி வையகம் உய்வதாக நன்னலம் மின்னலம் அணிப்பூனாடை வெண்மதி கவிகை உண்டு பொன்னவர் கவிரி வேளா அளித்தனன் புருணை நாடன். இப்படி எல்லா வகையாலும் முதலமைச்சருக்கு உண்டான சிறப்புகளை எல்லாம் செய்து வைத்தான். இந்திர செல்வம் போல ஏந்துள்ள இன்பம் மெய்தி மந்திர தலைமை பூண்ட வன்புகள் வாத ஊரர் தந்திர தொகுதி சூழ தாரகா கணங்களோடு அந்தர தெளிந்து மண்மேல் அமர்ந்தவன் மதியம் ஒத்தார். இந்திரனை போன்ற செல்வமுடையவராக இருந்தார். அதற்கு மேலே இவருக்கு கீழே இருக்கின்ற மற்ற மந்திரிகளும் காவலர்களும் சேவகர்களும் இவருடைய ஏவலை கேட்டு இவருடைய எண்ணப்படி நடந்தார்கள். அவர்களெல்லாம் நட்சத்திரங்களைப் போல இருந்தார்கள். இவர் பூரணச்சந்திரனைப் போல இருந்தார். மந்திரி தன்மையுடையவனாய் திறமையுடையவனாய் அறிவுடையவனாய் இருந்தால் அரசனுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அரசனுக்கு வாழ்வு வருவது சிறப்பு வருவது எல்லாம் மந்திரியினால். கணவனுக்கு சிறப்பு வருவதெல்லாம் மனைவியினால். தாய் தந்தைக்கு சிறப்பு வருவது பிள்ளைகளால். குருவுக்கு சிறப்பு வருவது சீடனால். சீடன் சரியில்லைனா குருவுக்கு சிறப்பு வராது. அதே போல மந்திரி சரியில்லையானால் அரசனுக்கு சிறப்பு வராது. இவர் எல்லா வகையிலும் சிறப்புடையவராக இருந்து பாண்டியனுக்கு செல்வத்தையும் புகழையும் தேடித்தந்தார். பெருங்கடனாக நீதி பெருக்கிய தருக்கு நல்கி இருங்கடகத்தோன் மேல்வை ஈண்டருள் பூண்ட கோபம் கருங்கடன் ஆக மட்டும் காலமான ஆக மட்டும் பரங்கட உலகவாரம் பறித்தனர் திருத்தமில்லார் திருத்தமிக்கார். ஆகையினாலே இவர் நாட்டு மக்களுக்கெல்லாம் நன்மையை செய்தார். அரசனுக்கு புகழை தேடி தந்தார். மந்திரி கழகு வரும்பொருள் உரைத்தல் என்பது அவ்வை வாக்கு. அதை இந்த பாட்டில் சொல்றாரு. காதலித்து அறஞ்செய்வார்க்கு கவசமும் கண்ணும் ஆகி தர்ம நெறியிலே நீதியோடு நடப்பவர்களுக்கெல்லாம் கவசமும் கண்ணுமாக இருந்தார். நீதி தவறி அதர்ம நெறியிலே நடக்கின்றவர்களுக்கு தண்டனை தந்தார். ஆதுலருக்கு அன்னையாகி ஆதுலர்னா இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கெல்லாம் தாய போல இருந்தார். அரணடிக்கு அன்பு மிக்கார். பூதலத்து இறைவனானை புதுவர நடத்தினாளில் இப்படி அரச வாழ்விலே இருக்கிறார். முதலமைச்சராக இருக்கிறார். அவர்களாலே நாட்டுக்கும் மக்களுக்கும்
பல வகையான நன்மைகள் எல்லாம் கிடைத்தது. இப்படி அரச வாழ்வில் இருக்கும் போது உயிர்களுக்கு அந்த அரச வாழ்வில் இருக்கிற சுகபோகங்களை அனுபவிக்கலாம் என்று, இன்னும் சுகபோகங்களை தேடலாம் என்று எண்ணம் இருக்கும். ஒரு செல்வமுடையவனுக்கு எப்படி இருக்கும்னா என்ன, இன்னும் செல்வம் சேர வேண்டும் என்று எண்ணம் இருக்கும். பதவியில் இருக்கிறவனுக்கு இன்னும் மேலே உயரலாம் என்று எண்ணம் இருக்கும். இல்லாதவனுக்கு அது இருக்காது. இல்லாதவனுக்கு என்ன இருக்கும், இன்னைக்கு பொழுது போனா போதும் அப்படின்னு இருப்பான். அந்த செல்வத்தோடு இருக்கிற என்ன பண்ணுவான், இன்னும் செல்வம் சேர வேண்டும் என்று எண்ணுவான். ஆசைக்கோர் அளவிலே அகிலமலாங்கட்டி ஆளினும் கடன் மீதிலே ஆணை செலவே நினைப்பர் அழகேச நகராக அம்பன் மக வைத்த வேறும் நேசித்து ரசவாத வித்தைக்கலின் விடுவர் நெடுநாள் இருந்த வேறும் நிலையாகவே இன்னும் காயகற்பந்தேடி நெஞ்சு முன்னாவர் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போது நான் ஆனன குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குளை வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமன நிறைகின்ற பரிபூரணானந்தவே என்பது தாயுமான ஒரு பாடல். அதனாலே இப்படி உலக வாழ்விலே வாழும்போது மாயாமலமானது என்ன செய்யும் என்று கேட்டால், இன்னும் ஆசையை அதிகம் உண்டு பண்ணும். அந்த ஆசையை அதிகம் உண்டு பண்ணுவது மாயாமலத்தினுடைய செயல். அது புண்ணியம் இல்லாதவர்களுக்கு, பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லாதவர்களுக்கு உலக பொருளிலே ஆசை உண்டாகும். பூர்வ புண்ணியம் அதிகமாக உள்ளவர்களுக்கு உலக பொருளிலே ஆசை வராது, சிவனிடத்திலே ஆசை உண்டாகும். அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே, அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே என்று சிவனிடத்திலே ஆசை உண்டாகும். ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்துதான், ஆன்மாவுக்கு எப்படியும் ஒரு ஆசை, இந்த பொருள் ஆசை இருக்கும் அல்லது அந்த பொருள் ஆகும். இந்த பொருளா இருக்க உலக பொருள் அல்ல, அநித்தியம் அநித்தியம் நிலை இல்லாதது, அந்த பொருள் நித்தியம். அதனாலே அநித்திய பொருளிலே ஆசை வைத்தா மறுபடி பரவி உண்டாகி கொண்டே இருக்கும். பொருளை இழந்து விடுவான், பொருளை போட்டு விட்டு போய் விடுவான். அது அவன் இருக்கும்போதே பொருள் போய்விடும், அவன் இருக்கும்போதே பொருள் போய்விடும். அல்லது கடைசியில் என்ன பண்ணுவா, போட்டுட்டு போயிடுவா. அதனாலே நித்தியம் இல்லாத அநித்திய பொருளிலே ஆசை உண்டாவது யாருக்கென்றால், முன்ன ஜென்மங்களிலே புண்ணியம் இல்லாதவர்களுக்கு. அதனால இவர் பூர்வ ஜென்மத்திலே திருநந்தி தேவராக இருந்த காரணத்தினாலே இந்த பிரவியில் இவரை அமைச்சராக ஆக்கினார். அப்படி அமைச்சராக ஆன பொழுதும் இவருடைய எண்ணம் முழுவதும் சிவனிடத்திலே இருந்தது. அது எப்படி எண்ணம் இருந்ததுன்னா, பற்பல பொருளாயுள்ள பாசம், பற்பல பொருளாயுள்ள பாசம், அதனை மீறி உற்பவ வேதமான உடம்புயிர் ஒடுங்கும் மாறு அற்புத புத்தி முத்தி அளித்தருளாலே மேலாண் தற்பர நடத்துமாறு உணர்ந்தனர் சைவனூரில். பற்பல பொருளாயுள்ள பாசம், பாசமானது மூன்று என்று சொல்லப்படும், ஐந்து என்றும் சொல்லப்படும். ஆணவம், கண்மம், மாயை, மாயையம், திரோதாயி என்று அஞ்சு வகையாக உள்ளது பாசம். அந்த பாசத்தினாலே உயிர்கள் கட்டுப்பட்டு ஒவ்வொரு பாசமும் ஒவ்வொரு கொடுமையை செய்ய அந்த கொடுமைக்கு ஏந்தார் போல உயிர் அதற்கு பணிந்து நடந்து அதன் மூலமாக பிறவியை உண்டு பண்ணி கொண்டு அந்த பிறவியின் மூலமாக துன்பத்தை உண்டு பண்ணி கொண்டு அந்த துன்பத்தினாலே இறந்து மறுபடி பிறவியை உண்டு பண்ணி இப்படியே பாசத்தினாலே மோசம் போய் கொண்டிருப்பது உயிர்கள். அதை சொன்னாரு, பற்பல பொருளாயுள்ள பாசம், அதனை மீறி உற்பவ வேதமான உடம்புயிரொடுங்கும் மாறும் பாசத்தினாலே பிறவி உண்டாகும். பாசத்தின் மூலமாக பிறவி உண்டாகி பிறவியினாலே துன்பம் உண்டாகும். உண்டாவதும் அற்புத புத்தி முத்தி அழித்து அருளாலே மேலான தற்பன நடத்துமாறு உணர்ந்தனர் செய்வனூரின். அதனாலே இப்படி உயிர்கள் பாசத்தினாலே உடம்பை எடுத்து அந்த உடம்பினாலே துன்பத்தை அடைந்து பிறகு உடம்பை விடுத்து மறுபடியும் உடம்பு எடுத்து இடையிலே வந்து அயால புண்ணியம் செய்த உயிர்களுக்கு புத்தி முத்தியை தந்து அயால அதுக்கு அந்த புத்தி முத்தி வந்த உயிர்களுக்கு சிவலோகத்தை கொடுத்து அயால அந்த புத்தி வராத உயிர்களுக்கு மறுபடியும் பிறப்பை கொடுத்து இப்படி உயிர்களை பாசத்தின் மூலமாக உலகத்திலே சேர்த்து வைத்து நடத்துகிற ஒரு கடவுள் இருக்கிறான் என்று கண்டார். பாசமானது சடப்பொருள், ஆன்மாவானது
அற்ப அறிவுடையது. பாசமானது சடப்பொருள், ஆன்மாவானது அற்ப அறிவு. அற்ப அறிவுன்னா சுற்ப கொஞ்சம் கொஞ்சம் அறிவு. அந்த அறிவும் சுதந்திரம் அல்ல, அதுக்கு அந்த அறிவும் ஆணவ மானத்தினாலே மறைக்கப்பட்டது. மறைக்கப்பட்டபடியினால அது உண்மையை உணராதற்கு ஆற்றல் கிடையாது. அந்த பாசத்தை கடக்க ஆற்றல் கிடையாது. அந்த பாசம் சொன்னபடி கேட்டு இது அடங்கி கிடக்கும். இது ஆன்மா. பாசம் சொன்னபடி கேட்டு அடங்கி கிடக்கும். அப்படி

அனமலத்தினுடைய புதுமையை நீக்குவதற்காக அனமலங்கிறது முழு இருள், மாயாமலங்கிறது விளக்கு வெளிச்சம். விளக்கு ஆவது வெளிச்சத்தில், விளக்கு வெளிச்சத்திலையாவது பார்த்து பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உபகார மூலமாக கூட்டி வைத்தது மாயாமலம். மாயாமலம் இல்லையான உலக வாழ்வு இல்லை, வாழ்வியல் உடம்பு கிடையாது. மாயாமலத்தில் தான் உடம்பு உலகம் வாழ்வு எல்லாமே. அது தந்தது சௌர்மான். அந்த அனுமலத்தை நீக்குவதற்காக மாயாமலத்தையும் கூட்டி அதோடு கண்மலத்தையும் சேர்த்து, மாயாமலத்தில் இருக்கும்போது ஆன்மா சும்மா இருக்காது, ஏதாவது செயலை செய்து கொண்டே இருக்கும். அந்த செயலுக்கு தான் கண்மம்னு பேர். செயல் என்றாலும் கண்மம் என்றாலும் தொழில் என்றாலும் வினை என்றாலும் ஒன்று. மனத்தில் நினைக்கும், வாக்கில பேசும், உடம்பாலே செய்யும். அதனால இப்படி மூன்று மலங்கள். அந்த ஒரு மலத்தை நீக்குவதற்காக பின்னாடி ரெண்டு மலத்தையும் சேர்த்து வச்சார். அது சேர்த்து வைத்த இந்த மாயாமலத்தை கொண்டே மாயாமலத்தையும் நீக்கிக் கொள்ளலாம், அனவமலத்தையும் நீக்கிக் கொள்ளலாம். மாயாமலத்தை கொண்டே மாயாமலத்தையும் நீக்கிக் கொள்ளலாம், அனவமலத்தையும் நீக்கிக் கொள்ளலாம், கண்ணுமலத்தையும் நீக்கிக் கொள்ளலாம். மாயாமலம் ஒரு வகையில நன்மையை செய்வது, ஒரு வகையில மயக்கத்தை செய்வது. மாயை மயக்கமும் செய்யும் அன்றே என்பது சிவஞான சித்தியார். ஐயால மயக்கத்தையும் கொடுக்கும், அதே சமயத்தில் அது மூலமாக தெளிவும் பெறலாம். ஆகையினாலே இது புண்ணியம் இல்லாத ஆன்மாக்களுக்கு மயக்கத்தை செய்யும், புண்ணியம் உள்ள ஆன்மாக்களுக்கு தெளிவத்தை கொடுக்கும். இப்ப நமக்கு மாயாமலம் இருக்கு, நமக்கு மாயாமலம் இருக்கு. இந்த மாயாமலம் என்ன நமக்கிட்ட எப்படி இருக்குதுன்னா தெளிவை கொடுக்குது. தெளிவு ஞான சாஸ்திரங்களை படிக்க, சிவபூசை பண்ண, சிவ புண்ணியங்களை செய்ய இந்த மாதிரி நம்மளை இருக்கு. மாயாமலத்தை மாயாமலம் ஆகி இந்த உடம்பை கொண்டு என்ன பண்றான், சிவபூசையை பண்ணும். நல்லங்களா, மாயாமலம் ஆகி இந்த உடம்பை கொண்டு என்ன பண்றான், இது தெரியாதவன், இந்த துறைக்கு வராதவன், இந்த உடம்பை கொண்டு பாவ செயலை செய்வான். இந்த உடம்பை கொண்டு புண்ணிய செயலை செய்து சிவத்தை அடைய நாம் விரும்புகிறோம். இந்த முறை, இந்த துறை, இந்த முறை தெரியாதவன் என்ன பண்ணுவான், இந்த உடம்பை கொண்டே பாவ செயலை செய்வோம். உடம்பை கொண்டே பாவத்தை இங்கேயெல்லாம், உடம்பை கொண்டு புண்ணியத்தை இங்கேயும். மாயாமலம் தான் காரணம். அதனால முன்னே புண்ணிய உள்ள ஆன்மாக்களுக்கு புண்ணிய செயலையே எண்ணம் உண்டாகும், பாவம் உள்ள ஆன்மாக்களுக்கு பாபத்திலேயே எண்ணம் உண்டாகும். ஆகையினாலே இப்படி மலத்தை கூட்டி உலகத்திலே வாழ வைத்தவன் சிவபெருமான் பற்பல பொருளாய் உள்ள வாசமும் அதனை நேவி உற்பவ வேதமான உடம்புயிர் ஒடுங்குமாறு அற்புத புத்தி முத்தி அளித்தருளாலே மேலாம் தற்பர நடத்துமாறு. இத்தனையும் நடத்துகிறவன் யார் என்றால் சிவபெருமான். அதான் மாயை மலம் சடம், மலமானது சடம், ஆன்மா அறிவானது அற்ப அறிவு. அதனால இது ரெண்டும் செயல்படாது, இது ரெண்டும் செயல்படாது. அதனால ரெண்டையும் சேர்த்து வச்சு செயல்படுத்துகிறவன் சிவபெருமான். அதனாலே இப்படி தற்பரனாகிய தனக்கு மேலே ஒருவன் இல்லாதவனாகிய சிவபெருமான் நடத்துகின்ற இந்த உண்மை எல்லாம் உணர்ந்தார். எதிலே உணர்ந்தார் என்றால் ஆகமத்திலே உணர்ந்தார், சைவ நூலின் மூலமாக உணர்ந்தார். அப்படி உணர்ந்து அவ்விய மனத்தினாலே அனைத்துருவங்கள் ஊடி இவ்வுயிர் பறந்து. இது எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பது மனம். மனம்தான் கருவிகள் எல்லாம் செயல்படுத்துவது. மனம்தான் ராஜா. மனசு அந்த பொருளை எடு என்று மனசு சொல்லிச்சுன்னா கை எடுக்கும். இது சாப்பிடு சாப்பிடலாமா மனசு நினைச்சுன்னா வாய் சாப்பிடும். அங்க பார்க்கலாமா அப்படின்னு மனசு சொல்லிச்சுன்னா கண்ணு பார்க்கும். இதெல்லாம் ஏவலாள்கள். மனசுதான் ராஜா, மனசுதான் ராஜா. அதனாலதான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று உலக நீதி சொல்லிச்சு. அதனாலே மனத்தினாலதான் எல்லாமே வருவது, மனத்தினாலதான் எல்லாமே வருவது. அதனாலதான் மனத்தில சிவபெருமான வச்சு பூஜை பண்ணி மனத்தை சிவத்தோடு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. அதுல என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், சிவம் இருக்கணும், தேவார திருவாசம் கூட இருக்கணும். அது இருந்துச்சுன்னா அது தீயதை நினைக்கும் போது இது தடுக்கும். தீயதை அது நினைக்கும் போது என்ன பண்ண, இந்த திருமுறைகள் இருக்கும். நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவர். விளங்குதா? அதனாலே வெஞ்சொல் தஞ்சொல் ஆக்கி இருந்த வேடமலாச்சவனும் தஞ்சவலாச்சாக்கியம் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சல் இல்லா

0: சுவாமியால் தோத்திரம் என் அடியே நெஞ்சில் வைப்பார்ப்பனா ரெண்டு சொன்னது ரெண்டு வருது இல்லை. துஞ்சல் இல்லா வாய்மொழியால் தோத்திரம் நின் அடியே சாமியையும் திருமுறையும் மனசுல வச்சிருக்கிறது. துஞ்சல் இல்லா தோத்திர நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவன் என்பது. அதில் எல்லாம் உண்டாவது உற்பத்தியாவது மனம் அந்த மனத்திலே சுபத்தை வைத்தது. அதிலே இந்த மாதிரி அருப்பாடல் வைத்தா இது ஓரளவு அந்த மனத்தினுடைய வேகத்தை தடுக்கும். அப்ப வேகம் கெடுத்தாண்ட பெருந்தடி. அதனால மனவேகத்தினாலதான் எல்லா மனம் வாய் வேகமா பேசுதுன்னா இதுல பேசுது மனசுனாலும் எல்லாம் மனம் தாங்காரம். மனமது செம்மையானால் மந்திரம் அதை சொல்றாரு. அவ்விய மனத்தினாலே அஞ்ஞானம் பொருந்திய மனத்தினாலே அனைத்து உருவங்கள் ஊடி ஊயிர் பறந்து மேட இறந்துடும் என்பது. ஐயால மனத்தினாலேதான் பிறப்பு, மனத்தினால்தான் புண்ணிய, மனத்தினால்தான் பாவை, மனத்தினால்தான் இன்பம், மனத்தினால்தான் எல்லா மனம். அதனாலே நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாலே வஞ்சமே செய்தியாலோ வானவர் தலைவனினி என்பது அப்பர் தேவாரம். அதனாலே இப்படி மனத்தை வந்து ஒருவன் சிவத்தில் ஈடுபடுத்தி ஒரு நெறிக்கு கொண்டு வந்துட்டான்னா ஞானி ஆகிடுவான். அவ்வளவுதான். மனத்தை சொன்னபடி ஏக்கிறாப்பில் வச்சுட்டான். மனம் சொன்னபடி நம்ம கேட்டோம்னா போயிடுவோம். நம்ம சொன்னபடி மனம் கேட்டுச்சுன்னா சாமானியம் அல்ல. அதை நம்ம தாய்மானர் சொன்னாரு, கந்துக மதக்கரிய வசமாய் நடத்தலாம். கந்துக மதக்கரியன்னா யானை, நம்ம சொன்னபடி கேட்க வைக்கலாம். கந்துக மதக்கரிய வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேற்கொள்ளலாம், கட்சவி எடுத்து ஆட்டலாம், வெந்தளையில் ரசம் வைத்து ஐந்து உலோகத்தையும் வேகித்து விற்று உண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததம இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தின் ஊதலாம், சலமேல் நடக்கலாம், கடல் மேல் இருக்கலாம், தன்னிகையில் சித்தி பெறலாம், சிந்தைய அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அறிவு, சத்தாகியின் சித்தமேச குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமே என்பது தாய்மான ஒரு பாட்டு. செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் எல்லாம் செய்யலாம், ஆனா மனத்தை அடக்க சமானியம் இல்லை. அதனாலே அந்த மனத்தினாலே இப்படி பாவச் செயல்களும் பாவ எண்ணங்களும் உண்டாகி அதன் மூலமாக பிறவியை எடுத்து மறுபடி இறந்து இப்படி போகுதே என்று இறங்கி வெவ்வெயில் வருத்தமுற்றார் மண்ணிழல் விரும்புமாவோன். ஐயால வெயிலிலே சென்று அவஸ்தை அடைந்தவன் என்ன எதை விரும்புவான்? நிழலை விரும்புவான். வெயிலிலே சென்றவன் எதை விரும்புவான்? தாகத்திலே வேதனைப்பட்டவன் எதை விரும்புவான்? தீர்த்தத்தை விரும்புவான். பசியிலே வேதனைப்பட்டவன் எதை விரும்புவான்? அன்னத்தை விரும்புவான். அது போல பிறவியாகி வெப்பத்திலே வருந்தியவராகிய மாணிக்கவாசகர் நிழலை விரும்பினார். அது எப்படி சொல்றாருன்னா, வெவ்வெயில் வருத்தமுற்றார் மென்னிழல் உரும்புமாவோன். வெயிலிலே சென்றவன் கட்டாய நடலை உரும்புவான் தானே. அது போல பரவி என்பது வெப்பம், பரவி என்பது வெப்பம். அந்த வெப்பம் தீர்வதற்கு நிழல் கிடைக்கவனும், நிழல் கிடைக்கவனும். அந்த நிழல் நவ்வியும் அழுவும் என்று நண்பனுக்கு அன்புமிக்கார். இப்படி வெயிலிலே சென்று வருத்தமுற்றவன் ஏல நிழலை விரும்புவது போல நவ்வியாகிய மனையும் மழுவையும் ஏந்தியவராகிய சிவபெருமானத்தில் அன்புடையவராகிய திருவாதவர்கள் இப்படி நினைத்தார். அதே திருவிளையாட புராணத்தில் சொல்றாரு, மெய்மையாகிய பொருள் விவேகம், மெய்மையாகிய பொருள் விவேகம், வேறுபாடாகிய பொய்மையாகிய பொருள் விவேகமும் புந்தியிற்று ஒன்ற இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் மிகுந்து செம்மையாகிய கருத்தராய் பரகதி தேர்வார். அதனாலே மெய்ப்பொருள் என்கின்ற சத்துப்பொருளையும் பொய்ப்பொருள் என்கின்ற அசத்து பொருளையும் அறிந்து, எது சத்துப்பொருள் எது அசத்து பொருள் என்று அறிந்து அந்த அசத்தை நீக்கி சத்துப்பொருளாக இருக்கிற சிவத்தை சீருவதற்காக விரும்பினார். அந்த சத்துப்பொருளாகி சிவத்தை சீருகிறவனுக்கு இங்கே ஆசை இருக்காது, இங்கே உலகப் பொருளிலே ஆசை இருக்காது. உலகப் பொருளிலே ஆசை இருந்தா சிவத்தை சேர முடியாது. அதனாலே மனத்திலே ஒரு தொடர்பு வந்துருச்சு. யாருக்கு? மனசிலே தொடர்பு, மனசிலே தொடர்பு. மனத்துறவு தான் பெரிய தொடர்பு. வெளியில புறத்துறவு வேஷந்தான், அகத்துறவு தான் உண்மையான தொடர்பு. அகத்துறவு அகத்துறவு அகத்திலே தொடப்படும். அது சாமானியம் இல்ல, மனசுல துறக்கிறது சாமானியம் இல்ல. வெளியில துறந்த மாதிரி வேஷம் போட்டலாம், அது பெருசு இல்ல. வெளியில துறை மாதிரி வேஷம் போட்டலாம், மனசுல துறவுறது சாமானியம் இல்ல. அதை சொல்றார் இந்த பாட்டில், தீத்திரவினையினாலே சிறைப்படும் உயிரை எல்லாம் பார்த்தார். உயிர்களை பார்த்தாரா உலகத்தை, அது எல்லாம் எப்படி இருக்குதுன்னா துன்பத்தை அடைகிறது, அதிகமா துன்பத்தை அடைகிறது. இன்பம் கொஞ்சம், இன்பம் கொஞ்சம், துன்பம் அதிகம். இன்பம் எவ்வளவு என்றால் தினை அளவு, துன்பம் எவ்வளவு என்றால் மலை அளவு. இன்பம் தினை அளவு, துன்பம் தினையளவு. இன்பத்துக்காக மலையளவு துன்பத்தை அடைகிறான், தினையளவு துன்பத்தை அடைவதற்காக மலையளவு துன்பத்தை அடைகிறான். அதைத்தான் மாணிக்க வாசகர், தினைத்தனை உள்ளது ஒரு பூவி நிறுத்திய முன்னாலே, அந்த இன்பத்துக்கு ஒரு அளவு சொன்னாரு வாரு. தினைத்தனை உள்ளது ஒரு பூவி நிறுத்திய முன்னாலே, நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்திலும் உள்ளத ஆனந்தத்தியஞ்சுரியும் குணிப்புடையானுக்கே சென்றுவதாய் ஓத்துங்கேன். அதனாலே உலக இன்பம் எவ்வளவு என்றால் தினையளவுதான். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சதுதான். துன்பம் எவ்வளவு, மலையளவு துன்பத்தையும் சகிச்சுக்கிட்டு திரையளவு இன்பத்தை அனுபவிக்கிறான். அதான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், ஆச்சரியம். அது வண்டானது தேனை குடிச்சுதான், அந்த வண்டை தேரை பிடிச்சுதான், அந்த தேரைய பாம்பு பிடிச்சுதான். பாம்பு வாயில தேரை, தேரை வாயில வண்டு, வண்டு வாயில தேர். ஐயோ, அது மாதிரிதான் இன்பம். அதனாலே உயிர்கள் வாழ்வு முழுவதும் வினையினாலதான் அமையும், வினையினாலதான் வாழ்வு. நல்வினையினாலே இன்பம், தீவினையினாலே துன்பம். அத தீத்திர வினையினாலே சிறைப்படும் உயிரையெல்லாம். உயிர்கள் எப்படி இருக்கிறது என்றால் சிறையிலே கிடக்கிறது. ஏழையின் இரட்டவினை யாயதொரு உடற்சிறை இராமல் விடுவித்தருணும் யாயக்காரன் திரு வேலைக்காரன் வகுப்பு. இரட்டவினைங்கிறார், ஏழையின் இரட்டை வினை ஆயதொரு உடற்சிறை, உடல் சிறை, ஆன்மாவுக்கு உடம்பு சிறை. அதான் நல்லது நதி வினை. ஏழையின் இரட்டவினை யாயதொரு உடற்சிறை இராமல் விடுவித்தருணை ஆயக்கான். அதனால சிறை கொண்டவனை தீரத்தொழுமினேனார், சிறை கொண்டவனை தீரத்தொழுமினேனார். உயிர் எங்கே இருக்கிறதுனா சிறையிலே கிடக்கிறது. உடல் சிறைப்பா, அட சிறையில கிடந்தவ வேற எங்கேயும் போக முடியாது இல்ல. இந்த உடம்பை விட்டு உயிர் எங்கேயாச்சும் போக முடியுமா? உள்ளுக்கத்தான் கிடக்கிருப்போம். அது எத்தனை, அதுக்கு காவலால் தெரியுமா? சத்துருக்கள். இப்ப சிறையில கிடக்கிறவனுக்கு போலீஸ் காவல் ஒவ்வொருத்தர் இருக்கும்ல, சுத்தியே முச்சுக்கிட்டு இருப்பான்லப்பா. அதே மாதிரி அது அருணகிரிநாதர் சொன்னாரு, இழுப்பு நாடிகள் அப்போடி ரத்தமோட அழுக்கு மூளைகள் மச்சோடு ஒட்புழு இருக்கு வீடு. அவ்வளவு அருமையான வீடு. வீட்டை பத்தி சொல்றாரு, எலுப்பு, எலுப்புனா எலும்பு, எலுப்பு நாடிகள் அப்போ, அப்படின்னா தண்ணீர், நீர். எலுப்பு நாடிகள் அப்போடி ரத்தமோட அழுக்கு மூளைகள் மச்சோடு ஒட்புழு இருக்கும் வீடதில் எத்தனை தத்துவ சதிகாரம். இவ்வளவு நல்ல வீடு, அதுல அத்தனை எதிரிகளும். அதனாலே இப்படி தீர்த்திர விரையினாலே சிறைப்படும் உயிரை எல்லாம் பார்த்தனர். உயிர்கள் சிறையிலே கிடந்து துன்பத்தை அடைகிறது. உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்வு. உலக வாழ்விலே பயனில்லை, உலக வாழ்வு நிலையில்லாதது என்பது ஒன்று, நிலையில்லாதது என்பது ஒன்று. துன்பமாகிய வாழ்வு, துன்பத்தோடு கலந்த வாழ்வு, துன்பத்தோடு கலந்த வாழ்வு. அதனாலதான் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆளாமற் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்வகர் வீழ்கின்றாய், இது அவள கடலாய வெள்ளத்தை என்பது திருவாசகம். அதனாலே உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்வு. மனைவி, மக்கள், வீடு, வாசல், பட்டம், பதவி எல்லாமே உயிருக்கு உறுதிதராது. புற்புதமானாம அற்ப நிலையாத பொய்க்குடில் கொலாவும் மனையால. புற்புதம்னா இந்த நீர் குமிழி, தண்ணீர் தோன்றுவது நீர் குமிழி. எவ்வளவு நேரம் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் உடஞ்சிடும். புற்புதமானாம அற்ப நிலையாத பொய்க்குடில் கொலாவும் மனையாலும் புத்திரர் வீடு மித்திரருமான புத்தி செலியாத பெருவாழும் நிற்பது ஒரு ஓடி கற்பமான மாய நிட்டையுடன் வாழும் அடியன் யான் நித்தனை நாளில் வைத்த ஒரு காத நிற்கு மகையோத நினைவாய என்பது திருச்சி மூடு திருப்புகள். அதனாலே இப்படி நிலையில்லாததா இருக்கிற உலக வாழ்விலே உயிர்கள் துன்பத்தை அடைவதை பார்த்து இந்த வாழ்விலே பயன் இல்லை என்று தேர்ந்து, உலக வாழ்விலே பயன் இல்லை என்று தேர்ந்து, குத்தினர் தன்மை வேறு கோலம் வேறாகுமாவோல், குத்தினர் தன்மை பலதுகிறது, குத்தினர் தன்மை வேறு கோலம் வேறாகுமாவோல், குத்தினர் தன்மை வேறு கோலம் வேறாகும். நாடகத்துல நடிக்கிறவன் ஏழையா இருப்பான், அவன் இயல்பலே ஏழையா இருப்பான், அவன் ராஜா வேஷம் போட்டிருப்பான். நிசமாவா ராஜா? அப்புறம் அவன் வெளியில வந்தவன் விசாரிச்சு பார்த்தா தெரியும், ரொம்ப சிரமங்கள் கஷ்டம். இயல்பு ஏழை போட்டிருக்க வேஷம் ராஜா, தினம் பொய் சொல்லுவான், பொய் சொல்லுவான், அவன் அர்ச்சனை வேஷம் போட்டிருப்பான். நல்ல வளர்ந்து கூத்தினர் தன்மை வேறு கோலம் வேறாகும் ஆகும். அதுபோல வாதபுரடிகளாகிய முதலமைச்சர் வெளியிலே அமைச்சர் உள்ளே சிவனிடத்திலே மிக்க காது. இந்த வாழ்வு நிலை இல்லாதது. மந்திரிக்கு எப்படி நினைவு, மந்திரிக்கு இப்படி நினைப்பு வருமா? இப்ப இருக்கிற மந்திரிக்குலாம் அப்படி வருமா? அடுத்தாப்புலையும் நம்ம தான் மந்திரி ஆகணும், விளங்குதா? இப்ப இந்த பிரிவிலே சொத்துக்கள்லாம் சேர்த்துக்கிடணும் அப்படின்னாலே என்ன வரும்? இது இயல்பு, இயல்பு. ஞானம் இல்லாதவனுக்கு அப்படி இயல்பு. அதனாலே கூத்தினர் தன்மை வேறு கோலம் வேறாகுமாவோல், நீத்தனர் மனத்தின் மனத்திலே துறவு நன்றாக பதிந்து விட்டது. மனத்தின் முன்பு நிகழ்த்தினர் வழுதி நீதி, இதை வெளியிலே ராஜநீதியை நன்றாக செய்கிறார். உள்ளத்திலே துறவு, வெளியிலே எப்படி மந்திரி முதலமைச்சர் என்ன காரியங்களை எப்படி வழியால் செய்யமோ அப்படியெல்லாம் நன்றாகவே செய்கிறார், நன்றாகவே நாட்டை நடத்துகிறார். இப்படி நடத்தி சரி, இப்ப நிலையில்லாததையும் நிலையானதையும் தெரிந்து கொண்டோம். நித்தியம் அனித்தியம், அனித்தியத்தை நித்தியம் என்று ஆதரிக்கும் பொல்லா மனிதருடன் கூடி மறுவார் என்பது சிவபோகசாரம். அனித்தியத்தை நித்தியம் என்று ஆதரிக்கும் பொல்லா மனிதருடன் கூடி மறுவார். அஞ்ஞானுடையவர்கள் நில்லாதவற்றை நிலையன என்று உணர்வார்கள், இல்லாத பொருளை நிலையானது என்று எண்ணுவார்கள். இவருக்கு நிலையும் தெரிந்தது, நிலை இல்லாததும் தெரிந்தது. தீத்திர வினையினாலே சிறைப்படும் உயிரையெல்லாம் பார்த்தனர், உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்ந்து, கூத்தினர் தன்மை வேறு கோலம் வேறு ஆகுமாவோ, நீத்தனர் வழுதி முன்பு மனத்தின் முன்பு நிகழ்த்தினர் வழுதி நீதி. அதுக்கு மேல இப்படி ஒரு திட்டத்துக்கு தீர்மானத்துக்கு வந்துட்டார். என்ன தீர்மானம்? மண்டனில் வாழும், மண்டனில் வாழும் வானத்து அரசயன் ஆளார் வாழும் எண்டரு பூத வேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரவாசால கணாக்கெழுதலம் காட்டி உண்டு போல் இந்திராம்பன் உலகிற தேவலோக வாழ்வும் சரி கனவு போன்றது, இந்திரஜாலம் போன்றது, பேய்த்தேர் போன்ற மண்டனில் வாழும் வானத்தரசயம் ஆளார் வாழும் எந்தரு பூத வேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரமாஜால கனா கழுது ரதம், கனா கழுது ரதம்னா இந்த காணல் நீர், காணல் நீர் பூத்தாரும் பொய்கை புனலிதுவை என கருதி பெய்த்தியர் முகக்கூறும் வேத குணம் ஆகாமே என்பதும் திருவாசகம். கனா கழுது ரதங்காட்டி உண்டு போல் இந்திராம்பன் மீன் உலகிறைய அசத்து வந்தார். அதனால உலக வாழ்வும் சரி தேவலோக வாழ்வும் சரி நிலையில்லாதது. சிவபெருமான் திருவருள்தான் நிறையானது, அந்த திருவருளை அடையவோம். இப்ப நல்லா புரியுது உங்களுக்கு, நிலை இல்லாததையும் நிலையானதையும் தெரிந்து கொண்டார். அது நிலையானது வடமொழியிலே நிலையானது நித்தியம் என்றும், நிலை இல்லாத அனித்தியம் என்றும் சொல்லப்படும். அனித்தியத்தை நித்தரி நித்தியம் என்று ஆதரிக்கும் பொல்லா மனிதருடன் கூடி மறுவார் என்பது சிவபோகசார குருஞான சம்பந்தர். அதனாலே இப்படி நிலை இல்லாததையும் நிலையானதையும் கண்டுகொண்டாரு, கண்டுகொண்டு நிலையான பெருவாழ்வை பெறவும், நிலையான பெருவாழ்வு பற்ற உருவாயே என்பது திருப்புகழ். அப்படி பெருவாழ்வு பற்றுவதற்கு என்ன செய்யவனும் என்று எண்ணினார். அந்த பெருவாழ்வை தருபவன் யார் என்று கேட்டால் சிவபெருமான். அந்த சிவபெருமானை தருபவன் யார் என்று கேட்டால் ஆச்சாரியன். பெருவாழ்வை தருபவன் சிவருவார். இரவாமல் பரவாமல் பரவாகி தரமான பெருவாழ்வை தருவாய். அதனாலே பெருவாழ்வு என்பது சிவலோக வாழ்வு, சிறுவாழ்வு என்பது உலக வாழ்வு. இந்த லோக வாழ்வு சிறுவாழ்வு, அந்த லோக வாழ்வு பெருவாழ்வு. அதுல புரியுதா?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: என்னுடைய மாதாந்த ராமகிருஷ்ணன் சத்சங்கத்துல நாங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய சரித்திரம். You don't see this in churches. Do you see that? You don't see this in mosques. I am saying that we are more closer to God than we are. Why is it so degraded? அங்க பொறுமையா பிரகாரங்கள் இருந்தது ஊர்ல, எல்லா பிரகாரத்தையும் கொண்டு ஒரு பிரகாரத்துக்கு வச்சு செய்யல. அது சிவாச்சாரியார் தொட்டு திருநீர் பூசப்படாது. அது முப்போதும் திருமேனி திகண்டு வேர் கருவியும் திருமேனி திகண்டவர் இதை வந்து நண்டு திகண்டவர் இது தொட்டுப்பட்டு அங்க போய் நண்டு பூஜை வந்தது. அடுத்தது பிரசாதத்தை கொண்டு சிவாச்சாரியார் அல்லாதவர் கொடுக்கலாம். இந்த தீட்சா அந்த அதிகாரம் இல்ல, அவன் மட்டும்தான் பிரசாதம் கொடுக்கலாம். மற்றவர்கள் இடையில என்னோட தீபத்தை கூட்டி கொண்டு வர்றது இதை கொண்டு கொண்டு வர்றது இல்லை. அவருடைய வேலை தான் பிரசாதம் கொடுக்க, அவரெல்லாம் என்னோட அர்த்தவர் தான் கொடுக்கலாம். சம்பிரதாயம் வேற, அது நோட் இல்லையா நீங்க சொல்றது? கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும். இப்படி இப்படியே இப்பெல்லாம் கர்ப்ப கிரகம் வரைக்கும் பூர்வமா இல்லையா இந்தியாவில எல்லாம் முந்தி
3: போயிடாது.
2: கொஞ்ச காலத்துல வேற ஹக் பண்ணலாம், வாயில விஷ் சொல்லலாம், அதுக்கெல்லாம் புரிமா டிக்கெட்
3: எங்களுக்கு
2: சுவாமி ஏன் கலந்தாரையில இருக்கலாம். எனவே சொல்றது அந்த கோயில் செய்தோம் இப்படி செய்தோம், அங்க போய் கும்பிட்டோம் இங்க போய் கும்பிட்டோம். இதுதான் கோயிலுக்கு போனா அதான் ஒரு மண்டல கோயிலுக்கு பூவை கொண்டு போகலாம், மாலையை கொண்டு போகலாம். அந்த மாலை கூட திருப்பி வச்சு உடனே எங்க திருவிழா முடிஞ்சோடனே மாலையில சரண் கூடி எடுத்து வைக்கிறாங்க. சரவும் அவ்வளவு கஷ்டமா போச்சா, அதெல்லாம் கொடுத்து திருப்பி குடிச்சுக்க வச்சு அடுத்தனா கேக்குறேன். பிறகு நாங்கள் லட்சாச்சுனா கோடியாச்சுனா அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு இதெல்லாம் அது இது இதை முதல் கிளீன் பண்ணி இதுல இருந்து நாங்க அளவுறோம். அது என்னன்னா நடத்துற ஆக்களுக்கும் தெரியல, இல்ல பூஜை பண்ற ஆக்களுக்கும் தெரியாது. இல்ல அதை பார்த்துட்டு தான் யோசிச்சேன், நான் கோயில போய் பேசுறது இல்லை. என்னன்னா கோயில வந்து நிறைய வித்தியாசமான கூட்டம் பெறும், வந்து பூஜைக்கு போகிறாக்கள் அதெல்லாம் பிடிச்சு பிடிச்சி பேசலாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் சொல்றதுக்காக போகணும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீ கேட்கிற அளவுக்கு போயிருக்கா சொல்லத்தான், கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா கேட்பேன். தெரியாமத்தான் நடக்குது. ஏன்னா நேற்று அந்த பேசுனதுல இருந்து மைக் விட்டுட்டார்கள். புண்ணிய பிற திருவாரத்துக்கெல்லாம் மைக் கொண்டு வரதெல்லாம் நின்றுட்டு மைக் விட்டுட்டு கைதட்டுறது நின்றுட்டு, நேற்று விழுந்து கும்பிடறது நின்றுட்டு, மூன்று இமீடியட் இதுவாக சொன்னதுக்குள்ளே அவ்வளவும் உடனே கடைபிடிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாலும் பின்னாலும் எல்லாத்தையும் சொல்ல, அதுல இருந்து ஒரே அடியா குற்றப்பத்திரிகை வாசிக்கொண்டு இருக்கிறேன். அப்ப அதுல சொல்லி ஆதாரத்தை சொன்னா கேட்கிறாரு, அது இருக்குது. அத கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல
3: என்ன
2: போல
3: ஒன்றும் சமயப்பதெல்லாம் நடக்கலா
2: பூஜையோட சேர்ந்து அதுல இருக்கு. அது நாதஸ்வரம் நடக்கிறது பாசிக்கிறது அவர் சுவாமிக்கா, நல்லா நடக்கிறது அவருக்கா, அதுதான் நடக்கிறது. தவிர நாங்க போய் பேசுறதும் பாடுறதும் அவருக்கு
3: தான்.
2: வெளியில இருக்கிறது நீ கலை நிகழ்ச்சிகள்
4: கதாதரருக்கு அவள் பிரத்யட்சமானாலும் கூட மற்ற மக்கள் அவளை வழிபட வேண்டுமானால் எல்லா ஆலயங்களிலும் போல தட்சிணேஸ்வரத்திலும் ஆராதனை நடக்க வேண்டியது அவசியம் என்று. கதாதரரால் முறைப்படி பூஜை செய்ய முடியவில்லையே என்று மதுர் வருந்திய சமயத்தில் கதாதரரே இதை உணரத் தொடங்கி இனி ஹிருதயர் பூஜை செய்யட்டுமே என்று அவராகவே மதுர் பாபுவுடன்
2: கூறினார்.
4: பூஜை செய்யாமலே அம்பிகை ஆராதிக்க முடியும் என்ற நிலையை அவர் அடைந்து விட்டார். எனவே தாமாக அந்த திருப்பணியை விட்டு கொடுத்தேன். எனினும் அவர் தட்சிணேஸ்வரத்திலேயே தங்கி இருந்தார். ராசமணி குடும்பத்தினரும் அவரை அன்புடன் பேணி வந்தனர்.
2: பேட்ரனைஸ் பண்ணது அந்த குடும்பம்.
4: மதுராநாதரின் விருப்பத்துக்கு இணங்க கங்கா பிரசாத் சேன் என்ற ஆயுர்வேத வைத்தியரிடம் தமது வியாதிக்கு மருந்து சாப்பிடலானார் கதாதரன்.
2: ஒரு வைத்தியரே சஜஸ்ட் பண்ணியார்,
4: இந்த மருந்தெல்லாம் பலனளித்து விடுமா? அருமருந்தொரு திருமருந்து என்று கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடிய ஔஷதம் அல்லவா அவருக்கு வேண்டியிருந்தது. தற்காலிகமாக ஹிருதயர் பூஜை செய்து வந்தார். அதன் பின் கதாதரன் உறவினரான ராமதாரக சட்டோபாத்தியாயர் பூஜகராக நியமிக்கப்பட்டார். கதாதரர் ராமதாரகரை ஹலதாரி என்றே சொல்வது வழக்கம். நாமும் அப்படியே அவரை அழைக்கலாம். ஹலதாரியின் போக்கே விசித்திரமானது. வைஷ்ணவ பக்தி அதிகமுள்ள அவர் சிறிது காலமே பவதாரணிக்கு மனமொப்பி பூஜை செய்ய முடிந்தது. பிறகு அவர் ராதா கோவிந்தனை பூஜிக்க தொடங்கினார். ஹிருதயர் அம்பாளின் வழிபாட்டை நடத்தினார்.
2: அதே இதன்படி அந்த ஏற்பாடு நடந்து கொண்டு போ. ராமகிருஷ்ணர் ஒரு பைத்தியம் என்று யோசிக்கிறார்கள், ஆனா ஒரு தெய்வ பைத்தியம் என்று யோசிக்கிறார்கள். அதை விட்டு கலைக்கவும் இல்லை. அதனால அவருடைய சஜஷனின் படி ஓட்டுநேற்றி வரையன் வேண்டியது பூசைக்கு அங்காலே அரேஞ்ச் பண்ணி.
4: காமா புகூரில் சந்திராதேவி தனது வயோதிக தசையில் கதாதரரின் பைத்தியத்தை பற்றி கேள்விப்பட்டு வேதனையால் வாடினார்.
2: இது ராமகிருஷ்ணனுடைய தாயார். அவ ஊர்ல இருந்து இப்படி கதை போட்டு கனடால இருந்து ஸ்ரீலங்கா கதை போற மாதிரி அப்பவும் அந்த கதை போட்டு தங்கியவர் ஒரு மாதிரியா.
4: அருமை மகனை குறித்து அவளும் அவளுடைய கணவரும் கனவிலும் நினைவிலும் இத்தகைய அற்புதங்களை அறிந்திருந்தார்கள்.
2: இவ்வளவு அற்புதம் நடந்தது பிறக்கம் இல்லாம அவ்வளவு காட்சிகள் தெய்வ காட்சிகள் எல்லாம் வந்தது பார்த்தோம் இல்லையா?
4: அந்த அற்புதங்கள் எல்லாம் இப்படியா முடிய வேண்டும்? அருமை கதாயிக்கு சித்தம் கலங்கவா வேண்டும்? மைந்தனை காமாபுகூருக்கு வரவழைத்து உடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தாய்ப்பாசம் தூண்டியது.
2: கூப்பிட்டு ஊர்ல வச்சு கொள்ளலாம் என்று யோசித்தார்கள்.
4: வேறொரு தாயின் பாசத்தில் கதாதரர் சிக்கி இருப்பதை சந்திரமணி எப்படி அறிவார்?
2: யார் அந்த வேறொரு தாய்?
4: ஹலதாரி ராதா கோவிந்தரின் பூஜையையும் கிருதியர் பவதாரணியின் பூஜையையும் ஏற்று நடத்தி வந்தபடியால் கதாதரருக்கு தட்சிணேஸ்வரத்தில் இருந்துதான் ஆக வேண்டும் என்ற அவசியம் இருக்கவில்லை.
2: பூஜைக்கெல்லாம் மாத்தொழுந்து பண்ணியாச்சு, அப்ப இவர் தான் இருந்து பூஜை நடக்கணும் மண்டில.
4: எனவே அன்னையின் ஆசைக்கு இணங்கினார். 1858 முடிவில் தாம் பிறந்து வளர்ந்த மண்ணாகிய காமாபுகூருக்கு வந்து சேர்ந்தார் கதாதரர்.
2: 1850 தான் ஆரம்பனாவுடைய காலம். ஆரம்பனாவது அவருடைய காலம் இந்த இது சம காலம். இப்ப என்ன நடக்குதுன்றதை பார்க்க வருவீங்க. அங்க
4: காமாபுகூருக்கே உயிர் ஊட்டிய தங்களின் கதாயி இப்படி மாறி போனதைக் கண்டு ஊரே அதிசயமும் வேதனையும் கொண்டது. வைத்தியத்தோடு மாந்திரீகமும் செய்தனர் வீட்டினர்.
2: மந்திரமும் கொண்டிருந்தாச்சு.
4: இந்த வியாதியும் பிசாசும் அதற்கெல்லாம் மசிந்து கொடுக்குமா?
2: பாலருடன் உண்மத்தர் பைசாசர் குணம் மருவி பாடலினடு ஆடல் புரிந்திருந்தும் புரிதல்
4: சொன்னோமே இல்லையா?
2: பாலர் சின்ன பிள்ளைகள் மாதிரி இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை. உண்மத்தவன்டா வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறது, பிசாசரண்டா பே பிடிச்ச மாதிரி இருக்கிறது. இப்ப இந்த பேய்க்கு வைத்தியத்துக்கு மாந்திரம், உண்மத்த மன சித்த பிரமைக்கு வைத்தியம், ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பாக்குறோம். இது வேலை செய்தா அது வேலை செய்தான், எது வேலை செய்யும்? மருத்துவ மாணவனா இருக்கு, எனக்கு சொன்ன இருக்க சைக்கியாட்ரி அப்பாயின்மெண்ட் செய்வோம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கு.
4: அப்பா இந்த டவுட் வந்துட்டு நாங்க வந்து இந்த ஹலுசினேஷன்ஸ் தெரியும்.
2: ஹலுசினேஷன்னா காணாத காட்சி எல்லாம் தெரியும், கேளாத சத்தங்கள் எல்லாம் கேட்கும், சம்பாஷணங்கள் இருக்கும், அது கேட்கும்.
4: அப்பா இந்த சாமி நேரம் இப்படித்தான் சொல்லணும், ஏதோ தெரியும் இது கேட்குதுன்னு
2: கேட்டேன். இது எப்படி இணங்கான்றது? ஹவு பி டிஃபரன்சியேட் பிட்வீன் த ஹாலி மென் உமன் அண்ட் த சைக்கோட்டிக் பேஷண்ட்? அவங்களும் இப்படித்தானே இருக்கிறாங்க, வேற இப்படித்தானே வந்து டவுட்
4: வேற
2: டெபினிஷனை கொண்டே இந்த டிஎஸ்எம் 5 கிரைடீரியா கொண்டு போனா அங்க ஸ்கிசோபிரனியாவோ சைக்கோட்டிக்கோ அல்லது மெனிக் டிப்ரெஷனோ போட்டு டயக்னோசிஸ்ல போட்டு ட்ரீட் பண்ணலாம்.
4: மேபி மே ஹேப்பன் இன் கனடா, அதான் உதவும் செய்கிறீர்கள் அப்படியில்ல.
2: அதனால அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமா இல்லையோ? அவரை கேட்டு சொன்னார், என்ன மரம் வழி எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? ஹவு குட் யூ டிஃபரன்ஷியேட்?
4: யூனோ ஹாலுசினேஷன் டெலூஷன்ஸ்
2: ஹாலிசினேஷன் என்றா மாய தோற்றங்கள், மாய காட்சிகள், மாய ஒலிகள். மற்றவைகள்லாம் கேட்காது, எங்களுக்கு மட்டும் கேட்கும். பிரமை என்று சொல்லுவோம், தமிழ்ல சொல்றது பிரமை. இதுதான் சரியான தமிழ் ஹாலிசினேஷனுக்கு பிரமை. மற்றது டெலிவிஷன்ஸ் என்றா அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆனா அது பொய் மட்டுமில்லை. இட்ஸ் நாட் அப்ரோப்ரியேட் ஃபார் ஹிஸ் சோசியோ கல்ச்சரல் பேக். அதையும் பார்க்கணும். ஒரு சில காலத்துகள்ல சில சில நம்பிக்கைகள் இருக்காது, அதையிலே இருக்கணும். அப்படி எல்லாம் பார்த்தது இது அப்படியேதான் இருக்கலாம் தானே. அம்பாள் வர்றன்றார், சிரிக்குதுன்றார், சிரிக்கிறார், அழுகிறார், என்ன டிஃபரன்ஸ்? எஸ் சொன்னார், ரிஜெக்ட் தி ட்ரீ பை ஃப்ரூட்ஸ். பைபிள்ல இந்த வசனம் இருக்குது. கள்ளத்தீர்க்கதரிசிகளை எப்படி இனங்கண்டு கொள்வது என்று கேட்கிறார்கள் இயேசு கிறிஸ்து. கள்ளத்தீர்க்கதரிசிகளை, இந்த கள்ளசுவாமிமார் எல்லாம் இருக்கணும் இல்லையா, அவர்களை எல்லாம் இனங்கள், அவர்களின் நாமம் தான் சொல்லிவிடும், கடவுளுடைய நாமம் தான் சொல்லிவிடும், அவர்களும் கடவுளுடைய நாமத்தால குணப்படுத்திவிடும், அவர்களும் கடவுளுடைய நாமத்தால அற்புதம் பண்ணுங்க, எல்லாம் நடக்கும். ஒரு மரத்தை அதன் பழங்களினாலே இனங்கண்டு கொள்வது. இங்கிருந்து வார ஃபாலோவர்ஸ் என்ன செய்யணும், இந்த சட்டங்கத்திலிருந்து நாலு பேர் போய் நாலு நல்ல விஷயம் செய்தா ஏதோ நம்ம கூட கொஞ்சம் உண்டாலும் விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். அங்க சட்டங்கத்துல போய் வேற ஏதாவது செய்தால் தெரியும், அவரே சும்மா ஏதோ பசத்து பிசத்துறார். இங்க வச்சு எடுத்து கொஞ்ச நேரம் வேலை போறதுக்கு இருப்பா, பொழுது போறதுக்கு வந்துட்டு கூட வெளியில வந்து எல்லாம் வந்தாரு. அதே தான் இங்க
4: இந்த வைத்தியத்தோட மாந்திரமும் சேர்ந்து. கதாதரர் சந்திராவாகிய அம்மாவை விட வேறான இன்னொரு அம்மாவை நினைத்து கதறிக்கொண்டே இருந்த.
2: ஒரு ஓன் மதர் என்றால் ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு நியாயம் தகப்பனுக்கும் இருக்குது, தாய் என்றால் கூட. என்றால் தகப்பனா இருந்தாலும் தாய் தானே உதிரம் கொடுத்து வயிற்றுல சுமந்து சதை கொடுத்து பால் கொடுத்து வளர்த்து, தாய்க்கு அந்த கடமைப்பாடு அந்த அன்பு இருக்கு. அப்ப என் ஆண்டவர்ல அவ்வளவு அம்பாள் அதை விட கூட வர வேணும், நியாயமா? எப்படி எங்களுடைய அம்மாவிலே எங்களுக்கு அன்பு பக்தி பாசம் இருக்கிறது ஓகே, இறைவனிலையும் அன்பு பக்தி பாசம் இருக்கிறது ஓகே, ஆனா அந்த ஒன்று கொண்டு வரைக்கு அது எங்களுடைய அம்மாவோட அந்த அம்மாவோட கூட வரும் இல்ல. கல்யாணம் கட்டின கூட மற்ற அம்மாவில வார பாசம் அது வேறு, அது எல்லாருக்கும் பாரு, அதை விட இல்ல. அது எந்த விதத்துல நியாயம் இந்த புறப்புக்கு மட்டும்தான் அவ அம்மா, எல்லா புறவைகளோரும் எல்லா உயிர்களுக்கும் என்னை அந்த என்னண்டா இறைவனுக்கும் எங்களுக்கு உள்ள தொடர்பிலே ஆதியான தொடர்பு என்னன்னு கேட்டால் அவர் எங்களுக்கு அம்மா அன்னையாகவும் அப்பனாகவும் இருக்கிறார். எப்படி என்று சொன்னால் எல்லாரும் கேட்பாரு, இந்த உயிர்கள் எல்லாம் இருக்குதான் எங்களுடைய சோல், இந்த உயிர்ல வந்து மூன்று நிலை இருக்கு, கோடானு கோடி எண்ணிலி இன்பினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் என்னமே புறப்படுக்காம இருக்குது. ஒரு நாள் முடியாது, யாராவது கேட்பா ஒரு காலத்துல இப்படி எல்லாம் புறவு வந்து முடியுமா? அங்க இன்பினிட் நம்பர் அப்படியே கிடக்கு. எப்படி இருக்குது அப்படியே அந்த எங்களுடைய டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் ஆணவம் என்று சொல்லுவார். ஆனா உண்டா ஈகோ இல்லை, டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் இருட்டு அதுக்குள்ள இருக்குது. அந்த உயிர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, உடம்பு இல்லையே, மனசு இருந்தா தானே சிந்திக்கும், புத்தி இருந்தா தானே நிச்சயிக்கும், பாக்குற சக்தி கேட்கிற சக்தி நுகர்ற சக்தி இருந்தா தானே அதை செய்ய, ஒன்றுமே கிடையாது. சிந்தின அறிவும் கிடையாது, அனுபவமும் கிடையாது, உயிர் அப்படியே கிடக்குது. கேரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டிருந்த இமை அப்படித்தான் இருந்தாங்க. இருட்டறையில கண்ணில்லாத குழந்தை, அதுக்கு கண்ணில்லாத ஆளு கூட கொஞ்சம் இப்படி காரணம் சிலதுகள் தெரிஞ்சிடும் இல்லையா, அவ கண்ணையும் கட்டி விட்டுருக்கு. கண்ணிலா குலவியை போல் கட்டுண்டு இருந்த இமை அப்படித்தான் அந்த உயிர்கள் எல்லாம் இருக்குது. இறைவன் என்ன செய்யற, அந்த உயிர்கள் எல்லாம் தினமும் அது ஒரு முதல் புறப்பு கொடுக்கிறேன், முதல் உடம்பு சிலவர்கள் புரிய அட்டகாயம் எயிட் எலிமெண்ட் பாடி, மைண்ட் கொடுக்கிறார், புத்தி கொடுக்கிறார், நான் அண்ட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அகங்கார் கொடுக்கிறார், கேட்கின் சக்தி, பார்க்கின் சக்தி, முகரின் சக்தி, தொட்டுநரின் சக்தி, சுவைக்கின் சக்தி, சப்த ரூப ரச ஸ்பரிச கந்த என்ற ஐந்து புலன்கள் அல்ல, தன் மாத்திரைகள் சப்து எலிமெண்ட்ஸையும் கொடுக்கிறார். அதையும் கொடுத்தால் இந்த எயிட் எலிமெண்ட் பாடி வந்தோடனே எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கிறார். அவர் அங்க பாரம்பரியம் பாரபட்சம் பார்த்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா அதை கொடுத்தால் இப்ப இந்த சக்தியும் வந்துட்டது, மைண்ட் வந்துட்டது, எல்லாம் வந்துட்டது, மைண்டாலேயே நிச்சு முதல்ல கர்மா டக்கண்டு வருது. முதல் உடம்பு வந்துட்டு சொல்வார்கள், முதல் உத்பவம் பிரைமரி கிரியேஷன் ஃபர்ஸ்ட் பர்த். அதுக்கப்புறம் கர்மா செய்ய அந்த கர்மாவுக்கு ஏத்த மாதிரி இத்தனையோ கோடானு கோடி அண்ட தொகுதிகள், ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிறப்பு வந்து சேருச்சு. அது செகண்டரி புனருட்பவம், முதல் உட்பவம் புனருட்பவம். இப்ப கடவுள் பிறப்பு கொடுத்தது தண்டனையா? இப்படி இருந்தாக்களுக்கு கொஞ்சம் அறிவையும் கொடுத்து, அனுபவிக்கிற சக்தியையும் கொடுத்து, தன்னை அறிகிறதுக்கு ஒரு வழியும் கொடுத்து விடுறாரு. வெளியில் விட்டு இருக்குது சக்தி, தன்னை நினைக்கிற சக்தி இருக்குது. இதுக்கு அடுத்தது சொல்றது, இப்ப பிள்ளைய முந்தைய சொன்ன உதாரணம் தான், பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப நாங்கள் நானும் டாக்டர், வைஃபும் டாக்டர், வரும்படி நல்லாயே வருது குறைவு இல்லாம, ஏன் அவங்கள படிக்க வச்சு கஷ்டப்படுத்திக் கொண்டிருப்பேன்? பேசாம இந்த ஸ்டாக்ல ஷேர்ல ரியல் எஸ்டேட்ல எல்லாம் வேண்டி வேண்டி வேண்டி சேர்த்து வச்சுட்டு போனா நாலு சந்ததி இருந்து சாப்பிட்டு போவே. ஏன் கஷ்டப்படுத்தி அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, இந்த கிளாஸுக்கு அனுப்பி, இந்த இதுக்கு அனுப்பி, ஏன் அப்படி செய்யறோம்? அவன் அவன் ஏன் பண்ணி வரவு, தான் தேடி வரவு. இந்த நிலையே அவனை அடைகிறதுக்கு அவனுக்கு உதவி செய்யறதா எங்கட நோக்கமே தவிர, இதை சேர்த்து வச்சுட்டு போறது இல்லை. அதே தகப்பன் தானே சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு, அப்பா உனக்கு இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு, வடிவ அனுபவிச்சு என்னையும் பார்த்து எழுவதுல என்ன வந்து அடை அடை வா, எல்லாரும் ஒரு இடத்துல போய் சேரத்தான் போறோம். ஆல் ஆஃப் அஸ் ஆர் கோயிங் டு ரீச் ஹிம், அது ஷுவர். கடிகணக்கும் கதி மோட்சம் கரண்டி, தேர் நோ ஒன் இஸ் எக்ஸ்க்ளூடட். டைம் தான் வித்தியாசம், அது கொஞ்சம் கொஞ்சம் கோடி வருஷத்தால முன்ன பின்ன போகும், அவ்வளவுதான். புரியுதா? அவர் அந்த ஈக்குவல் சான்ஸையும் கொடுத்து, எங்களுக்கு உடம்பை கொடுத்து, எங்களுக்கு கருவிகரணங்களை கொடுத்து, மனம் புத்தி சித்தம் கண் காது மூக்கு வாய் இது எல்லாத்தையும் கொடுத்து, மற்றது இந்த உலகத்தையும் கொடுத்து, இந்த உலகத்தில் இருக்கிற அனுபவ பொருட்களையும் கொடுத்து, அது மட்டும் இல்லை சர்வ சுதந்திரமும் கொடுத்து. யாராவது வந்து பின்னால கிடைக்கணுமா, சச்சங்கத்துக்கு போ, அங்க போகாத இங்க போகணும் இல்லையே, சர்வ சுதந்திரமும் கொடுத்து அதன்படி நடந்து படித்து பட்டு வந்து அடைவர். இஸ் வெரி வைஸ் பேரண்ட். ஒரு தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்திருக்கிறேன். கிவ் ஆல் தி ரிசோர்சஸ், என்வயர்ன்மென்ட் அண்ட் தி ஃப்ரீ வில் அண்ட் கரண்டீட் டெஸ்டினி. முயற்சி
3: செய்யலாம்,
2: சில வேலை அன்சைட்டில நாங்கள் நிறைய பிள்ளையா தானே
3: செய்யலாம்,
2: சேர்த்து வைக்கிறது வருவாரு. எங்கேயும் அந்த சேர்ச் அங்கேயும் வரும், வரத்தான் வேணும். சைக்கிள் தானே, அப்படி போய் இழந்துலாம் சஃபரிங், டென்ஷன், அன்சைட்டி, பனிக் அட்டாக்ஸ், எக்ஸ்ப்ளோயிட்டேஷன், இன்டர்பர்சனல் ரிலேஷன் சரியா இருக்காது, ஒர்க்கிங் ரிலேஷன் சரியா இருக்காது. எல்லாரும் இப்படி ஆளையால் விழுங்கி கொண்டு வந்தா எப்படி உலகத்துல வாழ்றது? பைத்தியங்கள் நினைக்க போயிடும். 1 in 4 மென்டல் இல்னஸ் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 4 பேர்ல ஒருத்தருக்கு மென்டல் இல்னஸ் இருக்குது அல்லது இருந்தது, இல்லைன்னு பார்த்தா இத்தனை பேரும் ரெண்டுனா இத்தனை பேருக்கு இருந்தது அல்ல இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது கொஞ்சம் கூடும், அவ்வளவுதான். 1 in 4 வந்து 2 in 1, 1 in 2 வரும் அப்படி. அது இப்ப எல்லா சமயங்கள் எல்லா பாதைகளாலையும் போய் போய் அவரவற்ற படையில இருந்த டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வகுப்புகள் இருக்குத்தான், டிஃபரெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம், டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ், டிஃபரெண்ட் கிரேட்ஸ் இருக்குது. அந்தந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த அவைண்ட விருப்பு பொறுப்பு, அவை வேண்ட டேலண்ட், அவைண்ட இதுக்கு ஏற்ற மாதிரி டிஃபரெண்ட் ஸ்போர்ட்ஸ், டிஃபரெண்ட் சப்ஜெக்ட், டிஃபரெண்ட் டீச்சர், டிஃபரெண்ட் மெஜாரிட்டாலஜி மாதிரி எங்களுக்கு வித்தியாசமான சமயங்கள், வித்தியாசமான இதுகள் எல்லாம் இருக்கு. எல்லாமே இதுக்குள்ளால பார்த்தா சிலது உலகியலா பட்டமா உலகியலா இருந்தாலும் அதுக்குள்ளாலையும் போய் அங்காலதான் இந்த அனுபவம் அங்க ஏறும். இந்த 10 அனுபவத்தினால அந்த பக்க வழியில வரும். இப்ப எங்களுக்கு வர்ற இழப்பு, எங்களுக்கு வர்ற நோய் நொடி, எங்களுக்கு வர்ற ஏமாற்றம், எங்களுக்கு வர என்ன சொல்றது, கோபம், தாவம், எல்லாமே அது அப்படியே அந்த பங்கிட வந்து புடம் போட்டு கொண்டு போகும். நல்ல குருநாதன் என்னை வருத்துவது, கொல்லவல்ல கொல்லவல்ல என் கொல்லா வினையை போக்குதது. இந்த ப்ராசஸ்ல நாங்க போறோம். அந்த நிலையில இருந்து இறைவன் அந்த தந்தன் எவ்வளவு கரணம் வேண்டும், அதை நினைச்சுதான் இவனை கும்பிடுறோம், வேற என்னத்தை கும்பிடுறோம். அவனை அவர் படைச்சிட்டு போனா படைச்சிட்டு போகட்டும், எங்களுக்கு என்ன வந்தது? ஆள் பாவம் இருந்து இவ்வளவு இப்படி இருந்தவங்களை இவ்வளவு அனுபவிக்கிறதுக்கு தந்து அறிகிறதுக்கு இவ்வளவு கருவி கரணங்களையும் தந்து இவ்வளவு சர்வ சுதத்திரத்தையும் தந்திருக்கிற அந்த மகிமையை நெக்கி நெக்கி ஒவ்வொரு நாளும் வள வேண்டாம், ஒவ்வொரு நாளும் கும்பிட வேண்டாம். அதுக்குத்தான் நாங்க போக்குவோம். அது பிறகுடையில எங்களை கஷ்டம் கிடைக்க அதைத்தான் இதைத்தான் கேட்கறதுகள் அதுல தப்பு இல்லை. அது பிறகு அதெல்லாம் அதுக்கு மேலால போகும். இப்ப இதனாலதான் அவர்களை அவ்வளவு இப்ப விளங்கிச்சா இறைவன் எங்களுடைய தாய் தந்தையை விட எவ்வளவு மேலானவன் என்று அம்மைய அது ஸ்டெப் இருக்கு தானே, ஃப்ரெண்ட்லயும் இருக்குது. இங்க இருந்து போகணும், அதுக்காக இதை உதறி போட்டு அங்கே போடுறது கிடையாது.
3: மாதா பிதா குரு மூன்று பேரும் தெய்வங்கள் என்பதும் சொல்லலாம்.
2: மாதா பிதா குரு எப்பப்ப தெய்வம் இல்லையென்றது தெரிஞ்சிருக்கணும். அது என்ன விதமான உதாரணம் சொல்லலாம் இருக்கு. கொண்டு வந்தேன் கேட்டா ஒபீடியன் ரெஸ்பெக்ட் என்று கொண்டு இருக்குது. ரெஸ்பெக்ட் என்றா கனம் பண்ணது, யூனோ அண்டர்ஸ்டாண்ட். ஒபீடியன்ஸ் என்றா கீழ்ப்படி. இந்த போத்தா டிஃபரன்ஸ். பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட், எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட். ஒபீடியன் கம்ஸ் யூ சில்ட்ரன் நீட் டு நோ வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். இஃப் யூ ஃபீல் தட் இஸ் சம்திங் ராங், யூ ஆர் நாட் கம்ஃபர்டபிள் வித் ரெஸ்பெக்ட், யூ கேன் சே மம் ஆர் டாட் I don't feel comfortable doing it. அது இருக்குதான் இயேசு கிறிஸ்துவின் பைபிள்ல மோசேக்கு 10 கட்டளை இறைவன் கொடுக்கிற. அதுல ஒரு கட்டளை, உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணி இந்த உலகில் 100 காலம் ஜீவித்திருப்பாயாக. என்ன சொல்றார்? கனம் கீழ்ப்படிந்தன்னு சொன்னாரா? கீழ்ப்படிந்தன்னு சொன்னாரா? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தன்னு எங்களுக்கு சங்கராச்சாரியாரும் இல்லை, ரமண மகர்ஷியும் இல்ல, ராமகிருஷ்ணரும் இல்ல. எதுக்கு கீழ்ப்படிய வேணும்ன்றது இருக்குல்ல. எப்பொழுதும் எல்லாருக்கும் சரிப்புள்ள அந்த அந்த சுடர் இறைவன் தந்திருக்கிறார். யூ ஹேவ் டு ஆல்வேஸ் லிசன் கேர்ஃபுல்லி என்றது. தட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட், பட் ஒபீடியன்ஸ் இஸ் யுவர் சாய்ஸ். என்னென்ன சொல்லுவார்கள் வந்து அப்பர் சுவாமிகள் சம்பந்தம் இன்னும் ஒரு ரெண்டு பேரும் இருக்கிறதான். ரெண்டு பேரும் உண்ட இருக்கிறதான் பாண்டி நாட்டுல இருந்து அழைப்பு வருது. சம்பந்தருக்கு வந்து இங்க எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு, இந்த சமண சமயத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரே அராஜகமா இருக்கு, இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணவும். அப்பர் சுவாமிகள் முதலே பட்டு நீட்டரையில போட்டது, யானை ஏவினது, நஞ்சு ஊட்டினது, கல்லோட கட்டி கடல்ல போட்டது, இவ்வளவும் அவருக்கு அனுபவம். அதோடய அவர் அவங்களோடயே இருந்து படிச்சு அவங்களுடைய குருவாகவே இருந்தார். அவர் சொன்னார், அப்பா பக்கா பசங்கள் அந்த பக்கம் போயிடாதேப்பா, நான் பட்டனான் போகாதே. சம்பந்தர் கேட்டாரா, போடும் நாளும் சரியில்லை, கிரகஞ்சுடி சரியில்லை, போகாதேன்னு கொஞ்சம் பயமுமா சொன்னார். பயங்கார அவர் சொன்னார், உடனே சொன்னார், வெயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த உளமே புகுந்த கதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வியாழன் என்று சொல்லப்படாது, வியாழம் அப்படித்தான் பாட்டுல பாடி இருக்கிறார். வியாழம் வள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல கவை நல்ல நல்ல அடியார் அதற்கு நிகழ்வு அடியாருக்கு எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போய் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணினார், ஒபே பண்ண. புரியுதா? ஒரு குரு என்றாலும் இப்ப ரெஸ்பெக்ட், எப்ப ஒபீடியன்ஸ் என்று புரியுதா? இது சம்பந்தர் அத்தன் ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமர். ஸ்ரீராமர் வந்து அவருக்கு முடிசூட்டையா சொல்லியா, முடிசூட சொன்னா அது வந்து சகுனி போட்டு, சகுனி இல்ல கூனி, அது மந்தார குழப்பம் வச்சு கைகேஜி விரம்பிட்டு அவரை காட்டுக்கு போக சொல்லியா. சப்ப கூப்பிட்டு கைகேஜியே சொல்றார், அவர் சொன்னார், அப்பா சொன்னார், நீ காடுகவும் பரதன் நாடாளும் 14 வருஷம் நீ வனவாசம் போய்வா. உன்ன சந்தோஷமா போன, சந்தோஷமா போன அது ராமச்சந்திரன். இதே ராமர் இதுக்கு முந்தி விஸ்வாமித்திரர் கூட்டிக் கொண்டு போற யாகத்தை தண்ணி மிதிலைக்கு போற, மிதிலைக்கு போயக்க சீதையை காண்றாரா இல்லையா? அதனால அதான் கம்பத்தை பார்த்து அண்ணலன் நோக்கினால் அவளை நோக்கினால் அப்ப லவ் வந்துட்டு அப்பாவை கேட்டுட்டு அல்ல பண்ணார். போய் அங்க போய் அவையில காத்து அம்பு இருந்தது. முறிக்க முதல் சொன்னாரா வீட்டுக்கு
3: கொடுக்கா
2: முடிச்சாச்சு. He decided, his mind went on, he decided. But for the marriage நடந்தது அங்க ஆள் அனுப்பி அயோத்தியில இருந்து முழு பேரும்
3: வந்துதான்.
2: இது அந்த நாளில் அவரோட இருந்தவரே எழுதியிருக்கிறார் இல்லையா, வால்மீகி எழுதின. அதான் சொல்றது இந்த யங்ஸ்டர்ஸுக்கு சொல்றது, ஃபீல் ஃப்ரீ பட் இட் அட் தி சேம் டைம் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் பிகாஸ் ஆஸ் பேரண்ட்ஸ் ஹீ பஸ் என்ன சொல்றது அவங்கள எங்கட சாய்ஸஸ் திணிக்கிற பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் தேர் சாய்ஸஸ் ஆர் ராங் ஓ ரெஸ்பெக்ட் தியர் வாட் யூ கால் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சோ இதான் அந்த உதாரணங்கள் ரெஸ்பெக்ட் வெர்சஸ் ஒபீடியன்ஸ். இது கவுன்சிலிங்ல நிறைய பாருங்க ரெஸ்பெக்ட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யூ டே சே இஃப் யூ ஆர் நாட் ஒபீயிங் தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது. மாதா பிதா குரு தெய்வத்துல தெய்வ மந்தங்களுக்கு எல்லாம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற மாதா பிதா குருவுக்கு இந்த இருக்கு. அப்போதெல்லாம் அம்மாவை நினைத்து கதறிக்கொண்டே இருந்த காமாபுகரின் கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் உள்ள மயானங்களுக்கு அடிக்கடி சென்று பொழுது கழிக்கும் மயானங்களுக்கு போறார். அப்பொழுதெல்லாம் அவர் அற்புதமான தெய்வீக அனுபவங்களை பெற்றிருக்க வேண்டும். அம்பிகை எப்போதும் தம்மை காப்பாள் என்ற திடமான நம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும். இது காரணமாக அவருடைய கொந்தளித்த உள்ளம் சாந்தி பெற்றதால் அவருடைய மெலிந்த உடல் சட்டையை திகரத் தொடங்கியது. வெறியும் சமனாகி வந்தது. தங்கள் அருமை கதாயி ஊரகத்தாரை போல் ஆகி வருவதை கண்டு மகிழ்ந்த உறவினர் ஊரகத்தினரை போல அவருக்கும் ஒரு கால்கட்டு போட்டு விட வேண்டும் என்று எண்ணி முன்பு ராசமணியம் மதுரரும் எண்ணியது போலவே பிரம்மச்சரியந்தான் அவரது உடல்நிலையை பாதிக்கிறது என்று விசித்திரமான எண்ணம் கொண்டு அவர்கள் கதாதரருக்கு கல்யாணம் செய்து பார்க்க எண்ணுவார். அவுட் பிரேக் வாரது வந்து ஹை ஸ்கூல் ஏஜ்ல வரும். வெரி பெத்தட்டிக் கிறிஸ்டி நல்லா செய்து கொண்டு வருவாங்க. 15 16 17 18 யூனிவர்சிட்டி அந்த நேரம் தான் ஓசதி மேஜர் டிப்ரெசிவ் இல்னஸ் மெனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் ஸ்கிசோஃபிரினியா இந்த மூணுமே ஸ்டார்ட் பண்றது யங் ஏஜ். வெரி ரேர்லி லேட் ஏஜ்ல வரும். வந்தா குட் ப்ராக்ஸ் ரெண்டாவது அவர் மாதிரி மேனேஜ் பண்ணலாம். பின்னுக்கு வர நான் முன்னுக்கு வர்றது அப்படியே very severe form of the mental illness. Very unfortunate sometimes to see these kids. என்னுடைய வீட்டிலயும் சொல்றது இல்ல படிக்க கணக்கு அதுகளுக்கு பிரஷர் கொடுத்து அதுகளுக்கு இப்படி ஏதாவது வந்துட்டா என்ன செய்யறது. You should think of that. Parents sometimes don't know. எல்லாத்துக்குமே புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணா ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு லிமிட் இருக்கிறான். So you shouldn't push too much. And you should look after their emotional well-being too. பேலன்ஸா பார்த்து கொடுக்கும். சில பேர் கொஞ்சம் பெருமையா சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளை ஒரு இடம் போறதும் இல்ல கதைக்கிறதும் இல்ல போனா பள்ளிக்கூடம் வந்தா வீடு கொஞ்சம் கவனமா இருங்க. கீப் அன் ஐ எஸ் தேர்ஸ் எ பொட்டன்ஷியல் ஃபார் டிப்ரெஷன் அண்ட் சைக்கோட்டிக் இட்ஸ் ட்ரூ. அவங்க அந்த குட்னஸ் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. யூ ஷுட் டிஸ்ட்ராய் தியர் சைல்ட்ஹுட் அண்ட் சிலவளை ஆக கஷ்டமா இருக்கும். சில சைக்கோஜெனிக் மதர்ஸ் அப்படிப்பட்ட சில பேரண்ட்ஹுட் அல்லது மதர்ஸ் இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு விசை வராம இருக்கும். பேரண்ட்ஸ் பாக்க அது தெரியும். சைக்கோட்டிக் இல்னஸ் எடுத்து சைக்கோட்டிக் பார்த்த அந்த பிள்ளையே இன்னும் ஒழுங்கா படிக்கிறாங்களேன் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு அம்மா மேலும் இருக்கிறான். It's not the education always the tool, not the goal in our life. I say to my kids, nothing new, I say to others, education is a tool, not your goal. Work is a tool, not the goal. இதெல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு உபகரணம். ஒரு நல்ல சுமூகமா வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு கல்வி தேவை, ஒரு தொழில் தேவை. அதுதான் அதுக்காகவே தான் நான் வாழ்றேன்றதுக்கு அப்புறம் தனது அருமை கதாய் அவருக்கு கல்யாணம் செய்து பார்க்க எண்ணினார்கள். அவருக்கும் அப்போது 23 வயதாகி விட்டது. 23 இஸ் ஹை ஏஜ் ஃபார் மேரேஜ். ஏன்னா அவருடைய காலத்துல லைஃப் ஸ்பேன் குறைவு.
4: நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாளில 40-50s அது லைஃப் ஸ்பேன் குறைவு. இன்டர்மீடியட் ஏஜ்ல அப்படிதான்.
2: So they start their life early to catch up with it.
4: வரதட்சிணை அல்லது வது தட்சிணை கொடுக்க வேண்டிய வசதி இல்லாததால் தான் இத்தனை நாளாக அவரது திருமணத்தை பற்றி அன்னை சந்திராவும் அண்ணன் ராமேஸ்வரரும் நினைக்கலை.
2: அந்த நாளில மாறி அந்த சம்பிரதாயத்துல வேண்டியதுல மாப்பிள பொம்பளைக்கு காசு கொடுக்கணும். The bridegroom have to pay for the bride. It is in the Vedic system. பழைய வேதத்துல எல்லாம் இருக்குது, கொடுத்து எடுக்கிறது இருக்குது, இது இருக்குது, கொடுத்து எடுக்கிறது இருக்குது. அப்ப இவைக்கு காசு இல்ல நடந்தது. திருவிளையாட புராணத்துல வேற தருமிக்கு பொற்களி கொடுத்த விடல. இப்ப சினிமாவில் எல்லாருக்கும் தெரியும், தருமி வந்து ஆஹா ஆஹா இது எனக்கு கிடைக்காதா, அவன் அதுக்காக இல்ல அவன் சொல்றான் கேட்டா ஹி வாஸ் எ பிரமின். அப்ப அந்த அர்ச்சனையை அந்த பூஜையை அதுகளை முறையா செய்யறதுக்கு அவன் இல்லறத்துல இருக்கணும். அந்த இல்லறம் செய்து வாழ்றதுக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு காசு இல்லையே என்றுதான் அவன் எண்ணுறான். அதுக்குத்தான் சிவபெருமான் வந்து அவருக்கு பொற்களி கொடுப்பது. அப்படிதான் வருது.
4: இப்போது கொஞ்சம் பசை ஏற்பட்டிருந்ததோ என்னவோ அவர்கள் பெண் தேட முனைந்தார்கள். விந்தையிலும் விந்தையாக கதாதரர் இந்த உத்தேசத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இதன் காரணத்தை பின்னரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தெரிவிக்கவில்லை. ஆனாலும் நாம் ஒருவாறு இதனை ஊகிக்கலாம்.
2: ஏன் ராமகிருஷ்ணர் சொல்லாமட்டார்
3: அது தெரியும்.
2: பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனனுக்கு நீ நானும் இதுக்கு முந்தியும் பல முறை பிறந்திருக்கிறோம், எனக்கு எல்லா பிறப்பும் தெரியும், உனக்கு தெரியாது. அதேதான் அவருக்கு தெரியும் யார் இந்த பிறப்புல தன்னுடைய கம்பேனியன். இதெல்லாம் முற்பிறப்புல இருந்து அப்படியே வாரது. அந்த அவதாரம் அங்க நிகழ்ந்திருக்குது. அப்ப அத வந்து சேர வேண்டிய தருணம் அந்த சோசியோ கல்ச்சரல் அந்த இதுக்குள்ளால அது வந்து இதோட இன்றைக்கு
5: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

వక్షస్థాడన సంకయా విచలితో వైవస్వత నిర్జరా కోటీరోజ్వల రత్న దీప కలికా నీరాజనం కుర్వతే దృష్ట్వా ముక్తివధూస్తనోతి నివృతా శ్లేషం భవానీపతే యచ్చేతస్తవ పాదపద్మ భజనం తస్యేహ కిం దుర్లభం. క్రీడార్థం సృజతి ప్రపంచమఖిలం క్రీడా మృగస్తే జనాః యత్కర్మాచరితం మయా చ భవతః ప్రీత్యై భవత్యేవ తత్. శంభో స్వస్య కుతూహలస్య కరణం అచ్చేష్టితం నిశ్చితం తస్మాన్ మామకర క్షణం పశుపతే కర్తవ్యమేవ త్వయా. బహువిధ పరితోష బాష్పూర స్ఫుటకల కంకిత చారు భోగ భూమిం శిరపద ఫలకంఠి దివ్యమానాం పరమ సదాశివ భావనాం ప్రపద్యే. శివానంద లహరి ఆచార్య శాస్త్రీయమాహ ఆత్మతత్వத்தை சொல்றதுல நிகரற்றவர். உபனிஷத் பாஷ்யங்களும் சூத்திர பாஷ்யமும் கீதா பாஷ்யமும் பகவத்பாதர் அருளின பிறகு அதுக்கு மாதிரி வேற யாராலையும் பண்ண முடியல. அதுக்கு முன்னால இருந்த பர்த்ரு பிரபஞ்சவாதிகள் பண்ணின வியாக்கியானங்கள்லாம் ஒன்றும் இல்லாம இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு. அப்படி ஒரு விசேஷமா சொன்ன ஆச்சாரியா பக்தியும் சொல்லணும். எல்லா மனுஷாளுக்கும் அந்த பகவத் பக்தி வந்தாத்தான் அவளால முன்னேற முடியும். இப்படி உயர்ந்ததான சாஸ்திரங்கள்லாம் அறியணுமையானால் முக்கியமாக வேண்டியது மனசுக்கு நிம்மதி, பகவத் பக்தி. அந்த பகவத் பக்தியை கொடுக்கறதுக்காக அதை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான கிரந்தங்கள் ஸ்தோத்திரங்கள். அந்த ஸ்தோத்திரங்களை பல எழுதியிருக்க. கிராமாந்தரத்துக்கு போனா அங்க இருக்கிற ஸ்திரீகள்லாம் சௌந்தர்யலஹரி சொல்றா. எங்கேயோ இருக்கக்கூடியதானது தெரியாதுன்னு சொல்ல முடியாம எல்லாம் 100 ரூபா சொல்லிட்டு இருக்கா. அப்ப என்ன தெரியறது, அந்த அளவுக்கு பரவி இருக்கு. அவளுக்கு அர்த்தம் தெரியல, என்ன பண்றது, அர்த்தம் சொல்றவா இல்ல, இல்லாத போனாலும் மூலத்தை நன்னா நொற்று பண்ணியிருக்காளோ இல்லையா, அவளுக்கு மனசுல பூந்து இது தத்துவம் பசத்தி இது உயர்ந்தது என்று நினைத்து கொண்டு அதை படிக்கக்கூடியதான அளவுக்கு பக்தி வரும்படி பண்ணினார். அப்படி பக்தி ரச பிரதிபாதகமான கிரந்தங்கள்ல சிவானந்த லஹரி ரொம்ப விசேஷம். பக்தினா என்னங்கிறது முதல் முதல்ல இங்கதான் சொல்கிறார். அங்கோலம் நிஜபீஜந்தோபலம் சூச்சிகா சாத்வீன இதவிபம் அப்படின்னு ஆரம்பிச்சு லதாட்சிருஹம் சந்தி சிந்து சரித்வல்லபம் அப்படி அழகாக அந்த பக்தியை பத்தி விசேஷமாக சொல்லி அந்த பக்தி கௌரவத்தை சொல்லி யாருக்கு பல பிறவைகள்ல புண்ணியம் இருக்கோ அவா தான் இந்த பக்தியை அடைய முடியும். அவளால் தான் இந்த கிரந்தங்கள்லாம் கேட்க முடியும். சிவானந்தர் நம்ம கேட்கணும்னா ஜென்மாந்தரத்துல பாக்யம் இருக்கணும், அந்த பரமேஸ்வர அனுகிரகம் இருக்கணும். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி பகவானுடைய நமஸ்காரம் பண்ணணும்னா பகவான் தான் அனுகிரகம் பண்ணணும்னு, ஏதோ அது பண்ணினே இது பண்ணினேன்னு நடக்காத காரியம். இந்த ஜென்மாவில் பகவானை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும்னா பகவத் அனுகிரகம் இருக்கணும். அதுபோல குரு லாபம் கிடைக்கணும்னா பகவத் அனுகிரகம் இருக்கணும். அப்படி விசேஷமாக இருக்கக்கூடியதான அம்சங்கள்ல முக்கியமாக அந்த பகவானுடைய ஒரு கௌரவத்தை சொல்லுண்டு தஸ்யேக கிம் துர்லபம். இப்படி பக்தின்னு ஒண்ணு வந்துருத்துன மனசுல ஒரு கோடியில வந்துருத்துன இனிமேல அவன் ஜென்மாலும் அவன் கஷ்டப்பட வேண்டியதில்ல, பகவான் அழிச்சு போயிட்டு வரவாள. மனசுல கவலை இருக்கு, இருக்கத்தான் இருக்கும், அதனால தானே நீங்க பிறந்திருக்க. உபாப்தியாமேவ மனுஷிய லோகம், புண்ணியமும் பாபமும் சேர்ந்து சேர்ந்து பண்ணிருக்கோம், பண்றப்ப தெரியல நமக்கு, ஏதோ சமயத்துல பண்ணிருக்கோம், நேட்டா பண்ணினோம், இந்த ஜென்மாவில பண்ணலையே. இந்த ஜென்மாவில கூடியவருக்கு நல்ல வழியிலேயே இருக்கணும்னு பாக்குறோம். நம்மள வளர்த்த பெரியவாளும் எப்படி பண்ணிருக்கேன், நல்ல வழியிலேயே இருக்கும்படியே வளர்த்து விட்டாவா, அப்படியே அந்த பரிசரத்துல இருந்துட்டோம். நம்ம வளர்க்குற காலத்துல டிவி எல்லாம் இல்ல, செல்போன் இல்ல, அது இப்பதான் வந்திருக்கு, இப்ப நமக்கு அதுல சுவைக்கல. அப்படி வளர்ந்த நாம் ஏதோ ஜென்மாந்தரத்துல பண்ணியிருந்தான புண்ணியத்தினால நமக்கு இந்த இந்த பக்தியானது வந்திருக்கு. இப்படிப்பட்டதான இந்த பக்தி இவளுக்கு வந்தாச்சுன்னு இனிமேல அவ வாழ்க்கையில ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இருக்கிற கவலையெல்லாம் பனி கரையறா போல சூரிய கிரணங்கள்லாம் கரைஞ்சு போயிடும். அதுக்கு நாம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல மனுஷனுக்கு தைரியத்தை கொடுக்கிற. ஏன்னா இந்த டிப்ரெஷன் மனுஷனுக்கு வரப்படாது.
என்னமோ போங்க முன்னால மாதிரி என்னால வேலை செய்ய முடியல, இது வெரி டிப்ரெஷன். இப்ப என்ன போச்சு, வயசாக இல்லையா தெரியறதுக்கு, யாராவது ஒண்ணு சொன்னா என்னால தாங்க முடியல. ஆமா என்ன பண்றது, ஏன் நம்ம சின்ன குழந்தை மாதிரி இல்ல, உடம்புல சக்தி இருக்கிற காலத்துல யாரு எது சரி கிடக்கிறது அப்படின்னு ஆரம்பிப்போம். இப்ப என்ன ஆறுது, நமக்கு நாலு பேரை அண்டித்தானே வாழ வேண்டியதா இருக்குன்னு ஒரு பயம் வந்தாச்சு. அதனால அப்படி சொல்றதே தவிர, பகவான் ஆச்சாரியால் சொல்றார் அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம், பகவான் உங்களை காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. பட்சஸ்தாடன சங்கையா விசலிதோ வைவஸ்வதா நிர்ஜரா கோடி ரொஜ்வல ரத்ன தீபகலிகா நிராஜனம் குர்வதே. அப்பா யமதர்மராஜா உங்களை கண்டு நடுங்கிறார். அப்ப அந்த பரமேஸ்வர நாமாவை கேட்கிற நமக்கு, ஹரா சிவா பவா அப்படின்னு பகவான் நாமாவை கேட்கிற நமக்கு, அப்பப்ப நினைக்க கூடியதான நமக்கு யமதர்மராஜா பயம் உண்டோ, அகால மிருத்யு பயம் உண்டோ? கிடையாது. வட்சஸ்தாடன சங்கையா விசலிதோ வைவஸ்வதா. ஏன் யமதர்மராஜாவுக்கும் பரமேஸ்வரனுடைய பேரை சொன்னாலே பயப்படுறார்கள். ஏன் அப்படி ஆயிடுத்து? அந்த மார்க்கண்டேய லீலையில இவர் தன் காரியத்தை பண்ணனு வீசினார் பாசகாயரை. அந்த பாசகாயரைய மார்க்கண்டேயனை மட்டும் பிடிக்காம அது லிங்கத்தோட சேர்ந்து விழுந்துருத்து இழுத்து விட்டார் பரமேஸ்வரன். என் மேல லிங்கம் போட்டா பரவாயில்ல, என் பக்தனுக்கு மேல நீ போட்டிய பாசத்தை நியாயமா அப்படின்னு எழுந்துட்டார். காலால எட்டி வந்துச்சார். அப்ப காலனுக்கு காலனா மாறினார் பரமேஸ்வரன். காலன்கிறது யம தர்மராஜா, கால காலனாக மாறினார். தப்பு நடந்து போச்சு. பரமேஸ்வரன் மேல இப்படி பண்ணலாமா, சிவபக்தால இடத்துல இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம். ஆகையால் மறுபடியும் இந்த தப்பு நம்ம வாழ்க்கையில வரப்படாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வட்சஸ்தாடன சங்கையா விசலிதோ வைவஸ்வதா. சாஸ்திரம் என்ன சொல்றது, பேஷாஸ்மாத்வா தப்பவதே பேஷோதேதி சூர்யா பீஷாதிந்திரஸ்யாக்னிஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா. மீதி பேர்லாம் வெறும் பயப்படுறாளா. பீஷாஸ்மாத்வா தப்பவதே, காத்து இங்கிங்க அசைறார் அவரிடத்துல பயத்துல. பீஷா உதேதி சூரியஹா, அவரிடத்துல பயத்தினால சூரிய

ஏன் பரமேஸ்வரனிடத்துல சக்தி இருக்கு. சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதம். அந்த சக்தியானது ஒரு மனுஷனிடத்துல இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? சக்தி குறைஞ்சதுனால தானே நீங்க வாழ்க்கையில பயப்படுறது. வில் பவர் குறையறதே வயசான பிறகு நம்மளால இந்த காரியம் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? இத்தனை நாள் பண்ண இனிமேல பண்ண மாட்டேளா? ஆனா குறையறது. ஆனா விவகாரம் என்னன்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு வில் பவர் குறைஞ்சா பகவான் இருக்கார் கை கொடுக்க. அந்த தைரியம் தான் இருக்கணும். தேவதைகள்லாம் அந்த பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. அவருடைய கிரீட்டங்கள்ல இருக்கக்கூடியதான அந்த ரத்னங்கள் இருக்க பார்த்தீங்களா, அதுக்கு கற்பூர ஆர்த்தி பண்றதான் பரமேஸ்வரன். கோடி ரோஜ்வல ரத்ன தீப கலிகா நிராஜனம் குர்வதே திருஷ்ட்வா முக்தி வதோஸ்தனோதி நிபுதா ஸ்லேஷம் பவானி பதே. ஹே பரமேஸ்வரா பவானி பதே, முக்திவதூ முக்தி பெறக்கூடியதான பெண்ணு உங்களை ஆலிங்கனம் பண்ணிட்டே இருக்க. நிபுரதா ஸ்லேஷம் தனோதி. ஏன் யாரு சிவபக்தாலோ அவளுக்கு வைராக்கியம் தானா வந்துடும். ஒன்னும் கவலையே பட வேண்டாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு நீங்களே பார்த்துங்கோ. அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சுட்டு இருந்தவா. எல்லாரோட நம்ம வசதியா இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கணும், இது வேணும், வீட்டுல சோஃபா வேணும், அது இப்ப இருக்குன்னு அவ்வளவுதான். இப்ப வேண்டான்னு சொல்லல, அத வெறுக்கல, வேணும்னு கேட்கல. பர்னிச்சர் ஃபேர் போறீடா? ஏன் சார் போல? முன்னெல்லாம் 100 ரூபாய் டிக்கெட்னு ஓடிடுதுல, இப்ப என்னடா சும்மா கொடுத்தாலும் கால் வலி போகலண்டான். இருக்கிறது நம்ம அதுலயே ஜாஸ்தியா இருக்கு. இதை தள்ளினா போறோங்கிற நீங்க வேற இன்னொன்னு வாங்கணுமா? வேண்டாம் போங்கன்னு. ஆனா அப்ப இருந்த காசை விட இப்ப காசு ஜாஸ்தியா தான் இருக்கு. இருந்தாலும் அதுல ஆசை இல்லை. ஏன் வைராக்கியம் வந்தாச்சு மனுஷாளுக்கு? பகவநாமாவை கேட்க கேட்க எப்படி எளிமையான வாழ்க்கையில், அதுக்காக ஒன்றும் உபயோகம் இல்லாம நம்ம இல்லை. இருந்த போதிலும் இது வேணும் இது வேணும் எனக்கூடியதான பேராசை இல்லை. இருந்ததோட சரி பண்ணுவோம், வந்ததா சரி, வரலையா அதுவும் சரி, அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாச்சு. இதுதான் வைராக்கியத்துக்கு முதல் அடி. அது வேண்டான்னு தள்ளப்படாது எதையும், வேணும்னு அதுக்கு பேராசைப்படப்படாது. அடாடா நமக்கு கடக்கலையேன்னு கவலை இருக்கப்பட அப்படி இல்லை. அதனால என்னாச்சு? வைராக்கியம் உங்களுக்கு தெரியாமலேயே வந்தாச்சு. வைராக்கியம்னா என்ன? எல்லாத்தையும் விட்டு விட்டு காசிக்கு போகணும், அப்படி போகணும்னு யாரும் சொல்லல. சன்னியாசம் வாங்கிக்கணும்னு சொல்லல. வீட்டிலேயே இருந்து தனிமையாக எதோட பற்றுதல் இல்லாம எதோட ஈசிச்சுக்காம வாழறல, இதுதான் வைராக்கியத்தினுடைய பராகாஷ்டம். அப்படி இருக்கேன். பரமேஸ்வரனுக்கு வைராக்கியம் அம்பாளால வந்துதான். ஏன் அவளுக்கு கோச்சுண்டாளோ, அதுக்கு வைராக்கியம் ஒரு அளவுக்கு நடந்துட்டாளோ? அப்படி இல்ல. மோட்ச லட்சுமிங்கிறதே ஒரு லட்சுமி. மனுஷன் சந்தோஷமாக நிம்மதியா இருக்கணுமே, ஆனால் அவனுக்கு வைராக்கியம் வேணும். எதுலயும் பற்றுதல் இல்லாம இருக்கலாம். அப்படி அசங்கமாக இருக்கக்கூடியதான் நில அம்பாளுடைய அனுகிரகத்தினால இருக்கு. அப்படிப்பட்டதான் அந்த வைராக்கியம் இருக்கே பவானி பதே. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் படைச்சவள் அம்பாள். இது ஒண்ணுத்தான் இல்லைன்னு சர்வத்தையும் படைச்சார். ஆனா எதை படைச்சாலும் எதிலையும் பட்டது எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அதனால்தான் பவானி பதேன்னு கூப்பிட்டார். மச்சேதோ எச்சேதோ மச்சே தஸ்தவ பாத பத்ம பஜனம் தஸ்யேகின் துர்லபம். யாருடைய மனசானது உங்களுடைய பாத பத்ம பஜனம், உங்களுடைய பாத பத்மங்களை நினைக்கிறதோ, தியானம் பண்ணுகிறதோ, நாமாவை சொல்லுகிறதோ, அதை போற்றுகிறதோ, அப்படிப்பட்ட வாளுக்கு தஸ்யேக கிம் துர்லபம். அவளுக்கு எது கிடைக்காதுன்னு? எல்லாமும் கிடைக்கும். பணத்துக்கு பின்னால நீங்க ஓடினீங்கன்னா பணம் கிடைக்காது. சரி இருக்கட்டும்னு விட்டுருங்க, தானா ஓடி வரும். அது அதனுடைய சுவாவம். அதே பரமேஸ்வரன் தியானம் பண்ணே அம்பாள் கொட்டுவாம. அதே போல சகலக்ஷேமம் உங்க இருக்கிற தஸ்ய கிம் துர்லபம் எச்சே தத்தவ பாத பத்ம பஜனம். யாரு யாருங்கிறது நினைக்கிறாளோ, உங்களுடைய பாத பத்மங்களை நினைக்கிறாளோ அவளுக்கு தஸ்யேக கிம் துர்லபம். முண்டகோபனிஷத்துல சொல்றது, எம் எம் லோகம் மனசா சம்பிபாதி விசுத்த தத்துவ காமயதே யாம்ச்ச காமான் தம் தம் லோகம் ஜெயதே தாம்ச்ச காமான் தஸ்மாதாத்மஜம் ஹர்ச்சயேத் பூதிகாமஹா எம் எம் லோகம் மனசா சம்விபாதி. ஒரு ஜானியா இருக்கிறவன், ஒரு சிவனடியாரா இருக்கிறவன் அவன் எதை மனசினால கருதுகிறானோ, அதே போல சுத்த சத்வமாக மனசு சௌக்கியமா இருக்கிறவனுக்கு அசையாம இருக்கிறவன் மனசுல இது இருந்தா தேவலேன்னு நினைக்கிறானோ, தம் தம் லோகம்

0: அந்தந்த லோகங்கள் கிடைக்கும், அந்தந்த காமங்கள் கிடைக்கும். ஆகையால் தஸ்மாத் ஆத்மஜம் ஹர்ச்சயேத் பூதி காமஹ. ஆகையால் தான் ஐஸ்வர்யம் வேணும், எல்லாம் வேணும்னு நினைக்கிறவன் ஆத்ம ஜானிய ஆண்டவும். அவரிடத்தை சேர்ந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். பெரியவள்கிட்ட போய் நம்ம கவலையை சொன்னோமையானால் நமக்கு இது தேவலே வந்தா தேவலேன்னு சொன்னா போறோம், அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். சரியும்பா அவ்வளவுதான். அது என்னடாச்சுன்னு அந்த காரியம் தானா நடக்கும்னு. ஏன்னா அவ இதயத்துல பகவான் பிரகாசிச்சுட்டு இருக்கார். நம்ம இதயத்திலயும் இருக்கார், எல்லோருடையும் இதுலயும் இருக்கார். ஆனா அவளுடைய இதயத்துல பிரகாசிச்சுட்டு இருக்கார். ஆகையால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பெரியவள்கிட்ட போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற. நிச்சயமா அந்த காரியம் ஆகுங்கிறார். அதே போல பரமேஸ்வரனை வழிபடுறவாளுக்கு நடக்காத காரியம் உண்டா? அவ கை கூடாத பதார்த்தம் உண்டா? எல்லாம் தானா ஓடி வருங்கிறார். வட்சஸ்தடன சங்கயா விசலித வைவஸ்வதா நிர்ஜல கோடி ரோஜ்வல ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வதே திருஷ்டா முக்தி வதுத்தனோதிபுதாஸ்லேஷம் பவானி பதே எச்சேதத்தவ பத பத்ம பஜனம் தத்யேஹ கிம் துர்லபம். அவனுக்கு துர்லபமாக கிடைக்காதுங்கிறதே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி, அடுத்ததாக நான் எதை பண்ணினாலும் அது உங்களுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கணும். ஜபோஜல் பல்ப சகலபி முத்ரா விரச்சனா கதி பிராதட்சண்ய கிரமணமசனாத்யாஹுதி ஜகுதி அப்படின்னு சொன்ன அல்லவா சௌந்தர் லஹர்ல. அதே போல இப்ப ஒண்ணு சொல்றார். இங்க சொல்றது என்ன, அப்படி ஆகட்டும்னு பிரார்த்தனை தான் இங்க பண்ணினோம் சௌந்தர் லஹரில. இங்க காரணம் சொல்றார், கேதுவ சொல்றார். ஏன் கிரீடார்த்தம் சுஜதி பிரபஞ்சம் அகிலம் கிரீடா மிருகஸ்தே ஜனாஹ. ஹே பரமேஸ்வர, இந்த உலகத்தை நீங்க சிருஷ்டி பண்ணினீர், இதனால உங்களுக்கு என்ன லாபம்? என்ன சிருஷ்டி பண்ணி நானும் லோலோன்னு அலைஞ்சு முடியலையேன்னு கவலைப்பட்டு நான் பாட்டுக்கு அழுதுண்டே இருந்தா இத பார்த்துட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு கூத்தாடுற நியாயமா? என்னதான் சுருட்டி பண்றீங்களே, பண்றப்ப சந்தோஷமா சுருட்டி பட வேண்டியது, சௌக்கியமா இருக்கட்டும், அவனும் விளையாண்டே இருக்கட்டும். முதல்ல எனக்கு இந்த பசிதாகத்தை கொடுத்துட்டு என்ன நியாயமா பாருங்க, பசிதாகத்தை கொடுத்து எப்ப பாருங்க, அதுக்காகவே அலைய வேண்டிய ஜென்மா முழுக்க. ஒரு 6 மணி நேரம் ஆச்சுன்னா வயசுல பிராண்டதுன்னு சரி, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு போவோம் இல்ல, ஒரு நாக்க வேற கொடுத்துருக்கு, அது வக்கணையா அது வேணுங்கிறது. ஏதோ ஒண்ணு பேப்பர் சாப்பிடறான், அதை பாடுறான், குப்பையை சாப்பிடறான், மண்ணை சாப்பிடறான், சௌக்கியமா இருந்தான் விட்டுருவிடாதோ, இந்த நாக்க வேற கொடுத்துருக்கு, அது அறுசுவையே கேட்கறது. என்ன பண்றது பாருங்க, சாப்பிடுற பேசா பண்றது கொறிக்கிறதுக்கு அப்பப்ப வேண்டிட்டே இருக்கும், வடத்துக்கடலை வேர்க்கடலை ஏதோ ஒண்ணு. அதுக்கு பேரு டைம் பாஸ் பேரா? ஏன் தரு டைம் இருந்தா அதை ஏன் பாஸ் பண்ணணும்னு? விக்கிரமன் டைம் பாஸ் டைம் பாஸ் இருக்கிறான், அதை வேற சாப்பிட்டு எவ்வளவு கவலை பாருங்க இவனுக்கு. இதுக்கு மேல வஸ்திரம், உலகத்துல மனுஷனை தவிர வேற எந்த பிராணியாவது வஸ்திரம் கட்டுறதா? இவனுக்கு மட்டும் ஏன் சார் வந்து? ஒரு நாளைக்கு எல்லாரும் நம்ம வஸ்திரம் கட்டுறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாமே கீழ் விழுந்துடும். எத்தனை கடவை எத்தனை கடவை யோஜனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் மனுஷனுக்காக சேர்த்து வச்சதான கவலைகள். இதுக்கு மேல ஒரு கவலை பக்கத்தா அதெல்லாம் நன்னா இருக்காள், இது வரைக்கும் இருந்தா போறாதோ, அது நன்னா இருக்கு. இத்தன கவலைகளும் இந்த மனுஷனுக்கு வந்துருக்கு. இப்படிப்பட்டதான இந்த மனுஷனை சிருஷ்டி பண்ணி நீங்க சௌக்கியமா ஆனந்தமா கூத்தாடிட்டு இருக்கீங்களே பரமேஸ்வரா, எதுக்காக பண்றேன் நீங்க? உங்களுக்கு இதனால என்ன லாபம்? சாதாரண மனிதனா இருந்த போதிலும் அவன் என்ன எந்த ஒரு செயல் பண்ணும் பொழுது அந்த செயல்னால அவனுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கணும். நகுரியாத் நிஷ்பலம் கர்மா, பிரயோஜனம் இல்லாத எந்த செயலும் செய்யப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது என்ன சிருஷ்டி பண்ணினத்தினால, இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினத்தினால உங்களுக்கு என்ன லாபம்? ஏதாவது வந்ததா? இல்ல சார், எனக்கு லாபம் வந்ததுன்னு மாட்டிப்பள். ஏன்னா நித்திய திருப்தா அவர், நித்திய திருப்தா நிரீஸ்வரா, எப்பொழுதுமே திருப்தியா உள்ளவர் அவர். நமக்கு தான் இது வந்தா திருப்தி, காசு வந்தா திருப்தி, இது வந்தா 4 பேர் நம்மளை தோத்திரம் பண்ணினா திருப்தி, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு. டெலிபோன் வரலன்னா டெலிபோனுக்கும் என் மேல கோவங்கிறோம், அது வந்து காலமே வந்து விசாரிக்கணும், நீங்க சௌக்கியமா இருக்கலா? இப்படி ஃபாரின்லாம் காலம்பு ஐ லவ் யூன்னு சொல்லணுமா ஆத்துக்கார ராத்துக்காரிக்கு? சொல்லலைன்னா இவன் என்னமோ பண்ணிட்டாளோன்னு கோவிச்சு போடாம்பா. வம்பா என்ன இருக்க, கல்யாணமும் பண்ணிட்டு அதுக்கு இது வேறையா, பனிஷ்மெண்டா என்ன தெரியலையே? அதுவேல காலம் முறையில நமக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அது வேணும் இது வேணும் கவலை இருக்கும் இல்லையா? இவ்வளவு கவலையோட ஒரு மனிதனை சிருஷ்டி பண்ணிருக்கேல, இந்த சிருஷ்டினால உங்களுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு லாபம் இருக்க முடியாது. லாபம் இருந்ததேயானால் நித்திய திருப்தாங்கிற நாம போயிடும். லாபம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லாம உலகத்தை சிருஷ்டிச்சொல்ல தெரியலையே. அப்ப கடைசியில் நீங்க என்ன சொல்லணும்? ஒரு வழி நானே சொல்லித்தரேன். என்ன தெரியுமோ, நான் விளையாட்டுக்காக சிருஷ்டி பண்ணினேன். குழந்தை விளையாடுறது எதுக்காக விளையாடுறதுன்னு ஒண்ணும் தெரியாது. அது பாட்டி விளையாடு, அவ்வளவு. அதுல ஒரு சந்தோஷம், இந்த காய் இங்க வச்சா என்ன, அங்க வச்சா என்ன, சரி. காலம் ஒரு 8 மணிக்கு போய் கிரிக்கெட் விளையாடுறான் சார், சாயங்காலம் 6 மணிக்கு வெயில்ல சொட்டோ சொட்டோ அப்படியே வெயில்ல வேர்வை சொட்டுறது, இருந்தாலும் சந்தோஷமா விளையாடுறான். கிரீடார்த்தம் அதே போலத்தானே இருக்கு. இப்படிப்பட்டதான மனுஷியால் ஒருத்தர் எண்ணம் மாதிரி ஒருத்தர் இல்லையே. அழகான சரீரம் பிறக்கிறப்ப கொடுத்தேன், அதை நாசம் பண்ணி விட்டானே. கண்ணு காது மூக்கு நாக்கு எதுவும் ஒழுங்கா இல்லாம பண்ணி விட்டானே. எப்படி வாழமோ அப்படி வாழல, யோக சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாமும் பண்ணியாச்சு, ஆனா எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இப்படிப்பட்டதான இந்த உலகத்தை தாங்கள் படைச்சிருக்கல, இதுக்கு காரணம் ஒண்ணுதான், உங்களுக்கு ஒரு விளையாட்டு. அதனால லீலாவாதம், நீங்க என்னமா பரிணாமவாதம், விவர்த்தவாதம், அணுவாதம், ஆரம்பவாதம், ஏதோ சாஸ்திரங்கள்ல சொல்லல, ஒண்ணும் இல்லை, நான் சொல்றதுதான் நஜம். லீலாவாதம் விளையாட்டுக்காக சிருஷ்டி பண்றேன். கிரீடார்த்தம் சுஜதி பிரபஞ்சம் அகிலம், என்ன மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் இப்படிதான் சிருஷ்டிச்சிருக்கேன். அவனவனு கிட்ட போய் பார்த்தா தெரியும்னு அப்படியே மூட்டை அவுத்து விடுறான், அவடியும்னு அவடியுங்கிற அவ்வளவுதான். கொஞ்சமா சொன்னான்னா அவ கவலை சொன்னா அடியப்பா, நம்மள நிஜமாவே பகவான் சௌக்கியமா வச்சுருக்காரு. ஒவ்வொருத்தரையும் இவ்வளவு கவலை சொல்றாரு, தான் அத்தனை கவலையோட வாழ்ந்துட்டு இருக்க, வேற என்ன பண்றது, வாழாம எங்க போறது, என்ன வாழ்ந்தேன்னு இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. அவளை சம்பாதிச்சார், இவ்வளவு சம்பாதிச்சா சார், அவன் ஏமாத்தி ஏமாத்தி விட்டான் சார். எல்லோருக்கும் யாராவது ஒருத்தருக்காவது வாழ்க்கையில் எல்லாமும் கிடைச்சதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்றாளோ, ஏதோ ஒரு மூலையில கோடியில ஒண்ணு இருக்கத்தான் இருக்கு மனுஷனுக்கு. ஆனா அதை பெருசா பண்ணிட்டு ஓஹோஹோன்னு அலறவன் சில பேர், எவ்வளவு கட்டமா வந்தாலும் சரி போனா போட்டோம் இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவா சில பேர், அவ்வளவுதானே தவிர, உலகத்துல இருக்கிற மனுஷியால எல்லோரையும் ஒரு விதமா சிருஷ்டி பண்ணிருக்கேன். நீங்க இந்த சிருஷ்டிக்கு கடைசியில என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அர்த்தம் சுருஜதி பிரபஞ்சம் அகிலம் கிரீடா மிருகஸ்தே ஜனாக, இந்த ஜனங்கள்லாம் என்ன தெரியுமா, உன் கையில விளையாட்டு பொம்மைகள், என்ன விளையாட்டு பொம்மையா ஆக்கிண்டு நீங்க பாட்டுக்கு விளையாண்டே இருக்க, வேற என்ன பண்றது, நான் என்ன பாபம் பண்ணினேன், என்ன புண்ணியம் பண்ணினேன், ஏன் இப்படி பண்றேன், ஏன் அப்படி பண்ணல தெரியலையே. அதுல அழகா சமைச்சுண்டா மாமி, எல்லாம் அது வேணும் இது வேணும்னு, ஆனா அன்னைக்கு சாப்பிட முடியாது, மாப்பிள்ளை வந்துட்டார், மாப்பிள்ளை வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு, சம்பந்திகள் வந்தாச்சு, அவ வந்து உட்கார்ந்து பரிமாறின பிறகு எல்லாம் பரிமாறிட்ட, மிச்சம் கொஞ்சம் கூட இல்ல, ரொம்ப எனக்கு வேணும்னு பரிமாறு, ஒண்ணும் கிடையாது. என்ன சுவாமின்னர், அவ்வளவுதான், இன்னைக்கு சாப்பிடுற பாக்கியம் இல்ல, அப்படி போயிடுறதோ இல்லையா. கடைசியில என்னென்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது இல்ல, வேற எதுவும் நடக்கிறது. சோ விவகாரம் என்ன, மனுஷெல்லாம் பகவானுடைய கையில விளையாட்டு பொம்மைகளா ஆயிட்டார். கிரீடா மிருகஸ்தே ஜனா, எவ்வளவு படித்தவனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருந்தவனா இருந்த போதிலும் கடைசியில அவன் நினைச்சா மாதிரி ஆறதே தவிர நீங்க நினைச்சா மாதிரி ஆகல. நம்ம பிளான் பண்றோம், மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ், அவ்வளவுதான். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு விவகாரம் முழுக்க, இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் பண்ற பிளான் எல்லாம் வேற விதமான போட்டு இருக்க. கிரீடாம்பிரகஸ்தே ஜனாக, அந்த நூலை கட்டி அந்த பொம்மையை ஆடிட்டு இருக்க பார்த்தல, அப்படி பரமேஸ்வரன் ஆட்டிட்டு இருக்க, நீங்க ஆடிண்டே இருக்க, அவ்வளவுதான். எத் கர்மாச்சரிதம் மயாச்ச பவதா பிரீத்தியை பவத்தியே வசது, அதனால இதெல்லாம் என்ன, ஏன் இப்படி பண்றேள் அப்படின்னு சாஸ்திரத்தை போய் கேட்டேன். என்ன பகவான நேரா கேட்டா அவர் சமாதானம் சொல்லல, சாஸ்திரத்தை போய் கேட்டா சொல்றார், இந்த உலகம் ஏன் இப்படி சார் படைச்சிருக்கேள் அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த பிராணிகள்லாம் அவாவா ஏதோ கர்மாவை பண்ணிவிட்டார், இந்த பண்ணினான கர்மாவை அனுபவிக்கணாவா, ஏன்னா அது ஒரு நியாயம் வச்சிருக்கேன், யார் யார் எதை இதை பண்றானோ அதனுடைய பலத்தை அவன் அனுபவிக்கணும். நல்லதை பண்ணினா அதுக்கு சுகம் வரும், கெடுதல் பண்ணினா துன்பம் வரும். அவ நல்லதும் கெடுதலும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கா, பண்ணிடுறதெல்லாம் அவ அனுபவிக்கணும். அவ அனுபவிக்கணும்னு அவ எப்படி அனுபவிக்கிறத, இந்த உடலை கொடுக்கணும், அதனால்தான் அனுபவிக்க முடியும். உளுறது, ஒரே வேத்து கொட்டுறது, சரீரம் இருந்தால் தானே பண்ண முடியும், சரீரம் இல்லாத போனா நடக்காது. ஸோ சரீரத்தை கொடுக்கணும், இதை அனுபவிக்கிறதுக்காக புலன்களை கொடுக்கணும். இதுக்கப்புறம் ஒரே மாதிரி இருந்த போதிலும் ஒருத்தர் சுகம் ஒருத்தர் துக்கம் அனுபவிக்கணும். அதுக்கு அவாவாளுக்கு தனித்தனியா மனசை கொடுக்கணும். ஏசி ரூம்ல போட்டு வச்சிருந்தா சில பேர் என்ன ரொம்ப குளிர்றதுங்கிறான், சில பேர் என்ன சொல்றான் சாதாரண இதமா இருக்குங்கிறான், இவனை திருப்திப்படுத்துறதா அவனை திருப்திப்படுத்துறதா சொல்லப்படுது. அதனால என்ன பண்ணினேன், அவாவாளுக்கு தனித்தனி மனசை கொடுத்துட்டேன். அந்த தகுந்தா போல அவாவா யோஜனை பண்ண கற்பனை பண்ணிட்டே இருப்பான். இப்படி புலன்களை கொடுத்தாச்சு, மனசை கொடுத்தாச்சு, சரீரத்தை கொடுத்தாச்சு, இத்தனையும் நான் கொடுத்துறேன் எதுக்குன்னு அவாவா பண்ணி இருந்தானே கர்மாவுக்கு தகுந்தா போறது. இந்த கர்மால நிறைய கேள்வி கேட்கிறான். ஒருத்தன் ஏரோப்ளைன்ல இருந்து விழுந்து பிளேனே விழுந்துட்டதா அங்கே இருக்க எல்லாரும் மரண கர்மா பண்ணினானான்னா என்ன பண்ணுவேன், ஆமாங்க வேண்டியதுதான். ஏன் புளிட் அடிச்சான் அங்க இருக்கிற அத்தனை எறும்பு பிராணனை விடுறணும்ட்டு அடுத்த ஜென்மால எல்லாம் அப்படி வந்துச்சு. இவன் பண்ணினதான சுகதுக்கங்கள் அந்த கர்மாக்கள் தான் இவனை வந்து தாக்கிறதுன்னு கவனிக்கணும். அவ்வளவு கிளியரா நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது விவகாரம் முழுக்க. ஆகையால் எத்க மக்கர்மாச்சரிதம் மயாச்சபவத பிரீத்தியே பவத்தியே வதது. இப்ப என்ன தெரிஞ்சிட்டேன், நான் நல்ல கர்மா பண்ணினா நல்ல சரீரமும் நல்ல சுகமும் வருது, கெட்ட கர்மா பண்ணினேனையானால் அதுக்கு தகுந்தா போதும் துன்பமும் வருது. ஆனா இன்பமோ துன்பமோ எனக்கே தவிர உனக்கு இல்ல பரமேஸ்வர, உனக்கு என்ன நீ சௌக்கியமா தான் இருக்க, ஒரு கவலையும் இல்ல. ஏண்டா டிவி பார்த்துட்டு இருக்கேன் சார், ஒருத்தன் வந்து அவனை கத்தியால குத்தி விட்டுறான், அவன் ஓன்னு கத்துறான் அழறான், இவன் பாட்டுக்கு காஃபி கப்ப கையில வச்சுட்டு ஈஸ்டர்ல சாஞ்சிட்டு மேல போன் போட்டு ஃபேன் தெரிஞ்சுட்டு ஆனந்தமா குடிச்சுட்டே இருக்கான். நிஜமா இப்படி நடந்தா இருப்பானா? கொஞ்சம் வேதனை படி பாருங்க. ஏண்டா நேர் அது பாட்டுக்கு அது நடக்கட்டும், நான் பாட்டுக்கு நான் சாப்பிட்டு இருக்கேன்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் நம சிவாய. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: வன விருக்ஷ தத் அவச்சின்ன ஆகாஷயோஹோ ஜலாஷய ஜல தத் கட பிரதிபிம்ப ஆகாஷயோஹோ வா ஆதாரபூத வா ஆதாரபூத அனுபஹித ஆகாஷவத் அனயோஹோ அஜ்ஞான தத் உபஹித சைத்தன்யயோஹோ ஆதாரபூதம் யது அனுபஹிதம் சைத்தன்யம் தத் துரியம் இதி உச்யதே. சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யதே ச ஆத்மா ச விஜ்ஞேயஹ இத்யாதி ஸ்ருதேஹ. வன விருக்ஷ தத் கத தத் அவச்சின்ன ஆகாஷயோஹோ. ஒரு கூட்டம் வனம் விருக்ஷம் அதனோடு கூடிய ஆகாசம். அதே மாதிரி ஜலாசய ஜல தத்கத பிரதிபிம்ப ஆகாஷயோஹோ ஜல கூட்டம், அதே மாதிரி ஜலம் அதுல பிரதிபிம்பமாற ஆகாசமானதும். இது ரெண்டுத்துக்கும் இவைக்கும் அவைக்கும் இவைக்கும் ஆதாரபூத எதை நீங்க எடுத்திருந்தாலும் சரி. அதனால சொல்றாரு வா. அப்போ வனமும் மரமும் அது கூடியதான ஆகாசமோ அல்லது ஜலமும் இல்ல ஜல கூட்டமும் ஜலமும் அதில் பிரதிபிம்பிக்கிற ஆகாசமோ, இந்த மாதிரி எதை ஒத்துண்டாலும் சரி அதற்கு ஆதாரபூத அதுக்கு ஆதாரமா இருக்கிறது. எது ஆதாரமா இருக்கிறது அப்படின்னா ரெண்டு இடத்துலயும் ஆகாசம் தான். அப்படி உபஹித பூத அனுபஹித ஆகாசவத்து எதனாலும் வரையறுக்கப்படாத தீண்டப்படாத ஆகாயத்தை போன்று மகாகாசம். அனையோகோ அஜ்ஞான தத் உபஹித சைத்தன்யோகோ. அப்படி இந்த ரெண்டுமே, இந்த ரெண்டுமேனா என்ன, அஜ்ஞானம் கூடியதான சைத்தன்யமும் அஜ்ஞானம் கூடியதான சைத்தன்யத்திற்கு அது ரெண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அஜ்ஞானம் ஒண்ணு மாயாவா எடுத்துக்கிறோம், இன்னொரு அஜ்ஞானத்தை அவித்யாவா ஆக்கிக்கிறோம். அப்படி இந்த ரெண்டுமே இந்த ஈஸ்வர ஜீவன் நிலையில ஆதாரபூதம். இவை ரெண்டுக்குமே ஈஸ்வர நிலைக்கும் இந்த ஜீவ நிலைக்கும் ஆதாரபூதமா ஆதார தன்மையோடு இருக்கிறதான எது அனுபகிதம், எந்த எதனோடும் தீண்ட, எதனாலும் தீண்டப்படாத, எதனாலும் வரையறுக்கப்படாத, எதனோடும் கூடாத, எதனோடும் ஒன்றாத, சம்பந்தப்படாத சைத்தன்யம். சைத்தன்யம் இருக்கோ அதுதான் ஆதாரம். எதனோடும் எதனாலும் தீண்டப்படாததான சைத்தன்யம், அதுதான் இதுக்கு ஆதாரம். அது தது துரியம் இது உச்சதே. தது அந்த சைத்தன்யத்தை என்ன சொல்றோம்? துரியம். அப்படி இந்த மூணு நிலையையும் துரியத்திலிருந்து வேறுபடுத்தினதுனால சந்தேகமே நமக்கு வேண்டாம். துரியம்ங்கிறது ஆத்ம சைத்தன்ய சொரூப நிலை, சுஷுப்தி ஆத்ம சைத்தன்ய சொரூப நிலை இல்ல அப்படின்னுட்டு. அதனால சாந்தம், அது மாத்திரமல்ல ஸ்ருதி என்ன சொல்றது, சாந்தம் சிவமத்வைதம் சதத் சம்மன்யதே ச ஆத்மாச விஜ்ஞேய. அதே மாண்டூக்கிய உபநிஷத்திலிருந்து கொண்டு வந்திருக்காரு சாந்தம். அதுக்கு பேர் சாந்தம், அமைதியானது. சிவம் மங்களமயமானது. அத்வைதம் பிரிவற்றது. சதுர்த்தம் நான்காம் நிலையானது. மன்யதே அப்படின்னா அத சதுர்த்தம் மன்யதே, இத நான்காவது நிலையா ஒத்துக்கிறாங்க, அத்வைதமா ஒத்துக்கிறாங்க, இப்படிப்பட்டதா ஒத்துக்கிறாங்க. ச ஆத்மா, அதத்தான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கோ, அதுதான் ஆத்மா. ச ஆத்மா, அது ஆத்மா. சரி என்ன பண்றது, தெரிஞ்சுட்டேன். ச விஜ்ஞேய, அதத்தானே விசேஷன ஜேய, அதத்தானே தெரிஞ்சுக்கணும். அது எப்படி விசேஷமா தெரிஞ்சுக்கணும்? விஜ்ஞேய ச ஜேயன்னு சொல்லல, அது விஜ்ஞேயன்னு சொல்லியிருக்கு. விஜ்ஞேயனா விசேஷ ஞானத்தை அடையணும். விஜ்ஞானம், ஞானம்னு சொல்லாம விஜ்ஞானம்னு சொல்லும் ஸ்ருதி. ஞேயம்னு சொல்லாம விஜ்ஞேயம்னு சொல்லும். ஏன் இப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஞானமும் ஞேயமும் நான் சொல்றதுனால சொல்லப்பட்ட நிலையில பரோட்ச ஞானமா கூட இருக்கலாம். பரோட்ச ஞானமா இருக்காம அபரோட்ச ஞானமா உண்டாகணும் அப்படிங்கிறார். பரோட்ச ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னுடைய அனுபவமா இல்லாத இருக்கு. அபரோட்ச ஞானம்னு சொல்லி சொன்னா என்னுடைய அனுபவமா, என்னுடைய ஸ்வஸ்வரூபமா நிக்கிறது, நான் அதுல இருந்து நழுவாம இருக்கேன் அப்படிங்கிறது. அந்த நிலை, அந்த அனுபவத்தை நாம இங்க சமாதின்னு சொல்லல. என்னுடைய இயல்புல நான் நிக்கிறது சமாதி இல்ல. சமாதி அப்படிங்கிறது எதையோ ஒன்று பழகிறது, சமாதி பழகுதல் அப்படின்னு தான் சொல்றோம். சமாதிங்கிறது கடைபிடிக்கக்கூடியது, பழகக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய இயல்புல நான் நிக்கிறதுங்கிறத சமாதின்னு சொல்ல முடியாது. அதனால சவிகல்பமா நிர்விகல்பமான ஞானி கிட்ட கேட்டா சொல்றது என்னது, ஆமா ஆமா சவிகல்பமா நிர்விகல்பமா, கரெக்ட் தான் கேள்வி. கண்ணை திறந்தா சவிகல்பம், கண்ணை மூடினா நிர்விகல்பம் அப்படின்னு. விகல்பம்னா என்னது, வேற்றுமைகள் வேறுபாடுகள். வா விகல்பம், அதேதான் விகல்பம்னா இப்படியும் அப்படியும் அப்படின்னு நீங்க சம்ஸ்கிருத பாத்தீங்க, விபாஷா வா விகல்பம், அதே விகல்பம் தான். இங்க விகல்பத்துக்கு யோக சூத்திரக்கார அழகான பிரத்யேக ஒரு பரிபாஷா கொடுப்பாரு. யோகத்துல அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாததுக்கு பேர் விகல்பம் அப்படின்ட்டு, எது ஒண்ணுமே இல்லையோ அதுக்கு பேர் விகல்பம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதம் ஏவ துரியம் சுத்த சைத்தன்யம் அஜ்ஞானாதி தத் உபஹித சைத்தன்யாபியாம் தப்தாய பிண்டவத் அவிவிக்தம் சன் மகாவாக்கியஸ்ய வாச்சியம் விவிக்தம் சத் தல் லக்ஷ்யம் இதி உச்சதே. இதம் ஏவ துரியம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் ச ஆத்மா ச விஜ்ஞேக, இதைத்தான் நான் தெரிஞ்சுக்கணும், அனுபவ ரூபமா இருக்கணும், அதிலேயே நிலைப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. வேறு எந்த அணை எந்த எண்ண அலையும் இல்லாம சிந்தனையும் இல்லாம நிலைப்படுறது தான் அனுபவம்னு சொல்றது. அப்படிப்பட்ட இந்த நிலையை அடையறதுக்கு அந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டா, இதம் ஏவ துரியம், இந்த துரியம் தான், இந்த ஆத்மா தான் துரியம். ஆத்மா பிரம்மம் எல்லாம் வேற வேற இல்ல, எல்லாம் அதே தான். நான், இந்த நான் ஆனது என்னது, சுத்த சைத்தன்யம். சுத்த சைத்தன்யம் அதுதான். அது என்னது, அஜ்ஞானாதி தது உபகித சைத்தன்யாபியாம் அஜ்ஞானம் அது கூடிய சைத்தன்யங்களோடு தப்த அயப்பிண்டவது அவிவிக்தம் சது. இந்த சைத்தன்யமே அந்த அறியாமையோட அந்த அஜ்ஞானத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது தப்த அயப்பிண்டவது, ஒரு இரும்பு குண்டு இருக்கு, இல்ல ஒரு இரும்பு உருண்டை இருக்கு, இல்ல ஒரு இரும்பு தடி இருக்கு. இந்த இரும்பு தடிய, இந்த இரும்பை நீங்க என்ன பண்ணீங்க, நெருப்புல போட்டீங்க. நெருப்புல போட்டா என்ன ஆகுது, இரும்பு இந்த கம்பியெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும், சிகப்பா ஓடி வந்துருக்கும், சிகப்பா வந்துருக்கும், அது இரும்பு. அந்த இரும்பத்தான் சொல்றான், நெருப்புல போட்ட இரும்பு எப்படி சிகப்பு, அயப்பிண்ட தத்த அயப்பிண்டம் அப்படிங்கறது என்னது, அந்த நெருப்பு நெருப்பு நெருப்பா கொழும்பா அப்படி கொதிக்கிற அந்த இரும்பு. அந்த மாதிரி வது. இப்ப அது என்னதுன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவா, அந்த எரிஞ்சின்னு இருக்கு, தக தக தக தக எரிஞ்சின்னு இருக்கு, என்னதுன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவா, கேட்டா நெருப்பு. அப்படி அது ஏன், அது நெருப்பு இல்லாது இரும்பு, அது இரும்புல நெருப்பு ஏற்றிப்பட்டிருக்கு, ஏற்றப்பட்டிருக்கு, ஏற்றி பார்த்திருக்கு, ஏற்றப்பட்டிருக்கு இரும்புல. இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன், அது என்னன்னு கேட்டா நெருப்பு அப்படிம்ப. அந்த மாதிரி அவ்யுக்தம் சத்து, பிரிக்க முடியாத நிலையில, பிரிக்கப்படக்கூடிய அந்த நிலை இல்லாத, அந்த விசார புத்தி இல்லாத நிலையில, எதோட இந்த சுத்த சைத்தன்யத்தையும் அந்த உபாதியும் அந்த வரையறையோ மாயையோ அவித்தையோ இதை நான் சம்பந்தப்படுத்தி இதை பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு நிலையில மகா வாக்கியசிய வாச்சியம், மகா வாக்கியம்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்களுக்கு வாச்சிய பொருளாக, வாச்சிய பொருள் அப்படின்னு சொல்லி வாச்சியம்னு சொல்லி சொன்னா சொற்பொருள், சொற்பொருளாக அது நிக்கிறது. மகா வாக்கியத்தினால குறிக்கப்படுற பொருளாக அது நிக்கிறது. எது? அந்த சுத்த சைத்தன்யம் இந்த அவித்தையோட சம்பந்தப்படும் பொழுது. ஏன்னா மகா வாக்கியம் அப்படிங்கிறது என்னது? வேதாந்த வாக்கியம். வேதாந்த வாக்கியம்னா என்னது? ஜீவ பிரம்மனும் வேற வேற இல்லைன்னு சொல்ற வாக்கியம் எல்லாமே வேதாந்த வாக்கியம். முதல்ல அதுதான் அங்கிருந்தா ஆரம்பிச்சோம், திருப்பி அங்கேயே வந்திருக்கு. வேதாந்தம்னா என்ன அப்படின்னு பேசணும், உபனிஷத் பிரமாணம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்படி பிரமாணம்னா என்ன? சரியான ஞானத்தை அடையும் கருவி அப்படின்னும். அது வேதாந்தம் என்னது அப்படின்னு கேட்டா, உபனிஷத் என்னது அப்படின்னு கேட்டா, எந்த வாக்கியத்துல எந்த சாஸ்திரத்துல ஜீவனும் பிரம்மனும் வேற வேற இல்லைன்னு சொல்றதோ அதுதான் வேதாந்தம் அப்படின்னும். ஜீவனை பத்தி சொல்ற தனி வாக்கியமோ இல்ல பிரம்மத்தை பத்தி சொல்ற தனி வாக்கியமோ, அதுக்கு பிரம்மனை பத்தியோ இல்ல ஜீவனை பத்தியோ தெரிஞ்சுக்கிறதுக்கான வாக்கியமோ தனித்தனியா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேர் அவாந்தர வாக்கியம். அப்படி வாக்கியங்கள் ரெண்டு வகை, உபநிஷத் முழுவதும் இந்த ரெண்டு வாக்கியம் தான் இருக்கும். ஒன்னு அவாந்தர வாக்கியம், இன்னொன்னு மகா வாக்கியம். அவாந்தர வாக்கியம்னு சொல்லி சொன்னா பிரம்மத்தை பத்தியோ இல்ல ஜீவனை பத்தியோ தனியா சொல்ற வாக்கியம். மகா வாக்கியம்னு சொல்லி சொன்னா ரெண்டுமே வேறு வேறு இல்லைன்னு சொல்ற வாக்கியம். இப்படிப்பட்ட இந்த மகா வாக்கியத்துடைய வாச்சிய பொருளா இருக்கு. இப்ப மகா வாக்கியம் எத்தனை? நாலு. கரெக்டா இப்படி தப்பா சொல்லணும், நாலு இல்லை. உபநிஷதி எத்தனையோ, மகா வாக்கியங்கள் அதுக்கு மேல இருக்கு. மகா வாக்கியம்ங்கிறத நீங்க கணக்குல சொல்ல முடியாது. நமக்கு நாலு உதாரணத்துக்கு நாலு உபநிஷத்துல இருந்து நாலு மகா வாக்கியத்தை காமிச்சிருக்கோம், நாலு இல்லை. மகா வாக்கியம் எத்தனை? எண்ணில் அடங்காதது. எந்த வாக்கியம் எல்லாம் ஜீவனும் பிரம்மனும் வேற வேற இல்லைன்னு சொல்றதோ அதெல்லாம் மகா வாக்கியம், நாலுங்கிறது இல்ல. அப்போ அதனால அந்த பிரிக்கப்பட முடியாத நிலையில அது வாச்சியமா இருக்கு. பிரிக்கப்பட்ட நிலையை விவிக்தம் சது, பிரிக்கப்பட்ட நிலையில இந்த சுத்த சைத்தன்யமானது அந்த அவித்தையிலிருந்து பிரிக்கப்பட்ட நிலையில, வேறுபடுத்தப்பட்ட நிலையில, வேறுபடுத்தப்பட்ட மாதிரியான நிலையில, வேறுபடுத்தப்பட்ட மாதிரியான நிலையில ஏன் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, இது வேறுபட்ட எப்பவுமே எதோடையும் சேரவே இல்லை, சேர்ந்தாதானே பிரியறதுக்கு. அந்த மாதிரி இங்க சத்து அப்படி பிரிக்கப்பட்ட நிலையில் லட்சியம் இத்தி உச்சதே, தது லட்சியம் இத்தி உச்சதே, சது தல் லட்சியம் இத்தி உச்சதே, தோர்லி தல் லட்சியம் தத் லட்சியம் இத்தி உச்சதே, அதனை லட்சியம் அப்படிமோ. பிரிக்கப்படாத நிலையில வாச்சியம், பிரிக்கப்பட்ட நிலையில லட்சியம். அதுதான் நம்மளுடைய கோல், நம்மளுடைய வீடு பேரு, அதுதான் நம்ம அடைய வேண்டிய நிலை, அடைவு வீடு. இப்படி இந்த ரெண்டு நிலையில பாக்குறோம். அஸ்ய அஜ்ஞானஸ்ய ஆரண் விக்ஷேப நாமகம் சக்தி துவயம் அஸ்தி. இப்படி அஜ்ஞானத்தினுடைய நிலைக்கு திருப்பி வந்துட்டோம். ஏன்னா இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சது? மேல சொல்லப்பட்ட வாக்கியமானது இதமேவ துரியம் சுத்த சைத்தன்யம் அஜ்ஞானாதி தத் உபேத சைத்தன்யாபியாம் தத் அயப்பண்டவது அவிவிக்தம். இந்த துரியம் தான், இந்த சுத்த சைத்தன்யம் தான் அந்த அஜ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிற நிலையில, பிரிக்கப்பட முடியாத நிலையில வாச்சியமாறது மகா வாக்கியத்துக்கு. அது பிரிக்கப்பட்ட நிலையில, வேறுபடுத்தப்பட்ட நிலையில அதுதான் லட்சியமா நிக்கிறது அப்படின்னுட்டு. அப்படி இது அஜ்ஞானத்தோடு தீண்டப்பட்ட நிலைதான் பிரச்சனை, அஜ்ஞானத்தோடு தீண்டப்படாத நிலை என்னுடைய சுரூபம் அப்படிங்கறது தெரியுது. இப்ப அந்த அஜ்ஞானம்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஏன்னா ஒரு விஷயத்த நான் நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை தெரிஞ்சுக்கணும், அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சாதான் நான் நீக்க முடியும். இது அசாதோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிறாரு. தர்மத்தை பத்தி விசாரம் பண்ணும்போது ஜெயமணி மகாராஜ் சொல்றாரு அதாதோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, இதை அடுத்து அதாவது வேதத்தை எல்லாம் படிச்சுட்ட பின்னாடி தர்மத்தினை விசாரம் செய்வோம் அப்படிங்கிறார். தர்மத்தை விசாரம் செய்வோம்னா என்ன அர்த்தம், அதர்மஸ்யாபி ஏதாவது உபலக்ஷணம் அப்படிங்கிறாங்க பின்னாடி கீழே. தர்மம்னா தர்மம் மாத்திரம் இல்ல அதர்மமும் கூட, தமிழ சொல்லுவோம் கலவும் கற்றுமற அப்படின்ட்டு. ஏன் தப்புன்னு தெரிஞ்சாதான் கற்றுமற அப்படின்னு சொல்லி சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டா, அதை கடைபிடிச்சு கற்றுட்டு அப்படி மற அப்படின்றதுல இது என்னன்னு தெரிஞ்சிட்டு அதை விட்டுடு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்த நாம விடணும்னு சொல்லி சொன்னா விடப்படக்கூடிய விஷயம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த அஜ்ஞானத்தை நான் விடணும்னு சொல்லி சொன்னா இந்த அஜ்ஞானம் என்னன்னு தெரிஞ்சாதானே என்னால விட முடியும், எனக்கு அஜ்ஞானம் என்னன்னு தெரிஞ்சாதானே என்னால விட முடியும், அதனால இந்த அஜ்ஞானத்தினுடைய சொரூபமானதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால ஆரம்பிக்கிறாரு. இந்த அஜ்ஞானமானது ரெண்டு சக்தி கூடியதானது, ஒன்னு ஆவரண சக்தி ஒன்னு விக்ஷேப சக்தி அப்படின்ட்டு. இந்த ஆவரண சக்தினான விக்ஷேப சக்தி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: அவர்கள் வேண்டுகோளின்படி அந்த சிவராத்திரி நேரத்திலே அவரை வழிபட்டவர் எல்லாருக்கும் அருள் செய்ய வேண்டும் அவர்கள் கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே. இதனுடைய முழு வரலாறு எங்க தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்த புராணம் அதுல ஒரு படலத்துல வருது. இந்த சிவராத்திரிங்கிற வார்த்தை எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, சிவ நிசின்னு வரும். நிசினாலும் ராத்திரின்னு அர்த்தம். இந்த சிவராத்திரியினுடைய தாற்பரியம் எங்க இருக்குன்னா, கந்த புராணம் அடிமுடி தேடிய படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்கு. அந்த படலத்துலதான் சிவராத்திரியுடைய தாற்பரியத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, அந்த சிவராத்திரி அன்றைக்கு நாம் வழிபடும் பொழுது நமக்கு அவர் அதிகமான பலனை தருகின்றார். அந்த சிவராத்திரி அன்று நாம் எப்படி வழிபடலாம் என்றால், அதுக்கும் காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி எப்படி விரதம் இருக்கணும், அந்த விரதத்தை எப்பொழுது முடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சொன்னாங்க, இது அவங்கவுங்க உடம்ப பொறுத்தது. அதுல சிவபூஜை பெற்றவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க 4 குளிக்கணும். ஒவ்வொரு ஜாமத்திலையும் குளிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு ஜாம பூஜை முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு வந்து அவங்க ஆன்மார்த்த பூஜையை பூஜை பண்ணிட்டு மறுபடியும் வணங்கணும். இது சிவபூஜை எடுத்தவங்களுக்கு சிவராத்திரியில எப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 வருது பார்த்தீங்கன்னா, 4 நடக்கும். அந்த 4 ஒரு பூஜை முடிச்ச உடனே அவங்க திரும்ப போய் குளிக்கணும். குளிச்சுட்டு தான் தினந்தோறும் வழிபடுகின்றார்களோ ஆன்மார்த்த மூர்த்தி, அந்த ஆன்மார்த்த மூர்த்தியை பூஜை பண்ணிட்டு 2 மறுபடியும் வந்துடணும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாராலும் செய்ய முடியாது. ஆனா சொன்னாங்க, நம்ம போன்றோருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த சிவராத்திரி காலத்தில் சிவ புராணங்களையும் சிவபெருமானுடைய மகிமையும் கேட்டால் போதும், அதையாவது செய்யுங்க. எப்பொழுதுமே நம்ம சமயம் என்ன சொல்லும்னா, எக்ஸ்ட்ரீம் எண்டையும் காட்டும், முடியாதவங்களுக்கு சிம்பிள் மெத்தடையும் சொல்லும். அது செய்ய முடியலன்னா பரவாயில்லை, இதையாவது செய்ய. இல்லை என்னால வந்து புராணங்களை படிக்க முடியல, திருமுறைகளை படிக்க முடியல, பொருளை உணர முடியல, இப்ப ஒண்ணும் இல்ல, சிவராத்திரி காலத்துல தகுதி உடையவங்க சொல்றத காதுல கேளு போதும் என்று சொல்லி, இந்த சிவராத்திரியிலே சிவராத்திரியுடைய தாற்பரியம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிவலிங்க புராணத்துல சொல்லியிருக்கு. அந்த லிங்க புராணத்துல வரக்கூடிய சுருக்கத்தை தான் அப்பர் சுவாமிகள் லிங்க புராண குறுந்தொகை என்று வைத்தார். சேக்கலார் சுவாமிகள் அதுல பதில் சொல்கிறார். அடுத்து இந்த சிவராத்திரியிலே பூஜை செய்து யாரெல்லாம் என்னென்ன பலன்களை பெற்றார்கள் என்று சொல்லி, பிரம்மோத்தர காண்டம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த பிரம்மபுத்திர காண்டத்தை செய்தவர் வரகுணர் ராமபாண்டியன் என்ற ஒரு அரசன், பாண்டிய நாட்டை ஆண்ட ஒரு பெரிய அரசன் வரகுண ராமபாண்டியன். அந்த வரகுண ராமபாண்டியன் ஒரு அருமையான நூல் தமிழிலே செய்திருக்கிறார், அதற்கு பேர் பிரம்மோத்திர காண்டம் என்று பெயர். அந்த பிரம்மோத்திர காண்டத்தில் அந்த சிவராத்திரியின் போது வழிபாடு செய்தவர்கள் அடைந்த பலன்கள் என்ன என்பதை சில கதாபாத்திரங்களின் மேலே வைத்து அவர் சொல்லுவார். ஆகவே அவ்வளவு சிறப்புடையது இந்த சிவராத்திரி. அது மகா சிவராத்திரி, வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும். அதோட என்ன சொன்னாங்க, இந்த மாச சிவராத்திரி என்று நாம் நினைத்து செய்யக்கூடிய அந்த சிவபூஜையினுடைய பலன்கள் மிகவும் அதிகம். எப்பொழுதுமே இந்த காலத்தினால சில பலன்கள் உண்டு. இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க, டெய்லி வாக்கிங் போறேன்னு சொல்றாரு டாக்டர். வாக்கிங் போறான்னு டாக்டர் சொல்றாரு, அவ்வளவுதான் சொல்லுவாரு. இவர் வாக்கிங் போடலாங்கிறதுக்காக மத்தியானம் ஒரு மணிக்கு குறைய பிடிச்சிட்டு வாக்கிங் போனாருன்னா பிரயோஜனம் உண்டா? வாக்கிங் போகணும்னா காலையில் இந்த ஓசோன் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வாக்கிங் போனா தான் அது பிரயோஜனம். இல்லையா, இப்போ அதுக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க, வீட்டுக்கு போகாமலே வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு இப்போ. இல்லையா, என்ன பாருங்க, எவ்வளவு வாக்கிங் வெளியில் போக முடியாதான், அதுக்கு ஒரு மிஷின் வீட்டில் உட்காந்து நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி எல்லாம் வந்துருக்கு. அதான் வேடிக்கையாக சொல்கிறது, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஒரு மிஷின் வரணும் இப்போ. இனிமேல் நமக்காக வந்து அதையே சாப்பிடும், அது ஒன்று மட்டும் வந்துட்டா போகுது, மற்றவைகள்லாம் வந்தாச்சுன்னு சொல்லுவேன் நான். இல்லையா, அப்படி ஒன்று வருதான்னு தெரியல, வந்தாலும் வந்து கொஞ்ச நாள் இல்லை, இல்லை நீங்கள் சாப்பிட வேண்டியதில்லை, அதுவே சாப்பிடும் உங்களுக்காக வேண்டி. அது மாதிரி இன்னைக்கு வந்து விஞ்ஞான முன்னேற்றத்தில் எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். அது நமக்கு என்னன்னா, அந்த காலத்தினால் சில காரியங்களை செய்யும் பொழுது பலன் அதிகம். ஏன்னு கேட்டியா, அந்த காலத்தில் சில அதிதேவதைகள் ஸ்பெஷலாக ஃபங்க்ஷன் பண்ணுது, அதனால அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பலன் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அது சிவராத்திரி சிறந்தது என்று. அதாவது நம்முடைய விழாக்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, ஒன்று நட்சத்திரத்தை வச்சுருக்கோம், இல்லைன்னா திதியை வச்சுருக்கோம், எல்லாமே நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூரா அதை வச்சு தான். இந்த நடராஜருடைய 6 அபிஷேகம் மட்டும் என்ன வச்சாங்க, 3 நட்சத்திரத்தை வச்சு 3 திதியை வச்சுன்னு வச்சுட்டாங்க. ஆகவே ரொம்ப முக்கியம். அதாவது அந்த விண்ணுலகிலே இருக்கக்கூடிய அந்த கோள்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் சில காரியங்களை செய்தால் அதற்கு பலன் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிவராத்திரி மிக சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு அந்த அளவிலே இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். கேள்வி பதில், வேற ஏதாவது அதாவது தொடர்புடைய கேள்விகளா இருந்தால் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இன்றைய சப்ஜெக்டுக்கு தொடர்புடைய கேள்விகளாக இருந்தால், அதாவது ஆகமங்களின்படி கட்டிய கோயில்கள் என்பது ஒன்று, ஆகமங்களின்படி கிரியைகள் நடந்து கொள்ளக்கூடிய கோயில்கள்னு ஒன்று. பொதுவாக வடநாட்டில் உள்ள கோயில்களும் ஆகமங்கள் படி தான் நடக்குது, ஆனால் அவைகள் வேறு ஆகமங்கள். ஏன்னா அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் வேறு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாறும்பொழுது பூஜையும் மாறும். முக்கியமாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை காரணம், காமிகம், வாதுளம் இந்த 3 ஆகமப்படி தான். ஏன்னா அதனுடைய அந்த கலை வல்லுநர்களுக்கு தான் அந்த கோயில் எந்த ஆகமத்தின் ஒருபடி கட்டப்பட்டதுன்னு தெரிய முடியும். இல்லையா, ஒரு பில்டிங்கினுடைய ஸ்ட்ரக்சரல் டிசைன் எப்படி இருக்குங்கிறது ஒரு சிவில் இன்ஜினியருக்கு தானே தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா. அதே போலத்தான் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஆகமத்தை பற்றி ஒரு செய்தி என்னன்னா, ஆகமங்கள் மனிதர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது அல்ல. இது ஒரு முக்கியமான செய்தி, நீங்க ஞாபகத்தை வச்சுக்கோ. அதான் ஆகமங்களை அருள் செய்தவன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் எல்லாருக்கும் தலைவன், நமக்கு மட்டும் தலைவன் இல்லை, நாம ஒரு வர்க்கம், மானுட வர்க்கம். ஆனால் அந்த கந்தர்வர்கள், தேவர்கள் என்று சொல்லக்கூடிய 18 கணங்கள், தேவர்கள்லையும் எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. இயற்கை தேவர்கள், கரும தேவர்கள். இந்த திருமுருகாட்டுப்படையில் சொல்வார் ஒரு அருமையான செய்தி, சொல்வார் 4 இயற்கை 11 9 இரட்டிய உயர்நிலை பெரியர் அப்படிம்பார் திருமுருகாட்டுப்படையில். அதாவது கணங்களில் 18 வகை இருக்கும்பார், அப்புறம் தேவர்களில் ஒரு 4 வகை இருக்குது, அப்புறம் கரும தேவர்கள் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டால், நாம் வணங்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு மட்டும் தலைவர் இல்லை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவர் எல்லா உயிர்களுக்கும் தலைவர், அதான் பசு பத்தி, பசுக்கள் எல்லாவற்றுக்கும் தலைவர் அவர். அதனால என்ன செய்யுதுனா, அந்த சிவபெருமான் செய்த 28 ஆகமங்களும் பூமிக்கு வராத ஆகமங்களும் உண்டு. ஏன்னா அவைகளெல்லாம் வேறு அந்த கந்தர்வர்கள், யட்சர்கள், யாகர்கள், நாகர்கள் சொல்லக்கூடியவர் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களும் சொல்லியிருக்கிறார் அதுல. அப்படிதான் இருக்க முடியும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, 28 இப்ப சில பேர் அப்படி பண்ணி கேள்வி கேட்கிறாங்க, 28 ஆகமும் பூமிக்கு வரலன்னு சொல்றாங்களே, இருக்கிற ஆகமத்தை வச்சு பண்ணா அது பலனை கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. நமக்கு மனிதர்களுக்கு எது தேவை, எப்படி தேவாரத்துல வந்து எல்லாம் கிடைக்கலையோ இல்லையா, தேவாரம் பாடிய மூவர்கள் இருக்காங்கன்னா மூவர்கள் பாடிய பாடல்கள்ல 1% கூட நமக்கு கிடைக்கல. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 37,000 பதிகம் சுந்தரர் மட்டும். 37,000 பதிகத்தில் நமக்கு எவ்வளவு பதிகம் கிடைச்சிருக்கு? 100 பதிகம் தான் கிடைச்சிருக்கு. அப்ப 37,000 பதிகத்தில் 1% வச்சா கூட 370 கிடைச்சிருக்கணும். 37,000 பதிகத்தில் 1% எவ்வளவு? 370. அது கூட கிடைக்கல. அப்ப நமக்கு லெஸ் தன் 1% தான் கிடைச்சிருக்கு. அதில் நமக்கு முழுவதும் கிடைக்கவில்லை என்பதற்காக கேன் வி நெக்லெக்ட் தேவாரம்? பண்ண முடியாது இல்லையா? அதே போலத்தான் 28 ஆகமங்களில் எல்லா ஆகமங்களும் பூமிக்கு வரவில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அது ஏன் வரவில்லை என்றால் அந்த 28 ஆகமங்கள் மனிதர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, மிக உயர்ந்த ஜீவராஜிகளான தேவர்கள், யட்சர்கள், கந்தரவர்கள் அவர்களுக்கும் ஒரு சில செய்திகளும் அதில் இருக்கிறது. நமக்கு என்ன தெரியணுமோ அது மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுல அந்த வகையில் வரும்பொழுது சித்தியார் அவர் சொல்வார், ஒன்னொன்னுக்கு பிரமாணம் இருக்கு, நான் சொல்றது எதுவுமே என்னுடைய கருத்து இல்லை. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளான் ஆகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாதே சொல்றார். சுரர்கள் நாகர்கள் எல்லாருக்கும் சொன்னதான் ஆகமம் என்று சிவஞான சித்தியார்ல வருது. அதனால அதாவது எந்த காலத்தில் எது யாருக்கு தெரிய வேண்டுமோ அது மட்டும்தான் ரிவீல் ஆகும். அதன்படி நமக்கு ரிவீலான அந்த ஆகமங்களின் முறைப்படி அவர்கள் ஆலயத்தை அமைத்திருக்கிறார். அது காமிக முதல் வாதுளம் ஈராக 28 ஆகமங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளவு ஸ்லோகம் இருக்கு எல்லாமே சொல்லியிருக்கார். அதாவது கும்பாபிஷேகம் பார்க்கிறது பரணை உடையது. இந்த சில பேர் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் அதை கமர்ஷியல் ஆக்கி விட்டுறாங்க. அது வந்து இத்தனை கும்பாபிஷேகம் பட்டா என்ன வரும் அப்படிங்கறதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. கும்பாபிஷேகத்துக்கு பலன் உண்டு. அது வந்து அந்த கமர்ஷியலா வரும்பொழுது சில பேர் நிறைய ஏற்றி விட்டுறாங்க. அதாவது பாவம்னா, அதாவது ருத்ராசம் போட்டா பாவங்கள் போகும்னு இருக்குது. இவங்க 1 மணி உத்ராசம் போட்டா இந்த பாவம் போகும், 2 மணி உத்ராசம் போட்டா இந்த பாவம் போகும், 3 மணி வாதா இந்த பாவம் போகும்னு சொன்னா அது என்ன நம்ம ரொம்ப டைலூட் பண்ணி விட்டுறோம். அசுமா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அப்படி சொல்லுவது அவ்வளவுதான். அதே போலதான் தேவாரப்பதிகங்களுக்கு பலன் இருக்கு பாருங்க. அதுவும் சொல்லும் பொழுது இந்த தேவாரம் போதுனா கண் வலி போகும், இந்த தேவாரம் போதுனா மூக்கு வலி போகும், இந்த தேவாரம் போனா அப்படி அர்த்தமே இல்லை. எந்த தேவாரத்தை போதுனாலும் பலன் உண்டு. ஆனா இப்ப என்னாச்சுன்னா கமர்ஷியலா தண்ணீங்க விதியை வெல்வதி எப்படி புத்தகம் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த கான்செப்ட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள வந்த ஒரு கான்செப்ட், ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளதான். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அப்படி வந்து என்ன ஆச்சுன்னா அப்படி ஒரு அப்படியாவது வரட்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நமக்கு ஏதாவது உள்ளதான் வருவோம். நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நமக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கலாம், கல்யாணம் ஆகி குடும்பம் சிறப்பா சிறக்கா நடக்காம இருக்கலாம், அல்லது நோயிலா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணுதான் மனுஷன் சிக்கிட்டு இருக்க போறான் இல்லையா? அதனால என்ன சொல்றதுன்னு கேட்டா அந்த பதிகத்தையாவது ஓதிட்டு இருக்கிறதுன்னு சொல்றதுக்காக அப்படி சொல்றது. அதுக்காக இப்ப சுந்தரர் பாடியே அந்த கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று சொன்னதுக்காக பதிகம் பாடினாதான் கண்ணு நோய் தீரும், சம்பந்தர் பாண்ட பதிகமானா கண்ண நோய் தீராதுன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? அது வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக. எப்பயுமே ஒரு பையனுக்கு சொன்னா இந்த இங்க இந்த கடையில போய் இதை வாங்கிட்டு வந்தா உனக்கு இந்த 5-star சாக்லேட் தர்றேன் அப்படின்னா தான் போவான், இல்லைனா போக மாட்டான். அது போல ஒரு ஆர்வத்தை ஊட்டுவதற்காக அப்படி சொன்னாங்களே ஒழிய எல்லா தேவார பதிகங்களுக்கும் பலன் உண்டு. அது மாதிரி கும்பாபிஷேகம் என்பது ஏன்னா பலன் என்பது இருக்கு பாத்தீங்களா, அது இறைவன் போடுறது, நம்ம போடுறது இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும், நாம செய்ய வேண்டியதான். நம்ம செஞ்ச காரியத்துக்கு எவ்வளவு பலன்கிறத கொடுக்க வேண்டியது இறைவன் தானே ஒழிய, நாமளா வந்து இதுக்கு போனா இவ்வளவு பலன் கிடைக்கும் அவ்வளவு பலன் சொல்ல முடியாது. ஒண்ணுக்கு ஒரு கணக்கு சொன்னாங்க. அதாவது இப்ப நீங்க அஸ்ட்ரானமியில எப்படி சொல்றீங்க, ஒரு நாள் அப்படின்னா எப்படி வைக்கிறீங்க? ஒரு நாள், ஒரு நாள்னா 24 hours தான் சொல்லியிருக்கு இல்ல? ஒரு நாள்ங்கிறத 24 hours ஏன் அச்சானமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து பூமி வந்து சூரியனை தன்னைத்தானே சுற்றுவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது அதுதான் நாள்னு வைக்கிறோம். இதே மாதிரிதான் அவங்க என்ன வச்சாங்கன்னா, திதி என்பது அந்த அந்த பூமி வந்து அதை சுற்றுவதற்கு, இந்த சந்திரன் வந்து தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஒரு டைம், பூமி சுற்றுவதற்கு ஒரு டைம், சூரியன் சுற்றுவதற்கு ஒரு டைம். இதை வைத்துக்கொண்டு அவர்கள் போட்ட கணக்கு வந்து கரெக்டா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் இது கரெக்டுங்கிறத எப்படி நம்ப வேண்டியிருக்குன்னா, இப்போ ஒரு சூரிய கிரகணம் வருது, அடுத்த சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணமா பாதி சூரிய கிரகணமா அப்படிங்கிற இன்னைக்கே சொல்லிடுறான். அவன் சொன்ன அன்னைக்கு வருது கரெக்டா. இப்ப அடுத்து ஒரு பஞ்சாங்கம் போடுறான்னு வைங்க, பஞ்சாங்கம் போடுறவன் சூரிய கிரகணம் என்னைக்கு வருது, சந்திர கிரகணம் என்னைக்கு வருதுன்னு நாசாவுக்கு எழுதியா கேட்கறான் இல்லையா? இவெல்லாம் அவன் டெலிஸ்கோப் வச்சு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இந்த நாசாவுக்கு எழுதி காமிச்சு நாசால இருந்து ரிப்ளை வந்தா பஞ்சாங்கம் போடுறான் இல்ல. அவனா ஒரு கணக்கை ஒர்க் அவுட் பண்றான், ஒர்க் அவுட் பண்ணி இன்னைக்கு சூரிய கிரகணம் வருது, இன்னைக்கு சந்திர கிரகணம் வருதுன்னு போட்டுறான். இன்னும் சொல்ல போனா நீங்க ரொம்ப விஷயத்திலேயே எழுதிட்ட போனீங்கன்னா இந்த 100 வருஷம் கழிச்சு என்னென்ன சந்திர கிரகணம் வரணும் கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா அதுல ஏதோ ஒரு பேஸ் இருக்குது. அவன் சொன்னே கரெக்டா வருது இல்ல சூரிய கிரகணம், அப்ப அது வந்து நம்ம டூப்னு சொல்ல முடியாது இல்ல. அப்ப அவனும் ஒரு பேஸ் வச்சிருக்கான்னு தான் தெரியுது. உங்களுக்கு ஒரு விளங்குறக்கா சொல்ல வர. அதனால தேர் இஸ் அ பேசிஸ். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டா, நாம விஞ்ஞானத்திலிருந்து என்ன மாறுபடுறோம்னா ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, விஞ்ஞானத்திலிருந்து ஆன்மீகம் ஒரு வகையில எப்படி வேறுபடுதுன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானம் சொல்லுவது சூரியன் சந்திரன் என்று இந்த கிரகங்களை சொல்லுகிறது. ஆனா நாம சொல்றது கிரகங்களை சொல்றது இல்ல. நாம எதை சொல்றோம்னா அந்த சூரியனை இயக்குகின்ற அதிதேவதையை தான் நம்ம சூரியன் சொல்றோம். நம்ம சூரியனை வணங்கல, இந்த சூரியனை இயக்குகின்ற அதிதேவதை இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் நம்ம வணங்குறமே ஒழிய இந்த சூரியனையோ சந்திரனையும் நம்ம வணங்கல. அதுதான் நீங்க வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நம்முடைய கான்செப்டுக்கும் சயின்ஸோட கான்செப்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியன் சந்திரன் கிரகங்கள் இருக்கே அது கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அவற்றை இயக்குகின்ற அதிதேவதைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த அதிதேவதை விஞ்ஞானத்துக்கு ஆப்பாது. உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா இப்ப சூரியன் இருக்குது, இந்த சூரியன் வந்து ஒரே சூரியன் தான் இருக்குது. இந்த நேத்தே சொன்னேன், இந்த இப்ப இருக்கிற சூரியனுக்கு வயசு எவ்வளவு ஆச்சுன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ் தான். அவ்வளவு வயசாயிருக்கு சூரியனுக்கு. இப்ப என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் ஒரு மாசம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு மாசம் சுத்தி வரும் பொழுது 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு இருந்தது ஒரே சூரியன் தான், வேற வேற சூரியன் இல்ல. ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அந்த சூரியன் ஆப்சர்வேஷன்ல பாக்குற சூரியன் அவன் தான், ஆனா அந்த சூரியனை இயக்கி கொண்டு வந்தான் அல்லவா அவன், ஆள் மாறிக்கொண்டே வருகிறான். இப்ப போன கற்பத்தில் இந்த சூரியனை இயக்கிற ஆள் வேற, இந்த கற்பத்தில் சூரியனை இயக்கிற ஆள் வேற. அதே போல ஒரே வருஷத்திலேயே இந்த சூரியனை 12 பேர் இயக்கிறான், 12 அதிதேவதைகள். உதாரணமா ஒண்ணு சொன்ன பாருங்களேன், இப்ப நீங்க வந்து எங்க ஊர்ல பெரிய எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதாவது மெட்ராஸ்ல இருந்து, இப்ப உங்க ஊர எனக்கு சொல்ல தெரியல, இப்ப மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போறீங்க, மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போறதுக்கு 2 ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்கு, ஒன்னு வந்து ஜிடி எக்ஸ்பிரஸ்மா, இன்னொன்னு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்மா. இந்த ரெண்டு தான் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போறதுக்கு. நீங்க வந்து ஒரு 36 மணி நேரம் 40 மணி நேரம் பிரயாணம் பண்றீங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற ரயில் அதே தான். ஆனா உங்களுக்கு தெரியாது இந்த 36 மணி நேரத்தில் இந்த ட்ரெயினை ஓட்டிக்கு வந்த டிரைவர் 4 பேர் மாறிடுவான். உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நீங்க உட்கார்ந்துருக்கப்பட்டு டெல்லி போய் சேர்ந்தா போதும் நமக்கு வேண்டியது. அந்த சூரியனை அந்த ட்ரெயில வந்து எத்தனை டிரைவர் வரணும், நமக்கு என்ன வந்தது, நம்மளை கொண்டு சேர்த்துடணும் அவ்வளவு நமக்கு வேண்டியது. அதே போலத்தான் அந்த ட்ரெயினை இயக்குவதற்கு டிரைவர்கள் மாறிக்கொண்டு வருவது போல இந்த சூரியனை இயக்குவதற்கு அதிதெய்வங்கள் மாறிக்கொண்டே வரும். அதனாலதான் 12 ராசினே வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியனை இயக்குகின்ற அதிதேவதை மாசம் மாசம் மாறிடும், அதே அதிதேவதை வராது. அந்த 12 அதிதேவதைகள் அந்த சூரியனை இயக்குவதனாலதான் 12 ராசின்னு வச்சாங்க. அது அந்த அந்த சில கான்செப்ட்ல நம்ம வேறுபடுவோம். மற்றபடி அந்த சயின்ஸினுடைய மற்ற கான்செப்ட்ல நம்ம வேறுபடல. நமக்கு அந்த அதிதேவதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பை நீங்க பாக்குறீங்க, இந்த உடம்பு இயக்குகின்ற உயிரை உங்களால பார்க்க முடியல இல்லையா, அதே போலதான். நீங்க சூரியனுக்கே போக வேண்டாம், நம்ம பாடியே எடுத்துக்கிட்டுங்க, உங்களுடைய பாடி தான் எங்க கண்ணுக்கு தெரியுது. உடைய உங்க பாடியை இயக்குகின்ற உயிர் என் கண்ணுக்கு தெரியுமா, தெரியாது. ஆனா சம்படி இஸ் இயக்கிங், அதனை இல்லை சொல்ல முடியுமா? அது மாதிரி அந்த கான்செப்ட் சிலவற்றில் வேறுபாடு வருமே ஒழிய வேற வராது. இன்னைக்கு ஒரு மாணவர் அருமையா கேட்டாரு, ஒரு கேள்வி கேட்டான், என்ன சார் இந்த சந்திரன்ல போய் ஆம்ஸ்ட்ராங் பூட்ஸ் கால வச்சுட்டான், நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அந்த சந்திரன் சிவபெருமான் தலையில இருக்குன்னு, என்ன சார் அப்படின்னு கேட்டார். நியாயமான கேள்விதான், அவனுடைய சிந்தனையில அவன் கேட்கிற கேள்வி இருக்கே இல்லையா, நீங்க வந்து அந்த பூட்ஸ் கால வச்சு ஆம்ஸ்ட்ராங் மிதிச்சுட்டான் 1969 நினைக்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் போய் கால வச்சது 1969 நினைக்கிறேன், அப்போ அந்த ஆம்சாங் போய் காலை வச்சுட்டான். ஆனா நீங்க அவன் காலை வச்ச சந்திரன் சிவபெருமான் தலைமையில இருக்குன்னு சொல்றீங்க, இது எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு அவன் கேட்டான். இது பாத்தீங்கன்னா ஒரு வகையில பார்த்தா இது ஒரு இன்டெலிஜென்ட் க்வெஸ்சன் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, சிவபெருமான் தலையில இருக்கிறது, இந்த ஆம்சாங் காலை பூட்ஸ் காலை வச்ச சந்திரன் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய தலையில எதிர்க்குன்னா இந்த சந்திரனை இயக்குகின்ற அந்த அதிதேவதை தான் அவன் தலையில இருக்க ஒழிய, அவன் போய் சரண்டர் ஆகி சிவபெருமான் தலையில இருக்கிறாரே ஒழிய, நீங்க பார்க்கிற சந்திரன் இல்லை. அவன் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டோம்னா அது மட்டும் இல்ல, இந்த நாம ஆம்சாங் காலை வைக்கிறது இருக்கட்டும், நம்ம காலை வச்சு நடந்த பூமியே தேவதைன்னு நம்ம சொல்றோம். ஆம்சாங் காலை வச்சது 1969 நீங்க தான் எத்தனையோ வருஷமா காலை போட்டு மீச்சிட்டு இருக்கீங்களா இந்த உலகத்தை, இந்த உலகமும் என்ன சொல்றோம், பூமாதேவின்னு நம்ம சொல்றோம். சொல்ல புரியுது அவங்களுக்கு, அது ஒரு அதாவது இது வந்து உங்களுக்கு உண்மையான பதில சொல்றேன், ஆக்சுவல் ரீசன். ஏன்னா நீங்க வந்து இங்க நம்ம வந்திருக்கிறதுலாம் ஓரளவுக்கு நம்ம எஜுகேட்டட் நம்ம வைக்கிறோம். ஆனா அந்த பையனுக்கு நான் அப்படி விட சொல்லல, உங்களுக்கு இந்த விடையை சொல்றேன். அந்த பையனுக்கு நான் சொன்ன விட வேற, அந்த பையனுக்கு நான் என்ன விட சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு, அவனை சிந்திக்க வைக்கணும் இல்லையா, ஏன்னா அவனுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவல் வர முடியாது. அப்ப நான் என்ன சொன்னேன், அவனுக்கு புரியுறாப்பு ஒண்ணு சொன்னேன், அதாவது அந்த பூமியில போய் காலை அந்த சந்திரன்ல போய் காலை வச்சவன் நீ இல்ல, ஆம்ஸ்ட்ராங் இல்லையா, அந்த ஆம்ஸ்ட்ராங்க அந்த சந்திரனுக்கு அனுப்பிச்சவனும் நீ இல்ல, விஞ்ஞானிகள் அனுப்பிச்சவன் விஞ்ஞானிகள், போனவன் ஆம்ஸ்ட்ராங் இல்லையா, நீ யாரு, பேப்பர்ல படிச்சவன் அவ்வளவுதான் இல்லையா. இப்ப நான் சொல்றேன், இந்த காலை வச்ச ஆம்ஸ்ட்ராங்கும் இந்த ஆம்சாங்க அம்ச விஞ்ஞானிகளோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை நீ பாரு ஸ்டேட்மெண்ட், அதான முக்கியம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலை வச்ச உடனே ஐ ஒண்டர் த மிஸ்டரிஸ் ஆஃப் காட்னு அவன் அறிக்கை விட்டுருக்கான். அப்ப என்னன்னு கேட்டா, ஒரு லெவலுக்கு மேல போனவன்னு அவங்களுக்கு என்ன வருதுன்னா, எவ்வளவு பெரிய மிஸ்டரி இன்னும் இருக்குது, அன்எக்ஸ்ப்ளோர்டு மிஸ்டரி எவ்வளவு இருக்குன்னு தான் அவன் கடவுளை பற்றி தான் ஆச்சரியப்படுறானே ஒழிய, அந்த விஞ்ஞானத்தை அந்த ஆம்சாங்கும் அந்த அவனை அனுப்ப விஞ்ஞானிகளும் கடவுளிலேயே அறிக்கை விட்டுருக்கானா இல்லையா, சொன்னேன் அவனை திங்க் பண்ண வைக்கிறது. நீங்க விட்டவன் அமெரிக்காக்காரன், நீங்க இல்ல, அந்த அமெரிக்காக்காரன் இந்த ஆம்சாங் கையில விட்டவன நோட்ல உள்ளதை மாத்திட்டானா, இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கான் இல்லையா. பாரு, நீ பேப்பர்ல படிச்சாலும் கடவுள் இல்லைங்கிறான், செஞ்சவன் கடவுள் இல்லைன்னு சொல்லல,
7: கேள்வி பாருங்க அந்த ஆம்சாங் அனுப்பிச்சு அமெரிக்கனு கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் அவன் டாலர் என்ன போட்டிருக்கான் இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு தான் போடுறான் அப்ப என்ன தெரியுதுன்னா இப்ப பார்வை ஏன்னா இது சிந்திக்க வைக்கிறது நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு இதான் சிந்திக்க வைக்கிறது சொல்லலாம் சொல்றது அதாவது அந்த வியூ தான் பார்வை தான் வேற நம்ம பார்த்தோம்னா நம்ம கான்செப்ட் ஒரு நாள் தப்பாகாது இன்னும் சொல்ல போனா ரீசெண்டா ஒன்னு வந்தது பாருங்க ஒரு இது வந்து ஒரு சோலார் சிஸ்டமே இது வரைக்கும் ஆப்சர்வேஷன்ல வராம வந்திருக்குன்னா அதாவது ஒரு இந்த சோலார் நம்மள மாதிரி ஒரு சோலார் சிஸ்டமே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேப்பர்ல பாத்துருக்கோம் அந்த சிஸ்டமே அந்த அவங்க வைக்கக்கூடிய இப்ப வைக்கக்கூடிய டெலஸ்கோப் இருக்கு பாருங்க அது வ
6: வந்துட்டான். இன்னைக்கு உள்ள டெலஸ்கோப் இப்ப ஆராய்ச்சி பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் எக்ஸ்ரே டெலஸ்கோப் பேராம். இதுல பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டா, இன்னைக்கு இந்த இவங்க பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்ரே டெலிஸ்கோப்ப கண்டுபிடிச்ச ஒரு தமிழன், அந்த பேர் சந்திரசேகரன் பேர், டாக்டர் சந்திரசேகரன். இந்த டாக்டர் சந்திரசேகரன் கண்டுபிடிச்ச டெலிஸ்கோப் வச்சுதான் அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்கான். கலீலியோ கண்டுபிடிச்ச டெலிஸ்கோப் இல்ல. அப்போ இந்த பவர்ஃபுல் டெலிஸ்கோப்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சோலார் சிஸ்டத்தை ஒரு இன்னொரு எக்ஸ்ரேல கண்டுபிடிச்சாங்கன்னு வருது, இன்னொரு ஆங்கிள். இது வரைக்கும் அப்படி அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கா, எல்லாத்தையும் அவங்க வரைஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஒன்னொன்று பேர் வைக்கிறான், இந்த செல்லார் ஏரியான்னு வச்சு ஒன்னொன்று பேர் வேற வச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியெல்லாம் வந்து மிஸ்டரிஸ் போயிட்டே தான் இருக்கே ஒழிய. இது என்ற எனக்கு சொன்ன லண்டன்ல ஒரு பெரிய அஸ்ட்ரோபிசிஸ் தான் எனக்கு சொன்ன அந்த விஷயத்த. இப்ப இன்னைக்கு எனக்கு தெரியாது சில விஷயங்கள், உங்கள மாதிரி ஆட்டம் நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் லண்டன்ல இந்த பேசணும் சொன்னார், அவர் தான் சொன்னார், இந்த எக்ஸ்ரே டெலஸ்கோப் வாஸ் இன்வென்டட் பை எ தமிழியன் ஹூ செட்டில் இன் யூஎஸ் நார். ஹிஸ் நேம் இஸ் டாக்டர் சந்திரசேகரன். அந்த அளவுக்கு நம்ம தமிழ் என்ற மூளை இருக்குது. கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரத்துல வந்து நிலைப்படி இருக்கு இல்லையா, நிலைகள், அதான் அந்த இடையில அது என்ன சொல்லுங்க மாடாக்குள்ள விண்டோஸ் மாதிரி இருக்கு இல்லையா, வாசல் வாசல், அதுக்கு பேர் நிலைப்படின்னு பேர், நிலை. அந்த நிலை வந்து எத்தனை இருக்கோ அத்தனை கலசம் தான் இருக்கும். இந்த கோபுரத்தை எண்ணி பாத்தீங்கன்னா ஏழு நில இருந்தா ஏழு கலசம் தான் இருக்கும், ஒன்பது நில இருந்தா ஒன்பது கலசம் இருக்கும், எல்லா கோயிலும் அப்படிதான் இருக்கும். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அதனுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய சக்திகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எப்பொழுதுமே ஒன்னு மூணு அஞ்சு ஒன்பது இருபத்தி ஏழுன்னு அப்படி ஒற்றைப்படையிலே தான் போயிட்டு இருக்கும். எட்டு சக்தின்னு எங்கேயுமே இருக்காது. நவராத்திரி பாருங்க, ஒன்பது சக்தி, இருபத்தி ஏழு சக்தி, மூணு சக்தி, அஞ்சு சக்தி, அதாவது அந்த ஒவ்வொரு சக்திக்குள்ள ஒன்னொன்னு அடக்கம், அதாவது ஒரு அந்த சக்தியினுடைய மொத்த ஆற்றலுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, எல்லா ஆற்றலையும் சேர்ந்து ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு தான் பராசக்தின்னு பேர். பராசக்திங்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா, த டோட்டல் பொட்டன்சியாலிட்டி ஆஃப் லார்ட் சிவா. இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, த டோட்டல் பொட்டன்சியாலிட்டியை வந்து சிவபெருமான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே வராதான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இந்த அவருடைய பஞ்சகிருத்தியம் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா, அவருடைய எவ்வளவு சக்திகள்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அதை உங்களால மெஷர் பண்ண முடியாது. ஆனா த இன்பினிட் பொட்டன்சியாலிட்டி, த டோட்டாலிட்டி ஆஃப் பொட்டன்சியாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு அசீம் பண்ணி தான் ஆகணும் நீங்க. அந்த டோட்டாலிட்டி ஆஃப் பொட்டன்சியாலிட்டி இருக்க, அவ்வளவு பொட்டன்சியாலிட்டியும் அவரை டேப் பண்ணணுங்கிற அவசியமே வராதான். ஒவ்வொரு டைம்ல அவர் ஒரு பார்ட்டை மட்டும் டேப் பண்ணா போதுமா, அதனால என்ன பண்ணாங்க, இந்த பார்ட்டை மட்டும் டேப் பண்றதுக்கு தான் அந்த பெயர்கள் வச்சாங்க. மற்றபடி அந்த டோட்டல் இதுக்கு வந்து பராசக்தி, அதாவது நீடு பராபரை அப்படிம்பாரு சிவபிரகாஷ் சொல்வார், அது வந்து அளக்கவே முடியாத இன்பினிட். இப்ப இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு சில சார பாருங்க, இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து இப்ப கோலாலம்பூருக்கு வருதுன்னு சொன்னீங்கன்னா, இது ஜென்ரேஷன் எங்கேயோ பண்றாங்க, பண்ணிட்டு ஹை டென்ஷன் டவர்னு அது வழியா தான் வருது இல்லையா. இப்ப இங்கே அதே மாதிரி கான்செப்ட் இருக்கும், இந்த ஹெச்டி டவர் அது பாத்தீங்கன்னா 11,000 வோல்ட், 12,000 வோல்ட், 20,000 வோல்ட்னு போட்டிருப்பான். ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ஹெச்டி லைன்ல இருந்து வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியுமான்னா முடியாது. நீங்க அதுல இருந்து கனெக்ஷன் நேரம் கொடுத்தீங்கன்னா இந்த பல்பே வெடிச்சிடும். இங்க எவ்வளவு போனாலும் இந்த 220 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க பண்ண முடியும் சொல்றாங்க இல்லையா எலக்ட்ரிசிட்டியில. அப்ப என்னன்னா, அந்த டோட்டல் எனர்ஜி பூரா வந்து ஒரு டிரான்ஸ்பார்மருக்குள்ள அடங்கி அந்த டிரான்ஸ்பார்மர்ல இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் ஆனா அதே சமயத்துல அந்த டிரான்ஸ்பார்மரை டோட்டல் அந்த அந்த ஹெச்டி லைனை முழுசும் கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்க ஊர்ல லைட் போயிடும். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, நாம எப்படி அந்த டோட்டல் பொட்டன்சியாலிட்டியை நம்ம யூஸ் பண்ண முடியாதோ, அதே போலத்தான் சிவபெருமானுடைய டோட்டல் பொட்டன்சியாலிட்டிய ஆன்மாக்கள் பயன்படுத்தவே முடியாது. அவர் ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுத்தாதான் உண்டு. இது சயின்டிபிக்கா சரியா இருக்கா? சாணித்தியம் பேர். சாணித்தியம் என்ன, அதாவது அவருடைய சக்தி இருக்கு இல்லையா, அந்த சாணித்தியம் எப்படி வந்து நீங்க அந்த அந்த பவரை வந்து கண்ணுக்கு பார்க்க முடியாது இல்லையா, அதுக்குதான் எலக்ட்ரிசிட்டி வரேன் சொன்னேன். எலக்ட்ரிசிட்டி பல்பு கண்ணுக்கு தெரியுது, வயர் கண்ணுக்கு தெரியுது, ஆனா அதுல வரக்கூடிய சக்தி கண்ணுக்கு தெரியல இல்லையா. அதே போலதான் அந்த சக்தியை தான் சாணித்தியம் சொல்றது. அது வந்து உங்களுடைய உங்களுடைய புலன்களுக்கு எட்டாது, ஆனா ஒரு சக்தி வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம எப்படி நம்ப வேண்டியிருக்கு, எலக்ட்ரிசிட்டி வந்ததுன்னு எப்படி நம்ப வேண்டியிருக்கு, லைட் எரியுது அதனால நம்ப வேண்டியிருக்கு இல்லையா. அது எப்படி கிடைக்கும்னா, உங்களுடைய தன்மையும் பொறுத்து தான் இருக்கு. எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு, அதாவது ஒரு சக்தி வந்து முழுமையா கிடைக்கணும்னா அந்த டிரான்ஸ்மிஷனும் சரியா இருக்கணும், ரிசீவரும் சரியா இருக்கணும் இல்லையா. நான் நீங்க கேட்கலாம், அவ சிவபெருமான போய் வணங்கலாம், எல்லாருக்கும் ஒண்ணு போல பலன் இல்லையே அப்படின்னு கேட்கலாம். நீங்க அதான் நீங்க கேட்க வர்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு ஒரு விஷயம், உங்க விஷயம் என்னன்னு கேட்டா, எப்பொழுதுமே முழு பலனை கிடைக்கணும்னா டிரான்ஸ்மிஷனும் ஓகேயா இருக்கணும், ரிசீவன் ரிசீவிங்கும் ஓகேயா இருக்கணும் இல்லையா. இப்ப நீங்க வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கி வைக்கிறீங்க, ஒருத்தர் 5,000 ரூபாய்க்கு டிவி வாங்கிக்கிறாரு, 20,000 ரூபாய்க்கு வாங்கின டிவியே நல்லா தெரியுது. இப்ப 20,000 ரூபாய் டிவிக்கு வந்து தனி ஸ்டேஷனா வச்சிருக்கான், அந்த டிவி ஸ்டேஷன் ஒண்ணுதானே இருக்கு. அப்ப 20,000 ரூபாய் டிவி வாங்கினா நல்லா தெரியுது, 5,000 ரூபாய் டிவி நல்லா தெரியல. அப்ப என்ன காரணம், இதனுடைய ரிசீவிங் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி, அதனுடைய ரிசீவிங் எஃபெக்ட் கொஞ்சம் கூட. என்ன தெரியுதுன்னா, எப்பயுமே பலன்கிற ஒன்னு எப்படி இருக்கும்னு கேட்டா, கொடுக்கிற ஆற்றலையும் வாங்குற ஆற்றலையும் பொறுத்துதான் பலன் இருக்கு. அதே போலதான் என்ன சொன்னாங்க, ஆலயத்துல ஞானிகள் ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி வேற, நம்ம ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி வேற. கொஞ்சம் சயின்டிபிக்கா சொல்றேன். அதனால அந்த சிவன் அந்த கோயில்ல எல்லா சாணித்தியும் இருக்கு, ஆனா உங்களுக்கு வருகின்ற ரிசீவர் வரும்போது என்ன ஆகுதுன்னா டிஃபரன்ஸ் வருது. அது என்ன கேட்டா,

0: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: செல்வத்தின் ஒரு அடைதரம் திருப்பராய்த்துறைக்கு அடையா செல்வம் இருக்கு, செல்வத்துக்கு அடையாக நலன்கொள் என்பது இருக்கு. அப்ப நலம் இல்லாத செல்வமும் இருக்கிறது என்பது பெறப்படுகிறது அல்லவா? செல்வங்கள் எல்லாம் நலத்தை பயப்பன அல்ல, அவற்றுள்ளே நலத்தை தராதனவா தீமையை விளைவிப்பனவா இருக்கக்கூடிய பொருட்செல்களும் இருத்தல் கூடும். ஆனால் இது சொல்லப்பட்ட செல்வமோ என்றால் நலத்தையே விளைவிக்கக்கூடிய செல்வம். அது எத்தகைய செல்வம்? பெருமானுடைய திருவடியிலே இரண்டர கலக்கின்ற முத்தி செல்வம். செல்வன் செல்வன் மல்லிய செல்வன் பராய்த்துறை செல்வன் என்பது திருஞான சம்பந்த சுவாமியுடைய இந்த ஊருக்குரிய திருத்தேவார வாக்கு. அதாவது திருப்பராய்த்துறை பெருமான் செல்வனாக விளங்குகின்றான். அவனை அண்டி வழிபடுவோருக்கு செல்வத்தையும் அவன் அளிக்கின்றான். அந்த செல்வம் நலத்தையே தருகின்ற செல்வம் என்னும் இத்தனை செய்திகளையும் கோத்து சொன்னார் நீங்கள் சேர்க்கிறார்கள். திருப்பராய்த்துறையும் தொழுவான். இது தொட்டு அருகே உள்ள தலைமையெல்லாம் வழிபட்டுக் கொண்டு அப்ப பெருமானார் திருப்பையை எழுந்துள்ளார். திருப்பையிலே அப்பர் பொறுத்து ஒரு அற்புதம் நிகழ்கிறது. திரிபுரத்தை எரித்த விரிசடை கடவுளார் அப்பர் பொறுத்து கட்டு அமுது ஆகிய பொரிசோரும் தண்ணீர் குளமும் கொண்டு வந்து அப்பருக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலையை பார்க்க இருக்கிறோம். மற்ற பணிகள் முதலான மருங்குள்ளனவும் செய்தொழுது பொற்புத்தமைந்த திருப்பணிகள் செய்து பதிகம் கூட போற்றி முத்தர்களா காவிரியை ஏறி ஒன்னார்புறம் எரிய செற்றசிலையா திருப்பஞ்சீரியினை சென்று சேர்கின்றார். வழி போகும்பொழுது மிக இழைத்து வருத்தம் நீர் வேட்கையோடும் அடிவா பசி வந்து அணிந்திடவும் அதற்கு சித்தம் அடையாதே மொழிவேந்தரும் உன் எழுந்தருள முருகா சோலை பெயில் இழந்து எட்டினார் தன் தொண்டர் வருத்தம் விற்பாராய். மொழிவேந்தராகிய திருநாவுக்கர சுவாமிகள் பசியினாலே தமது யாத்திரையை நிறுத்தினார் இல்லை, தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டு சென்றவாறு இருக்கின்றார். இவருடைய துன்பத்தை துடைக்க வேண்டிய பொறுப்பு தூயவனாகிய சிவபெருமானுடைய பொறுப்பாக மாறுகின்றது. அவர் தொண்டருடைய வருத்தத்தை மீட்க வேண்டி ஓர் அற்புதத்தை செய்ய இருக்கின்றார். காவும் குளமும் முன் சமைத்து காட்டி வழிபோவும் கருத்தினார் மேவும் திருநீற்று அந்தனராய் விரும்பும் பொதிசோரும் கொண்டு நாவிலும் தனி மன்னவர்க்கு எதிரே நன்னியிருந்தார் விண்ணின் மேல் தாரும் உள்ளும் மண் கிழிக்கும் தனி ஏனமும் காண்பறியவர். ஆம், சோலை ஒன்றை அமைத்தார் ஈசர், குளம் ஒன்றை அமைத்தார் ஈசர். சோலை நிழல் தருவதற்கார், குளம் நீர் தருவதற்கார். ஒரு திருநீர் தரித்த அந்தர வடிவம் கொள்கின்றார் பைநீர் பெருமாள். விரும்புகின்ற பொதிசோறு மூட்டையிலே கட்டப்படும் சோறு பொதிசோறு என்று வழங்கும் பெருமா விரும்புகின்ற பொதிசோரை கொடுத்தான். அப்பர் விரும்புகின்ற பொதிசோர் இதுலேயும் ஒரு நயம் இருக்கு. அப்பமுத்தியில் வருவதற்கு சற்று முன்பாகவே பெருமான் அங்கு காத்திருக்கின்றான். பெருமானுக்கு அவ்வளவு அப்பருடைய தாகத்தை தணிக்க வேண்டும், அவருடைய பசியை குளிர்விக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆகவே முன்கூட்டியே சோலையையும் குளத்தையும் அமைத்துக் கொண்டு திருநீர் தரித்த அந்தரனாய் அப்பர் வருகின்ற வழியை நோக்கி வழிமேல் விழிவைத்து காத்திருக்கின்றான். நெற்றியிலும் விழிவுடைய பெருமாள் அங்கனிருந்த மறையவர்பால் ஆண்டரசும் எழுந்தருள்.
2: பெரிய ஞானி மகாஞானி உபமுனி முனிவே வணங்கினவர் பெருமான். இவரு சாமியை பத்தி நல்லா தெரியும், அவருடைய ஆற்றல் தெரியும், அவருடைய அருள் தெரியும், சர்வமும் தெரியும். என்ன போடுற கடிதா கடல் காத்து வந்து எத்த கரைமே

கண்ணீர் மாறி போய் அப்போது அவர் பாடிய பரிகம் திருக்குறள். உடைய

0: தடையில் கங்கை தரித்த சதுரரை அடைய வல்லவர்க்கு இல்லை அவலமே. இந்த திருளித்த அந்தனரை வந்த வேடமே ஒரு மனதிலே முன் நிற்கின்றது. ஆகவே உடையன் கோவணம் ஆரம்பிக்கின்றது. வந்து எனக்கு துணிசோடி காட்டிய பெருமானே என்ற நினைவு. இந்த திருப்பஞ்சீஸ்வரர் யார் அடைய ஆற்றல் பெற்றவராய் இருக்கின்றாரோ அவர்கள் அவலத்திலிருந்து நீங்குவர். அற்புதமான வழிகள், துன்பத்திலிருந்து விடுதி பெறுவதற்கான ஒரு தூய வழி என்று சொல்லப்பெறுகின்றது. அருகிலே உள்ள திருப்பஞ்சியை சென்று அங்கு அங்கு கோவில் கொண்டுள்ள இறைவருக்கு ஆட்பட்டு ஆட்சியை வல்லோம் என்றால் அவலத்திலிருந்து விடுபடுவோம். பஞ்சீரியில் அமர்ந்தரலும் பாமர் கோவில் சென்ற மைநீரத்து மணிகண்டர் தம்மை வணங்கி மகிழ்ச்சிறந்து மெய்நீர்மையினில் அன்புறுத விரும்பும் தருமாளிகள் பாடி கைநீரியிடம் திருத்தொண்டு செய்து காதலுடன் இருந்தார். இந்த திருக்கோவில பல நாட்கள் தொண்டு செய்திருக்க பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பல மலைகள் நாடுகள் பதிகள் திருவண்ணாமலை நோக்கி செய்ப்பள்ளி கோயில் நைரார் மலை கஞ்சமலை தீர்த்தாமலை பச்சைமலை இருக்கு வேணும் என்பதாக எம்பெருமான் திருக்கோமணியாராலே விளக்கப்படுகின்றன. இவர் பார்த்த நாடுகள் நடுநாடு திருமுனைப்பாடி நாடு தொண்டை நாடு. இவர் பார்த்த பதிகள் புலிவலம் திருத்தலையூர் திரு நெற்குண்டம் தோழு ஏழு இவையெல்லாம் சிவக்குமணி பெருமானாருடைய பேருரையிலே கண்ட செய்தி. நாதர் மருவும் திருமலைகள் நாடும் பலிகள் பலமிகவும் காதல் கூட சென்றிறங்கி கலந்த இசை வண்டமிழ் பாடி மாதோர் பாகர் அருளாலே வடவால் நோக்கி பகீச ஆதிதேவரமந்த திரு அண்ணாமலையை நன்னினார். ஏனைய தலங்களை விட திருவண்ணாமலைக்கு ஒரு தனிச்சிறப்பு. இது அப்பமுத்தியுடைய வரலாற்றிலே விளக்கப்படுகிறது. உடல் நீங்கி சிவனாருடைய திருவடியிலே இரண்டற கலக்கின்றோமே கலக்கும் பொழுது பெறுகின்றோமே பேரின்பம். அந்த பேரின்பத்தை இந்த பாரியிலேயே உலகத்திலேயே நாம் பெற்றுவிடலாம். எப்பொழுது திருவண்ணாமலை பெருமானை வழிபட்டார். அது திருவண்ணாமலை பெருமானை வழிபடுவதும் சிவனார் திருவடியிலே சென்று சேர்ந்து முக்தி பெறுவதும் ஒன்றே என்கின்றார் அப்பமுத்தி. செங்கை விடையா திருவண்ணாமலையை தொழுது வலங்குண்டு துங்க வரையின் விசையேறி தொண்டர் தொழும்புக்கு எதிர் நிற்கும் அங்கன் அரசை தொழுது எழுந்து திளைத்து திருநாவுக்கரசர் சங்கு பிறப்பே வீட்டிலுக்கு மேலாம் பெருமை சாதித்தார். வீட்டின்பத்தை விட மேலானது அண்ணாமலை பெருமானை காண்பது. அங்கு மூன்று பதிகங்கள் அருள் செய்கிறார் அப்பமூர்த்தி. அண்ணாமலை மேல் அணிமலை, அண்ணாமலை மேல் அணிமலை. அவன் தன்முனைப்போடு காண முற்படுவோருக்கு அணுக முடியாத மலையாய் இருப்பான். அவனுடைய திருவடிக்கு ஆட்பட்டு எளியவர்களால் அவனையே தஞ்சம் புகின்ற அரியவர்களுக்கு அணுகக்கூடிய இறைவனாயிருப்பான். ஆகவே அண்ணாமலை என்றும் அணிமலை என்றும் இரண்டு படுத்தி சொன்னார் ஆசிரியர். ஆறா அன்பில் அடியவர்களும் கண்ணார் அமுதை விண்ணோரை காக்க கடலில் வந்தெழுந்த உண்ணா நஞ்சம் உண்டானை விட்டு உருகும் சிந்தையுடன் மன்னார் பதிக தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்தார். திருக்குறுந்ததை பார்ப்போம். இது அருமையான பாடல் திருப்பதிவு. வினை கெட வேண்டும், இது நம்முடைய முதல் வேண்டுகோள். பெருமானிடத்தில் விண்ணப்பாதான், நாம் இத்தனை தூரம் பக்தி செய்ததுனால ஒண்ணு நமக்கு நல்லா தெரியும், நாம் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நாம் செய்த வினை, அதை எல்லாரும் ஒத்துக்கணும். இந்த வினை போவதற்கு என்ன வழி? வழி தர்றார். ரொம்ப கஷ்டமான வழியே இல்லை, எளிய வழி தர்றார் அப்பமுத்தி. அதுதான் ஞான கருணை வடிவமா இருக்கும் பேராசிரியருடைய பெருஞ்சிறப்பு. ஏனைய பெருமக்களால் இப்படி எல்லாம் எளிதிலே தீர்த்து விட முடியவே முடியாது. துணியோ பேர்கள் இருக்கலாம், ஆனால் ஞான பேராசிரியர்களால் நால்வர் பெருமக்களால் தான் இறைவரை போல பஞ்சகிருத்தியத்தை செய்ய முடியும். ஏனையவரால் செய்ய முடியாது, யாராலும் செய்ய முடியும். இந்த பாடல்ல சொல்றது பட்டியே உகந்து ஏறி
1: பலவிலும் இட்டமாக இருந்தும் மூடி தரும் அட்டமூட்டி அண்ணாமலை கைகொள கெட்டி போவினை கேடிலை காண்கினேன்.
0: ஒண்ணு செய்ய வேண்டாம், இருந்த இடத்துல நினைக்க முக்தி தரும் பெருமானவர். நினைத்துத் தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலன் உரை கோவில் என்பது திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவா. அண்ணாமலை தரிசிக்க சிதம்பரம் தரிசிக்க முக்தி, திருவாரூர் பிறக்க முக்தி, காசியிலே இறக்க அதாவது மறிக்க முக்தி. ஆனால் திருவண்ணாமலையே என்றால் நினைத்தாலே முக்தி என்பது ஒரு பெரிய சைவ பழமொழி. இது அதற்கு விடை தெரிவிக்க இதற்கான விளக்கம் தரப்படுகிறது பாருங்க. அண்ணாமலை கை தொழுதா, கை தொழுதா இனி கெட்டுப்போம். இனி கெட்டுடுதுன்னா என்ன பொருள்? கேடு இல்லை, அத பாருங்கிற காண்மினே என்ன பொருள்? அவ்வளவு கை தொழுத மறு நிமிஷமே வினை கெடுவதையும் கேடு இல்லாததையும் நாம் அனுபவத்துல பார்க்க முடியும் என்கின்றார் அப்போ. அப்ப நாம அண்ணாமலை பெருமான இசை நோக்கி கை தொழுது நம்முடைய ராத்திரிகளை வருடத்தில் வைப்போம் என்றால் நிச்சயமா செய்வான், வினை கெடும் கெடுகள் நீங்கும். இதுக்கு அடுத்த பாடல்ல இன்னொரு அருமையான செய்தி சொல்றாங்க. வினை கெட்ட பிறகு கேடு போயிடுச்சு, ஆனா நமக்கு அது மட்டும் இல்ல விருப்பம், இன்னொரு விருப்பம் இருக்கு. நாங்க தவசீலர்களா மாற வேண்டும், சாதுக்களாய் மாற வேண்டும். தவம் செய்த பிறகு ஈட்டப்படுவது ஞானம், ஞானத்தை பெற வேண்டும். ஞானத்தை பெற தவம் செய்ய வேண்டும், தவத்தை செய்ய வினை கெட வேண்டும். வினை கெட்டு விட்டது, கேடும் நீங்கி விட்டது, ஆனால் தவமும் ஞானமும் எங்களுக்கு வருமா? ஒரே பாடல்ல தவத்தையும் ஞானத்தையும் நான் பெரும்படி செய்கின்றார் தாண்டக சொல்வது. பொதுவா ஞானம் என்பது தவம் செய்த பிறகு ஈட்ட பெறுவது, ஆனால் தவமும் ஞானமும் ஒருங்கே நமக்கு வருமா? எப்பொழுது
1: பெற்றம் கைபலிக்கின்றவர் சுற்றமாவிகு தொல்புகழாடோடும்.
0: அம்மை ரொம்ப பழையவள், ஆகவே உண்ணாமுறை அம்மையை தொல்புகழாள் என்கின்றார்.
1: அற்றவும் தீர்க்கும் அண்ணாவலை கைதோட நற்றவத்தோடு ஞானத்திருப்பரே.
0: நற்றவும் வரும், ஞானமும் வரும், அண்ணாவலை கைதொழுதால் போதும் என்கின்றார். அதுக்கு ஒரு இன்னும் சில ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்க்க போறது இல்ல. சாலி புலாவனம் என்பதுபடி பானை சோற்றுக்கு பதம் சோறு பதம் என்ற வகையில, ஒரு தோறு பதம் என்ற வகையிலே தான் பார்க்கணும். நம்ம சாமி நாடி வரணும்னா நாம என்ன செய்யணும்? சொல்லு நல்லாதான் இருக்கு, நம்ம சாமியன்னு பார்த்தது இல்லை அப்படின்னா தேடி சென்று ஏற்றுண்டு நாடி வந்து ஆட்கொள். முதல் முயற்சி நீ செய்தாயான அவன் நாடி வந்து உன்னை ஆட்கொள்வான் என்கின்றார். பிறகு ஒரு திருநேரி செய்ய பாடுகின்றார், பிறகு இன்னொரு திருக்குறமையை பாடியிருக்கின்றார். அந்த திருக்குறமையும் ஒரு அருமையான செய்தியை உள்ளடக்கியே அருளப்படுகின்றது. அடியேன் மறந்தால் அண்ணாமலை பெருமானை அடியேன் மறந்தால் விதி திருவினோ என்பது கருத்து. அருமையான செய்தி வச்சுக்கோ. அந்த பெருமான் திரிபுரத்தை எரித்தவன். திரிபுரத்தை ஏன் எரித்தான்? திரிபுராதிகள் அசுரர்கள், அவர்கள் சிவனாருடைய அருளினாலே நல்ல ஆற்றல் வாய்ந்தவர்களாய் விளங்கினார்கள். தேவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தார்கள். தேவர்களால் திரிபுராதிகளை வெல்ல முடியவில்லை. காரணம் என்ன? திரிபுராதிகள் சிவபெருமானுடைய அடியவர்கள். அதுவே திரிபுராதிகளை சூழ்ச்சி செய்து அவர்களை சிவனுடைய அடிமைத்திறத்திலிருந்து திரும்பும்படி மாறும்படி செய்கின்றார். திரிபுராதிகள் சிவபக்தியை வழுவ அந்த வழு காரணமாக அவர்களை அபச்சாரம் வந்து பொருந்த சிவபெருமான் அழிக்கின்றான் என்பது கருத்து. இதிலிருந்து நாம் பெறுகின்ற நீதி என்ன? நாம் இத்தூளை தூரம் சிவபக்தியிலே சென்ற பிறகு ஓரோ வேளை ஒரு பொழுது சிவபெருமானை மறப்போம் என்றால் நமக்கு உயிதி என்பது எஞ்ஞான்றும் கிடையாது. இத்தனை இழந்தால் புறமூன்று அட்டனை அடியேன் மறந்து உயிரணும். ஆகவே மறந்தால் உயிரேறும், உயிர் கிடையாது. அப்போ உயிரி வேணும் என்றால் மறக்கக்கூடாது, நினைக்க வேண்டும் என்பது பெறப்படுகிறது. இப்படி ஒரு பாடியும் சுப்பமூர்த்திகள் இரண்டு தலங்களுக்கு தான் பாடியிருக்கிறார். ஒன்று இல்லை, மற்றது அண்ணாமலை. ஆகவே சிவனடியார்கள் தில்லைப்பறியும் மறத்தலாகாது, திருவண்ணாமலை பறியையும் மறத்தலாகாது. மறந்தால் நீதி வராது, நீதி கிடைக்காது என்பதை உள்ளுவிச்சு அடுத்த பாடலில் இந்த அண்ணாமலை என்பது நடுநாட்டு தலம், நடுநாட்டுல கடைசியா இருக்கிற தலம். இதடுத்து தொண்டை நாட்டு தலங்களுக்கு போகிறோம். தொண்டை நாட்டுல திருவோத்தூர்ங்கிற தலத்துக்கு போகிறோம். திருவோத்தூர்ல அப்பறம் வழி செய்த பதியங்கள் எதுவும் நமக்கு கிடைக்கல. இதனால திருநாள் சம்பந்த தொண்டை நாட்டுக்கு வந்து ஒரு அற்புதம் செய்ய போயிருந்தார். 1000 விளையாத பெண் பனைகளை விளையக்கூடிய ஆண் பனைகளாக மாற்றப் போகின்றார் திருஞான சம்பந்தம். அங்கு வேதம் எல்லாம் பெருமானை வழிபட்டு பூஜை செய்துள்ளன. ஆகவே ஓத்தூர் என்பது தலத்தினுடையது. ஓத்து என்றால் வேதம். பணியார் வேணி சிவபெருமான் பாதம் போற்றி பணி செய்யும் நாள், மணியார் கண்டத்து எம்பெருமான் மண்மேல் மகிழும் இடமெங்கும், தனியார் காதல் உடன் சென்று வணங்கி அக்க பணி செய்வார், அணியார் தொண்டை திருநாட்டில் அருளால் அனைவார் ஆகினார். காதல் செய்யும் கருத்தியுடன் காடும் மலையும் தான் யாரும் சூதவலி தன் பனைப்படிகள் பலவும் கடந்து சொல்லிவிட்டு நாதர் போந்து பெரும் தொண்டை நன்னாடையிலே உன்னாக சீதமலர் மில் சோலைசூழ் திருவோத்தூரில் சென்றடைந்தார். சூரம்னா மாம்பழம், மாமரங்கள் நிறைந்த பதி தொண்டை நாட்டிலே நிரம்ப உள்ளன. அந்த பதிகளையெல்லாம் கடந்து கொண்டு திருவோத்தூருக்கு செல்றாராம். செக்கச்சடையார் திருவோத்தூர் தேவபிரானா தங்கோவில் உக்கு வளங்கொண்டு எதிரிறங்கி போத்தி கண்கள் குரல்புடைய முக்கட்பிரானை விரும்பு மொழி தாண்டகங்கள் முதலாக தக்கமொழி மாலைகள் சாத்தி சார்ந்து பணி செய்து முழுகுவார். இது திருத்தாண்டகங்கள் அருளப்பட்ட செய்தி சொல்லப்படுகிறது. இதில் ஒரு அருமையான உண்மையையும் ஆசிரியர் பெருமான் விளக்கியுள்ளார். இப்போது தமிழ் மொழியை சிலர் இகழ்கின்றார். தமிழ் பெருமானுக்கு விருப்பமான மொழி அல்ல, பெருமானை வழிபடுவதற்கு தமிழ் தகுந்த மொழி அல்ல, அதுல பெருமான் விரும்பும் மொழி அல்ல. ஒருவேளை பெருமான் விரும்பினாலும் அது தகுந்த மொழி அல்ல. இதற்கெல்லாம் விடை தருகின்றார் இந்த சேக்கியார். விரும்பு மொழி திருத்தாண்டகங்கள். ஆகவே தமிழ் என்பது பெருமான் விரும்புகின்ற மொழிதான். சரி, விரும்புகின்ற மொழிதான், ஆனால் தகுதியுடைய மொழிதானா? அதற்கும் விடை தருகின்றார். தக்க மொழி மாலைகள் மிக அருமையான இடம். தமிழ் தகுந்த மொழி, அது பெருமான் விரும்பும் மொழி. செய்ய ஐயர் திருவோத்தூர் ஏற்றி போந்து செடும்புவனம் உய்ய நஞ்சுண்டு அருளும் அவர் உறையும் பதிகள் பலவணங்கி தையல் தழுவ குழிந்த பிறான் தங்கும் தெய்வ பலி என்று வையம் முழுதும் தொழிலைத்தும் மதிசூழ் காஞ்சி மருந்தடைந்தார். காஞ்சியினுடைய அருகிலே வந்து அமைகின்றார் அப்பறம். காஞ்சியிலே வாழ்கின்ற அறிவர்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. அப்பருமெருமானுடைய அருளிப்பாடுகளிலே தலையாய் அருளிப்பாடு இறைவனாலே அவர் ஆட்கொள்ள பெற்றதுதான். நம் போலி இருக்குல்ல அந்த பெருமை இல்லை. நேரடியாக இறைவரையே ஞான குருவாக கொண்டு இறைவரிடத்திலே தீக்கி பெற்ற பெரியவர்கள் நான்கு பெருமக்கள். ஞானமுய்ய திருவடிகை நம்பரம் பேரொழினால் சூளை மடுத்து முன்னாண்ட தொண்டர் வரப்பெறோ. ஞான உயிரி பெறுவதற்காக பெருமாள் இவருக்கு சூளை கொடுத்தான். இவருக்கு சூளை கொடுத்ததுனால இவர் சைவத்தை சார்ந்தார். செய்வத்தை சார்ந்ததுனால தன்னமை மாலைகள் பாடினார். அந்த மாலைகளை ஓதி இக்குலக உயிரி பெறும். இத்துணையும் ஒரு தொடர்ச்சியாக அமைத்து ஞானமுய்ய திருவருகை நம்பரகம் பேரருள் என்கின்றார் ஆசிரியர். காலை மலரும் கமலம் போல் காஞ்சிவாணர் முகமெல்லாம் சால மலர்ந்து களிசிறப்ப தழைத்த மனங்கள் தாங்குவார். அவருடைய மனங்களிலே மகிழ்ச்சி, அவருடைய முகங்களிலே மலர்ச்சி, உள்ளத்திலே மகிழ்ச்சியும் புறத்திலே மலர்ச்சியும் உடையவர்களாய் அவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள தயாராகின்றார்கள். மாடவீதி மருங்கெல்லாம் மணிவாயில்களில் தோரணங்கள் ஈடு கதலி உடன் தொகுகு நிறைத்து நிறை பொக்குடும் தீபம் தோடு குலவு மலர்மாலை சூழ்ந்த வாச பந்தர்களும் ஆடு கொடியும் உடனெடுத்து அங்கு அணி நீர் காஞ்சி அலங்கரித்தார். பீதிகளிலும் இல்லத்தினுடைய வாயில்களிலும் தோரணங்களை தொங்க விட்டார்கள். வாழை பாக்கு மரம் இவற்றுடைய குலைகளை எல்லாம் அழகு பெற வரிசையாக அமைத்தார்கள். புனித நறுநீர் நிரப்ப பெற்ற குடங்களை ஏந்தினார்கள்.
1: தீபங்களை ஏற்றினார். இடர்களோடு விளங்கும் மலர் மாலைகளை தொடுத்து நகரத்தையே அலங்கரித்தார். தொண்டர் ஈண்டி எதிர்கொள்ள எழுந்து சொல்லுக்கு அரசர்வால் கொண்டவேட புலிவிடும் புலவு வீதி பணி செய்யும் அண்டர் அரிதற்கு அறிய திருவலகு முதலாம் அவையேந்தி எண்ணெய் புனைந்த செய்முடியார் கம்பர் தம்மை எதிர்கொண்டார். தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக நாவுக்கரசரே எதிர்கொண்டு வரவேற்கின்றார். அவர்கள் வரவேற்கச் செல்பவர்கள் கொண்ட வேட பொலிவோடு செல்வதாக ஆசிரியர் நமக்கு அறிவிக்கிறார். அதுவே அடியார்கள் இப்போது வேட பொலிவோடு பொலிதல் வேண்டும் என்பது இங்கு வலியுறுத்தப்படுகிறது. திருநீரும் உத்திராக்க சாதனம் நாவிலே ஐந்தெழுத்தியும் கழித்தவர்களாய் விளங்க வேண்டியது அடியாருடைய தலையாய இலக்கணம். நாவுக்கரசர் கைத்துண்டு செய்யும் கடப்பாடுடையவர். அதை அவருக்கு விருப்பமான முறையில பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய கருவிகளிலே முதற்கண் இடம்பெறும் திருவலகையிலும் கருவியை கையிலே ஏந்தி, அதாவது துடைப்போம் என்று நாம் என்று சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது பெருமானுக்கு திருத்தொண்டுக்கு பயன்படுத்தப்பெறும் பொழுது அது திருவலகு என்று பெயர் பெறும். பெருமானுக்கு ஆளாம் எந்த ஒரு கருவியும் இழிந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு மாறுவது என்பது சவிசமயத்தில் காணப்படுகின்ற ஒரு நிலை. ஆகவே அது சாதாரண துடைப்பமாக இருக்கக்கூடியது அழகாக மாறும் திருவலகாகும். அந்த திருவலகை ஏந்தி அப்பர் பெருமானாரை எதிர்கொண்டார்களாம் காஞ்சியிலே வாழ்கின்ற அடியார். இது போல ஒரு செய்தி திருமணத்தில் எங்குமே பேசப்படும். அப்ப ஞானசம்பந்தரை எதிர்கொள்ளும் போதும் நம்பியாரோடு எதிர்கொள்ளும் போதும் திரை பொக்கூடம் தீபம் மாலைகள் மணிவிளக்கு இப்படித்தான் பேசுவது ஆசிரியர் பெருமானாருடைய வழக்கு. அப்பமூர்த்திகளை பற்றி சொல்லும்போது அவர் மிகவும் எளிவந்த பெரிய ஒரு ஆணவையினாலே அவருக்கு விருப்பத்தை தருவது முதற்கும் கைத்துண்டுதான். ஆகவே கைத்துண்டு கூடிய கருவியாம் திருவலகினை ஏந்தி அறியார்கள் அவரை எதிர்கொள்கின்றார்கள். இந்த தொண்டு செய்வதற்கு முதற்கும் உரிமை படைத்தவர்கள் அடியவர் பெருமக்கள். இதனை திருவாசனத்தில் அடிகளாகவும் அருளை செய்வார்.
2: அருகெடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்ற இந்திரனோடு அவரெல்லாம் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மி பின்பு அல்லது எடுக்க விட்டோம்.
1: வானயனாதி தேவர்கள் எல்லாம் நிற்க அடியவர் அவரை செருட்டி எச்சரிப்பார்கள். உங்களுக்கு என்ன வேலை செம்பருமானுடைய திருத்தொண்டிலே? எங்களுக்குரிய உரிமையான பணி, நாங்கள் இந்த பணியை செய்ய நீங்கள் அகன்று விலகுங்கள் என்பார்கள். அவ்வளவு சிறப்பு திருத்தொண்டுக்கு உள்ளது என்பது இங்கு வலியுறுத்தும். எதிர்கொண்டு இறங்கும் சீரடியார் தம்மை இறங்கி எழுந்தருளி மதில் கொண்ட இந்த காஞ்சி நகர் மறுபட்போந்து வானநதி குதிகுண்டு இழிந்த சடைக்கம்பர் செம்பக்கோவில் குறையினார் அதிர் கொண்டலையே மணிமிடக்காரான திருநாவுக்கரசர். அடியார்களை எல்லாம் இவரும் பணிந்து எழுந்தருகின்றார். திருவேடத்தை சிவமாக பார்க்க வேண்டும் என்ற விதியினாலே அதிர் கொண்டலையே மணிமிடக்கார்கிறார். கொண்டல் மேகம், அதிர்தல் இடி ஓசை எழுப்புதல். இடி ஓசை எழுப்புகின்ற மேகத்தை ஒத்த கண்டத்தை உடையவர் சிவபெருமான். மேகம் நீல நிறமுடையது, பெருமானுடைய கண்டத்திலே இருக்கும் நெஞ்சும் நீல நிறமுடையது. ஆகவே பெருமானுடைய கண்டத்திலே மேகம் வந்து பொருந்தியதோ ஐயப்பாட்டு குறியோடு இந்த பாடலை அருளை செய்கிறார். திருவாயிலனை பணிந்தெழுந்து செல்வ திருமுண்டிலே அணிந்து வருவார் ஏகம்பர் கனகமணி மாளிகை சூழ்ந்து வருவார் செம்மன் மலைவல்லி தழுவ குழைந்த மணிமேரி பெருவாழ்வினை முன் கண்டிருந்து வேறா அன்பு பெருக்கினார். கோயிலை வளமாக வந்து என்றால் வேறுபொருள் என்றால் மாமரம். ஒற்றை மாமரத்தின் கீழே மாவடியிலே வீற்றிருந்த மகேசன் அப்பெருமான் என்பது ஏகாம்பரேஸ்வரரின் தொடராலே விளக்க. அங்கு கோயில் கொண்டுள்ள அம்மைக்கு ஏலவார் குழலி என்பது. ஏலவார் குழலியாக அங்கு அம்மை விளங்கி ஐயனை வழிபட்ட சிறப்பு, லட்சியம் பிடித்து உள்ள தனிப்பெரும் சிறப்பு, இதையெல்லாம் நாம் திருப்பதிக்கு சொல்ல நாயனாருடைய திருச்சரித்திலே விரிவாக பார்க்கிறோம். ஆக இந்த திருத்தலத்திலே அம்மை தழுவு குழைந்த அப்பனை பார்க்கின்றான் பெருமான் திருநாவுக்கரசர். வார்ந்து சொரியும் கண்ணருவி மயிர்கால் தூரம் வரும் புலகம் கண்களிலே தாரை தாரையாக நீள் உடம்பெல்லாம் ரோம புலகம். இதையெல்லாம் அன்பு மிகுதியாக உடம்பிலே விளைகின்ற மெய்ப்பாடுகள் ஆர்ந்த மேனி புறம்பு அழைப்ப மேனி மெல்ல மெல்ல ஆடத் தொடங்குகிறது. அன்பு கரைந்து எலும்பு உள்ளலை அன்பினாலே எலும்பு கரையத் தொடங்குகிறது. சேர்ந்த நயனம் பயன்பட்டு திளைப்ப திருவேகம் பதமை நேர்ந்த வனத்தை உறவைத்து இரும் பரிகம் பாடும்.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Namah. Shaivam.org இல் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு உண்டோ நம்மை போல. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: இன்று நாம் 23வது பாடலுக்கு பொருள் பார்க்க வேண்டும். முதலில் பாடலை பார்ப்போம். உண்டோ நம்மை போல வஞ்சர் மலம் ஊறி ததும்பும் உடலை மெய்யென்று கொண்டோ பிழைப்பது இங்கு ஐயோ அருள் கோலத்தை மெய்யென்று கொள்ள வேண்டாவோ. சென்ற வகுப்பிலேயே நாம் பார்த்தோம், 22வது பாடலில் ஆரம்பித்து ஆனந்த கழிப்பு முடியும் வரை வைராகியத்தை நமக்கு கொடுப்பதற்காக இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை பற்றி பேசுகின்றார். ஆகவே நமக்கு வைராகியம், பிறகு முடிவுரை, அதுதான் இனி வர இருக்கின்றது. சென்ற பாடலிலும் என்று அழியும் இக்காயம் என்ற இடத்திலும் ஏன் இந்த உடலை மெய் என்று இருந்தீர்கள், யமதன் யமதர்மராஜா வருகின்ற நேரத்தில் உங்களால் என்ன சொல்ல முடியும் என்று கேட்டார். யமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோன்னு கேட்டார். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பாடலும். முதலில் இந்த பாடலினுடைய பொருளை பார்த்துவிட்டு வைராகிய சம்பந்தமான சில கருத்துக்களை சிந்திக்கலாம். மிக எளிமையான பாடல்தான். உண்டோ நம்மை போல வஞ்சர், நம்மை போல வஞ்சகர்கள் இந்த உலகத்தில் உண்டோ, உண்டோ நம்மை போல வஞ்சர். இங்கு என்ன சொல்கின்றார், நாம் தான் வஞ்சகர்களாக இருக்கின்றோம். வஞ்சனை வஞ்சகர் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால், மற்றவர்களை ஏமாற்றுபவர்களை நாம் வஞ்சகர்கள் என்று சொல்வோம். ஒருவரிடத்தில் நம்பிக்கையுடன் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கைக்கு அவர் துரோகம் செய்தால் அந்த நம்பிக்கை துரோகத்தை தான் வஞ்சனை என்று சொல்வோம். சில விஷயங்களை நம்பி அவரிடம் சொல்லி இருப்போம், அவர் வந்து அதை ஏமாற்றி நம்மை ஏமாற்றி வஞ்சனை செய்திருப்பார். அதைத்தான் வஞ்சனை, நம்பிக்கை துரோகம் எல்லாம் சொல்றோம். மற்றவர்களை ஏமாற்றுதல், அப்படி மற்றவர்களை பொய் கூறியோ ஏதோ ஒரு விதத்துல ஏமாற்றுறதுதான் வஞ்சனை என்று சொல்வது. இப்ப இங்க என்ன சொல்கின்றார், நம்மை போல வஞ்சகர்கள் யாராவது இருக்கிறார்களா? நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், அவன் என்ன ஏமாத்திட்டான், அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டான்னு சொல்லி மற்றவர்களைத்தான் வஞ்சகர்களாக சொல்லி கொண்டு இருப்போம். இங்கு தாயுமானவர் சொல்றார், உண்மையிலேயே நாம தான் வஞ்சகர்கள் என்று சொல்கின்றார். இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு யாரையுமே ஏமாற்றலையேன்னு சொல்லுவோம். ஏதாவது துக்கம் வந்துடுதுன்னா, துயரம் வந்துட்டா நம்ம என்ன சொல்லி அழுவோம், நான் எனக்கு தெரிஞ்சு யாரையும் ஏமாத்தல அப்படி நல்லா சொல்றோம் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது நம்மைய போல வஞ்சர் இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறார் தாயுமானவர். நம்மிடத்திலேயே அவர் அவரையே சொல்லிக்கிறார், நம்மையும் கேட்டுக்கிறார். உண்டோ நம்மை போல வஞ்சர், நம்மைய போல ஏமாற்றுபவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இப்ப யாரை ஏமாற்றுகிறார்கள் என்றால், இந்த வஞ்சகர்களை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று, மற்றவர்களை ஏமாற்றி தனக்கு பலனை அடைத்து கொள்வது, தனக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை எடுத்துட்டு மற்றவர்களை ஏமாற்றுவது. இனி ஒரு விதமான வஞ்சகர்கள் யார் என்றால், அவர்கள் அவர்களையே ஏமாற்றி கொள்ளுதல், இதுதான் பெரிய வஞ்சகர்கள். மற்றவர்களை ஏமாற்றுவதில்லை, அவர்கள் அவர்களையே ஏமாற்றி கொள்ளுதல். இப்ப இங்க என்ன சொல்றார், நம்மெல்லாம் பெரிய வஞ்சகர்கள், ஏமாற்றுபவர்கள் யாரை என்றால் நம்மை. நாம நம்மையே ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம்னு, ஆனா இங்கு தாய்மானவர் சொல்றார், உண்மையிலேயே நாம் நம்மைத்தான் ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம். இதுதான் வேதத்துல கர்மகாண்டத்துல அல்லது தர்மத்தை பத்தி சொல்ற இடத்துல நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ரகசியம். இது ஒரு பெரிய வேத ரகசியம் தான். வேதம்னாவே ரகசியம் அர்த்தம். என்ன ரகசியம் என்றால், நம்ம ஒரு பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றி ஒரு பொருளை அடையும் பொழுது நம்மையே நம்ம ரொம்ப ஒரு புத்தி உள்ளவனாக வெற்றி அடைந்தவனாக நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல நம்மை நாம் ஏமாற்றி கொண்டோம். காரணம் என்னவென்றால், எதன் பொருட்டு நாம பொய் சொன்னோம், மற்றவங்களை ஏமாற்றி பொருளை வாங்கினோம், ஒரு பொருளை அடையிறதோ பதவியை அடையிறதோ அல்லது எதையாவது ஒன்றை அடைவதோ எதற்காக என்று யோசிக்காமல் அந்த பொருளை நான் அடையணும், என்ன உலகமெல்லாம் அந்த பொருள் பணம் இதுதான் லட்சியமா நினைச்சிட்டு இருக்கு, நானும் அப்படி நினைக்கின்றேன், அதனால மற்றவர்களை ஏமாற்றி நான் அதை அடைகின்றேன்னு அடைஞ்சிடறோம். ஆனால் அதை அடைந்த போதிலும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து சுகத்தை கொடுக்கும்னு. ஆனா நம்ம எதை ஏமாற்றி அடைஞ்சோமோ அது நமக்கு துயரத்தை கொடுக்கலாம், அல்லது அதை அடைந்தும் அதை அனுபவிக்கின்ற நான் அழிந்து போகலாம். இக்காரணம் என்ன, அதை அடையும் பொழுது நான் பாவ செயலை செய்து அடைந்தேன் என்றால் அந்த பாவம் நமக்கு அந்த பொருள் நிமித்தமாக சுகத்தை கொடுக்கிறது பொதுவா துக்கத்தை தான் கொடுக்கும். அப்ப உண்மையிலேயே நாம யாரை ஏமாற்றி இருக்கோம், நாம் நம்மையே ஏமாற்றி இருக்கின்றோம். அப்படி இது வந்து தர்ம விஷயத்துல. அதே போல இங்க என்ன சொல்கின்றார், பொய்யான ஒன்ன உண்மை என்று நாம் நினைத்து கொண்டு நாம் நம்மையே ஏமாற்றி கொண்டுள்ளோம் என்று. உண்டோ நம்மை போல வஞ்சர், நம்மைய போல ஏமாற்றுபவர்கள் யாரும் இல்லை, இது நாம் நம்மையே ஏமாற்றி இருக்கின்றோம். இப்ப தர்ம விஷயத்திலையும் நம்மையே நம்ம ஏமாற்றி கொள்கின்றோம். பிறகு இந்த இடத்துல அறிவு விஷயத்துல சொல்றார், எப்படி நம்மை நாம் ஏமாற்றி கொண்டுள்ளோம் அதைத்தான் வர்ணிக்கின்றார். அடுத்த வரியில் நாம எப்படி நம்மை ஏமாற்றி கொண்டுள்ளோம் என்றால், இது ஞான விஷயத்துல நம்மை நாம ஏமாற்றி கொண்ட விஷயத்தை சொல்றார். இரண்டாவது வரியில், மலம் ஊறி ததும்பும் உடலை மெய் என்று கொண்டோ பிழைப்பது. அதாவது நம்முடைய ஸ்தூல உடலை வர்ணிக்கின்றார். இந்த ஸ்தூல சரீரம் இருக்கின்றது அல்லவா, அதுக்கு ஒரு வர்ணனை கொடுக்கிறார். கவிஞர்களும் வர்ணிப்பார்கள், அது மோகத்தில் ஆழ்ந்த கவிஞர்கள் வர்ணிப்பார்கள். இது வந்து ஞானத்துல வைராகியத்தில் இருக்கின்றவர்களும் வர்ணிக்கின்றார்கள். இப்போ அவர்களோட வர்ணனை எல்லாம் உங்களுக்கு தெரியும், சினிமா பாட்டில எல்லாம் என்ன இருக்கு, வர்ணனைகள் தான். இப்ப இங்க வர்ணிக்கிறார் என்னவா இந்த உடல், மலம் ஊறி ததும்பும். மலம் ஊறி ததும்பும்னா உடலுக்குள்ள பார்த்தம்னா மலங்கள் தான் இருக்கு. அப்படி ஊறி ததும்புகின்ற இந்த அறுவருக்கு தக்க இந்த உடலை மெய் என்று கொண்டோ பிழைப்பது. மெய் என்று கொண்டோன்னா இதுதான் சாஸ்வதம், இதுலதான் இன்பம் இருக்கின்றது, இதுதான் நான் என்று மெய் என்று கொண்டோ. மெய் என்று கொண்டோன்னா மெய் என்று எண்ணிக்கொண்டு பிழைப்பதுனா வாழ்ந்து கொண்டு இருப்பது. அப்படியா வாழ்ந்து கொண்டு இருப்பது என்று நம்மிடம் கேட்கின்றார். இங்கு ஐயோ, ஐயோங்கிறது வந்து எப்படி ஒருவன் தன்னை ஏமாற்றி கொண்டுள்ளான் என்பதை அவர் விளக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமாக சொல்கின்றார். இப்ப இந்த எப்படி நம்ம இந்த இடத்துல நம்ம ஏமாற்றி கொண்டுள்ளோம்னு பார்த்தோம்னா, சாஸ்திரத்துல வந்து ஒரு ரெண்டு உதாரணங்கள் சொல்வார்கள், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஒன்று வந்து கடற்கரை ஓரத்துல சிற்பிய நம்ம பார்க்கிறோம், காலை வேளையில வெயில் அடிச்சிட்டு இருக்கு, அந்த வெயில்ல அந்த சிற்பியானது ஒரு வெள்ளி காசு போல நமக்கு தெரிகின்றது. உடனே நாம் அதை நாடி செல்கின்றோம், ஏன்னா நமக்கு ஏதோ வெள்ளி காசு கிடைக்கின்றதுன்னு சொல்லி நாடி போறோம். பிறகு வந்து அது இல்லை என்று தெரிந்து கொண்டு திரும்பி விடுகின்றோம். இனி ஒரு இடத்துல வந்து கயிறு இருக்கு, அங்க பாம்பா பார்க்கிறோம், உடனே அதை கண்டு பயந்து ஓடுகின்றோம். இப்படி இந்த ரெண்டு உதாரணம் சாஸ்திரத்துல இருக்கு. கயிற்ற பார்த்து பாம்புன்னு நினைச்சிட்டு பயந்துட்டு ஓடுறது ஒன்று, ஒரு வெறும் சிற்பிய பார்த்துட்டு விலை இல்லாத ஒன்ன பார்த்துட்டு அது வெள்ளி காசுன்னு நாடி போறது ஒன்று. நாடி போறத பிரவிருத்தி, ஓடி போறத நிவிருத்தி அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுகின்றது. இந்த பிரவிருத்தி நிவிருத்திக்கு காரணம் என்ன, நான் ஏன் அதை நாடி சென்றேன், எதை நாடி, சிற்பிய நாடி சென்றேன், பிறகு நான் ஏன் கயிற்றிலிருந்து பயந்து போனேன்னு சொன்னா, மெய்யானதை நம்ம விட்டுட்டு பொய்யானதை பார்க்கும் பொழுது இந்த நிலை நமக்கு ஏற்பட்டு உள்ளது. இப்ப மெய்யை நாம பார்த்தோம்னா கயிற்றை கண்டு பயந்து ஓட மாட்டோம், பிறகு சிற்பியை கண்டு நாடியும் ஓட மாட்டோம், அதை தேடி ஓட மாட்டோம். இப்படி நம்ம பிரவிருத்தி நிவிருத்தி, அனர்த்தமான பிரவிருத்தி நிவிருத்தி வர்றதுக்கு காரணம் என்னவென்றால், பொய்யான பார்வையை அடைந்ததனால். அப்படி பார்க்கையில சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமோ, ஞானிதான் சந்தோஷமா பேசாம அமர்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு பிரவிருத்தியும் கிடையாது நிவிருத்தியும் கிடையாது. எதையும் உன்ன போய் அடையணுங்கிறது இல்ல, எதிலிருந்து தான் தப்பி ஓடணுங்கிறது இல்ல. காரணம் வந்து அவனுக்கு மெய்யான அறிவு இருக்கின்றது. ஆனா மற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையே நம்ம ரெண்டா பிரிச்சிடுவோம். ஒன்னா ஒரு பொருளை வேணும்னு ஓடிக்கொண்டு இருப்பார்கள், இனி ஒரு நேரத்துல அதிலிருந்து ஓடிக்கொண்டு இருப்பார்கள், அடைஞ்சதிலிருந்து ஓடுவார்கள். சில பேர் வீட்டுக்கு வரணும்னு விரும்பிட்டு இருப்போம், சில பேர் வீட்டிலிருந்து காலி பண்ணி போகணும்னு விரும்புவோம், ஒருத்தரை வெளியே துரத்த விரும்புவோம், ஒருத்தர் உள்ள வர வைக்க விரும்புவோம். சில சமயங்கள்ல ஒரே ஆள் ரெண்டா இருப்பார், ஒரு நேரம் வர விரும்புவோம், இனி ஒரு நேரம் அவரே போனா போகுதுன்னு விரும்புவோம். அதே போல எல்லாமே தான், ஒரு பொருளை நாடி ஓடிக்கொண்டிருக்கோம், ஒரு பொருளிலிருந்து ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த பிரவருத்தி நிவர்த்திய சம்சாரம் என்று சாஸ்திரம் அழைக்கின்றது. இப்ப இதற்கு என்ன காரணம் என்றால், இதற்கு காரணம் வந்து மெய்யை விட்டு விட்டு பொய்யான அறிவுடன் இருப்பதனால் நமக்கு பொய்யான பார்வை வந்துடுது, மெய்யை விட்டு விட்டோம். இந்த பிரவிருத்தி நிவிருத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றோம், ஒன்ன நாடி ஓடுறோம், ஒன்னிலிருந்து ஓடுறோம்னு சொல்றோம். இதுல உண்மையிலேயே அங்க வெள்ளி காசு இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அந்த பிரவிருத்தி பிரயோஜனப்படும், தப்பு கிடையாது. ஆனா அங்க ஓடுனதுக்கு பிறகுதான் தெரியுது நம்ம ஏமாந்துட்டோம்னு சொல்லி. அதே போல உண்மையான பாம்பு இருக்கு, அதிலிருந்து பயந்து ஓடினோம்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, காரணம் அங்க ஓடாம இருந்திருந்தா உயிருக்கே ஆபத்து. ஆனா நம்ம எதிலிருந்து பயந்து ஓடுறோம்னா அது பயப்படக்கூடிய விஷயம் அல்ல. எல்லாம் உண்மைக்கு பயந்து ஓடுகிறார்கள், பிறகு பகவானுக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருக்கின்றார். பிறகு எதை நோக்கி ஓடுகின்றோம்னு பார்த்தா அங்கு நமக்கு நிறைவு கிடைப்பதில்லை. நம்ம பிரவிருத்தினால பிரயோஜனத்துல முடிஞ்சிருந்ததுன்னா அந்த பிரவிருத்திக்கு ஒரு பயன்பாடு இருக்கின்றது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா எந்த ஒண்ண அடையிறதுக்காக ஒரு பெரிய லட்சியமா வச்சு அதுக்காக முழு வாழ்க்கையே செலவிட்டமோ இறுதியில அது நமக்கு லட்சியமாக தெரியவில்லை. ஒரு வயதான அம்மையார வந்து நான் ஒரு சமயத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்ன கருத்து அது, எல்லா அவர்கள் சிறு வயதிலே வீட்டை விட்டு போய் ஒரு துறவரம் போல, ஆனா துறவியல்ல வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஒரு பெரிய ஒன்றை ஒரு ஸ்தாபனத்தை நிர்வாகம் பண்ணி அவர்கள் வந்து ஒரு 20-30 வருடமா பொருளை கலெக்ட் பண்றது, அந்த ஒரு நல்ல காரியத்துக்காக அதை பயன்படுத்துறது, நல்லதுலதான் இருந்தார்கள். பிறகு கடைசி காலத்துல உணர்ந்தார்களாம், என்னுடைய வாழ்க்கை பூரா பணத்தை சேகரிக்கிறது, கட்டடத்தை கட்டுறது, ஏதோ ஒன்று பண்றதுன்னு விட்டுட்டேன். இப்ப என்ன புரியுதுன்னு சொன்னா, இந்த பொருள்களை எல்லாம் நான் ஏன் சேகரித்தேன், இதனால எந்த விதத்துல எனக்குள்ள ஆன்மீக முன்னேற்றம் வரவில்லை, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கோபத்தில் இருந்தனோ என்ன வெறுப்பில் இருந்தனோ அதே மனசுதான் இருக்கு, மனதிற்குள் வளர்ச்சி வரவில்லை, வளர்ச்சி என்னை சுற்றியும் வந்து விட்டது. முன்ன நான் இருக்கிற இடம் ஒரு ஓல குடிசையோட இருந்தேன், இப்ப வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டேன், எவ்வளவோ பண்ணிட்டேன். வளர்ச்சி எங்க வந்துடுதுன்னா சூழ்நிலையில வளர்ச்சி வந்துடுது, எனக்குள்ள உண்மையான ஆன்மீக வளர்ச்சி வரவில்லை. அப்படி இந்த வெளிய பொருள்களை சேகரித்து கொள்வது இதுலதான் நமக்கு வளர்ச்சி வந்திருக்கே தவிர உள் வளர்ச்சி வரவில்லை. காரணம் என்ன என்றால், அந்த பிரவிருத்தி நிவர்த்தி அனர்த்தமாக இருந்துள்ளது. நம்ம உண்மையாலுமே ஒரு பிரவிருத்தி செய்து அதுல ஒரு பிரயோஜனத்தை அடைஞ்சிருந்தோம்னா சரி, ஆனா அந்த செயலின் பயன் இல்லை, அந்த முயற்சி தோல்வி அடைகின்றது. காரணம் பொய்ய மெய்யாக கொண்டதனால். அப்போ உண்மையிலேயே யார் யாரை ஏமாற்றியுள்ளார்கள் என்றால், நாம் நம்மையே ஏமாற்றி உள்ளோம், நமக்கு நாமளே வஞ்சனை செய்துள்ளோம். காரணம் என்ன, இந்த பொய்யினால சொல்ற, பொய்யான ஒன்ன உண்மைன்னு நினைச்சிட்டு வாழும் பொழுது கடைசியில பார்த்தோம்னா யார் யாரை ஏமாற்றினார்கள் என்றால், நாம் நம்மை ஏமாற்றி உள்ளோம். அதத்தான் சொல்றார், உண்டோ நம்மை போல வஞ்சர், நம்மைய போல வஞ்சகர்கள் யாரும் கிடையாது, காரணம் நாம் நம்மை ஏமாற்றி உள்ளோம். அது எப்படி ஏமாற்றியுள்ளோங்கிறது தான் இரண்டாவது வரியில சொன்னார். இப்படிப்பட்ட கீழான அருவருக்கத்தக்க இந்த சரீரத்தை, மலம் ஊறி ததும்பும் உடலை மெய் என்று கொண்டோ பிழைப்பது, இது பொய்யான இந்த உடலை மெய் என்று நினைத்து கொண்டா வாழ்ந்து கொண்டு இருப்பது பிழைப்பது. பிறகு எப்படி இருந்தா நம்மை நாம ஏமாற்றி கொள்ளாதவர்கள், அதை கடைசி வரியில சொல்லி முடிக்கின்றார். அருள் கோலத்தை மெய் என்று கொள்ள வேண்டாவோ, இந்த உடலை மெய் என்று நினைத்து எனக்கு நானே வஞ்சனை செய்து ஏமாற்றி கொண்டிருந்தேன், ஆனால் எதை நான் இன்று மெய் என்று கொள்ள வேண்டும், எது மெய்யோ அதை மெய் என்று கொள்ள வேண்டும். அது என்ன, அருள் கோலத்தை மெய் என்று கொள்ள வேண்டாவோ. இங்கு அருள் கோலம், இங்கு கோலம் என்றால் தன்மை சொரூபம், அருள் கோலம் என்பது சச்சிதானந்த சொரூபம், என்னுடைய ஆனந்த சுரூபம், அதாவது ஆத்மான் அர்த்தம், என்னுடைய அருள் கோலத்தை. இது வந்து இந்த சரீரம்ங்கிறது எப்படிப்பட்ட கோலம்னா, சரீரம்ங்கிறது பொய்யான கோலம், இது அருள் கோலத்தை மெய் என்று கொள்ள வேண்டாவோ, அதாவது உடலுக்கு சாட்சியாக இருக்கின்ற ஆத்மாவை நான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாவோன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், இந்த பொய்யான உடலை மெய் என்று நினைத்து நம்மை ஏமாற்றுவதற்கு பதிலாக உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை நான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கார் என்றால், பிழைப்பதுன்னா வாழ்வது. இந்த மாதிரி பொய்யான உடலை உண்மைன்னு எடுத்துக்கொண்டு வாழ்க்கைங்கிறது ஒரு வாழ்க்கையா, அப்படி வாழ்ந்தால் நமக்கு நாம் வஞ்சகர்கள் ஆகின்றோம். ஆகவே அருள் கோலத்தை, பரமாத்ம சுரூபத்தை மெய் என்று, உண்மை என்று கொள்ள வேண்டாவோ, அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாவோன்னு அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இனி நம்ம விளக்கத்திற்கு வரலாம். இந்த பகுதிகள் எல்லாம் நம்ம இனி வைராகியத்தினுடைய தன்மைகளை ஆங்காங்கு பார்க்க போறோம். ஏன்னா இனிமேல் கடைசி வரைக்கும் வைராகியத்தை பற்றி தான், வைராகியம் வருவதற்கும் வைராகியத்தினுடைய தன்மையை பற்றி தான் தாய்மானவர் பேச போகின்றார். ஆகவே ஒவ்வொரு பாடலை முடிச்சுட்டு வைராகியத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் கருத்துக்களாக, கடைசி வரைக்கும் நம்ம வைராகியத்திலேயே அது சம்பந்தமான கருத்திலேயே இருக்க போகின்றோம். இப்ப இந்த இடத்துல வைராகியத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை பார்ப்போம். வைராகியம் என்பதனுடைய லட்சணம் என்னன்னு முதல்ல பார்ப்போம். வைராகியத்தினுடைய லட்சணம், ஏன்னா வைராகியத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் பல இருக்கின்றது. அதுல ஒவ்வொரு பாடலினுடைய பொழிப்புரையை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வைராகிய சம்பந்தமா பார்த்துட்டு வந்தோம்னா, இந்த பாடல்கள் முடியும் பொழுது வைராகியத்தை பற்றி முழுமையா பார்த்து முடிந்தது ஆகின்றது. இப்ப முதல்ல வைராகியத்தினுடைய லட்சணம், வைராகியம் என்பது என்ன, லட்சணம்னு இலக்கணம், டெபினிஷன். பல விதத்துல பல லட்சணங்கள் இருக்கின்றது. நம்ம எளிமையான ஒரு லட்சணத்தை எடுத்துக்கொள்ளலாம். சமஸ்கிருதத்துல அந்த லட்சணத்திற்கு ஈக, ஈகன்னா இந்த உலகத்தில், இக ஸ்வர்க லோக போகேஷு, இக லோகம் சொர்க்கம் முதலிய லோகம், அதில் இருக்கின்ற போகத்தில் இச்சா ராகித்யம், இச்சா ராகித்யம் விருப்பு இல்லாத தன்மை. இக ஸ்வர்க போகேஷு இச்சா ராகித்யம், அதுதான் வைராகியத்துக்கு லட்சணம். இக போகம், பிறகு சொர்க்க முதலிய மேல் லோகத்தில் இருக்கின்ற போகம், அதில் இச்சா என்றால் விருப்பு, ராகித்யம்னா இல்லாத தன்மை. இப்ப இந்த உலகத்துல கொடுக்கின்ற சுகங்கள், பிறகு மற்ற லோகத்தில் கொடுக்கின்ற சுகங்கள், அதிலிருந்து என்ன தெரிகின்றது, எல்லா விதமான லோகங்களிலும் கிடைக்கின்ற போகத்தில், இன்பத்தில் விருப்பமின்மை. அந்த போகத்துல விருப்பமின்மை தான் வைராகியம். இதுதான் வைராகியத்துக்கு பொதுவான லட்சணம். ஆனா இந்த லட்சணத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி விசாரம் பண்ணாதான் நமக்கு புரியும். நம்ம பொதுவா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வைராகியம் என்றால் ஒரு வெறுப்பு அப்படின்னு சாதாரணமா நமக்கு நினைக்க தோணுது. அவருக்கு வைராகியம் வந்துடுது அப்படின்னு சொன்னா வெறுப்பு வந்துடுது. ஏன்னா இந்த உலகத்துல ரொம்ப விருப்பத்தோட பற்றோட வாழ்ந்து கொண்டிருந்தார், இப்ப அவருக்கெல்லாம் வைராகியம் வந்துடுது அப்படின்னு சொன்னா வெறுப்பு வந்து விட்டதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம புரிஞ்சிட்ட அர்த்தம், சில சமயங்கள்ல வைராகியம்ங்கிற சொல்லுக்கு பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் வந்து அதுல வைராகியமா இருக்கான் அப்படின்னா பிடிவாதம் அல்லது உறுதி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்தம் உண்மையில கிடையாது, நம்ம வழக்கத்துல இருக்கு. வைராகியம்ங்கிற சொல்லுக்கு பிடிவாதம்ங்கிற அர்த்தமே கிடையாது. ஆனா நம்ம அப்படி பழகி விட்டோம், வைராகியம்ங்கிற சொல்ல பிடிவாதம் உறுதிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கின்றோம். இப்ப இந்த இடத்துல என்ன பொருள் என்று பார்த்தால், இந்த வைராகியத்திற்கு எதிர் சொல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்றது. வைராகியம்ங்கிறது பற்றின்மை, அதற்கு எதிர் சொல் என்னன்னா பற்று அப்படின்னு நமக்கு சொல்ல தோன்றும். அதுவும் உண்மைதான். ஆனா வைராகியத்திற்கு ஆப்போசிட் எதிர் சொல் வந்து மோகம், மயக்கம். மோகம்னா நமக்கு தெரியும், மோகவசப்படுதல், ஒரு பொருள் மீது மோகத்தை அடைதல். மோகம்னா என்ன அதை புரிஞ்சிட்டோம்னா வைராகியம் நமக்கு புரிந்து விடும். இப்போ மோகம் அப்படிங்கிற சொல்லினுடைய அர்த்தம், ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதற்கு மேல அந்த பொருளுக்கு மதிப்பு கொடுத்தா அதுக்கு பேர் தான் மோகம். மோகம் என்றால் ஒரு பொருளுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதுக்கு மேல அந்த பொருளுக்கு மதிப்பு கொடுத்துட்டோம்னா மோகம். ஏதாவது ஒரு புதிய சினிமா ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோமே, மக்களுக்கு வந்து மோகம் இருக்கு அந்த படத்து மேல. அப்ப என்ன செய்வார்கள் தெரியுமோ, சாதாரணமா அதுக்கு ஒரு 20-30 ரூபா டிக்கெட்டா இருந்தா 200-300 ரூபா கொடுத்து வாங்கினாங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் என்னன்னா, அந்த இடத்துக்கு அந்த சீட்டுக்கு 3 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஒர்த்து, 20-50 ரூபாயோ தான். ஆனா எவ்வளவு பணம் கொடுக்கிறார்கள்னா 500 ரூபா அப்படி எல்லாம் கொடுப்பார்கள். அதுக்கு பேர் தான் மோகம்னு அர்த்தம். ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்போ அதற்கு மேல அந்த பொருளுக்கு மதிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா மோகம். மதிப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். சாஸ்திர ரீதியா சொல்லணும்னா இருத்தல் அல்லது ரியாலிட்டின்னு சொல்ற. ஒரு பொருளுக்கு எவ்வளவு ரியாலிட்டி இருக்கோ அதுக்கு மேல ரியாலிட்டி கொடுத்துட்டோம்னா மோகம். இப்போ சாஸ்திர உதாரணத்துக்கே போனோம்னா கனவுன்னு நமக்கு ஒரு அனுபவம் வருது. அந்த கனவுக்கு எவ்வளவு தூரம் இருத்தல்ங்கிற சக்தி இருக்கு, கனவுல இருக்கிற பொருள்கள் சம்பவங்கள் எல்லாம் கனவு காலற வரைக்கும் தான், கனவு காண்ற வரைக்கும் தான் கனவுல இருக்கின்ற பொருளுக்கும் அதுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு, இருத்தல்ங்கிற சக்தி இருக்கு. இப்ப கனவுல வந்து ஒருத்தன் டாக்டர் படிச்சுட்டான்னு வச்சுக்கோமே, எந்திரிச்ச உடனே நான் டாக்டர்னு சொல்லிட்டா என்ன ஆகும், அப்ப என்ன பண்ணிட்டான்னா, அவன் கனவுல இருக்கிற வரைக்கும் டாக்டரா இருக்கலாம், கனவுல வர்ற பேஷண்ட அவன் என்னவனோ ட்ரீட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு தகுதி இருக்கு. ஆனா விழிப்புணர்வுல வர்றவனை அவன் வந்து ட்ரீட் பண்ண கூடாது. காரணம் என்ன, அதில் இருக்கிற இருப்பு வேற, இதில் இருக்கிற ரியாலிட்டி இருப்பு வேற. பிறகு கனவுல எத்தனையோ எண்ணங்கள் எல்லாம் வந்துட்டு போகும், எத்தனையோ சம்பவங்கள் எல்லாம் வரும். எழுந்த உடனே நம்ம என்ன செய்யணும், அது கனவுன்னு விட்டுறணும். வாழ்க்கையிலேயே வர்ற சில சம்பவங்கள் எல்லாம் நம்ம என்ன உதாரணம் சொல்லுவோம், கனவு போல மறந்துடுன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்ததுன்னா நம்ம என்ன உதாரணம் சொல்லுவோம், இத பெருசா எடுத்துட்டு இதையே நினைச்சிட்டு இருக்காரு, கெட்ட கனவு போல அந்த சம்பவத்தை விட்டுருன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமோ, கனவையே நினைவாக மாத்திட்டு இருக்கோம். எனக்கு அப்படி ஒரு கனவு வந்துடுது, ஏதாவது ஒரு சகுனம் வந்துடுமா, ஏதாவது ஆயிருமான்னு சொல்லி நிஜமான வாழ்க்கையே கனவா பாக்கிறதுக்கு சாஸ்திரம் சொல்லும் போது கனவையே நிஜமான வாழ்க்கைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு கனவுல இந்த நேரத்துல கனவு கண்டா இந்த மாதிரி ஆகுமா, கனவுல எனக்கு எருமை வந்திருக்கு வீட்டுல யாராவது போயிருவாங்களா, இப்படி எல்லாம் ஏன்னா இந்த சந்தேகம் எல்லாம் வந்து கேட்கிறார்கள், கனவுல எருமை வந்ததுன்னா யாராவது வீட்டுல செத்து போவாங்களா அப்படின்னு. இப்படி எல்லாம் என்னன்னா கனவுக்கு அவ்வளவு ஒரு ரியாலிட்டி வந்தாச்சு, இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் வந்து விட்டது. இதுக்கு பேர் தான் மோகம். இப்ப மோகம் என்றால் ஒரு பொருளுக்கு எவ்வளவு தூரம் அதுக்கு இருக்கிறது, அதனுடைய தன்மையை கொடுக்கலாமோ அதற்கு மேல கொடுக்கிறது தான் மோகம். ஒரு பொருளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த சக்திக்கு மேல நம்ம அதுக்கு சக்தியை கொடுத்துறோம், அதுதான் மோகம்னு சொல்றது. அப்படி பார்க்கையில இந்த உடல் ஆகட்டும், இந்த உலகத்தில் இருக்கின்ற போக பொருள்களாகட்டும், எந்த பொருள்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு எவ்வளவு தூரம் பாதுகாப்ப கொடுக்க முடியும், எவ்வளவு தூரம் இன்பத்தை கொடுக்க முடியும், அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்காம அதற்கு மேல நம்ம எதிர்பார்த்து விடுகின்றோம். எல்லா உறவுகளுக்குள்ளேயும் வர்ற சங்கடங்களுக்கு காரணம் என்னன்னா, ஒருவர் எவ்வளவு தூரம் நம்ம நேசிக்க முடியும், எவ்வளவு தூரம் நம்ம பார்த்துக்க முடியும், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்புகளோ லிமிட்லெஸ். எதிர்பார்ப்புகள் வந்து ஒரு வரையறுக்கு அப்பாற்பட்டு நம்ம இருக்கிறதுனாலதான் நமக்கு நல்லதே செய்திருப்பார்கள், நம்ம குழந்தைகளாகட்டும் அல்லது பெற்றோர்களாகட்டும் நமக்கு நல்லதே செய்திருப்பார்கள். ஆனாலும் நம்மளுடைய அதிர்க எதிர்பார்ப்புல அதெல்லாம் நமக்கு தெரிவதில்லை, சங்கடங்கள் தான் வருகின்றது, துயரம் தான் வரும். ஏன் துயரம் வருதுன்னா அந்த பொருள் எவ்வளவு ஒருவர் நமக்கு கொடுக்க முடியும். பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு பணத்தை கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம், அறிவை கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க புத்தியை வச்சு வாழ்ந்துக்கணும். பகவான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புத்தியை கொடுத்துருக்க, குழந்தைக்கு வந்து புத்தியை பெற்றோர்கிட்ட வைக்கல. அதே போல பெற்றோர்களும் வயதான காலத்துல அவங்க இண்டிபெண்டா இருந்துக்கணும். ஒவ்வொரு முறையும் வந்து பையன் நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க அவங்களுடைய வாழ்க்கை, இது இவங்களுடைய வாழ்க்கை, இவங்க பெற்றோரை விட்டுட்டு தானே வந்தார்கள். அதே போல இவங்க குழந்தைங்க அவங்களுடைய வாழ்க்கை பிரிஞ்சு போகும். ஆனா எதிர்பார்ப்புகள் இப்ப இதுல இருந்து என்ன நடக்கின்றதுன்னு சொன்னா, நம்மளுடைய அனுபவத்துல அதிக எதிர்பார்ப்புகள், அதான் மோகம்னு சொல்வது. இந்த மோகம்தான் நமக்கு அனர்த்தமான பிரவருத்தியை நிவர்த்தியை கொடுக்கின்றது. பிரவருத்தி நிவர்த்தி தப்புன்னு நம்ம சொல்லல, பிரவருத்தி தப்புன்னு சொன்னா இங்க வர்றதே தப்பாயிரும்.
1: எதுக்கு அவன் கஷ்டப்பட்டு இங்க வரணும் பேசாம டிவி முன்னாடியே உட்கார்ந்துருக்கலாமே சொல்லுவோம். அப்படி பிரவருத்தி நிவர்த்திய நம்ம தப்புன்னு சொல்ல, அனர்த்தமான பிரவருத்தி அனர்த்தமான நிவர்த்தி. நம்ம ஒன்னிலிருந்து ஓடுறோம்னா உண்மையிலேயே அது துக்கம் கொடுக்கறதா இருந்தா ஓடலாம். ஒன்ன நோக்கி ஓடுறதா இருந்தா அது உண்மையிலேயே பிரயோஜனத்தை கொடுக்கறதா இருந்தா அதை நாடலாம். ஆனா உண்மையிலேயே பிரயோஜனத்தை கொடுக்காத, உண்மையிலேயே துயரத்தை கொடுக்காததிலிருந்து நம்ம ஓடுறது காரணம் மெய் பொய். இதுல ஒரு பெரிய கலப்படம் நடந்து விட்டது. அதனால கடைசியில நம்மை நாம் ஏமாற்றிட்டு இருக்கோம். இதுதான் மோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மோகமின்மை தான் வைராகியம். வைராகியம் என்றால் மோகமின்மை. ஒரு பொருளுக்கு எவ்வளவு இருப்பு கொடுக்க முடியுமோ, ஒரு பொருளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குமோ அதை நம்ம உணர்ந்து கொள்வதுதான் வைராகியம். பிறகு நம்ம அனுபவத்துல வைராகியம்னு சொல்லும் பொழுது சில வெறுப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறமே, அது மட்டுமல்ல மற்ற பெரிய மகான்கள் கூட, இப்ப தாய்மானவர்கள் கூட வெறுப்பு உண்டு பண்ற மாதிரி சில வரிகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கார்களே. அதாவது இங்கேயும் கூட என்ன எழுதி வச்சிருக்காரு, சாதாரணமா எழுதி வச்சிருக்க, மலம் ஊறி ததும்பும் உடலைன்னு சொல்லி ஒரு அருவறுப்பு கொடுக்கற மாதிரி எல்லாம் எழுதுகிறார்களே என்ற சந்தேகம் நமக்கு வரும். பிறகு வந்து போக பொருள்களை எல்லாம் நிந்தனை செய்து இழிவுபடுத்தி எல்லாம் சொல்லி இருக்கிறார்களே, அது சரியாங்கிற சந்தேகம் நமக்கு வரும். இப்ப வந்து நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை ரொம்ப கஷ்டமா போகும் பொழுது சாதாரண நிலையில் இருக்கும் போது அதுக்கு தகுந்த மருந்து டாக்டர் கொடுப்பார்கள். உடல் ரொம்ப பாதிக்கப்படும் பொழுது சில மருந்துகள் கொடுப்பார்கள். இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் சொல்ற கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது உண்மையிலேயே ஒரு விதமான பாய்சன் தான். என்ன சாதாரண நாள் இருக்கும்போது அதை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அது என்ன செய்கின்றது, நமக்குள்ள இருக்கின்ற நல்ல அணுக்களை எல்லாம் சாகடிக்கின்றது. சக்தியை சாகடிக்கிறது, வெள்ள அணுக்கள் இரத்த அணுக்களை எல்லாம் சாகடிச்சு நமக்கு பலகீனத்தை கொடுக்கின்றது. ஆனால் அந்த மருந்தை நம்ம சாப்பிடுறோம், சாதாரண நிலையில அதை சாப்பிடக்கூடாது. காரணம் எப்ப சாப்பிடணும் என்றால் நமக்குள்ள இருக்கின்ற சில கிருமிகள் மிக அதிகமாக போய் நம்மையே நாசப்படுத்துகின்ற சமயத்துல அந்த மாதிரி மருந்து போய் நம்மை காப்பாற்றுகின்றது. அதனால கொஞ்சம் சைடு எஃபெக்ட் வந்தாலும் அத்தி அதிகமாக இருந்தால் இந்த உலகத்துல சில பொருள்கள் மீது மோகம் நமக்கு தலைக்கு மீறி போயிடுதுன்னு வச்சுக்கோமே, எனக்கு அது இல்லைன்னா இருக்கவே முடியாது என்று பொருள்கள் மீது இருக்கின்ற மோக புத்தி அதிகமாகும் பொழுது அங்க போய் மெதுவான லைட் டோஸ் எல்லாம் வேலை செய்யாது. அங்க போய் வந்து ரொம்ப அன்பா பேசுறது அல்லது விவேகம் இதெல்லாம் சொல்லிட்டு பகவானா பாரு இப்படி எல்லாம் சொன்னா அங்க வேலை செய்யாது. அப்ப என்ன பண்ணுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் கொடுக்கணும். இப்படி மோகம் அதிகரிக்கும் பொழுது அந்த மோகத்துக்கு எதிராக இருப்பது வெறுப்பு அல்லது அருவறுப்பு. அதை நம்ம கொடுத்தோம்னா தான் அந்த மோகத்துக்கு ஆன்டி டோஸ். அதனால வைராகியத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆரம்பப்படியாக நமக்கு வெறுப்பை அல்லது அருவறுப்பை வளர்த்தி கொள்வதில் தவறு கிடையாது. அந்த அருவறுப்பு இருந்தா தான் அதுல இருந்து விலகி வருவோம். இப்ப ஒருவர் வந்து காஃபி குடிக்கிறதுக்கு டம்ளர் எடுத்து வச்சிருக்கார், காஃபி

0: வேண்டான்னு வைராகியம் வந்துடும். அட்லீஸ்ட் அந்த காபி மேல வைராகியம் வரும். வேற புதுசா செய்கிற காபி மேல வருதோ இல்லையோ அதுல நமக்கு வைராகியம் வரும். அப்போ ஒரு பொருள் மீது மோகம் இருந்தால் அந்த மோகத்துக்கு எதிரி என்ன என்றால் அருவறுப்பு. அல்லது ஒரு பொருள்ல ரெண்டு தன்மை இருக்கு. ஒரு ஒரு நாணயத்துல ரெண்டு பக்கம் இருக்கிறது போல ரெண்டு தன்மை இருக்கு. ஒரு தன்மை வந்து அது கொடுக்கின்ற சுகம், இனி ஒரு தன்மை அது கொடுக்கின்ற துக்கம், அது கொடுக்கின்ற ஒரு அனர்த்தம் சங்கடம். அதை கொஞ்சம் பெருசுபடுத்தி காட்டுதல். என்ன, இப்ப சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரு பொருள் எவ்வளவு இன்பத்தை கொடுக்குமோ அவ்வளவு இன்பத்தை நம்ம பார்த்துட்டோம்னா தப்பில்லை. நம்ம அதுக்கு மேல பெருசு பண்ணி பார்த்திருக்கிறோமே, நம்மளே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோமே. அப்போ நம்ம என்ன தப்ப பண்ணி இருக்கிறோம்? ஒரு பொருள் எவ்வளவு சுகத்தை கொடுக்குமோ அதற்கு மேல அதிகமா ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்திருக்கிற தப்ப நம்ம பண்ணிருக்கோம். அப்ப சாஸ்திரம் அதே தப்ப பண்ணுது. ஒரு பொருள் எவ்வளவு துக்கத்தை கொடுக்குமோ அதற்கு மேல ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது. நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றோம், சாஸ்திரம் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு தான் டேலி ஆகும். என்ன, ஒரு 5 ரூபாய்க்கு நம்ம 10 ரூபாய் வேல்யூ கொடுத்திருந்தோம்னு சொன்னா பிறகு வந்து 5 ரூபாய்க்கு 0 வேல்யூ கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்கின்றது. அப்படி நம்ம என்ன ஒரு கோணத்துல தப்பு பண்ணமோ அதை நிவர்த்தி பண்றதுக்கு அடுத்த கோணத்துல சாஸ்திரம் மிகைப்படுத்தி சில பொருள்களை எல்லாம் நிந்தனை செய்து இழிவுபடுத்தி எல்லாம் பேசுகின்றது. இப்ப இந்த ஸ்தூல சரீரத்தை இழிவுபடுத்தி இங்கு தாயுமானவர் பேசியிருக்கின்றார். இது வெறும் மலம் ததிர்மிக் கொண்டிருக்கின்ற ஒரு இடம் அப்படின்னு எல்லாம் சொல்றார். மலப்பாண்டம் இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். ஒரு இது ஒரு பானையா, அதுக்குள்ள வெறும் மலம் தான் இருக்கு. அது உண்மைதான், அறுத்து பார்த்தா தெரியும் உள்ள என்ன இருக்கு, அதுதான் இருக்கு. ஆனால் இதே உடலை வந்து வேறொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா, ஊன் உடல் ஓர் ஆலயம், இந்த சரீரம் வந்து ஒரு கோயில் போல, அதற்குள்ள பகவான் குடியிருக்கின்றார். இந்திரியங்களை எல்லாம் அனர்த்தமா சொன்னவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், இது வந்து இறைவனை விளக்குகின்ற விளக்குகள். அதாவது ஒரு கோயில்ல வந்து விதவிதமான தீபம் போடுறோம், அதே போல ஒவ்வொரு இந்திரியங்களும் பகவானை விளக்குகின்ற விளக்குகளா. அது எப்பொழுதுனா ஒவ்வொரு இந்திரியங்கள் வழியா இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது பகவான்கிற புத்தி இருந்தா அது விளக்குதான். நான் பார்க்கிறதெல்லாம் பகவானுடைய சொரூபம்னு நினைச்சு பார்க்கும் பொழுது பிறகு ஒவ்வொரு இந்திரியங்களும் விளக்குகள் தான். ஆனா பார்க்கிறதெல்லாம் போக பொருள்கள் நினைச்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இந்திரியங்களும் புண், கண் வந்து புண் என்று சொல்வார்கள், விஷயங்கள் வந்து விஷம் என்று சொல்வார்கள். பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் விஷம். காரணம் என்னன்னா விஷ புத்தி. நம்முடைய கண்ணை புண்ணுன்னு சொல்லலாம் அல்லது தீபம்னு சொல்லலாம், அது எதை பொறுத்துன்னா கண்ணு எப்படி பார்க்கின்றதுங்கிறத பொறுத்து. அப்படி இந்த மோகம் அதிகமாகும் பொழுது உலகத்தில் இருக்கின்ற பொருள்களையெல்லாம் என்னுடைய போகத்துக்காக பார்க்கும் பொழுது, நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அழகா ஒரு ஒரு கோழியோ சேவலோ போனா அதை பார்த்து ரசிக்கலாம். ஆனா சில பேர் எப்படி ரசிப்பார்கள், அது இவ்வளவு கிலோ தேரும். ஒரு முறை பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு சேவல் அழகா இருந்தது, அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி சொல்றாரு இவ்வளவு கிலோ தேரும் சொல்றாரு. அப்ப அவருடைய பார்வை என்ன, சாப்பிடுறதுக்குரிய பொருள். அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாம் போக பொருள்களா பார்த்துட்டு மோக வசப்பட்டு இருக்கும் பொழுது அந்த மோகத்திலிருந்து நம்மை நீக்க இங்க வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி ஆக வேண்டும். இது சாதாரண வார்த்தை இல்லை, இனிமேல் இதைதான் பயன்படுத்த போற. என்ன ஆனந்த கழிப்புன்னு சொல்லிட்டு திடீர்னு கடைசியில தாயுமானவரே இந்த மாதிரி எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாருன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. இவ்வளவு நேரம் ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு, எல்லாத்தையும் இழிவா பேசுறாரு என்ற சந்தேகம் நமக்கு வரும். அது தேவை. அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தாதான் இந்த உரைக்கிற மாதிரின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் உரைக்கிற மாதிரி நான் கேட்டு வந்தேன்னு சொல்றோம் இல்லையா. நம்ம சாதாரண மக்களுக்குள்ள கேட்கும் போது பெரியவங்க நமக்கு உரைக்கிற மாதிரி இப்படி சொல்றதுல தப்பு இல்லை, இப்படி சொல்லலையும் உரைக்கலையே அதுதான். அப்படி இப்படி எல்லாம் இழிவுபடுத்தி சொன்னாவது கொஞ்சமாவது மோகம் புத்தி மனசிலிருந்து போகுமா என்பதற்காக இவ்விதம் அவர்கள் பேசுகின்றார்கள். மேலும் நாம் அடுத்த வகுப்பில் தொடரலாம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் செவிமடுத்த திருமுறைகளை போற்றி பெறவும் மெய்யன்பர்களே, உங்கள் பொன்னார் திருவடிகளுக்கு நமஸ்காரம். குருவருளையும் திருவருளையும் சிந்தித்து தொடங்குகிறேன். கேட்போர் மகிழ இசையால் புலப்படுத்தும் மொழிநடை இசைத்தமிழ் ஆகும். பாடல் மற்றும் இசை கருவிகளின் இன்னோசை தாளம் இவை மூன்றும் ஒத்து இசைந்து இயங்குவதே இசை என்பர். இசை பாடலை வாரம் என்றும் அழைப்பார்கள். இன்னோசையும் பொருள் தெளிவும் அமைந்தது வாரப்பாடலாகும். சிவபெருமான் பாலை கொடுத்தும் சூளையை கொடுத்தும் ஓலையை கொடுத்தும் ஆட்கொண்ட அருளாளர்களான திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இறை அருளை இன்சொல்லால் இன்னிசைப்படுத்தி பாடினார்கள். இறை காட்சியினை கண்ணாரக் கண்டு அவன் திருவருளில் திளைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி பாடியவை தேவாரப் பாடல்கள். உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு இவ்வருளாளர்கள் அருளியவையே மூவர் தேவாரம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் விடிவெள்ளியாகவும் அறியாமையை போக்கி மெய்யறிவை தந்தருளி நம்மை நெறிப்படுத்துவதாகவும் மூவர் தேவாரம் செயல்படுகிறது. இவற்றை நமது அனுபவத்தில் கொண்டு வந்தால் இணையில்லாத இன்பம் கிடைக்கும். தேவார பாடல்கள் தொட்டையிடமெல்லாம் அருள் மணக்கும், பாடுவோர் வாய் மணக்கும், கேட்போர் உள்ளம் மணக்கும். சமண அரசை சைவ அரசாக மாற்றியது தேவாரம். எங்கெல்லாம் தேவாரம் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் சிவபெருமான் எழுந்தருளி கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம். நாம் செய்யப்புகும் நற்கருமங்கள் செவ்வனே நிகழ்ந்தேருமா என்பதை தெரிந்து கொள்ள தேவார புத்தகத்தில் கயிறு சாத்தி பார்க்கிற பழக்கத்தை சைவ பெருந்தகையாளர்கள் இன்றும் வழிமுறையாக பின்பற்றுகிறார்கள். இத்துணை சிறப்பு வாய்ந்த தேவார பாடல்கள் பொதுமக்களிடம் சென்று சேர்தல் வேண்டும் என்பதே எங்களாவல். பதிகம் முழுவதையும் பாடினால் அப்பதிகத்தின் முழுமையான பயனை அனுபவிக்க முடியும். எனவேதான் பண்ணுக்கொரு பதிகம் என்று 23 பண்களுக்கு 23 பதிகங்களை பண்முறைப்படி பாட இறை அருள் கூட்டியுள்ளது. எந்நாட்டவர்க்கும் இறைவனாகிய சிவபெருமான் அருளாட்சி புரியும் திருத்தலங்களை மூவர் பாடிய பாடல்களால் பாடி பரவுவார், செய்த பாவங்களில் இருந்து விடுபடுவார், முன் செய்த வினை பயன்களிலிருந்து நீங்கப் பெறுவார். சிவபெருமானுடைய பெருமைகள், திருவருள் துறங்கள், திருத்தலங்களின் வரலாறுகள் ஆகியவற்றை தேவாரம் அற்புதமாக சொல்கிறது. அறிவு விளக்கம் ஏற்பட வேண்டுமா? தேவார பாடல்களை பண்ணோடு பாடுங்கள். பிறர் பாடுவதை செவிகுளிரக் கேளுங்கள். சிவாலயங்களில் திருமுறைகளை பண்ணோடு பாட வேண்டும் என்ற வழக்கம் தொடரும்படி செய்வோம். காலையிலும் மாலையிலும் தீப ஆராதனை வேளையில் பஞ்சபுராணம் பாடுகிற நல்ல நெறியை வலியுறுத்துவோம். இக்குறுந்தகடு கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் ஊரிலிருந்து வெளிவரும் 63 சைவ சமய இலக்கிய மாத இதழ் குழுவின் சார்பில் வெளியிடப்படுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பண்முறைப்படி பாடுபவர் திருமுறை கலாநிதி டி தம்பையா ஓதுவார் ஆசிராமன். தேன் போல தித்திக்கும் வயலின் இசை வழங்குபவர் இசை கலைமணி டி சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றம். உள்ளம் கவர வைக்கும் மிருதங்கம் வாசிப்பவர் லய சிரோன்மணி ஆர் முன்னப்பன் சுசீந்திரம். முகவுரை வழங்குபவர் புலவர்பா நாராயணன் இதழ் ஆசிரியர் 63 மாத இதழ் கொட்டார்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: சுந்தரேச பெருமானின் வலப்புறம் அமைந்துள்ளது அங்கையர்க்க நம்பிக்கையாகிய மீனாட்சி தேவியினுடைய திருச்சன்னதி. இது ஒற்றாமரை குளத்தை நோக்கியவாறு அமைந்துள்ளது. ஒற்றாமரை கரையில் விபூதி விநாயகரையும் சித்தி விநாயகரையும் தொழுதபடி நாம் அம்மையின் சன்னதியை அடைகின்றோம். இரு கரத்தினர்களாகி அருளே வடிவமாக வேண்டுவோர்க்கு வேண்டியன எல்லாவற்றையும் வழங்கும் வள்ளலாக இந்த பெருமாட்டி காட்சியளிக்கின்றாள். பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இஷ்ட தேவதையாகவும் விளங்குகின்ற இந்த அம்பிகை சக்தி பீடங்களுள் ஒன்றாக கருதப்படுகின்றாள். உலகத்து உயிர்களையெல்லாம் தன்னுடைய திருக்கண் நோக்கினாலேயே காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பிகை இவள். இந்த திருச்சன்னதியை வலம் வரும்பொழுது மீனாட்சியம்மை பிள்ளை தமிழிலிருந்து சில காட்சிகளை அற்புதமாக சுவற்றில் செதுக்கியுள்ளார்கள். குமரகோபுர சுவாமிகள் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை பாடும்பொழுது மீனாட்சி தேவியானவள் சிறு பெண் வடிவத்தில் வந்து அவருக்கு முத்துமாலையை பரிசாக அளித்தாள் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த அம்பிகை மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலை என்பவளுக்கும் மகவாக வேள்விக்குண்டத்தில் எழுந்தவள். வேதங்களும் தேவதுந்துபிகளும் முழங்க மதுரை மாநகரத்தினர் மகிழ்ச்சி பொங்க மூவேந்தருள் பாண்டியரே சிறந்த பெருமை பெற்றவர்கள் என்ற பெயர் வரும்படியாக அக்னிதேவன் செய்த பலனாக அந்த வெள்ளிக்குண்டத்திலிருந்து ஒளிவிடக்கூடிய முத்து மாலைகளால் சுற்றப்பெற்ற சிறு கொண்டை அணிந்தவளாக அம்பிகை தோன்றிய ஒளிநாள் என்று திருவிளையாட புராணம் இந்த மீனாட்சி தேவியானவள் தடாதகை பிராட்டியாக அவதாரம் செய்ததை வர்ணிக்கின்றது. எல்லோருக்கும் இகத்தையும் பரத்தையும் அளிக்கக்கூடிய அம்பிகை இவ்வாறு பெண் குழந்தையாக தோற்றமளித்தாள் என்று அற்புதமாக குறிப்பிடுகின்றது இந்த திருவிளையாடற் புராணம். ஒரு பெண் பிள்ளை ஆனால் அறம் தழு நெறி நின்றோர்க்கு இக போகம் வீடு அளிக்கும் அம்மை அம்மா என்று பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார். அப்படி உமாதேவியார் திருமகளாக வந்து தோன்றுவதற்கு மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் எவ்வளவு தவம் செய்தார்களோ நாம் அறிவோம். அப்படிப்பட்ட ஒரு தடாதகை பிராட்டியாக தோன்றியருளிய உமாதேவியானவள் மலையத்வஜன் மறைந்த பிறகு ஆட்சியை தானே மேற்கொண்டு பின்னர் கன்னிநாடு என்ற பெயரை பாண்டி நாடு பெற்றவுடன் திக்விஜயமாக புறப்பட்டு பல மன்னர்களையும் வென்று இறுதியில் கைலாயமலையை அடைந்து கைலை நாயகனாகிய சிவபெருமான் வெளிவந்தவுடன் நாணம் ஏற்பட நின்றாள். தனது மணாளன் இவனே என்று தெளிந்தாள். பெருமானும் சோமவாரத்தில் மதுரை மாநகரத்தில் வந்து நான்மறை வழியாகவே உன்னை மனம் செய்வோம் என்று

அப்படிப்பட்ட தேவ தம்பதிகள் ஆட்சி புரிந்த இந்த மதுராபுரி பல்வேறு சிறப்புகளை உடையது. இந்த அம்பிகையோடு அருள் வழங்கக்கூடிய பெருமானை ஞானசம்பந்தர் ஒரு சேர ஒரே வரியில் துதிக்கும் அழகு அலாதியானது. அங்கையற்கண்டி தன்னோடும் அமர்ந்த அளவாய் ஆவதும் இது என்று குறிப்பிடுகின்றார். இந்த தலத்தில்தான் நெல்வேலி வென்ற நெடுமாற பாண்டியன் ஆட்சி செய்த காலத்தில் சமண் சமயம் ஓங்கி சைவ சமயம் குன்றிய போது அப்பாண்டியனின் மனைவியாகிய மங்கையர்கரசியார் வளவர்கோன் பாவையானவள் இந்த நாட்டை மீண்டும் திருத்துவதற்கு உரியவர் ஞானசம்பந்த பெருமானே என்று தெரிந்தவளாக தனது மந்திரியான குலச்சிறை நாயனாரை வேதாரண்யத்தில் தங்கியிருந்த ஞானசம்பந்த பெருமானிடத்து தூது விடுத்து மதுரைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தாள். அதனை ஏற்ற ஞானசம்பந்த பெருமான் தெய்வீக தோழியை விளம்பியவராக மதுரையை அடைந்து இசைபாடி பணிந்து அடியார்கள் இதுதான் திருவாலவாய் என்று காட்டும்பொழுது அப்பொழுது மங்கையர்கரசியாரும் குலச்சிறையாரும் பணிக்கூடிய அளவாய் இதுதான் என்று திருப்பதிகம் பாடியருளினார்.

கழல் ஊருவன் பூதநாயகன்னால் வேதமும் பொருள்களும் அருளே, ஆ வேதமும் பொருள்களும்.

இவ்வாறு குலச்சிறையாரும் மங்கையர்கரசியாரும் வழிபடும் ஆலவாயுது என்று பாடியவராக திருக்கோயிலை அடைந்தார் ஞானசம்பந்த பெருமான். அளவாய எண்ணனை ஆறாத அன்போடு வழிபட்டு நெய்யெல்லாம் புலகம் ஏற்பட கண்ணீர் வார திருமுன் நின்று

இவ்வாறு திரு இருக்குக்குறளில் இசைத்தார் அந்த பெருமான் புகழை. பிறகு குலச்சரியார் விண்ணப்பித்தபடி அங்கு ஓர் திருமணத்தில் தங்கியிருந்தார். அந்த மடத்தில் ஞானசம்பந்தர் வந்தவுடன் பொறாமை கொண்ட சமணர்கள் அவருக்கு தீங்கி விளைவிக்க எண்ணியவராக அந்த மடத்தில் தீ வைத்தார்கள். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் இந்த தீயானது பாண்டியனை மெதுவாக பற்றட்டும் என்று ஒரு திருப்பதிகம் பாடியருளினார். செய்ய நே திரு ஆலவாய் மேவிய ஐயனேயே அஞ்சு.

பையவே சென்று பாண்டியர்க்காகவே இவ்வாறு கூறியவுடன் அந்த தீயானது பாண்டியனை மெல்ல பற்றிற்று என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. அந்த கணமே பாண்டியனுக்கு விப்பு நோய் நேரிட்டது. உடல் முழுவதும் பற்றி எரியும்படி ஒரு வேதனை. அப்பொழுது அதனை யார் தீர்ப்பார்கள் என்று கேட்கும்பொழுது, சமணர்கள் மயிர்பீலியால் விசிறினார்களாம், அதனால் அந்த வேதனை தீர்க்க முடியாமல் இருந்தது. அப்போது திரு ஞானசம்பந்த பிள்ளையார் அங்கு எழுந்தருளி, கடைக்கண் நோக்கம் செய்தவுடன் சற்று அவனுக்கு அந்த துன்பம் குறைந்த மாதிரி இருந்தது. அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் மடைப்பள்ளி சாம்பரை எடுத்து வரச் செய்து அந்த வெப்பு நோய் நீங்கும்படியாக திருநீற்று பதிகத்தை பாடி அருளி செய்தார்கள்.

துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில்

இப்பதிகத்தை முழுவதுமாக பாடி நிறைவித்தவுடன் அந்த நோய் முற்றிலும் நீங்கியது. சமணர்கள் இதனால் அழுக்காறு அடைந்தவர்களாக பாண்டியனை பார்த்து, இதில் நாங்கள் ஒப்புக்கொள்ளும்படியாக எதுவும் இல்லை, ஆகவே எங்களோடு வாதுக்கு வரும்படியாக இந்த சிறுவனை கட்டளையிடுவீர்களாக என்று கூறினார்கள். அதற்கு அஞ்சாத ஞானசம்பந்த பெருமான் அந்த சமணர்களிடம் வாது செய்ய வேண்டி இறைவனுடைய உத்தரவை வேண்டி நின்றார்.

0: இவ்வுலகம் நின் புகழை மட்டும் வேண்டி நிற்கின்றது. ஆகவே அருள் செய்வாயாக என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு பாண்டியனுடைய சபையை அடைகின்றார் ஞானசம்பந்த பெருமான். சமணர்கள் முன் காயிப்பள்ளியார் நிற்கும்பொழுது அதை கண்டு மங்கையர்க்கரசியார் அஞ்சினார். சமணர்கள் ஏதாவது கேடு விளைவித்து விடுவார்களோ, பாண்டிய நன்னாட்டுக்கே அந்த பழி வந்துவிடுமே என்று அஞ்சினாளாம். அப்பொழுது அதனை கண்ட ஞானசம்பந்தர், பாலன் என்று நீ என்னை கருதி அஞ்ச வேண்டாம், இச்சமணர்களுக்கு நான் எளியவன் அல்லேன் என்று அக்கணமே ஒரு திருப்பதிகம் பாடி அருளினார்.
1: மணி நேர் வழி மாதராய் வழி

இடங்களிற்பல அல்லல் சேர் இனர்கட்கிழியே நல்லேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. இவ்வாறு பாடியவுடன் சமணர்கள் ஞானசம்பந்தரை புனல்வாதம் அனல்வாதம் ஆகிய இரண்டு வாதங்களும் செய்யுமாறு அழைத்தார்கள். திருநள்ளாற்று பதிகத்தை சுவடில் இருந்ததை அனலிலிட்டவுடன் அது வேகாமல் பச்சையாக இருந்தது. அதை பச்சை பதிகம் என்றும் குறிப்பிடுவார்கள். ஆனால் சமணர்கள் இட்ட ஓலைகள் கருகி போயின. இவ்வாறு அனல்வாதத்தில் தோற்றவுடன் புனல்வாதம் செய்ய அழைத்தார்கள். அவர்கள் சமய நூல்கள் யாவும் வைகை ஆற்றில் அடித்துக் கொண்டு போய்விட்டன. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருமுக பாசுரம் அதனை எதிர்த்து நீந்தி சென்றது. அதனை எடுத்து வரும்படியாக எண்ணத்துடன் குலச்சிறை நாயனார் அதனைத் தொடர்ந்து திரு ஏடகம் என்ற இடத்தில் அந்த பதிகத்தை மீட்டு எடுத்து கொண்டு வந்து சேர்த்தார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. அந்த திருப்பாசுரத்தின் பெருமையை சேர்க்கிழார் பெருமான் விளக்கும் பொழுது ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கத்தை தந்தருளுகின்றார். அப்படிப்பட்ட ஒப்புயர்வற்ற பதிகம் இத்திருப்பதிகம். வாழ்க அந்தணர் வானவர்.

சமணர்கள் தோற்று புறம் கொடுத்து ஓடினார்கள். சைவத்தை மீண்டும் நிலைநாட்டி அனுசமந்த பெருமான் இந்த புகழியாவும் ஆலவாய அண்ணலுக்கே உரியது என்று கசிந்து உருகி ஆனந்த வெள்ளம் மெய்யெல்லாம் பொழிய கைகள் தலைமீது ஏற வேத முதல்வரை பணிந்து ஐயனே அடியேனே அஞ்சல் என்று அருளவல்ல மெய்யனே என்று வீடல் அளவாய் என்ற ஒரு திருப்பதிகத்தை அந்த பெருமானுடைய சன்னதியில் விண்ணப்பித்தார்கள். இந்த பதிகம் நித்திய பாராயணத்துக்காக சொல்லப்படுவது அவ்வகையில் உயர்ந்த ஒரு ஒரு திருப்பதிகமாதலால் இதனை நாமும் ஆலவாய அண்ணல் அருள் வேண்டி விண்ணப்பித்து அந்த பெருமானுடைய அருளை வேண்டுகின்றோம். விடல் ஆலவாயிலாய் விழுமியார்கள் நின்கழல் பாடலாலவாயிலாய் பரவ

சதுர்முகன் கபாலம் ஏந்தும் சம்புவே கோலம்மாயின் முதல் குடலாலவாயினாய் பாலனாய தொண்டு செய்து பண்டும் இன்றும் உன்னையே நீலமாய கண்டனே இன்னையன்று நித்தலும் சீலமாய சிந்தையில் தேர்வது இல்லை தேவரே பொன் தயங்கு இலங்கு ஒளி நலம் குளிர்ந்த புஞ்சடை பின் தயங்க ஆடுவாய் திஞக பிறப்பு இல்லே கொன்றையும் முடியினாய் கூடல்

அல்லால் ஓதி வந்த வாய்மையால் உணர்ந்து உரைக்கல் ஆகுமே. கரையிலங்கு கண்டனே கருத்து இல்லா கருங்கடல் துறை இலங்கை மன்னனை தோள் அடர ஊன்றினாய் மறையிலங்கு பாடலா.

இசைத்து நின் கழல் புகழ்ந்து புண்ணியம் கொள்ளார் கூற்று உதைத்த தாடினாய் கூடல் அளவாயிலாக

செய்வத்தை நிலைநிறுத்திய ஞானசம்பந்த வந்த பெருமான் குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் நின்ற சீர் நெடுமாற நாயனாரும் வணங்கி ஏத்த பன்னாள் மதுரையும்பதியில் தங்கியிருந்து அவர்களுடன் பாண்டிப்பதிகள் பிறவற்றையும் தரிசித்துவிட்டு பிறகு சோழ நாட்டிற்கு சென்றார் என்று பெரிய புராணம் நமக்கு உணர்த்துகின்றது. மாணிக்கவாசகருக்காக வைகை ஆற்றில் உடைப்பு ஏற்பட்டு அதனை யாரும் அடைக்க முடியாத பொழுது சோமசுந்தர் கடவுளே ஒரு பணியாளாகச் சென்று வந்தி என்ற கிழவிக்காக அவ்வேலையை செய்யச் சென்றான். அவள் தந்த பிட்டை அமுதமாக கொண்டு திருவிளையாடல் புரிந்தான். பாண்டியன் அங்கு வந்தபொழுது இவ்வேலையால் அவனுக்கிட்ட வேலையை செய்யாமல் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு தனது பொற்பிரம்பால் அடிக்க அந்த அடி ஈரேழு உலகங்களிலும் எல்லா உயிர்கள் மீதும் பட்டது என்று புராணம் குறிப்பிடுகின்றது. அப்படிப்பட்ட புஞ்சுமந்த பொன்மேனியை உடையவன் இந்த பெருமான். அவனை தனக்கு அருள் செய்த ஒரு கருணை எண்ணி எண்ணி நைந்து உருகுகின்றார் மாணிக்கவாசகர். பல் சுமந்த பாடற் பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தல் பெம்மான் பெருந்துரையான் பெண் சுமந்த கீர்த்தி மண்டலத்து ஈசல் கண் சுமந்த நெற்றிக் கடவுள்

பாடுதுங்கான் அம்மானாய்.

கைகளும் தலை மீது ஏற

ஆனந்த வெள்ளம் நீயெல்லாம் பொழிய வேத முதல்வரை பணிந்து போற்றி ஐயனே.

0: சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பெருமான் சண்டேஸ்வர நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆச்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? சண்டேஸ்வர நாயனார் வரலாறு. சரியா, நாயனார் பேர் என்ன? சண்டேஸ்வர நாயனார். சரியா, சரி இப்ப கதைக்கு போமா? நம்ம தமிழ்நாட்டுல சோழ நாடு உங்களுக்கு தெரியும்ல. தமிழ்நாட்டுல மூணு பேரரசுல ஒரு பேரரசு சோழ நாடு இல்லையா. அந்த சோழ நாட்டுல மன்னியாறுன்னு ஒரு ஆறு பாயுது. ஆறு பேர் என்ன? மன்னியாறு. சரியா, அந்த மன்னியாற்றங்கரையில சேங்கலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. பேர் என்ன? சேங்கலூர். சரியா, இப்பெல்லாம் சேங்கலூர்னு யாருமே சொல்றது இல்ல. அந்த ஊரை சேங்கனூர் சேங்கனூர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சேங்கனூர் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. சரியா, இந்த சேங்கலூர் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான தலம். இங்க நிறைய அந்தணர்கள் இருப்பாங்க. அந்த அந்தணர்கள்லாம் எப்போது வேதம் ஓதிட்டே இருப்பாங்க, அவங்க வேள்வி செஞ்சுட்டே இருப்பாங்க, சிவ வழிபாடு நடந்துட்டே இருக்கும். அவங்கெல்லாம் ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. நல்ல ஒழுக்கத்துல நின்று நல்ல பண்புடையவர்களா வாழ்வாங்க. அதனால அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறதுனால அந்த ஊரே ரொம்ப சிறப்பான தலமா இருக்கும். சரியா, அந்த அந்தணர்கள்லாம் ரொம்ப சிறப்பானவங்களா இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்க நல்லவங்களா இருப்பாங்க. சரியா, அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு, நம்ம சோழ நாட்டுல ராஜாக்கள்லாம் முடி சூட்டிக்குவாங்க இல்லையா. ஒரு மன்னர் வந்து அரசாட்சியை எடுக்கும் போது முடி சூட்டிக்குவாங்க. அத பட்டாபிஷேகம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பட்டாபிஷேகம் அஞ்சு ஊர்ல செய்வாங்க. அது ஒரு பெரிய விழா போல செய்வாங்க அவங்க சோழ ராஜாக்கள். சரியா, அஞ்சு ஊர்ல அவங்க வந்து முடிச்சு விட்டிக்குவாங்க. அந்த அஞ்சு ஊர் என்னென்ன தெரியுமா? தஞ்சாவூர், உறையூர், தில்லை, சேங்கலூர், கருவூர். சரியா, அஞ்சு ஊர் என்னென்ன? தஞ்சாவூர், உறையூர், தில்லை, சேங்கலூர், கருவூர். சரியா, இந்த சேங்கலூர் தான் இன்னைக்கு நம்ம பாக்குற சேங்கலூர். சரியா, அதனால சேங்கலூருக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான நகரம் அந்த காலத்துல. சரியா, இப்ப என்னாகும்? இந்த சேங்கலூர்ல ஒரு எச்சதத்தன் ஒருத்தர் இருப்பார். இந்த அந்தனர் குலத்துல எச்சதத்தன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட துணைவியார் பவித்திரை. சரியா, அவர் பேர் என்ன? எச்சதத்தன். துணைவியார் பேரு பவித்திரை. சரியா, எச்சதத்தன் வந்து நல்லதும் கெட்டது ரெண்டோட கலவை. சரியா, நல்லதும் செய்வாரு கெட்டதும் செய்வார், அப்படி ஒரு கலவை. அந்த மாதிரி குணத்தோட கலவை அவரோட குணம். சரியா, அவங்க துணைவி பவித்திரை இல்லையா. அவங்க ரொம்ப நல்லவங்க, எப்போது தூய்மையாவே இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்க, மனசுல எல்லோ நேரமும் நல்லதே நினைப்பாங்க. நிறைய தவமுடையவங்க அவங்க, ரொம்ப நல்லவங்க. சரியா, எப்போதுமே தூய்மையாவே இருக்கவங்க. சரியா, அப்படி ஒரு நல்ல ஒரு அம்மா. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை. சரியா, அந்த குழந்தைக்கு பேரு விசார சருமனார். குழந்தை பேரு விசார சருமன். மதிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு விகுதி சேர்ப்பாங்கல்ல, ஆறு விகுதி, அதை சேர்த்து அவரை விசார சருமனார்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஞானத்துல ரொம்ப பெரியவர். வயசுல குழந்தையா இருந்தாலும் ஞானத்துல ரொம்ப பெரியவர் அவரு. அதனால அவர் எல்லாரும் விசார சருமனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த விசார சருமனார் என்ன, அவரு ஐந்து வயதாகும்போது அவரை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. அங்கெல்லாம் வேத பாடசாலை தான் இருக்கும். பள்ளிக்கூடம்னா நம்ம படிக்கிறோம்ல அந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்காது, வேத பாடசாலையில சேர்ப்பாங்க. ஏன்னா அந்த அந்தன சிறுவர்கள்லாம் எப்போதுமே வேத ஓதணும். அவங்க வேள்வி செய்யறதுக்கெல்லாம் வேத ஓதணும் இல்லையா. அதனால அவங்களாம் வேதம் கத்துக்குவாங்க. வேத பாடசாலையில போய் அந்த குழந்தைய சேர்த்துருப்பாங்க. அவரோட அந்த ஞானம் வந்து ரொம்ப சிறப்பான ஞானமா இருக்கும். அவருக்கு இருக்கிற அறிவை பார்த்து அவங்களோட ஆசிரியர்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இப்படி இவ்வளவு ஞானம் அப்படின்னு அவங்க ஆசிரியர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சின்ன குழந்தைக்கு அவ்வளோ ஞானம் இருக்கும். எல்லா கலைகள் எல்லா ஞானம் எல்லாத்தோட பூரணம் நம்ம சிவபெருமான் தான் அப்படிங்கிறது நல்லா தெரியும். சரியா, எல்லா கலைகளுடைய பூரணம் டோட்டாலிட்டி இல்லையா, முழுமை. அது நம்ம பெருமான் தான், நம்ம சிவபெருமான் தான் எல்லா நன்மைகளுக்கும் பூரணமானவர் இல்லையா. இந்த உண்மை சாரசர்மன் தெரியும், ஏன்னா அவர் முற்பிறவிலேயே அவருக்கு நல்ல ஞானம் கிடைச்சிருக்கோம், அந்த ஞானத்துடைய தொடர்ச்சி இந்த பிறவியில அவருக்கு இருக்கும். அதனால அவருக்கு சிவபெருமான் தான் முழு முதல், அவர் தான் எல்லாத்துக்கும் முதலானவர் அப்படிங்கறது அந்த உண்மை அவருக்கு நல்லா தெரியும். சரியா, விசாரசர்மனுக்கு சரியா. அதனால அந்த ஞானத்தை பார்த்து எல்லா ஆசிரியர்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு அந்தன சிறுவர் நம்ம விசாரசர்மன் இல்லையா. சரி, இப்ப என்ன ஆகும், அவருக்கு 7 வயசு ஆகும்போது அவருக்கு பூணூல் சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. பூணூல் சடங்குன்னா அவங்களுக்கு தெரியும்ல, உபநயனம் சொல்லுவாங்க, ஒரு பூணூல் போடுவாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா, பூணூல் போடுறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, என்னுடைய குல வழக்கத்துப்படி நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக செய்வேன், என்னுடைய குல ஒழுக்கத்தை நான் காப்பேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிறது தான் பூணூல் சடங்கு. சரியா, இந்த பூணூல் சடங்கு அதிகாரசர்மன் செய்வாங்க. அப்ப 7 வயசு அவருக்கு. இப்போ வேத பாடசாலைக்கு அவர் என்ன பண்ணுவாரு, தன்னோட எல்லா மற்ற நண்பர்கள்லாம் இருப்பாங்க இல்ல, சின்ன சின்ன சிறுவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்துட்டு வேத பாடசாலைக்கு அவர் போயிட்டு இருப்பார். சரியா, இப்ப என்ன ஆகும், அவங்க ஊர்ல அந்தணர்கள் அந்த இருக்கிற அந்த அந்தணர்கள் வீடுகள்லாம் எல்லா வீட்லயும் பசுமாடு வச்சிருப்பாங்க. சரி, அந்த பசுமாடு எல்லாம் ஒரு இடையில என்ன பண்ணுவான், எல்லா பசுமாடையும் எல்லா வீட்டுல இருந்து ஓட்டிட்டு போய் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விடுவான். தினமும் சாயந்தரம் அவன் வீட்டுல கொண்டு வந்து விடுவான். தினமும் காலையில மாடுகளை ஓட்டிட்டு போவான், மேய வச்சு தனி குடிக்க வச்சு திரும்பி கொண்டு வந்து சாயந்தரம் வீட்டுல விடுவான். இது அந்த ஊர்ல எப்போது வழக்கமா நடந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு நாள் இதே மாதிரி நம்ம விசாரகர்மர் வந்து வேத பாடசாலைக்கு போயிட்டு இருப்பார. அந்த டைம்ல என்ன ஆகும், ஒரு இந்த இடையில வந்து மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப ஒரு வீட்டுல ஒரு பசு மாடு அப்பதான் கண்ணுக்குட்டி போட்டிருக்கும், சின்ன கண்ணுக்குட்டி அப்பதான் பிறந்திருக்கும். சரியா, அந்த மாடு வந்து அப்பதான் சின்ன கண்ணுக்குட்டி போட்டுக்கிறதுனால அதுக்கும் உடம்பெல்லாம் நோவு இருக்கும் இல்லையா, பாவம், அது இப்பதான் கண்ணுக்குட்டி எழுந்து இருக்குது இல்லையா, அதனால அதுக்கும் உடம்பெல்லாம் நோவு இருக்கும். அப்போ அந்த அந்த அந்த மாடும் அந்த கண்ணுக்குட்டியும் அந்த கூட்டத்துல போகும். போறப்ப என்னாகும், அந்த மாடு பக்கத்துல போற இடையில முட்டை பார்க்கும். சரியா, அப்ப அந்த இடையில என்ன பண்ணுவாங்க, என்ன முட்டை வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கையில இருக்க கோல் எடுத்து அந்த மாடு அடி அடின்னு அடிச்சிருவான். அந்த பசு மாடு பாவம்ல, அது இப்பதான் கண்டுபிட்டி போட்டிருக்கு, அப்ப அதுக்கு உடம்பெல்லாம் நோவு இருக்கும். எப்போதும் புதுசா கண்டுபிட்டி போட்டா அந்த மாடை வந்து ரொம்ப அதுக்கு வேண்டிய ஓய்வு கொடுத்து, அதுக்கு வேண்டிய மருந்துகள்லாம் கொடுத்து, அதை நல்லா பேணி பாதுகாத்து வழி எடுக்கணும். அப்பதான் அந்த மாடு திரும்பவும் நல்ல ஆரோக்கியத்தோட வரும், நிறைய பால் கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி செய்யாம இடையில என்ன பண்ணிடுவான், குச்சி எடுத்து அந்த மாடு அடி அடின்னு அடிச்சிருவான். அதான் நம்ம விசாரசர்மர் பார்த்துட்டு பதறி போயிடுவாரு. பதறி போயிட்டு என்ன பண்ணுவாரு, ஓடி வந்து இதை சொல்லுவாரு, என்ன நீ இப்படி அடிக்கிற, பசுமாட்டோட அருமை உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பசுமாடு எல்லா உலகத்துல இருக்க எல்லா புண்ண தீர்த்தங்களுடைய இருப்பிடம் பசுமாடு. சரியா, அப்புறம் இன்னொன்று சொல்லுவார் தெரியுமா, பசுமாடு ஒரு ஒரு நாளும் அது கொடுக்குற அந்த ஆணைந்து நம்ம சாமிக்கு அபிஷேகத்துக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. ஆணைந்துனா என்ன, பசுவிடமிருந்து கிடைக்கிற 5 பொருள்கள். அது என்னென்ன, பால், தயிர், நெய், பசுவினுடைய சாணம், கோசலம். கோசலம் அப்படின்னா பசுவினுடைய சிறுநீர். இந்த 5 சேர்ந்து கலந்து அதை பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது சாமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அபிஷேக பொருள். சரியா, இந்த ஆணையத்துக்கு வந்து எல்லா கிருமிகளை அழிக்கிற சக்தி உண்டு, அதனால அது எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவாங்க. எல்லா பூசையில கூட இந்த ஆணையந்த முதல்ல எல்லா இடத்துலையும் தெளிச்சுக்கிட்டா பூசையவே ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான இந்த ஆணையந்து பசுமாட்டுல இருந்து தான் கிடைக்குது. அப்புறம் அந்த பசுஞ்சாணத்துல இருந்து தான் நம்ம பூசிக்கிறோம் இல்லையா, தினம திருநீர், அது கூட பசுஞ்சாணத்துல இருந்து தான் செய்யறாங்க. பசுமாட்டுடைய உடம்புல எல்லா தெய்வ சக்திகளும் குடியிருக்கும், அதனால பசுமாடு ரொம்ப சிறப்பான ஒண்ணு. எல்லா பிறப்புகள்லையுமே எல்லா பிறவி எடுக்கிற எல்லா உயிர்கள்லையும் பசுமாடா பிறவி எடுத்தா அது ரொம்ப சிறப்பு, ரொம்ப உயர்வான ஒரு பிறப்பு. சரியா, என்ன அப்புறம் இன்னொன்னு, நம்ம சாமி வந்து விடை மேல தானே வர்றாரு, ரிஷபம். ரிஷபம்னா காளை இல்லையா, அந்த காளை ஆண்பால், பசு பெண்பால் இல்லையா. அப்ப காளையுடைய அந்த மாடு, மாடுங்கிற குலம் தான் பசுமாடு இல்லையா. அப்போ நம்ம சாமிக்கு ரொம்ப பிடிச்ச விடை காளை, காளையுடைய குலம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பசுமாடை அடிக்கலாமா, அடிக்க கூடாது இல்லையா, அதை பேணி பாதுகாக்கணும் இல்லையா. அப்போ விசாரசர்மன் என்ன சொல்லுவாரு, நீ இந்த மாதிரி பண்ணாத, பசுவினுடைய அருமை தெரியாம நீ இந்த மாதிரி போட்டு அடிக்கிற, அதனால இனிமே நீ இந்த பசுவை மேய்க்கிற தொழில விட்டுடு, நானே பசுமாடெல்லாம் மேய்ச்சிட்டு வரேன், அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், தானே அந்த தொழில எடுத்துக்குவார். பசுக்களை எல்லாம் மேய வச்சு கூட்டிட்டு வர்ற தொழில விசார பெருமனார் எடுத்துக்குவார். சரியா, அந்த ஊர்ல எல்லாரும் தடிஞ்சிருடுவாங்க அந்த வேலையை செய்யறதுக்கு. சரியா, அவர் நினைப்பாரு நம்ம சிவபெருமானுக்கு செய்யற சிவத்தொண்டு அது. ஏன்னா சிவபெருமான் திருவடியை பேணி பாதுகாக்கிறது எவ்வளவு ஒரு சிறப்பான சிவத்தொண்டோ அதுக்கு சமமானது பசுமாடுகளை பேணி பாதுகாப்பது அப்படின்னு அவர் நினைப்பார். அதனால அந்த பசுக்களை எல்லாம் பேணி பாதுகாக்கிற தொழில அவர் தொண்டுன்னு நினைச்சு செய்வார். சரியா, இப்ப என்ன பண்ணுவாரு, அந்த பசுமாடுகளை நல்ல கூட்டிட்டு போய் நல்ல ஒரு கொஞ்சம் தூரம் அவங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போவார். அவங்க ஊர் சேங்கியலூர் இல்லையா, அந்த சேங்கியலூர்ல இருந்து நல்ல ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு நல்ல ஒரு மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்க பச்சை பசேல்னு புல்லெல்லாம் அழகா வளர்ந்துருக்கும். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவார் மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு போய். அங்க நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற நல்ல புல்ல மேய வச்சு நல்ல சுத்தமான தண்ணியை குடிக்க வச்சு அப்புறம் நல்ல நிழல்ல அந்த மாடுகளை எல்லாம் படுக்க வைப்பார். அப்ப மாடுகள்லாம் நல்ல நிம்மதியா அந்த நிழல்ல படுத்து தான் பார்த்த புல்லெல்லாம் நல்ல அசை போடும். சரியா, உங்களுக்கு தெரியுமா அசை போடுதல் அசை போடுதல்னு ஒண்ணு உண்டு. மாடு எப்போதும் முதல்ல புல்லை மேயும் போது அவசர அவசரமா எல்லா புல்லையும் சரியா மென்று விழுந்தாம அப்படியே விழுங்கிடும். அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, ஒரு இடத்துல வந்து அமைதியா படுத்துக்கிட்டு அந்த வயிற்றுக்குள்ள இருந்த அந்த உணவு அரைகுறையா மென்று விழுங்கிருக்கு இல்லையா, அந்த உணவை திரும்ப வெளியில எடுத்து வாயில கொண்டு வந்து நல்ல மென்று திரும்ப விழுங்கும். அதுக்கு அசை போடுதல்னு பேர். அப்படி அசை போட்டாதான் அந்த மாடு நல்ல பால் கறக்கும். சரியா, அந்த சாப்பிட்ட புல்லெல்லாம் அதுக்கு நல்ல உடம்புல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னா இந்த அசை போடுதல் ரொம்ப முக்கியம். உடம்புக்கு சரியில்லாமல் போச்சுன்னா மாடு அசை போடுறதை விட்டுடும். அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க மாடுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதனால அசை போடுதல் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா, அப்போ இவர் என்ன பண்ணுவார் விசார சர்மனார், அந்த மாடுகள் எல்லாம் நல்லா மேய வச்சு தண்ணி குடிக்க வச்சு நிழல்ல கொண்டு வைப்பாரா, அப்போ எல்லா மாடுகளும் நிம்மதியாக அசை போடும். அப்போ நல்ல பால் கறக்கும். முன்ன எவ்வளோ பால் கறந்துச்சோ அதை விட அதிகமாக பால் கறக்கும் இப்போ. ஏன்னா அந்த மாடுகள்லாம் நிம்மதியாக இருக்குதுங்க, சந்தோஷமாக இருக்குதுங்க இல்லையா. அதனால அந்த மாடுகளுக்கெல்லாம் விசார சர்மனார் மேலே அப்படி ஒரு அன்பு. விசார சர்மருக்கும் மாடுகள் மேலே ரொம்ப அன்பு. சரியா, அவர் அன்போடு அதை கவனிப்பார். அந்த மாடுகளும் தன்னோட கன்றுக்குட்டியை விட்டு பிரிஞ்சால் கூட அதில் கவலைப்படாது. ஆனால் விசார சர்மனை விட்டு பிரியவே பிரியாதுங்க. அப்படி மாடுகள்லாம் ரொம்ப அன்போடு இருக்குங்க. சரியா, இப்படி தினமும் இவர் மேய்ச்சலை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் என்ன பண்ணுவார், அவரவர் வீட்டு மாடு அவரவர் வீட்டில் கொடுத்துருவார். சரியா, அவங்க பால் கறந்துக்குவாங்க. சரியா, அப்போ பால் நிறைய கிடைக்கும். அப்போ ஊரில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். பரவாயில்லையே, விசார சர்மர் இப்போ மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சப்பறம் நம்ம மாடுகள்லாம் நிறைய பால் கெடுக்குதே பரவாயில்ல அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரியா, இது தினமும் நடந்துட்டு இருக்கும். இப்போ என்னாகும், விசார சர்மர் எப்போதுமே சிவசிந்தனையிலே இருப்பார். சரியா, இது மாடு மேய்க்கும் போது கூட அவருக்கு அந்த சிவசிந்தனை தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இப்போ மாடுகள்லாம் என்ன பண்ணும், விசார சர்மரை பார்த்தோடனே அன்பால் தானே அப்படியே பால மடியிலேருந்து தானே சொரியும். கறக்க வேண்டியதே இல்லை, தானே சொரியும். விசார சர்மரை பார்த்தோடனே மாடெல்லாம் அப்படியே பால தானே பொழியும். சரியா, இதை வந்து என்ன பண்ணுவார், குடத்தில் அந்த பொழியிற பாலை இவர் குடத்தில் பிரிச்சுக்குவார். பிரிச்சுட்டு என்ன பண்ணுவார், இந்த குடத்தில் இருக்க பாலை வச்சு நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, மாடுகளை எல்லாம் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அங்கே ஒரு ஆத்தி மரம் இருக்கும். ஆத்தி மரம்னா என்ன, ஒரு வகை மரம் அது. அத்தி மரம் வேற ஆத்தி மரம் வேற. சரியா, இந்த ஊரில் ஆத்தி மரத்துக்கு அடியில் நம்ம விசார சர்மனார் என்ன பண்ணுவார், மணலால் அழகாக ஒரு லிங்கம் பண்ணுவார். பண்ணி அப்படியே ஒரு கருவறை போல பண்ணி அப்புறம் அப்படியே ஒரு கோயில் பிரகாரம் போல பண்ணி கோயிலுடைய மதில் சுவர் போல பண்ணி கோபுரமெல்லாம் பண்ணி மண்ணிலேயே எல்லாம் செஞ்சிருவார். சரியா, சிவன் கோயில் கட்டி அதில் சிவலிங்க திருமணி செஞ்சு எல்லாம் மணல்லையும் செஞ்சிருவார். செஞ்சுட்டு என்ன பண்ணுவார், அங்கே இலையெல்லாம் ஒன்றா எடுத்து அப்படியே ஒரு கிண்ணம் போல தொன்ன மாதிரி பண்ணிக்குவார். பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஆத்தி மரத்தோட பூவை பறிச்சுக்குவார். இன்னும் பக்கத்துல எல்லாம் போய் சாமிக்கு வேண்டிய பூசைக்கு வேண்டிய பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுவார். சரியா, அப்புறம் மாடு தானே பொழிகிற பால் இருக்கு இல்லையா, அதை குடத்தில் பிடிச்சிட்டு வந்து அதை வச்சுக்குவார். அப்புறம் பூசைக்கு வேண்டிய எல்லா சாமானும் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவார். கிடைக்காததெல்லாம் என்ன பண்ணுவார், மனசாலேயே கிடைச்ச மாதிரி நினச்சி அந்த இடத்துல நினச்சிக்குவார். சரியா, மானசீகமாக அந்த பூசை பொருள்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிக்குவார். நினச்சிட்டு என்ன பண்ணுவார், அப்படியே அந்த குடத்தில் இருக்க பால் எடுத்து அப்படியே அந்த மணலால் சிவலிங்கம் பண்ணியிருக்கார் இல்லையா, அந்த சிவலிங்கத்துக்காக அபிஷேகம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்க பூவெல்லாம் சாமிக்கு வச்சு எப்போதும் அப்படியே சிவ பூசை பண்ணிக்கிட்டே இருப்பார். சரியா, அப்படியே அவர் மனசெல்லாம் அப்படியே சிவத்திருத்த ஒன்றி போயிடும். இது தினமும் நடக்கும். சரியா, அப்போது ஒருத்தன் வந்து அவங்க ஊரில் ஒருத்தன் இங்கே பார்த்துருவான். பார்த்துட்டு அவன் என்ன நினைப்பான், பாரு இந்த மாடுகள் எல்லாம் மேய்க்க கரைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு விசார சர்மர் மாடுகள் இருந்து பாலை கறந்து மண்ணில் கொட்டி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், போய் போய் முதல்ல அவங்க அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் என்ன பண்ணுவான், வேகமா போய் அவங்க அப்பாட்ட அவங்க ஊர்ல இருக்கிற அந்த சபை எல்லாம் இருக்கும் இல்லையா, பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லுவான், எல்லா பாலெல்லாம் கறந்து விசார சர்மருக்கு மண்ணில் கொட்டி விளையாடுறாரு நமக்கெல்லாம் அதனால பால் குறைவா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் சொல்லுவான். அவனுக்கு என்ன தெரியும், சிவபூசையை பத்தி இல்லையா, அவன் நினைச்சுக்குவான் மண்ணில் கொட்டி விளையாடுறாரு மண்ணில் கொட்டி வீணடிக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்குவான். அப்போ அவங்க அப்பாவை கூப்பிட்டு விடுவாங்க எல்லாரும், கூப்பிட்டு என்ன உன் பையன் அப்படி பண்றாராமே, உன் பையன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரியவங்க எல்லாம் கேட்பாங்க அவங்க அப்பாட்ட. அப்போ அவங்க அப்பா, ஐயோ எனக்கு தெரியாதுங்க நீ பையன் அப்படி செய்யறது எனக்கு தெரியல, சரி நான் வந்து உடனே அடுத்து நீ நடக்காம நான் பாத்துக்கிறேன், ஆனா இனிமே நடந்தா அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுவார், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவார். வந்துட்டு மகன்கிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டார், விசார சர்மனார் வீட்டில் இருப்பாரு ஆனா அவர்கிட்ட இவரு தாலை கொட்டி விளையாடலையா அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டார். கேட்க வேணும்னுவாரு, நாளைக்கு நம்மளே கூட போய் பார்க்கணும், பார்த்து இவர் என்ன பண்றான் அப்படிங்கறத பார்க்கணும் நாளைக்கு அப்படின்னு சைலண்டா இருப்பாரு. இருந்துட்டு அடுத்த நாள் என்ன ஆகும், விசார சர்மனார் எப்போதும் போல மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு போவார், மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போவார் சரியா. அந்த கூட்டிட்டு போகும்போது இந்த அப்பா பின்னாடியே போயிட்டு என்ன பண்ணுவாரு, அங்க வந்து ஒரு குரா மரம் இருக்கும், குரா மரம்ங்கிறது ஒரு இன்னொரு வகை மரம் மரம் சரியா, அந்த மரத்து மேலே ஏறி ஒழிஞ்சு உட்காந்துக்குவார். உட்காந்துட்டு மகன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே இருப்பார். இவர் என்ன பண்ணுவார், எப்போதும் போல மணல்லிங்கம் வைப்பார், அங்கே மண்ணியாத்துல போய் குளிச்சுட்டு வந்துட்டு பூசை பண்ண உட்காந்துக்குவார். மணல்லிங்கம் அமைச்சு பூ எடுத்துட்டு வந்து மாடுகள் பொழிஞ்ச அந்த தானே பொழிஞ்ச அந்த பால் இருக்கு இல்லையா அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகத்துக்கு வச்சுட்டு எப்போதும் போல இவர் பூசை பண்ண ஆரம்பிச்சிடார். அப்போ அவங்க அப்பா அந்த குரா மரத்து மேலேருந்து பார்த்துட்டு கோவம் வந்துடும், ஓ நீ இப்படித்தான் தினமும் செய்தியா நீ, அப்போ ஊர்க்காரங்கெல்லாம் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ரொம்ப கோபமாக வேகமாக மரத்துலேருந்து இறங்கி வந்து என்ன பண்ணுவார், இவர் பூசை பண்ணிட்டு இருக்க இடத்துல ஒரு குச்சி கிடக்கும், அந்த குச்சி எடுத்து ஓகி அந்த முதுகில் அடிப்பார் சரியா. அது அவருக்கு தெரியவே தெரியாது, குழந்தை முதுகில் அடித்தது கூட அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த குழந்தை பூசை பண்ணிகிட்டே இருக்கும் சரியா. அப்போ என்ன பண்ணுவார், நல்ல கடுமையான வார்த்தைகளால் திட்டுவார் அவங்க அப்பா, அதுவும் அவர் காதிலேயே விழாது, விசார சர்மர் காதில் விழவே விழாது, அவர் வாட்டுக்கு பூசையில் மூழ்கியே இருப்பார். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ என்ன காதில் விழாத மாதிரி நீ பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அவங்க அப்பா நினச்சிட்டு என்ன பண்ணுவார், அந்த பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக பால் குடத்தில் வச்சுருக்காரு இல்லையா அதை ஒழி எட்டிடுவார், காலை வச்சு எட்டி விட்டுருவார். அப்போ அப்படியே அந்த பால் குடம் உருண்டு பாலெல்லாம் சிந்திடும். அப்போ இப்படி திரும்பி பார்ப்பார், இப்போ சிவபூசைக்கு இடையூறு வந்துருச்சு இல்லையா, அவங்க அப்பா பண்ண வேலையால் சிவபூசைக்கு இடையூறு வந்துருச்சு. இப்போ உடனே விசார சர்மனார் அப்படியே அந்த அவரோட பூசையிலேருந்து கலைஞ்சு அவன் அப்படியே திரும்பி பார்ப்பார் அவங்க அப்பா, ஓ அப்பா தான் இந்த வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், பக்கத்தில் ஒரு குச்சி கிடக்கும், அந்த குச்சி எடுத்து அப்படி பார்த்துன்னு அவங்க அப்பா காலில் போட்டுருவார் சரியா. அவர் சிவபூசைக்கு இடையூறு செஞ்சார் இல்லையா, அதனால அந்த குச்சி என்னாகும், அப்படியே மழுவா மாறி அவங்க அப்பாவுடைய ரெண்டு காலையும் அப்படியே தரிச்சிடும், அவங்க அப்பா ரெண்டு கால் வெட்டுப்பட்டு அப்படியே கிழவு தருவார் சரியா. அப்புறம் விசார சர்மர் என்ன பண்ணுவார், ஐயோ அப்பா காலை வெட்டிட்டமேலாம் நினைக்க மாட்டார், அவர் வாட்டுக்கு பூசையை திரும்ப கண்டினியூ பண்ணிடுவார் சரியா. பூசை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அவருக்கு எந்த சலனமும் இருக்காது, அவர் வாட்டுக்கு பூசையில் அப்படியே மனசு திரும்ப ஒன்றிடும். எப்படி இருக்கும்ல, இதை நினைச்சே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு மனசு ஒன்றி பெருமான மனசில் எடுத்து அவர் பூசை பண்ணுவார் சரியா. உலகத்தில் தன்னை சுற்றி என்ன நடந்தால் அவருக்கு தெரியாது, ஆனால் சிவபூசைக்கு இடையூறு வந்தால் மட்டும் உடனே அதை என்ன எதுன்னு கவனிச்சிருவார் இல்லையா. இப்படி விசார சர்மர் அப்படியே அந்த சிவபூசையில் அப்படியே கண்டினியூ பண்ணுவார் இல்லை. அப்போ நம்ம சாமி அந்த அவரோட அந்த அன்புக்காக அந்த சாமி எழுந்தருளிடுவார் சரியா. இப்போது இந்த பூசை பண்ணார் இல்லையா மண்ணியாற்றங்கரையில் ஒரு இடத்துல பூசை பண்ணார் இல்லையா, அந்த இடம் இப்போ திரு ஆப்பாடி அப்படிங்கிற பேரில் இருக்குது சரியா. அந்த திரு ஆப்பாடியில் சாமி பேர் என்ன தெரியுமா, பாலுகந்த நாதர். ஏன்னா நமக்கு விசார சர்மனார் அபிஷேகம் பண்ண பாலை உகந்து எடுத்துக்கிட்டார் நம்ம சாமி இல்லையா, அதனால அவருக்கு பால் உகந்த நாதர்னு அர்த்தம் பேர் சரியா. உகந்தன்னு என்ன அர்த்தம், விரும்பிய விருப்பப்பட்டன்னு அர்த்தம் சரியா. பால் உகந்த நாதர் அங்க சாமி பேர் திரு ஆப்பாடி சரியா. இதை குறிச்சு வச்சுக்கோங்க, இந்த ஆப்பாடி வந்து சேங்கலூர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. நீங்க இப்ப போனா கூட பார்க்கலாம், செங்கலூர்ல ஒரு கோயில் உண்டு, ஆப்பாடியில இன்னொரு கோயில் உண்டு சரியா. இதை குறிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விசார சர்மனார் பண்ண அந்த அன்பான பூசையால நம்ம சாமி எழுந்தருளினார். இப்ப சிவபெருமான் எழுந்தருளினாரா, அவரு என்ன சொல்றாரு தெரியுமா, அப்படியே அந்த விசாரசரமனாருடைய அன்பை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா, நீ என் மேல இவ்வளவு அன்போட நீ பூசை பண்ண, இந்த பூசையால என் மேல் கொண்ட அன்புனால நீ உங்க அப்பாவையே இழந்துட்ட. இப்ப உங்க அப்பா இறந்து போயிட்டாரு இல்லையா, நீ உங்க அப்பாவையே இழந்துட்ட, ஆனா நான் உனக்கு அப்பாவா இருப்பேன் அப்படின்னு நம்ம சாமி சொல்றாரு. சிவபெருமான் தானே வந்து தன்னைய விசாரசர்மனாருக்கு அப்பாவா கொடுக்கிறாரு, விசாரசர்மனார தன்னோட மகனா ஏத்துக்கிறாரு. அப்ப எவ்வளவு சிறப்பு இல்லையா, சரியா? அப்போ நம்ம விசாரசர்மனார் அப்படியே எழுந்து அப்படியே பெருமான வணங்கி நிக்கிறாரு. ஏன் அப்போ சாமி என்ன சொல்றாரு தெரியுமா, அந்த அந்த அவர் சின்ன குழந்தை தானே விசாரசர்மனார், ஒரு 7 வயசு சின்ன குழந்தை தானே, அப்படியே அந்த குழந்தைய கையால் தூக்கி அப்படியே கட்டி அணைச்சு உச்சி மோந்து அப்படியே மகிழ்ந்து போறாரு சாமி. ஒரு அப்பா ஒரு மகனை கொஞ்சம் போது எப்படி கொஞ்சுவாங்கல்ல, எப்படி கொஞ்சுவாங்க, அப்பா மகனை தூக்கி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சுவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம சிவபெருமான் விசாரசர்மனார தூக்கி அப்படியே உச்சி மோந்து கட்டி அணைச்சு கொஞ்சுறாரு, அப்படி மகிழ்ந்து போறாரு நம்ம சாமி, சரியா? அப்போ இப்ப நம்ம சாமி தொட்டு தூக்குனாரு இல்லையா, அதனால விசாரசர்மருடைய உடம்பெல்லாம் அப்படியே ஒரு ஒளி வந்துடும், அப்படியே உடம்பே பிரகாசமாயிரும். ஏன்னா நம்ம சாமி தொட்டு தூக்குனாரு இல்லையா, அதனால இந்த மாயா உடம்பு அப்படியே ஒளி உடம்பா மாறிடும், சரியா? அப்புறம் என்ன சொல்வார் தெரியுமா நம்ம சாமி, உன்னைய நான் என்னோட தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தலைவனாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். என்னுடைய சிவத்தொண்டர்கள், சிவத்தொண்டர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உன்னைய தலைவனாக்குவேன் ஆக்கியிருக்கேன். அப்புறம் நான் உண்பது உடுப்பது சூடுவது இது எல்லாம் இனி உனக்கு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது என்ன பண்றோம், தேங்காய் பழம் கொண்டு போறோம், மாலை கொண்டு போறோம், ஏதோ நைவேத்தியம் கொண்டு போறோம் இல்லையா, அது எல்லாம் சிவபெருமான் உண்பதில்லை, அது எல்லாமே அந்த புது துணி கொண்டு போறோம், புது வேட்டியெல்லாம் கொண்டு போறோமா சாமிக்கலாம், அது எல்லாமே இங்க ரெண்டே சநாயனாருக்கு தான் வந்து சேரும், சிவபெருமானுக்கு இருக்காது. சிவபெருமான் உண்பதும் இல்லை உறங்குவதும் இல்லை இல்லையா, அவருக்கு நம்ம கொண்டு போற எல்லாமே சண்டே சநாயனாருக்கு தான் வந்து சேரும் சிவன் கோயில்கள்ல, சரியா? அந்த இதை வந்து நம்ம சாமி வரமா கொடுத்தாரு, இல்ல விசாரசர்மருக்கு அதை வரமா கொடுத்து, நான் உண்பது உடுப்பது சூடுவது எல்லாம் உனக்காக அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, அவரு உனக்கு சண்டீசன் என்னும் பதம் தந்தோம் அப்படின்னு சொல்லுவார், சரியா? சண்டேசர் அப்படிங்கிறது ஒரு பதவி, சரியா? சண்டேசன் என்னும் பதம் தந்தோம் அப்படின்னு நம்ம சாமி சொல்லிடுவார். சொல்லிட்டு என்ன செய்வார் தெரியுமா, தன்னோட ஜடாமுடியில அழகா எப்போதுமே கொன்றை சூடியிருப்பாரு நம்ம சாமி. சாமி பெரிய ஜடாமுடி உண்டு இல்லையா சிவனுக்கு, அந்த ஜடாமுடியில எப்போது கொன்றை சூடிப்பார், கொன்றை வந்து நல்ல ஒரு எல்லோ கலர் மலர் இல்லையா, அந்த கொன்றை மாலை அப்படியே எடுத்து அப்படியே அந்த விசாரசர்மருக்கு அதை சூட்டி, அப்போ உனக்கு சந்தேசனும் பதம் தந்தோம்னு சொல்லிடுவார், சரிங்களா? இப்போ சந்தேசநாயனார் ஆயிட்டாரு, யாரு நம்ம விசாரசர்மனார், விசாரசர்மர் இப்போ சந்தேசநாயனார் ஆயிட்டார். இப்ப என்னாகும், வானத்துல இருந்து அப்படியே எல்லா தேவர்கள்லாம் மலர் மாறி பொழிவாங்க, சரியா? அப்படியே தேவகானம் இசைக்கும், எல்லாரும் ஆடுவாங்க பாடுவாங்க, மகிழ்ச்சியில எல்லாரும் ஆடுவாங்க, தேவலோகமே ஆடும், எல்லாரும் தேவர்கள்லாம் ஆடுவாங்க, சரியா? அப்புறம் அவங்க அப்பா வந்து கால் வெட்டு போய் வெட்டுப்பட்டு கீழே விழுந்துட்டார்ல, விழுந்து இறந்தாரு இல்லையா, அவருக்கும் நம்ம சாமி சிவலோக பதவி கொடுத்துருவார். ஏன்னா விசாரசர்மர் மாதிரி ஒரு நல்ல ஒரு சிவ சிந்தனையுடைய ஒரு குழந்தையுடைய கையால அவர் வெட்டுப்பட்டார் இல்லையா, அதனால சாமி அவருக்கு சிவலோக பதவி கொடுத்துருவாரு அவங்க அப்பாவுக்கு, சரியா? நம்ம விசாரசர்மனை மகனாராயத்துக்குவாரு, அவங்க அப்பாவுக்கு அவர் தவறே செஞ்சிருந்தாலும் அவர் சிவ பூசைக்கு இடையூறே செஞ்சிருந்தாலும் அவருக்கு சிவலோக பதவி கொடுத்துருவாரு நம்ம சாமி. எதனால தெரியுமா, விசாரசர்மர் மாதிரி ஒரு நல்ல சிவ சிந்தனையுடைய குழந்தையோட கையால வெட்டுப்பட்டு செத்ததுனால அவங்க அப்பாவுக்கு சிவலோக பதவி கிடைச்சிச்சு, என்ன ஆச்சரியம் இல்ல? சரி, இப்போ இந்த சண்டேசர் தான் இப்போ நம்ம கோயில் சிவன் கோயில்கள் எல்லாம் பாக்குறோம்ல, சண்டேசர்னு ஒரு தனிதான இருக்கும் பாத்திருக்கீங்களா, கருவறையை சுத்தி அப்படியே நம்ம பெருமானை வணங்கிட்டு வெளியில கூடி வருவோம் இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ற தண்ணி எல்லாம் வெளியில வரும் இல்லையா, அந்த இடத்து பக்கத்துல பாருங்க ஒரு சின்ன சன்னிதானம் இருக்கும், சண்டேசர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அவர் தான் இந்த விசாரசர்மனார், சரியா? சண்டேசருங்கிறது ஒரு பதவி, சரிங்களா? அந்த பதவியில இப்ப விசாரசர்மர் இருக்கார். அப்புறம் இன்னொன்று கவனிக்கணும், நம்ம தில்லை இருக்கு இல்லையா சிதம்பரம், அங்க பாத்தீங்கன்னா அங்க பிரம்ம சண்டீசர் இருப்பார், கவனிச்சு பாருங்க அடுத்த தடவை, நம்ம பெருமான் அம்பலத்துல ஆடிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த பெருமானை வணங்கிட்டு அப்படி சுத்தி வருவோம்ல, வரும்போது பெருமானுக்கு இடது பக்கத்துல பார்க்கணும், பெருமான் அம்பலத்துக்கு இடது பக்கம் சரியா. அங்க பிரம்ம சண்டேசர் இருப்பார், அந்த இடத்துல பிரம்மா சண்டேசர் பதவியில இருக்காரு. அப்புறம் திருவாரூர் தெரியுமா உங்களுக்கு, அந்த திருவாரூர்ல யம சண்டேசர் இருப்பார், அங்க யமன் சண்டேச பதவியில இருக்காரு சரியா. சண்டேசங்கிற பதவியில ஒரு திருவாரூர்ல யமன் இருக்காரு, தில்லையில பிரம்மா இருக்காரு, மற்ற எல்லா சிவன் கோயில்கள்லயும் விசார சர்மனார் இருக்காரு சரியா. அந்த பதவியில ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒருத்தர் அந்த பதவியில இருக்கிற ஆட்கள் மாறுவாங்க சரியா. அப்போ இந்த சண்டேச நாயனாரை நம்ம வணங்கிக்கணும். இந்த சண்டேச நாயனார் இல்லாத கோயிலே இருக்காது, எல்லா சிவன் கோயில்லையுமே வரவு செலவு கூட சண்டேச நாயனாருடைய பொறுப்பு தான். அதனால கோயில்கள் எல்லாம் சண்டேச நாயனாரோட பேர்ல தான் வரவு என்ன செலவு என்னன்னு தினமும் கணக்கு எழுதுவாங்கல்ல, அதெல்லாம் சண்டேச நாயனார் பேர்ல தான் எழுதுவாங்க. அப்புறம் இன்னொன்னு, திருவிழாலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க, பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு சொல்லுவாங்க, கண்டுச்சிருக்கீங்களா, பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதுல அஞ்சு பல்லக்கு வரும், அதுல முதல் பல்லக்குல நம்ம சண்டேச நாயனார் தான் வருவார். ஏன்னா அவர் தான் பிரதிநிதி, முதல் பிரதிநிதி அவர் தான். அந்த திருவிழால அந்த பல்லக்கெல்லாம் வர்றதுல அவர் தான் முதல்ல வழிகாட்டியா வருவார் சரியா. அந்த அஞ்சு பல்லக்குல யார் யார் வருவாங்க தெரியுமா, சண்டேச நாயனார், விநாயகர், முருகர், அம்மையப்ப, அம்மை மட்டும் தனியா. இந்த அஞ்சு பல்லக்கும் திருவிழால வந்துச்சுன்னா அதுக்குதான் பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு பேர் சரியா. அப்புறம் இந்த சண்டேச நாயனாரை வணங்காம சிவபூசை முடிவு பெறாது. அதனால எப்ப நம்ம சிவன் கோயிலுக்கு போனாலும் பெருமானை வணங்கிட்டு அப்படியே பெருமானோட கருவறைய வளம் வந்து சண்டேச நாயனாரை வணங்க மறக்கவே கூடாது சரியா. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சண்டேச நாயனாருக்கு அந்த சன்னிதானத்துல போயிட்டு சொடக்கு போடுவாங்க, காய் தட்டுவாங்க, அப்புறம் துணியில இருந்து எதோ நூல் எல்லாம் அப்படி எடுத்து போடுவாங்க, அதெல்லாம் செய்யவே கூடாது. ஏன்னா சண்டேச நாயனார் எப்போதுமே தியானத்துல இருப்பார், அவர் எப்போதும் சிவபெருமான் நினைவிலே இருப்பாரு. நம்ம போய் கை தட்டுறது, சொடக்கு போடுறது இதெல்லாம் செய்யும்போது அவரோட தியானம் கலையும், அது ஒரு பெரிய குற்றம், அந்த குற்றத்தை நம்ம செய்யவே கூடாது. கை தட்டுறது சொடக்கு போடுறதை நம்ம செய்யவே கூடாது இனிமே சரியா. நம்மளும் செய்யக்கூடாது, வேற நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லணும், அப்படி செய்யக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லணும் சரிங்களா. இது மறக்கக்கூடாது இனிமே நீங்க. சரி, இப்போ சண்டேச நாயனார், எந்த கோயில்லையுமே சண்டேச நாயனார் இல்லாத கோயில் இருக்காது. 63 நாயன்மார்கள் நம்ம சண்டேசர் ஒருத்தர் சரியா. 63 நாயன்மார்களுடைய சிலைகள் இல்லாத கோயில்ல கூட சண்டேச நாயனாருடைய சிலை கண்டிப்பா இருக்கும் சரியா. சண்டேச நாயனாருடைய சன்னிதானம் எப்போதுமே கருவறையை பார்த்த மாதிரி இருக்கும், கருவறையை நோக்கி திரும்பின மாதிரி இருக்கும் சரிங்களா. சரி, இதை நம்ம கவனிக்கணும். அப்புறம் சில கோயில்கள்ல அந்த சண்டேச நாயனாருடைய சின்ன சன்னிதானம் இருக்கு இல்லையா, அங்க வந்து நம்ம சாமி கொன்றை மாலை எடுத்து சூட்டுனாரு இல்லையா, விசார சர்மம் இருக்கு, அது வந்து சுதை சிற்பமா வச்சிருக்கிற கோயில்கள் நிறைய இருக்கும். நீங்க அடுத்த போனீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. என்ன சில கோயில்கள்ல அந்த சுதை சிற்பம் வச்சிருப்பாங்க, சில பெரிய கோயில்கள்ல வந்து அந்த விசார சர்மர் வாழ்க்கையில நடந்த அத்தனையுமே அப்படியே சிற்பமா வச்சிருப்பாங்க, அதுவும் சில கோயில்கள்ல இருக்கும். நீங்க அடுத்த போகும்போது அதையெல்லாம் கவனிச்சு பார்க்கணும் சரிங்களா. எந்த கோயில்ல எந்த சிற்பம் வச்சிருக்காங்கன்னு கவனிக்கணும். கோபுரத்துல இருக்க சிற்பங்கள்லயும் நம்ம சண்டேச நாயனாருடைய வரலாறுல நடந்த நிகழ்வுகள்லாம் இருக்கலாம், நீங்க அதையெல்லாம் பார்த்து குறிக்கணும், குறிச்சு வைக்கணும் சரிங்களா. ஆட்சி சொல்ற இந்த செய்தியெல்லாம் நீங்க ஒரு டைரி போட்டு எழுதி வச்சுக்கணும் சரியா. அப்ப குறிச்சு வச்சுட்டாதான் நீங்க பெரிய பிள்ளைகளாகி நீங்க எல்லாம் கோயிலுக்கு போகும்போது இதையெல்லாம் பார்க்க முடியும். இந்த குறிப்பை எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கோயில்கள் எல்லாம் இருக்குதான்னு கவனிச்சு எழுத முடியும் சரிங்களா. சரி, இப்போ சண்டேச நாயனார் திருவடிகளை எல்லாரும் வணங்கிடுவோம் சரிங்களா. இனி நாளை பார்க்கலாம். திருச்சி செம்பலம்,
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: இலங்கைக்கு சென்ற ஒரு சிவ அன்பர் திருச்சிற்றம்பலம் என்று கூறி திருச்சிற்றம்பலத்தின் பெருமையெல்லாம் கூற அதனை பொறாத அந்த புத்தர்கள் திருச்சிற்றம்பலமாம் தில்லையில் வந்து இந்த சைவர்களை நாம் வாதில் வெல்வோம் என்ற வீராப்போடு அங்கிருந்து வந்துள்ளனர். அவர்கள் சைவ பெருமக்களை எதிர்த்து வாது செய்வோம் என்று தம்முடைய கொள்கையினை நிலைநாட்ட இங்கே வந்துள்ளார்கள். இந்த புத்தர்கள் திருச்சிற்றம்பலம் என்பது கூறியது கேட்டு அதனை பொறாது மற்ற சமயத்தை தாங்க இயலாது தம்முடைய சமயமே நிறுவ வேண்டும் என்ற வெறியோடு திருத்தில்லை நகரில் வந்து கூடியுள்ளார்கள். இதோ அந்த புத்தர்கள் கூடியுள்ள கூடம்.
1: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி
2: முனி முனி மகாமுனி சாக்கியமுனி
1: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி
2: முனி முனி மகாமுனி சாக்கியமுனி
1: நம் இலங்கையில் புத்த மதம் அரசாட்சி செய்கிறது. இங்கு இன்னும் சாம்பலாண்டியை கும்பிட்டுக் கொண்டுள்ளனர். இவர்களுக்கு தில்லைதான் பெருந்தலமாம். இத்தில்லையில் 3000 ஏழு நாள் வாதிட்டு வெற்றி பெற நாம் வந்துள்ளோம்.
2: 6 நாட்களாகிவிட்டன தேரரே, நாம் வெற்றி பெற்று விடுவோமா?
1: ஏன் சந்தேகம்? சடையனின் அடியவர்களா வெல்லப் போகிறார்கள்? எல்லாம் சூனியம், எல்லாம் சூனியம் என்ற மாயாவாதமே வெல்லும். நம் சாக்கிய முனியை நினைந்திருப்போம்.
2: அவ்வாறே
1: முனி முனி மகாமுனி சாக்கியமுனி
2: முனி முனி மகாமுனி சாக்கியமுனி
1: முனி முனி மகாமுனி சாக்கியமுனி
2: முனி முனி மகாமுனி சாக்கியமுனி
1: முனி முனி மகாமுனி சாக்கியமுனி
2: முனி முனி மகாமுனி சாக்கியமுனி
3: ஓம் நமசிவாய.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: தியானம் என்பது மிகச் சிறந்த ஒரு சிறப்பான ஒரு செயல். தியான யாகம் என்பது மிக சிறப்பானது. அது தியானம் பண்ணாதவனை பற்றி அருணகிரினார் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது எப்படின்னா, சரணகமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாதோங்கிறார். சரணகமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக ஜட மூடமட்டி என்று அருணகிரிநாதர் வருத்தப்படுறார். வருத்தப்படுறார் தியானம் பண்ணுங்கிறார். அது ஓங்கார புல்லொழிக்குள்ளே முருகன் உருவங்கண்டு தூங்கார். அதான் தியானம். ஓங்கார புல்லொழிக்குள்ளே முருகன் உருவங்கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் எந்தெய்வார் எவ்வளவுக்கு என்று கந்தர் அலங்காரத்தில் சொல்றார். ஆனா இப்ப தியானம் தியானம் ஈசா தியானம் இந்த தியானம் எல்லாம் நிறைய வந்தது இல்ல. ஆளுகளுக்கு எல்லாம் இந்த முறைகள் கிடையாது. இந்த முறைகள் கிடையாது. நமக்காக இன்ன மூர்த்தியை இன்ன அமைப்பிலே தியானம் பண்ணுது. இப்ப குனித்த புருவம் குகைச்ச வாயில் குனிஞ்சிரிப்பும் பனித்த கடையும் பவளம்பூர் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முறை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பறவையும் வேண்டுவதே இந்த மாநிலம். இந்த பாட்டு தியானம் மாதிரி. குனித்த புருவம் குகைச்ச வாயில் குனிஞ்சிரிப்பும் பனித்த தடையும் பவளம்பூர் மேனியில் பால் வெந்நீர் இனித்த முறை எடுத்த பொற்பாதம் தியானம். இப்படியாக சாமியுடைய திருவுருவத்தை மனசுல எழுதிக்கணும். அதை உள்ளக்கிளியும் உருவெழுதியும்பாரு அப்பர் சுவாமி. உயிராவனம் இருந்து உயிராவனம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிளியும் உருவெழுதி உள்ளக்கிளியும் உருவெழுதி உயிராவனம் செய்திட்டு உங்க இருந்தால் என்பது அப்பர் திருத்தாங்க. அதே மாணிக்க வாசுவாமி படமாக தன்னினை போல் அவைகளித்து அப்படிங்கிறார் என்கிறார். அதனால இப்படி மூர்த்தியினுடைய திரு உருவத்தை மனசுல தியானம் பண்ணிக்கணும். அது ஸ்ரீரக்கடவ சந்தாமரை பூம்பாறு சிலம்பு பரவிதவாட பொன்னரஞானம் பூந்துகளாடை வண்ணமரங்கள் வளர்ந்தளகரிப்ப வேட உயரும் பெரும்பாலக்கோணம் வேடமுகமும் விளங்கு சுந்தரமும் அஞ்சு வரமும் அங்குஷபாசம் நெஞ்சிற்குடிகொண்ட நீலமேனியன் ஆன்றவாயின் ஆளில் கோயமும் மூன்று வண்ணம் மும்மதைச்சோடு இரண்டு சிவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொறியுள் தருளொடி மாறும் சொப்பதம் கடந்து துரியமஞான அற்புதம் நிறைந்த கற்பகங்களிலே எந்த வேலை விநாயகர் அப்படி ஒரு படம் முடிச்சு கொடுக்குறா அவங்க. இந்த மாதிரி மூர்த்தியே மனசுல அந்த வடிவத்தை தியானம் அதை பண்ணிக்கொண்டு அதான் முதல்ல பற்றி பரமன் திருவுருவை திருவுருவத்தை பரமனுடைய திருவுருவத்தை பற்றி பற்றி பரிவால் உரிமைப்பட உள்ள மற்றோர் பொருளில் மனம் பற்றாவண்ண இந்த பொருளை பற்றி கொள்ள வேணும் மற்ற பொருளை பற்றாம இருக்கணும். சாமியுடைய திருவுருவத்தில மனம் பற்றி கொள்ள வேணும் வேற எந்த பொருளையும் பற்றாம இருக்கணும். அது கற்றாங்கிரியோம்பி கலியை வாராமே சிற்றார் வாழ்வில் சித்தம்பரமேய முற்றாவண்டிங்கள் முதல்வன் பாதமே பற்றானந்தார.

தியானத்தை பற்றி இந்த ஒரு வார்த்தை உண்டு. பற்றி பரவன் திருவுருவை பரிவால் உண்மைப்பட உள்ள மற்றோர்களின் மனம் பற்ற வண்ணம் தின்னமுற மயக்கமற்றே தொடர்ந்து விச்சின்னமடைய அறிவு பாவனை நீரற்றே உடுகும் இறைவன்பாலத்தே அகுதென்று எண்ணுகிறது. அதனால நீரை கீழே சாய்த்தோமானால் எப்படி தொடர்ச்சியாக அது தைலதாரைன்னு சொல்லுது, தைலதாரைன்னு சொல்லுது. அப்படி தைலதாரையானது இப்படி சாய்க்கும் போது என்ன எப்படி இருக்கும், விட்டு விட்டாகும், தொடர்ச்சியாகும். அதுதான் சுந்தரது நீள நினைந்தறியினர், நீள நினைந்தறியினர், நீள நினைந்து அடியேன் உமை நித்தருந்து இருந்தினர். அஞ்ஞான விதர்ப்பமற்று உள்ளம் சதாசிவம் முதலியே விக்கிரமங்களில் ஒன்றை அஞ்சினால் நினைந்து அத்தியானத்தில் இடைவிடாது கலந்து நிற்றல், அது எத்தன்மைத்தின் ஆற்று நீர் இடையறாது உணவும் அத்தன்மை. நீரானது ஆற்றில் எப்படி போய்கொண்டே இருக்கோ அது போல தியானம். அப்படி அந்த தியானம் வந்து சிறப்பாக அமைஞ்சு முடிச்சுன்னு சொன்னா அந்த மூர்த்தியினுடைய வண்ணமே ஆகிவிடுதா, எந்த மூர்த்தியை பற்றி சிந்தித்து இருக்கிறானோ அந்த மூர்த்தி வண்ணமாக ஆகிவிடும், அந்த மூர்த்தி மயமாக ஆகிவிடும், அந்த மூர்த்தியின் பதத்தை அடைந்து விடுறார், அந்த மூர்த்தியின் பதத்தை அடைந்து விடுறார். எந்த மூர்த்தியை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கிறானோ அந்த மூர்த்தியின் வண்ணமாக ஆகிவிடுறான். சார்ந்ததம் வண்ணம் அல்லவா ஆன்மா, சார்ந்ததம் வண்ணம் ஆகையினாலே எந்த மூர்த்தியை பத்தி சிந்திக்கிறானோ சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை வளர்க்க வந்திடுமா ஒளி போல மருவியரன் உலகத்தை வர வர வந்துடுவன் தின் மலமானதர்மே என்பது சிறஞான வித்தியார். அப்படி ஆகியாலும் மூர்த்தியை பற்றி, மூர்த்தியுடைய திருவுருவத்தை பற்றி தியானம் உண்டு. அந்த அந்த திருமேயை திருமேயே தியானம் அது தியான யாகம் என்கிறார். அப்படி தியான யாகம் செய்கின்றவர்கள் அந்த மூர்த்தியினுடைய திரு மூர்த்தியினுடைய தன்மையை பெற்று விடுவார்கள். நிறுத்தமுறையான ஞான யாகத்தின் தரம் நடத்துகிறார். இப்ப கர்மயாகம், தவயாகம், ஜபயாகம், தியான யாகம் நாலுன்னு சொல்லியிருக்கார். இந்த நாளுக்கு மேல வருவதுதான் அஞ்சாவது ஞான யாகம். அந்த ஞான யாகத்தான் இதை பெருசா எடுத்து விளம்புகிறார். அது எப்படின்னா ஞான யாகம் இது வந்து கேட்டால், ஞான யாகம் இது வந்து கேட்டால் ஒப்பில்லாத பரமேஸ்வரனுடைய பெருமையை உணர்த்துகின்ற நூலை ஓதுதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், சிந்தித்தல் இதுதான் ஞான யாகம். இது பெருசுங்கிறார். இந்நேரில் சொன்ன இந்த நான்கு யாகங்களை கர்மயாகம், தவயாகம், ஜபயாகம், தியான யாகம் ஆகிய இந்த நான்கு யாகங்களை விட இந்த ஞான யாகம் அவ்வளவு பெருசுங்கிறார். இப்ப ஜோதமூத்திரம் படிக்கணும் இல்ல, இது ஞான யாகம். அதைத்தான் நித்தியாரில் சொன்னாரு, ஞான நூல் கதை ஓதல் ஊதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் என்ற ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்து இறைவனடி அடவிக்கு எளிமையான பூசை ஊனமிலா கண்மங்கள் சொல்றாரு. கண்மங்கள் தபம் அதுல சொன்னதெல்லாம் வருது. கண்மங்கள் தபம் செபங்கள் தியானம் ஒன்று கொண்டு உயரும், ஒன்று கொண்டு உயரும். இவை ஊட்டுவது போகும். இந்த நான்கு யாகங்கள் இருந்ததுன்னா போகத்தை கொடுக்கும். போகம்னா இந்த போகத்து வாழ்க்கையை தரும். ஆனவையான் மேலான ஞானத்தால் அரணை அர்ப்பிப்பது விட இது அறிந்து போதெல்லாம். இது எப்படி சொல்றாருன்னா இங்க எழுதுறாரு, சிவதர்மோத்தரத்தில் கூறியவாறே ஒன்றுக்கு ஒன்று ஏற்றமாகிய கர்ம வேள்வி, தவ வேள்வி, ஜப வேள்வி, தியான வேள்வி, ஞான வேள்வி என்ன ஐந்து நூல் முன்னைய நான்கும் போகத்தை ஊட்டுவனவாக ஓதன் முதல் ஐவகப்பட்ட ஞான வேள்வி ஒன்றுமே வீடு வெற்றை தருவதாகலாம். அது உணர்த்துவரால் அங்கன ஐவகை ஞான வேள்வியே வெற்கப்பாற்று என்று எழுதுகிறார் சிவஞான சுவாமி. அதனால இந்த இந்த உண்மை சாதாரண கடுத்து தெரிவதில்லை. ஞான வேள்வி என்பது இப்ப நூலை ஊடுவதும் ஓதுவிப்பதும் கேட்பதும் கேட்க வைப்பதும் சிந்தித்தல் இந்த இது இந்த ஞான யாக அஞ்சு முறையாக சொல்றார். ஞான யாகத்தை அஞ்சு ஞான வேள்வி அஞ்சு வேள்வியாக இருக்கிறது. கேட்கறது ஓதுவதும் ஒரு வேள்வி, ஓத வைக்கிறது ஒரு வேள்வி, கேட்பது ஒரு வேள்வி, கேட்க வைப்பது ஒரு வேள்வி, அதை சிந்திக்கிறது ஒரு வேள்வி. இந்த ஞான யாக அஞ்சு வேள்வி. ஐவக யாகத்தில் மொத்தமாக ஞானயாகம் வந்து ஞானயாக அஞ்சு வகையா புரியும். அது ஒப்பில் அமன்தான் ஒப்பில் அமலன் தானை உணர்த்தும் உரையை ஓதல், சோர்வானை உணர்த்துகின்ற உரையை ஓதல், அது ஒரு பெரிய உண்மை, பெரிய உண்மை, பெரிய வாழ்க்கை. என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவானது எதை பற்றி தெரிகிறதோ அதை ஆன்மா பின்பற்றிக்கணும். அறிவானது எதை பற்றி அறிகிறவோ அறிகிறத ஆன்மாவானது பின்பற்றி. அதனாலே சிவனை அறிகிறது என்று சொன்னால்

0: ஆன்மாசிவனை கொண்டு ஆன்மாசிவன் அந்த பின்பற்றுவதற்கான ஆதாரம் எது வந்து கேட்டால் அவனை அறிவிக்கின்ற நூலை அவனை உணர்த்துகின்ற நூலை ஊறுதல். அதனாலதான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஊறிக்கொண்டே இருக்குவனும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்கிறது. திருமுறைகளும் சிவபுராணங்களும் சித்தாந்த சாஸ்திரங்களும் அவனை உணர்த்துகின்றன, சிவனை உணர்த்துகின்றன, ஆன்மாவுக்கு உணர்த்துகின்றன. இதை படிக்கும் போது உணர்வு மற்றவரையில மறக்கு, அதனாலதான் இதுக்கு இந்த வெள்ளிக்கு அதிக பவர். இது படிக்கும் போது என்னமா இருக்குது, உணர்வு உணர்வு உணர்வு. ஆகவே அது ஆற்றுப்படும் மலமாயம் அருங்கண்ம அனைத்தும் அறநடியை உணரும் அகலுக்கு அணுகும். அதனால இந்த நூலை ஓதுதல் மிக அவசியமான நூல் ஓதுதல் அவசியம். அதனால ஓதுவது ஒளியல் சொன்னாங்க, உன்னை ஏத்து என்னை வந்து நல்லாய் வலிவலமையவனே அதனாலே அவசியமா நூலை ஓதணும். அதை உப்பில் அமலன் தனை உணர்த்தும் உரையை ஓதல் ஓதுவித்தல் சிப்பும் பொருளை திரிவும் மர தெளிகை. அதுல சொல்லப்படுகின்ற பொருளை ஐயன் திரிவு சந்தேக விபரீத மர தெளிதல், அதுல சொல்லப்படுகிற பொருளை தெளிதல். பதி இப்படி, பசு இப்படி, பாசம் இப்படி, பாசத்தை கடத்துகின்ற வழி இப்படி, பதிய அடைவது இப்படி, எல்லாமே இவ்வளவு கடப்பது எப்படி பாசத்தை கடந்து பதிய அடைவது என்கின்ற இந்த உண்மைதான் சிவமுள்ளார்தான் இருக்கிறது. அதை சிந்திக்கிறது அந்த பொருளை தெளிவாக சிந்தித்தல், தெளிவாக சிந்தித்தல் சந்தேகம் இல்லாமல். பதி இப்படிப்பட்டது, பதியின் இலக்கணம் பசு இப்படிப்பட்டது, பாசம் இப்படிப்பட்டது. அந்த இலக்கணங்கள்ல சந்தேக விபரீதம் இல்லாமல் தெளிவு கூடும். அப்படி தெளிதல் பிறரை தெளிவிக்க, பிறரை தெளிவிக்க நம்ம சொந்தக்காரனா சொன்ன இயக்கிறவனை பார்த்து தெரிய வைக்கிறது, தெரிய வைக்கிறது பார்த்து தெரிய வைக்கிறது. நம்ம வீட்டுல ஒரு ஆளு சொல்லுவா அப்படிங்கிற அது உபகாரம், அது உபகாரம். இது ஞான சம்பந்தமான பெரிய உபகாரம், உபகாரங்களிலே இது பெரிய உபகாரம். இதே எந்த உபகாரம், ஞான நூலை ஓத வைப்பதும் ஓத வைப்பதும் அந்த பொருளை அவனுக்கு உணர்த்துவதும் அந்த நெறியில உணர்வதும் பெரிய உபகாரம். சந்தேகமே கிடையாது. சீவனை சிவமாக்குகிறார் இப்படி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சீவனை சிவமாக்குகிறார். பெரிய உபகாரம், உபகாரங்களே இது சிறப்பாக உபகாரம். அதனாலே தெளிகை பிறரை தெளிவிக்கை தப்பாது அதனை மனத்தகத்தே தரிக்கை. அதில் சொல்லப்பட்ட ஞானம் சம்பந்தமான செய்திகளை மனசிலே வைத்துக் கொள்ளுது. தரிக்கைன்னா பத்திரமா வச்சுக்கணும். சிவதர்மம் உத்தரப்பிடிப்பட்ட நூலா, ஆகா அதுல இப்படி ஜபத்தை பத்தி இப்படி சொல்லுச்சு, ஆகா ஜபம் இப்படி பண்ண வேணும் சொல்லுச்சு, தியானம் இப்படி சொல்லுச்சு என்று அந்த உண்மைகளை மனசுல வைத்துக் கொண்டு அதை பின்பற்றுவோம். மனசுல இல்லையா பின்பற்ற முடியாது அல்லவா. அதை மனசுல தரிக்கேன்னார். சரிச்சரி எனவும் தானே தான் இந்த ஞான வெள்ளி ஐந்து வகையாக இருக்கிறோம். வைப்பாய் அருந்தா மருந்தாயி சிறந்த ஞானம் மகிமனைய. இது வந்து வைப்பு நிதியாக இருக்கிறது, வைப்பு நிதியாக இருக்கிறது, பக்குவர்களுக்கு வைப்பாக இருக்கிறது, அபக்குவரால அருந்தவண்ணாக மருந்தாக இருக்கிறது என்று இந்த இதை சொல்றார். பக்குவர்களுக்கு இது வந்து வைப்பு நிதியாக இருக்கிறது. இது ஞான யாகம் என்று இந்த அஞ்சு யாகத்தை இதுல சொல்லி அது அதுக்கு மேற்கொள்கிறாரு. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்கள் கையால் தொழுது இந்த அதையும் மேற்கொள்கிறார். கல்லாதார் கல்லாதார் காண்டல் கரியானே, கல்லா நெஞ்சின் இல்லா நீதன் சொல்லாதாரோடு அல்லோம் நானே என்பது சம்பந்தரவர் அந்த நூலை மேற்கொள்கிறார். அதனாலே நூல்களை கற்கவில்லையானால் அவனுக்கு கடவுளை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே வாய்ப்பே இல்லை. மனம் போன போக்கில் ஏதோ முட்டு போவான் அவ்வளவுதான். அதே ஐவகை யாகங்கள் ஒன்றுக்கொன்று சிறப்படைத்தென்பதும் அடையும் பல இன்ன ரகத்தென்பதும் உணர்த்துகின்றார். அது எப்படி உணர்த்துகிறார்னா அரைந்தக கர்ம யாகம் முதல் ஐந்து ஒன்றுக்கு ஒன்று அதிகம். கர்ம யாகத்தை விட தவயாகம் உயர்ந்தது, தவயாகத்தை விட ஜபயாகம் உயர்ந்தது, ஜபயாகத்தை விட தியான யாகம் உயர்ந்தது, தியான யாகத்தை விட ஞான யாகம் உயர்ந்தது. சிறந்த பலமும் போகவிடும் சிந்தை செய்த பயனெல்லாம் மறைந்து தீய விரை மாயிகை வரதன் உருவம் என வடிவம் விறந்தும் பறந்து இடையாது இருக்க என்ன இவை ஐந்தும். இந்த அஞ்சுக்கு அஞ்சு வகையா பலன் சொல்றாரு. இந்த அஞ்சு வகையாகத்துக்கும் அஞ்சு வகையான பலன். அது எப்படின்னா, முற்கூறிய கண்மையாகம் முதலிய ஐவகையாகங்கள் ஒன்றுக்கொன்று பலன்கள் அதிகமாக இருக்கும். அது எவ்வாறையும் கண்மையாகத்துக்கு போக விதம், கண்மையாகத்துக்கு இந்த லோக பலம், தபோயாகத்துக்கு சிந்தித மனோரத சித்திகளும், மனசுல சிந்தித்த காரியங்கள் சித்தியாகும். மந்தரையாகத்துக்கு கூடிய கண்மங்கள் உற்பவியாது கெடுதலும், தியான யாகத்துக்கு சிவனது திருவடி போல வடிவம் உண்டாகும். அத முன்ன சொன்னமே, எந்த மூர்த்தி சிந்திக்கிறானோ அந்த மூர்த்திமயமாக ஆகிவிடுறான். ஞான யாகத்துக்கு, இந்த ஞான யாகம் சொல்றோம் அல்லவா, ஓதல் ஊர்வித்தல் முதலான ஞான யாகத்துக்கு ஜனன மரணங்கள் எய்து இடையாமல் சாயுச்சியம் பெற்றிருக்கையும் என கூறிய இவ் ஐந்து ஒன்றுக்கு ஒன்று அதிக பலன்களாம். அதனாலே ஞான யாகம் மிகச் சிறந்ததுன்னு முடிவு பண்றாரு. அதனால வேதாகமம் தலானூலும் அது சம்பந்தமாயிருக்கப்பட்ட நூல்களையும் ஓதுதலும் ஓதுவித்தலும் அந்த நூல்களை தானம் செய்தலும் கேட்டலும் கேட்க வைத்தலும் சிந்தித்தலும் ஆகியது பெரிய உயர்ந்த பலன்கள். மேல் நிறுத்த முறையானே பரமயோக, அது எங்கனவெனில் கண்மையாகத்தை பற்ற தபோ யாகம் பதின் மடங்கு அதிகம், அதனை பற்ற மந்திர யாகம் பதின் மடங்கு அதிகம், அதனை பற்ற தியான யாகம் நூறு மடங்கு அதிகம், அதனை பற்ற ஞான யாகம் அளவில்லாத பலத்தை கொடுக்கும். அதனால் ஞான யாகமே சிறந்தது அன்றி. இப்ப கண்மையாகம் செய்கிறார் என்று சொன்னால் அதனால தவயாகம் மந்திர யாகம் இவைகளை வந்து செய்யாதவர்களும் இருக்கிறார்கள், செய்யாதவர்களும் இருக்கிறார்கள். கண்மையாகத்தோடு இவைகளெல்லாம் சேர்த்து செய்கின்றவர்களும் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள். ஞான யாகத்துக்கு ஈடுபடாதவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஞான நூல கேட்கிறான் வாசிக்கிறான், அதிகம் இல்லை அல்லவா. அதனாலே இது தனித்தனியா பிரித்து இப்படி எல்லாவற்றிலும் ஞான யாக அளவில்லாத பலத்தை கொடுக்குறார். அந்த ஞான யாக அளவில்லாத பலம் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, சிவத்தை அறிவதும் அந்த சிவத்தை அறிந்து நெறியிலே நின்று தவன் செய்வதும் அதாவது தவஞ்சீகின்ற முறையையும் அந்த தவத்தினுடைய உயர்வையும் சிவத்தினுடைய உயர்வையும் ஆன்மாவினுடைய இழிவையும் இப்படி எல்லா விஷயங்களையும் அந்த ஞான நூல் தான் சொல்லுது, ஞான நூல் சொல்லுது. அதனால அது சொன்னபடியினாலதான் இதெல்லாம் செஞ்சுட்டு சொல்றேன். அதனால அது மூல தர்மம். எது மூல தர்மம்? அந்த நூலை ஓதுதல், சிவ நூல்களை ஓதுதல் ஓதுவத்தல் ஆகிய செயல் இருக்குதே, அது எல்லா தர்மங்களுக்கும் மூல தர்மமாக இருக்கும். மூல தர்மம் அது வந்து எல்லாம் முடியும், அதனால அது உயர்ந்ததுன்னு சொல்லி அதுக்கு மேல பரமயோக நிலை உணர்த்துகின்ற அஞ்சு யாசை முதலாய அவலவேத அனைத்தனையும் துஞ்சி பிறக்கும் துளிர் கிடைத்து தோன்றா துணைவன் அடி தூங்கும் விஞ்சை கோயில் விற்றிருப்பர் பரமயோக வருதியமை நெஞ்சத்திவரை நினைப்பாரே நிறந்தவனையும் நீங்கிடுமே. இது எப்படின்னா, பரமயோகர் காமபுரோத முதலிய துக்க வேதங்கள் அனைத்துக்கும் அனைத்துக்கும் நடுங்கி இல்ல காமபுரோத கோபாலோக மத வாச்சரியங்களுக்கு நடுங்கி, அதுக்கு நடுங்கி அவன் வரப்படாது, கோபம் வரப்படாது, போக வரப்படாது முதலாக அந்த தீய குணங்களுக்கு பயந்து இறந்து வரக்கும் தொழிலுக்கு வருந்தி அப்படின்னு. அந்த திவ்ய குணங்களுக்கு நடுங்கி இறந்து பிறக்கு நூலில் இருக்குவாரு ஜன மரணாளிகளுக்கு வரும் இழப்போடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகிரணும் தாய்மார்கள். இறப்பையும் பிறப்பையும் என்ன பார்த்தா நெஞ்சு என்ன ஒண்ணுதான் பகிர்ந்துதான், நினைச்சு பார்த்தா பகிர்ந்துதான் இருக்கும், நினைக்காம இருக்கிறவங்களும் தெரியாது, நினைச்சு பார்த்தா யாரே அப்பா பகிர்ந்துதான் இருக்கும். இறக்கிறவங்களை பாக்கறோம் இல்ல, பாக்கறோம் இல்ல, பிறக்கிறவங்களையும் பாக்கறோம் இல்ல, எண்ணினால் நெஞ்சது வகீரனும் துயில் ஊராது இருவழியும் இரவு வகாலாய் செந்தளவில் மெழுகானது அங்கமவை என்கொரு சித்தாந்த முத்தி முதலே என்பது தாய்மான சுவாமி திருப்பாட்டு. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வருடைய எல்லையில்லாத ஒரு கருணையினாலே அந்த ஜனன மரணங்களுக்கு பயப்படுகிற புத்தி உண்டாகும். ஜனன மரணத்துக்கு பயப்படுகிறவன் தான் உண்மையான பக்தன். பிறப்பு இறப்புக்கு பயப்படுகிறவங்க ஜனன மரணத்துக்கு பயந்து ஜனன மரணத்துக்கு பயந்தான என்ன பண்ணுவேன், ஜனன மரணம் இல்லாதவரை பற்றி கொடுவான். ஜனன மரணத்துக்கு பயந்தான்னா யாரு ஜனனும் மரணமும் இல்லாம இருக்கிறாரோ அவன் முடிச்சா தாண்டா இது இல்லாம இருக்கலாம். அந்த புத்தி ஜனனும் மரணம் இல்லாம யாரு? சிவன் ஒருவனே. எல்லார் பிறப்பும் இறப்பும் ஏற்பாவலகம் சொல்ல அது தெரிஞ்சுக்கும். எல்லா சாமியுடைய பிறப்பு இறப்பையும் நூல்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சாமி அங்க வந்துச்சா, அந்த சாமி அங்க வந்துச்சா, அங்க இறந்துச்சுங்கிறத தெரிஞ்சு கொண்டோம். எல்லார் பிறப்பு இறப்பும் இயற்பாவலகம் சொல்ல அது தெரிந்து நம் சோனையில் பிறந்த கதையும் கேளும், பெருவுலையில் வாழ்ந்துண்டு இறந்த கதையும் கேட்டிடும். இன்று தான் இருந்தாச்சு எந்த நூல்லையும் சிவன் பிறந்தானுந்தோ இறந்தானந்த வரலாறு. அதனால ஜன மரணத்துக்கு பயப்படுகிறவன் ஜன மரணம் இல்லாதவனாகிய சிவனுடைய பற்றி கொள்வான். அப்படி வருந்தி ஜன மரணத்துக்கு வருந்தி அவை நீங்கும் வண்ணம் அபத்துவருக்கு தோன்றா துணைவனான சிவனது திருவடியிலே நிலைபெறுவதற்கு காரணமாகிய ஞானமாகிய குகையில் விட்டிருப்பார். மேலான யோக நிலை பெற்ற தபோதனர் இவர் திருமேனியை உள்ளத்தின்கண் நினைப்பவரை தொடர்ந்த துன்பங்களும் விட்டு நின்றால் ஜன மரணத்துக்கு வந்து இருப்பார்கள். காமபுரோதம் முதலான தீய குணங்களுக்கு அஞ்சுவார்கள். அவர்கள் சிவனுடைய திருவடியை பற்றி சிவன் திருவடியை விட்டு நீங்காது இருப்பார்கள், நீங்காது அவர்கள் இருப்பார்கள். அவர்களை விட்டு சிவன் நீங்காது இருப்பார்கள். இவனை விட்டு சிவன் நீங்க மாட்டான், சிவனை விட்டு இவன் நீங்க மாட்டான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு களரிற்றறிவார் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எடுப்பாக்கரை

யூடாய் நடக்கும் வேண்மையே நமக்கருள் செய்திடம் தடக்கை அன்புடைய தாசவியின் முடி கட

கடல்வோம் கடல் போற்று ஆடிமிதை கண்ணிதத்தில் அடைந்த விழா நடி போற்றி வாடி திருநாவலூர்

முல்லை வாழந்தனரே முதலாக சீர்வடைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் செகிடா.

ನೀ ವಾ.

0: कामंदे ब्रह्म पार्वती பதயன்மார்கள் திருவடி வாழ்கிறார். ஒருமான் திருவடி வாழ்கிறார். கருக்கடலாகிய அம்பலவானருடைய குருதவணையினாலே இந்த துரிய புராணத்திலே சேரமான் பெருமாள் நாயனார் சிதம்பரம் சென்று தரிசனம் செய்கின்ற நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். சேரமான் பெருமாள் என்பவர் சேர நாட்டு அரசர். அரசராக இருந்த அவர் அடியவராகவும் இருந்தார். அரசராக இருந்த சேரமான் பெருமாள் அடியவராக இருந்தார். அடியவராக இருந்த சேரமான் பெருமாள் அரசராக அடியவராக இருந்தவர்கள் அரசரானார் என்ற வரலாறு இந்த பெரிய புராணத்தில் இரண்டு இடங்களிலே இருக்கிறது. ஒருவர் மூர்த்தி நாயனார், இன்னொருவர் சேரமான். சிவபெருமானுக்கு சிவாலயத்துக்கு பணி செய்து கொண்டிருந்தவர் மூர்த்தி நாயனார். சிவபெருமானுக்கு திறந்தூர சந்தன அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தவர் மதுரையில். அவர் அரைச்ச சந்தனக்கல் இன்னும் பெருசா அப்படியே இருக்குது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னார். சந்தனம் அரைச்சு கொடுத்தவரை ராஜாவாக்கி விட்டார். திருட்டுத்தனமா என்ன குடிக்க வந்த நீ குடிக்க வந்த எளிய ராஜாவாக்குனவர் சந்தனம் அரைச்சு கொடுத்தவரை ராஜாவாக்க மாட்டார. அதற்கு மேலாக ஜெவரமானுக்கு தினந்தோறும் மலர் பறித்து சாத்துதல், கோயில தூய்மை செய்தல், பாட்டு பாடுதல், பூஜை பண்ணுதல் ஆகிய செயல்களை செய்து கொண்டிருந்தார் இந்த சேரமான். அப்படிப்பட்டவருக்கு வலிய அரச பதவி வந்தது. வந்த பதவி நீங்கள் தான் அரசராக வேணும் என்று மந்திரிகள் மற்றவர்களெல்லாம் வந்து வேண்டினார்கள். அவர் கோயிலே சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தார். அப்படி திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தவருக்கு பதவி தானே வந்து இப்ப நமக்கெல்லாம் அது மாதிரி ஒரு பதவி தானே வந்தா இன்னும் நன்றாக பெரிய புராணத்தை கேட்போம், நிறைய தர்மத்தை பண்ணுவோம். ஆனா உண்மையிலே நமக்கெல்லாம் அந்த மாதிரி பதவி வந்தா இனிமேல் மாற மாட்டோம். சிவப்பணியிலிருந்து இந்த சிவனியத்திலிருந்து மாற மாட்டோம், வேற ரூட்டுக்கு போக மாட்டோம். ஆனா எல்லா பதவியும் விட சிவபெருமானுக்கு தொண்டராக இருக்கிற பதவி தான் உயர்ந்த பதவி. யானே தவமுடையேன் என்னெஞ்சே நன்னெஞ்சம், யானே பரப்பறுப்பான் எண்ணினேன், யானே அக்கைமா உரி ஓர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்ற அம்மானுக்கு ஆளாயினேன் என்று பாடுகிறாள் காரைக்கால். சிவபெருமானுக்கு ஆளாவதுதான் பெரும்பதவி. அப்படிப்பட்ட பதவி தானே வந்தது. அவர் சிவபெருமானத்திலவும் உத்தரவு கேட்டார், இந்த அரச பதவியை ஏற்றுக்கொள்ளட்டுமான்னு கேட்டார். அப்படி ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய திருத்தொண்டுக்கு இடையூறு இல்லாமல் என்னை காப்பாற்றுறதுனா இந்த ராச பதவியை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அது தேவருடைய திருவுள்ளத்தை நான் அறிய வேணும்னார். அப்படி அறிய வேணும்னு சொல்லி கண்ணை மூடி கும்பிடுன்னார். முன்னாலே ராஜகிரியிட ராஜாவுக்குண்டான அடையாளங்கள் அத்தனையும் இருந்தது. சாமி உத்தரவு கொடுத்தார், சாமியே கிரீடம் கொடுத்துருக்கார். சாமியே இந்த பழைய கிரீடத்தெல்லாம் வச்சுக்கல, சாமியே கிரீடம், ராஜாவுக்குண்டான வாழ் மற்ற அடையாளங்கள் எல்லாம் சாமியே கிரீடம். அதனால அவர் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டு மன்னராக பட்டத்து யானை மேலே பவனி வந்தார். நகர் வலம் வருதல், மன்னராகி நகர் வலம் வருதல், யானை மேலே ஏறி. அப்படி நகர் வளவரும் போது வண்ணான் எதிரே வந்தான். அவன் உடம்பிலே திருநூறு போல ஒவ்வொரு மண் பூத்திருந்தது. அது திருநூறு போல தெரிந்தது, திருநூறு போல தெரிந்த திருநீற்றினுடைய நிறத்தை ஞாபகப்படுத்தியபடியினால யானையிலிருந்து கீழிறங்கி அவன் திருவடியில நமஸ்காரத்தை கொடுத்தான். அவன் கலங்கி போனான். ராஜா கார்ல வந்து விழுந்து அவனுக்கு என்னமா இருக்கும், ஐயோ நான் அடி ஒண்ணான்னா நான் அடி சேரன்ன சேரபெருமான் தொடக்கண்டு சிந்தை நொந்து மிக வருந்தி ஆரந்து அடியனை கொண்டது. அவன் நினைச்சான் என்ன சிவனடியாராவான் நச்சத்தியன் அப்படின்னு சிவனடியார் அல்ல என்ன ஆரந்து அடியனை கொண்டது அடியன் அடி வண்ணான் என்ன சேரர்வரான அடிச்சேரன் அடியேன் என்று திருநீத்தின் வாரவேடம் இணைப்பிச்சீர் வருந்தாவேது. திருநீற்றினுடைய அந்த நிறத்தை ஞாபகப்படுத்தின அதனால நான் உன்னை வணங்கனே நீ வருந்த வேண்டான்னு சொல்லலாம். திருநீற்று நிறத்துக்கே அவனுக்கு நமஸ்காரம் கிடைக்குதுன்னா திருநீர் உண்மையான திருநீரை பூசிக்கிறவர்களுக்கு எவ்வளவு நமஸ்காரம் பண்ணணும், எவ்வளவு பெருமை இருக்கு. அப்படிப்பட்ட பக்தியுடையவர்களாக இருந்தார்கள் அரசன். திருநீற்றில திருநீற்றுக்காகவே ஒரு அரசன் உயிரையே விட்டு விட்டான். மெய்ப்பொரு நாயனாரும் ஏனாதிநாத நாயனாரு ரெண்டு பேரும் திருநீற்று பூசி இருக்கிறான்னு சொல்லி எதிரி தன்னை வெட்டட்டும் கொத்தட்டும் அப்படின்னு சொல்லி நின்று உயிரை விட்டாங்க. பார்த்து திருநூற்றுக்காக உயிரை விட்டு திருநீர் பூசணவனுக்கு இடையூறு வரக்கூடாது, அவனால நம்ம உயிர் போனாலும் சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் உயிரை விட்டு விட்டாரு திருநீற்றுக்காக. அப்படின்னு சொன்னா திருநீற்றினுடைய பெருமை சொல்லி முடியும். நீ பூச தெரியாத கணம் நிறைய உலகத்தில் திருநீர் பூச தெரியாத கணங்கள் திருநீற்றி பெருமை தெரியாத இனங்கள் ஏராளமா இருக்கு, ஏராளமா பூச தெரிஞ்சது கொஞ்சம். திருநீற்றினுடைய பெருமை அளவே சொல்லி முடியாது, அத்தனை நூல் சொல்லி அத்தனை நூல்கள் திருநீற்றுடைய பெருமை. அதனால திருநீர் ஒருவன் பூசாமல் எவ்வளவு தவங்கள் பண்ணினாலும் அது காவல் இல்லாத பயிர் போல நாசமா போகுங்கிறார் அவன் செய்த தவங்கள். திருநீர் பூசாதவன் இவ்வளவு தவம் பண்ணினாலும் கூட தபம் செபம் ஓமம் யாகம் இதெல்லாம் பண்றாள் நிறைய இருக்கிறான் திருநீர் பூசா திருநீற்றில் அன்பு இல்லாது பயம் கது முதல் இல்லை. அதனால அவன் செய்கிற தபம் செபம் ஓமம் எல்லாமே வீணா போகுதுங்கிற திருநீர் பூசாம ஒருத்தன் திருநீர் பூசிக்கொண்டு ஒரு தவமும் செய்யாம இருந்தா அவன் தப செப ஓமங்கள் எல்லாம் செய்தவனுக்கு சமானம் ஆகிடுறான். செய்தவன் என்ன பலனை பெறுவானோ அந்த பலனை பெற்று விடுகிறான். திருநீரும் சொல்லுவான் என் திருநீர் பூஜை தவமும் பண்ணினான்னு வச்சு வேணுமா இருக்கும். அவ்வளவு விஷயம் இருக்கு திருநீற்றினுடைய பெருமை சொல்லி முடியும். நிறைய ஏராளமான நூல்கள் அதனாலதான் அப்பர் சிவாமி சுருக்கமா சொன்னாரு நான் சிவாய நம்மனு திருநீர் பூசலன் சிவகிரிய குரு சாமினார் சுருக்கமா சிவாய நம்மனு சொல்லி திருநீர் பூசலே சிவகரிய குருஜ சிவகரினா சாதாரணமா புரியுதா தெரியும் சிவகரினா புரியுமா அளவே இல்ல அதனுடைய பெருமை. ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய பரமபதம் விஷ்ணு பதம் உத்தர பதம் முதலான எல்லா பதங்களையும் கடந்து இருப்பது அந்த சிவகதி சிவபதம். அதுக்கு நீ என்னடா செய்யற சிவகதியை கேட்கறிய நீ என்னடா செய்யறான்னு கேட்டாரு சிவபெருமான் திருப்பாதிரி புரியுது சிவபெருமான் திருநாவுக்கரசு நீ என்ன செய்யற சிவகதியை கேட்கறிய நீ சிவகதியை வாங்குவதற்கு பெறுவதற்கு நீ என்ன செய்யறான்னு கேட்டாரு. தான் சிவாய நம்பிக்கையில் திருநூறு முதலாமி சுருக்கமா திருவாய் புலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ வாரி புலியூர் அரரே நடமாடவே வீட்டுக்குள்ளே இருந்த வெளியில போயிட்டா அப்பா பெரும் கூட்டமா இருக்கு இல்ல ஒரு கல்யாணம் மற்ற பங்கல்ல கூட்டமா இருக்கு ஒருத்தனை பார்க்க முடியலையா ஊருகிறோம் அதிசயமா இருக்கும். ஒரு தர பார்க்க முடியல ஆயிரம் பேர் இருப்பான் ஆயிரம் பேரும் ஊதி ஊசாம இருப்பான் அப்படி கூட்டத்திலேயே நம்ம போய் பார்த்துட்டு வர முடியாது. வந்து அகோர மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கணும் பார்த்த தோஷம் போக ஊதி ஊசாதவனை பார்த்த தோஷம் போக அகோர மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை ஜெபம் பண்ணணும். ரொம்ப ரொம்ப மோசம். அதனாலே அரசர்கள் அத்தனை பேரும் திருநீற்றையே கவசமாக பூண்டு திருநீரே அபிஷேகம் சடைமுடியே எனக்கு கிரீடம் உருத்ராட்சமே ஆபரணம் என்று மூன்றையும் வைத்துக் கொண்டு அரசர் என்றார் மூர்த்தி நாயனார். உண்மையார் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று பாடினார் சுந்தரர். மும்மாயார் உலகாந்த மூர்த்தி திருநீர் ஜடாமிரி உத்ராட்சி இப்படி இருந்தார்களா? இந்த நாட்டுலதான் வேற ஜப்பான், ஐரோப்பா, கனடா, ஈரான், ஈராக், அமெரிக்கா, ரஷ்யா, துருக்கி இந்த மாதிரி நாடுகள்லாம் இந்த பேச்சு கிடையாது. அந்த நாட்டுக்கெல்லாம் வாழ்வு இருக்குது, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது. நம்ம நாடு செய்யற புண்ணியம் தான் அங்க போயிருக்கு. நம்ம நாட்டுல செய்யற புண்ணியம் இந்த பலன் தேவலோகத்துக்கு போகுதுன்னு சொல்லவும்ல. இங்க பூமியில செய்யற யாகம், ஓமம், பூஷதவங்கள் எல்லாம் தேவர்களுக்கு போய் சேருதுன்னு சொல்றோம் இல்லப்பா. அப்ப அவங்க அதெல்லாம் பெற்றுக்கொண்டுதான் நமக்கு அங்கிருந்து மலை முதலாமதை வசிக்கிறார்கள். அதுபோல மத்திய நாடுகளுக்கெல்லாம் நம்ம நாட்டுல செய்யற புண்ணியம் தான் அங்க போய் இந்த சிவபுண்ணியம் எல்லாம் மத்திய நாடுகள்ல கிடையாது. இந்த தப ஜப ஓமம், சிவாலயம், சிவ தரிசனம், சிவ நூல்கள், சிவபுண்ணியங்கள், சிவாலயங்கள் இதெல்லாம் மத்திய நாடுகள்ல கிடையாது. அவெல்லாம் கோடீஸ்வரனா பிழைச்சிக்கிட்டு இருக்கிறான், அளவில்லாத செல்வத்தில் இருக்கிறான்னு நம்ம நாடு செய்த தவன் தான் அங்க பங்கு போட்டு அங்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு சார். போறான்னு சொல்லி கொடுத்து என்னாட்டம் இருக்கு இறைவனாச்சா, என்னாட்டம் இருக்கு இறைவனாச்சா. அதனால தென்னாடுடைய சிவை அங்க கொடுத்துக்கிட்டு நம்ம நம்ம வார்டு ஒட்டதை அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஏது மேல்நாட்டுக்காரன். இதெல்லாம் ரொம்ப நுட்பமா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சாதாரணமா தெரியும். நம்ம வார்டு ஒட்டதை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் விளங்குதா? ஆகையினாலே அவ்வளவு சிறப்புடையது இந்த திருநீரும் இந்த சிவபுண்ணியமும் சிவ நூல்களும். அதிலே இந்த அரசர் எல்லாமே சிவபெருமான், எல்லாமே அந்த ஆடுகின்ற திருவடி என்று எண்ணினாராம். எல்லாம் செல்வம், கல்வி, ஆயுள், மனைவி, மக்கள், பட்டம், பதவி, மருமே, தேடும் பொருள் எல்லாமே தில்ல திருச்சித்தம்பலத்துல ஆடுங்கள் தெரிந்து கொண்டார். நீடு உரிமை பேரரசால் நிகழும் பயனும் நிறை தவமும் தேடும் பொருளும் பெருந்துளையும் தில்ல திருச்சித்தம்பலத்துள் ஆடும் கடலே என தெளிந்த அறிவார். எடுத்த விருப்பாதம் கூடும் அன்பில் எடுத்த விருப்பாதம் கூடும் அன்பில் அர்ச்சனை மேற்கொண்டார் சேரர் புலப்படுவார். அதனாலே அந்த ஆடுகின்ற அந்த தூக்கிய திருவடிதான் எல்லாவற்றையும் தருவது என்கின்ற ஒரு கொள்கையை மனத்தில திடமாக கொண்டார். அந்த திருவடியே தினந்தோறும் நன்றாக அர்ச்சனை பண்ணுவோம். வாச திருமஞ்சனம், வாச திருமஞ்சனம் தீர்த்தம், தாமம், தாமம்னா மாலை, மாலை கட்டி சாத்துறது, ஆன்மார்த்த பூஷம், ஆன்மார்த்த பூஷம் பண்றோம். சாந்தம், சாந்தம்னா சந்தனம், மணி தூபம், நல்ல தூபம், தேசில் பெருகும் செடும் தீபம் முதலாயினவும் துருவமுதும் ஈசக் கேட்ட வரிசினார் அரிச்சித்து அருள என்னாலும் பூசைக்கு அமர்ந்த குருவம், என்னாலும் பூசைக்கு அமர்ந்த ஒரு பூசையில விருப்பம் உடையவர் அமர்ந்தார்னா பூசையில விருப்பம் பூசைக்குன்னே உட்கார்ந்து இருக்கிறாரு. பூசை ஒன்னாலும் ஏத்துக்கலாம், பூசை ஒண்ணுனா ஏத்துக்கலாம். பூசை பூசையை வாங்கறதுக்காக இவர் ஒருத்தரையும் பூசை பண்றது எல்லாம் பூசை நம்மளை பண்ணட்டும் பண்ணட்டும் அதுக்குன்னே உட்கார்ந்து. இந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பு தெரியும். சிவலிங்கம் இருக்கு இல்ல, அது அது அது பூசை பண்ணாது இல்ல, என்ன கை இல்லை கால் இல்லையா, எல்லாரும் அதை பூசை பண்ணலாம், அது யாரையும் பூசை பண்ணாது. சிவலிங்கம் அந்த குறிப்பு தான் பூசைக்கு முக்கியமான ஒரு அடையாளமாக பூசையை பெற்றுக் கொள்வதற்காகவே இருக்கிறது சிவலிங்கம். அதனாலதான் அது கை காலெல்லாம் கிடையாதா, கைகால் இல்லைன்னா அடுத்தவங்களை பூஜை பண்ண முடியாது. தான் பூஜையை வாங்கிக்கலாம், எவ்வளவு ஊத்துறாலும் ஊத்தாங்குதா. அதனாலே இசற்கு பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தர் பொற்பார் சிலந்தின் மொழி அழித்தார். அப்படி பூஜையை விரும்புவோராகிய சௌரமான் இவருடைய பூஜையை ரொம்ப சந்தோஷப்பட்டு பூஜை சந்தோஷப்படணும் ஜாமி. அந்த அளவுக்கு நம்மளால இன்னும் பண்ண முடியும், அவர் சந்தோஷப்படுற அளவுக்கு பண்ண முடியும். அவர் பண்ண வச்சா தானே பண்ண முடியும், நம்மளா பண்ண முடியுமா? அது திருவாசகத்துல சொன்னார் மாணிக்க வாசகம். பாச வேறருக்கும் பணம் பொருள் தன்னை பற்றுமாறு அடியேர் கருணி பூஷனை உகந்து உகந்துன்னா புரியுதா, நான் செய்யற பூஷையை ரொம்ப விரும்பி ஏத்துட்டாரான். அதுக்கு மாணிக்கவாசகர் பூஷையை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரா. இப்போ ஒருத்த பண்ற போடுற சாப்பாட்டை பிரியமா ஏத்துக்கிறது உண்டு, பிரியம் இல்லாம சாப்பிடுறது உண்டு இல்லவா? ஒருத்த வீட்டுல சாப்பாடு போடுறது அவங்க எந்த அளவுக்கு நம்ம மேல அன்போடு செய்யறாங்கிறது தெரிஞ்சுக்கும். அப்படி இல்லாம அன்பு இல்லாம அறகுறையா ஏதோ வந்துட்டானே போட்டு துளைக்கலாம போடுறது உண்டு உண்டு இல்லையா? அவன் ஒரு வீட்டுக்கு போனா விருந்துது, அவன் கூட்டிட்டு போட்டா அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, யாரு அப்பைய பிடிக்கல. அவ போறது வாரது பாத்திரத்தை வைக்கிறது பருமாறதெல்லாம் பார்த்தா அவளுக்கு நம்மளை பிடிக்கல, இவனை நம்பி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு மனசில் ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்து இருந்தா. அப்ப இலைய போட்டா, சாப்பாட்டை வச்சா, பலகாரத்தை வச்சா, புரியலை வச்சா, சாதத்தை வச்சா, அவ போடும் போதே நடக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டா அவன் அவ என்னட்ட போடும்போதே தெரியும், இல்ல பரிமாறும் போதே தெரியும், சந்தோஷமா போடுறா செழிப்பா போடுறான்னு தெரியும் இல்ல. அப்ப போட்ட உடனே அந்த சாப்பாட்ட சாப்பிடல, காணக்கண் பூசுது கையெடுக்க நானுது மானுக்கம் வாய் திறக்க மாட்டாரு வீணுக்குன் என்பெல்லாம் பற்றி எரியுது ஐயையோ அன்பில்லால் இட்டாமு அப்படி பாடி போட்டு எந்திரிச்சு போட்டான். அன்பில்லால் அது போல இந்த பூஷைய வந்து சிவபெருமானுக்கு பிடிக்கிறாப்புல என்ன நம்ம செய்ய முடியுது? சாமானியம் அல்ல சாமானியம். நம்ம இவ்வளவு செய்யறது போதாதா? இவ்வளவு கஷ்டத்திலேயே இவ்வளவு போயிடுவோம், இதுவே அவர் ஏத்துக்கணும். எத்தனையோ சிரமம், எத்தனையோ சொல்ல அதுக்கடையில பூஷை பண்ணுமா? எத்தனையோ ஒரு பூச்சை பண்ணாம இருக்க நம்ம பண்றோம், இவ்வளவு இடைச்சு என்ன பண்றது? அப்ப நம்மளது பெருசா எடுத்துக்கணும்.
1: பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியேன் கருளி பூசனை உகந்து என் சிந்தையுட் புகுந்து பூங்கலல் காட்டிய பொருளே.
0: இந்த பாட்டுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப பொருத்தம். பூசையை விரும்பி ஒரு சிந்தையில புகுந்து திருவடியை காட்டினாராம். யாருக்கு? மாணிக்கவாசகர்.
1: பூசனை உகந்து என் சிந்தையுட் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே விளக்கு சிழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே இசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருடுவது இனியே
0: என்று திருவாதன் பாருங்க. இப்படி பூசையை விரும்பி அவருக்கு திருவடியை காட்டினார், சிலம்பொழியை காட்டினார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரும் சிலம்பொழியை கேட்டிருக்கார். தெரியுமா உங்களுக்கு? பாதவூடினி வந்திரு திருவொளி பாத சிலம்பொழி காட்டியது சீரார் திருவடி திருஞ்சிலம்பு சிலம்பொழிக்கு ஆறாத ஆசையதாய் திருவாசகர். சிலம்பொழி கேட்டவர்ல மாணிக்கவாசகரும் உண்டு. சேரமான் பெருவாள் பூசையை விரும்பி அவருக்கு சிலம்பொழியை திறந்தோறும் காட்டினாராம் நடராசன். சிலம்பொழி கேட்கறதுன்னா சாதாரண சொல்றார்.
1: பூஜை கமர்ந்த பெருங்கூத்தர் பொற்பார் சிலம்பின் ஒலி அளித்தார்.
0: சிலம்பினுடைய ஒலி அவருக்கு கேட்டது. யாருக்கு? சேரமான் பெருவாள்.
1: நம்பர்களின் வழிபாட்டால் நாடும் உற்றவருகின்றார் இம்பர் உலகில் எறவதற்கும் வரியோர் எவர்க்கும் ஈகையினார் செம்பொன் மடையா என பொழிந்து திருந்து நன்றியுடன் பொருந்தி உம்பர் ஓற்ற தந்திருமார் குறிய வேண்டி வர செய்தார்.
0: அப்படி பூச்சை பண்ணுகிறாரு, செலம்பொழியை கேட்கிறாரு, அதுல இவருக்கு ஆனந்தம் சொல்ல முடியாது. ஆனந்தம் எப்படி இருக்கும்? பூசையும் பண்ண சிலம்பொலியும் நடராஜரம்பொலியும் தான் எப்படி இருக்கார்? அளவில்லாத மகிழ்ச்சி. அதற்கு மேலே இவர் வந்து புலவர்களுக்கும் அடியார்களுக்கு ஏழைகளுக்கு மழை போல வாரி கொடுக்கிறார், வாரி கொடுக்கிறார். வரியோர் எவருக்கும் செம்பன் மலையாம் என கூறினார். மலை கொட்டுவது போல வாரி கொடுக்கிறார். அப்படி தர்மம், தர்மத்துல ரொம்ப சிறந்தது. சேரமான் பெருமாள் அதிகமான தர்மத்தை பண்ணார். தவமும் தருமமும் ரெண்டு இருக்கணும், தவமும் தருமமும் ரெண்டு. அது மேல பறக்கிற பறவைக்கு ரெண்டு சிறகு இருப்பது போல, மேல பறவை பறக்கணும்னா ஒரு சிறகு இருந்தா பறக்க முடியாது, இல்ல பறக்க முடியுமா? மேல போகணும்னு சொன்னா ரெண்டு சிறகு இருக்கணும், மேல போகணும்னா ரெண்டு இருக்கணும், தவமும் இருக்கணும் தருமமும் இருக்கணும். ஒண்ணு இருந்தா கீழே தான் கிடக்கணும். தவம் இருக்கும், தருமம் இருக்காது, கஞ்சத்தனமா இருக்கும். தர்மம் பண்ணுவான், பக்தி இருக்கா, சிவபக்தி இருக்கா, எப்படி ஏழு உலகத்துல நிறைய இருக்கு. ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதான் தானமும் தவமும் தாம் செய்வாராயும் வானவர் நாடு வழிவரும். இப்படி செய்யறவே எப்ப வருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்குமான்னு தேவனோ. அந்த ஆளு இந்த நம்ம நாட்டுக்கு வந்தாட்டி அவரு
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

ಆಹ ಸರ್ವಾನ್ ಪಥೋ ಅನಿರ್ಣ ಆಕ್ಷೀಯೇಮ. ವೇದೋ ಅಖಿಲೋ ಧರ್ಮ ಮೂಲಂ ತದ್ವಿದಾಂಚ ಸ್ಮೃತಿಶೀಲೇ. ಧರ್ಮ ಮೂಲಮಿದಂ ಜಗತ್. ಪರಮೇಶ್ವರ ಸರ್ವಂ ಜಗತ್ ಸೃಷ್ಟ್ವಾ ತಸ್ಯ ಜಗತಃ ಪರಿಪಾಲನಾಯ ಜಗತಾ ಸಹ ವೇದಮಪಿ ಸೃಷ್ಟ್ವಾ ಕರ್ಮಾಣಿ ಯಜ್ಞಾನ್ ಅಪಿ ಸೃಷ್ಟವಾನ್. ಸಹ ಯಜ್ಞಾಃ ಪ್ರಜಾ ಸೃಷ್ಟ್ವಾ ಪುರೋವಾಚ ಪ್ರಜಾಪತಿ ಅನೇನ ಪ್ರಸವಿಷ್ಯಧ್ವಂ ಯೇಷವೋಸ್ತು ಇಷ್ಟಕಾಮಧುಗ್. ತಾದೃಶ ವೇದ, ವೇದ ಪ್ರತಿಪಾದಿತ ಧರ್ಮ, ವೇದ ಪ್ರತಿಪಾದಿತ ಪರಮಾತ್ಮ ಏವಂಚ ಸರ್ವಮಪಿ ಐಹಿಕ ಆಮುಷ್ಮಿಕ ಸುಖಂ ಮೋಕ್ಷ ಪರ್ಯಂತಂ ಸರ್ವಂ ವೇದೇ ಅಂತರ್ಗತ. ಧರ್ಮ ನಾಮ ದ್ವಿವಿಧ, ಪ್ರವೃತ್ತಿಧರ್ಮ ನಿವೃತ್ತಿಧರ್ಮ. ಪ್ರವೃತ್ತಿಧರ್ಮ ಅಸ್ಮಾಕಂ ಜೀವನಾಯ ಇಂದ್ರಿಯ ಸುಖಾಯ ದೇವಲೋಕ ಬ್ರಹ್ಮಲೋಕ ವೈಕುಂಠ ಕೈಲಾಸ ಸುಖಾಯ. ನಿವೃತ್ತಿಧರ್ಮ ಆತ್ಮರೂಪ ಪೂರ್ಣಾನಂದ ಜ್ಞಾನಾಯ. ಏತಾಭ್ಯಾಂ ಧರ್ಮಭ್ಯಾಂ ಲಕ್ಷ್ಯಭೂತ ಪರಮಾತ್ಮಾಪಿ ಧರ್ಮ ಇತ್ಯುಚ್ಯತೆ ಭಗವದ್ಗೀತಾಯ. ತಾದೃಶಸ್ಯ ವೇದಸ್ಯ ಅನಂತ ಶಾಖಾ ಭಿನ್ನಸ್ಯ ಏಕಸ್ಮಿನ್ ಜನ್ಮನಿ ಪೂರ್ಣತೆಯ ಅಧ್ಯಯನಂ ಏಕೇನಾಪಿ ಕರ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ಅತಯೇವ ಋಗ್ಯಜುಸ್ಸಾಮಭೇದೇನ ಅಥರ್ವರೂಪೇಣ ಚ ತತ್ತ ಶಾಖಾರೂಪೇಣ ವೇದವ್ಯಾಸಃ ಕೃತವಾನ್. ಅಸ್ಮಿನ್ ವಿಷಯ ವೇದಾಧ್ಯಯನೆ ಅತೀವ ಶ್ರದ್ಧಾವಾನ್ ಕಶ್ಚನ ಭರದ್ವಾಜ ಋಷಿ. ತಾದೃಶ ಭರದ್ವಾಜ ಉಪಾಖ್ಯಾನೇನ ಸಹ ಅಸ್ಮಿನ್ ದಿನೇ ಅಹಂ ಆರಂಭಂ ಕರಿಷ್ಯಾನಿ. ವೇದಂ ಎಂಬುದು ನಮ್ಮ ಸನಾತನ ಧರ್ಮತ್ತಕ್ಕೆ ಮುಖ್ಯಮಾನ ಅಡಿಪ್ಪಡೆ ಮದನೂಲ್. ಒವ್ವೊರು ರಿಲಿಜನ್ಲೆಯೂ ಅವಾವಾಳ ಕೇಟ அவாவா ஒரு மதம். அதுக்கு முக்கியமான நூல் வந்து பைபிள் குரான் மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கான். நமக்கு மூலமான நூல் என்னன்னு கேட்டால் சொல்லக்கூட தெரியாத நிலைமையில நாம் ஏதோ ஃபாஸ்டாக போயின்ட்டுருக்கோம். இந்த ஃபாஸ்டாக போகக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்டில் இவனுக்கு ஃபாஸ்டிங் தான் மிஞ்சிருது. வேலைக்கு சாப்பிட கூட இல்லை. இப்போ குழந்தைகள்லாம் வேலைக்கு சாப்பிட்றது இல்லை, குழந்தை குட்டிகளை கவனிக்கிறது இல்லை, அப்பா அம்மாவை கவனிக்கிறதே இல்லை, பேங்க் பேலன்ஸ் ஏறணுங்கிறதுக்காக ரெண்டு பேருமே சம்பாதிச்சுட்டு இருக்கா. இந்த மிஷின் மாதிரி ஓடக்கூடிய நிலைமையில கொஞ்சம் சாந்தியை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி கர்மானுஷ்டானங்கள் இதில் உள்ள விஷயங்கள்ங்கிறது சனாதன தர்மம். பேர்பட்ட வேதம் அனந்தாவை வேதா ஆஹா அப்படின்னு வருது. இதை அத்தியனம் பண்றதுன்னா ஏதோ 10 வருஷம் 15 வருஷங்கிறதுலாம் ஒரு போர்ஷன். அதுக்கு ஒரு கதை சொன்னார் சாவித்ராக்னி சயனம்னு ஒரு இஷ்டி, ஒரு சயன கர்மா. அதுல தான் அந்த மாதத்தில் கல்யாண பஞ்சாதி ஆரம்பம்.

0: नाथ भगस्तपन्नभितपन्ने रोचनो रोचमानः शोभनः शोभमानः कल्याणः.
1: இதை சொல்லி தான் கல்யாண பஞ்சாயத்தில் கல்யாணம் தான் நம்ம விவாகம்னு வச்சுன்னு சொல்றோம். இதெல்லாம் பகல்ல இருக்கக்கூடியதான முகூர்த்தங்களுக்கு பேரு, பூர்வபக்ஷம் சுக்லபக்ஷத்தில் உள்ளதான தினங்களுக்கு பேரு, கிருஷ்ணபக்ஷத்தினுடைய தினங்களுக்கெல்லாம் வரிசையா பேரு, ஒவ்வொரு தினத்திலையும் பகல்ல உள்ளதான முகூர்த்தங்களுக்கு பேரு, ராத்திரியில உள்ள முகூர்த்தங்களுக்கு பேரு, 15 நாளா இருக்கக்கூடிய அர்த்த மாசங்களுக்கு பேரு, மாசங்களுக்கு 12 பேரு, முகூர்த்தங்களுக்குள்ள சப்டிவிஷனா உள்ள முகூர்த்தானாம் முகூர்த்தாக இதானியும் ததானி ஏவும் பிரதிதினம் 24 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சப்டிவிஷன்களுக்கும் ஒரு பேரை சொல்லி, அதுக்கு ஒரு தேவதையை சொல்லி, இந்த ஒரு ஒரு வார்த்தையினால சஞ்ஞானந்தயா தேவதையாங்கிற ஸ்வத்ருவா சீதா விஜ்ஞானந்தயா தேவதையாங்கிற அப்படின்னு ஒரு யாகம். இந்த யாகத்தை பற்றி அனுஷ்டானம் பண்ணா இதில் பல பலன்கள் வருது. இந்த சாவித்திர அக்னி சயனம்னு பேர். சயனம்னு சொன்னால் மேடை கட்டி அக்னியை வச்சு அதில் விசேஷமாக ஹோமம் பண்ணினா அந்த யாகத்துக்கு சயனம்னு பேர். சாதாரணமாக யாகம்னு பேர் இருக்கு, இஷ்டின்னு பேர் இருக்கு. இஷ்டின்னா சின்னது, யாகம்னா பெருசு, அந்த மாதிரி வச்சுப்போம். சில சமயத்தில் சின்னவாளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக, எப்படி இந்த பாடசாலை பையங்கள்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் இது பண்ணினோமோ, இஷ்டி சின்னது யாகம் பெருசு. வேதத்தில் 2 இடத்துல 3 இடத்துல இஷ்டி ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருக்கு. யாகங்களால் அடைய முடியாததான விஷயங்கள் எல்லாம் யஜ்ஞத்தினாலையும் கர்த்துவினாலையும் அடைய முடியாத விஷயத்தை இஷ்டினால் அடைஞ்சான்னு சொல்றீங்க. யஜ்ஞ கர்த்துக்கள்னால் அடைய முடியாததை ஒரு தேடி கண்டுபிடிக்கிறத

அதாவது வேதமானது லௌகிக விஷயத்தை எவ்வளவு நன்னா கவனிக்கணுங்கிறத மத்த வித்தியைகள் சொல்றத விட ஜாஸ்தி சொல்லும். கடைசியில ஆத்மாவை சொல்றதுங்கிறது இருக்கவே இருக்கு.

0: பெரிய பெரிய யாகங்களாலையும் பெரிய பெரியதான கருத்துக்களாலையும், யாகம்னா என்ன கருத்துன்னா என்னென்ன ரெண்டு சினானின். ஆனா யூபம் கட்டி, யூபம் இருந்து பசு இருக்கிறதுக்கு கிருத்து என்றும், யூபமும் பசுவும் இல்லாததான மற்ற யாகங்களுக்கு யாகம்னு பேருன்னு சொல்லியிருக்கார். அதனால சாதிக்க முடியாததெல்லாம் இந்த சின்ன சின்ன தர்சபூர்ணமாச இஷ்டி இஷ்டிகளால பண்ணினான்னு சொல்ற வழக்கம். அப்படிப்பட்டதான சாவித்ர சயனங்கிறதான ஒரு யாகத்துல அதனுடைய பெருமைகளை அளவலாவி சொல்றார். சயனங்களுக்குன்னே காட்டக பிரசனம் பூரா விநியோகம், சாவித்ர சயனம், நாச்சிகேத சயனம், சாதுர்ஹோத்ர சயனம், வைஸ்வசிஜாம் விஸ்வசிஜாம் சயனம், ஆருணகேதுக சயனம், இப்படிங்கிறதாக யாகங்கள். இதுல இந்த சாவித்ராக்னி சயனத்தினுடைய பிரச்சனம்தான் முதல்ல ஆரம்பம். இத வந்து அனுஷ்டானமாக ஒன்று இருக்கு, தியானமாக ஒன்று இருக்கு. அனுஷ்டானம்ங்கிறது பிசிக்கலாக நிறைய வேலைகள் செஞ்சு அது மூலமா பண்றது. நாச்சிகேதமும் சரி இதுவும் சரி உபாசன ரீதியாக வெறும் தியானத்திலையும் இருக்க, இந்த சாவித்ர சயனத்தில் இந்த வேதத்தினுடைய பெருமையை சொல்றதுக்காக எவ்வளவு கற்றாலும் வேதத்தை கற்று முடிக்க முடியாது. ஆனால் ரகசியமான உபாசனங்கள் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஒரு விஷயமும் அதில் சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு கதை என்ன சொல்றதுன்னு கேட்டேன்னா,
1: பரத்வாஜோஹத்ரிபிராஜர் பிரம்மச்சர்யமுவாசா தகம் ஹஜீர் நிக்ஸ்

இந்த பரத்வாஜரும் நாம பாரத்வாஜ கோத்திரம் சொல்றதும் ராமாயணத்துல 10,000-20,000 சேனைகளுக்கு விருந்து பண்ண பரத்வாஜரும் ஒன்றுன்னே வச்சுப்போம். இப்போ ஒன்னா வேறான்னா அது வேற சமாச்சம். பரத்வாஜருங்கிறவர் அப்படி பெரிய ஒரு பெரிய ரிஷி அந்த கோத்திரத்தில். சாதாரணமாக பாப்பான்ல பாதி பரத்வாஜன் சொல்ற வழக்கம். நாம் பரத்வாஜ கோத்திரம் அது பாரத்வாஜன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சுத்தி சுத்தி வந்தா பாரத்வாஜன் ரொம்ப நல்லா இருக்கும். அநேகமா எல்லாம் பொருத்தமா வந்தா அந்த பொண்ணுக்கு என்ன கோத்திரம்னா பாரத்வாஜம் பண். இதுலயே கல்யாணம் நின்று போடும். இந்த காலத்தில் நிற்காது. அந்த காலத்தில் சகோத்திர விவாகம் பண்றதில்லை. அந்த பரத்வாஜர் ஒரு ஜென்மா பூரா பூனல் போட்ட 8வது வயசுலேருந்து 92 வயசு இல்லை 108 வயசு இருந்தார். 100 வருஷமும் அத்தியனம் பண்ணார். கடைசியில் இந்திரன் வந்தார். என்ன வேணும்னார்? 100 ஜென்மா வேணும்னார். சரி இதுலயே கண்டினியூ என்ன பண்ண போறேன்னா வேதம் பண்ண போறேன். பிரம்மச்சரிய ரெண்டாம் தர்மம் கொடுத்தான். 200 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்தான் இந்திரன். 100 வயசு வேணும்னார். என்ன பண்ண போறேன்னார்? வேதம் படிக்க போறேன். இப்படி ஒரு பைத்தியக்கார பிராமணர் இருந்திருக்கார். அவர் கேட்டார், இவன் பார்த்தான் இது வந்து இவருக்கு ஒரு விதமா புரிய வைக்கணும். இந்த வேதங்கள் எல்லாம் அளவுல பார்த்தா மலமலையாக இருக்கு, அனந்தமா இருக்கு. இருந்தாலும் அதுல ரகசியமாக உள்ள விஷயத்தை இவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதாக நீங்க பண்ணேளை இவ்வளவு 300 வருஷமா இது எப்படி இருக்குதுன்னா தகும்

அப்பா 300 வருஷம் அத்தியனம் பண்ணியே, இதுக்கு நான் ஒரு உதாரணம் காட்டுறேன், நீ பண்ணினது எவ்வளவுன்னு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிற தமிழுக்கு இங்கதான் ஆரம்பம். 3 மலைகளை திடீர்னு சுற்றி பண்ணி காட்டினார், த்ரீன் கிரி ரூபான். அதனாலதான் மறை மலைங்கிறான். வேதாச்சலம், வேதாச்சலம்னு ஒருத்தருக்கு பேர் இருந்தது. தமிழ்நாட்டில் வேத அச்சலம்னா சம்ஸ்கிருதமா இருக்குங்கிறதுக்காக மறை மலைன்னு விட்டான். மலையை மறைக்கிறானுங்க எல்லாருமா. வேதாச்சலம் மறை மலை அடிகளார். அந்த வேதத்தை 3 அச்சலமாக பண்ணி காட்டினான். அவர் ஒரு மலையிலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து உதிர்ந்திருக்கும் இல்லையா, அங்க இவற்றை போட்டார். முதல் ஜென்மாவுக்கு வந்தது இந்த பிடி மண், 2வது ஜென்மா 100 வருஷம் இந்த பிடி மண், 3வது ஜென்மாவில் பண்ணி இந்த பிடி மண், பாக்கி இருக்கிறது இந்த மலை. இதுக்கு நான் உனக்கு வரம் கொடுக்கறதுக்குள்ள வேறொரு இந்திரன் வந்துடுவார். இந்த இந்திரன் போடுவார். இவருக்கேன்னு ஒரு வயசு தானே என்ன, எல்லாம் அல்பாயுஸ். பிரம்மம் உள்பட அல்பாயுஸ் சதுர்முக பிரம்மாவே 100 வயசு தான் கணக்கு. எது அழியாதுன்னா நம்ம ஆத்மஸ்வரூபம், அது கடைசியில் போகணும். அதனால என்ன பண்ண சொல்றேன்னார், ஒன்று பண்றேன், ரகசியமான ஆத்ம தத்துவ ஞானம் சவிதான்னு சொல்லக்கூடிய பரபிரம்மஸ்வரூபத்தை உணர்றதுக்காக ஓரளவுக்கு வச்சிருக்கேன், சாவித்ரா அக்னி உபாசனம்னு ஒன்று சொல்லித்தரேன், அது நீங்க அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சின்றதுங்கிறது ஒரு விஷயம். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுன்னு பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறார். இந்த சாவித்ராக்னி சயனம்ங்கிறது சவிதான்னா பரமாத்மஸ்வரூபம், அது உபாசனம் சொன்னார். அதில் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ போகலை. அதுக்கும் ஒரு 8 எழுத்து சொல்லியிருக்கார். அந்த 8 எழுத்தில் சூரியனை பற்றி பேசக்கூடிய 8 எழுத்தில் அந்த 8 எழுத்தை தெரிஞ்சு இதில் தியானம் பண்ணி நின்றுருந்தேன்னா உனக்கு சகல விதமான ஸ்ரீகையும் கிடைக்கும். ஸ்ரீனாக்க வந்துட்டு போகக்கூடிய நமக்கு லைஃப்பில் உபயோகப்படுற ஸ்ரீயும் ஸ்ரீதான், அழியாறுதான ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பரமாத்ம தத்துவ ஞானமும் ஸ்ரீதான், தெய்வீகமான ஸ்ரீ எல்லாம் வரும்னு சொல்லியிருக்கார். அது என்ன சொன்னார் ரகசியம்னு கேட்டால்,

எடுக்க எடுக்க தேவையா உள்ளதெல்லாம் இம்மை மருமைகளை கொடுக்கக்கூடிய செல்வம் வேதம்ங்கிற செல்வம். அதுல இந்த சாவித்ராக்னி ஜயனங்கள்லாம் பண்றதை விட இந்த சூரியனை பத்தி மூணு வார்த்தைகள் இருக்கு. இந்த மூணு வார்த்தைகளை சொல்லி இந்த சூரியனாகிற பரமாத்மாவை தியானம் பண்ணணும். அதுக்கு கிருணிஹினாலும் சூரியன் தான், சூரியஹானாலும் சூரியன் தான், சந்தேகமே இல்லை. ஆதித்யஹானாலும். ஆனா இதுல கரெக்டா பார்த்தா ஏழு எழுத்தா இருக்கு. கிருணி சூரிய ஆதித்ய. இந்த சூரியங்கிறத என்ன பண்ணணும்னா கூட்டெழுத்தா வரத சூரியன்னு வச்சுக்கணும். சூரிய சூரிய இந்திர இந்திர இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம்னு ஒரு ஸ்பெஷலான இது பர்மிஷன் இருக்கு. அதனால இந்த கிருணிங்கிறது ரெண்டு எழுத்து, சூரியங்கிறது மூணு, ரெண்டு மூணு அஞ்சு, ஆதித்யங்கிறது மூணு. இது இந்த எட்டு எழுத்து, இது ஒரு பெரிய அஷ்டாட்சரம். வைஷ்ணவாளுக்கு ஒரு அஷ்டாட்சரம் இருக்கு, இது சாவித்ர அஷ்டாட்சரம். இந்த அஷ்டாட்சரத்தை தெரிஞ்சு அந்த சூரியனை, அதே சூரியன் தான் நானாக இருக்கிறேங்கிறதும் சேர்த்துக்கணும். சந்தியாவந்தனத்திலேயே சந்தியாவந்தன காயத்ரி ஜபம் கரிஷேன்னு ஜபத்தும் போதும். ஆனால் முதல்ல கார்த்தாலையும் மத்தியானமும் சாயந்தரமும் ஆரம்பிக்கிறச்சே சந்தியோபாசனம் கரிஷே பிராத சந்தியாமுபாசிஷ்யே சாயம் சந்தியாமுபா

ಪಾಂಬಂ ಸಂಸಾರ ಭೇಷಜಂ ನೀಲಗ್ರೀವಂ ವಿರೂಪಾಕ್ಷಂ ನಮಾಮಿ ಶಿವಮವ್ಯಯಂ ಸರ್ವಮಲ್ಯ. ಇದುದಾನ್ ತೈತ್ರಿಯೋಪನಿಷತ್ತುಲ ಉಳ್ಳ ಮಹಾವಾಕ್ಯಂ. மகாவாக்கியம் நாலு மடம் நாலுன்னு சொல்றதற்கு அது அவ்வளவு தூரம் ஆலோசனை இல்லாத விஷயங்கள். மகாவாக்கியம் 30 இருக்கு. இது எங்க வாத்தியார் ராமசாஸ்திரியில் காமகோடி பிரதிபத்தில் எழுதியிருக்கார். நிறைய சர்ச்சைக்காக நான் சொல்லலை. மகாவாக்கியம்னா என்னன்னா பிக்கஸ்ட் சென்டென்ஸ்னு அர்த்தம் இல்லை, அது குவாலிட்டேட்டிவ்லி பெருசுன்னு அர்த்தம். அதுல பரம்பொருளும் நானும் ஒண்ணுங்கிற அத்வைதத்தை எந்த சென்டென்ஸ் சொல்றதோ அது மகாவாக்கியம். ஓம்ங்கிறது ஒரு மகாவாக்கியம். இப்படி ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் மகாவாக்கியங்கள் இருக்கு. மகாவாக்கிய கதம்பம்னே ஒருத்தர் எடுத்து எழுதியிருக்கார். தைத்திரிய உபனிஷத்துல மகாவாக்கியம் இருக்கா இல்லையான்னா இருக்கு. அது எங்க இருக்கு?

0: கண்டித்து இந்த மனிதன் உடல்ல மனிதன்கிறது சும்மா உதாரணத்துக்கு சொன்னது. எறும்பிலேந்து ஆரம்பிச்சு எல்லாருக்குள்ளேயும் இயக்கக்கூடியதான சக்தியாக எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ, யாதேவி சர்வபூதேஷு சேத்தனேத்ய விதீயதே நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை
1: நமஸ்தஸ்யை நமோ நமஹ
0: சிதிரூபேண யா கிருத்ஸ்னம் ஏதத் வியாப்ய ஸ்திதா ஜகதே நமஸ்தஸ்யை. இந்த ரெண்டுக்குள்ளதான் மற்ற 24 மந்திரங்கள் இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல இப்ப சண்டி யாகம் பெருசா இருக்கு. தேவி மகாத்மியம் தான் எல்லாம் வசத்தியங்கிற தேவி மகாத்மியத்துல வேதசாரமாகத்தான் இருக்கு. அதுல முதல்ல யாதேவி சர்வபூதேஷு சேத்தனேத்ய விதீயத்தேன்னு ஆரம்பிச்சு நடுப்புற நீளை சொல்லி யாதேவி சர்வபூதேஷு மாதிரி ரூபேண சம்ஸ்திதா, பிராந்தி ரூபேண சம்ஸ்திதா, புத்தி ரூபேண சம்ஸ்திதா, சுதா ரூபேண சம்ஸ்திதா எல்லாம் நீள இருக்கு. கடைசியில முடிக்கரிச்சே சிதிரூபேண யா கிருத்ஸ்னம் ஏதத்யாப்யஸ்திதா ஜகது, அத்வைதத்தினுடைய பரம தாத்பரியம் அங்கு சொல்லியிருக்கு. சைத்தன்ய வடிவத்தில் கான்சியஸாக எது எல்லாத்தையும் உள்ளும் வெளியும் ரொம்பி இருக்கோ அப்பேற்பட்ட அம்பாளுக்கு நமஸ்காரம். நீ அம்பாள்னு சொல்லுங்கோ அம்பின்னு சொல்லுங்கோ, இதை பற்றி இங்கே பேச்சே இல்லை. இதை இந்த சூரிய நமஸ்காரத்தில் ஒன்று சொல்லித்தரேன். சூரிய நமஸ்காரத்தை பற்றியே ஒரு மாதம் பேசலாம். சிற்சில நாளில் சிலதெல்லாம் சொன்னேன். இன்னைக்கு என்ன சொல்றேன்னு கேட்டால், சூரிய நமஸ்காரத்தில் ஒரு பெரிய அத்வைத அனுபவம் பெற்றதான ஒரு முனிவர் தன்னுடைய சுவானுபவத்தை சொல்றார்.

இதோட ரெண்டு அர்த்தம் சொல்லிவிட்டு பெண்களுடையதான பெருமையை அர்த்த மந்திரம் சொல்றது. பெருமை என்பது பெண்ணுக்கும் ஆணுக்கும் இல்லை, அவளுடைய ஞானத்தினால். இப்ப அவர் என்ன சொல்றார், அந்த ஒரு பெரிய ஞானி சுவானுபவத்தை சொல்றார், நாம நாமைவ நாமமே, நான் ஆயிரக்கணக்கான ஜென்மா எடுத்தாச்சு. ஏன்னா நாம மகாசங்கல்பத்துல அநாத்ய வித்யா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி சம்சார சக்கரே விசித்ராபிஹி கர்மகதிபிஹி விசித்ரா சுயோனிஷோ புனப்புனா அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணிய கர்ம. என்ன சார் நீங்க சங்கல்பம் பண்றீங்களா? சங்கல்பம் தான், பல கோடி யுகங்களாக நாம திருப்பி திருப்பி புனரபி ஜனனம் வந்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு ஜென்மாவில் ஒரு பேரு ஒரு வடிவம், நேம் அண்ட் ஃபார்ம். இவ்வளவு நாமாக்கள்லாம் எனக்கு வந்திருக்கு, இதெல்லாம் எனக்கு பேர் இல்லை, என்னுடைய உடம்புக்கு பேர். என்னுடைய உடம்புக்கு தான் மனுஷன்னு பேர், பசுமாட்டினுடைய உடம்புக்கு தான் பசுன்னு பேர், கொசுனுடைய உடம்புக்கு தான் கொசுன்னு பேர், யானையினுடைய உடம்புக்கு தான் யானேன்னு பேர். உண்டா இல்லையா? நீங்க எப்படி ஒரே எனர்ஜியானது ஃபேன்ல போனா சுத்துறது, லைட்ல வந்தா எரியறது, பெல்லில் வந்தா அடிக்கிறது, இன்ஜின்ல வந்தா ஓடுறது, டிவியில வந்தா ஆடுறது, ரேடியோவில் வந்தா பாடுறது, அந்த எனர்ஜியானது ஒண்ணுமே பண்ணல. ஆனா எனர்ஜி இல்லைன்னா ஒன்றும் பண்ணாது. அந்த எனர்ஜியை வெவ்வேறு விதமாக பயன்படுத்துறதுக்கு இவாளுடைய புத்தாலித்தனத்தினால ஒன்னொன்னு கண்டுபிடிக்கிறான். புரியுறதா? இன்னொரு இடத்துல டைம் காட்டுறது எலக்ட்ரானிக். அதுபோல இந்த சைத்தன்யம்ங்கிறதான ஒரு உணர்வு தான் எல்லா இடங்களையும் அவாவா

கர்மாவுக்கு தகுந்ததானே ஒரு ஃபார்ம் ஒரு நேம். ஃபார்ம் வந்தப்புறம் நேம் வந்துதா, நேம் வந்தப்புறம் ஃபார்ம் வந்துதா, இது பெரிய விஷயம். ஃபார்ம் வந்தப்புறம் நேம் வந்ததுங்கிறது நம்ம சயின்ஸ். ஏன்னா இவன் ஒவ்வொரு பாஷையாக கண்டுபிடிச்சி அப்புறம் சேஷ்டையாக பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி வார்த்தை கண்டுபிடிச்சாங்கிறான். நம்ம வேதம் அப்படி சொல்லலை. அங்கே என்ன பண்ணுறதுன்னா விஷ்ணு புருஷ சூக்தத்திலேயே நாமாக்களும் ரூபங்களுமாக சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹ நாமானி கிருத்வாபிவதனயதாஸ்தே. ஒரே தத்துவம் தான் எல்லாத்துக்கும் சொல்லப்படுறது. சர்வாணி ரூபாணி விசித்திய, அது ஜட ரூபமா இருந்தாலும் அப்படித்தான், அது கம்ப்யூட்டர் வடிவமும் அதான், அதுக்கு ஒரு பேர். இந்த ரெண்டுமே பரமாத்மாவினால உண்டு பண்ணப்பட்டது. அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி. நம்ம தீரியே வேற, வேதத்துடைய தீரியே வேற. நேம் அண்ட் ஃபார்ம் ரெண்டுமே பகவானால சிருஷ்டி பண்ணப்படுறது அப்படிங்கிறதா சொல்றோம். எதுக்கு சொல்ல வரேன், இந்த ரிஷி சொல்றார் நாம நாமைவ. ஒவ்வொரு ஜென்மாவிலும் ஒவ்வொரு பேர், 84 லட்சம் பேர் இவருக்கு, 84 லட்சம் ஜீவராசி சொல்றாளோ இல்லையோ, இதெல்லாம் வந்தது. ஆனா அது என்னுடைய ஆத்மாவுக்கு இல்ல, நாமைவ. அது ஏதோ உடம்புக்கு பேர் வந்தது, எனக்கு ஒரு பேரும் கிடையாது. அநாமகம் அரூபகம். அது நீங்க என்னவாயெல்லாம் இருந்திருப்பேன், ஆணா பிறந்திருப்பேன், பெண்ணா பிறந்திருப்பேன், அலியா பிறந்திருப்பேன், மரம் மட்டையா இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஸ்தாவரோஸ்மியதஜங்கம நபுகும் சகம்பும் ஆகஸ்திரியஸ்மி. மூணு லிங்கம்தான். ஸ்திரீயா இருந்திருக்கலாம், புருஷனா இருந்திருக்கலாம், நபும்சகமா இருந்திருக்கலாம், ஸ்தாவரமா இருந்திருக்கலாம், ஜங்கமா இருந்திருக்கலாம், எல்லாம் நான் தாங்கிறாருன்னா அகமாத்மா குடாகேஷ சொல் அப்படி சொல்லி சுவானுபவத்தை சொல்லி யஜே. இப்ப யாகம் பண்றது நான் தான், நேத்துக்கு யாகம் பண்ணது நான் தான், நாளைக்கு யாகம் பண்ண போறோம் நான் தான் அப்படின்னு சுவானுபவத்தை பிரகடனம் பண்றாருங்கிறதாக அங்க வேதாந்தத்தில் அது சொல்லியிருக்கார் அந்த ரிஷி இதுல. அதற்கப்புறம் அவர் சொல்றார், இந்த மாதிரி உள்ள ஆத்ம தத்துவ ஞானம் வரைக்கும் யாருக்கு விவேகாதிகள்னால ஏற்பட்டிருக்கோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால, அவ ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, அவா தான் மனுஷா, அவளைத்தான் நாம கவுண்ட் பண்ணிக்கணும். வெறும் கவுண்ட் பண்றது இல்லையா. ஸ்திரீய சதி

இந்த மாதிரி ஒரு விவேக ஞானம் ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே அந்த ஞானத்தில் கொண்டு போய் விட்டுடும். இது நொச்சூர் வெங்கட்ராம் சொல்லுவார். இங்கேருந்து நாம் டெல்லிக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும்னா ரயிலில் ஏறி உட்கார்ற வரைக்கும் அந்த ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாலும் போய் சேரணும், உபன்யாசம் முடிஞ்சுன்னு டென்ஷனில் இருக்கும். நீங்கள் ஏறி உட்காந்துடாச்சுன்னா அப்புறம் அது எப்போ வேணால் கிளம்பட்டும், எப்போ வேணால் போட்டோம், கொடுத்த ரூபாய்க்கு 4-5 மணி நேரம் ஏசி ரசிக்கலாம் வண்டியில் ஏட்டாச்சுன்னா, புரியுறதோ இல்லையோ, அநேகமாக கொண்டு போய் விட்டுருவான். அதுபோல் நாம் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு இங்கே வந்து உட்காந்துட்டேன் இல்லையா, ஒரு நாள் ஏறிவிடுவோம். வண்டியில் ஏறினப்புறம் நீங்கள் டென்ஷன் பட வேண்டியதே இல்லை. அதனால ஞானத்துக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாலே நாம் அந்த லைனில் போயின்ட்டுருக்கோம்னு அர்த்தம், அதுக்காக சும்மா இருந்துடக்கூடாது. அதுபோல் நமக்கு அந்த ஞானம் வர்றதற்கு இது வந்து விடுத்துன்னா, அவ ஜென்மாவினால ஸ்திரீயா இருந்தாலும் ஸ்திரீயா சதீஹி தாவு ஊன்னா ஏவான் அர்த்தம், அவர்கள்தான் புகும் சாஹு புருஷாள் என்று சொல்லப்படுகிறார்கள். இது வேதத்தில் உள்ள அர்த்தம், வித்யாரண்யர் எழுதினார். வித்யாரண்யர் இதை எழுதின உடனே சொல்லாமலே வைஸ்வர்சா ஆல்சோ ட்ரூங்கிறார். வைஸ்வர்சான்னா என்ன புரியுறதோ இல்லை, இதை மாற்றி போடுங்க. யார் ஒருவன் மீசதாடியோட நல்ல 25 வயசு புருஷனா இருக்கானோ, அவனுக்கு இந்த விவேக ஞானம் இல்லைன்னா அவன்தான் சரியான பொம்பளை, அவனுக்கு குங்குமம் கொடுக்கணும்னு எழுதியிருக்கான். இது வித்யாரண்யர் எழுதியிருக்கா, என்கிட்ட கொச்சுன்னு பிரயோஜனம் இல்லைப்பா ஸ்திரீ. அதனால இந்த கிரைட்டீரியா மெட்டி, அதாவது என்னன்னு கேட்டேன்னா, நமக்கெல்லாம் அந்த அதில் தரத்தை வச்சு மெரிட்டை வச்சு போகணும். மெரிட்டை வச்சு தான் போக வேண்டிய விஷயம். அப்படி உள்ளதான விஷயங்கள்லாமும் அங்கே நிறைய சொல்லி அந்த அவர் என்ன பண்ணுறார், இந்த மாதிரி ஞானங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் உலகத்தில் என்ன பண்ணணும்னார், உலகத்தில் நீங்கள் மட்டும் பழகிண்டே இருங்க. ஹசித்து

0: பல விஷயம் இருக்குங்க. ஆத்ம தத்துவ அனுபவத்துக்காக சொல்றேன், ஹசிதம் ருதிதம் கீதம், கொஞ்ச நாள் அழறோம், கொஞ்ச நாள் சிரிக்கிறோம், கொஞ்சம் பேசாம இருக்கும், இதெல்லாம் சுகதுக்காதிகள்லாம் வருதோ இல்லையா, இதெல்லாம் எப்படின்னார், உடம்புல ஏற்படுற அழுக்கு போலேன்னார். அது மாட்டுக்கு உடம்பு போகும், நீ அஃபெக்ட் ஆகப்படாது. உடம்புல ஏதோ ஒரு விதமா தேம்பல் வந்ததுன்னு ஒண்ணு அழகுதா, மிருதம் அங்கா நிஸ்னேவ அங்கேஷு நிஸ்னான்னா வருது போல, இதனால நீ ஒன்னும் அஃபெக்ட் ஆகல, அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும்னு ஞானிகள்லாம் சந்திரசேகர பாரதியோ சந்திரசேகரன் சரஸ்வதியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியவாள்லாமோ நம்ம மாதிரி தான் உலகத்தை பார்க்கறா, ஆனா அதனால அஃபெக்ட் ஆகாம இருக்காங்கிறதாக ஞானம். இந்த ஞானம் வரைக்கும் நமக்கு அடையறதுக்கு இந்த சாவித்ராக்னி செயின உபாசனத்திலேருந்து நமக்கு உபயோகமா இருக்கு. அந்த வழிகளை வேதம் ரொம்ப நன்னா காட்டி கொடுத்துட்டே வர.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீக்ஷை. வழங்கியிருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: இதுவரை சாமானிய விஷயங்களும் தீட்சைக்கு உரிய சில விசேஷ விஷயங்களும் சொல்லப்பட்டன. இதன் பின்பு சாமானிய சமய தீட்சையானது ஆரம்பிக்கப்படுகிறது. சாமானிய சமய தீட்சார்த்தம் சிவாதனுஜா ஸ்வீகாரக. எல்லா பரிவார பூஜைகள், பிரதானமாகிய மண்டல பூஜை, குண்டத்திற்கு உரிய சம்ஸ்காரங்கள், குண்டத்தில் பூஜை, குண்டத்தில் ஹோமங்கள், தீட்சைக்கே உரிய சில விசேஷ ஹோமங்கள், ஸ்தாலிபாக்கம், சருஹவனம், பிராயஷ்சித்தம், இதுவரை செய்து சிவபெருமான் இந்த நிலையில் சிறப்பாக இருக்கிறார். இந்த நிலையில் ஆச்சாரியர் சிவபெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். சிவம் விஜ்ஞாபயேத்து பகவன்னு பவதா ஏவ குரு அதிகரணாதிரூடேன ஆதிஷ்டோகம். ஹே பெருமானே, தாங்களாகவே என்னை, எனது சரீரத்தை, எனது உயிரினை அதிகரணமாக ஓர் இடமாக கொண்டு அந்த இடத்தில் அதிஷ்டித்து தாங்கள் என்னிடத்தில் என்னை கட்டளையிட்டு இருக்கிறீர்கள். பகவன்னு பவதாயேவ குரு அதிகரணாதிரூடேன ஆதிஷ்டோகம். தங்களது கட்டளை என்ன தெரியுமா? அனுக்ராஹியாக துவயா சிஷ்யாக யதாசாஸ்திரம் அனிந்திதாக. அனிந்திதாக, மனிதனுக்கே உரிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு, தனி சாமான்யமான குணங்கள், சிறப்பு குணங்கள், சைவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய சிறப்பு குணங்கள், இந்த எல்லா குணங்களோடு கூடியவனாகவும் நிந்திக்க தகுந்ததாக இல்லாமல், நிந்திக்கத்தக்கவனாக இல்லாமல், போற்றுதலுக்கு உரியவனாக இருக்கக்கூடிய சிஷ்யர்கள், இப்படிப்பட்ட சிஷ்யர்களுக்கு தீட்சையின் வாயிலாக நீ அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறீர்கள். அனுக்ராஹியாக துவயா சிஷ்யாக யதாசாஸ்திரம் அனிந்திதாக தயிமே யதோக்த லக்ஷணாக மதந்திக்கம் உபநீதாக. அந்த நிலையில் இங்கே யாகசாலைக்கு வெளியே திகழக்கூடிய இந்த சிஷ்யர்கள் தாங்கள் ஆகமத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய லட்சணங்களின் முறைப்படி அமைந்தவர்களாகவும், என்னை பராசக்தியினுடைய அனுகிரகத்தால் என்னை அண்டி இருப்பவர்களாக, தானாக என்னிடத்தில் வந்தவர்களாக இந்த சிஷ்யர்களெல்லாம் இருக்கிறார்கள். இவர்களை அனுகிரகம் செய்ய வேண்டியது எனது கடமை. தத் பிரசீத மாம் அதிஷ்டாய, எனவே தாங்கள் என்னை அதிஷ்டித்து, என்மேல் ஆரோபித்து, இவர்களையெல்லாம் தாங்கள் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். ஏன அகம் ஏதானு பவச் சரணஸ்மரணார்ஹகான் கரோமி, தாங்கள் என்னை அதிஷ்டித்து அதன் மூலமாக நான் தீட்சை செய்வித்தால் இவர்கள் அனைவரும் தங்களது சிவபெருமானது பரமேஸ்வரனது சரண கமலங்களை அனுக்கிரகம், சரண கமலங்களை ஸ்மரிப்பதற்கான யோக்கியதை கொண்டவர்களாக ஆவார்கள் என்றவாறு இந்த ஆச்சாரியர் பெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். இவ்வாறு பிரார்த்தனை செய்த பின்பு பெருமான் அவ்வாறே ஆகட்டும் என்று அனுகிரகம் செய்ததாக பாவித்துக் கொள்கிறார். அதை குறிப்பிடும் பொழுது ஏவமஸ்தித்யனுஜ்ஞாதஹ சிவேன அதிஷ்டிதஸ்வயம் அத்வைதம் பாவயேத்தேன, அவ்வாறே ஆகட்டும் என்று பெருமான் அனுகிரகம் செய்து பெருமானுக்கும் ஆச்சாரியருக்கும் ஒரே நிலை ஏற்பட்டதாக, தொடர்பு ஏற்பட்டதாக, சிவஸ்வரூபமாக ஆச்சாரியர் திகழ்வதாக தன்னை பாவித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அனுகிரகம் பெற்ற பின் ஆச்சாரியர் யாகசாலைக்கு வெளியே வர வேண்டும். அந்த யாகசாலையினுடைய மூன்று துவாரங்கள் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றன. ஒரே ஒரு துவாரம், மேற்கு துவாரம், திறக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. அந்த மண்டபத்தினுடைய மண்டபாத்து பகிஹி நிஸ்ருத்திய, வெளியே வந்து உதகாஸ்யா, ஆச்சாரியர் வடக்கு முகமாக இருந்து கொண்டு தான் ஆகூய அந்த சிஷ்யர்களை கூப்பிட்டு பஸ்சிமத்வார பாஹ்யே அந்த மேற்கு துவாரத்தினுடைய வெளிப்புறத்தில் பூர்வாக்ர சமித் குஷ புஷ்ப அக்ஷதோபேத மண்டலே ஓர் மண்டலத்தை, பிரணவாசனம் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு மண்டலத்தை அமைக்க வேண்டும். அந்த மண்டலத்தில் கிழக்கு நுனியாக தர்பங்களும் கிழக்கு நுனியாக சமித்துக்களும் புஷ்பங்களும் அக்ஷதைகளும் கூடியதாக அந்த மண்டலம் இருக்க வேண்டும். அதாவது இதில் பல பத்தியில் புபுக்ஷுவாக போகத்தை விரும்புபவராக இருந்தால் கிழக்கு நுனியாக இவை அனைத்தும் இருக்க வேண்டும். அந்த சிஷ்யர் மோக்ஷத்தை விரும்புபவராக முமுக்ஷுவாக இருந்தால் இவை அனைத்தும் வடக்கு முகமாக இருக்க வேண்டும் என்று வேறுபாடு சில இடங்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. இப்படிப்பட்ட மண்டலத்தில் அந்த சிஷ்யர்களை ருஜு பிராகானான் கிழக்கு நோக்கிய முகம் கொண்டவர்களாகவும் நிமிர்ந்த உடம்பினை கொண்டவர்களாகவும் அவர்களை இருத்தி மூர்தாதி சரணாந்தம் அந்த சிஷ்யர்களது தலை முதல் கால் வரை திவ்ய சக்ஷுஷா பிராசாதேன அவலோக்கிய ஓம் ஹாம் ஹௌம் சிவாய நமஹ என்ற மூலமந்திரத்தை சொல்லி திவ்ய சக்ஷுஷா தனது தேவலோக தொடர்பு உடைய சிவபெருமானோடு தொடர்புடைய கண்களால் அந்த சிஷ்யனை தலை முதல் கால் வரை பார்க்க வேண்டும். இது புபுக்ஷுவாக இருந்தால், போகத்தை விரும்புபவராக இருந்தால் தலை முதல் கால் வரை, முமுக்ஷுவாக இருந்தால் கால் முதல் தலை வரை என்ற வேறுபாடு சில இடத்தில் காணப்படுகின்றன. அதன் பிறகு அஸ்திர மந்திரேன மந்திரஸ்நானாய சம்ப்ரோக்ஷிய சிஷ்யனை புரோக்ஷணம் செய்ய வேண்டும். இந்த இடத்தில் பசு அர்க்கத்தை கொண்டு அஸ்திர மந்திரத்தை கொண்டு புரோக்ஷணம் செய்விக்க வேண்டும். இதனால் மந்திரஸ்நானம் மந்திரமயமான ஸ்நானம் செய்தவராக அந்த சிஷ்யர் ஆகிறார். அடுத்து தாடனம் செய்விக்க வேண்டும். பஸ்மனா மூர்தனி அஸ்திரேன பஸ்மஸ்நானார்த்தம் சந்தாட்டிய, முதலில் புரோக்ஷணம் செய்தார், அது மந்திரஸ்நானம். இரண்டாவது பஸ்மஸ்நானம். இந்த பஸ்மஸ்நானம் தாடனம் என்ற கிரியையில் அடங்குகிறது. விபூதியினால் சிஷ்யனுடைய தலைப்பகுதியில் அஸ்திரமந்திரத்தால் தாடனம் செய்ய வேண்டும். சிஷ்யனை சந்தாடனம் செய்யும் பொழுது தாடனம் என்றால் அடித்தல், நேரடியாக சிஷ்யனை அடிக்கக்கூடாது, அந்த விபூதியின் வாயிலாக அடித்தது போல் பாவிக்க வேண்டும். இது இரண்டாவது சம்ஸ்காரம். அடுத்து புனக அஸ்திராம்புனா அபியுக்ஷிய அபியுக்ஷணம் என்ற சம்ஸ்காரம். அஸ்திரமந்திரம் பஸ்வர்க்கத்தை கொண்டு அஸ்திரமந்திரத்தால் அபியுக்ஷணம் செய்ய வேண்டும். கையானது மேல் நோக்கி, ஆச்சாரியரது கை பதாக முத்ரை என்ற ஒரு முத்திரையை கொண்டு கை மேல் நோக்கி இருந்து அதன் வாயிலாக ஜலத்தை புரோக்ஷணம் செய்தால் அதற்கு புரோக்ஷணம் என்று பெயர். அதே அந்த பதாக முத்திரையானது கீழ் நோக்கி இருந்து ஜலத்தை புரோக்ஷணம் செய்தால் அந்த கிரியைக்கு அபியுக்ஷணம் என்று பெயர். அடுத்து அஸ்திரேன தர்பாக்ரேன நாபேகே ஊர்த்வம் மார்ஜனாய, தர்பத்தை கொண்டு தர்பத்தினுடைய நுனிப்பகுதியால் சிஷ்யனுடைய நாபி முதற்கொண்டு தலை வரை மேல் நோக்கிய வண்ணம் அஸ்திரமந்திரத்தால் மூன்று முறை தடவ வேண்டும். அஸ்திரேன தர்பாக்ரேன நாபேகே ஊர்த்வம், இதற்கு மார்ஜனம் என்று பெயர். மார்ஜனம் என்றால் பெருக்குதல், தூய்மைப்படுத்துதல் என்று பொருள். அடுத்து தர்ப மூலேன, அதே தர்பையினுடைய அடிப்பகுதியை கொண்டு தொப்புளினுடைய கீழ்ப்பகுதியில் கீழ் நோக்கி மூன்று முறை உல்லேகனம் தடவ வேண்டும். இதற்கு அகமர்ஷனம் என்று பெயர். அகம் என்றால் பாபம், மர்ஷனம் என்றால் போக்குதல். எனவே பாபத்தை, சிஷ்யன் சரீரம் தொடர்பான பாபத்தை நீக்குவதற்காக இந்த கிரியை, இரண்டாவது கிரியை செய்விக்க வேண்டும். இது பௌத்திகன். பௌத்திகன் என்றால் பூத்திகாமகா, புபுக்ஷுவிற்கு பௌத்திகன் என்று பெயர். நைஷ்டிகன் என்றால் முமுக்ஷு, நிஷ்டா என்றால் மோக்ஷம், மோக்ஷத்தை விரும்புபவர் நைஷ்டிகர். இதுவே நைஷ்டிகராக முமுக்ஷுவாக இருந்தால் விபரீதமாக செய்ய வேண்டும். அதாவது பூர்வம் நாபியதஸ்தாது, முதலில் நாபியினுடைய கீழ்ப்பகுதியில் தர்பையினுடைய அடிப்பகுதியை கொண்டு கீழ்நோக்கி உல்லேகனம் செய்து அதன் அதாவது அகமர்ஷணம் முதலில் செய்து அதன் பின்பு நாபேகே ஊர்துவம் சமுல்லிக்கிய, தொப்புளினுடைய மேற்நோக்கி மேற்பகுதியை நோக்கி உல்லேகனம் செய்ய வேண்டும். முதலில் அகமர்ஷணம் அதன் பின்பு மார்ஜனம் செய்விக்க வேண்டும். இது நைஷ்டிகருடைய விஷயத்தில். எனவே சிஷ்யனுக்கு தகுந்தாற்போல் கிரியையானது மாறுபடுகிறது. அதன் பின்பு அஸ்திரேன ஹிருத் பிரதேசே சர்வகுண சம்பத்தியர்த்தம் சம்ஸ்பிருஷ்ய, ஆச்சாரியரானவர் சிஷ்யனுடைய இதய பிரதேசத்தை தொட்டுக்கொண்டு அஸ்திரமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஓம் ஹ அஸ்திராய நமஹ. இவ்வாறு தொடுவது எதற்காக? சர்வகுண சம்பத்தியர்த்தம், சிஷ்யருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தீய குணங்களெல்லாம் விலகி அவருக்கு நல்ல குணங்கள், எல்லா விதமான நல்ல குணங்களும் உடனடியாகவோ காலப்போக்கிலோ வெளிப்பட வேண்டும் என்பதற்காக சம்ஸ்பிருஷ்ய தொட்டு சம்ஸ்காரம் செய்ய வேண்டும். அடுத்து ஆத்மானம் மூர்த்தி மந்திரேன சம்ஸ்மிருத்திய, ஓம் ஹாம் ஹம் ஹாம் சிவமூர்த்தகே நமஹ என்று சொல்லி ஆச்சாரியர் தனது சரீரமானது தனது உடம்பானது சிவமயமாக சிவனுடைய சரீரமாக இருப்பதாக பாவிக்க வேண்டும். அதன் பின்பு தச்சரீரே சம்ஹிதாம் விநியஸ்ய, சிஷ்யருடைய சரீரத்தில் சம்ஹிதா மந்திரங்களை ஞாசம் செய்ய வேண்டும். இந்த இடத்தில் சகலீகரணம் கரண்யாசம் அங்கன்யாசங்களை செய்யலாம் என்று குறிப்பு இருக்கிறது. சம்ஹிதா மந்திரங்களை ஞாசம் செய்த பின்பு அந்த சிஷ்யனுடைய தன் மஸ்தகே சிவம் சம்பூஜ்ய, சிஷ்யனுடைய தலைப்பகுதியில் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும். இங்கு சிவபெருமானை அஷ்டபுஷ்பங்களால் பூஜை செய்யலாம் என்றும் வெண்ணிற புஷ்பங்களால் பூஜை செய்யலாம் என்றும் பல இடங்களில் குறிப்பு காணப்படுகிறது. அதன் பின்பு அஸ்திரப்ரோக்ஷித கவச்சாவகுண்டித மூலமந்திர சம்ஸ்கிருத நேத்ராதி சீத ச தச வாசசா நேத்திரமந்திரேன தன் நேத்திரே சமாச்சாத்திய, ஏற்கனவே நேத்திரபட்டம் என்று சிஷ்யனுடைய கண்களை கட்டுவதற்காக பூதசுத்தி சந்தர்ப்பத்தில் நாம் ஏற்கனவே நேத்திரப்பட்டத்தை சம்ஸ்காரம் செய்து வைத்திருக்கிறோம். அந்த நேத்திரப்பட்டத்திற்கு மறுபடியும் சம்ஸ்காரம் செய்விக்க வேண்டும். ஓம் ஹ அஸ்திராயனமஹா என்று அந்த நேத்திரப்பட்டத்தை புரோக்ஷணம் செய்து ஓம் ஹைம் கவச்சாஜனமஹா என்று அதனை அவகுண்டனம் செய்து, அவகுண்டனம் என்றால் மறைத்தல், தீயவர்கள் காணக்கூடாது என்பதற்காக உயர்ந்த பொருளை மறைப்பது அதற்கு அவகுண்டனம் என்று பெயர். அவகுண்டனம் செய்து மூலமந்திர சம்ஸ்கிருத மூலமந்திரத்தை சொல்லி அபிமந்திரணம் செய்து அந்த நேத்திர மந்திரத்தை சொல்லி அந்த நேத்திர பட்டத்தை சிஷ்யனுடைய இரண்டு கண்களையும் கட்ட வேண்டும். நேத்திர பட்டத்தினால் சிஷ்யனுடைய இரண்டு கண்களையும் கட்ட வேண்டும். அந்த நேத்திர பட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நேத்ராதி சீத சாதச வாசசா, வெண்ணிறத்தில் அந்த பட்டு துணியானது இருக்க வேண்டும். இந்த துணி பட்டு துணியாகவும் இருக்கலாம் அல்லது சாதாரண பஞ்சு பருத்து துணியாகவும் இருக்கலாம் என்று குறிப்பு இருக்கிறது. அந்த காலத்தில் நேத்திரம் என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு வஸ்திர விசேஷம் இருந்திருக்கிறது என்பதற்கான குறிப்பு இருக்கிறது. அதுபோல் அந்த வஸ்திரமானது தூய்மையானதாகவும் மிகவும் ஸ்லக்ஷணமான அதாவது மிகவும் மென்மையானதாகவும் இருக்க வேண்டும். அதற்கு கரை இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதுபோல் சில இடங்களில் இந்த வஸ்திரம் வெண்ணிறமானதாகவும் பூத்தியை விரும்புபவர்களுக்கு சுகத்தை போகத்தை விரும்புபவர்களுக்கு சிகப்பு போன்ற நிறத்திலேயும் இந்த வஸ்திரம் இருக்கலாம் என்ற குறிப்பும் காணப்படுகிறது. இவ்வாறாக அந்த மண்டபத்தினுடைய வெளியே இருக்கக்கூடிய சிஷ்யனுடைய இரண்டு கண்களையும் அந்த நேத்திர பட்டத்தை கொண்டு ஓம் ஹாம் ஹௌம் நேத்ரே ஓம் ஹௌம் நேத்ரேபியோ நமஹா என்று அந்த சிஷ்யனுடைய நேத்திரங்களை கட்டிவிட்டு ஸ்ரஜம் தத் அஞ்சலோ விநியஸ்ய, சிஷ்யனுடைய அஞ்சலி முத்திரை கொண்ட இரண்டு கைகளிலேயும் புஷ்பத்தினை வைத்து, இந்த இடத்தில் புஷ்பத்திற்கு பதில் ஸ்வர்ணம் போன்றவற்றையெல்லாம் வைத்து கொள்ளலாம் என்ற குறிப்பும் உரையில் காணப்படுகிறது. ஸ்ரஜம் தத் அஞ்சலோ விநியஸ்ய, தம் இவ்வாறு கண் கட்டப்பட்டு கையில் புஷ்பங்களோடு புஷ்பாஞ்சலியோடு இருக்கக்கூடிய அந்த சிஷ்யனை காரேண கிரகித்வா, தனது வலது கை இந்த வலது கையானது சிவஹஸ்தமயமாக சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த வலது கையை கொண்டு சிஷ்யனை யாக மண்டபத்திற்கு உள்ளே நிதானமாக அழைத்து வர வேண்டும். இந்த கிரியைக்கு சிஷ்ய பிரவேசகா என்று பெயர். சிஷ்யனானவர் இந்த சம்ஸ்காரம் செய்வதற்கு முன்பு யாகசாலைக்கு வெளியே மட்டுமல்ல சைவ சமயத்திற்கும் வெளியே அவர் நிற்கிறார். இந்த சம்ஸ்காரம் செய்த பின்புதான் யாகசாலையில் நுழைவதன் வாயிலாக சைவ சமயத்திற்கு உள்ளே நுழைகிறார் என்பது பொருளாக ஆகிறது. தம் கரேண கிரகித்வா மண்டபம் பிரதட்சிணம் பிரவேசிய, பிரதட்சிணமாக அந்த மண்டபத்திற்கு உள்ளே அவரை நுழையும்படி சாவதானமாக ஜாகிரதையாக ஆச்சாரியரானவர் செய்ய வேண்டும். தேவஸ்ய தட்சிணஸ்யாம் ஸ்தாபயித்வா இறைவனது, இறைவனாக யாகசாலையினுடைய மையப்பகுதியில் பிரம்மஸ்தானத்தில் அந்த மண்டலத்தில் திகழக்கூடிய பரமேஸ்வரனது தெற்கு திசையில் அந்த சிஷ்யனை நிற்பிக்க செய்ய வேண்டும். நேத்திரபட்டம் அபனீய, கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேத்திரபட்டத்தை அவிழ்த்த வேண்டும். அதை அவிழ்த்த பிறகு தஸ்மை புஷ்பம் க்ஷேபயித்வா சிஷ்யன் கையில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண புஷ்பத்தையோ அல்லது ஒரு புஷ்பத்தையோ அந்த மண்டலத்தில் விழும்படி அவரை சமர்ப்பணம் செய்யும்படி இந்த ஆச்சாரியரானவர் சொல்கிறார். அதுபோல் சிஷ்யனும் அந்த மண்டலத்தில் புஷ்பாதிகளை சமர்ப்பணம் செய்கிறார். தஸ்மை புஷ்பம் க்ஷேபயித்வா, இதுவரை சிஷ்யன் கண்களை மூடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் பின்பு ஆச்சாரியர் குறிப்பிடுகிறார், பகவந்தம் தரிசயேத், பரமேஸ்வரன் எவ்வாறு திகழ்கிறார், தேவர்களாலும் காண முடியாதவர். அதாவது பாக்யம் இல்லை என்றால் காணக்கூடியவராக திகழ்வதில்லை இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை கண்களை திறந்து பார்ப்பாயாக, பகவந்தம் தரிசயேது என்று சொல்லி இறைவனை தரிசனம் செய்து வைக்கிறார். இதுவரை ஆச்சாரியர் அந்த சிஷ்யனுக்கு செய்வித்த கிரியைகள்.
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: ஓம் நமசிவாய்.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவ சௌரிதாசன் ஐயா அவர்கள்.
2: எடுத்துக்காட்டுவேன்பா, ஒரு உழவன் உழவு தொழிலை செய்து அந்த உழவு தொழிலின் செயலை நிலமானது ஏற்று நிலம் விளைந்து தருவது போல, உயிரானது வினைகளை செய்து அந்த வினைகளை உயிர் இறைவன் ஏற்று அதற்குரிய பலன்களை உயிருக்கு இறைவன் தருகிறான் என்ற செய்தியில பார்த்தோம். அதே செய்தியை இன்னும் கொஞ்சம் வலிமையாக அடுத்த வெண்பா நமக்கு சொல்கிறது. அவ்வினையை செய்வதெனில் அவ்வினைஞர்தாம் சென்று அங்கு அவ்வினையை காந்த பசாசம் போல் அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரானின் நுகராரே ஆர்தாம் அறிந்து அணைப்பார் அங்கு. ஒரு உதாரணம் இங்க சொல்றாங்க இந்த பாடல்ல. இப்போ காந்தம் இருக்கிறது, இரும்பு இருக்கிறது. அந்த காந்தம் இரும்பை இழுக்கும் இல்லையா? காந்தம் இரும்பை இழுக்கும். எப்ப இழுக்கும்? காந்தத்துக்கு ஒரு அதனுடைய அதனை சுற்றி அதை இழுக்கக்கூடிய ஆற்றல் ஒரு பகுதி வரை தான் இழுக்கும், கூடுதலாக இருந்தால் இழுக்காது. அதே போல அப்ப அந்த அந்த எல்லைக்குள்ள வந்தாதான் அது ஈர்த்து கொண்டு அதை அந்த இரும்பை கிட்ட கொண்டுட்டு வர முடியும். அதுபோல இறைவன் என்ன செய்கிறான்னா, ரெண்டும் வினை ஜடம், உயிர் அதை ஏற்கின்ற ஆற்றல் இல்லை. ஆகவே இந்த உயிரானது அந்த வினையை ஏற்று அனுபவிப்பதற்கு தகுந்தது போல அந்த வினையை உயிரிடம் கொண்டு வந்து அவனே சேர்க்கிறான் அப்படிங்கிற செய்தி தான் இந்த பாடலும் அதே கருத்தை உறுதிப்படுத்துகிறது. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா, வினை கொள்கை என்பது சைவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. நாம் செய்த வினை நம்மையே வந்து அடையும் என்ற செய்தி நம்முடைய சைவத்தில் ரொம்ப ஆழமாக சொல்றாங்க. வினை கொள்கை, சுத்தாத்துவிதம், இது போன்ற சில அரும்பெரும் செய்திகள் இருக்கின்றன. ஏனென்றால் ஒவ்வொரு உயிரும் தான் செய்த வினையினுடைய பயனை நாமே அனுபவிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும் பொழுது செயல் செய்வதிலே மிக விழிப்பாக இருக்கும். அந்த உயிர் தனக்குத்தானே தீமையை நாட தீமையை உண்டு பண்ணிக்கொள்ள விரும்பாது. ஆகவே இதை பற்றி சூட்சுமத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் சைவ சித்தாந்தம் கருதி இந்த உண்மையை சொல்லுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு வினையிலிருந்து நாம் நீங்குகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆணவமலத்தினுடைய பிடிப்பு நம்மை விட்டு அகலும். ஆணவமலத்தை விட்டு அப்பிடிப்பு நம்மை அகல அகல நமக்கு ஞானமானது விளையும். நம்முடைய ஞானத்தை அறிவை மறைத்திருக்கின்ற அந்த ஆணவமலத்தினுடைய ஆற்றல் மெலிந்தால் நாம் ஞானமடைந்து இறைவனுடைய திருவடியை சென்று சேரலாம். ஆக அதுக்குரிய வழியைத்தான் இது சொல்லுகிறது. ஆகவே வினையினுடைய தன்மையை மிக விரிவாகவும் ஆழமாகவும் அதனுடைய நுட்பமாகவும் நமக்கு தெரிந்து கொண்டால் வினையிலிருந்து இந்த உயிர்கள் நீங்கும். வினையத்தம் அப்படின்னே ஒரு தலைப்புல திருவள்ளுவர் ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார், வினையத்தம், தீவினையத்தம். ஆகவே நாம் தீவினை செய்வதற்கு அஞ்ச வேண்டும், விருப்ப விருப்பளோடு செயல்படுவதற்கு அஞ்ச வேண்டும் என்ற செய்தியை தான் இதில் ஆழமா நமக்கு நுட்பமாக சொல்லுகிறார்கள். ஒரு உயிர் மேன்மையடைய வேண்டும் என்றால் இந்த சூட்சமத்தை அவசியம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அவ்வினைஞர், வினைஞர்னா அந்த இடத்துல வினையை செய்கின்ற உயிர். அவ்வினையை செய்வதனில், வினையை செய்வதனில், வினையை செய்வதா வினையை செய்கின்ற இடமாகிய உடம்பு. இந்த உடம்புல இருந்தால் செய்யுது, உயிரும் சூட்சமமானது வினையும் சூட்சமமானது. ஆகவே வினை எப்படி செயல்படும்னா, மாயையை பற்றி கொண்டு தான் செயல்பட முடியும். தனியாக வினை செயல்படாது, எதையாவது ஒன்று பூச்சிட்டு தான் செயல்பட முடியும். பொருள்களின் அசைவு தான் கண்மம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நம்ம கண்மம் எல்லாம் வரும்போது பற்றி பார்க்கலாம். பொருளுடைய அசைவு தான் கண்மம். ஆகவே இந்த வினை செய்வதற்கு இடம் இந்த உடம்பு தான். ஆகவே உடம்பிலே பொருந்தி நின்று உயிரானது வினைகளை செய்கிறது. அப்படி செய்யும் பொழுது அதற்குரிய பயனை இறைவன் ஏற்றுக்கொண்டு அந்த வினையை ஏற்றுக்கொண்டு அதனுடைய பயனை உயிர்களுக்கு அவன் தருகிறான். அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரான். இந்த இந்த ஒரு வரியில ஏராளமான ரகசியங்களை அடக்கி வைத்திருக்கிறார். அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரான், வினை தளமாதலால் அந்த வினைகளின் பயனை பிறழாமல் ஊட்டுகின்ற இறைவனது செயல். என்ன பிறழாமல் ஊட்டுதல்னா என்ன? ஒரு வினை எந்த அளவுக்கு அவன் வினை செஞ்சிருக்கிறானோ அதற்கு அதுக்கு தகுந்தது போல அதற்கு இணையான அதனுடைய விளைவை ஏற்படுத்த வேண்டும். அது யாரால செய்ய முடியும்? நம்முடைய உயிரானது வந்து தானே நம்ம செய்த வினையினுடைய பயனை அளவெடுத்து சரியா நமக்கே ஊட்டிக்கொள்ள முடியாது. ஆகவே பேரறிவாளராக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் அவன் செய்த வினையினுடைய அளவை இம்மியும் ஏறாமல், கொஞ்சம் கூட அதிகப்படுத்தாமல், இம்மியும் குறையாமல், ரெண்டும் கூட இருக்கலாம், இம்மியும் குறையாமலும் ஏறாமல் இருக்கலாம். ஒருத்தனுடைய வினை இன்னொருத்தன் ஊட்டிவிட்டான் இல்லையா? இப்ப நமக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு காரியம் செய்கிறோம், வேண்டாதவர்களுக்கு ஒரு காரியம் செய்யறோம் இல்லையா? நம்முடைய நடைமுறையில் ஒரு அதிகாரியா இருக்கிறவரு அரசுடைய சட்டத்திட்டத்தை நமக்கு வேண்டியவர்கள் தவறு செஞ்சா அவங்க மேல பிரயோகம் பண்ணாம இருந்துடுறாங்க, விருப்பினால் அந்த காரியம் நகராம போயிடுது. வெறுப்பு வந்துருச்சுன்னா இல்லாத சட்டத்தை உருவாக்கி அதுக்கு இடையில இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்களெல்லாம் பார்த்து அவங்கள தண்டனை உட்படுத்திடுறாங்க. இப்ப நடக்கிறது நம்ம எனக்கு கண்ணுக்கு நேராக தெரிகிறது. அதனால இறைவன் என்ன செய்யறான்னா, இம்மியும் குறையாமல் இம்மியும் ஏறாமல் அதோட பிறழ்வின்றி, பிறழ்வின்றி ஒருத்தன் செய்த வினை இன்னொருத்தனுக்கு ரெண்டு மூன்றும் நம்ம நல்ல இறைவன் செய்கின்ற செயல் இறைவனால தான் அவ்வளவு நியூட்ரல் அவ்வளவு நடுநிலையாக இருந்து செய்ய முடியும். இம்மியும் ஏறாமல் இம்மியும் குறையாமல் பிறழ்வின்றி அந்த வினையை உயிருக்கு அவன் ஊட்டி நிற்கின்றான். அது அவனுடைய கருணை. ஏன் கருணைன்னு சொல்றாங்கன்னா, இந்த உயிர்களுக்கு அறிவு மிக குறைவு, ஆக மெலிந்த அறிவு தான் அதுக்கு இருக்கு. உயிரினுடைய மெலிந்த நிலையும் அவைகள் மேல் இறைவன் கொள்ளுகின்ற கைமாறில்லாத கருணையும் தான் வினையை ஊட்டுகின்றன. இப்போ தெரிந்தோ தெரியாமலோ உயிருக்கு ஆணவமல செயற்கை ஏற்பட்டு விட்டது. அந்த ஆணவமலத்திலிருந்து உயிரை அவன் பிரித்தெடுத்து ஞானத்திற்கு அதை தகுதியாக்கி தன்னுடைய திருவடிக்கலை கொண்டு வரணும். அதற்குரிய காரியங்களை அவன் செய்கின்றான். ஒரு மருத்துவன் எப்படி காரியங்கள் செய்கிறானோ, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இனிப்பு மாத்திரை தருவான். அப்போ இந்த மருத்துவர் ரொம்ப நல்ல ஒரு இனிப்பு மாத்திரை எப்போதாலும் சிறப்பே கொடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சந்தோஷப்பட முடியாது. சில பேருக்கு கச மருந்தும் தரலாம், சில பேருக்கு அறுவை சிகிச்சையும் தரலாம், சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சில ஊனமுற்ற பாகங்களை உடலிருந்து எடுக்கவும் செய்யலாம். இது எல்லாமே கருணை தான் அடிப்படை. இந்த உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற கருணை. அதுபோல மெலிந்த நிலை ஆகவே இந்த உயிர்கள் தானாகவும் ஏற்க முடியாது, வினைகளாக வந்து சேர முடியாது. இந்த வினைகளுக்கு இந்த உயிர்களுக்கு ஞானம் உண்டாக்க வேண்டும் என்றால் இந்த வினைகளை மெல்ல மெல்ல பக்குவார்த்திற்கு அளவுக்கு அதுக்கு தகுதிக்கு அளவுக்கு இது சேர்த்து ஞானத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எந்த விதமான எதிர்பார்த்தும் கைமாறு கருதாத கருணையினால்தான் உயிர்களுக்கு இந்த வினைகளை அவன் சேர்க்கின்றான். அப்போ எல்லாவற்றையும் அவன் கணக்கு வச்சிருக்கான். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று, தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுக்கு அறற்றுகின்றாரையும். இப்ப இறைவனே நினைத்துக்கொண்டு வினைத்தலைமை இறைவன் தான் இருக்கு, நான் வினைத்தலைமை எனக்கு கிடையாது, நீதான் எல்லாத்தையும் செய்கின்றாய் செய்விக்கின்றாய் என்று அவர்கள் இறைவனை பணிந்து சரணாகதி அடைந்து அவர்களுக்கு எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். இதெல்லாம் செய்யாமல் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும். இறைவன் அருளாளர்கள் மூலமாக அறநூல்களை எழுதியிருக்கிறான், அறவாளர்கள் மூலமாக நன்மையை நமக்கு சொல்லுகிறான். இதெல்லாம் நம்ம காதலில் ஏற்றுக்காம புறக்கணிப்பாரையும். யார் இறைவன் வகுத்த சட்டத்திட்டங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் இறைவனையும் புறக்கணிக்கிறார். ரெண்டு பேரையும் எல்லாருடைய கணக்கு வழங்கி எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே வரிநடும் புத்தகம்னு சொல்லுவாங்க, பதினோராம் திருமுறையில் வருகிறது. அப்படி அவர் எல்லாவற்றினுடைய கணக்கையும் அவர் எழுதி வைக்கிறார். ஆகவே நமக்கு நலம் தீங்கு வருகிறது என்றால் இறைவன் நலம் தீங்கையும் நமக்கு சேர்க்கவில்லை, வினைகளின் வழி நலம் தீங்கையும் நமக்கு சேர்க்கிறான் என்பதை நாம் உணர்தல் வேண்டும். அப்படி நாம் உணராமல் நான் செய்தேன் அவர்கள் செய்தார்கள் என்று கருதி கொண்டிருத்தல் ரொம்ப பாவமானது. அது நமக்கு நாமே தீமையை செய்து கொள்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவருப்பேன்ல ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். நம்ம தரைமேல நடக்கிறோம், தரைமேல நடந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் தரையை பற்றி நாம் உணர்வதில்லை. தரை நமக்கு வந்து தரை வந்து நமக்கு ஏராளமான உதவிகளை செய்கிறது. தரை தான் நமக்கு தண்ணீரை வழங்குகிறது, தரை தான் நமக்கு உணவு வகைகளை வழங்குகிறது, நாம் நிற்பதற்கு அதுதான் களமாக இருக்கிறது, எல்லா செயல்பாடுகளுக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. ஆனால் தரைன்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளை தாங்கிட்டு இருக்கு, நம்ம என்னைக்காவது உணர்கிறோமா? ஆனால் பழங்காலம் இந்து நம்முடைய மரபில் என்ன உண்டுனா, எழுந்த உடனே தரையை தொட்டு கண்ணிலே ஒட்டி கொண்டு எழுகின்ற பழக்கம் பழங்காலத்தில். இன்னைக்கு நான் பூரா உன் மேலே தான் நடக்க போகிறேன், உன்னை மேலே நீ வந்து ரொம்ப புனிதமானவள், உன் மேலே நான் கால் வச்சு நடக்க போகிறேன், என்னுடைய மலசல விசர்ஜனங்களும் உன் மேலே தான் செய்ய போகிறேன், எல்லா செயல்களையும் உன்மீது இருந்தாலும் செய்ய போகிறேன், நீதான் எனக்கு உணவு தருகிறாய், தண்ணீர் தருகிறாய், காற்று தருகிறாய், சூரிய வெளிச்சம் உடம்பில் இருந்தான் எனக்கு கிடைக்கிறது, ஆகவே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தான் எழுதுவாங்களாம். பழங்கால பெரியவர்களெல்லாம் பூமியில் கை வச்சு அதை கண்ணில் ஊற்றிக்கிட்டு எழுந்து அதுக்கு நமஸ்காரம் செய்து நன்றி செலுத்துவார்கள். ஆனால் நாம் தரை இருக்கிறது என்று நாம் உணர்வதில்லை, அதனுடைய அருளினால் தான் நாம் வாழ்கிறோம் என்று ஒரு நாளும் கனவில் நினைத்ததில்லை. தரைக்கு நன்றி அதாவது மனதளால் நினைத்து பார்க்கிறோமானா ஒன்றும் நம்ம கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக தரைக்கு நாம் எவ்வளவோ தீமைகள் செய்கிறோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல்தலே, அந்த இகழ்வாரை பொறுத்தருக்கு ஒரு உதாரணமாக தரையை காட்டினார் நம்முடைய திருவள்ளுவர் நாயனார். அதில் ஒவ்வொரு நாளும் நம்ம தெருவிலே நடந்து போகும்பொழுது அந்த தரையை நாம் பயன்படுத்துகிற அந்த புண்ணு பண்ணுகிறோம் இல்லையா, தினம் அகழ்ந்து ஒவ்வொரு காரியத்துக்காக அதை தான் போட்டு நம்ம தோண்டி தோண்டி தோண்டி தோண்டி பல்வேறு காரியங்கள் செய்கிறோம். அதுபோல தரையை அப்படிப்பட்ட உதவி செய்கின்ற தரையை நாம் மறந்து விடுகிறோம். அதை போலத்தான் திருவருளையும் நாம் மறந்து போய் விடுகிறோம். இறைவன் தான் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறான் என்பதை உணராமல் நாம் இருக்கிறோம். அதை உணர வேண்டும். ஆகவே அதனாலதான் சிவபெருமான் பேராமல் ஊட்டும் பிரான் அதுதான் சொல்ல வந்தேன், அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரான். ஆகவேதான் இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இறைவன் நமக்கு பிறழாமல் கொஞ்சமும் குறையாமல் கொஞ்சமும் ஏறாமல் சரியாக நாம் திருந்துவதற்குரிய அளவுக்குரிய வினைகளையே நம் மீது செலுத்துகிறார். இந்த வினை கொள்கையை பார்த்தார் முதலே உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். சாக்கிய நாயனார், சாக்கிய நாயனார் பௌத்தத்துக்கு போயிட்டார். அவர் வந்து சங்கமங்கைங்கிறதுல ஊர்ல வேளாளர் குலத்தில் அவர் தோன்றியவர். அவருடைய இயற்பெயர் யாரோ தெரியாது. அவர் பௌத்த மதத்தை சார்ந்து விட்டார். அவரு இளமையிலேயே மக்கள் உய்யும் ஒழிய துன்பத்தில் இருந்து நீங்குவதற்கு என்ன வழி அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தார். சரின்னு கல்விக்கு இடமாகிய காஞ்சிபுரத்துக்கு போயிட்டார். காஞ்சிபுரத்தில் அப்போ பௌத்தம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உடனே பௌத்த மதத்தில் சேர்ந்து பௌத்த சின்னங்களை எல்லாம் அணிந்து கொண்டார். பௌத்தர்களுக்குரிய உடைகள் தலைமுடி தர எல்லாத்தையும் அவர் மாற்றிட்டார். அப்புறம் சமணத்தை பற்றி கூட ஆராய்ந்து பார்த்தார். அவருக்கு ஒரு எல்லா சமயங்களையும் அவருக்கு ஒன்றும் ஒரு பக்கம் சாரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் முதல்ல அவருக்கு அந்த பௌத்தம் ஈர்த்ததுனால் அதுக்கு போயிட்டார். மறுபடியும் எல்லா சமயங்களும் ஆராய்ந்து கொண்டபொழுது சைவத்தை பற்றியும் ஆராய்ந்து பார்த்தார். சைவத்தில் ஆராய்ந்து பொழுது சைவத்தினுடைய வினை கொள்கை அவருக்கு மிக விகப்பாக இருந்தது. இந்த சைவத்தில் இருக்கிற வினை கொள்கை போல உலகத்திலே எங்கேயும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. மக்கள் திருந்துவதற்கு இதைவிட வேறு உண்மையான வழியை கண்டுபிடித்து சொல்ல முடியாது. இது உண்மையான வழி. ஆகவே இந்த வினை கொள்கை இருக்கிற இந்த சமயத்துக்கு நம்ம திரும்பி வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு மறுபடியும் அவர் சைவத்துக்கே வந்து விட்டார். இருந்தாலும் கூட அந்த பழைய பிரேமையில் அந்த பௌத்தத்தை சார்ந்த அந்த சின்னங்களை மட்டும் அவர் எக்கோலம் கொண்டால் என்ன, என்ன இடத்துல இருந்தால் என்ன, சங்கரந்தால் மறவாமை பொருள் அப்படின்னு நினைத்துக்கொண்டு இறைவனை நினைத்துக் கொண்டு அந்த வேடத்தோடய அவர் இருந்தார். அதனால எல்லாரும் நம்முடைய அடியார்கள் அவருக்கு பேர் வச்சு விட்டாங்க. பௌத்த சமயத்து சின்னத்தோடு இருந்ததுனால சாக்கிய நாயனார் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அவருக்கு அந்த வினை கொள்கை தான் அவரை மறுபடியும் திருப்பி சைவத்துக்கு இழுத்துதான். அப்போ அவர் மறுபடியும் அவருடைய வரலாற்றில் அதுக்கு பிறகு என்ன பண்றார், அவர் தினந்தோறும் சிவ வழிபாடு செய்ய வேண்டும். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த சிவலிங்கத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. அவர் ஆடி பாடி மகிழ்ந்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்தார். வழிபாடு செய்யும்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாமல் சொல்லி குதித்தவர் ஏதாவது ஒரு சாமிக்கு தரணும்னு நினைச்சார். பக்கத்தில் கல் தான் இருந்துச்சு, எடுத்து அடித்தார். அடித்து போட்டுவிட்டு ஏன் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனும் ஒரு குழந்தை கல் எடுத்து அறிஞ்சால் இறைவன் வந்து நம்ம தாப்பினார் கோச்சுக்கு போகிறது இல்லையா, அது போல அவரும் மாற்றி மகிழ்ந்தார். தினந்தோறும் மறுநாளும் சாப்பிட போகிறது உட்கார்ந்தார். உட்காரும் பொழுது ஆகா நம்ம நேற்று சாமியை வழிபடுமா, அது மாதிரி இன்னைக்கு வழிபடலாம் அப்படின்னு போனார். நேற்று அப்படி தானே நீ எனக்கு புத்தியில் சொன்னேன், அப்படி இப்படி இன்னைக்கும் பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அன்னைக்கும் கல்லை தூக்கி சாமி மேலே போட்டார். அடித்தார்னு சொல்றது கஷ்டமாக இருக்கு, அப்படி போட்டார். இப்படியே ஆச்சு. ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் மறந்துட்டு போய் உட்காந்துட்டார் சாப்பாட்டில். சாப்பாட்டில் உட்காந்து ஒரு கை சாப்பாடை கையில் வச்ச உடனே மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு. உடனே அப்படியே உதறிட்டு நேராக போனார். ஒரு கல் எடுத்துருச்சார். சாமிக்கு ரொம்ப சந்தோஷம், பய சாப்பாடு விட்டுட்டே வந்துட்டான், அதனால இவனுக்கு தரிசனம் நம்ம கொடுத்துட வேண்டியதான் என்று அம்பிகையோடு கூடி அவனுக்கு அவருக்கு தரிசனம் தந்து அவரை சிவபெருமான் அழைத்து சென்றார் அப்படிங்கிறது நம்முடைய சாக்கிய நாயனார் வரலாறு. இதை முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அந்த வினை கொள்கை தான் மீண்டும் சைவத்திற்கு அவரை அழைத்து வந்தது. இந்த வினை கொள்கை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நமக்கு போலீஸோ இராணுவமோ சண்டையோ வம்போ ஒன்றுமே இருக்காது. அவங்கவுங்களும் அவங்களே இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அது சேக்கடார் பெருமான் சொல்லுகிறார், செய்வினையும் செய்வானும் ஒருத்தன் இருக்கான், ஒரு ஆள் இருக்கான், ஒரு உயிர் இருக்கிறது. அவன் வினை செய்கிறவன், அவன் செய்கின்ற வினை, அதன் பயன், இந்த மூணு தான். இந்த மூன்றும் இதுக்கு மேல சேர்ப்பான், அந்த வினையை கொண்டு வந்து சேர்க்கின்ற இறைவன். மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டு இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன், உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார். யாரு, சாக்கிய நாயனார். இதே திரு கருத்தை நம்முடைய திருவருட் பயணம் சொல்கிறது எல்லாம் முதல்ல படித்த நூல்கள். அதனால அவருடைய நினைவுபடுத்தி நிறைவு பண்ண போற முடியாத வகுப்ப இந்த சிவகான போதம். அதனால அதையும் தெரிஞ்சு செய்வானும் செய்வினையும் தேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். அவை நான்கு இருக்கு, வினை செய்கின்றவன், அவன் செய்கின்ற வினை, அதனுடைய பயன், இந்த மூன்றையும் ஒன்று சேர்க்கின்ற இறைவன். அப்போ இறைவன் ஒன்று சேர்த்தால்தான் இந்த பிறவியினுடைய நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்து நாம் இறைநிலையை அடைய முடியும். இதே வினை, இந்த வினையை வந்து அனுபவிக்கும் பொழுது, இப்ப சாக்கிய நாயனார் ஒரு வழியா அந்த வினையினால இங்க வந்தார். இந்த வினையை எல்லா காரியங்களும் யான் எனது என்னும் செருக்கு இல்லாமல் நாம் இறைவனை நினைந்து கொண்டே செய்யும் பொழுது வினை நம்மை வந்து பற்றுவதில்லை. இது இருவினை அதிகாரம். வினையை பற்றிய நல்ல எல்லா செய்திகளையும் பரவலாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முன்பு செய்து தெரிந்து கொண்ட செய்யலாம் சுருக்கமாக நம்ம பார்க்கணும். அப்போ சண்டேஸ்வர நாயனாருடைய வரலாற்றில் பார்த்தீர்களானால் அவர் இறைவன் நினைத்துக் கொண்டே செய்த மரச்செயல் அந்த செயலும் கூட புண்ணியமாக சிவபுண்ணியமாக விளைகிறது. சண்டீஸ்வர நாயனார் திருச்சேயிங்கலூருங்கிற ஊர்ல ஒரு வேதியர் இருந்தார். அவர் காசிபுரத்தில் தோன்றியவர். அவர் பேர் எச்சத்தத்தன்னு பேரு. அவருடைய மனைவி பவித்திரை. இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்தார், விசாரசர்மர். அந்த விசாரசர்மர் 5 வயதாக இருக்கும் பொழுதே அவர் வேதத்துல எல்லாம் ரொம்ப கரைகண்டு இருந்தார். ஏன்னா முன்வினை தொடர்ச்சி, அதனால வேதத்தை அவர் கற்றுக்கொள்ளாமலேயே வேதத்தினுடைய பயன், வேதத்தினுடைய தன்மை என்ன, அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு கற்றதனாலாய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொடாரெனின். அப்ப வேதத்தை கற்றறிஞ்சாகிய பயன் சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிற உறுதிக்கு 5 வயசுல வந்துட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டுல கொஞ்சம் லேட்டுக்கு வசதி இல்ல போல இருக்கு. லேட்டா தான் அவருக்கு உபநயனம் பண்ணாங்க 7 வயசுல. 7 வயசுல உபநயனம் பண்ண வந்த சாஸ்திரிகள்லாம் அவருக்கு அந்த செய்திகளை, வேத செய்திகளை சொன்னாங்க. வேத செய்திகளை சொல்லுவதற்கு முன்பு இவருக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்களே அதிசயப்பட்டு போயிட்டார். இவருக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாம் தெரியுது, தானாக தெரியுது என்று அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்களாம். அவ்வளவு வேத வித்து, வேதத்தினுடைய சாரம் தெரிந்தவர், வேதத்தினுடைய பயன் தெரிந்தவர், வேதத்தினுடைய முடிவு தெரிந்தவர், அதை வந்து வாழ்க்கையிலேயே வந்து கடைபிடித்து வாழக்கூடிய உன்னதமான ஒரு இடத்துல இருந்தார். சிவனுக்கு அன்பு செய்தெல்லாம் வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு இருந்தார். இப்படி இருக்கக்கூடிய அந்த அந்தன சிறுவர் ஒரு நாள் அப்படி ரோடு வழியா சேங்கனூர்ல ரோடு வழியா வந்து கொண்டிருந்தார். மாடு மேய்கின்ற சிறுவர் மாட்டை ஓட்டி கொண்டு வந்தார்கள். ஒரு மாடு இன்னொரு மாட்டை முட்டுச்சு. அப்படி முட்டிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல மாடு மேய்க்கின்ற ஒருவன் வந்தா அவனையும் போய் முட்டை போச்சு. அது அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு அவன் வந்து கோபமாயிட்டான் ரொம்ப மாட்டு மேல, அறிவுள்ள மாடுன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. அதனால போய் மாட்டை போய் நல்லா நைய புடைக்க ஆரம்பிச்சான். உடனே அவருக்கு பார்த்த உடனே மனது வருந்து வருந்தியது. இந்த பசுமாடு தானே சிவபெருமானுக்கு எல்லாம் தருகிறது, அது பஞ்சகவியத்தை தருகின்றது தானே பசுமாடு. இந்த மாட்டை போட்டு இப்படி அடிக்கிறியப்பா, இனிமேல் நீ அடிக்க வேண்டாம், நீயும் மாட்டு மேய்க்க வேண்டாம், நான் மாடு மேய்ச்சிக்கிறேன். இந்த அக்ரஹாரத்து மாட்டெல்லாம் நானே மேய்த்து கொட்டில் கொண்டு வந்து நானே கொண்டு வந்து விட்டுறேன் என்று அந்த சொல்லிவிட்டு அன்றிலிருந்து அவர் மாடு மேய்க்க ஆரம்பித்தார். தினந்தோறும் மாட்டை கொண்டுட்டு போய் புல்வெளியில் விடுவார், இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பார். அவைகளெல்லாம் அந்த சிவ அன்பிலேயே ரொம்ப பிரியமாக இருந்தது. இவர்கிட்ட விசாரசர்மர்கிட்ட ரொம்பவும் அவர்கள் ஈடுபாடு உடையவளாக இருந்தன. தானாக தண்ணியை போய் குடித்தன, பிள்ளை மேய்ந்தன, தானாக இருந்தன, எந்த கட்டுப்பாடும் இல்லாமலே கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டன. இப்படி இருக்கும்போது அவர்களெல்லாம் கொழு கொழுன்னு வளர்ந்து எல்லா மாடும் ரொம்ப பலமாகவும் நல்ல சிறப்பாகவும் இருந்துச்சு. மடி நிறைய பால், சில மாடு பார்த்தீங்கன்னா தானாகவே காம்பிலிருந்து பால் விழுவ ஆரம்பிச்சு சுரக்க ஆரம்பிச்சு. பார்த்தாரு இவனுக்கு அந்த பாலை பார்த்த உடனே சிவன் நினைவு வந்து விட்டது. சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாமே நினைச்சார். சிவன் எங்கே அங்கே இருக்கு மாடு மேய்க்கிற இடத்துல. உடனே மணலால் ஒரு சிவலிங்கம் அமைத்தார். அந்த மாடுகளெல்லாம் அந்த சிவலிங்கத்துக்கு நேராக வந்து நின்று பாலை சொரிந்தன. அபிஷேகம் நடந்தது. கோயிலே ஒன்று கோயிலே உருவாக்கிட்டார். மணல் கோயில் உருவாக்கி தினந்தோறும் பூஜை புனஸ்காரம்லாம் சிறப்பாக நடக்குது. அப்படி ரோட்டு ஓரமாக தானே நடந்துட்டு இருக்கு. போயிட்டே இருந்தாலும் ரெண்டு பேரும் பார்த்துட்டு போய் அக்ரஹாரத்தை சொல்லிவிட்டான். இந்த மாதிரி உங்கள் பையன் மாட்டுக்கா பாலெல்லாம் கறந்து மண்ணில் ஊற்றிட்டு இருக்கான், அவனுக்கு தெரிஞ்ச பார்வை அவங்களுக்கு சொல்லிட்டான். உடனே அந்த அக்ரஹாரத்தில் உள்ளவர்களெல்லாம் ரொம்பவும் கோபம் அடைந்தார்கள். அவர் நேராக போய் அவங்க அப்பாவை பார்த்து எச்சத்தனை பார்த்து அவன் பையன் மாடு மேய்க்கிற மாடு மேய்க்கிறேன்னு சொல்லி இருங்க மாட்டுக்காரனையும் வரட்டி விட்டுவிட்டு இவங்க கொண்டு போய் எல்லா பாலையும் கறந்து மண்ணு ஊற்றிட்டு இருக்கிறான் என்னன்னு கேளு, இல்லைன்னா அவனை நாங்கள் அடிச்சு போ நெய்யை புடைச்சு விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் பையன் என்ன பண்ணாலும் என்ன பண்ணான்னு பார்ப்போம் முன்னாடி செய்கிறானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு, குறாமரம். அந்த குறாமரத்தின் அடியில் மேலே போய் ஏறிட்டு நின்னார், உட்காந்துருந்தார். இது நடந்தது காலம்பராவனை. அவர் ஆத்தி மரத்தின் அடியில் அது நடக்குது. சிவன் கோயில் கட்டி சிவபெருமானை குடித்து வச்சு அந்த மாடு பாலை கறக்குது, அது அபிஷேகம் நடந்து அதெல்லாம் பூஜை நடக்கிறது. அப்பொழுது அவர் மேலேருந்து விரும்பி இறங்கி வந்தார். அவங்க சொன்னதெல்லாம் உண்மை, இந்த பையன் பாலை வீணாக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வந்தார். வந்த உடனே அவன்கிட்ட சொன்னார், அவனை பார்த்து பையனை மகனை பார்த்துக்க சொன்னார், என்ன அந்த மாதிரி அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கடா, என்னடா அப்படி வீணாக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. அவனும் திரும்பி பார்க்குறமே இல்லை, சிவ பூஜையில் அவன் கடுமையாக ஈடுபட்டுட்டான். இப்படியே ஆழ்ந்து ஈடுபட்ட உடனே அடிக்க ஆரம்பித்தார். அதையும் பொருட்படுத்தலை, இவ்வளவு அடிக்கிறோம் இவ்வளவு திட்டுறோம் ஒன்றும் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு வேற மாதிரி கோவம் வந்து அந்த சிவன் கோயிலையும் சிவனையும் காலாலே உதைக்க ஆரம்பித்தார். உடனே கோவம் வந்துருச்சு. உடனே மாடு மேய்க்கிற குச்சி எடுத்து தந்தையினுடைய காலில் வீசினார். அந்த குச்சியே மழுவாக மாறி அவருடைய காலை வெட்டி விட்டது. மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகிறார், தீதில்லை மாணி சிவகர்மம் சிதைத்தானே தாதியும் வேதியன் தாதையனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் ஈசன் திருவருளால் பாதகமே சோறு பச்சினவா தோணோக்கும். ஆகவே அவன் செய்த பாதகம், இறைவனை நினைத்து கொண்டு செய்த பாதகம் என்னாச்சு, சிவபுண்ணியம் ஆயிட்டு. பாதகமே சோறு, சிவபுண்ணியம் கூட கிடையாது, அது சோறுனா முக்தி. அப்ப சிவமாம் தன்மையை எழுத வைத்து விட்டது. அப்ப சிவனை நினைந்து செய்ய தவறான காரியம் கூட அவர்களுக்கு அந்த மாதிரி காரியம் வராது. அவரு குச்சியை தான் எடுத்து அடிச்சாரு, ஆனா அந்த குச்சி என்ன மாறிச்சு, மழுவா தானாகவே மாறியது, அது சிவபெருமானுடைய சங்கற்பத்தின் காரணமாக. ஆகவே யான் எனது என்னும் தெருக்கு கொண்டு செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் நமக்கு பாவ புண்ணியமாக நமக்கு வருகிறது. யான் எனது என்னும் தெருக்கு இல்லாமல் சிவநிதி செய்து கொண்டு செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் சிவச்செயலாகவே அமைந்து விடுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. ஆகவே இத சிவபெருமான் தான் நமக்கு இந்த வினைகளை ஊட்டுகிறான். முக்கியமான செய்தி, சிவபெருமான் தான் இந்த பேராமல் ஊட்டும் பிரான், அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரான். வினை சடமாதலால் அந்த வினைகளின் பயனை பிழையாமல் நமக்கு ஊட்டுகிறவன், ஏறாமல் இறங்காமல் திரளாமல் நமக்கு ஊட்டுகின்றவன் சிவபெருமான் என்பதை நாம் உணர வேண்டும். இன்னொரு செய்தி அதில் சொல்லுகிறார், காந்த பசாசம் போல், பசாசம்னா இரும்பு, ஒருவன் அருகில் கொண்டு வந்த இரும்பை ஈர்த்து கொள்ளும் காந்தம் போல. நம்ம காந்தம் இங்கே இருக்குதுன்னா காந்தத்தின் அருகில் இரும்பை கொண்டு வந்து நம்ம வச்சாதான் அது இழுக்கும், தானா இழுக்காது. அதுபோல இறைவன் இந்த உயிருக்குரிய வினையை கொண்டு வந்து சேர்க்கிறான். அவ்வினையை நுகராறையில் அந்த வினையின் பயன்களை எடுத்து இறைவன் ஊட்டும் பொழுது அதை எடுத்து நாம் உயிர்களானது நுகர்கிறது. அவ்வாறு இறைவனால் தான் வினை பயன்கள் நுகரப்படுகின்றன. அப்படி இறைவன் அந்த வினையை அவனுக்கு சேர்த்து நுகர வைக்காவிட்டால் அங்கு ஆறாம் அறிந்து அணைப்பர். இதை தவிர இறைவனை தவிர வேறு யார் இந்த உயிருக்குரிய வினை எது என்று தெரிந்து அவர்கள் அந்த வினையை சேர்க்க முடியும், சேர்த்து அந்த உயிர்களுக்கு ஞானத்தை வழங்க முடியும். உயிர்களெல்லாம் பாசத்துக்கு உட்பட்டு அறிவும் செயலும் இழந்து நிற்கின்ற அந்த பெத்த நிலை, இப்ப நம்ம சகல நிலை இருக்கும் இந்த நிலையில், அவ்வினை பயன்களையும் அவற்றிற்குரிய உயிர்களையும் அறிந்து வேறுதான் கூட்டுவிப்பார்கள். வினையும் அந்த உயிரையும் யாரால கூட்டிவிக்க முடியும்? ஒருவரும் இல்லை, ஒருவராலும் அது முடியாது என்று இந்த பாடல சொல்லுகின்றார். அவ்வினையை செய்வதெனில் அவ்வினைஞர்தாம் சென்று அங்கு அவ்வினையை காந்த பசாசம் போல் அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரானின் நுகராறில் ஆறாம் அறிந்து அணைப்பார் அங்கு.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம், 47வது பாடல் முதல் 53வது பாடல் வரை. தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: வான்வழி ஆதி பூதம் தருவது தன்னின் மேக சலன சத்தங்களோடும் உருவமின் உருமேறெல்லாம் உதித்துடும் உணர்ந்து உள்ளே. இப்படி அருவமாயிருக்கிற ஆகாயத்தில் இருத்தனையும் தோன்றுது அல்லவா, அது போல அருவமாயிருக்கிற மாயிலிருந்து உலகம் தோன்று, அருவமாயிருக்கிற மாயிலிருந்து உலகம் தோன்று. அவங்க வந்து அதான் அந்த அந்த அவங்க கொள்கை என்னென்ன, அது அறிவுக்கு சப்பத்தம் இல்லாத பொருத்தம் இல்லாத கொள்கை. அது எப்படி என்றால், அவங்க வந்து பிரமத்திலிருந்து உலகம் தோன்றுதுன்னு சொல்லுவார்கள். அவங்க பிரமத்திலிருந்து உலகம், நம்ம சைவ சித்தாந்தம் மாயையிலிருந்து உலகம் தோன்றுகிறது. மாயையை காரியப்படுத்தி, சிவபெருமான் காரியப்படுத்தி மாயிலிருந்து உலகத்தை உண்டு பண்ணுகிறான் என்பது சைவ சித்தாந்தம். அவங்க மாயையை பற்றி பேச்சே இல்லை, பிரமத்திலிருந்து இத்தனை உண்டாகிறது என்பது அவருடைய சித்தாந்தம். பிரமத்திலிருந்து இத்தனை உண்டாகிறது என்பது அவருடைய சித்தாந்தம். அதுக்கு நம்ம ஆசிரியர் நல்ல மறுப்பு சொல்கிறாங்க. பிரமத்திலிருந்து இந்த சடப்பொருள் ஒன்றாது, பிரமம் சித்துப்பொருள், சித்துப்பொருள்லேருந்து சடந்து ஒன்றாது, சித்துப்பொருள்லேருந்து சடந்து ஒன்றாது, சடத்திலிருந்து சித்து வராது. சடத்திலிருந்து இப்போ உயிருள்ள பொருள் வருமா, அதிலிருந்து உயிருள்ள ஒருவர் வராது இல்லவா. உயிர் இருக்க சீவன்லேருந்து சடப்பொருளை ஒருத்தர் குழந்தைய பார்க்குறான்னா என்னமா பார்க்குறா, உயிர் தான் உயிரை பெறுகிறதே தவிர சடப்பொருளை பெறமாட்டார்கள். அதே மாதிரி சடப்பொருளிருந்து உயிர் வராது. சாதாரணமாக தெரிகிற ஒரு இதுதான், சாதாரணமாக தெரியறது. சடப்பொருள்லேருந்து இப்போ கல்லிலிருந்து ஒரு உயிர் வருமா, வராது அல்லவா. இது அவங்க சித்தாந்தான் பெருசாக சொல்கிறாங்க. பாவம் நமக்கு பார்த்தா பாவமாக இருக்குது. பாவம் இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு கருத்தை கூட இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு காலத்தை போக்கி அதுக்கு ஏராளமான கூட்டமும் இருக்குது, அதிசயமாக இருக்குது. தெரியாது நமக்கு. விகாரம் இல்லாத மாயிலிருந்து விகாரமாகிய பிரபஞ்சம் தோன்றாது எனவோ ஆட்சேபிப்பர் அவர். அருவமும் அதிகாரியுமாகிய ஆகாயத்திலிருந்து உருவமும் விகாரியுமாகிய வாயு முதலிய பூதங்களும் முயல்களும் முயலில் பல விகாரங்களும் பல ஓசைகளும் பெறவும் தோன்று என்பாராகலால் இவ்வாறு கூறுதல் அவர் மதத்துக்கே விரோதமாகி முடியும். அவர் மதத்துக்கே அது விரோதமாகி முடியும். முதல்வன் சித்தூர் மண்ணின் வந்து மறுவிடும் முறைமையா, அது பற்றிய தொடர்பும் முறைமை. மண்ணினீர் கடாதி எல்லாம் வருவது புலால நாளே, மண்ணினீர் கடாதி எல்லாம் மண்ணிலிருந்து கடம் என்கின்ற பானை இருக்கே, அந்த பானையிலிருந்து பல வகையான பொருள்களை மண்ணிலிருந்து செய்கிறான். நன் எண்ணிய உருவம் எல்லாம் ஏற்றுமணி இருந்தான் குயவன் தான் என்னப்படி பல வகையான உருவங்களை கொடுத்து பொருள்களை உண்டு உண்டு போல மண்ணிலே உண்டு உண்ணுவது போல சிவபெருமான ஆகிய குயவன் மாயையிலிருந்து மாயை என்கின்ற மண்ணிலிருந்து பல வகையான பொருளை உண்டு கொண்டுகிறார். மாயில் இருந்த மண் மாயை என்கின்ற மண்ணிலிருந்து பல வகையான பொருளை உண்டு கொண்டுகிறான். கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதனிற்காண்பன், அவன் நினைக்கின்ற காரியங்களை எல்லாம் காரணம் அதனிற்காண்பன். காரணம் என்று சொன்னால் துணைக்காரணமாகிய சிவசக்தி, துணைக்காரணமாகிய சிவசக்தி. குயவனுக்கு துணைக்காரணம் எது என்றால் சக்கரம். குயவனுக்கு துணைக்காரணம் தண்டு சக்கரம்னு சொல்லுது. இந்த தட்டு பலகை வச்சுருவோம் பற்றி பார்த்தீங்களா, தட்டு பலகை ஒரு சக்கரம், அதில் மண்ணை வச்சு பண்ணி பானையை உருப்படி உருப்பிடுறாருப்பா. அதனாலே அந்த குயவன் ஆகிய சிவபெருமான், சிவபெருமான் எல்லா சாதியுமா இருப்பார். சிவபெருமானுக்கு ஒரு சாதி கிடையாது, சிவபெருமானுக்கு ஒரு சாதி கிடையாது, புரியுதா? சாதி இல்லாதவன் வந்தேன், அப்புறம் எல்லா சாதியுமா இருக்கிறவனும் வந்தேன். எத்தனை இடங்களில் வேதியை நான் வந்தாங்கிறேன், புலையை நான் வந்தாங்கிறேன், வேடை நான் வந்தாங்கிறேன், புரியுது இல்லையா? எல்லா சாதி. சுந்தரம் சுவாமி பேரூருக்கு போனாரா, பேரூருக்கு போன போது சுவாமி கோயில் இல்லையா, திருநந்தி அவர்கிட்ட சொல்லியிருந்தாரா, சுந்தர வருவேன் சொல்லாது, வந்தானா பணம் கேட்பான். அவருக்கே அவர் பணம் கேட்குறாள் பார்த்தா பயமாக இருக்கு, பணம் கேட்குறாள் பார்த்தா பணக்காரனுக்கு பயமாக இருக்கு. அதே மாதிரி சிவபெருமானும் பயந்துக்கிட்டு சுந்தர வந்தால் சொல்லாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரி பச்சைப்பள்ளி, அவள் பச்சைப்பள்ளின்னு பச்சைப்பள்ளி அவளை கூட்டிக்கிட்டு வயலுக்கு போட்டார். அங்கே போய் அவளை உழுதுக்கிட்டு அந்த பயிர் நட்டுக்கிட்டு அந்த மாதிரி விளைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம். திருவந்தியவர்கிட்ட சொல்லிட்டு போனாராம், வந்தானா சொல்லாதுன்னு. அவர் சுந்தரர் போனார் சாமியை காணா, இங்கே சாமியை திருநந்தேவர்கிட்ட கேட்டாரா. திருநந்தேவருக்கும் சுந்தரருக்கும் சுண்டம், திருநந்தேவர் நமக்கு சுண்டம் இல்லை, திருநந்தேவர் நம்ம இனம் இல்லைப்பா, கிடையாது திருநந்தேவர் நம்ம இனம் இல்லைப்பா. அதனால நம்ம சுந்தரர் நம்ம சொந்தக்காரராச்சும் அவருக்கு சொல்லாமல் எப்படி இருக்கிறது, சரி சிவபெருமான் சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாரு எப்படி சொல்றது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணாரான் தெரியுமா திருநந்தேவர், அப்படி தலையை சொல்லப்படாது வாயிருந்து தானே சொல்லப்படாதுன்னு சொன்னார், தலையை கூட ஆட்டப்படாதுன்னா சொன்னார் அப்படின்னு இப்படி சாடை காட்டினாராம். அவர் கட்டுக்கிட்டார், நேரம் வயக்காட்டுக்கு போயிட்டார்ப்பா. அது சுந்தரம் நட்டது போதும் என்ன மேடை எறிவானார், நட்டது போதும் அப்புறம் கண்டு விட்டான்னு சொல்லி அப்புறம் வந்து அந்த நந்தி தேவரை மண்வெட்டியில் வச்சுக்கிட்டாராம். இப்படி நீ சொல்லலாம் இல்லாச்சியில் புனை கதைகள் பின்னாலே சுவையான கதைகள் புனை கதைகள் இருக்கலாம் இருக்கலாம். இப்படி ஆகையினாலே வந்து எல்லாச்சாதியுமாக இருக்கிற அப்போது பள்ளம், அப்போது அவர் பள்ளம், அதனால் இப்படி எல்லாச்சாதியுமாகவும் இருக்கிறான், சாதியை கடந்தவனாகவும் இருக்கிறான். அதனாலே குயவன் என்று இந்த இடங்களில் சொல்லுகிறார். கொலாலன் என்றால் குயவன், கொலாலன் என்று சொன்னால் குயவன். கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதில் காண்பன், அவர் கண்ணு என்று சொன்னால் கண்ணு என்று சொன்னால் நினைக்கின்றது, கண்ணீர் பணிமின் கடின் கடிந்துன்னு வருதல்லவா, கண்ணு என்றால் நினைத்தல், அது மூணு சொல்லியிருந்தான், கண்ணு என்றால் நினைத்தல். அதனால் அவன் கருதிய காரியங்களை எல்லாம் என்ன பண்ணுவான், காரணம் அதில் காண்பான். காரணம் என்கின்ற துணைக்காரணமாயிருக்கிற சிவசக்தியின் மூலமாக எல்லா காரியங்களையும் செய்வான், சிவசக்தியின் மூலமாக எல்லா காரியங்களையும் செய்வான். சிவசக்தி வந்து பணங்கிக்கிட்டான்னு வச்சுக்க, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. யார் சிவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அது இப்போ திரு கழிட்டுப்பிடியாரில் நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார் போல், நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார் போல், எது செய்யுது இப்போ நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார், நாயகனும் நங்கையினால் செய்து அடிக்கும் நாடனைத்து, ஒரே வாக்கியந்தேன், நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார் போல், நாடு அனைத்து உலகமெல்லாம் நங்கையினால் அகிலாண்டேஸ்வரியை கொண்டு செம்பு சிறு வேலை புரியுதா. அப்புறம் இன்னொரு பாட்டு, ஆகமங்கள் எங்கே அரிசமயந்தான் எங்கே, போகங்கள் எங்கே புணர்ப்பெங்கே, பாகத்து அருள் வடிவும் தானுமாய ஆண்டிலேனே அந்த பெருவடிவை யார் அறிவார் பேசு என்பது கழிக்கக்கூடிய சக்தியோடு கூடவில்லையானால், சக்தி கூட இல்லையானால் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்கும். ஒன்றும் நடக்காது. இப்போ நமக்கு சக்தி இல்லைன்னு வச்சுக்க என்ன பண்ணுவ? சுருக்கமாக வச்சுக்கோப்ப, நம்மகிட்ட சக்தி இல்லைன்னு வச்சுக்க. சக்தி உள்ளவன் தான். அதில் என்ன காரணம்னா, இவனுடைய சக்தி பிரியாதது குறையாது. அங்கே வந்துருங்கோ. இப்போ நமக்கு சக்தி இருக்கும், இல்லாமையும் போகும். ஆன்மாக்களுக்கு சக்தி இருக்கும், இல்லாமையும் போகும். அது அளவுபட்ட சக்தியாக இருக்குமே தவிர அளவில்லாததாக இருக்கும். அதில் புரியுதா? அந்த சக்தி, அவனுடைய சக்தி அளவுபடாதது, பிரியாதது, குறையாது. அதனால் அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? சத்தன் என்று பெயர். கேள்விப்பட்டீங்களா? சிவபெருமானுக்கு சத்தன், சக்தியை உடையவன், சத்தன் என்று பெயர். உண்ணாமலை உமையாளோடு உடராகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான். பெண் அந்த பாட்டை பார்த்தீங்களா? உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான். பெண்ணாகிய பெருமான் என்றால் சக்தி ஒடியமாக இருந்து உலகத்தை தோற்றுவிக்கிறான். சக்தியே அவன், அவனே சக்தி. அப்படி ஐயோ, இதான் நமக்கும் அவனுக்கும் பார்த்தா வித்தியாசம். அளவே இல்லை, அளவே இல்லை. அவனுடைய சக்தி ஏதா பிரியாத சக்தி. பாகம் பிரியாள், பாகம் பிரியாள். சண்டை போட்டால் கூட போகமாட்டான், சண்டை போட்டால் கூட போகமாட்டான். நீ போடி அங்கே போய் மலையரசனுக்கு மகளாக பிறடி ஒத்துக்குவா. அப்புறம் அங்கே போய் உடனே தவம் பண்ண ஆரம்பிச்சிருவா கல்யாணம் பண்ணுறதுக்கு. இப்படியாக அந்த சக்தியானது பிரிவில்லாததாக இருப்பது. சிவசக்தி பிரிவில்லாததாக இருப்பது. அதனாலே அவனுக்கு எந்த காலத்திலையும் எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. யாரும் துணை இல்லாமல், யாரும் வேறு துணை இல்லாமல், சக்தி என்பது அவனுடையது தான். சக்தி என்பது அவனுடைய. இப்போ எனக்கு சக்தியே இல்லைன்னு சொல்கிறோம்ல, எனக்கு சக்தி இல்லைங்கிறமில்ல, எனக்கு சக்தி இல்லை, என்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு என்றெல்லாம் சொல்லுகிறோமல்லவா. என் சக்திக்கு தகுந்தவாறு தாரே, என் சக்திக்கு, என் சக்திக்கு, அப்படி தானே சொல்கிறோம். சக்தியும் நாமும் வேற இல்லை, ஆனால் நம்முடைய சக்தி குறைவாக இருக்கும், இல்லாமலும். எழுந்திருக்க சக்தி இல்லைப்பா, வெவ்வேறு உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாமல் கிடக்குறாங்க. இப்போது கீழே உட்காந்துட்டு எந்திரிக்க சக்தி இல்லைப்பா, 40 வயசு இல்லையா. அதனாலே ஆன்மாக்குடைய சக்தி வேறு, சிவசக்தி வேறு. சிவசக்தியினுடைய ஆற்றல் அளவுபடாது. அதனாலே கண் காரியங்கள் எல்லாம் காரணம் அதனை காண்பான். காரணம் துணை காரணம் ஆகிய சிவசக்தி பண்ணுவது எங்கே நின்று என்று பகரக்கு நீ. அதனாலே இப்படி பண்ணுகிறான் என்று சொல்லுகிறியே அவன் எங்க

உலகம் போல தெரிப்பறிவு, உலகம் போல அவனுடைய தன்மையை சொல்ல முடியாது. உலகம் போல அவனுடைய தன்மையை சொல்ல முடியாது. உலக பொருள் இங்கு இருக்கும் அல்லது அங்கு இருக்கும். உலக பொருள் எப்படி இருக்கும்? இங்கு இருக்கும் அல்லது அங்கு இருக்கும் அல்லது இன்னொரு இடத்துல இருக்கும். உலக பொருள் அவன் எங்கும் இருப்பான், அங்குங்க நாளபடி எங்கும் பிரகாசம். அதனாலே அவன் எங்க இருந்து பண்றான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுதான் சீலமோ அவனுடைய தன்மை. சீலம்னா அவனுடைய தன்மை. இன்னதன்மையின் எந்ததி உன்னாயம்மானே என்று வருதல்லவா சுந்தர தேவான். சீலமோ உலகம் போல தெரிப்பறிது, உலகத்து பொருளை போல அவனை சொல்ல முடியாது. உலகத்து பொருளை போல சொல்ல முடியாது. தண்டபாணி எங்க இருக்காரு? திருவாரங்காவில் இருக்காரு. ஓ சரி சரி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்க இருப்பாரு? ஸ்ரீரங்கத்தில். இப்படி வந்து சிவனை சொல்ல முடியாது. சிவனை சிவனை சொல்ல முடியாது. எங்க இருப்பாய், எப்படி இருப்பாய், அது அந்த அதை அறிக்கிற அறிவு ஆன்மாவுக்கு கிடையாது. அறிய முடியாது. அறிய முடியாததுக்கு பதில் சொல்ல முடியுமோ? முடியாது. இருந்தாலும் ஒருவாறு சொல்றேன்னு சொல்றாரு. அறிய முடியாததே அறிவிக்கிறேன்னு சொன்னா தப்பா போயிடும். தெரிய தெரியாதத எனக்கு தெரியாது தெரியும்னு சொன்னேன்னு வச்சுக்க, தப்பா போயிடும். தப்பா போயிடும். இப்ப வெகு கூட்டமெல்லாம் எப்படி தெரியுமா? அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாதா? அது தெரியாத தெரிஞ்சது மாதிரி பேசுவான். அது கேட்கற கூட்டத்துக்கு ஒன்றும் தெரியாது. அது ஆமா போ. இது மாதிரி கூட்டம் நிறையாது. இவனுக்கு தெரியாது, அந்த சமாசாரமே தெரியாது. அதுக்கு அவன் விட சொல்றேன், அதுக்கு வரம் சொல்றேன், அடுத்தன் சொல்றேன்னு சொல்லுவாப்பா. கேட்கற கூட்டத்துக்கு அதுதான் உண்மை, அது நெசம், அது பொய்னு தெரியாது. கேட்டுட்டு உட்காந்து அது போல தெரியாத பொண்ணுக்கு சொல்லக்கூடாது. இவ்வளவு தெரியாதது எவ்வளவு இருக்குது? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. குற்ற கலை மடந்தை ஓதுகின்றாள். பாட்டு பாத்தீங்களா? யாரு பாட்டு? அவை பாட்டு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. உற்ற கலை மடந்தை ஓதுகின்றார் சரஸ்வதி. இன்னும் படிக்கிறான். எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி, சரஸ்வதி இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காளாம்ப்பா அப்படிம்பாரு. சரஸ்வதி சரஸ்வதி தானே கல்வி அதிகாரின்னு சொல்றோம். இல்ல, அவர் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காள். கைலாண்டேஸ்வரி காலேஜில் இன்னும் படிச்சுக்கிட்டு. அந்த ஜோடிதான் படிக்காதது, ரெண்டுமே படிக்காதது. அந்த சம்புகசுர கைலாண்டேஸ்வரர்களே ரெண்டு பேரும் படிக்கவே இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? ஓதாதே வேதம் வளர்ந்தாய் எல்லாத்துக்கும் குரு. படிக்காம இருந்துட்டு எல்லாத்துக்கும் குரு. பெரிய கெட்டிக்காரத்தனப்பா. சீலம் சீலமோ உலகம் போல, சீலமோ உலகம் போல. அருமையான வாக்கியம். இந்த சித்தாந்த வாக்கியங்களை இங்கே இந்த நூல்களில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறாரு. அது ஒரு பெரிய பெருங்கருணை. பருவந்தி சிவாச்சந்திர சுவாமி பெருங்கருணை. உங்களுக்கு அவங்க அருமை எல்லாம் தெரிஞ்சு அவங்க அதிகமாக இல்லை. இப்போ வந்துருக்கிற சைவர்களுக்கு இவங்களை பற்றியெல்லாம் தெரியாது. சந்தானாச்சாரியர்களை பற்றியெல்லாம் தெரியாது. இங்க செய்திருக்கிற இந்த நூல் அருமை, சித்தாந்த அருமை, சைவ சித்தாந்த அருமை எல்லாம் தெரியாது. திருத்துறையூர், திருத்துறை போயிருக்கீங்கள? இங்கே போனவங்க குறைச்சமா குறைச்சலாக தான் இருக்கு. சாமி சிட்ட குருநாதர், சுவாமி சிட்ட குருநாதர் அங்கே திருவண்ணநல்லூரில் பாட அருள் பெற்றாரா? திருத்துறையூரில் போய் தவறிய கொடுன்னு கேட்டு வாங்கி பெற்றார் சுந்தரம். சிட்டா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, சிட்டா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. இங்கே திருத்துறையூர் அங்கேதான் அருணதி சிவாச்சன் சுவாமி கோயில் இருக்கு. நாங்கள் போயிருந்த போது கோயிலை திறக்க முடியல, கோயிலை திறக்க முடியல. எல்லாம் பூச்சி, எல்லாம் நிறைய பூச்சி, கோயிலை திறக்க முடியல அப்படி இருந்துச்சு. ஆகையினாலே இப்படி சீலமோ உலகம் போல தெரிப்பறிது, அதனால் நிற்கும் கோலமும் அறிவார் இல்லை. அதனால் அவனுடைய வடிவமோ, அவனுடைய தன்மையோ, அவனுடைய சிறப்புகளையோ அறிவார் இல்லை, கோலமும் அறிவார் இல்லை. இல்லை ஆயினும் கூறக்கள் இருந்தாலும் உனக்கு ஒரு வாரி சொல்றேன். பாவன் நீ கேட்கிற ஒரு உனக்கு ஒரு வகையில் உனக்கு விவரம் சொல்றேன் அப்படிங்கிறார். ஆயினும் கூறக்கள் நீ ஞானம் ஏழினையும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணும் காலமே போல கொன்னி நிலசெயல் கடவுட்கண்ணி. ஞானம் ஆகி உலகம் ஏழையும் தந்து நிறுத்தி நாசம் பண்ணும் காலம். காலம் எப்படிப்பட்டது என்றால் செல்காலம், நிகழ்காலம், எதிர்காலம். காலம் முக்காலம், செல்காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஒரு காலத்தில் உண்டாச்சு, ஒரு காலம் இருந்தது, ஒரு காலம் இல்லாமல் போயிருக்கு. சொல்றமில்ல, ஒரு காலத்தில் உண்டாச்சு, ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுப்பா?

0: ஒரு காலம் குறிப்பிட்ட காலம் அல்ல இருந்தது, ஒரு காலம் அது தொலைந்து போய்விட்டது என்று காலத்தின் மேலே வச்சு சொல்றோம். காலத்தின் மேலே வச்சு அந்த செயலை சொல்லுகிறோம். ஒரு காலம் உலகம் உண்டாகுகிறது, ஒரு காலம் நிற்கிறது, ஒரு காலம் அழிகிறது அழிகிறது. ஆனா காலத்தை தெரிய முடியுமோ? காலத்தை உருவமாக காண முடியுமோ? காண முடியாது. காலம் எங்கே இருந்ததெல்லாம் செய்யு சொல்ல முடியுமா? காலம் என்று சொல்லுவோமே தவிர அந்த காலத்துக்கு உருவமோ அந்த காலம் இன்னிடத்திலிருந்து அது செய்துன்னு சொல்ல முடியாது. இப்ப கோடை காலம், கோடை காலம் புல் பூண்டெல்லாம் காய்ந்து போகிறது, கார்காலத்தில் உண்டாகிறது, கார்காலத்திலே உண்டாகிறது, கார்காலத்திலே உண்டாகிறது, கோடை காலத்திலே தொலைந்து போய்விடுகிறது. ஆயினும் காலம் என்று சொன்னாலும் காலத்துக்கு உருவத்தை காண முடியுமோ? காலம் எந்த இடத்திலிருந்து செய்யுதுன்னு சொல்ல முடியுமோ? அது போல நீ எடுத்துக்கொள் கடவுள் செய்கிறார். சீலமோ உலகம் போல தெரிப்பறிவு அதனால் இருக்கும் கோலமும் அறிவாரில்லை ஆயினும் கூறக்கு ஞால மேடி நையன் தந்து நிறுத்திப்பின் நாசம் பண்ணும் காலமே போல கொண்ணி நிலசெயல் கடவுட்கண்ணே. கற்றநூர் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும், கற்றநூர் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும். ஏல இப்ப கற்ற கல்வி இருக்கே, கல்வியில என்ன வரும்? பாட்டில் என்ன வரும்? சொல்லும் பொருளும் இருக்கும், சொல்லும் பொருள். அதைத்தான் சொற்றுணையினார். சொல்லும் பொருளைத்தான் சொற்றுணை வேதி என்ன சொற்றுணை சொல்லும் பொருளுமாயிருக்கின்ற வேதியம் சொற்றுணை வேதியம் சொற்றுணைன்னு சொல்றாரு. சொல்லு சொல்லுக்கு துணையா இருப்பது எது? பொருள். சொல்லும் பொருளுமாயிருக்கிற சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் அபிராம இருந்தது. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின்புது மலர்த்தாள் அல்லும் பகலும் பொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநறியும் சிவலோகமும் சித்திக்கும். அபிராம இந்த பாட்டு நல்லா இருக்கு. அது சைவத்தில் அபிராம இந்தாதி எடுத்துக்கிறது இல்லை, சைவத்தில் அபிராம இந்தாதியே எடுத்துக்கிறது இல்லை. ஆனாலும் கூட அதை புரியுன்னு விளக்கிற பாட்டு இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அபிராம இந்தாதி அபிராம இந்தாதி ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்களுக்கு தெரியுமா அபிராம இந்தாதியே? தெரியாதா? ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லு சுவை ரொம்ப நல்லா இருக்கு. சூரிய சந்திரன் அமாவாசையில் சந்திரனை காட்டுவதற்காக பாடுறாரு. உதிக்கின்ற செங்கதி முதல்ல சொல்லு, உதிக்கின்ற செங்கதி உச்சி தலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் மலர்க்கவலை துதிக்கின்ற மென்கொடி மின்கொடி குங்கும தோயம் என்று விதிக்கின்ற மேனி அபிராமி என்று பல பாடல் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா விழிக்கே அருண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு வழி கிடக்க பழிக்கே சுழந்துவம் பாவங்களே செய்யும் பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டினீ பத்தரோடு இணங்குக அல்லாதாருடன். அதெல்லாம் நிறைய இருக்கு. சரி ஆகட்டும். ஆகையினாலே சொல்லும் பொருள், சொல்லும் பொருளும் எங்கே இருக்கிறது? கற்றவனுடைய கருத்திலே அடங்கி இருக்கிறது. சொல்லும் பொருளும் கற்றவனுடைய கருத்திலே அடங்கி இருக்கிறது. கற்றன் ஒரு பொருளும் சொல்லும் கருத்தில் அடங்கி தோன்றும் பற்றியும் சாக்கிராதி உயிரினி பிறந்தொடுக்கம். சொல்லும் பொருளும் கருத்தில் அடங்கி தோன்றும் சாக்கராதி முதலிய அவத்தைகள் இருக்கிறது. சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாது என்ற அவத்தைகள் இருக்கிறதே அத்தனையும் உயிரிலே தோன்றி உயிரிலே ஒடுங்குகிறது. சாக்கரம் விழிப்பு தூங்குறது எல்லாம் எங்க இருக்குது? எல்லாம் உயிரில் தோன்றி உயிரில் ஒடுங்க தோன்றுது. இப்ப சாக்கரமா இருக்கிறோம், இப்ப சாக்கரத்தில் இருக்கிறோம். சாக்கரம்னா தெரியுத விழிப்பு இல்லை. சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியா இருக்கணும். நீ இந்த சில பேர் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து இடி இடிச்சா கூட எந்திரிக்க மாட்டேன். இடி இடிச்சதுன்னு வச்சுக்க பக்கத்துலேயே வந்து அப்போ கூட குரட்டை விடுவேன். துரியாததுக்கு கூட்டாப்பா சாமானியமர் புரியுதா? அதனாலே இப்படி வந்து இத்தனை அவத்தைகள் எங்கே உண்டாகிறது? உயிரிலே உண்டாகிறது, உயிரிலே ஒடுங்குகிறது. சொல்லும் பொருள் எங்கே உண்டாகிறது? இருக ஒடுங்குகிறது. கற்றவன் கருத்திலே ஒடுங்குகிறது. ஒடுங்குகிறது உற்றதும் போல எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க எல்லா உலகமும் அவனுடைய சிற்றத்தை பிரேரிக்கின்ற செலுத்துகின்ற மாயாசக்தியிலே பரிக்கிரக சக்தியா இருக்கிற மாயாசக்தியிலே உண்டாவதும் அதிலே ஒடுங்கும் சொல்றாரு. அல்ல அவனுடைய சிற்சக்தி செலுத்துகிறாய் இருக்கிற பரிக்கிரக சக்தியாகிய மாய சிவருமானுடைய சக்தி தான் மாயையும். அந்த மாயாசக்தி அவன் எப்படி வச்சிருக்கானா, தான் நேரா இது பண்ணாம இவன் சக்தியின் மூலம் இந்த சக்தி மூலமா அந்த சக்தி அந்த சக்தி மூலமா அந்த சக்தி நல்ல விளங்குத. அதனாலே இப்படி அந்த மாயாசக்தி என்கிற பறிக்கிறக சக்தின்னா வேண்டும் போது வேண்டிய அளவுக்கு அதை பயன்படுத்துறது அப்படி அப்படிப்பட்ட அந்த சக்தியை அந்த சக்தியில எல்லா உலகமும் உதித்து உடுங்க. இவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? பற்றொடு பற்றதின்றி நின்றனும் பரணும் என்று. இவன் எப்படி இருக்கான் தெரியுமா? அந்த உலக பொருள்கள் எப்படி இருக்கிறான்? பற்றுடையவனாக இருக்கிறான், பற்று இல்லாமலாக இருக்கிறான். பற்றுடையவனாக இருக்கிறான்,
1: பற்று இல்லாதவனாக இருக்கிறான்.
0: மீனாட்சி கல்யாணத்தை பண்ணாரா மதுரையில? மீனாட்சி கல்யாணம் பண்ணாரா? மீனாட்சியை கல்யாணம் பண்ணி கையை பிடிச்சாரு. கல்யாணம் பண்ண அப்புறம் கையை பிடிச்சிட்டானா அவனு? அப்போ விடுவாளா? சரி, கையை பிடிச்சாரா? அங்கே சொல்கிறாரு பரஞ்சோதி முனிவர், இந்த கையை பிடிச்சவன், மீனாட்சி கையை பிடிச்சவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யாருக்கு பற்று இல்லையோ அவனுக்கு முத்தியை கொடுக்குறவன். என்ன நீ, இவன் மாத்திரம் கையை பிடிச்சிக்கலாமா? மற்ற பேரெல்லாம் கையை பிடிக்காம பற்று விட்டாத்தே முத்தியை கொடுப்பானோ? இந்த அணியாக இருக்குங்க, இல்லை புரியுதாப்பா? சுற்று நான் மறைகளார்ப்ப தூரியன் சங்கம் மேங்க, நான்கு வேதங்களும் முழங்க, தூரிய முதலான வாத்தியங்கள் சுற்று நான் மறைகளார்ப்ப தூரியன் சங்கம் மேங்க, கற்ற நான் முகத்தோன் வேள்வி சடங்கு நூல் கரைந்த வாற்றார் முற்ற மங்களனான் சாத்தி, முற்ற மங்களனான் சாத்தி, முழுதுலகு ஈன்றால் செங்கை பற்றினன் பற்றிலார்க்கே வீடருள் பறவையூர். பாட்டை பார்த்தீங்கள? அது எப்படி உலகம் முழுவதையும் பத்தவளை கை பிடிச்சானோ? கண்ணி பொண்ண தானே கல்யாணம் பண்ணணும், கட்டி கொடுக்காதல கல்யாணம், இத்தனை உலகங்களையும் பத்தவளை கல்யாணம் பண்ணணும், என்னதுக்கு அப்படி பண்ணுறது? ஆனால் அந்த அளவுக்கு அந்த சுவையும் கருத்துக்களும். சுற்று நான் மறைகளார்ப்ப தூரியம் சங்கம் மேங்க, கற்ற நான் முகத்தூன் வேள்வி சடங்கு நூல் வேதத்தில் சொல்லப்பட்டபடி கரைந்தவாற்ற முற்ற மங்களனான் சாத்தி, முழுது உலகு இன்றாள் செங்கை பற்றினன், உலகம் முழுவதையும் பற்றவளாகிய உமாதேவியினுடைய கரத்தை பற்றினான். பற்றின எப்படின்னா, பற்றிலார்க்கே வீடருள் வரவை. யார் உலகப்பற்ற விட்டானோ அவனுக்கு தான் வீட்டை கொடுப்பான்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு ஏனாதிநாத நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: எல்லாம் அல்ல இதனுடைய திருவுளை திறமேற்கொண்டு இப்பொழுது ஏனாதிநாதர் அவரை பற்றிய சிந்தனையை நாம் நினைக்கிறோம். ஏனாதிநாதர் என்று வருகின்ற பொழுது நம்முடைய திருத்தொண்ட தொகையை முதற்கு நாம் நினைக்க வேண்டும். புரியுங்களா? திருத்தொண்ட தொகை தான் இந்த நூலுக்கு தொகை நூலாக, முதல் நூலாக இருக்கின்றது. நம்பியாண்டார் நம்பிகள் செய்த அந்தாதி வகை நூலாக இருக்கின்றது. விரிநூலாக இந்த பெரிய புராணம் விளங்குகிறது. இப்படி தொகை வகை விரியாக இருக்கிற அமைப்புடைய அமைப்பு. இல்லை, ஏனாதிநாதரை பற்றி சொல்கின்ற பொழுது ஒருவித அடைமொழியோ அல்லது ஊர் பெயரோ இல்லாமல் அப்படியே தனித்த சொல்லுகிற அமைப்பும் இருக்கு. பல அடைமொழிகளோடு கூட்டி சொல்லுகிற அமைப்பும் இருக்குது. அப்படி சொல்வதனால, அடைமொழி கூட்டியதனால வந்து அவர்களுக்கு அதிக பெருமை கருதியோ, அடைமொழி ஏதும் இல்லாமல் இருப்பதனால சிறுமி கருதியோ சொல்லிடக்கூடாது அல்லவா? அது அவருடைய தெய்வ வாக்கு வந்தது, அப்படியே சொல்லிட்டார். அதுக்கு வந்து காரணமெல்லாம் ஆராயக்கூடாது. இதுக்கு ஏன் ஒரு வரி சொன்னார், அதுக்கு ஏன் ரெண்டு வரி சொன்னார்னு ஆய்வில்லை. அப்படி வருகின்ற பொழுது இப்ப இந்த சருக்கம் என்ன சருக்கம்? எலைமலிந்த சருக்கம். எலைமலிந்த சருக்கத்துல இரண்டாவது நாயன்மார் இவர். தொடக்கத்தில் முதல் நாயன்மார் நாம் சென்ற முறை பார்த்தோம். அதற்கு என்ன அடைமொழி கொடுத்தார் என்றால், நம்பியின் அடைமொழி கொடுத்தார். அவர் கையில என்ன வச்சிருப்பார்? வேல் வைத்திருப்பார்னு சொன்னார். அந்த வேல் எப்படி இருக்கும்? இலை போன்ற வடிவுடையதாக இருக்கும்னு சொன்னார். இலை வந்து தொடக்கத்தில் அப்படியே அகன்று நுனியில் அப்படியே சுருங்கி இருக்கும். அது போல வேலானது எப்படி இருக்கும்னு கேட்டா, தொடக்கத்தில் அப்படி வந்து அகன்று பிறகு நுனியில சுருங்கி போடும் வேல் அப்படி இருக்கும். இல்லீங்களா? இப்படி சொல்லி சிறப்பித்தார். இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்பது அருமையான வாழ்வு. சரி, ஆனால் அடுத்த பெரியவரை சொல்கின்ற பொழுது, இப்ப ரெண்டாவது இப்ப நம்முடைய இன்றைய தொடக்கத்துக்கு உரியவர் சொல்கின்ற பொழுது அப்படியே திருப்பெயரை மட்டும் சொன்னார். ஏனாதிநாதன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி கொடுத்தார். ஏனாதிநாதருடைய திருவடி அவருடைய அடியவர், அந்த அடியவருக்கும் அடியேன். ஆனா அங்க இளைவலிருந்து வேல் நம்பி எரிபத்தற்கடியன்னு சொன்னார். இங்க இவருடைய அடியவர்க்கடியவன் சொன்னார். திருவருள் தெய்வ வாக்கிய தவிர இதற்கெல்லாம் நேரடியாக அடியவன் என்று சொன்னது யார் யாருக்கு, அடியார்க்கடியன் என்று சொன்னது யாருக்கு என்றதெல்லாம் பார்த்து மனசுல வச்சுக்கலாம், பாராட்டலாம். ஆனா அது கருதி பெருமை சிறுமி சொல்லக்கூடாது. பெருமை சிறுமி சொல்லக்கூடாது. சொன்னா என்னுடைய அளவுல அவர்களுக்கும் திருத்தொண்ட புராணத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுங்க. ஏன் சேக்கலார் என்ன தொடங்குகிறார், அளவிலா அடியார் புகழ் கூறுகேன், அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன். இந்த பெருமக்கள் அத்துறை பேரும் அளவிலாத பெருமையுடையவன், அதுல கூட குறைவில்லை. அப்படிப்பட்டவற்றை நான் அறியன் சொல்லுகிறேன் சொல்லி தொடங்குகிறார். எனவே சேக்கலார் திருவுள்ளத்திற்கு புறம்பாக, சமய ஒழுங்கிற்கு புறம்பாக உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடாது. அதனால இங்க அடியார் ஏனாதிநாதன் தன் அடியார், அந்த அடியாருக்கு அடியன் என்று சொன்னார். அங்கே எரிபத்திற்கு அடியன் சொன்னார். ஆனா அங்கே அவருக்கு அறிமொழி எல்லாம் சொன்னார், இலைமலிந்த வேல் நம்பின்னு சொன்னார். இங்க அப்படி எல்லாம் சொன்னார், ஏனாதிநாதர் என்றே சொன்னார். அதனால அது தெய்வ திருவருள் வாக்கள் வருகின்ற அது செய்யுளாக இருக்கின்றது. தெய்வ திருவாக்க வருகின்ற பொழுது எது அமைப்பு வருகிறதோ அப்படியே சொல்லிட்டார், அவ்வளவுதான். ஆனால் சுந்தரமூர்த்தாமியுடைய திருவுள்ளத்திலோ, நம்பியாண்டார் நம்பிகள் திருவுள்ளத்திலோ, சேக்கிரார் திருவுள்ளத்திலோ உயர்வு தாழ்வின்றி அளவிலா அடியார் பெருமை கூறுகேன், அளவில் ஆசை துறப்ப அறிகுவேன் என்று தொடங்கிட்டு வந்திருக்கார். முதலி போதல் அல்லவா, அல்ல அளவிலா அடியவர்களே தவிர இதுல போய் நாம் கருதப்படும். ஆக அந்த வகையில ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் என்பது அருமையான பாட்டு. இந்த ஏனாதிநாதருடைய ஊர், இனி அவருடைய தொழில், அவரை பற்றிய வரலாறு எல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க போறோம். புண்டரிகம் பொன்வரை மேல் ஏற்றி புவி அளிக்கும் தந்தரள வெண்கவிகைத்தார் வளவர் சோனாட்டில். இது அருமையான, இப்பொழுது நாம் இருக்கிற இந்த நாடு என்ன, தொண்டை நாடு. ஆனால் நாம் இப்பொழுது சோழ நாட்டுக்கு செல்கிறோம். அந்த சோழ நாடுன்னு சொல்லுகின்ற பொழுது சோழர் பெருமக்கள் நினைவு காராமல் இருக்க முடியாது. ஏன்னா நல்ல அரசா இருந்ததுனாலும், நல்ல ஆன்மீகத்தோடு தழுவி இருந்ததுனாலும் இவர்கள் எல்லாம் பாராட்டினார்கள். ரெண்டு காரணம், ஒன்று நல்ல அரசாக இருந்தாலும் இருந்ததாலும், இன்னொன்று ஆன்மீகத்தில் ஈடுபாடுடையதாக இருந்ததாலும் இப்படி சொன்னார்கள். இல்லையானா அரசு பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது, நாம் யாருக்கும் குடியெல்லாம் தூக்கி செஞ்சுட்டு போடுவாங்க. அதனால அப்படி சொன்னதுடைய காரணம் எல்லாம் ஏதோ அரசை பாராட்டல, அவருடைய அறநெறியும் அவருடைய ஆன்மீக நெறியும் தழுவிருப்பதனால பாராட்டக்கூடியவர் ஆனார். அதனால அந்த சோழ நாட்டில் எப்படி இருக்கும், புண்டரிகம் பொன்வரை மேல் ஏற்றி புவி அளிக்கும் தந்தரள வெண்கவிகை தார்வளவர் சோநாட்டில். தார்வளவர் சோநாடு, தார்ம மாலை, நல்ல மாலை அணிந்த சோழர்னர். அது என்ன மாலையை பத்தி அவ்வளவு சிறப்பு கேட்டா, தொல்காப்பியம் தான் காரணம். அருமையாக இந்த மூவேந்தருக்கும் மூன்று மாலைகளை சுட்டிக்காட்டி போற போக்கில் சூத்திரம் செய்தார். போந்தை வேம்பே ஆரணவரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என்பது தொல்காப்பியம். ஆகவே சேரருக்கு பனை மாலை, சோழருக்கு ஆத்தி, பாண்டியருக்கு வேம்பு, இந்த மாலை உரிமை. அந்த மூன்று மாலைகள் மூன்று பேரரசர்களுக்கும் தனித்தனியாக உரிமையா இருந்ததனாலும், அதை அணிந்து கொள்ளாமல் அவர்கள் எந்த நேரத்திலும் இல்லாம இருந்ததனாலும் அது சொன்ன தார்வளவர் சோநாட்டில். தார்வளவர்னு பொதுவா தார்ண மாலை, அந்த மாலை உடைய சோழர் என்றாரேனும் ஆத்தி மாலை அணிந்த என்று நாம் சேர்த்துக் கொள்ளணும். என்ற அவருக்கு உரிய மாலை அது, அப்படிப்பட்ட நாடா. அந்த நாட்டையுடைய அரசருக்கு இரண்டு சிறப்பு சொல்லுகிறார். முதல் வரியில புண்டரிகம் பொன்வரை மேல் ஏற்றி, ரொம்ப அருமை. புண்டரிகம்னா தாமரைன்னு ஒரு பொருள், ஆனா அந்த இடத்துல புண்டரிகம்னா புலின்னு ஒரு பொருள். போய் இமயமலையில போய் சென்று புண்டரிகத்தை பொறித்தார் அப்படின்னார். அப்படின்னு என்ன அர்த்தம், அங்க புலிக்கொடி அல்லவா, புலிக்கொடியை கொண்டு அங்க நிலநடலாம். எங்க இமயத்துல போய், ஏன்னா இமயம் வரை வடக்கில் இமயமலை எங்கள் மலையே என்று பாரதி பாடின மாதிரி, வடக்கில் இமயமலை எங்கள் மலை என்பது சொல்லும் மாதிரி போல அந்த இமயமலையில போய் புலிக்கொடி பொறித்தார். இது அவருடைய வெற்றி சிறப்பும் நல்ல ஆண்மை சிறப்பும் காட்டுது. அப்படிப்பட்ட அரசர்கள். அடுத்து புவியளிக்கும் தந்தரள வெண்கவிகை. சரி, ஒரு பக்கம் வீரம் நல்ல ஆற்றல்லாம் இருக்கலாம், இன்னொரு பக்கம் மக்களை காப்பதில் கொஞ்சம் சோர்வு இருந்தா இல்ல, மக்களை காப்பதில் ரொம்ப அருமையா எப்படி இருக்குமா, புவி அளிக்கும் இந்த உலகத்தை எப்படி காக்கணுமோ அப்படி காப்பாடலாம். அது அது மட்டும் காக்கல, என்ன பண்ண, தந்தரள வெண்கவிகை குடை, அவருடைய வெண்கொற்ற குடை இருக்குதே ரொம்ப அருமையான குடை, முத்துக்குடை. அந்த முத்துக்குடை எதற்கு, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், புறநானூர் தான் ரொம்ப அருமையா சொல்லுச்சு இல்லைங்களா. இந்த வெண்கொற்ற குடையெல்லாம் அரசர்களுக்கு எதனால் இருந்தது என்று சொன்ன, நமக்கு குடை எதுக்காக இருக்குன்னு கேட்டா, ஐயா மழை வர்ற மாதிரி இருக்குது, குடை எடுத்துட்டு போங்கிறோம். ஆகவே மழையை காக்க. இன்னொரு ரெண்டு மூணு மாசம் போச்சுன்னு வச்சுங்க, சார் கடுமையான வெயிலுங்க, அக்னி நட்சத்திரம், அதனால வெயில் குடை எடுத்துட்டு போங்க. ஆகவே நம்ம என்ன, நாம் படிப்ப போயிடலாம், தன்னலம் கருதியது. ஒன்று மழையை தாங்கவோ அல்லது வெயிலை தாங்கவோ, அப்படிதான், வேறு வழி கிடையாது. ஆனால் அந்த அரசர்கள் பிடிக்கின்ற குடை, அது தன் தாராள வெண்காவிகை குடை, ரொம்ப அகலமாகவும் நல்ல வண்ணப்பாடு வண்ண வேலைகள் செய்ததாகவும் முத்துக்களால் ஆனதும். அதில் போய் வெயிலும் வெயில் மறைக்கவும் மழை மறைக்கவும் இந்த இதுக்கு முத்து இருந்ததெல்லாம் மான்மாருக்கு போதுமே, மான்மாரு கூட போதுமே, அருமையா. அதனால் இந்த குடை எதுக்குன்னு கேட்டா, அவர்கள் அந்த நாட்டை காக்கின்ற முறையில ஒரு பக்கம் வீரமும், இன்னொரு பக்கம் மக்களிடத்துல அரவணைப்பாக வாழ்ந்து வருவதும் காட்டுவதற்கு அந்த குடை அறிகுறியா இருக்கு. அதான் குடை. அதான் சொன்னார், வெயில் மறை கொண்டன்றோ, ஐயா உன்னுடைய குடை வெயில் மறைப்பதற்காகவா அல்ல, வருந்திய குடி மறைப்பதுவே கூர்வேல் வளவ. புறநானூறு, வருந்தி இருக்கிற மக்களை காப்பதற்கு சின்னமாக வல்லவா அந்த தருளக்குடை விளங்குது. அப்போ புண்டரிகம் பொன்மேல் பொறித்தது, புலிக்கொடி பொறித்தது வெற்றி சிறப்பு, இந்த உலகத்தை காத்தல் சிறப்பு அந்த தன்கவியை குடை நிலட்டியிருப்பது. இப்படி அறமும் வீரமும் தவழ காத்த பெருமக்கள், சோழர் பெருமக்கள் என்று ரெண்டு வரியில ரெண்டு அருமையான கருத்து சொன்னார். சொன்னார், அவர் காலத்துல சோழர்லாம் இருந்தாங்க, இப்ப சொல்லுவதற்கு அந்த உரிமையுடைய பெருமக்கள் எல்லாம் இல்லவே இல்லை, போயிட்டாங்க. இப்ப நமக்கு வெறும் ஏட்டளவில் நின்றவர்களாக சோழர்கள் நின்றார்கள், அப்பொழுது அவர்கள் நாட்டளவில் நின்றவர்களாக இருந்தார், நாட்டளவிலும் இருந்தார். என்ன பண்றது, அவங்க கண்ணால் கண்டதை சொன்னார்கள், இப்ப காதால் கேட்கத்தான் முடிகிறது. ஓ, இப்படி எல்லாம் சோழ பேரரசு அந்த இடத்துல 12ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா, 12ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆண்டா தான், ஒரு நூற்றாண்டா இருந்திருக்காங்க, 13 அப்புறமே தொய்வுதான் போயிட்டு, பாண்டியர் கையில போய் பிறகு புயல் போட்டு. அப்படி என்ன பண்றது, நம்முடைய ஊழ், தமிழ்நாடு செய்த ஊழ், தமிழ் செய்த ஊழ், எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் 3 பேரும் போனார் இல்லைங்களா. தன் தரள வெண்கவிகை தார் வளவர் சோழநாட்டில், இப்படியாக இருக்கிற சோழ பெருமக்கள் ஆண்ட சோழ நாடு இந்த நாடு. இந்த நாட்டில் பண்டரை பூம் சோலை வயல் மருத தன்பனை சூழ்ந்து எந்திசையும் ஏரிய சீரியையில் மூதூரியினூர். அருமையான சோலை வளம், வண்டரை பூம் சோலை வயல், ஒரு பக்கம் அருமையான சோலை, இன்னொரு பக்கம் அருமையான வயல்கள், இந்த இரண்டும் சூழ இருக்க முடியாது. மருத தன்பனை சூழ்ந்து மருதநலமாக இருக்கிறதாம். அதுல என் திசையும் ஏரிய சீரியையில் மூதூரியினூர், எல்லா இடங்களிலும் யாராவது கேட்டா எயினூர்னா, ஆமா அந்த ஏனாதிநாதர் அந்த பெரியவங்க இருந்த இடம் தானே, நல்லா தெரியுமே என்று சொல்லுவார் தான், நல்லா தெரியுமே சொல்லுவாங்க. அதனால அப்படிப்பட்ட எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஊர் சோழ நாட்டில் எயினூர் என்ற ஊர் என்று சொல்லி ஊரினுடைய அமைப்பை சொன்னார். அங்கே வேளக்கரும்பினோடு மென்கரும்பு தன் வயலில் தாழ கதிர்ச்சாலி தானூங்கும் தன்மையதாய். இன்னொரு அருமையான அந்த நாட்டு சிறப்பு, நாட்டு சிறப்பு. அங்கே வயல்ல கரும்பும் இருக்குது, நெல்லும் இருக்குது, பக்கத்து பக்கத்து வயல் அப்படி இருக்கு. உண்மையா வந்து நெல்லும் கரும்பும் இருந்ததுன்னு சொன்னா எது உயர்ந்திருக்கும், கரும்பு உயர்ந்திருக்கும், நெல் உயரத்துல கம்மியா தான் இருக்கும். பலத்துல வந்து சோறு போடுறது நெல், இனிப்பு தர்றதுதான் கரும்பு, அது வேற விஷயம். ஆனா வடிவில் எப்படி இருக்கும், கரும்பு உயரமா இருக்கும், நெல் தாழ்ந்திருக்கும். அதுதான் இல்லை எங்க ஏனனூர்ல. என்னாச்சுன்னு, கரும்பு உயர்ந்திருக்குதான், எப்படி 4-5 உயரம் வளர்ந்துருக்குது, ஆனா அந்த ஊர்ல அந்த கரும்பை விட உயர்ந்திருக்குதான் நெல். வேளக்கரும்பினோடு, அந்த கரும்புல ஒரு வகை வேளக்கரும்புன்னு பேரு, நல்ல அந்த பன்னி கரும்பு அந்த கரும்பு எல்லாம் நம்ம சொல்லுவது உண்டு, நல்ல வேளக்கரும்பு, நல்ல திதிப்பா இருக்கிற கரும்பு. அந்த வேளக்கரும்பினோடு மென்கரும்பு, இன்னொரு விதமான கரும்பு போட்டிருக்காங்களாம், இந்த ரெண்டு கரும்பு அப்படியே உயர்ந்து வளர்ந்துருக்குதான். அவை இரண்டும் தன் வயலில் தாழ, இந்த ரெண்டு கரும்பும் அவ்வளவு உயர்ந்திருக்கிறது. நெல்ல பார்க்கும் போது அடைய கரும்பு இவ்வளவு குட்டையா இருக்குது, நெல் அடாரா அப்படின்னு இருக்குதான். அப்ப இந்த ரெண்டு உயரம் தாழ, இது உயர்ந்திருக்குதான், நெல் உயர்ந்திருக்குதான். கதிர்ச்சாலி தானூங்கும் தன்மையதாய், நெல்லானது அப்படியே உயர்ந்திருக்குதான். இது சார் கற்பனை பண்ணும் போது ஏன் இப்படி மனுஷனை வந்து ஏன் ரெண்டுமே உயர்ந்திருக்குன்னு சொல்றது, ரெண்டுமே முட்டுதுன்னு சொல்லிட்டுமே, எங்க வானுலகத்தை இல்லீங்களா. நெல்லும் கரும்பும் எயினூர் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒவ்வொன்றும் வானலாவா உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி நெல்லையும் உயர்த்திருக்கலாம்ல, உயர்ந்திருக்கோம்ல, கரும்ப தாழ அல்லவா நெல் உயர்ந்திருக்குன்னு சொல்றாரு. அது என்னமோ என்னமோ இருக்கு உள்ள, அதான் இருக்கு. உண்மையா அந்த மாதிரி கற்பனை உண்டா? என்ன கரும்பு தாழ ஏதோ குட்டையா இருக்கிற மாதிரி நெல் உயர்ந்திருக்குதான். அப்ப என்னன்னு இயற்கையா என்ன நீங்க கருதுவீங்கன்னு கேட்டா, கரும்பு நெல்லு நெல்லை விட கரும்பு உயர்ந்துதான் இருக்கும், உயரமாதான் இருக்கும், அது நிச்சயம், அது சந்தேகமே. இந்த சிறு உண்மை தெரியாத ஒரு மாண்புமிகு அமைச்சர் வர்ணிப்பாரா? வர்ணிக்கிறார். அப்ப ஏதோ இருக்கு. என்னன்னு உலக இயற்கையெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நெல்லு தாழ்ந்திருக்கும் கரும்பு உயர்ந்திருக்கும். எங்க ஏனூர்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கரும்பு தாழ்ந்திருக்குது நெல்லு உயர்ந்திருக்குன்னு. ஏன்னர் எங்க ஊர்ல என்னன்னு கேட்டா, ஆசிரியன் மாணவன் சொன்னா ஆசிரியன் உயர்ந்தவன் மாணவனை விட, அப்படித்தானே இருக்குன்னு. இங்க என்னன்னா, அந்த மாணவன் வந்து சுட்டு குண்டியா உயர்ந்து வர்றேங்கிறான் மக்குப்பை. அவங்க வரலாறு படிக்க போறீங்க அதுக்காக சொல்லி. ஆமா, இல்லன்னு நீங்க கற்பனையே தப்பு நடத்தும், கற்பனையும் தப்பு நடத்தும். இப்ப ரெண்டு உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டா ஒண்ணு கற்பனையும் சொல்லிப்பலாம். நீங்க என்னமோ அதை தாழ்த்தி இதை உயர்த்தும் போது இயற்கை உலக இயற்கை என்னன்னு கேட்டா, ஆசிரியன் மாணாக்கன் சொன்னா ஆசாரியன்ல மாணாக்கன் எப்படி இருப்பான்? ஐயா உங்க பள்ளி வச்சிருக்கீங்க, நீங்க பள்ளி வச்சிருக்கீங்க, அந்த பள்ளியில எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கயா, உங்ககிட்ட படிச்சதுக்கு நானும் வேலை செய்யறேன்னு சொல்லுவான். சரியப்பா நீரு, இதுக்கு என்ன இருக்கு, யார் இருந்தா என்னன்னு சொல்லணும். இங்க வாத்தியாரையே தாழ்த்தி விட்டு பையன் உயரணும்னு நினைக்கிறான். அந்த அமைப்புடா அதனால சொல்ல. வேழக்கரும்பினோடும் மென் கரும்பு தன் வயலில் தாழ, அந்த கரும்புகள் எல்லாம் ரொம்ப குட்டையா இருக்கிற மாதிரியும், கதிச்சாலி தான் ஊங்கும் தன்மையதாயி வாழக்குடிதடைத்து மன்னிய புட்பதியில், இப்படி இருக்குன்ற அந்த அருமையான அந்த நகர்ல, ஈழக்குல சான்றார் ஏனாதிநாதனார். ஈழக்குளம், இந்த ஈழக்குளம்னா கல் இறக்குற குளம், கல் வந்து பனமரத்திலிருந்து இறக்குறாங்களே, அது உங்களுக்கு என்னன்னா சானார்னு பெரியப்போ அவர் ஈழக்குல சான்றோர்னர். அந்த கல் இறக்கும்படியான குலத்திலே தோன்றியவர் அவர் சான்றார், அது சானார்னு இப்ப நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட பெயருடையவர் ஏனாதிநாதர் என்று சொன்னார். சரி, அவர் தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் நின்று நலம் என்றும் குன்றாதார். அவர் ஏன் போய் சரியா கல்லறக்கிறவர் அவரை போய் என்ன பண்ண போறீங்கனர், அடார் அடா எந்த தொழில் எந்த தொழில் செய்த என்ன, ஒன்றே குலம் ஒருவனிய தேவனம் என்று சொன்னார். அதனால அவர் செய்யற தொழில்னால பத்தி நம்ம பேச்சு இல்லையே, அவருக்கு இருக்கிற அந்த ஆற்றல் ஆல்வா பெருசு என்று சொல்றோம். அதனால என்ன செய்யணும்னு கேட்டா, தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் நின்ற நலம் என்றும் குன்றாதார். நல்ல திருநீர் அணிவார், பெருமாண்டத்தில் அன்பாயிருப்பார், அடியவராயிருப்பார். அப்படி இருக்கிற பெரியவர் தான் இந்த குலத்துல தோன்றினார். அதனால ஒண்ணு நமக்கு ஒண்ணு இல்லையே. இல்ல அதான் திருவள்ளுவர் சொன்னார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். ஆமா, அது படிக்க மாட்டேமே. இப்ப நாம இருக்கோம் சார், இப்ப நாமளும் ஒரு இந்திய நாட்டு மன்னர். இப்ப ஒரு அமைச்சரை பார்க்க போறோம், அவர் வந்து மாண்புமிகு அமைச்சர் அமைச்சரா இருக்கிறார். சரி, இப்ப இந்த இடத்துல படிச்சவரா கூட இருக்கலாம், ஒரு காலத்துல இருக்கலாம். நீ கோட்டையில போய் நம்ம படிச்ச போது ஏண்டா கந்தசாமி அப்படின்னு கூப்பிடுறதா என்ன கிடைக்கும், என்னமோ கிடைக்கும். அப்புறம் அப்ப என்ன பண்ணணும், மாண்புமிகு ஐயா இருக்காங்களா என்று கேட்டுட்டு, ஏன் செய்தொழில் வேற்றுமையா, நீ பிரின்சிபாலா காஞ்சிபாலா தான் இருந்திருக்கிற, அவர் மாண்புமிகு அமைச்சரா இருந்திருக்கார், வேற்றுமை இருக்கத்தான் செய்யும் படான்ற அந்த வேலை வேற்றுமை இருந்தது. ஆமாமா, செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஓவா. ஆமா, நாம கேட்கறத தப்பித்தவர் ஒரு காதல வாங்கிட்டு யார் கேட்கிற, மாண்புமிகு நம்ம ஐயா பொருளா இருக்குன்னு அவர் ஓடி வரலாம், அது வேற விஷயம், அது வேற விஷயம். ஆனா நீ ஐயா இருக்காங்களா, இப்ப எப்படி இருக்காங்க, பாக்கலாமா என்றுதானே கேட்டு போகணும். நேத்தோட போச்சு, இன்னைக்கு நேத்தோட போச்சு, இன்னைக்கு நம்ம ஒரு மாண்புமிகு பிரதமர் ஆயிருந்தா நம்ம என்ன பண்ணலாம், உடனே சொல்லணும்னா அவர் விமானத்துல இங்க நிப்பாரு, இதுல நிப்பாரு, விமான நிலையத்தில் நிப்பாரு, வரவேற்பாரு. அல்ல, செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஓவா என்று சொன்னார். இதெல்லாம் திருக்குறள் அந்த இன்னைக்கு நேத்தா பண்ணாங்க திருக்குறள். நல்ல பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் ஒத்துக்கிறோம், நீ 10 மாசம்தான் அவரும் 10 மாசம்தான், உனக்கு கையால் இருக்கு அவரும் கையால் இருக்குது, செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஓவா. தூக்கி வச்சா இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, என்ன எத்தனை நூற்றாண்டு போனாலும் சரிதான், அது ஒன்னே ஒண்ணுதான். ஒண்ணுதான், அதுல ஒண்ணு மாற்றமே இருக்க முடியாது. திருவள்ளுவர் சொன்னது சொன்னதுதான்.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன், தலைப்பு 4வது அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: அடுத்த குரட்பாவிலே ஆசிரியர் சொல்கின்றார், இதைத்தான் வருந்தி வருந்தி உரைக்கின்றார். இவ்வளவு சிறந்ததாக அருள் உள்ளது. முதல் 2 குரட்பாக்கள்ல சொன்ன கருத்து, 3 குரட்பாக்கள்ல உயிர்களுக்கு எக்காலத்தும் வேண்டப்படும் பொருள் திருவருள் தான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் வேற ஒரு பொருள் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா பட்டதுனால நான் திருவருளை பற்றி சிந்திக்காம இருந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அது பொருந்தா, அது தவறானது கருத்து. எல்லா சந்தர்ப்பத்திலையும், ஏன்னா உனக்கு எந்த பொருள் வேண்டுமானாலும் அது திருவருள் கொடுத்தால்தான் கிடைக்கும். ஆகையினாலே எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவன் திருவருளை மறக்கவே கூடாது. திருவருள் உணர்ச்சியிலே தான் இருக்க வேண்டும், அதுதான் அந்த உயிருக்கு உகந்தது என்ற கருத்தை நன்கு வலியுறுத்தி விட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கின்றார், வருந்தி கூறுகின்றார். இப்படி மிக மிக வேண்டப்பட்ட பொருளாக இருக்கக்கூடிய இந்த திருவருளை உயிர்கள் உணராமல் பார்க்கடல் மீன்கள் அந்த மீன்களின் செய்கையை போல இந்த உயிர்களும் திருவருளை எண்ணாமல் இருக்கின்றனவே என்று வருந்தி கூறிய ஆசிரியர் இதே கருத்தினை இன்னும் ஒரு ஓமை மூலமாக பல குணங்கள்ல சொன்னா ஒரு குணத்துல சொல்றதாவது கற்பவர்களுக்கு உள்ளத்திலே பதியட்டுமே என்ற கருணையோடு இன்னொரு குணத்திலே சொல்கின்றார், ரொம்ப கருணையோடு சொல்கின்றார். இப்படி திருவருளை உயிர்கள் உணராமல் பல செயல்களிலும் இந்த உயிர்கள் ஈடுபடுவது எதை போல் உள்ளது தெரியுமா, அணுகு துணையறியா ஆற்றோடில் 5 2 ஓமை சொல்லிட்டார். அணுகு துணையறியா ஆற்றோனில் 5 உணர்வை உணரா உயிர் சொன்னார். இல் 2 இல்லும் ஓம உருபுகள் போல அப்படின்னு பொருள் பண்ண. அணுக துணையறியா ஆற்றோனில் கூடவே ஒருத்தன் துணையா வரான், வழிகாட்டிக்கிட்டு வரான், நம்ம வழிகாட்டி தான் இவன் போறான். ஆனா என்ன பரிதாபம் என்றால் இவனுக்கு என்ன தெரியவில்லை, தனக்கு ஒருவன் கூட வந்து வழிகாட்டி கொண்டு வருகின்றான் என்பது தெரியவில்லை. ஒரு வழிகாட்டியின் துணை கொண்டு வழிநடை பயணம் செய்கின்ற ஒருவன் தனக்கு வழிகாட்டுகின்றவனையே அறியாமல் இருப்பது போலவும், இது ஒரு உமை. இன்னொரு உமை 5 5 என்றால் 5 என்பது இந்த இடத்துல வந்து ஆக பெயராக 5 பொறிகளை குறித்தது. 5 பொதுவா சொன்னா அது 5 எண். இந்த இடத்துல 5 எங்க என்ன பொருள் வருது அப்படின்னா அது வந்து 5 பொறிகளை குறித்தது. இப்படி சொல்வதுதான் எண்ணல் அளவை ஆகு பெயர் என்று சொல்வார்கள். எனவே 5 பொறிகள் போலவன், 5 பொறிகள் போலன் ஏன் சொன்னார் ஆசிரியர் என்று சொன்னால் 5 பொறிகள் உயிரால் செலுத்தப்பட்டுதான் தத்தம் விடயங்களை அறிகின்றன. 5வது கருத்து தான். கண் உருவத்தை அறிகின்றது, காது ஓசையை அறிகின்றது, மூக்கு மனத்தை அறிகின்றது, வாய் சுவையை அறிகின்றது, தோல் பரிசத்தை அறிகின்றது என்றால் இந்த 5 பொறிகளும் எவ்வாறு அறிகின்றன, உயிரால் செலுத்தப்பட்டுதான் தத்தம் விடயங்களை அறிகின்றன. ஆனால் இந்த 5 பொறிகளும் தம்மை செலுத்துகின்ற உயிரை அறிய மாட்டார். அதுபோலத்தான் இந்த உயிர்களும் தம்மை செலுத்துகின்ற திருவருளை அறியாமல் இருக்கின்றன என்று உணர்த்தினார். அப்ப முதலில் நமக்கு நல்லா பழிச்சுன்னு விளங்குற மாதிரி ஒரு உவமை, ஒருவன் வழிகாட்ட அந்த வழிப்படி இன்னொருவன் செல்கின்றான், ஆனால் அந்த இன்னொருவன் தனக்கு வழிகாட்டுபவனையே அறியாமல் தானாக செல்வது போல் செல்கிறான். இது ஒன்று. இன்னொன்று, தம்மை செலுத்துகின்ற உயிரை அறியாமல் 5 பொறிகள் இருப்பது போல, அந்த அத்தகைய 5 பொறிகளைப் போல உணர்வை உணரா உயிர். உயிருக்கு உணர்வு தான் திருவுருள். நமக்கு எதையா உணர்வு, உணர்வு நம்மகிட்ட இருக்குன்னா அருள் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அல்லது நமக்கு ஏது உணர்வு, இன்னைக்கு அறிவு விளங்குகின்றது என்றால் யாரால் விளங்குகின்றது, அறிவு விளங்குகின்றதுனாலே அதுவே போதும் சிவபெருமான் நமக்கு அறிவிக்கின்றார் என்பதுக்கு வேற சான்று வேண்டாம். நம்ம சிவபெருமானை பார்க்க முடியலையே, அவர் எப்படி அறிவிச்சார் தெரியலையே, அதெல்லாம் ஒன்றும் இப்போ தெரிய வேண்டாம். அதுதான் பக்குவப்பட்ட படம் தான் தெரியும். அப்போ இப்ப சிவபெருமான் அறிவிக்கின்றார் என்பதை நாம் ஒத்துக்கொள்வதற்கு ஒரே ஒரு சான்று போதும். நமக்கு அறிவு விளங்கி கொண்டிருக்கின்றது அல்லவா, விளக்காவிட்டால் அந்த அறிவு விளங்காது. ஆகையினாலே அறிவு விளங்குகிறது, எனவே அவன் அறிவிக்க வேண்டும் என்று இவ்வாறு உணர்ந்த இதை அறுத்தாவத்தியாகவே பாரு. இதை அறுத்தாவத்தியாகவே நான் முடிவு செய்யலாம். ஆனா நினைக்கின்றோமா, எனவே இந்த உயிர்கள் எப்படிப்பட்டது ஒரு இறங்கத்தக்க நிலையில் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகின்ற தனக்கு மருங்காக உடன் வரும் துணையினை துணை என நாடாது வழி செல்வான் போலவும், உயிர் தமக்கு முதலாய் நின்று உணர்த்தும் தன்மையை அறியாத இந்திரியங்கள் அந்த ஐம்பொறிகள் போலவும், உயிர்கள் தாமும் தமக்கு உயிராய் நின்று உணர்த்துகின்ற உயிர்க்குயிராய் நின்று தமக்கு உணர்த்துகின்ற திருவருளை அறியமாட்டா. எனவே உயிர் இறைவன் உயிர்களுக்கு தோன்றா துணையாக உள்ளான், தோன்றா துணையாக இருந்து அறியலையா தோன்றா துணை வாழ் முதலாகவும் உள்ளான். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, என்ன வைப்பு நிதி வைப்பு நிதி என்று சொல்கிறேன், அதைதான் நாம முதல் அப்படின்னு சொல்ற. ஒரு தொழில் தொடங்குவதற்காக ஒரு நிதியை ஒதுக்கினோம்னா அதை முதல்னு சொல்றோம். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு முதல் எது என்றால் அருளில் பெரியது அகிலத்தில் அந்த திருவருள் தான் வாழ்ந்தோம். எனவே இறைவனுடைய திருவருளே, சிவபெருமான் திருவருளே உயிர்களுக்கு தோன்றா துணையாகவும் உள்ளது வாழ் முதலாகவும் உள்ளது, அதை உணராமல் இருக்கின்றேன் அதான் சொன்ன. வைப்பு மாடென்றும் மாணிக்க துளி என்றும் மனத்திடை உருகாதே என்று திருவாசகம் கூறுகின்றதே, அதைத்தான் நாம் எண்ணி பார்க்கிறேன். இன்னும் ஒரு ஓமை மூலமாக இதே கருத்தினை சொல்லி இப்படி சொன்னாலாவது இந்த உயிர்கள் உணர்கின்றனவா பார்ப்போம் என்று சொல்லி சொல்கின்றார். தரையை அறியாது தாமே திரிவார் புறைய உணரா புரி. மிக சிறப்பாக சொல்கின்றார். ஏன்னா திருவருள் உணர்வதற்கு அரியது, உலகதாம் உணர்ந்து ஓவதற்கு அரியவன். ஆனால் உணர்வதற்கு மிக எளிதாக உள்ளது தரை. அந்த தரைதான் நமக்கு ஆதாரம் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோமா? தரையின் மீதுதான் இருக்கின்றோம், படுக்கின்றோம், நடக்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். மெதுவாக போனாலும் தரை மேலதான், வேகமா ஓடினாலும் அடிச்சு புரண்டு ஓடினாலும் தரை மேலதான், தரைதான் ஆதாரம். ஆனால் அந்த தரை நமக்கு ஆதாரமாக இருந்து தாங்குகின்றது என்று எவரும் நினைப்பதில்லை. எல்லாம் தான் தன்னாலதான் எல்லாம் நடக்கும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எங்க சார் நேரம் இல்ல, இந்த காலகட்டம் தான் மிகச்சிறந்த காலகட்டம் இதெல்லாம் உணர்வதற்கு. ஏன்னா மோட்டார் வாகனங்களிலே பயணம் செய்யும், பேருந்துல தான் போகின்றோம். நம்ம தரையில வசதியா நின்ன மாதிரியோ நடந்த மாதிரியோ பேருந்து முடியுதுதான் நினைக்கணும். ஏன்னா அங்க ஆதாரம், நேரடி ஆதாரம் தரை இல்லை, அங்க நேரடி ஆதாரம் அந்த பஸ் தான் ஆதாரம். அதுல நாம தரையில நிக்கிற மாதிரி இயல்பாக நின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்ம என்ன சாமர்த்தியம் இருக்கு எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு கவனமாக நான் வந்து பிடித்துக் கொள்ள வேண்டியிருக்கு கம்பியை, பார்த்தா ஒரு சின்ன பிடிதான். அந்த பிடிதான் இல்லாட்டாலும் அந்த பஸ்ஸுக்குள்ள நிக்கிறவங்கன்னா அது எங்க தூக்கி எரியுமோ பஸ் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆதாரம் நிலம் மாதிரி உறுதியா இல்லை இந்த பஸ்ஸுங்கிற ஆதாரம். ஆனா நிலத்தில இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு எவ்வளவு சங்கடம் ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கு. எனவே நிலம் நம்ம சிறிதும் வந்து அதிராமல் உறுதியாக தான் இருந்து கொண்டு நம்ம எல்லாம் தாங்குவதால் அளவா நம்மால் முதல்ல இருக்க முடிகின்றது. இதை நினைக்கின்றோமா நாம? இதை நினைக்காமல் எல்லாம் தான் தான் என்ற உணர்வோடு செயல்படுகின்றோமே. இப்படி செயல்படுவர்களை போலத்தான் மனிதர்களை எடுத்துக்காட்டி சொல்றார். மனிதர்கள் எப்படி தமக்கு ஆதாரமாகிய தரையை உணராமல் தானே தெரிவதாக தம் சாமர்த்தியத்தினால் நடந்து தெரிவதாக கருதி நடக்கின்றார்களே, இத மாதிரிதான் உயிர்கள் எல்லாம் தமக்கு அறிவிக்கின்ற தம்மை ஆதாரமாக இருந்து தாங்குகின்ற அருளை உணராமல் எல்லாம் தம்மால் நடப்பதாக, தானாகவே நம்ம தனக்கு சுதந்திரமாக அறிவு விளங்குவதாக இந்த உயிர்கள் கருதி கொண்டிருக்கின்றன என்று தெரிவிக்கின்றன. புவி என்றது இங்கு ஆகுபெயராய் உயிர்கள் மேல் நின்றது. பூமியை தமக்கு ஆதாரம் என்று அறியாது தாமே தமக்கு ஆதாரமாக போக்குவரவு செய்வாரை போல அருளினை தமக்கு ஆதாரம் என்று அறியாதிருந்தன உயிர்கள் என்று தெரிவித்தார். எனவே புறைய என்பது உவம உருபு போல என்று பொருள்படும். அடுத்த குரட்பாவிலும் இதே கருத்து தான், இன்னொரு முறையிலே சொல்லு. இப்படி இருப்பதனால் உள்ள தாழ்வினை நன்கு எடுத்துரைக்கின்றார். எப்படி இருப்பதனால்? வழித்துணைவினை அறியாத வழிப்போக்கன் போலவும், தம்முடைய முதலாகிய உயிரை அறியாத ஐம்பொறிகள் போலவும், ஆதாரமாக இருக்கின்ற தரையை அறியாமல் நடப்பவர்கள் போலவும், இந்த உயிர்கள் எல்லாம் தமக்கு துணையாகவும் வாழ் முதலாகவும் ஆதாரமாகவும் உள்ள திருவருளை உயிர்கள் எல்லாம் அறியாமல் இருக்கின்றனவே, இதனால் எவ்வளவு இழப்பு ஏற்படுகின்றது என்பதை தெரிவிக்கும். நமக்கு ஆதாரமாகவும் வாழ்முதலாகவும் துணையாகவும் உள்ள திருவருளை உயிர்கள் அறியாமல் இருப்பதனாலே எத்தகைய இழப்பு உயிர்களுக்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால், மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞானம் தலைவெடுத்தோர் தற்கேடர் தான் என்று அவர்கள். அதாவது, மலைப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவன் அந்த மலையினாலே கிடைக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அனுபவிக்க தெரியாமல், அது பற்றிய சிந்தனை இல்லாமல் தன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தான் என்றால் அது எவ்வளவு இறங்கத்தக்க நிலை. அடுத்தவங்க இருக்கா, என்னப்பா நீலாம் மலைப்பகுதியில் இருக்கவ, இதெல்லாம் சாப்பிட்டிருப்ப, இதெல்லாம் பார்த்திருப்ப, என்னது அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொன்னான்னா, இத்தனை வருஷமா இருக்கேன் அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னான். அப்போ அந்த மலையில் இருந்து கொண்டே அந்த மலையின் பயனை அனுபவிக்காமல் விட்டவன். அது மாதிரி சிறந்த நிலத்திலே வாழ்பவன் அந்த நிலத்திலே விளையக்கூடிய வளங்களை எல்லாம் அனுபவிக்காமல் விட்டான் என்றால் அந்த நிலத்திலே அவன் இருந்து என்ன பயன்? மாதிரி வான் கெடுத்தார், ஆகாயம் எங்கும் நிறைந்துள்ளது, அப்போ எல்லா பக்கமும் நாம சுதந்திரமாக இயங்கலாம். ஆனா எங்கும் ஆகாயம் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அடைபட்டு கிடக்கிற மாதிரி ஒருவன் அடைபட்டு கிடந்தான் என்றால் அந்த ஆகாயத்தின் பயனாகிய போக்குவரவு செய்தலை அவன் இழந்திருக்கின்றான். இப்படி மலையில் இருந்து கொண்டே மலை தரும் பயனை இழந்து நிற்பது போலவும் என்று கூறுகின்றார். அந்த இழந்தவர்களை போலவும் இவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் ஒப்பர். யாரெல்லாம்? மலையில் இருந்து கொண்டே மலை வளங்களை இழந்தோரும், சிறந்த நிலத்திலிருந்து கொண்டே அந்த நிலத்தின் வளங்களை இழந்தோரும், ஆகாயத்துக்குள் இருந்து கொண்டே ஆகாயத்தின் பயனாகிய போக்குவரவு புரிதலை இழந்தோரும், அது மாதிரி எங்கும் நிறைந்த திருவருள் வியாபகத்துக்குள் இருந்து கொண்டே அந்த திருவருள் சிந்தனையை இழந்தோரும், தம்மில் தாமே ஒப்பர். இவர்களுக்கு இவர்கள்தான் நிகர். இவர்கள மாதிரி பயனை கெடுத்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொன்னார். எனவே மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர் சொல்கின்றாரே, மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், இந்த இடத்துல கெடுத்தல் என்பது இழத்தல், அந்த பயனை அனுபவிக்காமல் இருத்தல், அதான் அங்க கெடுத்தல்ங்கிறது. எனவே இதனால யாருக்கு கேடு? மலையில் இருந்து கொண்டு மலையின் பயன்களை அனுபவிக்காவிட்டால் மலைக்கா கேடு? நிச்சயமா இல்லை, அவனுக்கு தான் கேடு. அது மாதிரி சிறந்த நிலத்தில் இருந்து கொண்டு அந்த நிலத்தில் நிலம் தரும் வளங்களை அனுபவிக்காவிட்டால் அதை அனுபவிக்காமல் விட்டவனுக்கு தான் அதனால கேடு. அத மாதிரி திருவருள் வியாபகத்தில் இருந்து கொண்டு திருவருள் வியாபகத்தை உணராமல் அருளை அனுபவிக்காமல் இருந்தால் அருளுக்கு எந்த கேடும் கிடையாது. கேடு யாருக்கு? உயிர்களுக்கு தான். எனவே இப்படிப்பட்ட உயிர்கள் தமக்குத்தாமே கேடு செய்து கொள்ளக்கூடியவை என்ற கருத்தை தற்கேடர் தான் என்று தெரிவித்து. எனவே மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞானம் தலை கெடுத்தோர் தற்கேடர் தான் என்று கூறுகிறார். ஞானம் தலை கெடுத்தோர் தலை ஞானம் தலையாய ஞானம் என்றும் கொள்ளலாம். எனவே இதன் மூலம் சொல்லப்படுவது என்னவென்றால், வச்சிரவேறு முதலியார் அவர்கள் ஆதீன வித்வான் அவர்கள் இடத்திலே சிறந்த கருத்தை குறிப்பிடுகின்றார்கள். அப்போ மலையில் இருந்து கொண்டே மலையை அறியாமல் இருப்பது இழுக்கு அல்லவா? மலையில தான் இருக்கான். மிகப்பிரமாண்டமானது மலை, அதை தெரியாம ஏதோ நுணுக்கமான பொருளை தெரியாட்டா பரவாயில்ல, மிகப்பெரிய மலையை தெரியாமல் இருப்பது, அப்ப அந்த அளவு கூட அவனுக்கு தெளிவில்லைன்னு இருக்கும். ஆகாயம் எங்கு இருந்திருக்கின்ற ஆகாயத்தை தெரியாம இருக்கலாமா? மலை தெரியாம இருக்கலாமாப்பா, ஒரு சின்ன கண்ணுன்னா பரவாயில்ல, மலை எவ்வளவு பெரியது அது தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? மண் எவ்வளவு பெரியது இந்த பூமி அது தெரியலைன்னு அது தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? ஆகாயம் எவ்வளவு விரிந்து பறந்தது, பூமியை தாண்டி இருக்கின்றது ஆகாயம், அது ஆகாயம் தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? அது மாதிரிதான் அருள் தெரியாது, எனக்கு அருளை பற்றி ஒன்று தெரியாது என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது என்று சொல்லி. எனவே மெஞ்ஞானிகளுக்கு அப்ப எப்படி இருக்கின்றது அருள்? நமக்கு எப்படி மலை தெளிவாக தெரிகின்றதோ, ஆகாயம் தெளிவாக உள்ளதோ, மண்ணும் விண்ணும் மலையும் எப்படி நமக்கு ஐயமின்றி தெளிவாக உள்ளனவோ, அத மாதிரி மெஞ்ஞானிகளுக்கு திருவருள் தெளிவாக அவர்கள் திருவருளை உணர்ந்துள்ளார்கள். தெளிந்த ஞானிகள் என்ற செய்தியினை பரவிக்கின்றார். இது நம்முடைய ஆதீனத்துவான் வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் காட்டக்கூடிய குறிப்புரையாகும். இவ்வாறு இந்த ஏழாவது குரட்பாவிலே தெரிவித்தார். இன்னொரு ஓமை சொல்கின்றார்கள், நன்கு நமக்கு பதிய வேண்டும் தான், வெள்ளத்துள் நாவற்றி. இன்னொரு ஓமை, எங்கும் விடிந்திருளாம் கள்ளத்தலைவர் கடல். அதாவது ஒருவன் தண்ணீர் தாகத்திலே தவிக்கலாம், எப்பவும் வறண்ட பாலைவனத்தில் மாட்டிக்கொண்டா தவிக்கலாம், தவிக்கலாம், அவன் தண்ணீர் தாகத்தில் தவிக்கலாம். ஆனால் தண்ணீர் வெள்ளத்துக்குள்ளேயே அவன் இருந்து கொண்டு தாகத்தினால நான் வச்சு போயிட்டுதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பேதமை. ஒருவன் இருட்டுல வந்து சங்கடப்படலாம், தடுமாறி விடலாம், ஆனா எங்கும் விடிந்து வெளிச்சம் பரவி கிடக்கின்றது, அந்த வெளிச்சத்தை பார்க்காம ஒருத்தன் வந்து கண்ணை மூடிட்டு நடந்து தடுமாறி விழுந்தான்னா அது எவ்வளவு இழிவான நிலை. அது மாதிரிதான் கள்ளத்தலைவர் கடன் என்றார். அப்ப அருளை உணராமல் இருப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்வது இந்த குரலுடைய கருத்து. கள்ளத்தலைவர் அதை வச்சிருக்காரு. ஏன் அருள உணர்ந்து இருக்கான், தம்மைய தலைமை பொருளாக நினைக்கின்றன உயிர்கள், தம்முடைய அறிவு அது நம்முடைய அறிவு தான், தானாக விளங்கக்கூடிய அறிவு, யான் எனது என்ற உணர்வோடு உயிர்கள் இருப்பதனால் அருளையும் உணராமல் இருக்கின்றன என்ற உண்மையினை விளக்குகின்றார். அப்போ உண்மையிலேயே உயிர்களுக்கு தலைமை கிடையாது, ஆனா உயிர்கள் தம்மை தலைமையுடைய பொருளாக கருதுகின்றன, அதனால உயிர்களுக்கு பெயர் கொடுத்தார் கள்ளத்தலைவர். தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி உயிர்களுக்கு கிடையாது, ஒரே தலைவன் சிவபிரான் தான். ஆனா அந்த உயிர்களை உயிர்கள் இந்த உயிர்கள் தம்மை தலைமை பொருளாக நினைப்பதனாலே இந்த உயிர்களை கள்ளத்தலைவர் என்று குறிப்பிட்டார். இப்படி கள்ளத்தலைவர்களாக உயிர்கள் இருப்பதனால்தான் இந்த உயிர்களுக்கு திருவருளுக்குள்ளே இருந்து கொண்டும் திருவருளை உணர முடியவில்லை. கள்ளத்தலைவர் கடன், தலைமை பொருள் அல்லாத நம்மை தலைமை பொருளாக கருதுகின்ற இந்த கள்ளத்தலைவர்களாகிய உயிர்களுடைய முறைமை, உயிர்களுடைய தன்மை, கடன் என்பது அந்த முறைமை தன்மை எவ்வாறு உள்ளது என்றால், வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்திருளாம், வெள்ளத்திலிருந்து கொண்டே தாகத்தில் தவிப்பது போலவும், எங்கும் விடிந்த வெளிச்சத்திலிருந்து கொண்டே இருளில் இருப்பது போல கருதுகின்ற அந்த பேதமையும் போன்றது கள்ளத்தலைவர்களுடைய தன்மை, அவர்களுடைய முறைமை இவ்வாறு உள்ளது என்று கூறினார். எனவே கள்ளத்தலைவர் கடன், வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்தும் இருளுதலாம் என்று நாம் போட்டிக் கொள்ளும். இருளாம் என்பதை இருளுதலாம் என்று போட்டிக் கொள்ளும். இருள் என்பது இருளுதல், அதாவது இருளுதன்மை இருளில் அழுந்துதல் என்று வஜ்ரவேல் முதலியார் விளக்கம் தருகின்றார். எனவே இவ்வாறு வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தில் நின்றும் வில்லக்கிளேனை விடுதி கண்டாய் என்ற திருவாசகத்துடன் ஒப்பு நோக்கும்படியாக பல குரட்பாக்களிலே இந்நூலாசிரியர் இந்நூலாசிரியர் தேவார சொற்களையும் திருவாசக சொற்களையும் வாக்கியங்களையும் எவ்வளவு சிறப்பாக அமைத்துள்ளார் என்பதை பல இடங்களிலும் பார்த்து வருகின்றோம். அதுபோல இங்கும் அந்த திருவாசக சொல்லாட்சியை பார்க்கின்றோம். வெள்ளத்துள் நாவற்றி என்பது நீத்தர் விண்ணப்பத்திலே வருகின்றது. வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தில் நின்றும் வில்லக்கிளேனை வில்லக்கிளேனை விடுதி கண்டாய் என்று வருகின்றது. ஆக இதுகாரும் இந்த எட்டு குரட்பாக்களிலே ஆசிரியர் சொன்ன கருத்துக்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், அருளினுடைய இன்றியமையாமை, அருளின்றி நமக்கு வாழ்வு கிடையாது, எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு அருளே தலையாய பொருளாக உள்ளது, மருந்துதான் வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் கூட அந்த மருந்தை விட அருளே முதன்மையான உள்ளது, தண்ணீர் தான் வேண்டும் அப்படிங்கிற சந்தர்ப்பம் கூட தண்ணீரை விட அருள் முதன்மையானதாக விளங்குகிறது. ஏன்னா எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த அருள் வேண்டும், எது வேண்டுமானாலும் அந்த அருள் தான் கொடுக்க வேண்டும். அந்த அருளை பெற்றுவிட்டால் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில ஒவ்வொரு பொருளை நினைச்சு இயங்கி தவிக்க வேண்டாம், இந்த அருளை பெற்றுவிட்டால் வேற எந்த பொருளும் வேண்டாம், அப்படிப்பட்ட சிறந்த பொருள். இத்தகைய காரணங்களால் அந்த அருளே சிறந்தது. ஏனென்றால் கதிரவன் ஒளி எப்படி நாம் செயல்படுவதற்கும் பயன்களை அனுபவிப்பதற்கும் கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்து காட்டி நிற்கின்றதோ, அதுபோல உயிர்களை அறிவதற்கும் அறிந்தவற்றை பெறுவதற்கும் திருவருளே இடம் கொடுத்து அருளி நிற்கின்றது என்ற கருத்தை இரண்டாம் குரட்பாவிலே உணர்த்தினார். மூன்றாவது குரட்பாவிலே இதனை மறுத்து தடை எழுப்பவர்களை, அந்த தடைகளை மறுத்து உண்மையை நிலைநாட்டுகின்றார். திருவருள் தான் அறிவிக்க வேண்டும் என்பது என்ன, உடம்பு அறியும் உயிர் அறியும் என்றெல்லாம் சொல்பவர்களை உடம்பு சடமாகையினாலே அறியாது, உயிர்கள் தாமே அறியும் என்றால் அவை உடம்போடு சேர வேண்டிய அவசியமே இல்லை. எனவே கண்டிப்பாக திருவருள் உணர்த்தினால்தான் அந்த உயிர்கள் உண்மையை உணர முடியும் என்ற அந்த சித்தாந்த கருத்தினை மூன்றாவது உரட்பாவிலே நன்கு நிலைநாட்டி நான்காவது உரட்பாவிலே என்ன அருளி செய்கின்றார் என்றால், உயிர்கள் தம்முடைய வியாபகத்து தாம் திருவருள் வியாபகத்துக்குள்ளே இருந்து கொண்டு செயலற நின்று தன்முனைப்பற நின்று திருவருளை உணர கருதாமல் தமக்கு அந்நியமான உலக விடயங்களிலே அழுதுகின்றனவே, இது எதை போன்றது என்று சொன்னால், பார்க்கடலிலே உள்ள மீன்கள் எளிதாக அந்த பாலை பருக வழியிருக்கவும் அதனை விடுத்து தமக்கு அந்நியமான பிராணிகளை பூச்சிகளை கவர நினைக்கின்ற செயல் போன்றது என்று அருளி செய்ய அடுத்த உரட்பாவிலே இவற்றிய இன்னும் இரண்டு ஓமைகள் மூலம் அணுகு துணையறியா ஆற்றோனில் ஐந்தின் உணர்வை உணரா உயிர் என்பது, ஒரு வழி நடந்து செல்பவன் தனக்கு வழியை காட்டி வருபவனை அறியாமல் தானே அந்த வழியில் செல்வது போலவும், நமக்கு முதலாக உள்ள உயிர்களை அறியாத ஐம்பொறிகளைப் போலவும், உயிர்கள் தமக்கு உயிர்க்குயிராகவும் உணர்வாகவும் உள்ள அருளை அறியாமல் இருக்கின்றன என்ற கருத்தினை உணர்த்தினான். அடுத்த குரட்பாவிலே உயிர்கள் தமக்கு துணையாக இருக்கின்ற இறைவனை அறியவில்லை, தம்மை செலுத்துகின்ற இறைவனை அறியவில்லை என்று ஐந்தாவது குரட்பாவிலே கூறிய ஆசிரியர், ஆறாவது குரட்பாவிலே தமக்கு ஆதாரமாக உள்ள இறைவனை அறியவில்லை. ஏதாவது ஒரு அம்சத்தை வைத்தாவது அறிய நினைக்க வேண்டாமா? அவன் வழிகாட்டுகின்றான் துணையாக இருந்து. சரி, துணையா உள்ளவன் அறிய வேண்டாமா? அதுவும் அறியல. அது மட்டுமா, நம்மை செலுத்துகின்றான்.
5: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 22.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை எங்களுடைய மனமொழி மைகளால் போற்றி பணிகின்றோம். கடந்த தேவனார் திருவடிகளை போற்றுகின்றோம். நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற ஆனந்தராஜனையா அவர்கள் பாதங்களை பணிந்து மகிழ்கிறோம். நீ நாங்கள் நூலுக்குள்ளே நுழையலாம்.
2: பக்கம் 95. வித்யா தத்துவம் பெயர் காரணம். அசுத்தமாயா தத்துவங்கள் ஏழும் வித்யா தத்துவம் என்னும் பெயரை பெறும். பெயருக்கான காரணத்தை நோக்குவோம். இத்தத்துவங்கள் இறைவனது ஏவல் வழி நிற்கும் அனந்த தேவர் என்பவரால் தோற்றவும் ஒடுக்கவும் படுகின்றன. அவர் வித்யேஸ்வரருள் சிறந்தவர். எனவே அவர் பெயரால் இவை வித்யா தத்துவங்கள் எனப்படுகின்றன. வித்தை இங்கு வித்யேஸ்வரரை குறிக்கும். இது மரபாக சொல்லி வரும் விளக்கம். இனி வித்தை என்பது அறிவாகும். எனவே ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்களை தோற்றுவிக்கும் கருவிகளாதல் பற்றி வித்யா தத்துவம் எனப்பட்டன என்று கூறுதலும் அமையும். இவ்வித்யா தத்துவங்களுக்கு போசகி திரு காண்டம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இவை போசகித்திரு காண்டம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இவை ஆன்மாவிடத்தில் நுகர்வோனாம் தன்மையை உண்டாக்குதலால் இப்பெயர் பெற்றன. போசகித்திரு நுகர்வோன் காண்டம் தொகுதி. இனி ஆசிரியர் வழியில் நின்று வித்யா தத்துவங்களை பற்றிய செய்யுட்களின் பொருளை காண்போம். அதோட அடுத்த இந்த பாட்டோட இது முடியுதுங்க. அடுத்த பாட்டா இருக்கு.
1: வித்யா தத்துவம் ஓரளவு படித்து முடித்து விட்டோம். மூன்று பகுதிகளாக தத்துவங்களை பிரிக்கிறார்கள். ஒன்று சிவதத்துவம், அடுத்தது வித்யா தத்துவம், அடுத்தது ஆத்ம தத்துவம் என்று மூன்று பகுதிகளாக தத்துவங்களை பிரிக்கிறார்கள். தத்துவம் என்பது மாயையின் ஊடாக செயல்படுகிற சில விஷயங்கள். அதை ஏன் இறைவன் செய்கிறான் என்றால், ஆணவ வயப்பட்டு கர்மத்தை ஈட்டிய ஆன்மா அந்த கர்மத்தை அனுபவிக்கிற அதே நேரத்திலே ஆணவத்தினுடைய வலிமை குன்றி விடுபட வேண்டும் என்பதற்காக மாயை என்கின்ற மலத்திலே இருந்து தத்துவங்களை உருவாக்கி அந்த தத்துவங்களின் ஊடாக உயிரை இயங்க செய்வது இறைவனுடைய வேலையாக இருக்கிறது. இறைவனுடைய சக்தியினுடைய வேலையாக இருக்கிறது. அப்படி செய்கிற பொழுது இந்த மாயையிலே 36 தத்துவங்களை உருவாக்குகிறான். வேற்று சமயக்காரர் தத்துவக்காரர்களுக்கு தத்துவ எல்லைகளிலே அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். அது இந்த நூல்களிலே வருகிறது. சாங்கிய தத்துவக்காரர்கள் 25 தத்துவம் வரையும் போவார்கள். அவர்களுக்கு 25 தத்துவத்தோடு தத்துவம் முடிந்து போய்விடும். நாத்திகர்களுக்கு 4 தத்துவம் தான். அவர்களுக்கு ஆகாயம் கூட, பஞ்சபூதங்களிலே ஆகாயம் கூட அவர்கள் தத்துவமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை பொறுத்தளவில் காண்பது மட்டும்தான் விடயம் என்று, அது ரொம்ப ஆரம்ப நிலை, அறிவு வளர்ச்சியினுடைய ஆரம்ப நிலையிலே அவர்கள் அதை அப்படி கொள்வார்கள். அதற்கு மேலே போய் போய் போய் 25 தத்துவம் வரையும் சாங்கிய தத்துவம் வரும். சைவ சித்தாந்த தத்துவக்காரர்கள் 36 தத்துவம் வரையும் போகிறார்கள். 36 தத்துவத்தையும் இனம் காணுகிறார்கள். இனம் கண்டு விரித்து சொல்லுகிறார்கள். அப்படி அந்த 36 தத்துவத்திலே மூன்று பகுதியாக பிரிக்கிற பொழுது முதலிலே 5, பிறகு 7, பிறகு 24 என்று வருகிறது, பிரிக்கப்படுகிறது. முதலைந்தும் மாய் ஒரே மாயைதான். மாயினுடைய மூன்று கூறுகளாக இருக்கக்கூடிய பகுதிகளை எடுக்கிறார்கள். அதிலே ஒரு பகுதி ஆணவம் இல்லாத பகுதி, மற்றவை அது கூடிய பகுதி என்று வருகிறது. அப்படி வருகிற பொழுது இந்த தத்துவ பிரிவுகளிலே நாங்கள் பிரிக்கிற பொழுது முதலைந்து தத்துவம் சுத்தமாயா தத்துவத்திலே இருந்து தோன்றுவது, சுத்தமாயிலே தோன்றுவது. அதிலே இறைவனுடைய சக்தி இறக்கம் நிகழும். அந்த ஐந்து படியாக அரங்கம் அது ஐந்து தத்துவத்தையும் திருதத்துவம் என்று சொல்வோம். இது நாங்கள் முன்பு படித்ததுதான். அதற்கு பிறகு உயிர் செயல்படுவதற்கு தயார்படுத்தப்படும், அதற்கான காலம் வேலை அதனுடைய அறிவு அதனுடைய செயல்திறன் அறிவுத்திறன் இச்சைத்திறன் என்கின்ற இவையெல்லாம் தூண்டப்படும். மாயை அதற்கு துணை செய்யும். மாயை என்கின்ற பொழுது அசுத்தமாயை துணை செய்யும். அசுத்தமாயினுடைய ஒரு கூறு மாயா தத்துவமாக இயங்கும். அப்படி இயங்குகிற பொழுதுதான் இந்த ஐந்தும் அதற்கு செயல்படும். காலம் இடம் காலம் செயல் காலமும் அதனுடைய வேலைத்திறனும் அதற்கு பிறகு அதனுடைய செயல்திறன் அறிவுத்திறன் இச்சைத்திறன் என்கின்ற ஐந்தும் சேருகிற பொழுது ஒரு உடை போல அவை ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் கொடுக்க முயற்சிக்கும். அதை பஞ்சகண்டுவம் என்பார்கள். அதனோடு சேர்ந்து அதனோடு அந்த அந்த அந்த ஐந்து சட்டைகளையும் போட்டவுடனே ஆன்மா ஒரு ஒரு முழுமையான செயல்திறனுக்கான வடிவம் பெறுகிறது. அந்த வடிவ நிலையை நாங்கள் புருட தத்துவம் என்று அதை ஒரு தத்துவமாக பிரிப்பார்கள். பிரித்தால் ஏழு தத்துவம் ஆகிவிடுகிறது. மாயை காலம் நீதி கலை வித்தை அராகம் புருடன் என்கின்ற ஏழு தத்துவமும் இது ஆன்மாவினுடைய அறிவை தூண்டி செயல்படுவதற்கு தயார் பண்ணுகிற பகுதி என்ற பெயரினாலே அது வித்யா தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அது செயல்படுவதற்கான தத்துவங்களை பிரகிருதி மாயிலிருந்து இறைவன் உருவாக்குகிறான். அதைத்தான் நாங்கள் நீங்களெல்லாம் ரொம்ப தெளிவாக குறையிலே சொல்லுகிறீர்கள். அது 24 தத்துவங்களாக அந்த தத்துவங்கள் விரிகின்றன. அது அதை சுருங்க சொல்வதானால் நம்முடைய தனு கரண புவன போகமாக விரிகிற தத்துவங்கள் இவ்வளவுதான் தத்துவ அடிப்படை. இவ்வளவும் தெரிந்து கொள்வது என்பதே தமிழிலே ஒரு தனி தகுதி. அதை நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பெருமதி தெரிந்து கொண்டு மேலே ஏற வேண்டும். இது தெரிந்தவர்கள் இன்றைய சமய பேச்சாளர்களிலேயே பல பேருக்கு இது தெரியாது. ரொம்ப புகழோடு இருக்கிறவர்களுக்கே இந்த தத்துவ விவரங்கள் தெரியாது. இவையெல்லாம் நம்முடைய அறிவுக்கூறுகளினுடைய மிக முக்கியமான பகுதிகள். அதை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது இறைவனுடைய கருணை என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இப்ப 36 தத்துவத்திலே நாங்கள் 31 தத்துவம் பற்றிய விவரம் படித்து விட்டோம். இடையே இருக்கக்கூடியதாகிய ஆத்ம தத்துவம் 24 பகுதி பகுதியாக ஒவ்வொன்றாக படித்தோம். பஞ்சபூதத்திலே தொடங்கி மேலே இருக்கக்கூடிய சித்தம் வரைக்குமாக விரிவாக அது படித்து விட்டோம். பிறகு வித்யா தத்துவத்திலே கடந்த சில நாட்களாக காலம் நீதி கலை வித்தை

0: இனி இன்றைக்கு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அதை குறிப்பு அவர் வாசித்த கடைசி பகுதியிலே அறிவுத்தன்மையை தருகிறபடியால் வித்தியாசத்துவம் என்று பெயர் வந்ததற்கு ஒரு காரணம், இந்த பகுதியை இயக்குகிறவருக்கு பெயர் அனந்த தேவர் என்று பெயர். கீழே 36 தத்துவத்தை இயக்குகிறவர், 24 தத்துவத்தை இயக்குகிறவருக்கு ஸ்ரீகண்டருத்திரர் என்று பெயர். அதெல்லாம் நாங்கள் கும்பிடுகிற சிவபெருமான். அதற்கு மேலே இருக்கிற அந்த வித்யா தத்துவங்களை இயக்குகிறவருக்கு அனந்த தேவர் என்று பெயர். அந்த அனந்த தேவர் அவர் குறிப்பிட்ட ஒருவர், அதிலே பல பேர் இருக்கிறார்கள். அனந்தேஸ்வரர்கள் என்று ஒரு தேவஜாதியினர் இருக்கிறார்கள். அந்த அனந்தேஸ்வரர்கள் அவர்களே ஒருவராக இந்த இவர் இருக்கிறார். அவர்களே சாரி, அனந்தேஸ்வரர்களில் வித்யாசுரர்கள் என்று அவர்களுக்கு பெயர். இந்த வித்யேஸ்வரர்களிலே ஒருவர் தான் அனந்த தேவர் என்றபடியால் அதை இயக்குகிற அவருடைய பெயரை வைத்தும் இந்த தத்துவத்துக்கு வித்யா தத்துவம் என்று பெயர் வந்தது என்று விவரம் சொல்லிவிட்டு போகிறார். இவையெல்லாம் சிறு சிறு குறிப்புகள், மனதிலே ஒரு மூலையிலே வைத்துக் கொள்ளலாம். இனி சிவதத்துவத்துக்குள்ளே நுழைய போகும்.
1: சிவதத்துவங்கள் இல்லையா, வித்யா தத்துவங்களை பத்தியா சொல்றாங்க பாடல் 17
0: என்ன இருக்கா?
1: இருக்கு இல்லையா?
0: சரி சரி, அப்ப அதை சொல்ல.
1: பாடல் 17, வித்யா தத்துவங்களை கூற தொடங்குதல். ஓதியிடும் நாலாரும் ஒற்ற ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையும் காண். எய்தரவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக் கேள், உத்தமனே நன்றா உனக்கு.
0: இதுக்கு முதல் சொன்னாரே, அது அதை அடையாளப்படுத்திட்டு போய் இனித்தான் விவரம் சொல்லப்போறாரு.
1: அப்ப அவருடைய கருத்துக்கள்லாம் சொல்லிட்டாரு இல்லையா பத்தியில, அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டாரு. இப்பதான் வந்து ஆக்சுவல் பாட்டுக்கு வராரு.
0: சரி சரி சரி சரி.
1: பதவுரை. ஓதியிடும் இதுவரை சொன்ன 4-6 24 தத்துவங்களும் உற்ற உயிர்க்கு நுகர்ச்சியாக பொருந்திய ஆன்ம தத்துவம் என்று, ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் சிவபிரான் அருளி செய்த ஆகம நூல் அறையும் கூறும் தீது அறவே, இனி உனது மயக்கம் நீங்கும்படியாக வித்யா தத்துவங்கள் தம்மை, வித்யா தத்துவங்களின் இயல்பை உனக்கு உனக்கு நன்றா ஐயமர விளம்ப யாம் சொல்ல, உத்தமனே நன் மாணாக்கனே கேள் கேட்பாயாக.
0: ஆதியருள், ஆதியருள் என்பதற்கு ஆதியிலே அருளப்பட்ட என்றும் ஆதியால் அருளப்பட்ட என்றும் பொருள் கொள்ளலாம். ஆதி என்பது சிவனுக்கு இருக்கிற பெயர்களிலே ஒன்று.
1: பொழிப்புரை. இதுவரை யாம் விளக்கி கூறிய பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அந்தக்கரணங்கள் 4 ஆகிய 24 தத்துவங்களையும் ஆன்ம தத்துவங்கள் என்று சிவாகமங்கள் குறிப்பிடும். நன் மாணாக்கனே, இனி வித்யா தத்துவங்களை உனக்கு உரைப்போம் கேட்பாயாக. அவ்வளவுதாங்க. அடுத்த பாட்டு பாடல்.
0: ஏற்கனவே இவர் முன்னுரையாக இவர் வித்யா தத்துவத்தை விளங்கப்படுத்தி விட்டபடியால் இனி பாடலுக்குள்ளே போய் நீங்கள் விளங்குவது என்பது ரொம்ப சுலபமாக இருக்க போகிறது.
1: பாடல் 18, வித்யா தத்துவங்களின் பெயர். காலம் நியதி கருதும் கலை வித்தை ஏல அராகும் புருடனே மாயை மாலரவே சொன்னோம் அடைவாக சொன்ன இவை தம் உண்மை உன்னி உரைக்கும் நாம் உற்று. பதவுரை. காலம் காலமும் நியதி நியதியும் கருதும் கலை ஆராய்ந்து கொள்ளத்தக்க கலையும் வித்தை வித்தையும் ஏல அராகம் பொருந்திய அராகமும் புருடன் புருடனும் மாயை மாயையும் என வித்யா தத்துவங்களை மாலர மயக்கம் நீங்க அடைவாக வரிசைப்படுத்தி சொன்னோம் கூறினோம் சொன்ன இவ்வாறு பெயரளவில் சொல்லிய இவைதன் உண்மை இத்தத்துவங்களின் இயல்பை நாம் யாம் உன்னி உனக்கு விளங்க சொல்லும் முறையை நினைந்து உற்று அதனை கடைபிடித்து உரைக்கும் கூறுவோம். பொழிப்புரை. காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை என்னும் 7 வித்யா தத்துவங்கள் ஆகும். இவற்றின் இயல்பை இனி உரைப்போம். அந்த இந்த பாட்டு முடிஞ்சதுங்க. அவ்வளவுதான். 18 வெறும் லிஸ்ட் ஒண்டிதான் இருக்கு.
0: சரி.
1: பாடல் 19, வித்யா தத்துவங்களின் தொழில்.

0: எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம் குறியா மயக்கு என்று கொள். பதவுரை. காலம் செய்யும் தொழிலாவது எல்லை இறந்த
1: ஒரு நிமிஷம் நீங்க நிறுத்திட்டு இந்த தத்துவ படம் போட்ட நீங்க இதுல அட்டவணை இருக்குல்லவா?
0: ஆமாங்க.
1: இல்லே மாயையே எந்த இடத்துல போட்டிருக்காங்க, அதாவது இட்டதத்துவங்களுடைய ஆரம்பத்துல போட்டிருக்காங்களா கடைசியில போட்டிருக்காங்களான்னு பாருங்க.
0: ஆரம்பத்துல போட்டிருக்காங்க ஐயா,
2: கடைசியில இருக்கீங்க, பக்கம் நூறுல இருக்கு.
0: ஓ இல்ல இல்ல, பக்கம் 94 முதல்ல போட்டிருக்காங்க ஐயா.
3: இல்ல இல்ல ஐயா, முதல்ல தான் ஐயா போட்டிருக்காங்க. ஐயா கேக்குறது வந்து அசுத்த மாயையில முதல் தத்துவமா மாயா தத்துவம் போட்டு.
0: ஆமா, முதல்ல தான் போட்டிருக்காங்க, பக்கம் 94 முதல்ல.
1: சரி, நான் கேட்ட கேள்விக்கான காரணம் விளங்கிச்சுங்களா உங்களுக்கு? நான் ஏன் இதை கேட்டேங்கிறது புரிஞ்சுதுங்களா? இப்ப நாம பாடல்ல இவங்க சொல்ற பொழுது தத்துவ அந்த வித்யா தத்துவம் சொல்லுற பொழுது மாயையே கடைசியா சொல்றாங்க இந்த முதல் பாடல்ல.
3: படத்துல முதல்ல போட்டிருக்காங்க,
1: சரி அது நான் இதுல சொன்னபடியா அப்படி எடுத்தாங்களோன்னு நினைக்கிறது பாக்குறதுக்காக தான் கேட்டேன்.
0: பதவுரை. காலம் செய்யும் தொழிலாவது எல்லை இறந்த காலமாய் நின்று வினைகளை நுகர்ச்சியினால் கழிய செய்தல் பலம் நிகழ்காலமாய் நின்று உயிரை வினைப்பயன்களோடு கூட்டி நுகர செய்தல் புதுமை எதிர்காலமாய் நின்று வினைப்பயன்களை உயிர் எதிர்நோக்குமாறு செய்தல்.
1: திருப்பி ஒரு தரம் வாசிங்க.
0: அந்த பாட்டி வாசிச்சுட்டுமாங்க ஐயா? பாடல்
1: வாசிச்சுட்டு வாசா கூட நல்லதுதான்.
0: பாடல் 19, வித்யா தத்துவங்களின் தொழில். எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல்
1: தரும் சொற்கள் கவனிச்சுக்கோங்க. எல்லை பலம் புதுமை இந்த மூன்றையும் முக்காலத்தையும் குறிக்கிற சொற்களா விளக்கம் பண்றாங்க. இப்ப நம்ம சும்மா அந்த பாடலை படிச்சா எங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த மூன்றுக்கும் இதுதான் பொருளுங்கிறது புரியாது. அதை கவனிச்சு கொண்டு மேல போங்க.
0: எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம் குறியா மயக்கு என்று கொள். பதவுரை. காலம் செய்யும் தொழிலாவது எல்லை இறந்த காலமாய் நின்று வினைகளை நுகர்ச்சியினால் கழிய செய்தல் பலம் நிகழ்காலமாய் நின்று உயிரை வினைப்பயன்களோடு கூட்டி நுகர செய்தல் புதுமை எதிர்காலமாய் நின்று வினைப்பயன்களை உயிர் எதிர்நோக்குமாறு செய்தல்.
1: ஒன்று அனுபவித்து முடிந்தது, ஒன்று அனுபவிப்பது, ஒன்று அனுபவிக்க வர இருப்பது, அதைத்தான் இந்த முக்காலமாக பிரித்து காட்டுகிறார்கள். பிறந்த காலத்திலே அனுபவம் முடிந்து விடுகிறது, நிகழ்காலத்திலே அனுபவம் நிகழ்கிறது, பெருங்காலத்திலே அனுபவம் எதிர்பார்க்கப்படுகிறது.
0: நியத்தி செய்யும் தொழிலாவது எப்போதும் நிச்சயித்தல் எப்போதும் வினைப்பயன் அதனை செய்த உயிரையே சாருமாறு நியமித்தல். கலை செய்யும் தொழிலாவது ஆன்மாவுக்கு
1: இதை ஏன் இந்த சொல் சொன்னாங்கிறது நம்ம அன்றைக்கும் பேசணும். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு உயிரும் வினைகளை தேடி வைத்திருக்கிறது. அது வேறு வேறு விதமான எத்தனையோ விதமான வினைகள். அவரவர் வினை அவரவரை சார வேண்டும். இப்போ இந்த பெரிய ஆபீஸ்களிலே ஏதாவது ஒரு வேலை சம்பந்தமாக போய் நம்ம ஃபைல கேட்டா ஃபைலை தேடுகிறார், என்னால் அது மாறுபட்டு போய்விட்டது என்கிறார். ஒரு கொஞ்சம் ஃபைல் வைத்திருக்கிற ஆபீஸ்லயே இந்த நிலைமை. இத்தனை ஜீவராசிகளினதும் வினை தொகுப்பு என்கின்ற பொழுது அந்த வினையிலே தப்பித்தவரை ஒருவர் ஃபைல் மாறி மற்றவருக்கு போய்விடாமல் அந்தந்த ஃபைல் அவரவருக்குரியதாக நிலைக்க செய்வதுதான் வித்யா தத்துவம். அதை நீங்கள் வித்யா தத்துவம் அல்ல, நியதி தத்துவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: கலை செய்யும் தொழிலாவது ஆன்மாவுக்கு உயிருக்கு அல்லல் தரும் வினைகளை ஈட்டி துன்புறுதற்கு ஏதுவாகும்படி கிரியை அதன் கிரியாசக்தியாகிய செயலாற்றலை சிறிதே விளங்க செய்தல்.
1: செயல்திறனை ஆன்மாவுக்கு முதல் உண்டாக்குவது. அதுக்கு முன்னுக்கு சின்ன அவளத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், வினை அனுபவத்தை துன்ப வினை அனுபவமாகிய துன்பத்தை பெறுவதற்கு எழுதுகிறார் அப்படின்னு.
0: வினைகளை ஈட்டி துன்புறுவதற்கு ஏதுவாகும்படி.
1: ஒரு கேள்வி வரும், அப்ப இன்ப வினைகள் இல்லையா என்றால் இன்ப வினையும் துன்பம்தான். நீங்கள் இன்பம் என்று சொல்வதும் வினையான அனுபவத்திலே அது துன்ப வரிசையிலே சேர்க்கப்படுவது. ஏனென்றால் இன்பம் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலே, எனக்கு இது இன்பம் என்று சொல்லிவிட்டாலே, இது போய்விடுமோ என்ற துன்பம் அது அதோடு சேர்ந்து வந்துவிடும். இது நிலைக்குமோ என்ற எண்ணம் துன்பமாக மாறிவிடும். ஆகவே துன்பக்கலப்பில்லாத இன்பம் என்று ஒரு இன்பம் இல்லை, உலகியலை பொறுத்தவரை. அது ஆக பரம்பொருளோடு அனுபவிக்கிற இன்பம் தான் துன்பக்கலப்பில்லாத இன்பம். ஆகவே மொத்த நல்வினை தீவினை ரெண்டையும் லிஸ்ட்ல சேர்த்துடுறான். அதை தெரிந்து கொண்டு போங்க.
0: வித்தை செய்யும் தொழிலாவது ஒல்லை விரைந்து அறிவு அதன் ஞான சக்தியாகிய அறிவாற்றலை சிறிதே விளங்கச் செய்தல்.
1: அதாவது தூக்கத்திலே தூக்கத்திலே இழந்தவருக்கு அறிவு வந்து விட்டது. அதுதான் சொல்லுகிறார். கலை தூக்கத்திலிருந்து எழுப்புகிறது, அதுக்கு பிறகு அறிவு வருகிறது. அதுக்கிறது இச்சை காப்பிதா என்று கேட்கிறான். எழும்புவது, அறிவு வந்தவுடனே எதற்கு தா என்று கேட்பது. இந்த மூன்றையும் தான் கலை வித்தை அராகம் என்று பிரிக்கிறார்.
0: அராகம் செய்யும் தொழிலாவது ஆசை அதன் இச்சா சக்தியாகிய விழைவு ஆற்றலை சிறிதே விளங்க செய்தல்.
1: இது ஆன்மாவுக்கு மட்டுமன்று இல்லை, அறிவுள்ள எல்லா பொருளுக்கும் இதுதான் அடையாளம். அதாவது அதற்கு அறிவிருக்க வேண்டும், செயல் இருக்க வேண்டும், இருப்பிருக்க வேண்டும். அதனாலேதான் ஆண்டவனுக்கும் நாங்கள் இந்த மூன்று சக்தியையும் தொடுக்கிறோம். எப்படி மூன்று சக்தி என்று கேட்டால், ஒன்று இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. இது இந்த இப்ப பேசுகிற தலைவர்கள் பேசுற மாதிரி அவளின் துணைவி இவளின் இணைவி என்று சொல்லுகிறார்களே, அந்த அந்த கேஸ் இல்லை. அதை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், சக்தியை பெண்ணாக உருவகித்து ஒரு குறியீடாக பண்ணினதுனாலே பல பேர் இப்ப கேட்கிறார்கள், உங்க முருகனுக்கு ரெண்டு கல்யாணம், வள்ளி தெய்வானே என்றதெல்லாம் இந்த இச்சைகிரிய ஞானத்தினுடைய குறியீடுகள் தான். அங்கே இந்த மனைவி என்பதெல்லாம் அதனுடைய குறியீடாக சொல்லப்படுவதுதான். முருகனை பொறுத்தவரையிலே ஒன்று இச்சை, ஒன்று கிரியை, வேல் ஞானம். இந்த மூன்று சக்தியையும் தான் எல்லா சுவாமிகளிலும் வைத்து சொல்லுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
0: குருடன் என்பது ஐம்புலனும் உயிர் மேற்கூறிய ஐந்தோடும் கூடி நின்று ஐம்புலன்களையும் ஆரவரும் காலம் நுகர்தற்கு தகுதி பெற்ற காலத்தில் அந்நிலையில் வழங்கும் பெயராகும்.
1: அதாவது இங்கே சொல்லுகிற புலன் என்பது நாங்கள் அங்கே பிடிக்கிற புலன் அல்ல, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஐந்தோடும் கூடி அனுபவம் பெறுவதைத்தான் இங்கே சொல்லுகிறார். இந்த ஐந்தோடும் கூடி ஆன்மா அனுபவம் பெறுகிற அந்த அனுபவத்தை தான் புலன் என்ற வார்த்தையாலே சொல்லுகிறார்.
4: ஓம் நம சிவாய். You are listening to shivam.org radio, the 24/7 spiritual channel from shivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: நாம் நேற்றைய தினம் இந்த சிவஞான மாபாடியம் என்ற ஞான சாத்திரத்திலே அதனுடைய இரண்டாவது பகுதி, இரண்டாவது அதிகரணத்தில் நாம் இருந்தோம். அந்த இரண்டாவது அதிகரணத்தில் மேற்கோளாவது, இனி இவ்வான்மாக்களுக்கு தம் முதலே குருவுமாய் வந்து உணர்த்தும் என்றது என்பது இல்லையா. முதல்ல தவத்தான் உணர்த்தும் என்றார். இப்போ இரண்டாவது பகுதியில் தம் முதலே குருவுமாய் உணர்த்தும். இந்த பகுதியை அதில் நம்ம ரெண்டு மூணு அந்த உதாரண பண்பாவே நேற்று பார்த்துட்டோம், பார்த்தோமா இல்லையா, பார்த்தோம். இதையெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்க, ரூமில் போய் பார்த்தீங்களா? பார்க்கலை. இங்கே இந்த இரண்டாவது பகுதியிலே அவர் நம்முடைய குரு தான், நம்முடைய முதல்வன் தான் குருவாக வரணும் என்பதை சொல்கிறார். அதன் மேல் எழுந்த சங்கை என்ன, அதன் மேலே என்ன ஐயம் எழுந்தது? குரு அவசியமில்லை. குரு அப்படி குரு அவசியம் என்றாலும் நம்மில் ஒருவரே அமையும். இதான் ரெண்டு தடைகள். ஒன்று, ஒருத்தர் என்ன சொல்கிறான், குருவே தேவையில்லை, இந்த கிரியையே நமக்கு ஞானத்தை கொடுக்கும், தானா வரும் என்றான். இன்னொருத்த என்ன சொல்றான், நம்மில் குருவாதல் அமையும் என்று. இப்படி இதை இந்த கருத்தை ஆட்சேபிப்பவர் இருதிரத்தராக இருக்கிறார்கள். அதில் முதல்ல என்ன சொன்னாரு, இந்த தானே தரும் என்பதை இருக்கிறாரு. அதுக்கு எப்படி மறுக்கிறாரு? அதுவும் நீ தானே வந்து என்று நினைப்பது கூட தன்னாலே வந்தது. அது தன்னால் வரும்னு சொன்னார் இல்லையா, அதெல்லாம் தன்னால் வரும். தன் என்பதே சிவம், அது சிவத்தை வந்தது. விளங்குதா? தன்னால் வரல, தன்னால் வந்தது. எதனால் வந்தது? தன்னால் வந்தது. இப்போ நாம் யாரையாவது ஒருத்தரை பார்த்தோம்னா சொல்கிறோம், எதிர்பாராம ஒரு தடிச்சா என்ன சொல்றோம், என்ன சொல்றோம், என்னையா சிவாயனா, நீங்கள்லாம் வேறையா, உங்க ஒருத்தர் எதிர்பாராம தெரிஞ்சிட்டா என்ன சொல்லிடுவாராம், சிவாயனமே அப்படின்னு வரான். அவன் பயந்து போய் இப்படிலாம் பயமுறுத்துறீங்களா, என்ன சொல்கிறோம்னா இன்னார பார்த்தோம், தற்செயலாக பார்த்தோம். என்ன சொல்கிறோம்? தற்செயலாக. அப்போ அந்த தற்செயல் என்பதே தற்செயல், தற்செயல் இறைவன் செயல். நாமெல்லாம் நாடி போகலை, இறைவன் வந்து எல்லாமே அவன் தான் செய்கிறான். ஆனால் நாம் அந்த நேரத்தில் மட்டும்தான் என்ன சொல்கிறோம், மற்றதெல்லாம் நம்மளாக செஞ்சதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே தற்செயல் என்பதை நினைக்காம என்ன சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கோம், அது மட்டும்தான். அதுவும் அவனை நினைக்கிறது இல்லை, அது தானா வந்ததா நினைச்சுக்கிடுறோம், அப்படிதான் நினைக்கிறோம். அதெல்லாம் அறியாமை தான். விளங்குதா? அதனால இவ்வான்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவுமாய், தானேங்கிறதுக்கு என்ன பார்த்தோம், அந்த தானே என்பதை ஏகாரமாக்கி, தானேங்கிற ஏகாரம் பெருநிலை, அவரை தவிர வரை யாரும் குருவாய் வந்து உதவ முடியாது என்பது ஒன்று. இன்னொன்று, உள்ளவாறே எடுத்துக்கொண்டு தானே என்பது, அவன் உவந்து விரும்பி தானே வருவான் என்பது. பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லைங்களா? இருக்கீங்களா இல்லைங்களா? எப்படி ஏற்றுக்கிடுதுன்னு தெரியல. நீங்கள் தலையை அசைக்கிறத வச்சு நான் எப்படி அதை கொள்றதுங்கிறதே எனக்கு விளங்க மாட்டேங்குது. எனவே இந்த முற்றுப்பேருடைய ஆன்மாக்களுக்கு அவன் அல்லாது வேற யாரு வந்து இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளோரெல்லாம் நமக்கு வேறாயிருப்பவர், நமக்கு வேறாயிருப்பவர். எனவே இந்த ஞானத்தை கொடுப்பது என்பது அதில் இருக்கக்கூடிய குறையை நீக்கி அதற்கு பின்னால கொடுக்க வேண்டும். அந்த குறையை நீக்குவதற்கு யாராலே முடியும்? எவன் அந்த குறையுடைய அறிவிலே இருக்கிறானோ, அந்த அறிவிலே இருப்பவன் தான் அந்த அறிவினுடைய குறையை அறிய முடியும். அவன் தான் அதை நீக்க முடியும். ஏனையோரால் அது அதனால இந்த நம்முடைய சைவத்தில் இந்த சிவ சமவாதி அவர்கள் சொல்வது போல சொல்வதில்லை. இந்த முக்தி பெற்ற ஆன்மாக்களாயினும் அவைகள் பிறிதொரு ஆன்மாவுக்கு முக்தியை கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? முக்தி பெற்ற ஆன்மாவே இன்னும் முக்தி பெறாத பெரிதொரு ஆன்மாவுக்கு முக்தியை கொடுக்க. இப்போ நம்ம உலகியல்ல பார்த்தோம்னா, ஒருத்தன் எம்ஏ படிச்சிட்டோம்னா அடுத்தால பிஏ படிக்கிறவனுக்கு எம்ஏ சொல்லிக் கொடுக்கலாம், அவனை எம்ஏ படிக்க வைக்க முடியும். ஆனால் நம்ம சித்தாந்தத்தில் அப்படி முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, இந்த களிம்பருத்தான் என் நந்தி என்பார். இந்த களிம்பை அறுக்கக்கூடியவர் யாரு? ரசவாதி ஒருவரே. யாரு? ரசவாதி ஒருவரே அந்த களிம்பை நீக்கி அந்த செம்புக்கு பொன்னாந்தன்மை தர முடியும், பிரகாசத்தை தர முடியும் இல்லையா? அந்த ரச குளிகையினாலே, ரச குளிகையினாலே பிரகாசம் பெற்ற இன்னொரு பொருள் பெரிதொரு செம்புக்கு என்ன செய்ய முடியாது? பிரகாசத்தை கொடுக்க முடியாது. அது எது கொடுக்கணும்? அந்த குளிகை தான் கொடுக்க முடியுமே தவிர, பொன்னான ஒன்று, பிரகாசமடைந்த ஒன்று, பிரகாசியாத ஒன்றை பிரகாசிக்க செய்ய முடியாது இல்லையா? எனவே அவன் ஒருவனே தற்பிரகாசமும் பரப்பிரகாசமும் உடையவன். அவன் ஒருவன் தான் தற்பிரகாசமும் பரப்பிரகாசமும் உடையவன். அதனால அந்த பொருள் வந்தாலன்றி நமக்கு ஞானம் பிரகாசியாது, ஞானம் பிரகாசியாது. எனவே அந்த நம்மனோரில் ஒருவர் அமையும் என்பது அங்கே மறுக்கப்படுகிறார். விளங்குதா? ஏன்னா நம்மளோர் வந்து இந்த ஓமை மூலம் அவங்க வந்து என்ன செய்ய முடியாது? நம்முடைய அழுக்கை நீக்கி பிரகாசத்தை கொடுக்க முடியாது என்று அவர்கள் தள்ளப்படுகின்றனர். அவ்வாறு அவர்கள் தள்ளப்படவே எஞ்சி நிற்கின்ற இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தானே அமையும் என்பது தானேயும் நிகழாது. அந்த தானேங்கிறது விபரீத உணர்வு. அது என்னது? விபரீத உணர்வு. அது தானே நிகழ்ந்தாலும், நிகழ்வது போல தோன்றினாலும், அது யாரால் நிகழ்ந்தது? அந்த சூரியனால் நிகழ்ந்தது போல இதுவும் யாரால் நிகழும்? பெருமானால் தான் நிகழும் என்று சொன்னார். அதனால இங்கே அவன் பெருமான் குருவாய் வந்தாலன்றி இந்த ஆன்மாக்களுக்கு ஞானம் நிகழாது. அவன் அந்நியமின்றி, ஏனையோரெல்லாம் நமக்கு அந்நியம், ஏனையோரெல்லாம் நமக்கு வேறாயிருப்பவர். அவன் ஒருவன் தான் எப்படி இருக்கிறான்? இறைவன் நம்மகிட்ட எப்படி இருக்கிறான்? அத்துவிதமாய் பிரிப்பற நிற்கிறான். அதான் இங்கே அந்நியமின்றி நம்மோடு. நம்மோடுன்னா நம்ம உடலோட அறிவோடு. எங்க இருக்கான்? அறிவிலே தான் இருக்கான் இல்லையா? எனவே அதனால சைதன்ய சொரூபி. சைதன்யம்னானது அறிவு. அறிவு சொரூபியாய் அறிவிலே நிற்றலான். அதான் அறிவுக்கு அறிவாய் இல்லையா, சோதிக்குள் சோதியாய் நிற்கிறான். அப்படி நிற்கிறதுனால அவனால் என்ன செய்ய முடியும்? நம்முடைய குறையை நீக்கி குணத்தை விளக்க முடியும். குறையை நீக்கி குணத்தை விளக்க முடியும் என்றார். எனவே இந்த நூற்பாவில் அவன்தான் வரணும். ஏன்னா அவன்தான் நம்முடைய நோயின் தன்மை அறிவார், தீவிரத்தை அறிவார். எனவே அவன் வந்து அதற்கு சிகிச்சை கொடுத்தாலன்றி நமக்கு இந்த நோய் நீங்காது என்று சொன்னார். அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார். என்ன சொன்னார்? விஞ்ஞானகலருக்கு மெய்ஞானம் தானே விளையும். விளையும்ங்கிறத எப்படி சொன்னோம்? ரெண்டு விதமா தானே விளையும் என்பதை எப்படி சொன்னோம்? இன்னைக்கு முடிக்கணியா? சீக்கிரமா, நீங்க நேற்று படித்த பாடத்தை படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்கன்னு அதான் சொல்கிறோம். அப்போ நீங்கள் அப்படியே ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சரி, ஓரளவு புரிஞ்சிருக்கு, அடுத்தாப்பில் அடுத்ததை சொல்லலாம்னு வேகமாக போகலாம். இந்த விஞ்ஞானகலருக்கு அவருடைய அந்த மலத்தின் தன்மை அதிசூக்குமமாயிருப்பது பற்றி, அவருடைய மலத்தின் தன்மை எப்படி இருக்கு? அதிசூக்குமமாயிருக்கிறதுனால நோய் ரொம்ப லேசாக இருக்குது. ஏன்னா இங்கே இதெல்லாம் என்ன பகுதி? ஈரோடெல்லாம், ஈரோடு கரூர் இந்த ஏரியா பூரா டெக்ஸ்டைலு என்ன இருக்குது? அதானே நிறைய இருக்குது. துணி, இப்போது துணிகளில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் என்ன இருக்குது? டஸ்ட் ப்ரூஃப், அழுக்க ஒட்டாதது. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்கள் மில்லிலே போட்டிருக்கோம் டஸ்ட் ப்ரூஃப். அது உதறுனா போதும், அதை உதறுனா போதும், அதில் உள்ள அழுக்கு போயிடும். துவைக்க வேண்டாம். என்ன இப்படி பார்க்கறீங்க? பார்க்காதீங்க. சரி, அது அப்படி ஒரு ஃபேப்ரிக் இருக்குது, அது அவங்கக்கிட்ட கேளுங்க. நம்மகிட்டே ஆள் இருக்காங்க, கேட்டு விவரமாக கேளுங்க. நானே அவட்ட கேட்டு தான் விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம். அதனால் அந்த உதறுனா போயிருதா இல்லையா? அழுக்கு இருந்தது உதறுனா. அது போன்றவர் விஞ்ஞான கலர். இப்படி சொன்னானா சார், அந்த காட்சி ஒன்று தான், லேசாக தலையை காட்டினா போதும் அவனுக்கு, ஓ சரி ஓகே ஓகேன்றதான், இனிமேல் நான் பார்த்துக்கிடுதோம்னு. அதனால் கொள் பவத்தின் வீடு, பவம்னு என்ன? சம்பவம். அந்த காட்சி அப்படிங்கிற சம்பவம் கிடைத்த மாத்திரத்திலேயே அப்படி ஒரு ஃப்ளாஷ் ஆன மாதிரி அவருக்கு அழுக்கு போச்சு, வீடு பேர் அடைஞ்சிட்டார். ரொம்ப புண்ணியவான். அவனை பார்த்து பொறாமப்பட்டு என்ன செய்ய? அப்புறம் இந்த பிரளயாகலர், யாரு பிரளயாகலர், அவருக்கு இந்த பாப்ளின் தெரியுமா? தெரியுமா இல்லையா? 2x2 பாப்ளின், 2x2 பாப்ளின், அது நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல சார், நல்லா இருக்கும். ஒயிட்டு அந்த இதில் வந்து அழுக்கு இருந்தால் லேசாக சோப்பு, லேசாக சோப்பு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாது, உதறி பிரயோஜனம் இருக்காது. அது என்ன செய்யணும்? கொஞ்சம் சோப்பு போட்டு சின்ன முயற்சி பண்ணணும், ஒரு முயற்சியை பண்ணணும். சோப்பு நீர் ரெண்டு சேர்த்தாது என்ன ஆயிடுது? சோப்பு சேர்க்கணும், நீர் சேர்க்கணும், ரெண்டு சேர்த்தா போகுது. அதுபோல பிரளயாகலருக்கு காட்சியோடு கூட உபதேசம். இன்னொருத்தன் இருக்கான், இன்னொரு ஆசாமி சகலர். அவன் இந்த ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்காமலா? அவன் ட்ரெஸ் இருக்குல்ல எப்படி இருக்கும்? கிரீஸு எல்லாருக்குமா இல்லையா? கிரீஸு, கிரீஸுன்னு அனுது ஆயில் வேற, கிரீஸு வேறையா? ஆமாவா? கிரீஸ் இஸ் நத்திங் பட் ஏ காம்பினேஷன் ஆஃப் சோப் அண்ட் ஆயில் தான், ரெண்டும் தான், அது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் கிரீஸ், விளங்குதா? அதனால் அது ஒரு சாலிட் ரூபிகண்ட், அவ்வளோதான் இல்லையா? எல்லாம் ஒன்று தான். எனவே இந்த இவர்களுடைய இந்த ஆடையை எப்படி சுத்தி பண்ணுவது? முதல்ல வெள்ளாவி வைக்கணும். என்ன செய்யணும்? வெள்ளாவி ஸ்டீம் பாத்து என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் சோப்பு போட்டு தேய்க்கிறதெல்லாம் விளங்குதா? ஆ, அது அப்படி மூன்று ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாதான் அது என்ன ஆகுது, ஓரளவுக்கு மாறும் இல்லையா? அது போன்றவர் நாம, அது போன்றவர் நாம் சகலர். நமக்கு காட்சி உபதேசம் அதோடு கூட நூலு என்று எப்படி இங்கே வகைப்படுத்துகிறார்கள் விளங்குதா? இங்கே நாங்கள் இன்றைக்கி யார் எங்களுடைய அறைக்கு செல்லும் பொழுது காரில் போகிறப்ப சொன்னாங்க, என்ன சார் பெருசு, நீங்கள் கோயம்புத்தூரை பெருசாக சொல்கிறீங்க, எங்கள் ஊர் கோயம்புத்தூரை காட்டிலும் சிறந்தது. எப்படியா, எனக்கு தெரியாதேன்னு. எனக்கு தான் எவ்வளவோ தெரியலையே உங்களுக்கு தான், அதை நீங்கள் வந்த நாளே பார்த்துட்டோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியலேன்னு. என்னன்னா இந்த கோயம்புத்தூரை காட்டிலும் எங்கள் ஈரோட்டில் தான் சார் அதிகமான மருத்துவமனை இருக்குன்னாரு. ஏ அப்பா, மருத்துவமனைகளுடைய எண்ணிக்கை அங்கே விட இங்கே தான் எப்படி இருக்கான், அதிகமாக இருக்குன்னாங்க. அப்படியா ஐயா? ஆ, அது சரிதாங்காங்க, இந்த புள்ளி விவரம் சரிதாங்காங்க, விளங்குதா? அப்போது இங்கே பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் வச்சுருக்கோம், பெரிய பெரிய மருத்துவமனைகள் இங்கே இருக்கிறது என்றார்கள். அப்போ என்ன தெரியுது, இங்கே நோயாளி ரொம்ப இருக்காமனு தெரியுது. ஆ, அப்போது இந்த மருத்துவமனைகள், உலகமே மருத்துவமனை, உலகமே ஒரு மருத்துவமனை தான். இந்த மருத்துவமனைகளை பார்த்தீர்களானால் இப்போ அதில் சிகிச்சை பெறுவதற்கு வருவார்கள். அது கவர்மெண்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வருவாங்களா இல்லையா? ம், அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து சொல்லுவான், உனக்கு என்னப்பா கோளாறு, உனக்கு என்ன செய்யுது? சார், எனக்கு காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்குமா, என்ன சொல்லுவான், காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்கு அப்படியா, அப்படியா அப்படின்னு பார்ப்பான். ஒன்றும் இருக்காது, சரி இவனுக்கு ஒரு மருந்தை கொடுங்கன்னு எழுதி கொடுப்பான், அது வெறும் தண்ணி தான். அங்கே குடிச்சு குடிச்சிட்டு எல்லாம் சரியாக போய்ச்சிட்டு போயிடுவான். அவன் ஓபி பேஷண்ட்டு, அவன் யார், ஓபி. அவனுக்கு வெறும் தண்ணியை கொடுத்தோன்னு என்னாச்சு, மடக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு சரியாக போச்சு சார், ரொம்ப நன்றின்ட்டு போயிடுவான், போய் தொலைஞ்சாமனு. இவன் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வாரான், அவன் என்ன செய்ததுன்னா, எனக்கு ஒரு வாரமாக கடுமையான ஜோரம் இருக்குது, டைஃபாய்டு ஏதோ ஒன்று சொல்கிறான். அவனை வந்து என்ன செய்கிறான், இன்பேஷண்ட்டு, என்ன செய்கிறான், இன்பேஷண்ட்டு, அங்கே பெட்டில் போடுவேனேன்ட்டான், அட்மிட் பண்ணிட்டான், எழுதி கொடுத்து, விளங்குதா, எழுதி கொடுத்து அட்மிட் பண்ணியாச்சு. அவன் என்ன செய்வான், அவன் அதுக்கப்புறம் ஒரு வாரமோ பத்து நாளோ அங்கே ட்ரீட்மெண்ட்டு எடுத்து குணமாகி அங்கிருந்து வீட்டுக்கு செல்வான், விளங்குதா? அப்புறம் இன்னொருத்தன் வந்தான், அவனை வரும்போதே எங்கள் சிக்னலோடு வரான், வரும்போதே சும்மா வர மாட்டான், பாய்ப்பான ஒரே சத்தக்காடு போட்டு வரான் வரும்போதே ஆர்ப்பாட்டமா, ஏ கொண்டு போய் இவனை ஐசிக்குன்றான். எங்க சொல்லிட்டான், ஐசி. அங்கே பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி நாலு பேர், அவனை சுற்றி நாலு பேர், ஒருத்தன் அறுக்கான், ஒருத்தன் அங்கே குத்துதான், இப்படி ஆளு ஆளுக்கு ஒன்று செய்தாங்க ட்ரீட்மெண்ட்டு. அதில் யார் அங்கே இருக்கிறவங்க நாலு பேர் இருந்து செய்கிறாங்களா ட்ரீட்மெண்ட்டு, அவன் போயிட்டாமனா இவன் போயிடுவான், அவன் கூடையே இருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த ரூமை விட்டு வெளியே வர வரைக்கும் அவன் கூடையே இருந்து அவனுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுகளை மாற்றி மாற்றி கொடுத்து ஒரு மாதிரியாக வெளியே அனுப்ப வேண்டியிருக்கு இல்லையா? அப்போந்தான் அவன் என்ன செய்கிறான், பெட்டுக்கு வந்து அப்புறம் ரிலீஸ் ஆகி போகிறான். இந்த ஐசி கேஸ் தான் சகலர், விலங்கு தான். அந்த பெட்டில் கிடந்து போகிறவன் யார், பிரளயாகலர். ஓபி யார், விஞ்ஞான கலர், விலங்குதான். எனவே இந்த ஆன்மாக்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த ஆன்மாக்கள் பல்லூழி காலம் தவம் செய்த இடத்தும் அவருக்கு ஒப்பாகார். ஏன், இங்க இவனுக்கு மலம் மூணு இருக்குயா, என்ன இருக்கு, மூன்று மலம் இருக்கு, விளங்குதா? எனவே இவனுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்டே வேற, ட்ரீட்மெண்ட்டே வேற. அதனால அந்த பெருமான் குருவாய் வந்து அவரவருக்கு ஏற்ற முறையில் கொடுத்தாலன்றி இந்த நோய் நீங்கி அவர் என்ன செய்ய வீடு பேறு அடைய மாட்டார் என்பதை முதல் வெண்பாவலே நமக்கு உணர்த்தினார். அப்புறம் இவன் வெவ்வேறு வந்து நமக்கு வருகிற முறையை சொன்னார். அடுத்தாப்புல அடுத்த பாட்டில் அவன் வந்து நமக்கு செய்கிற சிகிச்சை முறையை சொன்னார். அதில் உள்ள வேறுபாடுகளை அறிவிக்க அன்றி அறியாவுளங்கள் இல்லையா, செரியுமா முன்பின் குறைகள், நெறியில் குறையுடைய சொற்கொள்ளார் கொள்பவத்தின் வீடு என் குறைவில் சகன் சூழ் கொள்பவர்க்கு என்று அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இவருக்கு வெறும் காட்சி, காட்சி பிளஸ் உபதேசம், காட்சி உபதேசம் நூல் என்று இவருக்கு வெவ்வேறு விதமான சிகிச்சை முறைகள் இருக்கிறது. அப்படி கொடுத்தாலும் அந்த விஞ்ஞானகலர் அந்த காட்சி கொடுத்த உடனே முக்தி. இவருக்கு பிரளயாகலருக்கு அவன் மான்மழுவோடு வந்து காட்சி கொடுத்து உபதேசமும் செய்த இடத்தும் உபதேசம் என்பது என்னது? கேட்டல் ஞானம். அந்த கேட்டல் ஞானம் கேட்ட மாத்திரத்தானே உண்மை பொருள் விளங்குமோ? விளங்குமா? எங்க விளங்கிச்சு? விளங்கியிருந்தா நாங்க இப்படியா இருப்போம்? கேட்ட உடனே விளங்கிருச்சுன்னா இல்லையா? கேட்ட உடனே விளங்காது. ஏன்னா இந்த பிரளயாகலர் விஞ்ஞானகலர் வர்க்கத்தினர் அவங்க ரெண்டு பேரும் அவருடைய தாரதமியம் என்ன? இவர்கள் இரண்டு பேரும் தீவிரதரம் என்ற இந்த இரண்டு பிரிவை சேர்ந்தவர்கள் எனவே அந்த விஞ்ஞானகலரிலும் பிரளயாகலரிலும் தீவிரம் பக்குவுடையவர்களெல்லாம் அபரமுத்தராயிருப்பர். தீவிரதர பக்குவம் உடையவர்கள் உடனே பரமுத்தராவர், பரமுக்தர் ஆவர். எனவே இங்க என்ன தெரியுதுன்னா, இந்த பிரளயாகலர்ல இவர் வந்து காட்சி கொடுத்து அவருக்கு உபதேசம் செய்தாலும் கேட்டதை சிந்தித்து தெளிந்து அவர் வீடு பேர் அடைவதற்கு அவர் என்ன செய்யணும்? அபரமுத்தரா கொஞ்ச காலம் வைகி நன்றி அவருக்கு என்ன கிடைக்காது? முக்தி கிடைக்காதுன்னு தெரியுது. ஒருத்தன் சிலமே என்ன செய்வான்? ரொம்ப தீவிரமா இருக்கவன் மட்டும்தான் உடனே முக்தி பெறுவர். மற்றவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த விஞ்ஞானகலரை நோக்க இவர் கொஞ்ச காலம் இங்க இருக்க வேண்டியிருக்கு. விளங்குதா விளங்கலையா? விளங்கலைன்னா கேளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அப்புறம் இன்ற மூன்றாவது வகையை சேர்ந்த இந்த சகலரோ எனின், இவருக்கு இந்த மலம் வன்மையாக இருப்பதினாலே இவர்கள் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று நான்கு விதமான படிநிலைகளிலே இருப்பவர்கள். விளங்குதா? தீவிரம், தீவிரதரம் என்று இந்த நான்கு படிகளிலே நிற்பவர்கள். எனவே இவர்களுக்கு இறைவன் வந்து காட்சி உபதேசம் அவற்றோடு நூல் என்று மூணு விதமான உபகரணங்களை செய்கிறானா இல்லையா என்று இப்படி அவன் செய்த காரணத்தாலே இந்த உயிர்கள் முக்தி அடையணும் இல்லையா. ஆனா இந்த அவன் செய்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் இவர்களுக்கு எப்படி இருக்கு? மூணு விதமா செய்யறான் இல்லையா. இத அவன் செய்கிறதில் உள்ள வேறுபாடு அங்க சொன்னாரா? ரிசீவ் பண்ற இவங்கிட்ட என்ன வேறுபாடு இருக்கு? பக்குவ வேறுபாடு. அவன்கிட்ட ட்ரீட்மெண்ட் வேறுபாடு, இவங்கிட்ட பக்குவ வேறுபாடு இருக்கா இல்லையா. சிகிச்சையிலையும் அவன் வேறுபாடுத்தி செய்யறான், அத சிகிச்சை பெறுபவனிடத்திலையும் பக்குவ வேறுபாடுகள் உள. எனவே இவரும் அந்த சிகிச்சையை பெற்றோர் எல்லாம் ஒரே காலத்தில் ஒரே பயனை அடைவதில்லை. எனவே மந்ததர சக்தி நிபாதம் உடையோர் எல்லாம் அவரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவரெல்லாம் சாதகராய் இருப்பர். எப்படி இருப்பாங்க? சாதகராய். சாதகர்னா யாரு அப்படின்னா, நம்ம சாதனையல்னு படிச்சிருக்கோமா இல்லையா? சாதனைனா என்னது? என்ன சாதனை? நமக்கு செய்த ஒரே சாதனை. நம்ம என்ன சாதனை தெரிஞ்சிருக்கோம்? உன்னை சொன்னால் செய்ய மாட்டோம்னு சாதனை பண்ணுவோம், அதுதான் நமக்கு தெரிஞ்ச சாதனை இல்லையா? இங்கே சாதனை என்றாலே பூசனை தான் இல்லையா? சாதனம் இல்லையா, அதை சாதிக்கும் முறை பூசனை தான். எனவே அந்த சாதனையாளர் அப்போ அவன் என்ன செய்வான்? இந்த உபதேசத்தை பெற்ற பின்னாலும் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அவன் முக்தி பெறுறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்சம் குறை கிடக்கு. அவன் என்ன செய்யறான்? அவன் சிவபெருமானே வந்து உபதேசம் பின்னால தீக்க பெற்ற பின்னாலும் அவன் செய்யறான், சாதனை செய்து கொண்டிருக்கிறான், பூசனை செய்து கொண்டு இருக்கிறான், வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறான். விளங்குதான்? அப்போ நாமெல்லாம் வழிபாடு செய்யலாம இருக்கலாமா? ஏப்பா பெரிய பிசகு இல்லாது இல்லையா? அப்போ நம்ம கடைத்தேறணும்னா எவ்வளவு செய்யணும்? விளங்குதா? எனவே இப்போ மந்த பக்குவம் உடையவர்கள் எல்லாம் இந்த உபதேசத்தை கேட்ட மாத்திரே அவர் என்ன செய்வாங்க? சீவன் முத்தராய் திரிவர். என்ன ஆயிடுவாங்க? சீவன் முத்தராய் திரிவர். சீவன் முத்தராய், சீவன் முத்தர்னா என்ன? முத்தி அடைஞ்சிருவாங்களா? எல்லாரும் தான் முத்தியை முயற்சி பண்ணிட்டு தான் கிடக்கும். நாம என்ன வேண்டாம்னா சொல்லிட்டு இருக்கோம். என்னையா இப்போ இந்த சீவன் முக்தர்கள் என்பவர் அவருக்கும் முத்தரிடையே காணப்படுகின்ற வேறுபாடாவது, இந்த சீவன் முத்தருக்கும் பரமுத்தருக்கும் உள்ள வேறுபாடு என்பதும் எங்கேயும் எந்த நூல்லையும் தெரிச்சு சொல்லலை. அதை நமக்கு பண்டார சாத்திரத்தில் சொல்கிறாரு. அது நீங்கள் படிச்சிங்களே ஒரு பாடம் தசகாரியம், அதில் சொல்கிறாரு, அதிலே சொல்கிறாரு. இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு பெரிதன்று. அப்போ அவருக்கு உள்ள காணப்படுகின்ற வேறுபாடாவது, இந்த சீவன்முத்தருக்கு குருலிங்க சங்கம வழிபாடு கிடைத்த கால் ஒரு நிறைவும், அது வாயாத வழி ஒரு குறையும் அந்த உணர்வு இருப்பது பற்றி இவர்களுக்கு அது கிடையாது. யாரு? பரமுத்தருக்கு. இது ஒன்று தான் அங்கே அவங்கள்ட்ட காணப்படுகிற வேறுபாடு என்று சொல்கிறார். விளங்குதா? பரமுத்தருக்கும் அப்படி சொல்றாரு.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
3: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு நூல் முதலிய பொருள். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: இப்படி ஒவ்வொரு பொருளையும் அதுக்கு ஆற்றல் அடங்கியிருக்கும். இந்த ஆற்றல் அந்த பொருளுடைய குணம். ஆகவே இந்த பேதாபேத சம்பந்தம் என்பது என்ன சம்பந்தம் என்று சொன்னால், அது குணகுணி சம்பந்தமாகின்றது. குணகுணி சம்பந்தம். ஆகவே இவர்கள் இந்த பேதாபேத சம்பந்தம் கூறுபவர்கள் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் குணகுணி சம்பந்தம் சொல்லிவிடுகின்றார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. குணகுணி சம்பந்தம் நாமளும் சொல்றோம், ஆனா எதுக்கு சொல்றோம்? இறைவனுக்கும் அவன் சக்திக்கும் குணகுணி சம்பந்தம். அதை தாதான்மியம் என்ற கலை சொல்லாலே குறிப்பிடுகின்றோம். அந்த தாதான்மியத்தை இறைவனுக்கும் உயிருக்கும் சொல்லக்கூடாது. உயிரே ஒரு பொருள், அதுக்குன்னு குணம் இருக்குது. அந்த உயிரை போய் இறைவனுடைய குணம் என்று சொன்னால் அதை ஏற்க முடியாது. இப்ப உயிரில் உள்ள குற்றங்கள் எல்லாம் இறைவனுடைய குணம்னு ஆயிரும். உயிரை வந்து இறைவனுக்கு குணம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த உயிர் பல குற்றங்களை கொண்டுள்ளது. அப்ப இந்த குற்றங்களை பூரா இறைவனுடைய குணம்னு ஆயிரும். இப்ப இறைவனிடத்துல இத்தனை குற்றங்கள் இருக்குன்னு ஆயிரும். ஆகவே உயிரை அப்ப இந்த மாதிரி குணகுணி சம்பந்தம் சொல்லக்கூடாது. அதனால சொல்லும் பொருளும் போல பேதாபேத சம்பந்தம் சொல்வதையும் சைவ சித்தாந்தம் ஏற்பதில்லை. சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி, பொற்பணி போல் அபேதமும் இன்றி, இருள் வெளி போல் பேதமும் இன்றி, சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி. ஏன் இவங்க எப்படின்னா, ஒரு சாரார் வந்து இறைவனும் உயிரும் ஒண்ணுதான் தங்கமும் நகையும் போல அபேதம் சொல்றாங்க, ஒரு சாரார் வேறு இருளும் ஒளியும் போல பேதம் சொல்றாங்க. இன்னொரு சாரார் பேத பேதம் சொல்றாங்க. ஏன் இவர்கள் இப்படி சொல்கின்றார்கள் என்று நாம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம், அல்லது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்காது. ஏன்னா இப்படி இந்த மூன்று சாராருமே அபேதவாதிகள், பேதவாதிகள், பேதாபேதவாதிகள், இந்த மூன்று சாராருமே வேத உபநிடதங்களை பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவர்கள், ஏற்றுக்கொள்பவர்கள், ஆனா ஆகமங்களை ஏற்காதவர்கள், ஆகமங்களை ஏற்காதவர்கள். வேத உபநிடதங்களிலே சில இடங்களில் இறைவனுக்கும் உயிருக்கும் அபேத சம்பந்தம் சொல்லப்பட்டுள்ளது. வேத உபநிடதங்களில் வேறு சில இடங்களில் இறைவனுக்கும் உயிருக்கும் பேத சம்பந்தமும் சொல்லப்பட்டுள்ளது, வேறு சில இடங்களில் பேதாபேத சம்பந்தமும் சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சமயத்தார் அந்த அந்தந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு சம்பந்தத்துக்கு ஒன்றே முக்கியத்துவம் கொடுத்து என்ன அது மட்டும்தான் உண்மை, மற்ற ரெண்டும் உண்மை இல்லை அப்படின்னு தள்ளிடுறாங்க. அபேத சம்பந்தம் தான் உண்மையானது அப்படின்னு அபேதவாதிகள் கொள்றாங்க. பேதவாதிகள் இல்லை இல்லை பேதம் சொல்லியிருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். பேதாபேதவாதிகள் பேதாபேதம் சொல்லியிருக்கதான் முக்கியங்கிறாங்க. நாம சைவ சாந்தர் என்ன சொல்றோம், ஏன் வேத உன்னதங்கள்ல மூணு சம்பந்தமும் சொல்லியிருக்குது இல்ல, அது வேதம் சிவபெருமான் திருவாக்கு, அதுல ஒன்றை மட்டும் ஏத்துக்கிட்டு மற்ற ரெண்டையும் எப்படி தள்ள முடியும், அதனால மூன்றையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றையுமே ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு துணிவு வேண்டும். ஏன்னா மூணு ஒன்னோட ஒன்னும் முரணாம இருக்குன்னு காட்டி ஆகணுமே, ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொண்டாலும் அந்த தொந்தரவு இல்லை. இதுதான் ஐயா மற்றதெல்லாம் இது போல சொல்லிச்சு போக சொல்லிட்டு போயிடலாம். ஆனா மூன்றுமே உண்மைன்னு சொன்னா எப்படி உண்மைன்னு முரண்பாடு இல்லாமல் விளக்கணுமே. இறைவனுக்கும் உயிருக்கும் அபேத சம்பந்தமும் உண்டு இல்லையா, அதாவது ஒன்றாதலும் உண்டு, அபேதம்னா ஒன்றாதல் இல்லையா, ஒன்றாதலும் உண்டு, வேத சம்பந்தம் வேறாதலும் உண்டு, வேதாபேத சம்பந்தம் உடனாதலும் உண்டு. இறைவன் உயிர்களோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்றான். மூன்றையும் சொல்லணும்னா அதுக்கு எவ்வளவு ஒரு துணிவு வேண்டும், அதற்கு ஏற்ற தெளிவு வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய ஒரே சமயம் சித்தாந்த சைவம் தான். வேற யாரும் இறைவனுக்கும் உயிருக்குள்ள தொடர்பை பத்தி சொன்னவர்களே கிடையாது. சொல்ல முயன்று பிழைபட சொன்னவர்கள் உண்டு, அதை பற்றி சிந்திக்காமல் இருப்பவர்களும் உண்டு. அதை தெளிவா சொன்னது ஒரே சமயம் சித்தாந்த சைவம் தான். என்னையா உபநிடதங்களுக்கு வழிதான நாமளும் சொல்றோம், ஆனா உபநிடதங்களை மட்டும் வைத்துக் கொண்டு பார்த்தால் அது புரியாது. உபநிடதங்கள் சூத்திரம் போன்ற போல, அதுக்கு பாஷ்யம் போல இருப்பவை ஆகமங்கள். ஆகம ஞானபாதத்தை பார்க்கணும். அந்த ஆகம ஞானபாதத்துக்கு போகணும்னா ஆகமத்துல சொன்ன மற்ற மூன்று பாதங்களிலே சொன்ன புண்ணியங்களை எல்லாம் செய்திருக்க வேண்டும். சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், அந்த ஆகமத்துல உள்ள சரியாபாத, கிரியாபாதம், யோகபாதங்கள உள்ள வழிபாடுகளை ஏற்றிருக்க வேண்டும். அந்த அறங்கள், சிவ வழிபாடாகிய அறங்களை செய்திருக்க வேண்டும். அதான் பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய். பெருநூல் சிவாகமம், பெருநூலிலே சொல்லப்பட்ட அறங்கள் சிவபுண்ணியங்கள். அந்த சிவபுண்ணியங்களை இயற்றிய அந்த புண்ணியத்தினுடைய விளைவாகத்தான் இந்த ஞானம் கிடைக்கும். இப்படி இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை சொல்லுகின்ற அந்த சொல்லை அத்வைதம் என்ற சொல் அங்க இடம்பெற்றுள்ளது. தமிழ்ல அது அத்துவிதம்னு எழுதுவோம். அந்த அத்வைதத்தினுடைய உண்மை பொருளை சொல்லணும்னா சிவாகமங்கள்ல சொன்ன சிவ புண்ணியங்களை ஏற்றிருக்கணும். ஏற்றுனதுக்கு அந்த உண்மை பொருள் வழங்கும். அதான் பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய். பெருநூல் சொன்ன அறங்களாகிய சிவ புண்ணியங்களை செய்தவர்கள் அவர்கள் எப்படி தெளிவாக சொல்வார்கள் தெரியுமா? இறைவனும் உயிரும் ஒரு வகையில அபேதம்தான், ஒன்றாதல் என்பது உண்டு. இன்னொரு வகையில பேதம் தான், வேறாதல் என்பதும் உண்டு. இன்னொரு வகையில பேதாபேதம் தான், உடனாதலும் உண்டு. எப்படி ஒன்றாதல், வேறாதல், உடனாதல் மூன்றுமே எப்படி இறைவனுக்கும் உயிருக்கும் இருக்க முடியும், மூன்று சம்பந்தமும் அப்படின்னு சொன்னார். அங்க அருமையா சொன்னார், இந்த பொற்பணி, இருள் வெளி, சொற்பொருள் அதெல்லாம் விட்டுறணும், அந்த ஓமைகள்லாம் பொருந்தாது. எப்படி ஓமைகள் சொல்றாங்க தெரியுமா? என்ன, உடல் உயிர் போல் ஒன்றாக இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான். எப்படி உடலும் உயிரும் போல, உயிர் எப்படி உடலோடு ஒன்றாக கலந்திருக்கிறதோ அதுபோல, உயிர் எப்படி உடலோடு ஒன்றாக கலந்திருக்கிறது என்று சொன்னால், உயிரானது உடலோடு கலந்திருக்கும் போது இது உயிர் இது உடல் என்று பிரிக்க முடியாதபடி உயிரானது உடலோடு ஒன்றாக கலந்திருக்கிறது. அதுபோல சிவமும் உயிர்களோடு எப்படி ஒன்றாக கலந்திருக்கிறது சொன்னால், இது உயிர் இது சிவம் என்று பிரிக்க முடியாதபடி சிவம் உயிரோடு ஒன்றாக கலந்திருக்கின்றது. ஆகவே சிவம் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறது என்பதன் உட்பொருள் என்னவென்றால், சிவமும் உயிரும் பொருளால் ஒன்று என்பதல்ல, தங்கமும் நகையும் போல பொருளால் ஒன்று என்பதல்ல, சிவமும் உயிரும் ஒன்று என்றால் பிரிக்க முடியாத கலப்பினாலே ஒன்று. ரெண்டு பொருள்லாம் எப்படி சார் இருக்கணும், இல்லையா? இது இந்த பொருளியா, இது அந்த பொருளியான்னு பிரிச்சு காட்டுற மாதிரி இருக்கணும். ஒருவேளை சேர்ந்திருந்தாலும் ஒட்டி இருந்தாலும் அது தற்காலம் தற்காலிகமான ஒரு சேர்க்கையா தான் இருக்க முடியும் இல்லைங்களா? ரெண்டு பொருளும் அது பிரிந்துதான் காணப்படணும் இல்லைங்களா? ஆனா இறைவனும் உயரும் பொருளால ரெண்டு தான், ஆனா எப்பவுமே பிரிக்க முடியாதபடி அந்த பொருள்கள் கலந்திருக்கின்றன. இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாக, இமைப்பொழுது கூட உயிரை விட்டு சிவம் பிரிவதில்லை. அப்போ இதை வந்து நம்ம மற்ற ரெண்டு பொருள்கள் மாதிரி ரெண்டுன்னு ஈஸியா சொல்ல முடியலையே. ஏன்னா சிவம் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் தான் என்றாலும் கூட ஒருபோதும் அந்த உயிரை விட்டு பிரியாமல், உயிர் எப்படி உடலோடு இரண்டரை கலந்திருக்கிறதோ அந்த கலப்புக்கு கூட மரணத்தின் போது பிரிவு உண்டு. இருந்தாலும் உலகத்திலிருந்து எடுத்து காட்டணும்னா அதை தான் காட்ட முடியும். ஆகவே உயிர் எப்படி உடலோடு இரண்டரை கலந்திருக்கின்றதோ அதுபோல சிவம் உயிரோடு இரண்டரை கலந்துள்ளான். அதுதான் சிவம் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான் என்பதன் அர்த்தம். கலப்பினால் ஒன்றாதல், பொருளால் அல்ல கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். அப்போ நீங்க வந்து பொருளாலையும் ஒன்றுங்கிறத உடன்பட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க ஒரு சாராரமட்ட வந்து. என்ன சிவம் உயிரோடு பிரிக்க முடியாதபடி ஒன்றா இருக்கிறான்னு இப்படி ஏன் சிரமப்படுறீங்க? சிவம் தான் உயிர், உயிர் தான் சிவம்னு சொல்லிட்டு போங்களேன். உயிரும் சிவமும் வேறன்னா எப்படினாலும் நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும். ரெண்டு பொருள்கள் எப்படி பிரிக்க முடியாம இருக்கும்? அப்படி பிரிக்க முடியாம இருந்தா எப்படி ரெண்டு பொருள் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, பிரிக்க முடியாதபடி கடந்திருந்தாலும் பொருள் தன்மையில் வேறுபாடு உண்டு. இங்கு வேறாதல் என்றால் அன்பர்களே மிக மிக முக்கியமான விஷயம். சிவம் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறாகவும் இருக்கிறான் சொல்லுவோம், அப்போ கொஞ்சம் தள்ளியும் போயிட்டான் போல. ஒன்றாக கலந்திருந்தவன் பிரிஞ்சு போயிட்டான் போல நினைச்சிடக்கூடாது. ஒன்றாக கலந்திருக்கும் கலப்புல ஒருபோதும் தெரியவில்லை. அப்புறம் என்ன அர்த்தத்துல வேறாதல் சொல்றீங்க அப்படின்னா, பொருள் தன்மையினால் வேறாக இருக்கிறான் அவ்வளவுதான். அந்த கலப்புல நீக்கம் இல்ல, பொருள் தன்மையினால். அதுக்குதான் அற்புதமான ஓமை சொன்னார். என்ன மாதிரி உள்ளவங்க எல்லாம் சிரமப்படாம சொல்லணுங்கிறதுக்காக அற்புதமா உண்மை சொன்னார் மகாதிசிவம். என்னன்னா, கண்ணும் அருக்கணும் போல, கண்ணும் அருக்கணும் போல. அருக்கண்ணா சூரியன். எதுக்காக சொன்னார் கண்ணையும் சூரியனையும்? எதுக்காக சிவமும் உயிரும் ஒன்றுதான் ஒன்றுதான் அபேதவாதிகள் சொல்றாங்க? உயிரும் சித்து பொருள், சிவமும் சித்து பொருள், அப்புறம் ஏன் ரெண்டு சித்து பொருள் சொல்லணும்? ரெண்டும் ஒன்றுதான் சொல்லிட்டு போங்க என்று சொல்கிறார்கள். அதுக்காக தான் கண்ணும் கதிரவனும் காட்டினார். கண்ணும் ஒளியுடைய பொருள், கதிரவனும் ஒளியுடைய பொருள். அந்த கதிரவன் தன்னுடைய ஒளியினாலே கண்ணோடு இரண்டரை கலந்திருக்கின்றான். கதிரவன் தன்னுடைய ஒளி கதிர்கள் மூலமாக நம் கண்ணோடு இரண்டரை கலந்திருக்கின்றான். கலந்திருந்தாலும் அந்த கண்ணுக்கும் கதிரவனுக்கும் பொருள் தன்மையால வேறுபாடு இருக்கா இல்லையா? என்ன? கதிரவன் காட்டும் பொருள், கதிரவன் காட்டும் பொருள். கண்ணானது அந்த கதிரவன் காட்டினால் மட்டுமே காணும் பொருள். அதுபோல சிவம் உயிரோடு இரண்டரை கலந்திருக்கிறது, ஒருபோதும் பிரிவதில்லை. ஆனாலும் சிவம் உணர்த்தும் பொருள், அறிவிக்கும் பொருள். உயிர் அந்த சிவம் அறிவித்தால் மட்டுமே அறியும் பொருள். ஆகவே அறிவிக்கும் பொருள், அறியும் பொருள், இதுதான் பொருள் தன்மையில் இருக்கிற வேறுபாடு. மற்றபடி வேறாதன்னு சொல்லிட்டதுனால அங்க கலந்தவன் பிரிந்து போய்விட்டான் என்று நாம் நினைச்சிட வேண்டாம். அவன் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிவதில்லை. ஆக அவன் கலந்தேதான் இருக்கிறான். கடந்திருந்தாலும் அந்த சிவபரம்பொருளுக்கும் நமக்கும் பொருள் தன்மையில வேறுபாடு உண்டு. கதிரவன் ஒளியும் கண்ணொழியும் கலந்தே இருந்தாலும் கதிரவன் காட்டும் பொருள், இந்த கண்ணு அவன் காட்டினாதான் காணும் பொருள். அத மாதிரி சிவமும் உயிரும் கலந்திருந்தாலும் சிவம் உணர்த்தும் பொருள், உயிர் அவன் உணர்த்தினால் மட்டுமே உணரும் பொருள். இது பொருள் தன்மையில் உள்ள வேறுபாடு. ஆகவே கலந்திருந்தாலும் பொருள் தன்மையினால் வேறுபாடு உண்டு கண்ணும் கதிரவனும் போல. உடலும் உயிரும் போல பிரிப்பின்றி ஒன்றாக கலந்திருந்தாலும் பொருள் தன்மையினால் உணர்த்தும் பொருள், உணரும் பொருள் என்ற பொருள் தன்மையினால் வேறுபாடு உண்டு கண்ணும் கதிரவனும் போல. அப்படி இருக்கின்ற இந்த சிவம் உயிர்களை வினைப்போகங்களை நுகரும் வண்ணம் செலுத்துகிறது. செலுத்துதல் வந்து உடனிருந்து ஒருத்தர் செலுத்துற மாதிரி செலுத்துது. ஒன்றாக கலந்திருந்தே உடனாக இருக்கின்ற முறையிலே செலுத்துகின்றது. அந்த செலுத்துவதனாலே அவன் உடனாக இருக்கிறான்னு சொல்றோம். ஆகவே செலுத்தும் தன்மையால் உடனாக இருக்கிறான். இதுக்கு எப்படி அற்புதமான ஓமை! என்ன சுவாமி, உலகத்தை படைத்தவர் சுவாமி, சைவ சித்தாந்தம் அவர் சொன்ன உண்மை, உலகமும் அவர் படைச்சதுதான். அதனால சைவ சித்தாந்த கருத்துக்களை அறிந்து கொள்ள உலகத்திலிருந்து இப்படி அற்புதமா ஓமைகள் கிடைப்பதில் வியப்பதற்கு ஒன்றும் இல்லை. உலகை படைத்த கர்த்தாவும் அவன் தான், சைவ சித்தாந்தம் சொன்ன ஆசிரியரும் பெருமான் தான், ரெண்டுமே பெருமான் தான். அதனால அருமையா சொல்றாரு என்னன்னா, உயிரின் அறிவு கண்ணுடைய எப்படி செலுத்துது இல்லையா? செலுத்தி ஒரு பொருளை தேடும் போது இல்லையா, அது அங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடும்னா கண்ணுடைய அந்த பொருளை நோக்கி நம்ம அறிவு செலுத்த வேண்டும். இல்லையா, பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கோம், பஸ் வருதுன்னா இது என்ன பஸ் பாருன்னு சொல்லி கண்ணை செலுத்தணும். செலுத்தலைன்னா அந்த பஸ்ஸை விட்டுட்டு எங்க அந்த பஸ் வந்துதான் பக்கத்துல உள்ளவங்ககிட்ட கேட்டுட்டு இருப்போம், அவங்க இப்ப நாள போச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லையா, ஏன் அப்படின்னா கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இருந்தா மட்டும் நம்ம பாத்திர முடியாது. கண் ஒழிய என்ன செய்யணும், உயிரின் அறிவு செலுத்த வேண்டும். உயிரின் அறிவு, அதைத்தான் என்ன சொன்னார் என்றால் அறிவு என்று சொன்னார். அறிவுன்னு சொன்னது உயிரின் அறிவு. கண்ணொழிய ஒளியினார், அறிவு ஒளியினா உயிரின் அறிவு கண்ணொழியை செலுத்துவது போல சிவபெருமான் உயிர்களை செலுத்துகின்றான், செலுத்தும் தன்மையால் உடனாக இருக்கிறான். ஆகவே ஒன்றாதலும் இருக்கிறது, வேறாதலும் இருக்கின்றது, உடனாதலும் இருக்கின்றது. அதனாலதான் உபரிடங்கள் மூன்று சம்பந்தங்களையுமே சொன்ன கூறின. சிவத்துக்கும் உயிருக்கும் மூன்று தொடர்புகள் ஏன் உபரிடங்கள் கூறின? கலப்பினால் இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான், பொருள் தன்மையால் வேறாக இருக்கிறான், செலுத்தும் தன்மையால் உடனாக இருக்கின்றான். ஆகையான நண்பர்களே, நாம இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாக இருக்கிறான்னு மட்டும் அப்படி சொல்லாமல் கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கின்றான் என்று சொன்னால் அது நமக்கும் கேட்பவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு தெளிவாக இருக்கும் என்பது அடியனுடைய பணிவான கருத்து. ஆகவே அறிவொளி போல் உடனாக இருந்து இதுதான் பிரிக்க முடியாத சம்பந்தம். பிரிவரும் அத்துவிதம், பிரிக்க இயலாத அத்துவித சம்பந்தம். துவிதம் என்றால் இரண்டு, அத்துவிதம் என்றால் இரண்டு அல்ல என்று பொருள். இந்த அண்மை பொருள் வடமொழிக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பான பொருள். தமிழ்லையும் அண்மை இருக்கிறது, அது வேறு. வடமொழியிலே உள்ள அண்மை இந்த இதை ஏன் தனிச்சிறப்பான பொருள் சொன்னா, ஒரு வகையில அப்படி இருந்தும் இன்னொரு வகையில அப்படி இல்லை என்கின்ற பொருள். கேட்டீங்களா, அந்த அனசுபம்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அசுபம் என்றால் குதிரை, அனசுபம் என்றால் குதிரை அல்லாதது என்று பொருள்படும். குதிரை அல்லாதது, குதிரை அல்லாததுன்னா இப்ப மாடும் தான் குதிரை அல்லாதது தான், குரங்கையும் குதிரை அல்லாததுன்னு சொல்லலாம், ஒரு மரத்தையும் கூட குதிரை அல்லாததுன்னு சொல்லலாம். குதிரை அல்லாத எந்த பொருளையுமே குதிரை அல்லாததுன்னு சொல்லலாமே இல்லையா. அனசுபம்னா குதிரை அல்லாததுன்னா பொருள். அப்ப எல்லா பொருளையும் அனசுபம் குதிரை அல்லாததுன்னு சொல்லலாமே அப்படின்னா, அப்படி சொல்ல முடியாது. அனசுபம்ங்கிற பெயரை எதற்கு மட்டும் வைத்துள்ளார்கள் என்றால் கழுதைக்கு மட்டும் வைத்துள்ளார்கள், மற்ற பொருள்களுக்கு அனசுபம்ங்கிற பெயர் கிடையாது. ஏன் குதிரை அல்லாததுன்னு கழுதையை பார்த்து மட்டும் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது இந்த கழுதை இருக்கிறதே அது சில வகைகளில் அது குதிரையை ஒத்தும் உள்ளது இல்லையா, குதிரையோடு சில வழிமுறைகளில் அது ஒத்தும் உள்ளது, ஆனாலும் பல வழிமுறைகளில் அது வேறுபட்டு விளங்குகிறது. ஆகவே குதிரையோடு ஒரு உடை ஒத்தும் ஒவ்வாமல் விளங்குவது. அதனால குதிரை அல்லாதது, குதிரையோடு எந்த ஒற்றுமையும் இல்லாத மற்ற பொருள்கள் எல்லாம் குதிரை அல்லாதது அனசுன்னு சொல்றது இல்ல, குதிரையோடு ஓரளவு ஒத்து காணப்பட்டு குதிரை அல்லாததாக விளங்குகின்ற ஒரு பொருளைத்தான் அனசுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அத்துவிதம் என்றால் அந்த சொல் பொருளை மட்டும் பார்ப்போம். துவிதம்னா இரண்டு, அத்துவிதம்னா இரண்டு அல்ல என்று சொன்னார். ஒரு வகையால் இரண்டாக இருந்தும் இன்னொரு வகையால் இரண்டாக இல்லாதது என்றுதான் அதற்கு பொருள் பண்ண வேண்டும். அதான் அண்மை பொருள். இதை சாதுருசிய பொருள் என்று சொல்வார்கள் வடமொழியில. இந்த அண்மை பொருளை சாதுருசியம், சா போட்டு தீ போட்டு சாதி எழுதுறோம் இல்லையா, சாதி எழுதுறோம், அப்புறம் ருசி சாப்பாடுல ருசின்னு சொல்றோம், அந்த ருசி இதுக்கு இங்க அர்த்தம் இல்ல சொல்றேன், சாதி ருசியம் என்று எழுதுவார்கள். சாதி ருசியம், சாதிருசிய பொருள் என்று சொல்வார்கள், அதான் அண்மை பொருள். ஒரு வகையில் குதிரை போல இருந்தும் குதிரை அல்லாதது, அது மாதிரி இறைவனும் உயிரும் ஒரு வகையால் இரண்டாக இருந்தும் இன்னொரு வகையால் இரண்டாக இல்லை. எப்படின்னா இரண்ட ஒரு வகையால் இரண்டா இருந்ததுன்னா பொருளால இரண்டுதான், இறைவனும் உயிரும் பொருளால இரண்டுதான். அது தானே உணரும் பொருள், இது உணர்த்தினாதான் உணரும் பொருள். அது அனுபவம் இல்லாத பொருள், இது அனுபவம் வேண்டும் பொருள். அது பேரறிவு, இது சிற்றறிவு. இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கு பொருள் தன்மையில. அதனால ரெண்டும் பொருள் தன்மையால வேறு பொருள் தான். பொருள் தன்மையால் இரண்டாக இருந்தும் கலப்பினால் இரண்டாக இல்லை, கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய தெளிந்த பொருள், சாதிருசிய பொருள். அதுதான் அந்த சிறப்பான அர்த்தம், சைவ சித்தாந்தம் தான் இருக்கு. அதனாலதான் இது வேற எந்த அடைமொழியும் தேவையின்றி சுத்தமான அத்துவித பொருளாக விளங்குவது, சுத்தாத்துவிதம் சொல்லப்படுகின்றது. ஆகவே அறிவொடி போல் பிரிவரும் அத்துவிதமாகும், பிரிக்க முடியாத ஒற்றுமை உடைய அத்துவிதம், அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவு. வேதாந்தம்னா உபநிடதம், உபநிடதத்துக்கு இதுதான் தெளிவா இருக்கு. உபநிடதம் தெளிவா இதுதான் தருது. ஒவ்வொருத்தரும் பாருங்க, ஒன்றாதல மட்டும் முடிச்சுக்கிட்டாங்க தங்கமும் நகையும்னு பொருந்தாத ஓமை சொல்லிட்டாங்க, வேறாதல மட்டும் சிலர் புடிச்சுக்கிட்டாங்க, உடனாதல மட்டும் சிலர் புடிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் உபநிடதத்தின் தெளிவு காண முடியல. மூன்று தொடர்புகளையுமே தழுவிக்கொண்டு ஒன்றுக்கொன்று முரண்படாத வகையில், இந்த மூன்று தொடர்புகளும் ஒன்றோடொன்று இயைந்திருக்கின்ற வகையிலே அருமையான உதாரணங்களை காட்டி அந்த வேதாந்தமாகிய உபநிடதத்தின் தெளிபொருளாக எழும்புவது இந்த சைவ சித்தாந்தம் அல்லவா? அதனால் அல்லவா நம்முடைய குமரகுரு சுவாமிகள் ஒரு வேதாந்தம் என்று உச்சியில் வெளுத்த ஆறாயின்ப அருங்கனி பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது என்று போற்றி பாடியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்துல நம்முடைய மாபாடி ஆசிரியர் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருமையான உபதேசம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார்கள். என்னவென்றால், ஏகான்மவாத கொள்கைக்கும் வேதாந்தம் என்ற பெயர் உண்டு. இங்கே வேதாந்தம் என்று சொன்னது ஏகான்மவாதத்தை அல்ல, உபநிடதங்களை என்று நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். வேத அந்தம் வேதாந்தம், வேத அந்தம் ரெண்டும் சேர்ந்தா வேதாந்தம்னு ஆகும். இது வடமொழி புணர்ச்சி. வேத கூட்டல் அந்தம் வேதாந்தம், அது நெடிதாகுது தான் ஆகுது. அதை தீர்க்க சந்தி என்று வடமொழியிலே அந்த புணர்ச்சியை சொல்வார்கள். ஆகவே வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம். ஆகவே உண்மையான வேதாந்த பொருள் சைவ சித்தாந்தம் தான். அதனால சைவ சித்தாந்தியை மிக்க வேதாந்தி என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார்.

0: பாருங்க, வேதாந்தம் என்பது என்ன? உலகப்பற்றை விடுவதற்கு உபதேசிக்கும் மார்க்கம் இல்லைங்களா. ஆகவே வாழ்க்கையை புலன் வழியில் இருந்து மாற்றி சித்தாந்த நெறியை பின்பற்றி, சைவ சித்தாந்த நெறியை பின்பற்றி உலக வேட்கையை விடுபவன் இருக்கின்றானே அவன்தான் மிக்க வேதாந்தி, வேதாந்திகளிலே மிக்க வேதாந்தி. அந்த மிக்க வேதாந்தியாக இருக்கின்ற சைவ சித்தாந்த ஆச்சாரியனுடைய திருவடியிலே யார் தலைமடுகின்றானோ அவன்தான் சச்சியிடன் என்று திருமூல சொல்கின்றான். வேட்கை விடும் நெறி வேதாந்தம் ஆதலால், வேட்கை விடும் நெறி வேதாந்தம் ஆதலால் வாழ்க்கை புலன்வழி மாற்றி, வாழ்க்கை புலன்வழி மாற்றி சித்தாந்தத்து வேட்கை விடும் மிக்க வேதாந்தி பாதமே. சைவ சித்தாந்த நெறி வழி நடந்து உலகப்பற்ற யார் விடுகிறானோ அவனுக்கு திருமூலர் ஒரு பெயர் வைக்கிறார், மிக்க வேதாந்தி, தலை சிறந்த வேதாந்தின்னு பெயர் வைக்கிறார். சைவ சித்தாந்த சும்மா உலகப்பற்றை விட்டான் இல்ல, சைவ சித்தாந்த நெறிப்படி நடந்து மற்ற பற்றனுக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், சிவபெருமான் திருவடியிலேயே பற்று வைத்து அந்த பற்றுக்கு இடையூறு வந்துடக்கூடாதேங்கிறதுக்காக மற்ற பற்றுகளை விட்டவர் இருக்கின்றார்களே, அவர் தான் மிக்க வேதாந்தி. வேட்கை விடும் மிக்க வேதாந்த, மிக்க வேதாந்தியினுடைய திருவடியை சரணடைபவன் தான் சச்சியிடன் என்று சொல்கின்றான். வேட்கை விடும் மிக்க வேதாந்தி பாதமே தாழ்க்கும் தலையினோன் சச்சியிடனாமே என்று இந்த வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தத்தை எத்தனை அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் நான் தெரிந்து இந்த பாடல் அரிய கருத்து வளம் கொண்ட செறிவான பாடல், ஆகவே இது விரிவாக பார்க்க நேர்ந்தது. இந்த பாடல் தான் நமக்கு சைவ சித்தாந்தத்தின் பெருமையை உணர்த்தி அதை மேன்மேலும் நன்றாக கற்க வேண்டும் என்ற ஊக்கத்தை அருளும். ஆக இந்த பாடலை சிந்தித்திருக்கின்றோம். ஆக இப்பொழுது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இப்போதைக்கு நிறைவு செய்கின்றேன்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டார். எந்த குரு நூல் செய்தாரோ அந்த குருவால் தான் மயக்கத்தை தெளிவிக்க முடியும். ஆகையினாலே தான் சனகாதி முனிவர்கள் பெருமானையே தனக்கு உண்மை உணர்த்துதல் வேண்டும் விண்ணப்பித்தார்கள். கண்ணூர் கருக்கர் ஆகிய இரு முனிவர்களும் பெருமானையே உண்மை உணர்த்த வேண்டும் உணர்ந்தார்கள். இதே போல தனக்கு ஞானோபதேசம் செய்கின்ற குருவே தன் மனதிலே ஏற்படுகின்ற ஐயங்களை தீர்த்து தன்னை அறிவுழக்கம் பெறும்படியாக செய்வார் என்பது குறிப்பு பொருளாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த திருப்பாடலிலே அந்த மறைபொருளை உரைத்து ஒளிசேர் நெறியளித்தோம். சனகாதி முனிவர்களுக்கு ஒளிசேர் நெறி அளித்ததைப் போல ஆன்மாக்களுக்கு ஒளிசேர் நெறி அளிப்பவன் குருமூர்த்திகளே, எனக்கும் கமலை ஞானப்பிரகாசம் செய்தார் என்ற ஒரு குறிப்பு பொருளாக வைத்து இதை அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஞான நெறிக்கு செலுத்துபவன் குருவே என குறிப்பிடப்படுகிறது. இரண்டாவது, இந்த திருப்பாடலிலே ஒரு சொல் வேதம் ஓதுகின்ற அந்தணர்களும் வேத பொருளினை கூற, வேதம் பயிலுகின்ற அந்தன சிறார்கள், அந்தன சிறார்கள் வேதம் பயிலுகின்ற அந்தனர் சிலருக்கு கிடை என்று நம்முடைய நூல்களிலே சொல்லும். அந்தன கிடை சிறார் கிடை என்று வரும். அவர்கள் வேத பொருளினை சொல்ல சொல்ல அதை கேட்டு நம்முடைய அந்த திருவிழிமலையில் இருக்கின்ற சோலையில் இருக்கின்ற கிளிகளும் அந்த வேதத்தையும் பொருளையும் சொல்லுகிறது. இது எதனுடைய பொருள்? கிளி என்பது சொன்னதை சொல்வது. இதே போல ஒரு குருமூர்த்தி என சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால், தன்னுடைய ஞான குரு எதை உபதேசித்தாரோ அதைத்தான் தன்னுடைய மாணாக்கர்களுக்கும் அப்படியே உபதேசிப்பார்.

உபதேச பரம்பரை என்று அங்கே சொல்லப்படும். எனவே உபதேச பரம்பரை என்பதை அங்கே கிளி என்கின்றதை ஒரு குறிப்பு பொருளாக வைத்து அங்கே சொல்லப்படும். எனவே இந்த திருப்பாடலினுடைய அண்மையான ஒரு உட்கருத்து, குருவாய் வந்து உயிர்களுக்கு ஒளிசேர் நெறி அளிப்பவன் என்பதை இங்கே குறிப்பாக வைத்து குருவினது பெருமை இங்கே சூஷகமாக வைத்து சொல்லப்பட்டது. இதிலே நம்முடைய இந்த நூலே அடுத்தாற்போல் எடுத்துக்கொண்டால், தான் பேச வருவது மேலான அந்த சிவபோகத்தை பற்றிய அனுபவ உண்மை. இந்த நூலை கற்பதற்கு ஒரு பக்குவத்தன்மை வேண்டும். ஆகையினாலே தீவிரதர உணர்வு உடையாருக்கு, முத்திக்காமிகளுக்கு சொல்லப் போவதை சூஷகமாக இங்கே உணர்த்துகிறார். அதைத்தான் ஒளிசேர் நெறி. ஒளிசேர் நெறியை எவர் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஞான நூல் ஓதப்படுகிறது என்பதை குறிப்பாக கூறிவிட்டார். எனவே தான் சிவபோகம் அருந்துவதற்கு காரணமாக இருந்த அந்த குருவுக்கு வாழ்த்து சொல்ல தொடங்குகின்றார் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிகர் பரமாச்சாரிய சுவாமிகள். எப்பொழுதுமே ஒரு நூல் என்று ஒன்று தொடங்குகின்ற பொழுது அங்கே வாழ்த்து என்று வைத்தல் வேண்டும், காப்பு என்று வைத்தல் வேண்டும். இங்கே அங்கே குருவே சிவம் என கூறின நந்தி என்ற வாக்கின்படி தன்னுடைய குருவை சிவமாகவே கொண்டு தனக்கு எல்லாம் அளிப்பவன் என்று இங்கே அருமையாக ஒரு ஆசிரியர் வாழ்த்தை முதலாவதாக வைத்து காட்டுகிறார். அருமையான இந்த வாழ்த்து, சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் முத்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன். குருவினை பற்றி தேன் சொட்டுகின்ற தித்திப்பான அந்த தமிழிலே அருமையான ஒரு புகழ் மாலை சாத்துகிறார். அருமையான புகழ் மாலை. அழகிய திருவாரூரை தமக்கு இடமாக கொண்டிருப்பவரும் எல்லாரிலும் மேம்பட்ட தலைவனாயிரவரும் நமக்கு குருநாதரும் ஆகிய ஞான பிரகாசர் என்னும் அருளாசிரியர் எமக்கு எல்லோருக்கும் சித்தியும் பக்தியும் உண்மை ஞானமும் முத்தியுமாகிய பயன்களை எல்லாம் அருளவல்ல முதல்வராவார் என்பது கருத்து. அருமையான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அருளாசிரியனது புகழ் இங்கே உச்சமாக வைத்து போற்றப்படுகிறது. அந்த குருமூர்த்தியினுடைய பெருமையினை அழகாக விளக்குகின்றார். குருமூர்த்தியினுடைய திருக்கண் நோக்கம் பட்டாலும் கை தீண்டினாலும் அப்பெருமானது திருவாக்கை கேட்டாலுமே நமக்கு மேலான ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலன்கள் தான் எவை என்பதை அழகாக மேலே குறிப்பிட்டு காட்டினார். குருவினது திருக்கண் நோக்கமும் குருவினது திருக்கை அந்த தீண்டுதலும் திருவாய்மொழியும் பலன் கொடுக்கும் என்பதற்கு பெரிய புராணம் தான் சான்று. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய திருக்கண் பட்ட மாத்திரமே கூன்பாண்டியனுக்கு நல் உணர்வு பிறந்தது. திருநீரை கொண்டு கூன்பாண்டியனது மேனியினை தீண்டிய பொழுது அங்கே அருமையாக நோய் தீர்ந்து ஒரு நல்ல பலனை பெற்றார். ஞானசம்பந்தரது திரு வாக்கினை கேட்டு அழகாக அந்த வாக்கினை வாழ்கந்தனர் என்று சொல்லக்கூடிய வாக்கினையெல்லாம் கேட்டு அவர் உடம்பில் இல்ல கூண் மட்டும் அல்லாது உயிரில் இருக்கின்ற கூணே நிமிர்ந்தது என்று சேகரார் பெருமான் சொல்லி காட்டுவார். எனவே இந்த ஞானாசிரியன்மார் எப்படியெல்லாம் நமக்கு உதவுகிறார் என்பதைத்தான் அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இதையெல்லாம் தருகிறாராம் கமலை ஞானப்பிரகாசர் எல்லோரிலும் மேம்பட்டவன். அதற்கு காரணம் தருகிறார், சித்தி தருவான், சித்தி தரு நாதன். நாதன் என்பது தலைவன், மேலானவன். சித்தி என்பது அறிவு என்ற ஒரு பொருள் உண்டு. அட்டமா சித்தி என்று ஒன்று இருக்கின்றது. எப்பொழுதுமே இறைவனானவன் ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அட்டமா சித்தியை பதிய வைப்பார். இயக்கிவார் 64 எண்குணம் செய்த ஈசனே என்று அங்கே குறிப்பிட்டு காட்டுவார். திருக்கடுக்குன்ற பதிகத்திலே மணிவாசகம் பிறந்தவை. ஆனால்
அந்த ஞானிகள் தனக்கு கிடைத்திருக்கின்ற அட்டமா சக்தியை எப்பொழுதுமே பயன்படுத்த மாட்டார்கள். ஏனெனில் சித்தி என சொல்லக்கூடியது அது முத்தி பேருக்கு தடையாய் உள்ளது. ஆகையினாலே தான் அது எந்த இடத்திலே இறைவன் உணர்த்த அந்த இடத்தில் தான் அவர்கள் அந்த சித்தியை பயன்படுத்துவார்கள். எனவே சித்தி என்றால் அறிவிலே எல்லாமே சித்திக்கும்படி பதியும்படியாக குரு செய்பவர். சித்தித்தல் அறிவு, அங்கே பதியும்படியே செய்தல் என்ற பொருளும் உண்டு, அட்டமா சித்தி என்ற பொருளும் உண்டு. அடுத்து சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பத்தி தருநாதன். பத்தி என்பது இந்த உலகியலில் மாயையிலே போகின்ற இந்த மனதை மடைமாற்று செய்து சிவத்திடம் மனதை பதிய வைத்தல், சிவத்திடம் மனதை பதிய வைத்தல். ஆகையினாலே தான் பத்தி தருநாதன். பரநாதன், பர என்ற சொல்லுக்கு மேலான பரஞானம், பரமுத்தி, பரசிவன். எனவே இவன் தான் மேலான தலைவன். முத்தி பெருநாதன், முத்தியையும் தருபவன். அழகாக இங்கு சொல்லி காட்டுகிறார். இந்த முத்தி தரு ஞானம் என சொல்லுகின்ற பொழுது ஞானாசிரியன்மார்களே முத்தி தருகின்ற வல்லமை உடையவர்கள். அது இறைவனது அருளினை துணையாக கொண்டு அவர்கள் அருளை தருவது, அவர்கள் முத்தி ஒரு ஆன்மாக்கு கொடுக்கின்ற ஒரு தகுதி உடையவர்கள். பெற்றான் சாம்பான், அவருக்கு முத்திக்கு செலுத்தினார் நம்முடைய குற்றமுடுமா அவர் சிவாச்சாரிய சுவாமிகள். ஒரு முள்ளிச்செடியையும் முக்தி அடையும்படியாக செய்தார் உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள். ஆகையினாலே நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் உயிர்களை முத்திக்கு சேர்த்துகின்ற ஒரு ஆற்றலை பெற்றவர்கள் சிவனது அருளின் துணையினாலே. அடுத்து சொல்லுகின்றார் உண்மை தருநாதன். உண்மை தரு ஞானம் என்றால் உண்மையான ஞானம். அதாவது சாதாரணமாக இருக்கின்ற ஒருவனை ஞானத்தன்மையை அடைய செய்வது, இது இறைவனது செயல். ஞான சம்பந்தனை அங்கே பால் ஞானப்பால் கொடுத்து ஞான சம்பந்தன் ஆக்கியதாக அந்த புராணம் சொல்லப்படுகிறது. இதுபோல தன்னுடைய உபதேசத்தினாலே அங்கே ஞானத்தை அந்த ஆன்மாவின் அறிவிலே கொளுத்துவார். ஆகையினாலே உண்மை ஞானத்தை தரவல்லவர் குரு என்று இங்கே அழகாக இங்கே சொல்லப்படுகிறது. குரு ஒருவர் தான் நமக்கு உண்மை பொருளை உணர்த்தி அந்த மெய்ஞானத்தை கொடுப்பவர். ஒரு சம்பவத்தை சொல்வது உண்டு. திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஞான நூல்களை அவர்கள் மேற்கொண்டு படிக்கின்ற பொழுது சில இடங்களிலே பொருள் தெரிவதற்கு சில ஐயங்கள் மயக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அந்த இடத்திலே கண்ணை மூடிக்கொண்டு மாதவ சிவஞான சுவாமிகளுடைய பிரதம சீடராகிய கச்சியப்ப முனிவரை தியானம் செய்வாராம். கச்சியப்ப முனிவரை தியானம் செய்ததும் அங்கே திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு எந்த சொல்லிலே பொருள் மயக்கம் ஏற்பட்டதோ அதனுடைய உண்மையை உள்ளிருந்து உணர்த்தியதே அவர் அனுபவத்திலே இருந்ததாக சொல்லுவார். ஆகையினாலே குருமூர்த்தி ஒருவர் தான் உள்ளிருந்து அந்த உண்மையை உணர்த்துவார். அதைத்தான் நீங்க அழகாக உண்மை ஞானம் தருநாதன் நம் குருநாதன். ஆகையினாலே நம்முடைய கமலை ஞான பிரகாச சுவாமிகளை நம் குருநாதன். ஏனெனில் எப்பொழுதுமே குருவோடு நம்ம இணைத்து கொண்டே இருத்தல் வேண்டும். அங்கே பிரிவினை அறியாத நிழல் அது போல, ஒருவன் உடம்பை விட்டு நிழல் பிரியாது இருப்பதைப் போல அவரை நாம் அருகிலேயே இருக்கின்ற அந்த உறவினை நாம் கொள்ளுதல் வேண்டும் என்பது இந்த திருப்பாடலிலே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.

குருநாதன். ஆகையினாலே நம்முடைய குருநாதனானவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஞானமே வடிவமாயிருக்கின்ற காரணத்தினாலே தான் தன்னை அண்டி வந்தவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கின்றார். எனவே தன்னுடைய குருவினை ஞான சுரூபியாக வைத்து, ஞானமே வடிவமாயிருக்கின்ற அந்த சிவமாகவே வைத்து நம்முடைய நூல்கள் போட்டுகின்ற ஒரு மரபு உண்டு. இது எந்த இடத்திலே வைத்து பார்க்கும் என சொன்னால், நம்முடைய குமரகுருபுரர் சுவாமிகள் தன்னுடைய குருமூர்த்தி ஆகிய பாசனாமணி தேசிகரை அழகா போட்டு நினைக்கிறார். அப்பொழுது பண்டார மும்மணி கோவிலே தன்னுடைய குருவை எப்படி சொல்லுகின்றார், இவர் எல்லாம் வல்லவர், ஞானசம்பந்தரானவர், திருநோக்கத்தாலும் ஸ்பரிசத்தாலும் உபதேசத்தாலும் அங்கே பயனை கொடுப்பதைப் போல இவர் கொடுக்க வல்லவர் என்பதை குறிப்பு பொருளாக வைத்து தன்னுடைய குருமூர்த்தியாகிய நம்முடைய மாசிராமணி தேசிகரை யார் என்று சொல்லுகிறார். இந்த மாசிராமணி தேசிகரானவர் யார் என்றால், ஞான சுரூபியாயிருக்கின்ற திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரே முதுமை கோலம் கொண்டு வந்திருக்கிறார் அப்படிம்பார். பண்டார மும்மணி கோவிலே குமரகுருசாமி குறிப்பிடுகிறார், ஆசர விளங்கு மாசிலாமணி அமன் மாசருத்த கவுனியர் பெருந்தகை பிள்ளமை விடுத்து தள்ளமை பருவத்து உள்ளதன் படிவம் உணர்த்துவே. எனவே தன்னுடைய ஞானாசிரியன்மார்களை ஞானத்தின் வடிவமாக வைத்து அங்கே போற்றுவார்கள். எனவே இந்த சித்தித்தருதல், பக்தித்தருதல், முத்தித்தருதல், ஞானம் உணர்த்துதல் எல்லாம் சிவச்செயல். அதையெல்லாம் குருவாகவே வந்து நமக்கு செய்தருள்கிறார் என்பதை சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த திருப்பாடலிலே குருவே சிவம் என கூறின நந்தி என்பதற்கு இங்கே அருமையான அந்த நிகழ்வுகளை, பயன்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார். அடுத்தால் போன்று நம்முடைய குருநாதனுடைய பெயரினை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். கமலை வாழ் நாதன் என்று அழகாக ஞான பிரகாசன் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த நாமத்தை நாள்தோறும் ஓதி வழிபட உண்மை ஞானம் கிட்டி பரமுத்தி எய்தலாம் என்பதும் ஒரு இது. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்பது குருவினுடைய வாக்கும் அங்கே சொல்லப்பட்டு விட்டது. அடுத்து இறைவனானவன் இப்படி குருவாக வந்துதான் ஆன்மாக்களுக்கு அருள் புரிகிறான் என்பதற்கு தாய்மான சுவாமிகள் அழகாக சொல்லி காட்டுகிறார். குருவாகி மௌனியாய் மௌன கொள்கை உணர்த்தினை அதனால் கருவுரு ஆவது எனக்கு இல்லை. எனவே இறைவனானவன் குருவாக வந்து ஞானத்தை உணர்த்துகின்ற காரணத்தினால் எனக்கு பிறப்பு இல்லை என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் இங்கே முத்தி பெருநாதன் என்று இதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். சிவபுராணத்திலே வருகிறதே பாசமா பற்றறுத்து பாரிக்கும் மாறியனை, அதுவும் இந்த திருப்பாளனுடைய ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே முதலிலே குருவினது வாழ்த்தாக அங்கே அந்த பெருமானுடைய பெருமையெல்லாம் அங்கே பேசப்பட்டு விட்டது. அடுத்து இரண்டாவது திருப்பாடல். இரண்டாவது திருப்பாடல் எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னால், இந்த குருவானது எப்பொழுது வெளிப்படுகிறார் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். இந்த ஆன்மாவினிடத்தே இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்தினிபாகம் எய்கின்ற பொழுது இதுவரைக்கும் அந்த உயிருக்கு உயிராய் உள்நின்று உணர்த்திய சிவமானது இப்பொழுது அருளையே அல்லது ஞானத்தையே திருமேனியாக கொண்டு குருமூர்த்தியாக வந்து நமக்கு திருவடியை நிழலாக தந்து ஆட்கொள்வான் என்பது அடுத்த திருப்பாடலிலே வந்து அழகாக சொல்லப்படுகிறது. எனவே வீடு வீட்டிற்கு வாயிலாக இருப்பது ஞானம், அந்த ஞானத்தை தருவது குருமூர்த்தியே என்பதை இந்த இரண்டாவது பாடலின் கருத்தாக வைத்து அடுத்த திருப்பாடலிலே சிவோச்சாரத்திலே உணர்த்துகின்றார். அந்த குருவர்களுடைய அவசியம், அருவும் உருவும் அரு உருவும் அல்லா ஒருவன் உயிர்க்கு உயிரா

தன்னுடைய குருமூர்த்தி வந்ததை அப்படியே சொல்லி காட்டுகிறார். மணிவாசக பிறகு சொல்லுவார், நிலந்தன்மேல் வந்தருளிய நீழ்கடல்கள் காட்டினார். இந்த வந்தருளி என்பதற்கு பொருள் கைலையில் இருந்து நீங்கி என்னை நாடி வந்து என்று பொருள் வரும். அது எப்படி இருக்கிறனா, உயிரை பற்றி இருக்கிறது ஒரு நோய், அதற்கு மருந்து மலைமேல் இருக்கிறது. ஆனால் அந்த மருந்தானது மலையிலே இல்லாமல் இப்பொழுது என்னுடைய வீட்டின் தோட்டத்திலேயே வந்து அந்த மருந்து இருக்கிறது. தோட்டத்து மூலிகையாய், தோட்டத்து மருந்தாய் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி கேட்டார். இதே போன்றுதான் நம்முடைய கமலை ஞான பிரகாசர் எப்படி தனக்கு வந்து தனக்கு உதவுகிறார் என்பதை இந்த திருப்பாடலே சொல்லி காட்டுகிறார். அருவமும் உருவமும் அருவுருவமும் என்னும் முக்கூற்றினில் ஒரு கூற்றினும் படாது தன்னை ஒப்பார் இன்மையினாய் தானேயாகிய அந்த முதல்வன் அந்த பெருமானானவர் முன் எல்லாம் என் உயிர்க்கு உயிரா என் உள் நின்று உணர்த்தி வந்து இப்பொழுது திருவாரூரின் கண் உள்ள ஞான பிரகாசம் என்னும் ஆசான் மூர்த்தியாக எழுந்தருளி வந்து ஞான உருவமாகிய தன்னுடைய திருவடிகளை எனக்கு நிழலாக தந்து ஆட்கொண்டு அருளினான் என்று அங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. எனவே இந்த ஆன்மாவானது பெத்த நிலையிலே இருக்கின்ற பொழுது உள்ளுக்கு உள்ளின்று உணர்த்தும். அந்த ஆன்மா பக்குவப்பட்டு சத்தினிபாதத்தன்மை எய்துகின்ற பொழுது அந்த உள்ளின்ற அந்த பெருமானவர் ஒரு மானுடைய சட்டை தாங்கி குருவாக வெளிப்பட்டு அருள் செய்கிறார். அதைத்தான் இந்த திருப்பாடல்களிலே ஞான பிரகாசன் என வந்தே ஆண்டான் என்று இங்கே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இது சிவபிரகாசத்திலே புணரும் இருள் மலபாகம் பொருந்திய அக்கால் அருளால் உள் நிலவு ஒளி அதனால் இருளகற்றி பாதம் உற்றிடும் நற்பசு வர்க்கம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த சத்தினிபாதம் எய்துகின்ற பொழுது உள்ளிருக்கின்ற சிவமே அருளை வடிவமாக கொண்டு வெளிப்பட்டு பாதத்தை தந்து அங்கே பேருபகாரம் செய்கிறார். அது எப்படி செய்கிறார், வந்தே தன்னை நாடி வந்தே. குருவினது திருப்பாதத்தை சொல்லுகின்ற பொழுது அமலபாதம் என்று சொல்லப்படுகிறார். அமலபாதம் என்பது மலம் நீங்கிய திருவடி, சுத்த திருவடி. உயிர்களெல்லாம் மலம் பந்தி இருக்கின்ற காரணத்தினாலே உயிர்களுக்கு சமலன்னு பேர். அந்த பற்றியிருந்த மல வலியினை கெடுப்பது அங்கே அமலன்னு பேர். ஆனால் இயல்பாகவே பாசங்களை நீக்கிய பெருமானுக்கு விமலன் என்ற நம்முடைய சைவ சித்தாந்தம் கூறும். ஆகையினாலே அமலபாதம் அந்த குருவானவர் மலம் நீக்குவதற்காக என்ன செய்கிறார், இரண்டு பாதத்தையும் என் மேல் வைத்தார் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இதிலே ஞான பிரகாசன் என்ற பெயரோடு வந்தான். ஞான பிரகாசன் என்ற பெயர் என வந்தான் என சொல்லுகின்ற பொழுது அந்த மானுட சட்டைக்கு ஏற்ப ஒரு நாமத்தை வைத்துக்கொண்டு அவன் வந்திருக்கின்றான் என்று அழகாக சொல்லி காட்டப்படுகிறார். சொல்லி இந்த திருப்பாடலிலே உயிர்க்கு உயிராய் ஓங்கி, ஓங்கி என்றால் உயிருக்கு உயிராய் நின்று உணர்த்திய அந்த சிவமே குருவாக வெளிப்பட்டிருக்கின்றார் என்பது இங்கே அழகாக சொல்லப்படும். எனவே இந்த இடத்தின் கண்ணே தன்னுடைய குருமூர்த்தியானவர் தனக்கு திருவடி தீட்சை செய்ததை அழகாக உணர்த்தி காட்டுகின்றார். இந்த திருவடி தீட்சை தான் மேலான ஒரு தீட்சை என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையினாலே அந்த திருவடி தீட்சையினை தனக்கு செய்ததை சொல்லி காட்டுகிறார். குருமூர்த்தியானது தன்னுடைய திருவடியை ஞானம் கிரியை என்று இரண்டுமாக அந்த இரண்டு திருவடிகளையும் அங்கே வைத்து சொல்லப்படும். அந்த ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு திருவடிகளையும் என்ன செய்கின்றான் நம்முடைய பெருமான், இந்த ஆன்மாவினது திருவடியிலே வைத்து இந்த ஆன்மாவின் தன்னிடம் இருக்கின்ற ஞானம் கிரியையே அங்கே பதியும்படியாக செய்து அந்த ஆன்மாவினிடத்தை ஞானம் கிரியை இரண்டையும் அங்கே கொடுத்தருள்கின்றார். எனவே ஞானம் கிரியைகள் அங்கே வழிபடுவது அங்கே கிடைப்பதற்கு வகையாகத்தான் சென்னிமேல்
அங்கே திருவடி சூட்டப்படுகிறது. இந்த திருவடி சூட்டுதல் என சொல்லக்கூடியதனுடைய பொருள் என என்ன என்பதை திருமூல தேவனாயினா திருமந்திரத்திலே சொல்லி காட்டுவார். வேறொரு விதத்திலே காலும் தலையும் அறியார் கலதிகள் கால் அந்த சக்தி அருள் என்பர் காரணம் பால் ஒன்று ஞானமே பண்பா தலை உயிர்கால் அந்த ஞானத்தை காட்ட வீரா வீடாகுமே. அந்த திருவடி என சொல்லக்கூடியது அருள். இந்த அருளை கொண்டு ஆன்மாவினுடைய தலையிலே வைக்க மேலான ஞானம் அங்கே வெளிப்படும். அந்த ஞானத்தையால் அந்த ஆன்மா சிவத்தை காணும் என்று அங்கே சொல்லப்பட்டு விட்டது. ஆகையினாலே தான் இந்த திருவடி சூட்டுவது என சொல்லக்கூடியது குருமூர்த்தி செய்கின்ற அந்த திருமொழி திருவடியை நம்முடைய ஞான நூல்கள் எல்லாம் சிறப்பித்து பேசும். எனவே இறைவனது அந்த இரண்டு திருவடிகள் என சொல்லக்கூடியது ஞானம் கிரியை என்ற காரணத்தினாலே தான் நம்முடைய மெய்கண்ட தேவன் ஆயனார் தன்னுடைய காப்பு செய்யுளிலே பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே அந்த இணைமலர் அந்த திருவடியை அங்கே சொல்லி காட்டுவார். ஈசன் எந்தை இணையடி நீளரே அந்த இரண்டு திருவடிகளையும் நாகக்கரசி சுவாமிகள் அதைத்தான் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினாலே இந்த ஆன்மாவினுடைய கிரியை ஞானத்தை அந்த குருமூர்த்தியானவர் தூண்டுகிறார் என சொல்லப்படுகிறது. ஆகையினாலே தான் இந்த தீட்சைகளிலே மேலானது திருவடி தீட்சை என்று அங்கே சொல்லப்பட்டு விட்டது. இந்த திருவடி தீட்சையைத்தான் மேலான ஒரு தீட்சை, அதற்கு மேலே ஒரு தீட்சை இல்லை என்று சொல்லும்படியான அளவுக்கு உயர்ந்த தீட்சை. அதைத்தான் ஞானாசிரியன்மார்கள் இறைவனிடம் வேண்டிக் கொண்டார்கள். நாவுக்கரசி சுவாமிகள் வேண்டினார் நீ நல்லூருக்கு வா என்று திருவடியை சூட்டினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எது தேவை என்பதை அறிந்து நம்முடைய பெருமான் திருவதியை வீரட்டானத்திலே வைத்து சித்தவடத்திலே வைத்து திருவடியை சூட்டினார். நம்முடைய மணிவாசக பெருந்தகைக்கு திருப்பெருந்துறையிலே திருவடியை சூட்டினார். அந்த பேரானந்த பெருவெள்ளத்திலே அங்கே வெளிப்பட்ட வாக்குதான் செண்டிப்பத்து. அந்த திருவடி வைத்ததனுடைய இன்பத்தை அப்படியே நமக்கு உணர்த்தி காட்டுவதுதான் அந்த செண்டிப்பத்து. ஆகையினாலே நம்முடைய உள்ளுக்குள் இருக்கின்ற நம்முடைய பெருமானானவர் உள்ளிருந்து உணர்த்திய அந்த பெருமான் இப்பொழுது குரு வடிவாக வெளிவந்து திருவடியை சூட்டி நமக்கு மேலான ஒரு ஞானத்தை காட்டுகின்றார் என்று அந்த குருவினது பெருமையை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்த அருமையான ஒரு திருப்பாடல்

0: வைக்கும் பார் எவர்க்கும் கத்தன் கமலையில் வாழ் ஞான பிரகாசம் என்னும் மத்தன் என்போல் வந்திலனால். அருமையான ஒரு செய்தி. இந்த குருமூர்த்திகள் எல்லாம் இல்லாவிட்டால் இவைகளெல்லாம் கிட்டாது போய்விடுமே. அவர்கள்தானே ஆன்மாக்களுக்கு பயன்படும்படியாக கூட்டி வைக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் இல்லை என்றால் ஆதரிவார் நீதி வழி யாவர்க்கும் தலைவராக இந்த நிலவு இந்த நில உலகில் திருவாரூரின் கண் எழுந்தருள் இல்ல ஞானப்பிரகாசன் என்னும் அருக்குறவர் இப்படி மானுட உருக்கொண்டு வந்து அருள் செய்யவில்லை என்றால் அறநெறியாகிய உலகியல் ஒழுக்கமும் சிவநன்ம சிவயோக சிவஞானங்களாகிய மெய்நெறி ஒழுக்கமும் என்னும் சாதனங்களும் அவற்றின் பயனாகிய சித்தி முத்தி என்னும் பெயர்களும் என்ன என்பதனை இந்த ஆன்மாக்கள் எங்கனம் உணரும் என்பதை அழகாக சொல்லிக்காட்டார். அவைகளெல்லாம் உணர்த்துவது நம்முடைய குருமூர்த்திகள் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. அதாவது எதையெல்லாம் தருவார் என்பதை இரண்டாவது பாடலே கூறினார். ஆனால் அந்த குருவினது பெருமையினை கூற எதிர்முகமாக இப்ப சொல்கிறார், இதையெல்லாம் அவர் கொடுப்பார் என்னும் முன்பாட்டிலே சொல்லப்பட்டது. இப்பொழுது அவர் இல்லை என்றால் இதுவெல்லாம் உனக்கு கிடைக்குமோ என்று எதிர்மறையிலே கல்வியின் பெருமையினை கூற கல்லாமை என்று எதிர்மறையிலே வாண்புகள் ஒருவன் கூறுவதைப் போல இங்கே எதிர்மறையிலே இந்த செய்தியினை சொல்லி காட்டுகிறார். எப்படி ஆரறிவார் நீதி வழி, ஆரறிவார் சித்திமுத்தி, ஆரறிவார் நற்றவங்கள் அன்பனைத்தும் பாரியவர்க்கும் கத்தன். இங்க கத்தன் என்பது கர்த்தா என்று சொல்லக்கூடிய சொல்லினது இது எல்லாருக்கும் மூலமானவர். சிவனது செய்திகள் அனைத்தும் ஞானாசிரியன்மார்கள் மேல் வைத்து அங்கே சொல்லப்படும். சிவனது செயல்கள் அனைத்தையும் சக்தியின் மேல் வைத்து அங்கே பேசப்படும். அந்த வகையிலே சிவமாகவே வைத்து அவர் அழகாச்சரிய பாரவர்க்கும் கத்தன் கமலையில் வாழ் ஞான பிரகாசன் என்னும் அத்தன் என்போல் வந்திலனார். ஞான பிரகாசன் என்றும் அந்த பெருமான் வரவில்லை என்றால் இந்த ஆன்மாக்களுக்கு இவைகளெல்லாம் இல்லை, அதை உணர்த்துவது குருவே என்று சொல்லி காட்டுகிறார். இதே கருத்தைத்தான் நம்முடைய சம்பந்த சரணாலயர் என்பவர் சிவானந்த மாலையிலே நாகூர் பெருமக்களை பற்றி சொல்லுவார். நாகூர் பெருமக்கள் வந்ததால் என்னென்ன பயன் கிடைத்தது என்பார். ஆனால் சம்பந்த சரணாலயர் மட்டும் எதிர்மறையிலே பேசினார். இதே திருப்பாடலை போடும் சொற்கோவும் தோணிபுரத் தோண்டலும் எம் சுந்தரனும் சிற்கோல வாதவு தேசிகனும் முற்கோலி வந்திலரேல் நீரு எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தை பிரான் ஐந்தெழுத்து எங்கே. எனவே இந்த நாகூர் பெருமக்கள் வரவில்லை என்றால் இந்த திருநீற்று பெருவாழ்வு இந்த ஆன்மாக்களுக்கு கிட்டிவிடுமோ, மாமரையினுடைய நூலானது இந்த ஆன்மாக்களுக்கு கிடைத்து விடுமோ, ஐந்தெழுத்தின் தன்மை இந்த உயிர்களுக்கு புரிந்து விடுமோ என்று எதிர்மறையிலே அங்கே கேட்பதைப் போல இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே ஞானப்பிரகாசன் என்னும் மத்தன் என்போல் வந்திலனால், என்போல் வந்திலனால் என்போல் என்பது என்னை போன்று மானுட சட்டை தாங்கி, என் போன்று மானுட சட்டை தாங்கி. எப்பொழுதுமே ஞானாசிரியன்மார்கள் மானுட சட்டை தாங்கி வருவர். இது சம்பந்த சரணாலயர் இன்னும் ஒரு தோத்திரத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார். சீரணியும் நுதலின் விழி மழு மான் நாகம் திருந்தும் எரி பொருந்துவிடம் தெரிந்திடாமல் தாரணி அன்பரை ஆள அவர்போல் வந்த சைவ சிகாமணி. அவர்போல் மானுட சட்டை போல அங்கே தாங்கி வருவார் என்று இங்கே அழகாக சொல்லப்பட்டது. எனவே நம்முடைய குருஞான சம்பந்த மூர்த்தினாரன் கமலை ஞானப்பிரகாசர் மட்டும் வரவில்லை என்றார், இவைகளெல்லாம் ஆன்மாக்களுக்கு கிட்டுவதில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரறிவார் நற்றவங்கள் அன்பனைத்தும், இங்கே நத்தவங்கள் என்று சொல்லக்கூடியது சைவத்திலே சரியே கிரிய யோகத்தையும் சிலர் குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அன்பு என சொல்லக்கூடியது இந்த இடத்தில் ஞானம் என்றும் சிலர் பொருள் கொள்வார்கள். எனவே தன்னுடைய மேலான அந்த குருவினை உயர்ந்த சொல்லினை குறிப்பிட்டு காட்டுகிறார். இது கொற்றவன்படு உமாபதி சிவாச்சாரியர் அருளி செய்திருக்கின்ற திருவுருட்பயிலே ஒரு திருக்குறள் பாவை அப்படியே ஒத்திருக்கிறது. ஆரறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேர் அறிவான் வாரா அளவின். அவன் குருவாக வரவில்லை என சொன்னால் நல்ல நெறியை இந்த ஆன்மாக்கள் எல்லாம் எப்படி அறிய முடியும் என்று திருவுருட்பயிலே கூறுகிறார். ஆரறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேர் அறிவான் வாராதவின் என்று குறிப்பிட்டார். எனவே அந்த குருமூர்த்தியால் தான் இந்த உயிர்களுக்கு எல்லா பயனும் கிடைக்கிறது என்பதை அழகாக அந்த குருவினது பெருமையினை தோத்திரம் செய்கிறார் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பட்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஒரு தமிழ் அல்ல, இயல் தமிழ் அல்ல, இயல் இசை நாடகம் அந்த மூன்று தமிழும் வல்லவன் என்று உலகத்தாருக்கு காட்டுவதற்காக மூன்று கோடுகளாக அந்த நீர் அணிந்து குறியிட்டு தண்டமிழ் மூன்றும் வல்லோன் தான் என குறியிட்டு அங்கே குண்டர நுழலில் பூத்து பொய்யுரில் கிழித்து தள்ள அந்த நெற்றியில உள்ளர இருக்கு நெற்றிக்க ஞான கண்ணு இருக்கு, அக்னி கண்ணு இருக்கு, கணல் கண்ணு இருக்கு. அது வந்து வெளியில இருக்கக்கூடிய புறையுருளை நீப்பதற்கும் நக்கீரனுடைய அகையுருளை போக்குவதற்கும் எழுந்துருளி வருவார் போலே அங்கே வருகிறார். மூன்று தமிழிலே நான் தலைமை உடையவன், நீ ஒரு தமிழிலே வல்லவன் என்று காட்டுமா போலே குறியிட்டு அங்கே வந்துதான் வந்தவுடனே அப்போ நக்கீரன் தான் தற்குத்தம் வருவது போறான். இந்த அகந்தை வந்துட்டுன்னா தன்னுடைய குற்றங்களை அவர்கள் கருத மாட்டார்கள். கலைநடுமாறுனர் கனத்த தத்துவம், அது இந்த புலவர்களுக்கு அறிஞர்களுக்கு கலைஞர்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா அடியாரில் எங்க பணிவானோ அங்க பணிவாங்க, அறிவில்லாளர்கள் பணிய மாட்டாங்க, அன்பில்லாளர்களும் பதிய மாட்டாங்க. ஆனா இவர்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான், அறிவு இருக்கு, அறிவு அறிவு இல்லை, பண்பு இருக்கு, பண்பு இல்லாத எல்லாத்தையும் தலையை திருந்துட்டே இருப்பான். வியந்து தன்னை வியந்து நிற்கிற நிலை தருக்கி தலையால் உழந்தேன், தனித்துணை நீ நிற்க கருக்கி தலையால் வளர்ந்தேன், வினைத்துணையேனை விடுதி கண்டாய் என்று மாணிக்கவாசகர் சொல்வது போல இந்த தமிழ் புலமையினுடைய ஆற்றலினாலே வந்திருக்கிறவர் யார் என்று தெரியாமல் நக்கீரர் அங்கே வாதம் செய்கிறார். என்ன குற்றம் கண்டாய் என்ன ஒண்ணு, சொற்குற்றம் இல்லை, பொருள் குற்றம். என்ன பொருள் குற்றம்? செயற்கையினாலதான் மனம் தவிர இயற்கையினால மனம் கிடையாது. ஐயா, இந்த உலகத்திற்குரிய மிக கற்புடைய பெண்களுக்கும் கூடவான் நாட்டம் என்பது என்ன நினைக்கிறாருனா, இப்போ இந்த விவாதமே எப்படின்னு சொன்னா நாட்டம்னு சொன்னா தமிழ்ல தீ நாட்டம், தமிழ்ல நாட்டம்னு சொன்னா பாருங்க நாட்டம்னு வெறும் நாட்டம், நாட்டம்னா கெட்ட நாட்டம் நினைக்கிறாங்க, வாசனைன்னு சொன்னா உயர்ந்தது நினைக்கிறாங்க. பாருங்க இது பழகி போச்சு. எதையும் வேற்று மொழி சொல்லினாலே சொன்னா ஐயான்னு சொன்னா மரியாதை குறைவான், சார்ந்து சொன்னாதான் மரியாதையா. இது நான் படிச்சுட்டேன் எங்க, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய அன்பரோட திருச்சிக்கு போயிருந்தேன். நான் இப்போ அந்த உள்ளர போயிட்டு வரபோது அந்த பரிசோதகர் இடத்துல ஐயான்னு என்ன ஐயா ஐயான்னு சொல்றது காட்டுத்தனமா அப்படிட்டாரு, நிறுத்தி வச்சுட்டாரு என்னை மீட்கிறதுக்கு. அப்ப சொன்னேன் நான் சொன்னது தவறுதான் தாரு அப்படின்னா, அப்படி சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னது தவறு, அவங்ககிட்ட போய் ஐயாங்கிறது சொல்ல எல்லாம் பற்றி ஐயா என ஓங்கி ஆண்டுகள் அவர்கிட்ட போய் சொல்லிக்க முடியும். நான் சொன்னது தப்புதான் சார் அப்படின்னா, அப்படி மரியாதையை போயிட்டு கத்துக்க, சார்னு சொன்னா மரியாதை, ஐயான்னு சொன்னா கேவலம், அது மாதிரி நாட்டம்னு சொன்னா கேவலம், வாசனைன்னு சொன்னா. இந்த அறியாமைகளை இப்படி பழக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி கொண்டு வந்துட்டான். அங்கையர் கண்ணின்னு சொன்னா பிடிக்காது ரொம்ப பெரிய, அது என்ன சார், ஏன்னா அந்த பழக்கத்துல வராதுனால அரிய அரிய பொருளாக இருக்கிறது பழக்கத்துக்கு வரணும், பழகி வரணும், பழகி நின் அடியாரோட அடியார் கூட்டத்துக்குள்ள இருக்கிற போது அறிஞர் கூட்டத்துக்குள்ள இருக்க நல்ல பழக்கம் வரணும். அது நாட்டம் வாசனை தான் சொன்னது, நாட்டம் இந்த அறியவும் உழவோ நீ அறியவோ இந்த மாதிரி வாசனை உடைய ஒரு பூ எங்கேயாவது இருக்குன்னு கேட்ட நல்ல வாசனை கெட்ட வாசனை எல்லாம் பேசிக்கலங்க. இது நல்ல வாசனையா கெட்ட வாசனையாங்கிறது இந்த மாதிரி நறுமணம் மனம் மனம்னா அது குளுக்கஞ்சாமத்தி எங்க காட்சி போனீங்கன்னா நாத்தம் அதைத்தான் சாமி விஸ்வநாத தலையில போடுவான். அத மனம் என்பதில்லை, எல்லாவற்றிற்கும் ஒரு மனம் இருக்கு. அத மனிதன் பாகுபாடு செய்து கொடுக்கிறான், இது நன்மை தீமை என்று நாம மனசுல வச்சுக்கிடுவோம். அதே நேரத்துல கசப்பான மருந்து கூட வைத்தியர் சொல்லிட்டா நம்ம சாப்பிடுறோம், மூக்க பிடிச்சிட்டு வேப்பெண்ணை ஊத்துக்கிறான் வயசுக்குள்ள. அப்போ நல்லது கெட்டது என்பது இடம் நோக்கி காலம் நோக்கி நம்ம மாற்றிக் கொள்கிறோம். நன்மை தீமை என்பது கடவுளுக்கு கிடையாது, எல்லா இயற்கை பொருளிலும் எல்லாம் இருக்கு. வேண்டிய போது வேண்டுதல் வேண்டாம அந்த நிலையை போனோம்னு சொன்னா இங்க கேட்டான், இந்த மாதிரி இந்த வாசனை மாதிரி வேற எங்கேயாவது உண்டான்னு கேட்டான். அவன் அனுபவித்த வாசனை வேற எங்கேயாவது உண்டா, அது இயற்கையா செயற்கை, அவ்வளவுதான் கேள்வி. அப்ப அந்த இயற்கைன்னு சொன்னார். என்ன ஒவ்வொரு பொருளுக்கும் இயல்பாகவே ஒரு நாட்டம் இருக்கும், அது என்ன நாட்டம் அது நல்லதா கெட்டதாகவே இருக்கும். அதைத்தான் ஒரு பாட்டில் சொன்னார். நிறையவங்களும் கேட்டாரு, கேள்வியிலேயே அது பதில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை மறுக்கிறார் பெருமான் நக்கிறார். அவர் அவர் நிலையிலிருந்து மறுக்கிறார், மறுக்க வேண்டியது அவருடைய கடமை. மறுத்தால் தான் அவருடைய பெருமையும் தோதகத்துக்கு தெரியும், மறுத்தால் தான் சிலருடைய பெருமையும் தெரியும். மறுக்காம சும்மா தலையாடிக்கிட்டேன்னா அவரெல்லாம் ஒரு புலவராக சொன்னதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. சில இடங்கள்ல மறுத்தா தான் தங்களுடைய புலமையை நிலைநாட்ட முடியும். அதுல பல பேர் மட்டும் மறுத்துக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிடுவான், உடன்படாம வாழ்ந்து கொண்டே போயிடுவான். அவர்களை எல்லாம் தட்டாட்கொள்ள வேண்டும் என்று பெருமான் பல காலங்களில் பல காரியங்களை செய்வார். ஆனால இந்த விமர்சனம் பண்றது ரொம்ப எளிமை, விமர்சனம் பண்ற மாதிரி செயல்கள் செய்வதுங்கிறது ரொம்ப அருமை. அது செஞ்சு பார்த்தா தான் தெரியும், என்ன இவ குழம்பா இவரு கரியா கூட்டான்னு சொல்றோம். அவ நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, எளிமையா எல்லாரும் சொல்லலாம், ஆனால் சொல்லிய வண்ணம் நடக்கிறது மிக கடுமை. எல்லோரும் தான் சொன்னார், இங்கே சொன்னார், தடுத்து நிறுத்தினார். நான் சொன்னாரு, இந்த உலகத்துல கற்புடைய பெண்களுக்கும் அப்படித்தானா, உனக்கு பிறந்து வருகிறானே அரசன் அவனுடைய மனைவிக்கும் அவளுக்கும் அதுதான். இந்த ஒரு பிடிவாதம் வந்துட்டு இருந்தாப்பாப்பா இந்த பிடிவாதம் மாதிரி அதான் அந்த அகங்காரம்னு சொல்லுது. யான் எனது என்னும் செருக்கு இருக்கு பாருங்க, அந்த செருக்கு எங்க செல்ல வேண்டும் எங்க படிய வேண்டும் இருக்கணும். நீ வழிபாடு செய்கிறாய் நாளும் காலத்தீர்ப்பன் அவனுடைய ஒரு வங்கிலே உரைகிற ஞான பூங்கோதை இருக்கிறா பாருங்க அந்த மாதிரி அவளுக்கும் அப்படித்தான் ஒரே அடி அடிச்சு. இப்ப வந்து இந்த முரண்டு பிடிக்கிறவனை எல்லாம் எப்படி பண்ணணும்னா கொஞ்சம் வல்லபம் காட்டணும், வலிமையை காட்டணும், கொஞ்சம் லேசா நெட்டி கண்ண திறந்தார் இவரு. அதுக்கு மேல டிகிரி ஏறிச்சு எல்லருக்கு தடுத்து பிடிச்சி நிறுத்தா விடுதான் விடுதாமா. அந்த மாதிரி இவருக்கு வேகம் அதிகமா வந்ததுனால என்ன பண்ணாரு, நீ நெட்டி கண்ண காட்டினால இந்திரன் போல உடல் முழுவதும் கண்ணாக காட்டினாலும் குற்றம் குற்றம் தர் அந்த தினத்தி அவரை கொண்டு தினத்தி இல்ல அவரை உயிர்ந்த நெறியிலே கொண்டு போய் செலுத்தியது மரக்கருணைன்னு பேர் இருக்கு. அந்த மரக்கருணை பொத்தாமரையில் ஆட்சியது அவரை வாழ்த்தியது. பொத்தாமரை இல்லை என்று சொன்னா அந்த ஆட்சிக்க மாட்டான், பொதுக்கி போயிருப்பான் பொத்தாமரை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பக்கம் கடுமையான கோபம் இருந்தாலும் மறுபக்கம் இறை அருள் நமக்கு அணைத்துக் கொள்வோம், அடித்தாலும் என்ன அணைப்பாய். சுவாமி நமக்கு நிறைய தண்டனை கொடுக்கிறார், தண்டனை கொடுத்து அப்படியே நம்ம தலையில எந்த சுமைய தூக்கி வைக்கணுமோ அந்த சுமைய தான் தூக்கி வைப்பாரு, தவிர தாங்க முடியாத சுமைய தூக்கி வைக்கிறேன்னு சொல்றது தப்பு. விரலுக்கு தக்கன வீக்கம் மாதிரி அவரவருடைய வினைக்கு தக்கபடி இன்ப துன்பங்களை கொடுக்கிறார், இன்பத்தையும் அப்படித்தான் கொடுக்கிறார், அவனால வகிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடியதான் கொடுக்கிறார். அதனால முடியாதது என்பதே உயிர்கள் மேல சுமத்துவது என்பது அவனுடைய கருணைக்கு இழுப்பு. அவரவர்களுக்கு அந்த இட்டத்தைத்தான் கொடுத்து உரையாக அதை துய்த்து அதன் வழியாக அறிவு பெறுகிறார்களா, அதன் வழியாக நலம் பெறுகிறார்களா என்று இங்க அவனை கொட்டாமரையில் விட்டு விட்டாங்க. மறந்துட்டார் சாமி, ஏதா புலவரனும் போய் சாமி தங்கிக்கிறாங்க. நக்கீரன் இல்லாத ஒரு தங்கம், ஒரு தங்கமா நல்ல ஒரு அருமையான பதக்கம், பல மணிகளை வைத்து கோவை செய்து கட்டிருக்கு. அது நடுவுல ஒரு நாயக மணி போல ஒரு அது கீழே உருந்துச்சு அந்த கல். அப்ப இத்தனை மணிகள் இருந்தாலும் சுடர் விடுகிற மணிகள் இருந்தாலும் அந்த நாயக மணி அந்த இடத்துல இருந்து கீழே தவறி விழுந்து விடுமானா, அது அந்த ஆபரணம் நன்றாக இருக்காது பார்க்கறதுக்கு. அது மாதிரி நக்கீரன் இல்லாத தங்கமா என்று போய் பெருமானத்தை சொல்லுகிறார்கள். உடனே சாமி வந்து கை கொடுத்து ஏற்றுகிறார், கால் கொடுத்து இருகை ஏற்றி நம்ம இப்படி எல்லாம் சாமி தோல் போட்டு ஒன்னு மறைக்கிற ஒன்பது வாசல் வைத்து எத்தனை உடம்ப ஏற கட்டி நடக்க வச்சு ஓட வச்சு படுக்க வச்சு எத்தனை எத்தனை காரியங்கள் எல்லாம் செஞ்சாரு. சாமி வந்து கை தரவல்ல கடவுள் போட்டு அப்படி கை கொடுத்து ஏற்றுக்கல, ஏற்றணும்னு சாமி நான் செய்யல, தவறுதான் மன்னிக்க. உன்னுடைய கோபமே எனக்கு பிரசாதமாக்கிது. சில பேர் அடிச்சிருவாங்க. தருமபுரத்துல கன்னியாகுமரி கையில் கன்னியாகுமரி நான் பல முறை பார்த்திருக்கேன். அவங்க அலுவலர்கள் ரொம்ப கோபிச்சுப்பாங்க, தண்டிப்பாங்க. தண்டிச்ச உடனே நடுநடுங்கி போய் நிற்போம் நாங்கள் எந்திரிச்சு. நம்ம ஆதரம் சூடா இல்லைங்கிறதுக்காக ஒரு சமய காலத்துக்கு தண்டனை 5 ரூபான்ட்டார். அந்த காலத்துல 1955 5 ரூபான்னா அவனால கட்ட முடியுமா? அவன் சம்பளமே 3 ரூபாதான் இருக்கும். சாமிட்டார். அப்புறம் அவன் 5 ரூபாய்க்கு ஒன்றால் கட்டினான். கட்டின பிறகு நமக்கு வாங்க 50 ரூபா. எளிவந்த கருணை. நமக்கு எது கோபம்னு நம்ம நினைக்கலாம், அது பிரசாதம். அது இறைவன் இங்கெல்லாம் உள்ளத்தில் குடி கொண்டிருக்கானோ கோபிக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது. கோபிக்கிறது நமக்கு அருளிப்பாடு. பல பேர் நினைக்கிறாங்க உள்ளத்தை சொன்னா அவர் கோபப்படுறாரு, கோபப்படுறாரு. வேற எங்க போய் சொல்றது? நல்லவங்கள்ட்ட வேண்டியவங்கள்ட்ட சொல்ல முடியும் கோபப்படுறாங்கன்னு? யாரு இறைவன் கோபப்படுகிறாரு சொன்னா, பெரியவங்க கோபப்படுறாங்கன்னா என்ன? நம்மளை திருத்துவதற்காக, திருத்தி பணிகொள்ளும் என்று திறங்க காட்டுவதற்காக. இறைவன் வந்து நின்று ஒவ்வொரு உயிரோடும் அதை உயர்த்தி கொள்வதற்காக. ஆசிரியர் அடிச்சு தண்டனை கொடுக்கிறாரு, மாணவன் சிறந்தவனா வரணும், தகப்பன் தண்டிக்கிறான்னு சொன்னா எதுக்காக? அந்த மாதிரி சாமி அங்க நான் என்னுடைய குற்றத்தை நீ எனக்கு பிரசாதமாவே கொடுத்துட்டார். பெருமா அன்பினாலே தோய்ந்து அந்த கண்டத்துல இருந்து திரு எழுகுத்து இருக்கேன்னு ஒண்ணு. சைவத்துக்கு 3 திரு எழுகுத்து இருக்கேன். ஒன்னு ஞான சம்பந்தர் பண்ணது, ஒன்னு நக்கீரர் பண்ணது மதுரையில, இன்னொன்று கந்தர் எழுகுத்தியைக்காக அருணகிரிநாதர் பண்ணது. வைணவத்துக்கு ஒரு எழுகுத்தி இருக்க ரதபந்தம் என்று இன்றைக்கும் கூட மதுரையில் வச்சிருக்காங்க, போய் பாருங்க. இறைவன் எழுந்தொழில் இருக்கக்கூடிய இருக்கையாக அந்த சொல் மந்திரம் சொல்லுவாங்க, மந்திரம் பணம் பந்தம் சொல்லுவாங்க. பெருமான் இருக்கக்கூடிய இடத்துல மந்திரத்தில் இருக்கிறார், அத்வாக்கள் இருக்கார், அது கடந்து இருக்கார், ஒவ்வொரு நிலையில் இருக்கிறார். சொற்களிலே பெருமான் இருக்கிறார், சொல் தருகிற பொருளிலே இருக்கிறான் பெருமான், வாக்கிலே இருக்கிறான், நினைப்பிலே இருக்கிறான், நடக்கையில் இருக்கிறான், எல்லாவற்றிலும் எல்லாம் சிவனன்ன நின்றாய் போட்டு எரி சுடராக இருக்கிறான் பெருமாள். செல்வாய செல்வம் தருவதற்காக எல்லாம் யான் கவனிக்கிறான் அந்த பெருமாள். அந்த நிலையில நக்கீரர் அங்க மனவிழ்ந்து இருக்கிற போது சில நாள் ஆயிற்று. இந்த நக்கீரருக்கு இலக்கணம் உபதேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். பரம கருணாமூர்த்தி தக்கவர்களுக்கு தக்கதை சொல்லணுங்கிறதுல தலைவனாகி இறைவன் போல ஈடுபாடு உடையவர்கள் யாரும் கிடையாது. உயிர்களுக்கு எதையாவது உணர்த்தி கொண்டே இருக்கணும். நமக்கு என்ன வேலையா அடுத்தவங்களுக்கு சொல்றது நினைக்கல. இறைமை குணம் என்னன்னா உயிர்களுக்கு புறம்பாகவும் உள்ளின்றும் உணர்த்தி உணர்த்தி அவர்களை அறிவுடையவர்களாக அனுபவம் உடையவர்களாக ஆக்க வேண்டும்ன்றதுதான் இந்த திருவிளையாடல தான் சொன்னாரு. அப்போ யோசிச்சாராம். தான் யோசனைகள் என்ன யோசனை? அம்மா அந்த யோசனை என்ன யோசனையா இருக்கீங்கன்னு கேட்டேன். குடும்பம் இந்த கீழனுக்கு நல்ல தமிழ் அறிவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அவருக்கு தமிழ் தண்டவன் இறைவர். வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு போனேன், அங்க இருக்கிறவர்கள் கேட்டா சில விஷயங்கள் சொல்லணும், அதுக்காக எனக்கு தமிழை சொல்லுன்னு கேட்டார். போற தேசத்துல உரிய மொழிகளை அவரோட பயில்வதற்கு ஏற்ற மொழிகளை சொல்லணும். அந்த தமிழனுடைய சுவை கண்டு இங்க தங்கி இருக்கிற பெருமான கூப்பிட்டார். அந்த குருமுனிவன் வந்து பெருமான வணங்கி நிற்கிற போது இந்த கீரனுக்கு உபதேசம் பண்ணார். கீரனுக்கு பல்வேறு வகையில உபதேசம் பண்ணார். என்னென்ன வகையில் சொன்னார்? உலகத்துல கீரனை கரையெட்டி அங்க அவனுக்கு உபதேசம் பண்ணுகிற நிகழ்ச்சியை அகத்தியரை கொண்டு செய்கிறார். இத உபதேசம் பண்ணுங்கிற நினைப்பு சாமிக்கு ஏன் வந்ததுன்னா, ஏதோ அந்த நேரத்தில் தண்டனை கொடுத்துட்டாருங்கிற வேகத்துல சில பேர் ஒதுக்கி போயிடுவான். அப்படி இல்ல, அன்பினாலே நாள்தோறும் இந்த பொட்டாமரைகள் நம்ம காப்பாற்றி சொல்லி 3 நேரமும் வந்து பொட்டாமரைகள் நீராடி சாமி வழிபாடு செஞ்சானா. இந்த நியமத்தை பார்த்தார். இந்த அறிஞர்களுக்கு தான் நியமம் தகிடுவாரு, அறிவுடையவர்கள் எப்பவும் நியமமா இருக்க மாட்டாங்க. அது பரவாயில்ல, பரவாயில்ல, நியமம் தவறுவாரு. நியமம் தவறாம இருக்கிற அறிஞர்களுக்கு பெருமான் அருள் செய்வார். அறிஞர்களுக்கும் அருள் செய்வான், நியமம் செய்கிற நியமமா இருக்கிறவர்களுக்கும் அருள் செய்வான். அறிஞர்கள் நியமமா இருந்தா அதுக்கு தக்கபடி அருள் செய்வான். அறிந்து நியமமா இருக்கிறவர்கள் ரொம்ப எல்லா சாஸ்திரங்களும் தெரியும், அந்த சாஸ்திரத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. ஒரு நூல்களும் சாஸ்திர தோற்றங்கள் தெரியாது, பெரியவங்க சொன்னாங்கன்னு கடைபிடிப்பாங்க, அது நியமம் கிடையாது. இந்த அறிந்து நியமமுடையவராக இருக்கிறவர்களும் பெருமாள் சுலபமாக சில அருளிப்பாடுகள் செய்வான். இந்த இலக்கணம் உபதேசம் நினைச்சார். அகத்தியர் வந்தவுடனே கிட்டமாசகல வந்த செந்தமிழியல் நூறு தன்னை அத்தனை அருளி செய்தி என்றான். அந்த அகத்தியனை கொண்டு இந்த கீழனுக்கு எவ்வளவு தெரியுமா, கன்னடத்துல பாடம் கேட்ட ஒரு ஆசிரியனை கொண்டு இன்னொரு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய இறைவன் அந்த நக்கீரன் மேல கருணை வச்சிருக்கா பாருங்க. அவர் வந்தார், முறையாக எடுத்து சொல்றார், இருவகை புறவுரை தழி சச்சரப்பு ஆயிரம் எல்லாம் சொல்லி ஏழு மதமோடு ஏழு வகையான மதங்கள் நாற்பொருளோடும் அறம்பொருள் இன்னும் வீடு உணர்ந்து ஐயிரு குற்றம் நீக்கி பத்து வகையான குற்றங்களை நீக்கி ஒருவில் சமானம் இல்லாத ஐ இரண்டு அழகோடு பத்து அழகுகளோடு உத்தி என்னாங்கும் முப்பத்தி இரண்டு உத்திகளோடு மருவும் ஆதி நூலினை மருவும் ஆதி நூல் தனக்கு எந்த நூலை பழமையான நூலை இறைவன் தந்தானோ அந்த நூலை தொகை வகை விதிமுறையால் தொகுத்தும் பிரித்தும் பகுத்தும் கருத்து கண்ணழிவு ஆகி காண்டிகையானும் இதுக்கெல்லாம் தனியா விளக்கத்தில் போகணும் விருத்தியானும் நூல் கிடைப்பொருள் புழக்கத அந்த நூலினுடைய பொருள்களை எந்த விதமான ஐயந்திரிவு இல்லாமல் விளக்கி உரைத்தனன் உரைத்திடும் சிதம் கண்டு அப்படி பெருமான் பரமாச்சாரியன் முன்னே அகத்தியனாகிய ஞானாசிரியன் இருந்து கீழனுக்கு சொல்லுகிற போது இந்த பாடங்கள் கேட்டுக்கிட்டதா என்னதான் தான் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு குறிப்பால வந்து பேராசிரியர் பாடம் நடத்துகிற போது அந்த ஆய்வு செய்கிற போது நல்ல பேராசிரியர் அமைச்சிருக்கிறது வியந்து மகிழ்ந்தது போல பெருமான் இந்த அகத்தியர் நக்கீரனுக்கு உபதேசம் செய்கிறத பார்த்து நூலின் அர்த்தமே வடிவாகிய ஆதி ஆசிரியன் எந்த நூலும் நூல் பொருளுமாக இருக்கிற அந்த ஆதி ஆசிரியராக கூடிய மதுரை சோமசுந்தரம் பெருமாள் என்ன செய்தார், இந்த திருக்கரங்களினால முதுகு தட்டிவிட்டார். முதுகில் தட்டி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. முதுகில் தட்டி கொடுக்கறாங்கன்னா உரிமையும் அங்கும் நிகழ்வு கை கரங்கொண்டு அந்த தடவை கொடுத்தா மகிழ்ச்சி ஆனந்தது அகத்தியமா சரி நீ பொதுமலைக்கு போ மேல முடிஞ்சு போச்சு. கீரன் அந்த இலக்கணம் உணர்ந்து மிகச் சிறப்பாக அந்த சங்கத்தில் இருக்கிற போது அவர்களுக்குள்ள மறுபடியும் ஒரு கழகம் கழகம் வந்தா தான் நியாயம் வரணும். தாங்கள் தாங்கள் பாடியதான் சிறந்தது சொன்னாங்க. பெருமான் சொன்ன ரசிகராக உப்பூரி குடிக்கிறார் மகன் உத்தர சர்மன் என்பவன் அவன் முருகன் மூங்கையா வந்து பறந்திருக்கிறான். அவனிடத்துல அவனை கூட்டு வந்து உயர்ந்த ஆசனத்துல வச்சு அவனுக்கு வெண் சந்தனம் பூசி மாலைகள் எல்லாம் அணிந்து வெண்பட்டாடை எல்லாம் சாச்சு பதிந்து இவன் மூங்க என்று கருதாமல் உங்கள் நூல்களை சொன்ன யார் நூல் சிறந்ததுன்னு சொல்லுவார். எப்படி தெரிஞ்சுக்கோன்னார், கேட்கிற போது தலை அசைத்து உலகம் பொங்க கண்களில் நீர் மணி அவன் எதை ஏற்றுக்கொள்கிறானோ அது சிறந்த நூல். அப்படியே முருகனை கொண்டு வந்து அமைத்து அவர்கள் தங்கள் புலவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிற போது பெருமான் கபிலன் பரன் ஆகிய ரெண்டு பேருக்கு மேல நக்கீரருக்கு முடி துடைக்கிறான். மூன்று பேருக்கு தான் முடி துடைக்கிறானான். அப்போ உள்பொருள் தெளிந்து அந்த மயக்கம் நீங்கி உயர்வு எது தாழ்வு எது என்று உணர்ந்து கொண்டு கலகம் விளைவிட்டான். அந்தந்த படிநிலைகளிலே நின்று தங்க தங்க தகுதி இன்னது என்று உணர்ந்து கொண்டு தங்கத்தார் ஒருமைப்பாட்டோடு இருந்தார்கள். இப்படி தங்கத்தாருடைய அறிவார்ந்த பெரும் புலவருடைய கழகத்தை பாமர மக்களுடைய கழகத்தை தடி கொண்டு அடிச்சு செய்யிருக்காங்க. அறிஞருடைய கழகத்தை எப்படின்னா அறிவு கொண்டுதான் அதுக்கு ஒரு அளவு கொண்டுதான் அவர்கள் உணருமாறு உணர்ச்சித்தான் தெளிவு செய்ய வேண்டும். அந்த முறையிலே பெருமான் தங்கத்தார் கழகம் தீர்த்த திருவிளையாடலை மூங்க பிள்ளையாக வந்து தோன்றிய முருகப்பெருமானுடைய அந்த உத்தர சர்மனை கொண்டு நிகழ்த்திவிட்டார். இப்படி தமிழினுடைய நீர்மையை இந்த உலகம் தெரியும்படியாக செய்து இருக்கிற காலத்துல இடைக்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஊர் இடைக்காட்டூர்னு சித்தரும் இருக்கிறார் புலவரும் இருக்கிறார். அங்கிருந்து புலவர் வந்தார். இந்த பாண்டியன் குலேச பாண்டியன் என்பவன் என்னன்னா அவன் தமிழ் படித்தவன். தமிழ் படித்ததுனால எல்லாம் தெரியும் அனுபவிக்க தெரியும். அந்த அனுபவிக்க தெரிந்தவன் புலவர்கள் வந்து சபையில ஏதாவது சொன்னா அந்த இதை ஏற்றுக்கொள்கிற தன்மையில இல்லாத இருந்திருந்தான். ரசிக்க தெரியாம ரசிக்கிறது எப்படிதான் பழுக்காத சொற்சுவையும் பொருட்சுவையும் பகிர்ந்து அருந்த வல்லோர் அவனுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. நல்ல சொற்சுவையும் பொருட்சுவையையும் கேட்டு நன்றாக அனுபவிக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் தெளிவும் இருந்தாலும் கூட உள்ளத்து அழுக்காத்தால் போறான் இவெல்லாம் என்ன போலவன், இவெல்லாம் என்ன போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அழுக்காத்தால் திறந்து உழக்கான் தலை அசைக்க மாட்டான். அப்படியே உட்காந்துருக்கோம், தெளிவு தங்கிற கட்டியிருக்கணும், அப்படியே உட்காந்துருக்கோம். விழிக்கிறார் என்னன்னு தெரியாது. அப்ப வந்து என்ன பண்ணணும்னா, சங்கீதம் தெரிஞ்ச ஒருத்தர் பின்னாடி இயக்கணும், இது இன்னதாக இது இன்னதாக. ஒரு அரசர் முன்னிலையில பெரிய சங்கீத உத்தவன் வந்தாதான், நீ போய் அவன் தலையசைச்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னா கோடி ரூபாய் பெருமான. என்ன பண்றது தெரியல, தலையசைக்காத அரசன்ல போய் என்ன பாட்டு பாடுறது, புரியுதோ புரியுதோ தலைய அசைப்போம். இவன் பார்த்தா அது கூட ஆட்டாதவன் அப்படியே உட்காந்துருப்பான். அது சொன்னா அந்த அடப்பக்கார, நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா, பெரிய வித்வான் வந்தாருல, உங்க எந்தெந்த இடத்துல தலையசைக்கிறது, எந்த இடத்துல தலையசைக்க வேணாம், நான் பண்றேன். என்னன்னா, இந்த பங்கா போடுறவே அந்த இடத்துல அவர் கருப்பு நூலை கட்டி இவர் தர்பனில் கட்டி விட்டான். அவர் தோடிலாக அருமையா பாடிக்கிட்டு இருக்கும் போது, அருமையா மேல சஞ்சாரம் பண்ற போது ஒரு இழுகிட்டான் தலையாட்சி தள்ளு. ராஜா அவன் மகிழ்ச்சி பாகதனுக்கு, அடையே ராஜாவுக்கு இவ்வளவு ஞானமா, இதுவரைக்கும் இந்த மாதிரி யாரும் சொல்லல. இப்படி பல முறைகள் பல இடங்கள்ல காம்போதில அருமையான நிகழத்தை முடிச்சுக்கள் இறங்குற போது சபாஷ்ங்கிற மாதிரி ஒரு தலையாட்டினான். இல்ல இந்த உடம்பக்கார பண்றான், அவ்வளவு ஞானத்தவன். கடைசியில பார்த்தா அந்த நேரத்துல பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் அவசரம், வெளியில போகுது. இந்த பங்கா போடுறவங்க கொடுத்து நீ ஒண்ணு இழுத்துப்படாத, இந்த கையில இழுத்துப்படாதுன்னு சொல்லிட்டுதான் போயிருக்கான். இவனுக்கு தூங்கிக்கிட்டே இழுத்துப்படலான், ஒரே சீராக அந்த பங்கா போடுறது. அந்த காலத்துல காற்று அடி கிடையாது, அவன் தூங்கிக்கிட்டே போடுவான், சில தூங்கிக்கிட்டே வேலை செய்யற மாதிரி அவன் அந்த கேப் போடுற மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்தான். அந்த நேரம் பார்த்து அந்த பாகவதருக்கு குருதி கரைஞ்சு போய் அவசரம் தட்டுது. அந்த இடத்துல சபாஷ், நான் அடிக்கடி இழுத்தவன அவன் சபாஷன் போட்டானே, அவனுக்கு வெக்கமான போச்சு. இந்த மாதிரி முடி துளக்குதல் என்பது மிகப்பெரிய குறியீடு, அனுமதிக்கிறதுக்கு அப்படியே பக்தியா அப்படி. அதனால்தான் ஆனந்த பரவச நிலையில பெரியவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கவங்க பிடிச்சிருவாங்க, மகிழ்ச்சினர். ஏன்னா தடுமாறிடும், அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆனா தான் கைலாறு கொடுக்கறதுன்னு பேர். இந்த காலத்துல மீனாட்சி கல்யாணத்துல அலங்காரம் பண்ணி வந்த போது இந்த பக்கம் சரஸ்வதி இந்த பக்கம் லட்சுமி நின்னாங்களாம். இந்த சிலம்பு என்ன சொல்லிச்சான், ஏ உங்களுக்கு இன்மையிலே கல்வி செல்வம் எல்லாம் வேணும்னு சொன்னீங்க, இப்ப வாங்க இப்ப வந்து பாருங்க, இந்த பக்கம் மகாலட்சுமி இந்த பக்கம் சரஸ்வதி அப்படின்னு இந்த நூபுரம் சிலம்புகள் ஆர்க்குதான். கல்வி வேணும் கல்வி வேணும், நீங்க மீனாட்சி கல்யாணத்துல வந்து பாரு, அலமகளும் கலைமகளும் வர்றாங்க பாரு. அந்த மாதிரி அறிவிப்பு செய்வது போல இந்த திறக்கம்பம் கரக்கம்பம் அந்த அந்த நிலை இல்லாம அப்படியே இருப்பானா. இத பார்த்தான் இடைக்கான, நேரம் சாமி கிட்ட போனான், என்னையா அமைத்தான், என்னுடைய தமிழையா அமைத்தான், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணை சொல்லா இருக்கிறவ உன்னுடைய அம்மா, முதல்ல அம்மாவை சொல்லணும், எனக்காகவும் உன் மனையாள் சொல் வடிவமா இருக்கிறவள், அவர்கள பொருள் வடிவமா இருக்கிறவ நீ, பூவு பூவினுடைய வாசம் போல இருக்கிற அந்த தமிழையும் தமிழரின் நீர்மையும் அறியாம இந்த பாண்டியன் இருக்கிறான். இந்த இடத்துல நான் எடுத்துக்கு இருக்கணும், தமிழரின் தமிழனுடைய பெருமையை இந்த மலரனுடைய மண் தெரியும், காற்று தெரியும், நீர் தெரியும், நெருப்பு தெரியும். அப்படி சொன்னா இந்த பாண்டியன் அனுபவிக்க தெரியலையே, என்னையா மாதிரி தான் நான் போறேன், நீ இருயா உன் தலையெழுத்து என்ன மூலமா வளர்த்திட்ட இந்த இடத்த விட்டு நீ உனே அடுத்த இடத்த தூக்கி பிரதிஷ்டம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வைகை கரைக்கு போட்டான். சாமி பார்த்தார், இனி நம்ம இங்க இருக்க கூடாது என்று உடனே அந்த திறந்ததா இருக்கக்கூடிய மூல லிங்கத்தை மறுத்துட்டார். காலையில கதவு திறந்து பார்த்தா திருவண்ணத்துக்கு வந்தவங்க சாமியை காணும், பெரிய ஆபத்துல ஓடினாங்க. அங்க எங்க அரசாங்கம் சொன்னாங்க, என்ன நடந்தது தெரியல, எங்க தேடி பார்த்த உடனே வைகனுடைய கரையில ஒரு இடத்துல சாமியும் மீனாட்சியும் உட்காந்துருக்காங்களாம். இப்ப கூட நான் சொல்றேன், சாமி நேர காலங்கத்தால் எழுந்திரிச்ச உடனே இந்த விரகனூர் டேம்ல போய் உட்காந்துருவார். ராத்திரி 10 மணிக்கு தான் அங்க இருந்து சாமி திரும்பி மதுரை கோயில் அப்படின்னு நான் சொல்றது. அது மாதிரி இந்த 5 நாள் 6 நாள் திருவிழா நடக்குது பாருங்க, தேவைப்படும் ஆராதனை. அப்ப தியாகையர் அங்க இருந்து பரம்பு போயிடுவார் ரொம்ப தூரத்துக்கு, அப்புறம் அந்த திருவிழாலாம் முடிஞ்ச பிறகு அங்க வருவார, வாங்க முடியாத சொல்ல. அந்த மாதிரி சாமி போய் வடகரையில அந்த லிங்கத்துல போய் உட்காந்துச்சா, தென்கரையில போய் பார்த்து நான் என்ன தப்பு பண்ணேன், ஒரு தப்பும் இல்ல, இந்த தமிழ் புலவரை வந்து நீ ஆதரிக்க வேண்டாம் அனுபவிக்க வேண்டாம், ஆதரிக்கிறது வேற அனுபவிக்கிறது வேற. ராஜரத்னம் பிள்ளை சொல்லுவாரு, என்னைய பணம் கொடுத்துட்ட அந்த பெட்ரோல் பாக்ஸ் லைட் தூக்குறான் பாரு, அவ நான் வாழ்த்த அந்த ராகத்துக்கு அதுல லைட்டு தலை அசைச்சு அசை மாறு லைட் கேஸ் லைட்டுக்காரு. அந்த காலத்துல நடந்து போகும்போது வாழ்த்து போறேன், நீ என்னைய பணம் கொடுத்த, அவனுக்கு இருக்கிற அனுபவம் உனக்கு கிடையாது. நான் அனுபவிக்கிறவர்கள கண்டாத்தான் அந்த உலகத்துல பொண்ணு எல்லாம் யார் அதை தக்கவாறு பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான். பொண்ணினால் இங்கே பிரயோஜனம் என்ன இருக்குது உலகத்துல, பொன் பெற்றாருக்கு பொன்னினாலே ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பொன் பெற்றவர்களுக்கு தான் அனுபவம், அனுபவிக்க தெரியும், அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உயிரை கொடுத்துருக்கான், ஒவ்வொன்றையும் உடலை கொடுத்துருக்கான், இந்த பல்வேறு வகையான உயிரில் வர பொருள்களை எல்லாம் கொடுத்துருக்கான், எத்தனை எத்தனை எத்தனை கோடி இன்னும் வைத்தான். நீ அனுபவிக்க தெரியாம உட்காந்துட்டியா, அவன் மனசு ஒருத்தப்பட்டான்பா, அவன் மனசு பட்ட இடத்துல நான் இருக்க கூடாது அப்படின்னு சாமி தப்பு தப்பு இந்த இடத்துல வந்து இருக்கிறாமண்ணா. அப்புறம் இது என்ன சாதாரண இடமா, மதுரையை சுற்றி 8 தேவதைகள் அச்சத்துக்கு பாதைகள் பூஜை பண்ணிருக்காங்க, அதுல என்னுடைய நண்பன் குபேரன் அவன் பூஜை பண்ண. அதனாலதான் இந்த பழைய சொக்கனார் கோயில பூஜை பண்ண அந்த பக்கம் எல்லாம் ரொம்ப செல்வமா இருக்குன்னா என்ன காரணம், அது போய் ஏதோ தெரிய தெரியாம அந்த பக்கம் குறுக்க நெடுக்க போய் கும்பிட்டு வர்றாங்க. உள்ளத போறது யாரும் கிடையாது, குறுக்க நெடுக்க போகிற போது சாமியுடைய பார்வை குபேரலிங்கம் இல்லையாது பழமுடையதாது, அந்த குபேரலிங்கம் சொல்லிட்டு சாமி கூப்பிட்டா வந்தான். இடைக்காடனை கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதை செஞ்சு சிறந்த இடைக்காடனுடைய பிணக்கு பிணக்கு இல்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் சொல்லுவாருக்கு எனக்கு இல்லாததோர் இன்பமே வரும் என்று பிணக்கை தீர்த்து இணக்கம் காட்டிய பெருமான் தமிழுக்காக செய்த அற்புதமான திருவிளையாடை எண்ணி அழுந்து இது யாரும் என்று கேட்டவங்க என்னுடைய திருவிழுக்கு அடியனுடைய பரிமாணம் வணக்கங்களை சொல்லி அமைந்தேன். பான்முகில் வளாது வேகம் அறிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அறிவிக குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நத்தவம் வழி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் நம பார்வதி பதையே என்னுடைய சிவனே போற்றி நாடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: உயிர் தொகை அப்படின்னு சொன்னா உயிர்னா உடனே பிராணவாயுன்னு நினைச்சுக்கோட்டா, ஏன்னா இதுக்கு வந்து இவ்வளவு காலம் பயன்படுத்திருந்தனால இருக்கும் ஜீவாத்மாக்கள் புரியுற மாதிரி இருக்கட்டும். ஏன்னா இது அந்த வார்த்தை நேரடியா கொண்டு வரும், ஜீவாத்மாக்கள் என்னைக்குமே அனாதியாக இருக்கின்றன ஏராளமாக இருக்கின்றன. இதைத்தான் ஆரியர் தொகை பார்த்துட்டோம். இது வந்து பசு என்று சொல்வார்கள். அடுத்தது பாசம். இது ஏன் இப்படி இருக்கிறது, இந்த ஜீவாத்மாக்கள் புல்லாக்கி புடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லா என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்று மாணிக்கவாசர் பாடுகின்றாரே, இது ஏன் இப்படி பிறந்ததுன்னா ஆவிகள் உலப்பில அனாதியுள்ளன தீவினை நல்வினை திறத்தின் வண்ணையால் ஓவர முறைமுறை உதித்தும் ஆகுமே. இது ஏன் இப்படி பிறந்து இறக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட பிறப்புகள் வருகிறது என்று சொன்னால் பாசம். பாசம் என்பதை சைவ சித்தாந்தம் மூன்றாக சொல்லும். அதுல ஒன்றை பார்த்தோம், என்ன நல்வினை தீவினை, அதாவது கர்மா என்று சொல்லக்கூடிய நாம் ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலின் காரணத்தினாலே விளைவு ஏற்படுகிறது. நெருப்பிலே

நாமா நாமா நாமான்னு தான் இருக்கிறான். அப்புறம் தானே இது முதலே பாருங்க, பிரம்மச்சாரி எனக்கு எனக்கு எனக்கு நாமா நாமா. அடுத்தது பொண்டாடி கல்யாணம் ஆகும், நாங்க நாங்க நாங்க அம்மா. அடுத்தது குழந்தை கொடுக்கணும், நாங்க நாங்க. இன்னொரு பெருசாகிட்டே போகும், அப்புறம் தான் அப்படியே பெருசாகணும். எதுக்காக நம்ம ஹிந்து மதத்துல இந்த கல்யாணத்தெல்லாம் இப்படி வச்சிருக்கிறான்னா, நான் நான் இருக்கக்கூடியவன், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், கல்யாணமான பிறகு நாங்க ரெண்டு பேர், நாங்க ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் தங்களை பத்தியே நினைச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் தங்களை விட்டு குழந்தைகள் பிறந்த பொழுது குழந்தைகளையும் சேர்த்து ஒரு குடும்பமாகும். அப்புறம் குழந்தைகள் மற்றவர்களோட சேரும் பொழுது மற்றவர் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்வோம். ஆக நம்ம வச்சுதான் ஆரம்பிப்போம். நாம யாருன்னு கேட்டோம், நாம் பேர் கிடையாது, உடல் கிடையாது, பிராணவாயு என்கின்ற அந்த உயிர் கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது. நான் யார்? பசு என்று சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மா. இப்ப நான் மட்டுமே அது கிடையாது, நீங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே அதுதான். இங்க இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த தெரியாத புழு பூச்சிகள் எல்லாமே, இங்க இருக்கக்கூடிய ஸ்தாவர ஜங்கமங்கள் அசைகின்ற அசையாது இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாமே ஜீவாத்மாக்கள். இது ஏன் இந்த ஜீவாத்மாக்கள் இப்படி வந்து பிறக்கின்றன? ஒருத்தர் புழுவாக பிறக்கிறார், ஒருத்தர் வந்து பூச்சியா பிறக்கிறார், ஒருத்தர் ஸ்தாவரமாக பிறக்கிறார், இன்னொருத்தர் வந்து மனிதனாக பிறக்கிறார். மனிதனாக பிறந்தாலும் 1008 வித்தியாசங்கள் அதுல இருக்கின்றன. என்ன கேட்டா, தீதும் பிடித்த பிதை ஏதும் பொடித்து விட, தேனந்த முக்கணிகள் பாலும் செங்கல் பால் செங்கருப்பிட நீர் சீரும் படித்த சிவம் அருளூற, தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விட. தீதும் பிடித்த வினை, என்னை தீமை செய்வதற்காக பிடித்த வினை என்ன? நல்வினை தீவினை. இந்த நல்வினை தீவினைங்கிற ஒரு செயல் காரணத்தினால நான் இப்படி பண்றேன். உடனே அடுத்த கேள்வி வரணும், அது ஏன் பண்ணனா? ஒரு காரியம் பண்றேன், காரியம் பண்றதுக்கு எனக்கு எதுக்காவது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இப்ப நான் ஏன் நெருப்புல கொண்டு போய் தெரியாதனமா கைப்பட்டுடுத்து சார், நான் அப்படியே திரும்பினா அந்த நெருப்புல பட்டுடுச்சு, திரும்பினா அந்த திரும்புவது என்பது காரணம். எதுக்கு? நெருப்புல படுவதற்கு. நெருப்பு இருக்கிறது, நான் திரும்பின அடியே கையை செஞ்சு, ரொம்ப பேர் அப்படித்தான் அடியே செஞ்சுட்டு இருக்காங்களா, அது திரும்பினா திரும்பினவுடனே கைப்பட்டுடுது. இப்ப நான் திரும்பினதுங்கிற செயல் இதுக்கு படுகிறது. இப்ப இப்படியே போயிட்டே இருக்கலாம்னு வச்சுங்க, சரி ஏதோ ஒரு செயல். இப்ப இப்படி சொல்லலாம், நான் பிறப்புக்கு என்னுடைய அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மாவுக்கு என்னுடைய தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி கொழு தாத்தா, கொழு தாத்தா பாட்டி, கொழு பாட்டி, அதுக்கு மேல எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி, அதுக்கு மேல இதோ ஒண்ணு வச்சுங்களேன். இப்படியே மேல பிரம்மா வரைக்கும் போகிறதுன்னு வச்சுக்கலாம். அந்த பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடியது பார்த்தா, பிரம்மா பிரம்மாவுக்கு அப்பா நாராயணன் அப்படின்னு வந்தாச்சுன்னா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நாராயணன் பிரம்மா எல்லாம் ஆத்மாக்கள் தான், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் சைவ சித்தாந்தத்துல. இப்ப இது ஏன் வந்தது? செயல் காரணத்தினால வந்தது. இந்த செயல் ஏன் வந்தது? செயல் ஏன் வந்தது? சிம்பிள், தெரியாதனமா பண்ணிட்டேன் சார், தெரியாம அப்படியே திரும்பினமா கை நெருப்புல பட்டுது. செயல் இவன் வேணும்னு போய் கை வைக்கல, அப்படி திரும்பினா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமை. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லி கொண்டு வருகிறேன், அவ்வளவுதான், யோசிச்சு பாருங்க. அறியாமை அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமைன்னா என்ன அர்த்தம்? அதை பற்றி தெரியாமல் அறிவின்மை. அறிவின்மை ஏன் ஏற்படுகிறது? ஒரு மயக்கம், அது இருக்கிறதுனே தெரியாத ஒரு மயக்கம். அந்த மயக்கத்துக்கு தான் இங்க சைவித்தாந்தம் சொல்லும் மாயை. ஏன் ஒரு காரியம் செய்கிறோம்? மயக்கத்தின், அறிவு மயக்கத்தின் காரணத்தினால எனக்கு அந்த ஞானம் இல்லை, என்னை மாயை சூழ்ந்திருக்கிறது. மாயையின் காரணத்தினாலே, மயக்கத்தின் காரணத்தினாலே நான் என்ன செய்கின்றேன்? ஒரு வினையை செய்தேன். அந்த வினை நல்வினையாக இருந்தால் ஒரு பிறப்பு, தீவினையாக இருந்தால் இன்னொரு பிறப்பு. நல்வினையாக இருந்தால் அதுக்குத்தக்க பலன், தீவினையாக இருந்தால் அதற்கு இன்னொரு பலன். இப்போ பாசம் என்று சொல்லக்கூடிய சைவித்தாந்தம் சொல்லக்கூடியதுல மூன்று என்ன? அதுல ஒன்று முதல்ல என்ன பார்த்தோம்? கர்மாங்கிறது. கர்மாங்கிறது என்ன? செயல், நல்வினை தீவினை. இதுக்கு என்ன காரணம்? மாயை காரணம். இந்த மாயையின், அறிவின்மையின் காரணத்தினாலே இப்படி நடக்கிறது. கர்மாவினால மாயையா, மாயினால கர்மாவான் உண்டு, ரெண்டுமே ரெண்டு நாளே உண்டு. இப்ப இதனால அது வந்தது, அதனால இது வந்தது, ரெண்டுமே. அதாவது கோழி முதல்ல, ஆனா சைவ சித்தாந்தம் இதுக்கு விடை சொல்லுகிறது, முட்டை முதலா கோழி முதலா என்று சொல்வதற்கும், விதை முதலா இல்லே மரம் முதலா, இதுக்கெல்லாம் வந்து சைவ சித்தாந்தம் விடை சொல்லுகிறது, கவலைப்பட வேண்டாம். இப்ப அடுத்தது தான் பார்க்க போறோம். இப்போ ரெண்டுமே இருக்கிறது, இந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து செல்கின்றன. இதுக்கு ஏன் காரணம்? நான் நான் நான் என்று சொல்லக்கூடிய தன்மை காரணம். நம்மை ஒன்றிலே ஈடுபடுத்திக் கொண்டு நாம் நம்முடைய தன்மை என்ன என்று தெரியாத காரணத்தினாலே ஒன்றை செய்கிறோம். நானாகின்ற தன்மை, நானாகின்ற தன்மையை அறியாத ஒரு மயக்கம், மயக்கத்தினாலே செய்யப்பட்ட ஒரு செயல். இப்போ செய்யப்பட்ட செயலுக்கு வினை அப்படின்னு கர்மான பேரு, மயக்கத்துக்கு மாயின்னு பேரு. நான் இருக்கிறோட நானாகின்ற தன்மை அறியாதது, அதுக்கு ஆணவம்னு பேரு, அதுக்கு ஆணவம்னு பேரு. இந்த

என்று இருக்கின்ற காரணத்தினாலதான், அதாவது ஆணவம் என்று சொல்லக்கூடியது, நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய தன்மை என்ன என்று புரிந்து கொள்ளாமல், என்னுடைய தன்மை எப்பேற்பட்டது என்று நான் தெரிந்து கொள்ளாமல், ஏதோ நான் தான் சாஸ்வதம் என்று நினைத்து கொண்டு, ஆணவத்தின் அகங்காரத்தின் காரணத்தினாலே, நான் அறிவின்மையினாலே, அந்த அறிவின்மை காரணத்தினாலே ஒரு காரியத்தை செய்ய இந்த பிறப்புகள் வருகின்றன. இதுவரைக்கும் சரியா இருக்கா? பசுக்கள், பசுக்கள் என்பதை பார்த்தோம், அதாவது ஆறுயிர் தொகை, அதை பந்தப்படுத்தக்கூடிய பந்தம், அந்த பந்தத்துக்கு தான் பாசம் என்று சொல்லுகிறது சைவ சித்தாந்தம். இந்த பந்தம் என்ன? ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள், இதை மலங்கள் என்று சொல்லும். அதாவது நம்மை பிடித்திருக்கக்கூடிய குற்றங்கள், இந்த குற்றங்கள் வாந்திகள் தலையன வகுப்பர் அன்னவே காசியப்பர் இந்த இடத்துல சொல்லுவார். அப்படின்னா என்ன? இதுவும் அநாதி, பசுவும் அநாதியானது. அதாவது அதுக்கு ஆரம்பம் கிடையாது. இந்த இப்பதான் சார் ஜீவாத்மா, இப்பதான் பகவான் பிறப்பித்தார், சாகடிச்சுட்டார், அதெல்லாம் கிடையாது. அதே போல அதை பிறப்பிக்க இறப்பிக்க காரணமாக இருக்கக்கூடிய பாசம், இந்த பந்தம் இருக்கிறதே, அதுவும் அநாதி, அதுவும் எப்பொழுதே இருக்கும். இதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது, செப்பு பாத்திரம் இருக்கிறது, அல்லது நம்ம இரும்பு இருக்கிறது. இந்த செப்பு பாத்திரத்துல களிம்பு சேருவதை போல, இந்த களிம்பு மாதிரி என்று சொல்வார்கள், செப்பு பாத்திரத்துல களிம்பு சேருவதை போலவே இதை மறைக்கிறது. நெருப்பை எப்படி அந்த சாம்பலானது மூடிக்கொள்ளுமோ, அதை போல இந்த உயிர்களை பாசமானது மூடிக்கொள்ளுகிறது. செம்பா செப்பிலே அந்த களிம்பானது மூடிக்கொள்வதை போலவே, இதெல்லாம் உதாரணங்கள், அவை சொல்லக்கூடியது. நம்ம லாஜிக்கு நம்ம போகலாம். இதுவரைக்கும் சரியா? நாம வச்சுதான் யோசிக்கிறோம், நாம யாரு? ஜீவாத்மா. ஏன் இப்படி பிறந்தோம்? பிறந்ததுக்கு காரணம் கர்மா, மாயை, ஆணவம், இதன் காரணத்தினால நாம பிறந்தோம். சரி சார், இந்த கர்மா, அதாவது இந்த பாசம் இருக்குன்னா, ஆணவம், கர்ம, மாயை இருக்குன்னா, என் தலையில நானே விட்டுக்குவேனா? பைத்தியமா? நம்ம கேட்கிறோம், ஏன் சார் எனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு, நான் கொண்டு போய் என் தலையில கல்ல போட்டுக்கிறதுக்கு, மேல இருந்து கல் விழுந்தது சார். ஒரு சின்ன நடந்த நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். சென்னையில இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒருத்தர் சைக்கிள்ல மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கிறார். அவர் மேல பாம்பு வந்து விழுந்தது, கொத்தினது, அங்கேயே இறந்து விட்டார். நல்லா யோசிக்கணும், இவர் என்ன பாம்பை புடிச்சு கொண்டு வந்து தலையில போட்டுண்டாரா? சைக்கிள்ல போயிட்டு இருந்தார் சார். இதெல்லாம் பெரிய செய்தியானது, ஆச்சரியமான விஷயம். அவருக்கு வந்து விழுகிறது ஒண்ணுல, ஒரு ஸ்கூல்ல பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, எங்கேயோ பாறை உடைச்சிருக்கிறாங்க, அந்த பாறை ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல இருந்த ஷீட்டை அடிச்சு, அதை குண்டு வச்சு தகர்த்து இருக்கிறார்கள். அந்த ஷீட்டு வந்து ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா வந்து இந்த ஸ்கூலுக்குள்ள உடைச்சு புகுந்து ஒரு சிறுமியை கொண்டு விட்டது. யோசிச்சு பாருங்க, அது பாப்பான வந்து என்ன போ சாவடின்னு சொல்லுதா? இவர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறத வந்து பாம்பை எடுத்து விட்டுண்டாரா? ஏதோ ஒரு பருந்தோ ஏதோ பாம்பை உசுரோட பிடிச்சின் போயிருக்கும் போல இருக்கு. அது விட்டுருக்கிறது கரெக்டா, அதுவும் நச்சு பாம்பா இருக்கணுமா? கொத்தி இறந்தார். யோசிச்சு பாருங்க, இதேதான் இந்த உதாரணம் சொல்லுகிறேன். நான் ஜீவாத்மா, என்னை வந்து ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த பாம்பு வந்து பீடித்தது, என்னை இந்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய இறப்பிலே போட்டது. அதாவது அங்கே செத்ததுங்கிறது இங்கே நான் நடந்த நிகழ்ச்சி சொன்னேன், நான் ஒன்றும் கதைக்காக சொல்லலை, உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்லலை. நடந்த நிகழ்ச்சி ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக மவுண்ட் ரோட்ல ஆச்சுங்களா, தினத்தந்தி உடனே நான் பாருங்க, யாருக்கா அது அப்படி தேடி பார்க்கணும்னா, உண்மையான நிகழ்ச்சி சொல்லுகிறேன். இப்போ மேல இருந்து பாம்பு விழுந்தது, நானா பாம்பை எடுத்து போட்டுட்டேன், யோசிச்சு பாருங்க, விழுந்தது, விழுந்தவர் இறந்து பட்டார், சைக்கிள் அவர் போட்டு அவ்வளவு பெரிய ரோட்ல போயிட்டு இருக்கிறார் சார். எத்தனை பேர் நடந்து போயிட்டு இருக்கோம், எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி தான் ஜீவாத்மா நான் இருக்கிறேன், அப்ப சைக்கிள் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம் வச்சுங்களேன். இப்போ அந்த பாம்பு வந்து என் கழுத்துல விழுந்து என்னை கொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னை ஆணவம், கர்மம், மாயை என்னை பீடிக்க வேண்டும் என்று சொன்னால், இதுக்கு ஏதோ ஒரு காரண கர்த்தா இருக்கணுமா? இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க, இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமா? காரணம் இல்லாம இது நடக்குமா? இப்ப ஒரு காரியம் இல்லாம ஒரு விளைவு இல்லைன்னு சொல்றோம். இப்ப எனக்கு ஆணவம், கர்மமாய் என்று சொல்லக்கூடிய பாசம் பிடிக்குதுன்னு சொன்னா, இது என்னோடய சேர்ந்து இருக்காத இயற்கை. செம்பிலே களிந்திருப்பதை போலவே சாம்பலானது மூடிக்கொள்வது, நெருப்பை மூடிக்கொள்வது, சாம்பல் என்ன தனியா கொண்டு வந்து யாராவது போடுறாங்களா, அதுலயே இருக்கு. இப்போ இயற்கையாக என்னிடத்திலேயே இருக்கிறதுன்னு சொன்னா எப்படி வந்தது? இந்த இயற்கை எப்படி வந்தது? இதுக்கு ஏதாவது ஒருத்தர் இதை வந்து நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லுவதற்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வித்து இருக்கணும் இல்லையா? தயமான பாடுவார், வித்தின்றி அதுவும் விளைவந்தோ, நின்னருளாம் சித்தின்றி அங்கலுண்டோ, செப்பாய் பராபரமே இந்த பராபரம் கண்ணில பாடுவார். முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம், யோசிச்சுங்க. ஆணவத்தின் காரணத்தினாலே
மாயை கர்மம் தோன்றி இந்த ஆணவம் கர்மம் மாயினாலே இந்த ஜீவாத்மாக்கள் உலகத்திலே பிறக்கின்றன, இறக்கின்றன, தவிக்கின்றன. இது எப்படி எப்படிலாம் இருந்தது? சுற்று கதிர் எழு துகளினும் பல பெற்றுள என்பதும் பேதை நீரதால் கொற்றமது உடையோர் குற்றங்கை கொலை என்றெல்லாம் இதை காசியபன் இவரை சொல்லி வருகின்றார். இந்த ஒரு படம் காசியபன் உபதேச படம் ரொம்ப முக்கியமான செய்தி தான். அந்த கருத்து கொஞ்சம் குறைச்சலான பாடல்கள் தான், யாராவது தயவு செய்து ஒரு 10-12 பாடல் தான் இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. தயவு செய்து படித்து பாருங்கள். இந்த இடத்துல இப்போ நான் நானாக பிறக்கல, அதே மாதிரி தான். இப்ப எனக்கு வந்து முதல்ல ஒரு கருத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, மனசு புத்தின்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த மனசு புத்தி இந்த ஆத்மாவா இந்த உலகத்தை படைச்சது? இங்க இருக்கக்கூடிய சாப்பாடு, இங்க இருக்கக்கூடிய காற்று, இங்க இருக்கக்கூடிய நீர், இங்க இருக்கக்கூடிய மண் எல்லாம் நாம் படைச்சதா? ஆகாசோத் வாயுகு வாயோ அக்னி அக்னிர் வாபகா என்று சொல்ல முடியாத அதற்கு அப்படி வேதங்களால சொல்லுகின்றன. எங்கிருந்து? ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயுவிலே இருந்து அக்னி வந்தது, அக்னியிலே இருந்து நீர் வந்தது, நீரிலே இருந்து நிலம் வந்தது, நிலத்திலே இருந்து ஔஷதிகள் வந்தன, அதாவது தாவரங்கள் எல்லாம் தோன்றின என்று ஒரு பெரிய முறையை சொல்லுகிறது. இந்த ஆகாசத்தை உண்டு பண்ணவன் தானா? காற்றை உண்டு பண்ண, ஆகாசத்தையும் உண்டு பண்ணல, அப்புறம் தானே காற்று, அப்புறம் தானே நெருப்பு, அப்புறம் தானே நீர், அப்புறம் தானே நிலம், அப்புறம் தானே ஊடதிகள், அப்புறம் தானே என்னுடைய பிறப்பு. இந்த உடல் இங்க மண்ணிலே வரக்கூடிய, மண்ணாக போகக்கூடிய இந்த உடலை நானா ஏற்றுக்கொண்டேன். ஆணவம் கர்மம் மாயை வந்தது. இப்போ இதையெல்லாம் படைத்தது யார்? யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லையா? இப்ப நானே பிறந்தேன், நானே வளர்ந்தேன், இதுதான் சுக்கராச்சாரியார் சொல்றார், நீ தான் எல்லான்னு. இது வந்து விபரீத ஞானம் என்று சொல்லக்கூடிய உண்டு. பல பேருக்கு இந்த விபரீத ஞானம் உண்டு, நானே பரமாத்மா. ரொம்ப சாமியார்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப சாமியார்கள் சொல்றதை பார்த்தா அவங்க பண்ற யோகியத்தனம் அவ்வளவு பெருசா இருக்கு. கேட்டா நானே தான் அது, என்னை வந்து கர்மாக்கள் அண்டுவதில்லை, இப்படிலாம் சொல்லிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு இது உண்டு, எல்லாத்துக்கும் பேச்சு உண்டு, பேச்சு சாமர்த்தியம். எல்லாரும் பேச்சாளிகள், நாங்கள்லாம் பேச்சாளிகள் இல்லை, அவங்க தான் பேச்சாளிகள். நாங்க தொண்ட தண்ணி வைத்த இதுதான் தத்துவம், இது இப்படிதான் இருக்குன்னு கட்டப்பட்டு இதை சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது, கோடிக்கணக்கான சம்பாத்தியத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ சன்னியாசிகள்ல ரொம்ப சில பேர் தான் எனக்கு எதுவுமே வேண்டாம்னு இருக்கக்கூடியவங்க, ரொம்ப சில பேர். சுவாமி சிவானந்தா அவருடைய சிஷ்யர் ஒருத்தர், இந்த முங்கேர் யோகா ஸ்கூல்னு ஒன்று இருக்கு, அங்கே வந்து சுவாமியா இருந்தார். முதல்ல அவர் மடத்தை நிறுவினார், அது வந்து யோக மார்க்கத்துக்கு சொன்னது. ஒரு நாள் அந்த பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டார். ஏன்னா இதுவே ஒரு பந்தம், நான் என்னமோ பெரிய குரு, உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன், வேண்டவே வேணாம்னு போயிட்டார். ரமணர், இது எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருந்தவர். கான்சியஸ் பரமாச்சாரியார் இப்போ பார்க்கலாம், எனக்கு அவர் வந்து எல்லாருமே பட்டு காவி வஸ்திரம், பட்டு காவி வஸ்திரம் உடுத்திக்கும் போது, அதான் இந்த மடி பட்டு தான் மடின்னு சொல்லும் பொழுது கிடையாது, கதராடை உடுத்தி கொண்டவர், துவராடை அதுவும் கதராடை உடுத்தி கொண்டவர். ரொம்ப உண்டு, அவரை பற்றி எத்தனையோ விஷயங்கள் உண்டு, எத்தனையோ மகான்கள் இது மாதிரி இருந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் நம்ம பார்க்கலாம் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம கூடவே இருந்தாலும் கூட நமக்கு தெரியறதில்ல. ஆனால் இவங்க என்னடா, தங்கம் என்ன, வைரம் என்ன, கார் என்ன, அதுவும் விடுங்க, அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது, எல்லாம் பெரிய ஆளுங்க. நடத்துவது யார், நடத்தக்கூடிய விஷயம் என்ன, அதை நம்ம இப்ப பார்க்கணும். முக்கியமான விஷயம் அது, இதெல்லாம் கிடையாது. முதல்ல ரெண்டு விஷயம் என்ன பார்த்தோம் நம்ம, ஆரியுத்தொகை வாந்திகள் தலை, இந்த ரெண்டையும் பார்த்தோம். என்ன, பசுக்களாக அனாதியாக இருக்கக்கூடிய, ஏராளமாக இருக்கக்கூடிய பசுக்கள் ஜீவாத்மாக்கள், நம்ம நம்மை பந்திக்கக்கூடிய, இந்த பந்தத்தை தரக்கூடிய ஆணவம் கர்மமா என்று சொல்லக்கூடிய இவை, இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகம், இந்த அனுபவிக்கக்கூடிய பொருள்கள், இந்த உடலை எல்லாம் யாரு கொடுத்தா? நாம கொடுத்தோம். யோசிச்சு பாருங்க, இது நம்மாலே படைக்கப்பட்டதா? இப்ப நான் படைச்சு இந்த உடல் எனக்கு வேணும், இந்த உடல் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உடலை நானா படைச்சேன்? நான் படைச்சிருந்தா நான் அழிச்சுக்க முடியும், இப்ப நான் படைச்சதை தான் நான் பண்ண முடியும். இப்போ என்னால இல்லையே, நான் நினைச்சாலும் இருக்கிற இந்த போகிற உயிரை நிலுனால நிக்கிறது இல்லை, அடிபட்டது, ஏதாவது ஒன்று நெருப்பில் கொண்டு போய் கை கொடுத்துட்டு சுடாது, இது வந்து என்னை அழிக்காது. நைனம் சிந்தந்தி பாவகா நைனம் சஸ்திராணி என்ற பகவான் கீதையில சொல்லுவானே, இந்த ஆத்மாவை நெருப்பினாலே காய்ச்ச முடியாது, நெருப்பு வந்து இதை எரிக்காது, தண்ணீர் நனைக்காது, அஸ்திரங்கள் துளைக்காது அப்படின்னு அதுல சொல்லி, நைனம் சிந்தந்தி பாவகா நைனம் சிந்தந்தி அஸ்திராணி சஸ்திராணி என்றெல்லாம் அந்த இடத்துல பகவத்கீதையில பகவான் சொல்லி வருகிறான். இப்போ அது மாதிரி என்ன கொண்டு வந்து கத்தியால வெட்டு, இது வெட்டுப்படாது. நான்லாம் அப்படின்னா சொல்றதுக்குன்னா நான் ரெடியா இல்லை சார், எனக்கு ஒன்று நீங்கள் வெட்டுங்க,
அதெல்லாம் நான் வந்து முடியும் சொல்லுவேனா கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இப்போ என்னால சொல்ல முடியாதுன்னா இந்த உடல் என்னாலே படைக்கப்பட்டதில்லை, இந்த சாப்பாடு என்னாலே படைக்கப்பட்டதில்லை, இங்க இருக்கக்கூடிய பொருள்கள் என்னாலே படைக்கப்பட்டதில்லை. ஆக இங்க இருக்கக்கூடிய புவி முதலிய இந்த பஞ்சபூதங்களும் இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சங்கள், இது வந்து நம்ம பூமியை உதாரணமா வச்சுருக்கோம். சூரியனை நான் படைச்சனா, சூரியனை நான் படைச்சனா, சந்திரனை நான் படைச்சனா, இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சங்களை நான் படைச்சனா, கிடையாது தானே. இப்போ வேற ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதா, இந்த ஜீவாத்மாக்கள்லாம் குரூப்பா சேர்ந்து நம்ம இந்த டெமோக்ரஸி மாதிரி எல்லாம் ஊர் கூடி தேர்ந்தெடுக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. ஒன்று மண் ஒரு மண்ணும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நாம இந்த கோடி ஜீவராசிகள் சேர்ந்து ஒரு சூரியனை படைச்சது, ஒரு இந்த 10,000 கோடி ஜீவராசிகள் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை மில்கிவே, ஒன்றும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், வேற ஏதோ ஒன்று தனியாக இருக்கிறது. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் மடப்பெருந்தன்மை வடப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகிரின் நூற்றுள்ள கோரின் மேற்படவிருந்தன இல்லுளைகளின் துண்ணனுப்புரிய சிறியவாக பெரியவன் தெரியும் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்று. இதுல இன்னொரு வார்த்தை, வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும், எத்தனையோ இத தேவாரத்துல சொல்லும்போது 100 கோடி நாரணர் அங்கனே என்று 1,000 கோடி பிரம்மனும் நந்தினார், 100 கோடி நாரணர் அங்கனே என்று நவக்கரசர் படுவார். இப்ப எத்தனையோ கோடி பிரம்மாக்கள், எத்தனையோ கோடி இந்திரர்கள், படைக்கிற பிரம்மாவே அவரை படைச்சுக்க முடியாது, படைக்கிற பிரம்மாவே அவரை படைச்சுக்க முடியாது. இப்போ அவரை படைச்ச நாராயணரே அவரை படைச்சுக்க முடியாது, அவரே அழிகிறார், அவரே அழிகிறார், நாராயணன் அழிகிறார். இப்ப அதான் பார்த்தமே, ஒன்றனுக்கு ஒன்று நின்றெழுவது நூற்றோடு கோடியின் மேற்பரவடைந்த இல்நுழைகதிரின் துண்ணனுப்புரிய சிறிவாக பெரியவன் தரின் வேதியன் தொகையோடும் மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோட புணரிய மாப்பேருளியும் நீக்கம் நிலையும் சுக்கமொடு தூலத்து சூறையும் ஆறுதத்து எரியது வடிகிற் கொக்கப்பெயர்க்கும் குலகன் முழுவதும் படைப்போர் படைப்போன் படைத்தவை காப்போன் காப்பவை கரப்போன் கரப்பவை கருத்துடை கடவுள். யார் அவன், திருத்தகுமதியில் தன்னை வைத்தோன் தென்திறஞ்சியில் வெண்மைவை செய்தோன் பொய்தீர்மானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலில் ஊக்கங்கண்டோன் நேர்திகள் நீரில் இன்சுவைந்தோன் நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று அனைத்தனைத்தவையின் அடைத்தோன் அதுதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லோன் தானே காண்க. இது வரைக்கும் யாருன்னே சொல்லல, ஏனத்தொல்லை அணிந்தோன் காண்க காணப்புலியுரை அறையோன் காண்க நீற்றோன், இதுக்கப்புறம் தான் ஒரு சரித்திரத்தை சொல்றான், நீற்றோன் காண்க நினைத்தோம் நினைத்தோம் அற்றேன் காண்க அந்தோ கிடைவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையன் காண்க பிரமன் மால்கானா பெரியோன் காண்க. இவன் பிரம்மா கிடையாது, விஷ்ணு கிடையாது, இப்பதான் கொண்ட கொண்டுமா கொண்டு வரார். பிரம்மன் மால்கானா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதன் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிபொழின் பொழுதால் விரிந்தோன் காண்க அணுப்பெருந்தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. அடேப்பா, மாணிக்கவாசகர் மாதிரி ஒரு சத்தியத்தை அருமையான தமிழ் வார்த்தையில சொல்றதுக்கு யாராலையும் ஆகாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சஸ்பென்ஸ், அப்படி பழைய காலத்துல இது சொல்ற மாதிரி ஒரு சினிமால காலை காட்டுவான், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கையை காட்டுவான், இந்த கை அந்த கை இப்படிதான் காமிப்பாங்க பாரு, கதாநாயகி கதாநாயகி, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பில்டப் பண்ணிட்டு வர அந்த இடத்துல. இப்ப இருப்ப முழுவதும் இப்ப ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிபொழின் மொழிதான் விடிந்தோன் காண்க அணுத்தருந்தன்மையில் அணையோ அணுத்தருந்தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அரிய அரியோன் காண்க. இவன் ஈஸ்வரன், ஈஸ்வரன்ங்கிறது கூட நீங்க வந்து பொதுவா வச்சுக்கலாம், ஆனா அங்கங்க சரித்திரத்தை சொல்ல காணக்கூடிய ஒரு இறைவன் காண்க நீற்றோன் காண்க நினைதரும் நினைதரும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்க அரியதில் அரிய அறியோன் காண்க மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா செட்சியன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன். என்ன வார்த்தைப்பா, இதெல்லாம் வந்து அனுபவிக்கணும், பாடி பாடி பாடி பாடி அனுபவிக்கணும், எப்பேற்பட்ட வார்த்தை. அப்படின்னா நம்ம விஷயத்துக்கு வரலாம், இல்லைன்னா திருவாசக விரிவுரையா போயிடும். இது அந்த அளவுக்கு யாருங்களே திருவாசக விரிவுரை இல்லை, கந்தபுராணத்துல நின்று கொண்டிருக்கிறோம். எங்க நின்றுருக்கோம், இப்போ இந்த உலகத்தை படைத்தவன் யாரு, திண்டது நீரில் தன்மை செய்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று அனைத்தனைத்தவையின் அடைத்தோன் அதுதான்று எல்லாவற்றிலேயும் ஆகாசத்திலே பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வெளியடை இரண்டாய் விளைந்தாய் போற்றி வெளியடை ஒன்றாய் மகிழ்ந்தாய் போற்றி என்று சொல்லும்படியாக எல்லாவற்றிலேயும் ஒன்றா ஒன்றாக இருந்து தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறானே, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி கோணாகி யான் என்று அவரவரை கூத்தமிட்டு வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவரே பர் மாணிக்கவாசகர்.
வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவர் அவரை குத்தாட்டுவான். இங்கதான் வருகிறோம் நம்முடைய பாயிண்ட்டுக்கு. என்ன, இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகமோ பிரபஞ்சமோ என்னாலே படைக்கப்பட்டதில்லை, எனக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டது, உடலே இருக்கக்கூடிய கரணங்கள் கொடுக்கப்பட்டன. இதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லும், புவனம், அதுல இருக்கப்பட்ட போகம், அதற்கு இருக்கக்கூடிய உடல் தனு, அந்த கரணங்கள் தனு கரண போக புவனங்களை இறைவன் கொடுத்தான் என்று சொல்லும். தனுன்னு சொன்னா இந்த உடல் அர்த்தம்,

அப்படியே அந்த இதுல நாதர் தனுமனிசத்துல பாடுவார். இது சுத்த தன்யான்னு கேட்க வேண்டாம், நான் எந்த பாட்டு பாடினாலும் ஒரே ஒரு ராகம் தான், வைத்தியநாதர் ராகம் தான். அது வந்து என்ன ராகம்னாலும் கேட்காதீங்க. இது தியாகராஜர் பாடியதுல நாதமே தனு அனிசம் என்று பாடுவார். சங்கரனுக்கு நாதமே உடலாக இருக்கிறது, அதுக்காக சொல்லுவாங்க. தனுன்னா உடல்னு அர்த்தம். தனு உடல், கரணங்கள், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள், கரணம், போகம், இங்கு இருக்கக்கூடிய சாப்பாடு, இங்கே இருக்கக்கூடிய காற்று, நீர், நெருப்பு, எல்லாவற்றையும் கொடுத்த போக புவனம், இந்த உலகம், அதாவது பிரபஞ்சத்தை, தனு கரண போக புவனங்களை கொடுத்தவன் யாரு?

0: அந்த கடவுள் இருக்கிறாரே சங்கரர், சரியான இடம். வெளியிட எந்தாள் வெந்தாய் ஊற்றி என்று இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், எல்லாவற்றிற்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் யாரு? பிரமன் மால் அறியா பெரியோன் காண்க என்று இருக்கிறானே அந்த பரம்பொருள், எல்லாவற்றிலேயும் வைத்தானே. பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி என்று பார்த்தோமே, அப்பேற்பட்ட அன்னதொன்றவையின் அடைத்தோன் அகுதான்று, முன்னோன் காண்க, முழுதோன் காண்க, தன்னேறினோன் தானே காண்க, ஏன தொல் எயிறு அணிந்தோன் காண்க, காண புலியுரி அறையோன் காண்க, நீற்றோன் காண்க, நினைதரும் நினைதரும் ஆற்றேன் காண்க, அந்தோ கெடுவேன் இன்னிசையில் வீணையின் இசைந்தோன் காண்க, அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்க, பரமன் காண்க, பழையோன் காண்க, பிரமன் மால் காணா பெரியோன் காண்க என்று இருக்கின்றன அந்த பரம்பொருள். பிரமல் மால் காணாதவனாக இருக்கப்பட்ட அந்த பரம்பொருள் எல்லாவற்றிலேயும் பாரிடை ஐந்தாக, அவயவ நீரிடை நான்காக, தீயிடை மூன்றாக, வழியிடை இரண்டாக, வெள்ளியிடை ஒன்றாக இருக்கக்கூடிய அவற்று அவர் அவையவை இருக்கக்கூடிய அவையவை இருக்கக்கூடிய தன்மாத்திரைகளாக அந்த பரம்பொருள் இருக்கிறானே அவன் யார்? நீற்றோன் காண்க, காணப்புலியுரி அறையோன் காண்க, பிரமன் மால் காணா பெரியோன் காண்க. முதல்ல ஒருத்தன் இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அதைத்தான் முதல்ல பார்த்தோம். பசுக்களாகிறனா பாசத்திற்கு ஆட்பட்டு இந்த உலகத்துல பிறக்கிறோம். இந்த உலகத்திலே தனு கரண போக புவனங்களை எவனோ ஒருவன் குடை கொடுத்திருக்க வேண்டும். சித்தின் வித்தின்றியாதும் விளைவென்றோ நின்னருளாம் சித்தின்றி அங்களுண்டோ செப்பாய் பராவரமே என்று சொல்லும்படியாக, எவனோ ஒரு காரணகர்த்தா வித்து என்று எல்லாவற்றிற்கும் பீஜம் ஆஹா என்று அகம் பீஜகா பிதாகா என்று கீதையில சொல்லுவாரே, அது மாதிரி பீஜகா என்று சொல்லும்படியாக எவன் வித்தாக இருக்கின்றானோ அந்த வித்தாக ஒரு பொருள் இருக்க வேண்டும் இல்லையா? அந்த வித்து யார்? அந்த வித்து யார்? அந்த வித்தை சைவ சித்தாந்தம் பதி என்று சொல்லும். ஆன்றதோர் தொல்பதி, இந்த ஒரு பாடலுக்கு தான் நாம் இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறோம். சான்றவர் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுள மறையலாம் மொழிய நின்றன, ஆன்றதோர் தொல்பதி, ஆன்றது ஓர் தொல்பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அவன் ஒருத்தன் தான். ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி சிவகேவ கேவலஹா சிவங்கரஹா, இதெல்லாம் வேத வாக்கியங்கள். ஏகம் சத்து, ஒன்றாக இருக்கின்றது அது, தத்து என்று சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அதே சிவகேவ கேவலஹா சிவங்கரஹா, அவன் ஒருவனே இருந்தான், வேற யாருமே கிடையாது. அவன்தான் சிவன் என்று பரம்பொருள், சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல காசியவர் சொல்லுகிறார். பெரியவர்களெல்லாம் ஆராய்ச்சி செய்து அறியத்தக்க பொருள்கள் மூன்று உள்ளன. இன்னைக்கு அந்த பெரியவங்களெல்லாம் காசியவர் கச்சியப்பர் எல்லாரும் சொன்னதை கந்தபுராணத்துல இருக்கக்கூடிய அதை நினைக்கக்கூடிய பாக்கியமாக நமக்கு கிடைச்சது. சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மூன்று தன்மைகள், என்றைக்கும் அழியாத அனாதியான மூன்று பொருள்கள் உண்டு. அதைத்தான் வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன, மறையலாம் மொழிய நின்றன. என்னது?
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிவாய நமம். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
1: சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, இதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 28. பார்வதி கூறுகிறாள், பெரியோரே, இதுவரை ஏதோ ஒரு ஞானியான பெரியவர் வந்துள்ளதாக நினைத்திருந்தேன். இப்பொழுதுதான் எனக்கு எல்லாம் புரிகிறது. தங்களுடைய பொய் வேடம் புரிந்துவிட்டது. தங்களிடம் கூற என்ன இருக்கிறது? தாங்களோ அந்தனர், அதனால் பிறரால் கொல்லத்தகாதவர். அந்தனரே, இதுவரை நீங்கள் கூறியது அனைத்தும் நான் அறிந்ததுதான். ஆனால் அவை முற்றிலும் பொய், உண்மைக்கு புறம்பானது. நீங்கள் என்னவோ சிவபெருமானை நன்கு தெரியும் என்று கூறினீர்களே. அது உண்மையாக இருந்தால் தாங்கள் புத்திக்கும் யுக்திக்கும் ஒவ்வாத மாறுபாடான கருத்துக்களை கூறியிருக்க மாட்டீர்கள். சிவபெருமான் தனது திருவிளையாடல்களின் சக்தியால் அவ்வப்பொழுது நீங்கள் கூறியபடி பற்பல அற்புதமான திருவேடங்களை தரிப்பார் என்பது முற்றிலும் உண்மையே. ஆனால் உண்மையில் அவர் பரம்பொருள். அவர் தன் விருப்பப்படிதான் திருமேனி தரிக்கிறார். தாங்கள் பிரம்மச்சாரி வேடம் தரித்து என்னை தவத்திலிருந்து தடுத்து நிறுத்த இப்பொழுது இங்கு வந்திருக்கிறீர்கள். பொருந்தாத யுக்திகளும் தவறான சொற்களும் கொண்டு கவடு சூது நிறைந்த வார்த்தைகளை கொட்டுகிறீர்கள். சிவபெருமானது உண்மை சுரூபத்தை நான் நன்கு அறிவேன். ஆகவே உண்மையை உள்ளபடி நன்கு ஆராய்ந்து அவரது உண்மை சுரூபத்தை கூறுகிறேன். உண்மையில் சிவபெருமான் நிர்குணர், அதாவது முக்குணங்களையும் கடந்தவர். பரம்பொருள், திருவிளையாடல்கள் புரிவதற்காக குணங்களை ஏற்கிறார். நிர்குண ஸ்வரூபம், அனைத்து குணங்களையும் தன் சுரூபமாக கொண்டவருமான அவ்விறைவனுக்கு ஜாதி என்பது ஏது? கலைகள் அனைத்திற்கும் இவர்தானே மூல காரணர். அவ்வாறிருக்க பரிபூர்ணரான அவருக்கு எந்த கலையினால் என்ன ஆக வேண்டியுள்ளது? உண்மையில் சிவபெருமான் நிர்குணர், அதாவது முக்குணங்களையும் கடந்தவர். அவர் பரம்பொருள், திருவிளையாடல்கள் புரிவதற்காக குணங்களை ஏற்கிறார். நிர்குணஸ்வரூபரும் அனைத்து குணங்களையும் தன் சுரூபமாக கொண்டவருமான அவ்விறைவனுக்கு ஜாதி என்பது ஏது? கலைகள் அனைத்திற்கும் இவர்தானே மூல காரணர். அவ்வாறிருக்க பரிபூர்ணரான அவருக்கு எந்த கலையினால் என்ன ஆக வேண்டியுள்ளது? கற்பத்தின் தொடக்கத்தில் சிவபெருமான் தனது மூச்சுக்காற்றின் வாயிலாக ஸ்ரீமன் நாராயணருக்கு வேதங்களை தந்தார். ஆகவே அவரை போன்று ஆளுமை உடையவர் வேறு ஒருவர் இருக்க முடியுமா? பிரகிருதியான மாயை அவரிடமிருந்துதான் தோன்றியது. அவ்வாறிருக்க இவரது சக்திக்கு வேறு காரணம் இருக்க முடியுமா? அனைத்திற்கும் ஆதி முதற் காரணமான அவருக்கு குழவிப் பருவமோ பாலப்பருவமோ இளமை முதுமை என்கிற பருவங்களோ அல்லது அவரது வயது இதுதான் என்று நிச்சயிப்பதற்கு ஏதாவது அளவுகோலோ உண்டோ? அனைத்து சக்தி தத்துவங்களுக்கும் தலைவரான பரமசிவனை வாழ்த்தி வழிபடும் அன்பர்களுக்கு அவர் அழிவற்ற ஆளுமை, உற்சாகம், மந்திரம் முதலிய சக்திகளை அளிக்கிறார். இவரது திருவருளால் ஒரு ஜீவன் மரணபயத்தையே வென்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறான். ஆகவேதான் அவர் மிருத்யுஞ்சயர், அதாவது காலனை வென்றவர் என்று மூவுலகங்களிலும் அழைக்கப்படுகிறார். இவரது திருவருளால் தான் விஷ்ணு விஷ்ணுத்துவமான காக்கும் தொழிலை பெற்றார். நான்முகன் பிரம்மாவன படைக்கும் தொழிலை பெற்றார். தேவர்கள் விண்ணவர் பதவியை பெற்றனர். அவரை பற்றி பல சொல்லியன். அவர் தனக்குத்தானே மகாபிரபு. மங்கள வடிவினரான சிவபெருமானை துதித்து வழிபடுவதால் நிறைவேறாத விருப்பங்களும் தான் உண்டோ? அவரிடம் என்ன இல்லை அவர் என்னை விரும்பி ஏற்பதற்கு? சிவபெருமானை வணங்கி துதிக்காதவன் ஏழு பிறவிகளில் வறியவனாகவே இருப்பான். அவர் தனக்குத்தானே மகாபிரபு. மங்கள வடிவினரான சிவபெருமானை துதித்து வழிபடுவதால் நிறைவேறாத விருப்பங்களும் தான் உண்டோ? அவரிடம் என்ன இல்லை அவர் என்னை விரும்பி ஏற்பதற்கு? சிவபெருமானை வணங்கி துதிக்காதவன் ஏழு பிறவிகளில் வறியவனாகவே இருப்பான். அவரை வணங்குபவனுக்கு இவ்வுலகில் என்றுமே குறையாத நிறை செல்வம் செழித்தோங்கும். அஷ்டமா சித்திகளும் நித்தமும் இவர் எதிரில் வந்து தலை வணங்கி நர்த்தனமிடுகின்றன. என் தெரியுமா? இவரது திருக்கண் நோக்கு அந்த திருவருள் தமக்கு கிடைக்குமா என்றுதான். அவ்வாறிருக்க அவருக்கு கிடைக்காத அரிய நற்பொருளும் ஏதாவது இருக்க முடியுமா? மங்களமான பொருள்கள் ஏதாவது அவரை துதிக்கின்றனவா என்கிறீர்களே? அவரை நினைத்த நொடியிலேயே அனைவருக்கும் மங்களங்கள் தானாகவே வருகின்றனவே. அவரை பூஜிப்பதினாலேயே உபாசகனுக்கு விரும்பியன விரும்பியபடி கிடைக்கின்றன. விகாரமற்றிருப்பவருக்கு விகாரமான வேறுபாடு ஏது? எங்கிருந்து வரும்? சிவையனும் மங்களமான இரண்டு எழுத்துக்களை இவனது திருவாய் உச்சரித்துக் கொண்டே இருக்குமோ? அவனை கண்டபோதே மற்றவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். அவரை நினைத்த நொடியிலேயே அனைவருக்கும் மங்களங்கள் தானாகவே வருகின்றனவே. அவரை பூஜிப்பதனாலேயே உபாசகனுக்கு விரும்பியன விரும்பியபடி கிடைக்கின்றன. விகாரம் அதாவது மாறுபாடு அற்று இருப்பவர்க்கு விகாரமான வேறுபாடு ஏது எங்கிருந்து வரும்? சிவ எனும் மங்களமான இரண்டு எழுத்துக்களை எவனது திருவாய் உச்சரித்துக் கொண்டே இருக்குமோ அவனை கண்டபோதே மற்றவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். சுடுகாட்டு சாம்பலை அவர் பூசியிருப்பதாக தாங்கள் கூறினீர்கள். சரி, அவர் அவ்வாறு பூசியிருக்கும் சாம்பல் தூய்மையற்றது அதாவது அமங்கலமானது என்று இருக்குமானால், அவரது திருமேனியிலிருந்து உறுதிர்ந்து கீழே விழுந்த சாம்பலை தேவர்கள் நித்தமும் தங்கள் திருமுடியில் தங்குவானேன்? ஆகவே சிவபெருமானது திருமேனி படுமேயானால் அமங்கலப் பொருள்களும் மங்களமாகிவிடும். அவர் முக்குணங்களை ஏற்று மூலகங்களை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். குணங்களை விடுத்து நிர்குணராக இருக்கையில் சிவன் என அழைக்கப்படுகிறார். குணங்களை விடுத்து நிர்குணராக இருக்கையில் சிவன் என அழைக்கப்படுகிறார். நம் சிற்றறிவு கொண்டு அவரை எவ்வாறு முழுமையாக அறிய முடியும்? பரம்பொருளான பரமாத்மா நிர்குணரான சிவபெருமானை வெளியில் உள்ளதை அதாவது கண்களுக்கு காட்சியாக தோன்றுவதை மட்டும் நோக்கும் குணமுடைய உங்களை போன்றவர்கள் எவ்வாறு அறிய முடியும்? ஒழுக்கமற்றவர்களும் பாவிகளும் தேவர்களோடு சேர்ந்திருக்க முடியுமா? அவர்கள் அக்கூட்டத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள் அன்றோ? இவர்கள் நிர்குணமான சிவ தத்துவத்தை அறிய மாட்டார்கள். சிவ தத்துவத்தை அறியாது சிவனந்தை புரிபவர்களது வாழ்நாளில் திரட்டிய அனைத்து புண்ணியங்களும் எரிந்து சாம்பலாகின்றன. எல்லையற்ற ஒளிமையரான சிவபெருமானை நிந்தித்த உங்களை நான் உபசரித்ததால் நானும் பாவத்திற்கு பங்காளியானேன். சிவனந்தை புரிபவனை காணில் உடுத்திய ஆடையோடு நீராட வேண்டும். அவனை கண்டால் உடனே கழுவாய் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். சிவனந்தை புரிபவனை காணில் உடுத்திய ஆடையோடு நீராட வேண்டும். அவனை கண்டால் உடனே பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கூறிய பார்வதி தேவி மேலும் சினங்கொண்டு அவரிடம் கூறலானாள். தீயோனே, நீ என்ன சொன்னாய்? சிவபெருமானை நன்கறிவேன் என்றுதானே? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சிவபெருமான் தான் உன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருள் என்பதை நீ துளியும் அறியவில்லை. நீ கூறியதுதான் இருக்கட்டுமே, பல பல மாறுபாடு கொண்ட திருமேனி கொண்டவராகத்தான் இருக்கட்டுமே. சான்றோர்கள் அவரை விரும்பி கொண்டாடி மகிழ்கின்றனர். நித்தியமானவரும் விகாரமற்றவரும் அதாவது வேண்டுதல் வேண்டாமையில்லாதவரும் ஆன அச்சிவனே எனக்கு அன்பு தெய்வம். விஷ்ணுவோ பிரம்மனோ கூட அவருக்கு இணையாக அவ்வாறிருக்க தேவர்கள் எம்மாத்திரம்? ஏனெனில் அவர்கள் எப்பொழுதும் காலத்திற்கு உட்பட்டவர்கள். இதை நான் அறிவுபூர்வமாக நன்கு சிந்தித்துத்தான் அவரை பெறுவதற்காக மனம் வந்து தவம் செய்கிறேன். ஏழைக்கு இறங்கும் சர்வேசனான சிவபெருமான் என்றோ நம் அனைவருக்கும் ஒப்பற்ற தலைவர். தீனர்களை காத்தருளும் அந்த மகாதேவர தேவரைத்தான் நான் அடைய விரும்புகிறேன். ஏழைக்கு இறங்கும் சர்வேசனான சிவபெருமான் அன்றோ நம் அனைவருக்கும் ஒப்பற்ற தலைவர். தீனர்களை காத்தருளும் அந்த மகாதேவரைத்தான் நான் அடைய விரும்புகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு கூறிவிட்டு இமோமான் மகளான பார்வதி சலனமற்ற சித்தத்தோடு சிவபெருமானை சிந்திக்கலானாள். பார்வதி கூறியதை கேட்ட அவ்வந்தன பிரம்மச்சாரி திரும்பவும் ஏதோ சொல்ல வாய் திறக்கவே சிவபெருமானிடம் கொண்ட அன்பினால் அவரை பற்றிய வசை சொற்களை கேட்க விரும்பாத பார்வதி தன் தோழியான விஜயியிடம் கூறலானாள். பார்வதி கூறுகிறாள், தோழியே, கேடுகட்டை இவ்வந்தனன் ஏதோ சொல்ல எண்ணுகிறான். ஆகவே அவனை தடுத்து நிறுத்து. இவன் சிவநிந்தையைத்தான் செய்வான். சிவநிந்தனை செய்பவனுக்கு மட்டும்தான் பாவம் என்பது இல்லை. அந்த வசை சொற்களை கேட்போரும் அந்த பாவத்திற்கு ஆளாகிறார்கள். ந கேவலம் பவேத் பாவம் நிந்தா கர்த்து சிவசிஹி யோவை ஸ்ருணோதி தன் நிந்தாம் பாபபாக்ஷ பவேதிக. சிவனடியார்கள் சிவநிந்தை செய்பவர்களை கட்டாயம் கொல்லத்தான் வேண்டும். ஒருவேளை அவன் அந்தணனாக இருந்தால் அவனை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். நாமும் அவ்விடத்திலிருந்து நகர்ந்து ஒதுங்கிச் செல்ல வேண்டும். இந்த துஷ்ட பிராமணர் திரும்பவும் சிவனிந்தை புரிவார். அந்தனராக இருப்பதால் இவரை கொல்லக்கூடாது. ஆகவே இவரை ஒதுக்கித் தள்ள வேண்டும். எப்படியாயினும் சரி, இவரது முகத்தில் விழிக்க கூடாது, அறிவிலியான இவரது உரையை கேட்கக்கூடாது என்றால் நாம் தான் வேறிடத்திற்கு ஒதுங்கிச் செல்ல வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறிவிட்டு உமையான பார்வதி வேறிடம் செல்ல தன் கால்களை நகர்த்தி நடக்க முற்படவே சிவபெருமான் தனது உண்மை சுரூபத்தை மேற்கொண்டு அன்பிற்குரிய பார்வதி தேவியின் திருக்கரத்தை பற்றினார். பார்வதி பிராட்டி தியானம் செய்து தவம் இயற்றி அதே திருமேனியிலேயே காட்சியளித்தார். இதைக் கண்டு பார்வதி நாணத்தால் தலைகுனிந்தாள். அப்பொழுது சிவபெருமான் அவளிடம் குரலானார், அன்பே, என்னை விட்டு எங்கே செல்கிறாய்? இனி உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். நான் மகிழ்ந்திருக்கிறேன். வேண்டும் வரத்தை கேள், வேண்டும் வரத்தை கேள். உனக்கு தர இயலாத வரந்தான் உண்டோ? இன்று முதல் நான் உனது அடிமை. ஏனெனில் தவத்தினால் நீ என்னை விலக்கி வாங்கிவிட்டாயே. உனது வடிவழகம் என்னை மயக்கிவிட்டது. நீ உன்னை ஒரு நொடி விரியினும் அது எனக்கு ஒரு யுகம் என வருத்தும். நாணத்தை விடு. நீதானே தொன்று தொட்டு வரும் எனது மனைவி. இமவான் மகளே, மகேஸ்வரி, நான் முன்பு கூறியதை சற்று சிந்தித்துப்பார். நல்லெண்ணத்துடன் நல்லறிவு கொண்டு சிந்தித்துப்பார். உன்னை சோதித்துப் பார்க்கவே நான் இப்படி கூறினேன். ஆனால் உன் மனது திடமானது, உறுதியானது. உலகியலுக்கு ஏற்ப திருவிளையாடல் புரிந்த எனது குற்றத்தை மன்னித்தருள். இம்மூவுலகிலும் உன்னைப் போல் அன்பு கொண்ட மற்றொருவரை இதுவரை நான் காணவில்லை. என்றும் எவ்வகையிலும் நான் உனது அடிமையே. உன் விருப்பம் நிறைவேறும். அன்பே, என் அருகே வா. நீ என் மனைவி, நான் உன் கணவன். விரைவில் நான் உன்னோடு நம்மிடமான கையிலே செல்வேன். பிரம்மதேவர் கூறுகிறார், தேவதேவனான மகாதேவன் இவ்வாறு கூறவே பார்வதி பிராட்டி மகிழ்ச்சியில் திளைத்தாள். தவத்தினார்ந்து நேர்ந்த வலியெல்லாம் தொலைந்தது. முயற்சித்த பயன் கைவந்து புகுந்தால் முன்பட்ட துன்பங்களெல்லாம் தானாகவே மறைந்து புது தெம்பு ஏற்படும். ஆகவே முனிவரே, பார்வதியின் களைப்பு நீங்கியது. முயற்சி திருவினையாக்கும் என்றோ? பயனோடு கூடிய துன்பம் துன்பமே என்று. அத்தியாயம் 29. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, சிவபெருமானது ஆனந்த திருமேனியை தரிசித்தும் அவரது பேச்சை கேட்டும் பார்வதி பெரிதும் மகிழ்ந்தாள். மகிழ்ச்சியில் அவள் முகம் அன்றலர்ந்த தாமரை என திகழ்ந்தது. இன்பத்தின் எல்லையையே அடைந்தாள். பின்பு கற்பரசியான தேவி சிவபெருமானிடம் கூறலுற்றாள். பார்வதி கூறுகிறாள், தேவதேவனே, தாங்கள் எனது கணவர். முன்பொரு காலத்தில் தாங்கள் வேண்டுமென்றே தட்சன் வேள்வியை அளித்தீர்களே, அதை மறந்து விட்டீர்களா? அந்த ருத்ரன் தாங்கள்தானே, அந்த சதீ தேவி நான் அல்லவா? தேவதேவனே, தாராகாசுரனால் இன்னல்களுக்கு ஆளான தேவர்களது துன்பம் துடைக்கவே நான் இப்பொழுது மேனையின் திருஉதரத்தில் பார்வதியாகத் தோன்றினேன். தாங்கள் மகிழ்ந்திருப்பது உண்மையாகில் என்மேல் கருணை கொண்டுள்ளதும். உண்மையாகில் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். இறைவா, நான் சொல்வதைக் கேளுங்கள். தங்கள் கட்டளையை பெற்று நான் இப்பொழுது என் தந்தை வீடு செல்கிறேன். என்மேல் பக்தி கொண்டு தவம் செய்த பார்வதியை திருமணம் செய்து கொண்டேன் என்னும் பெரும்புகழை என் திசைகளிலும் பரவச் செய்யுங்கள். இறைவா, திருவிளையாடுகள் புரிவரில் தாங்கள்தான் கைதேர்ந்தவராயிற்றே. ஆகவே தாங்கள் ஒரு யாச்சகராக என் தந்தையிடம் சென்று என்னையே யாச்சகமாக கேளுங்கள். என் தந்தையின் பெருமையை மூவலகும் அறியச் செய்ய இதுதான் சிறந்த வழி. என் இல்வாழ்க்கையை பயனுடையதாகச் செய்ய இதுவே சிறந்த வழி. தாங்கள் ரிஷிகள் வாயிலாக அனைத்து செய்திகளையும் என் தந்தையிடம் கூறச் செய்யுங்கள். அவரும் தன் சுற்றத்தாருடன் கலந்து ஆலோசித்து தங்கள் கட்டளையை நிச்சயம் நிறைவேற்றுவார். முன்பு நான் தட்சனின் பெண்ணாக இருந்து தங்களுக்கு திருமணம் செய்து தந்தபோது திருமணம் சாஸ்திர முறைப்படி நடக்கவில்லை. என் தந்தை நவகிரகங்களுக்கு பூஜை செய்யவில்லை. ஆகவேதான் அப்பொழுது பலவித இன்னல்கள் வந்தன. ஆகவே இறைவா, இப்பொழுது தேவர்களின் காரியம் நிறைவுற தாங்கள் சாஸ்திர முறைப்படி திருமணச் சடங்குகளை செய்ய வேண்டும். திருமணச் சடங்கு முறையை தாங்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். நான் நற்பலம் அளிக்கும் கடுந்தவத்தை உரியவாறுதான் புரிந்துள்ளேன் என்பதையும் என் தந்தை அறிய வேண்டும். இதை கேட்ட இறைவன் சற்றே புன்னகைத்தவாறு மகிழ்ச்சியோடு கூறலானார். சிவபெருமான் கூறுகிறார், தேவி மகேஸ்வரி, நான் கூறுவதை கேள். இது குற்றமற்றது, நன்மை பயப்பது, உறுதியும் கூட, உரியதும் கூட. இதை கேட்டுவிட்டு பின் அப்படியே செய். அழகிய முகத்தவளே, பிரம்மா முதல் அனைத்து ஜீவராசிகளும் நிலையற்றவை, தோன்றி மறைபவை. இப்பொழுது காண்பதெல்லாம் அழிவனவே என்று தெரிந்துகொள். குணவற்ற பரம்பொருளான நான் தான் குணங்களை ஏற்று பலவாறாக ஆகிறேன். தன் ஒளியால் அனைத்தையும் ஒளிரச் செய்யும் பரம்பொருளான நான் இப்பொழுது மற்றொரு பொருளால் வெளிச்சமிட்டு காட்டப்பட வேண்டியவனாக ஆகிவிட்டேன். தேவி, நான் சுதந்திரன், விருப்பம் போல் இருப்பவன். ஆனால் இன்று நீ என்னை பரதந்திரனாக, பிறர்க்கு அடிமையாக ஆக்கிவிட்டாய். அனைத்து செயல்களையும் செய்யும் பிரகிருதியான மகாமாயை நீதான். இவ்வுலகங்கள் அனைத்தும் மாயையினாலேயே ஆக்கப்பட்டன. பரம்பொருளான நான் எனது சிந்தனையால் இதை தாங்கி வருகிறேன். எங்கும் எதிலும் பரமாத்மாவான இறைவன் நிக்கமர நிறைந்திருக்கிறான் என்கிற எண்ணம் கொண்ட சான்றோர்கள் இதை தங்கள் ஆன்மாவிலும் காண்கிறார்கள். மேலும் காண்பன அனைத்தும் முக்குணங்களால் சூழப்பட்டனவே என்பதையும் அறிகிறார்கள். தேவி, கிரகங்கள் என்றாயே, அவை எவை? அவற்றில் முக்கியமான கிரகம் எது? பருவங்கள் என்பன எவை? வேறு உபகிரகங்கள் தான் எவை எவை? இப்பொழுது நீ சிவனிடம் என்ன கூறினாய்? எந்த காரியத்தின் செயல்முறை எது என்றுதானே? குணம் செயல் இவ்விரண்டின் வேறுபாடு காரணமாக நாம் இவ்விரு இருவரும் இவ்வுலகில் பக்தர்களிடம் கொண்ட அன்பினால் அவர்களுக்கு இன்பம் தர வேண்டிய அவதாரம் இன்பம் தர வேண்டியே அவதாரம் செய்துள்ளோம். நாம் இருவரும் இவ்வுலகில் பக்தர்களிடம் கொண்ட அன்பினால் அவர்களுக்கு இன்பம் தர வேண்டியே அவதாரம் செய்துள்ளோம். நீயோ சத்துவம், ராஜசம், தாமசம் என் முக்குண சுரூபியான சுப்ர பிரகிருதி, அதாவது மாயை. சகுணமோ, அதாவது குணம் கொண்டவளோ, நிர்குணமோ, அதாவது குணமற்றவளோ என்றும் ஏதாவது செயல் செய்து கொண்டே இருப்பவள். நல்லிடையாளே, நானோ அனைத்து ஜீவராசிகளிலும் விளங்கும் ஆன்மா, வேறுபாடு கொள்ளாதவன், பற்றற்றவன், பக்தர்கள் விருப்பப்படி நான் திருமேனி கொள்பவன். மலைமகளே, நான் உன் தந்தையிடம் பிச்சைக்காரனாகச் சென்று உன்னைத்தான் என யாசனை செய்ய மாட்டேன். பெருங்குணத்தவரான பெருந்திரல் படைத்த சான்றோர்களும் எனக்கு இதைத்தான், அதாவது தேகி என்ற இரு எழுத்துக்களை கூறுவார்களேயானால் அப்பொழுதே அவர்கள் இலவம் பஞ்சை காட்டிலும் லேசாக ஆகிறார்கள். அவர்களது பெருமையும் மரியாதையும் குறைகிறது. மங்களையே, இது தெரிந்துமா என்னிடம் இவ்வாறு கூறினாய்? ஆனாலும் உன் கட்டளைப்படியே நான் அனைத்தையும் செய்கிறேன். ஆகவே உன் விருப்பப்படி செய். மகாதேவரான சிவபெருமான் இவ்வாறு கூறிய போதும் தாமரைக்கண்ணியும் கற்பரசியுமான பார்வதி பக்தியோடு திரும்ப திரும்ப அவரை வணங்கி கூறலானாள். பார்வதி கூறுகிறாள், இறைவா, தாங்கள் ஆன்மா, நானோ பிரகிருதி. இதில் சிந்திக்க ஏதும் இல்லை. நாம் இருவரும் தலையற்ற சுதந்திரம் உள்ளவர்கள், குணங்களை கடந்தவர்கள். இருப்பினும் பக்தர்களுக்கு ஆட்பட்டமையால் குணம் உடையவர்களாக ஆகிறோம். சம்போ, தாங்கள் எப்படியாவது என் வேண்டுகோளின்படியே காரியம் செய்ய வேண்டும். சங்கரா, தாங்கள்தான் எனக்காக யாச்சகம் செய்யத்தான் வேண்டும். என் தந்தையான இமவானுக்கும் வள்ளல் என்கிற பெயர் பெயரும் பெற்றை அருளுங்கள். மகேசா, நான் என்றென்றும் தங்கள் அடியவள் அல்லவா? ஆகவே கருணை காட்டுங்கள். எம்பிரானே, ஒவ்வொரு பிறவியிலும் நான் தானே தங்களது மனைவி. தாங்கள் பரபிரம்மம், பரம்பொருள், நிர்குணமானவர், பிரகிருதியான மாயையை கடந்தவர், குறைதல் வளர்தல் போன்ற மாறுபாடுகள் அற்றவர், பற்றற்றவர், சுதந்திரமானவர், பரமேஸ்வரர். இருப்பினும் பக்தர்களை காத்தருள வேண்டி குணங்களை ஏறிட்டுக் கொண்டு சகுணஸ்வரூபராகவும் விளங்குகிறேன். தன்னுள் தன்னையே கண்டு மகிழும் ஆத்மாராமனாக இருந்தும் பலவாறான திருவிளையாடல்கள் புரிகிறீர்கள். ஏனெனில் திருவிளையாடல்கள் புரிவதில் தாங்கள்தான் வல்லவராயிற்றே. மகேஸ்வரா, நான் தங்களை நன்கு அறிவேன். நீர்தான் அனைத்தும் அறிந்தவராயிற்றே. பல சொல்லி என்ன பயன்? சற்றே தயை புரியுங்கள். இறைவா, என்னை திருமணம் புரிவதும் தங்களுக்கு ஒரு திருவிளையாடல் தானே? இதனால் இந்நில உலகில் தங்கள் புகழ் என் திசையும் பரவும். இதை பாடி புகழ்வதால் மக்கள் கடத்தற்கு அறிய பிறவிக்கடலை எளிதில் கடப்பர். இங்கே ஒரு ஒப்புமையாக, பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடிசேராதார் என்கின்ற 10வது என் திருக்குறளை கொடிட்டு காட்டுகிறார் உரையாசிரியர். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு கூறிய மலைமகள் சிவபெருமானை திரும்ப திரும்ப வணங்கி இருகை கூப்பி தலைவணங்கி மௌனமானாள். இறைவனும் இதை கேட்டு உலகியலின் திருவிளையாட்டை தானும் பின்பற்ற வேண்டி அவள் கூறியதை ஒப்புக்கொண்டு சற்றே சிரித்த வண்ணம் கையிலே சென்றார். ஆனால் அவர் மனம் பார்வதியிடம் கொண்ட விரகத்தால் அவள் பக்கமே ஓடியது. ஆந்த வெள்ளத்திலேயே திளைக்கும் இறைவன் கையிலே சென்றதும் தன் சிவகணங்களான நந்தி முதல்வர் முதலியவர்களிடம் நடந்ததை அனைத்தையும் ஒன்றுவிடாது கூறினார். பைரவர் முதலிய சிவகணங்கள் அனைவரும் இதை கேட்டு பெருமகிழ்ச்சியில் பெருவிழாய் எடுக்கலாயினர். நாரதா, எங்கும் மங்களம் பொங்கியது, அனைவரின் துன்பமும் மறைந்தது, சிவபெருமானும் பெரிதும் மகிழ்ந்தார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: கீதை 9வது அத்தியாயம், விதேக முக்தன் லட்சணம் உரைத்தல். இங்கு மிக அரிதான விதேக முக்தன் லட்சணமே நிதாக நினக்கியம்ப கேளாய். தங்குனி நீவனைத்தையுமே தவிந்து சுத்த தற்பரனே தானாகி சாந்தனாகி துங்க சுக ஜனமாகி துச்சரூப தொடவின்றி மகமௌன நிலை பெற்றோனாய் மங்களிலா உணர்வுருவாம் பிரம்மரூப மாத்திரமாயிருப்பவனே விதேக முக்தன். பின்னமிதா சர்வான்ம சொரூபமாகி பிரிவற்ற பரசாந்த சொரூபமாகி துன்னீடும் பந்தமிலா சொரூபமாகி தொடமோக்ஷம் தானுமிலா சொரூபமாகி உன்னுமொரு வடிவுமிலா சொரூபமாகி உண்மை உணர் ஆனந்த சொரூபமாகி மண்ணு பதி பூரணமாம் பிரம்மரூப மாத்திரமாயிருப்பவனே விதேகமுக்தன். பயிறு மகா வாக்கின் இலக்கியவான்மாவாய் பரமசுக கனமான பரமான்மாவாய் சைலவையும் இல்லாத சுத்தான்மாவாய் சின்மயமாய் செரிகின்ற சகஜான்மாவாய் அயலனவும் அணுகாத பெருமான்மாவாய் அருவிதமாம் விகாரமிதா அகண்டான்மாவாய் மயலில் பரிபூரணமாம் பிரம்மன்மாவாய் மன்னியிருந்திடுவோனே விதேக முக்தன். பிரம்மமகம் மகம் பிரம்மம் என்று வண்ணம் பெறுகின்ற தியானமும் நிச்சயமும் இன்றி நிர்மலமாம் சின்மாத்திர சுரூபமாக நிற்பவனே நிலை பெற்ற விதேக முக்தன். அரிய பரம் மகம் என்றும் அல்ல என்றும் அகிலமுமே உளதென்றும் இல்லை என்றும் ஒரு விதமாம் விகல்பமுமே இன்றி என்றும் ஓர் வடிவாயிருப்பவனே விதேக முக்தன். எப்போது எவ்விடத்தோ எதனை ஏனும் எண்ணியிடும் விகல்பங்கள் எறியும் இன்றே தத்போதம் தெரிந்து பெற பிரம்ம ரூபம் தானாகி இருப்பவனே விதேக முக்தன். கல்போலாயிருப்பனோ நினைவுமின்றே கல்பிதமாய் தோற்றிய எப்பொருளுமின்றே சத்போத சுககனமாம் பரமியாக சலனமில்லாதிருப்பவனே விதேக முக்தன். போத முதல் பலவிதமாம் காலபேதம் பொய்யான வெகுவிதமாம் தேசபேதம் ஓதியிடும் பலவான வஸ்துபேதம் ஒன்றுமில்லாதிருப்பவனே விதேக முக்தன். ஈதகுணி இவனவனான் இவனையாதி எவ்விதமாம் வேதமும் ஓர் அணுவும் இன்றி போதகன பரபிரம்ம வடிவையாக பொருந்தியிருந்திடுவோனே விதேக முக்தன். நிர்மலமாய் நிர்குணமாய் நித்தியமாவாய் நிலைபெற்ற அறிவுருவாய் நுண்மையாகி பரவிய கால ஆன்மாவாய் காலமின்றி பலவித தேவான்மாவாய் தெய்வமின்றி சர்வஜகதான்மாவாய் சர்வமின்றி சத்தியமாய் சுககனமாய் சாந்தமாகி புரணமதாம் பரபிரம்ம வடிவையாகி பொருந்தியிருந்திடுவோனே விதேக முக்தன். ஞாதுரு ஞானாதீலா சுத்தன்மாவாய் ஞாலமிலா கேவலமாம் பரவான்மாவாய் ஏதுமொரு ஜடமுமிலா போதன்மாவாய் இறையுமனான்மாவின்றி ஏகான்மாவாய் பீதி செய்யும் விகல்பமிலா பயன்மாவாய் பேதமிலா மெய்யுணர்வானந்தன்மாவாய் ஆதியிலா அகண்ட பர பிரம்மன்மாவாய் அமந்தசை பற்றிருப்பவனே விதேக முக்தன். ஏதுமொரு பந்தமிலா முக்தன்மாவாய் இருமையிலா பரசத்தா மாத்திரன்மாவாய் பேதமிலா கேவலமா ஞானன்மாவாய் பிரிவற்ற கேவலவானந்தன்மாவாய் தீது செய்யும் மகங்கார ரகிதன்மாவாய் திருஷ்யமே இல்லாத திகழன்மாவாய் வேதலிலா அகண்ட பர பிரம்மன்மாவாய் பெரிதாக இருப்பவனே விதேக முக்தன். ஜீவனினும் ஈசனினும் ஜெகத்தீதென்னும் செப்பீடும் ஸ்ருதியினும் ஸ்மிருதி என்னும் பாவனமாம் புராணமிதி காசமென்னும் பலவித ஆகமென்னும் நூல்கள் என்னும் மேவு பொருள் சகலமுமே பிரம்மம் என்னும் மெய் பிரம்மோ நான் என்னும் அயலன்றென்னும் பாவனையே தொன்றுமிலா தென்றும் சுத்த பரமாக இருப்பவனே விவேக முக்தன். சகல ஜக ஜீவ பரமான தோற்றம் சந்ததமும் சற்றேனும் இல்லை என்றும் அகிலமுமே அறிவுருவாம் பிரம்மம் என்றும் அவ்விதமாம் பரபிரம்மோ நானே என்றும் புகழுமொரு பாவனையும் சிறிதுமின்றி பூரண சைத்தன்யமாத்திரமையாகி சுககனமாய் சுத்தமதாய் சாந்தமாகி சும்மாவே இருந்திடுவோன் விவேக முக்தன். அல்பமுமே அளவுபடா பரிச்சின்ன அறிவுருவாய் அணுவுக்கும் அணுவாய் தூய்தாய் சொல்பமுமே அயலற்ற துரியாதீத சொருபமதாயிருப்பவனே விதேக முக்தன். கல்பித்தமாம் நாம உரு ஒன்றுமின்றி கலங்கமிலா பரமசுக கனமாய் சுத்த தத்பதமாம் பரபிரம்மோ தானே யாகி தனித்தென்றும் இருப்பவனே விதேக முக்தன். சகல சராச்சரத்துக்கும் அதிதமாகி சண்மயமாய் சுபம் அசுபம் சற்றுமின்றி இருதரும் கட்டுவிடல் இரண்டுமின்றி ஏகபரி பூரணமாய கண்டான் மாவாய் நிகழில் பரப்பரமாகி நிகிலான் மாவாய் நிகிலமுமே இன்றி நிரந்தரமாய் நின்ற திகழ் சிதாகாச பர பிரம்மம் தானாய் திரும்பிடாதிருப்பவனே விதேக முக்தன். தத்துவமும் அதத்துவமும் சற்றுமின்றி தங்கு ஜடா ஜடங்களுமே சற்றுமின்றி அஸ்திரமாம் அறியாமை அறிவுமின்றி அசமாதி சமாதிகளும் அணுவுமின்றி இத்திரமே சிந்திய சிந்திகளுமின்றி இலக்கியமும் அலக்கியமும் இடையுமின்றி நித்யமாம் பரபிரம்மம் தானேயாகி நிலை பெற்று நிற்பவனே விதேக முக்தன்.

மிக பெரிதாம் சிதாகாச சொரூபமாகி நித்திய சின்மாத்திரமாம் சொரூபமாகி நிகில பரிபூரணமாய் நிறைந்து நின்ற சுத்தமதாம் பரபிரம்மோ தானியாகி சும்மாவே இருந்திடுவோன் விதேக மோக்தன். எப்போதும் பரபிரம்மா மயிமையாகி எப்போதும் பகுப்பரவே இருப்போனாகி எப்போதும் சண்மயமாம் சொரூபமாகி எப்போதும் சலியாமல் இருப்போனாகி எப்போதும் சின்மயமாம் சொரூபமாகி எப்போதும் சிதானந்த மயிமையாகி எப்போதும் அகண்டை கேரசனையாகி இருமையிலாதிருப்பவனே விதேக முக்தன். சத்போத சுககணமாம் சொரூபமாகி சகல பரிபூரணமாய்ச் சலனமின்றி கல்போல பிரஜான கணமையாகி கலக்கமிலா பரிசுத்த ஸ்வபாவமாகி எப்போதும் எவைகளுக்கும் அதிதமாகி எங்கு மனோ வாக்குகளுக்கு கெட்டதான தத்போதரகித பர பிரம்மம் தானாய் தன்மயமாயிருப்பவனே விதேக முக்தன். தேக முதல் கல்பித்தமாம் உபாதியின்றி திருஷ்யமாம் விஷயங்கள் யாவுமின்றி மோகமதன் காரியமாம் எவையுமின்றி மோனமதாயிருப்பவனே விதேக முக்தன். பாகமொரு நெல்வையும் சற்றுமின்றி பலவிதமாம் வாசனையும் சிறிதுமின்றி ஏகமதாம் பரபிரம்மோ தானியாகி இருமையிலாதிருப்பவனே விதேக முக்தன். நீதாக பல உலகத்தின் நினைவுமின்றி நிகரில் பர பிரம்மத்தின் நினைவுமின்றி சதானந்தமயமான பருணையாகி சண்மயமாயிருப்பவனே விதேக முக்தன். உதார பரிபூரணவானந்தமாகி ஓமயிலா நிரதிசையானந்தமாகி சிதானந்தமயமான பரமையாகி சின்மயமாயிருப்பவனே விதேக முக்தன். பலவிதமாய் தோற்றியவோ நினைவுமின்றி பரவுகுண விகாரங்கள் எவையுமின்றி இதன் சுயம் ஜோதியதாம் பரமையாகி இருளரவே இருந்திடுவோன் விதேக முக்தன். அலிமனோ விருத்திகளை அணுகுமின்றி அவ்விதமம் கரணங்கள் ஐத்துமின்றி சலனமிலா பரபிரம்மோ தானியாகி சலியாமல் இருப்பவனே விதேக முக்தன். தேகமவை ஒரு மூன்றோ சிறிதுமின்றி

சோகநூறும் வைபத்தின் தோற்றம் யாவும் சொற்பமுமே இன்றிய சிச்சுபாகமான பாகமுரா பரபிரம்மோ தானியாகி பங்கமர இருப்பவனே விதேக முக்தன். பரசிவமாய் பரபரமாய் பரமன்மாவாய் பரசுகமாய் பரிசுத்த சொருபமாகி ஒருவரினால் காணவனா உண்மையாகி உள்வடிகள் ஒன்றுமில்லாத கண்டமாகி சுருதி முடி சாரமதாய் சுத்த சித்தாய் சொற்பொருள்கள் சொற்பமுமே இன்றி நின்ற நிர்மலமாம் பரபிரம்மம் தானையாகி நிச்சலமாயிருப்பவனே விதேக முக்தன். இதுவது வென்று என்பவனாய் ஏகன்மாவாய் என்று முழ பரமார்த்த சத்தையாகி மதிமுதலு கேட்டார மகதம் சித்தாய் மனவாக்கு ககோச்சரவானந்தமாகி ஸ்திரமருவா துவைத்தங்கள் எவையுமின்றி ஸ்திரமருவும் அத்வைத சுவாவமாகி நிதமும் ஒரு வடிவான பரமையாக நிலை பெற்று நிற்பவனே விதேக முக்தன். பிரம்மசுதாரசந்தனிலே இருப்பனாகி பிரம்மசுதாரசந்தனையே புஜிப்போனாகி பிரம்மசுதாரசந்தனிலே ரமிப்போனாகி பிரம்மசுதாரசந்தனினால் சுகிப்போனாகி பிரம்மசுதாரசந்தனிலே மூழ்கினோனாய் பிரம்மசுதாரசந்தனினால் திருப்தனாகி பிரம்மசுதாரசமதுவே தானாய் நின்றோன் பின்னமிலா பரமான விதேக முக்தன்.

ஆனந்தமதே தானாய் நின்றோன் பின்னமிலா பரமான விதேக முக்தன். பிரம்ம மகானந்த சரீராதியூற்று பிரம்ம மகானந்தம் எனும் குடும்பம் பெற்று பிரம்ம மகானந்த சிவாச்சனையுற்றோனாய் பிரம்ம மகானந்த ஜெயம் பெற்றோனாகி பிரம்ம மகானந்த சுதா திருப்தனாகி பிரம்ம மகானந்த மதோன்மத்தனாகி பிரம்ம மகானந்த மதே தானாய் நின்றோன் பின்னமிலா பரமான விதேக முக்தன். ஜகபர ஜீவன்களே தோன்ற நின்ற சம்சார விவகாரம் சற்றுமின்றி அகில பரிபூரணமாய் அகல சத்தாய் அறிவுருவாய் ஆனந்த கனமாய் ஒன்றாய் நிகழி பரமாகாச ஸ்வரூபமாக நிகழ்கின்ற பரபிரம்மோ தானையாகி புகழும் அருவ விகல்பமுமே இன்றி என்றும் பூரணமாயிருப்பவனே விதேக முக்தன். பரமசிவன் கருணையினால் என குறைத்த பாங்காக பரமான விதேக முக்தன். மறுவீடோ மகத்தான லக்ஷணத்தை மயிலரவே நிதாகனின கருணி செய்தேன். சுருதி முடி அணித்திருமே சாரமாகி சூக்மாய் அரிதான இவ்வர்த்தத்தை அருமையுடன் திருடமாக கேட்டுணர்ந்தோன் அச்சரீர பரபிரம்மம் ஆவனன்றே. சின்மயமாம் சிவத்தினிடை சித்தம் வைத்து சிவமதுவே நாம் என்றிங்கறியாதோர்க்கு சண்மயமாம் பரபிரம்மோ தானியாகி சலியாமல் இருப்பதுவாம் விதேக முக்த. தன்மையொரு காலத்தூ சித்தியாது தத்துவமாய் நவிகின்றேன் நிதாக என்றே. நிர்மலமாய் ரிபம் இவன் விதேக முக்தன் நிலை பெற்ற லட்சணமே நிகழ்த்தினான. தோற்றுகின்ற ஜகபர ஜீவரின் தொடர்பியாதொன்றும் சற்றுமிலமலே சாற்றுவாக்கு மனங்கட்ககோச்சர சச்சிதானந்த தத்பரமாகவே.

0: பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சுற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: இப்ப என்ன வரா, காஞ்சிபுரத்துக்கு வரார். தூஜனே சிவகங்கை வாவியில் தோய்ந்து எழுந்து ஒரு மாவின் நீழல்வாழ் நாயனார் அடிவழுத்தி ஏகி அஞ்ஞாங்கற் வைகம் ஆசிரம் ஒன்றமைத்து ஆயிடை சிவலிங்கம் ஒன்று கண்டு அன்பு கூடுதல் அருச்சித்து ஏத்தி அங்கேயம் ஆரருள் பெற்று மாதவம் எச்சிலுற்றனன் வயப்புள் ஊர்தியே. அங்க வந்தார், சிவகங்கையில் ஊழ்கிறார். அந்த மாவின் கீழ் இருக்கின்ற சுவாமியை பூஜித்தார், நாயனார் அடியை விழுத்தினார். அப்புறம் இவரே ஒரு ஆசிரமம் அமைத்து அங்கு ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பித்தார். பூதி மேனியம் நெற்றி தீட்டு முப்புண்டரத்தினன் அங்கமாலயம் சீரவேணியோன் திரு உத்திரன் செவுப்பு நாவினன் அழகு நீர் கனிவாரம் உண்டியன் பிரம்மம் ஐவகை மனுக்கள் அணித்து உளக்கமலம் நல்லுற மாது பாகனை இருத்தி ஐந்தழல் மத்தினன் அரந்தவம் ஞற்றினான் தெரித்தார். ருத்ராட்சமாரினான் கொண்டார். அன்று அந்த பஞ்சபிரம்ம மந்திரங்களை ஜபம் செய்தார். கணிசம் ஸ்ரீருத்ரம் கணித்தார். ஸ்ரீருத்ரம் என்பது வேதத்தில் நடுநாயகமாகியுள்ள பகுதி, அதை ஜபித்தார். நம்முடைய நாயன்மார ருத்ர பசுபதி நாயனார் ஒருத்தர், அவர் அதனால்தான் பேருந்து ஸ்ரீருத்ரத்தை குளத்தில் கழுத்தளவு நின்று கொண்டு ஜபம் பண்ணார். அதனால் சார் கழுத்தளவு நின்று இடுப்பளவு நின்று ஜபம் பண்ணப்படாதா? ஆனால் இன்னைக்கு தண்ணி நின்று பாருங்க, இடுப்பளவு நிற்கணும்னா கால் நல்லா ஊனி இருக்கும், மார்பு போல கொஞ்சம் கால் அப்படி மேலே இருக்கும், கழுத்தனா கழுக்கு நிற்காது, கிர்ற கல் மேலே வந்தால் கழுத்தளவு ஜலத்துக்கு வந்தாச்சுன்னா பாதம் கீழே குழந்தையாது. அதெல்லாம் போய் நாளைக்கு போய் குளத்து நின்று பாருங்க. ஆனால் அது கழுத்தளவு நின்றாலும் கீழே ஊனிக்கொண்டு நின்றார், அது யோக நிலை. அவர் உத்தரபசு நாயனார் குளத்தில் கழுத்தளவு நின்றுட்டு இருந்தார், கீழே பால் கூட ஊனிட்டு இருக்கு, நின்று கொண்டு ஸ்ரீயுத்தத்தை ஜபித்தார். இதில் என்னவாறு பல்லாண்டு மாதவம் இவன் இயச்சுழி, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல ஆண்டுகள் தவஸ் பண்ணார். முக்கன் நாயகன் பொன் இமாஜல பூபை சன்னோடும் அது என்னொன்னு ஐந்தழல் மத்தி நின்றான் பஞ்சாக்கனி வித்தைஞர். அதாவது பார்வதி அப்படி செய்தா சூரமானை மணந்து கொள்வதற்காக பஞ்சாக்கனி வித்தை பண்ணினாள்னு குமார் சம்பவத்தில் சொல்றார். நாலு பக்கம் அக்னி தீயை வளர்த்து நடுவில் நிறுத்தணும், மேலே சூரியன் கண் மேலே பார்த்துருக்கணும், சூரியனை பார்த்தே இருக்கணும். சூரியனை பார்த்து நிற்க முடியா? 12 மணி வெயிலில் முச்சிர சூரியனை பார்த்துட்டே நம்ம நிற்க முடியுமா? ஆனால் கண்டு சொல்லணும்ல, அமைக்கக்கூடாது, இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கணும். நாலு பக்கம் அக்னி சுற்றிக்கணும், இதுதான் பஞ்சாக்கினை வித்தேன். அப்படி தவஸ் பண்ணாலாம் பார்வதி பரமசன்னதேவர். அதே மாதிரி இங்கே இவர் சூஷ்ணம் பஞ்சாக்கினை வித்தை இருந்து சூரமானை நோக்கி தவஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஐந்து அழல் மத்தி நின்று அருந்தவம் உணர்த்தினான். இவ்வாறு பல்லாண்டு மாதவம் இவன் இயச்சுழி முக்கன் நாயகன் பொன் இமாஜல பூபை சன்னடம் புடைமிழந்து பல்கலங்கள் போற்றுற வண்ணம்

0: அவ்விலிங்கத்தினென்றெழு எழு மெழுவிப்பாய் விளை பரிமேல் அணைந்து மன்னரன் வேட்ட கூறுகின்றலும். அவர் என்ன சார், பார்வதி உமையொரு பாகமாக அவர் வந்தார். பொன் இமாஜல பூவை, இமாஜல யாரு பார்வதி, அவளோடு வந்தாராம். அப்படி சக்தியோடு வந்து நின்று விஷவாரூடமாக வந்து கணங்களெல்லாம் போற்ற முடியாத லிங்கத்தில் இருந்து தோண்டி வந்துட்டார். என்னப்பா உனக்கு என்ன வேணும்? நன்னர் வேட்டன கூறுகின்றலும் நரண்டு துழாய் மலர் படலை மேலியா. துளசி மாலை அந்த உரங்குறான் இந்த துளசி மாலை அடைந்தவன். அவன் சொல்றான், என்ன சொல்றான், எட்டுறுப்பினும் ஐந்துறுப்பினும் இருநிலட திடை வீண்டு வீண்டு இழந்து. விளேஸ்வரமான பார்த்தோன்னு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் கிழவன பண்ணார். எட்டுறுப்பு ஆண்கள் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும், பெண்கள் அஞ்சாங்க நமஸ்காரம், ஐந்து உறுப்போடு தான் நமஸ்காரம் பண்ணணும். உங்களுக்குதான் தெரியும், பெண்கள் கைகூப்பி வணங்கக்கூடாது, அதுவே இப்படி கூடாது. பெண்கள் இப்படி தான் கும்பிடணும், ஆம்பளை தான் கைகூப்பிடுவாங்க, பெண்கள் இப்படி இருந்தால் கும்பிடணும். தலைக்கு மேலே கை கோப்பிடாது பெண்களுக்கு. இப்படி சில நியமங்கள். அந்த முறையில் அஷ்டமூர்த்தியாய் போற்றி என்னையாள் அண்ணலே அடி போற்றி எவ்வினை கட்டறுத்தவா போற்றி மாறிலா கருணை வெள்ளமே போற்றி போற்றி போற்றி என்று உள் தரும்பிய காதலால் தொழுது உருகி நீர்விழி சொரிய வில்லுவா. அவரை வணங்குறார், வீழ்ந்து வீழ்ந்து வணங்குறார். அஷ்டமூர்த்தியாய் போற்றி, அஷ்டமூர்த்தி என்னன்னா பஞ்ச சொல்லுங்க, நீங்கள்லாம் சூரியப்பட்டவராச்சு. பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் அப்புறம் ஆன்மா என்னோடு தூரமா நெட்டு. அதைத்தான் பவாரி நாமங்கள் அரசு, பவாய தேவாய நம, சருவாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம, பசுபதே தேவாய நம, ருத்ராய தேவாய நம, உக்ராய தேவாய நம, பீமாய தேவாய நம, மகரோ தேவாய நமஹான்னு சொல்லி இந்த அஷ்டமூர்த்தமாக அவர் இருக்கிறாருங்கிறதான் இந்த நாமாக்கா சொல்லுது. இதை நாமாவில் கொஞ்சம் கவனிக்கணும். அனைவர் அது சொல்லிட்டு இருக்கா, பபாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, சர்வாயில சர்வாய தேவாய நம, பசுபதய தேவாய நம, ருத்ராய தேவாய நம, உக்ராய தேவாய நம, பீமாய தேவாயன மகத்தோதான் மகதோர் இரு சொல்றான். அனைவர் நூற்றுக்கு 75 பேர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, மகத்தோர் தேவாயனம இரு ஒன்று கொடுக்குறாங்க புறவில மகத்தோ அதன் பாட்டிடலாம் மகதோ தேவாயனம ஆண்டான். அதே மாதிரி அம்பாளுக்கு சொல்லும்போது பவஸ்வ தேவசபத்னே நம, சர்வஸ்வ தேவசபத்னே நம, ஈசான ச தேவசபத்னே நம, பசுபுதே தேவசபத்னே நம, ருத்ரஸ தேவசபத்னே நம, உக்ரஸ தேவசபத்னே நம, பீமஸ தேவசே நம, மகத்தே தேவசபத் மகத்தர் என்ன சார் அந்த இரு ஒன்று கொடுக்குறாங்க, கொடுக்கூடாது அது இலக்கண பிழை. இதுதான் நோய் சூட்சமங்கள். இந்த மாதிரி அவர் அட்டமோட்சமாக இருக்கிறாயே என்னை ஆண்டவனே அண்ணனே போற்று போற்றுன்னு கிழவிழந்து வருகிறார். ததும்பிய காதலால் தொழுது உருகி நீர் விழி சொரிய வெள்ளுவான், கண்ண ஜலம் வரணும். உண்மையாகவே உள்ளம் உருகி இருக்குன்னா கண்ணில் ஜலம் வரும். ஆமாம், இந்த கண்ணில் ஜலம் வர்றதுல அது உப்பாக இருக்கும், ஆனால் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இருக்காரு இன்னொரு இடத்துல. அதாவது ஆனந்தத்தில் கண்ணீர் சொரிஞ்சால் திடிப்பாக இருக்கும், துக்கத்தில் கண்ணீர் சொரிஞ்சால் உப்பாக இருக்கும். ஏன் நக்கியா பார்த்தேன்னா இதை சொல்லித்தான் தெரியும், பாரம்பரியா சொல்லி அதே மாதிரி ஆனந்தத்தில் அந்த கண்ணீர் சொல்லணும். நான் சூரிய தொழிலாளர்களும் சொன்னேன், நீங்கள் வெளியே 2 மணி நேரம் பண்ணேன், 3 மணி நேரம் பண்ணினேன், அந்த புத்தகத்தை வச்சு பண்ணவா, பட்டு யோஜனை வச்சு பண்ணவா, கர்மாவட்டி பண்ணவா, துறாடை வச்சு பண்ணவா, என்ன பண்ணியா, இதில் ஒன்று ஓட்டுருக்கான், இதில் ஒன்று ஓட்டுருக்கான், எல்லா புத்தகத்தையும் விரிச்சு வச்சுக்கிட்டு ஆக உட்படி பிரயோஜனம் இல்லை. 1/2 மணி நேரம் பூஜை பண்ணாலும் வரும், முடியல கண்ணில் தண்ணி வரும், பாப்பார் கண்ணபாபா வரலனா சுழிச்சார் மார்க்கில் போட்டுறார். அது மாதிரி இவர் கண்ணீர் கடமை நின்றார். இலக்கணம் நீர் விழி சூரிய வில்லுவான். அவர் சொல்வார், ஐயனே உரை சரணம் எய்தினேன். நீ தான் எல்லாம் உடனே சரணம் ஆயிட்டேன். அடியனேன் இனி மற்றோரு பற்றினேன் என வேற எந்த பற்றும் கிடையாது. உண்மைதான் பொய்யில் கேள்விசால் பிருகுமா முனி புகன்ற சாபநோய் கஞ்சி நொந்துளேன். பொய்யில் கேள்விசால் பிருகுமானி பிருகுமணி அவருக்கு இலக்கண நான் பொய்யே சொல்லாது. பொய்யில் கேள்விசால் பொய்யே அவர் வாழ்க்கணும் வராது. சத்தியமேவ ஜெயது அதான் அது பெரிய தர்மம். பொய் சொல்லாமல் இருக்கிறது வந்து ஐயா அவசியம் வந்தா பொய் சொல்லணும்னு சொல்லியிருக்காண்டி இது அவசியம் பொய் சொல்றேன் இது அவசியம் பொய் சொல்றேன்னு ஒவ்வொன்றது சொல்லிட்டே காண்ட கூட ரொம்ப வழியே இல்லையாட்டாங்க சொல்லணும். அந்த பொய்யினால யாருக்கும் தீங்கு இருக்க விடாது. அது முதல் அவசியமானவங்க பொய் வள்ளுவர் சொல்லியிருக்காரு சார்னா அந்த பொய்யினால யாருக்கும் தீங்கு இருக்கக்கூடாது பார்த்துக்கணும். அவர் பொய்யே சொல்லாதவர் கேள்விசால் கேள்வி ஞானம் அதிகமாக உள்ளவர். அப்பேற்ற பிருகுமா முனிவர் சாபத்துக்கு அஞ்சு வேணாண்டு அவர்கிட்ட சாபத்துக்கு அஞ்சு நான் இங்கே வந்தேன். உத்தமார் அருள் செய்ய வேண்டும் உயுமார் அருள் செய்ய வேண்டும் என்று உரைத்து அலந்து நின்றிறப்ப என்பான் மயுலாம் விழிப்பதுமை கொங்கைலோய் மார்வகே என வாய்வகந்தனம். மையுலாம் விழிப்பதுமை மைதிட்டிய கண்களை உடைய லட்சுமியை சேருபவனே அப்பேற்பட்ட மார்பை உடையவனே சொல்றான். இதுல பத்து பிறவி அடுத்த கட்டத்தை வருவோம். நடு இகந்திரா நம் அடித்தொழும்பரால் நாட்டப்படுவதொன்று அத்தவை பயந்தனை பயந்தே விடுவதல்லது. பழுதுராறு இன்று நீ மெரிய அழுங்கி சாபமும் அனுபவித்தல்லது விடாரா சொல்ல நடு இகந்திடா நம் அடிமை தொழும்பரால் பாட்டன் நடுநிலைமை திரடாதவர் நம் அடியாரவர் அவரிட்ட சாபம் இருக்கிறது. நடு இகந்திடா நம் அடி தொழும்பரால் நாட்டப்பழுது ஒன்றையும் அத்து அவன் பயந்தனை பயன் கொடுத்தே ஆகும். அதை ஒன்றும் மாற்ற முடியாது. பயந்தே விடுவதல்லது பழுதுரா நின் பழுதுரார் இன்று நீ மெரிய அழுங்கி சாபமம் அனுபவித்தல்லது விடாதான்னு அனுபவிச்சு தான் ஆகணும். அது வழியே கிடையாது. சிவனடியார் இடுகின்ற சாபத்தை அனுபவிச்சே ஆகணும். முடியாது. என்னால் கூட அது ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது சிவனுக்கு செய்த துரோகத்தை குருவால் நீக்க முடியும். குருவுக்கு செய்த துரோகத்தை சிவனால் கூட நீக்க முடியாது. சிவனுக்கு செய்த துரோகத்தை குரு நீக்கலாம். ஆனால் குருவுக்கு செய்த துரோகத்தை சிவன் என்னால் முடியாது சார் கை கழுகிறார். அதே போல தான் இங்கே. ஆனால் மிருகமுனி அவர்கிட்ட சாபத்தை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தாங்கு கொள்கையின் உயர்ந்தம் அடியவர் தமக்கோ தீங்கிழைக்கிடும் கொடியரை செகுப்பதேகரமம். அதாவது என்னுடைய அடியவருக்கு செய்கின்ற துன்பம் இருக்க அதுக்கு என்ன நரகம்தான் அதுக்கு என்னுடைய கிடையாது. தாங்கு கொள்கையின் உயர்ந்தும் அடியவர் தமக்கோ தீங்கிழைத்திடும் கொடியரை செகுப்பதே தரும். அவன் நரகத்தவன சொல்லதான் தரும். ஆங்கும் வல் இருட்டுழி விழுந்து அழுங்குவர் அந்தோ அந்த இருளை விழுந்து அவர் அழுந்துவர்கள் நிச்சயமாக. யாங்கண் உய்வர் எம் அடியவர் தமக்கு இழைத்தோர் என்னுடைய அடியவருக்கு இழைத்த தீங்கினாலும் உய்வே கிடையாது. யாங்கண் உய்வர் ஒரு நாளும் இல்லை ஆன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்போ என்ன செய்கிறது? சாபத்தை வாங்கியாச்சு அனுபவிக்க போகிறோம். சூழலாம் பண்ணியாச்சு உறவனும் வந்தாச்சு. அவர்கிட்ட கேட்டால் என்னால் முடியாதியாங்கிறார். அப்போ என்ன செய்கிறது? நானும் பெருகும் அன்பினால் எம்மணி வழிபடும் வேற்றால் இருமைசால் முனி சபித்திடம் ஐயிரு பிறப்பும் திரிபுராடு உலகினுக்கு காரமாம் தெளிவி அருளும் ஐந்தினில் ஐந்தினில் தண்டமும் உரியே. ஒன்று செய்வோம், நீ தசாவதாரம் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் போதும் நீ சேட்டை பண்ணுவ, அப்ப நான் வந்து உன்னை வந்து உயிரேன். எப்படி ஆனா ஐந்து அவதாரத்தில் தண்டம் கொடுத்து தண்டனை கொடுத்து வைக்கிறேன், இன்னொரு ஐந்து அவதாரத்தில் அன்பின அளவு சொன்ன அதங்க அருளும் ஐந்தினில் ஐந்தினில் தண்டமும் உரியும். ஐந்து பிறப்பில் அருள் கொள்கிறோம், ஆங்கிலத்தில் தண்டம் மரக்கரணை அறக்கரணை சொல்றோம், அதுதான் செய்ய முடியும் என்னால். என்று வாய் மலர்ந்தருளலும் நெடியவன் இறைஞ்சி நன்றும் உயிந்தனன் அடியனேன் ஞானத்தின் நீயே சென்று தண்டமும் அருளும் மற்ற யான்வரச் செய்யும் மன்றைய பெரும் வேச்சினும் வேறு மற்றொரு அப்பால் இவற்றாயனை காப்பாற்றினே பரவாயில்ல, நீங்க தான் செய்வீங்க, நீ சுவாமி தான் வந்து எனக்கு செய்ய போறேன், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதனால மன்றைய பெரும் வேறினும் வேறுவதோ இதை மாதிரி இவற்றாயனம் ஒரு ஒரு ரிலீஃப் கிடைச்சில அதே போறோம் ஆனு அவர் சொன்னார். அதுல எப்படி செய்கிறார் வரும்போது 10 அவதாரம் எடுக்கிறார், ஒவ்வொரு அவதாரத்தையும் சுவாமி வந்தவர் ஆட்கொள்றார். எப்படி ஆனும் ஜலந்தராசுரன் அவனுக்கு பயர்ந்து என்ன பண்ணார்னா சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். ஜலந்தராசுரன் இவர் விரட்டி வெட்டி அடித்தான், போற இடத்துலாம் விரட்டி வெட்டி அடித்தான், வைகுண்டத்திலையும் போய் விரட்டி வெட்டி அடித்தான், அவனுடைய இது தாங்க முடியல. வரால கடைசர் சிவபெருமான்கிட்ட வந்து சரணடைந்தார். அப்படி வந்து சேர்ந்தான், தபஸ் பண்ணான் சிவபெருமானை நோக்கி, அங்கேயும் வந்து கடன் தபசுக்கு இடைஞ்சல் பண்ணான். இப்படி அவனை ஜலந்தராசனை இவனால் சமாளிக்கவே முடியல விஷ்ணுவால. அப்படி இருக்கும்போது பரமேஸ்வரன் வந்து என்னவனானான், சக்கர தேவி அரஞ்சல சாசனை விமன்னார். அவரும் தான் இப்படி ஒன்று இருக்கு போதுக்க பரவாயில்லையே, நாம இவ்வளவு இப்படி ஒரு சக்கரம் இருக்குன்னு அறிஞ்சிக்காம இருக்க வேண்டவன், சக்கராயுதம் சிவபெருமானோடு தான், அவர் தான் கொடுத்துருக்கார், அவர் தெரியாம தொலைச்சிட்டு வந்துடுவார், என்ன சமத்தா இருக்க விட ஒன்று கொடுப்பார், அதையும் தொலைச்சிட்டு வருவான், இப்படிதான் நடக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த சக்கரத்தை எப்படியா வாங்கிடணும் சொல்லி தபஸ் பண்றார். அப்பறம் தான் 1000 மலர் கொண்டு அர்ச்சனை பண்றார், தண்டி கடைசியில் சக்கரத்தை வாங்கிறார். வச்சிருந்து தேமேசம் வச்சிருந்து இருக்க வேண்டியானோ என்ன பண்ணார், நான் தஜிய முனிவர்கிட்ட போய் சேட்டா பண்ணார். அவர் வஜ்ர சரீரம் சக்கரத்தை வாங்கிக்கிறன் தொடக்கணும் முடிஞ்சு கேவட்டன் வேலை வாங்க சக்கரமாக நீயாது வாழ்த்து மாட்டார். தர்ப்ப எடுத்து சுருட்டினார், அதை வயசுனா தாங்க முடியல அவனால், ஒரு தர்ப்பிக்கு போய் கொள்ள முடியல அவனால். இவ்வளவு இவ்வளவு நிலைமை இவருக்கு எப்படி வந்தது ஆனால் அவருக்கு ஆச்சரியம். அவர் தபஸ் தான் காரணம், சூரியமானை நோக்கி தபஸ் தான் காரணம். அப்படி தபஸ் பண்ணலாம். இன்னொரு இடத்துல என்ன பண்ணா, ஒரு பிரளயம், பிரளயத்தில் இந்த போலகெல்லாம் முங்க போறனாலே அவர் மச்ச அவதாரம் எடுத்து தாங்கினார், உலகத்தை தாங்கினார். அப்படி தாங்கின உடனே உடனே அவருக்கு எவனால முடிஞ்சு எவன் வந்தான், நான் தானே இப்படி தாங்கினேன். ஆனால் உடனே அவருக்கு கர்வம் வந்ததுதான், என்னை விட்டா கிடையாது, எல்லாமே நான் தான், உலகத்தை சிருஷ்டிக்கிறவனே நான் தான், அடிக்கிறவனே நான் தான், அங்க ஒரு நினைப்பு வந்து பார்த்தார். அப்படியா ஆன சூரமான் அவருடைய அஸ்தத்தை ஏறி அந்த மச்சத்தை திரிசூலத்தில் குத்திக்கிட்டார். போச்சு இவர் கட்டிக்காத்தானே என்னாச்சு, வேணாம் வலிக்கலை அட்டேன. அடுத்த இன்னொரு சமயத்தில் பிரளயம் வந்தது, அந்த பிரளயத்துக்குல இந்த உலகத்தை தாங்கின வராக உருவம் எடுத்து அந்த உலகத்தை எடுத்து கூர்ம அவதாரம் எடுத்து அதை தாங்கினார். தாங்கினார் அலங்க தான் கும்மா எடுத்து உலகத்தை தாங்கிட்டார். முங்கிராமன் தாக்கினார், அருள் நிற்க வேண்டாமோ மண்டக்கணம் வந்துட்டு நானாக கண்டு தாங்கினான், வேற எவனால முடிஞ்சது, எல்லாரும் ஓடி போயிட்டான், நான் ஒரு கர்வம் வந்தது. அப்போ என்ன பண்ணார், பாந்தாமனை சம்ஹாரம் பண்ணி ஆனால் ஆம வலு மேலே கொடுத்தார். அவர் ஆம வலுவத்துக்கான இந்த மூலம் அது முடிஞ்சது. ஒரு இன்னொரு இடத்துல வராக மொத்த வராக அவதாரம் எடுத்து அதல விதல சுதல மகாதல சதாதல பாதாளாக்கி ஏழு உலகத்தையும் என்ன பண்ணார்னா தனது கொம்பினால ஆடிட்டாங்க. வராக என்னன்னா பண்ணி கொம்புடா ஆடிட்டாங்க. அப்ப என்ன வாழ்த்து பார்த்தார் கோடையும் அவரை கொம்பை பொறிச்சு மாலையா போட்டுட்டார். அதுவும் போச்சு. இப்படி அடுத்தது நான் இரண்யன் இரண்டுடைய அட்டகாசம் பொறுக்க முடியல ஆன்னு சொன்னோடனே அவனை ஒடுக்குவதற்காக தூணில் என்ன வந்தார் நரசிம்மூர்த்தி. அது ஒரு ரசம் என்னன்னா அந்த பாணியில அந்த கிணத பார்க்கணும். பிரகலாதன் சண்டை போட்டுட்டு இருக்கார். உங்க விஷ்ணு எங்கடா இருக்கார் தெரியுமாடான். எங்கு இருக்கார் ஆனா மகாவிஷ்ணுக்கு பயம் வந்துட்டான். இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி சொல்ல தொலைஞ்சிட்டுவான். எங்கு இருக்காருன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவன் என்னுடைய இதயத்தில் இருக்கிறானான்னு கேட்டானா அவன் முடியத்தில் போய் நான் உட்காரணுமே. உட்கார்ந்தா நல்லவனாயிடுவானே. நாம போய் அவன் இதயத்தில் உட்கார்ந்தா அவன் நல்லவனாயிடுவானேன்னு மகாவிஷ்ணு பயந்து தூண்ல போய் ஒளிஞ்சிட்டாரு. நல்ல வேலை இந்த தூண்லயும் இருக்காருன்ட்டு அப்பா பழச்சண்டமாறு தூணை அடைஞ்சிட்டு போய் வந்துட்டாரு. நன்மாரம் பண்ணார். எல்லாம் முடிஞ்சு அந்த ரத்தமானம் குடிச்சனால ஒரு மயக்கம் வந்தது. 50 மில்லி போட்டவொடனே எல்லாருக்கும் ஆடுறான்ல. 50 மில்லியிலும் இந்த ஆட்டம் ஆடும்போது ஒரு ரத்தத்தையே கொடுத்தவனுக்கு ஆட்டம் வரும். அவனுக்கு ஆட்டம் போட்டு ஆட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு. தாங்க முடியல எல்லாராலும். சுவாமி தாங்க முடியல எங்களால். சர்வபக்ஷா வந்தார். அது நரசிம்மனை போட்டார். அந்த சர்வேஸ்வரருக்கு தான் ரெண்டு சக்தி, ஒன்று சூலினி ஒன்று பிரத்யங்கரஸ்னா ரெண்டு சூலினி. சத்ரு சம்ஹாரத்துக்கு அதுதான் பயன்படும். கடுமையான சத்ருனா அந்த அந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணா போகும் வராது. அப்படி ஒரு அடுத்து என்னாச்சுன்னா வாமனாவதார். அவர் என்ன பண்ணாரு, மகாபலி தபஸ்வி அவர் யாகம் பண்ணார். இவன் என்ன பண்ணா விஷ்ணு, இவன் இந்த யாகம் பண்ணிட்டான்னு சொன்னா அதுக்கு பலன் வைகின்றது ஒன்னா அவனுக்கு நேரம் நம்ம வந்து நான் சொ நம்ம விலை காலி பண்ணிடுவான். அதுக்கு இவனை கவுக்கடையாத்தான் விளையாடணும் சொல்லி பிராமண உருவத்தில் வந்தேன். 3 அடி பண்ணு எனக்கு தானா வேணும். சரி இவருக்கு எது கேட்டாலும் கொடுக்குறையா ஆழ்ந்தார். அவ்வளோ பிரஜம் 1 அடியிலேயே முடிஞ்சு வச்சுன்னா 2 அடிக்கு இவனும் மண்ணு இல்லை உலகமே இல்லை. அப்ப என்ன மாவட்ட முடிஞ்சு அரஸ்ட் உள்ள போட்டார். அவர் காரியம் நடந்து வச்சு அவரை பண்ணவிடாம பண்ணியாச்சில்ல யாகம் பண்ணவிடாம். யாகத்துக்கு முடிவு தானங்கள். தானம் பண்ணவிடாம பண்ணியாச்சுன்னா யாகம் சரியில்லை இல்லை முடிஞ்சு வச்சு. அப்படி பண்ணினவரை சூரியமான் வந்து அவர் சிறையிலை விடுவித்து சிறையில விடுவிச்ச போடா நான் சொல்லி அனுப்பிட்டார். விஷ்ணுவால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு அதே ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சிவன் தான் பெரியவர். பிரம்மா சொல்வாரு, நான் தானே படைச்சிருக்கேன், உங்களால படைக்க முடியாது, இதெல்லாம் ஒரு பொருள் உங்களால படைக்க முடியுமா, நான் தான் வளர்த்து நான் தான் பெரியவன். விஷ்ணு சொல்வாரு, நீ படைச்சா பிற காப்பாத்திரம் நாங்களா, ஆனால் நான் தான் பெரியவன். அதில் பிரம்மா அவுட் ஆகிட்டார் போயிட்டார். அவ சம்ஹாரம் அழிக்கிறது நீயா பெரிய பெரிய அழிக்கிற வேலை, காப்பாற்றுறதான் கட்டிக்காரதானே தவிர ஒரு பொருள் அழிக்கிறது பெரிய கட்டிக்காரதானவா. ஆனால் 2 பேர் சண்டை விட அதனால விஷ்ணு தான் பெரியவர். கடைசி பஞ்சாயத்து கேட்ட வந்தது. ஏன்னாமா இந்த சண்டையை எப்படி தீக்கிறது, வெரி ஈஸி எப்படின்னு இந்த பொருளை விஷ்ணு காப்பாற்றுறார் இல்லையா. சார் சிவபெருமான் அழிக்கிறார். அப்ப ஏன் காப்பாற்ற முடியல, நீர் காப்பாற்றுறதானது சிவராம் ஒருத்தன் அடிக்க முடியாம காப்பாற்ற முடியலையே, அப்ப யார் பெரியவர். ஓ இப்படி ஈஸியா முடிஞ்சு வச்சு. அதனால அந்த மாதிரி அவரோட அந்த மகாராஜாவிட்ட போய் எல்லாரையும் விடுவிச்சுட்டார். அவர் முடிஞ்சு போச்சு. அடுத்தாவது ராமாவதாரம். பெரிய மகாவிஷ்ணு இறைவன் பகவான் அப்படின்னு சொல்லல. இந்த மான் பொய்மான தெரிஞ்சிக்க முடியலையே மேலே. லட்சுமணன் கூட சொல்றானே, அண்ணா இது சரியாயிருப்பான் தெரியல வேண்டாம் பா. அங்கே வந்து அந்த ஒரு பெண் மேல உள்ள மோகத்தினால அந்த பொய்மான நீ விரட்டி போனியே, இது கூட உன்னால தெரிஞ்சுக்க முடியலையே ஆன்னு சொன்னார். அதனால ராமாவதாரத்திலையும் அவர் ஒன்றும் பண்ண முடியல. அவர் அனுகிரக மூர்த்தியாக ஆயங்க செய்தார். அடுத்த துவாரகாரியில புருஷோத்தம் உட்கார்ந்துருக்கார், துவாரகாபுரியில அப்படி உட்கார்ந்துருக்கும் போது உபமன்ய முனிவர் வரார். உடனே எங்க போறீங்க ஆன் கேட்கிறார். நான் கைலாசத்துக்கு போறேன். அப்ப நான் அவரை உன்னாலாம் கூட்டு போக முடியாது, நீ தகுதியுடையவன் அல்ல, முடியாது. அப்ப இங்கேயே எனக்கு ஏதாவது சூரமான அனுக்கிறம் கிடைக்கணும். அப்ப அவனுக்கு சிவதீட்சை பண்ணி வைக்கிறார். உபமன்ய முனிவர் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சிவதீட்சை பண்ணி வச்சு சிவஞ்சாட்ச உபதேசம் பண்ணி அந்த சிவ தர்மத்தை நிக்க வைக்கிறார். அப்புறம் அவருக்கு சுவாமி அனுகிரகம் பண்றார். அடுத்தால குதிரையா வரப்போறான்னு சொல்லியிருக்கு. அவன் எப்படி வரப்போறானோ, சுவாமி எப்படி அவனுக்கு அனுகிரகம் பண்ண போறாரோ தெரியல, அது குதிரையா வரப்போறான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, கஜேந்திரன் யானை வந்து முதல்ல குடிச்சுக்கிட்டு விஷ்ணு வந்து காப்பாற்றினார், அவர் தான் காப்பாற்றினாரா? ஆனா அதாவது இங்கேருந்து கூப்பிடுறோம் காப்பாற்றணும், ஐயா என காப்பாத்துங்கயான்னு கத்த மாட்டோம். அங்குள்ள பெரியவர் வரமாட்டார், வேற அவங்க போய் என்னன்னு கவனிங்க போல, அவன் போய் சத்த மாதிரி போல என்ன விளையாச்சிட்டு நீட்டு கொண்டு. அதே மாதிரி எம்பெருமான் வருவாரா ஷாஜா, அவர் இந்த சின்ன விஷயத்துக்கு வரா போல, நீ போல விஷயம் அனுப்பிச்சு நீ போய் காப்பாத்து போலான்னு அதுபடி உண்டு. ஆனால சூரமான் தான், பட் அவரோட ஆக்கியின்படி கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. அடுத்து பகவத்கீதை உபதேசம் பண்ணார். பகவத்கீதை அர்ஜுனன் என்ன கேட்கறான், இவ்வளவு பேரையும் பார்த்த உடனே இவ்வளவு பேரையும் கொண்டுட்டு நான் அரசாடணுமா, அவ்வளவு தாத்தா பாட்டி அம்மா தாத்தா எல்லாரும் இவ்வளவு பேரையும் கொண்டாச்சு, அப்ப நான் என்னத்தை ஆள போறேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேங்கிறான். அப்ப இவர் என்ன சொல்றாரு, எல்லாம் எங்கிட்ட விட்டுருடா நான் பார்த்துக்கிறேன், அடி வந்து வரு சொல்லி மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூலை நீ செய்து கொடுத்தாள். மயக்கத்தை அவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூலை செய்து கேட்டாள். அந்த நூலை கேட்டதெல்லாம் சரின்னு பார்த்து பிக்காஜியா முடிஞ்சு விட்டான். கடைசி யுத்தம்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துருக்கும் போது கேட்கிறான், அப்ப என்னதாமோ சொன்னீர், அது அந்த யுத்த பூமியில சொல்லும் போது என் ஆமாம் தலையாட்டிட்டேனே தவிர எனக்கு சரியாகணும் ஆகல, இப்ப தெளிவா ஏதாவது சொல்லணும்னா. அப்போ ஒரு கீதை சொல்றாரு, அதுக்கு உத்தர கீதைன்னு பேர், அது பூரா சுவரத்தம் தான் சுவரத்தம் தான் சொல்ற. இந்த பகவத்கீதையிலுமே என்ன சொல்றாருன்னா, என்மை சரண் அடையன்னு தேன வரும், அதாவது பழக்கிறையிலாம் பழக்கையிலாம் சொல்றாரு, என்ன சரணடையும் சொல்லவே இல்லை அவர், நான் பார்த்துக்கிறேன்னு வேற. அவனை சரணடையும் படுக்கிற அவன் யார், சூரமான், அவனே சரணடை உனக்கு கிடைக்கும் சொல்றார். அது அந்த ஸ்லோகம் வரை அப்படிதான் வந்திருக்கு. அதனால இப்படி அவனை நீ மயக்கம் பண்ணி வச்சியே, ஒரு ஆளை மயக்கப்படுத்தி யுத்தம் பண்ண வச்சு விட்டியே. துர்வாச மனிதர் அவரால் சூலப்பாணி உபாசிக்கிறவர் சூலப்பாணி சூரமான், அதாவது இவெல்லாம் சைவ துர்வாசர் என்று சிவஞான சுவாமி சொல்றார். காஞ்சிபுராட்டு முதல பாடினர் சைவ துர்வாசரன் சொல்றார். அந்த துர்வாச முனிவத்தை போய் சேட்டவன் அவரும் ஓங்கி ஒரு முடி மிதிச்சார் மார்பில், அதில் ஒரு அடையாளம் விழுந்துட்டு, அதுதான் மார்பு, திருவாள் மார்பன் சொல்றாரு. மச்சம் ஸ்ரீவத்சாங்கிறவற்ற ஸ்ரீவத்சனா பேரு. ஆமா, அப்ப ஆஹா உங்களுடைய திருவடி என்று மார்பல பிறகு அவர் பாக்கியம் நான் செய்தேனா சொல்லி அதுல லட்சுமி வச்சுக்கிட்டாராம், பிரியமான பொருளத்தான் வச்சுக்கணும். அதான் ஸ்ரீவத்சாங்கில பட்சதம் ருக்மிணி சத்யபாமாபியான், அந்த மாதிரி அப்படி துர்வாசத்தை உரம் வாங்கினவன். அது இன்னொன்னு சொன்ன மிருகமணி உள்ள மனைவி போய் சேட்ட பண்ணார். இப்படி பலவிதமான அதாவது உயிர்குணங்கள் போல அவருக்கு சிவருமான், அதாவது உயர்ந்தவனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் எதுவும் இல்லாமல் உயிருக்கு சாதாரண உயிர் குணங்கள் அத்தனையும் மகாவிஷ்ணுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அனுகிரகம் பண்ணார், உடனே அவர் மரமன்ட்டார், அந்த லிங்கத்தில் மறைஞ்சிட்டார். அப்படி மறைஞ்ச உடனே நாட்டம் ஒன்றுடைய நாயகன் லிங்கத்தில் மறைந்தான். அணைய சூழலின் குணாது முக்காலமும் அறிவான், அந்த கிழக்கு திசையில முக்காலம் அறிவான். முனிவர் சிறு சிலர் எய்தி முன் லிங்கம் ஒன்றிருத்தி இனிய கூசனை எத்திட அவர்கரு இருந்தார் கனியன் அன்பரு கரண் உக்கரா ஞானேசன். இப்படி பல முனிவர்கள் அங்க லிங்கங்களெல்லாம் ஸ்தாபனம் வந்து அருள் பெற்றிருக்கிறார்கள் சொன்ன. அதெல்லாம் இந்த நோய்க்கப்புறம் மந்தகேசம் அபிராமேசம் இப்படி பல ஸ்தலங்களையெல்லாம் அது சொல்லப்பட்டு கடைசியில் இந்த விஷ்ணு சாபம் தீர்க்கப்படலாம் என்பதான இந்த முறையில் இது முடிவிட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஆனா, திருமால் வெளியே யாவரும் வெகுளி முதலியாகிய உயிர்குணங்களை உடையவர்கள். முனிவருடைய சாபம் கூட அவருக்கு பலிக்கும். அவ்வருத்தத்தை இறைவனால் சிவருமானால் வழிபாட்டினாலேதான் அது கிடைக்கும். இறைவன் அடியார்களால் நிறுவப்பட்டதை அடியார்களுக்கு செய்த துன்பத்தை நீக்கிக் கொள்ள முடியாது என்பதை நன்றி. இப்படி என் அடியார்களுக்கு துன்பத்தை நீக்கிக் கொள்ள முடியாது. அப்படி எந்த தாபங்கள் பண்ணாலும் சிவருமானை வழிபடின உலமாக மாத்திரமே நீக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த படலத்தின் உண்மையாக இருந்து இந்த படலம் நிறைவு செய்கின்றது. இதில் இந்த உபமன்ய தீட்சை செய்தார் என்று சொல்றது, ராமனுக்கு அகஸ்திய தீட்சை பண்ணுறார். யுத்த காண்டத்தில் மலை வந்துருச்சு, என்ன செய்ய போகிறோம் தெரியலையே, எப்படி யுத்தம் பண்ண போகிறோம் ஆனது. அப்போ அரசியல் அவருக்கு தீட்சை வேணும். இந்த தீட்சைன்னு வரும்போது காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இன்னென்ன மாதத்தெல்லாம் தீட்சை பண்ணணும், இன்னென்ன நட்சத்திரத்தெல்லாம் பண்ணணும்னு இருக்கு. இப்போ எப்படி நினைச்சா தீட்சை நடக்கும்? ஆமாம், வா ராஜாவா உட்காரு ஹா புடி. அதாவது அவ்வளோ சீப்பாக போச்சு தீட்சை. இப்போ அந்த காலங்களெல்லாம் தான் தீட்சை பண்ணணும். ஐயா இத்தனையும் விதி சிவராத்திரி, நியாயப்படி பார்த்தா சிவராத்திரி சதுர்தசி, சதுர்தசியில் எந்த மந்திரம் உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் பொது விதி, அதிக நடக்கும் இல்லையா. காரணம் என்னன்னா சிவராத்திரி விதி விலக்கு. அந்த சிவராத்திரியில் வந்து தீட்சை பொருட்டம் என்ன மத்தான் பார்க்க வேண்டாம். இந்த வருடம் நம்மளை வளர்த்தோம்னா 25 பேர் தீட்சை எடுத்துக்கொண்டார்கள், அதில் 4 பேர் சூரிய எடுத்துக்கொண்டார்கள். ஏன்னு சொன்னேன்னா இப்போ பயமாக இருக்கு. எங்கள் ஊரில் ஒரு பெரியவர், அவர் வீட்டில் உள்ளே வந்தான், அங்கே இந்த பூஜை ரூம் இருக்குது, அவர் உள்ளே இருந்தார், வந்தான் சாமியுமே எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். அழகான சுவாமியில் இருந்து சுவாமி அப்படின் வெள்ளிக்கிழமாக வச்சுருந்தார், எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். கடைசி பிடிச்சாச்சு, பிடிச்ச என்ன பண்ண, பாய் தான் வரும், மீதி பாதி அவன் பொங்க வச்சுக்கிடுவான், அவன் பொங்க வச்சுக்கிடுவான். ஆமாம், இப்படிதான் காலம் நடக்க பார்த்தோன்னா எங்களுக்கெல்லாம் பயம் வந்தாச்சு. மரத்துக்குள்ள ஏற்றுறதுக்கே பயமா இருக்கு, யார் நல்லவனா பொண்ணாளா கொட்டவனா. நாங்கள் எல்லாரும் பயந்து கிடக்கோம். நாங்கள் 3 மடத்துல இருக்கோம், 3 பேரும் கலை சிக்கனம் எடுத்து கூட்டிட்டு பூஜை முடிஞ்சவனே தேவன் தான் திறந்துடாத. அவன் சாமிக்கு பட மாதிரி நான் கையை கும்பிடுவான், அவனுக்கு கடை விடுவான், எல்லாம் செய்வான், என்ன இருக்கு என்ன ஒரு நோட்டம் போட்டுவன். ஐயோ எப்படி இந்த சாமி இருக்கு அவனுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டேன், தெரியலன்னா இல்லை எப்படியோ வந்துருக்கு. 1 மாதமாக கொத்தனார் வேலை நடந்திருக்கு, அதில் இவன் கையால் வந்திருக்கான், வந்து எல்லாத்தையும் நோட்டம் பண்ணி. யா கொத்தனார தெரியும், அவன் கூட்டிக்கிற ஆள்வெல்லாம் நமக்கு தெரியுமா, யா கூட்டிகிட்டு வர ஆளெல்லாம் நல்லவனா போனானா. இப்படி தான் இருக்குது காலம். அதனால் இப்போ யாரை பார்த்தாலும் எங்களுக்கு பயமாக இருக்கு. புலியை பார்த்து புலி பயப்படுதா, சிங்கத்தை பார்த்து சிங்க புலிப்படுதா, மனுஷனை பார்த்தா மனுஷன் பய. அதனால் காலம் மோசமாக, முன்னவனார் கோயில் பூஜைகளில் முட்டிடும் மன்னவர்க்கு தீங்குள்ள மாறி வளர்ந்து கண்ணன் கனவு முகத்திடும். அவ்வளோதான், சிவன் சொத்து தானே பறி போயிட்டு இருக்கு. இப்போ சிவனுடைய சொத்துக்கள் தான் பறி போயிட்டே இருக்கு. என்னையா 6 கிலோ தங்கம் செய்து கொடுத்தானா, ஒரு மஞ்சாடி கூட இல்லைங்க. என்ன காஞ்சிபுரம் கோயிலுக்கு 6 கிலோ தங்கம் கொடுத்தோம், இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு மஞ்ச ஒரு கிராம் கூட இல்லை. பாதி அப்படி இருக்கு. இன்னும் நிறைய கிட்ட விஷயம் நிறைய இருக்கு, அதுக்கு மேடை வேற, அங்கதான் சொல்லுவேன் மேடடா. அதனால சிவபெருமானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும், அது இருந்தால் எல்லாம் நல்லபடி நடைபெறும் என்று கூறி, எந்த அளவில் இந்த சிந்தனையை கேட்டு அனைவருக்கு நன்றி கூறி இந்த இடம் சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி பதலே மாதேவா ஆறு தளந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனி வேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைகன் நலங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரல்லாம் வான்முகில் வழாறு பெய்க மறிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகங்கள்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகங்கள்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகங்கள்லாம் நம பார்வதி வதயே மகாதே.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbarna Neerle. Adutha Nigalchi Aanmeega Sotpoliyo. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மந்திரி சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள்.

பச்சுடம்பிற்று வளமாதுடன் ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடித்தொரு கரத்தில் தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமாகழித்தின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து

காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னையே. கனகமாமணி மந்தில் நடனம் செய்ய காட்டினார் பதஞ்சலியும் புலிக்காலன்னல் காசினியில் இவரை போல் யாரும் இல்லை. வீட்டினார் வினையோடு மலங்களெல்லாவிமலனார் செய்கின்ற நடனங்கண்டு கூட்டினார் குஞ்சிதபதத்திலன்று குலவியவர் பதந்துழுது குடுவோமே. சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநேற்று கோலமணி சிவந்த திருமேனி நவகோடி மதியுதித்ததென்ன பிரகாசம் நல்ல குருந்தடி நீழல் மாதவர்கள் சூழல் சிவஞான தேசிகனாய் தென்றிதையை நோக்கி திருவாத ஊரன்றான் வருவார் என்று எண்ணி சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோகம். திருச்சிற்றம்பலம்.

நம்ம பார்வதி அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையனாலே என்று திருவாத ஊரடிகள் போரான விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே திருவாத ஊரடிகள் அரிமர்த்தன பாண்டியனுக்கு அமைச்சராக இருந்து அவர் திருவருளை சிந்திக்கின்ற நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்கள் உலக வாழ்வு ஒன்று, தேவலோக வாழ்வு ஒன்று, அதற்கு மேலே சிவலோக வாழ்வு. இப்படிப்பட்ட வாழ்வுகளை அந்த உயிர்கள் செய்த வினைக்கு தக்கவாறு தருகிறார். கல்வி கேள்வி அதிகம் உடையவராக இனாலே இவரை பாண்டியன் முதலமைச்சராக இவரை வரவழைத்து வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செய்து பல வகையான பொருள்களை எல்லாம் தந்து முதலமைச்சராக அமர்த்தினார். அவருக்கு ஒரு பெயரும் கொடுத்தான், தென்னவன் பரமராயன் என்கின்ற பெயரும் தந்தார். தென்னவன் பரமராயன் என்ற ஒரு சிறந்த நாமம் மன்னவர் மதிக்க நல்கி வையகம் முய்வதாக நன்னலம் மின்னலம் அணிப்பூனாடை வெண்மதி கவிகை உண்டு பொன்னவர் கவிரி வேளா அளித்தனன் புருணை நாடன். இப்படி எல்லா வகையாலும் முதலமைச்சருக்கு உண்டான சிறப்புகளை எல்லாம் செய்து வைத்தான். இந்திர செல்வம் போல ஏந்துள்ள இன்பம் மெய்தி மந்திர தலைமை பூண்ட வன்புகள் வாத ஊரர் தந்திர தொகுதி சூழ தாரகா கணங்களோடு அந்தர தெளிந்து மண்மேல் அமர்ந்த வெண்மதியம் ஒத்தார். இந்திரனை போன்ற செல்வமுடையவராக இருந்தார். அதற்கு மேலே இவருக்கு கீழே இருக்கின்ற மற்ற மந்திரிகளும் காவலர்களும் சேவகர்களும் இவருடைய ஏவலை கேட்டு இவருடைய எண்ணப்படி நடந்தார்கள். அவர்களெல்லாம் நட்சத்திரங்களைப் போல இருந்தார்கள், இவர் பூரணச்சந்திரனைப் போல இருந்தார். மந்திரி தன்மையுடையவனாய் திறமையுடையவனாய் அறிவுடையவனாய் இருந்தால் அரசனுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அரசனுக்கு வாழ்வு வருவது, சிறப்பு வருவது எல்லாம் மந்திரியினாலே. கணவனுக்கு சிறப்பு வருவதெல்லாம் மனைவியினால், தாய் தந்தைக்கு சிறப்பு வருவது பிள்ளைகளால், குருவுக்கு சிறப்பு வருவது சீடனால். சீடன் சரியில்லைனா குருவுக்கு சிறப்பு வராது. அதே போல மந்திரி சரியில்லையானால் அரசனுக்கு சிறப்பு வராது. இவர் எல்லா வகையிலும் சிறப்புடையவராக இருந்து பாண்டியனுக்கு செல்வத்தையும் புகழையும் தேடித் தந்தார். பெருங்கடனாக நீதி பெருக்கியே தருக்கு நல்கி இருங்கடகத்தோன் மேல்வை ஈண்டருள் பூண்ட கோபம் கருங்கடன் ஆக மட்டும் காலமான ஆக மட்டும் பரங்கட உலக வாரம் பறித்தனர் திருத்தமில்லார் திருத்தமிக்கார். ஆகையினாலே இவர் நாட்டு மக்களுக்கெல்லாம் நன்மையை செய்தார், அரசனுக்கு புகழை தேடி தந்தார். மந்திரி கழகு வரும்பொருள் உரைத்தல் என்பது அவை வாக்கு. அதை இந்த பாட்டில் சொல்றாரு, காதலித்து அறஞ்செய்வார்க்கு கவசமும் கண்ணும் ஆகி. ஏழு தர்ம நெறியிலே நீதியோடு நடப்பவர்களுக்கெல்லாம் கவசமும் கண்ணுமாக இருந்தார். நீதி தவறி அதர்ம நெறியிலே நடக்கின்றவர்களுக்கு தண்டனை தந்தார். ஆதுலருக்கு அன்னையாகி, ஆதுலர்னா இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கெல்லாம் தாய போல இருந்தார். அரணடிக்கு அன்பு முக்கார். பூதலத்து இறைவனானை புதுவர நடத்து நாளில் இப்படி அரச வாழ்விலே இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறார். அவர்களாலே நாட்டுக்கும் மக்களுக்கும்
பல வகையான நன்மைகள் எல்லாம் கிடைத்தது. இப்படி அரச வாழ்வில் இருக்கும் போது உயிர்களுக்கு அந்த அரச வாழ்வில் இருக்கிற சுகபோகங்களை அனுபவிக்கலாம் என்று, இன்னும் சுகபோகங்களை தேடலாம் என்று எண்ணம் இருக்கும். ஒரு செல்வம் உடையவனுக்கு எப்படி இருக்கும்னா என்ன, இன்னும் செல்வம் சேர வேண்டும் என்று எண்ணம் இருக்கும். பதவியில் இருக்கிறவனுக்கு இன்னும் மேலே உயரலாம் என்று எண்ணம் இருக்கும். இல்லாதவனுக்கு அது இருக்காது. இல்லாதவனுக்கு என்ன இருக்கும், இன்னைக்கு பொழுது போனா போதும் அப்படின்னு இருப்பான். அந்த செல்வத்தோடு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இன்னும் செல்வம் சேர வேண்டும் என்று எண்ணுவான். ஆசைக்கோர் அளவிலே அகிலமெலாங்கட்டி ஆளினும் கடன் மீதிலே ஆணை செலவே நினைப்பது அடையேச நகராக அம்பன் மிக வைத்த வேறும் நேசித்து ரசவாத வித்தைக்களை நிடுவர் நெடுநாள் இருந்த வேறு நிலையாகவே இன்னும் காயகற்பந்தேடி நெஞ்சு முன்னாவர் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போது நானன குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குளை வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் பார்க்குமிடம் எங்கு ஒரு நீக்கவன நிறைகின்ற பரிபூர்ணானந்தவே என்பது தாயுமானவர் பாடல். அதனாலே இப்படி உலக வாழ்விலே வாடும்போது மாயாமலமானது என்ன செய்யும் என்று கேட்டால், இன்னும் ஆசையை அதிகம் உண்டு பண்ணும். அந்த ஆசையை அதிகம் உண்டு பண்ணுவது மாயாமலத்தினுடைய செயல். அது புண்ணியம் இல்லாதவர்களுக்கு, பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லாதவர்களுக்கு உலக பொருளிலே ஆசை உண்டாகும். பூர்வ புண்ணியம் அதிகமாக உள்ளவர்களுக்கு உலக பொருளிலே ஆசை வராது, சிவனிடத்திலே ஆசை உண்டாகும். அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே, அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே என்று சிவனிடத்திலே ஆசை உண்டாகும். ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்துதான், ஆன்மாவுக்கு எப்படியும் ஒரு ஆசை இருக்கும், இந்த பொருள் ஆசை இருக்கும் அல்லது அந்த பொருளா இருக்கும். இந்த பொருளா இருக்க உலக பொருள் அல்ல, அநித்தியம் அநித்தியம் நிலை இல்லாதது, அந்த பொருள் நித்தியம். அதனாலே அநித்திய பொருளிலே ஆசை வைத்தா மறுபடி பதவி உண்டாகி கொண்டே இருக்கும். பொருளை இழந்து விடுவான், பொருளை போட்டு விட்டு போய்விடுவான், அல்லது அவன் இருக்கும்போதே பொருள் போய்விடும், அவன் இருக்கும்போதே பொருள் போய்விடும், அல்லது கடைசியில் என்ன பண்ணுவா, போட்டுட்டு போயிடுவா. அதனாலே நித்தியம் இல்லாத அநித்திய பொருளிலே ஆசை உண்டாவது யாருக்கென்றால், முன்ன ஜென்மங்களிலே புண்ணியம் இல்லாதவர்களுக்கு. அதனால இவர் பூர்வ ஜென்மத்திலே திருநந்தி தேவராக இருந்த காரணத்தினாலே இந்த பிறவியில் இவரை அமைச்சராக ஆக்கினான். அப்படி அமைச்சராக ஆன பொழுதும் இவருடைய எண்ணம் முழுவதும் சிவனிடத்திலே இருந்தது. அது எப்படி எண்ணம் இருந்ததுன்னா, பற்பல பொருளாயுள்ள பாசம், பற்பல பொருளாயுள்ள பாசம், அதனை மீறி உற்பவ வேதமான உடம்புயிர் ஒடுங்கும் மாறு அற்புத புத்தி முத்தி அளித்தருளாலே மேலான் தற்பர நடத்துமாறு உணர்ந்தனர் சைவனூரில். பற்பல பொருளாயுள்ள பாசம், பாசமானது மூன்று என்று சொல்லப்படும், ஐந்து என்றும் சொல்லப்படும். ஆணவம், கண்மம், மாயை, மாயையம், திரோதாயி என்று அஞ்சு வகையாக உள்ளது பாசம். அந்த பாசத்தினாலே உயிர்கள் கட்டுப்பட்டு ஒவ்வொரு பாசமும் ஒவ்வொரு கொடுமையை செய்ய அந்த கொடுமைக்கு ஏந்தாற் போல உயிர் அதற்கு பணிந்து நடந்து அதன் மூலமாக பிறவியை உண்டு பண்ணிக்கொண்டு அந்த பிறவியின் மூலமாக துன்பத்தை உண்டு பண்ணிக்கொண்டு அந்த துன்பத்தினாலே இறந்து மறுபடி பிறவியை உண்டு பண்ணி இப்படியே பாசத்தினாலே மோசம் போய் கொண்டிருப்பது உயிர்கள். அதை சொன்னாரு, பற்பல பொருளாயுள்ள பாசம், அதனை மீறி உற்பவ வேதமான உடம்புயிரொடுங்கும் மாறும் பாசத்தினாலே பிறவி உண்டாகும். பாசத்தின் மூலமாக பிறவி உண்டாகி பிறவியினாலே துன்பம் உண்டாகும். உண்டாகவும் அற்புத புத்தி முத்தி அழித்து அருளாலே மேலாண் தற்பம் நடத்துமாறு உணர்ந்தனர் செய்வனூரின். அதனாலே இப்படி உயிர்கள் பாசத்தினாலே உடம்பை எடுத்து அந்த உடம்பினாலே துன்பத்தை அடைந்து பிறகு உடம்பை விடுத்து மறுபடியும் உடம்பு எடுத்து இடையிலே வந்து அயால புண்ணியம் செய்த உயிர்களுக்கு புத்தி முத்தியை தந்து அயால அதுக்கு அந்த புத்தி முத்தி வந்த உயிர்களுக்கு சிவலோகத்தை கொடுத்து அயால அந்த புத்தி வராத உயிர்களுக்கு மறுபடியும் பிறப்பை கொடுத்து இப்படி உயிர்களை பாசத்தின் மூலமாக உலகத்திலே சேர்த்து வைத்து நடத்துகிற ஒரு கடவுள் இருக்கிறான் என்று கண்டார். பாசமானது சடப்பொருள், ஆன்மாவானது
அற்ப அறிவுடையது. பாசமானது சடப்பொருள், ஆன்மாவானது அற்ப அறிவு. அற்ப அறிவுன்னா சொற்ப கொஞ்சம் கொஞ்ச அறிவு. அந்த அறிவும் சுதந்திரம் அல்ல அதுக்கு. அந்த அறிவும் ஆணவ மானத்தினாலே மறைக்கப்பட்டது. மறைக்கப்பட்டபடியினால அது உண்மையை உணராதற்கு ஆற்றல் கிடையாது. அந்த பாசத்தை கடக்க ஆற்றல் கிடையாது. அந்த பாசம் சொன்னபடி கேட்டு இது அடங்கி கிடக்கும். இது ஆன்மா. பாசம் சொன்னபடி கேட்டு அடங்கி கிடக்கும். அப்படி அடங்கிச்சுன்னா பாசம் என்ன பண்ணும்னு சொன்னா பாவச்செயல்களை ஈடுபடுத்தும். பாவச்செயலில் ஈடுபட்ட என்ன வரு தாழ்ந்த பிரவியை உண்டு. அதனாலே இந்த பாசமும் இந்த உயிரும் எப்படி சேர்ந்தது என்றால் அவன் தான் சேர்த்து வச்சவன். ஆறு சேர்த்து வச்சவன், சிவன் தான் சேர்த்து வச்சவன். எப்படி சேர்த்து வச்சான் அப்படிங்கிறீங்களா? இயல்பாகவே இதுக்கு ஆணவ மலம் உண்டு. இயல்பாகவே ஆன்மாவுக்கு ஆணவமலம். ஆணவ மலத்தை சிவன் சேர்க்க கிடையாது. ஆணவ மலத்தை நீக்குவதற்காக சௌரமான் பின்னாலே மாயாமலமும் கண்ணமலமும் சேர்த்தார். ஆணவ மலத்தினுடைய புதுமையை நீக்குவதற்காக ஆணவ மலங்கிறது முழுயிருள், மாயாமலங்கிறது விளக்கு வெளிச்சம். விளக்கு ஆவது வெளிச்சத்தில், விளக்கு வெளிச்சத்தில் யாவது பார்த்து பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உபகாரம் மூலமாக கூட்டி வைத்தது மாயாமலம். மாயாமலம் இல்லைன்னா உலக வாழ்வு இல்லை. உலக வாழ்வியல் உடம்பு கிடையாது. மாயாமலத்தில் தான் உடம்பு உலகம் வாழ்வு எல்லாமே. அது தந்தது சௌர்மான். அந்த ஆணவமலத்தை நீக்குவதற்காக மாயாமலத்தையும் கூட்டி அதோடு கண்மலத்தையும் சேர்த்து. மாயாமலத்தில் இருக்கும்போது ஆன்மா சும்மா இருக்காது, ஏதாவது செயலை செய்து கொண்டே இருக்கும். அந்த செயலுக்கு தான் கண்மம்னு வரும். செயல் என்றாலும் கண்மம் என்றாலும் தொழில் என்றாலும் வினை என்றாலும் உண்டு. மனத்தில் நினைக்கும், வாக்கில பேசும், உடம்பாலே செய்யும். அதனாலே இப்படி மூன்று மலங்கள். அந்த ஒரு மலத்தை நீக்குவதற்காக பின்னாடி ரெண்டு மலத்தையும் சேர்த்து வச்சார். அது சேர்த்து வைத்த இந்த மாயாமலத்தை கொண்டே மாயாமலத்தை நீக்கிக் கொள்ளலாம், ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்ளலாம். மாயாமலத்தை கொண்டே மாயாமலத்தை நீக்கிக் கொள்ளலாம், ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்ளலாம், கண்ணு மலத்தை நீக்கிக் கொள்ளலாம். மாயாமலம் ஒரு வகையில நன்மையை செய்வது, ஒரு வகையில மயக்கத்தை செய்வது. மாயை மயக்கமும் செய்யும் அன்றே என்பது சிவஞான சித்தியார். ஐயால மயக்கத்தையும் கொடுக்கும், அதே சமயத்தில் அது மூலமா தெளிவும் பெறலாம். ஆகையினாலே இது புண்ணியம் இல்லாத ஆன்மாக்களுக்கு மயக்கத்தை செய்யும், புண்ணியம் உள்ள ஆன்மாக்களுக்கு தெளிவத்தை கொடுக்கும். இப்ப நமக்கு மாயாமலம் இருக்கு, இந்த மாயாமலம் என்ன நமக்கிட்ட எப்படி இருக்குதுன்னா தெளிவை கொடுக்குது. ஞான சாஸ்திரங்களை படிக்க, சிவபூசை பண்ண, சிவபுண்ணியங்களை செய்ய இந்த மாதிரி நம்மளை இருக்கு. மாயாமலத்தை மாயாமலமாகி இந்த உடம்பை கொண்டு என்ன பண்றான், சிவபூசையை பண்ணும். நல்ல ஞாபகம். மாயாமலமாகி இந்த உடம்பை கொண்டு என்ன பண்றான், சிவபூசை. இது தெரியாதவன், இந்த துறைக்கு வராதவன் இந்த உடம்பை கொண்டு பாவச் செயலை செய்வான். இந்த உடம்பை கொண்டு புண்ணிய செயலை செய்து சிவத்தை அடைய நாம் விரும்புகிறோம். இந்த முறை, இந்த முறை தெரியாதவன் என்ன பண்ணுவான், இந்த உடம்பை கொண்டே பாவ செயலை செய்யும். உடம்பை கொண்டே பாவத்தை இயலாம், உடம்பை கொண்டு புண்ணியத்தை இயலும். விளங்குதா? மாயாமலம் தான் காரணம். ஆமா. அதனால முன்னே புண்ணிய உள்ள ஆன்மாக்களுக்கு புண்ணிய செயலையே எண்ணம் உண்டாகும், பாவம் உள்ள ஆன்மாக்களுக்கு பாவத்திலேயே எண்ணம் உண்டாகும். ஆகையினாலே இப்படி மலத்தை கூட்டி உலகத்திலே வாழ வைத்தவன் சிவபெருமான். பற்பல பொருளாயுள்ள வாசமும் அதனை நேவி உற்பவ வேதமான உடம்புயிர் ஒடுங்குமாறு அற்புத புத்தி முத்தி அளித்தருளாலே மேலாண் தற்பர நடத்துமாறு. இத்தனையும் நடத்துகிறவன் யார் என்றால் சிவபெருமான். அதான் மாயை மலம் சடம். மலமானது சடம், ஆன்மா அறிவானது அற்ப அறிவு. அதனால இது ரெண்டும் செயல்படாது, அதனால ரெண்டையும் சேர்த்து வச்சு செயல்படுத்துகிறவன் சிவபெருமான். அதனாலே இப்படி தற்பரனாகிய தனக்கு மேலே ஒருவன் இல்லாதவனாகிய சிவபெருமான் நடத்துகின்ற இந்த உண்மை எல்லாம் உணர்ந்தார். எதிலே உணர்ந்தார் என்றால் ஆகமத்திலே உணர்ந்தார். சைவ நூலின் மூலமாக உணர்ந்தார். அப்படி உணர்ந்து அவ்விய மனத்தினாலே அனைத்துருவங்கள் ஊடி இவ்வுயிர் பறந்து. இது எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பது மனம். மனம்தான் கருவிகள் எல்லாம் செயல்படுத்துவது. மனம்தான் ராஜா. மனசு அந்த பொருளை எடு என்று மனசு சொல்லிச்சுன்னா கை எடுக்கும்.
இது சாப்பிடு சாப்பிடலாம்னு மனசு நினைச்சுன்னா வாய் சாப்பிடும், அங்க பார்க்கலாமா அப்படின்னு மனசு சொல்லிச்சுன்னா கண்ணு பார்க்கும். இதெல்லாம் ஏவலாள்கள், மனசுதான் ராஜா, மனசுதான் ராஜா. அதனாலதான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று உலக நீதி சொல்லிச்சு. அதனாலே மனத்தினாலதான் எல்லாமே வருவது, மனத்தினாலதான் எல்லாமே வருவது. அதனாலதான் மனத்தில சிவபெருமானை வச்சு பூஜை பண்ணி மனத்தை சிவத்தோடு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி அதுல என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், சிவம் இருக்கணும், தேவார திருவாசம் கூட இருக்கணும். அது இருந்துச்சுன்னா அதை தீயதை நினைக்கும் போது இது தடுக்கும். தீயதை அது நினைக்கும் போது என்ன பண்ண, இந்த திருமுறைகள் இருக்கும். நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவன், விளங்குதா? அதனாலே வெஞ்சொல் தஞ்சொல் ஆக்கி நின்ற வேடமலாச்சவனும் தஞ்சவலாச்சாக்கியம் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சல் இல்லா வாய்மொழியால் தோத்திரம் நின் அடியே நெஞ்சில் வைப்பார். இப்ப நான் ரெண்டு சொன்னது ரெண்டு வருது இல்லை, துஞ்சல் இல்லா வாய்மொழியால் தோத்திரம் நின் அடியே சாமியையும் திருமுறையும் மனசுல வச்சிருக்கிறது. துஞ்சல் இல்லா தோத்திர நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவன் என்பது. அதில் எல்லாம் உண்டாவது உற்பத்தியாவது மனம், அந்த மனத்திலே சிவத்தை வைத்து அதிலே இந்த மாதிரி அருட்பாடல் வைத்தா இது ஓரளவு அந்த மனத்தினுடைய வேகத்தை தடுக்கும். அப்ப வேகம் கெடுத்தாண்ட வெந்தண்டி, அதனால மனவேகத்தினாலதான் எல்லா மனம் வாய் வேகமா பேசுதுன்னா இதுல பேசுது மனசுனாலும் எல்லாம் மனந்த அங்காரம். மனம் அது செம்மையானால் அதை சொல்றாரு, அவ்விய மனத்தினாலே அஞ்ஞானம் பொருந்திய மனத்தினாலே அனைத்து உருவங்கள் ஊடி ஊயிர் பறந்து மேட இறந்துடும் என்று. ஐயால மனத்தினாலதான் பிறப்பு, மனத்தினாலதான் புண்ணியம், மனத்தினாலதான் பாவை, மனத்தினாலதான் இன்பம், மனத்தினாலதான் எல்லாம். அதனாலே நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாது வஞ்சமே செய்தியாலோ வானவர் தலைவனேனி என்பது அப்பர் தேவாரம். அதனாலே இப்படி மனத்தை வந்து ஒருவன் சிவத்தில ஈடுபடுத்தி ஒரு நெறிக்கு கொண்டு வந்துட்டான்னா ஞானி ஆகிடுவான். அவ்வளவுதான், மனத்தை சொன்னபடி ஏக்கிறாப்பில் வச்சுட்டான். மனம் சொன்னபடி நம்ம கேட்டோம்னா போயிடும், நம்ம சொன்னபடி மனம் கேட்டுச்சுன்னா சாமானியம் அல்ல. அதே நம்ம தாய்மானர் சொன்னாரு, கந்துக மதக்கரிய வசமாய் நடத்தலாம். கந்துக மதக்கரியனா யானை, நம்ம சொன்னபடி கேட்க வைக்கலாம். கந்துக மதக்கரிய வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேற்கொள்ளலாம், கட்சவி எடுத்து ஆட்டலாம், வெந்தலையில் ரசம் வைத்து ஐந்து உலோகத்தையும் வேகித்து விற்றுணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததம இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தின் ஊதலாம், சலமேல் நடக்கலாம், கடல் மேல் இருக்கலாம், தன்னிகையில் சித்தி பெறலாம், சிந்தைய அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அறிவு, சத்தாகியின் சித்தமேசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமே என்பது தாய்மார் ஒரு பாட்டு. செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் எல்லாம் செய்யலாம், ஆனா மனத்தை அடக்கு சமானியம் இல்லை. அதனாலே அந்த மனத்தினாலே இப்படி பாவ செயல்களும் பாவ எண்ணங்களும் உண்டாகி அதன் மூலமாக பரவியை எடுத்து மறுபடி இறந்து இப்படி போகுதே என்று இறங்கி வெவ்வெயில் வருத்தமுற்றான் மண்ணிழல் விரும்புமாவோ. ஐயால வெயிலிலே சென்று அவஸ்தை அடைந்தவன் என்ன எதை விரும்புவான், நிழலை விரும்புவான். வெயிலிலே சென்றவன் எதை விரும்புவான், தாகத்திலே வேதனைப்பட்டவன் எதை விரும்புவான்.

ஆ, இப்படி வெயிலிலே சென்று வருத்தமுற்றவன் ஏழை நிழலை விரும்புவது போல நவ்வியாகிய மானையும் மடுவையும் ஏந்தியவராகிய சிவபெருமானத்தில் அன்புடையவராகிய திருவாரூரில் இப்படி நினைத்தார். அது திருவிளையாட புராணத்தில் சொல்றாரு, மெய்மையாகிய பொருள் விவேகம், மெய்மையாகிய பொருள் விவேகம், வேறுபாடாய பொய்மையாகிய பொருள் விவேகமும் புந்தியிற்று ஒன்ற இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் மிகுந்து செம்மையாகிய கருத்தராய் பரகதி தேர்வார். அதனாலே மெய்ப்பொருள் என்கின்ற சத்து பொருளையும் பொய்ப்பொருள் என்கின்ற அசத்து பொருளையும் அறிந்து, எது சத்து பொருள் இது அசத்து பொருள் என்று அறிந்து அந்த அசத்தை நீக்கி சத்து பொருளாய் இருக்கிற சிவத்தை சீர்வதற்காக விரும்பினார். அந்த சத்து பொருளாகி சிவத்தை சீர்கிறவனுக்கு இங்கே ஆசை இருக்காது, இங்கே உலக பொருளிலே ஆசை இருக்காது. உலக பொருளிலே ஆசை இருந்தா சிவத்தை சேர முடியாது. அதனாலே மனத்திலே ஒரு தொடர்பு வந்துருச்சு. யாருக்கு? மனசிலே தொடர்பு, மனசிலே தொடர்பு, மனத்தொடர்பு தான் பெரிய தொடர்பு. வெளியில புறத்தொடர்பு வேஷம் தான், அகத்தொடர்பு தான் உண்மையான தொடர்பு. அகத்தொடர்பு, அகத்தொடர்பு, அகத்திலே தொடப்படும். அது சாமானியம் இல்ல, மனசுல துறக்கிறது சாமானியம் இல்ல. வெளியில துறந்த மாதிரி வேஷம் போட்டலாம், அது பெருசல்ல. வெளிய துறை மாதிரி வேஷம் போட்டலாம், மனசுல துறவுறது சாமானியம் இல்ல. அதை சொல்றார் இந்த பாட்டுல, தீத்திரவினையினாலே சிறைப்படும் உயிரை எல்லாம் பார்த்தனர், உயிர்களை பார்த்தாரா உலகத்தை. அது எல்லாம் எப்படி இருக்குதுன்னா துன்பத்தை அடைகிறது, அதிகமா துன்பத்தை அடைகிறது. இன்பம் கொஞ்சம், இன்பம் கொஞ்சம், துன்பம் அதிகம். இன்பம் எவ்வளவு என்றால் தினை அளவு, துன்பம் எவ்வளவு என்றால் மலை அளவு. இன்பம் தினை அளவு, துன்பம் அந்த தினை அளவு இன்பத்துக்காக மலை அளவு துன்பத்தை அடைகிறான். தினை அளவு துன்பத்தை அடைவதற்காக மலை அளவு துன்பத்தை அடைகிறான். அதைத்தான் மாணிக்க வாசகர், தினைத்தனை உள்ளது ஒரு பூவி நிலத்தேனாலே, அந்த இன்பத்துக்கு ஒரு அளவு சொன்னாரு வாரு. தினைத்தனை உள்ளது ஒரு பூவி நிலத்தேனாலே, நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்திலும் உள்ளத ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்று உதாய் ஒத்துங்கி. அதனாலே உலக இன்பம் எவ்வளவு என்றால் தினை அளவுதான். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சதுதான். துன்பம் எவ்வளவு? மலையளவு துன்பத்தையும் சகிச்சுக்கிட்டு தினை அளவு இன்பத்தை அனுபவிக்கிறான். அதான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், ஆச்சரியம். அது வண்டானது தேனை குடிச்சுதான், அந்த வண்டை தேரை குடிச்சுதான், அந்த தேரைய பாம்பு குடிச்சுதான். பாம்பு வாயில தேரை, தேரை வாயில வண்டு, வண்டு வாயில தேர். ஐயோ, அது மாதிரிதான் இன்பமா. அதனாலே உயிர்கள் வாழ்வு முழுவதும் வினையினாலதான் அமையும், வினையினாலதான் வாழ்வு. நல்வினையினாலே இன்பம், தீவினையினாலே துன்பம். அது தீத்திர வினையினாலே சிறைப்படும் இறையெல்லாம். உயிர்கள் எப்படி இருக்கிறது என்றால் சிறையிலே கிடக்கிறது. ஏழையின் இரட்டை வினை ஆயதொரு உடற்சிறை இராமல் விடுவித்தரும் யாயக்காரன் திரு வேலைக்காரன் வகுப்பு. இரட்டை வினைங்கிறார், ஏழையின் இரட்டை வினை ஆயதொரு உடற்சிறை, உடல் சிறை, ஆன்மாவுக்கு உடம்பு சிறையில் வீரும். அதான் நல்வினதி வினை. ஏழையின் இரட்டவினை ஆயதூர் உடற்சிறை இராமல் உடுவித்தருனை ஆயக்கம். அதனால சிறை கொண்டவனை தீரத்தொழுமினேனார், சிறை கொண்டவனை தீரத்தொழுமினேனார். உயிர் எங்கே இருக்கிறதுனா சிறையிலே கிடக்கிறது. உடல் சிறைப்பா, அட சிறையில கிடந்தவன் வேற எங்கேயும் போக முடியாது இல்ல. இந்த உடம்பை விட்டு உயிர் எங்கேயாச்சும் போக முடியுமா? உள்ளுக்கத்தான் கூட கொடுப்போம். அது எத்தனை அதுக்கு காவலால் தெரியுமா? சத்துருக்கள். இப்போ சிறையில் கிடக்கிறவனுக்கு போலீஸ் காவல் ஒவ்வொருத்தரெல்லாம் இருக்குமில்ல, இப்போ சுத்தியே முச்சுக்கிட்டுருப்பான்லப்பா. அதே மாதிரி அது அருணகிரிநாதர் சொன்னார், இழுப்பு நாடிகள் அப்போடி ரத்தமோட அழுக்கு மூளைகள் மச்சோடு ஒட்புழு இருக்கு வீடு. அவ்வளோ அருமையான வீடு. வீட்டை பற்றி சொல்கிறாரு, எழுப்பு, எழுப்புனா எலும்பு, எழுப்பு நாடிகள் அப்போ, அப்படின்னா தண்ணீர், நீர், எழுப்பு நாடிகள் அப்போடி ரத்தமோட அழுக்கு மூளைகள் மச்சோடு ஒட்புழு இருக்கும் வீடதில் எத்தனை தத்துவ சதிகாரம். இவ்வளவு நல்ல வீடு, அதுல அத்தனை எழுதிகளாம். அதனாலே இப்படி தீத்திர விரையினாலே சிறைப்படும் உயிரை எல்லாம் பார்த்தனர், உயிர்கள் சிறையிலே கிடந்து துன்பத்தை அடைகிறது.

0: உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்வு. உலக வாழ்விலே பயனில்லை, உலக வாழ்வு நிலையில்லாதது என்பது ஒன்று, நிலையில்லாதது என்பது ஒன்று. துன்பமாகிய வாழ்வு, துன்பத்தோடு கலந்த வாழ்வு, துன்பத்தோடு கலந்த வாழ்வு. அதனாலதான் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆளாமற் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்வகர் விழுகின்றாய், இது அவள கடலாய வெள்ளத்தை என்பது திருவாசகம். அதனாலே உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்வு. மனைவி, மக்கள், வீடு, வாசல், பட்டம், பதவி எல்லாமே உயிருக்கு உறுதி தராது. புற்புதமனாம அற்ப நிலையாத பொய்க்குடில் கொலாவும் மனையால புற்புதம்னா இந்த நீர்க்குமிழி, தண்ணீர் தோன்றுவா நீர்க்குமிழி, எவ்வளவு நேரம் இருக்கும், கொஞ்ச நேரத்துல உடஞ்சிடும். புற்புதவனாம அற்ப நிலையாத பொய்க்குடில் குலாவும் மனையாலும் புத்திரரு வீடு மித்திரருமான புத்தி செலியாத பெருவாழும் நிற்பது ஒரு ஓடி கற்பம் என மாய நிட்டையுடன் வாழும் அடியா நித்தனால் வைத்த ஒரு காத நிற்கு மகையோத நினைவாயம் என்பது திருச்சி கொடுத்திருப்புகள். அதனாலே இப்படி நிலையில்லாததா இருக்கிற உலக வாழ்விலே உயிர்கள் துன்பத்தை அடைவதை பார்த்து இந்த வாழ்விலே பயனில்லை என்று தேர்ந்து, உலக வாழ்விலே பயனில்லை என்று தேர்ந்து. குத்தினர் தன்மை வேறு கோலம் வேறாகுமாவோல், குத்தினர் தன்மை வலது இருக்கிறது, குத்தினர் தன்மை வேறு கோலம் வேறாகுமாவோல், குத்தினர் தன்மை வேறு கோலம் வேறாகும். நாடகத்துல நடிக்கிறவன் ஏழையா இருப்பான், அவன் இயல்பலே ஏழையா இருப்பான், அவன் ராசா வேஷம் போட்டிருப்பான், நிசமாவா ராசா, அப்புறம் அவன் வெளியில வந்தவன் விசாரிச்சு பார்த்தா தெரியும் ரொம்ப சிரமங்கள் கஷ்டம். இயல்பு ஏழை போட்டிருக்க வேஷம் ராஜா, தினம் பொய் சொல்லுவான், பொய் சொல்லுவான், அவன் அர்ச்சத வேஷம் போட்டிருப்பான். குத்தினர் தன்மை வேறு கோலம் வேறாகும் ஆகும், அது போல வாத உரடிகளாகிய முதலமைச்சர் வெளியிலே அமைச்சது உள்ளே சிவனிடத்திலே மிக்க காது. இந்த வாழ்வு நிலையில்லாதது. மந்திரிக்கு எப்படி நினைவு, மந்திரிக்கு இப்படி நினைப்பு வருமா, இப்ப இருக்கிற மந்திரிக்கெல்லாம் அப்படி வருமா, அடுத்தாப்புலயும் நம்ம தான் மந்திரி ஆகணும், விளங்குதா, இப்ப இந்த பீரியட்லயே சொத்துக்கள் எடுத்து விடணும் அப்படின்னு தானே என்ன வரும், இது இயல்பு, இயல்பு. ஞானம் இல்லாதவனுக்கு அப்படி இயல்பு. அதனாலே கூத்தினர் தன்மை வேறு கோலம் வேறாகுமா போல், நீத்தனர் மனத்தின் மனத்திலே துறவு நன்றாக பதிந்து விட்டது, மனத்தின் முன்பு நிகழ்த்தினர் வழுதி நீதி, இதை வெளியிலே ராஜநீதியை நன்றாக செய்கிறார். உள்ளத்திலே துறவு, வெளியிலே எப்படி மந்திரி முதலமைச்சர் என்ன காரியங்களை எப்படி எல்லாமோ அப்படியெல்லாம் நன்றாகவே செய்கிறார், நன்றாகவே நாட்டை நடத்துகிறார். இப்படி நடத்தி சரி, இப்ப நிலையில்லாததையும் நிலையானதையும் தெரிந்து கொண்டோம். நித்தியம் அநித்தியம், அநித்தியத்தை நித்தியம் என்று ஆதரிக்கும் பொல்லா மனிதருடன் கூடி மறுவார் என்பது சிவபோகசாரம். அநித்தியத்தை நித்தியம் என்று ஆதரிக்கும் பொல்லா மனிதருடன் கூடி வருவார். அஞ்ஞானுடையவர்கள் நில்லாதவற்றை நிலையின என்று உணர்வார்கள், இல்லாத பொருளை நிலையானது என்று எண்ணுவார்கள். இவருக்கு நிலையின் தெரிந்தது, நிலை இல்லாததும் தெரிந்தது. தீத்திர வினையினாலே சிறைப்பட உயிரையெல்லாம் பார்த்தனர், உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்ந்து, கூத்தினர் தன்மை வேறு கோலம் வேறு ஆகுமாவோ, நீத்தனர் வழுதி முன்பு மனத்தின் முன்பு நிகழ்த்தினர் வழுதி நீதி. அதுக்கு மேலே இப்படி ஒரு திட்டத்துக்கு தீர்மானத்துக்கு வந்துட்டார். என்ன தீர்மானம், மண்டனில் வாழும் மண்டனில் வாழும் வானத்து அரசயம் ஆளார் வாழும் எண்டரு பூத வேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரவாசால கணாக்கெழுதலம் காட்டி உண்டு போல் இந்திராம்பன் உரை தேவலோக வாழ்வும் சரி கனவு போன்றதுன்னார், இந்திரஜாலம் போன்றதுனார், பேய்த்தேர் போன்ற மண்டனில் வாழும் வானத்தரசயம் ஆளார் வாழும் எண்டரு பூத வேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரமாஜால கனா கழுது காணல் நீர், காணல் நீர் பூத்தாரும் பொய்யை புனகுதிவை என கருதி பெய்த்தியர் முகக்கூறும் வேத குணம் ஆகாமி என்பதும் திருவாசகம். கனா கழுது ரதங்காட்டி உண்டு போல் இந்திராம்பன் உலகிறையா சத்து வந்தார். அதனால உலக வாழ் வாழ்வும் சரி தேவலோக வாழ்வும் சரி நிலை இல்லாதது. சிவபெருமான் திருவருள் தான் நிறையானது. அந்த திருவருளை அடைய போகும். இப்ப நல்ல புரியுது உங்களுக்கு. நிலை இல்லாததையும் நிலையானதையும் தெரிந்து கொண்டார். அது நிலையானத வடமொழியிலே நிலையானத நித்தியம் என்றும் நிலை இல்லாத அனித்தியம் என்றும் சொல்லப்படும். அனித்தியத்தை நித்தரி நித்தியம் என்ற ஆதரிக்கம் போலாம் மனிதருடன் கூடி மறுவார் என்பது சிவபோகசார் ஆறு குருஞான சம்பந்தர். அதனாலே இப்படி நிலை இல்லாததையும் நிலையானதையும் கண்டுகொண்டாரு. கண்டுகொண்டு நிலையான பெருவாழ்வை பெறவும் நிலையான பெருவாழ்வு பற்றாயே என்பது திருப்புகள். அப்படி பெருவாழ்வு பற்றுவதற்கு என்ன செய்யவும் என்று எண்ணினார். அந்த பெருவாழ்வை தருவோன் யார் என்று கேட்டால் சிவபெருமான். அந்த சிவபெருமானை தருவோன் யார் என்று கேட்டால் ஆச்சாரியன். பெருவாழ்வை தருவோன் சிவருவார். இரவாமல் பரவாமல் பரவாகி தரமான பெருவாழ்வை தருவாய். அதனாலே பெருவாழ்வு என்பது சிவலோக வாழ்வு, சிறுவாழ்வு என்பது உலக வாழ்வு. இந்த லோக வாழ்வு சிறுவாழ்வு, அந்த லோக வாழ்வு பெருவாழ்வு. அதில் புரியுதா?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ். 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: என்னுடைய மாதாந்த ராமகிருஷ்ணன் சத்சங்கத்தில் நாங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய சரித்திரம். You don't see this in churches. Do we see that? You don't see this in mosques. I am saying that we are more closer to God than we are. It is so degraded.
3: மாடி மாதிரி
2: அங்க பொருந்த பிரகாரங்கள் இருந்தது ஊர்ல. எல்லா பிரகாரத்தையும் கொண்டு ஒரு பிரகாரத்துக்கு வச்சு செய்யல. அது சிவாச்சாரியார் தொட்டு திருநீர் பூசக்கூடாது. அது முப்போதும் திருமேனி திகண்டுவார் கருவியும். திருமேனி திகண்டுவார் இதை வந்து நின்று திகண்டுவார். இது கட்டுப்பட்டு அங்க போய் நின்று ஊத வந்தது. அடுத்தது பிரசாதத்தை கொண்டு சிவாச்சாரியார் அல்லாதவர் கொடுக்கலாம். இந்த தீட்சாந்த அதிகாரம் இல்ல, அவன் மட்டும்தான் பிரசாதம் கொடுக்கலாம். மற்றவர் இடையில என்னோட தீபத்தை கூட்டி கொண்டு வர்றது இதை கொண்டு கொண்டு வர்றது இல்லை. அவருடைய இடையிலதான் பிரசாதம் கொடுக்க, அவர் இல்ல என்னோட அர்த்தம் தான் கொடுக்கலாம். சம்பிரதாயம் வேற, அது நோர்த் இந்தியா. நீங்க சொல்றது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும். இப்படி இப்படியே
3: இப்ப
2: எல்லாம் கர்ப்ப கிரகம் வரைக்கும் பூர்வமா இல்லையா இந்தியாவில எல்லாம் முந்தி போயில. இனி
3: தொடுவாரு
2: கொஞ்ச காலத்துல பாருங்க. ஹக் பண்ணலாம், வாயில வீஸ் சொல்லலாம், அதுக்கெல்லாம் புரிமா டிக்கெட்
3: எங்களுக்கு
2: சுவாமி ஏன் கலந்தாரையில இருக்கலாம். எனவே சொல்றது அந்த கோயில் செய்தோம் இப்படி செய்தோம் அங்க போய் கும்பிட்டோம் இங்க போய் கும்பிட்டோம். இதுதான் கோயிலுக்கு போனா அதான் ஒரு மண்டல கோயிலுக்கு பூவை கொண்டு போகலாம், மாலையை கொண்டு போகலாம். அந்த மாலை கூட திருப்பி வச்சு உடனே அங்கே திருவிழா முடிஞ்ச உடனே மாலையில சரண் குடி எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் சரவும் அவ்வளோ கஷ்டமா போச்சா. அதெல்லாம் கொடுத்து திருப்பி குடிச்சிட்டு வச்சு அடுத்த நாள் கேட்குறேன். இதில் பிறகு நாங்கள் லட்சாச்சுன்னா கோடியாச்சுன்னா அவரை கூப்பிட்டு இதில் கூப்பிட்டு இதெல்லாம் அது இது இதை முதல் கிளீன் பண்ணி இதுல இருந்து நாங்கள் அழகிறோம். அது என்னென்னா நடத்துறாக்களுக்கும் தெரியல, இல்லை பூஜை பண்றாக்களுக்கும் தெரியாது தெரியாது. இல்ல அதை பார்த்துட்டு தான் யோசிச்சேன். நான் கோயில போய் பேசுறது இல்லை. என்னன்னா கோயில வந்து நிறைய வித்தியாசமான கூட்டம் பெறும் வந்து பூஜைக்கு போகிறாக்கள் அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி பேசிடாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் சொல்றதுக்காக போகணும். முடியாது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீ கேட்கிற அளவுக்கு போயிருக்கா சொல்லத்தான். கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா கேட்பேன். தெரியாமத்தான் நடக்குது. ஏன்னா நேற்று அந்த பேசுனதுல இருந்து மயக்கு விட்டுட்டார்கள். புண்ணை பிற தேவாரத்துக்கு எல்லாம் மயக்கு கொண்டு வரதெல்லாம் நின்றுது. மயக்கு விட்டுட்டு நான் கைதப்பே நின்றுட்டு நேற்று விழுந்து கும்பிடாத நின்றுட்டு மூன்று இமீடியட் இதுவா சொன்னதுக்குள்ளே அவ்வளவு உடனே கடைப்பிடிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாலும் பின்னாலும் எல்லாத்தையும் சொல்ல அதுல இருந்து ஒரே அடியா குற்றப்பத்திரிகை வாட்ச் பண்றது. அப்ப அதுல சொல்லி ஆதாரத்தை சொன்னா கேட்கிறாரு. அவ இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல
4: திருத்தமும்
2: என்ன போல ஒன்றுமில்லை. நான்
4: வந்து
3: விழாக்கள் எப்படியாவது நாதசுரமோ தலைவரோ இதெல்லாம் நடந்தா அது வெளியில நடக்கும், கோயிலுக்கு வழியில ரொம்ப போட்டு அதெல்லாம் நடக்கும். அப்ப அது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம்.
2: நாதஸ்வரன் நடக்கிறது வாசிக்கிறது அவர் சுவாமிக்கார், நடக்கிறது அவருக்கா, அதுதான் நடக்கிறது. தவிர நாங்க போய் பேசுறதும் பாடுறதும் அவருக்கு
3: தான், பூஜை நேரத்தை விட
2: வழியில இருக்கிறது. நீ கலை நிகழ்ச்சிகள்
4: கதாதரருக்கு அவள் பிரத்யட்சமானாலும் கூட மற்ற மக்கள் அவளை வழிபட வேண்டுமானால் எல்லா ஆலயங்களிலும் போல தட்சிணேஸ்வரத்திலும் ஆராதனை நடக்க வேண்டியது அவசியம் என்று எண்ணினர். கதாதரரால் முறைப்படி பூஜை செய்ய முடியவில்லையே என்று மதுர் வருந்திய சமயத்தில் கதாதரரே இதை உணரத் தொடங்கி இனி ஹிருதயர் பூஜை செய்யட்டுமே என்று அவராகவே மதுர் பாபுவுடன்
2: கூறினார்.
4: பூஜை செய்யாமலே அம்பிகை ஆராதிக்க முடியும் என்ற நிலையை அவர் அடைந்து விட்டார். எனவே தாமாக அந்த திருப்பணியை விட்டு கொடுத்தேன். எனினும் அவர் தட்சிணேஸ்வரத்திலேயே தங்கி இருந்த ராசமணி குடும்பத்தினரும் அவரை அன்புடன் பேணி வந்தனர்.
2: அந்த குடும்பம்
4: மதுராநாதரின் விருப்பத்துக்கு இணங்க கங்கா பிரசாத் சேன் என்ற ஆயுர்வேத வைத்தியரிடம் தமது வியாதிக்கு மருந்து சாப்பிடலானார் கதாதரர்.
2: ஒரு வைத்தியரே சஜஸ்ட் பண்ணியார்,
4: இந்த மருந்தெல்லாம் பலனளித்து விடுமா? அருமருந்தொரு திருமருந்து என்று கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடிய ஔஷதம் அல்லவா அவருக்கு வேண்டியிருந்தது. தற்காலிகமாக ஹிருதயர் பூஜை செய்து வந்தார். அதன் பின் கதாதரின் உறவினரான ராமதாரக சட்டோபாத்தியாயர் பூஜகராக நியமிக்கப்பட்டார். கதாதரர் ராமதாரகரை ஹலதாரி என்றே சொல்வது வழக்கம், நாமும் அப்படியே அவரை அழைக்கலாம். ஹலதாரியின் போக்கே விசித்திரமானது. வைஷ்ணவ பக்தி அதிகமுள்ள அவர் சிறிது காலமே பவதாரணிக்கு மனமொப்பி பூஜை செய்ய முடிந்தது. பிறகு அவர் ராதா கோவிந்தனை பூஜிக்க தொடங்கினார். ஹிருதயர் அம்பாளின் வழிபாட்டை நடத்தினார்.
2: அதே இதன்படி அந்த ஏற்பாடு நடந்து கொண்டு போ. ராமகிருஷ்ணவர் ஒரு பைத்தியம் பண்ணும் யோசிக்கிறார்கள், ஆனா ஒரு தெய்வ பைத்தியம் பண்ணும் யோசிக்கிறார்கள், அதை விட்டு கலைக்கவும் இல்லை. அதனால அவருடைய சஜஷனின் படி ஓட்டுநேற்றி வரையணும் வேண்டியது பூசைக்கு அதனாலே அரேஞ்ச் பண்ணி.
4: காமா புகூரில் சந்திராதேவி தனது வயோதிக தசையில் கதாதரரின் பைத்தியத்தை பற்றி கேள்விப்பட்டு வேதனையால் வாடினார்.
2: இது ராமகிருஷ்ணனுடைய தாயார். அவ ஊர்ல இருந்து இப்படி கதை போட்டு கனடால இருந்து ஸ்ரீலங்கா கதை போற மாதிரி அப்பவும் அந்த கதை போட்டு தங்கியவரோட மாதிரியா
4: அருமை மகனை குறித்து அவளும் அவளுடைய கணவரும் கனவிலும் நினைவிலும் இத்தகைய அற்புதங்களை அறிந்திருந்தார்கள்.
2: இவ்வளவு அற்புதம் நடந்தது புறக்கம் இல்லாம அவ்வளவு காட்சிகள் தெய்வ காட்சிகள் எல்லாம் வந்தது பார்த்தோம் இல்லையா?
4: அந்த அற்புதங்கள் எல்லாம் இப்படியா முடிய வேண்டும்? அருமை கதாயிக்கு சித்தங்கலங்கவா வேண்டும்? மைந்தனை காமாப்புகூருக்கு வரவழைத்து உடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தாய்ப்பாசம் தூண்டியது.
2: கூப்பிட்டு ஊர்ல வச்சு கொள்ளலாம் என்று யோசித்தார்கள்.
4: வேறொரு தாயின் பாசத்தில் கதாதரர் சிக்கி இருப்பதை சந்திரமணி எப்படி அறிவார்?
2: யார் அந்த வேறொரு தாய்?
4: ஹலதாரி ராதா கோவிந்தனின் பூஜையையும் ஹிருதயர் பவதாரணியின் பூஜையையும் ஏற்று நடத்தி வந்தபடியால் கதாதரருக்கு தட்சிணேஸ்வரத்தில் இருந்துதான் ஆக வேண்டும் என்ற அவசியம் இருக்கவில்லை.
2: பூஜைக்கெல்லாம் மாத்தொழுங்கு பண்ணியாச்சு, அப்ப இவர் தான் இருந்து பூஜை நடக்கணும்.
4: எனவே அன்னையின் ஆசைக்கு இணங்கினார். 1858 முடிவில் தாம் பிறந்து வளர்ந்த மண்ணாகிய காமாப்புகூருக்கு வந்து சேர்ந்தார் கதாதரர்.
2: 1850 ஆரம்பனாவுடைய காலம். ஆரம்பனாவது அவருடைய காலம், இந்த இது சம காலம். இப்ப என்ன நடக்குதுன்றத பார்க்க வருவீங்க. அங்க
4: காமாப்புகூருக்கே உயிர் ஊட்டிய தங்களின் கதாயி இப்படி மாறி போனதை கண்டு ஊரே அதிசயமும் வேதனையும் கொண்டது. வைத்தியத்தோடு மாந்திரீகமும் செய்தனர் வீட்டினர்.
2: மந்திரமும் கொண்டிருந்தாச்சு.
4: இந்த வியாதியும் பிசாசும் அதற்கெல்லாம் மசிந்து கொடுக்குமா?
2: பாலருடன் உண்மத்தர் பைசாசர் குணம் மருவி பாடலினு ஆடல் புரிந்திருந்தும் புரிதல் சொன்னோமே இல்லையா? பாலர் சின்ன பிள்ளைகள் மாதிரி இருக்கிறது, அது பிரச்சனை இல்ல. உண்மத்தவன்டா வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறது, பிசாசரண்டா பே பிடிச்ச மாதிரி இருக்கிறது. இப்ப இந்த பேய்க்கு வைத்தியத்துக்கு மாந்திரம், உண்மத்த மன சித்த பிரமைக்கு வைத்தியம் ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பாக்குறோம். இது வேலை செய்தா அது வேலை செய்தான் எது வேலை செய்யும். மருத்துவ மாணவனா இருக்கு, எனக்கு ஃப்ரெண்டா இருக்க சைக்கியாட்ரி அப்பாயின்மெண்ட் செய்வார் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கு. அப்போ இந்த டவுட் வந்துட்டு நாங்க வந்து இந்த ஹலுசினேஷன்ஸ் தெரியும், ஹலுசினேஷன்னா காணாத காட்சி எல்லாம் தெரியும், கேளாத சத்தங்கள் எல்லாம் கேட்கும், சம்பாஷணம் கேட்கும், அது கேட்கும். அப்போ இந்த அங்க நேரம் இப்படித்தான சொல்லிடணும், ஏதோ தெரியுது கேட்குதுன்னு நான் கேட்டேன். என்ன இது எப்படி என்னங்க, ஹவு பி டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த ஹாலி மென் உமன் அண்ட் த சைக்கோட்டிக் பேஷண்ட், அவங்களும் இப்படித்தானே இருக்கிறாங்க, இதெல்லாம் இப்படித்தானே வந்து டவுட் டெபினிஷனை கொண்டு இந்த டிஎஸ்எம் ஃபைவ் கிரைட்டீரியா கொண்டு போனா அங்க ஸ்கிசோபிரெனியாவோ சைக்கோட்டிக் இதுவோ அல்லது மெனிக் டிப்ரெஷனோ போட்டு டயக்னோசிஸ்ல போட்டு ட்ரீட் பண்ணலாம். என்ன மரமளி எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, ஹவு குட் யூ டிஃபரன்ஷியேட், யூ நோ ஹலுசினேஷன் டெலூஷன்ஸ், ஹலுசினேஷன் மாய தோற்றங்கள், மாய காட்சிகள், மாய ஒலிகள், மற்றவைகள் எல்லாம் கேட்காது எங்களுக்கு மட்டும் கேட்கும். பிரமை என்று சொல்லுவோம், தமிழ்ல சொல்றது பிரமை, இதுதான் சரியான தமிழ் கலைஞர்களுக்கு திறன். மற்றது டெலியூஷன்ஸ் தான் அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆனா அது பொய் மட்டுமில்லை, இட்ஸ் நாட் அப்ரோப்ரியேட் ஃபார் ஹிஸ் சோசியோ கல்ச்சரல் பேக். அதையும் பார்க்கணும், ஒரு சில காலத்துகள்ல சில சில நம்பிக்கைகள் இருக்காது, அதையிலே அதுக்கு நாம் அப்படி எல்லாம் பார்த்தது இது அப்படியே இருக்கலாம் தானே. அம்பாள் வர்றன்றார், சிரிக்குதுன்றார், சிரிக்கிறார், அழுகிறார், என்ன டிஃபரன்ஸ்? எஸ் கள்ளத்தீர்க்கதரிசிகளை எப்படி இனங்கண்டு கொள்வது என்று கேட்கிறார்கள் இயேசு கிறிஸ்து. கள்ளத்தீர்க்கதரிசிகளை கள்ளசுவாமிமார் எல்லாம் இருக்கணும் இல்லையா, அவர்களை எல்லாம் இன்னண்டு இனங்களை அவர்களின் நாமன் தான் சொல்லிவிடும், கடவுளுடைய நாமன் தான் சொல்லிவிடும், அவருடைய கடவுளுடைய நாமத்தால குணப்படுத்த வேணும், அவருடைய கடவுளுடைய நாமத்தால அற்புதம் பண்ணி எல்லாம் நடக்கும். ஒரு மரத்தை அதன் பழங்களினாலே இனங்கண்டு கொள்வோம். இங்கிருந்து வார ஃபாலோவர்ஸ் என்ன செய்யணும், இந்த சக்கரங்கத்திலிருந்து நாலு பேர் போய் நாலு நல்ல விஷயம் செய்தா ஏதோ நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் உண்டாலும் விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். அங்க சச்சங்கத்துல போய் வேற ஏதாவது செய்தால் தெரியும், அவரே சும்மா ஏதோ பசத்து பிசத்துறார், அவங்க வச்சு எடுத்து கொஞ்ச நேரம் வேலை போறதுக்கு இருப்பதுன்னா பொழுது போறதுக்கு வந்துடுது போட்டு வெளியில வந்து எல்லாம் அதுதான். அதே தான் இங்கே இந்த வைத்தியத்தோட மாந்திரமும் சேர்ந்து கதாதரர் சந்திராவாகிய அம்மாவை விட வேறான இன்னொரு அம்மாவை நினைத்து கதறிக்கொண்டே இருந்த ஒரு ஓன் மதர் என்றால் ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு நியாயம் தகப்பனுக்கும் இருக்குது, தாய் என்றால் கூடாது. என்றால் தகப்பனாக இருந்தாலும் தாய் தானே உதிரம் கொடுத்து வயிற்றுல சுமந்து சதை கொடுத்து பால் கொடுத்து வளர்த்தது, தாய்க்கு அந்த கடமைப்பாடு அந்த அன்பு இருக்கு. அப்பயே நான் ஆண்டவர்ல அவ்வளவு அம்பாள் அதை விட கூட வர வேணும், நியாயமா? எப்படி எங்களுடைய அம்மாவிலே எங்களுக்கு அன்பு பக்தி பாசம் இருக்கிறது ஓகே, இறைவனிலையும் அன்பு பக்தி பாசம் இருக்கிறது ஓகே, ஆனா அந்த ஒன்றுக்கு ஒன்று வரைக்க அதுல எங்களுடைய அம்மாவோட அந்த அம்மாவோட கூட வரும் இல்ல, கல்யாணம் கட்டின கூட மற்ற அம்மாவில வார பாசம் அது வேறு, அது எல்லாருக்கும் வாரது, அதை விட இல்ல அது எந்த விதத்துல நியாயம் இந்த இந்த புறப்புக்கு மட்டும்தான் அவ அம்மா, எல்லா புறவைகளோரும் எல்லா உயிர்களுக்கும் என்னை அந்த லிங்க். நான் சொன்னேன் இது என்னண்டா இறைவனுக்கும் எங்களுக்கு உள்ள தொடர்பிலே ஆதியான தொடர்பு என்னன்னு கேட்டால் அவருங்களுக்கு அம்மா அன்னையாகவும் அப்பனாகவும் இருக்கிறார். எப்படி என்று சொன்னால் எல்லாரும் கேட்பாரு, இந்த உயிர்கள் எல்லாம் இருக்குதானே எங்களுடைய சோல், இந்த உயிர்ல வந்து மூன்று நிலை இருக்குது, கூடானு கோடி எண்ணிலி இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் எண்ணுமே புறப்படுக்காம இருக்குது, இது ஒரு நாள் முடியாது. யாராவது கேப்பன் இருந்தெல்லாம் ஒரு காலத்துல இப்படி எல்லாம் புறவு வந்து முடியுமா, அங்க இன்ஃபினிட் நம்பர் அப்படியே கிடக்கு. எப்படி இருக்குது அப்படியே அந்த எங்களுடைய டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் ஆணவம் என்று சொல்லுவார், ஆணவம்டா ஈகோ இல்லை, டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் இருட்டு அதுக்குள்ளே இருக்குது. அந்த உயிர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, உடம்பு இல்லையே,
4: மனசிருந்தா தானே சிந்திக்கும், புத்தி இருந்தா தானே நிச்சயிக்கும், பார்க்கிற சக்தி கேட்கிற சக்தி நுகர்ற சக்தி இருந்தா தானே அதை செய்ய. ஒன்றுமே கிடையாது, சிந்தின அறிவும் கிடையாது அனுபவமும் கிடையாது. உயிர் அப்படியே கிடக்குது.
2: கேரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டிருந்த இமை
4: அப்படித்தான் இருந்தாங்க. இருட்டறையில கண்ணில்லாத குழந்தை, அதுக்கு கண்ணில்லா ஆளு கூட கொஞ்சம் இப்படி காரணம் சிலதுகள் தெரிஞ்சிடும் இல்லையா, கண்ணையும் கட்டி விட்டுருக்கு.
2: கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டு இருந்த இமை அப்படித்தான் அந்த உயிர்கள் எல்லாம் இருக்குது.
4: இறைவன் என்ன செய்யற, அந்த உயிர்கள் எல்லாம் தினமும் அது ஒரு முதல் புறப்பு கொடுக்கிறேன். முதல் உடம்பு
2: சிலவர்கள் புரிய அட்டகாயம் எயிட் எலிமெண்ட் பாடி, மைண்ட் கொடுக்கிறார், புத்தி கொடுக்கிறார், நான் என்ற சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அகங்கார் கொடுக்கிறார், கேட்கின் சக்தி, பார்க்கின் சக்தி, முகரின் சக்தி, தொட்டுநரின் சக்தி, சுவைக்கின் சக்தி, சப்த ரூப ரச ஸ்பரிச கந்த என்ற ஐந்து புலன்கள் அல்ல தன் மாத்திரைகள் சப்து எலிமெண்ட்ஸையும் கொடுக்கிறார். அதையும் கொடுத்தால் இந்த எயிட் எலிமெண்ட் பாடி வந்தோடனே எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கறது. அவர் அங்க பாரம்பரியம் பாரபட்சம் பார்த்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா அதை கொடுத்தால் இப்ப இந்த சக்தியும் வந்துட்டது, மைண்ட் வந்துட்டது, எல்லாம் வந்துட்டது. மைண்டாலேயே நிச்சு முதல்ல கர்மா டக்கண்டு வருது, முதல் உடம்பு வந்துட்டது. அது சொல்வார்கள் முதல் உத்பவம், பிரைமரி கிரியேஷன், ஃபர்ஸ்ட் பர்த். அதுக்கப்புறம் கர்மா செய்ய, அந்த கர்மாவுக்கு ஏத்த மாதிரி இத்தனையோ கோடானு கோடி அண்ட தொகுதிகள், ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிறப்பு வந்து சேர்ச்சு. அது செகண்டரி புனருத்பவம், முதல் உத்பவம் புனருத்பவம். இப்ப கடவுள் பிறப்பு கொடுத்தது தண்டனையா, இப்படி இருந்தாக்களுக்கு கொஞ்சம் அறிவையும் கொடுத்து அனுபவிக்கிற சக்தியையும் கொடுத்து தன்னை அறிகிறதுக்கு ஒரு வழியும் கொடுத்து விடுறாரு. பாஸ்ட் லிபரேஷன், கட்டுண்டிருந்தகமாய் வெளியில் விட்டு இருக்குது சக்தி, தன்னை நினைக்கிற சக்தி இருக்குது. ஆனா நாங்க இதுக்கு அடுத்தது சொல்றது வந்துட்டு, இப்ப பிள்ளைய முந்தைய சொன்ன உதாரணம் தான், பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்ப நாங்கள் நானும் டாக்டர், வைஃபும் டாக்டர், வரும்படி நல்லாயே வருது குறைவில்லாம, ஏன் அவங்கள படிக்க வச்சு கஷ்டப்படுத்திக் கொண்டிருப்பேன். பேசாம இந்த ஸ்டாக்ல ஷேர்ல ரியல் எஸ்டேட்ல எல்லாம் வேண்டி வேண்டி வேண்டி சேர்த்து வச்சுட்டு போனா நாலு சந்ததி இருந்து சாப்பிட்டு போவே, ஏன் கஷ்டப்படுத்தி அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, இந்த கிளாஸுக்கு அனுப்பி, இந்த இதுக்கு அனுப்பி, ஏன் அப்படி செய்யறோம்? அவன் அவன் ஏன் பண்ணி வரவு, தான் தேடி வரவு. இந்த நிலையே அவனை அடைகிறதுக்கு அவனுக்கு உதவி செய்யறதா எங்கட நோக்கமே தவிர இந்த சேர்த்து வச்சுட்டு போறது இல்லை. இறைவன் அதே தகப்பன் தானே, சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. அப்பா உனக்கு இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு, வடிவ அனுபவிச்சு என்னையும் பார்த்து இருபதுல என்னக்கு வந்து அடை அடே வா, எல்லாரும் ஒரு இடத்துல போய் சேரத்தான் போறாங்க. ஆல் ஆஃப் அஸ் ஆர் கோயிங் டு ரீச் ஹிம், அது ஷுவர். கடிகணக்கும் கதி மோட்சம் கரண்டி, தேர் நோ ஒன் இஸ் எக்ஸ்க்ளூடட். டைம் தான் வித்தியாசம், அது கொஞ்சம் கொஞ்சம் கோடி வருஷத்தால முன்ன பின்ன போவோம், அவ்வளவுதான். புரியுதா? அப்ப அவர் அந்த ஈக்குவல் சான்ஸையும் கொடுத்து, எங்களுக்கு உடம்ப கொடுத்து, எங்களுக்கு கருவிகரணங்களை கொடுத்து, மனம் புத்தி சித்தம் கண் காது மூக்கு வாய் இது எல்லாத்தையும் கொடுத்து, மற்றது இந்த உலகத்தையும் கொடுத்து, இந்த உலகத்துல இருக்கிற அனுபவ பொருட்களையும் கொடுத்து, அது மட்டும் இல்ல சர்வ சுதந்திரமும் கொடுத்து. யாராவது வந்து பின்னால கிடைக்கணுமா, சச்சாங்கத்துக்கு போ, அங்க போவாத, இங்க போகண்டு இல்லையே, சர்வ சுதந்திரமும் கொடுத்து அதன்படி நடந்து படித்து பட்டு வந்து அடைவர். இஸ் வெரி வைஸ் பேரண்ட். ஒரு தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்திருக்கிறேன். என்வயர்மெண்ட் and the free will and guaranteed destiny முயற்சி
3: செய்யலாம்.
4: சில வேலை அன்சைட்டில நாங்க நிறைய பிள்ளையத்தானே
3: செய்யலாம்,
4: சேர்த்து வைக்கிறது
3: கூடின பிள்ளைகள் உலகத்தில் போயிட்டா
4: வருவாரு, எங்கேயும் அந்த சேர்ச் அங்கேயும் வரும், வரத்தான் வேணும். சைக்கிள் தானே, அப்படி போய் இறந்துலாம் சஃபரிங், டென்ஷன், அன்சைட்டி, பனிக் அட்டாக்ஸ், எக்ஸ்ப்ளோயிட்டேஷன், இன்டர்பர்சனல் ரிலேஷன் சரியா இருக்காது, ஒர்க்கிங் ரிலேஷன் சரியா இருக்காது, எல்லாரும் இப்படி ஆளையால் விழுங்கி கொண்டு வந்தா எப்படி உலகத்துல வாழ்றது? பைத்தியங்கள் எண்ணிக்கை கூடிடும். 1 in 4 மென்டல் இல்னஸ் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 4 பேர்ல ஒருத்தருக்கு மென்டல் இல்னஸ் இருக்குது அல்லது இருந்தது, இதுல இருந்து பார்த்தா இத்தனை பேரும் ரெண்டுனா இத்தனை பேருக்கு இருந்தது அல்ல இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது கொஞ்சம் கூப்பிடுவோம், அவ்வளவுதான். 1 in 4 வந்து 2 in 1.
2: பணி வரும். அப்படி அது இப்ப எல்லா சமயங்கள் எல்லா பாதைகளாலையும் போய் போய் அவரை வச்ச படையில இந்த டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வகுப்புகள் இருக்குதான், டிஃபரெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம், டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ், டிஃபரெண்ட் கிரேட்ஸ் இருக்குது. அந்தந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த வேண்டிய விருப்பு பொறுப்பு, அவைய வேண்டிய டேலண்ட், அவையண்டிய இது கேட்டவாரு, டிஃபரெண்ட் ஸ்போர்ட்ஸ், டிஃபரெண்ட் சப்ஜெக்ட், டிஃபரெண்ட் டீச்சர், டிஃபரெண்ட் மெதடாலஜி மாதிரி எங்களுக்கு வித்தியாசமான சமயங்கள், வித்தியாசமான இதுகள் எல்லாம் இருக்கு. எல்லாமே இதுக்குள்ளால பார்த்தா சிலது உலகியலா பட்டமா உலகியலா இருந்தாலும் அதுக்குள்ளாலையும் போய் அங்காலதான் இந்த அனுபவம் அங்க ஏறும். இந்த பத்து அனுபவத்தினால அந்த பக்கம் வழியில வரும். இப்ப எங்களுக்கு வர்ற இழப்பு, எங்களுக்கு வர்ற நோய் நொடி, எங்களுக்கு வர்ற ஏமாற்றம், எங்களுக்கு வர என்ன சொல்றது கோபம், தாபம், எல்லாமே அது அப்படியே அந்த பங்கட வந்து குடம் போட்டு கொண்டு போகும். நல்ல குருநாதன் என்னை வருத்துவது கொல்லவல்ல கொல்லவல் என் கொல்லா வினையை போக்குதல். இந்த ப்ராசஸ்ல நான் போறோம். அந்த நிலையில இருந்து இறைவன் அந்த தந்தேன்னு எவ்வளவு கரண வேண்டும், அதை நினைச்சுதான் இவனை கும்பிடுறோம், வேற என்னத்தை கும்பிடுறோம். அவனு அவர் படைச்சிட்டு போனா படைச்சிட்டு போட்டும், எங்களுக்கு என்ன வந்தது? பாவம் இருந்து இவ்வளவு இப்படி இருந்த எங்களை இவ்வளவு அனுபவிக்கிறதுக்கு தந்து, அறிகிறதுக்கு இவ்வளவு கருவி கரணங்களையும் தந்து, இவ்வளவு சர்வ சுதத்திரத்தையும் தந்திருக்கிற அந்த மகிமையை நெக்கி நெக்கி ஒவ்வொரு நாளும் வர வேண்டாம், ஒவ்வொரு நாளும் கும்பிட வேண்டாம். அதுக்குத்தான் நாங்க கூப்பிடுறோம். அது பிறகு இடையில எங்களுக்கு கஷ்டம் கிடைக்க அதைத்தான் இதைத்தான் கேட்கறது, அதுல தப்பு இல்லை. அது பிறகு அதெல்லாம் அதுக்கு மேலால போகும். இப்ப இதனாலதான் அவர்களை அவ்வளவு இப்ப விளைஞ்சா இறைவன் எங்களுடைய தாய் தந்தையை விட எவ்வளவு மேலானவன் என்று அம்மை அப்பா. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு தானே, ஒன்லேயே இருக்குது, இங்க இருந்து போகணும். அதுக்காக இதை உதறி போட்டு அங்கே ஓடுறது கிடையாது.
3: மாதா பிதா குரு மூன்று பேரும் தெய்வங்கள் என்பதையும் சொல்லலாம்.
2: மாதா பிதா குரு எப்பப்ப தெய்வம் இல்லையன்றது தெரிஞ்சிருக்கணும். அது என்னொரு விதமான உதாரணம் சொல்லலாம். நிறைய இருக்கு. கொண்டு வந்தேன் கேட்டால் ரெஸ்பெக்ட் என்றது ஒன்று இருக்குது. ரெஸ்பெக்ட் என்றா கனம் பண்ணது, யூனோ அண்டர்ஸ்டாண்ட். ரெஸ்பெக்ட் ஒபீடியன்ஸ் என்றா கீழ்ப்படி. இந்த போத்தா டிஃபரன்ஸ். பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட், எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட். ஒபீடியன் கம்ஸ் அட் யூ சில்ட்ரன் நீட் டு நோ வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். இஃப் யூ ஃபீல் தட் இஸ் சம்திங் ராங், யூ ஆர் நாட் கம்ஃபர்டபிள் வித் வித் ரெஸ்பெக்ட், யூ கேன் சே மாம் ஆன் தட் I don't feel comfortable doing it. அது இருக்குதான் இயேசு கிறிஸ்துவின் பைபிள்ல மோசேக்கு 10 கட்டளை இறைவன் கொடுக்கிறார். அதுல ஒரு கட்டளை, உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணி இந்த உலகில் 100 காலம் ஜீவித்திருப்பாயாக. என்ன சொல்றார்? கனம் கீழ்ப்படிந்தன்னு சொன்னாரா? கீழ்ப்படிந்தன்னு சொன்னாரா? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தன்னா எங்களுக்கு சங்கராச்சாரியாரும் இல்ல, ரமண மகர்ஷியும் இல்ல, ராமகிருஷ்ணனும் இல்ல. இப்ப எதுக்கு கீழ்ப்படிய வேணும்ன்றது இருக்குல்ல, எப்பொழுதும் எல்லாருக்கும் சரிப்புலக்கு அந்த அந்த சுடர் இறைவன் தந்திருக்கிறார். ஒபீடியன்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட், பட் ஒபீடியன்ஸ் இஸ் யுவர் சாய்ஸ். என்னென்ன சொல்லுவார்கள் வந்து சுவாமிகள் சம்பந்த, இன்னும் ஒரு ரெண்டு பேரும் இருக்கிறதான், ரெண்டு பேரும் உண்டை இருக்கிறதான். பாண்டி நாட்டுல இருந்து அழைப்பு வருது சம்பந்தருக்கு, வந்து இங்க எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு, இந்த சமண சமயத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரே அராஜகமா இருக்கு, இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணுவாங்க. அப்பர் சுவாமிகள் முதலே பட்டு நீட்டரையில போட்டது, யானை ஏவினது, நஞ்சு ஊட்டினது, கல்லோட கட்டி கடல்ல போட்டது, இவ்வளவும் அவருக்கு அனுப்புவாங்க. அதோடய அவர் அவங்களோடயே இருந்து படிச்சு அவங்களுடைய குருவாகவே இருந்தது. அவர் சொன்னார், அப்பா பக்கா பசங்கள் அந்த பக்கம் போயிடாதேப்பா, நான் பட்டனான் போகாதே. சம்பந்தர் கேட்டாரா, போலும் நாளும் சரியில்லை, கிரகஞ்சுடி சரியில்லை, போகாதே என்று கொஞ்சம் பயமுமா சொன்னார். பயங்கர அவர் சொன்னார், உடனே சொன்னார், வேயுரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த உளமே புகுந்த கதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம். வியாழன் என்று சொல்லப்படாது, வியாழம் அப்படித்தான் பாட்டுல பாடி இருக்கிறார். வியாழம் வள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல கவை நல்ல நல்ல அடியார் அதற்கு நிகழ்வு அடியாருக்கு எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போய் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணினார் ஒபே பண்ண புரியுதா ஒரு குரு வந்தாலும் இப்ப ரெஸ்பெக்ட் எப்ப ஒபீடியன்ஸ் என்று புரியுதா இது சம்பந்தர் அர்த்தம் ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் வந்து அவருக்கு முடிசூட்டையா சொல்லியா முடிசூட சொன்னா அது வந்து சகுனி போட்டு சகுனி இல்ல கூனி அது மந்தார குழப்பம் வச்சு கைகேஜி விரம்பிட்டு அவரை காட்டுக்கு போக சொல்லியாச்சு அப்ப கூப்பிட்டு கைகேஜியே சொல்றார் அவர் சொன்னார் அப்பா சொன்னார் நீ காடுகவும் பரதன் நாடாளும் 14 வருஷம் நீ வனவாசம் போய்வா சந்தோஷமா போன சந்தோஷமா போன அது ராமச்சந்திரன் இதே ராமர் இதுக்கு முந்தி விஸ்வாமித்திரர் கூட்டிக் கொண்டு போற யாகத்தை நீ மிதிலைக்கு போற மிதிலைக்கு போயக்க சீதையை காண்றரா இல்லையா அண்ணதான் அதான் கம்பத்தை பாட்டு அண்ணலன் நோக்கினால் அவளை நோக்கினால் அப்ப லவ் வந்துட்டு அப்பாவை கேட்டுட்டா லவ் பண்ணார் போய் அங்க போய் அவையில காத்து அம்பு இருந்தது முறிக்க முதல் சொன்னாரா வீட்டு கொடுக்கா முடிச்சாச்சு ஹி டிசைடட் ஹி மைண்ட் வென்ட் ஆன் ஹி டிசைடட் பட் ஃபார் தி மேரேஜ் என்ன நடந்தது அங்க ஆள் அனுப்பி அயோத்தியில இருந்து முழு பேரும் வந்துதான் What do you call future opportunities and so இதான் அந்த உதாரணங்கள் ரெஸ்பெக்ட் வெர்சஸ் ஒபீடியன்ஸ் இது கவுன்சிலிங்ல நிறைய பாருங்க ரெஸ்பெக்ட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யூ டே சே இஃப் யூ ஆர் நாட் ஒபீயிங் தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது மாதா பிதா குரு தெய்வத்துல தெய்வ மந்தங்களுக்கு எல்லாம் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறதுல மாதா பிதா குருவுக்கு இந்த இருக்கு
4: அப்போதெல்லாம் அம்மாவை நினைத்து கதறிக்கொண்டே இருந்த காமாபுகரின் கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் உள்ள மயானங்களுக்கு அடிக்கடி சென்று பொழுது கழித்தார்
2: மயானங்களுக்கு போறார்
4: அப்பொழுதெல்லாம் அவர் அற்புதமான தெய்வீக அனுபவங்களை பெற்றிருக்க வேண்டும் அம்பிகை எப்போதும் தம்மை காப்பாள் என்ற திடமான நம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும் இது காரணமாக அவருடைய கொந்தளித்த உள்ளம் சாந்தி பெற்றதால் அவருடைய மெலிந்த உடல் சற்றே திகழத் தொடங்கியது வெறியும் சமனாகி வந்தது தங்கள் அருமை கதாயி ஊரலகத்தாரை போல் ஆகி வருவதை கண்டு மகிழ்ந்த உறவினர் ஊரலகத்தினரை போல அவருக்கும் ஒரு கால்கட்டு போட்டு விட வேண்டும் என்று
2: எண்ணி
4: முன்பு ராசமணியம் மதுரரும் எண்ணியது போலவே பிரம்மச்சரியந்தான் அவரது உடல்நிலையை பாதிக்கிறது என்று விசித்திரமான எண்ணம் கொண்டு அவர்கள் கதாதரருக்கு கல்யாணம் செய்து பார்க்க எண்ணினார்
2: என்னன்னு கேட்டா இந்த மென்டல் இன்னஸ் மோஸ்ட் ஆஃப் த மென்டல் இன்னஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ ஆர் யங் அவுட் பிரேக் வாரது வந்து ஹை ஸ்கூல் ஏஜ்ல வரும் வெரி பெத்தட்டிக் நல்லா செய்து கொண்டு வருவாங்க 15, 16, 17, 18 யூனிவர்சிட்டி அந்த நேரம் தான் ஓசதி மேஜர் டிப்ரெசிவ் இல்னஸ் மெனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் ஸ்கிசோஃபிரினியா இந்த மூணுமே ஸ்டார்ட் பண்றது யங் ஏஜ் வெரி ரேர்லி லேட் ஏஜ்ல வரும் வந்தா குட் ப்ராக்டிஸ் ரெண்டாவது அவர் மாதிரி மேனேஜ் பண்ணலாம் பின்னுக்கு வர நான் முன்னுக்கு வாரது அப்படியே very severe form of the mental illness. Very unfortunate. Sometimes to see these kids. என்னுடைய வீட்டிலேயும் சொல்றது இதுல படிக்க அனுப்புறது எனக்கு அதுகளுக்கு பிரஷர் கொடுத்து அதுகளுக்கு இப்படி ஏதாவது வந்துட்டா என்ன செய்யறது யூ ஷுட் திங்க் ஆஃப் தட் பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் டோன்ட் நோ என்ன எல்லாத்துக்குமே புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணா ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு லிமிட் இருக்குதான் So you shouldn't push too much. And you should look after their ஒரு எமோஷனல் வெல்பீயிங் டூ பேலன்ஸா பார்த்து கொடுக்கும் சில பேர் கொஞ்சம் பெருமையா சொல்லுவார்கள் என்னுடைய பிள்ளை ஒரு இடம் போறதும் இல்ல கதைக்கிறதும் இல்ல போனா பள்ளிக்கூடம் வந்தா வீடு கொஞ்சம் கவனமா இருங்க கீப் அன் ஐ எஸ் எஸ் எ பொட்டன்ஷியல் ஃபார் டிப்ரெஷன் அண்ட் சைக்கோட்டிக் இட்ஸ் ட்ரூ அவங்க அந்த ஜிப்னஸ் ஸ்பாயில் பண்ணக்கூடாது யூ ஷுட் டிஸ்ட்ராய் சைல்ட்ஹுட் அண்ட் அதில் சில பேர் ஆக கஷ்டமா இருக்கு. சில பேர் சில பேர் சில பேர் நாங்கள் எல்லாம் ஜெனிக் மதர்ஸ் அல்லது சைக்கோ ஜெனிக் மதர்ஸ், அப்படிப்பட்ட சில பேரண்ட் ஹூட் அல்லது மதர்ஸ் இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு விசை வராம இருக்கு. பேரண்ட்ஸ் பாக்க அது தெரியும். சைக்கோட்டிக் இல்னஸ் எடுத்து சைக்கோட்டிக் பார்த்த அந்த பிள்ளையே இன்னும் ஒழுங்கா படிக்கிறாங்களேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு அம்மா மேலும் இருக்கிறாங்க. Life life. It's not the education always the tool, not the goal in our life. I say to my kids, nothing new, I say to others, education is a tool, not your goal. Work is a tool, not the goal. இதெல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு உபகரணம். ஒரு நல்ல சுமூகமா வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு கல்வி தேவை, ஒரு தொழில் தேவை. அதுதான் அதுக்காகவே தான் நான் வாழ்றேன்றதுக்கு அப்புறம்
4: தனது அருமை கதாய் அவருக்கு கல்யாணம் செய்து பார்க்க எண்ணினார்கள். அவருக்கும் அப்போது 23
2: வயதாகிவிட்டது. 23 ஹை ஏஜ் ஃபார் மேரேஜ். ரெண்டு அவருடைய காலத்துல லைஃப் ஸ்பேன் குறைவு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாளில 40-50ஸ்ல இது லைஃப் ஸ்பேன் குறைவு. இன்டர்மீடியட் ஏஜ்ல அப்படித்தான். So they start their life early to catch up with it.
4: வரதட்சணை அல்லது வது தட்சணை கொடுக்க வேண்டிய வசதி இல்லாததால் தான் இத்தனை நாளாக அவரது திருமணத்தை பற்றி அன்னை சந்திராவும் அண்ணன் ராமேஸ்வரரும் நினைக்கலை.
2: அந்த நாளில மாறி அந்த சம்பிரதாயத்தில வேண்டியதுல மாப்பிள்ள பொம்பளைக்கு காசு கொடுக்கும். பழைய வேதத்துல எல்லாம் இருக்குது, கொடுத்து எடுக்கிறது இருக்குது, இது இருக்குது, கொடுத்து எடுக்கிறது இருக்குது. அப்ப இவைக்கு காசு இல்ல நடந்தது. திருவிளையாடற் புராணத்துல வரும் தருமிக்கு பொற்களி கொடுத்த வடலம். இப்ப சினிமாவில் எல்லாருக்கும் தெரியும் தருமி வந்து ஆஹா ஆஹா இது எனக்கு கிடைக்காதா அண்டு அவன் அதுக்காக சொல்ல அவன் சொல்றான் கேட்டா ஹி வாஸ் ஏ பிராமின். அப்ப அந்த அர்ச்சனை அந்த பூஜை அதுகளை முறையா செய்யறதுக்கு அவன் இல்லறத்துல இருக்கணும். அந்த இல்லறம் செய்து வாழ்றதுக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு காசு இல்லையே ரெண்டுதான் அவன் இருக்கிறான். அதுக்குத்தான் சிவபெருமான் வந்து அவருக்கு பொற்களி கொடுப்பது. அப்படிதான்
4: இப்போது கொஞ்சம் பசை ஏற்பட்டிருந்ததோ என்னவோ அவர்கள் பெண் தேட முனைந்தார்கள். விந்தையிலும் விந்தையாக கதாதரர் இந்த உத்தேசத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இதன் காரணத்தை பின்னரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தெரிவிக்கவில்லை. ஆனாலும் நாம் ஒருவாறு இதனை ஊகிக்கலாம்.
2: ஏன் ராமகிருஷ்ணர் சொல்லாமட்டார்
3: அது தெரியும். அவர்தான் சொல்றார்
2: பகவத் கீதையில கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனனுக்கு, நீ நானும் இதுக்கு முந்தையும் பல முறை பிறந்திருக்கிறோம். எனக்கு எல்லா பிறப்பும் தெரியும், எனக்கு தெரியாது. அதேதான் அவருக்கு தெரியும் யார் இந்த பிறப்புல தன்னுடைய கம்பேனியன். இதெல்லாம் முற்பிறப்புல இருந்து அப்படியே வாரது. அந்த அவதாரம் அங்க நிகழ்ந்திருக்கு. அப்ப அதை வந்து சேர வேண்டிய தருணம் அந்த சோசியோ கல்ச்சரல் அந்த இதுக்குள்ளால அது வந்து இதோட இன்றைக்கு
5: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

వక్షస్థాడన సంకయా విచలితో వైవస్వత నిర్జర కోటిరోజ్వల రత్న దీప కలికా నీరాజనం కుర్వసే దృష్ట్వా ముక్తివధూస్తనోతి నివృతా శ్లేషం భవానీపదే యచ్చేతస్తవ పాదపద్మ భజనం తస్యేహ కిం దుర్లభం క్రీడార్థం సృజతి ప్రపంచమఖిలం క్రీడా మృగస్తే జనాః యత్కర్మాచరితం మయా చ భవతః ప్రీత్యై భవత్యేవ తత్ శంభో స్వస్య కుతూహలస్య కరణం మచ్చేష్టితం నిశ్చితం తస్మాన్ మామకర క్షణం పశుపతే కర్తవ్యమేవ త్వయా బహువిధ పరితోష బాష్పూర స్ఫుటకల కంకిత చారు భోగ భూమిం శిరపద ఫల కంఠి దివ్యమానాం పరమ సదాశివ భవనాం ప్రపద్యే. శివానంద లహరి ఆచార్య శాస్త్రీయమాహ ఆత్మతత్వத்தை சொல்றதுல நிகரற்றவர். உபனிஷத் பாஷ்யங்களும் சூத்திர பாஷ்யமும் கீதா பாஷ்யமும் பகவத்பாதர் அருளின பிறகு அதுக்கு மாதிரி வேற யாராலையும் பண்ண முடியல. அதுக்கு முன்னால இருந்த பர்தர் பிரபஞ்சவாதிகள் பண்ணின வியாக்கியானங்கள்லாம் ஒன்றும் இல்லாம இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு. அப்படி ஒரு விசேஷமா சொன்ன ஆச்சாரியா பக்தியும் சொல்லணும். எல்லா மனுஷாளுக்கும் அந்த பகவத் பக்தி வந்தாத்தான் அவளால முன்னேற முடியும். இப்படி உயர்ந்ததான சாஸ்திரங்கள்லாம் அறியணுமையானால் முக்கியமாக வேண்டியது மனசுக்கு நிம்மதி, பகவத் பக்தி. அந்த பகவத் பக்தியை கொடுக்கறதுக்காக அதை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான கிரந்தங்கள், ஸ்தோத்திரங்கள். அந்த ஸ்தோத்திரங்களை பல எழுதியிருக்க. கிராமாந்தரத்துக்கு போனா அங்க இருக்கிற ஸ்திரீகள்லாம் சௌந்தர்யலஹரி சொல்றா. எங்கேயோ இருக்கக்கூடியதான தெரியாதுன்னு சொல்ல முடியாம எல்லாம் 100 ரூபா சொல்லிட்டு இருக்கா. அப்ப என்ன தெரியறது, அந்த அளவுக்கு பரவி இருக்கு. அவளுக்கு அர்த்தம் தெரியல, என்ன பண்றது, அர்த்தம் சொல்றவா இல்ல, இல்லாத போனாலும் மூலத்தை நன்னா நொற்று பண்ணியிருக்காளோ இல்லையா, அவளுக்கு மனசுல பூந்து இது தத்துவம் பசத்தி இது உயர்ந்தது என்று நினைத்து கொண்டு அதை படிக்கக்கூடியதான அளவுக்கு பக்தி வரும்படி பண்ணினார். அப்படி பக்தி ரச பிரதிபாதகமான கிரந்தங்கள்ல சிவானந்த லஹரி ரொம்ப விசேஷம். பக்தினா என்னங்கிறது முதல் முதல்ல இங்கதான் சொல்கிறார். அங்கோலம் நிஜபீஜந்தோபலம் சூச்சிகா சாத்வீன இதவிபம் அப்படின்னு ஆரம்பிச்சு லதாட்சிருஹம் சந்தி சிந்து சரித்வல்லபம் அப்படி அழகாக அந்த பக்தியை பத்தி விசேஷமாக சொல்லி, அந்த பக்தி கௌரவத்தை சொல்லி, யாருக்கு பல பிறவைகள்ல புண்ணியம் இருக்கோ அவா தான் இந்த பக்திய அடைய முடியும். அவளால் தான் இந்த கிரந்தங்கள்லாம் கேட்க முடியும். சிவானந்தர் நம்ம கேட்கணும்னா ஜென்மாந்தரத்துல பாக்யம் இருக்கணும், அந்த பரமேஸ்வர அனுகிரகம் இருக்கணும். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி பகவானுடைய நமஸ்காரம் பண்ணணும்னா பகவான் தான் அனுகிரகம் பண்ணணும்னு, ஏதோ அது பண்ணினேன் இது பண்ணினேன்னு நடக்காத காரியம். இந்த ஜென்மாவில் பகவானை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும்னா பகவத் அனுகிரகம் இருக்கணும். அதுபோல குரு லாபம் கிடைக்கணும்னா பகவத் அனுகிரகம் இருக்கணும். அப்படி விசேஷமாக இருக்கக்கூடியதான அம்சங்கள்ல முக்கியமாக அந்த பகவானுடைய ஒரு கௌரவத்தை சொல்லுண்டு தஸ்யேக கிம் துர்லபம். இப்படி பக்தின்னு ஒன்று வந்துருத்துன மனசுல ஒரு கோடியில வந்துருத்துன, இனிமேல அவன் ஜென்மால அவன் கஷ்டப்பட வேண்டியதில்ல, பகவான் அழிச்சு போயிட்டு வரவாள. மனசுல கவலை இருக்கு, இருக்கத்தான் இருக்கும், அதனால தானே நீங்க பிறந்திருக்க. உபாப்தியாமேவ மனுஷிய லோகம், புண்ணியமும் பாபமும் சேர்ந்து சேர்ந்து பண்ணிருக்கோம், பண்றப்ப தெரியல நமக்கு, ஏதோ சமயத்துல பண்ணிருக்கோம், நேற்றா பண்ணினோம், இந்த ஜென்மாவில பண்ணலையே. இந்த ஜென்மாவில கூடியவருக்கு நல்ல வழியிலேயே இருக்கணும்னு பாக்குறோம். நம்மள வளர்த்த பெரியவாளும் எப்படி பண்ணிருக்கேன், நல்ல வழியிலேயே இருக்கும்படியே வளர்த்து விட்டாவா, அப்படியே அந்த பரிசரத்துல இருந்துட்டோம். நம்ம வளர்க்குற காலத்துல டிவி எல்லாம் இல்ல, செல்போன் இல்ல, அது இப்பதான் வந்திருக்கு, இப்ப நமக்கு அதுல சுவைக்கல. அப்படி வளர்ந்த நாம் ஏதோ ஜென்மாந்தரத்துல பண்ணியிருந்தான புண்ணியத்தினால நமக்கு இந்த இந்த பக்தியானது வந்திருக்கு. இப்படிப்பட்டதான இந்த பக்தி இவாளுக்கு வந்தாச்சுன்னு இனிமேல அவ வாழ்க்கையில ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இருக்கிற கவலையெல்லாம் பனி கரையிறா போல சூரிய கிரணங்கள்லாம் கரைஞ்சு போயிடும். அதுக்கு நாம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல மனுஷனுக்கு தைரியத்தை கொடுக்கிறேன். ஏன்னா இந்த டிப்ரெஷன் மனுஷனுக்கு வரப்படாது.
என்னமோ போங்க முன்னால மாதிரி என்னால வேலை செய்ய முடியல, இது வெரி டிப்ரெஷன். இப்ப என்ன போச்சு, வயசாக இல்லையா தெரியறதுக்கு, யாராவது ஒண்ணு சொன்னா என்னால தாங்க முடியல. ஆமா என்ன பண்றது, ஏன் நம்ம சின்ன குழந்தை மாதிரி இல்ல, உடம்புல சக்தி இருக்கிற காலத்துல யாரு எது சரி கிடக்கிறது அப்படின்னு ஆரம்பிப்போம். இப்ப என்ன ஆறது, நமக்கு நாலு பேரை அண்டித்தானே வாழ வேண்டியதா இருக்குன்னு ஒரு பயம் வந்தாச்சு. அதனால அப்படி சொல்றதே தவிர, பகவான் ஆச்சாரியால் சொல்றார் அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம், பகவான் உங்களை காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. பட்சஸ்தாடன சங்கையா விசலிதோ வைவஸ்வதா நிர்ஜரா கோட்டி ரொஜ்வல ரத்ன தீபகலிகா நிராஜனம் குர்வதே. அப்பா யமதர்மராஜா உங்களை கண்டு நடுங்கிறார். அப்ப அந்த பரமேஸ்வர நாமாவை கேட்கிற நமக்கு, ஹரா சிவா பவா அப்படின்னு பகவான் நாமாவை கேட்கிற நமக்கு, அப்பப்ப நினைக்க கூடியதான நமக்கு யமதர்மராஜா பயம் உண்டோ, அகால மிருத்யு பயம் உண்டோ? கிடையாது. வட்சஸ்தாடன சங்கையா விசலிதோ வைவஸ்வதா. ஏன் யமதர்மராஜாவுக்கும் பரமேஸ்வரனுடைய பேரை சொன்னாலே பயப்படுறார்கள். ஏன் அப்படி ஆயிடுத்து? அந்த மார்க்கண்டேய லீலையில இவர் தன் காரியத்தை பண்ணனு வீசினார் பாசகாயரை. அந்த பாசகாயரைய மார்க்கண்டேயனை மட்டும் பிடிக்காம அது லிங்கத்தோட சேர்ந்து விழுந்துருத்து இழுத்து விட்டார் பரமேஸ்வரன். என் மேல லிங்கம் போட்டா பரவாயில்ல, என் பக்தனுக்கு மேல நீ போட்டிய பாசத்தை நியாயமா அப்படின்னு எழுந்துட்டார். காலால எட்டி வந்துச்சார். அப்ப காலனுக்கு காலனா மாறினார் பரமேஸ்வரன். காலன்கிறது யம தர்மராஜா, கால காலனாக மாறினார். தப்பு நடந்து போச்சு. பரமேஸ்வரன் மேல இப்படி பண்ணலாமா, சிவபக்தாவிடத்தில் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம். ஆகையால் மறுபடியும் இந்த தப்பு நம்ம வாழ்க்கையில வரப்படாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வட்சஸ்தாடன சங்கையா விசலிதோ வைவஸ்வதா. சாஸ்திரம் என்ன சொல்றது, பேஷாஸ்மாத்வா தப்பவதே பேஷோதேதி சூர்யா பீஷாதிந்திரஸ்யாக்னிஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா. மீதி பேர்லாம் வெறும் பயப்படுறாளா. பீஷாஸ்மாத் வாதப்பவதே, காத்து இங்கிங்க அசைறார் அவரிடத்துல பயத்துல. பீஷா உதேதி சூரியா, அவரிடத்துல பயத்தினால சூரியன் உதிக்கிறார். பீஷா தக்னிஷ்ட வாயுஷ்டா, மீதி பேர்லாம் அப்படி அவருடைய பயத்துல வர்றார். யமதர்மராஜா மட்டும் என்ன, அவரை கண்டா ஓடுறாருல, அந்த அளவுக்கு பயம். அப்படி யமதர்மராஜாக்கே பயமா இருக்கும் பொழுது நம்ம பரமேஸ்வரனுடைய நாமாவை சொல்லிட்டு இருக்கோம், அவருடைய மனசுல நினைச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான நம்ம கிட்ட வருவாரா? அகால மரணம் வருமா? வராது இல்லையா? ஆகையால் வட்டஸ்தாடன சங்கையா விசலிதோ வைவஸ்வதா நிர்ஜராஹா. அதோட மட்டுமல்ல, மற்ற தேவதைகள் எல்லாமே கோட்டீரோஜ்வல ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வதே பரமேஸ்வரனுக்கு வணங்கிட்டு இருக்கா. ஏன், பரமேஸ்வரத்துல சக்தி இருக்கு. சிவசக்தி ஆயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதம். அந்த சக்தியானது ஒரு மனுஷனிடத்துல இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? சக்தி குறைஞ்சதுனால தானே நீங்க வாழ்க்கையில பயப்படுறது. வில் பவர் குறையறதே வயசான பிறகு. நம்மளால இந்த காரியம் பண்ண முடியுமா? ஏன் முடியாது, இத்தனை நாள் பண்ண இனிமேல பண்ண மாட்டேடா. ஆனா குறையறது. ஆனா விவகாரம் என்ன, பயப்படாதீங்க, உங்களுக்கு வில் பவர் குறைஞ்சா பகவான் இருக்கார் கை கொடுக்க. அந்த தைரியம் இருக்கணும். தேவதைகள்லாம் அந்த பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. அவருடைய கிரீட்டங்கள்ல இருக்கக்கூடியதான அந்த ரத்னங்கள் இருக்க பத்தியெல்லாம், அதுக்கு கற்பூர ஆர்த்தி பண்றதான் பரமேஸ்வரன். கோட்டி ரோஜ்வல ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வதே திருஷ்ட்வா முக்திவதூஸ்தனோதி நிபுதா ஸ்லேஷம் பவானிபதே. ஹே பரமேஸ்வரா பவானிபதே, முக்திவதூ முக்தி பண்ணக்கூடியதான பெண் உங்களை ஆலிங்கனம் பண்ணிட்டே இருக்க. நிபுதா ஸ்லேஷம் தனோதி, ஏன் யாரு சிவபக்தாலோ அவளுக்கு வைராக்கியம் தானா வந்துடும். ஒன்னும் கவலையே பட வேண்டாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு நீங்களே பார்த்துங்கோ. அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சுட்டு இருந்தவா. எல்லாரோட நம்ம வசதியா இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கணும், இது வேணும், வீட்டுல சோஃபா வேணும், அது இப்பெல்லாம் இருக்குன்னு அவ்வளவுதான். இப்ப வேண்டான்னு சொல்லல, அதை வெறுக்கல, வேணும்னு கேட்கல. ஃபர்னிச்சர் ஃபேர் போறடா, ஏன் சார் போல? முன்னெல்லாம் 100 ரூபாய் டிக்கெட்டுன்னு ஓடிடுதுல, இப்ப என்னடா சும்மா கொடுத்தாலும் கால் வலி போகலண்டாம்.
இருக்கிறதே நம்ம அதுலயே ஜாஸ்தியா இருக்கு, இந்த தள்ளினா போறோங்கிற நீங்க வேற இன்னொன்னு வாங்கணுமா, வேண்டாம் போங்கன்னார். ஆனா அப்ப இருந்த காசை விட இப்ப காசு ஜாஸ்தியா தான் இருக்கு, இருந்தாலும் அதுல ஆசை இல்லை. ஏன் வைராக்கியம் வந்தாச்சு மனுஷாளுக்கு பகவன் நாமாவை கேட்க கேட்க, எப்படி எளிமையான வாழ்க்கையில் அதுக்காக ஒன்னும் உபயோகம் இல்லாம நம்ம இல்ல இருந்த போதிலும் இது வேணும் இது வேணும் எனக்கூடியதான பேராசை இல்லை. இருந்ததோட சரி பண்ணுவோம், வந்ததா சரி வரலையா அதுவும் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாச்சு. இதுதான் வைராக்கியத்துக்கு முதல் அடி. அது வேண்டாம்னு தள்ளப்படாது எதையும், வேணும்னு அதுக்கு பேராசைப்படப்படாது. அடாடா நமக்கு கடக்கலையேன்னு கவலை இருக்கப்படாது, அப்படி இல்லை. அதனால என்னாச்சு, வைராக்கியம் உங்களுக்கு தெரியாமலேயே வந்தாச்சு. வைராக்கியம்னா என்ன, எல்லாத்தையும் விட்டு விட்டு காசிக்கு போகணும் அப்படி போகணும்னு யாரும் சொல்லலை, சன்னியாசம் வாங்கிக்கணும்னு சொல்லலை, வீட்டிலேயே இருந்து தனிமையாக எதோட பற்றுதல் இல்லாம எதோட ஈசிச்சுக்காம வாழறதுல இதான் வைராக்கியத்தினுடைய பராகாஷ்டம். அப்படி இருக்கேள் முக்திருஷ்வா முக்தி வதுத்தனோ தினிபுருதா ஸ்லேஷம் பவானிபதே பவானிபதே. என்ன, பரமேஸ்வரனுக்கு வைராக்கியம் அம்பாளால வந்துதான். ஏன் அவளுக்கு கோச்சுண்டாளோ, அதுக்கு வைராக்கியம் ஒரு அளவுக்கு நடந்துட்டாளோ, அப்படி இல்லை. மோட்ச லட்சுமிங்கிறதே ஒரு லட்சுமி. மனுஷன் சந்தோஷமாக நிம்மதியா இருக்கணுமையான அவனுக்கு வைராக்கியம் வேணும். எதுலயும் பற்றுதல் இல்லாம இருக்கலாம், அப்படி அசங்கமாக இருக்கக்கூடியதான் நில அம்பாளுடைய அனுகிரகத்தினால வந்து அப்படிப்பட்டதான் அந்த வைராக்கியம் இருக்கே பவானிபதே. உலகத்துல இருக்கிறதெல்லாம் படைச்சவள் அம்பாள், இது ஒண்ணுத்தான் இல்லைன்னு சர்வத்தையும் படைச்சாள். ஆனா எதை படைச்சாலும் எதுலையும் பட்டது எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதனால்தான் பவானி பத்தின்னு கூப்பிட்டார். மச்சேதோ யச்சேதோ மச்சே தஸ்தவ பாத பத்ம பஜனம் தசேகின் துர்லபம். யாருடைய மனசானது உங்களுடைய பாத பத்ம பஜனம், உங்களுடைய பாத பத்மங்களை நினைக்கிறதோ தியானம் பண்ணுகிறதோ நாமாவை சொல்லுகிறதோ அதை போற்றுகிறதோ அப்படிப்பட்டவாளுக்கு தஸ்யேக கிம் துர்லபம், அவளுக்கு எது கிடைக்காதுன்னு. எல்லாமும் கிடைக்கும், பணத்துக்கு பின்னால நீங்க ஓடினீங்கன்னா பணம் கிடைக்காது. சரி இருக்கட்டும்னு விட்டுருங்க, தானா ஓடி வரும், அது அதனுடைய ஸ்வபாவம். அதே போல பரமேஸ்வரன் தியானம் பண்ணே அம்பாள் கொட்டுவாம, அதே போல சகல க்ஷேமம் உங்க இருக்கிற தஸ்ய கிம் துர்லபம் எச்சே தத்தவ பாத பத்ம பஜனம். யார் யாருங்கிறது நினைக்கிறாளோ, உங்களுடைய பாத பத்மங்களை நினைக்கிறாளோ அவளுக்கு தஸ்யேஹ கிம் துர்லபம். முண்டகோபனிஷ சொல்றது எம் எம் லோகம் மனசா சம்பிபாதி விசுத்த தத்துவ காமயதே யாம்ச்ச காமான் தம் தம் லோகம் ஜெயதே தாம்ச்ச காமான் தஸ்மாதாத்மஜம் ஹர்ச்சயேத் பூதி காமஹா எம் எம் லோகம் மனசா சம்விபாதி. ஒரு ஜானியா இருக்கிறவன், ஒரு சிவனடியாரா இருக்கிறவன் அவன் எதை மனசினால கருதுகிறானோ, அதே போல சுத்த சத்வமாக மனசு சௌக்கியமா இருக்கிறவனுக்கு அசையாம இருக்கிறவன் நம் மனசுல இது இருந்தா தேவலேன்னு நினைக்கிறானோ, தம் தம் லோகம் ஜெயதே தாம்ச்ச காமானு அந்தந்த லோகங்கள் கிடைக்கும் அந்தந்த காமங்கள் கிடைக்கும். ஆகையால் தஸ்மாத் ஆத்மஜம் ஹர்ச்சயே பூதி காமஹா. ஆகையால் தான் ஐஸ்வர்யம் வேணும் எல்லாம் வேணும் நினைக்கிறவன் ஆத்ம ஜானிய ஆண்டவும் அவரிடத்து சேர்ந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். பெரியவள்கிட்ட போய் நம்ம கவலையை சொன்னோமையானால் நமக்கு இது தேவலே வந்தா தேவலேன்னு சொன்னா போறோம், அவன் ஒன்றும் பண்ண மாட்டா சரியும்பா அவ்வளவுதான். அது என்னடாச்சுன்னு அந்த காரியம் தானா நடக்கும்னு. ஏன்னா அவ இதயத்துல பகவான் பிரகாசிச்சுட்டு இருக்கார், நம்ம இதயத்திலயும் இருக்கார், எல்லோருடையும் இதுலயும் இதுல இருக்கார், ஆனா அவளுடைய இதயத்துல பிரகாசிச்சுட்டு இருக்கார். ஆகையால் தான் நம்ம என்ன பண்ணோம், பெரியவள்கிட்ட போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றார். நிச்சயமா அந்த காரியம் ஆகுங்கிறார். அதே போல பரமேஸ்வரனை வழிபடுறவாளுக்கு நடக்காத காரியம் உண்டா, அவ கை கூடாத பதார்த்தம் உண்டா, எல்லாம் தானா ஓடி வருங்கிறார். வட்சத்தாடன சங்கையா விசலித வைவஸ்வதா நிர்ஜரா கோடீரோஜ்வல ரத்ன தீப கலிகா நிராஜனம் குர்வதே திருஷ்டுவா முக்தி வதுத்தனோ திரிபுதா ஸ்லேஷம் பவானிபதே எச்சே தத்தவ பத பத்ம பஜனம் தஸ்யேஹ கிம் துர்லபம். அவனுக்கு துர்லபமாக கிடைக்காதுங்கிறதே ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி, அடுத்ததாக நான் எதை பண்ணினாலும் அது உங்களுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கணும். ஜபோஜல் பல்பி முத்ரா விரச்சனா கதி பிராதர்ஷண்ய கிரமணமசனாத்யாஹுதி அப்படின்னு சொன்னமல்லவா சௌந்தர்லஹர்ல. அதே போல இப்ப ஒன்னு சொல்றார்,
இங்க சொல்றது என்ன, அப்படி ஆகட்டும்னு பிரார்த்தனை தான் இங்க பண்ணினோம் சௌந்தர் லஹரியில. இங்க காரணம் சொல்றார், கேதுவ சொல்றார், ஏன் கிரீடார்த்தம் சுஜதி பிரபஞ்சம் அகிலம் கிரீடா மிருகஸ்தே ஜனாஹ. ஹே பரமேஸ்வர, இந்த உலகத்தை நீங்க சிருஷ்டி பண்ணினேன், இதனால உங்களுக்கு என்ன லாபம்? என்ன சிருஷ்டி பண்ணி நானும் லோலோன்னு அலைஞ்சு முடியலையேன்னு கவலைப்பட்டு நான் பாட்டுக்கு அழுதுண்டே இருந்தா இதை பார்த்துட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு கூத்தாடுறேன் நியாயமா? என்னதான் சுருட்டி பண்றேல, பண்றப்ப சந்தோஷமா சுருட்டிப்பட வேண்டியது, சௌக்கியமா இருக்கட்டும், அவனும் விளையாண்டே இருக்கட்டும். முதல்ல எனக்கு இந்த பசிதாகத்தை கொடுத்துட்டேன், என்ன நியாயமா பாருங்க, பசிதாகத்தை கொடுத்து எப்ப பாருங்க, அதுக்காகவே அலைய வேண்டிய ஜென்மா முழுக்க. ஒரு 6 மணி நேரம் ஆச்சுன்னா வயசுல பிராண்டதுன்னு சரி, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு போவோம் இல்ல, ஒரு நாக்க வேற கொடுத்துருக்க, அது வக்கணையா அது வேணும், ஏதோ ஒண்ணு பேப்பர் சாப்பிடறான், அதை பாடுறான், குப்பையை சாப்பிடறான், மண்ணை சாப்பிடறான், சௌக்கியமா இருந்தா விட்டு விடாதோ, இந்த நாக்க வேற கொடுத்துருக்க, அது அறுசுவைய கேட்கறது, என்ன பண்றது பாருங்க, சாப்பிடுற பேச பண்றது கொறிக்கிறதுக்கு அப்பப்ப வேண்டிட்டே இருக்கும், வடத்த கடலை வேறு கடலை ஏதோ ஒண்ணு, அதுக்கு பேரு டைம் பாஸ்ன்னு பேரான், ஏன் சார்

பக்கத்தா அதெல்லாம் நன்னா இருக்காள், இது வரைக்கும் இருந்தா போறாதோ அது நன்னா இருக்கு. இத்தான கவலைகளும் இந்த மனுஷனுக்கு வந்து இப்படிப்பட்டதான இந்த மனுஷனை சிருஷ்டி பண்ணி நீங்க சௌக்கியமா ஆனந்தமா கூத்தாடின்னு இருக்கீங்க பரமேஸ்வரா, எதுக்காக பண்றேன் நீங்க, உங்களுக்கு இதனால என்ன லாபம்? சாதாரண மனிதனா இருந்த போதிலும் அவன் என்ன எந்த ஒரு செயல் பண்ணும் பொழுதும் அந்த செயலால அவனுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கணும். நகுரியாத் நிஷ்பலம் கர்மா, பிரயோஜனம் இல்லாத எந்த செயலும் செய்யப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது என்ன சிருஷ்டி பண்ணினத்தினால, இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினத்தினால உங்களுக்கு என்ன லாபம்? ஏதாவது வந்ததா? இல்ல சார், எனக்கு லாபம் வந்ததுன்னு மாட்டிப்பள். ஏன்னா நித்திய திருப்தா, அவர் நித்திய திருப்தா நிதீஸ்வரா, எப்பொழுதுமே திருப்தியா உள்ளவர் அவர். நமக்கு தான் இது வந்தா திருப்தி, காசு வந்தா திருப்தி, இது வந்தா நாலு பேர் நம்மள தோத்திரம் பண்ணினா திருப்தி, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு. டெலிபோன் வரலன்னா டெலிபோனுக்கும் என் மேல கோவங்கிறோம், அது வந்து காலமே வந்து விசாரிக்கணும், நீங்க சௌக்கியமா இருக்கலா இப்படி. ஃபாரின்லாம் காலம்பறது ஐ லவ் யூன்னு சொல்லணுமா ஆத்துக்கார ராத்துக்காரிக்கு, சொல்லலைன்னா இவன் என்ன பண்ணிட்டாளோன்னு கோவிச்சு போலாம். வம்ப என்ன இருக்க, கல்யாணமும் பண்ணிட்டு அதுக்கு இது வேறையா, இதென்ன பனிஷ்மெண்ட்டா என்ன தெரியலையா? அதுவேளை காலம்பறது நமக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அது வேணும் இது வேணும் கவலை இருக்கும் இல்லையா? இவ்வளவு கவலையோட ஒரு மனிதனை சிருஷ்டி பண்ணிருக்கல, இந்த சிருஷ்டினால உங்களுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு லாபம் இருக்க முடியாது. லாபம் இருந்ததே ஆனால் நித்திய திருப்தாங்கிற நாம போயிடும். லாபம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லாம உலகத்தை சிருஷ்டிச்சுள்ள தெரியலையே. அப்ப கடைசியில் நீங்க என்ன சொல்லணும்? ஒரு வழி நானே சொல்லித்தரேன், என்ன தெரியுமோ, நான் விளையாட்டுக்காக சிருஷ்டி பண்ணினேன். குழந்தை விளையாடுறது எதுக்காக விளையாடுறதுன்னு ஒன்னும் தெரியாது, அது பாட்டி வரையும் அவ்வளவு, அதுல ஒரு சந்தோஷம். இந்த காய் இங்க வச்சா என்ன அங்க வச்சா என்ன, காலம்பரை 8 மணிக்கு போய் கிரிக்கெட் விளையாடுறான் சார், சாயங்காலம் 6 மணிக்கு வெயில்ல சொட்டோம் சொட்டோம் அப்படியே வெயில்ல வேர்வை சொட்டுறது, இருந்தாலும் சந்தோஷமா விளையாடுறான். கிரீடார்த்தம் அதே போலத்தானே இருக்கு. இப்படிப்பட்டதான மனுஷியால் ஒருத்தர் எண்ணம் மாதிரி ஒருத்தர் இல்லையே, அழகான சரீரம் பிறக்கிறப்ப கொடுத்தேன், அதை நாசம் பண்ணி விட்டானே, கண்ணு காது மூக்கு நாக்கு எதுவும் ஒழுகா இல்லாம பண்ணி விட்டானே. எப்படி வாழணுமோ அப்படி வாழலை, யோகசாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாமும் பண்ணியாச்சு, ஆனால் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இப்படிப்பட்டதான இந்த உலகத்தை தாங்கள் படைச்சிருக்கல, இதுக்கு காரணம் ஒன்று தான், உங்களுக்கு ஒரு விளையாட்டு. அதனால லீலாவாதம், நீங்கள் என்னமோ பரிணாமவாதம் விவர்த்தவாதம் அணுவாதம் ஆரம்பவாதம் ஏதோ சாஸ்திரங்களில் சொல்லலை, ஒன்றும் இல்லை, நான் சொல்றது தான் நஜம். லீலாவாதம் விளையாட்டுக்காக சிருஷ்டி பண்ணிருக்கு. கிரீடார்த்தம் சுஜதி பிரபஞ்சம் அகிலம், என்ன மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற எல்லோரும் இப்படிதான் சிருஷ்டிச்சிருக்கு. அவனவனு கிட்ட போய் பார்த்தா தெரியும்னு அப்படியே மூட்டை அவுத்து விடுறான், அப்படியும்னு அப்படி விடுங்கிற அவ்வளவுதான். கொஞ்சமா சொன்னான்னா அவ கவலை சொன்னா அடேப்பா, நம்மள நிஜமாவே பகவான் சௌக்கியமா வச்சுருக்காரு. ஒவ்வொருத்தரையும் இவ்வளவு கவலை சொல்றாரு, அத்தனை கவலையோட வாழ்ந்துட்டு இருக்க, வேற என்ன பண்றது, வாழாம எங்க போறதுன்னு வாழ்ந்துன்னு இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு, அவ்வளவு சம்பாதிச்சார் இவ்வளவு சம்பாதிச்சார் சார், அவன் என்ன ஏமாத்தி ஏமாத்தி விட்டான் சார். எல்லோருக்கும் யாரோ ஒருத்தருக்காக வாழ்க்கையில் எல்லாமும் கிடைச்சதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்றாளோ, ஏதோ ஒரு மூலையில கோடியில ஒண்ணு இருக்கத்தான் இருக்கு மனுஷனுக்கு. ஆனா அதை பெருசா பண்ணிட்டு ஓஹோஹோன்னு அழறவன் சில பேர், எவ்வளவு கஷ்டமா வந்தாலும் சரி போனா போட்டோம் இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா சில பேர், அவ்வளவுதானே தவிர உலகத்தில் இருக்கிற மனுஷியால எல்லோரையும் ஒரு விதமா சிருஷ்டி பண்ணிருக்கேன். நீங்க இந்த சிருஷ்டிக்கு கடைசியில என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அர்த்தம் சுருஜதி பிரபஞ்சம் அகிலம் கிரீடா மிருகஸ்தே ஜனாக, இந்த ஜனங்கள்லாம் என்ன தெரியுமோன்னா உன் கையில விளையாட்டு பொம்மைகள், என்ன விளையாட்டு பொம்மையா ஆக்கிண்டு நீங்க பாட்டுக்கு விளையாண்டு இருக்க, வேற என்ன பண்றது, நான் என்ன பாபம் பண்ணினேன் என்ன புண்ணியம் பண்ணினேன் ஏன் இப்படி பண்றேன் ஏன் அப்படி பண்ணல தெரியலையே. அதுல அழகா சமைச்சுண்டா மாமி எல்லாம் அது வேணும் இது வேணும்னு, ஆனா அன்னைக்கு சாப்பிட முடியாது, மாப்பிள வந்துட்டார், மாப்பிள வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு, சம்பந்திகள் வந்தாச்சு, அவ வந்து உட்கார்ந்து பரிமாறின பிறகு எல்லாம் பரிமாறிட்ட மிச்சம் கொஞ்சம் கூட இல்ல, ரொம்ப எனக்கு வேணும்னு பரிமாறு, ஒண்ணும் கிடையாது. என்ன சுவாமியார் அவ்வளவுதான், இன்னைக்கு சாப்பிடுற பாக்கியம் இல்ல, அப்படி போயிடுறதோ இல்லையா? கடைசியில என்ன, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது இல்ல, வேற எதுவும் நடக்கிறது. சோ விவகாரம் என்ன, மனுஷெல்லாம் பகவானுடைய கையில விளையாட்டு பொம்மைகளா ஆயிட்டா. கிரீடா மிருகஸ்தே ஜனா, எவ்வளவு படித்தவனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருந்தவனா இருந்த போதிலும் கடைசியில அவன் நினைச்சா மாதிரி ஆறதே தவிர நீங்க நினைச்சா மாதிரி ஆகல. நம்ம பிளான் பண்றோம், மேன் ப்ரொபோசஸ் காட்

0: டிஸ்போசர்ஸ் அவ்வளவுதான். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு விவகாரம் முழுக்க. இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் பண்ற பிளான் எல்லாம் வேற விதமான போட்டு இருக்க. கிரீடாம்பிரகஸ்தே ஜனாக அந்த நூலை கட்டி அந்த பொம்மையை ஆடிட்டு இருக்கோம் பார்த்தல, அப்படி பரமேஸ்வரன் ஆட்டிட்டு இருக்க, நீங்க ஆடிண்டே இருக்க அவ்வளவுதான். எத்கர்மாச்சரிதம் மயாச்ச பவத பிரீத்தியை பவத்தியே வதது. அதனால இதெல்லாம் என்ன ஏன் இப்படி பண்றேள் அப்படின்னு சாஸ்திரத்தை போய் கேட்டேன். என்ன பகவான நேரா கேட்டா அவர் சமாதானம் சொல்லல, சாஸ்திரத்தை போய் கேட்டா சொல்றார் இந்த உலகம் ஏன் இப்படி சார் படைச்சிருக்கேள் அப்படின்னா, இந்த பாருங்க இந்த பிராணிகள்லாம் அவாவா ஏதோ கர்மாவை பண்ணிவிட்டா, இந்த பண்ணின கர்மாவை அனுபவிக்கணாவா, ஏன்னா அது ஒரு நியாயம் வச்சிருக்கேன். யார் யார் எதை எதை பண்றானோ அதனுடைய பலத்தை அவன் அனுபவிக்கணும். நல்லது பண்ணினா அதுக்கு சுகம் வரும், கெடுதல் பண்ணினா துன்பம் வரும். அவன் நல்லதும் கெடுதலும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கா, பண்ணினதெல்லாம் அவன் அனுபவிக்கணும். அவன் அனுபவிக்கணும்னு அவன் எப்படி அனுபவிக்கிறத, இந்த உடலை கொடுக்கணும். அதனால்தான் அனுபவிக்க முடியும். உளுறது ஒரே வேத்து கொட்டுறது சரியில் இருந்தால் தானே பண்ண முடியும், சரியில் இல்லாத போனா நடக்காது. ஸோ சரீரத்தை கொடுக்கணும், இதை அனுபவிக்கிறதுக்காக புலன்களை கொடுக்கணும். இதுக்கப்புறம் ஒரே மாதிரி இருந்த போதிலும் ஒருத்தர் சுகம் ஒருத்தர் துக்கம் அனுபவிக்கணும், அதுக்கு அவாவாளுக்கு தனித்தனியா மனசை கொடுக்கணும். ஏசி ரூம்ல போட்டு வச்சிருந்தா சில பேர் என்னன்னா ரொம்ப குளிர்றதுங்கிறான், சில பேர் என்ன சொல்றான் சாதாரண ஹிதமா இருக்குங்கிறான், இவனை திருப்திப்படுத்துறதா அவனை திருப்திப்படுத்துறதா சொல்ல முடியும். அதனால என்ன பண்ணினேன், அவாவாளுக்கு தனித்தனி மனசை கொடுத்துட்டேன். அந்த தகுந்தா போல அவாவா யோஜனை பண்ண கற்பனை பண்ணிட்டே இருப்பா. இப்படி புலன்களை கொடுத்தாச்சு, மனசை கொடுத்தாச்சு, சரீரத்தை கொடுத்தாச்சு, இத்தனையும் நான் கொடுத்தேன் எதுக்குன்னு அவாவா பண்ணி இருந்தான கர்மாவுக்கு தகுந்தா போல. இந்த கர்மால நிறைய கேள்வி கேட்கிறான். ஒருத்தன் ஏரோப்ளைன்ல இருந்து விழுந்த பிளேனே விழுந்துட்டது அங்க இருக்க எல்லாரும் மரண கர்மா பண்ணி நானான்னா என்ன பண்ணுவேன், ஆமாங்க வேண்டியதுதான். ஏன் புளிட்டு அடிச்சான் அங்க இருக்கிற அத்தனை எறும்பு பிராணனை விடணும்ட்டு, அடுத்த தன்மால எல்லாம் அப்படி வந்து சேர்ந்து இவன் பண்ணினதான சுகதுக்கங்கள் அந்த கர்மாக்கள் தான் இவனை வந்து தாக்கிறதுன்னு கவனிக்கணும். அவ்வளவு கிளியரா நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது விவகாரம் முழுக்க. ஆகையால் எத்க மக்கர்மாச்சரிதம் மயாச்சபவத பிரீத்தியை பவத்தியே வதது. இப்ப என்ன தெரிஞ்சிட்டேன், நான் நல்ல கர்மா பண்ணினா நல்ல சரீரமும் நல்ல சுகமும் வருது, கெட்ட கர்மா பண்ணினேனால் அதுக்கு தகுந்தா போதும் துன்பமும் வருது. ஆனா இன்பமோ துன்பமோ எனக்கே தவிர உனக்கு இல்லை பரமேஸ்வர, உனக்கு என்ன நீ சௌக்கியமா தான் இருக்க, ஒரு கவலையும் இல்லை. ஏண்டா டிவி பார்த்துட்டு இருக்கேன் சார், ஒருத்தன் வந்து அவனை கத்தியால குத்தி விட்டுறான், அவன் ஒவ்வொரு கத்துறான் அழறான், இவன் பாட்டுக்கு காஃபி கப்பை கையில வச்சுட்டு ஈஸ்டர்ல சாஞ்சிட்டு மேல போன் போட்டுட்டு ஃபேன் தெரிஞ்சுட்டு ஆனந்தமா குடிச்சுட்டே இருக்கான். நிஜமா இப்படி நடந்தா இருப்பானா, கொஞ்சம் வேதனை படி பாருங்க. ஏண்டா நர் அது பாட்டுக்கு அது நடக்கட்டும், நான் பாட்டுக்கு நான் சாப்பிட்டு இருக்கேன்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா, வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: வன விருக்ஷ தத் அவச்சின்ன ஆகாஷயோஹோ ஜலாஷய ஜல தத் கத பிரதிபிம்ப ஆகாஷயோஹோ வாதா வா ஆதாரபூத வா ஆதாரபூத அனுபஹித ஆகாஷவத் அனயோஹோ அஜ்ஞான தத் உபஹித சைத்தன்யயோஹோ ஆதாரபூதம் யது அனுபஹிதம் சைத்தன்யம் தத் துரியம் இதி உச்யதே. சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யதே ச ஆத்மா ச விஜ்ஞேயஹ இத்யாதி ஸ்ருதேஹ. வன விருக்ஷ தத் கத தத் அவச்சின்ன ஆகாஷயோஹோ, ஒரு கூட்டம் வனம் விருக்ஷம் அதனோடு கூடிய ஆகாசம், அதே மாதிரி ஜலாசய ஜல தத்கத பிரதிபிம்ப ஆகாஷயோஹோ ஜல கூட்டம், அதே மாதிரி ஜலம் அதுல பிரதிபிம்பமான ஆகாசமானதும், இது ரெண்டுத்துக்கும் இவைக்கும் அவைக்கும் இவைக்கும் ஆதாரபூத எதை நீங்க எடுத்திருந்தாலும் சரி. அதனால சொல்றாரு வா, அப்போ வனமும் மரமும் அது கூடியதான ஆகாசமோ அல்லது ஜலமும் இல்ல ஜல கூட்டமும் ஜலமும் அதில் பிரதிபிம்பிக்கிற ஆகாசமோ இந்த மாதிரி எதை ஒத்துண்டாலும் சரி அதற்கு ஆதாரபூத அதுக்கு ஆதாரமா இருக்கிறது. எது ஆதாரமா இருக்கிறது அப்படின்னா ரெண்டு இடத்துலயும் ஆகாசம் தான். அப்படி உபகித பூத அனுபகித ஆகாசவத்து எதனாலும் வரையறுக்கப்படாத தீண்டப்படாத ஆகாயத்தை போன்று மகாகாசம். அனையோகோ அஜான தத் உபகித சைத்தன்யோகோ. அப்படி இந்த ரெண்டுமே, இந்த ரெண்டுமேனா என்ன, அஜானம் கூடியதான சைத்தன்யமும் அஜானம் கூடியதான சைத்தன்யத்திற்கு அது ரெண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அஜானம் ஒண்ணு மாயாவா எடுத்துக்கிறோம், இன்னொரு அஜானத்தை அவித்யாவா ஆக்கிக்கிறோம். அப்படி இந்த ரெண்டுமே இந்த ஈஸ்வர ஜீவன் நிலையில ஆதாரபூதம். இவை ரெண்டுக்குமே ஈஸ்வர நிலைக்கும் இந்த ஜீவ நிலைக்கும் ஆதாரபூதமா ஆதார தன்மையோடு இருக்கிறதான எது அனுபகிதம், எந்த எதனோடும் தீண்ட எதனாலும் தீண்டப்படாத எதனாலும் வரையறுக்கப்படாத எதனோடும் கூடாத எதனோடும் ஒன்றாத சம்பந்தப்படாத சைத்தன்யம், சைத்தன்யம் இருக்கோ அதுதான் ஆதாரம். எதனோடும் எதனாலும் தீண்டப்படாததான சைத்தன்யம் அதுதான் இதுக்கு ஆதாரம். அது தது துரியம் இது உச்சதே. தது அந்த சைத்தன்யத்தை என்ன சொல்றோம், துரியம். அப்படி இந்த மூணு நிலையையும் துரியத்திலிருந்து வேறுபடுத்தினதுனால சந்தேகமே நமக்கு வேண்டாம். துரியம்ங்கிறது ஆத்ம சைத்தன்ய சொரூப நிலை, சுஷுப்தி ஆத்ம சைத்தன்ய சொரூப நிலை இல்ல அப்படின்னுட்டு. அதனால சாந்தம் அது மாத்திரம் இல்ல, ஸ்ருதி என்ன சொல்றது, சாந்தம் சிவம் அத்வைதம் சதத் சம்மன்யதே ச ஆத்மாச விஜ்ஞேய. அதே மாண்டூக்கிய உபநிஷத்திலிருந்து கொண்டு வந்திருக்காரு சாந்தம், அதுக்கு பேர் சாந்தம், அமைதியானது. சிவம் மங்களமயமானது, அத்வைதம் பிரிவற்றது, சதுர்த்தம் நான்காம் நிலையானது, மன்யதே அப்படின்னு அத சதுர்த்தம் மன்யதே இத நான்காவது நிலையா ஒத்துக்கிறாங்க, அத்வைதமா ஒத்துக்கிறாங்க, இப்படிப்பட்டதா ஒத்துக்கிறாங்க. ச ஆத்மா அதத்தா ஆத்மான்னு தெரிஞ்சுக்கோ, அதுதான் ஆத்மா. ச ஆத்மா அது ஆத்மா, சரி என்ன பண்றது தெரிஞ்சுட்டேன். ச விஜ்ஞேய அதத்தானே விசேஷன ஜேய அதத்தானே தெரிஞ்சுக்கணும், அது எப்படி விசேஷமா தெரிஞ்சுக்கணும். விக்னேய ச ஜேயன்னு சொல்லல, அது விக்னேயன்னு சொல்லியிருக்கு. விக்னேயனா விசேஷ ஜானத்தை அடையணும். விஜானம் ஞானம்னு சொல்லாம விஜானம்னு சொல்லும் ஸ்ருதி, ஞேயம்னு சொல்லாம விக்னேயம்னு சொல்லும். ஏன் இப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஞானமும் ஞேயமும் நான் சொல்றதுனால சொல்லப்பட்ட நிலையில பரோட்ச ஜானமா கூட இருக்கலாம், பரோட்ச ஜானமா இருக்காம அபரோட்ச ஜானமா உண்டாகணும் அப்படிங்கிறார். பரோட்ச ஜானம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னுடைய அனுபவமா இல்லாத இருக்கு, அபரோட்ச ஜானம்னு சொல்லி சொன்னா என்னுடைய அனுபவமா என்னுடைய ஸ்வஸ்வரூபமா நிக்கிறது, நான் அதுல இருந்து நழுவாம இருக்கேன் அப்படிங்கிறது அந்த நிலை. அந்த அனுபவத்தை நாம இங்க சமாதின்னு சொல்லல, என்னுடைய இயல்புல நான் நிக்கிறது சமாதி இல்ல. சமாதி அப்படிங்கிறது எதையோ உன்ட்ட பழகிறது, சமாதி பழகுதல் அப்படின்னு தான் சொல்றான். சமாதிங்கிறது கடைபிடிக்கக்கூடியது, பழகக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய இயல்புல நான் நிக்கிறதுங்கிறத சமாதின்னு சொல்ல முடியாது. அதனால சவிகல்பமா நிர்விகல்பமான ஞானி கிட்ட கேட்டா சொல்றது என்னது, ஆமா ஆமா சவிகல்பமா நிர்விகல்பமா, கரெக்ட் தான் கேள்வி. கண்ணை திறந்தா சவிகல்பம், கண்ணை மூடினா நிர்விகல்பம் அப்படின்னு. விகல்பம்னா என்னது, வேற்றுமைகள் வேறுபாடுகள், வா விகல்பம் அதேதான். விகல்பம்னா இப்படியும் அப்படியோ அப்படின்னு நீங்க சம்ஸ்கிருத பாத்தீங்க, விபாஷா வா விகல்பம் அதே விகல்பம் தான். இங்க விகல்பத்துக்கு யோக சூத்திரக்காரர் அழகான பிரத்யேக ஒரு பரிபாஷா கொடுப்பாரு. யோகத்துல அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாதுக்கு பேர் விகல்பம் அப்படின்ட்டு, எது ஒண்ணுமே இல்லையோ அதுக்கு பேர் விகல்பம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதம் ஏவ துரியம் சுத்த சைத்தன்யம் அஜானாதி தத் உபகித சைத்தன்யாபியாம் தப்தாய பிண்டவது அவிவிக்தம் சன் மகாவாக்கிய வாச்சியம் விவிக்தம் சத்து தல் லட்சியம் இது உச்சதே. இதமேவ துரியம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் ச ஆத்மா சவிஜ்ஞேக இதைத்தான் நான் தெரிஞ்சுக்கணும், அனுபவ ரூபமா இருக்கணும், அதுலயே நிலைப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. வேறு எந்த அணைய எந்த எண்ண அலையும் இல்லாம சிந்தனையும் இல்லாம நிலைப்படுறதுதான் அனுபவம்னு சொல்றது. அப்படிப்பட்ட இந்த நிலையை அடையறதுக்கு அந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டா, இதம் ஏவ துரியம், இந்த துரியம் தான், இந்த ஆத்மா தான் துரியம், ஆத்மா பிரம்மம் எல்லாம் வேற வேற இல்ல, எல்லாம் அதே தான் நான். இந்த நான் ஆனது என்னது, சுத்த சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம் அதுதான். அது என்னது, அஜ்ஞானாதி தது உபகித சைத்தன்யாபியாம், அஜ்ஞானம் அது கூடிய சைத்தன்யங்களோடு தப்த அயப்பிண்டவது அவிக்தம் சத்து. இந்த சைத்தன்யமே அந்த அறியாமையோட அந்த அஜ்ஞானத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது தப்த அயப்பிண்டவது, ஒரு இரும்பு குண்டு இருக்கு, இல்ல ஒரு இரும்பு உருண்டை இருக்கு, இல்ல ஒரு இரும்பு தடி இருக்கு. இந்த இரும்பு தடிய, இந்த இரும்பை நீங்க என்ன பண்ணீங்க, நெருப்புல போட்டீங்க. நெருப்புல போட்டா என்ன ஆகுது, இரும்பு இந்த கம்பியெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும், சிகப்பா ஓடி வந்துட்டு இருக்கும், சிகப்பா வந்துட்டு இருக்கும், அது இரும்பு. அந்த இரும்பத்தான் சொல்றான், நெருப்புல போட்ட இரும்பு எப்படி சிகப்பு, அயப்பிண்ட தத்த அயப்பிண்டம் அப்படிங்கறது என்னது, அந்த நெருப்பு நெருப்பு நெருப்பா கொழும்பா கொதிக்கிற அந்த இரும்பு. அந்த மாதிரி வது, இப்ப அது என்னதுன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவா, அந்த எரிஞ்சுட்டு இருக்கு, தக தக தக எரிஞ்சுட்டு இருக்கு, என்னதுன்னு கேட்டா நெருப்பு இல்லாது இரும்பு, அது இரும்புல நெருப்பு ஏற்றிப்பட்டிருக்கு, ஏற்றப்பட்டிருக்கு, ஏற்றி பார்த்திருக்கு, ஏற்றப்பட்டிருக்கு இரும்புல. இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன், அது என்னன்னு கேட்டா நெருப்பு அப்படின்ப. அந்த மாதிரி அவ்யுக்தம் சத்து, பிரிக்க முடியாத நிலையில பிரிக்கப்படக்கூடிய அந்த நிலை இல்லாத, அந்த விசார புத்தி இல்லாத நிலையில எதோட இந்த சுத்த சைத்தன்யத்தையும் அந்த உபாதியும் அந்த வரையறையோ மாயையோ அவித்தையோ இதை நான் சம்பந்தப்படுத்தி இதை பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு நிலையில மகா வாக்கியசிய வாக்கியம், மகா வாக்கியம்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்களுக்கு வாட்சிய பொருளாக, வாட்சிய பொருள் அப்படின்னு சொல்லி வாட்சியம்னு சொல்லி சொன்னா சொற்பொருள், சொற்பொருளாக அது நிக்கிறது. மகா வாக்கியத்தினால குறிக்கப்படுற பொருளாக அது நிக்கிறது. எது, அந்த சுத்த சைத்தன்யம் இந்த அவித்தையோட சம்பந்தப்படும் பொழுது. ஏன்னா மகா வாக்கியம் அப்படிங்கிறது என்னது, வேதாந்த வாக்கியம். வேதாந்த வாக்கியம்னா என்னது, ஜீவ பிரம்மனும் வேற வேற இல்லைன்னு சொல்ற வாக்கியம் எல்லாமே வேதாந்த வாக்கியம். முதல்ல அதுதான் அங்கிருந்தான் ஆரம்பிச்சோம், திருப்பி அங்கேயே வந்திருக்கு. வேதாந்தம்னா என்ன அப்படின்னு பேசணும், உபனிஷத் பிரமாணம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்படி பிரமாணம்னா என்ன, சரியான ஞானத்தை அடையும் கருவி அப்படின்னும். அது வேதாந்தம் என்னது அப்படின்னு கேட்டா, உபனிஷத் என்னது அப்படின்னு கேட்டா, எந்த வாக்கியத்துல எந்த சாஸ்திரத்துல ஜீவனும் பிரம்மனும் வேற வேற இல்லைன்னு சொல்றதோ அதுதான் வேதாந்தம் அப்படின்னும். ஜீவனை பத்தி சொல்ற தனி வாக்கியமோ இல்ல பிரம்மத்தை பத்தி சொல்ற தனி வாக்கியமோ, அதுக்கு பிரம்மனை பத்தியோ இல்ல ஜீவனை பத்தியோ தெரிஞ்சுக்கிறதுக்கான வாக்கியமோ தனித்தனியா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேர் அவாந்தர வாக்கியம். அப்படி வாக்கியங்கள் ரெண்டு வகை, உபனிஷத் முழுவதும் இந்த ரெண்டு வாக்கியம் தான் இருக்கும். ஒன்னு அவாந்தர வாக்கியம், இன்னொன்னு மகா வாக்கியம். அவாந்தர வாக்கியம்னு சொல்லி சொன்னா பிரம்மத்தை பத்தியோ இல்ல ஜீவனை பத்தியோ தனியா சொல்ற வாக்கியம். மகா வாக்கியம்னு சொல்லி சொன்னா ரெண்டுமே வேறு வேறு இல்லைன்னு சொல்ற வாக்கியம். இப்படிப்பட்ட இந்த மகா வாக்கியத்துடைய வாட்சிய பொருளா இருக்கு. இப்ப மகா வாக்கியம் எத்தனை, நாலு, கரெக்டா இப்படி தப்பா சொல்லணும், நாலு இல்லை. உபநிஷதி எத்தனையோ, மகா வாக்கியங்கள் அதுக்கு மேல இருக்கு. மகா வாக்கியங்கிறத நீங்க கணக்குல சொல்ல முடியாது. நமக்கு நாலு உதாரணத்துக்கு நாலு உபநிஷத்துல இருந்து நாலு மகா வாக்கியத்தை காமிச்சிருக்கோம், நாலு இல்ல. மகா வாக்கியம் எத்தனை, எண்ணில் அடங்காதது. எந்த வாக்கியம் எல்லாம் ஜீவனும் பிரம்மனும் வேற வேற இல்லைன்னு சொல்றதோ அதெல்லாம் மகா வாக்கியம், நாலுங்கிறது இல்ல. அப்போ அதனால அந்த பிரிக்கப்பட முடியாத நிலையில அது வாச்சியமா இருக்கு. பிரிக்கப்பட்ட நிலையை விவிக்தம் சது, பிரிக்கப்பட்ட நிலையில இந்த சுத்த சைத்தன்யமானது அந்த அவித்தையிலிருந்து பிரிக்கப்பட்ட நிலையில, வேறுபடுத்தப்பட்ட நிலையில, வேறுபடுத்தப்பட்ட மாதிரியான நிலையில, வேறுபடுத்தப்பட்ட மாதிரியான நிலையில நீ ஏன் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, இது வேறுபட்ட எப்பவுமே எதோடையும் சேரவே இல்லை, சேர்ந்தாதானே பிரியறதுக்கு. அந்த மாதிரி இங்க சது அப்படி பிரிக்கப்பட்ட நிலையில் லட்சியம் இத்தி உச்சதே, தது லட்சியம் இத்தி உச்சதே, சது தல் லட்சியம் இத்தி உச்சதே, தோர்லி தல் லட்சியம் தத் லட்சியம் இத்தி உச்சதே. அதனை லட்சியம் அப்படிம்போம். பிரிக்கப்படாத நிலையில வாட்சியம், பிரிக்கப்பட்ட நிலையில லட்சியம். அதுதான் நம்மளுடைய கோல், நம்மளுடைய வீடு பேரு. அதுதான் நம்ம அடைய வேண்டிய நிலை, அடைவு வீடு. இப்படி இந்த ரெண்டு நிலையில பாக்குறோம். அஸ்ய அஜ்ஞானஸ்ய ஆரண்யக்ஷேப நாமகம் சக்தி துவயம் அஸ்தி. இப்படி அஜ்ஞானத்தினுடைய நிலைக்கு திருப்பி வந்துட்டோம். ஏன்னா இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சது? மேல சொல்லப்பட்ட வாக்கியமானது இதமேவ துரியம் சுத்த சைத்தன்யம் அஜ்ஞானாதி தத் உபேத சைத்தன்யாபியாம் தத்தாய பண்டவது அவிவிக்தம். இந்த துரியம் தான், இந்த சுத்த சைத்தன்யம் தான் அந்த அஜ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிற நிலையில, பிரிக்கப்பட முடியாத நிலையில வாட்சியமாறுது மகா வாக்கியத்துக்கு. அது பிரிக்கப்பட்ட நிலையில, வேறுபடுத்தப்பட்ட நிலையில அதுதான் லட்சியமா நிக்கிறது அப்படின்னுட்டு. அப்படி இது அஜ்ஞானத்தோடு தீண்டப்பட்ட நிலைதான் பிரச்சனை. அஜ்ஞானத்தோடு தீண்டப்படாத நிலை என்னுடைய சுரூபம் அப்படிங்கறது தெரியுது. இப்ப அந்த அஜ்ஞானம்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஏன்னா ஒரு விஷயத்த நான் நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நான் நீக்க முடியும். இது அசாதோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிறாரு. தர்மத்தை பத்தி விசாரம் பண்ணும்போது ஜெயமணி மகாராஜ் சொல்றாரு, அசாதோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? இதை அடுத்து, அதாவது வேதத்தை எல்லாம் படிச்சுட்ட பின்னாடி தர்மத்தினை விசாரம் செய்வோம் அப்படிங்கிறாரு. தர்மத்தை விசாரம் செய்வோம்னா என்ன அர்த்தம்? அதர்மஸ்யாபி ஏதாவது உபலக்ஷணம் அப்படிங்கிறாங்க பின்னாடி கீழே. தர்மம்னா தர்மம் மாத்திரம் இல்ல, அதர்மமும் கூட. தமிழ சொல்லுவோம் கலவும் கற்றுமர அப்படின்ட்டு. ஏன் தப்புன்னு தெரிஞ்சாதான் கற்றுமர அப்படின்னு சொல்லி சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டா, அதை கடைபிடிச்சு கற்றுட்டு அப்படி மர அப்படின்றதுல, இது என்னன்னு தெரிஞ்சிட்டு அதை விட்டுடு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்த நாம விடணும்னு சொல்லி சொன்னா விடப்படக்கூடிய விஷயம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த அஜ்ஞானத்தை நான் விடணும்னு சொல்லி சொன்னா அந்த அஜ்ஞானம் என்னன்னு தெரிஞ்சாதானே என்னால விட முடியும். எனக்கு அஜ்ஞானம் என்னன்னு தெரிஞ்சாதானே என்னால விட முடியும். அதனால இந்த அஜ்ஞானத்தினுடைய சொரூபமானதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால ஆரம்பிக்கிறார். இந்த அஜ்ஞானமானது ரெண்டு சக்தி கூடியதானது, ஒன்னு ஆவரண சக்தி, இன்னொன்னு விக்ஷேப சக்தி அப்படின்ட்டு. இந்த ஆவரண சக்தினான விக்ஷேப சக்தினா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம் கச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
6: அவர்கள் வேண்டுகோளின்படி அந்த சிவராத்திரி நேரத்திலே அவரை வழிபட்டவர் எல்லாருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே. இதனுடைய முழு வரலாறு எங்க தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்தபுராணம் அதுல ஒரு படலத்துல வருது. இந்த சிவராத்திரிங்கிற வார்த்தை எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, சிவ நிசின்னு வரும். நிசினாலும் ராத்திரின்னு அர்த்தம். இந்த சிவராத்திரியினுடைய தாற்பரியம் எங்க இருக்குன்னா, கந்தபுராணம் அடிமுடி தேடிய படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்கு. அந்த படலத்துலதான் சிவராத்திரியுடைய தாற்பரியத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, அந்த சிவராத்திரி அன்றைக்கு நாம் வழிபடும் பொழுது நமக்கு அவர் அதிகமான பலனை தருகின்றார். அந்த சிவராத்திரி அன்று நாம் எப்படி வழிபடலாம் என்றால், அதுக்கும் காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி எப்படி விரதம் இருக்கணும், அந்த விரதத்தை எப்பொழுது முறிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சொன்னாங்க, இது அவங்கவுங்க உடம்ப பொறுத்தது. அதுல சிவபூஜை பெற்றவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க 4 குளிக்கணும். ஒவ்வொரு ஜாமத்திலையும் குளிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு ஜாம பூஜை முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு வந்து அவங்க ஆன்மார்த்த பூஜை பண்ணிட்டு மறுபடியும் வணங்கணும். இது சிவ பூஜை எடுத்தவங்களுக்கு சிவராத்திரியில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாலு ஜாமம் வருது பார்த்தீங்கன்னா, நாலு பூஜை நடக்கும். அந்த நாலு பூஜையில் ஒரு பூஜை முடித்த உடனே அவங்க திரும்ப போய் குளிக்கணும். குளிச்சுட்டு தான் தினந்தோறும் வழிபடுகின்றார்களோ ஆன்மார்த்த மூர்த்தி, அந்த ஆன்மார்த்த மூர்த்தியை பூஜனை பண்ணிட்டு ரெண்டாவது காலத்துல மறுபடியும் வந்துடணும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாராலும் செய்ய முடியாது. ஆனால் சொன்னாங்க, நம்போன்றோருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த சிவராத்திரி காலத்தில் சிவ புராணங்களையும் சிவபெருமானுடைய மகிமையும் கேட்டால் போதும், அதையாவது செய்யுங்க. எப்பொழுதுமே நம்ம சமயம் என்ன சொல்லும்னா, எக்ஸ்ட்ரீம் எண்டையும் காட்டும், முடியாதவங்களுக்கு சிம்பிள் மெத்தடையும் சொல்லும். அது செய்ய முடியலன்னா பரவாயில்லை, இதையாவது செய்ய. இல்லை என்னால் வந்து புராணங்களை படிக்க முடியல, திருமுறைகளை படிக்க முடியல, பொருளை உணர முடியல, இப்போ ஒன்றும் இல்லை, சிவராத்திரி காலத்தில் தகுதியுடையவங்க சொல்றதை காதில் கேளு போதும் என்று சொல்லி, இந்த சிவராத்திரியிலே சிவராத்திரியுடைய தாற்பரியம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிவலிங்க புராணத்தில் சொல்லியிருக்கு. அந்த லிங்க புராணத்தில் வரக்கூடிய சுருக்கத்தை தான் அப்பர் சுவாமிகள் லிங்க புராண குறுந்தொகை என்று வைத்தார். சேக்கிரார் சுவாமிகள் அதில் பதில் சொல்கிறார். அடுத்து இந்த சிவராத்திரியிலே பூஜை செய்து யாரெல்லாம் என்னென்ன பலன்களை பெற்றார்கள் என்று சொல்லி, பிரம்மோத்திர காண்டம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த பிரம்மோத்திர காண்டத்தை செய்தவர் வரகுண ராமபாண்டியன் என்ற ஒரு அரசன், பாண்டிய நாட்டை ஆண்ட ஒரு பெரிய அரசன் வரகுண ராமபாண்டியன். அந்த வரகுண ராமபாண்டியன் ஒரு அருமையான நூல் தமிழிலே செய்திருக்கிறான். அதற்கு பேர் பிரம்மோத்திர காண்டம் என்று பெயர். அந்த பிரம்மோத்திர காண்டத்தில் அந்த சிவராத்திரியின் போது வழிபாடு செய்தவர்கள் அடைந்த பலன்கள் என்ன என்பதை சில கதாபாத்திரங்களின் மேலே வைத்து அவர் சொல்லுவார். ஆகவே அவ்வளவு சிறப்புடையது இந்த சிவராத்திரி. அது மகா சிவராத்திரி, வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும். அதோடு என்ன சொன்னாங்க, இந்த மாச சிவராத்திரி என்று நாம் நினைத்து செய்யக்கூடிய அந்த சிவபூஜையினுடைய பலன்கள் மிகவும் அதிகம். எப்பொழுதுமே இந்த காலத்தினால சில பலன்கள் உண்டு. இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க, டெய்லி வாக்கிங் போறேன்னு சொல்றாரு டாக்டர். வாக்கிங் போறான்னு டாக்டர் சொல்றாரு, அவ்வளோதான் சொல்லுவார். இவர் வாக்கிங் போடலாங்கிறதுக்காக மத்தியானம் ஒரு மணிக்கு குறைய பிடிச்சிட்டு வாக்கிங் போனாருன்னா பிரயோஜனம் உண்டா? வாக்கிங் போகணும்னா காலையில் இந்த ஓசோன் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வாக்கிங் போனால் தான் அது பிரயோஜனம். இல்லையா? இப்போ அதுக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க, வீட்டுக்கு போகாமலே வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு இப்போ. இல்லையா? என்ன பாருங்க, எப்படி வாக்கிங் வெளியில் போக முடியாதான், அதுக்கு ஒரு மிஷின் வீட்டில் உட்காந்து நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி எல்லாம் வந்துருக்கு. அதான் வேடிக்கையாக சொல்கிறது, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஒரு மிஷின் வரணும் இப்போ. இனிமேல் நமக்காக வேண்டி அதையே சாப்பிடும். அது ஒன்று மட்டும் வந்துட்டா போதும், மற்றவைகள்லாம் வந்தாச்சுன்னு சொல்லுவேன் நான். இல்லையா? அப்படி ஒன்று வருதான்னு தெரியல, வந்தாலும் வந்து கொஞ்ச நாள் இல்லை. இல்லை நீங்கள் சாப்பிட வேண்டியதில்லை, அதுவே சாப்பிடும் உங்களுக்காக வேண்டி. அது மாதிரி இன்னைக்கு வந்து விஞ்ஞான முன்னேற்றத்தில் எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். அது நமக்கு என்னன்னா, அந்த காலத்தினால் சில காரியங்களை செய்யும் பொழுது பலன் அதிகம். ஏன்னு கேட்டியா, அந்த காலத்தில் சில அதிதேவதைகள் ஸ்பெஷலாக ஃபங்க்ஷன் பண்ணுது, அதனால அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பலன் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அது சிவராத்திரி சிறந்தது என்று. அதாவது நம்முடைய விழாக்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, ஒன்று நட்சத்திரத்தை வச்சுருக்கோம், இல்லைன்னா திதியை வச்சுருக்கோம். எல்லாமே நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூரா அதை வச்சு தான். இந்த நடராஜருடைய ஆறு அபிஷேகம் மட்டும் என்ன வச்சாங்க, மூணு நட்சத்திரத்தை வச்சு மூணு திதியை வச்சுன்னு வச்சுட்டாங்க. ஆகவே ரொம்ப முக்கியம். அதாவது அந்த விண்ணுலகிலே இருக்கக்கூடிய அந்த கோள்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் சில காரியங்களை செய்தால் அதற்கு பலன் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிவராத்திரி மிக சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு அந்த அளவிலே இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். கேள்வி பதில். வேற ஏதாவது, அதாவது தொடர்புடைய கேள்விகளாக இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இன்றைய சப்ஜெக்டுக்கு தொடர்புடைய கேள்விகளாக இருந்தால், அதாவது ஆகமங்களின்படி கட்டிய கோயில்கள் என்பது ஒன்று, ஆகமங்களின்படி கிரியைகள் நடந்து கொள்ளக்கூடிய கோயில்கள்னு ஒன்று. பொதுவாக வடநாட்டில் உள்ள கோயில்களும் ஆகமங்கள் படி தான் நடக்குது, ஆனால் அவைகள் வேறு ஆகமங்கள். ஏன்னா அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் மாற வேறு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்பொழுது பூஜையும் மாறும். முக்கியமாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை காரணம், காமிகம், வாதுளம் இந்த மூன்று ஆகமப்படி தான். ஏன்னா அதனுடைய அந்த கலை வல்லுநர்களுக்கு தான் அந்த கோயில் எந்த ஆகமத்தின் ஒருபடி கட்டப்பட்டதுன்னு தெரிய முடியும். இல்லையா? ஒரு பில்டிங்கினுடைய ஸ்ட்ரக்சரல் டிசைன் எப்படி இருக்குங்கிறது ஒரு சிவில் இன்ஜினியருக்கு தானே தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? அதே போலத்தான் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஆகமத்தை பற்றி ஒரு செய்தி என்னன்னா, ஆகமங்கள் மனிதர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது அல்ல. இது ஒரு முக்கியமான செய்தி, நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதான் ஆகமங்களை அருள் செய்தவன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் எல்லாருக்கும் தலைவன், நமக்கு மட்டும் தலைவன் இல்லை. நாம ஒரு வர்க்கம், மானுட வர்க்கம். ஆனால் அந்த கந்தர்வர்கள் தேவர்கள் என்று சொல்லக்கூடிய 18 கணங்கள் தேவர்கள்லையும் எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. இயற்கை தேவர்கள், கரும தேவர்கள். இந்த திருமுருகாட்டுப்படையில் சொல்வார் ஒரு அருமையான செய்தி சொல்வார், நால்வகை இயற்கை 11 9 இரட்டிய உயர்நிலை பெரியர் அப்படிம்பார் திருமுருகாட்டுப்படையில். அதாவது கணங்கள்ல 18 வகை இருக்கும்பார். அப்புறம் தேவர்கள் ஒரு 4 வகை இருக்குது. அப்புறம் கரும தேவர்கள் இருக்கிறாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, நாம் வணங்கக்கூடிய சிவபெருமா நமக்கு மட்டும் தலைவர் இல்லை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவர் எல்லா உயிர்களுக்கும் தலைவர். அதான் பசு பத்தி, பசுக்கள் எல்லாவற்றுக்கும் தலைவர் அவர். அதனால என்ன செய்யுதுன்னா, அந்த சிவபெருமான் செய்த 28 ஆகமங்களும் பூமிக்கு வராத ஆகமங்களும் உண்டு. ஏன்னா அவைகளெல்லாம் வேறு, அந்த கந்தர்வர்கள் யட்சர்கள் யாகர்கள் நாகர்கள்னு சொல்லக்கூடியவர் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களும் சொல்லியிருக்கிறார் அதுல. அப்படிதான் இருக்க முடியும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, 28 இப்ப சில பேர் அப்படி பண்ணி கேள்வி கேட்கிறாங்க, 28 ஆகமும் பூமிக்கு வரலன்னு சொல்றாங்களே, இருக்கிற ஆகமத்தை வச்சு பண்ணா அது பலனை கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. நமக்கு மனிதர்களுக்கு எது தேவை, எப்படி தேவாரத்துல வந்து எல்லாம் கிடைக்கலையோ இல்லையா. தேவாரம் பாடிய மூவர்கள் இருக்காங்கன்னா, மூவர்கள் பாடிய பாடல்கள்ல 1% கூட நமக்கு கிடைக்கல. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா, 37,000 பதிகம். சுந்தரர் மட்டும் 37,000 பதிகத்துல நமக்கு எவ்வளவு பதிகம் கிடைச்சிருக்கு, 100 பதிகம் தான் கிடைச்சிருக்கு. அப்ப 37,000 பதிகத்துல 1% வச்சா கூட 370 கிடைச்சிருக்கணும். 37,000 பதியத்தில் 1% எவ்வளவு, 370, அது கூட கிடைக்கல. அப்ப நமக்கு லெஸ் தன் 1% தான் கிடைச்சிருக்கு. அதில் நமக்கு முழுவதும் கிடைக்கவில்லை என்பதற்காக கேன் வி நெக்லெக்ட் தேவாரம், பண்ண முடியாது இல்லையா. அதே போலத்தான் 28 ஆகமங்களில் எல்லா ஆகமங்களும் பூமிக்கு வரவில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அது ஏன் வரவில்லை என்றால், அந்த 28 ஆகமங்கள் மனிதர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, மிக உயர்ந்த ஜீவராஜிகளான தேவர்கள் யட்சர்கள் கந்தர்வர்கள் அவர்களுக்கும் ஒரு சொன்ன செய்திகளும் அதில் இருக்கிறது. நமக்கு என்ன தெரியணுமோ அது மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அது அந்த வகையில் வரும்பொழுது சித்தியார் சொல்லுவார், ஒன்னொன்னுக்கு பிரமாணம் இருக்கு, நான் சொல்றது எதுவுமே என்னுடைய கருத்து இல்லை. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளான் ஆகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாதே சொல்றார். சுரர்கள் நாகர்கள் எல்லாருக்கும் சொன்னதான் ஆகமம் என்று சிவஞான சித்தியால வருது. அதனால அதாவது எந்த காலத்தில் எது யாருக்கு தெரிய வேண்டுமோ அது மட்டும்தான் ரிவீல் ஆகும். அதன்படி நமக்கு ரிவீலான அந்த ஆகமங்களின் முறைப்படி அவர்கள் ஆலயத்தை அமைத்திருக்கிறார். அது காமிக முதல் வாதுளம் ஈராக 28 ஆகமங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளவு ஸ்லோகம் இருக்கு எல்லாமே சொல்லியிருக்கார். அதாவது கும்பாபிஷேகம் பார்க்கறது பரணி உடையது. இந்த சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் அதை கமர்ஷியல் ஆக்கி விட்டுறாங்க. அது வந்து இத்தனை கும்பாபிஷேகம் பட்டா என்ன வரும் அப்படிங்கறதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல. கும்பாபிஷேகத்துக்கு பரன் உண்டு. அது வந்து அந்த கமர்ஷியலா வரும்பொழுது சில பேர் நிறைய ஏற்றி விட்டுறாங்க. அதாவது பாவம்னா, அதாவது ருத்ராசம் போட்டா பாவங்கள் போகும்னு இருக்குது. இவங்க 1 உத்ராசம் போட்டா இந்த பாவம் போகும், 2 உத்ராசம் போட்டா இந்த பாவம் போகும், 3 வாதா இந்த பாவம் போகும்னு சொன்னா அது என்னவோ நம்ம ரொம்ப டைல்யூட் பண்ணி விட்டுறோம். அசுமா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அப்படி சொல்வது அவ்வளவுதான். அதே போலதான் தேவாரப்பதிகங்களுக்கு பலன் இருக்கு பாருங்க. அதுவும் சொல்லும் பொழுது இந்த தேவாரம் போதுனா கண் வலி போகும், இந்த தேவாரம் போதுனா மூக்கு வலி போகும், இந்த தேவாரம் போனா அப்படி அர்த்தமே இல்லை. எந்த தேவாரத்தை போதுனாலும் பலன் உண்டு. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, கமர்ஷியலா நீங்க விதியை வெல்வதியை படித்து புத்தகம் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா. இந்த கான்செப்ட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள வந்த ஒரு கான்செப்ட், ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளதான். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அது வந்து என்ன ஆச்சுன்னா, அப்படி ஒரு அப்படியாவது வரட்டுமே. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நமக்கு ஏதாவது உள்ளதான் வருவோம். நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நமக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கலாம், கல்யாணம் ஆகி குடும்பம் சிறப்பா சிறக்கா நடக்காம இருக்கலாம், அல்லது நோயிலா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணுதான் மனுஷன் சிக்கிட்டு இருக்க போறான் இல்லையா. அதனால என்ன சொல்றதுன்னு கேட்டா, அந்த பதிகத்தையாவது ஓதிட்டு இருக்கிறதுன்னு சொல்றதுக்காக அப்படி சொல்றது. அதுக்காக இப்ப சுந்தரர் பாடியே அந்த கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று சொன்னதுக்காக பதியம் பாடினாதான் கண்ணு நோய் தீரும், சம்பந்தர் பாடின பதியம் பாடினா கண்ணு நோய் தீராதுன்னு அர்த்தம் இல்லை. அது வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக. எப்பயுமே ஒரு பையனுக்கு சொன்னா இந்த இங்க இந்த கடையில போய் வாங்கிட்டு வந்தா உனக்கு இந்த 5-star சாக்லேட் தர்றேன் அப்படின்னா தான் போவான், இல்லைனா போக மாட்டான். அது போல ஒரு ஆர்வத்தை ஊட்டுவதற்காக அப்படி சொன்னாங்களே ஒழிய எல்லா தேவார பதிகங்களுக்கும் பலன் உண்டு. அது மாதிரி கும்பாபிஷேகம் என்பது ஏன்னா பலன் என்பது இருக்கு பாத்தீங்களா, அது இறைவன் போடுறது, நம்ம போடுறது இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும், நாம செய்ய வேண்டியதுதான். நம்ம செஞ்ச காரியத்துக்கு எவ்வளவு பலன்கிறத கொடுக்க வேண்டியது இறைவன் தானே ஒழிய, நாமளா வந்து இதுக்கு போனா இவ்வளவு பலன் கிடைக்கும் அவ்வளவு பலன் சொல்ல முடியாது. ஒண்ணுக்கு ஒரு கணக்கு சொன்னாங்க, அதாவது இப்ப நீங்க இப்ப அஸ்ட்ரானமியில எப்படி சொல்றீங்க ஒரு நாள் அப்படின்னா எப்படி வைக்கிறீங்க? ஒரு நாள், ஒரு நாள்னா 24 hours தான் சொல்லியிருக்கு. இல்ல ஒரு நாள்ங்கிறது 24 hours ஏன் அச்சானமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து பூமி வந்து சூரியனை தன்னைத்தானே சுற்றுவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறோ அதுதான் நாள்னு வைக்கிறோம். இதே மாதிரிதான் அவங்க என்ன வச்சாங்கன்னா, திதி என்பது அந்த அந்த பூமி வந்து அதை சுற்றுவதற்கு, இந்த சந்திரன் வந்து தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஒரு டைம், பூமி சுற்றுவதற்கு ஒரு டைம், சூரியன் சுற்றுவதற்கு ஒரு டைம். இதை வைத்துக் கொண்டு அவர்கள் போட்ட கணக்கு வந்து கரெக்டா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் இது கரெக்டுங்கிறத எப்படி நம்ப வேண்டியிருக்குன்னா, இப்போ ஒரு சூரிய கிரகணம் வருது, அடுத்த சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணமா பாதி சூரிய கிரகணமா அப்படிங்கிற இன்னைக்கே சொல்லிடுறான். அவன் சொன்ன அன்னைக்கு வருது கரெக்டா. இப்ப அடுத்து ஒரு பஞ்சாங்கம் போடுறான்னு வைங்க, பஞ்சாங்கம் போடுறவன் சூரிய கிரகணம் என்னைக்கு வருது சந்திர கிரகணம் என்னைக்கு வருதுன்னு நாசாவுக்கு எழுதியா கேட்கறான் இல்லையா? இவெல்லாம் டெலஸ்கோப் வச்சு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இந்த நாசாவுக்கு எழுதி காமிச்சு நாசால இருந்து ரிப்ளை வந்தா பஞ்சாங்கம் போடுறான் இல்ல. அவனா ஒரு கணக்கை ஒர்க் அவுட் பண்றான், ஒர்க் அவுட் பண்ணி இன்னைக்கு சூரிய கிரகணம் வருது இன்னைக்கு சந்திர கிரகணம் வருதுன்னு போட்டுறான். இன்னும் சொல்ல போனா நீங்க ரொம்ப விஷயத்திலேயே உயிரிட்ட போனீங்கன்னா, இந்த 100 வருஷம் கழிச்சு என்னென்ன சந்திர கிரகணம் வரணும் கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, அதுல ஏதோ ஒரு பேஸ் இருக்குது. அவன் சொன்னே கரெக்டா வருது இல்ல சூரிய கிரகணம், அப்ப அது வந்து நம்ம டூப்னு சொல்ல முடியாது இல்ல. அப்ப அவனும் ஒரு பேஸ் வச்சிருக்கான்னு தான் தெரியுது. உங்களுக்கு ஒரு விளங்குறக்கா சொல்ல வரேன். அதனால தேர் இஸ் எ பேசிஸ். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நாம விஞ்ஞானத்திலிருந்து என்ன மாறுபடுறோம்னா ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, விஞ்ஞானத்திலிருந்து ஆன்மீகம் ஒரு வகையில எப்படி வேறுபடுதுன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானம் சொல்லுவது சூரியன் சந்திரன் என்று இந்த கிரகங்களை சொல்லுகிறது. ஆனா நாம சொல்றது கிரகங்களை சொல்றது இல்ல. நாம எதை சொல்றோம்னா, அந்த சூரியனை இயக்குகின்ற அதிதேவதையை தான் நம்ம சூரியன் சொல்றோம். நம்ம சூரியனை வணங்கல, இந்த சூரியனை இயக்குகின்ற அதிதேவதை இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் நம்ம வணங்குறமே ஒழிய இந்த சூரியனையோ சந்திரனையும் நம்ம வணங்கல. அதுதான் நீங்க வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நம்முடைய கான்செப்டுக்கும் சயின்ஸோட கான்செப்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியன் சந்திரன் கிரகங்கள் இருக்கே அது கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அவற்றை இயக்குகின்ற அதிதேவதைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த அதிதேவதை விஞ்ஞானத்துக்கு ஆப்படாது. உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா, இப்ப சூரியன் இருக்குது, இந்த சூரியன் வந்து ஒரே சூரியன் தான் இருக்குது. இந்த நேத்தே சொன்ன இந்த இப்ப இருக்கிற சூரியனுக்கு வயசு எவ்வளவு ஆச்சுன்னா 4.5 billion years. அவ்வளவு வயசு ஆயிருக்கு சூரியனுக்கு. இப்ப என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் ஒரு மாசம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு மாசம் சுத்தி வரும் பொழுது 4.5 billion years இருந்தது ஒரே சூரியன் தான், வேற வேற சூரியன் இல்ல. ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அந்த சூரியன் நீ ஆப்சர்வேஷன்ல பாக்குற சூரியன் அவன் தான், ஆனா அந்த சூரியனை இயக்கி கொண்டு வந்தான் அல்லவா அவன், ஆள் மாறிக்கொண்டே வருகிறான். இப்ப போன கற்பத்தில் இந்த சூரியனை இயக்கிற ஆள் வேற, இந்த கற்பத்தில் சூரியனை இயக்கிற ஆள் வேற. அதே போல ஒரே வருஷத்திலேயே இந்த சூரியனை 12 பேர் இயக்கிறாங்க, 12 அதிதேவதைகள். உதாரணம் ஒன்று சொன்ன பாருங்களேன், இப்ப நீங்க வந்து எங்க ஊர்ல பெரிய எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதாவது மெட்ராஸ்ல இருந்து, இப்ப உங்க ஊர எனக்கு சொல்ல தெரியல, இப்ப மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போறீங்க, மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போறதுக்கு 2 fast express இருக்கு, ஒன்னு வந்து ஜிடி எக்ஸ்பிரஸ்மா இன்னொன்னு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்மா, இந்த ரெண்டு தான் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போறதுக்கு. நீங்க வந்து ஒரு 36 மணி நேரம் 40 மணி நேரம் பிரயாணம் பண்றீங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற ரயில் அதே தான், ஆனா உங்களுக்கு தெரியாது இந்த 36 மணி நேரத்தில் இந்த ட்ரெயினை ஓட்டிக்கு வந்த டிரைவர் 4 பேர் மாறிடுவான். உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நீங்க உட்கார்ந்துருக்க பற்றி டெல்லி போய் சேர்ந்தா போதும் நமக்கு வேண்டியது. அந்த சூரியனை அந்த ரயில வந்து எத்தனை டிரைவர் வரணும் நமக்கு என்ன வந்தது, நம்மளை கொண்டு சேர்த்துடணும் அவ்வளவு நமக்கு வேண்டியது. அதே போலத்தான் அந்த ட்ரெயினை இயக்குவதற்கு டிரைவர்கள் மாறிக்கொண்டு வருவது போல இந்த சூரியனை இயக்குவதற்கு அதிதெய்வங்கள் மாறிக்கொண்டே வரும். அதனாலதான் பன்னெண்டு ராசினையே வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியனை இயக்குகின்ற அதிதேவதை மாசம் மாசம் மாறிடும், அதே அதிதேவதை வராது. அந்த பனிரெண்டு அதிதேவதைகள் அந்த சூரியனை இயக்குவதனாலதான் பன்னெண்டு ராசின்னு வச்சாங்க. அது அந்த அந்த சில கான்செப்ட்ல நம்ம வேறுபடுவோம். மற்றபடி அந்த சயின்ஸினுடைய மற்ற கான்செப்ட்ல நம்ம வேறுபடல. நமக்கு அந்த அதிதேவதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பை நீங்க பாக்குறீங்க, இந்த உடம்பு இயக்குகின்ற உயிரை உங்களால பார்க்க முடியல இல்லையா, அதே போலதான். நீங்க சூரியனுக்கே போக வேண்டாம், நம்ம பாடியே எடுத்துக்கிடுங்க. உங்களுடைய பாடி தான் என் கண்ணுக்கு தெரியுது, உடைய உங்க பாடியை இயக்குகின்ற உயிர் என் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா சம்படி இஸ் இயக்கிங், அதனை இல்லை சொல்ல முடியுமா? அது மாதிரி அந்த கான்செப்ட் சிலவற்றில் வேறுபாடு வருமே ஒழிய வேற வராது. இன்னைக்கு ஒரு மாணவர் அருமையா கேட்டாரு, ஒரு கேள்வி கேட்டான், என்ன சார் இந்த சந்திரன்ல போய் ஆம்ஸ்ட்ராங் பூட்ஸ் கால வச்சுட்டான் இல்லையா, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அந்த சந்திரன் சிவபெருமான் தலையில இருக்குன்னு, என்ன சார் அப்படின்னு அவர் கேட்டார். நியாயமான கேள்வி தான், அவனுடைய சிந்தனையில அவன் கேட்கிற கேள்வி இருக்கே இல்லையா. நீங்க வந்து அந்த பூட்ஸ் கால வச்சு ஆம்ஸ்ட்ராங் மிதிச்சுட்டான் 1969 நினைக்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் போய் கால வச்சது 1969 ஒரு வகையில பார்த்தா இது ஒரு இன்டெலிஜென்ட் க்வெஸ்சன் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனா நீங்க என்ன ஞாபகம், சிவபெருமான் தலையில இருக்கிறது இந்த ஆம்ஸ்ட்ராங் பூட்ஸ் கால வச்ச சந்திரன் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய தலையில இருக்குன்னா இந்த சந்திரனை இயக்குகின்ற அந்த அதிதேவதை தான் அவன் தலையில இருக்க ஒழிய, அவன் போய் சரண்டர் ஆகி சிவபெருமான் தலையில இருக்கிறாரே ஒழிய நீங்க பார்க்கிற சந்திரன் இல்லை. கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல, இந்த நாம ஆம்ஸ்ட்ராங் கால வைக்கிறது இருக்கட்டும், நம்ம கால வச்சு நடந்த பூமியே தேவதைன்னு நம்ம சொல்றோம். ஆம்ஸ்ட்ராங் கால வச்சது 1969 நீங்க தான் எத்தனையோ வருஷமா கால போட்டு மிச்சுட்டு இருக்கீங்களா இந்த உலகத்தை, இந்த உலகமும் என்ன சொல்றோம், பூமாதேவின்னு நம்ம சொல்றோம். சொல்ல புரியுது உங்களுக்கு, அது ஒரு அதாவது இது வந்து உங்களுக்கு உண்மையான பதில சொல்றேன், ஆக்சுவல் ரீசன். ஏன்னா நீங்க வந்து இங்க நம்ம வந்திருக்கிறதுனா ஓரளவுக்கு நம்ம எஜுகேட்டட் நம்ம வைக்கிறோம். ஆனா அந்த பையனுக்கு நான் அப்படி விட சொல்லல, உங்களுக்கு இந்த விடையை சொல்றேன். அந்த பையனுக்கு நான் சொன்ன விட வேற, அந்த பையனுக்கு நான் என்ன விட சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு, அவனை சிந்திக்க வைக்கணும் இல்லையா, ஏன்னா அவனுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவல் வர முடியாது. அப்ப நான் என்ன சொன்னேன், அவனுக்கு புரியுறாப்புல ஒன்று சொன்னேன், அதாவது அந்த பூமியில போய் காலை அந்த சந்திரன்ல போய் காலை வச்சவன் நீ இல்லை, ஆம்ஸ்ட்ராங் இல்லையா, அந்த ஆம்ஸ்ட்ராங் அந்த சந்திரனுக்கு அனுப்பிச்சவனும் நீ இல்லை, விஞ்ஞானிகள் அனுப்பிச்சவன் விஞ்ஞானிகள், போனவன் ஆம்ஸ்ட்ராங் இல்லையா, நீ யாரு பேப்பர்ல படிச்சவன் அவ்வளவுதான் இல்லையா. இப்ப நான் சொல்றேன், இந்த காலை வச்ச ஆம்ஸ்ட்ராங்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங் அம்ச விஞ்ஞானிகளோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை நீ பாரு ஸ்டேட்மெண்ட், அதான முக்கியம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலை வச்ச உடனே ஐ ஒண்டர் த மிஸ்டரிஸ் ஆஃப் காட்னு அவன் அறிக்கை விட்டுருக்கான். அப்ப என்னன்னு கேட்டா, ஒரு லெவலுக்கு மேல போனோம்னா அவங்களுக்கு என்ன வருதுன்னா, எவ்வளவு பெரிய மிஸ்டரி இன்னும் இருக்குது, அன்எக்ஸ்ப்ளோர்டு மிஸ்டரி எவ்வளவு இருக்குன்னு தான் அவன் கடவுளை பற்றி தான் ஆச்சரியப்படுறானே ஒழிய, அந்த விஞ்ஞானத்தை அந்த ஆம்ஸ்ட்ராங்கும் அந்த அவனை அனுப்பிச்ச விஞ்ஞானிகளும் கடவுள் இல்லைன்னு அறிக்கை விட்டுருக்கானா இல்லையா, அது சொன்னேன். அவனை திங்க் பண்ண வைக்கிறது, நீங்க விட்டவன் அமெரிக்காக்காரன் நீங்க இல்ல, அந்த அமெரிக்காக்காரன் இந்த ஆம்ஸ்ட்ராங் கையில விட்டவன நோட்டில் உள்ளதை மாத்திட்டானா, இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கான் இல்லையா. பாரு, நீ பேப்பர்ல படிச்சாலும் கடவுள் இல்லைங்கிறான், செஞ்சவன் கடவுள் இல்லைன்னு சொல்லல, கேள்விய பாருங்க. அந்த ஆம்ஸ்ட்ராங் அமெரிக்கன் கடவுள் இல்லைன்னு சொன்னானா, அவன் டாலர்ல என்ன போட்டிருக்கான், இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு தான் போடுறான். அப்ப என்ன தெரியுதுன்னா, அப்ப பார்வை என்ன, இது சிந்திக்க வைக்கிறது, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு, இதுதான் சிந்திக்க வைக்கிறது. அப்ப அவங்களும் விஞ்ஞானிகளும் என்ன பண்றாங்கன்னா, they are not able to finalize the mysteries. ஒரு லெவலை கண்டுபிடிச்சானா அதுக்கு மேல இன்னும் ஒரு மிஸ்டரி அவனுக்கு இருக்கு, சொல்றது அதாவது அந்த வியூ தான், பார்வை தான் வேற. நம்ம பார்த்தோம்னா நம்ம கான்செப்ட் ஒரு நாளும் தப்பாகாது. இன்னும் சொல்ல போனா ரீசெண்டா ஒண்ணு வந்தது பாருங்க, ஒரு இது வந்து ஒரு ஒரு சோலார் சிஸ்டமே இது வரைக்கும் ஆப்சர்வேஷன்ல வராம வந்திருக்குன்னா, அதாவது ஒரு இந்த சோலார் நம்மள மாதிரி ஒரு சோலார் சிஸ்டமே ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேப்பர்ல பாத்தேன். அந்த சிஸ்டமே அந்த அவங்க வைக்கக்கூடிய இப்ப வைக்கக்கூடிய டெலஸ்கோப் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன சொல்லலாம், அதுக்கு பேர் வந்து எக்ஸ்ரே டெலஸ்கோப் பேரு. அதாவது கலீலியோ கண்டுபிடிச்ச டெலஸ்கோப் வேற, ஆனா இன்னைக்கு அந்த டெலஸ்கோப் எல்லாம் உதவாதுன்னுட்டான். இன்னைக்கு உள்ள டெலஸ்கோப் இப்ப ஆராய்ச்சி பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் எக்ஸ்ரே டெலஸ்கோப் பேரா. இதுல பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டா, இன்னைக்கு இந்த இவங்க பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்ரே டெலிஸ்கோப்ப கண்டுபிடிச்ச ஒரு தமிழன், அவன் பேரு சந்திரசேகரன் பேர், டாக்டர் சந்திரசேகரன். இந்த டாக்டர் சந்திரசேகரன் கண்டுபிடிச்ச டெலிஸ்கோப் வச்சுதான் இன்னைக்கு ஆப்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்கான். கலீலியோ கண்டுபிடிச்ச டெலிஸ்கோப் இல்ல. அப்போ இந்த பவர்ஃபுல் டெலிஸ்கோப்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சோலார் சிஸ்டத்தை ஒரு இன்னொரு எக்ஸ்ரேல கண்டுபிடிச்சாங்கன்னு வருது, இன்னொரு ஆங்கிள். இது வரைக்கும் அப்படி அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறா, எல்லாத்தையும் அவங்க வரைஞ்சிட்டே இருக்கிறாங்க, ஒன்னொன்று பேர் வைக்கிறான், இந்த செல்லார் ஏரியான்னு வச்சு ஒன்னொன்று பேர் வேற வச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியெல்லாம் வந்து மிஸ்டரிஸ் போயிட்டே தான் இருக்கே ஒழிய. இது என்ற எனக்கு சொன்ன லண்டன்ல ஒரு பெரிய அஸ்ட்ரோபிசிஸ் தான் எனக்கு சொன்ன இந்த விஷயத்த. இப்ப இன்னைக்கு எனக்கு தெரிய சில விஷயங்கள் உங்களை மாதிரி ஆட்டம் நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் லண்டன் என்ன பேசினவர் சொன்னார், அவர் தான் சொன்னார், எக்ஸ்ரே டெலஸ்கோப் இன்வென்டட் பை டமிலியன் ஹூ செட்டில் யூஎஸ் நார், இஸ் நேம் இஸ் டாக்டர் சந்திரசேகர். அந்த அளவுக்கு நம்மகிட்ட தமிழன்ட்ட மூளை இருக்குது. கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரத்துல வந்து நிலைப்படி இருக்கு இல்லையா, நிலைகள். அதான் அந்த இடையில என்ன சொல்லுவீங்க, மடாக்குள்ள விண்டோஸ் மாதிரி இருக்கு இல்லையா, வாசல் வாசல், அதுக்கு பேர் நிலைப்படின்னு பேர், நிலை. அந்த நிலை வந்து எத்தனை இருக்கோ அத்தனை கலசம் தான் இருக்கும். இந்த கோபுரத்தை எண்ணி பாத்தீங்கன்னா 7 நிலை இருந்தா 7 கலசம் தான் இருக்கும், 9 நிலை இருந்தா 9 கலசம் இருக்கும். எல்லா கோயிலும் அப்படிதான் இருக்கும். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய சக்திகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எப்பொழுதுமே 1, 3, 5, 9, 27 அப்படி ஒற்றைப்படையிலேயே தான் போயிட்டு இருக்கும். 8 சக்தின்னு எங்கேயுமே இருக்காது. நவராத்திரி பாருங்க, 9 சக்தி, 27 சக்தி, 3 சக்தி, 5 சக்தி, அதாவது அந்த ஒவ்வொரு சக்திக்குள்ள ஒன்னொன்னு அடக்கம். அதாவது அந்த சக்தியினுடைய மொத்த ஆற்றலுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, எல்லா ஆற்றலையும் சேர்ந்து ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு தான் பராசக்தின்னு பேர். பராசக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, த டோட்டல் பொட்டன்சியாலிட்டி ஆஃப் லார்ட் சிவா. இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, த டோட்டல் பொட்டன்சியாலிட்டிய வந்து சிவபெருமான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே வராதான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இந்த அவருடைய பஞ்சகிருத்தியம் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா, அவருடைய எவ்வளவு சக்திகள்னு ஒரு கணக்கு இருக்க முடியாது, உங்களால மெஷர் பண்ண முடியாது. ஆனா த இன்ஃபினிட் பொட்டன்சியாலிட்டி, த டோட்டாலிட்டி ஆஃப் பொட்டன்சியாலிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கும் இல்லையா, ஒரு அசீம் பண்ணி தான் ஆகணும் நீங்க. அந்த டோட்டாலிட்டி ஆஃப் பொட்டன்சியாலிட்டி இருக்க, அவ்வளவு பொட்டன்சியாலிட்டியும் அவரை டேப் பண்ணணுங்கிற அவசியமே வராதான். ஒவ்வொரு டைம்ல அவர் ஒரு பார்ட்டை மட்டும் டேப் பண்ணா போதுமா. அதனால என்ன பண்ணாங்க, இந்த பார்ட்டை மட்டும் டேப் பண்றதுக்கு தான் அந்த பெயர்கள் வச்சாங்க. மற்றபடி அந்த டோட்டல் இதுக்கு வந்து பராசக்தி, அதாவது நீடு பராபரை அப்படிம்பாரு சிவபிரகாஷ் சொல்வார், அது வந்து அளக்கவே முடியாது, இன்பினிட். இப்ப இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா பாருங்க, இப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து இப்ப கோலாலம்பூருக்கு வருதுன்னு சொன்னீங்கன்னா, இது ஜெனரேஷன் எங்கேயோ பண்றாங்க, பண்ணிட்டு ஹை டென்ஷன் டவர்னு அது வழியா தான் வருது இல்லையா. இப்ப இங்கே அதே மாதிரி கான்செப்ட் இருக்கும், இந்த ஹெச்டி டவர் அது பாத்தீங்கன்னா 11,000 வோல்ட், 12,000 வோல்ட், 20,000 வோல்ட்னு போட்டிருப்பான். ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ஹெச்டி லைன்ல இருந்து வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியுமான்னா முடியாது. நீங்க அதுல இருந்து கனெக்ஷன் நேரம் கொடுத்தீங்கன்னா இந்த பல்பே வெடிச்சிடும். இங்க எவ்வளவு போனாலும் இந்த 220 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க பண்ண முடியும்னு சொல்றாங்க இல்லையா எலக்ட்ரிசிட்டியில. அப்ப என்னன்னா, அந்த டோட்டல் எனர்ஜி பூரா வந்து ஒரு டிரான்ஸ்பார்மருக்குள்ள அடங்கி அந்த டிரான்ஸ்பார்மர்ல இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் ஆனா அதே சமயத்துல அந்த டிரான்ஸ்பார்மரை டோட்டல் அந்த அந்த ஹெச்டி லைனை முழுசும் கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்க ஊர்ல லைட் போயிடும். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, நாம எப்படி அந்த டோட்டல் பொட்டன்சியாலிட்டியை நம்ம யூஸ் பண்ண முடியாதோ, அதே போலத்தான் சிவபெருமானுடைய டோட்டல் பொட்டன்சியாலிட்டிய ஆன்மாக்கள் பயன்படுத்தவே முடியாது. அவர் ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுத்தாதான் உண்டு. இது சயின்டிபிக்கா சரியா இருக்கா, சாணித்தியம் பேரு. சாணித்தியம் என்ன, அதாவது அவருடைய சக்தி இருக்கு இல்லையா, அந்த சாணித்தியம் எப்படி வந்து நீங்க அந்த அந்த பவரை வந்து கண்ணுக்கு பார்க்க முடியாது இல்லையா, அதுக்கு தான் எலக்ட்ரிசிட்டி காரணம் சொன்னேன். எலக்ட்ரிசிட்டி பல்பு கண்ணுக்கு தெரியுது, வயர் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அதில் வரக்கூடிய சக்தி கண்ணுக்கு தெரியல இல்லையா. அதே போல தான் அந்த சக்தியை தான் சாநித்தியம்னு சொல்றது. அது வந்து உங்களுடைய உங்களுடைய புலன்களுக்கு எட்டாது, ஆனால் ஒரு சக்தி வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம எப்படி நம்ப வேண்டியிருக்கு, எலக்ட்ரிசிட்டி வந்ததுன்னு எப்படி நம்ப வேண்டியிருக்கு, லைட் எரியுது அதனால நம்ப வேண்டியிருக்கு இல்லையா. அது எப்படி கிடைக்கும்னா உங்களுடைய தன்மையும் பொறுத்து தான் இருக்கு. எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு சக்தி வந்து முழுமையா கிடைக்கணும்னா அந்த டிரான்ஸ்மிஷனும் சரியா இருக்கணும், ரிசீவரும் சரியா இருக்கணும் இல்லையா. நான் சொல்ல நீங்க கேட்கலாம், அவ சிவபெருமான போய் வணங்கினா எல்லாருக்கும் ஒண்ணு போல பலன் இல்லையே அப்படின்னு கேட்கலாம். நீங்க அதான் நீங்க கேட்க வர்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்ப நான் என்ன கேட்கறேன்பா, ஒரு விஷயம் உங்க விஷயம் என்னன்னு கேட்டா, எப்பொழுதுமே முழு பலனை கிடைக்கணும்னா டிரான்ஸ்மிஷனும் ஓகேயா இருக்கணும், ரிசீவரும் ரிசீவிங்கும் ஓகேயா இருக்கணும் இல்லையா. இப்ப நீங்க வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கி வைக்கிறீங்க, ஒருத்தர் 5,000 ரூபாய்க்கு டிவி வாங்கிக்கிறாரு, 20,000 ரூபாய்க்கு வாங்கின டிவியே நல்லா தெரியுது. இப்ப 20,000 டிவிக்கு வந்து தனி ஸ்டேஷனா வச்சிருக்கான், அந்த டிவி ஸ்டேஷன் ஒண்ணுதானே இருக்கு. அப்ப 20,000 ரூபாய் டிவி வாங்கினா நல்லா தெரியுது, 5,000 ரூபாய் டிவி நல்லா தெரியல. அப்ப என்ன காரணம், இதனுடைய ரிசீவிங் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி, அதனுடைய ரிசீவிங் எஃபெக்ட் கொஞ்சம் கூட. அப்ப என்ன தெரியுதுன்னா எப்பயுமே பலன்கிற ஒண்ணு எப்படி இருக்கும்னு கேட்டா கொடுக்கிற ஆற்றலையும் வாங்குற ஆற்றலையும் பொறுத்துதான் பலன் இருக்கு. அதே போலதான் என்ன சொன்னாங்க, ஆலயத்துல ஞானிகள் ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி வேற, நம்ம ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி வேற. கொஞ்சம் சயின்டிபிக்கா சொல்றேன். அதனால அந்த சிவன் அந்த கோயில்ல எல்லா சாநித்தியும் இருக்கு, ஆனா உங்களுக்கு வருகின்ற ரிசீவர் வரும்போது என்ன ஆகுதுன்னா டிஃபரன்ஸ் வருது. அது என்ன கேட்டா, நாம செய்த அந்த சிவபுண்ணியங்கள் நம்முடைய நிலையை பொறுத்து அந்த சக்தி கொஞ்சம் டிஃபரெண்டா தான் வரும். சில விஷயங்கள் அந்த சயின்டிபிக்கா சொன்னாதான் அது புரியுது.
7: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radio's 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Sivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க விருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
8: நலம் கொள் செல்வத்திருப்பராய்த்துறை. செல்வத்துக்கு ஒரு அடைதரம், திருப்பராய்த்துறைக்கு அடையா செல்வம் இருக்கு, செல்வத்துக்கு அடையாக நலங்குள் என்பது இருக்கு. அப்ப நலம் இல்லாத செல்வமும் இருக்கிறது என்பது பெறப்படுகிறது அல்லவா. செல்வங்களெல்லாம் நலத்தை பயப்பன அல்ல, அவற்றுள்ளே நலத்தை தராதனவா தீமையை விளைவிப்பனவா இருக்கக்கூடிய பொருட்கள்களும் இருத்தல் கூடும். ஆனால் இது சொல்லப்பட்ட செல்வமோ என்றால் நலத்தையே விளைவிக்கக்கூடிய செல்வம். அது எத்தகைய செல்வம்? பெருமானுடைய திருவடியிலே இரண்டர கலக்கின்ற முத்தி செல்வம். செல்வன் செல்வர் மல்லிய செல்வன் பராய்த்துறை செல்வன் என்பது திருஞான சம்பந்த சுவாமியுடைய இந்த ஊருக்குரிய திருத்தேவார வாக்கு. அதாவது திருப்பராய்த்துறை பெருமான் செல்வனாக விளங்குகின்றான், அவனை அன்றி வழிபடுவோருக்கு செல்வத்தையும் அவன் அளிக்கின்றான். அந்த செல்வம் நலத்தையே தருகின்ற செல்வம் என்னும் இத்தனை செய்திகளையும் கோத்து சொன்னார் திருப்பராய்த்துறை தொழுவான். இது தொட்டு அருகில் உள்ள தலைமையெல்லாம் வழிபட்டுக் கொண்டு அப்ப பெருமானார் திருப்பையை எழுந்துள்ளார். திருப்பையிலே அப்பர் பொறுத்து ஒரு அற்புதம் நிகழ்கின்றது. திரிபுரத்தை எரித்த விரிசடை கடவுளா அப்பர் பொறுத்து கட்டு அமுது ஆகிய பொரிசோரும் தண்ணீர் குளமும் கொண்டு வந்து அப்பருக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலையை பார்த்திருக்கின்றோம். மற்ற பணிகள் முதலான மருங்குள்ளனவும் கைகொழுது பொற்புத்தமைந்த திருப்பணிகள் செய்து பதிகம் கூட போற்றி முத்தர்களா காவிரியை ஏறி ஒன்னார்புறம் எரிய செற்றதிலையா திருப்பையினை சென்று சேர்கின்றார். வழி போகும் பொழுது மிக இழைத்து வருத்தம் நீர் வேட்கையுறும் அடிவா பசி வந்து அணைந்திடவும் அதற்கு சித்தம் அடையாதே மொழிவேந்தரும் உன் எழுந்தருள முருகாசோலை பெய்யிலேந்தி இருக்கீனா நம் தொண்டர் ஒருத்தும் விற்பாராய். மொழிவேந்தராகிய திருநாவுக்கர சுவாமிகள் பசியினாலே தமது யாத்திரையை நிறுத்தினார் இல்லை, தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டு சென்றவாறு இருக்கின்றார். இவருடைய துன்பத்தை துடைக்க வேண்டிய பொறுப்பு தூயவனாகிய சிவபெருமானுடைய பொறுப்பாக மாறுகின்றது. அவர் தொண்டருடைய வருத்தத்தை மீட்க வேண்டி ஓர் அற்புதத்தை செய்ய இருக்கின்றார். காவும் குளமும் முன் சமைத்து காட்டி வழிபோவும் கருத்தினார் மேவும் திருநீற்று அந்தனராய் விரும்பும் பொதிசோரும் கொண்டு நாவினும் தனி மன்னவர்க்கு எதிரே அண்ணி இருந்தார் விண்ணின் மேல் தாரும் புள்ளும் மண் கிழிக்கும் தனி ஏனமும் காண்பறியவர். ஆம், சோலை ஒன்றை அமைத்தார் ஈசர், குளம் ஒன்றை அமைத்தார் ஈசர். சோலை நிழல் தருவதற்காக, குளம் நீர் தருவதற்காக, ஒரு திருநீர் தரித்த அந்தன வடிவம் கொள்கின்றார் பைநீர் பெருமா. விரும்புகின்ற பொதிசோறு மூட்டையிலே கட்டப்படும் சோறு பொதிசோறு என்று வழங்கப்படும். பெருமா விரும்புகின்ற பொதிசோரை கொடுத்தான், அப்படி விரும்புகின்ற பொதிசோறு. இதுலேயும் ஒரு நயம் இருக்கு. அப்பமுத்தியில் வருவதற்கு சற்று முன்பாகவே பெருமான் அங்கு காத்திருக்கிறான். பெருமானுக்கு அவ்வளவு அப்பருடைய தாகத்தை தணிக்க வேண்டும், அவருடைய பசியை குளிர்விக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆகவே முன்கூட்டியே சோலையையும் குளத்தையும் அமைத்துக் கொண்டு திருநீர் தரித்த அந்தரனாய் அப்பர் வருகின்ற வழியை நோக்கி வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றான் நெற்றியிலும் விழிவுடைய பெருமாள். அங்கனிருந்த மறையவர்பால்
9: சர்வமும் தெரியும். என்ன போடுறார், கடல் காத்து வந்து எத்த கரை மேல்

0: உமக்கார் துணையாக இருந்தீரே. இதெல்லாம் அன்பு மையப்பட்ட அருளிப்பாடுகள்.
1: பெருமாள் துணையா யார் இருக்கார்? இந்த உணர்வு நம்மளுக்குள்ளே வரும் என்றால் தாய்மான சாமி இருக்கிற துணையா அவர்களை பார்க்கவே இல்லை. இந்த உணர்வு வந்து பக்தி
0: சாமி இல்லப்பா, அவர் தானப்பா நம்மளை பார்க்கணும்னா அந்த ஆராய்ச்சி.
1: ஆகவே அன்புதான் மேலோங்கி வர வேண்டும் என்பதை இந்த இடத்துல உணர வேண்டும். நாம
2: அப்பபுத்திகளின் வழியிலே கொடுக்கப்படும் பொருள்களை எல்லாம் பெறுபவர் அல்ல. இருப்பினும் இந்த இடத்திலே அந்த வேதியுடைய திருமணியை பார்க்கின்றார். அவர் திருநீரு தரித்த கோலத்தினராக இருப்பதை கண்டு திருநீரு தரித்தவர்களை சிவமாகவே பாவித்தல் வேண்டும் என்பது சைவ சமயம் வலியுறுத்துகின்ற ஒரு விதி. அந்த விதி காரணமாக அவர் கொடுக்கின்ற பொதுச்சோற்றினை மறுப்பது தகுதி உடையது ஆகாது என கருதி அது இருக்கின்றார். நன்னும் திருநாவுக்கரவர் நம்பரருள் என்று அறிந்தார்கோ. நிஜமா வந்தது சாமிதான், சாமியா நினைக்காம அந்த வேதியரே சாமியா நினைக்கிறார். அந்த வேடம் கருது உண்ணும் என்று திருமறையோர் உரைப்பு புதிகோர் அளித்தலுமே எண்ணம் நினையாது எதிர்வாங்கி இனித அமுது செய்து இனிய தண்ணீர் அமுது செய்தருளில் தூய்மை செய்து தளர்வு ஒழித்தார். திருமுகத்தை திரு அமுதத்தினை அருந்துகின்றார். தண்ணீரை பருகியில்தான் உடலை தூய்மை செய்து கொண்டு தளர்ச்சியிலிருந்து விடுபடுகின்றார். இவருடைய களைப்பெல்லாம் நீங்கிய நேரிலே அவரை பார்த்து கண்ணுதர் பெருமானுடைய அடுத்த வினா எழுப்புகிறார். ஆமாம் அடுத்தபடியாக எங்கு செல்லுகின்றேன்? விடை தருகின்றார் பாகீச பெருந்தலை. திருப்பையே செய்கின்றேன் அந்த வடிவிலே வந்திருக்கின்றார். ஆனா ஞானம் திருப்பஞ்சிலிக்குத்தான் செல்கின்ற உங்களுடன் வருவேன். எரிப்பு நீங்கி நின்றவரை நோக்கியிருந்த மறைவனார் அப்பா எங்கு நீர் போவது என்றார். அரசும் அவருக்கு எதிரே செப்புவா யார் திருப்பஞ்சியிலே போவது என்று உரைப்ப ஒப்பிலாரும் யானங்கு போகின்றே என்று உடன் போன்றார். இறைவனாருடைய இறைமை குணங்களிலே ஒரு குணம் அவர் வெளிப்பட்டு அருளும் போது அருள் தருவது சிவம்தான் என்பதை அறிய வாராதவாறு அருள் செய்வார். அவர் மறைந்த பிறகு இதுகாரும் அருள் காட்டியது அவர்தான் என உணர வைப்பார். தோன்றும் போது மறைந்து நிற்பார்,

சதுரரை அடைய வல்லவர்க்கு இல்லை அவலமே. இந்த திருளித்து அந்தனரை வந்த வேடமே ஒரு மனதில் இன்னும் நிற்கின்றது. ஆகவே உடையன் கோவணம் என ஆரம்பிக்கின்றோடு வந்து துணிசோரி காட்டிய பெருமானே என்ற நினைவு. இந்த திருப்பஞ்சில் ஈஸ்வரர் யார் அடைய ஆற்றல் பெற்றவராக இருக்கின்றாரோ அவர்கள் அவலத்திலிருந்து நீங்குவர். அற்புதமான வழிகள், துன்பத்திலிருந்து விடுதி பெறுவதற்கான ஒரு தூய வழி என்று சொல்லப்பெறுகின்றது. அருகிலே உள்ள திருப்பஞ்சில் சென்று அங்கு கோயில் கொண்டுள்ள இறைவருக்கு ஆட்பட்டு ஆட்சியை வல்லோம் என்றால் அவலத்திலிருந்து விடுபடுவோம். பஞ்சீலியில் அமர்ந்தரலும் பாமர் கோவில் சென்ற மைநீளத்து மணிகண்டர் தம்மை வணங்கி மகிழ்ச்சிறந்து மெய்நீர்மையினில் அன்புறுத விரும்பும் தமிழ்மாளிகள் பாடி கை நீடி அதன் திருத்தொண்டு செய்து காதலுடன் இருந்தார். இந்த திருக்கோயில பல நாட்கள் தொண்டு செய்திருக்கு. பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பல மலைகள் நாடுகள் பதிகள் இவற்றை எல்லாம் வணங்கிக் கொண்டு திருவண்ணாமலை நோக்கி செய்தார். இவர் சென்ற மலைகள் திருவிங்கோய் மலை, கொல்லிமலை அறப்பள்ளீஸ்வரர் கோயில், நைரார் மலை, கஞ்சமலை, தீர்த்தாமலை, பச்சை மலை இருக்கு வேணும் என்பதனமாக என்பதுமான சிவக்கோமணியாராலே விளக்கப்படுகின்றன. இவர் பார்த்த நாடுகள் நடுநாடு, திருமுனைப்பாடி நாடு, தொண்டை நாடு. இவர் பார்த்த பதிகள் புலிவலம், திருத்தலையூர், திருநெற்குண்டம், தோளூர், ஏழூர். இவை எல்லாம் சிவக்குமணி பெருமானாருடைய பேருரையிலே கண்ட செய்தி. நாதர் மருவும் திருமலைகள் நாடும் பதிகள் பலமிகவும் காதல் கூட சென்றிறங்கி கலந்த இசை வண்டமிழ் பாடி மாதோர் பாகர் அருளாலே வடவால் நோக்கி பகீச ஆதிதேவரமந்த திரு அண்ணாமலையை நன்னினார். ஏனைய தலங்களை விட திருவண்ணாமலைக்கு ஒரு தனிச்சிறப்பு. இது அப்பமுத்தியருடைய வரலாற்றிலே விளக்கப்படுகின்றது. உடல் நீங்கி சிவனாருடைய திருவடியிலே இரண்டர கலக்கின்றோமே, கலக்கும் பொழுது பெறுகின்றோமே பேரின்பம், அந்த பேரின்பத்தை இந்த பாரிலேயே உலகத்திலேயே நாம் பெற்றுவிடலாம். எப்பொழுது திருவண்ணாமலை பெருமானை வழிபட்டார். அது திருவண்ணாமலை பெருமானை வழிபடுவதும் சிவனார் திருவடியிலே சென்று சேர்ந்து முக்தி பெறுவதும் ஒன்றே என்கின்றார் அப்பமுத்தி. செங்கை விடையா திருவண்ணாமலையை தொழுது வலங்குண்டு துங்க வரையின் விசையேறி தொண்டர் தொழும்புக்கு எதிர் நிற்கும் அங்கநரசை தொழுது எழுந்து திளைத்து திருநாவுக்கரசர் சங்கு பிறப்பே வீட்டிலுக்கு மேலாம் பெருமை சாதித்தார். வீட்டின்பத்தை விட மேலானது அண்ணாமலை பெருமானை காண்பது. அங்கு மூன்று பதியங்கள் அவர்கள் செய்கிறார் அப்பமூர்த்தி. அண்ணாமலை மேல் அணிமலை, அண்ணாமலை மேல் அணிமலை. அவன் தன்முனைப்போடு காண முற்படுவோருக்கு அணுக முடியாத மலையாய் இருப்பான். அவனுடைய திருவடிக்கு ஆட்பட்டு எளியவர்களாய் அவனையே தஞ்சம் புகின்ற அரியவர்களுக்கு அணுகக்கூடிய எளியவனாய் இருப்பான். ஆகவே அண்ணாமலை என்றும் அணிமலை என்றும் இரண்டு படுத்தி சொன்னார் ஆசிரியர். ஆறா அன்பில் அடியவர்களும் கண்ணார் அமுதை விண்ணோரை காக்க கடலில் வந்தெழுந்த உண்ணா நஞ்சம் உண்டானை விட்டு உருகும் சிந்தையுடன் அண்ணார் பணிய தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்தார். திருக்குறுந்ததை பார்ப்போம். இது அருமையான பாடல் திருப்பதி. வினை கெட வேண்டும், இது நம்முடைய முதல் வேண்டுகோள் பெருமானிடத்தில். விண்ணப்பாதான், நாம் இத்தனை தூரம் பக்தி செய்ததுனால ஒண்ணு நமக்கு நல்லா தெரியும், நாம் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நாம் செய்த வினை, அதை எல்லாரும் ஒத்துக்கிறோம். இந்த வினை போவதற்கு என்ன வழி? வழி தர்றார். ரொம்ப கஷ்டமான வழியே இல்லை, எளிய வழி தர்றார் அப்பமுத்தி. அதுதான் ஞான கருணை வடிவமா இருக்கும் பேராசிரியருடைய பெருஞ்சிறப்பு. ஏனைய பெருமக்களால் இப்படியெல்லாம் எளிதிலே தீர்த்து விட முடியவே முடியாது. துணியோ பேர்கள் இருக்கலாம்.

0: ஆனா ஞான பேராசிரியர்களா நால்வர் பெருமக்களால்தான் இறைவரை போல பஞ்சகிருத்தியத்தை செய்ய முடியும். ஏனையவரால் செய்ய முடியாது, யாராலும் செய்ய முடியும். இந்த பாடல்ல சொல்றது பட்டியே உகந்து ஏறி பலவிலும் இட்டமாக இருந்தும் மூடி தரும் அட்டமூட்டி அண்ணாமலை கைதொழ கெட்டி போவினை கேடில்லை காண்கினே. ஒண்ணு செய்ய வேண்டாம், இருந்த இடத்துல நினைக்க முக்தி தரும் பெருமானவர். நினைத்துத் தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலன் உரை கோவில் என்பது விஞ்ஞான சம்பந்த சுவாமிகள் தேவா. அண்ணாமலை தரிசிக்க சிதம்பரம் தரிசிக்க முக்தி, திருவாரூர் பிறக்க முக்தி, காசியிலே இறக்க அதாவது மறிக்க முக்தி. ஆனால் திருவண்ணாமலை என்றால் நினைத்தாலே முக்தி என்பது ஒரு பெரிய சைவ பழமொழி. இது அதற்கு விடை தெரிவிக்க இதற்கான விளக்கம் தரப்படுகிறது பாருங்க. அண்ணாமலை கை தொழுதா, கை தொழுதா இனி கெட்டுப்போம். இனி கெட்டுனா என்ன பொருள், கேடு இல்லை, அத பாருங்கிற காண்மினே என்ன பொருள். அவ்வளவு கை தொழுத மறு நிமிஷமே வினை கெடுவதையும் கேடு இல்லாததையும் நாம் அனுபவத்துல பார்க்க முடியும் என்கின்றார் அப்போ. அப்ப நாம அண்ணாமலை பெருமான இசை நோக்கி கை தொழுது நம்முடைய ராத்திரிகளை வருடத்தில் வைப்போம் என்றால் நிச்சயமா செய்வான், வினை கெடும் கெடுகள் நீங்கும். அடுத்த பாடல்ல இன்னொரு அருமையான செய்தி சொல்றாங்க, வினை கெட்ட பிறகு கேடு போயிடுச்சு. ஆனா நமக்கு அது மட்டும் இல்ல விருப்பம், இன்னொரு விருப்பம் இருக்கு. நாங்க தவசீலர்களா மாற வேண்டும், சாதுக்களாய் மாற வேண்டும். தவம் செய்த பிறகு ஈட்டப்படுவது ஞானம், ஞானத்தை பெற வேண்டும். ஞானத்தை பெற தவம் செய்ய வேண்டும், தவத்தை செய்ய வினை கெட வேண்டும். வினை கெட்டு விட்டது, கேடு நீங்கி விட்டது, ஆனால் தவமும் ஞானமும் எங்களுக்கு வருமா? ஒரே பாடல்ல தவத்தையும் ஞானத்தையும் நான் பெரும்படி செய்கின்றார் தாண்டகச் செல்வன். பொதுவா ஞானம் என்பது தவம் செய்த பிறகு ஈட்ட பெறுவது, ஆனால் தவமும் ஞானமும் ஒருங்கே நமக்கு வருமா? எப்பொழுது பெற்ற செய்பலிக்கின்றவர் சுற்றமாவிகு தொல்புகழாரோடும். அம்மை ரொம்ப பழையவள், ஆகவே உண்ணாமலை அம்மையை தொல்புகழா என்கின்றார். அற்றவும் தீர்க்கும் அண்ணா அவளை கைதோட நற்றவத்தோடு ஞானத்திருப்பரே. நற்றவும் வரும், ஞானமும் வரும், அண்ணாமலை கைதொழுதால் போதும் என்கின்றார். அதுக்கு ஒரு இன்னும் சில ஒவ்வொரு பாடலாம் நம்ம பார்க்க போறது இல்ல. சாலி புலா விநாயகம் என்பதுபடி பானை சோற்றுக்கு பதம் சோறு பதம் என்ற வகையிலே, ஒரு சோறு பதம் இந்த வகையிலே தான் பார்க்கணும். நம்ம சாமி நாடி வரணும்னா நாம என்ன செய்யணும் சொல்லு? நல்லாதானே இருக்கு, நம்ம சாமியு பார்த்தது இல்லை அப்படின்னா தேடி சென்று ஏற்றுந்து நாடி வந்து அக்கு. முதல் முயற்சி நீ செய்தாயான அவன் நாடி வந்து உன்னை கொள்வான் என்கின்றார். பிறகு ஒரு திருநேரி செய்ய பாடுகின்றார். பிறகு இன்னொரு திருக்குறுமையை பாடியிருக்கின்றார். அந்த திருக்குறுமையும் ஒரு அருமையான செய்தியை உள்ளே அருளப்படுகின்றது. அடியேன் மறந்தால் அண்ணாமலை பெருமானை அடியேன் மறந்தால் விதி திருவேனோ என்பது கருத்து. ஒரு அருமையான செய்தியை வச்சுக்கோ. அந்த பெருமான் திரிபுரத்தை எரித்தவன். திரிபுரத்தை ஏன் எரித்தான்? திரிபுராதிகள் அசுரர், அவர்கள் சிவனாருடைய அருளினாலே நல்ல ஆற்றல் வாய்ந்தவர்களாய் விளங்கினார்கள். தேவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தார்கள். தேவர்களால் திரிபுராதிகளை வெல்ல முடியவில்லை. காரணம் என்ன? திரிபுராதிகள் சிவபெருமானுடைய அடியவர்கள். ஆகவே திரிபுராதிகள் சூழ்ச்சி செய்து அவர்களை சிவனுடைய அடிமைத்திறத்திலிருந்து திரும்பும்படி மாறும்படி செய்கின்றனர். திரிபுராதிகள் சிவபக்தியை வழுவ அந்த வழு காரணமாக அவர்களை அவச்சாரம் வந்து பொருந்த சிவபெருமான் அழிக்கின்றான் என்பது கருத்து. இதிலிருந்து நாம் பெறுகின்ற நீதி என்ன? நாம் இத்தூளை தூரம் சிவபக்தியிலே சென்ற பிறகு ஓரோ வேளை ஒரு பொழுது சிவபெருமானை மறப்போம் என்றால் நமக்கு நீதி என்பதே எஞ்ஞான்றும் கிடையாது. ஆகவே இத்தனை இழந்தார் புறமூன்று அட்டனை அடியேன் மறந்து உயிரணும். ஆகவே மறந்தால் உயிரேனும், உயிர் கிடையாது. அப்போ உயிரி வேணும் என்றால் மறக்க கூடாது, நினைக்க வேண்டும் என்பது பெறப்படுகிறது. இப்படி ஒரு பாடியும் சிவமூர்த்திகள் ரெண்டு தலங்களுக்கு தான் பாடியிருக்கிறார். ஒன்று தில்லை, மற்றது அண்ணாமலை. ஆகவே சிவனடியார்கள் தில்லைப்பறியையும் மறத்தலாகாது, திருவண்ணாமலை பறியையும் மறத்தலாகாது. மறந்தால் உயிரி வராது, உயிரி கிடைக்காது என்பதை உள்ளுறுத்தி அடுத்த பாடலுக்கு. இந்த அண்ணாமலை என்பது நடுநாட்டு தலம், நடுநாட்டுல கடைசியா இருக்கிற தலம். இது அடுத்து தொண்டை நாட்டு தலங்களுக்கு போறோம். தொண்டை நாட்டுல திருவோத்தூர்ங்கிற தலத்துக்கு போகிறோம். திருவோத்தூர்ல அப்பற வீழ்ச்சி பரியங்கள் எதுவும் நமக்கு கிடைக்கல. இதனால திருஞான சம்பந்த தொண்டை நாட்டுக்கு வந்து ஒரு அற்புதம் செய்ய போயிருந்தார். 1000 விளையாத பெண்பனைகளை விளையக்கூடிய ஆண் பனைகளாக மாற்றப் போகின்றார் திருஞான சம்பந்த. அங்கு வேதம் எல்லாம் பெருமானை வழிபட்டு பூஜை செய்துள்ளன. ஆகவே ஓத்தூர் என்பது தலத்தினுடையது. ஓத்து என்றால் பணியார் வேணி சிவகுருமான் பாதம் பூட்டி பணி செய்யும் நாள், மணியார் கண்டத்து எம்பெருமான் மண்மே மகிழும் இடமெங்கும், தனியார் காதல் உடன் சென்று வணங்கி அக்க பணி செய்வார், அணியார் தொண்டை திருநாட்டில் அருளால் அனைவார் ஆகினார். தொண்டை நாட்டுடைய காதல் செய்யும் கருத்தினுடன் காடும் மலையும் தாங்கியாரும் சூதவலி தன் பனைப்படிகள் பலமும் கடந்து சொல்லிவிட்டு நாதர் போந்து பெரும் தொண்டை நன்னாடையிலே உன்னாக சீதமலர் மெல் சோலை சூழ் திருவோத்தூரில் சென்றடைந்தார். சூழல்னா மாம்பழம், மாமரங்கள் நிறைந்த பதி தொண்டை நாட்டிலே நிரம்ப உள்ளன. அந்த பதிகளையெல்லாம் கடந்து கொண்டு திருவோத்தூருக்கு செல்றாராம். செக்கச்சடையார் திருவோத்தூர் தேவபிரானா தங்கோவில் உக்கு வளங்கொண்டு எதிரிறங்கி போத்தி கண்கள் புரல்புடைய முக்கட்பிரானை விரும்பு மொழி தாண்டகங்கள் முதலாக தக்கமொழி மாலைகள் சாத்தி சார்ந்து பணி செய்து முழுகுவார். இந்த திருத்தாண்டகங்கள் அருளப்பட்ட செய்தி சொல்லப்படுகிறது. இதில் ஒரு அருமையான உண்மையையும் ஆசிரியர் பெருமான் விளக்கியுள்ளார். இப்போது தமிழ் மொழியை சிலர் இகழ்கின்றார். தமிழ் பெருமானுக்கு விருப்பமான மொழி அல்ல, பெருமானை வழிபடுவதற்கு தமிழ் தகுந்த மொழி அல்ல, அதுல பெருமான் விரும்பும் மொழி அல்ல. ஒருவேளை பெருமான் விரும்பினாலும் அது தகுந்த மொழி அல்ல. இதற்கெல்லாம் விடை தருகின்றார் இந்த சேக்கியார். விரும்பு மொழி திருத்தாண்டகங்கள். ஆகவே தமிழ் என்பது பெருமான் விரும்புகின்ற மொழிதான். சரி, விரும்புகின்ற மொழிதான், ஆனால் தகுதியுடைய மொழிதானா? அதற்கும் விடை தருகின்றார். தக்க மொழி மாலைகள் மிக அருமையான இடம். தமிழ் தகுந்த மொழி, அது பெருமான் விரும்பும் மொழி. செய்ய ஐயர் திருவோத்தூர் ஏற்றி போந்து செடும்புவனம் உய்ய நஞ்சுண்டு அருளுபவர் உறையும் பதிகள் பலவணங்கி தையல் தழுவ புழைந்த பிரான் தங்கும் தெய்வ பலி என்று வையம் முழுதும் தொழிலேத்தும் மதிசூழ் காஞ்சி மருங்கடைந்தார். காஞ்சியினுடைய அருகிலே வந்து அணைகின்றார் அப்பறம். காஞ்சியிலே வாழ்கின்ற அறிவர்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. அப்பருமானுடைய அருளிப்பாடுகளிலே தலையாய் அருளிப்பாடு இறைவனாலே அவர் ஆட்கொள்ள பெற்றதுதான். நம் போலி இருக்கல அந்த பெருமை இல்லை. நேரடியாக இறைவரையே ஞான குருவாக கொண்டு இறைவரிடத்திலே தீக்கி பெற்ற பெரியவர்கள் நான்கு பெருமக்கள். ஞான முய்ய திருவதிகை நம்பரம் பேரொழினால் சூளை மடுத்து முன்னாண்ட தொண்டர் வரப்பெற்றோ. ஞான உயிரி பெறுவதற்காக பெருமான் இவருக்கு சூளை கொடுத்தார். இவருக்கு சூளை கொடுத்ததுனால இவர் சைவத்தை சார்ந்தார். செய்வத்து சார்ந்ததனால தண்டமை மாலைகள் பாடினார். அந்த மாலைகளை ஓதி இப்புலகம் விதி பெறும். இத்துணையும் ஒரு தொடர்ச்சியாக அமைத்து ஞானமுய்ய திருவதிகை நம்பரம் பேரருள் என்கின்றார் ஆசிரியர். காலை மலரும் கமலம் போல் காஞ்சிவாணர் முகமெல்லாம் சால மலர்ந்து களிசிறப்ப தழைத்த மனங்கள் தாங்குவார். அவருடைய மனங்களிலே மகிழ்ச்சி, அவருடைய முகங்களிலே மலர்ச்சி, உள்ளத்திலே மகிழ்ச்சியும் உரத்திலே மலர்ச்சியும் உடையவர்களாய் அவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள தயாராகின்றார்கள். மாடவீதி மருங்கெல்லாம் மணிவாயில்களில் தோரணங்கள் ஈடு கதலி உடன் தொகுகு நிறைத்து நிறை பொக்குடும் தீபம் தோடு குலவு மலர்மாலை சூழ்ந்த வாச பந்தர்களும் ஆடு கொடியும் உடனெடுத்து அங்கு அணி நீர் காஞ்சி அலங்கரித்தார்.
1: இல்லத்தினுடைய வாய்களிலும் தோரணங்களை தொங்க விட்டார்கள். வாழை பாக்கு மரம் இவற்றுடைய குலைகளை எல்லாம் அழகு பெற வரிசையாக அமைத்தார்கள். புனித நறுநீர் நிரப்ப பெற்ற குடங்களை ஏந்தினார், தீபங்களை ஏற்றினார். இதழ்களோடு விளங்கும் மலர் மாலைகளை தொடுத்து நகரத்தை அலங்கரித்தார். தொண்டர் ஈண்டி எதிர்கொள்ள எழுந்து சொல்லுக்கு அரசர்வால் கொண்டவேட புலிவிடும் குலவு வீதி பணி செய்யும் அண்டர் அரிதற்கு அறிய திருவலகு முதலாம் அவையேந்தி இண்டை புனைந்த செய்முடியார் கம்பர் தம்மை எதிர்கொண்டார். தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக நாவுக்கரசரே எதிர்கொண்டு வரவேற்கின்றார். அவர்கள் வரவேற்கு செல்பவர்கள் கொண்ட வேட பொலிவோடு செல்வதாக ஆசிரியர் நமக்கு அறிவிக்கும். அதுவே அடியார்கள் இப்போது வேட பொலிவோடு பொலிதல் வேண்டும் என்பது இங்கு வலியுறுத்தப்படுகிறது. திருநீரும் உத்திராக்க சாதனமும் நாவிலே ஐந்தெழுத்தியும் தரித்தவர்களாய் விளங்க வேண்டியது அடியாருடைய தலையாய இலக்கணம். நாவுக்கரசர் கைத்துண்டு செய்யும் கடப்பாடுடையவர். அதை அவருக்கு விருப்பமான முறையில பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய கருவிகளிலே முதற்கண் இடம்பெறும் திருவலகையிலும் கருவியை கையிலே எழுதி, அதாவது துடைப்போம் என்று நாம் என்று சாதாரணமாக சொல்லிருக்கிறேன். ஆனால் அது பெருமானுடைய திருத்தொண்டுக்கு பயன்படுத்தப்பெறும் பொழுது அது திருவலகு என்று பெயர் பெறும். பெருமானுக்கு ஆளாம் எந்த ஒரு கருவியும் இழிந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு மாறுவது என்பது சவிசமயத்தில் காணப்படுகின்ற ஒரு நிலை. ஆகவே அது சாதாரண துடைப்பமாக இருக்கக்கூடியது அழகாக மாறும் திருவலகாக. அந்த திருவலகை ஏந்தி அப்பர் பெருமானாரை எதிர்கொண்டார்களாம் காஞ்சியிலே வாழ்கின்ற அடியார். இது போல ஒரு செய்தி திருமணத்தில் வேறு எங்குமே பேசப்படும். அப்ப ஞானசம்பந்தரை எதிர்கொள்ளும் போதும் நம்பியாரோடு எதிர்கொள்ளும் போதும் திரை பொக்கூடம் தீபம் மாலைகள் மணிவிளக்கு இப்படித்தான் பேசுவது ஆசிரியர் பெருமானாருடைய வழக்கு. அப்பமூர்த்திகளை பற்றி சொல்லும்போது அவர் மிகவும் எளிவந்த பெரிய ஒரு ஆணையினாலே அவருக்கு விருப்பத்தை தருவது முதற்கும் கைத்துண்டுதான். ஆகவே கைத்துண்டு கூடிய கருவியாம் திருவலகினை ஏந்தி அடியார்கள் அவரை எதிர்கொள்கின்றார்கள். இந்த தொண்டு செய்வதற்கு முதற்கு உரிமை படைத்தவர்கள் அடியவர் பெருமக்களே. இதனை திருவாசகத்தில் அடிகளாகவும் அருளை செய்வார்.
2: அருகெடுப்பார் அயனும் அறியும் அன்றி இந்திரனோடு அவரெல்லாம் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்பி பின்பு அல்லது எடுக்க விட்டோம்.
1: வானயனாதி தேவர்கள் எல்லாம் நிற்க அடியவர்கள் அவரை செருட்டி எச்சரிப்பார்கள். உங்களுக்கு என்ன வேலை செம்பூர்மாவுடைய திருத்தொண்டிலே? எங்களுக்குரிய உரிமையான பணி. நாங்கள் இந்த பணியை செய்ய நீங்கள் அகன்று விலகுங்கள் என்பார்கள். அவ்வளவு சிறப்பு திருத்தொண்டுக்கு உள்ளது என்பது இங்கு வலியுறுத்தும். எதிர்கொண்டு இறங்கும் சீரடியார் தம்மை இறங்கி எழுந்தருளி மதில் கொண்ட இந்த காஞ்சி நகர் மறுபட்போந்து வானநதி குதிகொண்டு இழிந்த சடைக்கம்பர் செம்பக்கோவில் குறையினார் அதிர் கொண்டலையே மணிமிடக்காரான திருநாவுக்கரசர் அடியார்களை எல்லாம் இவரும் பணிந்து எழுந்தருள்கின்றார். திருவேடத்தை சிவமாக பார்க்க வேண்டும் என்ற விதியினாலே அதிர் கொண்டலையே மணிமிடக்கார் கொண்டல் மேகம் அதிர்தல் இடி ஓசை எழுப்புதல் இடி ஓசை எழுப்புகின்ற மேகத்தை ஒத்த கண்டத்தையுடையவர் சிவபெருமான். மேகம் நீல நிறமுடையது. பெருமானுடைய கண்டத்திலே இருக்கும் நெஞ்சும் நீல நிறமுடையது. ஆகவே பெருமானுடைய கண்டத்திலே மேகம் வந்து பொருந்தியதோ ஐயப்பாட்டு குறியோடு இந்த பாடலை அவர் செய்கிறார். திருவாயிலினை பணிந்தெழுந்து செல்வ திருமுண்டிலை அணிந்து வருவார் ஏகம்பர் கனகமணி மாளிகை சூழ்ந்து வருவார் செம்மன் மலைவல்லி தழுவ குழைந்த மணிமேரி பெருவாழ்வினை முன் கண்டிருஞ்சி வேறா அன்பு பெருக்கினார். கோயிலை வளமாக வந்து இறைவர் முன் வருகிறார். அங்குள்ள பெருமானுக்கு ஏகம்பநாதர் ஏ கம்பம் ஒரே பற்றுக்கோடு என்று கம்பம் என்றார் பற்றுக்கோடு தானும் ஏ ஒன்றே ஒரே பற்றுக்கோடு சிவபெருமான் ஒருவன் ஏகாம்பரன் என்றால் வேறு பொருள் ஆம்பரம் என்றால் மாமரம். ஒற்றை மாமரத்தின் கீழே மாவடியிலே வீற்றிருந்த மகேசன் அப்பெருமான் என்பது ஏகாம்பரேஸ்வரரின் தொடராலே விளக்க. அங்கு கோயில் கொண்டுள்ள அம்மைக்கு ஏலவார் குழலி என்பது ஏலவார் குழலியாக அங்கு அம்மை விளங்கி ஐயனை வழிபட்ட சிறப்பு, லட்சியம் பிடிக்குள்ள தனிப்பெரும் சிறப்பு, இதையெல்லாம் நான் திருப்பதிக்கு சொல்ல நான் அவருடைய திருச்சரித்திரே விரிவாக பார்க்கிறேன். ஆக இந்த திருத்தலத்திலே அம்மை அழுவு குழைந்த அப்பனை பார்க்கின்றான் எம்பெருமான் திருநாவுக்கரசு. வார்ந்து சொரியும் கண்ணருவி மயிர்கால் தோறும் வரும் புலகம், கண்களிலே தாரை தாரையாக நீர், உடம்பெல்லாம் ரோம புலகம், இதையெல்லாம் அன்பு மிகுதியாக உடம்பிலே விளைகின்ற மெய்ப்பாடுகள். ஆர்ந்த மேனி புறம்பு அழைப்ப மேனி மெல்ல மெல்ல ஆடத் தொடங்குகிறது. அன்பு கரைந்து எலும்பு உள்ளலை, அன்பினாலே எலும்பு கரையத் தொடங்குகிறது. சேர்ந்த நயனம் பயன்பட்டு திளைப்ப திருவேகம் பதமை நேர்ந்த வனத்தை உறவைத்து ஈடும் பரிகம் பாடும்.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Namah. Shaivam.org இல் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு உண்டோ நம்மை போல. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: இன்று நாம் 23வது பாடலுக்கு பொருள் பார்க்க வேண்டும். முதலில் பாடலை பார்ப்போம். உண்டோ நம்மை போல வஞ்சர் மலம் ஊறி ததும்பும் உடலை மெய்யென்று கொண்டோ பிழைப்பது இங்கு ஐயோ அருள் கோலத்தை மெய்யென்று கொள்ள வேண்டாவோ. சென்ற வகுப்பிலேயே நாம் பார்த்தோம், 22வது பாடலில் ஆரம்பித்து ஆனந்த கழிப்பு முடியும் வரை வைராகியத்தை நமக்கு கொடுப்பதற்காக இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை பற்றி பேசுகின்றார். ஆகவே நமக்கு வைராகியம், பிறகு முடிவுரை, அதுதான் இனி வர இருக்கின்றது. சென்ற பாடலிலும் என்று அழியும் இக்காயம் என்ற இடத்திலும் ஏன் இந்த உடலை மெய் என்று இருந்தீர்கள், யமதன் யமதர்மராஜா வருகின்ற நேரத்தில் உங்களால் என்ன சொல்ல முடியும் என்று கேட்டார். யமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோன்னு கேட்டார். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பாடலும். முதலில் இந்த பாடலினுடைய பொருளை பார்த்துவிட்டு வைராகிய சம்பந்தமான சில கருத்துக்களை சிந்திக்கலாம். மிக எளிமையான பாடல்தான். உண்டோ நம்மை போல வஞ்சர், நம்மை போல வஞ்சகர்கள் இந்த உலகத்தில் உண்டோ, உண்டோ நம்மை போல வஞ்சர். இங்கு என்ன சொல்கின்றார், நாம் தான் வஞ்சகர்களாக இருக்கின்றோம். வஞ்சனை வஞ்சகர் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால் மற்றவர்களை ஏமாற்றுபவர்களை நாம் வஞ்சகர்கள் என்று சொல்வோம். ஒருவரிடத்தில் நம்பிக்கையுடன் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கைக்கு அவர் துரோகம் செய்தால் அந்த நம்பிக்கை துரோகத்தை தான் வஞ்சனை என்று சொல்வோம். சில விஷயங்களை நம்பி அவரிடம் சொல்லி இருப்போம், அவர் வந்து அதை ஏமாற்றி நம்மை ஏமாற்றி வஞ்சனை செய்திருப்பார், அதைத்தான் வஞ்சனை நம்பிக்கை துரோகம் எல்லாம் சொல்றோம். மற்றவர்களை ஏமாற்றுதல், அப்படி மற்றவர்களை பொய் கூறியோ ஏதோ ஒரு விதத்துல ஏமாற்றுறதுதான் வஞ்சனை என்று சொல்வது. இப்ப இங்கு என்ன சொல்கின்றார், நம்மை போல வஞ்சகர்கள் யாராவது இருக்கிறார்களா? நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், அவன் என்ன ஏமாத்திட்டான், அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டான்னு சொல்லி மற்றவர்களைத்தான் வஞ்சகர்களாக சொல்லிக் கொண்டு இருப்போம். இங்கு தாயுமானவர் சொல்றார், உண்மையிலேயே நாம தான் வஞ்சகர்கள் என்று சொல்கின்றார். இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு யாரையுமே ஏமாற்றலையேன்னு சொல்லுவோம். ஏதாவது துக்கம் வந்துடுதுன்னா, துயரம் வந்துட்டா நம்ம என்ன சொல்லி அழுவோம், நான் எனக்கு தெரிஞ்சு யாரையும் ஏமாத்தல அப்படி நல்லா சொல்றோம் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது நம்மைய போல வஞ்சர் இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறார் தாயுமானவர். நம்மிடத்திலேயே அவர் அவரையே சொல்லிக்கிறார், நம்மையும் கேட்டுக்கிறார். உண்டோ நம்மை போல வஞ்சர், நம்மைய போல ஏமாற்றுபவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இப்ப யாரை ஏமாற்றுகிறார்கள் என்றால் இந்த வஞ்சகர்களை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று மற்றவர்களை ஏமாற்றி தனக்கு பலனை அடைத்து கொள்வது, தனக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை எடுத்துட்டு மற்றவர்களை ஏமாற்றுவது. இனி ஒரு விதமான வஞ்சகர்கள் யார் என்றால் அவர்கள் அவர்களையே ஏமாற்றி கொள்ளுதல், இதுதான் பெரிய வஞ்சகர்கள். மற்றவர்களை ஏமாற்றுவதில்லை, அவர்கள் அவர்களையே ஏமாற்றி கொள்ளுதல். இப்ப இங்க என்ன சொல்றார், நம்மெல்லாம் பெரிய வஞ்சகர்கள், ஏமாற்றுபவர்கள் யாரை என்றால் நம்மை, நாம நம்மையே ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம்னு, ஆனா இங்கு தாய்மானவர் சொல்றார், உண்மையிலேயே நாம் நம்மைத்தான் ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம். இதுதான் வேதத்துல கர்மகாண்டத்துல அல்லது தர்மத்தை பத்தி சொல்ற இடத்துல நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ரகசியம். இது ஒரு பெரிய வேத ரகசியம் தான். வேதம்னாவே ரகசியம் அர்த்தம். என்ன ரகசியம் என்றால், நம்ம ஒரு பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றி ஒரு பொருளை அடையும் பொழுது நம்மையே நம்ம ரொம்ப ஒரு புத்தி உள்ளவனாக வெற்றி அடைந்தவனாக நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல நம்மை நாம் ஏமாற்றி கொண்டோம். காரணம் என்னவென்றால், எதன் பொருட்டு நாம பொய் சொன்னோம், மற்றவங்களை ஏமாற்றி பொருளை வாங்கணும், ஒரு பொருளை அடையிறதோ பதவியை அடையிறதோ அல்லது எதையாவது ஒன்றை அடைவதோ எதற்காக என்று யோசிக்காமல் அந்த பொருளை நான் அடையணும், என்ன உலகமெல்லாம் அந்த பொருள் பணம் இதுதான் லட்சியமா நினைச்சிட்டு இருக்கு, நானும் அப்படி நினைக்கின்றேன், அதனால மற்றவர்களை ஏமாற்றி நான் அதை அடைகின்றேன்னு அடைஞ்சிடறோம். ஆனால் அதை அடைந்த போதிலும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து சுகத்தை கொடுக்கும்னு. ஆனா நம்ம எதை ஏமாற்றி அடைஞ்சோமோ அது நமக்கு துயரத்தை கொடுக்கலாம், அல்லது அதை அடைந்தும் அதை அனுபவிக்கின்ற நான் அழிந்து போகலாம். இக்காரணம் என்ன, அதை அடையும் பொழுது நான் பாவ செயலை செய்து அடைந்தேன் என்றால் அந்த பாவம் நமக்கு அந்த பொருள் நிமித்தமாக சுகத்தை கொடுக்கிறது பொதுவா துக்கத்தை தான் கொடுக்கும். அப்ப உண்மையிலேயே நாம யாரை ஏமாற்றி இருக்கோம், நாம் நம்மையே ஏமாற்றி இருக்கின்றோம். அப்படி இது வந்து தர்ம விஷயத்துல. அதே போல இங்க என்ன சொல்கின்றார், பொய்யான ஒன்ன உண்மை என்று நாம் நினைத்து கொண்டு நாம் நம்மையே ஏமாற்றி கொண்டுள்ளோம் என்று. உண்டோ நம்மை போல வஞ்சர், நம்மைய போல ஏமாற்றுபவர்கள் யாரும் இல்லை, இது நாம் நம்மையே ஏமாற்றி இருக்கின்றோம். இப்ப தர்ம விஷயத்திலையும் நம்மையே நம்ம ஏமாற்றி கொள்கின்றோம். பிறகு இந்த இடத்துல அறிவு விஷயத்துல சொல்றார், எப்படி நம்மை நாம் ஏமாற்றி கொண்டுள்ளோம் அதைத்தான் வர்ணிக்கின்றார். அடுத்த வரியில் நாம எப்படி நம்மை ஏமாற்றி கொண்டுள்ளோம் என்றால், இது ஞான விஷயத்துல நம்மை நாம ஏமாற்றி கொண்ட விஷயத்தை சொல்றார். இரண்டாவது வரியில், மலம் ஊறி ததும்பும் உடலை மெய் என்று கொண்டோ பிழைப்பது. அதாவது நம்முடைய ஸ்தூல உடலை வர்ணிக்கின்றார். இந்த ஸ்தூல சரீரம் இருக்கின்றதல்லவா, அதுக்கு ஒரு வர்ணனை கொடுக்கிறார். கவிஞர்களும் வர்ணிப்பார்கள், அது மோகத்தில் ஆழ்ந்த கவிஞர்கள் வர்ணிப்பார்கள், இது வந்து ஞானத்துல வைராகியத்தில் இருக்கின்றவர்களும் வர்ணிக்கின்றார்கள். இப்போ அவர்களோட வர்ணனை எல்லாம் உங்களுக்கு தெரியும், சினிமா பாட்டில எல்லாம் என்ன இருக்கு, வர்ணனைகள் தான். இப்ப இங்க வர்ணிக்கிறார் என்னவா இந்த உடல், மலம் ஊறி ததும்பும். மலம் ஊறி ததும்பும்னா உடலுக்குள்ள பார்த்தம்னா மலங்கள் தான் இருக்கு, அப்படி ஊறி ததும்புகின்ற இந்த அறுவருக்கு தக்க இந்த உடலை மெய் என்று கொண்டோ பிழைப்பது. மெய் என்று கொண்டோன்னா இதுதான் சாஸ்வதம், இதுலதான் இன்பம் இருக்கின்றது, இதுதான் நான் என்று மெய் என்று கொண்டோ. மெய் என்று கொண்டோனா மெய் என்று எண்ணிக்கொண்டு பிழைப்பதுனா வாழ்ந்து கொண்டு இருப்பது, அப்படியா வாழ்ந்து கொண்டிருப்பது என்று நம்மிடம் கேட்கின்றார். இங்கு ஐயோ, ஐயோங்கிறது வந்து எப்படி ஒருவன் தன்னை ஏமாற்றி கொண்டுள்ளான் என்பதை அவர் விளக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமாக சொல்கின்றார். இப்ப இந்த எப்படி நம்ம இந்த இடத்துல நம்ம ஏமாற்றி கொண்டுள்ளோம்னு பார்த்தோம்னா, சாஸ்திரத்துல வந்து ஒரு ரெண்டு உதாரணங்கள் சொல்வார்கள், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஒன்று வந்து கடற்கரை ஓரத்துல சிப்பிய நம்ம பார்க்கிறோம், காலை வேளையில வெயில் அடிச்சிட்டு இருக்கு, அந்த வெயில்ல அந்த சிப்பியானது ஒரு வெள்ளி காசு போல நமக்கு தெரிகின்றது. உடனே நாம் அதை நாடி செல்கின்றோம், ஏன்னா நம்ம ஏதோ வெள்ளி காசு கிடைக்கின்றதுன்னு சொல்லி நாடி போறோம். பிறகு வந்து அது இல்லை என்று தெரிந்து கொண்டு திரும்பி விடுகின்றோம். இனி ஒரு இடத்துல வந்து கயிறு இருக்கு, அங்க பாம்பா பார்க்கிறோம், உடனே அதை கண்டு பயந்து ஓடுகின்றோம். இப்படி இந்த ரெண்டு உதாரணம் சாஸ்திரத்துல இருக்கு. கயிற்ற பார்த்து பாம்புன்னு நினைச்சிட்டு பயந்துட்டு ஓடுறது ஒன்று, ஒரு வெறும் சிப்பிய பார்த்துட்டு விலை இல்லாத ஒன்ன பார்த்துட்டு அது வெள்ளி காசுன்னு நாடி போறது ஒண்ணு. நாடி போறத பிரவிருத்தி, ஓடி போறத நிவிருத்தி அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுகின்றது. இந்த பிரவிருத்தி நிவிருத்திக்கு காரணம் என்ன, நான் ஏன் அதை நாடி சென்றேன், எதை நாடி, சிப்பிய நாடி சென்றேன், பிறகு நான் ஏன் கயிற்றிலிருந்து பயந்து போனேன்னு சொன்னா, மெய்யானதை நம்ம விட்டுட்டு பொய்யானதை பார்க்கும் பொழுது இந்த நிலை நமக்கு ஏற்பட்டு உள்ளது. இப்ப மெய்யை நாம பார்த்தோம்னா கயிற்ற கண்டு பயந்து ஓட மாட்டோம், பிறகு சிப்பிய கண்டு நாடியும் ஓட மாட்டோம், அதை தேடி ஓட மாட்டோம். இப்படி நம்ம பிரவிருத்தி நிவிருத்தி, அனர்த்தமான பிரவிருத்தி நிவிருத்தி வர்றதுக்கு காரணம் என்னவென்றால், பொய்யான பார்வையை அடைந்ததனால். அப்படி பார்க்கையில சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமோ, ஞானிதான் சந்தோஷமா பேசாம அமர்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு பிரவிருத்தியும் கிடையாது நிவிருத்தியும் கிடையாது. எதையும் உன்ன போய் அடையணுங்கிறது இல்ல, எதிலிருந்து தான் தப்பி ஓடணுங்கிறது இல்ல. காரணம் வந்து அவனுக்கு மெய்யான அறிவு இருக்கின்றது. ஆனா மற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையே நம்ம ரெண்டா பிரிச்சிடுவோம். ஒன்னா ஒரு பொருளை வேணும்னு ஓடிக்கொண்டு இருப்பார்கள், இனி ஒரு நேரத்துல அதிலிருந்து ஓடிக்கொண்டு இருப்பார்கள், அடைஞ்சதிலிருந்து ஓடுவார்கள். சில பேர் வீட்டுக்கு வரணும்னு விரும்பிட்டு இருப்போம், சில பேர் வீட்டிலிருந்து காலி பண்ணி போகணும்னு விரும்புவோம், ஒருத்தர் வெளியே துரத்த விரும்புவோம், ஒருத்தர் உள்ள வர வைக்க விரும்புவோம். சில சமயங்கள்ல ஒரே ஆள் ரெண்டா இருப்பாரு, ஒரு நேரம் வர விரும்புவோம், இனி ஒரு நேரம் அவரே போனா போகுதுன்னு விரும்புவோம். அதே போல எல்லாமே தான், ஒரு பொருளை நாடி ஓடிக்கொண்டிருக்கோம், ஒரு பொருளிலிருந்து ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த பிரவருத்தி நிவர்த்திய சம்சாரம் என்று சாஸ்திரம் அழைக்கின்றது. இப்ப இதற்கு என்ன காரணம் என்றால், இதற்கு காரணம் வந்து மெய்யை விட்டு விட்டு பொய்யான அறிவுடன் இருப்பதனால். நமக்கு பொய்யான பார்வை வந்துடுது, மெய்யை விட்டு விட்டோம். இந்த பிரவிருத்தி நிவர்த்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றோம், ஒன்ன நாடி ஓடுறோம், ஒன்னிலிருந்து ஓடுறோம்னு சொல்றோம். இதுல உண்மையிலேயே அங்க வெள்ளி காசு இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அந்த பிரவிருத்தி பிரயோஜனப்படும், தப்பு கிடையாது. ஆனா அங்க ஓடுனதுக்கு பிறகுதான் தெரியுது நம்ம ஏமாந்துட்டோம்னு சொல்லி. அதே போல உண்மையான பாம்பு இருக்கு, அதுல இருந்து பயந்து ஓடினோம்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, காரணம் அங்க ஓடாம இருந்திருந்தா உயிருக்கே ஆபத்து. ஆனா நம்ம எதிலிருந்து பயந்து ஓடுறோம்னா அது பயப்படக்கூடிய விஷயம் அல்ல. எல்லாம் உண்மைக்கு பயந்து ஓடுகிறார்கள், பிறகு பகவானுக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருக்கின்றார். பிறகு எதை நோக்கி ஓடுகின்றோம்னு பார்த்தா அங்கு நமக்கு நிறைவு கிடைப்பதில்லை. நம்ம பிரவிருத்தினால பிரயோஜனத்துல முடிஞ்சிருந்ததுன்னா அந்த பிரவிருத்திக்கு ஒரு பயன்பாடு இருக்கின்றது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா எந்த ஒண்ண அடையிறதுக்காக ஒரு பெரிய லட்சியமா வச்சு அதுக்காக முழு வாழ்க்கையே செலவிட்டமோ இறுதியில அது நமக்கு லட்சியமாக தெரியவில்லை. ஒரு வயதான அம்மையாரை வந்து நான் ஒரு சமயத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்ன கருத்து அது, எல்லா அவர்கள் சிறு வயதிலே வீட்டை விட்டு போய் ஒரு துறவரம் போல ஆனா துறவியல்ல வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஒரு பெரிய ஒன்ற ஒரு ஸ்தாபனத்தை நிர்வாகம் பண்ணி அவர்கள் வந்து ஒரு 20-30 வருடமா பொருளை கலெக்ட் பண்றது, அந்த ஒரு நல்ல காரியத்துக்காக அதை பயன்படுத்துறது, நல்லதுல தான் இருந்தார்கள். பிறகு கடைசி காலத்துல உணர்ந்தார்களாம், என்னுடைய வாழ்க்கை பூரா பணத்தை சேகரிக்கிறது, கட்டடத்தை கட்டுறது, ஏதோ ஒன்று பண்றதுன்னு விட்டுட்டேன், இப்ப என்ன புரியுதுன்னு சொன்னா இந்த பொருள்களை எல்லாம் நான் ஏன் சேகரித்தேன், இதனால எந்த விதத்துல எனக்குள்ள ஆன்மீக முன்னேற்றம் வரவில்லை, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கோபத்தில் இருந்தனோ என்ன வெறுப்பில் இருந்தனோ அதே மனசுதான் இருக்கு, மனதிற்குள் வளர்ச்சி வரவில்லை, வளர்ச்சி என்னை சுற்றியும் வந்து விட்டது. முன்ன நான் இருக்கிற இடம் ஒரு ஓலை குடிசையோட இருந்தேன், இப்ப வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டேன், எவ்வளவோ பண்ணிட்டேன். வளர்ச்சி எங்க வந்துடுதுன்னா சூழ்நிலையில வளர்ச்சி வந்துடுது, எனக்குள்ள உண்மையான ஆன்மீக வளர்ச்சி வரவில்லை. அப்படி இந்த வெளிய பொருள்களை சேகரித்து கொள்வது இதுலதான் நமக்கு வளர்ச்சி வந்திருக்கே தவிர உள் வளர்ச்சி வரவில்லை. காரணம் என்ன என்றால் அந்த பிரவிருத்தி நிவர்த்தி அனர்த்தமாக இருந்துள்ளது. நம்ம உண்மையாலுமே ஒரு பிரவிருத்தி செய்து அதுல ஒரு பிரயோஜனத்தை அடைஞ்சிருந்தோம்னா சரி, ஆனா அந்த செயலின் பயன் இல்லை, அந்த முயற்சி தோல்வி அடைகின்றது. காரணம் பொய்ய மெய்யாக கொண்டதனால். அப்போ உண்மையிலேயே யார் யாரை ஏமாற்றியுள்ளார்கள் என்றால் நாம் நம்மையே ஏமாற்றி உள்ளோம், நமக்கு நாமளே வஞ்சனை செய்துள்ளோம். காரணம் என்ன, இந்த பொய்யினால சொல்ற பொய்யான ஒண்ண உண்மைன்னு நினைச்சிட்டு வாழும் பொழுது கடைசியில பார்த்தோம்னா யார் யாரை ஏமாற்றினார்கள் என்றால் நாம் நம்மை ஏமாற்றி உள்ளோம். அதத்தான் சொல்றார், உண்டோ நம்மை போல வஞ்சர், நம்மைய போல வஞ்சகர்கள் யாரும் கிடையாது, காரணம் நாம் நம்மை ஏமாற்றி உள்ளோம். அது எப்படி ஏமாற்றியுள்ளோங்கிறதான் இரண்டாவது வரியில சொன்னார். இப்படிப்பட்ட கீழான அருவருக்கத்தக்க இந்த சரீரத்தை மலம் ஊறி ததும்பும் உடலை மெய் என்று கொண்டோ பிழைப்பது, இது பொய்யான இந்த உடலை மெய் என்று நினைத்து கொண்டா வாழ்ந்து கொண்டு இருப்பது பிழைப்பது. பிறகு எப்படி இருந்தா நம்மை நாம ஏமாற்றி கொள்ளாதவர்கள், அதை கடைசி வரியில சொல்லி முடிக்கின்றார். அருள் கோலத்தை மெய் என்று கொள்ள வேண்டாவோ, இந்த உடலை மெய் என்று நினைத்து எனக்கு நானே வஞ்சனை செய்து ஏமாற்றி கொண்டிருந்தேன், ஆனால் எதை நான் இன்று மெய் என்று கொள்ள வேண்டும், எது மெய்யோ அதை மெய் என்று கொள்ள வேண்டும், அது என்ன, அருள் கோலத்தை மெய் என்று கொள்ள வேண்டாவோ. இங்கு அருள் கோலம், இங்கு கோலம் என்றால் தன்மை சொரூபம், அருள் கோலம் என்பது சச்சிதானந்த சொரூபம், என்னுடைய ஆனந்த சுரூபம், அதாவது ஆத்மான் அர்த்தம், என்னுடைய அருள் கோலத்தை. இது வந்து இந்த சரீரம்ங்கிறது எப்படிப்பட்ட கோலம்னா, சரீரம்ங்கிறது பொய்யான கோலம், இது அருள் கோலத்தை மெய் என்று கொள்ள வேண்டாவோ. அதாவது உடலுக்கு சாட்சியாக இருக்கின்ற ஆத்மாவை நான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாவோன, எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், இந்த பொய்யான உடலை மெய் என்று நினைத்து நம்மை ஏமாற்றுவதற்கு பதிலாக உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை நான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கார் என்றால், பிழைப்பதுன்னா வாழ்வது. இந்த மாதிரி பொய்யான உடலை உண்மைன்னு எடுத்துக்கொண்டு வாழ்க்கைங்கிறது ஒரு வாழ்க்கையா, அப்படி வாழ்ந்தால் நமக்கு நாம் வஞ்சகர்கள் ஆகின்றோம். ஆகவே அருள் கோலத்தை, பரமாத்ம சுரூபத்தை மெய் என்று, உண்மை என்று கொள்ள வேண்டாவோ, அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாவோன்னு அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இனி நம்ம விளக்கத்திற்கு வரலாம். இந்த பகுதிகள் எல்லாம் நம்ம இனி வைராகியத்தினுடைய தன்மைகளை ஆங்காங்கு பார்க்க போறோம். ஏன்னா இனிமேல் கடைசி வரைக்கும் வைராகியத்தை பற்றி தான், வைராகியம் வருவதற்கும் வைராகியத்தினுடைய தன்மையை பற்றி தான் தாயுமானவர் பேச போகின்றார். ஆகவே ஒவ்வொரு பாடலை முடிச்சுட்டு வைராகியத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் கருத்துக்களாக, கடைசி வரைக்கும் நம்ம வைராகியத்திலேயே அது சம்பந்தமான கருத்திலேயே இருக்க போகின்றோம். இப்ப இந்த இடத்துல வைராகியத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை பார்ப்போம். வைராகியம் என்பதனுடைய லட்சணம் என்னன்னு முதல்ல பார்ப்போம். வைராகியத்தினுடைய லட்சணம், ஏன்னா வைராகியத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் பல இருக்கின்றது. அதுல ஒவ்வொரு பாடலினுடைய பொழிப்புரையை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வைராகிய சம்பந்தமா பார்த்துட்டு வந்தோம்னா, இந்த பாடல்கள் முடியும் பொழுது வைராகியத்தை பற்றி முழுமையா பார்த்து முடிந்தது ஆகின்றது. இப்ப முதல்ல வைராகியத்தினுடைய லட்சணம், வைராகியம் என்பது என்ன, லட்சணம்னு இலக்கணம், டெபினிஷன். பல விதத்துல பல லட்சணங்கள் இருக்கின்றது. நம்ம எளிமையான ஒரு லட்சணத்தை எடுத்துக்கொள்ளலாம். சமஸ்கிருதத்துல அந்த லட்சணத்திற்கு ஈக, ஈகன இந்த உலகத்தில், இக ஸ்வர்க லோக போகேஷு, இக லோகம் ஸ்வர்க்கம் முதலிய லோகம், அதில் இருக்கின்ற போகத்தில் இச்சா ராகித்யம், இச்சா ராகித்யம் விருப்பு இல்லாத தன்மை. இக ஸ்வர்க போகேஷு இச்சா ராகித்யம், அதுதான் வைராகியத்துக்கு லட்சணம். இக போகம், பிறகு சொர்க்க முதலிய மேல் லோகத்தில் இருக்கின்ற போகம், அதில் இச்சா என்றால் விருப்பு, ராகித்யம்னா இல்லாத தன்மை. இப்ப இந்த உலகத்துல கொடுக்கின்ற சுகங்கள், பிறகு மற்ற லோகத்தில் கொடுக்கின்ற சுகங்கள், அதிலிருந்து என்ன தெரிகின்றது, எல்லா விதமான லோகங்களிலும் கிடைக்கின்ற போகத்தில், இன்பத்தில் விருப்பமின்மை. அந்த போகத்துல விருப்பமின்மை தான் வைராகியம். இதுதான் வைராகியத்துக்கு பொதுவான லட்சணம். ஆனா இந்த லட்சணத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி விசாரம் பண்ணாதான் நமக்கு புரியும். நம்ம பொதுவா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வைராகியம் என்றால் ஒரு வெறுப்பு அப்படின்னு சாதாரணமா நமக்கு நினைக்க தோணுது. அவருக்கு வைராகியம் வந்துடுது அப்படின்னு சொன்னா வெறுப்பு வந்துடுது. ஏன்னா இந்த உலகத்துல ரொம்ப விருப்பத்தோட பற்றோட வாழ்ந்து கொண்டிருந்தார், இப்ப அவருக்கெல்லாம் வைராகியம் வந்துடுது அப்படின்னு சொன்னா வெறுப்பு வந்து விட்டதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம புரிஞ்சுட்டு அர்த்தம். சில சமயங்கள்ல வைராகியம்ங்கிற சொல்லுக்கு பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் வந்து அதுல வைராகியமா இருக்கான் அப்படின்னா பிடிவாதம் அல்லது உறுதி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்தம் உண்மையில கிடையாது, நம்ம வழக்கத்துல இருக்கு. வைராகியம்ங்கிற சொல்லுக்கு பிடிவாதம்ங்கிற அர்த்தமே கிடையாது. ஆனா நம்ம அப்படி பழகி விட்டோம். வைராகியம்ங்கிற சொல்ல பிடிவாதம் உறுதிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கின்றோம். இப்ப இந்த இடத்துல என்ன பொருள் என்று பார்த்தால், இந்த வைராகியத்திற்கு எதிர் சொல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்றது. வைராகியம்ங்கிறது பற்றின்மை, அதற்கு எதிர் சொல் என்னன்னா பற்று அப்படின்னு நமக்கு சொல்ல தோன்றும். அதுவும் உண்மைதான். ஆனா வைராகியத்திற்கு ஆப்போசிட் எதிர் சொல் வந்து மோகம், மயக்கம். மோகம்னா நமக்கு தெரியும், மோகவசப்படுதல், ஒரு பொருள் மீது மோகத்தை அடைதல். மோகம்னா என்ன அதை புரிஞ்சிட்டோம்னா வைராகியம் நமக்கு புரிந்து விடும். இப்ப மோகம் அப்படிங்கிற சொல்லினுடைய அர்த்தம், ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதற்கு மேல அந்த பொருளுக்கு மதிப்பு கொடுத்தா அதுக்கு பேரு தான் மோகம். மோகம் என்றால் ஒரு பொருளுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதுக்கு மேல அந்த பொருளுக்கு மதிப்பு கொடுத்துட்டோம்னா மோகம். ஏதாவது ஒரு புதிய சினிமா ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோமே, மக்களுக்கு வந்து மோகம் இருக்கு அந்த படத்து மேல. அப்ப என்ன செய்வார்கள் தெரியுமோ, சாதாரணமா அதுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா டிக்கெட்டா இருந்தா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து வாங்கினாங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் என்னன்னா, அந்த இடத்துக்கு அந்த சீட்டுக்கு 3 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஒர்த்து, 20 ரூபாயோ 50 ரூபாயோ தான். ஆனா எவ்வளவு பணம் கொடுக்கிறார்கள்னா 500 ரூபா அப்படி எல்லாம் கொடுப்பார்கள். அதுக்கு பேர் தான் மோகம்னு அர்த்தம். ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்போ அதற்கு மேல அந்த பொருளுக்கு மதிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா மோகம். மதிப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். சாஸ்திர ரீதியா சொல்லணும்னா இருத்தல் அல்லது ரியாலிட்டின்னு சொல்ற. ஒரு பொருளுக்கு எவ்வளவு ரியாலிட்டி இருக்கோ அதுக்கு மேல ரியாலிட்டி கொடுத்துட்டோம்னா மோகம். இப்போ சாஸ்திர உதாரணத்துக்கே போனோம்னா கனவுன்னு நமக்கு ஒரு அனுபவம் வருது. அந்த கனவுக்கு எவ்வளவு தூரம் இருத்தல்ங்கிற சக்தி இருக்கு, கனவுல இருக்கிற பொருள்கள் சம்பவங்கள் எல்லாம் கனவு காலற வரைக்கும் தான், கனவு காண்ற வரைக்கும் தான் கனவுல இருக்கின்ற பொருளுக்கும் அதுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு, இருத்தல்ங்கிற சக்தி இருக்கு. இப்ப கனவுல வந்து ஒருத்தன் டாக்டர் படிச்சுட்டான்னு வச்சுக்கோமே, எந்திரிச்ச உடனே நான் டாக்டர்னு சொல்லிட்டான் என்ன ஆகும், அப்ப என்ன பண்ணிட்டான்னா, அவன் கனவுல இருக்கிற வரைக்கும் டாக்டரா இருக்கலாம், கனவுல வர்ற பேஷண்ட அவன் என்ன வேணாலும் ட்ரீட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு தகுதி இருக்கு. ஆனா விழிப்புணர்வுல வர்றவனை அவன் வந்து ட்ரீட் பண்ண கூடாது. காரணம் என்ன, அதில் இருக்கிற இருப்பு வேற, இதில் இருக்கிற ரியாலிட்டி இருப்பு வேற. பிறகு கனவுல எத்தனையோ எண்ணங்கள் எல்லாம் வந்துட்டு போகும், எத்தனையோ சம்பவங்கள் எல்லாம் வரும். எழுந்த உடனே நம்ம என்ன செய்யணும், அது கனவுன்னு விட்டுறணும். வாழ்க்கையிலேயே வர்ற சில சம்பவங்கள் எல்லாம் நம்ம என்ன உதாரணம் சொல்லுவோம், கனவு போல மறந்துடுன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்ததுன்னா நம்ம என்ன உதாரணம் சொல்லுவோம், இத பெருசா எடுத்துட்டு இதையே நினைச்சிட்டு இருக்காரு, கெட்ட கனவு போல அந்த சம்பவத்தை விட்டுருன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமோ, கனவையே நினைவா மாத்திட்டு இருக்கோம். எனக்கு அப்படி ஒரு கனவு வந்துடுது, ஏதாவது ஒரு சகுனம் வந்துடுமா, ஏதாவது ஆயிருமான்னு சொல்லி நிஜமான வாழ்க்கையே கனவா பாக்கிறதுக்கு சாஸ்திரம் சொல்லும் போது கனவையே நிஜமான வாழ்க்கைக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு, கனவுல இந்த நேரத்துல கனவு கண்டா இந்த மாதிரி ஆகுமா, கனவுல எனக்கு எருமை வந்திருக்கு வீட்டுல யாராவது போயிருவாங்களா, இப்படி எல்லாம் ஏன்னா இந்த சந்தேகம் எல்லாம் வந்து கேட்கிறார்கள், கனவுல எருமை வந்ததுன்னா யாராவது வீட்டுல செத்து போவாங்களா அப்படின்னு. இப்படி எல்லாம் என்னன்னா கனவுக்கு அவ்வளவு ஒரு ரியாலிட்டி வந்தாச்சு, இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் வந்து விட்டது. இதுக்கு பேர் தான் மோகம். இப்ப மோகம் என்றால் ஒரு பொருளுக்கு எவ்வளவு தூரம் அதுக்கு இருக்கிறது, அதனுடைய தன்மையை கொடுக்கலாமோ அதற்கு மேல கொடுக்கிறது தான் மோகம். ஒரு பொருளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த சக்திக்கு மேல நம்ம அதுக்கு சக்தியை கொடுத்துறோம், அதுதான் மோகம்னு சொல்றது. அப்படி பார்க்கையில இந்த உடல் ஆகட்டும், இந்த உலகத்தில் இருக்கின்ற போக பொருள்களாகட்டும், எந்த பொருள்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு எவ்வளவு தூரம் பாதுகாப்பை கொடுக்க முடியும், எவ்வளவு தூரம் இன்பத்தை கொடுக்க முடியும், அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்காம அதற்கு மேல நம்ம எதிர்பார்த்து விடுகின்றோம். எல்லா உறவுகளுக்குள்ளேயும் வர்ற சங்கடங்களுக்கு காரணம் என்னன்னா, ஒருவர் எவ்வளவு தூரம் நம்ம நேசிக்க முடியும், எவ்வளவு தூரம் நம்ம பார்த்துக்க முடியும், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்புகளோ லிமிட்லெஸ். எதிர்பார்ப்புகள் வந்து ஒரு வரையறுக்கு அப்பாற்பட்டு நம்ம இருக்கிறதுனாலதான் நமக்கு நல்லதே செய்திருப்பார்கள். நம்ம குழந்தைகளாகட்டும் அல்லது பெற்றோர்களாகட்டும் நமக்கு நல்லதே செய்திருப்பார்கள். ஆனாலும் நம்மளுடைய அதிர்க எதிர்பார்ப்புல அதெல்லாம் நமக்கு தெரிவதில்லை, சங்கடங்கள் தான் வருகின்றது, துயரம் தான் வரும். ஏன் துயரம் வருதுன்னா அந்த பொருள் எவ்வளவு ஒருவர் நமக்கு கொடுக்க முடியும். பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு பணத்தை கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம், அறிவை கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க அவங்க புத்தியை வச்சு வாழ்ந்துக்கணும். பகவான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புத்தியை கொடுத்துருக்க, குழந்தைக்கு வந்து புத்தியை பெற்றோர்கிட்ட வைக்கல. அதே போல பெற்றோர்களும் வயதான காலத்துல அவங்க அவங்க இண்டிபெண்டா இருந்துக்கணும். ஒவ்வொரு முறையும் வந்து பையன் நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க அவங்களுடைய வாழ்க்கை, இது இவங்களுடைய வாழ்க்கை, இவங்க இவங்க பெற்றோரை விட்டுட்டு தானே வந்தார்கள், அதே போல இவங்க குழந்தைங்க அவங்களுடைய வாழ்க்கையை பிரிஞ்சு போகும். ஆனா எதிர்பார்ப்புகள் இப்ப இதுல இருந்து என்ன நடக்கின்றதுன்னு சொன்னா, நம்மளுடைய அனுபவத்துல அதிக எதிர்பார்ப்புகள், அதான் மோகம்னு சொல்வது. இந்த மோகம்தான் நமக்கு அனர்த்தமான பிரவருத்தியை நிவர்த்தியை கொடுக்கின்றது. பிரவருத்தி நிவர்த்தி தப்புன்னு நம்ம சொல்லல, பிரவருத்தி தப்புன்னு சொன்னா இங்க வர்றதே தப்பாயிரும்.
1: எதுக்கு அவன் கஷ்டப்பட்டு இங்க வரணும் பேசாம டிவி முன்னாடியே உட்கார்ந்துருக்கலாம்னு சொல்லும். அப்படி பிரவிற்த்தி நிவர்த்தியை நம்ம தப்புன்னு சொல்ல, அனர்த்தமான பிரவிற்த்தி அனர்த்தமான நிவர்த்தி. நம்ம ஒன்னிலிருந்து ஓடுறோம்னா உண்மையிலேயே அது துக்கம் கொடுக்கறதா இருந்தா ஓடலாம். ஒன்னு ஒன்ன நோக்கி ஓடுறதா இருந்தா அது உண்மையிலேயே பிரயோஜனத்தை கொடுக்கறதா இருந்தா அதை நாடலாம். ஆனா உண்மையிலேயே பிரயோஜனத்தை கொடுக்காத, உண்மையிலேயே துயரத்தை கொடுக்காததிலிருந்து நம்ம ஓடுறது காரணம் மெய் பொய். இதுல ஒரு பெரிய கலப்படம் நடந்து விட்டது. அதனால கடைசியில நம்மைய நம்ம ஏமாற்றிட்டு இருக்கோம். இதுதான் மோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மோகமின்மை தான் வைராகியம். வைராகியம் என்றால் மோகமின்மை. ஒரு பொருளுக்கு எவ்வளவு இருப்பு கொடுக்க முடியுமோ, ஒரு பொருளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குமோ அதை நம்ம உணர்ந்து கொள்வதுதான் வைராகியம். பிறகு நம்ம அனுபவத்துல வைராகியம்னு சொல்லும் பொழுது சில வெறுப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறமே, அது மட்டுமல்ல மற்ற பெரிய மகான்கள் கூட, இப்ப தாய்மானவர்கள் கூட வெறுப்பு உண்டு பண்ற மாதிரி சில வரிகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கார்களே. அதாவது இங்கேயும் கூட என்ன எழுதி வச்சிருக்காரு, சாதாரணமா எழுதி வச்சிருக்க, மலம் ஊறி ததும்பும் உடலைன்னு சொல்லி ஒரு அருவறுப்பு கொடுக்கற மாதிரி எல்லாம் எழுதுகிறார்களே என்ற சந்தேகம் நமக்கு வரும். பிறகு வந்து போக பொருள்களை எல்லாம் நிந்தனை செய்து இழிவுபடுத்தி எல்லாம் சொல்லி இருக்கிறார்களே, அது சரியாங்கிற சந்தேகம் நமக்கு வரும். இப்ப வந்து நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை ரொம்ப கஷ்டமா போகும் பொழுது சாதாரண நிலையில் இருக்கும் போது அதுக்கு தகுந்த மருந்து டாக்டர் கொடுப்பார்கள். உடல் ரொம்ப பாதிக்கப்படும் பொழுது சில மருந்துகள் கொடுப்பார்கள். இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் சொல்ற கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது உண்மையிலேயே ஒரு விதமான பாய்சன் தான். என்ன சாதாரண நாள் இருக்கும்போது அதை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அது என்ன செய்கின்றது, நமக்குள்ள இருக்கின்ற நல்ல அணுக்களை எல்லாம் சாகடிக்கின்றது. சக்தியை சாகடிக்கிறது, வெள்ள அணுக்கள் இரத்த அணுக்களை எல்லாம் சாகடிச்சு நமக்கு பலகீனத்தை கொடுக்கின்றது. ஆனால் அந்த மருந்தை நம்ம சாப்பிடுறோம்.